அருமையாக சுந்தரம் சுவாமிகள் ஒரே வழியில நமக்கு தருகிறார். மேல் நம்பி, நம்பி என்று சொன்னால் ஆடவர்களில் சிறந்தவர், ஆடவர்களிலே தலை சிறந்தவர் தான் நம்பி என்று பட்டம். பெண்களில் சிறந்தவருக்கு நங்கை என்று சொல்வார். ஆக அவருக்கு அடைமொழி கொடுக்கிற சுந்தர பெருமான் நம்பி என்று அவர் அழைக்கிறார். அவர் திருக்கரத்தில் என்ன இருக்கிறது? வேல், மழு ஆயுதம். வேல் என்பது பொதுவான பெயர், இன்று மழுவை குறிப்பிடுகிறது. கையிலே பரசு, மழுவினை ஏங்கிய நாயனார் அந்த நாயனர். அது அற்புதமாக இலை போல அழகாக வடிவமைத்துக் கொடுக்க கூர்மையான ஒரு ஆயுதமாக தெரிகிறது. இலை மறிந்த வேல் நம்பி எரிபத்திற்கடியே. திருக்கரத்துல மழுவினை ஏங்கிய நாயனார் என்று குறிப்பிட்ட காரணத்தினால அந்த மழுவினால சிவத்ரோகம் செய்பவர்களை கொண்டு தீர்ப்பார் என்பது அங்கே கூறினார். சுந்தர பெருமான் மிக அருமையா சொன்னார். ஆனால் அவரை நீ லேசாக இடபோடாத என்பதற்காக நம்பி என்றார். இளைவன் இந்த வேல் நம்பி என்று சுந்தர பெருமான் அவரை வணங்குவாரானால் வாயில வந்தபடிதான் அந்த சரித்திரத்தை பேசுறவர்களுக்கு ஸ்பெஷலா நாடகம் காத்திருக்கிறது. சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழை நாம் தலைமீது வைத்து வணங்கி இந்த சரித பயிற்சி தொடங்கலாம். தேவசேகரார் பெருமான் இந்த அற்புதமான நாயனார் புராணத்தை தொடங்குகின்ற போது இவ்வளவு பெரிய நாயனாருடைய வரலாற்றை என்னால் சொல்ல முடியுமா? அது சொல்லக்கரிய ஒரு சரித்திரம், அது சொல்ல முடியாது. ஆனாலும் என் ஆசை என்னை உந்துகிறது, அதனால சொல்ல வேண்டும். உலகலாமன் நடராஜ பெருமான் அடியெடுத்துக் கொடுக்க இந்த அற்புத காப்பியத்தை வழங்கிய சேகரார் பெருமான் எளிமையும் அடக்கமும் கொண்ட உண்மை ஞானியாக திகழ்கிறதை இந்த முதல் திருப்பாடலே பார்க்கலாம். எரிபத்து நாயனாருடைய வரலாறு, அவருடைய மேன்மை, அவர் புகழெல்லாம் வார்த்தைகள் அடங்காது, என்னால் சொல்ல இயலாது. ஆயினும் என்னுடைய ஆசை ஒந்துகிற காரணத்தினால ஏதோ சொல்லுங்க. அப்ப நம்மளாம் இந்த நூலை அழகுகிற போது எவ்வளவு அடக்கமும் எளிமையோடு இந்த நூலை நாம் படிக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது என்பதற்கு இந்த முதல் திருப்பாடலே சேகரார் பெருமான் நிற்கிறார். மல்ல நீர் ஞாலம் தன்னுள் மழவிடை உடையான் அன்பருக்கு கொல்லை வந்து உற்ற செய்கை உற்றிடத்தை உதவும் நீராறு எல்லையில் புகழி மிக்க எரிமத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்து அன்று அன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றேன் எரிபத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்து அன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றேன் உற்றிடத்து உதவும் நீரார். எந்த சமயத்தில யாருக்கு எப்படி உதவ வேண்டுமோ அதை சரியான சமயத்தில் செய்யக்கூடிய தன்மையுடையவர் எரிபத்தனாயினார். மழை விடை உடையான் அன்பர்க்கு தர்மதேவத்தை தேவதையை வாகனமாக பெற்றிருக்கிறானே பரமேஸ்வரன், அவருடைய அடியார்களுக்கு ஒன்றை வந்து உற்ற செய்கை அவர்களுக்கு யாரேனும் துயரம் இழைத்தால் துன்பம் தருவார்களானால் அந்த சமயத்தில் உற்றிடத்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தன்மையுடையார் எரிபத்தனாயினார். அவர் புகழ் எல்லையில் புகழின் மிக்க இருபத்தர், அந்த புகழுக்கு எல்லை கிடையாது. இருபத்தி நாயனாருடைய பார்க்கிறோம், யாராலும் செய்ய முடியாத ஒரு அற்புத செயலை நாயனார் செய்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நான் நடந்தோம். ஆகவே அந்த புகழ் எல்லையில்லாத புகழ், எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்தன்று என்றால் சொல்ல முடியாது. ஆயினும் ஆசையால் சொல்லலுற்றே சேகரார் பெருமான் திருவடியை வணங்குகின்ற ஆசைன்னு சொன்னங்க. ஆனா அவ்வளவும் நம்ம கண் முன்னால அவர் சேர்க்கலையும் செய்து பணம் போட்டு காட்டுகிறார் சேகரார் பெருமான். இப்பொழுது அந்த அருமையான சரித்திர நிகழ்ந்த ஒரு சனம் கருவூர். கருவூர் என்பதாக கருவூர் என்பது கொங்கை நாட்டு சேத்திரத்துல ஆடல் பெற்ற சனங்கள் ஏழில் அது ஒன்று. இன்று அது கருவூர் என்று அழைக்கப்படும், அன்று அது கருவூர் என்று பேசப்பட்டது. அந்த கருவூர் என்ற சேத்திரம்
காமதீனம்.

0: பசு என் பெருமானை வழிபாடு செய்த ஒரு அற்புதமான சக்கரம். மேலே சிதம்பரம் என்று அழைக்கிற பட்டீச்சரத்துல கோவை அடுத்த பட்டீச்சரத்தில் இருந்து அங்கே காமதேனு பசு சிவபெருமான் அருளை பெற்று அப்படியே கருவூர் வந்து என் பெருமானை அந்த பசு காமதேனு பசு வழிபட்ட காரணத்தினால சுவாமியுடைய திருநாமம் பசுபதீஸ்வரன். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். அங்கே திருநாள் சம்பந்த பெருமான் அந்த பெருமானை பாடி பரவுவான். தொண்டலாம் மலர் தூவி ஏத்த தொண்டலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சி உண்டல ஆருய ஆருயிராய தன்மை கண்டனார் கருவூருள் ஆனிலை கண்டனார் கருவூருள் ஆனிலை அண்டரார் அருளியும் அன்பரே கண்டனார் என்று சொன்னால் வீரமுடையவர் சிவபெருமானை வீரமுடையவர் கண்டனார் என்பது வீரமுடையவர் கண்டனார் கருவூருள் ஆனிலை அந்த கோயில் பேர் ஆனிலை ஆனா பசு காமதேனு பசு வழிபட்டதுனால கருவூர் ஊர் பெயர் ஆனிலை கோயில் பெயர் ஆனிலை பசுபதீஸ்வரம் என்று அந்த கோயில் பேசப்படும். அதனை ஞானசம்பந்த மூர்த்திகள் தொண்டலாம் மலதூவியேத்த இந்த சரித்திர குறிப்பு அங்கு வருது. தொண்டர்கள் மலர்களை கொண்டு அப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களா அவரோ நஞ்சு உண்டலார் ஆருயிராய் தன்மையர் அவர் நஞ்சு உண்டு நமக்கு ஆருயிர் கொடுத்தவர் கண்டனார் அவர் வீரம் சென்றவர் கருவூருள் ஆனிலை அண்டனார் அருள் ஈயும் அன்பரே அவர் அருள் கொடுப்பார் அன்பர்களுக்கு பார்க்கலாம. அந்த சரித போய் அப்படியே அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருவாரத்தில் இந்த சரித போய் அனுப்பியது தொண்டர்கள் மரதூவியத்த கதையை சரித்திரம் பார்க்கணும். பரமேஸ்வரன் அருள் வீரமிக்கவர் அவன் அடியாரம் அஞ்ஞானி. இந்த அற்புதமான கருவூர் சேத்திரமானது திருவிசைப்பா ஆசிரியர்கள் ஒருவராக கருவூர் தேவர் சிவமுத்தி அடைந்த இடம் அந்த கருவூர் சன்னதி தனியாக இருக்கிறது. இந்த கருவூரிலே தானே நம்முடைய சோழ மகாராஜா முடிசூட்டுகின்ற ஐந்து தலைநகரங்கள் அது ஒன்று. மற்றொரு சிறப்பு சோழர்களுக்கு ஐந்து தலைநகர் அதுல அது ஒன்று. அந்த கருவூரிலே தலைநகராக கொண்டு பேராட்சி செய்து கொண்டிருக்கிற மகாராஜா புகழ் சோழர். நாயனாருடைய காலத்தில் மன்னர் பெருமான் மன்னருடைய அரசாட்சியை அலங்காரம் செய்து கொண்டிருந்த பெந்தையா புகழ் சோழர். அவரும் 61 நாயன்மார்கள் ஒரு மறந்துவிட்டார். எனவே இந்த சரித்திரத்தில் ரெண்டு நாயனார் ஒருவர் இடிபத்தினார் புகழ் சோழன் இன்னொரு சிவனடியார் சிவகாமி அண்ணன் மூன்று அடியாருடைய அன்பு அங்கு பின்னிக்கிறது. புகழ் சோழன் நாயனார் 61 நாயன்மார்கள் ஒருவர் அவருடைய சரித்திரத்துக்கு நாம் பார்ப்போம். அந்த அந்த மன்னர் பெயரான அருளாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அருமையான கேத்திரம் கருவூர். அந்த கேத்திரத்திலே அழகா அழகாக சிவபணி செய்து கொண்டு வருகிற ஒரு அற்புத தொண்டர் தான் இனிமத்தர். அவரை சேக்கலார் பெருமான் நமக்கு அடையாளம் காட்ட பொருள் திருமறைகள் தந்த புனிதரை பொருள் திருமறைகள் தந்த புனிதரை இனிது அக்கோயில் மருத்துறை மாற்று மாற்றால் வழிபடும் தொழிலராகி இருள் கடு ஒடுங்கும் கண்டத்து இறையவருக்கு உரிமை பூண்டார்க்கு அருள் பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தராவார். நம பார்வதீபதையே அருள் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அவர் பெயர் எரிபத்த நாயனார். அவர் குளமோ அவர் மரபோ இங்க பேசப்பட நேர சருத்திற்கு சேர்க்கிறார். அந்த நாயனார் என்ன தொண்டு செய்கிறார்? மணிமலர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க அழலவில் சடையாம் அன்பருக்கு அடாதன அடுத்த போது அழலவில் சடையான் அன்பருக்கு அடாதன அடுத்த போது முளை அரியன்ன தோன்றி முளை அரியன்ன தோன்றி முரங்கட எரிந்து தீர்க்கும் பழமறை பரசும் முன் பரசும் தூய பரசுமுன் எடுக்க பெற்றாரு. பழமறை பரசும் தூய பரசும் பரசுன்னு ஆங்கே அழகாக வேதங்கள் எல்லாம் பரவுகின்ற துரிக்கின்ற பரமேஸ்வரன் திருக்கருத்திரிகள் மறுவாயத்தை இவர் எஞ்சிருக்கிறார். ஆக சேக்கலாறு பெருமான் சொல்லாட்சியை பாருங்க, பழ மறை பரசும் தூய வேதங்கள் எல்லாம் முதல்ல சொன்ன பரசு என்பது துதிக்கிறது. பழமறை பழைய வேதங்கள் எல்லாம் துதிக்கின்ற புனிதமான மடுவாயத்தை எஞ்சியவர் எரிமத்து நாயனான். பரசு முன் எடுக்க பெற்றார். அந்த பரசு மடுவாயம் எதுக்காக? முரண்களை எரிந்து தீர்க்கும் பரசு. சைவ மக்களுக்கு முரண்பாடாக யாராவது நடந்தா அவர்களை எரிந்து தீர்த்துடுவார். யார போல முளை அரி என்ன தோன்றி, அரினா சிங்கம், முளைனா குகை, குகையிலிருந்து சிங்கம் வெளிப்பட்டு எப்படி பாய்ந்து எதிரே வருகிற மிருகங்களை கொன்று விடுமோ அதுபோல ஆங்காங்கே திடீரென நாயனார் தோன்றுவார். அந்த மடுவினால வெட்டுவார், வெற்றியோடு திரும்புவார். முளை அரி என்ன தோன்றி, அவர் சுவாமியுடைய வாக்கு பண்ணு. எப்பொழுது தோன்றுவார்? அன்பிற்கு அடாரன அடுத்த போது. சும்மா சாதா கை வச்சுட்டு மழை வச்சுட்டு அடைய மாட்டேன், எவராது வாங்கலாம் விட்டுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஊர்ல வாங்க விட்டுது அந்த அவருக்கு அன்பிற்கு அடாதன அடுத்த போது. அதுதான் சிவனிட அதற்கு அதை தீங்கு செய்யாதீங்க. ஒரு ஆளை வெட்டினா போதுங்களா எல்லாம் காப்பிச்சுன்னு அடையுமா? தமிழ்நாட்டில் 375 பஞ்சாயத்தினருக்கும் ஒரு யூனியனுக்கும் ஒரு 74 வாண்டட் ஹிண்டு பேப்பர் படம் தேவை எல்லாம் ஜாமியாக கண்ண வாங்கி திட்டாங்க. என்ன செய்ய, நம்மளால ஒண்ணு என்ன அப்பாவிகள் நம்மளாம் ஒதுங்கி இருக்கு. 24 மாதிரி நம்மளால சீக்க முடியும். ஆனால் 24 வாழ்ந்து காட்டுகிற சிவனடியார்களுக்கோ சிவபெருமானுக்கோ தீங்கு செய்யாத அடுத்தவர்களுக்கு பாடம் கற்பிக்க ஒரு அருமையான பணி செய்யறார் 84. நீ பாரு, அவர் தொண்டு செய்தவர் நாள்ல திரு கருவூர்ல இன்னொரு சிவனடியார், அவரு திருநாமம் சிவகாமி ஆண்டார். சிவகாமி என்ற அன்னையினுடைய தலைவராக இருக்கிற சிவபெருமான் நடராஜமூர்த்தி இருக்கிறாரே, அவர் பேர் அந்த சிவகாமி ஆண்டார் என்ற பழுத்த முதிர்ந்த ஒரு சிவனடியார். 85
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது மகாசிவராத்திரி தத்துவ விளக்கம். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இந்த சிவராத்திரியினுடைய தாற்பரியம் எங்க இருக்குன்னா, கந்த புராணம் அடிமுடி தேடிய படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துலதான் சிவராத்திரியுடைய தாற்பரியத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் வழிபடும் பொழுது நமக்கு அவர் அதிகமான பலனை தருகின்றார். அந்த சிவராத்திரி அன்று நாம் எப்படி வழிபடலாம் என்றால், அதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எப்படி விரதம் இருக்கணும், அந்த விரதத்தை எப்பொழுது முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, இது அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. அதுல சிவபூஜை பெற்றவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க 4 தடவை குளிக்கணும், ஒவ்வொரு ஜாமத்திலையும் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்சோடனே குளிச்சுட்டு வந்து அவங்க ஆன்மார்த்த பூஜை பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வணங்கணும். இது சிவபூஜை எடுத்தவங்களுக்கு சிவராத்திரியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 ஜாமம் வருது பாத்தீங்கன்னா, 4 பூஜை நடக்கும். அந்த 4 பூஜையில ஒரு பூஜை முடிச்ச உடனே அவங்க திரும்ப போய் குளிக்கணும். குளிச்சுட்டு தான் தினந்தோறும் வழிபடுகின்றார்களோ ஆன்மார்த்த மூர்த்தி, அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை பூஜனை பண்ணிட்டு 2வது காலத்துல மறுபடியும் வந்துடும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனா சொன்னாங்க, நம்போன்றோருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சிவராத்திரி காலத்தில் சிவ புராணங்களையும் சிவபெருமானுடைய மகிமையும் கேட்டால் போதும், அதையாவது செய்யுங்க. எப்பொழுதுமே நம்ம சமயம் என்ன சொல்லும்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டையும் காட்டும், முடியாதவங்களுக்கு சிம்பிள் மெத்தடையும் சொல்லும். அது செய்ய முடியலன்னா பரவாயில்லை, இதையாவது செய்ய. இல்ல என்னால வந்து புராணங்களை படிக்க முடியல, திருமுறைகளை படிக்க முடியல, பொருளை உணர முடியல, இப்ப ஒண்ணும் இல்ல, சிவராத்திரி காலத்துல தகுதியுடையவங்க சொல்றத காதுல கேளு போதும் என்று சொல்லி, இந்த சிவராத்திரியிலே சிவராத்திரியுடைய தாற்பரியம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்க புராணத்துல சொல்லியிருக்கு. அந்த லிங்க புராணத்துல வரக்கூடிய சுருக்கத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகை என்று வைத்தார். சேக்கலார் சுவாமிகள் அதுல பதில் சொல்லுகிறார். அடுத்து இந்த சிவராத்திரியிலே பூஜை செய்து யாரெல்லாம் என்னென்ன பலன்களை பெற்றார்கள் என்று சொல்லி பிரம்மோத்திர காண்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த பிரம்மோத்திர காண்டத்தை செய்தவர் வரகுண ராமபாண்டியன் என்ற ஒரு அரசன், பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு பெரிய அரசன் வரகுண ராமபாண்டியன். அந்த வரகுண ராமபாண்டியன் ஒரு அருமையான நூல் தமிழிலே செய்திருக்கிறான். அதற்கு பேர் பிரம்மோத்திர காண்டம் என்று பெயர். அந்த பிரம்மோத்திர காண்டத்தில் அந்த சிவராத்திரியின் போது வழிபாடு செய்தவர்கள் அடைந்த பலன்கள் என்ன என்பதை சில கதாபாத்திரங்களின் மேலே வைத்து அவர் சொல்லுவார். ஆகவே அவ்வளவு சிறப்புடையது இந்த சிவராத்திரி. அது மகா சிவராத்திரி, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அதோடு என்ன சொன்னாங்க, இந்த மாச சிவராத்திரி என்று நாம் நினைத்து செய்யக்கூடிய அந்த சிவபூஜையினுடைய பலன்கள் மிகவும் அதிகம். எப்பொழுதுமே இந்த காலத்தினால சில பலன்கள் உண்டு. இப்ப டாக்டர் போறீங்க, டெய்லி வாக்கிங் போறேன்னு சொல்றாரு டாக்டர். வாக்கிங் போறான்னு டாக்டர் சொல்றாரு, சொல்லுவாரு இவர் வாக்கிங் போடலாங்கிறதுக்காக மத்தியானம் ஒரு மணிக்கு குறைய பிடிச்சிட்டு வாக்கிங் போனாருன்னா பிரயோஜனம் உண்டா? வாக்கிங் போகணும்னா காலையில இந்த ஓசோன் அதிகமா இருக்கிற நேரத்தில் வாக்கிங் போனாதான் அது பிரயோஜனம். இப்ப அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகாமலே வாக்கிங் போறதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு இப்ப இல்லையா? என்ன பாருங்க, வாக்கிங் வெளியில போக முடியாதான், அதுக்கு ஒரு மிஷின் வீட்டில் உட்காந்து நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் வந்துருக்கு. வேடிக்கையா சொல்றது, சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் ஒரு மிஷின் வரணும். இப்போ இனிமேல் நமக்காக வேண்டி அதே சாப்பிடும், அது ஒண்ணு மட்டும் வந்துட்டா போகுது, மற்றவைக்கெல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லுவேன் நான் இல்லையா? அப்படி ஒண்ணு வருதான்னு தெரியல, வந்தாலும் வந்து கொஞ்ச நாள் இல்ல, நீங்க சாப்பிட வேண்டியதில்ல, அதுவே சாப்பிடும் உங்களுக்காக வேண்டி. அது மாதிரி இன்னைக்கு வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அது நமக்கு என்னன்னா, அந்த காலத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது பலன் அதிகம். ஏன்னு கேட்டியா, அந்த காலத்தில் சில அதிதேவதைகள் ஸ்பெஷலா பங்கன் பண்ணுது, அதனால அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது சிவராத்திரி சிறந்தது என்று. அதாவது நம்முடைய விழாக்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்னு நட்சத்திரத்தை வச்சிருக்கோம், இல்லைன்னா திதியை வச்சிருக்கோம், எல்லாமே நமக்குள்ள பாத்தீங்கன்னா பூரா அதை வச்சுதான். இந்த நடராஜருடைய ஆறு அபிஷேகம் மட்டும் என்ன வச்சாங்க, மூணு நட்சத்திரத்தை வச்சு மூணு திதியை வச்சுன்னு வச்சுட்டாங்க. ஆகவே ரொம்ப முக்கியம், அதாவது அந்த விண்ணுலகிலே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் சில காரியங்களை செய்தால் அதற்கு பலன் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவராத்திரி மிக சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை சிந்தித்திருக்கிறோம் என்று, ஒன்றரை மணி நேரம் சிந்திச்சிருக்கிறோம். நம்முடைய முதல் பகுதியில நம்ம வந்து பூரா கும்பாபிஷேகம் ஆலயம் இதனுடைய தத்துவங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து பின்னாடி வரக்கூடிய அரை மணி நேரத்தில் மகா சிவராத்திரியினுடைய மகிமையை பற்றி சிந்தித்தோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாம சந்திக்க போறோம். ஒரு பிரேக் கொடுத்துட்டு இல்லையா, மறுபடியும் அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன மீண்டும் நம்ம சந்திக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மன்றத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நம்முடைய முத்தையாவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று கருதுகின்றேன். அந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். கேள்வி பதில், வேற ஏதாவது அதாவது தொடர்புடைய கேள்விகளா இருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இன்றைய சப்ஜெக்டுக்கு தொடர்புடைய கேள்விகளாக இருந்தால், அதாவது ஆகமங்களின்படி கட்டிய கோயில்கள் என்பது ஒன்று, ஆகமங்களின்படி கிரியைகள் நடந்து கொள்ளக்கூடிய கோயில்கள் ஒன்று. பொதுவாக வரலாற்றில் உள்ள கோயில்களும் ஆகமங்கள் படிதான் நடக்குது, ஆனா அவைகள் வேறு ஆகமங்கள். ஏன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்பொழுது பூஜையும் மாறும். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை காரணம், காமிகம், வாதுளம் இந்த மூன்று ஆகமப்படிதான். ஏன்னா அதனுடைய அந்த கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த கோயில் எந்த ஆகமத்தின் முறைப்படி கட்டப்பட்டதுன்னு தெரிய முடியும் இல்லையா. ஒரு பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி இருக்குங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா. அதே போலத்தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆகமத்தை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. இது ஒரு முக்கியமான செய்தி, நீங்க அதாவது ஆகமங்களை அருளி செய்தவன் சிவபெருமான், அந்த சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவன், நமக்கு மட்டும் தலைவன் இல்லை, நாம ஒரு வர்க்கம், மானுட வர்க்கம். ஆனால் அந்த கந்தர்வர்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 18 கணங்கள், தேவர்கள்லையும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, இயற்கை தேவர்கள், கரும தேவர்கள். திருமுருகாட்டுப்படையில் சொல்வார், ஒரு அருமையான செய்தி சொல்வார், நால்வகை இயற்கை 11 9 இரட்டிய உயர்நிலை பெரியர் அப்படிம்பார் திருமுருகாட்டுப்படையில். அதாவது கணங்கள்ல 18 வகை இருக்கும்பார், அப்ப தேவர்கள் ஒரு 4 வகை இருக்குது, அப்புறம் கரும தேவர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, நாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு மட்டும் தலைவர் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் எல்லா உயிர்களுக்கும் தலைவர். அதான் பசு பத்தி, பசுக்கள் எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர். அதனால என்ன செய்ததுன்னா, அந்த சிவபெருமான் செய்த 28 ஆகமங்களும் பூமிக்கு வராத ஆகமங்களும் உண்டு. ஏன்னா அவைகளெல்லாம் வேறு அந்த கந்தர்வர்கள், யட்சர்கள், யாகர்கள், நாகர்கள்னு சொல்லக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். அதுல அப்படிதான் இருக்க முடியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, 28 இப்ப சில பேர் அப்படி பண்ணி கேள்வி கேட்கிறாங்க, 28 ஆகமும் பூமிக்கு வரலன்னு சொல்றாங்களே, இருக்கிற ஆகமத்தை வச்சு பண்ணா அது பலனை கிடைக்குமான்னு கேட்கறாங்க. நமக்கு மனிதர்களுக்கு எது தேவை, எப்படி தேவாரத்துல வந்து எல்லாம் கிடைக்கலையோ இல்லையா, தேவாரம் பாடிய மூவர்கள் இருக்காங்கன்னா மூவர்கள் பாடிய பாடல்கள்ல 1% கூட நமக்கு கிடைக்கல. உதாரணமாக எடுத்துக்கொண்டா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, 37,000 பதிகம் சுந்தரர் மட்டும். 37,000 பதிகத்தில் நமக்கு எவ்வளவு பதிகம் கிடைச்சிருக்கு, 100 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப 37,000 பதிகத்தில் 1% வச்சா கூட 370 கிடைச்சிருக்கணும். 37,000 பதிகத்தில் 1% எவ்வளவு, 370, அது கூட கிடைக்கல. அப்ப நமக்கு less than 1% தான் கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு முழுவதும் கிடைக்கவில்லை என்பதற்காக கேன் பி நெக்லெக்ட் தேவாரம் பண்ண முடியாது இல்லையா. அதே போலத்தான் 28 ஆகமங்களில் எல்லா ஆகமங்களும் பூமிக்கு வரவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் வரவில்லை என்றால், அந்த 28 ஆகமங்கள் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, மிக உயர்ந்த ஜீவராதிகளான தேவர்கள், யட்சர்கள், கந்தரவர்கள் அவர்களுக்கும் அவர் சொன்ன செய்திகளும் அதில் இருக்கிறது. நமக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது அந்த வகையில் வரும்பொழுது சித்தியார் சொல்வார், ஒன்னொன்னுக்கு பிரமாணம் இருக்கு, நான் சொல்றது எதுவுமே என்னுடைய கருத்து இல்லை. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகிய கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாதே சொல்றார். சுரர்கள் நாகர்கள் எல்லாருக்கும் சொன்னதான் ஆகமம் என்று சிவஞான சித்தியார் வருது. அதனால அதாவது எந்த காலத்தில் எது யாருக்கு தெரிய வேண்டுமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். அதன்படி நமக்கு ரிவீலான அந்த ஆகமங்களின் முறைப்படி அவர் ஆலயத்தை அமைத்திருக்கிறார். அது காமிக முதல் வாதுளம் ஈராக 28 ஆகமங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேகம் பார்க்கிறது பரணி உடையது. இந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் அதை கமர்ஷியல் ஆக்கி விட்டுறாங்க. அது வந்து இத்தனை கும்பாபிஷேகம் பட்டா என்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல. கும்பாபிஷேகத்துக்கு பலன் உண்டு. அது வந்து அந்த கமர்ஷியலா வரும்பொழுது சில பேர் நிறைய ஏற்றி விட்டுறாங்க. அதாவது பாவம்னா, அதாவது ருத்ராசம் போட்டா பாவங்கள் போகும்னு இருக்குது. இவங்க 1 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 2 மணி உத்ராசம் போட்டா இந்த பாவம் போகும், 3 மணி வாதா இந்த பாவம் போகும்னு சொன்னா அது என்னவோ நம்ம ரொம்ப டைலீட் பண்ணி விட்டுறோம். அசுமா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்லுவது அவ்வளவுதான். அதே போலதான் தேவார பதிகங்களுக்கு பலன் இருக்கு பாருங்க. அதுவும் சொல்லும்பொழுது இந்த தேவாரம் போதுனா கண்ணு வலி போகும், இந்த தேவாரம் போதுனா மூக்கு வலி போகும், இந்த தேவாரம் போனா அப்படி அர்த்தமே இல்லை. எந்த தேவாரத்தை போதுனாலும் பலன் உண்டு. ஆனா இப்ப என்னாச்சுன்னா, கமர்ஷியலா தண்ணீங்க விதியை வெல்வதி எப்படின்னு புத்தகம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த கான்செப்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்த ஒரு கான்செப்ட், ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அப்படி வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படி ஒரு அப்படியாவது வரட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நமக்கு ஏதாவது உள்ளதான் வருவோம். நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நமக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கலாம், கல்யாணம் ஆகி குடும்பம் சிறக்கா நடக்காம இருக்கலாம், அல்லது நோயிலாக இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுதான் மனுஷன் சிக்கிட்டு இருக்க போறான் இல்லையா. அதனால என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த பதிகத்தையாவது ஓதிட்டு இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்றது. அதுக்காக இப்ப சுந்தரர் பாடியே அந்த கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக பதிகம் பாடினாதான் கண்ணு நோய் தீரும், சம்பந்தர் பாண்ட பதியமான கடன் நோய் தீராதுன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. எப்பயுமே ஒரு பையனுக்கு சொன்னா, இந்த இந்த கடையில போய் வாங்கிட்டு வந்தா உனக்கு இந்த 5-star சாக்லேட் தர்றேன் அப்படின்னா தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அது போல ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காக அப்படி சொன்னாங்களே ஒழிய, எல்லா தேவார பதியங்களுக்கும் பலன் உண்டு. அது மாதிரி கும்பாபிஷேகம் என்பது ஏன்னா பலன் என்பது இருக்கு பாத்தீங்களா, அது இறைவன் போடுறது, நம்ம போடுறது இல்லை. ஞாபகத்தை வச்சுக்கணும், நாம செய்ய வேண்டியதுதான். நம்ம செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவு பலன்கிறத கொடுக்க வேண்டியது இறைவன் தானே ஒழிய, நாமளா வந்து இதுக்கு போனா இவ்வளவு பலன் கிடைக்கும் அவ்வளவு பலன் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதாவது இப்ப நீங்க இப்ப அஸ்ட்ரானமியில எப்படி சொல்றீங்க, ஒரு நாள் அப்படின்னா எப்படி வைக்கிறீங்க, ஒரு நாள் ஒரு நாள்னா 24 hours தான் சொல்லிருக்கு. இல்ல ஒரு நாள்ங்கிறது 24 hours ஏன் அச்சானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை தன்னைத்தானே சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறோ அதுதான் நாள் வைக்கிறோம். இதே மாதிரிதான் அவங்க என்ன வச்சாங்கன்னா, திதி என்பது அந்த அந்த பூமி வந்து அதை சுற்றுவதற்கு, இந்த சந்திரன் வந்து தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு டைம், பூமி சுற்றுவதற்கு ஒரு டைம், சூரியன் சுற்றுவதற்கு ஒரு டைம். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் போட்ட கணக்கு வந்து கரெக்டா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் இது கரெக்டுங்கிறத எப்படி நம்ப வேண்டியிருக்குன்னா, இப்போ ஒரு சூரிய கிரகணம் வருது, அடுத்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா பாதி சூரிய கிரகணமா அப்படிங்கிற இன்னைக்கே சொல்லிடுறான். அவன் சொன்ன அன்னைக்கு வருது கரெக்டா. இப்ப அடுத்த ஒரு பஞ்சாங்கம் போடுறான்னு வைங்க, பஞ்சாங்கம் போடுறவன் சூரிய கிரகணம் என்னைக்கு வருது, சந்திர கிரகணம் என்னைக்கு வருதுன்னு நாசாவுக்கு எழுதியா கேட்கறான் இல்லையா? இவன் அவன் டெலஸ்கோப் போச்சு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், இந்த நாசாவுக்கு எழுதி காமிச்சு நாசால இருந்து ரிப்ளை வந்தா பஞ்சாங்கம் போடுறான். இல்ல அவனா ஒரு கணக்கை ஒர்க் அவுட் பண்றான், ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு சூரிய கிரகணம் வருது இன்னைக்கு சந்திர கிரகணம் வருதுன்னு போட்டுறான். இன்னும் சொல்லப்போனா நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு எதிர்கிட்ட போனீங்கன்னா, இந்த 100 வருஷம் கழிச்சு என்னென்ன சந்திர கிரகணம் வரணும் கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அதுல ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. அவன் சொன்னே கரெக்டா வருது இல்ல சூரிய கிரகணம், அப்ப அது வந்து நம்ம டூப் பண்ணி சொல்ல முடியாது இல்ல. அப்ப அவனும் ஒரு பேஸ் வச்சிருக்கான்னு தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு விளங்குறக்கா சொல்ல வரேன். அதனால தேர் இஸ் அ பேசிஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டா, நாம விஞ்ஞானத்திலிருந்து என்ன மாறுபடுறோம்னா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானத்திலிருந்து ஆன்மீகம் ஒரு வகையில எப்படி வேறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லுவது சூரியன் சந்திரன் என்று இந்த கிரகங்களை சொல்லுகிறது. ஆனா நாம சொல்றது கிரகங்களை சொல்றது இல்ல. நாம எதை சொல்றோம்னா, அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதே தான் நம்ம சூரியன் சொல்றோம். நம்ம சூரியனை வணங்கல, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதே இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம வணங்குறமே ஒழிய இந்த சூரியனையோ சந்திரனையும் நம்ம வணங்கல. அதுதான் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்முடைய கான்செப்டுக்கும் சயின்ஸோட கான்செப்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் இருக்கே அது கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அவற்றை இயக்குகின்ற அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிதேவதை விஞ்ஞானத்துக்கு ஆப்படாது. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சூரியன் இருக்குது, இந்த சூரியன் வந்து ஒரே சூரியன் தான் இருக்குது. இந்த நேத்தே சொன்னேன், இந்த இப்ப இருக்கிற சூரியனுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுன்னா 4.5 billion years தான். அவ்வளவு வயசாயிருக்கு சூரியனுக்கு. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ஒரு மாசம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் சுத்தி வரும் பொழுது 4.5 billion years இருந்தது ஒரே சூரியன் தான், வேற வேற சூரியன் இல்ல. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூரியன் நீ ஆப்சர்வேஷன்ல பாக்குற சூரியன் அவன் தான், ஆனா அந்த சூரியனை இயக்கி கொண்டு வந்தான் அல்லவா, அவன் ஆள் மாறிக்கொண்டே வருகிறான். இப்ப போன கர்ப்பத்தில் இந்த சூரியனை இயக்கிற ஆள் வேற, இந்த கர்ப்பத்தில் சூரியனை இயக்கிற ஆள் வேற. அதே போல ஒரே வருஷத்திலேயே இந்த சூரியனை 12 பேர் இயக்கிறான், 12 அதிதேவதைகள். உதாரணமா ஒன்னு சொன்ன பாருங்களேன், இப்ப நீங்க வந்து எங்க ஊர்ல பெரிய எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதாவது மெட்ராஸ்ல இருந்து, இப்ப உங்க ஊர எனக்கு சொல்ல தெரியல, இப்ப மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறீங்க, மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு 2 fast express இருக்கு, ஒன்னு வந்து GD எக்ஸ்பிரஸ்மா, இன்னொன்னு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்மா. இது ரெண்டு தான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு போறதுக்கு. நீங்க வந்து ஒரு 36 மணி நேரம் 40 மணி நேரம் பிரயாணம் பண்றீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ரயில் அதே தான். ஆனா உங்களுக்கு தெரியாது, இந்த 36 மணி நேரத்தில் இந்த ட்ரெயினை ஓட்டிக்கு வந்த டிரைவர் 4 பேர் மாறிடுவான். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நீ உட்கார்ந்துருக்கப்பட்டு டெல்லி போய் சேர்ந்தா போதும், அவ்வளவு நமக்கு வேண்டியது. அந்த சூரியனை அந்த ட்ரெயின்ல வந்து எத்தனை டிரைவர் வரணும், நமக்கு என்ன வந்தது, நம்மளை கொண்டு சேர்த்துடணும், அவ்வளவு நமக்கு வேண்டியது. அதே போலத்தான் அந்த ட்ரெயினை இயக்குவதற்கு டிரைவர்கள் மாறிக்கொண்டு வருவது போல, இந்த சூரியனை இயக்குவதற்கு அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டே வரும். அதனாலதான் 12 ராசினு ஏன் வச்சாங்க கேட்டீங்கன்னா, இந்த சூரியனை இயக்குகின்ற அதிதேவதை மாசம் மாசம் மாறிடும், அதே அதிதேவதை வராது. அந்த 12 அதிதேவதைகள் அந்த சூரியனை இயக்குவதனாலதான் 12 ராசின்னு வச்சாங்க. அது அந்த அந்த சில கான்செப்ட் நம்ம வேறுபடுவோம். மற்றபடி அந்த சயின்ஸினுடைய மற்ற கான்செப்ட நம்ம வேறுபடல. நமக்கு அந்த அதிதேவதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பை நீங்க பாக்குறீங்க, இந்த உடம்பு இயக்குகின்ற உயிரை உங்களால பார்க்க முடியல இல்லையா, அதே போலதான். நீங்க சூரியனுக்கே போக வேண்டாம், நம்ம பாடியே எடுத்துக்கிட்டுங்க. உங்களுடைய பாடி தான் கண்ணுக்கு தெரியுது, உங்க பாடியை இயக்குகின்ற உயிர் என் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சம்படி இஸ் இயக்கிங், அதனை இல்லை சொல்ல முடியுமா? அது மாதிரி அந்த கான்செப்ட் சிலவற்றில் வேறுபாடு வருமே ஒழிய வேற வராது. இன்னைக்கு ஒரு மாணவர் அருமையா கேட்டாரு, ஒரு கேள்வி கேட்டான், என்ன சார் இந்த சந்திரன்ல போய் ஆம்ஸ்ட்ராங் பூட்ஸ்கால வச்சுட்டான், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சந்திரன் சிவபெருமான் தலையில இருக்குன்னு, என்ன சார் அப்படின்னு அவருக்கு கேட்டார். நியாயமான கேள்வி தான், அவனுடைய சிந்தனையில அவன் கேட்கிற கேள்வி இருக்கே இல்லையா. நீங்க வந்து அந்த பூட்ஸ்கால வச்சு ஆம்ஸ்ட்ராங் மிதிச்சுட்டான் 1969 நினைக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் போய் கால வச்சது 1969 நினைக்கிறேன். அப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் போய் கால வச்சுட்டான், ஆனா நீங்க அவன் கால வச்ச சந்திரன் சிவபெருமான் தலைமையில இருக்குன்னு சொல்றீங்க, இது எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு அவன் கேட்டான். இது பாத்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்தா இது ஒரு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவபெருமான் தலையில இருக்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் கால பூட்ஸ் கால வச்ச சந்திரன் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய தலையில எதிர்க்குன்னா இந்த சந்திரனை இயக்குகின்ற அந்த அதிதேவதை தான் அவன் தலையில இருக்க ஒழிய, அவன் போய் சரண்டர் ஆகி சிவபெருமான் தலையில இருக்கிறாரே ஒழிய, நீங்க பார்க்கிற சந்திரன் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கான்செப்ட புரிஞ்சுட்டோம்னா அது மட்டும் இல்ல, இந்த நாம ஆம்ஸ்ட்ராங் கால வைக்கிறது இருக்கட்டும், நம்ம கால வச்சு நடந்த பூமியே தேவதை தான் நம்ம சொல்றோம். ஆம்ஸ்ட்ராங் கால வச்சது 1969 நீங்க தான் எத்தனையோ வருஷமா கால போட்டு மீச்சிட்டு இருக்கீங்களா இந்த உலகத்தை? இந்த உலகமும் என்ன சொல்றோம், பூமாதேவின்னு தான் நம்ம சொல்றோம். சொல்ல புரியுது உங்களுக்கு? அது ஒரு, அதாவது இது வந்து உங்களுக்கு உண்மையான பதில் சொல்றேன், ஆக்சுவல் ரீசன். ஏன்னா நீங்க வந்து இங்க நம்ம வந்திருக்கிறதுனா ஓரளவுக்கு நம்ம எஜுகேட்டட் நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த பையனுக்கு நான் அப்படி விட சொல்லல, உங்களுக்கு இந்த விடையை சொல்றேன். அந்த பையனுக்கு நான் சொன்ன விட வேற, அந்த பையனுக்கு நான் என்ன விட சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? அவனை சிந்திக்க வைக்கணும் இல்லையா, ஏன்னா அவனுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் வர முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், அவனுக்கு புரியுறாப்புல ஒன்று சொன்னேன், அதாவது அந்த பூமியில போய் கால அந்த சந்திரன்ல போய் கால வச்சவன் நீ இல்ல, ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, அந்த ஆம்ஸ்ட்ராங்க அந்த சந்திரனுக்கு அனுப்பிச்சவனும் நீ இல்ல, விஞ்ஞானிகள் அனுப்பிச்சவன் விஞ்ஞானிகள், போனவன் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, நீ யாரு, பேப்பர்ல படிச்சவன் அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன், இந்த கால வச்ச ஆம்ஸ்ட்ராங்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அம்ச விஞ்ஞானிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நீ பாரு ஸ்டேட்மெண்ட், அதான முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கால வச்ச உடனே ஐ ஒண்டர் த மிஸ்டரிஸ் ஆஃப் காட் தான் அறிக்கை விட்டுருக்கான் இல்லையா. அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு லெவலுக்கு மேல போனோம்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய மிஸ்டரி இன்னும் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்டு மிஸ்டரி எவ்வளவு இருக்குன்னு தான் அவன் கடவுளை பத்தி தான் ஆச்சரியப்படுறானே ஒழிய, அந்த விஞ்ஞானத்தை அந்த ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த அவனை அனுப்பிய விஞ்ஞானிகளும் கடவுள் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்கானா இல்லையா? அது சொன்னேன், அவனை திங்க் பண்ண வைக்கிறது. நீங்க விட்டதான் அமெரிக்காக்காரன், நீங்க இல்ல, அந்த அமெரிக்காக்காரன் இந்த ஆம்ஸ்ட்ராங் கையில விட்டவன நோட்ல உள்ளதை மாத்திட்டானா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கான் பாரு. நீ பேப்பர்ல படிச்சாலும் கடவுள் இல்லைங்கிறான், செஞ்சவன் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கேள்வியை பாருங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் அனுப்பிச்ச அமெரிக்கன் கடவுள் இல்லைன்னு சொன்னானா, அவன் டாலர்ல என்ன போட்டிருக்கான், இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு தான் போடுறான். அப்ப என்ன தெரியுதுன்னா, அப்ப பார்வை ஏன்னா இது சிந்திக்க வைக்கிறது, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, இதுதான் சிந்திக்க வைக்கிறது. அப்ப அவங்களும் விஞ்ஞானிகளும் என்ன பண்றாங்கன்னா, they are not able to finalize the mysteries. ஒரு லெவல கண்டுபிடிச்சானா அதுக்கு மேல இன்னொரு மிஸ்டரி அவனுக்கு இருக்கு. சொல்றது அதாவது அந்த வியூ தான், பார்வை தான் வேற. நம்ம பார்த்தோம்னா நம்ம கான்செப்ட் ஒரு நாளும் தப்பாகாது. இருக்கு, ஆமா. இன்னும் சொல்ல போனா ரீசெண்டா ஒன்று வந்தது பாருங்க, ஒரு இது வந்து ஒரு சோலார் சிஸ்டமே இது வரைக்கும் ஆப்சர்வேஷன்ல வராம வந்திருக்குன்னா, அதாவது ஒரு சோலார் நம்மள மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேப்பர்ல பாத்துறேன், அந்த சிஸ்டமே அந்த அவங்க வைக்கக்கூடிய இப்ப வைக்கக்கூடிய டெலஸ்கோப் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரு, அதாவது கலீலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப் வேற. ஆனா இன்னைக்கு அந்த டெலஸ்கோப் எல்லாம் உதவாதுன்னுட்டான், இன்னைக்கு உள்ள டெலஸ்கோப் இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் எக்ஸ்ரே டெலஸ்கோப் பேரான். இவ பெரிய வேடிக்கைன்னு கேட்டா இன்னைக்கு இந்த இவங்க பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்ரே டெலிஸ்கோப்ப கண்டுபிடிச்ச ஒரு தமிழன், அந்த பேர் சந்திரசேகரன் பேர், டாக்டர் சந்திரசேகரன். இந்த டாக்டர் சந்திரசேகரன் கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் வச்சுதான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கான். கலீலியோ கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் இல்ல. அப்போ இந்த பவர்ஃபுல் டெலிஸ்கோப்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோலார் சிஸ்டத்தை ஒரு இன்னொரு எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சாங்கன்னு வருது. இன்னொரு ஆங்கிள் வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா, எல்லாத்தையும் வரைஞ்சிட்டே இருக்கான், ஒன்னு பேர் வைக்கிறான், இந்த செல்லார் ஏரியான்னு வச்சு ஒன்னு பேர் வேற வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியெல்லாம் வந்து மிஸ்டரிஸ் போயிட்டே தான் இருக்கே ஒழிய. இது என்ற எனக்கு சொன்ன லண்டன்ல ஒரு பெரிய அஸ்ட்ரோபிசிஸ் தான் எனக்கு சொன்ன அந்த விஷயத்த. இப்ப இன்னைக்கு எனக்கு தெரியாது சில விஷயங்கள் உங்க மாதிரி ஆட்டம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் லண்டன் என்ன பேசணும் சொன்னார், அவர் தான் சொன்னார் இந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை எ தமிழியன் ஹூ செட்டில் இன் யூஎஸ் நார். ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் சந்திரசேகரன். அந்த அளவுக்கு நம்ம தமிழியன்ற மூளை இருக்குது. ஆமா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோபுரம் இருக்கு, அந்த கோபுரத்துல வந்து நிலைப்படி இருக்கு இல்லையா, நிலைகள். அதான் அந்த இடையில என்ன சொல்லுங்க, விண்டோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, வாசல் வாசல், அதுக்கு பேர் நிலைப்படின்னு பேர், நிலை. அந்த நிலை வந்து எத்தனை இருக்கோ அத்தனை கலசம் தான் இருக்கும். இந்த கோபுரத்தை எண்ணி பாத்தீங்கன்னா ஏழு நிலை இருந்தா ஏழு கலசம் தான் இருக்கும், ஒன்பது நிலை இருந்தா ஒன்பது கலசம் இருக்கும். எல்லா கோயிலும் அப்படிதான் இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய சக்திகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்பொழுதுமே ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது இருபத்தி ஏழு அப்படி ஒற்றைப்படையிலேயே தான் போயிட்டு இருக்கும். எட்டு சக்தின்னு எங்கேயுமே இருக்காது. நவராத்திரி பாருங்க, ஒன்பது சக்தி, இருபத்தி ஏழு சக்தி, மூணு சக்தி, அஞ்சு சக்தி, அதாவது அந்த ஒவ்வொரு சக்திக்குள்ள ஒன்னொன்னு அடக்கம். அதாவது அந்த சக்தியினுடைய மொத்த ஆற்றலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எல்லா ஆற்றலையும் சேர்ந்து ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு தான் பராசக்தின்னு பேர். பராசக்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா த டோட்டல் பொட்டன்சியாலிட்டி ஆஃப் லார்ட் சிவா. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை வந்து சிவபெருமான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இந்த அவருடைய பஞ்சகிருத்தியம் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அவருடைய எவ்வளவு சக்திகள் ஒரு கணக்கு இருக்க முடியாது, உங்களால மெஷர் பண்ண முடியாது. ஆனா த இன்பினிட் பொட்டன்சியாலிட்டி, த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா, ஒரு அசீம் பண்ணி தான் ஆகணும் நீங்க. அந்த டோட்டாலிட்டி ஆஃப் பொட்டன்சியாலிட்டி இருக்க அவ்வளவு பொட்டன்சியாலிட்டியும் அவரை டேப் பண்ணணுங்கிற அவசியமே வராதான். ஒவ்வொரு டைம்ல அவர் ஒரு பார்ட்டை மட்டும் டேப் பண்ணா போதுமா. அதனால என்ன பண்ணாங்க, இந்த பார்ட்டை மட்டும் டேப் பண்றதுக்கு தான் அந்த பெயர்கள் வச்சாங்க. மற்றபடி அந்த டோட்டல் இதுக்கு வந்து பராசக்தி, அதாவது நீடு பராபரை அப்படிம்பார் சிவபிரகாஷ் சொல்வார். அது வந்து அளக்கவே முடியாது, இன்பினிட். இப்ப இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா பாருங்க, இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இப்ப கோலாலம்பூருக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா இது ஜெனரேஷன் எங்கேயோ பண்றாங்க, பண்ணிட்டு ஹை டென்ஷன் டவர்னு அது வழியா தான் வருது இல்லையா. இப்ப எங்கேயும் அதே மாதிரி கான்செப்ட் இருக்கும். இந்த ஹெச்டி டவர் அது பாத்தீங்கன்னா 11,000 வோல்ட், 12,000 வோல்ட், 20,000 வோல்ட் போட்டிருப்பான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஹெச்டி லைன்ல இருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னா முடியாது. நீங்க அதுல இருந்து கனெக்ஷன் நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த பல்பே வெடிச்சிடும். இங்க எவ்வளவு போனாலும் இந்த 220 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க பண்ண முடியும்னு சொல்றாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டியில. அப்ப என்னன்னா அந்த டோட்டல் அந்த எனர்ஜி பூரா வந்து ஒரு டிரான்ஸ்பார்மருக்குள்ள அடங்கி அந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அதே சமயத்தில் அந்த டிரான்ஸ்பார்மரை டோட்டல் அந்த அந்த ஹெச்டி லைனை முழுசு கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க ஊர்ல லைட் போயிடும். அது என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாம எப்படி அந்த டோட்டல் பொட்டன்சியாலிட்டியை நம்ம யூஸ் பண்ண முடியாதோ அதே போலத்தான் சிவபெருமானுடைய டோட்டல் பொட்டன்சியாலிட்டிய ஆன்மாக்கள் பயன்படுத்தவே முடியாது. அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்தாதான் உண்டு. இது சயின்டிபிக்கா சரியா இருக்கா, சாணித்தியம் பேர். சாணித்தியம் என்ன, அதாவது அவருடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சாணித்தியம் எப்படி வந்து நீங்க அந்த அந்த பவரை வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது இல்லையா, அதுக்குதான் எலக்ட்ரிசிட்டி வரேன். எலக்ட்ரிசிட்டி பல்பு கண்ணுக்கு தெரியுது, வயர் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அதுல வரக்கூடிய சக்தி கண்ணுக்கு தெரியல இல்லையா. அதே போலதான் அந்த சக்தியை தான் சாணித்தியம் சொல்றது. அது வந்து உங்களுடைய உங்களுடைய புலன்களுக்கு எட்டாது, ஆனா ஒரு சக்தி வந்துட்டு இருக்கு. இப்ப இப்ப நம்ம எப்படி நம்ப வேண்டியிருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு எப்படி நம்ப வேண்டியிருக்கு, லைட் எரியுது அதனால நம்ப வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, அது எப்படி கிடைக்கும்னா உங்களுடைய தன்மையும் பொறுத்து தான் இருக்கு. எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு சக்தி வந்து முழுமையா கிடைக்கணும்னா அந்த டிரான்ஸ்மிஷனும் சரியா இருக்கணும், ரிசீவரும் சரியா இருக்கணும் இல்லையா? நான் சொல்ல நீங்க கேட்கலாம், அவ சிவபெருமான போய் வணங்கலாம், எல்லாருக்கும் ஒண்ணு போல பலன் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதான் நீங்க கேட்க வர்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கறேன்பா, ஒரு விஷயம் உங்க விஷயம் என்னன்னு கேட்டா எப்பொழுதுமே முழு பலனை கிடைக்கணும்னா டிரான்ஸ்மிஷனும் ஓகேயா இருக்கணும், ரிசீவிங்கும் ஓகேயா இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கி வைக்கிறீங்க, ஒருத்தர் 5,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிக்கிறாரு, 20,000 ரூபாய்க்கு வாங்கின டிவியே நல்லா தெரியுது. இப்ப 20,000 டிவிக்கு வந்து தனி ஸ்டேஷனா வச்சிருக்கான், அந்த டிவி ஸ்டேஷன் ஒண்ணுதானே இருக்கு. அப்ப 20,000 ரூபாய் டிவி வாங்கினா நல்லா தெரியுது, 5,000 ரூபாய் டிவி நல்லா தெரியல. அப்ப என்ன காரணம், இதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி, அதனுடைய ரிசீவிங் எஃபெக்ட் கொஞ்சம் கூட. என்ன தெரியுதுன்னா எப்பயுமே பலன்கிற ஒண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டா குடுக்கிற ஆற்றலையும் வாங்குற ஆற்றலையும் பொறுத்துதான் பலன் இருக்கு. அதே போலதான் என்ன சொன்னாங்க, ஆலயத்துல ஞானிகள் ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற, நம்ம ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி வேற. கொஞ்சம் சயின்டிபிக்கா சொல்றேன். அதனால அந்த சிவர் அந்த கோயில்ல எல்லா சாணித்தியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு வருகின்ற ரிசீவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் வருது. அது என்ன கேட்டா நாம செய்த அந்த சிவபுண்ணியங்கள் நம்முடைய நிலையை பொறுத்து அந்த சக்தி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வரும். சில விஷயங்கள் அந்த சயின்டிபிக்கா

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு வியாக்கரணம். தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதாவது லகாரங்கள்னா கிரியாபதங்களோட டென்சஸ். கிரியாபதம் அப்படின்னா வர்க்கு. ஸோ நாமும் பார்த்தோம், வர்க்கு பார்த்தோம். இன்னும் சில சில பதங்கள்லாம் இருக்கு. இது நான் பதசாஸ்திர ரூபமாகவே சொல்லிட்டே போறேன். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சவுண்டோட ஒரு ஓவியை பார்த்தோம். பதம் வந்து வெறும் கிரியா நாம பதம் அப்படிங்கிற பார்த்தோம் மட்டும் இருக்காது. நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிப்பாத்தம் இருக்கு, உபசர்க்கம் இருக்கு, கத்தின் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரிஃபிக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து வேதத்துல வந்து இப்போ வந்து வெல் ரன், வெல் டன் இப்படிலாம் சொல்றோம். சத்கர்ம இந்த மாதிரி, அதாவது வெல் டன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிஃபிக்சஸ் இதெல்லாம் அட்டாச் பண்றோம் இல்லையா. அதாவது ப்ரப்போசிஷன் சொல்லலாம். ஒரு சில இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விசக்கரமே அப்படின்னா அளக்கிறது, விசக்கரமே அப்படின்னு இதை விசக்கரமே அப்படின்றது. இந்த வி அப்படிங்கிறது உபசர்க்கம் அந்த மாதிரி. அது இது ஒரு உபசர்க்கம் அப்படின்னா அது என்ன, அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் கிரியாபதத்துக்கு பின்னாடி அட்டாச் பண்ணி அந்த கிரியையோட ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ர, அபி, உப, இந்த மாதிரி சில உப அபிவர்த்ததே அப்படின்றதுலாம் சொல்ற அபி, அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ்லாம் ஆட் பண்ணி கிரியாபதங்களுக்கு அது அதோட ஒரு அந்த கிரியையோட கிரியை நல்லா பண்ணது, இப்படி பண்ண எப்படி நடந்த விசக்கரமே, அளந்தார், நல்லா அளந்தார், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதை வந்து டிஃபைன், அதோட குவாலிட்டியையோ அந்த கிரியாபதத்தோட தன் ஒரு என்ன சொல்றது ஒரு நேச்சர், அந்த கிரியையோட ஒரு ஒரு குவாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணோம். சம்வர்த்ததே, அபிவர்த்ததே, இந்த மாதிரி சஞ்சயதி, இந்த மாதிரி சம் அப்படின்னா பொதுவா என்ன அர்த்தம்னா நன்மை, நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஸோ சம், ஷம், அப்புறமா வந்து அபி, உப, பிர, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து உபசர்க்கங்கள் இருக்கு. ஸோ இந்த உபசர்க்க கிரியா யோகே அப்படின்னு சொல்றாங்க. உபசர்க்கம் நிறைய வந்து உப இது இருக்கு, ப்ரப்போஸ் ப்ரிஃபிக்சஸ் இருக்கு. ஆனா அதை பாணினி வந்து கிளீனா கிளாசிஃபை பண்ற உபசர்க்க கிரியா யோகே. உபசர்க்கங்கள்லாம் வந்து கிரியையோட சேர்த்து நம்ம வந்து அது சொல்றது பேர் தான் உபசர்க்கம் பேரு. ஸோ விசக்கரமே, அப்புறமா வந்து நிறைய நிறைய பிரதிபதாமி இந்த மாதிரிலாம் வருது. திருப்பி கொடுக்குறேன் பிரதிபதாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரியாபதங்களுக்கு உபசர்க்கங்கள் இருக்கு. இப்போ அதே இது வேற சில இதெல்லாம் நிப்பாத்தங்கள் இருக்கு, கத்தி இருக்கு, இது கொஞ்சம் டீப்பா இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பொதுவா இதுக்கெல்லாம் வந்து அவ்யயம்னு பேரு. அவ்யயம் அப்படின்னா நம்ம நிறைய நம்ம அவ்யயம் அப்படின்னா டிக்ளைன் பண்ண முடியாது, அதாவது காஞ்சுகேட் பண்ண முடியாதுன்னு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா எல்லா கிரியாபதத்துக்கும் ஒரு டெக்ளினேஷன் இருக்கும். நாம பதத்துக்கு ராம ராம ராமஹான் இருக்கு. சில பதங்களுக்கு டெக்ளினேஷன் அதாவது இந்த மாதிரி காஞ்சுகேட்டே பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து அவ்யயம் பேர், இன்டிக்ளைனபிள்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு நாம சாரி ப்ரிஃபிக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ப்ரிஃபிக்சஸ்ல பல வகையா இருக்கு. நிப்பாகம், கதி, உபசர்க்கா, இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நம்ம அதை வேதத்துல வச்சு பார்த்தா அதோட நமக்கு அர்த்தங்கள்னா நல்லாவே புரியும். ஸோ இது வந்து இதுக்கும் நமக்கு வந்து ஸோ பதங்கள் நம்ம என்ன பார்த்தோம்னா சொப்பு அதாவது நாமபதம், திங் வந்து கிரியாபதம், அப்புறம் வந்து ப்ரிஃபிக்சஸ். அது மாதிரி இன்னும் சில பதங்கள்லாம் இருக்கு. ஆ அப்படின்னா இப்போ ஆ சத்தியன் அரச அவர்த்தமானோனி வேஷயன் நம்ம தம்மர்த்தியன் ச. இப்போ ஆ சத்தியன் நம்மளா மாத்தியானிக உபஸ்தானம் எஜுர்வேதி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப இது. இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஆ சத்தியன ரசா ஆவர்த்தமானம் அப்படின்னு. அதாவது இந்த ஆ அப்படிங்கிறது ஆ ஜென்ம சுத்தானாம் அப்படின்னு வருது. ஜென்மத்திலேருந்து ஸ்டார்ட்டை குறிக்கிறது. ஆ சமுத்திர கிரிவ்யா சமுத்திரத்திலேருந்து அப்படின்னு இந்த மாதிரி சில அவ்யங்களும் இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து எங்க இந்த டைமை காட்டுறது, இல்லைன்னா பொசிஷனை காட்டுறது. இங்கேருந்து ஆ ஆ ஜென்ம அப்படின்னா ஜென்மத்திலேருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆ சமுத்திர ஆனா சமுத்திரத்திலிருந்து அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஆ அப்படிங்கிறது டைமை காட்டுது. ஸோ அத இது மாதிரி நிறைய சில இண்டிக்ளைனபிள்ஸ் அதாவது அவ்யயங்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து பதத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது தான். இப்போ அது அதோட முக்கியமா என்ன அப்படின்னா கிரியாபத ஸ்வரம் என்னைக்குமே வந்து அது கிரியாபதமா நாமபதமா அப்படிங்கிறது வேதத்துல ஸ்வரத்தை வச்சுதான் நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம தான் புக்ல எழுதிட்டு அந்த புக்ல இருக்க ஸ்வரத்தை வச்சு நாம சொல்றோம். ஆனா கர்ண பரம்பரையில எப்படி அப்படின்னு கேட்டா அந்த ஸ்வரத்தை வச்சுதான் காதுல கேட்டுதான் நான் வந்து இது கிரியாபதமா இல்ல நாமபதமா அப்படிங்கிறத சொல்றேன். பகவதி அப்படின்னு எல்லாமே கீழே வரும், சர்வானுதாரமா வரும். நாமபதங்களுக்கு அப்படி சர்வ கிரியாபதங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. ஆனா வந்து எப்பயுமா காமன் ரூல் வந்து எல்லா கிரியாபதமும் வர்க்குக்கும் சர்வானுதா அந்த சர்வானுதாரம் கீழே

அப்படின்னு நம்ம சொன்னான். இப்போ வந்து நிறைய விஷயங்களும் அந்த மாதிரி அந்த மாதிரி பேர் எல்லாம் பார்த்தா பொதுவா நம்ம அந்தோதாக்கம் அந்தோதாக்கமா இருக்கும், மாறலாம். அதுவும் வந்து நம்ம வந்து அந்த ரிஷியோட ஒரு குவாலிபிகேஷன்ஸ் மாதிரி பேர் இருந்ததுன்னா அதுக்கும் சொல்ல மாறலாம். பொதுவா நம்ம வந்து சொல்றோம் இது வந்து விதி, பொது விதி வந்து நம்ம இருக்கு, ஆனா அதுக்கு 1000 எக்ஸப்ஷன் வந்து கீழே கடைசியில வரும். நம்ம வந்து ஜென்ரல் ரூலை ஸ்டேட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்னையா ஒவ்வொன்னையா வந்து டிரைவ் பண்ணி போவாரு. அங்கங்க வரும்போது அதோட அபவாதங்கள் அதாவது எக்ஸப்ஷன்ஸ் அதையும் சொல்லிட்டே போவார். ஸோ இதெல்லாம் வந்து மெயினா பாணினி வந்து டீல் பண்றாரு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து நான் வைதிக பிரகடனத்தையும் சொல்லிட்டேன், அது மாதிரி சந்தசி நிறைய எக்ஸப்ஷன்ஸ், அதாவது சந்தசி பகுலம் அப்படின்றதும் சொல்றாரு. அதாவது வேதத்துல நம்ம இன்னைக்குமே ஒன்று ஞாபகம், வேதத்துல ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா பாணினிக்கு தக்க மாதிரி நம்ம வேதத்தை பிக் பண்ணக்கூடாது. பாணி ஒரு ஒரு சப்தம் பாணினியோட வியாக்கரணத்தால நமக்கு வந்து அதோட விற்பத்தியவோ அதோட இதோ சொல்ல முடியல அப்படின்னா அதை வந்து வேதத்தோட சுவாதந்திரியமான ஒரு போக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நாம வந்து அதை போய் வந்து பாணினிக்கு நான் வந்து ஃபிட் பண்றேன் அப்படின்னு போய் அதை வந்து கரெக்ட் பண்ணி யோ இப்படி இருந்தாதான் பாணினி இப்படி வரும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நாம வந்து அதை ஃபிட் பண்ண போகக்கூடாது. ஏன்னா வேதம் வந்து அப்போ ஒரு விஷயம், பாணினி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வேதத்தை அப்சர்வ் பண்ணி அதை பத்தி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாரு. அதைத்தான் நம்ம வந்து நம்ம பார்க்கணும். இதனால பாணினியே வந்து தேவையில்லாம வந்து நமக்கு வந்து நம்ம வந்து வேதத்தை வந்து மாத்தறதுனா கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நிறைய பேர் இந்த வெஸ்டர்னர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கா, அதாவது பாணினியமா இருக்கணும் வேதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்டம்ஸ் நடந்திருக்கு. ஆனா அது தப்பு, ரொம்ப தப்பு. நம்ம வந்து பார்த்தா அதெல்லாம் வந்து நம்ம வேதம் என்ன இருக்கோ அத்தியன பரம்பரையில் என்ன இருக்கோ அதை வந்து ஏற்றுன்னு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா வேதம் பக்கம் நிறைய வந்து அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, அதனால வந்து நம்ம வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது ரூல் ஆஃப் தம் ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான் வந்து பாணினியை படிக்கணும்னா வேதத்துக்கு அப்ளை பண்ணணும்னா வேதம் ஆக்சஸ் எடுத்துக்கணும். எங்கெங்க பாணினியத்துக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியுமா அதை வச்சுட்டு அதை நம்ம சொல்லிக்க வேண்டியது. இதுதான் வந்து நமக்கு வந்து மெயினா பதத்தை பத்தி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலு முக்கியமா நாம ஆக்கியாதா, அப்புறம் நான் வந்து இது உபசர்க நிப்பாதா கத்தி, இந்த மாதிரி நான் நாலு மெயினா நாலு பதத்தை நாலு பிரிச்சுக்கிறேன். இதை வச்சுட்டுதான் நம்ம வந்து நம்ம முன்னாடி மீமாம்சக்காரெல்லாம் வந்து அவளோட சாப்த போதம் அப்படிங்கறதுனா அவ சொல்றா, அதாவது எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம மீனிங் சொல்றது அப்படிங்கிறது வந்து இந்த பதங்களோட அர்த்தத்தை வச்சுட்டுதான் அவ வந்து அவ, ஆனா அதுல இன்டர்பிரேஷன் மாறலாம். ஆனா அடிப்படையில இந்த பதசாஸ்திரத்தை வச்சுட்டுதான் இந்த பதத்தோட மீனிங் என்ன அப்படிங்கறத வச்சுட்டு அதை வந்து அவரோட ஒரு சென்டென்ஸ்க்கு அர்த்தம் சொல்றாரு. ஸோ அது பதசாஸ்திரத்துனா வாக்கிய சாஸ்திரம். ஸோ இது வந்து ஒரு அஷ்டாத்தியாயோட ஒரு ஒரு ஓவரால என்னென்ன டீல் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட். அதை தவிர அஷ்டாத்தியாயி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பிரயத்ன கரணங்கள் அப்படிங்கிறத பத்தி நான், அதாவது நடிச்சு பார்த்தோம் கண்டம் ஓஷ்டியம் தாளு இதெல்லாமும் துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மெயின் மெயின் விதி. அதை தவிர வந்து எப்படி வந்து இந்த மாதிரி சம்மிருதம் விவருத்தம் சம்மிருதம் இதை மாதிரிதான் நிறையவும் சப்தசாஸ்திரங்களையும் டீல் பண்றது. அது மாதிரி உதாத்தம் உச்சை உதாத்தம் அப்படிங்கிறது டெபினிஷன் சொல்றாரு பாணினி. உச்சை உதாத்தா அப்படிங்கிற பிராதிசாக்கியமே அதே இருக்கு. நீச்சை உதாத்தா கீழே சொல்றது உச்சை உதாத்தா அப்படின்னா மேல, அதாவது மேல அலர்ட்டா சொல்றது பேரு உச்சை உதாத்தா உதாத்தம். நீச்சை உதாத்தா அப்படின்னா கீழே கீழே சொல்றது. அது மாதிரி சமாஹாரக ஸ்வரிதா, ஸ்வரிதா வந்து மேல மட்டும் கொஞ்சம் செகண்ட் மேல போகும், இந்த ரெண்டு சைடும் வந்து ஏத்தத்தும் இறக்கமும் கொஞ்சம் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லு போயிட்டேன். சமாஹாரக ஸ்வரிதா அப்படிங்கிறது அகைன் இங்க வந்து இந்த குறியா எடுத்துக்கூடாது, புக்ல சொல்ற குறிப்பு குறி மாதிரி நம்ம நினைச்சுக்கூடாது. இப்ப புக்ல எல்லாம் பார்த்தா உச்சை உதாத்தகா அப்படின்னா மேல குறி போட்டிருக்கிறது உதாத்தம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு. அது அந்த மாதிரி கிடையாது. அங்க சொல்லக்கூடிய வேற இங்க பாணினி சொன்ன உச்சை நீச்சை அப்படிங்கிறது எழுதப்பட்ட அக்ஷரத்தோட மேலையோ கீழேயோ கிடையாது. அது வந்து நம்ம கர்ண பரம்பரையில எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கறது பொறுத்துதான். இதெல்லாம் வந்து நம்ம என்ன எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்ம கர்ண பரம்பரையில இருந்தான் நமக்கு வந்து இது வருது அப்படிங்கறது தெரிஞ்சது புரிஞ்சுட்டாதான் இந்த சாஸ்திரத்தோட அடிப்படை புரியும். இல்லைன்னா நம்ம புக்கை வச்சு நம்ம படிச்சோம்னா அதோட சிக்னிபிகன்ஸ் நமக்கு புரியாது. அது மாதிரி இன்னொரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து சமாசம், சமாசத்துல தான் சொல்றாரு. சமாச சுவரங்கள்லாம் வந்து வேதத்துல ரொம்பவே

சும்மா சொன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது காம்பினேஷன், வேர்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தத்புருஷம், பகுர்வீகி, துவந்த சமாசம் அப்படிங்கறதுலாம் நிறையவே வகை, அதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ். இப்போ ராமேஸ்வர அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோம், ராமநாச அப்படின்றது என் பேரே இருக்குன்னா, இது ரெண்டு அர்த்தம் சொன்னா, ராமசிய நாச அப்படிங்கலாம், அதாவது ராமசிய நாச அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போனா அந்த அர்த்தம் தான் வரும். ஏன்னா அங்க சிவன் வந்து ராமன் வழிபட்டதாக, அவரோட நாதனா வழிபட்டதாக, அது ராமசிய நாச அப்படிங்கிறது. இல்லைன்னா ராமன் வந்து யாரோட நாதனம் அப்படிங்கறது சொன்னா, சோ ரெண்டு அர்த்தம் இருக்கு இங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படி டிஸாம்பிகுவேட் பண்றது, தத்புருஷமா பௌர்வீகியா, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து டிஸாம்பிகுவேட் பண்ணணும், வேதத்துல இதெல்லாம் எப்படி முக்கியமா வந்து இதெல்லாம், ஏன்னா வேதத்துல இது இந்த சமாசத்தை வச்சுட்டுதான் வந்து ஸ்வரம் அபஸ்வரமா சொன்னா என்ன வந்து அதுக்கான பலன் அது அது தெரியும். அதாவது பொஷ்டா அப்படிங்கிற வந்து அவனோட புத்திரன் வந்து இது இந்திரன் கொண்டுட்டான், அப்புறமா வந்து அவன் என்ன ஆறுது அப்படின்னா அவன் யாகம் பண்றான். இந்த மாதிரி இந்திரனை கொல்றதுக்காக எனக்கு வந்து ஒரு சத்ரு, அதாவது ஒரு ஒரு சத்ரு வேணும், இந்திர சத்ரு ஒரு தஸ்வ அப்படிங்கிறான். ஆனா அவன் சொன்னது அந்த சமாச ஸ்வரம் தப்பா சொல்லிட்டதுனால இங்க சத்ரு அப்படின்னா கொல்றவன் அர்த்தம். இப்போ இந்திரனுக்கு சத்ருவா வாய்க்காம அவன் இந்திரனுக்கு சத்ருவா வாய்ச்சிட்டான். இந்திரனுக்கு அவ அதாவது இன்டென்ட் என்ன அப்படின்னா இந்திரனை இவன் கொல்லணும், ஆனா இவன் சொன்ன ஸ்வரம் வந்து இந்திரன் இவனை கொண்டுட்ட மாதிரி அந்த யாக பலன் வந்து அடைஞ்சிருக்க. அதனால நம்ம வந்து இந்த சமாச ஸ்வரங்கள்லாம் வந்து கரெக்டா தெரிஞ்சு கிளீனா வந்து எங்க வருது அப்படிங்கிற பகுர்வீகியா அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்கும், தற்புருஷமா அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்கும், காமனா ஒரு ஸ்வரம் சொல்வா, அதுக்கப்புறம் தற்புருஷத்துல சில எக்ஸாம்பிள்ஸ் தான் அப்படி அபவாதம் இருக்கும்னா அதுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்கும். இந்த மாதிரிலாம் அப்படியே சொல்லியிருந்தோம். ஸோ சமாசங்கள் அப்படிங்கிறது வேதத்துக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய வந்து பெரிய சமாசங்கள்லாம் வரும் வேதத்துல. அந்த சமாசங்களோட அர்த்தம் என்ன, அது தற்புருஷத்தை சொல்றதா, ஏன்னா அது அர்த்தம் தெரிஞ்சுக்க அதுக்கு இம்பார்ட்டன்ட், தற்புருஷத்தை சொல்றதா பகுர்வீக சொல்றதா அப்படிங்கிறது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வரம் தான் பல விஷயங்களை டிசாம்பிகுவேட் பண்றது. ஆனா இப்ப வந்து காவியத்திலேயோ அலங்காரத்திலேயோ இல்லைன்னா புராணங்கள்லயோ அந்த ஒரு வசதி நமக்கு கிடையாது. அதாவது இப்ப வந்து ராமநாத அப்படின்னு சொன்னா ராமசிய நாதகா அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவரம் இருக்கும் வேதத்துல, அப்படி அந்த பதம் வந்து இருந்ததுன்னா அதாவது ராமனோட நாதன் அப்படின்னு வந்திருக்கான். இல்லைன்னா அவன் எவனோட நாதன் ராமனும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு ஒரு சுவரம் வந்துருவோம். சோ அந்த ஸ்வரத்தை வச்சுட்டு நாம வந்து கண்டுபிடிக்கணும் இது இது எந்த சமாசத்தை குறிக்கிறது. சோ இது இந்த சமாசம் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ இந்த அளவுலயும் வந்து பாணினியோட வியாக்கரணம் இங்க தேவைப்படுது. நான் வந்து எதுவுமே டீட்டெயிலா சூத்திரத்துக்குள்ள போற மாதிரி நான் சொல்லல, ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஓவர்லோடா இருக்குன்னு திருப்பி சொல்றேன். அதனால வந்து நான் வந்து ஓவர்வியூவா என்னென்ன அதை டீல் பண்றது, டாபிக்ஸ் என்ன டீல் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். அது மாதிரி இன்னொன்னு, இந்த பாணினியோட சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னா அது சும்மா வந்து நம்ம நேரடியா வந்து நம்ம சாதாரணமா வந்து நம்ம ஒரு புக் படிக்கிற மாதிரியோ இல்லது இல்லைன்னா அந்த நார்மலா எந்த ஒரு புக்கை படிக்கிற மாதிரியோ படிக்க முடியாது. அந்த சாஸ்திரத்துக்குன்னு ஒரு சில சைலி இருக்கு, அந்த சைலி புரிஞ்ச டெக்னிக், அதாவது மெத்தடாலஜின்னு ஒரு இது, அந்த மெத்தடாலஜி புரிஞ்சாதான் அந்த சாஸ்திரத்தை அப்படியே பண்ண முடியும். அதுலன்னா அந்த சாஸ்திரம் வந்து ஒண்ணுமே வந்து, ஏன்னா அந்த சூத்திரங்கள்லாம் ரொம்பவும் ரொம்ப கடுசான சூத்திரம், ரொம்பவும் வந்து அது என்னன்றதே புரிய. இப்போ பாணினி முடிக்கிறச்சுன்னா அ இதி அப்படின்னு முடிச்சிருக்காரு, அ இதி அப்படின்னு கடைசி சூத்திரம் அதுதான். இந்த அ அப்படிங்கிறது என்ன, அடுத்த அ என்ன அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா என்னடா அது அ இத்தின்னு இது என்ன அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். இது வந்து ஆ வந்து கண்டமா ஓபன் ஆயிருக்கிறது, அப்புறமா க்ளோஸ் ஆயிடுது, ஏன்னா சில ஆபரேஷன்ஸ்க்குலாம் அவருக்கு வந்து க்ளோஸ்டான இது ஓப்பனான அக்காரங்கள் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். அது அதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா சில சாஸ்திரத்தோட அந்த அந்த அந்த மெத்தடாலஜி அதோட சேர்த்து வர மெட்டாரூல்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த டேட்டாவை நம்ம இந்த டேட்டாவை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம், இது அப்ளிகேஷன் மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஒரு சில அதுக்கு ஒரு சில டேட்டா இருக்கும், மெயின் டேட்டாவோட நேச்சரை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சில டேட்டா ப்ரூஃப்ஸ் இருக்கும், அதுக்குதான் நம்ம மெட்டா டேட்டா நமக்கு நார்மலா சொல்றோம். அத மாதிரி இங்க வந்து பரிபாஷா சூத்திரம்னு இருக்கு, எப்படி இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணோம் அப்படிங்கறதுலாம் இருக்கு. சோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து நிறைய இப்போ நிறைய டிஸாம்பிகுவேஷன் ரூல்ஸ் தான் இருக்கு. அதாவது இப்போ ரெண்டு சந்தி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல பாசிபிள் அப்படின்னா சந்தினா என்ன, ரெண்டு

ரூல்ஸ்லாம் இருக்கு. இந்த ரூல்ஸை வச்சுருந்தா நம்ம வந்து சும்மா வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம சந்தியை படிச்சுட்டோம்னா சில இடத்துல நமக்கு வேற இடத்துல குழப்பம். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு விசர்க்க சந்தி நம்ம பார்த்தா விசர்க்கம் அவங்க பார்த்தா ஆ அப்புறம் ஆன் இருக்கும், ஏன்டா இங்க சவர்ண தீர்க்கம் வரல அப்படிங்கிறது நமக்கு வந்து குழப்பம். ஆனா இங்க விசர்க்கம் போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து அது அப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு சில டிசாம்பிகேட் பண்ணிக்க வேண்டிய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. விப்ரதிஷேதே பரம காண்டம் காரியம் இருக்கு, அது மாதிரி அசித்தா காண்டம் இருக்கு, பூர்வத்ரா சித்தம் அப்படின்னு சொல்றது அந்த சூத்திரம். அது இந்த அசித்தா காண்டத்தோட ரூல்ஸ்னா இந்த முன்னாடி இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து தொடவே தொடர் கேரே பண்ணாது, அது ஆப்ரேட் பண்றது வந்து முன்னாடி இருந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரியே நினைச்சுட்டே ஆப்ரேட் பண்ணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணணும். இப்ப வந்து அக்னிஷ்டம இந்திரஷ்டம சோமஷ்டம இந்திரஷ்டமேன்னு நம்ம சொல்றோம் சமூகத்துல எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஆக்சுவலா அக்னிஷ்ட மை இந்திரஷ்டமேனே வரணும். ஆனா வந்து அங்க வந்து அந்த யதாரம் போறதுக்கு இங்க ஒரு ரூல் இருக்கு, லோப சாக்கல்யசிய அப்படின்னு. இந்த அது அசித்தா காண்டத்துல வர்றதுனால இந்த லோபம் வந்து சூப்பர் சீட் ஆயிடுது அந்த சந்திக்கு. அந்த சந்தி ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தாலும் இந்த அசித்தா காண்டத்துல வர்றது வந்து இதை வந்து சூப்பர் சீட் பண்ணி இல்ல சாக்கல்யரோட மதத்தைப்படி இது லோபமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வந்து இந்த மாதிரி சில ஒரு சில ரூல்ஸ்ல வந்து வச்சுட்டு நம்ம வந்து வேதத்துக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். வேதத்தை நம்ம எப்படி வந்து இப்ப என்னடா மை இந்தஸ்டமே திருத்த போயிடக்கூடாது, இது தப்பு வியாக்கரண ரீதியா தப்பு அப்படின்னு. ஆனா அங்க பின்னாடி அசித்தா காண்டம்ங்கிறதுல லோப சாக்கல்யஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தினால அங்க எக்காரம் லோபம் ஆயிடுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இது இது ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வந்து நமக்கு வந்து வேதத்தை வந்து இதை ரட்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது எப்படி அங்கங்கமா சர்வ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு சந்திகள்னா அதோட இந்த சந்தி ஸ்வரங்கள்னாமோ அதில் வருது. இப்போ வந்து சந்தி ஸ்வரங்கள்னா என்ன அப்படின்னா ரெண்டு எழுத்து சந்தியானா அந்த ரெண்டு எழுத்து அக்ஷரத்துக்கும் தனித்தனியா ஸ்வரம் இருக்கும். இப்போ அந்த சந்தியானதுக்கு எது மிஞ்சும், எந்த ஸ்வரம் பிரபலம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் வருது. இப்போ வந்து ஒரு ரெண்டு அக்ஷரம் இருக்கு, ஒரு அக்ஷரம் உதாத்தமா இருக்கு, இன்னொரு அக்ஷரம் என்னவா இருந்ததுனாலும் உதாத்தம் வந்து நின்னுது அப்படின்னா உதாத்தம் தான் வந்து பிரபலம். இட் ஸ்டாண்ட்ஸ் த ரிசல்டன்ட் ஸ்வரா இஸ் ஆல்வேஸ் உதாத்தம். அது மாதிரி வந்து ஒரு ஸ்வரிதமும் அனுதாபமும் இருந்தா அனுதாபம் தான் நிற்கும் அப்படிங்கிறது. மிச்சது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கலி டேலிஸ் அதாவது அப்படியே வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி டிசாம்பிகேஷனுக்கு ரூல்ஸ் ரெண்டு அக்ஷரம் வந்து சந்தி ஆயிடுத்து. வேதத்துல இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம், சந்தி ஆயிடுத்து எது ஸ்வரம் நமக்கு எந்த ஸ்வரம் மிச்சம் ஆகணும் எது நிற்கும் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா வந்து நமக்கு வந்து என்னங்கிறது நம்ம பதத்தை இந்த ஸ்வரம் சந்தி அப்படிங்கறத வச்சே நம்ம இது புரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பதத்தை ஈஸியா பிரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, ஒரு 80-90% நம்ம கொஞ்சம் ஈஸியாக எப்பயுமே எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதை வந்து நம்ம வந்து அது பதப்பாட்டம்னா அது கடைசியா ஒரு ரெஃப்யூஜ் இருக்கு பதப்பாட்டத்துலதான். இப்ப நமக்கு பதப்பாட்டத்துல நமக்கு சாரி சம்மிதாலாம் வந்து நேரடியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வந்து பதப்பாட்டம் தான் பார்த்தோம். ஆனா முக்காவாசி பதங்கள் வந்து இந்த பாணினியத்தை கூட உட்பட்டு இதுல வந்து டவுட் இல்லை. நிறைய சந்தி ஸ்வரங்கள்லாம் வந்து வச்சுதான் முன்னாடி தம்பங்கள் இந்த மாதிரி ஸ்வரங்கள் எல்லாமே வருது. இது இந்த மாதிரி சொல்றான் பாணினி வந்து இந்த மாதிரி ரொம்பவும் வந்து அந்த சாக்கைக்கு தகுந்த மாதிரி ஸ்வரங்கள்லாம் வந்து சொல்லல. பாணினி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஜென்ரலா ஒரு ரிக்வேத மந்திரங்கள் நிறைய எடுத்துட்டு இருக்காரு எக்ஸாம்பிள் தான், அதை வச்சு நிறைய வந்து அவரு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்றாரு. ஆனா வந்து ரொம்பவும் டீப்பா சாக்கா ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஸோ இது வந்து என்ன சொல்றேன்னா பாணினியோட ஓவர்வியூவான ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அஷ்டாத்தியாயி அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். நான் டெப்தே போல அதனால வந்து இது கொஞ்சம் மிஸ்ஸிங் நிறைய இருக்கும். அதனால வந்து ஆனா இந்த நேரத்தை கருதி என்னால இவ்வளவுதான் சொல்லவும் முடியும். அதோட ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னன்றதும் கொஞ்சம் இது கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கணும், அதனால வந்து வேற வழி இல்லை, அதனால இவ்வளவுதான் தொட முடியும். இப்போ ஓகே அஷ்டாத்தியாயியோட ஓவர் எப்படி பதங்கள் எப்படி பிரிக்கிறது, சந்தி எப்படி வருது, ஸ்வரம் எப்படி வருது, அப்புறமா வந்து ரெண்டு சந்தி கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா எப்படி வந்து எந்த சந்தி நிற்குங்கிறது பார்த்து இதெல்லாம் வந்து பிரக்கிரியின்னு பேரு ரூல்ஸ், வெறும் மெக்கானிக்கல் மேத்தமேட்டிக்கல் ரூல்ஸ். சரி இப்போ இது வந்து பிரகரண கிரந்தம் பேரு, அது தவிர வியாக்கரணத்துல சித்தாந்த கிரந்தங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப பர்த்ருஹரி எழுதிட்டார், பர்த்ருஹரி வந்து என்ன பண்ண போறோம் அப்போ பதஞ்சலியோட மகாபாஷ்யத்தையுமே சித்தாந்த பாகத்தை அவர் வந்து டிஸ்கஸ் பண்றோம்.
நம்ம என்ன பண்றது, சப்த பிரம்மம் அப்படிங்கிறது தான் வாழ்.

0: அவங்களாம் வந்து ஒரு வகையான வையாகரணம் அப்படின்னு சொல்லி, வையாகரணம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வியாக்கரண சித்தாந்தத்தை வா கடத்தை பின்பற்றவா, வையாகரணம் அத்வைத சித்தாந்தம் தான் அவ வந்து பின்பற்றா. ஆனா சங்கர அத்வைத்தத்துக்கும் வியாக்கரண அத்வைத்தத்துக்கும் அவளுக்கு ரொம்பவும் வித்தியாசம் இருக்கு. சங்கர அத்வைதம் என்ன சொல்றா, அவ வந்து சங்கர அத்வைதத்துல பிரம்மா வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னா ஆகல, ஒரு தோற்றம் தான் உலகம் அப்படின்னு சொல்றது. இது வந்து இது ஒரு வாதம், இது மாயாவாதம். ஆனா வையாகரன் என்ன சொல்றான், பிரம்மனே இந்த உலகமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. இதுக்குதான் வந்து டிரான்ஸ்பர்மேட்டிவ் அப்படின்னு, அதாவது மாறிக்கிறது. அங்க பிரம்மம் மாற்ற பிரம்மத்துக்கு மாற்றமே கிடையாது சங்கர். ஆனா வையாகரனா வந்து என்ன சொல்ற, இந்த சப்த சாஸ்திரத்துக்கு நாலு சப்தம் வந்து அந்த நாலு நிலைகள்ல இந்த சப்தம் உருவாருது. பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு நாலு நினைகள் சொல்ற. நம்ம பதத்தை நினைச்சிருந்து அது வெளியில உற்பத்தி ஆகி சப்தமா கேட்கிற வரைக்கும் இதுக்கு நாலு நிலைகள் அவ வந்து சொல்ற. இந்த நாலு நிலைகளையும் வச்சுட்டு அவ வந்து எப்படி வந்து பிரம்மத்தை வந்து நம்ம வந்து சப்த பிரம்மமா நம்ம வந்து அப்படியே உள்ள போய் டிவால், அதாவது எவல்யூஷன் பேக் போய் அந்த பதத்தோட சோர்ஸுக்கே போயிடலாம் அப்படிங்கிறது வந்து இவாளோட தாத்பரியம், இவாளோட சித்தாந்தம். அதாவது வியாகரணா வந்து வையாகரணா அத்வைத்திகள் தான், பர்திருவேதிகள்லாம் பார்த்தா. ஆனா வந்து அவளோட அத்வைத்தம் வந்து இன்னைக்கு வழக்கத்துல இருக்கிற சங்கர அத்வைத்தத்தோட வேற. சங்கர அத்வைத்தம் வந்து அவ வந்து மாயைய, அதாவது உலகத்தை வந்து வந்து ஒரு பிரம்மத்தோட டிரான்ஸ்பர்மேஷன் இல்லாம ஒரு ப்ரொஜெக்ஷனா ஏத்துக்கிறார். வையாகரணோட அத்வைத்தம் வந்து பிரம்மத்தோட டிரான்ஸ்பர்மேஷன் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறார். அது மாதிரி வையாகரணா வந்து சப்தம் நித்தியம் அப்படின்றது அவளோட சித்தாந்தம். சப்தம் நித்தியமா இருந்தாதான் அந்த வேதத்துக்கு நித்தியத்துவம் சாதி. நித்தியம் அப்படின்னா நாம சொல்ற சப்தத்துக்கு நித்தியத்துவம் கிடையாது. இப்ப நம்ம நான் பேசுனது இப்ப வந்து இப்போ 5-10 செகண்ட் முன்னாடி சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்ப இருக்காது. அந்த சப்தத்தை நித்தியம்னு சொல்லுங்க. சப்தங்கள் சக்திலா இருக்கு. அந்த ரிச்சோக்ஷரே பரமே தியோமன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைய ரிக்வேதத்துலயும் வருது, நமக்கு காட்டகத்துல இங்க தைத்திரிய வேதத்துல காட்டகத்துல வருது. இது வந்து ரொம்பவும் முக்கியமா ஆகாசத்துல இருக்கு. இந்த சப்தத்தை நித்தியம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். நாம உச்சரிக்கிற சப்தம் நித்தியம் இல்ல, ஆனா இந்த நித்தியமான சப்தம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த இதுல இருக்கு அப்படிங்கிறது. அந்த அததான் வந்து உள்ள திவால் பண்ணி அந்த சவுண்டோட என்ன சொல்ற அன்ஸ்போக்கன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அந்த பதத்தோட இன்டென்ட் இருக்கு, ஆனா அது வெளியில உச்சரிக்கிற விவக்ஷா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அந்த விவக்ஷப்படிதான் வந்து நம்ம உச்சரிக்கிறோம். அது உச்சரிக்காமலே நமக்குள்ளேயும் இருக்கலாம். அது அந்த நாலு ஸ்டேட்ல நான் சொன்ன மாதிரி இத இந்த சவுண்டை வச்சுட்டே அவ வந்து பிரம்மத்தை வந்து அவ ட்ரேஸ் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறது இவாளோட சித்தாந்தம். இது வந்து வியாக்கரணம், என்னதுக்கு வியாக்கரணம் படிக்கணும், பிரக்கிரிய ஒரு பக்கம். அது தவிர இசரி ரூல்ஸ் நான் தெரிஞ்சுட்டேன், அப்புறம் என்ன, சரி வேதத்தை ரட்சிக்கிறதுக்கும் தெரிஞ்சுட்டேன், அப்புறம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து பைனலா அவ தெரிவிக்கிற தாத்பரியம். அதாவது சப்த பிரம்மம்னா அவ வந்து அவளோட ஒரு அடைய வேண்டிய பொருளா அவ நினைச்சுக்கிறான். இதுதான் வந்து ஒரு மேலோட்டமா நான் சொன்ன. இப்ப பர்திருஹரியோட இதெல்லாம் நிறைய கிரந்தங்கள்லாம் பெருசா இருக்கு. அது மாதிரி வையாகரண பூஷண சாரம்லாம் இருக்கு, நிறைய நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி மேற்கத்தியவாள்லாம் வெஸ்டர்னர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அவளெல்லாம் பார்த்தோம்னா அந்த மிஷின் லேர்னிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட கிரந்தங்கள் எதுனா இதெல்லாம் நாம யூஸ் பண்ணாம நம்ம விட்டது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டவசமானது. இதோட டெப்தெல்லாம் நமக்கு என்னன்னே புரியாம போயிடுது. இது வந்து இதை பத்தி நம்ம வந்து ஒரு நான் ரொம்ப ஒரு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன். அது என்ன புரிஞ்சதோ புரியலையோ எனக்கு தெரியல. எதுவும் தப்பு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு என்னங்கிறத சொல்லுவான். இவ்வளவுதான் நான் சொல்ல வந்து. இதுக்கு மேல வந்து சொன்ன போனா ரொம்ப டீப் ஆயிடும். நமஸ்காரம்.
1: நிர்வாண தீட்சை பிரதான தினத்தன்று செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் கர்மாக்கள். முந்தைய தினம் சிஷ்ய ஸ்வாப விதியானது சொல்லப்பட்டது. எனவே இந்த நிர்வாண தீட்சை தொடக்கத்திலேயே முந்தைய தினம் குருவிற்கும் சிஷ்யனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொப்னங்களை ஆலோசனை செய்து பரீட்சை செய்து அந்த சொப்பனமானது சுபஸ்வப்னமா அசுபஸ்வப்னமா என்பதை ஆராய்ந்து அந்த ஸ்வப்னம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஸ்வப்னத்தினுடைய தன்மையையும் நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகிறார். அதுபோல் நிஸ்வாச காரிகையில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களை, மூல ஸ்லோகங்களை நமக்கு அருளியிருக்கிறார் அகோர் சிவாச்சாரியார். அந்த தீக்ஷா சமயம், தீக்ஷை என்ற சம்ஸ்காரம் மிகவும் ஒரு பெரிய சம்ஸ்காரம். உயிராகிய ஆத்மாவிற்கு, அந்த சிஷ்யனுக்கு மோக்ஷத்தை கொடுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரம், ஒரு பெரிய சம்ஸ்காரமாக, நீளமான ஒரு சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய, தீர்க்கமான சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தீட்சையை செய்யும் பொழுது ஹோம குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினால் சிஷ்யனுக்கு சிரமம் ஏற்படலாம். அதுபோல் அவன் மிகவும் தளர்ச்சி பெற்றவனாக ஆகிவிடலாம். அவனுக்கு கண்டம் காய்ந்ததாக, கண்ட சோஷம் ஏற்பட்டதாக ஆகிவிடலாம். அவன் தாகத்தினால் பீடிக்கப்பட்டவனாக சமயத்தில், சில சமயத்தில் மயக்க நிலையும் கூட அடையலாம். எனவே இது போன்ற சிரமங்களால் சிஷ்யன் தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ்வாறு தவித்தால் இந்த தீட்சையானது சரியான பயனை தராது. தேன ஆர்த்தகா ந லபேத் லக்ஷ்யம் மந்திர தத்துவம் பசோரபி. எனவே இந்த நிலையெல்லாம் எந்த சிஷ்யனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த சிஷ்யனுக்கு யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனுக்கு உரிய அன்னத்தினை அவனுக்கு கொடுத்து அவனை உணவு உண்ணும்படி செய்து அதன் பின்பு தீட்சையை தொடர வேண்டும். ஹவிஷ்ய போஜனம் கிருத்வா கிருதக்ஷீர பரிப்ளுதம். அதுபோல் நெய், பால் போன்றவற்றால் அந்த அன்னத்தை, தூய்மையான சுத்தாண்ணத்தை பிசைந்து அவனை உணவு உண்ணும்படி செய்து பாயசம் வாச புக்துவாத்து தத்தோ தீக்ஷாம் சமாரபேத். அவன் பாயசம் போன்றவற்றை அருந்தி அதன் பின்பு தீட்சையை செய்விக்க வேண்டும் என்று சில சௌகரிய விஷயங்களை ஆரம்பத்தில் குறிப்பிடுகிறார். அத பிராத சமுத்தாய என்று மறுநாள் காலை எழுந்து ஸ்நானம் போன்றவற்றையெல்லாம் செய்து, தனது இரண்டு சந்தியாவந்தனத்தை எல்லாம் செய்து, மாத்தியான்மிக சந்தியாவந்தனம், பிராத சந்தியாவந்தனம் என்ற இரண்டு சந்தியாவந்தனங்களையும் முடித்து, தனது நித்திய கர்மானுஷ்டானங்கள், சிவபூஜை போன்ற அனைத்தையும் முடித்து சிஷ்யனை கூப்பிட்டு அவனுக்கு எந்த ஸ்வப்னம் ஏற்பட்டது என்று அவனை கேட்டு, திருஷ்டஸ்ருதாதிஷு மத்தியாது சுபாசுபப்பிரதம் பாவிகம் நிர்தார்ய. அவனால் அவன் ஸ்வப்னத்தில் பார்த்த விஷயங்கள், ஸ்வப்னத்தில் கேட்ட விஷயங்கள் இது போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதில் எந்தெந்த விஷயங்கள் சுபத்தை தரக்கூடியவை, எவை அசுபத்தை தரக்கூடியவை என்று நிர்தாரணம் செய்து, சுபஸ்வப்னமாக இருந்தால் அந்த சொப்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். அசுபமாக இருந்தால் அதற்கான சாந்தியை செய்ய வேண்டும். அதில் சொப்னத்தில் தயிர், நெய், மாம்சம் இது போன்றவற்றையெல்லாம் கொண்டு ஒரு விவகாரம் ஏற்பட்டால் அந்த சொப்னமானது விசேஷமான சொப்னம். அதுபோல் யானையின் மேல் ஆரோகணம் செய்தல் இது சிறந்தது. வெள்ள வஸ்திரங்களால் அவகுண்டனம் செய்யப்பட்டிருப்பது நிந்தியா சுவாவயவச்சேதா மஷி கர்தமலேபனம் தைலாபியங்கா அந்தகூபாதி பதனஞ்ச ந பிரசஸ்யதே. அதுபோல் தனது அவயவங்களை வெட்டி கொள்ளுதல், மஷி என்று கரு மையினை தனது சரீரத்தில் பூசிக்கொள்ளுதல், சேற்றினை பூசிக்கொள்ளுதல், தைலாபியங்கம் எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல் போன்ற கனவு காணுதல், அதுபோல் அந்தகூபமாகிய பாழும் கிணறில் விழுதல், இது போன்ற சொப்னங்கள் எல்லாம் சிறந்தவை அல்ல என்று சுருக்கமாக சொப்னங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து, அந்த அசுபஸ்வப்னமாக இருந்தால் பிராயஷ்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல் இந்த சொப்னமானது இறைவனுடைய முடிவில் ஏற்பட்டால் அதற்கான பிராயஷ்சித்தமாக 1000 ஆகுதியும், இறைவனுடைய மையத்தில் ஏற்பட்டால் அதன் பாதியாக 500 ஆகுதியும், இறைவனுடைய தொடக்கத்தில் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 100 ஆகுதி செய்தால் போதும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்யனுக்கு ஏற்பட்டது போலவே தனக்கும் சொப்னம் ஏற்பட்டதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் 2 மடங்கு அஸ்திர மந்திரத்தால் ஆகுதி செய்ய வேண்டும். எனவே அஸ்திர மந்திரத்தினால் ஆகுதி செய்வதன் வாயிலாக சொப்ன தோஷமானது விளக்கப்பட வேண்டும் என்று பொதுவாக குறிப்பிடுகிறார். ஏனெனில் எடுத்த எடுப்பிலேயே சொப்ன சாந்தியானது செய்ய முடியாது. அக்னிகாரிய சந்தர்ப்பத்தில் இந்த சொப்ன சாந்தியை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து யாகமண்டபத்துக்குள் பிரவேசம் செய்து சூரிய பூஜை முதற்கொண்டு பூதசுத்தி வரை எல்லா பூஜைகளையும் செய்து கொண்டு பூதசுத்தி பிரகரணத்தில் அத்வன்யாசம் செய்யும் பொழுது இது நிர்வாண தீட்சையாக இருக்கிறபடியால் அத்வாக்களை சோத்திய அத்வாக்களாக ஞாசம் செய்து சிவஹஸ்த பர்யந்தம் அனைத்து சம்ஸ்காரங்களையும் தனக்கு செய்து கொண்டு வாஸ்து பிரம்ம பூஜை, மகாலட்சுமி, இதன் பின்பு யாகேஸ்வர யாகவர்தனி பூஜை, இந்திராதி தச திக்பாலகர்களின் பூஜை, கணபதி, சப்தகுரு, தனது இஷ்டலிங்க பூஜை, ஆத்மார்த்த பூஜையை இந்த இடத்திலேயும் செய்யலாம் என்று தெரிகிறது. தனது ஸ்வேஷ்டலிங்க பூஜையை செய்து அதன் பின்பு மண்டலேஸ்வரருக்கு பூஜை செய்து அக்னி குண்டத்தில் ஹோமத்தினை ஆரம்பித்து சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்து முன்பு சொன்னது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து துஸ்வப்ன சாந்திம் விதாய, துஸ்வப்னத்திற்கான சாந்தியை அஸ்திர மந்திரத்தால் அந்த ஸ்வப்னத்திற்கு தகுந்தார் போல, ஸ்வப்ன காலத்திற்கு தகுந்தார் போல, தனக்கு என்றால் இரண்டு மடங்கு, சிஷ்யனுக்கு ஒரு மடங்கு என்ற கணக்கில் சாந்தியை செய்து பூர்வவத்து கிருத மந்திர தர்ப்பண தீபனகம், முன்பு செய்தது போலவே தர்ப்பண தீபனங்களை எல்லாம் செய்து கர்த்தரியும் சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் சம்பாத்திய, அந்த பாஷசூத்திரத்தை அறுப்பதற்கான கத்தரிக்கோள், அதனுக்கு சதுசம்ஸ்காரங்களை செய்து சம்பாத ஹோமம் செய்து முன்பு முந்தைய நாள் செய்தது போலவே சிஷ்ய பிரவேசம் முதற்கொண்டு நாடிசந்தானம் சம்பாத ஹோம பர்யந்தம் சமய தீட்சையில் செய்தது போலவே அனைத்தையும் செய்விக்க வேண்டும். எனவே விசேஷ தீட்சை தொடர்பான சம்ஸ்காரங்கள் இன்றைய தினம் இங்கு தேவையில்லை என்பது தெரிகிறது. அதன் பின்பு வன்ஹிஸ்தம் அபியர்ச்சிய அர்ச்சாபயித்வா, வன்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிஷ்யனது கைகளால் பூஜிக்கும்படி செய்து தானும் பூஜை செய்து கடத்தில் இருக்கக்கூடிய யாகேஸ்வர யாகவர்தனிகளை பிரார்த்தனை செய்து அவர்களின் அனுமதி பெற்று முந்தைய தினம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஷசூத்திரத்தை எடுத்து வரும்படி செய்து அந்த சிஷ்யனை தனது முந்தைய தினம் செய்தது போலவே தனது வலது புறத்தில் நிற்கும்படி செய்து அவரது சரீரத்தில் ஞாசங்கள் கலையினால் ஞாசங்களை நியஸ்த சோத்யாத்வ தேகஸ்ய, அந்த கலைகளை சோத்திய அத்வாக்களாக சோதிக்க தகுந்த அத்வாக்களாக பாவித்து அவைகளை ஞாசம் செய்து சம்ஹிதா மந்திரங்களால் சகலீகரணம் சிஷ்யனுக்கு சகலீகரணத்தை செய்வித்து சிஷ்யனுடைய சிகா பிரதேசத்தில் முந்தைய தினத்தில் கட்டியது போலவே மூலமந்திரத்தை சொல்லி அந்த பாஷசூத்திரத்தை கட்டி முந்தைய தினம் செய்தது போலவே பாஷசூத்திரத்தை தொங்கவிட வேண்டும். அடுத்து சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அத பசோஹோ அனுகிரகம் கரோமி இது விஜாபிய, தாங்கள் சொன்னது போலவே பசுவாகிய இந்த உயிருக்கும் இந்த சிஷ்யனுக்கு தீட்சையின் வாயிலாக அனுகிரகம் செய்ய முற்படுகிறேன் என்று பிரார்த்தித்து சிவாத அனுஜாம் ஆசாதய ஆசாத்திய சிவபெருமான் அனுமதி அளித்ததாக பாவித்து ஆத்மதேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்யம் அத்வானம் பராத்வனஹ அபி வியாபகம் விலோக்கிய, அடுத்து வியாபகமாக இந்த சோத்திய அத்வாக்கள் இந்த யாகசாலையை எங்கும் வியாபித்து இருப்பதாக பாவிக்க வேண்டும். தனது சரீரம் ஆத்மதேக வன்னியாகிய நெருப்பில் இருக்கக்கூடிய சிவபெருமான், மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், கும்பத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், சிஷ்யனின் உயிரில் இருக்கக்கூடிய சிவபெருமான், ஆத்மதேக வன்னி மண்டல கும்ப சிஷ்யேஷு சோத்யம் அத்வானம் பராத்வனஹ அபி வியாபகம் விலோக்கிய, இந்த அத்வாவானது பராத்வாவாகிய சுத்தாத்வாவை காட்டிலும் வியாபகமாக எங்கும் வியாபித்ததாக இப்பொழுது சோத்திய அத்வாவை தியானிக்க வேண்டும். ஏனெனில் எல்லா இடத்திலேயும் சோத்தியமாக அத்வாக்கள் இருந்தால்தான் அவற்றையெல்லாம் நாம் சுத்தம் செய்ய முடியும் என்பதற்காக பராத்வனோபி வியாபகம் விலோக்கிய, அனேன அந்யோன்ய சந்தான நிமித்தம் மூலேன சதம் ஜுகுயாத், இந்த ஐந்து இடங்களிலேயும் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்வாக்கள், நெருப்பு வன்னிகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்வா, அதுபோல் மண்டலம் கும்பம் சிஷ்யம் என்ற ஐந்து இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சோத்திய அத்வாக்களுக்கு பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறை ஆகுதி செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இவைகள் வரை இதுவரை இந்த நிர்வாண தீட்சம் தொடர்பான இந்த பூர்வக்கிரியைகள் எல்லாம் நிறைவு பெற்றன. அடுத்து முக்கியமாக இப்பொழுது நிர்வாண தீட்சையினுடைய பிரதான சம்ஸ்காரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த சூத்திரத்தில் முந்தைய தினம் சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தையும் சரீரம் தொடர்பான எல்லா பாஷங்களையும் சரீரத்திலிருந்து நாம் சூத்திரத்தில் சேர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு சூத்திரத்தில் ஐந்து இடத்தில் நாம் அடையாளங்களை செய்து கிரந்தி கல்பனம் ஐந்து இடங்களில் முடிச்சு போடப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் உதாரணமாக கால் முதல் கால் முட்டி வரை இருக்கக்கூடிய அந்த சூத்திரத்தில் நிவிற்த்தி கலை என்ற கலை திகழ்கிறது. அந்த கலைக்கு உட்பட்டு பல மந்திரங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள் என்று அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. இப்பொழுது அந்த ஒவ்வொரு கலை தொடர்பான முந்தைய தினம் பூஜை செய்த அனைத்தையும் நிதானமாக பாவித்து நிதானமாக அவற்றையெல்லாம் அவலோகனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த கலையில் இருக்கக்கூடிய பல புவனங்களில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிபேதங்கள், 14 விதமான உயிர்கள் பிறக்கக்கூடிய ஒரு யோனிகள், அவைகளில் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக பாவித்து பிறந்து திளைத்ததாக பாவிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கலை. நேற்று பூஜை செய்யும் பொழுது சிருஷ்டி கிரமத்தில் சாந்தி தீதா, சாந்தி, வித்யா, பிரதிஷ்டா, நிவிற்த்தி என்று அந்த சிருஷ்டி கிரமத்தில் பூஜையானது செய்யப்பட்டது, சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் பிரதான தினத்தில் சம்ஹார கிரமத்தில் நிவிற்த்திகலா, பிரதிஷ்டாகலா, வித்யாகலா, சாந்திகலா, சாந்தி தீதகலா என்ற முறையில் கீழிருந்து மேலாக ஒவ்வொரு கலையாக சுத்தம் செய்து கொண்டு போகிறார். அதில் முதலில் ஓம்ஹாம் ஆதார சக்தகே நமஹா, இந்த 5 கலைகள் விஷயத்திலேயும் இந்த கிரியாக்கிரமங்கள் ஒரே மாதிரிதான் திகழ்கின்றன. எனவே முதலில் அந்த குண்டத்தில் ஆதார சக்தியை பூஜை செய்விக்க வேண்டும். அதன் பின்பு அந்த ஆதார சக்தியை பூஜை செய்த பின்பு அந்த ஆதார சக்தி சன்னிதானமாக வேண்டும் என்பதற்காக 3 சன்னிதானத்தின் பொருட்டு 3 ஆகுதியை தர வேண்டும். அதன் பின்பு சிஷ்ய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் பாஷசூத்திரம், அந்த பாஷசூத்திரம் சிஷ்ய சரீரத்தை காட்டிலேயும் பின்னமாக இருப்பதாக தியானிக்காமல் சிஷ்ய சரீரமயமாகவே அந்த பாச சூத்திரம் இருப்பதாக பாவித்து அதனுடைய முட்டியின் அடிப்பிரதேசத்தில் அந்த நிவிற்த்தி கலை இருக்கக்கூடிய இடத்தில் அந்த நிவிற்த்தி கலையை இவர் தியானிக்க வேண்டும். அவ்வாறு அந்த நிவிற்த்தி கலையை தியானிக்கும் பொழுது ஓம் ஹலாம் நிவிற்த்தி கலாஜய நமஹா என்று நிவிற்த்தி கலையையும், ஓம் ஹாம் பிருத்வி தத்வாஜனமஹா என்று முந்தைய தினம் சொன்னது போலவே அந்த நிவிற்த்தி கலைக்கு உட்பட்டு இத்தனை தத்துவங்கள் திகழ்கின்றன, இத்தனை புவனங்கள் இருக்கின்றன, இத்தனை வர்ணங்கள், இத்தனை பதங்கள், இத்தனை மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள், அங்கு இருக்கக்கூடிய நாடிகள், அங்கு இருக்கக்கூடிய பிராணங்கள், இந்திரியம், விஷயங்கள், குணங்கள், வர்ணங்கள், மண்டலம், அங்கு இருக்கக்கூடிய அவஸ்தை, அங்கு இருக்கக்கூடிய காரணேஸ்வரர் ஆகிய அனைத்தையும் நிதானமாக நமோந்தமான மந்திரங்களை உச்சரித்து அதை நிதானமாக ஆச்சாரியரானவர் தியானிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிவிற்த்தி கலைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய புவனங்கள், பலவிதமான புவனங்கள், எல்லா புவனங்களிலேயும் 14 விதமான யோனிகள் இருப்பதாக, அதாவது மிருகங்கள், பட்சிகள், பசுக்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஜந்துக்கள், தாவரம் நிலைத்து நிற்கக்கூடிய மரங்கள் போன்றவை, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், பிசாசுகள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ஐந்திரர்கள், சௌமியர்கள், பிராஜேஸ்வரர்கள், அதுபோல் பிராமர்கள் என்று 14 விதமான யோனிபேதங்கள், அந்த யோனிபேதங்களையும் தியானித்து இவற்றோடு கூடியிருப்பதாக அந்த நிவிற்த்தி கலையை தியானிக்க வேண்டும். இப்பொழுது ஆச்சாரியர் சிஷ்யனது வாஸ்தவமான சரீரத்தோடு அபின்னமாக இருப்பதாக சூத்திர சரீரத்தை, பாஷசூத்திரத்தை பாவித்து அந்த பாஷசூத்திரத்தை இவ்வாறெல்லாம் இருப்பதாக பாவித்து கொண்டிருக்கிறார். அதன் பின்பு மூலாம் நிவிற்த்திகளாஜய நமஹா என்று அந்த முட்டியின் அடியில் இருக்கக்கூடிய சூத்திரத்தில் புஷ்பத்தினால் தாடனம் செய்கிறார். இரண்டாவது நிவிற்த்திகளாஜய ஸ்வாஹா என்று அங்குஷ முத்திரையினால் இப்பொழுது அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய நிவிற்த்திகளை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் அத்துணை அம்சங்களையும் ஆச்சாரியர் இந்த கிரமத்தில் எடுத்துக்கொண்டு குண்டத்தில் சேர்ப்பிக்க இருக்கிறார் என்பது இனி நடக்க இருக்கக்கூடிய செயல். ஓம்ஹாம் நிவிற்த்திகலாஜயினமஹா என்று அங்குஷமுத்திரையினால் பூரக்கத்தினால் அந்த நிவிற்த்திகளை ஆகர்ஷணம் செய்து ஓம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் நிவிற்த்திகலாஜய ஹும்பட் என்று சம்ஹார முத்திரையால் ஓம் ஹௌம் ஹாம் ஹ்லாம் ஹாம் ஹௌம் என்று முதலில் ஹௌம், அடுத்தது ஹிருதய பீஜம், மத்தியில் நிவிற்த்தி கலையினுடைய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹிருதய பீஜம், அதன் பின்பு மறுபடியும் ஹௌங்காரம் என்ற நிலையில் என்ற கிரமத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்து சம்ஹார முத்திரையால் அந்த கும்பகத்தினால் நிவிற்த்தி கலையை சங்கிரஹிய கும்பகம் செய்து கொண்டே அந்த நிவிற்த்தி கலையை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஹாம் ஹ்லாம் ஹ்லாம் நிவிற்த்தி கலாஜய நமஹா என்று ரேச்சகம் செய்து கொண்டு உத்பவ முத்திரையாகிய சிருஷ்டி முத்திரையினால் குண்டத்தில் ஏற்கனவே பூஜிக்கப்பட்ட ஆதார சக்தியில் இந்த நிவிற்த்தி கலையை வரும்படி செய்விக்கிறார். இப்பொழுது முந்தைய தினம் சிஷ்யன் சரீரத்திலிருந்து சூத்திரத்திற்கு நிவிற்த்தி கலை சாங்கோபாங்கமாக வந்தது, சாங்கோபாங்கமாக இருக்கக்கூடிய நிவிற்த்திகளை இப்பொழுது குண்டத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிவர்த்திகலாஜாம் ஆதார ரூபிணியாம் நிவேசகேத் ஓம் ஹாம் ஹ்லாம் ஹாம் நிவர்த்திகலாஜய நமஹா இதி சம்பூஜ்ய, அங்கு இருக்கக்கூடிய நிவர்த்திகலையை பூஜை செய்து அதற்கு அர்க்யம் கொடுத்து சுவாகாந்த மந்திரத்தால் அதற்கு சந்நிதானத்தின் பொருட்டு சந்நிதியின் பொருட்டு மூன்று ஆகுதியை கொடுத்து பாஷத்ரயம் மலகர்ம மாயாரூபம் இப்பொழுது நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது, சிஷ்யன் தொடர்பான நிவர்த்திகளை சாங்கோபாங்கமான நிவர்த்திகளை பல அம்சங்களை உள்ளடக்க இருக்கக்கூடிய நிவர்த்திகளை எங்கு இருக்கிறது என்றால் குண்டத்தில் இருக்கிறது. அந்த குண்டத்தில் அந்த சிஷ்யன் தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாஷங்களும் இருக்கின்றன. அந்த மூன்று பாஷங்கள் இப்பொழுது அந்த சிஷ்யனுக்கு தேவையான போகத்திற்கு உரிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியத நிலையில் மூன்று பாஷங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். போக்திருத்துவ போக சரீராதி ஜனகம் பாவையேது. அந்த மூன்று பாஷங்களும் இந்த ஆத்மாவிற்கு சிஷ்யனுடைய உயிருக்கு போக்திருத்துவம் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக்கியத்தை இருக்கக்கூடிய தன்மையையும் அதுபோல் போகங்களையும் அதுபோல் போகத்தை அனுபவித்திற்கு உரிய அனுபவிப்பதற்கு உரிய சரீரம் போன்றவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக மூன்று பாஷங்கள் இருப்பதாக பாவிக்க வேண்டும். இந்த நிலையில் இவற்றையெல்லாம் செய்விப்பதற்காக அந்த நிவர்த்தி கலைக்கு அதிபதியாக காரணேஸ்வரராக திகழக்கூடிய பிரம்மாவினை ஆவாகனம் செய்து பூஜை செய்து அவருக்கு சன்னிதான ஆகுதி கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பிரம்மன்னு தவாதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் திக்ஷயாமியகம் பாவ்யம் துவயா அனுகூலேன பரமேஷ நியோகதா. இந்த பிரம்மாவிற்கு உட்பட்டதாக அந்த நிவர்த்தி கலை இருக்கிறது. போ பிரம்மாவே, இந்த சிஷ்யனானவன் புபுக்ஷுவாகவோ அல்லது முமுக்ஷுவாகவோ திகழ்கிறார். பரமேஸ்வரனது ஆணையின் பேரில் தங்களது ஆணைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிவர்த்தி கலையில் இந்த சிஷ்யனுக்கு நான் தீட்சை செய்விக்கிறேன். இந்த நிவர்த்தி கலையிலிருந்து அவர் விடுபட்டவராக நான் ஆக்கப் போகிறேன். எனவே இதற்கு அனுகூலமாக தாங்கள் திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிரம்மம்ஸ் தவா பிரம்மன்னு தவ அதிகாரேஸ்மின்னு முமுக்ஷும் தீட்சையாம்யகம். முமுக்ஷுவாக இருந்தால் மோட்சத்தை விரும்புபவராக இருந்தால் முமுக்ஷு என்றும் போகத்தை விரும்புபவராக இருந்தால் புபுக்ஷு என்றும் சொல்லிக் கொள்ள வேண்டும். முமுக்ஷும் தீட்சையாம்யகம் பாவ்யம் துவயா அனுகூலேன பரமேஷ நியோகதா இது சிவாஜ்யாம் சம்ஸ்ராவயேது. இவ்வாறு எல்லா கலைகளும் அதாவது நிவர்த்தி கலை தொடர்பான அனைத்து அத்வாக்களும் குண்டத்தில் இப்பொழுது வந்துவிட்டன. அங்கு நிவர்த்தி கலை தொடர்பான ஆணவ கர்ம மாயா பாசங்கள் இந்த சிஷ்யனுடைய சரீரத்திற்கு எல்லா விதமான போக்கியத்திற்கு தகுந்த அனைத்தையும் கொடுப்பதற்கு சன்னத்தமாக திகழ்கின்றன. நிவர்த்தி கலைக்கே உரிய பிரம்மாவானவர் அனுகூலமாக திகழ இருக்கிறார். இந்த சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய ஸ்தாவரம் முதலிய யோனிகள் அனந்தா சங்கல்பிய 14 விதமான யோனிகள், அந்த 14 விதமான யோனிகளும் பலவிதமாக அதாவது பல எண்ணிக்கை கொண்டவளாக ஆகின்றன. ஸ்தாவராதி யோனிகி அனந்தா சங்கல்பிய, ஸ்தாவரம் என்றால் லட்சம் விதமான ஸ்தாவரங்கள், பல கோடி கணக்கில் மனிதர்கள், பல கோடி கணக்கில் பிசாசுகள் என்று அந்த 14 யோனிகளும் அனந்தா சங்கல்பிய பல எண்ணிக்கை கொண்டவர்களாக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனிகளையும் வியாபித்து வாகீஸ்வரி சக்தியானவள் திகழ்கிறாள். அதாவது யோனி என்பது அந்தந்த உயிர்கள் பிறப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மையை வாய்ந்தவர்கள் எல்லாம் வாய்ந்த பொருட்கள் எல்லாம் யோனி என்று சொல்லப்படுகின்றன. எனவே அந்த எல்லா யோனிகளையும் வாகீஸ்வரி என்ற பரமேஸ்வரி வியாபித்து இருக்கிறாள். அந்த பரமேஸ்வரி அனுராகம் கொண்டவளாக ஆசை கொண்டவளாக திகழ்கிறாள். அந்த வாகீஸ்வரியை நமஹா என்று வாகீஸ்வரியை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்காக மூன்று ஆகுதிகளை கொடுத்து இந்த வாகீஸ்வரியை க்ஷோபணம் செய்வதற்காக வாகீஸ்வரராகிய பரமேஸ்வரனை பூஜை செய்து சர்வ யோனி க்ஷோபகம் தியாத்வா எல்லா யோனிகளையும் அது தாவர யோனியாக இருந்தாலும் மிருகயோனி பக்ஷி யோனி பசு யோனி சரீசப யோனி என்று 14 விதமான யோனிகளையும் க்ஷோபணம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரர் திகழ்வதாக பாவனை செய்து 5 வக்திரங்கள் 4 புஜங்களோடு கூடிய வாகீஸ்வரரை தியானம் செய்து அவரை ஆவாகனம் செய்து பூஜை செய்து சன்னிதானத்திற்கான ஆகுதியை கொடுத்து அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். போ பகவானே பரமேஸ்வரனே வாகீஸ்வரரே, இந்த பசுவிற்கு அனுகிரகம் செய்வதற்காக தாங்கள் இங்கு எழுந்துள்ள வேண்டும். சந்நிதிபவதம் பகவந்தௌ பசோஹோ அனுகிரகாய சந்நிதிபவதம். தாங்கள் இருவரும் வாகீஸ்வரி வாகீஸ்வரர் ஆகிய தாங்கள் இருவரும் இங்கு திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்து சிஷ்யனை அஸ்திரமந்திரத்தால் இப்பொழுது சிஷ்யன் சரீரம் தொடர்பான நிவர்த்திகளை போன்ற அனைத்தும் குண்டத்தில் இருக்கின்றன. சிஷ்யன் பிறப்பதற்கு தகுந்தாற்போல் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமான யோனிகள், 14 விதமான யோனிகளும் பல எண்ணிக்கைகளோடு கூட இப்பொழுது தயாராக திகழ்கின்றன. அந்த எல்லா யோனியின் வடிவமாகவும் வாகீஸ்வரரும் வாகீஸ்வரியும், யோனியை க்ஷோபணம் செய்யக்கூடியவராக வாகீஸ்வரரும் திகழும் காரணத்தினால் சிஷ்யனது ஆத்மாவினை அந்த ஒரே சமயத்தில் அந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனியிலேயும் வாகீஸ்வரரின் வாயிலாக நாம் சேர்ப்பிக்கப் போகிறோம். சிஷ்யம் அஸ்திரேன சம்ப்ரோக்ஷிய புரோக்ஷணை செய்து ஓம் ஹ ஹும்பட் இந்த மந்திரத்தால் சிஷ்யனது ஹிருதய பிரதேசத்தில் புஷ்பத்தோடு நாராஜ முத்திரையினால் தாடனம் செய்து குருவானவர் ஆச்சாரியரானவர் ரேச்சக பிராணாயாமம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது பூரகத்தின் வாயிலாக அவனது இடது நாசிகை வாயிலாக உள்ளே சென்று ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹ ஹும்பட் என்ற மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டா என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் உள்ளே பிரவேசம் செய்வதற்கு வாமா என்ற சக்தி, அதற்குள் கும்பக நிலையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஜேஷ்டா என்ற சக்தி, அடுத்து அந்த ஆத்மாவினை கையில் எடுப்பது வெளியில் செல்வது போன்றவற்றிற்கெல்லாம் ரௌத்ரி என்ற சக்தி, இவ்வாறாக ஜேஷ்டயா வியோஜ்ய ஜேஷ்டா சக்தியினால் சரீரத்தில் அந்த சூத்திர சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை பிரித்து அங்குஷ முத்திரையினால் ரௌத்ரி என்ற சக்தியினுடைய அனுகிரகத்தால் அதை கையில் எடுத்துக்கொண்டு மூலமந்திரத்தை சொல்லி சிஷ்யனது துவாதசாந்தம் வரை அந்த ஆத்மாவினை எடுத்து கொண்டு சென்று திருநாக்ர பிந்துரூபம் அந்த புல்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று இருக்கக்கூடியதாக ஜீவனை சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதாக உயிரை பாவனை செய்து அதனை மறுபடியும் சம்ஹார முத்திரையினால் அங்கிருந்து கீழே கொண்டு வந்து தான் பூரகம் செய்து கொண்டு தனது ஹிருதயத்தில் அந்த ஆத்மாவினை சேர்த்து மறுபடியும் கும்பகம் செய்து மூலமந்திரத்தை சொல்லி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமஹா என்று சொல்லி முன்பு செய்தது போலவே பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்களை தியாகம் செய்து துவாதசாந்தம் வரை ஆத்மாவினை சிஷ்யனது ஆத்மாவினை கொண்டு சென்று மறுபடியும் அங்கிருந்து கையில் எடுத்து கொண்டு முன்பு சொன்னது போலவே வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து குண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோனிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாகீஸ்வரியின் கர்ப்பத்தில் வாகீஸ்வரர் சம்யோக பூர்வகமாக வாகீஸ்வரர் அந்த கர்ப்பத்தில் வைப்பதாக வைத்துவிட வேண்டும். வாமயா வாமா மந்திரத்தினால் உத்பவ முத்திரையை கொண்டு ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயன மகா இதி சர்வ யோனிஷு எல்லா யோனிகளிலேயும் அனந்தமான வடிவம் தாங்கி 14 விதமாக திகழக்கூடிய எல்லா யோனிகளிலேயும் அநேக வியக்தி ரூபேன ஆத்மனஹா யுகபத்து சம்யோகம் கிருத்வா எல்லா யோனிகளிலேயும் இந்த உயிரானது ஒரே சமயத்தில் பிறந்ததாக ஒரே சமயத்தில் சேர்ந்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன சம்பூஜ்ய ஆகுதித்ரயம் தேவம். அடுத்து அவர்களை மூலமந்திரத்தால் பூஜித்து 3 முறை ஆகுதி கொடுத்து அடுத்து இந்த இருவரையும் பிரார்த்தனை செய்கிறார். பகவன் முக்கியமாக யாகேஸ்வரரை, பகவன் அஸ்ய ஆத்மனஹா சர்வாசு யோனிஷு யுகபத்து சம்யோகம் குரு குரு, வாகீஸ்வரரே தங்களது அருளால் இந்த உயிரானது நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய எல்லா யோனிகளிலேயும் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பத்திலேயும் சேர்ந்ததாக செய்விக்க வேண்டும், அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ததா இப்பொழுது உயிரானது நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய 14 விதமாகவும் பல எண்ணிக்கை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய நிவிற்த்தி கலையில் எத்தனை யோனிகள் இருக்கின்றனவோ அத்தனை யோனிகளிலேயும் அந்த கர்ப்பத்தில் ஆத்மாவானது பல வடிவம் தாங்கி திகழ்வதாக தாத்பரியம் தெரிகிறது. ததா சர்வ கர்ப்ப நிஷ்பத்தையே மூலேன ஆகுதி திரயம் தத்வா, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரானது அனைத்து கர்ப்பங்களிலும் இருந்தும் வெளியே பிறக்க வேண்டும் என்பதற்காக 3 ஆகுதி கொடுத்து பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கர்ப்பத்திலிருந்து இந்த உயிர் ஒரே சமயத்தில் எல்லா கர்ப்பங்களிலிருந்தும் வெளியே வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன் பிறகு அது பிறக்க வேண்டும் என்பதற்காக 3 முறை ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஆகுதி செய்ய வேண்டும், பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆகுதி பிரார்த்தனை என்ற முறையில் இந்த சம்ஸ்காரமானது அமைந்திருக்கிறது. அந்த பரமேஸ்வரனிடத்தில் இந்த கர்ப்பத்திலிருந்து ஜனிக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து அதன் பிறகு ஜனித்த பிறகு உடனே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் குழந்தைகளுக்கு கிடையாது. எனவே எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சரீரத்தினுடைய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ததா அதிகாரார்த்தம் சர்வ சரீரானாம் யுகபத் விருத்திம் சம்பாவிய, அனைத்து யோனிகளில் 14 யோனிகளில் இருக்கக்கூடிய பல எண்ணிக்கைகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா சரீரமும் ஒரே சமயத்தில் போகத்தை அனுபவிப்பதற்கான நிலையை அடைந்ததாக பாவித்து போக நிஷ்பத்தையே வாபிகூப பிரபாதி லௌகிகம் பிராகாகாமிச்ச கர்மேகஸ்தம் சர்வ யோனி சரீரேஷு போகதாயகம் கர்மார்ஜனம் ச பாவயித்வா, இந்த போகம் போக்ய பொருள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக எல்லா கர்மாக்களும், இந்த உயிரானது ஆத்மாவானது பல பிறப்பில் செய்திருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் இதே சமயத்தில் கர்ம பலனை தருவதற்காக சித்தமாக இருப்பதாக பாவனை செய்து சர்வ யோனி சரீரேஷு போகதாஜகம் அதுபோல் கர்மார்ஜனம் ச பாவயித்வா அந்த இந்த சரீரத்தின் வாயிலாக பல கர்மாக்களை இந்த உயிரானது பல கர்மாக்களை செய்ததாக பாவனை செய்து மூலேன ஆகுதத்ரயம் தே, இப்பொழுது பழைய கர்மாவோடு மட்டுமல்லாமல் புதிதாக அந்தந்த யோனிகளில் புதிய கர்மாக்களையெல்லாம் சேர்த்ததாக பாவிக்க வேண்டும். மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத் பகவன் அஸ்ய ஆத்மனஹ நானா போகதாஜகம் கர்மார்ஜனம் ச குரு குரு இது விஜ்ஞாபிய, இப்பொழுது இந்த ஆத்மா பல போகங்களை அனுபவித்து மேலும் பல கர்மாக்களை ஈட்டியதாக திகழ்கிறது. ததனு தேசகால சரீர விஷயபேதேன நானாரூபம் பிராகாகாமி கர்மவாசனா ஜனிதம் போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி சுகதுக்க வேதனாத்மகம் போகம் சஞ்சிந்திய, இந்த நிலையில் இந்த போகமானது பல ரூபமாக திகழ்கிறது. தேச கால சரீர விஷயபேதேன நானாரூபம், தேசத்திற்கு தகுந்தாற்போல் தேசபேதத்தால் போகம் வேறுபடுகிறது, காலத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது, சரீரத்திற்கு தகுந்தாற்போல் போகம் வேறுபடுகிறது, விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகமானது வேறுபடுகிறது. இவ்வாறு பல ரூபமாக இருக்கக்கூடியது போகம். அதுபோல் பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்களின் வாசனையினால் உண்டானதாக போகம் திகழ்கிறது. இந்த போகமானது போக்தாவாகிய போக்திருத்வ லிங்கினி ஆத்மனி போக்திருத்வம் என்ற அடையாளத்தை உடைய இந்த உயிரிடத்தில் சுகம் துக்கம் வேதனை அறிந்து கொள்ளுதல் போன்ற வடிவம் தாங்கி இந்த போகம் இருப்பதாக தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு அதன் பொருட்டு மூலேன ஆகுதித்ரயம் ஜுகுயாத் மூன்று ஆகுதிகளை கொடுத்து பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வத்ர போக நிஷ்பத்தியும் குரு குரு, இவ்வாறாக இந்த போக்தாவாக திகழக்கூடிய உயிரானது பலவிதமான போகங்கள் தேசத்திற்கு தகுந்தாற்போல் காலத்திற்கு தகுந்தாற்போல் சரீரத்திற்கு 14 விதமான யோனிகள் பலவிதமான சரீரங்கள் அந்த சரீரத்திற்கு தகுந்தாற்போல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கு ஒரு புழுவிற்கு வேற ஒரு விஷயம், அதுபோல் ஒரு மரத்திற்கு விஷயம் வேறு, ஒரு மனிதனின் விஷயம் வேறு. எனவே யோனிக்கு தகுந்தாற்போல் விஷயம் மாறுபடுகிறது, அந்த விஷயத்திற்கு தகுந்தாற்போல் போகம் மாறுபடுகிறது. எல்லா போகத்தையும் போகத்திலேயும் திளைத்ததாக பாவிக்க வேண்டும். அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை பகவன் அஸ்ய ஆத்மனஹ சர்வத்ர போக நிஷ்பத்தியும் குரு குரு இது விஜ்ஞாபயேது. இதன் நடுவில் நாம் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில், ஒரு பிராமணனாக சிஷ்யன் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் தான் செய்ய வேண்டிய 40 சம்ஸ்காரங்கள், அந்த 40 சம்ஸ்காரங்களையும் இந்த நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது 40 சம்ஸ்காரங்களையும் அவன் செய்ய வேண்டும். எனவே அதன் பொருட்டு கர்ப்பாதானாதி 40 சம்ஸ்காரங்கள் செய்ததாக பாவனை செய்து அதற்காக ஆகுதி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அத்தராந்தரே பூலோகே கர்ப்பாதானாதீனு ஆம்னாயோக்தானு சம்ஸ்காரானு சத்வாரிம்சத்து ஹிருதாஹிருதா ஆகுதிபிகி திசிறுபிகி திசிறுபிகி ஆபாதயேது. கர்ப்பாதானம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய 40 சம்ஸ்காரங்கள் ஆம்னாயோக்தானு வேதத்தில் சொல்லப்பட்டவை, அந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்ததாக இந்த ஆத்மா ஆக வேண்டும் என்பதற்காக மூன்று மூன்று ஆகுதிகளை கொடுத்து அந்த சம்ஸ்காரங்களை செய்த நிலையில் அந்த போகங்களையெல்லாம் அனுபவித்த நிலையை கொண்டு வருவதற்காக சம்ஸ்காரங்களை இவ்வாறு செய்ய வேண்டும். ஏவம் சத்வாரிம்சத்து சம்ஸ்காரான் ஆபாத்திய, அதன் பின்பு தத் பிரதிபந்தம் ஹிருதா ஆகுதித்ரயேன ததைவ நிர்வர்த்தயேது. இந்த 40 சம்ஸ்காரங்களை செய்யும் பொழுது அதற்கு இடையூறாக திகழக்கூடிய கர்மாக்கள், அதற்கு பின்பு இடையூறு செய்யக்கூடியவை, இந்த இடையூறுகளையெல்லாம் மூன்று ஆகுதி ஹிருதய மந்திரத்தினால் மூன்று ஆகுதி கொடுத்து இடையூறுகளையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்பு தான் எந்த எல்லா கர்மாக்களையும் செய்து அந்த கர்மாக்களை செய்வதன் வாயிலாக வரக்கூடிய சுகதுக்கம் வேதனை போன்றவற்றையெல்லாம், வேதனா என்றால் தெரிந்து கொள்ளுதல், சுகதுக்க வேதனைகளை இந்த அனுபவிப்பதின் வாயிலாக போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் அனுசந்தாய, எல்லாவற்றையும் அனுபவித்து மிகவும் பிரீத்தியான சுகமடைந்த நிலையை அடைந்திருப்பதாக பாவனை செய்து மூலமந்திரத்தால் மூன்று ஆகுதி செய்து பரமேஸ்வரனிடத்தில் இந்த உயிரானது எல்லா போக்கிய வஸ்துக்களையும் அனுபவித்த பின்பு பரம பிரீத்தியை அடைந்த ஒரு லய நிலையை அடைந்ததாக தாங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மாயா காரிய ஆரம்ப பிரவாக ரூபானாம் சோதசாம் சுத்தையே இந்த நிவர்த்திகளை தொடர்பான மாயாபாஷம் தொடர்பான எல்லா போக்கியங்களையும் அனுபவித்த பின்பும் கூட அதனுடைய ஒரு பிற்சேர்க்கை போன்று தொடர்ந்து வரக்கூடிய பிரவாகங்கள் அவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடியவைகள் இவைகளையெல்லாம் சோதனம் செய்வதற்காக ஸ்ரோதசாம் சுத்தகே மூலேன ஆகுதி த்ரயம் தத்வா மூன்று முறை மூலமந்திரங்களால் ஆகுதி செய்து அதற்காக பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் மனதினால் நினைக்க வேண்டும், அதன் பின்பு ஆகுதி கொடுக்க வேண்டும், பரமேஸ்வரனிடத்தில் பாகீஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது முறை. அதுபோல் இந்த இடத்துல பிரார்த்தனை பகவன்னு அஸ்ய ஆத்மனகா போக்யேஷு பரம பிரீத்தி ரூபம் லயம் குரு குரு இது பிரார்த்திய, அதன் பின்பு பகவன் அஸ்ய ஆத்மனகா மாயா காரியாரம்ப பிரவாக ரூப சுத்திம் குரு குரு இது விஜாபிய, ஒரு மாயை தொடர்பான காரியம் முடிந்த பின்பும் கூட அதன் தொடர்ச்சியாக மறுபடியும் எந்த காரியமும் முளைக்க கூடாது, எந்த மாயா தொடர்பான எந்த ஒரு பதார்த்தங்களும் எழக்கூடாது என்பதற்காக மறுபடியும் பிரார்த்தனை செய்து போ போக ஹேதோ கர்மணி புக்தேபி புனக தத் அப்ரசவித்வ ஹேதவே நிவிருத்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆஹுதித்ரயம் குறியாது. அதுபோல் போகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மபாஷம் கர்மபாஷத்தை கர்மணி புக்தேபி நாம் பல பிறப்புகளில் ஒரு கர்மாவை செய்திருக்கிறோம், அந்த கர்மாவின் பயனாக ஒரு பலனானது இந்த ஜென்மாவில் கிடைக்கிறது, அந்த பயனை அனுபவிப்பதற்காக நாம் முற்படுகிறோம், அதன் பின்பு மற்றும் மேலும் ஒரு கர்மாவானது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே அந்த கர்மாவினை சோதனம் செய்வதற்காக இந்த முயற்சி சம்ஸ்காரம் செய்விக்கப்படுகிறது. அதற்காக போக ஹேதோ கர்மணி புக்தேபி அதை அனுபவித்த பின்பும் கூட புனக தத் அப்ரசவித்வ ஹேதவே மறுபடியும் அதிலிருந்து மேலும் சில கர்மாக்கள் எல்லாம் பயன்கள் எல்லாம் உண்டாக கூடாது என்பதற்காக நிவிருத்தி தத்துவ சுத்தௌ ஹிருதயேன ஆஹுதி த்ரயம் குறியாத், அந்த நிவிருத்தி கலை பர்யந்தம் நிவிருத்தி கலை பர்யந்தம் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் மறுபடியும் எந்த விதமான பயனும் தரக்கூடாது என்பதற்காக ஹிருதய மந்திரத்தால் மூன்று முறை ஆகுதி செய்து நிஷ்கிருத்தௌ ஜாத்யாயுர் போக சம்ஸ்காராதி சுத்தியர்த்தம் இந்த எல்லா கர்மாக்களும் தீர்ந்த பின்பு அந்த கர்மாக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாதி பேதங்கள் அதுபோல் ஆயுள் பேதங்கள் போக பேதங்கள் இது போன்றவையெல்லாம் சோதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சகிருதா மூலேன ஆகுதி சதம் தத்வா ஹாம் என்ற பீஜாட்சரத்தோடு கூடிய மூலமந்திரத்தால் நூறு ஆகுதி செய்து பகவன் அஸ்யாத்மனஹ நிஷ்கிருத்யா சர்வகர்மசு சுத்திம் குரு குரு இது பிரார்த்திய, இந்த எல்லா கர்மாவின் தீர்ந்த காரணத்தினால் எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக நிவிற்த்தி கலை தொடர்பான எல்லா கர்மாக்களும் சுத்தமானதாக செய் என்று பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்து போகாபாவே மாயாபாஷாத்து போகங்கள் அனுபவிக்க வேண்டிய பொருள் இல்லாத பொழுது நாம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம், நமக்கு ஓரிடத்தில் காரியம் ஆக வேண்டி இருந்தால் நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குமேயானால் நாம் அந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கு அந்த இடத்தில் ஆக வேண்டிய காரியம் இல்லை, நாம் அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நாம் வெளியே வந்துகிடுகிறோம். இது போலவே நிவிற்த்தி கலையில் இருக்கக்கூடிய கர்மா தொடர்பான எல்லா பயன்களையும் அனுபவித்து தீர்த்து விட்டபடியால் அந்த நிவிற்த்தி கலையிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. போகாபாவே போகங்கள் இல்லாத காரணத்தினால் மாயாபாஷாத்து நிவிற்த்தி கலை தொடர்பான மாயாபாஷத்திலிருந்து பகிஹி நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம் விபாவிய வெளியே வர வேண்டும், எனவே நிவிற்த்தி கலை தொடர்பான மாயாபாஷத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம், இதற்கு தான் விஸ்லேஷம் பகிர் நிஷ்கிரமண ரூபம் விஸ்லேஷம். இதற்காக மூலேன ஆகுதி த்ரயம் தத்வா மூலமந்திரத்தால் மும்முறை ஆகுதி செய்து பகவானிடத்தில் பிரார்த்தனை போக்திருத்வ விஷயாசக்தி ரூபம் மல காரியம் விபாவிய, அதுபோல் தத் திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா, அதுபோல் மலம் மலம் என்றால் ஆணவ மலம் அது போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மல காரியம் விபாவிய, அந்த ஆணவ மலத்தினுடைய சுவாவம் என்னவென்றால் போக்தாவாகிய அந்த உயிர் அவனுக்கு அவன் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தில் இவனை திளைக்கும்படி செய்வதுதான் மலம் ஆணவ மலத்தினுடைய வேலை. போக்திருத்வ விஷய ஆசக்தி ரூபம் மல காரியம் இதுதான் ஆணவ மலத்தினுடைய காரியம், ஆனால் அந்த ஆணவ மலமானது இந்த நிவிற்த்தி கலையை பொறுத்தவரையில் தனது காரியத்தை உள்ளடக்கி தனது காரியத்தை செய்யாமல் இருப்பதாக பாவிக்க வேண்டும். தத் திரோதானார்த்தம் மல காரிய திரோதானார்த்தம் மூலேன ஆகுதி தசகம் ஹுத்வா 10 முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய அந்த நிவர்த்தி கலை தொடர்பான நிவர்த்தி கலையோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ பாஷம் ஆணவ மலம் அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட்டவனாக அந்த ஆணவ மலம் இவனை பொறுத்தவரையில் எந்த விதமான மல காரியங்களையும் செய்யாது என்று ஏற்பட்டால் அதற்கு விஸ்லேஷம் என்று பெயர். மலத்திலிருந்து இவன் நீங்கிவிட்டான் மலாத்து விஸ்லேஷம் சங்கல்பிய புனக மூலேன ஆகுதித்ரயம் ஜுஹுயாத். அடுத்து இதற்காக மறுபடியும் மூலமந்திரத்தால் 3 ஆகுதி கர்மணா புக்தஸ்யாபி அத்தியந்தாபாவ ரூபம் விஸ்லேஷம் சம்பாவிய கர்மா இந்த நிவர்த்தி கலையில் இவன் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் நாம் அனுபவித்து தீர்த்தபடியால் மறுபடியும் தீர்த்தாலும் கூட மறுபடியும் அந்த கர்மாவானது ஏதோ ஒரு முறையில் பிரசவிக்க கூடாது ஏதோ ஒரு முறையில் முளைக்க கூடாது என்பதற்காக அந்த நிவர்த்தி கலையை தொடர்பான ஒரு கர்மாவானது அறவே இல்லை அப்படி ஒரு கர்மாவே இல்லை என்று அத்தியந்தாபாவத்தை தியானிக்க வேண்டும். இவ்வாறு தியானிப்பதால் நிவர்த்தி கலைக்கும் இந்த ஆத்மாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறவே இல்லாமல் போய்விடுகிறது. விசேஷம் சம்பாவிய மூலேன ஆகுதி திரயம் ஹுத்வா 3 முறை மூலமந்திரத்தால் ஆகுதி செய்து பகவன்னஸ்ய ஆத்மனஹா மாயா மலகர்மரூபஸ்ய பாஷத்ரயஸ்ய விசேஷம் இவ்வாறாக நிவர்த்தி கலையை தொடர்பான ஆணவ பாஷம் கர்ம பாஷம் மாயா பாஷம் என்ற 3 பாஷத்திலிருந்து இவன் விடுபட்டவனாக ஆகிறான் என்று அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும். தலைப்பு
4: பரமனார் தூது. வழங்கியிருப்பவர் ஸ்ரீமத் வேலப்ப தம்பிரான் சுவாமிகள்.
5: திருச்சிற்றம்பலம் பண்டை மறைவண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்துழுக சிவகந்தம் பறந்த நார கண்டரதய கமல முகையெல்லாம் கண்கிறப்ப காசினி மேல் வந்த அருக்கதுடன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் குண்டரிக மலத்தாள சிவத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் பூற்றல் செய்வாம் அரணங்கள் 3 மெரித்தாய் சரணம் அதிலும் அன்பர் மரணம் படாது அருள் வைத்தாய் சரணம் பழிய அந்த கரணங்களால் மெலிந்து ஏத்தேன் சரணம் என் பொற்களே சரணம் தென்கோ முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாளூர் யாதினம் ஆன்மார்த்த மூத்திலாகிய ஸ்ரீ ஞானமான நடராசமூர்த்தியின் குருவருளையும் திருவருளையும் ஆதின குருமுதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகோத்தமரது குருவருளையும் தனதாக கொண்டு ஞான செங்கோல் ஓச்சி வரும் ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னியாங்க திருவடிகளை அடியேன் மனம் மொழி மேகலாலை போற்றி விளத்தி வணங்கிக் கொள்கின்றேன். ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னியாங்களின் திருவுளா பாங்கின் வண்ணம் அவருடைய உத்தரவின்படி இந்த 10 நாளும் நம்பியார் பெருமான் குரு பூசையை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற அல்லாஹ்வின் வண்ணமா தொடர் சொற்பொழிவுகளும் நம்பியார் பெருமானுடைய வாழும் வாக்கும் இந்த தலைப்பில் நடந்து வருது. ஒரு மணி நேரங்கள் 1.5 மணி நேரம் பொதுவா மூர்த்திகள் வந்து நம்பியார் பெருமானுடைய வாக்கையும் வாழ்வாகிய அருள் வரலாற்றை ஆதீன சமய சொற்பொழிவுகளை கொண்டும் சிறப்பாக குருமாசனங்கள் அருளாணி வண்ணம் நடைபெற்று வருகின்றது. இதுவரைக்கும் 3 தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க சொற்பொழிவாளர்கள். என்னென்ன தலைப்புனா 3 நாள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இது வந்து 4வது நாள். இப்போ 10 நாள் விழால பெரும் திருவிழாவில் இது 4வது நாள். 3 நாட்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறு நினைவூட்டல் பண்ணிட்டு நம்ம நினைக்கூடிய அது தொடர்ச்சியாக போனோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் நாள் தென் திசை வாழ்ந்திட, அதுக்கடுத்த நாள் சைவம் நின்று ஓங்க, அடுத்து சிவபோக வாழ்வு. இந்த 3 தலைப்புல தான் பேசியிருந்தாங்க. தென் திசை வாழ்ந்திட, தென் திசை வாழ்ந்திட, தென் திசையே மாதவும் செய்த தென் திசை வாழணும் அப்படின்னா யார் வரணும்? நம்பியாரு பெருமான் வரணும். அவங்க எதுக்காக வரணும், என்ன காரணத்திற்காக வந்தார்கள், அவங்க வந்தா தென் திசை இப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் சைவம் நின்று ஓங்க, அப்படி வந்த நம்பியாரு பெருமான இங்க வந்து நம்பியாரோ என்ன திருநாமம் தாங்கி வந்த ஆளாள சுந்தர பெருமானை வந்து எப்படிலாம் சாமி தடுத்தாட்கொண்டார், அவர்கள் எப்படிலாம் அந்த நெறியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைவம் நின்று ஓங்கிறதுக்கு என்னெல்லாம் இங்கே நடத்தினார், சாமி திருவிழாடல் பண்ண ஆரம்பிச்சாங்க, திருமணத்தை தடுத்துலேருந்து 1 மணத்தை நிப்பாட்டி 2 மணத்தை செய்வித்தாங்க. அப்போ அந்த வழக்காடு பண்ணுறோம் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சைவம் நின்று ஓங்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எல்லாரும் கேட்டோம். அதுக்கு அடுத்த நாள் சிவபோக வாழ்வு, சங்கில் நாச்சாரையும் எம்பெருமாடி பறவை நாச்சார் இருவரையும் அந்த சந்தித்த நிகழ்வுகள். நம்மளோட வாழ்க்கையெல்லாம் சாதாரண வாழ்வு, 5 புலனுக்கு கட்பட்டு உட்பட்டு இருக்கக்கூடிய வாழ்வு. அப்போ நம்பியாத பெருமானுடைய அந்த சிவபோக வாழ்வு அது எப்படி இருந்துச்சு, அவங்க நம்மளை போன்றவர்களா இல்லை, அப்போ அவங்க எதற்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிவபோக வாழ்வுல பார்த்தோம். அந்த சிவபோக வாழ்வை தொடர்ந்து அதில் பரவிநாச்சர் சங்கநாச்சருடைய சந்திப்பை நல்லா விரிவாக பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இன்று வந்து பரமனார் தூது பரவநாச்சியாரே முதல்ல திருமணம் செஞ்சிட்டாங்க சுவாமி. அதுக்கடுத்து சங்கநாச்சியர் திருமணம் செஞ்சதுனால ஏற்பட்ட அந்த சிறு ஊடல் சாமியோட திருவிளையாடல் நடந்த அது அதற்காக சாமி தூது போன விதங்கள் இதுதான் என்று பரமனார் தூது என்ற தலைப்பு நம்ம நீ பார்க்க போறோம். சரி, முத தூது அப்படின்னா தமிழ் இலக்கியத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய தூது. முதல்ல நம்ம உமாபதி சிவாச்சாரியர் என்ன பண்றாங்க, நம்ம சந்தனாச்சாரியில் உருவாகிய உமாபதி சிவாச்சாரியர் தான் நெஞ்சு ஊடு தூதுன்னு ஒரு தூது பண்றாங்க. அது தன் நெஞ்சையே சிவருமான மீது தூது விடுறாங்களாம், நெஞ்சையே குருநாதர் மீது தூது விடுறாங்க கேள்வி கேட்டு. அப்போ தூது அது அது எப்படி விடலாம், உயர்தினை அக்ரிணை இது ரெண்டு தான் நம்மள்ட்ட உண்டு. அப்போ உயர்தினைனா மனிதர்களாக நம்ம ஆண் பெண் இவங்க எல்லாரும் உயர்தினை, அக்ரிணை உயிரினங்கள் எல்லாம் அக்ரிணை, விலங்கினங்கள் எல்லாம் அக்ரிணை. அப்போ உயர்தினையாக நமக்காக, அதாவது ஒரு தலைவன் தலைவிக்காகவோ தலைவி தலைவனுக்காகவோ மற்ற அரசர்கள் வேற அலுவலர்களுக்காகவோ இப்படி அக்ரிணைகளை தூது விடுவது ஒரு தூது. அப்போ தலைவி வந்து தலைவன் மீது கொண்ட காதலுக்காக தன் தோழிகளையே தூது விடுவாங்க, அதான் உயர்தினை உயர்தினையே தூது விடுதல். தலைவனும் தன் தலைவியை நோக்கும் பொருட்டு தனது தோழனையோ அல்லது தலைவியின் தோழியையோ தூதுவாக அனுப்புவாங்க. அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தனது அமைச்சர்கள் அல்லது பிறவர்களை தூதுவாக அனுப்புவார்கள். கிளி புறா இந்த மாதிரி எல்லாம் தூது அனுப்புவாங்க. சரி, இப்படிலாம் தூது அனுப்புனாங்க, இதெல்லாம் யாரு, நம்ம மனிதர்கள் விடக்கூடிய தூது, தன்னுடைய நோக்கத்திற்காக தூது அனுப்புவாங்க. நேரடியா போக முடியாத எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, தூது அனுப்புவாங்க. சரி, இப்படிப்பட்ட தூதெல்லாம் அனுப்புறாங்க. இங்க ஒரு பெரும் புரட்சி பண்ணார். யார் பண்ணா, யாரால பண்ண முடியும், நம்பியாரு பெருமானால மட்டும்தான் தூது பண்ண முடியும். யார தூது அனுப்புனாரு, சாமி சிவபெருமானே தூது அனுப்பினார். அல்லொத்த கண்ட பெம்மான் வீதி விடங்க பெருமான் சொன்னதுக்கேத்தாப்புல அவரையே திருவாரூர் வீதியில போக விட்டார், தூது பண்ணார். அவர் தூது விட்டார், அவர் தூது விட்டார்ல, சிவபெருமானே உள்ளுன்ட்டு ஒன்றினார். அப்ப நான் தூது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே தூது போனார். இப்ப கேள்வி கேட்கலாம், இது எப்படி சிவபெருமான தூது விடலாம், இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ தவறான பேச்சுகள்லாம் வருது, இது எப்படி தூது விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூது விடுவது சரியா அப்படின்னு முத கேள்வி கேட்கலாம். எல்லாரும் மனசுலையும் நிறைய, அதாவது எப்படி சொல்றது, சைவத்தை முழுவதாக உள்வாங்காதவர்கள், குருவின் மூலமாக பாடம் கேட்காதவர்கள், குருவர்கள் என்று திருவுருள் கிடையாது திருமந்திரம் சொல்லுது. அப்போ பாரம்பரியமா குரு மூலயமா பாடம் கேட்டு வந்தாதான் எல்லாத்தையும் சரியா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ குரு மூலயமா பாடம் கேட்டு வராம ஏதோ யாரோரோ எங்கெங்கயோ புராணம் சொல்றதை கேட்டு அவங்களும் முறையா படிச்சிருப்பாங்களா என்ன நமக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்டு அவங்கவுங்க இப்ப வாய்க்கு வந்தபடி தடியர்த்தவர்கள்லாம் தண்டர்க்காரர் அப்படின்னு சொல்ற வகையில எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தூது அதை எப்படி விடலாம், அது எப்படி விடலாம், தெரியவங்க அதுக்கு சான்று இருக்கு. அப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம், சாமியை தூது விடலாமா, விட்டது சரியா, இது பார்க்க தப்பு, ஆனா இது பல பேர் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இந்த சொல்ல எடுத்து கையாளுறேன், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்காக சரியாங்கிறக்கலாம் இல்ல, சரிதான் சாமி அறத்தை விட்டுது வேற எங்கேயும் போக மாட்டாரு. அப்போ சில பேர் மனதில் இந்த வினா எழுது, சரிதான் சரியான்னு கேட்டா சரிதான். எப்படி, ரெண்டு இடங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கலாம். சாமி வந்து ரெண்டு இடங்கள்ல கோவப்படுறாங்க, யார் மேல, நம்பியார் பெருமானா, நம்பியார் வச்சு ரெண்டு அடியார்கள் கோவப்படுறாங்க. எப்படி கோவப்படுறாங்க, எம்பெருமான் விரங்கமிண்ட நாயனார் தேவாசிரியன் மண்டபத்துல உட்காந்துருக்காரு, அடியார் குட்டை சூழ தேவர்கள் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க உபதேசம் கேட்கறாரு, சாமி அடியாருக்கு நடுவில் உட்காந்துருக்காரு, அடியார்கள் எல்லாம் திருமுறைகள் பாட வேறு முழங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, தியாகராஜ பெருமான் உட்காந்துருக்காங்க, தேவர்கள் தேவாசிரியன் மண்டபத்துக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்பியார் பெருமான் காதல் பெரும் வேட்கையில என்ன பண்றாங்க, திருவாரூர் தியாகராஜன் புட்டுடங்கன பெருமான தரிசிக்கணும் வேகமா போறாங்க. உள்ள போகும்போது அடியா திருக்கூடத்தை கண்டு தூரத்தை நின்று வணங்கி அஞ்சுறாங்க. எப்படி அஞ்சுறாங்க, இவர்களோடு நாம் இணங்கி வாழ்னால் என்னாலோ, இந்த மாதிரி அடியாரத்தோட நம்ம இன்னைக்கு நம்ம சேர்ந்து இணங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அஞ்சுறார், தம்பிரான் தோழர் அஞ்சுறாரு, சாமி ஆட்கொண்டவர், நம் தம்மை தோழமையாக கொண்டோம், நந்தொண்ட நாம திருநாமம் கொடுத்தவர், திருவடியை தேடி தேடி சூட்டிய பெருமான் என்ன பண்றாரா, அஞ்சுறாரு, அடியாரோடு நம்ம இணங்குறது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு தூரத்துல இருந்து வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம அடியாரோட சேரப்போடுவோம் அப்படிங்கிற ஒரு மிகுந்த இயக்கத்தோட பெரும் காதலோட உள்ள தியாகராஜ பெருமானை பார்க்க போகும்போது விரல் மண்டனார் கோபப்படுறாங்க. என்ன கோபப்படுறாங்க, அடியாரை வணங்கி இணங்காமல் சென்றதையார், வணங்கலன்னு அங்கேயும் குறிப்பிடல, வணங்கி இணங்காமல் சென்றதையார், தம்பிரான் தோழர் சொல்லும் போது அடியாரை இணங்காமல் சென்ற தோழரும் புறகு அவரை தோழமையாக கொண்ட தியாகராஜனையும் புறகுன்னு சொன்னாங்க. அப்போ இங்க விரல் மண்டனார் கோபப்படுறாங்க, யாருக்காக கோபப்படுறாங்க, அடியாருக்காக கோபப்படுறாங்க. அதே கண்ணோட்டத்தை இப்படி திரும்பி பார்க்கலாம், ஏர்கோன் கலைக்கமானார் கோபம், எதன் மீது, நம்பியார் பெருமான, எது எதனால கோபம் வந்துச்சு, என் பரமணம், என் பரமனார, தேவர்கள்லாம் காத்து கிடக்குறாங்க, அரியும் பிரமணம் அடிமுடி தேடி காண முடியாத பெருமான தூது அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரு. யாரு மேல, நம்பியார் பெருமான கோவப்பட்டாரு, யாருக்காக, சாமிய, என் பெருமான அந்த வீதியில் நடக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரு. அப்போ இந்த இடத்துல இரண்டு நுட்பங்கள் இருக்கு, விரல் முண்ட நன்னார் கோவப்பட்டாங்க யாருக்காக, அடியாருக்காக சாமியை புறகுன்னு சொன்னாங்க, நம்பியாரே வேண்டாம், அடியாருக்காக சாமியை புறகுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தியாகராஜ பெருமான் என்ன பண்ணாரு, உடனே அடியாரை வணங்க சொல்லி திருத்தொண்ட தொகையை பதியத்துக்கான சூழ்நிலையே அதுதான், தென்திசை வாங்குற நோக்கமே திருத்தொண்ட தொகை தானே, அடியாரோட பெருமையை சொல்ல தானே, பெருமையில் தம்மை வைப்பார், என்னை விட என் பெருமை, என்னை ஒத்தவங்கப்ப அடியாரு, அடியார் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அந்த இடத்துல உணர்த்தி திருத்தொண்ட தொகையை பாட வச்சாரு. சாமி அந்த இடத்துல விரல் மண்ட நாடகையும் திருத்தொண்ட தொகையில வச்சு பாட வச்சாங்க. அப்போ அடியாருக்காக சாமியை புறகுன்னு சொல்லும் போது சாமி இறங்கி வந்துட்டாரு. ஆனா ஏற்கனவே கைக்கும் நான் என்ன பண்ணாங்க, சாமிக்காக அடியார் வேணாம் சொன்னாங்க, நம்பியார் பெருமான புறகுன்னு சொன்னாங்க. அதனால சாமி என்ன பண்ணாரு, ஏறு கழிக்கவனா உணர்த்தினாரு. அது எப்படி உணர்த்துறாங்க, தானே உள்நின்று உணர்த்தியது அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவன் கழிக்கவனா எனக்கு உணர்த்துறாங்க. அவங்க எல்லாம் சீவன் மூத்தர்கள், இங்க யாரையும் ஏத்தி இறக்கி பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. அங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் நாம் உணரும் பொருட்டு தான், நாம் உணரும் பொருட்டு தான். ஏதாவது நடந்துட்டா நம்மளால உடைவாளால குத்திக்கிழிச்சிக்க முடியுமா, அப்பெல்லாம் நம்மளால பண்ண மாட்டோம். நம்ம ஒரு உடம்பு, இந்த உடம்பு மேல பஞ்சபூதங்கள் இருந்த உடம்பு மேல நமக்கு அவ்வளவு ஆசை, ஒரு சின்ன கீழ இருந்தா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. ஆனா ஏறுவன் கேட்கவன என்ன பண்றாங்க, என் சாமியை தூது விட்டு அவர் வந்து நான் உயிர் பிழைக்குமான்னு சொல்லிட்டு தன் இன்னுயிரை மாய்ச்சிக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு பக்தி திறம், அப்படி பக்தி திறம் இருக்கிறவங்களுக்கு சாமி உணர்த்துறாங்க, உள் நின்று உணர்த்துறாங்க. அவங்களுக்கு உள்ன உணர்த்தி நம்பியாரம் வரும்போது திருப்பி நம்பியாரம் தன்னை மாய்த்து கொள்ளும் போது தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்ப உணர்த்துறாரு, என்ன உணர்த்துறாங்க, அடியார் தான் முக்கியம்னு எல்லா இடத்தையும் சாமி உணர்த்துறாங்க. அப்ப இது எப்படி தவறாகும், நிறைய பேரும் தவறான கண்ணோட்டத்துல போறாங்க. முதல் காரணத்துலயும் நம்ம இந்த மனசுல இந்த சரியா தவறா, அதாவது மிக்கு சோதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க காலிஃபிளையர் வந்து, மிக்கு சோதிக்க வேண்டாம். அது என்ன மிக்கு சோதிக்க வேண்டாம், யாரையும் ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சைவ சமயம் சொல்லல, நீங்க ஆராய்ச்சி பண்ணு. அதான் திருக்குறள்ல அழகா சொல்லுவாங்க, அளவின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அது என்ன அளவைன்னா, என்ன ஒரு அனுமானம், கருதல் அளவை, காண்டல் அளவை, அனுமான அளவைன்னு சொல்றாங்க. அப்ப அளவைங்கிறது என்னன்னா ஆராய்ச்சி பண்றது, வெளியே சிவபெருமான ஆராய்ச்சி மட்டும் இல்ல, தன்னுள் ஆராய்ச்சி பண்ணணும். தனக்குள்ள இந்த பஞ்சபூதம் ஆக்கப்பட்ட உடம்பு மனசு இருக்கு, எல்லாமே வேற வேறையா இருக்கு, இது எப்படி சிவபெருமான கூட்டுறது, அப்ப இதுல இருந்தாலும் நம்ம வெளிப்படுறது, தன்னுள் ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும். இந்த ஆராய்ச்சிக்கு, இந்த சிவபெருமானத்தை தேடுற ஆராய்ச்சிக்கு நம்ம சமயம் எந்த வகையிலும் தடுக்கவே இல்லை. ஆனா இந்த ஆராய்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கணும், பெரியோர்களுடைய அறிவு வழிகாட்டுறதுக்கு உட்பட்டதா இருக்கணும். அதான் எப்படி இருக்கணும், பெரிய புராணத்துல ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி பண்ணணும், சேக்கலா பெருமானுடைய வழி நின்று, சேக்கலா பெருமான் சொன்னாதான் சரி, அதை தவிர வேற எதுவும் இருக்காது, அந்த எண்ணத்தில் கொண்டுதான் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சேக்கலா பெருமான் சொன்னதே சரியான்னு சொல்லி இங்க ஆராய்ச்சி பண்ணலாமா, உலகலாம்னு யார் எடுத்து கொடுத்தா, சாமி எடுத்து கொடுத்தாரு உலகலாம்னு சொல்லி. அப்படிப்பட்ட பெருமான் வந்து இந்த இடத்துல மாத்திரம் இருந்துட்டே இன்னைக்கு போய் எல்லாமே சொல்றாங்க, சேக்கலா பெருமானுடைய வரலாற்று ஆராய்ச்சி குறிப்ப தேடி தேடி எடுத்தாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நின்று உணர்த்துறாரு. உமாபதி சிவாச்சாரியா சொல்றாங்க, சேக்கலா பெருமான் புராணத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நின்று உணர்த்துறாரு. அப்படியே மண்டலாட பெருமான் உலகலாம்னு எடுத்து கொடுத்தவன கட்ட கட்ட கட்ட கட்ட மல மல மல மலன்னு கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் ஓட்டி காமிக்கிறாரு சாமி, முழு புராணத்தையும் ஓட்டி காமிச்சாரு நாயன்மார் புராணத்தை. அப்படியே அதை பெருமானும் விரித்துரைக்கிறாங்க, அப்படிதான் சொன்னாங்களே தவிர இது வேற எந்த வகையிலும் எடுத்துதான் காட்டல. அப்போ இது வந்து சரியா தவறான கேள்விக்கே இங்க இடமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்பர் பெருமான் அருள் தான், திருமுறைகளை நீக்கவன் இருக்கா சிவபெருமான். பதினோரு மந்திரங்களுக்கு 11 திருமணம் வச்ச பிறகு அது எல்லாத்துக்கும் மணிமுடியாக வச்சது பெரிய புராணம் தான். அதனால இதுல ஆராய்ச்சிக்கு வந்து எப்படி சேக்கலா பெருமானுடைய, சேக்கலா பெருமான் சொன்னதே வேதம், சேக்கலா பெருமான் சொன்னதே நமக்கு பிரமாணம், சேக்கலா பெருமானே நான் கொண்ட குலகுரு, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இந்த பெரிய புராணத்தெல்லாம் நான் என்னுடைய உயிர் உயும் பொருட்டு இந்த ஆராய்ச்சி பண்ணா அதுல எந்த வித தவறும் கிடையாது. ஆனா அதுவே சரியா தவறா இப்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நோக்கில் என்றுமே புராணம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம புராணத்துக்குள்ள போவோம். பரமநாத்தூது சாமி வந்து திருவாரூர்ல போயிட்டு எம்பெருமாடி பழனாச்சியில திருமணம் செஞ்சுட்டாங்க. சாமி கிட்ட பார்த்தோன்னா விண்ணப்பம் பண்ணி திருவாரூர்ல அசரீதியா சாமி சொல்லி விசும்பொழி கேட்க பறவையை மணந்து வைக்கணும்னு எல்லாம் சொன்ன உடனே சாமி வந்து திருமணம் செஞ்சாச்சு. திருவாரூர்ல பழனாச்சிய திருமணம் செஞ்சு அங்கே அம்மையாரோட சிலங்காலம் வீட்டுல இருந்து சாமி தலையாத்திரை மேற்கொள்வாங்களே, அவங்களுக்கு இருக்க எல்லா தலத்தையும் பார்க்கணும் காதல் பெரும் விருப்பு. அப்படியே பார்த்து திருக்கச்சூர் தரிசனம் பண்ணி கச்சி வந்து திருக்காலத்து இருந்து வடதலங்கள் எல்லாத்தையும் காலத்துல இருந்தே சாமி பாடுறாங்க. திருப்பருப்பதம், திருக்கேதாரம் எல்லாத்தையும் இங்கிருந்தே பதிகம் பாடி காலத்தையெல்லாம் பாடிட்டு சாமி என்ன பண்ணுறாங்க, ஒற்றியூர் எழுந்தருள் பண்ணுறாங்க. ஒற்றியூர் எழுந்தருள் பண்ணி ஒற்றியூர் போய் தல பழம் ஒற்றியூர் சாமி எழுந்தருள் பண்ணோன்னு என்ன பண்ணுறாங்க, அடியார் கூட புடைசூல வர்றாங்க. வெந்நீர் பூசி ருத்ராக்க மாலை அணிந்து அடியார் திருப்பெரும் பெரும் கூட்டமாக வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்று சாமி என்ன பண்ணுறாங்க, கோயில் உள் புகுந்து ஒற்றியூர் பெருமானை தரிசித்து அங்கு சில கால தங்கி இருக்கும் பொழுது அப்போதான் பெருமான் என்ன பண்ணுறாங்க, எப்படி அங்கே பறவைநாச்சியாரை அவதாரம் செய்ய வைத்து திரு அவதாரம் செய்ய வச்சு நம்பியவனோட கூட்டி வித்தார்களோ திருமணம் செய்து வித்தார்களோ அதே மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. சங்கிலியாரை ஞாயிறு என்னும் தளத்திலே ஞாயிறு கிளார் என்னும் வேளாளருக்கு திரு அவதாரம் செய்வித்து அங்கே அவங்க வளர்த்து வர்றாங்க. இதுல என்ன ஒரு அற்புதம் சாமி பண்றாங்கன்னா, தன்னோட முன் அனுபவத்தை எல்லாத்தையும் சங்கிலி நேச்சருக்கு அறிய வச்சிருக்காங்க சாமி முன்னாடியே. தன் கைலாயத்துல இருந்ததையும் தன் தன்னை வந்து ஒரு ஒரு உன்னதமான சிவனடியார் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர் தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் எல்லாத்தையும் சங்கிலி நேச்சர் அறிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு நுட்பமான கருத்து வெளிப்படும். சங்கிலி நேச்சர் இவ்வளவு சங்கிலி நேச்சர் திருமணம் பேசும்போது என்ன பண்றாங்க, சங்கிலி நேச்சர் சொல்லிடுறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல அடியாரை மட்டுமே நான் மனசு இருக்கிறேன், சாமியோட அணுக்க தொண்டர் அவர் என்னை வரும் வரை இந்த மாதிரி நீங்க இதை என்னை எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம், நான் இப்படியே சிவபெருமானுக்கு ஒற்றிய பெருமானுக்கு நான் அணுக்க தொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுல இருந்தாலும் கேட்காம என்ன பண்றாங்க, ஒருத்தரை மனம் பேசி முடிக்க சங்கிலியார் பெருமையை கேட்டோம்னா அம்மையா இருப்பா அம்மையாராச்சே உமாதேவியோட சுரூபமாச்சே அவங்களோட சக்தியே வந்தவங்களாச்சே அவங்களுக்கு கையில இதுல மாதேவியாருக்கு அணுக்க தொண்டராங்க இருந்தாங்க எப்படி இருந்திருப்பாங்க. அப்பெருமாட்டிய மனம் முடிக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்டு அனுப்புறாங்க. அவங்க வந்து குண்டு ஞாயிறு கிளார்கிட்ட பேசி இந்த மாதிரி மனம் முடிக்கணும் நாங்க இது வர்றோம், இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க, செய்தி சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி, சரி நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம பொண்ணு பொண்ணு கேட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த செய்தியை சொல்லிட்டு தான் இருந்த ஊருக்கு செல்வதற்குள்ள உள்ளே என்ன ஆயிடுச்சு, அந்த பெண் கேட்ட அனுப்பின மாப்பிள்ள, தூது அனுப்பின மாப்பிள என்ன பண்ணிட்டாரு, இறந்து விட்டார். இது ஏன்னு கேட்டா எதுக்காக வச்சிருக்காங்க சாமி வந்து சங்கிலி நாராயணோட முன் ஜென்ம

உடனே இந்த மாதிரி அவர் இந்த செய்தி போறப்பல இறந்துட்டா சொன்னா தீ முற்றிலும் முழுக்க வேகமா பரவுது, ஞாயிறு எல்லா பக்கமும் பரவுது, இந்த மாதிரி பெரும் தபத்துல சங்கிலியா இருக்கு, என்ன பண்றாங்க, பெண்கேட்டு அனுப்பினோடனே இந்த மாதிரி ஆயிடுச்சாமே அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் காட்டு தீ போல இது பரவுது. இது பரவிதம் பண்ணோம்னா அவங்க வீட்லயும் கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. சரி ஞாயிற்றுல என்ன பண்றாங்க, இனி வந்து இது இது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அதிசயம், நம் மகள் வந்து இவ்வளவு இதா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு. இப்போ ஒரு கடுகு சின்னதா பாக்குறோம், அது கடுகு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதோட கொஞ்சம் பெருசா பாக்குறோம், இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் பார்த்தது அதை விட என்ன சிறப்பா தோன்றது, நாம் இதுவரை பாரதும் சிறப்பா தோன்றது, அது அதிசயம். கடுகு சின்னதா இருக்கு, அது இருக்கிறது ரொம்ப பெரிய அளவு பார்க்கமா, இவ்வளவு பெரிய கடுகா, அவன் ஒரு பப்பாளி வித அளவுல இருக்குன்னு வச்சுக்கலாம், இவ்வளவு பெரிய கடுகா அப்படின்னு வியக்க மாட்டோமா, இது அதிசயம். ஓ நடந்ததவே நடந்துடாத ஒன்று நடந்தாலும் அது அற்புதம். ஓ சிவநெறியில இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு இருக்கலாம், அவங்களுக்கு அதிசயம், அவ்வளவு அதிசயிச்சு போறாங்க, இது என்ன ஒரு விந்தை, இது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு அதிசயிச்சு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களோட விருப்பப்படியே அப்போ இது வந்து சிவபெருமானுடைய திருவுருள் தான், ஒற்றிய பெருமானுடைய திருவுருள் தான் சொல்லி என்ன பண்றாங்க, ஒற்றிய பெருமானுடைய புற்றம் கொண்டாங்க கோயில் பக்கத்திலே, தியாகராஜ சுவாமி கோயில் பக்கத்துல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கன்னி மாடம் எழுப்பி, அவங்களுக்கு அதுக்கு திரையிட்டு கன்னி மாடம் எழுப்பி அங்கிருந்து துண்டு சீரகா எல்லாமே பண்றாங்க. அப்போ நித்த நியமமா, இது நியமம்ங்கிறது நாயனார் புராணத்துல போறான், நியமம்ங்கிறது நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நியமம் தான் நாயனார் புராணம் எடுத்துக்கிட்டாலே என்னதான், நியமம் தான். அப்படி அம்மையார் என்ன பண்றாங்க, நியமமா அணுக்க துண்டு எல்லாம் பூக்கட்டுல இருந்து மெழுகிடுது அழகிடுது எல்லாமே பண்ணி அணுக்க துண்டு பண்றாங்க. பூ கட்டிக்கிட்டு இருக்க அங்க அந்த பெரிய மண்டபத்துக்கு பக்கத்துல அருகில உட்காந்து திரை கட்டி எல்லாரும் பாக்குறமே உட்கட மாட்டாங்கல்ல, அப்ப நான் பக்கம் திரை கட்டி பூ அணுக்க துண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன பண்றாங்க, நம் திருத்தொண்ட புராணத்தின் நாயகர் பெருமான் நம்பி யாரோ பெருமான் என்ன பண்றாங்க, திருவொற்றிய பெருமான்ட்டு அங்கே தங்கி தரிசனம் பண்றாங்கல்ல, அப்ப அடியாரெல்லாம் வணங்க ஒற்றிய பெருமான தரிசனம் செஞ்சுட்டு அந்த கோவில் வளம் வரும்போது இதுல பிரிய பணத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மலர்மேல் அயனும் நெடுமாலும் வானும் நிலனும் கிணைத்தறியா நிலவு மலரும் திருமுடியும் நீடும் கழலும் உடையாரை உலகம் எல்லாம் தாமுடையார் ஆயும் ஒற்றியூர் அமைந்த இலகு சோதி பரம்பொருளை இறைஞ்சி முன்னின்று ஏத்துவார். ஒற்றிய பெருமான முன்னின்று ஏத்தியாச்சு சாமி, அங்கிருந்து பதிகம் பாடி வணங்கிட்டாங்க. வாங்கிட்டு மங்கையில் ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையர் அடியினுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து இன்னும் தொடரவித்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீருமென. இப்போ நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா என்ன பண்ணுவோம், ஏதாவதுனா நமக்கு இது நடக்கலையே நடக்கல வேண்டுவோம் இல்ல, நம்மளால முயன்று பார்ப்போம். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சாமியார் என்ன பண்றாங்க, எல்லா பொறுப்பையும் சாமியிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ திருக்கோயில் சென்று சாமி வணங்குறாங்க. வணங்கிட்டு எப்படி பண்றாங்க, வணங்கிட்டு வரும்போது நம்ம எல்லாம் வணங்கின கோவில் இப்பெல்லாம் யாரும் மூணு பிரகாரம் சுத்துறதே கிடையாது, என்ன பண்றோம், நேர போகணும், கால அவசரம், கால அவசரம் இல்ல வேலை பக்கத்துல கால அவசரம் கிடையாது. இப்ப அலுவலகம் பண்ணினா 9 மணிக்குன்னா 9 மணிக்கு உள்ள போயிட்டு 5 மணிக்குன்னா 5 மணிக்கு இருக்கிறது, சில பேர் 10 மணிக்கு கூட வேலை செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கோவிலுக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க, நேரம் போட்டு போறாங்க, திரையரங்கில போயிட்டு 3 மணி நேரம் செலவிடக்கூடிய நம்மளால கோவில்ல போயிட்டு ஒரு 30 நிமிடம் முழுமையாக நம்மளால ஒதுக்க முடியல, இருக்கு நம்ம ஆன்ம வழிபாட்டுக்கு. இதெல்லாம் வந்து கலிகாலங்கள் சொல்ல முடியும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது வழிபாடலாம். இப்ப 3 பிரகாரங்கள் வளம் வந்தெல்லாம் யாரும் சாமி போய் தரிசனம் பண்றதுல, நேர போறோம் பாக்குறோம் அம்பாள் சாமியை பாக்குறோம், இன்னும் சில பேருக்கு சாமியோட பேரே தெரியாது, ஏன் போறோங்க சிவபெருமான் அங்க போனா அம்பாள் பாரு வேகமா வந்துரு, இந்த அளவுல போய்கிட்டு இருக்கு. இந்த புராணத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், புராணத்துல எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்பியார் பெருமான் என்ன பண்றாங்க, வளம் வந்து கோயில் புக்கு சாமியை வணங்கிட்டு வரும்போதுலாம் துண்டு சீர் அடியார கூட பார்த்து வணங்குறாங்க, வணங்கிட்டு வரும்பொழுது என்ன பண்றாங்க, ஒரு திரை கட்டிய சேலை வேகமா என்ன பண்ணுது, பூவை அந்த திரையை ஒதுக்கிட்டு அம்மையார் என்ன பண்றாங்க, பூவை வேகமா தான் தொடுத்த மாலைய அன்பால் பஞ்சாச்சரத்தை அன்பால் தொடுத்த மாலைய அன்பால தன்னுடைய அன்பால பஞ்சாச்சரத்தை அப்படியே கோர்த்த மாதிரி பஞ்சாச்சரம் நம்ம அதை ஜெபிச்சுக்கிட்டு தன் அன்பால அப்படி பஞ்சாச்சரத்தை கோர்க்கும் போது இந்த பூவை எடுத்து அப்படியே தொடுத்த நாரை கொண்டு தொடுத்த மாலை என்ன பண்றாங்க, அந்த திரையை இன்னைக்கு கனப்பொழுதுல வச்சுட்டு எடுத்துடுறாங்க. அப்போ இதை என்ன பண்றாங்க, நம்பியார் பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு அப்போ இவள் தான் அந்த முன்ஜென்மது சாமிக்கு தான் தெரியுமே, திருவாரூர்ல தடுத்து போதே சொல்லிட்டாரு, வழக்காடு மடத்தே சொல்லிட்டாரு, பா முன்னாடியே நீ எனக்கு துண்டு அணுக்க தொண்டர்தான் எல்லாமே சொல்லிட்டாரு. அப்போ நம்பியார் இவங்க தெரிஞ்சிச்சு, அப்போ இவள் தான் நம்மளுடைய சங்கிலியார் அப்படின்னு சொல்லிட்டு கமலனே அணிந்திதை அந்த ரெண்டு இதையுமே சாமிக்கு தெரிஞ்சிருச்சு, அணிந்திதை அப்படின்னு சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச என்ன பண்றாங்க, ஒற்றிய பெருமான போய் மறுபடியும் ஏத்துறாங்க, ஏத்திட்டு ஒற்றிய பெருமான் விண்ணப்பம் பண்றாங்க. எப்படி விண்ணப்பம் பண்றாங்க, மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மண்ணில் முடியின் கண் கங்கை தன்னை கரந்தருளும் காதல் உடையீர் அடியேனுக்கு இங்கு நுமக்க திருமாலை தொடுத்து என் உள்ள தொடைய வீழ்த்த திங்கள் வத சங்கிலியை தந்து என் வருத்தம் தீருமென. சிவபெருமான்டே முறையிடுறாங்க, சாமி நீங்க தான் சங்கிலி எனக்கு தந்து என் வருத்த தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க. அண்ணலார் முன்பளவும் அவர் அறிய உணர்த்தி புறத்தணைந்தே என்னமெல்லாம் உமக்கு அடிமையாம் ஆறு என்னும் என் நெஞ்சில் சின்னமெல்லாம் உடைவித்தார் செய்வது ஒன்றும் அறியன் யான் தன்னிலாம் மின்னொளி பவளச்சடியில் அருளும் என தளர்வார். சாமி கிட்ட உணர்த்தியாச்சு, தன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு,
நம்மளாம் என்ன பண்ணுவோம், போயிட்டு வணங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு

வந்துருவோம். அங்க உள்ள சொல்லியாச்சுன்னா எல்லாமே நடந்துரும். அங்க ஒட்டி விடமாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு மனசுல இருக்க மனக்கருத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு சாமி என்ன பண்றாங்க, கோவிட்டு புறத்தணிந்து அந்த சிந்தனை இருக்காங்க, சாமிகிட்ட சொல்லிட்டோம் சரி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு காத்திருக்கும் பொழுது, மதிவான் முடியார் மகள் கோயில் புறத்தோர் மருங்கு வந்திருப்ப, மதிவான் முடியார் மகள் கோயில் கோவில் இருந்து சாமி ஒற்றியூர்ல இருந்து ஒற்றியூர் கோயில வளம் வந்துட்டு வணங்கிட்டு வளம் வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வெளில வந்துட்டு காத்திருக்கும் பொழுது, கதிரோன் மேலை கடல் காண மாலை கடலை கண்டயர்வார், முதிரா முளையார் தம்மை மனம் புணர்க்க வேண்டி முளறி வளை, நிதியா நண்பர் தமக்கருளும் நண்பால் நினைந்து நினைந்தளிய. சாமிகிட்ட சொல்லிட்டு வந்தாமே, சங்கிலியை நமக்கு வந்து மனம் கொடுத்து கொடுக்கணும், சங்கிலி அச்சர மனம் கொடுத்து சாமிகிட்ட தான் கேட்டு வந்துட்டாரு, சாமி நீங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டாரு. அதை என்ன பண்றாங்க, மாலை கதிரவன் சாய அந்த கடல் முன்னே உட்காந்து சாமி என்ன பண்றாங்க, சாமி எப்ப தூதுப்புவாங்க, சாமி கேட்பாங்களா, சாமி நேரம் நமக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நினைந்து நினைந்து அந்த பொழுது என்ன ஆகுதான், கழி ஆரம்பிக்கிறது. உம்பர் உய்ய உலகுய்ய ஓள வேளை விடமுண்ட தம்பிரான் வன் தொண்டர் தம்பால் எய்தி சங்கிலிய இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த உண்ணாத இருந்தவத்து கொம்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிக என்ன. திருவடியை தேடி தேடி வந்து கொடுத்தவராச்சே, வழியே வந்து ஆட்கொண்டவர்ல, வழியே வந்து ஆட்கொள்றாரு. ஆமா நீங்க வந்து தர்த்தா கொண்டோன்ன வழியே வந்து ஆட்கொள்றாரு, விடல. நீ என்னுடைய நண்பனப்பா, நீ உன்னை எப்படி விட முடியும், வழியே வந்து ஆட்கொண்டவர், திருவடியை தேடி தேடி கொடுத்தவரு. தேவர்களும் தேவாதி தேவர்களும் இந்திரனும் எல்லாரும் நிக்கிறாங்க, அரிபிரமெல்லாம் யாருக்கும் தேடியும் காண முடியாத பெருமான், அடிவே தேடி காண முடியல, அப்படிப்பட்ட திருவடி யாருக்கு தேடி தேடி வந்து சூட்டிய பெருமான். சம்பி பெருமான் அதை நினைந்து நினைந்து உருகும்போது விட்டுவாரா, என்ன சொல்றாரு, உம்பர் உய்ய உலகுய்ய ஓலை வேலை விட முண்ட தம்பிரான் வந்துட்டார். உம்பர் உய்ய உலகுய்ய தேவர்களும் உறங்கும் வேலை, உலகுய்ய உண்டு உலகு உலகம் தூங்கும் சரி தேவர்களும் தூங்கும், அந்த நடு நிச்சய சாமி பண்றாங்க, ஓலை வேலை விட முண்ட தம்பிரானார் வன் தொண்டர் தம்பால் எய்தி தம்பிரான சோர் என்ன பண்றாங்க, நம்பியார் ஒன்று தோன்றி இம்பர் உலகில் யாவருக்கும் எய்த உண்ணா இருந்த வத்து கும்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிக. நீ எப்பயும்பா கவலைப்படுற, நான் இருக்கிறேன், நீ நினைச்ச மாதிரி சங்கிலி நான் உனக்கு மனம் முடித்திருக்கேன், சொல்றாங்க நம்பியார் உன்னோட தூண்டி ஒற்றிய பெருமான் சொல்லிட்டாரு. அன்று வெண்ணெய் நல்லூரில் வலிய ஆண்டு கொண்டு அருளி ஒன்றும் அறியா நாயனுக்கு உறுதியளித்தீர் உயிர் காக்க இன்றும் இவளை மனம் புணர்க்க என்று நின்று என போற்றி மன்றல் மலர்ச்சியவடி இணைக்கு வணங்கி மகிழ்ந்தார் வன் தொண்டர். சாமியே அன்னைக்கு வெண்ணெல்லூர்ல நீங்களா என்ன ஆட்கொண்டீங்க, இன்று எனது உயிர் துயர் போக்கும் பொருட்டு இந்த சங்கிலியை எனக்கு மனம் படம் கொடுக்க சம்மதிச்சிங்களே சாமியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும் கரை நினைச்சு என்ன பண்றாங்க, தம்பிரத்தோடு என்ன பண்றாங்க, வணங்கி மகிழ்கிறார்கள். ஆண்டு கொண்ட அந்தனார் அவருக்கு அருளி கருணையினால் நீண்ட கங்குழி யாமத்து நீங்கி வானில் நிறைமதியம் தீண்டு கண்ணி மாடத்து சென்று திகழ் சங்கிலியாராம் தூண்டு சோதி விளக்கணையால் தம்பார் கனவில் தோண்டினார். தூதுக்கு சாமி சரின்னு சொல்லிட்டாரா, நான் போறேன்னு சொல்லிட்டாரா, இங்க ராத்திரி சொல்லியாச்சு, நம்ம தான் என்ன பண்ணுவோம், சொன்ன உடனே சரி இப்ப சொல்லிட்டமே இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம செஞ்சுக்கலாம், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம், இல்ல நாளை செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நடுராத்திரி அப்பெல்லாம் கிடையாது, அறம் என்றால் சிவபெருமான். இங்க சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, தூது கிளம்பிட்டார் சாமி, எங்க சங்கலாச்சார வீட்டுக்கு தூது கிளம்பிட்டார் சாமி. ஆண்டு கொண்ட அந்தனார் அவருக்கு அருளி கருணையினால் நீண்ட கங்குழி யாமத்து, நீண்ட ஏற்கனவே சொல்லியாச்சு தேவர்களே தூங்குனர்லாம் நம்பியார் போய் சொல்றாங்க, ஓ அந்த நீண்ட கங்குழி யாமம் பொண்ணு அடு நிசி நேரம், அதான் இளையங்குடி மன்னன் புராணத்தை சொல்லுவாங்க, கண்மை அடர்ந்த மேகம் அந்த கண்மை போன்ற கரு இருள் அப்படின்னு சொல்லுவாங்க இளையங்குடி மன்னன் வயலுக்கு போகும்போது. அப்போ அப்பேற்பட்ட இருள்ல நீங்கி வானில் நிறை மதியம் தீண்டு கண்ணி மாடத்து சென்று, அப்போ வானொலியை நீண்ட கண்ணி மாடத்தை உடைய தங்கிலியா இருக்கின்ற அந்த இடத்துக்கு சென்று தூண்டு சோதி விளக்கணையார் தம்பால் கனவில் தோன்றினார். சிவருமானங்க என்ன பண்றாரு, சங்கிலி நேச்சர கனவுக்கு போயிட்டார், தூது ஆரம்பிச்சிச்சு. அப்போ தோற்றும் பொழுதில் சங்கிலியார் தொழுந்து விழுந்து பரவசமாய், நல்லா கேளுங்க, தோற்றும் பொழுதில் சங்கிலியார் தொழுது விழுந்து பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கி எழுந்து அடியேன் உய்ய எழுந்தருளும் பேற்று என்யான் செய்வது என பெரிய கருணை பொழுந்தளிய நீற்று கோல வேதியரும் நேர் நின்று அருளி செய்கின்றார். சாமி போய் தோண்டிட்டாரு, தோன்றிய பொழுதில் சங்கிலியாருக்கு எப்படி இருக்கும், அம்மையா இருக்கு, ஒற்றிய பெருமான் எழுந்தருள் பண்ணிட்டாரு, கண்டிப்பா நம்மளுக்கு எழுந்தருள் பண்ண மாட்டார், இந்த தருணத்தை நம்ம யோசிச்சு மட்டும் தான் பாத்துக்க முடியும், ஆனா சிவபெருமான் எழுந்தருள் பண்ண எப்படி நம்ம யோசிச்சு மட்டும் தான் பாத்துக்க முடியும், ஏன்னா நம்ம எல்லாம் பசு கரணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க, இந்த உலகமே உண்மை நம்புறவங்க, சிவபெருமான் நேரில் வருவாரா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சரியா தவறான்னு பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கிறோம், சீக்கிர பெருமானுடைய வாக்கையே சரியா தவறான்னு பார்க்கக்கூடிய இருக்க நன்மை இருக்க நிலையில இருக்க நமக்கு சாமி எப்படி தோன்றுவாரு, நிஜமா தோன்ற மாட்டாரு, அது சிவன் முத்தர்களுக்கும் உண்மை அடியர்களுக்கு மட்டும் தோன்றுவாரு, உண்மையா யாரெல்லாம் சிரம பக்தி பண்றாங்க, நாயன்மார் நெருகில் நின்று சந்தனாச்சாரியா சமயாச்சாரிய நெருகில் நின்று யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் தோன்றுவாரு, நமக்கு தான் தோன்றுவார், எப்படி சொல்றாரு, நமச்சிவாய மூர்த்தியா சன்னிதானமா இருந்து பண்ணி குருநாதரா வந்து நமக்கு தான் காட்சி கொடுக்குறாங்க, அதுதான் நமக்கெல்லாம் சிவபெருமான் எப்படி தோன்றுவாங்க, நம்ம சன்னிதானம் நம்ம குருநாதர், அவங்கதான் நமக்கு வழிகாட்டுறாங்க, அவங்கதான் நமக்கு என்ன பண்றாங்க, நம்மெல்லாம் உயிர் வரும் பொருட்டு சிவபெருமான் என்ன பண்றாங்க,
குருநாதராக திருமணி தாங்கி வந்திருக்கின்றார். நம்மளாம் என்ன பண்றோம், இப்படி குருநாதர் வந்து என்ன பண்றோம், இந்த மாய உலகிலே நம்ம எல்லாம் அழுதுறோம். புராணத்துக்கு போவோம். தோற்றும் ஒளியில் சங்கிலியா தொழுது விழுந்து பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கி எழுந்து அடியேன் உய்ய எழுந்துடணும். சிவன் வந்தாச்சு, தொழுது விழுந்து வணங்கி, அந்த ஒண்ணு தொழுது விழுங்கி பல தடவை விழுந்து வணங்கி பரவசமாய் சாமியே வந்துட்டாங்க. நமக்கு யாரோ நமக்கு ரொம்ப பெரியால் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்க யாரோ வந்தா அவ்வளவு இது இருக்கும். இப்போ சிவபெருமானே வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் சீவன் முத்தர்கள். அப்ப அம்மையார் எந்த அளவுக்கு பரவசம் இருப்பாங்க, பரவசமாய் ஆற்ற அன்பு பொங்கு எழுந்து அடியேன் உய்ய எழுந்த பேற்றுக்கு என் யான் செய்வது, இவ்வளவு பெரிய பேருக்கு நான் என்ன சாமி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல சிவரும் மன சொல்றாங்க, நேர் நின்று சொல்ல வராங்க, வந்த காரியத்தை முடிக்கணும்ல, வந்தவன குறிப்பிழந்து முடிக்கும் பெருமான்ல, அப்ப குறிப்பு உணர்த்த வரல, அது என்ன குறிப்பு, சாரும் தவத்து சங்கிலிக்கு, சாரும் தவத்து பெரும் தவத்தை உடையவள் என்பாள் சொல்றாங்க, சாரும் தவத்து சங்கிலிக்கு சால என்பாள் அன்புடையான், மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யானால உரியான், உன்னை என இறைந்தான், வார்கள் முளையால் நீ அவனை மணந்தாள் அணைவாய் மகிழ்ந்து என்றார், மணத்தாள் அணைவாய் மகிழ்ந்து என்றார். என்ன சொல்றாரு, சாரும் தவத சங்கிலிகள். அப்போ நம்பியார் பெருமானுக்கு மனைவியாக சாமியே தூது போறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தவத்துல இருக்கணும். இப்போ சாமியே சொல்றாங்க, சாரும் தவத்து சங்கிலிகள், ஆள் பெரிய தவத்துடைய சங்கிலியே கேள், சால என்பால் அன்புடையான், மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான். யாரு ஒரு ஒருத்தரோட பேரை சொல்றதுக்கு மாதிரி எப்படி சொல்றாங்க, அவங்களோட பெருமையை எப்படி சொல்லிக்கிட்டே போகணும்ல, ஒருத்தவங்க சொல்றோம்னா அறிமுகப்படுத்துறோம்னா அவங்க யாரு, அவங்க எப்படி பெருமையோட சொல்லணும்ல. அப்ப நம்பியார் பெருமானை எப்படி அறிமுகப்படுத்துறாரு, சாமி மேருமலையோட மேம்பட்ட தவத்தான், யார் மேல என் மேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியர் குழந்தை தானே, ஒற்றிய பெருமானே நினைத்து வந்துட்டாங்க. சிவபெருமானுக்கு ஒவ்வொரு குழந்தையே ஒற்றிய பெருமானே தன் அன்னையாகவும் அத்தனாகவும் எல்லாமாவும் நினைச்சு வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் கோட்பு நான் அப்புறம் நம்ம பார்த்தோம், இப்படி பார்த்தோம் திருநாவுக புராணத்தை ஒன்று நம்ம பார்த்தோம், இப்படி பார்த்தோம் அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாய்மியும் நீ, உண்மையான அடியார்களுக்கு சிறுமுத்தர்களுக்கு எல்லாமே யாரு, சிவபெருமான் தான். அப்படி சிவமா என்ன பண்றாங்க, மா அவன் உனக்கு சாதனம் இல்ல, மேரு மலையோட மேம்பட்ட தவத்தான் அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணெய் நல்லூர்ல எல்லாரும் அறிய, யாரும் அறிய யானால உரியான், எல்லாரும் அறியும் பொருள் ஆட்கொள்ளப்பட்டவமா, யாரு நம்பியார் பெருமான், அவனை நீ மணந்து அணையணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையில சொல்றாங்க. மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார், நீ அணைறியான்னு கேட்கல, அணைவாய் அதுதான் அந்த இடத்துல உரிமையா சொல்றாரு, மனத்தால் அணைவாய் மகிழ்ந்து என்றார். ஆதி தேவர் முன்னின்று அங்கு அருளி செய்த பொழுதின் கண், மாதரார் சங்கலியாரும் மாலுமயனும் மறிவறிய சீதமலர் தாமரை அடிக்கில் சேர்ந்து வீழ்ந்து சென்னின்று வேதனமுடைய முன்னெடுக்க மீதி தொழுது விளம்புவார். என்ன பண்றாங்க, அயனும் ஆளும் அறிய முடியாத பெருமான், ஒற்றிய பெருமான், என்ன பண்றாங்க, புற்றுமான் தியாகராஜர் எழுந்தருள் பண்ணிட்டாரு, இப்படி எழுந்தருள் பண்ணக்கூடிய சங்கிலி என்ன பண்றாங்க, நடுக்குற்று ஒரு சிறு விஷயம் சொல்றாங்க, என்ன தொழுது விளம்புவார், பலமுறை வணங்கிட்டு பெரு நடுக்கத்தோட ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன எம்பிரானே நீர் அருளி செய்தாருக்கு உரிய ஞான், இங்கேயே சொல்லிட்டாங்க, எடுத்தவன சொல்லியாச்சு, தொழுது விளம்புவார்னா வேற எதுவும் சொல்லல, இதுதான் உண்மை அன்பர்களுக்கு இலக்கணமே, அடுத்த கேள்லாம் கிடையாது. இப்பயே சிவருமா நான் முன்னாடி தோன்றி முத்தி முடிக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வேலை இருக்கு சாமி, எனக்கு இந்த கடன் இருக்கு, அந்த இது பாக்கி இருக்கு, நம்ம சிந்தனைகள்லாம் இப்படி இருக்கும், என் குடும்பத்தை கூப்பிட்டு போறீங்களா, ஏகப்பட்ட சிந்தனைகள் நமக்கு, சிவபெருமானை தவிர முழுமுதல் பரம்பொருள் தவிர மற்ற எல்லா மேலும் நமக்கு சிந்தனை இருக்கும், அவரை தவிர மற்ற அனைத்து மேலையும் நமக்கு சிந்தனை இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, எம்பிரானே நீர் அருளி செய்தாருக்கு உரிய ஞான், இங்கேயே சொல்லியாச்சு சாமி, நீங்க சொன்னவருக்கு தான் சாமி நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முதல்ல சொல்லியாச்சு, இமையோர் தம்பிரானே அருள் தலைமையில் கொண்டேன் தக்க விதிமனத்தால் நம்பியாரோருக்கு என்னை நல்கி அருளும் பொழுது இமய கொம்பினாக கொண்டிருக்கு கூறும் திருமோத்திரம் ஒன்று உள்ளது என்பார். பெருமானே நீங்க சொன்னவர் தான் இமை ஆளுடையார், அங்கேயே சொல்லிட்டாங்க. அப்போ நம்பியாரோர் என்னை நல்கி அருளும் பொழுது அவர் என்னை திருமணம் அடிக்கும் பொருட்டு அவருக்கு இங்க கூற வேண்டிய செய்தி ஒன்று உள்ளதான் தருவாயில, பின்னும் பின்னல் முடியார் முன் பெருக நாணி தொழுது உழைப்பார், பின்னும் பின்னல் முடியார் பின்தால் சடையான் அமைச்சுவாங்க, பின்னால் இப்படி நான் சாமியோட சடை இருக்கலாம் பின்னே எதிர்க்குமா, பின்னும் பின்னல் முடியார் முன் பெருக நாணி தொழுது உழைப்பார், ரொம்ப நாணத்தோட மண்ணும் திருவாரூரின் கண் அவர்தான் மிகவும் மகிழ்ந்து உறைவது என்னும் தன்மை அறிந்தருளும் எம்பிராட்டி திருமுளைத்தோய் மின்னும் புருளுள்ள அணிமார்பீர் என்றார் குன்றா விளக்கணையார். இப்ப என்ன சொல்றாங்க, சாமி வந்து திருவாரூரில் ஏற்கனவே என்ன பண்றாங்க, திருவாரூரின் கண் அவர்தான் மிகவும் மகிழ்ந்து உறைவது, திருவாரூரில் ஏற்கனவே மனம் வந்து பறவையாச்சியரிடம் அவங்க மனம் முடிச்சதையும் இங்க குறிப்பால் உணர்த்தப்படுகிறது, திருவாரூர் தியாகராஜபிரான் மீது அளவில்லா கொண்ட காதலும் இங்க புலப்படப்படுது. எப்படின்னு கேட்டா சாமி ஒற்றியுடன் பார்க்க போறோம், சாமி ஒற்றியர் விட்டு நீங்க போது என்ன பண்றாங்க, தியாகராஜர் மீது கொண்ட பெருங்காதல், ஆகா பங்குனி உத்தரம் வருதே, சென்ற வீசு தென்றல் ஆரம்பித்திருச்சே, பங்குனி உத்தரம் வருதுன்னு கிளம்ப போறாங்க, அதை இங்கே குறிப்பாக என்ன சொல்றாங்க, மண்ணும் திருவாரூரின் கண் அவர்தான் மிகவும் மகிழ்ந்து உறைவது
திருவாரூர்கண் மகிழ் துரைந்து ரெண்டுமே உணர்த்தப்படுது. பரவேணாச்சரியும் சொல்ல முடியும், திருவாரூரின் தியாகராஜபுரம் மீது கொண்ட நம்பியார் பெருமாட்ட காதல் சொல்ல முடியும். அதான் நம்பியார் பெருமாட இதயத்துல தூண்டா மணி விளக்க, தூண்டா சுடரா, அந்த சுடர் விட்டு எழுந்துகிட்டே இருக்குமா என்னது, தியாகராஜர் என்னும் சுடர் எப்பயுமே.

பகவான் தன் சக்கரத்தை விட்டு அந்த தலையே தக்கன் தலையே போட்டுது. தக்கன் தலை போன உடனே நஷ்டஈடு கொடுக்கணும். என்ன பண்றதுன்னு ஒரு ஆட்டு தலையை தலையில வச்சுட்டு, அது வரைக்கும் தக்கன் என்னன்னா மனித முகத்தோடு மனித அந்த தலையோடு இருந்தவன். இந்த வேள்விக்கு பிறகு அந்த உண்மையான மக்கள் தலை போய் ஆட்டு தலை. அதனால இங்க இருந்தேன்னு கீழெல்லாம் உடம்பு கைகாலெல்லாம் இருக்கும், மேல அண்ணே கேட்டேன், என்னடா அது அக்கிரமமா இருக்குது, சாப்பிட வாயா அப்படின்னு அண்ணே. அப்ப புள்ள போட வேண்டியதான். அதனால அது சொல்ற ஆட்டின் தலையை ஒருத்தி கேட்டா தக்கன் தலையை வெட்டினாரு நம்ம வீரபத்திர கடவுள். வெட்டினதுக்கு நஷ்டஈடு என்னடி கொடுத்தாரு, வேண்டி நஷ்டஈடு இன்னைக்கு சொல்றான்னு வந்த பயலுவா அப்பவே உண்டு. என்ன நஷ்டஈடு ஒரு தலையை வெட்டிவிட்டான், இன்னொரு தலை வைக்கணும், ஆட்டு தலையை வச்சுட்டான். ஆட்டின் தலையை விதினு இங்க வந்து தச்சன், விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல இது வேணும் என்ன வேணும், கொங்கை கூழுங்க நின்று உந்தி பர, நல்ல மகிழ்ச்சியா என்ன நல்லா கூத்து அடிக்கடி. ஆக தக்கன் பொழிஞ்சான் பெருமான் வாழ்க அப்படின்னு சொல்லி, கொங்கை கூழுங்க நின்று உந்தி பர, ரொம்ப அருமை அப்படி.

சூரியர்கள் 12 பேர் என்றும் அதுல ஒருவனுக்கு பகனி என்றும் பெயர். ஒரு பொதுவான ஒரு விதி அல்லவா. இங்கே அந்த 12 சூரியர்கள பகன் என்ற ஒருவன் இங்க சாப்பிட வந்தான். இங்க இந்த வேள்விக்கு அவனை பற்றி சொல்லுகிறார். உன்ன புகுந்த எல்லாரும் எல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிடலாம், அடியார் எல்லாம் சாப்பிடலாம்னு சொன்ன பிறகுதான் சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லீங்களா. பந்தியில போனோம்னா பச்சவனே உள்ள விடக்கூடாது, வைத்தது கண்டனர் இட்டது கண்டிலுங்க கூடாது. அதனால சொல்லணும். அதனால எல்லா அடியாரெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லும் போது அந்த பகன்கிற சூரியன் அப்படி எடுக்க அப்படி எடுத்து போனானா. உன்ன புகுந்த பகன் ஒளி தோடாமே தன்னை பறித்தவாருந்தீபரே. ரெண்டு கண்ணும் போட்டு சூரியன் பொதுவா கண் இருக்க நமக்கே ஒளி கொடுக்கிறவன். ஆனா அவன் கண்ணியே பறிச்சுட்டான் வீரபத்ரர். அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுத்தது யாரு? யார் சொன்ன? அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அதுபோல ராத்திரில நிலா வருது அதுக்கு ஒளியா இருக்கும் தானே. திருப்பகு மதியில் தன்மை அமைத்தோன் காண்க. அதனால இந்த எல்லா பொருள்களுக்கும் இப்ப மண்ணினில் திண்மை இத்தனை பேரையும் தாங்குத, இவ்வளவு பேரையும் தாங்க முடியாத அளவுக்கு இந்த இதுக்கு ஆற்றல் யார் கொடுத்தாங்க? அந்த ஆற்றலையும் பகவான் தான் கொடுத்தாரு. எனவே இந்த உறுப்புகளுக்கெல்லாம் அந்தந்த ஆற்றலையும் தகுதியும் கொடுத்தது யார்? பெருமான். அப்ப நிலம் தாங்கல, நிலத்தை தாங்குகின்ற நிலத்தையும் தாங்குறவர் நம்ம ஐயா பெருமான். அதுபோல காற்று வீசல, அந்த காற்று அந்த மாதிரி அப்படி அடித்துக் கொண்டு வருமாறு மேலாம் செலுத்துமாறு செய்ததும் பெருமான் தான். காலின் ஊக்கம் கண்டோன் காண்கே, எல்லாம் திருவாசல் இருக்கு. எனவே இப்படியாக அந்த இவன் என்ன செய்தானாம்? உன்ன புகுந்த பகன் ஒளி தோடாமே தன்னை பறித்தவாருந்தி பர. அதனால என்னாச்சுன்னா, கருக்கட நாம் எல்லாம் உந்தி பர. இந்த அருமையான விளையாடல்கள் எல்லாம் நாம் வாயினால சொல்லுவதனால என்னன்னாரு, நமக்கு கருக்கடும். கருன்னு என்ன? இனி பிறப்பு கிடக்கும். பெருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்வாய் வெடி போல ஒரு தாய் இரு தாய் பலகோடியதாய் உடனாய் அவமே அகியாதி ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்காய் என போதாருள் தாராய் பண்ண. அதனால நம்முடைய கருவெல்லாம் நீங்கணும்னா, பிறப்பு கடணும்னா இதெல்லாம் நான் படித்தா கடணும். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இது அவர் பாடினதல்ல, யாரோ நல்ல அன்பர்கள் பாடினது. எனவே

இப்ப நம்ம படைச்சாளர் இருக்கா யாரு? பிரம்மா நான்முகன். அவன் என்ன ஆனான்? இந்திரன் ஆச்சு, அப்பா எல்லாம் ஆச்சு, என்ன இது என்னாச்சு? இந்த பிரம்மா என்னைக்குமே தன் மனைவி அழைச்சிட்டு வர்ற பழக்கம் இல்லை. யாரு மனைவி? கலைமகள். அவர் வந்து அப்பா எப்படின்னு கேட்டா பெருமாள் இருப்பார், அவர் மார்பிலேயே அந்த அம்மா இருக்கும். அது கீழே அதுக்கு சேரே கொடுக்கல, சேரே வேணான்றது. இப்படி சேர்ல உட்கார் என்ன, இல்ல நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு, சிவ சிவ அப்படி இருந்தது. சம்பந்தி உடம்புலயே ஒரு கூரை கொடுத்தார். அந்த சம்பந்தி என்ன பண்ணுச்சுன்னா மார்பே இடமா கொடுத்தார். ஆனா புள்ள அப்படிலாம் கொடுக்கல, யார் பெருமா கொடுக்கல. என்ன பண்ணுது, தலைவர் தனியா தான் இருக்கும். அதனால தக்கன் வெளியில மத்தியான சாப்பாட்டுக்கு இவரை கூப்பிட்டதுனால நீங்க வாயேன். யார? நாமகளை. இல்லைங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் எப்போ நான் எங்கேயாவது வந்திருக்கேன் கூட. ஆமா, சங்க இலக்கியத்திலேயே நாமகளை பத்தி குறிப்பே இல்லை, சரஸ்வதியை பத்தி. பிற்காலம் உள்ளதான் இருக்கு, இன்னமும் தெரியல சரஸ்வதி பத்தி குறிப்பு இல்லை. அது மாதிரி நான் எங்கேயா ரொம்ப அடக்கமா இருந்து எல்லாருக்கும் அறிவு கொடுக்குற அம்மா அந்த அம்மா. ஆனா அடக்கம் வெளியவே வரல. பெருமா என்ன பண்ணார், அட வா, என்னைக்கு வீட்டையே அடைஞ்சு கிடப்ப, வா என் கூட வந்து நல்ல தக்கன் வெளியில அருமையான சாப்பாடு லாடு இவ்வளவு பெருசு அல்வா அல்வா எல்லாம் அப்படிலாம் இருக்கு. குலோபஜான் உனக்கு என்னென்ன வேணும் பாரு, அத்தனையும் வரிசையா இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு என்ன இல்ல வாண்ணா அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தார். அழைச்சிட்டு வந்து ஒரு பெண்பண்ணியில உட்கார வைக்கலாம்ல, அதுல என்னமோ என்ன பண்ணாரு கேட்டா எங்கூட உட்காருனார். என்ன அவங்க எல்லாம் பாக்குறாங்க, அது நம்ம வா அப்படி ஓரமா உட்காருவோம்னா இப்படி உட்காந்துட்டு. அந்த பிறகு ஆண்கள் பந்தி இல்ல, அதனால உட்காந்துட்டு தானும் மகள வந்து மனைவியுமா. அப்ப அப்படி சாப்பிட போகும் போது என்ன ஆச்சுன்னா, வீரபத்திர தேவர் ஒரு சக்கரத்தை விட்டார். அது என்ன ஆச்சுன்னா வேற யாரையும் பார்க்கல, இவருக்கு அஞ்சு இருந்த அஞ்சு தலை ஒன்னு அடிச்சுது, ஒரு தலையை எடுத்துக்கிட்டது. பக்கத்துல இந்த அம்மா உட்காந்து இப்படின்னா பாருங்க, மூக்கு இவர்கள் அடிச்சிருப்பாங்க. எப்படி ஒளியும் ஒளியும் பாத்தீங்களா, நாமகள் நாசி. இந்த வேடிக்கு போன சாப்பாட்டு போனதுனால என்னாச்சுனாரு, என்னைக்கு வராத பொண்ணு, பதுவுசான பொண்ணு நாமகள் சரஸ்வதி, அவளுடைய நாசி மூக்கு போட்டு நாசி. கணவனுக்கு என்னாச்சுனாரு, ஐந்திலே ஒன்று பெற்றானர், ஐந்திலே ஒன்று போயிற்று. ஆமா, தீரபத்தில் தான் இந்த மாதிரி விட்டது சக்கரத்தை. இல்ல இல்ல இல்ல, பைரவர்னு சொல்றது உண்டு, இது மாதிரி சொல்றது வீரபத்தருடைய அந்த இதனால ஒரு தலை போயிட்டு என்று சொல்வதும் உண்டு. சரிங்களா, அது மாதிரி உண்டு, புராண வரலாறு. அதனால நாமகள் நாசி சிரம்பிரமன் படர். பாருங்க, கணவன் மனைவியும் வந்தார், ரெண்டு பேருக்குமே அதுல அடி வந்துட்டுங்களா. அவளுடைய மூக்கு போயிட்டு, இவனுடைய ஒரு தலை போயிட்டுதான். சோமன் மூகம் நேரித்தி பர. சரி, சூரியனும் அம்மாவும் இப்படி ஆச்சு, பக்கத்துல யாராவது சந்திரன் உட்காந்துருந்தான். அவன் என்ன ஆச்சுனாரு, யாரா ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருந்தது, இந்த வாயில பருப்பு சாதத்தை எடுத்து வச்சான் பாருங்க, அப்படியே நெரிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும், முகமே நெரிஞ்சு போயிட்டான். சோமன் இங்க சந்திரன், சந்திரன் இது பூரா ஒளிய ஒளிதான் சார், ஒளிய ஒளிதான். சோமன் முகம் நேரித்த குந்தி பர. இதெல்லாம் நாம் பாடுவதனால, திருவண்ணாமலாம் இல்ல எண்ணுவதனால, தொல்லை வீணை கட உந்தி பெற, நம்முடைய வினையெல்லாம் நீங்க இது மாதிரி திருவாசகம் எல்லாம் படிக்கிறது நமக்கு பயன் இது, நமக்கு பயன் இது. நான் மறையோனும் அகத்தியமான் பட போம்படி தேடுமாறுந்தி பெற. நான் மறையோனும் அகத்தியமான் பட. அங்க அப்படியான என்னன்னாரு பிரம்மன் இப்படி, நான் மறையோனும் மீண்டும் சொல்ற பிரம்மன் சொல்ற பிரம்மன் இப்படியே போக, அந்த அகத்தியன்னா அந்த இன்னும் அகத்தியர் இல்ல, அந்த வேள்வி செய்த தலைவன், அவையெல்லாம் இப்படி அடிஞ்சு போக, அந்த வேள்வி தலைவனும் சரி, நம்ம நான்மகன் இவங்க எல்லாம் பட ஓம்படி தேடுமாறுந்தி பர. அவையெல்லாம் பார்த்தேன், இந்த சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம்ப்பா, போற காரியத்துக்கு புண்ணியம் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. பெருமானவையே வணங்கப்பா, இதெல்லாம் பெருமாள் பெருமாள் விட்டுட்டு அதை வணங்கினார். சரி, இன்னையில இருந்து பிடிச்சிடறாங்க சிவபுராணத்தை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஐயா, இத மூணு வேலையும் சொல்றேன், சொல்றா யாரு யாரு போகும்படி தேடும்போது அவங்க எல்லாம் போற காரியம், போற காரியத்துக்கு புண்ணி வேணும்னா இதெல்லாம் படிக்கணும். எனவே போம்படி தேடுமாறுந்தி பரேன்.
புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற தக்கம் செய்த யாகத்துல பெருமாள் எல்லாம் இருந்தவங்க அந்த பெருமாள் எல்லாம் இருந்து கலந்து கொண்ட அந்த பெரிய வேள்வியிலே இவையெல்லாம் நடந்தது அப்படின்னு

முன்ன சொன்னது சூரியனுடைய அமைப்புல 12 பேர்ல ஒரு ஆளு. இப்ப பக்கா சூரியனே என்னான சூரியன் தொண்டை வாயினு பற்களை பாரி நேரிட்டவாருந்தி பரம். இந்த சூரியன் அப்படி சாப்பாடை போட்டு இப்படி சாப்பிட்டு இருந்தான் பாருங்க, அவன் பல்லையும் தொண்டையும் நெருக்கி விட்டான். யாரு? வீரவாகுதேவன், வீரபத்திர தேவன். அதனால போட்ட சாதம் வெளியில வந்ததே தவிர உள்ள ஒரு பருக்க கூட போகல. இப்படி போயிட்டுதான். இப்படி ஆமா, வாரி நேரிட்டவாருந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. அந்த வேள்வி அவன் செய்த தொடங்கினது முடியவே இல்லை. நடுப்புற இப்படி பெரிய விபரீதம் ஆகி போச்சு. சரி, அப்படி தக்கனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, தக்கனாரந்தே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பர. பாருங்க, தக்கன அவனுக்கு என்னன்னாரு, அவன் தலையே போட்டு அதான் ஆண்டு தலை வச்சான்னு சொன்னா தலையே போச்சு. அந்த தலை அப்படியே சுருண்டு விழுந்தது. அவங்க மக்கள் எல்லாம் ஐயோ அப்பா தலையா அப்பா தலையா அப்பா தலையா இப்படி உருளுதே அப்படின்ட்டாங்க. பாவம், தக்கனாரண்டே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற. அவன் கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்க முடியாது, அது மாதிரி ஆயிட்டுதான். மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. இப்படியாக தக்கனியாகும் அறிந்துபட்டது என்று சொன்ன. இதுவரைக்கும் வேள்வி பற்றிய குறிப்பு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையாக நம்முடைய உமா இவருக்கு பால் கடல் யாருக்கு தந்தார், உபமன்ய முனிவருடைய பையன் அல்லவா. உபமன்ய முனிவருக்கு அந்த பால்கடல் இருந்தார். ஏன்னா தாய் தந்தையாரு தாய் தாயவருக்கு அந்த இல்லாமல் மாறுது பால் கொடுக்க முடியாமல் இவர் என்ன பண்ணாரு கேட்டா, தானே பார்க்கல்லையே கொடுத்தாலும். யாருக்கு? ஓமன்னி முனிவருக்கு. என்ன சொல்ற? பாலகனார் கண்டு அன்றினர் என்று உங்க கிபிக்கு மூலம் விட்டுணும். அன்று முன்னை பழம் பொருத்தும் உன்னை பழம் பொருளே. அவருக்கு போய் நீ உங்க கிபிக்கு மூலம் விட்டு உடப்புல போடுறன்ற. அதனால காலம் கடந்து தன்னல் பாலகனார் கண்டு அந்த ஓமன்னி முனிவருக்கு பார்க்கடல் இந்திட்ட ஒரு குழந்தை பாருங்க, பால் இல்லைன்னு அழுத உடனே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த காலத்துல ஒரு பசுமாடு வாங்கி கொடுப்போம். அந்த காலத்துல அப்ப இப்ப பால் போடுறது வாங்கி கொடுக்க வேண்டியதான். பாலுக்கு பாலகன் வேண்டிய அழுதல பார்க்கடல் இந்திக்கிறான். மாலுக்கு சக்கரம் அன்றவன் செய்வன் மன்னியதில்லை தென்னும் ஆளிக்கு முன்னர் வாய்ந்த சித்தம்பர வீரமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானிக்கே பல்லாண்டு அருமையா இருந்துச்சுங்களா. பல்லாண்டுலாம் ஞாபகம். இப்படியாக அந்த பாலகனார்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோலச்சடையற்கே உந்தி பெற. அப்படி இருக்க முடியாத பெருமானி நாம் நினைந்து நின்று பாடினபடி என்று சொன்னார். இது வரைக்கும் தக்கன் வேள்வி பாடியவர்கள் இப்பொழுது யாரை எதிர்பார்றார்? பெருமான் செய்த கருணை. இதை வந்து சைவன்தான் எப்படி சொல்லும், இதுவரைக்கும் செய்தது மரக்கருணை மரக்கருணை, இப்ப அந்த ஓமன்ய முனிவருக்கு கொடுத்தது அறக்கருணை. அது என்ன அறக்கருணை என்றால், தீங்கு செய்யாது நன்மை செய்கின்றது நன்மை செய்கிற கருணை. தீங்கு செய்ததும் கருணை தான், அதனால மரக்கருணை. என்ன தீங்கு? அப்பர் சுவாமி போற போகல சொன்னார், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இப்படி சொன்னதும் அவங்க தான் ஏன் திரு அண்ணாமலையாரே அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு உருவுறார் சார். என்னமோ பாருங்க, அவருக்கு சில இடைஞ்சல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எதனால தெரியுமா? ஏய், நீ செஞ்ச இடைஞ்சலுக்குரிய திசீமை எல்லாம் இப்படியே எல்லாம் மைனஸ் பண்ணிடு, என்னால ஜிம்னு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால நிறைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். சில பேர் இப்படி செய்யறாரு, ஏன் அவன் செய்த தீவினை எல்லாம் இன்னைக்கு எல்லாம் மைனஸ் ஆகுது. நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அதனால இப்ப தக்கன் வேண்டியில இவ்வளவுதெல்லாம் செஞ்சது என்னன்னு கேட்டா, ஒரு என்னையா சிவபெருமான் கருணை கடல் தெரியும், பல்ல உடைச்சியும் தலைய உடைச்சியும் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னாரு. என்ன தெரியுமாடா? மரக்கருணை. ஏ, அந்த பாவத்துக்கு அந்த மாதிரி தப்பு செஞ்சதுனாலதான் இனி அந்த ஆன்மாவுக்கு புண்ணியம் உண்டு. இதுவரைக்கும் மரக்கருணை சொன்னவர் இப்ப இந்த தம்பிக்கு சொன்னது அப்படி, கோலச்சடையற்கே உந்தி பர. அந்த பொண்ணு சொன்னா, ஆமா புள்ள ஓட்டி பெற்றவங்களுக்கு அந்த அருமை தெரியும். கோமண்ணிய முனிவர் சின்ன குழந்தையா பால் பால் நல்லிச்சு, அது உடனே பசுமாடெல்லாம் கட்டாம பால் கடலையே கொடுத்துட்டோம். அந்த தம்பி இப்ப இல்ல,
கடைசி வரைக்குமே பால் கிடையாது, கடைசி வரைக்கும் பாலையே அமுதமா சாப்பிட்டு இப்படி அப்படி கொடுத்தாரு. அவர் ரெண்டு குழந்தை பெற்றவர் அந்த அருமை தெரிஞ்சது. குமரந்தன் தாவைக்கே உந்தி பெற, நம் முருகப்பெருமானுடைய அப்பா இல்ல, அதனால குழந்தை ஊட்டி பெற்றவர் அந்த அருமை தெரிஞ்சது. நல்லா கொடுத்தாரு.

0: பண்ணும் பாருங்க, எது அந்த நான்முகனுக்கு செய்தது. இது வந்து எனக்கு என்ன படுதுன்னு கேட்டீங்கன்னா, சொல்லப்படாது இப்படிலாம். இந்த பாலகனார்கண்டுங்கிற பாட்டு இந்த நல்ல மலர்மேன்கிறதுக்கு அடுத்து, பேரை நிறுத்திங்கிற பாட்டுக்கும் அடுத்து கடைசி ரெண்டு பாட்டா இருக்கணும். பாலகனார்கண்டு என்பதும் ஏகாசமிட்ட என்பதும் ரெண்டு சேர்ந்திருக்கணும். இந்த ரெண்டு பாட்டு பாருங்க, நல்ல மலரின் மேல் பேரை நிறுத்திங்கிற பாட்டு ரெண்டு பாட்டு பாருங்க, இது அந்த தக்கனாரண்டே தலைகிழந்தான்ங்கிறதுக்கு அடுத்திருக்கணும். இருந்தால் மரக்கருணை முழுதும் தொகுத்திருக்கார், அறக்கருணை மட்டும் தொகுத்திருக்காரு. பாருங்க, இப்ப பாலகனார்கண்டுங்கிறது அறக்கருணை, மீண்டும் மரக்கருணை நான்முகன். நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர. அந்த மலை மேல இருக்கிற நான்முகன் இருக்கானி, அவன் தலையை அறிந்தார். எதற்கு? இந்த வேள்வியில வந்து கலந்ததுனால. உந்தி பர உயிரால் அறிந்ததென்று உந்தி பர. அதுல ஒரு பொண்ணு கேட்டா, ஐயா அந்த தலையை அறிஞ்சத கத்தியிலையா கையிலையான்னு. எவ்வளவு ஒருத்தி கேட்டா, பொறி பல்லவனுக்கு புண்ணு ஆயுதம். நீ பல்லவனா இருந்தா நமக்கே புண்ணு ஆயுதமா இருக்கும், போய் அருவா எடுத்துட்டு வருவார அப்படின்னாரு. அவ்வளவுதான். உயிரால் உயிர்ந்த நேரம் என்ன, உயிரால் அறிந்ததென்று உந்தி கத்தி அப்படாலாம் வச்சுக்குவார. போடி வீரப்பனா நீ முன்னாடி. அதனால அடுத்தது பாருங்க, ராவணன். ராவணனுக்கு இந்த வேள்வியில் இல்ல, அந்த பொதுவா எங்கே அந்த கைலாய மலையை மேல மோதனது இதெல்லாம் அது. பேரை நிறுத்தி என்ன பண்ணார், ரொம்ப ரொம்ப அருமை. பேரை வேட்டிட்டே வந்தான ராவணன், 10 தலை 20 கையுடையவன். தேர் அந்த கைலாய மலை வந்த உடனே அது நல்லா அடைச்சிருந்தது. இந்த தேர் போறதுக்கு வழி இல்ல, பார்த்தான் நான் தேர் ஓட்டுவது இந்த மலை தடுப்பது அப்படின்னு இப்படி மீசைய இப்படி முறுக்கணும். முறுக்க தேரை நிறுத்தி என்ன பண்ணாரு, அதுதான் எதுக்குமே அறியப்படியா இருக்க விடாதுங்கிறது. ரெண்டு கை இருந்ததுன்னா மலை எடுப்பானு, இங்க டெஸ்கே தூக்க முடியல ரெண்டு கையில, மலை எங்க இருக்கிறது. அந்த 20 கை இருந்ததுனால அதிகப்படியா இருந்ததுனால விஷமம் பண்ணத்தான் தோணுச்சு. என்ன பண்ண, ரெண்டாவது ஆற்றல் இருந்தத அதனால இந்த மலையா என் தேரை அந்த காலை நான் தடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிவாஜி அன்னைக்கு சொல்லலாம். இப்ப அதுக்கும் ஆள் இல்லைன்னு. இந்த மாதிரி நடிப்பெல்லாம் நடிக்கிறதுக்கு ஓரளவு பக்தியும் கொஞ்சம் நல்ல அமைப்பு இருந்தவர் ஒரு ஆள். ஓ அப்படின்னு சத்தம் போட்டு மலை எடுத்தான், அந்த மலை எடுக்க போனார். அப்படி மலை எடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றதென்று உந்தி இப்ப இப்படி எடுக்க அப்படி போனான் பாருங்க, 10 தலையும் பக்கு பக்கு பக்குன்னு வினிங்க போச்சு. கேட்டா, ஏண்டி 10 தலை போச்சு கை என்னாச்சுன்னு. அடிவு 20 வைத்ததென்று உந்தி பெற, தலையும் 10 போச்சு கையும் 20 போட்டு. ஆமா, எவன் வரம் கொடுத்தானோ உனக்கு இதெல்லாம் கொடுத்து, அப்படிப்பட்டவன் நீ வரந்தவன் கொடுத்த தலையில வச்சா நீ என்ன பண்ணும்? இந்த கைலாயமலை தோண்டிய மாத்திரத்திலேயே நீ தேரை வந்தவன் சிவசிவா சிவசிவா நம்ம பெருமானல்லவா இருக்கிற இடம் என்று சொல்லிட்டு ஒரு பல்லாக்கு முன்னையே நிறுத்திட்டு வந்து காலெல்லாம் அலம்பிட்டு கைலாய காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்றல்லவான்னு செஞ்சிருக்கணும். நன்றி உணர்வு இருந்தா இந்த மலை எது சக்கரத்தில் இருக்கிறது அகந்த அவ்வளவும். அதனால 10 தலையும் 20 கையும் ஆச்சார். ஆணவம் இருந்தா எனவே 20 இற்றதென்று உந்தி பெற. இதெல்லாம் மறக்கருணை. இனிமே ஒண்ணு ஏப்ப, ஆகவே இந்த திருவுருநாட்டுப்படையில் இருக்கு இந்த குறிப்பு, அது பிறகு இங்க இருக்கு. இப்ப நம்முடைய சூரியன் மேலே போகிறான், அவனுடைய வெப்பம் மிக ரொம்ப கொடுமையானதான். நீங்க அந்த சூரியனுடைய வெப்பத்தை நேர யாரு நடுப்புற தடுக்காம இருந்தோம்னா இந்த உயிரிலே இருக்காது, அவ்வளவு வெப்பமுடையதான். அதை என்ன செய்யறாங்களா, சில தவ முனிவர்கள் இந்த சூரியனுடைய வெயிலை இங்கே மண்ணுலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு மேலே நேர பட்டதென்றால் மண் உயிரில் எதுவும் இருக்காது என்பது கருதி அவங்க என்ன செய்யற, அந்த இருடிகள் என்ன பண்ண கேட்டா, தங்களுடைய தவ வலிமையினாலே தன் கையை அப்படி வச்சுக்கிட்டே வராங்க. எனவே இப்ப நேரடியான ஒளி பெறல நமக்கு சூரியனுடைய ஒளி, இந்த முனிவர்கள் கைப்பட்டு அதன் பிறகுதான் அந்த தாக்கம் பெற்ற பிறகு அதை கொஞ்சம் தனிவா நமக்கு படுது. இந்த தனிவான வெயிலே எப்படி இருக்குது, இந்த 2 மாசம் போகட்டும், இப்ப நடக்குது 2 மாசம் போச்சு என்ன கட்ட போட முடியாது, போட முடியாது அல்லவா, இங்கேயே ஃபேன்ல என்ன எல்லாம் என்னவா தட்டையெல்லாம் கழிச்சு. அப்போ இவ்வளவு தூரம் தாண்டிய வெயிலே இவள் இருக்கு, அந்த ரெண்டு பேர் தன் கையை ஏந்தி கொண்டே வருவாங்களாம். இப்ப சூரியனோடு கூட இப்படி ஒரு குறிப்பு எங்க இருக்குது? தென்முருகாட்டுப்படையில் இருக்குது. அவங்க என்ன செய்வாரலாம்? சூரியன் கதிரவன் தனியா 6 மணிக்கு உதிக்கிறான்னு சொன்னா இந்த முனிவர்கள் அப்படியே போய் தன் கையை அப்படியே வச்சுவாங்களாம் அந்த ஒளிக்கு கீழே. இவங்க கையில பட்ட பிறகுதான் கீழே வர வழிதான் நமக்கு வழி. அதுதான் இதுவே இவ்வளவு வெப்பமா இருக்கு. ஏகாசம் இட்ட, ரொம்ப அருமையா சொன்ன. ஏகாசம்னா மேல துண்டு போட்டிருப்பாங்களாம். அந்த காலத்துல பழைய காலத்துல எங்க தந்தையாரெல்லாம் கூட சட்டையே கிடையாது. எவன் கலெக்டர் வந்தாலும் சரி கவர்னர் வந்தாலும் சரி அருமையா வேஸ்ட். அது மேல ஒரு துண்டு எடுப்ப கட்டிவாங்க, மேல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. போய் எட்ட போன மேல போடுவாங்க. ஏகா, ஆனா மேல் துண்டு எல்லாம் வரமாட்டாங்க. எப்படி சட்டை எல்லாம் வரமாட்டோம்? அப்படி மாதிரி 3 துண்டு வேஷ்டி, அதுக்கு மேல நல்லா அந்த மாதிரி ஒரு வேஷ்டி நல்லா இடுப்புல கட்டிக்கிறது. இன்னொரு துண்டு அருமையா நல்லா நீல இருக்கிற துண்டு, நல்லா கீழே முது முது வரைக்கும் பிறகும். அதோட தான் எங்க போனாலும் போறது கல்யாணம் காட்சி அத்தனையெல்லாம். சட்டை இப்ப எல்லாம் வந்தது, இதெல்லாம் எவன் சட்டை பண்ண ஒத்துணும் இல்லை. இப்ப எல்லாம் சட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அது அங்கேயே ஆட்சி வந்த பிறகு, ஏன்னா அவன் பணியில் இருக்கிறான், அதனால அவன் இடுக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். நாமும் இதை டை கட்டிக்கிறோம் அல்லவா. அவன் செய்யறது தேவைக்கு, இவன் செய்யறது காப்பி அடிக்கிறது. ஆமா, சத்தியம் அது. அவன் அவனுக்கு அவன் வெயில் மழைநாள தாங்க முடியல, அதனால இங்க கூட காத்து வருது, அதனால என்ன பண்றேன் இப்படி வச்சு கட்டிக்கிறேன். உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு இங்க இங்க கட்டணும், டை கட்டணும் காப்பி? அதை பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது. எனவே இங்க என்ன சொன்னார்? ஏகாசம் இயற்ற, ஏகாசம் மேலாடை. அந்த மேலாடை போட்டிருப்பாங்களா அந்த முனிவர்கள். அதோடு தன்னுடைய கையை மட்டும் அந்த சூரியனுடைய ஒளி நமக்கு நேரா படாமல் இருப்பதற்கு தன் கையை வச்சிருப்பாங்களா. ஏகாசம் இயற்ற அந்த மேலாடை போர்த்தி கொண்டிருக்கிற இருடிகள், இருடிகள்னு அந்த முனிவர்கள். போகாமி, என்ன போகாமி? அந்த வெப்பம் முழுமையாக நம் மீது தாக்காமல் ஆகாசம் காவல் உந்தி பரு. அந்த ஆகாசத்துல சூரியன் வரும்போது தானும் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, அவ்வளவு பெரிய வெப்பத்தை ஏனைய நம்போன்று இருக்கிற உயிரினங்கள் தாக்காதவாறு அவர் கைக்கு தாங்க, அவர் கையை யார தாங்கிறது? என்ன, நம்ம முருகப்பெருமானுடைய 12 கரங்களில் ஒரு கரம் தாங்குகிறது திருவாட்டுப்பட. துக்கம் சேர்த்தியது ஒரு கை, குரங்கின் மிசி அசையது ஒரு கை, அங்கு சங்கடாத ஒரு கை, இருகை ஐயிரு வட்டமுடைக்கு வளர்ந்திருப்ப, ஒரு கை மார்போடு விளங்க, ஒரு கை தாரோடு பொரிய, ஒரு கை கேள்வியல் துறையோடு மீசை கொட்ட, ஒரு கை பாலின் பருமணி இரட்ட, ஒரு கை அந்த மீயுறு சிந்தின் அவருக்கு தர தர. இன்னொரு உக்கம் சேர்த்தியது ஒரு கை. 12 கரங்களும் 6 மூமும் எப்படி இருக்குங்கிறத வார்ப்பானது திருவிழா நெக்கியர்கள் பண்ணது. பிற்கால 15 நூற்றாண்டுல வெறும் என்னது, ஏறுமையில் ஏறி விளையாடு மூன்று என்று பேசுறேன். இப்படி எல்லாம் அந்த இருடிகளுக்கு காவலாக பெருமான் இருப்பான். எனவே நமக்கு வெப்பமாறாதவாறு அந்த இருடிகள் முனிவர்கள் இருக்கிறாங்க. அந்த முனிவர்கள் மேல அந்த வெப்பம் தாங்குற அளவுக்கு தகுதியை கொடுக்கிறது நம்ம பெருமான். ஏகாசம் எட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் உந்தி பர. நம்ம நமக்கு அந்த வெப்பம் வராம தாங்குற அந்த முனிவருடைய கையை நம்ம பெருமானுடைய அருள் தாங்குது. ஏண்டி நாமடி கருணையில் கருணை அல்லவா? நூற்றி வந்தா ஆமா, அது வரைக்கும் தான் காத்துதாக்கும், அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பரு. அட, அதுக்கு வரைக்கும் முன்னாடியோ அதுக்கு மேலே அவருடைய காவல் இல்லாத இடம் வேற எதுவுமே இல்லை போடி என்று பாடி. இதெல்லாம் வேற யாரும் சொல்லல. இப்படியாக அந்த பெண்களுடைய விளையாட்டு வகையில உந்தி இல்ல உந்தி பறக்கிற அளவுல இப்படி எல்லாம் வச்சு விளையாடினார்களே 300. இந்த திருவந்தியாரை தான் நாம் இங்கே நினைப்போம். புரியலாம்.
1: ஐந்துகரத்தனை அறைமுகத்தனை எந்தில் இடம் பெறும் நந்தி மகந்தனை ஞானக்கொழுந்தனை உந்திய வைத்தனை போன்றவற்றை ஒழிக்க துணை திருமண் மனப்பாதங்கள் நிமைகுன்றா ஒழிக்க துணை உருவாகினும் தாமங்கள் ஒன்று செய்த ஒழிக்க துணை அவன் பன்னிரோடும் பயந்தனை வழிக்க துணை வடிவேலன் செங்கோடன் கையுறவை விழுங்கியோடு அபிராமல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடுதல் சொல்லிய பக்கம் வழிகிடக் வழிக்கே சுழன்றும் பாவங்களே செய்து பாடல்கள் குடிக்கே விழுந்தும் கயமோடு என்ன கூட்டு இயலாமல இறையோ இறைவனை பற்றியும் இறை அடியாரரை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த நாள் நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன அது முடிவெடுக்கி இப்படி ஒரு இதுவா இருக்கு, இருக்கை அழுக்கையா அழுக்கா இருக்கு, இருக்கை மீண்டும் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னா நீங்க யோசிச்சிருக்கீங்க. இந்த நாளை இறைவனை பற்றி சித்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு சிறந்த மேம்பட்ட நாள் இல்லை. இன்றைக்கு ஆடி மாதம், சுவாதி நட்சத்திரம், இன்றைக்கு சுந்தரர் திருக்கயிலாயத்திற்கு சென்ற நாள். இந்த இன்னைக்கு நாம பார்க்க போற நாயனார் வந்து கடச்சிங்க நாயனார். அவர் ஒரு பல்லவர் குலத்து அரசர். பல்லவ குலத்து அரசர் பல விதமான போர்களில் வெற்றி பெற்று அந்த போரிலே வெற்றி பெற்றதற்கெல்லாம் காரணம் ஈஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய சூராயுதம் தான் என்ற நம்பிக்கையில் இறைவனை வணங்கி ஊர் ஊராக சென்று வழிபடுவது அவருடைய வழக்கம். அப்படி வழிபட்டு வர ஒரு திருவாரூர் என்ற இடத்துக்கு வராது. அந்த சங்கால் அவருடைய பட்டத்து ராணி. அவர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர்ந்து விடுகிறார். அங்க அதை பார்க்க செருத்துணை நாயனார் அந்த சங்காவினுடைய மூக்கை அறிந்து விடுகிறார். இது மொத்த கதையை சொல்லிடுறேன். அப்படி அறிந்த உடனே நேரடியாக அதை கேள்விப்பட்ட அரசர் கடற்சிங்க நாயனார் நேரா வந்து பல்லவ குலத்து அரசர் திருவாரூர் கோயிலுக்கு வந்தவர், என்னுடைய மனைவி பட்டத்து ராணி அவளுடைய மூக்கை அறிஞ்சிட்டியே. இப்ப இருக்கக்கூடியவர்கள் யாராவது யோசிச்சுப்பாங்க, பட்டத்து ராணியுடைய மூக்கை அறிந்தால் என்ன நடக்கும்? ஆனா என்ன தகவல் தெரியுமா சொல்றாரு, அந்த பூவை எடுத்தது அவளுடைய கை. முதல்ல அவளோட கைய வெட்டு, அதுதான் தூண்டிச்சு அப்படின்னு சொல்லி அவளுடைய கரங்களை வெட்டுகிறார். அரசரை வெட்டுறாரு. வெட்டின உடனே சுவாமி தோன்றி எல்லாரையும் உயிர்ப்பித்து கரங்களையும் கொடுத்து மூக்கையும் கொடுத்து அழகாக சங்காவை முன்பை விட அழகாக்கி கடற்சிங்க நாயனாருக்கு தருகிறாள். அதனாலதான் நான் சொன்னேன், நல்ல மனைவி அமைய பெறுவார்கள். இந்த கடற்சிங்க நாயனார் கதையை கேட்டால் நல்ல மனைவி கிடைப்பாள். சார் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த அடுத்த ஜென்மத்திலையும் நல்லவர்களாவே இருப்பாங்க. சார் ராணிபுத்தர் கேட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப நான் தான் சார் கேட்கணும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நல்லவங்க கிடைப்பாங்க. இந்த ஜென்மத்துல மாத்திரம் அவசியம்லாம் நமக்கு கிடையாது. ஏதாவது ஒரு தவறு நடந்து போச்சுன்னா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது தப்பானவனை கூட நேர்பட மாத்திடும், தப்பான ஆளை கூட நேர்பட மாத்திடும். அதனால அவங்க இப்படி இவங்க இப்படின்னு நாம குறம் பேசுவது நம்முடைய மரபு இல்லை. இதுதான் இந்த நாயனார் பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம். சேக்கிழா பெருமாள் அவருடைய கடற்சிங்க நாயனார். இந்த புராணத்தை கேட்டா நல்ல மனைவி அமைய பெறுவார்கள். ஆனா அதுக்கு முன்பு இன்றைக்கு நம்ம கோயில் இருக்கக்கூடிய சீர்வாத அடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி சுவாமியை கொண்டாடுகிறார்கள். யானையின் மீது சுந்தரர் புறப்பாடு, பின்னால குதிரை மேல சேரமான பெருமாள் நாயனார் புறப்பாடு. அவை 63 ஒருவர் கிடையாது, 63 அவை கிடையாது. இன்னொரு தகவல் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருப்பேன் சொல்றேன், மாணிக்க வாசகரும் 63 கிடையாது. 12 திருமுறையில இருக்கு, 8 திருமுறை மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம். ஆனா 63 நாயன்மார்கள் மாணிக்க வாசகருக்கு இடம் கிடையாது. நால்வர் பெருமக்கள்ல இடம் உண்டு, 63 நாயன்மார்கள் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா கொடுத்த வார்த்தையில அவர் காலால் தீட்சை பெற்றவர், சிவபெருமானுடைய காலால் தீட்சை பெற்றவர், பாலால் தீட்சை பெற்றவர் ஞானசம்பந்தர், பால் வழியாக ஞானம் பெற்றவர் ஞானசம்பந்தர், சூரை வழியாக ஞானம் பெற்றவர் நாவுக்கரசருக்கு நடைக்க சொல்லுகிற அப்புறம் வருவார், ஓலையால் ஞானம் பெற்றவர் சுந்தரர், காலால் ஞானம் பெற்றவர் மாணிக்கவாசகர். அவருடைய இது 63 கிடையாது. நால்வர் பெருமக்கள் உண்டு, சைவ சமய குழவர்கள் நால்வர் வரிசையில மாணிக்க வாசகர் உண்டு. 63 நாயன்மார்கள் அவருடைய சிலை இருக்காது, செக் பண்ணுவாங்க. இன்றைக்கு அந்த சுந்தரர் திருக்கை லயத்துல சிவபெருமானை தன்னுடைய அழகை பார்த்து கண்ணாடியை பார்த்து சுந்தரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பிம்பம் அதிலிருந்து வெளியே வந்தது. அப்படி வந்த பிம்பம் தான் மீண்டும் திருக்கைலாயத்திற்கு செல்கிறது. இன்றைக்கு இதத்தான் நாம கேட்கிறார், என்ன திருக்கைலாயம் இவ்வளவு ஒளிப்பிழம்பாக இருக்கிறது? 63 நாயன்மார்கள் கதை தொடங்கக்கூடிய சேக்கிழார் புராணம் இப்படித்தான் தொடங்குகிறது, இப்படிதான் தொடங்குது. நாம கேட்கிறது, என்ன இன்னைக்கு திருக்கைலாயம் இவ்வளவு ஒளி வெள்ளத்திலே இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? நல்ல உயர்வான செய்தி, மேன்மையான செய்தி, நன்மையான செய்தி நம்முடைய காதுகளை தொலை இருக்கக்கூடிய இந்த தருணம் வந்துருச்சு, நிரம்பிடுச்சு. திறப்ப பாத்தீங்கன்னா 10 மணிக்கு விடியும்னு யாராவது சொன்ன நம்பிக்கை வராது. 1 மணிக்கு யாராவது விடியும்னு சொன்னா நம்பிக்கை வராது. 4 மணிக்கு விடியும்னு சொன்னா கூட நம்பிக்கை வராது. ஆனா 5:30 மணிக்கு ஏ விடிய போகுதா, உன் வாழ்க்கை விடிய போகுதான்னா ஆமா, வெள்ள இருள் எல்லாம் போய் ஒளி தோன்றுது அப்படின்னு தோணும். இப்ப நம்ம எந்த நேரம் தெரியுமா இருக்கோம், 5:30 லெவலுக்கு வந்து 10 மணிக்கு இருந்து 12 குழந்தைங்க வச்சிருக்கிற வீட்டுக்கு கேட்டீங்கன்னா இரவு பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி கழியும். உடம்பு சரியில்லை குழந்தைங்கன்னா மட்டும் நீங்க கடிகாரத்தையே பார்த்துட்டு இருந்தா கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நாள் மாதிரி இருக்கும். கண்ணு மூடுவீங்க, ஆனா மணி பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல தாண்டி இருக்காரு. 2 மணிக்கு கண்ணா மூடுங்க, 2:05 தான் ஆகுது அப்படிங்க. உடம்பு சரியில்லைன்னா நமக்கு தூக்கம் வராது, பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து படுப்போம். ஆனா நாள் ஒவ்வொரு நிமிடமும் யுகமாக கிடைக்கும் போது மனம் சரியில்லைன்னா நம்முடைய நாள் வேகமா போகாது. உடம்பு சரியில்லைன்னா நிமிஷம் வேகமா போகாது, மனம் சரியில்லைன்னா நாள் வேகமா போகாது. என்ன சார் அப்படிமோ, ஒரு நாளை தள்ளுறது ஒம்பாடு எம்பாடா இருக்கு இல்ல அப்படி தோணும். ஆனால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாள் ஒவ்வொன்றும், மாதம் ஒவ்வொன்றும், வருடம் ஒவ்வொன்றும் நிமிஷமா நிமிஷமா என்ன கஷ்டம் வரவே வராது, கஷ்டமே வராது. கஷ்டம் இருந்தா ஓடி போயிடும், கஷ்டம் ஓடி போயிடும். இந்த சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கைலாயம் செல்றார்கள். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் ரொம்ப இணை புரியாத நண்பர்கள். இந்த இணை புரியாத நண்பர்கள் இவரு வெள்ளாமலை மேல் ஏறி வெள்ளை யானையின் மீது ஏறி திருக்கைலாயம் செல்கிறார்கள். தகவல் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டா சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கிடைக்குது. சேரமான் பெருமாள் நாயனார நம்ம கோயில பாத்தீங்கன்னா கடற்றறிவார் நாயனார்னு இருக்கும். இடையில ஒரு ரீ விட்டு போயிருக்கேன், கடற்றறிவார் நாயனார். உலகத்துல இருக்கக்கூடிய உயிரற்ற அதாவது அகழை பொருள்கள் நாம சொல்லக்கூடிய பாவை இனங்கள் பேசக்கூடிய மொழியெல்லாம் அவருக்கு தெரியும். காட்டுல விலங்குகள் பேசக்கூடிய மொழியெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த கடலுச்சொறிவார் நாயனார் தான் ஒரு நாள் தேர்ல வரும்போது ஒரு வண்ணான் துணி துவச்சு எடுத்துட்டு வர்றாரு. அப்படி துணி துவச்சு எடுத்துட்டு வர வண்ணான் மேல உவர் மண் கிடக்கு. அதை பார்க்கறத திருநீற்று வடிவம் ஞாபகம் வந்து திருதும் தேர்ல இறங்கி அவரை விழுந்து வணங்குறாரு. இந்த தகவலை நான் பள்ளிக்கூடத்துல சொல்றேன். ஒரு 10வது 11வது படிக்கிற பையன் ஏழா சார், திருநீற்றுக்கும் உவர் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதவரா அரசு அப்படின்னா தெரியுது. இந்த மாதிரி யாராலும் பின்னால வந்தவங்க கேட்பான், 14 வயசு பையன் கேட்பான். சேக்கிரார் பெருமாளுக்கு தெரிஞ்சு ஒரு தகவலை சொல்றாரு, திருநீர் பூசிய அடிகாரை எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வந்து அதனால பண்ணப்படும் உவர்மன் தான். ஆனா அந்த உவர்மன் திருநீர் பூசிய அடிகாரை நினைவுக்கு கொண்டு வந்ததால் நான் வணங்குகிறேன் சொல்லி சேரமான் பெருமாள் நாயனார் வணங்குற அந்த நாயனாருக்கு சுந்தரர் வெள்ளையாளை மீது ஏறி திருக்கை நாயத்தை அடைகள் ஆடுகிற தகவல் கிடைக்குது. கிடைச்ச உடனே தன்னுடைய குதிரை மேல குதிரையுடைய காதுகள்ல ரொம்ப நுட்பமானவருங்க. சேக்கிழார் பெருமானும் சரி, சங்க இலக்கியங்களும் சரி, தெய்வமானமும் சரி, ரொம்ப நுட்பமானது. இவருக்கு மிருகங்களுடைய பாஷையெல்லாம் தெரியும்னு முதல்லயே பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர்கிட்ட இருந்த குதிரையுடைய காதல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றாங்க. குதிரையுடைய கணக்கு பாஷையில சொல்லியிருப்பார் போல இருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை. குதிரையுடனே புறப்பட்டு திருக்கைலாயத்துக்கு போகுது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க, சுந்தரம் ஒரு பக்கம் திருக்கைலாயத்துக்கு போறாரு, வெள்ளை யானையின் மீது ஏறி போறாரு. அதை கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனார், நம்ம இந்த கோயில கடலில் சொல்லிவாக இருக்கும், அந்த நாயனார் குதிரையுடைய காதல பஞ்சாட்சர போய் மேல போறாரு. இது இந்த சீனை ஞாபகம் வச்சுட்டு இப்ப நம்ம அடுத்தது போறோம். அவை விராட்டி அவ விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது வேக வேகமா செய்யறாங்க. நீங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ வெளில போனாங்கன்னு கலவரத்தை உடனே என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எங்கேயோ வெளில போக போறாங்க. அது மாதிரி அம்மா எங்க என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், காஃபி வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, என்ன வேணும் என்ன வேணும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க எங்கேயோ வெளில போக போறாங்கன்னு அர்த்தம். இவரு வேக வேகமா அவ்வளவு ஆட்டி பூசையை செய்வோம் சிவபெருமானந்தா வேலை போயிட்டு இருக்காங்க. விநாயகர் பூஜையை அவ்வளவு ஆட்டி செய்து கொண்டு இருக்கிறார். வாக்குண்டாம் நல்ல வனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் வெளியுடங்காம் முப்பொழுது துப்பாதே தும்பிக்கை யான்வா தப்பாமல் சாவா தமக்கு நல்ல வாக்கு கிடைக்கும், வளம் கிடைக்கும், செல்வ வளம் கிடைக்கும், நல்ல அழகான மனைவி கிடைக்கும். அபய் பிராட்டி சொல்றேன், நான் இங்கே திரும்ப திரும்ப சொல்லும் போது ஏதோ நீங்க அங்கெல்லாம் என்ன பண்ணிக்க கூடாது. இந்த அபய் பிராட்டியுடைய வாக்கு மாமலரால் நோக்குண்டாம் மகாலட்சுமியுடைய பார்வை ஏற்படும். எந்த கணவனையும் மனைவி பாராட்டவே மாட்டான். மனைவி பாராட்டமாவது ஒரு கணவன் நடந்துட்டாங்க அவனுக்கு மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைச்சிருச்சு. சொல்றது குடிக்கலே நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் கேட்கறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்பீக்கரும் சரியில்லைன்னு நீங்க பொருள் எடுத்துக்க கூடாது. எந்த ஸ்பீக்கருங்கிறது ரொம்ப முக்கியம். இத வேக வேகமாக பூசைகளை செய்கின்ற போது அபய் பிராட்டியை பார்த்து விநாயகர் பெருமாள் கேட்டாரா, ஏமா ஏன் இவ்வளவு அவசரம், கால வெள்ளி தண்ணியை ஊற்றிக்கிட்டு சென்னையில பண்ற மக்கள் மாதிரி இருக்கிய, ஏன் இவ்வளவு அவசரம்? உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, திருக்கைலாயத்துக்கு இன்றைக்கு சுந்தரர் செல்றார், போனா போயிட்டு போறாரு, அவரோட வெளியே அவர் போறாரு, உனக்கு என்ன? அதை கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கைலாயத்திற்கு குதிரையினுடைய காலிலே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி போறார். அப்படியா, சரி அவருடைய விதி அவ்வளவு சிறப்பா இருந்தா போயிட்டோம். இல்ல எனக்கும் திருக்கைலாயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை, அவ்வளவுதானே, நான் கொண்டு விடுற உடனே நீ பொறுமையாக பூசை செய் அப்படின்னு சொன்ன உடனே ஔவையார் சொல்லிய இந்த பாடல், இது வந்து விநாயகராக வந்து நான் நிரம்ப நேரங்கள்ல சொல்லி இருக்கிறேன். இந்த பாடலை இப்போது நான் சொல்லிடணும்னு ஆசைப்படுறேன். இதை யூடியூப் வழியா யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களும் கூட திருக்கைலாயத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையின் வழியாக கழச்சிங்க நாயனாரியுடைய கதையாகவே இருந்தாலும் இன்றைக்கு ஆதி சுவாதி என்கின்ற திருநாளை முன்னிட்டு அருந்து அடியார் பெருமக்கள் நிரம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் தெரியாதவர்களே கிடையாது. ஏன்னா நிரம்ப பேருக்கு விநாயகர் சதுர்த்தினாலும் சரி சதுர்த்தினாலும் சரி சங்கடகர சதுர்த்தினாலும் இந்த பாடலை மரணமாக சொல்லக்கூடியவர்களை நிரம்ப பேர் எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து மரணமா சொல்லல, பார்த்துதான் சொல்றேன், நீங்க அதனால மன்னித்துக் கொள்ளுங்கள். இதை கேட்கின்றவர்கள் சொல்லலாம், இது என்னங்க ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, இதை நீங்க கேட்டீங்கன்னா யாரையாவது கேட்க சொன்னீங்கன்னா மிகுந்த நோய் உடையவர்கள் மிகுந்த துன்பம் உடையவர்கள் அவர்களுடைய துன்பங்களும் நோய்களும் நீங்கிவிடும். உடனடியா திருக்கைலாயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் 98 வயது 90 வயதை கடந்தவர்களுக்கு போட்டு காமிச்சீங்கன்னு சொன்னா நல்ல சிவகதி கிடைக்கும், நல்ல நிலைமையில அவருடைய இறப்பு இருக்கும். அதனால இது ரொம்ப உயர்ந்த அகவல், விநாயகர் அகவல் என்கின்றது. சீரக்கடவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலகிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப வேளை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் மங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல வேலையும் நான்கு வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மூவதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடையும் திரண்ட முப்புடையும் திரளுடை மார்பும் சொற்பதம் கடந்த புரிய வேயான அற்புதம் நின்ற கற்பக கழிதே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை காட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பெற வயக்க வருத்தே திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தலில் புகுந்து உருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடா யுகத்தார் கொடுவினை கடைந்தே வட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிது எனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலமொரு 4 தந்தென கருளி மனமொரு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் 1 மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி ஆதாரத்து அங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பெச்சுரை அறுத்தே இடை பிந்தலையின் எடுத்து அறிவித்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு ஏழு பாம்பின் நாவில் உணர்த்தி குந்தலி அதனை கூட்டிய சபை விண்கெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கடலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தேன். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகம் ஆக இனிது எனக்கு அருளி பொறியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முட்டி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையும் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் பேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்று இடம் என்ன அருளரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அற்பாலுக்கு அப்பாலாய் கடவுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகர் விரைகடல் சரணே. இத சொல்லிதான் அவை பிராட்டி திருக்கையில் ஆயத்துக்கு போறாங்க. பொருள் புரியல சார், என்ன பொருள்னு தெரியல. தெரிய வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? இந்த கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா இந்த சுவிட்ச போட்டா இது மைக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பக்கம் மாடு கத்திட்டு இருந்தது, ஒரு பக்கம் மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், மைக்கு ஒர்க் ஆகல. ஆனா சீதக்கடவை செந்தால் வரைக்கும் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லை பாத்தீங்களா, எந்த வினையும் இல்லை பாத்தீங்களா. இத படிச்சா எந்த வினையும் வந்து தொந்தரவு செய்யாது, எந்த வினையும் தொந்தரவு செய்யாது. அதை நான் வந்து எதுக்காக சொல்றேன் தெரியுங்களா, இப்பவே நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம ஆக்கிட்டு பாருங்க. இப்பவே எந்த தொந்தரவும் இல்லாம ஆக்கிடுச்சுன்னா, இதை கேட்கும் போதே எந்த தொந்தரவும் இல்லைன்னா, இதை நம்ம வாழ்க்கையில சொல்லும் போது நமக்கு எந்த தொந்தரவும் வரவே வராது. உடனடியா திருக்கைலாயத்தில் இருக்கின்ற போது ஒரு பேரின்ப நிலைதான். இன்னைக்கு ஆண்டி சுவாமி இதை சிந்தித்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருக்கைலாய பிராப்தி கிடைக்கும். இன்னொரு பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பிலேயே முடிச்சுடும். எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் இப்பவே கொடுத்துரு போதும். இன்னொரு முறை அம்மாவினுடைய வயிற்று 10 மாத சிறைவாசம் வேண்டாம். இப்பவே டெக்னிக்கலா ரொம்ப வளர்ந்துருக்கும், ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கும். இன்னொரு பிறப்பியும் வந்தா, இன்னொரு பிறப்புன்னு வந்தா அப்ப டெக்னிக்கலா எவ்வளவு வளர்ந்துருக்கோம் தெரியாது. பிறந்த குழந்தைய கூட கழுத்து பக்கம் கழிச்சு ஒரு 10 நம்பரை வச்சு தைச்சு அது எங்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கு வச்சாலும் வைப்பாங்க. ரொம்ப நாள் இல்லை இதெல்லாம். நான் 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன் பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்கும்னு. எங்க அண்ணன் சொல்றாரு, அப்போ பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்கும்னா ஒயர் எப்படி வரும், வால் மாதிரி அனுமார் வால் மாதிரி வந்துகிட்டே இருக்குமா, தெரியாதுங்க. அதே மாதிரி யூஸ் அனுப்புறோம் பெண் வர மாதிரி யூஸ் அனுப்புறோம் போன் வரும்னு. வெளிநாடுகள்ல வந்துருச்சு, மேலை நாடுகள்ல வந்துருச்சு. எவ்வளவு ரூபா அது காப்பு பண்ணிருக்கோ அது வரைக்கும் பேசலாம், அது மட்டும் தூக்கி விட்டு போயிடலாம், அவ்வளவுதான் யூஸ் அனுப்புறோம். அப்ப இதெல்லாம் பூமியை நோக்கி வருமே, இவ்வளவு அழுக்குகள் சேருமே, இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியல. இதெல்லாம் வரப்போகுது, நமக்கு வரப்போகுது. இப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை நமக்கு செல்போனை வச்சுட்டு இதை இதை இப்படி இப்படி ஆப்ரேட் பண்ணணும் சொல்லி தருது. நமக்கு எந்த பட்டன் அழுத்தினா அளவு கேட்கும், அதை மட்டும் சொல்லிடுது இந்த போனை இதை அழுத்தணுமா. சரி, நம்ம தெரியாம டச் ஸ்கிரீன் எல்லாம் வாங்கி கால ரொம்ப அழுத்தினீங்கன்னா ஹோல்டுக்கு போயிடும். நீங்க இப்படி வச்சு அழுத்தீங்க ஹோல்டுக்கு என்ன பேச்சே கேட்கல அப்படின்னா, நீ ஓவரா அழுத்திட்டு அது ஹோல்டுக்கு போயிடுச்சு இரு அப்படின்னு திரும்ப கிரீன் பட்டன் அழுத்தி கொடுப்போம் பையன். இன்னைக்கு டெக்னிக்கலா நம்ம அவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப முன்னேற்றமா சூழலுக்கு போயிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை நாம இந்த பூமிக்கு வந்தோம்னா எவ்வளவு முன்னேற்றமான சூழல் இருக்கும் தெரியாது. இதுக்கெல்லாம் அகஷ்டமாக முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தான். கஷ்டமான சூழல்ல கூட ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். களச்சிங்க நாயகாங்கிற ஒரு பல்லவ மன்னன் படிவிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் புதர்ந்து வந்தார். பல்லவ குலத்திலே தோன்றியிருக்கிறார். இல்ல திருக்கை நாயகம் போறதுக்கு வெள்ளையாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சுந்தரர் ஏறப்போறது. சரியா, சீர்பாதம் தூக்கக்கூடிய அடியார் மக்கள் தான் இதை உபயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கபாலியை தூக்கக்கூடிய சீர்பாத அடியார்கள் தான் உபயமாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடிமதில் மூன்றும் செற்ற கங்கை வார் சடையார் செய்ய கங்கையின் தலையிலே சூடியிருக்கக்கூடிய அடியார் எல்லாம் போற்றக்கூடிய சிவபெருமான் அருள் செய்ய அடி மலர் அன்றி வேறு ஒன்று அறிவியல் புரியா. சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றை அறிவிலே குறித்துக் கொள்ளாத தன்மை கடற்சிங்க நாயனாரிடத்தில் உண்டு. அறிவு எப்போதுமே எப்போது செய்யணும்னா டிப்ளமேட்டிக்கா வேலை செய்யும். நீங்க உணர்வு பூர்வமா செய்யறத காட்டில நிறைய மணி நேரம் அறிவு பூர்வமா செய்யறீங்க. அறிவு பூர்வமா செஞ்ச வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும், வெற்றி கொடுக்கும், ஆனா அது நிலையா இருக்குமான்னு தெரியாது. அறிவு பூர்வமா செய்யற வேலை எல்லாமே வெற்றியை கொடுக்கும், ஆனா அது நிலையா இருக்குமான்னு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டுல ரெண்டு பையனுக்கும் திருமணம் செய்து வச்சுட்டாங்க. ரெண்டு பையனுக்கும் திருமணம் ஆன உடனே கூட்ட மருமக இளைய மருமக ரெண்டு பேரும், இவங்க யாரும் சீனியர் ஜூனியர்லாம் கொண்டாட முடியாது. ரெண்டு பேருக்கும் ஒரே வருஷத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு மாசம் முன்ன பின்ன திருமணம் நடந்திருக்கு. இதுல இளைய மருமகள் நிரம்ப வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிரம்ப வேலை இருக்கிற அன்னைக்கு ஓய்வு எடுத்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு வேலையாள் வச்சீங்கன்னா ரெண்டு மூணு பேரை பாத்துட்டாங்கன்னா வேலையாட்கள் டக்குனு மறுநாள் லீவு போட்டுருவாங்க. நிரம்ப வேலை இருக்கும், டக்குனு லீவு போட்டுருவோம் அப்படின்னு. நீ போட்டு மண்டையை செஞ்சிட்டு இருக்கிய வேற யாரும் செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு வேற ஒருத்தர் மேல போனதற்கு இது ஒண்ணும் பக்கத்து வீட்டு வேலை இல்ல, என் வீட்டு வேலை. இந்த வீடு என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, என்னுடைய அடுத்த அடுத்த சந்ததிகள் வாழ போன வீடு. இந்த வீட்டை நான் ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்னுடைய அடுத்த அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும். என்னமா நீங்க அம்மாவா இருந்துட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லாம இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அம்மாவுக்கு குட்டிகளை சொல்லி அந்த பெரிய மருமகள் அனுப்பிச்சு வச்சுட்டா. ஒண்ணு வயசு வித்தியாசம்லாம் ரொம்ப கிடையாதுங்க. நீங்க உடனே அவங்க ஏதோ பழைய ஆளா இருப்பாங்க, இவங்க ஏதோ மாடலா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. சேம் ஏஜ், காலம் ஓடுச்சு, காலம் ஓடுச்சு. அவங்களுக்கும் குழந்தை எல்லாம் பிறந்துச்சு, இவங்களுக்கும் குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. இன்னைக்கு இருவருக்குமே 60 வயதை நெருங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு இருவருமே 60 வயதை நெருங்கி இருக்கிறார்கள். இளைய மருமகள் எங்க தெரியுமா இருக்காங்க? முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. மூத்த மருமகள் எங்கே தெரியுமா இருக்கிறாள்? பையனோட கணவனோட அடுத்த தலைமுறை மருமகள்களோடு இணைந்து கைகோர்த்து கொண்டு ஆனந்தமாக அதே இடத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, இது என் வீடு என்ற நம்பிக்கையில் செயலாற்றுங்க. இந்த தேசம் நம்முடைய தேசம்னு செயலாற்றுங்க. யாரோ ஆட்சி செய்யறாங்க, யாரோ செய்யறாங்க, யாருடைய பணமோ விரைவாகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம வீடு, நாம் இருக்கக்கூடிய தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்துல கொஞ்சம் கூட வீணடிப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. வேணா பயன்படுத்துங்க, பயன்படுத்தீங்க. தேசத்துல வீணே கூடாது, ரொம்ப முடிவா பண்ணுது. அறிவு, அறிவு எப்போதுமே வெற்றியை கொடுப்பது போல தெரியும், ஆனால் அது தோல்வியை பரிசாக தந்து விடும். அதனால ரொம்ப அறிவா வேலை செய்யாதீங்க, உணர்வா இருங்க, உணர்வா இருங்க. தோத்து போவோம், சின்ன மருமக வேலை செய்யாம உடம்ப தெளிவா வச்சிருந்து இப்ப எங்க இருக்காங்க? இப்பவும் எந்த வேலையும் செய்யாம முதியோரிடத்துல உட்கார்ந்து இருக்காங்க தனியா. அதுவா முக்கியம்? பாட்டின கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம், எனக்கு கலசோலையால கேட்பதற்கு ஒரு பேரன் வேண்டாம், பெயர்த்தி வேண்டாம். முடிவெழுதுல போய் தனியா விரிக்க உட்காந்துட்டு முட்டு ஓட்டு வேலையை பாத்துட்டு இல்ல அன்னைக்கு அந்த அம்மா பாக்குறேன் சொன்னா நல்லது நடக்கும்னு சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கு அவங்க சொன்னோம்,
2: எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா, இது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் சொல்லி சொல்லி எனக்கு அந்த கதை முழுவதும் தெரியும். நம்ம ஏன் ஆனாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த கதை முழுமையும் தெரிஞ்சதுனால இப்ப நான் அவருக்கு ஊன்னமச்சிவாயா சொன்னீங்கன்னா அடுத்த கருவியாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். உலகம் எப்படி தெரியுங்களா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா வெரி சிம்பிள், நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நல்லது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நல்லது மட்டும்தான் கிடைக்கும். கெட்டதை கொடுத்துட்டு நல்லதை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. திருக்கோயிலுக்கு வந்தா ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சீங்க, திருக்கோயிலுக்கு வந்தா நல்ல நோட்டுகளை, நல்ல ரூபாய் நோட்டுகள், அதை திருக்கோயில பயன்படுத்தணும்னு நினைங்க. உங்களுடைய சொந்த செலவுக்கு அழுக்கான நோட்டெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைங்க, உங்களுக்கு நல்ல நோட்டுகள் வராது. செலவு நோட்டு கட்டுக்கட்டா வர ஆரம்பிச்சு, ஏன்னா நல்ல நோட்டை நீங்க கோயில செலவழிக்கணும். அழுக்கா இருக்கிற நோட்டை உங்களோட பர்சனல், ஒரு டீ குடிக்கணும், ஒரு ஜூஸ் சாப்பிடணும், அழுக்கா இருக்கும், வேற நோட்டு கொடுங்க, சரி ஜூஸ் வேற நோட்டு இல்ல வந்துடு. ஆனா கோயில கொடுக்கும் போது நம்ம நாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உட்டாவ போடுவாங்க, கோயிலுக்கு அழுக்கு நோட்டை போடலாம், ஏன்னா சாமி என்ன திரும்பவா தர போறாரு, கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது. கிட்ட இருக்கிற நோட்டிலேயே செலவ நோட்டு எதுன்னு பார்த்து அதை சாமிக்கு கொடுங்க. நல்லதை கொடுத்தீங்கன்னா சாமியும் நல்லதான் கொடுப்பாரு. நம்ம நோட்டிலேயே நல்ல நோட்டை கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, எடுத்து எடுத்து பார்த்துட்டு எது சுமாரா இருக்கோ அதை தான் முதல்ல கொடுக்குறோம், எது நல்லா இருக்கோ அதை அடுத்தவனுக்கு கொடுக்க மனசு வரும். அது இருக்கட்டும், என்ன இருக்கவா போகுது, இன்னைக்கே நான் போயிட்டேன், என்ன செலவு நோட்டுன்னு வச்சுக்கோ போறாங்க, அடுத்த செகண்ட் கிளப்பிடுவாங்க. பெயரினை நீக்கி பிழவினை பெயரிட்டு சூரியம் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரின் மூழ்கி நினைப்பு ஒழிந்த நிலை. அவனா குளிச்சுட்டு வந்தா கதை முடிச்சிடுச்சு, பசிக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற, அதுல ரெண்டு பேர் இருக்குது சாப்பிட முடியல, இருக்குது சாப்பிட முடியலன்னு சொல்ற காலம் வந்துருச்சு. அது மாதிரி இங்கதானே இருந்து நாலு பேர் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருமோன்னு சொல்றவங்க பல பேர் ஆயிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த வாழ்க்கையில நாம ஏங்க சேர்த்து சேர்த்து வைக்கணும், செலவு நோட்டா வச்சுக்கணும், செலவு நோட்டா வச்சுக்கணும். செலவு நோட்டு இருந்தா ஒரு பெரிய பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், கிடையவே கிடையாது. செலவை சட்டை போடுறவங்க, செலவை வேட்டி கட்டுறவங்க, அதெல்லாம் பண்ற போது ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், உள்ளம் வெளுத்து இருக்கிறதா, உள்ளம் வெளுப்பாக இருக்கிறதா, உள்ளம் அழுக்கு இல்லாம இருக்கிறதா. ரிக்ஷா ஓட்டம், நான் மனுஷனை கபாலியா தான் பாக்கேன், ஒரு ரிக்ஷா ஓட்டம், மறுநாள் தீபாவளி, முதல் நாள் நைட்டு நான் சைக்கிள்ல வர மணிக்கூண்டு கிட்ட, ராயப்பேட்டா மணிக்கூண்டு கிட்ட வண்டி நின்றுச்சு, சைக்கிள் செயின் அவுந்து விழுந்துச்சு, அதை எடுத்து எடுத்து போட்டு பாக்குறேன், போட வரல. 1999 இந்த இயர்ல ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக அந்த ரிக்ஷா அவங்க இருந்துட்டு, இப்பதான் ரிக்ஷா ரொம்ப குறைஞ்சு போச்சு, அப்ப ரிக்ஷா இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த மழையில ஏன் இந்த செயினை போடணும்னு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உன்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுனதுல சைக்கிளையும் எடுத்து ரிக்ஷா வச்சுக்கலாம்ல, என்கிட்ட 20 ரூபாய் இல்லைங்க ஐயா, சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்காக 2 ரூபா வச்சிருக்கேன், என்கிட்ட 20 ரூபாய் இல்ல, வீட்டுல இருக்குதா இருக்குது, நான் உடைய கொண்டு போய் விடுவேன், எனக்கு வீட்டுல இருந்து எடுத்து தரியா, சரி நேரா ரிக்ஷாவே என்னோட சைக்கிளையும் எடுத்துட்டு, என்னை சுமந்த சைக்கிளே இப்ப 20 ரிக்ஷா சுமக்குது, தூக்கிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து வண்டி எல்லாம் இறக்கி வச்சுட்டு 20 ரூபா கொடுன்றாரு, நான் மேல போய் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன், அவசரத்துல 50 ரூபாய் காலை எடுத்துட்டு வந்துட்டேன், அவருக்கையும் கூட்டுட்டேன், 20 ரூபாய் நினைச்சிட்டு 50 ரூபாய கொடுக்குறேன். தீப்பெட்டிய கிழிச்சு அந்த ரூபாய் நோட்டை பார்த்துட்டு, சாமிய 50 ரூபாய் கொடுத்துருக்க, சில்லறை இல்ல இல்லையா, இரு நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு போனாருங்க. கண்டிப்பா வரமாட்டார்னு நான் நினைச்சேன், இல்ல நான் அந்த நிலையில இருந்தா நான் வரமாட்டேன், மழையோ கொண்டு போயிருப்பேன். இவர் போனவர் அப்பதான் டீ கடை உண்டு, இப்பதான் நைட்ல டீ கடை கிடையாது, அப்ப டீ கடையில டீ கடையில டீ சாப்பிட்டு மாத்திக்கிட்டு வந்து என் கையில 30 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புறேன். ஒரு வயல் வாங்க சொன்னார், ஆனா நீங்க எடுத்துட்டு போயிருக்காங்க, நான் என்னெல்லாம் கேட்கவா நான் போறேன் அப்படின்னு, எப்ப செஞ்ச பாவமோ இப்ப நடு ராத்திரி வரைக்கும் கூட ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கிறேன், 30 ரூபாய தூக்கிக்கிட்டு போய் இதுக்கா இன்னொரு ரிக்ஷா ஓட்ட சொல்லியா, ரிக்ஷா ஓட்டுறவர் கூட ஞானத்தோடு இருக்கக்கூடிய பூமியில நாம வெள்ளையும் சொல்லையுமா இருந்துட்டு எவ்வளவு அஞ்ஞானமா இருக்கிறோம். நான் அப்படியே என்ன நான் நினைச்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு அழுக்கா யோசிச்சிருக்கேன், அழுக்கா இருக்கிற இந்த மனுஷன் எவ்வளவு வெள்ளையா இருக்கிறான், இந்த தன்மை நமக்குள்ள வரணும். அதுதான் சொல்றாரு, அடிமல அன்றி வேறு ஒன்று அறிவினின் குறியா நீர்மை, அறிவுல வேற ஒன்றை கொண்டு போறதே கிடையாது, இந்த அறிவுக்கு இன்னொன்று தூங்கினாதான் அது கோல் போட்டு பார்ப்போம், இது சிறப்பா இது பெஸ்டா இது பெஸ்டா, ஒண்ணுல நீங்க லைன்ல நின்னால அந்த கியூ கொஞ்சம் ஸ்லோவா போகுது, இந்த கியூ கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. நம்ம இந்த கியூல நிப்போம்தான் நிற்கும். எந்த கியூல நின்னா நாம என்னுடைய நண்பர் ஒருத்தர் போவாரு. எப்ப நின்னாலும் ஐந்தாம் நம்பர் கியூல தான் நிற்பாரு. எப்ப நின்னாலும் ஐந்தாம் நம்பர் கியூல நிற்பாரு. அது கியூ பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி, நான் கேட்டேன் அவன் தான் முதல்ல டிக்கெட் வாங்குவாரு. நான் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நிற்பேன், ஆனாலும் நான் லேட்டா டிக்கெட் வாங்குவேன். கியூ பெருசா இருக்கும், ஆனா ஐந்தாம் வேலையில போய் டக்குன்னு டிக்கெட் வாங்குவாரு. அவர் ஒரு வாக்கை சொல்லாரு, நீ சொல்லிதான் நான் ஐந்தாம் வேல் கவுண்டருக்கே வரையாண்ட. ஏய் நான் சொல்லியா, நான் அப்படி எந்த இடத்துலயும் சொல்லலையே. ஓம் நமச்சி வாயங்கிறது ஐந்து தானே, நான் ஐந்தாம் எண் கவுண்டர் அதனாலதான் போய் நிக்கிறேன். ஓம் நமச்சி வாயாக்கு பின்னால நின்னா சீக்கிரமா நடக்கும். மனுஷனுக்கு ஐந்துங்க என்ன பாக்கணும்னா ஓம் நமச்சி வாயாகனு தோணி இருக்குது. நான் அறிவா சிந்திச்சுட்டு எங்க கூட்டம் கம்மியா இருக்குது. சொற்பன்மை கேட்ட ஒருவர் ஐந்தாம் எண் ஓம் நமச்சி வாயாக முடிவு பண்ணி ஐந்தாம் எண் கவுண்டர்ல போய் நிக்கிறாரு, சீக்கிரமா வந்துடுறாரு. நண்பரு அவரு சொன்னோட நானும் இப்ப கவுண்டருக்கு போனேன், எங்கேயாவது ஐந்தாம் மணி இருக்கா அங்க போய் நிப்போம், சீக்கிரமா டிக்கெட் கிடைச்சிடும். எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க. ஏன்னா ஒண்ணு வச்சு வாயாலும் போய் நிக்கல, டிக்கெட்டுக்காக நிக்கிறேன், கிடைக்க மாட்டேங்க. ஆனால் இறைவன் பின்னால் நின்றால் எல்லாம் செழிப்பாகும். நீர்மை கொடி நெடும் தானை மல்ல கடச்சிங்கர் என்பார். கடச்சிங்கர் அவருடைய பெயர். இந்த கடச்சிங்கர் குவலையத்து அரணார் வேகம் கோயில்கள் பலவும் சென்று ஒவ்வொரு கோயிலா வழிபாடு செய்யறது. இன்னைக்கு அந்த அம்மா வரல. ஒரு அம்மா எப்போதும் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், அங்க சிவன் இப்படி இருப்பாரு, இங்க சிவன் இப்படி இருப்பாரு, நீங்க போய் பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. நான் பாக்கலீங்க, நான் பாக்கலீங்க, பாக்கலீங்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நான் சில நேரம் பார்த்த கோயில கூட நான் பாக்கலன்னு சொல்லுவேன் அவங்களுக்காக. நான் பாக்கலீங்க அப்படிமே, அப்படியா நான் அதை பாத்துக்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க போய் பாருங்க அப்படிம்பாங்க. நான் பார்த்த கோயில்களை கூட சில பேர் ரொம்ப ஆர்வமா சொல்லும் போது, எனக்குமே குழந்தைங்க ஆர்வமா சொல்லும் போது, அப்பா ஓ அப்படியா எனக்கு அது தெரியுமே கேட்கவே கூடாது. அப்படியா அப்புறம் அப்படின்னு கேட்டாலும் குழந்தைங்களுக்கு ஆர்வமா இருக்கும். நிறைய பேர் படிக்கல, குழந்தை படிக்கல, குழந்தை படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இன்னைக்கு என்ன ஸ்கூல்ல நடக்கிறாங்க எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க அவ்வளவுதையும் ரீகால் பண்ணிடும், அவ்வளவுதையும் ரீகால் பண்ணிடும். ரெண்டாவது ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதுக்கு நல்ல மனப்பாடாயிடும். நீங்க வந்து முட்டாளா உங்களை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பையன் புத்திசாலி ஆயிடுவான். நம்மளால முடியாது சொல்ல முடியாது அப்படின்னு அப்படிதான் சொல்லவே கூடாது. நீ சொல்லி கொடு, அதுக்கப்புறம் இதுவா வந்து தப்பா யோசிச்சேன் பாத்தியா இதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பையன் அறிவாளி ஆயிடும். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஆனா அதுக்கப்புறம் என்ன வரும், அட இது கூட தெரியாமலாயா நீ இவ்வளவு வளர்ந்துருக்க அப்படிங்க கூடாது. குழந்தைங்களுக்கு முன்னால தெரியாதது போல நடித்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகள் ரொம்ப தெரிந்து கொள்ளும். சிவபெருமானிடத்துக்கு போய் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது. ஒண்ணே தெரிய மாட்டேங்குதே, வழிகாட்டேன். காந்தி சொல்லுவாரு, எனக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் காட்டு போதும், ஒரு ஸ்டெப் காட்டு போதும். காந்திஜியோட பெயர் என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஸ்டெப் அடுத்த அடி எங்க வைக்கணும் அதை சொல்லி போதும். அவர் அப்படிதான் வளர்ந்து வளர்ந்து தேசப்பிதாவா இருக்கேன். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த வருஷம் இப்படி இருக்கோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கோம், நம்ம கல்கோட்டை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் கனவுலயே. இது கனவே தேவையில்லை, எனக்கு அடுத்த ஸ்டெப் நாளைக்கு நான் என்ன செய்யணும் அது இருந்தா போதும். உலகத்து அருளால் வேறு கோயில்கள் பலவும் சென்று தவளரும் அன்பு தாழ்ந்து. அன்பு எப்போதும் எப்படி இருக்கும்னா தாழ்ந்து, அறிவு எப்போதும் மேம்பட்டு இருக்கும். இந்த 12 திருமுறை தான் சிவபெருமானுடைய வடிவம். சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு தெரியுங்க, தெரிஞ்சிருந்தா நான் அவரோட சேர்ந்து இருப்பேன், அவரை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பேனேன்னு சொல்லவே வேண்டாம். 12 திருமுறை தான் தர்மபுர ஆதீனம் இருக்கு இல்லையா, அந்த 12 திருமுறைகளையும் புதிய வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள். புதுசா வந்திருக்கு, எல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது, 7,500 ரூபாய். ஆனால் புத்தகம் ஏறத்தாழ 20 புத்தகங்களுக்கு மேலாக இருக்கின்றன. எனக்கு படிக்க முடியல, நான் கலவணையால யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுவேன். 7,500 ரூபாய்க்கு புத்தகம் நிரம்ப தருகிறார்கள். நிரம்ப கருத்து வளம், பெரிய அறிஞர் பெருமக்கள் ஆன்மீக சிந்தனையாளர்களினுடைய கருத்துப்பிழையோடு தர்மபுராதீர குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆசிமுறையோடு வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வெளியீடு. 2014 போன மாசம் தான் சிதம்பரத்துல யானை மீது வைத்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான வெளியீடு. நண்பர்கள் ஜி கே கண்ணன் அவர்கள் அந்த யூடியூப்ல அதை ஃபுல்லா வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டினுடைய நிகழ்வுகளை முழுமையா சிந்தனை அரங்கம்லாம் வைச்சு குலரையுத்து அரணாவையும் கோயில்கள் பலவும் சென்று தமிழரும் அன்பில் தாழ்ந்து தக்க வைத்தொண்டு செய்வார். தொண்டுல தொண்டுனாலே மெய்யுன்னு தான் பொருள். அப்படியே சேர்க்கிறார், மெய் தொண்டு செய்வார்னு போட்டாருன்னா உடலால தொண்டு செய்வாரோ.

0: வரவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கேனா உபநிடதம், கேனா வாக்கிய பாஷ்யம், வாக்கியம் ஒன்று, தலைப்பு சம்பந்தா. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
1: ஒன்பதாவது அத்தியாயம் தலவகார சாக்கைக்கு சேர்ந்ததான சாமவேத பாடத்துல, சாமவேதம் அநேக சாக்கைகள் இருக்கு, சஹஸ்ரவர்த்மா சாமவேத, சாமவேதத்துல ஆயிரம் விபாகங்கள் இருக்கும். அதுல இப்ப ஜெய்மினி சாமா கௌதம சாமா இந்த ரெண்டு சாமா தான் லோகத்துல படிக்கிற. நீங்க சாமவேதம் படிச்சிருக்கான்னு சொன்னா ஜெய்மினி சாமாவோ அல்லது கௌதம சாமாவோ ரெண்டு சாக்கையில ஏதாவது ஒண்ணு படிச்சிருக்கணும். அதே போல எதிர்வேதம் படிக்கிறதுன்னா தைத்தரிய சாக்கை தான், இது சாக்கை ஒண்ணும் இப்ப காணப்படல. ஆனா கடசாக்கைன்னு கட பிரசனங்கள்ல சில பிரசனங்களை படிச்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது முழுக்க கிடைக்கல. எதிர்வேதம்னு சொன்னா கிருஷ்ண எதிர்வேதம், அது தைத்தரிய சாக்கை. ருக்வேதம்னு சொன்னால் ஒரே சாக்கை தான் சவுனக சாக்கை, ரெண்டாவது சாக்கை கிடையாது. அதே போல எதிர்வேதத்துக்கு தைத்தரிய சாக்கை தான் இருக்கு. சாமவேதத்துல சில பேர் கௌசம சாக்கை, சில பேர் ஜெய்மினி சாக்கை வச்சுக்கிற. அதே போல சுக்ல எதிர்வேதத்துல இங்க இருக்கிறவள்லாம் காண்ம சாக்கை வச்சுக்கிற, காசியில் இருக்கக்கூடியதான பண்டிதாள்லாம் அவன் மாத்தியந்தின சாக்கை வச்சுக்கிறேன். அதர்வேதத்துக்கு ஒரு சாக்கை தான் இருக்கு, படித்தவாழ ஒரு பத்து பேரோ பன்னெண்டு பேரோ தான் இருக்கா விவகாரம். அவ்வளவு லட்சணமா இருக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள். அதுல ஆயிரம் சாக்கைகளா இருக்கக்கூடியதான சாம வேதத்துல, அதுல தலவகார சாக்கையில எட்டு அத்தியாயங்களான பிறகு ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பத்துல கேனேசி தம்பத திப்ரேசி தம்மனா அப்படிங்கிற ஒரு கேனே புருஷத்தானது சொல்லப்பட்டிருக்கு. இது 34 மந்திரங்கள் 4 அத்தியாயங்களோட சேர்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆச்சாரியால் ஒரு தரம் பதபாஷ்யம் எழுதியிருக்க. பாஷ்யம் சொன்னாலே அது வந்து அது பிரிச்சு எழுதுறது புரியுதா போல. அது பதச்சேதா பதார்த்தோக்தி, மந்திரத்தினுடைய பதச்சேதம், ஒவ்வொரு பதத்தையும் தனித்தனியா பிரித்து சொல்றது, அதுக்கு விக்கிரகம் சொல்றது சமஸ்தங்களுக்கு, வாக்கியங்கள்லாம் எப்படி புரோசாடர் சொல்றது, பிறகு ஏற்பட்டதான சந்தேகங்கள் இருந்தா அதுக்கு சமாதானம் சொல்றது, இப்படி எல்லாம் பாஷ்ய லட்சணம். அப்படி பாஷ்யத்தை பண்ணியாச்சு. அதற்கு பிறகு இப்படி பாஷ்யம் பண்ணினா போறலேன்னு நினைச்சார். மற்ற உபநிஷத்து மாதிரி இல்லை இந்த உபநிஷத்து. இந்த உபநிஷத்தானது ரொம்ப கம்பீரமான அர்த்தத்தை அடைஞ்சிருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு. முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயமும் இதுல இருக்கு. ஒரு மனிதன் வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டுமெல்லாம் அது எப்படி அவன் சாதனை பண்ணணும் எனக்கூடியதான விஷயங்கள் இங்கத்தான் இருக்கு. சதேத வித்யுதோ வித்யுததாங்கிற அம்சங்கள்லாம் இதுல தான் இருக்கு. இதை வேதாந்த வாசிக்கிட்ட அப்படியே காதால கேட்டா அப்படியே சும்மா இருக்கிறது இல்ல, நீங்க என்ன பண்ணணும் என்கிறது இந்த உபநிடத்தை தான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. ஆகையால் இந்த உபநிடத்தை மீமாம்சா நியாயங்கள்னாலையும் உபநிடத்துல வேதாந்த சூத்திரங்கள்ல அதிகரணங்கள்ல என்ன நியாயங்கள் சொல்லியிருக்காரோ அதோட சேர்த்து ஒரு வியாக்கியானம் பண்ணினா தேவையில்லைன்னு நினைச்சேன். முன்னால சொன்னதான கூட பதம் பதச்சேதம் உபநிடத்து எந்த வழியா போயிருக்கோ அப்படிதான் போயிருக்கு. ஆனா சூத்திரக்காரர் ஒரு கைடிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரோ இல்லையா, அதோட சேர்ந்து இதுக்கு வியாக்கியானம் பண்ணினா நன்னா இருக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வாக்கிய பாஷ்யம்னு இன்னொரு பாஷ்யத்தை எழுதுறேன். வாக்கியங்கள்னா மீமாம்சா வாக்கியங்கள், சூத்திரங்கள், அதை வச்சுட்டு அந்த நியாயங்கள்னால இந்த வியாக்கியானத்தை தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை மறுபடியும் ரெண்டாவது பாஷ்யத்தை ஆச்சாரியால் பண்ணினார். அதுக்கு வாக்கிய பாஷ்யம்னு பேர். இதுல இதுவரைக்கும் எட்டு அத்தியாயங்கள்ல கர்மாக்களும் உபாசனைகளும் சொல்லப்படுது. கர்மாக்க ஆத்மாபூதமாக இருக்கக்கூடியதான, கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான பிராண விஷயமான விஞ்ஞானம், அது வரைக்கும் அநேக உபாசனைகள் சொல்லியிருக்கு, பிராணோபாசனத்தோட முடிச்சிருக்கு. அதோட இல்லாம எட்டு அத்தியாயங்கள்ல அக்னிஹோத்ராதி அஸ்வமேதாந்தமான அநேக கர்மாக்களையும் சொல்லியாச்சு. எந்த கர்மாக்களை தனியாக பண்றானோ அல்லது இந்த உபாசனங்களையோட சேர்த்து பண்றானோ அவளுக்கு உபாசனையோ கர்மாவோட சேர்ந்த உபாசனையோ பண்ணினவள் உத்தராயண மார்க்கமா பிரம்மலோகத்துக்கு போறோம்னு பார்த்திருக்கோம். இங்க 4 அத்தியாயம் 2 பாதத்துல சூத்திர பாஷ்யத்துல, அதே விதமாக 3 பாதத்துல வெறும் கர்மாவை பண்ணினவ அவ சர்வலோகத்துக்கு தட்சிணாயன மார்க்கமாக போறான்னு பார்த்திருக்கோம். இதுல தட்சிணாயன மார்க்கமாக போறவாள்ல சீனே புண்ணிய மருத்துவலோகம் பிசந்தின்னு கொஞ்ச நாள் இருந்து சொர்க்கலோகத்துக்கு மறுபடியும் வந்துடுறான்னு பார்த்திருக்கோம். உத்தராயண மார்க்கமாக யாரும் பிரம்மலோகத்துக்கு போவாளோ வைராக்கிய ரகிதமா இருக்கிறவா அங்கே சனகசனாதிகள்னால மறுபடியும் வேதாந்தத்தை போதிக்கப்பட்டு அவ க்ஷேமத்தை அடைகிறார். சம்பராப்தே பிரதிசந்தரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பிரம்மத்தோட உத்தமமான பிரம்ம பதத்தை அவ அடைகிறான்னு சொன்னான். இதற்கு மேல யார் ஒரு பலத்தை எதிர்பாராமலேயே கர்மாக்களுக்கோ உபாசனங்களுக்கோ என்னென்ன பலன் சொல்லியிருக்கோ அந்த பலத்தை எதிர்பாராமல் கேவலமாக உபாசனம் கர்மா இவைகளை சேர்த்து அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்காளோ அவளுக்கு என்ன ஆறுதுன்னு, அவளுக்கு வந்து சர்வாபேட்சா

அத்வத் அப்படின்னு சூத்திரத்துல சொன்ன பிரகாரமா அவ பண்ணின கர்மாக்களும் உபாசனங்களும் அவளுக்கு ஆத்ம சம்ஸ்காரத்துக்கு உபயோகப்படுகிறது, சித்த சித்திக்கு உபயோகப்படுகிறது அப்படின்னு. அந்த சித்த சித்தி ஏற்படுமையானால் பிரம்மாத்ம ஞானத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான என்னென்ன பாபங்கள் உண்டோ அந்த பாபங்கள்லாம் போறது. அந்த பிரதிபந்தகம் போனதுமே துவைத்த விஷயத்தில் அவனுக்கு தோஷமானது தானா ஏற்படும். விஷய தோஷ தர்சனம். இவ்வுலகங்கள்ல இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் அழகாகவும் நமக்கு உபயோகப்படுறா போலயும் இனிமையாகவும் இருக்கா போல காணப்படுகிறதே தவிர இதை அனுபவித்தால் நமக்கு தோஷம்தான் நமக்கு துக்கம்தான் எனக்கூடியதான அறிவானது அவருக்கு வருது. அதனால விஷயங்கள்ல ஒரு தோஷம் வந்ததுமே அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தேவையில்ல, இந்த விஷயங்கள் எதிரன்னு உண்டா இருக்கோ அந்த அஜ்ஞானமும் நமக்கு போகணும் அப்படின்னு. சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும் எனக்கூடிய ஒரு ஆசை உனக்கு ஏற்படுறது. ஆகையால் கர்மாக்களும் உபாசனங்களும் விடாமல் ஈஸ்வரார்ப்பணமாக யாருக்கு பண்ணுகிறானோ அவனுக்கு ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு பிரதிபந்தமா இருக்கக்கூடியதான பாபம் போக, துவைத விஷயங்கள் விஷயங்களில் அவனுக்கு தோஷ தர்சனம் ஏற்பட, பிறகு துவைதத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான சம்சார பீஜமான அஜ்ஞானத்தை அழிக்கணும் எனக்கூடியதான ஒரு ஆசையானது உண்டாரு. அதற்கு பிறகு இது எப்படி அழிக்கிறதுன்னு விவேதனம் பண்ணி பிரம்மாத்ம ஜானம் வந்தாதான் வரும் அப்படின்னு. பரமாத்ம ஜானத்தை அடைவதற்காக யார் ஆசைப்படுகிறானோ அவனுக்கு ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. கேனேஷி தம்பத திப்ரேஷி தம்மனஹா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆகையால் ஆத்மஸ்வரூப தத்துவத்தை அறிவதற்கும் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால இந்த கேனேடிதம் எனக்கூடியதான ஒரு ஞானத்தினால மிருத்யுபதமா இருக்கக்கூடியதான யாதொரு அஜ்ஞானம் உண்டோ அதை வேரோடு புடுங்கி எடுக்கணும். ஏன்னா அதனாலதானே இவ்வளவு பெரிய சம்சாரமே வந்திருக்கு. அதை எப்ப சொல்லணும்னு உபனிஷத்தான் சுவாமி சொல்லணும், வேற விதமாக சொல்ல முடியாது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு அதீதமானது, பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ பிரம்மத்தை அறிய முடியாது. எது பிரத்யக்ஷ அனுமானாதிகளுக்கு விஷயம் இல்லையோ அது சாஸ்திரம் தான் சொல்லணும். ஆகையால் தான் கேனேஷிதம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரம்மத்தை உங்களுக்கு சொல்றது அப்படிங்கிற பாஷ்ய வரியன் பார்த்தோம். இப்ப ஒரு சந்தேகம் வருது, கேனேஷிதம் எனக்கூடியதான சாஸ்திரமானது பிரம்மத்தை சொல்லணும், பிரத்யக்ஷாதிகளுக்கு விஷயம் இல்லையே, ஆகையால் சாஸ்திரம் தான் சொல்லணும். சாஸ்திரம் சொல்லணும், அது அப்படித்தான் அறிஞ்சாகணுமே, அதை அறிஞ்சாதான் அஜ்ஞானம் போகும். அந்த அஜ்ஞானத்துல தான் இந்த சம்சாரம் வந்திருக்கு. ஆகையால் இந்த சம்சாரம் போயாகணும். இந்த சம்சாரம் வந்தா மனுஷனுக்கு கட்டம் தான் வருது. வைத்த விஷயங்கள்ல தோஷம் அதிகமா இருக்கு, அதை போக்கடிக்கணும். தோஷம் என்னமா இருக்குன்னு எப்படி தெரிந்து கொண்டிருக்கேன், சித்த சுத்தி வந்தது தெரிந்து கொண்டிருக்கேன். சித்த சுத்தி என்னமா வந்தது, கர்மாக்களையும் உபாசனைகளையும் ஈஸ்வரார்ப்பணமாக வெகுநாள் பண்ணினேள், அதனால சித்த சுத்தி வந்தது. அப்படிப்பட்டதான கர்மாக்களும் உபாசனைகளும் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு கீழே இருக்கிற எட்டு அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டு. அப்ப நமக்கு வேண்டியது முக்கியமானது பிரம்மாத்ம ஞானம் தானே. இந்த பிரம்மாத்ம ஞானம் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லி இருக்கலாமே, இதை கொண்டு போய் கர்மாக்கள்லாம் எட்டு அத்தியாயங்கள் சொல்லி உபாசனங்கள்லாம் சொல்லி அதற்கு பிறகு ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பத்துல மட்டும் ஏன் கேனேடிதம் பதவி பிரேடிதம் சொல்வானே, முதலேயே ஆரம்பிச்சிருக்கலாமே நீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அதோட சைட் பை சைடு கர்மாக்களும் சொல்லுங்க, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வேதாந்ததையும் சொல்லுங்க, அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா இதை எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன ரொம்ப கட்டமா போறது. எதற்கு முன்னால சொல்லல, இந்த பிரம்மமானது அவ்வளவு முக்கியமா இருக்குமே. ஆனால் பிரம்ம ஜானத்தினால்தான் மனுஷியாளுக்கு சம்சாரம் எல்லாம் நாசத்தை அடைகிறதுன்னு சொல்வேளே, ஆனால் எது அத்தியந்த ஹிதம் என்று நினைப்பேளோ அப்படிப்பட்டதான பிரம்ம ஜானத்தை கர்மாவை சொல்லும் பொழுதே வேதாந்தங்கள் ஏன் சொல்லவில்லை, அதெல்லாம் விட்டு கடைசி அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கே ஏன் எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வர, அதற்கு பதில் சொல்ற கர்ம விஷயேத அனுப்தி தத்விரோதித்வாத். கர்ம விஷய கர்மாக்களை சொல்லக்கூடியதான எட்டு அத்தியாயங்களில் இந்த பிரம்மத்தை பற்றி சொல்லவில்லை, எதற்கு தத்விரோதித்வாத், அந்த கர்மாவோட இது விரோதம். ரெண்டு விரோதமான பதார்த்தங்களை பக்கத்து பக்கத்துல சொன்னமையால் புரிஞ்சுக்கிறவர்களுக்கு மனசுல சிரமப்படும். அதனால முதல்ல அதை நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபவாதம் சொல்லும். ஆகையால் கர்ம விஷயத்துல கர்மாவை சொல்லும் சந்தர்ப்பத்திலேயே இதை சொல்லாததுக்கு காரணம் தத்விரோதித்வாத். அத்திய விதிஜாசிதவிய ஆத்ம தத்துவத்திய, இந்த அறிய வேண்டியதான ஒரு ஆத்ம தத்துவம் எது இருக்கோ இதை கர்ம விஷய அவதனம் கஸ்மாத், கர்மாவை சொல்லும் பொழுது அத்தியாயங்களில் ஏன் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி. இது சேர் அப்படின்னு நினைப்பிடையான ஆத்மனஹா யதாவத் விஜயானம் கர்மனா விருத்தியதே. ஆத்மனஹா யதாவத் விஜயானம், ஆத்மாவனுடைய தத்துவமானது யாதா தத்யதோ தான்வியததா சாஸ்வதீபிய சமாபிய அப்படின்னு பார்த்து, யதா ததமாக எப்படி இருக்கோ அப்படி ஆத்மாவனுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை
அதற்கு பதிலா அது கர்மனா விருத்தியது. அந்த சொரூபம் அறிந்தால் கர்மாவை பண்ண முடியாது. ஆகையால் கர்மாவை பண்ணு எனக்கூடியதான நிலையில அது சொல்லல. நிர்திய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா விஜிஜாபயிஷிதா. உங்களுக்கு ஆத்மான எப்படி என்று காண்பிக்க ஆசைப்படுகிறது உபனிஷத்து? நிரதிசய பிரம்மஸ்வரூபா, ஏற்றத்தாழ்வு அற்றதான அதிசயம்னா ஏற்றத்தாழ்வு, இனிக்குவாலிட்டி அது இல்லாமல் நிரதிசயமான பிரம்மா, எங்கும் சமமாக எல்லாவற்றிலையும் சமமாக எப்பொழுதும் சமமாக இருக்கக்கூடியதான பிரம்மன் தான். அந்த பிரம்மஸ்வரூபமாகத்தான் ஆத்மா இருக்கு. நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா ஆசைப்படுறதுனால ஏற்றத்தாழ்வற்றதா சர்வதா ஏக ரூபமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை ஆத்மாவை பிரம்மம் என்று சொல்ல விரும்புகிறது. நகி ஸ்வராஜ்ய அபிஷிக்த, இப்படி ஒரு நிலை வந்தவனுக்கு அவனுக்கு ஸ்வராஜ்ய அபிஷேகம். ஸ்வராஜ்ய அபிஷேகம் அவன் தான் நிஜமான சுதந்திரமாக. மற்றவர்கள்லாம் தனக்கு மேல ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு அடங்கி இருக்கணும் எனக்கூடியதான நினைப்புள்ளவர்கள். இப்படிப்பட்டவன் ஸ்வராஜ்ய அபிஷிக்தன், அவனுக்கு மேல ஒரு பொருளும் இல்ல. அப்படிப்பட்டவன் பிரம்மத்வம் கமிதா, பிரம்மத்வத்தை அடைந்தவன், பிரம்மபாவத்தை அடைந்தவன் கஞ்சன நமிதுமிச்சதி. யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் என்கிறது ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு தன்னை விட ரெண்டாவது பொருளே தெரியல. தெரிஞ்சாத்தானே அவன் நமஸ்காரம் பண்றதோ அதுவான். அவனுக்கு தன்னை தவிர ரெண்டாவது பதார்த்தம் ஒன்னும் அறியாத பட்ட காரணத்தினால் அவன் யாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும் என்கிறது எதிர்பார்க்க மாட்டான். அதா பிரம்மாஸ்மிதி சம்புத்தா, அப்படி அகம் பிரம்மா என்றதான அறிவு வந்தவன், நானே பிரம்மம் என்று அறிந்து கொண்டவன், முழித்துக் கொண்டவன், அவனுக்கு என்ன கர்ம காரகிதம் சக்கதே, அவனால் ஒரு கர்மாவை செய்ய வைக்க முடியாது. என்ன கர்மான்னா என்னன்னு சொன்னார். முதலே ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடியதான ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடியதான தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும், அத்தனையும் பண்ணணும். அதனால நான் வேற, என்னை விட உயர்ந்ததான பதார்த்தங்கள் வேற என்று தெரிந்து கொண்டு தானே நாம் கர்மாவை ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த உனக்கு சொல்லக்கூடியதான ஆத்மா எப்படிப்பட்டதான ஒரு ஆத்மா, எல்லாத்துக்கும் சமமாக இருக்கக்கூடியதான பதார்த்தம், இரண்டாவது பதார்த்தத்தை தோணாதான ஒரு பிரம்மன் தானப்பா உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறது. ஆகையால் இவன் அந்த கர்மாவை அந்தப்படிப்பட்டதான ஞானம் வந்தவன் கர்மாவில ஈடுபட முடியாது. நகி ஆத்மானம் அவாப்தார்த்தம் பிரம்மமன்யமான, தன்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் அடையப்பட்டதான ஒரு ஆத்மா. அவாப்த அர்த்தா ஆத்மா, உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ, என்னென்ன ஆசை இருக்கோ, அத்தனை ஆசைகளையும் அடைந்ததான ஒரு சுரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்தை அடைஞ்சவையனால் சர்வான் காமாந்த பிரம்மண சமஸ்முதே. அந்த பிரம்ம ஜானம் வந்த பிறகு என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு வேணும் என்று நினைக்கிறதோ அத்தனை ஆசைங்களும் அதை அடைஞ்சாச்சு. எப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான சின்ன சின்ன ஆசைகள்லாம் அதை அடைந்த பிறகு தானா அடைந்ததாக ஆகிவிடுமோ, அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் அல்லவா பிரம்மஸ்வரூபம். ஆகையால் அவாப்தார்த்தம் பிரம்ம ஆத்மா இதி மன்யமான, அவனுக்கு பிரவிருத்தியும் பிரயோஜனவதியும் பத்தியதி. உலகத்துல எல்லாவற்றையும் வசதியா இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை நான் அறிந்தேன் அப்படின்னு அறிவுள்ளவனுக்கு வேற ஏதாவது ஒரு பிரவிருத்தி வருமா? ஒரு மனிதனுக்கு பிரவிருத்தி எதனால வருது? எதற்காக ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ற? ஏதோ ஒரு லாபத்துக்காக. தீர்த்தம் சாப்பிடணும்னு இங்க இருந்து நடந்து போய் தீர்த்தத்தை சாப்பிடல, எதுக்குதான் தீர்த்தம் சாப்பிடுறது? தாகம் சமிக்கணும். இப்ப தாகத்தை சமிக்கணும் எனக்கூடியதான ஆசை உள்ளவன் அல்லவா தீர்த்தத்தை சாப்பிடுறதுக்கு பிரவருத்தி எடுத்துக்கிறான். ஆகையால் ஒரு மனிதனுடைய ஒரு எஃபர்ட் ஒன்னு இருக்கமையானால் அந்த எஃபர்ட்டுக்கு பின்னால என்ன இருக்கு? ஏதோ ஒரு ஆசை இருக்கு, ஒரு பலத்தை அடையணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பலத்தையும் மிக விசத்தையான ஒரு பலமான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு மன்னியதே கசிது அப்படின்னு, அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு பலத்தை அடைந்தவனுக்கு அவனுக்கு எதை அடையணும் என்ன பலம் வேணும் என்று அவனுக்கு பிரவருத்தி வரும். அவனுக்கு பிரவருத்தியே வராது. பிரவருத்தியே வரலன்னு அவன் எப்படி கர்மா பண்ண போறாரு? என்னாச்சா நிஷ்பிரயோஜனா? இல்ல சார், வெறும் பிரயோஜனம் இல்லாதவனாலும் வெறுமனையே பண்ணிட்டு இருக்கான் சார். லோகத்துல எல்லாமே பிரயோஜனம் வச்சுட்டு பாக்கிறோமோ இல்லையோ, அப்படியே காலம் இருந்து நடந்து போறோம். பாக்கிங்க என்ன பிரயோஜனம்? ஒரு மட்டும் கிடையாது, பிற பொருளா இல்லையா? அதே மாதிரி பிரயோஜனத்தோடு தான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கடா, பிரயோஜனம் இல்லாம பண்ணட்டுமே அப்படின்னா நிஷ்பிரயோஜனா பிரவருத்தி. ஞாபகம் வச்சுக்க, பிரவருத்தியானது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வெறுமனா காலாட நடந்து போறேன்னா எதுக்காக நடக்கிறேன்? காலாடுறதுக்காக நடக்கிறேன்.
என்ன சார் போர் அடிக்கிறது நடக்கிறேன்னா. எப்பவுமே அந்த ஒரு கிரியை ஒண்ணு இருக்குமே, ஆனால் அந்த கிரியைக்கு பிரயோஜனம் ஒண்ணு இருக்கணும். அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், அது என்ன பொழுது போக்குறதுக்காக நடக்கிறேன்னா. சில பேர் வெறும் டைம் பாசிங் அப்படின்னா, ட்ரெயின்ல போனா அவன் பட்டுக்க டைம் பாசிங் வேற கடல வைக்கலாம், அதுக்காக டைம் பாசிங் பொழுது போக்காததுக்கு காசு செலவு பண்ணணுவான் என்ன சுவாமி அப்படிங்கிற அளவு இல்லையோ. அப்படி ஏதோ ஒரு பிரயோஜனம் ஒண்ணு இருந்து தான் ஒரு காரியத்தை பண்றான். நிஷ்பிரயோஜனா பிரவருத்தி அத விருத்தியதேவ கர்மணா ஞானம். ஆகையால் ஞானம் வந்த பிறகு அதனால் ஒரு கர்மாவும் பண்ண முடியாது. ஆகையால் கர்மாவை சொல்ற இடத்துல ஞானத்தை பத்தி பேசுற அதா கர்ம விடயே அனுப்பி. ஆகையால் தான் கர்ம விடயத்துல கர்ம விடயம் கர்ம சந்தர்ப்பத்தில் கர்மாவை சொல்லக்கூடியதான இடத்தில் இது சொல்லவில்லை. விசேஷ விஞ்ஞான விடய ஜிக்யாசா, அதோட இல்ல எப்பொழுதுமே ஒரு ஜிக்யாசா. ஜிக்யாசான அறிவதற்கு ஆசை, அறிவதற்கு ஆசையானது எப்படி இருக்கும், விசேஷ விடயமாக இருந்தா தான் இருக்கும். நம்ம லோகத்தில் இது வரைக்கும் தெரியாதான விஷயத்தை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான ஜிக்யாசை எப்ப உண்டாகிறதோ அப்பதான் சொல்லணும். அது கர்மாக்கள்லாம் முடிச்ச பிறகு தான் உண்டாக போறது, அதனால இப்ப சொல்லணும். அதோட இல்ல கர்ம அனாரம்பா இது அப்படின்னு நீங்க சொல்வடையானால் கர்மாவே ஆரம்பிக்க மாட்டான் சார் யாரும். ஏன்னா கர்மாவை பத்தி என்ன பிரயோஜனம், ஏதோ சொர்க்க லோகம் போறான் அது இதுங்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு நிலை ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுன பிறகு கர்மாவை யாரும் ஆரம்பிக்க மாட்டாளே அப்படின்னு அவனுக்கு இந்த கர்மாக்கள் உபயோகப்படுகிறது. சர்க்கலோகத்துக்கு ஆசை இருக்கிறவன் தான் கர்மாவை பண்ணுவான் என்று இல்லை. நிஷ்காமனாக யார் இருக்கானோ அவனும் கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், கர்மாவை பண்ணுவான். எதுக்கு ஆசை இல்லாதவன் ஏன் கர்மாவை பண்ண போகிறான்? ஆசை இருந்தால் கர்மாவை பண்ணலாம், ஆசை இல்லாதவன் ஏன் சார் கர்மாவை பண்றேன்? நிஷ்காமனா இருக்கிறவனுக்கு இந்த கர்மாக்களானது சம்ஸ்காரத்தை கொடுக்கிறது. சம்ஸ்காரம்னு சொன்னா தோஷத்தை நீக்குவது அல்லது குணத்தை தருவது. கண்ணாடியானது பொழுதி படிச்சுட்டு இருக்கு, அதுக்கு மேல ஒரு பேப்பர்னால நல்லா அழுத்தி தொடச்சா தொடச்சா அதுக்கு மேல இருக்கக்கூடியதான புழுதி எல்லாம் போயிடுது. அதுக்கு பிறகு கண்ணாடி பளபளான்னு பிரகாசிக்கிறது. இது சம்ஸ்காரமானது என்ன பண்றது, தோஷ நிவரணம் குண ஆதானம். குணத்தை கொடுப்பதோ அல்லது தோஷத்தை போக்குவதோ இந்த ரெண்டும் தான் கர்மாவை பண்றது. காலம் பிறந்து சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் இவைகள்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. இத பண்ற காலத்துல என்ன பண்றது, இந்த மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதி தோஷங்கள் என்ன அதை போக்குவது, மனசுக்கு ஏகாகிரதை எனக்கூடியதான குணத்தை கொடுக்கிறது. ஆகையால் சொர்க்கலோகம் வேணும் என்கிறவனோ அவன் தான் கர்மாவை பண்றான்னு நினைக்காது. சொர்க்கலோகத்துல ஆசை இல்லாதவன் கர்மாவை பண்ண மாட்டானோ இல்லையோ. கர்மா ஆரம்ப கர்மாவானது ஆரம்பிக்கப்படாதே ஆசை இல்லாதவனுக்கு அப்படின்னு சொல்லாது. என்ன இந்த கர்மாவானது சம்ஸ்காரார்த்தமாக இருக்கு. எதி ஆத்ம விஜயானேன ஆத்மா வித்யா விஷயத்வாது பரிசித்தியாதை செய்தம் கர்மா. இந்த ஆத்ம ஜானத்தினால ஆத்ம ஜானம் வறுமையானால் ஆத்ம ஜானத்துக்காக ஏதாவது ஆத்ம ஜானத்துக்காக ஆத்மா வித்யா விஷயத்வா கர்ம பரிசித்தியாதை செய்தம். ஆத்மா வித்தியினால ஆத்மாவனுடைய அவித்தியினால இந்த கர்மா உண்டாயிருக்குமையானால் இந்த கர்மாவை தள்ளித்தான் விடணும் அப்படின்னு சொல்வேலையானால் ததா அப்பொழுது என்ன ஆச்சுனர்வரம் இப்படி அனாரம்ப ஏவ கர்மனா. கர்மாக்களை ஆரம்பிக்கவே வேண்டாமே, கர்மாவை ஆரம்பிப்பானே கர்மாவை பண்ணுவானே. கர்மாக்களை எல்லாம் பண்ணின பிறகு அந்த கர்மாக்களை பண்ணினதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுனால இவனுக்கு வேதாந்தத்தில் அறியறதுக்க வேண்டியதான பிரதிபந்தங்கள் எல்லாம் போய் அதற்கு பிறகு விஷய தோஷ தர்சனம் வந்து அதற்கு பிறகு ஆத்மாய அறியணும் எனக்கூடியதான ஆசை உண்டாய் அதற்கு பிறகு சிரவண மன்னாதிகள்லாம் உண்டாய் அதற்கு பிறகு ஞானம் உண்டாய் அதற்கு பிறகு மறுபடியும் அந்த கர்மாவுக்கு காரணமான அஜ்ஞானத்தை நாசம் பண்றது. எப்படி சார் நம்ம எப்படி கர்மாவை ஆரம்பிச்சோமோ அந்த கர்மாவானது மறுபடியும் என்னாச்சு தன்னுடைய நாசத்துக்கே தான் வழியை தேடி கொண்டது. கர்மாவை ஆரம்பிச்சது கடைசியில் என்னாச்சு, கடைய பரம்பரையா ரொம்ப நாள் ஆனவரும் பிரம்மஞானத்தை உண்டு பண்ணி பிரம்மஞானத்தை உண்டு பண்ணி அதை என்ன பண்ணிட்டு அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி அஜ்ஞானத்தை நாசம் பண்ண எந்த கர்மாவை ஆரம்பிச்சோமோ அந்த கர்மாவையும் கொண்டுடுது. அப்ப என்ன சேத்துல கால வைப்பானே மறுபடியும் அந்த காலையில அலம்புவானே கர்மாவை ஆரம்பிப்பானே மறுபடியும் அந்த கர்மாவை நாசம் பண்ணுவான். சும்மா இருந்திருக்கலாமோ இல்லையோ, ஒண்ணுமே ஆகாத க்ஷேமா இருந்திருக்கலாமே. ஆகையால் கர்மாவை பண்ணுவேலையானால் கர்மாவுக்கு பிரம்மஞானம் வறுமையானால் இந்த பிரம்மஞானத்தினால கர்மாவுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியதான இந்த அவித்யா விஷயமா இருக்கிறதுனால அந்த கர்மாவையே கொல்லுமையானால் அந்த பிரம்மஞானம்
ஏன் கர்மாவை ஆரம்பிக்கிறோம்? கர்மாவை ஆரம்பிக்காம இருந்தாலே கர்மாவுக்கே நாசம் வராது. ஏன்னா வேதமானது கர்மாவில ஆரம்பிச்சிருக்கு, கடைசியில் ஆத்ம ஜானத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆத்ம ஜானத்துல கொண்டு வந்து நிறுத்ததுமே இந்த ஆத்ம ஜானம் என்ன பண்ணிட்டு எட்டு அத்தியாயங்கள்ல என்னென்ன கர்மாக்களை சொல்லியிருக்கோ இந்த கர்மாக்களுக்கு மூல காரணமா இருக்கிற ஏதோ ஒரு அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடியதான ஜ்ஞானம் ஒன்பதாவது அத்தியாயத்துல வருமையானால் அப்பொழுது என்ன ஆச்சுன்னு எட்டாம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாக்களை முழுக்க என்ன மேல பிரயோஜனம் இல்லை பண்ணி கர்மாவை முதல்ல பிரதிபாதனம் பண்ணுவானே, பிறகு அதுக்கு விரோதமா இருக்கக்கூடியதான ஆத்ம ஜானத்தை சொல்வானே, ஆத்ம ஜானத்தினால மறுபடியும் இந்த கர்மாக்கள்லாம் நாசமா போச்சுன்னு சொல்லுவானே. இதுக்கு சும்மா இருந்திருக்கலாமே. அதனால பிரக்ஷாளனாத்தி பங்கசிய தூரா அஸ்வர்தனம் வரம் இது அனாரம்ப ஏவ கர்மனா ஸ்ரேயா. வேதமானது கர்மாக்களை ஆரம்பித்திருக்க வேண்டியதில்லையே. அதோட மட்டுமில்ல அல்பலத்வாத் பகுளாயாசத்வாத் அல்பலத்வாத் கர்மாக்களுடைய பலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் வர்த்திட்டுங்கிற இருந்து இருக்காங்க. இவ்வளவு தூரம் சிரமம் பண்ணிட்டு முதல்ல ஏழு வருஷம் அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் வேத பாகங்களுக்கு பாஷ்யம் படிக்கணும், அதுக்கு மேல ஸ்ரௌத சூத்திரங்கள்லாம் வசிக்கணும், அதுக்கப்புறம் மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் போறாதுன்னு காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு ருத்துகள்லாம் வந்து அவளை கூட்டு வச்சு ஒரு யக்கியம் பண்ணணும். யக்கியம் பண்ண ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணி விட்டோம்னு விடுறது இல்லைன்னு தினந்தோறும் அக்னிஹோத்திரம் பண்ணணும், அதுக்கு மேல தசபூர்ண மாசங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கணும், வருஷத்துக்கு வருதெல்லாம் வசந்தே வசந்தே இஷ்டி பண்ணணும். சனியம் பண்ணினா என்ன சார் லாபம்? மரணானந்தரம் சர்க்கலோ அதுவாவது பர்மனண்டா இருக்கான்னா அதுவும் இல்ல. வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கட்டப்பட்டு பண்ண வேண்டியது பர்மனன்ஸ் இல்லாதான சொர்க்கலோகத்தை அடையிறது. இது என்ன சார்? அல்பபலமா இருக்கு, பகுளாயாசத்தோடு கூடியிருக்கு, அதிகமான ஆயாசத்தோடு கூடியிருக்கு இந்த கர்மாக்கள் பாருங்க. ஆகையா கர்மனா ஸ்ரேயா ஞானம் தான் வசதி. அனல்பலத்வாத் இது பர்மாக்கள்லாம் அல்பபலமாகவும் இருக்கு, பகுளா ஆயாசத்வாத் ஆயாச பகுளத்வாத் ரொம்ப ஆயாசம் ஜாஸ்தியா இருக்கு. அதோட மட்டுமல்ல அதனால தத்துவ ஜானாதேவச ஸ்ரேய பிராப்தி. ஸ்ரேய பிராப்தி ஒரு மனிதனுக்கு ஸ்ரேயஸானது எதனால வரும்? தத்துவ ஜானத்தினால தான் வரும். ஆயால் கர்மாக்களை ஆரம்பித்தே இருக்கப்படாது, வேதமானது கர்மாத்திரத்தை பேசியே இருக்கப்படாது அப்படின்னு இது தேர் அப்படின்னு நினைப்பியானால் சத்தியம் தர் கர்மாக்களை பேசியே இருக்கப்படாதுப்பா. பேசிட்டு என்ன பண்றது? சத்தியம். ஆனால் ஏதது அவித்யா விஷயம் கர்மா ஞாபகத்துக்கு இந்த கர்மாக்கள் எதுவா இருந்தாலும் பிரம்மத்தை அறியாத நிலையில் தான். அவித்யா விஷயம் கர்மா, அவித்யா விஷயம் அவித்யினால ஏற்பட்டது, அவித்ய நிலையில இருக்கிறது. அல்பலத்வாதி தோஷவது அதோட இல்ல, நீ சொன்னது ரைட்டு, ரொம்ப குறைச்சதான ஒரு பலம் தான். நம்ம பண்ணக்கூடியதான கர்மாக்களும் அதை பண்றதுக்கு முன்னால பண்ண வேண்டியதான விவகாரங்களும் அதெல்லாம் பார்த்தோமே, ஏன்னா அதனுடைய பலமானது ரொம்ப குறைச்சல் தான். அதோட இல்ல பந்த ரூபம் அந்த கர்மாக்கள் கர்மனா பத்தியத்தே ஜந்து. ஒவ்வொரு மனிதனும் கர்மாவினால கட்டப்படுகிறார். ஒரு கர்மாவை நீங்க பண்ணிவிட்டு அந்த கர்ம பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஏதோ அதை பண்ணிவிட்டோம் இது பண்ணிட்டோம் புண்ணிய கர்மா பண்ணிவிட்டோம் நம்ம சந்தோஷமா இருக்கோம். இந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜென்மா நீங்க எடுத்துக்கணும் ஆகணும். இதுக்கு வேண்டாம் சார் புண்ணிய கர்மா எடுத்துங்க அப்படின்னு போகாதுன்னு. கர்மாவை பண்ற பரியந்தம் தான் உமக்கு அதிகாரம் இருக்கு. ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலமாக நீங்க அனுபவிச்சுத்தான் ஆகணும். அப்படி புண்ணிய கர்மா இரண்யவரணா மறுநீமு நீர் பாட்டுக்கு ஸ்ரீ சூக்தத்தை சொல்லிட்டே இருக்கு. இவ்வளவு அட்டைச்சரியங்களும் அனுபவிக்க வேண்டியது அந்த ஜென்மா உனக்கு கொடுத்தா எனக்கு வேண்டாம் நான் மோட்சத்தை அடையிறேன்னு விடாது. விவகாரம் என்னென்ன புண்ணிய கர்மாவா இருக்கணும் பாப கர்மாவா இருக்கணும் கர்மாவை பண்ற முன் வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம். ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அந்த கர்ம பலத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். கர்ம பலம் எனக்கு வேண்டாம் என்று சொல்றது உங்களால முடியாதான ஒரு காரியம். ஆகையால் என்னன்னா அது பந்தகமா இருக்கு. பந்த ரூபம் சகாமஸ்ய ஆசையுடன் யார் கர்மாவை பண்றானோ அவனுக்கு பந்த ரூபம் தான், அவனுக்கு அல்ப பலம் தான். இப்படிப்பட்டதான தோஷங்கள்லாம் கூடித்தான் இருக்கு. இது இங்க அந்த வேதனை சொல்றது காமான்ய காமயதே காமான்யா காமயதே. யார் யார் எந்தெந்த ஆசைகளை அனுபவம் விரும்புகிறாளோ அவளுக்கு இந்த ஜாயத்தையே தத்திர தத்திர அங்கங்கே அவமும் பிறக்கிறான். அதுக்கு தகுந்ததான கர்ம பலங்களை அனுபவிக்கிறான். அதோட ஈட்டினு காமயமான நீங்க சொல்றது இது வரைக்கும் இந்த ஆசை உள்ளவனுக்கு கர்மாக்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன். ஆசை உள்ளவனுக்கு இந்த கர்மாக்களை சொல்லியிருக்கேன். ஆசை யார் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அந்த கர்மாவை பட்டவன் அவனும் அங்கெங்கே பிறக்கிறான் அப்படின்னு. ஆகையால் நீங்க சொன்னதெல்லாம் 10% ரைட். கர்மாவது ரொம்ப சிரமம், ஆயாத பகலும் தோஷத்தோட குடியிருக்கு, அல்பபலமான தோஷத்தோட குடியிருக்கு, பந்த ரூபமாக குடியிருக்கு. இவையெல்லாம் வேதம் சொல்ல வேண்டியது இல்லைதான். இவையெல்லாம் இந்த கர்மாக்களை பண்ணினோமையா மனுஷன் பந்திக்கப்படுகிறார். ஆனால் இத்தனையும் அப்ப ஏன் வேதம் சொல்லியிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இவ்வளவு தோஷம் இருக்குமே. ஆனால் அது ஆசை உள்ளவனுக்கு இவ்வளவு கட்டத்தை கொடுக்கு. ஆனால் ஆசை இல்லாதவனுக்கு ஒரு கட்டமும் கொடுக்கல. நான் நிஷ்காமத்யா
நிஷ்காமத்திய எனக்கு இந்த ஆசை வேணும் என்று நினைத்து அதுக்கு வேற கர்மா பண்றான் பாத்தியல, அவனுக்கு கர்மா பந்தகமா இருக்கு. ஆனால் ஆசை இல்லாம யாரு கர்மாவை பண்ணுகிறானோ அவனுக்கு இது பந்தகமா இல்லைன்னா நிஷ்காமத்யா. ஆகல் தான் நம்ம எதை பண்ணினாலும் தேன பரமேஸ்வரம் பிரீணயாமி அவ்வளவுதான், இது பரமேஸ்வர வியர்த்தம் அவ்வளவுதான் கர்மா பண்ணணும். எனக்கு இது வேணும் சத்யாலகத்தை பிரேம தைரிய அவீரிய விஜய் ஆயுர் ஆரோக்கிய தர்ம அர்த்த காம மோட்சம் சதுர்வித பல பொருளார்த்தி தான் இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல வலைக்குள்ள மாட்டின்னு இருக்கு. வேர்ல்டு வைடு வெப்புக்கிறான் போய் மாட்டிக்கிறான், வெளியில வரவே தெரியல. நேற்று 2 மணி நேரம் ரிசல்ட்டுக்காக கம்ப்யூட்டர்ல தேடிக்கொண்டே இருக்கான், அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான், வெளியில வர தெரியல. பத்மவியூகம் மாதிரி அதே விதமா என்ன சுவாமின்னு இது எல்லாம் இந்த கர்மாக்களை வந்து பந்தகமாக இருக்கு எனக்கு. இது பந்தகமா இருக்கு யாருக்கு? ஆசை உள்ளவனுக்கு. ஆசை இல்லாதவனுக்கு இது பந்தகமா இல்லை. ஆமா, அவருக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் எதுக்கு? என்ன பண்றது இந்த கர்மாக்கள்? தஸ்கது சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி. அவனுக்கோ என்றால் ஈஸ்வராராதமாக யாரு கர்மாவை பண்ணுகிறானோ அவனுக்கோ என்றால் சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி. இந்த கர்மாக்கள் சம்ஸ்காரார்த்தானி, அவனை சுத்த தூய்மைப்படுத்துவது, அவனை சம்ஸ்காரப்படுத்துறது, அவனுக்கு க்ஷேமமா உண்டு பண்றது, அவன் மனசை தொடக்கிறது. அதுக்காக சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி பவந்தி தன்னிர்வர்த்தக ஆசிரய பிராண விஞ்ஞான சகிதானி. அந்த கர்மாக்கள் என்ன? கர்மாக்களை ஆசிரியத்திற்கக்கூடியதான யாதரும் பிராணாதி விஞ்ஞானங்கள் இருக்கும். வெறும் கர்மா மட்டும் இல்ல, கர்மாவை ஆசிரியத்திற்கக்கூடியதான உபாசனைகள் இருக்க பார்த்தால அந்த உபாசனைகளும் அவனுக்கு சித்தசுத்திக்காக உபயோகப்படுகிறது. அவனை தூய்மையாக்கிறது, அவனை சம்ஸ்கிருதமாக ஆக்கிறது, அவனுடைய புத்தியின ஏகாகிரத்தை உண்டு பண்றது. தஸ்யது சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மம். சம்ஸ்கார பட்சம் சித்தாந்தலேய சங்கிரகத்துல இந்த கர்மாக்கள்லாம் என்னென்ன பண்றதுங்கிறதுக்காக வேதாந்தத்துல ஆசை உண்டு பண்றது அதோட நின்று போறதுன்ட்டார் பாமதிகாரன். விவரணக்காரர் அதோட நிக்கல, அவனுக்கு ஆச்சாரிய லாபத்தை கொடுத்து ஆச்சாரியிட்ட வேதாந்தம் கேட்கறதுக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் பண்ணி அவனுக்கு மோட்சம் வர பரியந்த பக்கத்துல இருந்து சகாயப்படுத்துறது கர்மாக்கள். இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, அவனுடைய மனசை தூய்மையா ஆக்கிறது, சுத்தமாக்குறது. ஒரு தடவை ஆச்சாரியம் சொன்னா பழியில் நன்னா புரியுறா போல பண்றது அப்படின்னு மூணு பட்சங்களை சொல்லியிருக்க. அந்த மூணாவது பட்சம் சம்ஸ்காரார்த்தம் எத்தையதே அட்டாவிம்ச சம்ஸ்காரம் எதை சொன்னாரோ அந்த பட்சம் இங்க பாட்சிக்காரர் சொல்றேன். சம்ஸ்காரார்த்தான்யேவ கர்மாணி பவந்தி தன்னிர்வர்த்தக ஆசிரய பிராண விஞ்ஞான சகிதானி. இதத்தான் இந்த மனுஷனுக்கு சம்ஸ்காரங்களை கொடுக்கறது கர்மாக்கள் என்கிறதை மற்ற ஸ்ருதிகளும் சொல்றது பாருங்க. ஒன்னு தேவயா ஜே ஸ்ரேயான் ஆத்மயா ஜீவா இத்யுபக்ரம்யா ஆத்மயா ஜெய்து கரேது இதம் மே அனேன அங்கம் சம்ஸ்கிரியதே இது சம்ஸ்காரார்த்தமேவ கர்மாணி இது வாஜசனேயகே. வாஜசனேயகே சுக்ல யஜுர்வேதத்துல தேவயா ஜீவா ஸ்ரேயான் ஆத்மயா ஜீவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கு. உலகத்துல ஆத்மயாஜி வசதியா தேவயாஜி வசதியான்ட்டு. தேவயாஜினா என்ன, ஆத்மயாஜினா என்ன? ஆத்மயாஜின்னா இந்த என்னுடைய மனசானது தூய்மை அடையணும், எனக்கு ஆசைகள் ஒன்றும் வேண்டியதில்லை எந்த கர்மாக்களை யாரு பண்ணுவானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர். தேவதைகளுக்கு என்ன, நான் தேவதைகளை வழிபடுகிறேன், தேவதைகள் எனக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தல. அவ இவன் தேவதைகளை கொடுக்கற, தேவதைகள் இவளுக்கு மழை ரூபமா எல்லாத்தையும் கொடுக்கறான் அப்படின்னு நினைச்சுட்டு கர்மாக்களை பண்ற பார்த்தல அவளுக்கு என்ன பேரு? தேவயாஜின்னு பேர். பரஸ்பரம் பாவயந்தா துஷ்யந்தி ஜரமம் திச்சா அப்படின்னு இவர்கள் தேவதைகளை புஜிக்க தேவதைகள் என்ன தயிர் தத்தான பிறகு அவளால் கொடுக்கப்பட்டதான அவிர்பாகங்களை எல்லாம் அவ சாப்பிட்டு அவ இவாளுக்க வேண்டிய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருக்கா. அப்படி நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான அவிர்பாகத்தை தேவதைகளுக்கு கொடுக்க, தேவதைகள்ட்ட இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்களை நமக்கு கொடுக்க, நம்ம ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கோம் என்று யார் நினைக்கிறாளோ அவளுக்கு தேவயாஜின்னு. இந்த கர்மாக்களை நான் பண்ணிக்கொண்டே இருப்பேன், இதனால என்னுடைய சித்தமானது ஆத்மாவானது சுத்தமா ஆகணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு. இவ ரெண்டு பேருக்குள்ள ஹூ இஸ் பெட்டர் அப்படிங்கிறார். என்னது? தேவயாஜீவா ஸ்ரேயான் ஆத்மயாஜீவா இது உபக்ரம்யா. அதுக்கு பிறகு ஆத்மயாஜி இது கரோதி. ஆத்மயாஜி கர்மாக்களை பண்றான் எப்படி? இதம் மே அனேன அங்கம் சம்ஸ்கிருகே அனேனா இந்த கர்மாக்கள்னால நித்திய கர்மாக்கள்னால மம அங்கம் என்னுடைய ஒரு மனசானது சம்ஸ்கிருகே சுத்தமாகிறது என்று யார் கர்மாக்களை பண்றானோ அவனுக்கு ஆத்மயாஜின்னு பேர்.
இது சம்ஸ்காரார்த்தமேவ கர்மாணி, ஆகையால் இந்த கர்மாக்கள்லாம் சம்ஸ்காரார்த்தமாகத்தான் இருக்கு அப்படின்னு சுக்ல யஜுர்வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல மட்டும் சொன்னதில்ல சுவாமி, உங்க தர்மசாஸ்திரமும் சொல்றது பாருங்க. மகாயஜ்ஞைஷ்ட பிராமியம் கிரியதே தனு யஜ்ஞோதானம் தபஸ்தெய்வ பாவனானி மனிஷிணாம். மகாயஜ்ஞைஷ்ட யஜ்ஞைஷ்ட யஜ்யங்கள் என்ன, அதோட அஸ்வமேதம் மாதிரிதான மகாயஜ்யங்கள் என்ன, இவைகள்னால பிராமியம் கிரியதே தனு. இந்த பிராமண ஒரு சரீரமானது உண்டாருக்கு, ஆகையால் இந்த சரீரம் எதற்காக உண்டாருக்க, யஜ்யங்கள் மகாயஜ்யங்கள் இவைகளுக்காகத்தான் உண்டாருக்கு. ஆகையால் யஜ்ஞோதானம் தபஸ்தெய்வ யஜ்யங்கள் என்ன, தானம் என்ன, தபஸ் ஏதோ ஜபம், இவைகள்லாம் மனசு அடக்கிறது, புலன் அடக்கிறது, ஜபம் பண்றது, இவைகளுக்காகத்தான் பிராமணுடைய சரீரம் உண்டாருக்கு அப்படின்னு காசு சம்பாதிச்சுட்டு சௌக்கியமா 1000 ரூபாய் சாப்பிட்டு கடையில என்னடா ஆச்சுன்னு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உகங்களை அனுபவிச்சு 1000 ரூபாய் பெருத்ததுன்னு விவகாரம் முழுக்க அப்படி இருக்கிறதுக்காக இல்ல. பிராமணத்தை சரீரோயம் நான் இகபோகாய கல்பத்தை, இந்துல இருக்கக்கூடியதான போகங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் கொடுக்கப்படவில்லை. அப்பிரயாசாய மகதே, கடைசி மூச்சு வரைக்கும் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதோ வேதாத்தியனம் பண்ணணும், கர்மாக்களை பண்ணி கொண்டு இருக்கணும். பிரேத்யானந்த சுகாயதா, மரணானந்தர அனந்தமான சுகம் வரத்துக்கா இந்த பிராமண சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கறதும் டிவி பாக்கறதுக்கும் இல்ல. இல்ல அது நடுவுல பாக்க வேண்டாம்னு சொல்லல, கிரிக்கெட் மேட்ச் என்ன இருந்தா பாக்க வேண்டாம் சொன்னேன், ஆனா அதற்காக வந்து அதுவே தொழிலா வச்சுக்க வேண்டாம். பிராமியம் கிரியதே தனு யஜ்ஞோதானம் தபஸ்தெய்வ பாவனானி மனிஷிணாம் இத்யாதி ஸ்மிருதேஷ்ட. அதோட இல்ல பிராணாதிஞானம் கேவலம் கர்ம சமுச்சிதம் வா, பிராணாதி உபாசனங்கள் தனியாக பண்ணினாலோ இல்ல கர்மாக்களோட சேர்த்து பண்ணினாலோ, சகாமத்திய ஆசை உள்ளவன் இதை பண்ணினானே, ஆனால் பிராணாத்ம பிராப்தியர்த்தமேவ பவதி, அந்தந்த தேவதா பிராப்தம் எதை உபாசனம் பண்றானோ தன் தேவதா சாயித்யம் அவளுக்கு கிடைக்கிறது. ஆனால் நிஷ்காமத்தியத்தோ ஆசை இல்லாமல் யார் கர்மாக்களையோ உபாசனங்களையோ பண்ணுவானே, ஆனால் ஆத்ம ஞான பிரதிபந்த நிர்மார்க்கே பவதி, ஆத்ம ஞானத்தை அறிவதற்கு என்னென்ன பிரதிபந்தங்கள் இருக்கோ, இடையூறுகள் இருக்கோ, அந்த இடையூறுகள்லாம் தொடச்சு எடுக்கிறதுக்காக உபயோகப்படுது. அதனால் நான் ஏன் சார் கர்மாவை பண்ணணும், எனக்கு சொர்க்க லோகத்துக்கு ஆசை இல்லையே, எனக்கு என்ன வேண்டியிருக்கு வாழ்க்கையில, ஒண்ணு வேண்டியதுல நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு பண்ணாதீங்க. யாரோட ஆசை இல்லாமல் பண்ணுகிறானோ வாழ்க்கையில் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சு, குழந்தை எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, நான் எல்லாம் பண்ணுவேன், ஜம்மன் ஆத்துல உட்காந்து சாப்பிட்டு டிவி சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கேன், புத்தி வகையில போகல ரிட்டையர் சௌக்கியமா, இந்த ஒன்பே வேண்டாம், எனக்கு எல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு ஒண்ணும் வேண்டியது இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்கப்படாது. ஏமா வேணும், ஈஸ்வரானுக்குறம் அவசியம் உங்களை வேணும், அதுக்காக என்ன பண்ணணும், வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு என்னென்ன பிரதிபந்தங்களான பாபம் மனசுல இருக்கோ அந்த பாபம் போவதற்காக நீங்க என்ன பண்ணணும், நிஷ்காமா கர்மாக்களை பண்ணணும். நிஷ்காமத்தியதும் ஆத்ம ஞான பிரதிபந்த நிர்மாத்தே, ஆத்ம ஞானத்துக்கு இடையூறா இருக்கக்கூடியதான பாபங்களை நிர்மாத்தே தொடர்ச்சி எடுக்கிறதுக்காக வேண்டும். ஆதர்ச நிர்மார்ஜனவது, ஆதர்சம்னா கண்ணாடி, கண்ணாடியை தொடக்கிற மாதிரின்னு. உத்தன்ன ஆத்ம விஜயானத்தியதோ, பிரம்மஞானம் உண்டாயிடுதுன்னு வச்சுங்களேன், அனாரம்பா, இதுக்கு மேல வேண்டியது இல்ல கர்மாக்களை. ஞானம் வந்த பிறகு உங்களை கர்மா பண்ணணும் நான் சொல்லல, என்ன பிரம்மஞானம் வந்துருது, பிரம்மஞானம் எப்படி சார் வரும், கீழே சொல்லிவிட்டேன், எங்க ததே தத் வித்யதோ வியத்யுததா, இது இந்தியமே மிடதா கச்சதேவத உபஸ்மரத்யவே சங்கல்ப அப்படின்னு, அந்த விதமா பிரம்மஜானம் உங்களுக்கு வந்துருதுன்னு வச்சுங்களேன், இனிமேல கர்மா பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். உத்பன்னாத்ம வித்யத்யதோ அனாரம்ப நிரர்த்தகத்வாத், அது மேல பிரயோஜனம் இல்ல, அதான் சொல்றது கர்மணா பத்யதே ஜந்து, ஒரு மனிதனானவன் கர்மாவனால பந்திக்கப்படுகிறான், வித்யாத விமுச்சதே ஞானத்தினால் அவனுக்கு முக்தியானது கிடைக்கிறது, தஸ்மாத் கர்மனகுரு வந்தி, ஆகையால் தான் கர்மாக்களை பண்ணுவதில்லை. யதயா பாரதர்சினா, அக்கறையை கண்டவர்கள் எதிக்கள், வெறும் எதிக்கள் இல்ல, இல்ல சன்னியாசம் வாங்கிட்டதால் மட்டுமல்ல, பாரதர்சினா யதயா அக்கறையை கண்டவர்கள் எதிக்கள், நாமெல்லாம் அக்கறையிலே அக்கறையே இல்லாம இருக்கோம், அக்கறையை கண்டவ எதிகள் அவா பண்றது இல்ல, ஆகையால் அது வரைக்கும் என்ன பண்ணணும், கர்மாக்களை பண்ணி கொண்டு தான் இருக்கணும். ஆகையால் தான் கர்மாக்களை பத்தி கீழே விஸ்தாரமாக சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்சத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்லும். ஏன்னா சூத்திர பாஷ்யத்துல 4வது அத்தியாயத்துல முதல் 2 அதிகரணங்கள் முழுக்க, பாதங்கள் முழுக்க இதுதான் விஸ்தாரமாக சொல்லும். ஆகையால் உபனிஷத்துல அந்த சூத்திர பாஷ்யத்துல சூத்திரக்காரர் என்ன விதமாக சூத்திரம் கொள்றதுக்கு காரணங்கள் என்னமா இருக்கு, அதனுடைய பீஜங்கள் என்னமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கிறதுக்காகத்தான் இத்தனையும் விசாரமா சொல்லிட்டு சூத்திரங்கள். அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதினார் சார் இருக்கப்படாது,
அவரும் இது மாதிரி உபநிடத்தை எல்லாம் நன்னா வாசித்து மனசில் ஆக்கி கொண்டு அதில் இருக்கக்கூடியதான அம்சங்கள் நன்றாக நமக்கு புரியணும்னு எடுத்து சொல்லியிருக்கார். சூத்திர பாட்டியத்தில் சூத்திரத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இங்க இந்த வாக்கிய பாட்டியத்தில் சூத்திரங்கள் ஏன் இப்படி அமைஞ்சது, சூத்திரக்காரர் ஏன் இதைகளை சூத்திரங்களை இப்படி எழுதினார் அப்படிங்கறதுக்கு காரணங்கள் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு உபநிடத்துக்கு காலி புலாக நியாயம். இது மாதிரி வாக்கிய பாஷையும் எப்படி சொல்லிருக்காரோ அப்படி உபநிடத்துகளுக்கு வாசிச்சோமையானால் நமக்கு அப்ப அந்த சூத்திரங்களுடைய சாரத்தை நன்றாக நமக்கு புரியும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் சூத்திரம் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு காட்டக்கூடியதான பாஷ்யம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வாதம் வரைக்கும் பார்த்திருக்கோம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஒன்றே வந்து போரை நடத்தும் சக்தி, நாட்டை நிர்வகிக்கும் சக்தி, தண்டனையை நிறைவேற்றும் சக்தி என்று படைத்தலைவர், அமைச்சர், பாடிகாவலர் முதலியார் மாற்று நின்று செய்கின்ற காரிய வேறுபாட்டாலே தனித்தனி பெயர் வருவது போலத்தான் சிவசக்தியும் அயன் திருமால் போன்றோரிடமிருந்து ஒவ்வொரு தொழிலை இயற்றும் பொழுது ஒவ்வொரு பெயரை பெறுகின்றது. சனனி, ஆரணி, உரோதைத்ரி போன்ற பெயர்களை பெறுகின்றது என்று இங்கே அற்புதமாக கூறினார். அரசன் சக்தி ஒன்றே, அமைச்சர், படைத்தலைவர், பாடிகாவலர் முதலாயினார் மாற்று நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் பலவேறு வகைப்பட்டார் போல சிவசக்தி ஒன்றே அவ்வவர் மாட்டு நின்று செய்யும். அவ்வவர்னா அயன் திருமால் என்று ஒவ்வொருவர் மாட்டு ஒவ்வொருவர் இடத்து அவ்வவர் மாட்டு நின்று செய்யும் காரிய வேறுபாட்டால் சனனி முதலியவாய், ஆரணி சனனி என்று பலவிதமாக சனனி முதலியவாய் பலவேறு வகைப்படும். சிவசக்தி ஒன்றே என்பதும் அதுவே கடவுளர் மாட்டு நின்று நடாத்தும் என்பதும் அமைச்சர் முதலாயினார் எவையவை செய்யினும் அரசன் இணைந்தவாறு அன்றி ஆகாமை போல போகம் வீடு பேர்கள் எல்லாம் அரண் இணைந்தவாறன்றி ஆகாமை பற்றி அறியப்படும் சொன்னார். குத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் இணைந்தவாரா, அவன் அந்த சிவபெருமான் இணைந்தவாறு தான் உயிர்களுக்கு போகம் கிடைக்கணும்னாலும் சரி, சிவபெருமான் என்ன போகம் வரையறுத்துள்ளாரோ அதுதான் வந்து திருமால் மூலமா கிடைக்கும். அது மாதிரி முத்தி சிவபெருமான் எப்போது முத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைந்துள்ளாரோ அப்போதுதான் கிடைக்கும். எதுவுமே சிவசங்கல்பத்துக்கு மாறாக யாராலும் நிறைவேற்ற முடியாது. அதுதான் வந்து கீழே குறிப்புரையில சொல்லுவாங்க, அரண் இணைந்தவாரன்றி ஆகாமை. போகமும் சரி வீடு பேரும் சரி அரண் இணைந்தவாரன்றி ஆகாமைக்கு எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. தக்கன் வேள்வி, மார்க்கண்டி வாழ்நாள், ஆளால தோற்றரவு முதலியவற்றால் இனிது விளங்க கிடத்தலின் வகுத்து கூறாராயினான். இதற்கு வந்து எடுத்துக்காட்டுகள்லாம் ரொம்ப ஒன்னும் விரிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே வந்து திருமுறைகள்ல பல பாடல்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார்களே, அதை வைத்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். தக்கன் வேள்வி, அவன் வேள்வி செய்து எதையோ அடையணும்னு நினைச்சான், ஆனா சிவசங்கல்பத்துக்கு மாறாக அவன் செய்ததுனால அதை அடைய முடிஞ்சுதா? அத மாதிரி யமன் என்ன பண்ணா, மார்க்கண்டேயரோட வாழ்நாளம் முடிச்சோன்னு நினைச்சான், ஆனா அது சிவசங்கல்பத்துக்கு விரோதமான சிந்தனை, அதனால நிறைவேற்ற முடிஞ்சதா? அது மாதிரி ஆளாள தோற்றுறவு, இவர்கள் உடனே நாமளே என்ன பண்ணலாம், நம்முடைய முயற்சியாலேயே அமுதத்தை பெற்றலாம் நினைச்சாங்க, ஆனா ஆழகாலத்தோலாம் வந்தது. இவர்கள் சங்கல்பம்படி அமுதம் தான் வரணும், ஆழகாலம் வரணும்னு தேவர்களும் சங்கல்பம் பண்ணல, அசுரர்களும் சங்கல்பம் பண்ணல, அமுதம் வேணும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சிவசங்கல்பத்துக்கு மாறாக அவர்கள் வந்து தம் முயற்சியாலேயே பெற்றுவிடலாம் நினைச்சார்களே, பெற முடிஞ்சது ஆளாளம்தான் வந்தது. ஆகவே சிவசங்கல்பத்துக்கு மாறாக யாராலும் எச்சையிலும் செய்ய முடியாது. அதனால நல்லா உணர்ந்து கொள்ளலாம், அயன் அரி முதலாயினார் மாட்டு சிவசக்தியே இருந்து எல்லாவற்றையும் நடத்துகின்றது என்பது இனிது விளங்க கிடைக்கிறது. அப்ப பாடலை எப்படி கூட்டிக்கிடணும், மேல ஒரு குறிப்புரை இருக்கு, அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொண்டு கூட்டு சொல்றாங்க, தான் ஒன்றே, தான் அந்த இடத்துல சக்தி, சக்தி வந்து ஒன்றே, அது யாரோட சக்தி, அரணுடைய சக்தி, அரணுடையதாகி எதனால பலவா இருக்கு, காரியத்தால் அநேகமாக வைத்திடும், காரியம்னா செயல்பாடு, அநேகம்னா பல, செயல்பாட்டால் பலவாக விளங்குகின்றது என்று சொன்னார். கடைசியில குறிப்புரை சொல்றாங்க, அற்றேல் ஈண்டு கூறியவாற்றால், இங்க இந்த பாடல சொன்னார்களே, சனனி முதலிய பேதமெல்லாம் சிவசக்திக்கு தடத்தம். அதாவது ரெண்டு இயல்பு இருக்கு எல்லா பொருளுக்கும், பொது இயல்பு, உண்மை இயல்பு. இத வடமொழியில் என்ன சொல்லுவாங்க, பொது இயல்பு வந்து தடத்த இயல்புன்னு சொல்வார்கள், உண்மை இயல்பு சொரூப இயல்புன்னு சொல்வார்கள். உண்மை இயல்புக்கு தமிழ்லேயே இன்னும் ரெண்டு பெயர்கள் உள்ளன, என்னன்னா உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு, தன்னியல்பு. உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு, தன்னியல்பு எல்லாம் ஒரே பொருள் தான். இது வடமொழியில வந்து சொரூப இலக்கணம் அப்படிம்பாங்க. பொது இயல்பு என்ன சொல்வார்கள் வடமொழியில, தடத்த இலக்கணம் வாங்க. இந்த சொரூபம், தடத்தம் இதுக்கெல்லாம் வந்து தசகாரியங்கள் தான் அற்புதமான விளக்கம். பண்டார சாத்தன் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அப்படி பாடல விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதை அடிவொற்றிதான் பாஷ்யத்தில் உரைநடையில சொல்லியிருக்காங்க சுவிஞான சுவாமிகள். ரொம்ப அற்புதமா சொன்னார். என்னவென்றால், இன்னொரு பொருளை சார்ந்து

அதனால் ஏற்படும் இயல்பு, சார்பினால் ஏற்படும் இயல்பு, பொது இயல்பு, அதான் தடத்தம். உயிர்கள் மீது வைத்த கருணையினாலே சிவசக்தியிடம் ஏற்படுகின்ற இயல்புகள் இதெல்லாம். ஆனா சிவசக்திக்குன்னு வந்து அதுக்குன்னு ஒரு தன் இயல்பு இருக்கணும் இல்லையா, உண்மை இயல்பு, அதான் சொரூப இயல்பும்பாங்க. அப்போ இந்த படைத்தல் காத்தல் எல்லாம் செய்கின்றதே சிவசக்தி. இந்த படைத்தல் காத்தல் முதலிய தொழில்கள் எல்லாம் சிவசக்திக்கு வந்து பொது இயல்பு தான், தடத்த இயல்பு தான். அப்ப அந்த சிவசக்திக்குன்னு ஒரு சொரூப இயல்பு இருக்கணுமே, உண்மை இயல்பு இருக்கணுமே, அந்த சொரூபம் தான் என்ன அப்படின்னா அதை விளக்குவதற்கு தான் வருஞ்செயல் எழுந்தது. பாத்தீங்களா, ஒரு செயல் முடிஞ்ச உடனே இவ்வளவு பார்த்துட்டோம் நீ போதுமே அப்படின்னு நினைச்சு சொல்லும். அப்ப நம்ம சிவஞான சுவாமி விழுந்து அடுத்த செயலுக்கு ஒரு தோற்றுவாய் கொடுக்காங்க பாருங்க. இந்த செயல் நம்ம முழுசா நம்ம விளங்கிக்கிட்டோம் நினைச்சோம், ஆனா இதுல ஒரு கேள்வி எழுது, அதுக்கு அடுத்த செயலில் தான் விளக்கம் இருக்கு. அப்ப அடுத்த செயலை பார்த்துட்டாதான் நமக்கு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நூலை எடுத்து அதை கீழே வைக்க முடியாதபடி அவ்வளவு அற்புதமாக ஒரு செயலுக்கும் அடுத்த செயலுக்கும் ஒரு இயல்பு காட்டி போறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து தொல்லாசிரியர்கள் தான் நம்ம பார்க்க முடியுது, இன்றைய காலத்துல பார்க்க முடியல. பார்க்க முடியாத நம்ம ஒரு பெரிய குறையா நம்ம நினைச்சதுக்கும் இல்லை. ஏன்னா மிகச்சிறந்த வந்து அருளாளர்கள், பேரறிஞர்கள், அருளாளர்கள் பிழையே வராது, அதாவது குறைந்தபட்சம் பேரறிஞர்களாவது இருக்கணும். அப்பந்தான் வந்து ஒரு நூல்ல ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கும் அப்பதான் தொடர்ச்சி காட்ட முடியும். அல்லது ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு இது பொருள், இந்த பாட்டுக்கு இது பொருள், அந்தந்த பாட்டுக்கு உரை சொல்லிட்டு அந்தந்த பாட்டுக்கு உரை சொல்லிட்டு அப்படி எப்படி போயிடுறாங்களோ ஒழிய, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஏன் இந்த பாட்டு வந்தது, அதுக்கும் இதுக்கும் என்ன அந்த தொடர்ச்சி, அதை காட்டுவர்கள் வந்து தொல்லாசிரியர்கள் தான். பரிமேலழகர் உரை, சேனாவரையர் உரை போன்ற பெரியவர்களுடைய உரையில தான் நாம இந்த இயல்பு காட்டுதலை பார்க்க முடியும். உலகிய நூல்களுக்கு காட்டியுள்ளார்கள், அவர் இலக்கண நூல் தொல்காப்பியத்துக்கு காட்டியுள்ளார் சேனாவரையர். இவர் திருக்குறள் ஆகிய மிகச்சிறந்த இலக்கியத்திற்கு பரிமேலழகர் அப்படியெல்லாம் காட்டி சிறப்பாக உரை செய்துள்ளார். ஆனா தத்துவ ஞான சாஸ்திரங்களுக்கு காட்டி உரை எழுதுவது சாதாரண விஷயமா, அது அருளாளர்களுக்கு தான் கைகூடும். அந்த அதை அற்புதமாக செய்துள்ளார்கள் நம்முடைய சுவாமி. சித்தியாருக்கு எத்தனையோ உரைகள் இருக்கின்றன, அறுவர் உரை எல்லாம் சொல்றாங்க, பின்னால எத்தனையோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இயல்பு பாடலுக்கு பாடல் அந்த காட்டுகின்ற இயல்பு, அடுத்த பாடலுக்கு தோற்றுவாய் காட்டுவது, இந்த பாங்கல் தான் நம்ம சிவஞான சுவாமி உரையை தவிர எதிலும் பார்க்க முடியாது. அற்புதமாக காட்டுகிறார் பாருங்க. அற்றேல் ஈண்டு கூறியவாற்றால், ஈண்டுனா இங்கு இந்த பாடலில், ஈண்டு கூறியவாற்றால் சனனி முதலிய பேதமெல்லாம், சிவசக்தியின் பேதங்கள் இருக்கின்றதே சனனி ஆரணி ரோதைத்ரி, இந்த பேதமெல்லாம் சிவசக்திக்கு தடத்தம் என்று ஆய வழி. சிவசக்திக்கு தடத்த இயல்புதான், படைத்தல் காத்தல் தொழிலை செய்கிற இந்த சக்தியின் இயல்புதான் சிவசக்திக்கு தடத்த இயல்புதான், பொது இயல்புதான் என்று ஆகிய வழி. சொரூபம் என்னையோ வெனின், சிவசக்திக்கு சொரூப இயல்புதான் என்ன அப்படின்னா, அகுது உணர்த்துவதற்கன்றே வருஞ்செயல் எழுந்தது என்பது. அந்த உண்மையை உணர்த்துவதற்கு தான், சிவசக்தியினுடைய சொரூப இயல்பு இன்னது என்று காட்டுவதற்குத்தான் வருஞ்செயல் எழுந்தது. இந்த காலத்தில் எழுந்தது அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அந்த காலத்தில் முடிக்கும் போது என்பது அப்படின்னு ஒரு சொல்ல சேர்த்து முடிப்பாங்க, அது அந்த காலத்து நடை, அது ஒரு தனி அழகு. என்பது அப்படின்னு முடிப்பாங்க, எழுந்த வருஞ்செயல் எழுந்தது என்பது அப்படின்னு அடுத்து அந்த பாடலை சொல்ற. சக்தி தன் வடிவேது எண்ணில், சக்தி தன் வடிவு ஏது எண்ணில், சக்தியினுடைய வடிவம் தான் என்ன, இந்த இடத்துல வடிவம்னா என்ன பொருள், சொரூபம்னு பொருள். சக்தியினுடைய சொரூப இயல்பு என்னவோ என்றால் அப்படின்னு சொல்லி சொல்ல வர வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, வாய்மை எனப்படுவது யாதனின் அப்படிம்பாரு. வாய்மை வாய்மைன்னு சொல்றோமே அது என்ன அப்படி என்றால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவார். அந்த மாதிரி சொல்றாரு, சக்தி தன் வடிவு ஏது எண்ணில், சக்தியினுடைய சொரூப இயல்பு தான் என்னவோ என்றால் தடையிலா ஞானமாகும். அதாவது உயிர்களுக்கு வந்து தடையே செய்யாம அப்படியே சிவபோகத்தை கொடுப்பதுதான் சக்தியினுடைய உண்மையான இயல்பு. அனுகிரகம் தான், அருளல் ஒன்றுதான் சக்தியினுடைய சொரூபம். என்ன சிவசக்தி நேரடியா எல்லாருக்கும் அருளவையா செய்து இல்லையே, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் போட்டு பிறவிகள்ல போட்டு புரட்டி எடுத்து வினைப்போகங்கள்ல போட்டு திளைக்க வைத்து சிவச்சார்பை வந்து சார விடாமல் இதிலேயே தானே போட்டு தள்ளிட்டு இருக்கு. அதனாலதான் உபச்சாரமா திரோதான சக்தின்னு அதையும் மடங்கள்ல ஒன்றா சேர்த்துறோம், உபச்சாரமா தான் சேர்க்கிறோம். உபச்சாரமா சேர்க்கறதுக்கும் ஒரு காரணம் வேணும் இல்லையா, பின்னால் அதெல்லாம் விளக்கமா சொல்லுவார் இரண்டாம் சூத்திர செய்திகள், பின்னால் விளக்கமா சொல்லுவார். இருந்தாலும் இப்ப லேசா சொல்லணும் அப்படின்னா, தாய் வந்து உணவையே குழந்தைக்கு கொடுக்காம வந்து இப்படி பத்தியம் இருக்க வச்சு மருந்த மருந்த ஊற்றாளே அப்படின்னா
உணவை சாரவிடாமல் ஏன் தடுக்கிறார்? இந்த உணவை சாரக்கூடிய தகுதி குழந்தைக்கு இல்லை, அதுக்கு நோய் இருக்கின்றது. அந்த நோய் நீங்கிய பிறகுதான் தகுதி, உணவை சாரக்கூடிய தகுதி. அது மாதிரி ஆணவமாகிய நோயினுடைய அந்த ஆணவ சார்வாகிய நோய் உயிர்கள் மாட்டு இருப்பதனாலே, இந்த உயிர் சிவத்தை சாரும் தகுதியை பெறாமல் இருப்பதனாலே, அந்த தகுதியை முதல்ல உண்டாக்கணும், அப்புறம்தான் சிவச்சார்பை கொடுக்கணும். அதனால வந்து வினைப்போகங்களிலே போட்டு வினைப்போகங்களாகிய மருந்துகளை கொடுக்கின்றார். பின்னால ரொம்ப அற்புதமா விளக்க இருக்கிறார் தாஞ்சித்திரத்தில், இந்த ஏய்வு பற்றி லேசா சொல்லிவிட்டான். ஆகவே அப்படி மருந்தை கொடுப்பது தாய்க்கு பொது இயல்பு, உணவை ஊட்டுவதுதான் அவளுக்கு வந்து உண்மை இயல்பு, சொரூப இயல்பு. அத மாதிரி உணவை தடை இல்லாமல் ஊட்டுகின்ற அந்த உண்மை இயல்பு மாதிரி இங்க தடை இல்லாத ஞானம், தடை செய்யாத ஞானம். உயிர்களுக்கு எந்த தடையும் செய்யாமல் சிவபோகத்தை கொடுப்பதுதான் பராசக்தியின் சொரூப இயல்பு. அப்ப ஏன் தடத்தை இயல்புல வந்ததுன்னா, உயிர்களுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தணும், சிவச்சார்புக்கான தகுதியை ஏற்படுத்தணும். அதனால அது வந்து தடை செய்யும் ஞானம் போல விளங்கி அந்த ஞானம் உயிர்களுக்கு மலவரிவாகம் வருவதற்காக அந்த உயிர்களை ஐந்தொழிற்படுத்துகின்றது என்று அற்புதமாக கூறினார். இதை நம்ம பதவுரை மூலமா பார்த்தா, 16வது குருமூர்த்தியுடைய பதவுரை மூலமா பார்த்தா நமக்கு வந்து நல்லா புரியணும். சுவாமிகள் பொய்ப்புரையில தொகுத்து அரிதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரிய இடங்கள் எல்லாம் நம்ம சுவாமிகள் அதுக்குதான் பதவுரை செய்தார்கள். 16வது குருமூர்த்திகள் மேலகரம் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் அற்புதமாக சொல்றார் பதவுரை. சக்திதன் வடிவு ஏது என்னில் அப்படின்னு பாட்டு, அதுக்கு பதவுரை சொல்றா பாருங்க. நம்ம 16வது பக்கத்தில் சொல்றாங்க பாருங்க, சக்திதன் வடிவு ஏது என்னில், சிவசக்தியின் சொரூபம் யாது எனில், சிவசக்தியினுடைய உண்மையான தன்மை உண்மை இயல்பு யாது என்றால், தடையிலா ஞானமாகும். உயிர்களுக்கு அனுக்கிரக மாத்திரம் குறித்து பொதுவகையான அறிந்தும் அறிவித்தும் நிற்பதாகிய ஞானம் ஒன்றேயா, அருளல் ஒன்றுதான் என்று சொன்ன, அதுதான் அவருடைய உண்மை இயல்பு. அதுவே பராசக்தி எனப்படும். அந்த சொரூப இயல்புல வச்சு சொல்லும் போது சிவசக்தி என்ன சொல்லணும், பராசக்தியும் சொல்லணும். ஆதிசக்திங்கிறது பொதுவியல், அது தடத்தை இயல்பு, அப்பதான் ஆதிசக்திங்கிற பேரு. சொரூப இயல்புல என்ன பேரு, பராசக்திங்கிற பேரு. அதான் ரெண்டு பேரையும் இணைத்து சைவ நூல்களை வழங்குற வழக்கு நம்ம பார்த்திருக்கோமா என்று சொல்றது. ஆதிசக்தின்னு தனியா சொல்லுவாங்க, பராசக்தின்னு தனியா சொல்லுவாங்க. ஆதிசக்தி பக்குவம் வராத உயிர்களுக்கு பக்குவம் வரும் பொருட்டு பிறவியிலே தள்ளி ஐந்தொழில் படுத்தி வினைப்போகங்களை ஊட்டி உயிர்களை பக்குவம் வரை செய்கின்ற அந்த தொழிலை செய்யும் போது அந்த சிவசக்தி ஆதிசக்திங்கிற பெயரை பெறுது. திருவோதன சக்தியும் அதுதான், ரெண்டும் ஒன்றுதான், ஆதிசக்தி எனினும் திருவோதன சக்தி எனினும் அமையும் சொல்வார் சாமி. பராசக்திங்கிறது பக்குவம் வந்த உயிர்களிடம் நாயன்மார்கள் மாதிரி அவர்களிடம் சிவபோகத்தை வழங்குகின்ற நிலை, ஆகவே அது பராசக்தி. அதுதான் உண்மையான இயல்பு, அதுக்கு உண்மையான இயல்பு. இது வந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அந்த சிவசக்தி மேற்கொண்ட இயல்பு என்று அற்புதமாக சொன்னார். தடை செய்யும் ஞானம் உயிர்த்திடும், அந்த தடையற்ற ஞானமாகிய பராசக்தி தடை செய்யும் ஞானமாக என்ன செய்கின்றது, விளங்குகின்றது. ஏன்னா நமக்கு பக்குவம் வருவதற்காக. எப்படி அந்த ஞானம் உயிர்களுக்கு மலபரிவாகம் வருதற் பொருட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்து சிறப்பு வகையான் வியாபரிக்கும் கால், வியாபரிக்கும் கால்னா பொருள் விளங்கலையே. வியாபரித்தல் தொழிற்பெயர், அதனுடைய பெயர் சொல் நமக்கு நல்லா தெரியும், வியாபாரம். வியாபாரம் சொல்றது நமக்கு ரொம்ப பழக்கமானதாச்சே. வியாபரித்தல்னா வியாபாரம் செய்தல் அர்த்தம், என்ன பிசினஸ் பண்ணதெல்லாம் அப்படின்னு நம்ம உடனே நினைச்சிருவோம். அதாவது ஒரு தொழில், ஒரு செயல் அப்படின்னாலே வியாபாரம். நம்ம உலக வழக்கில் வந்து பிசினஸ் பண்ணாதான் வியாபாரம்னு சொல்றோம். இன்னும் தமிழ் என்ன சொல்றோம், அதாவது வியாபாரம் சமஸ்கிருதம், தமிழ் என்ன சொல்றோம், தொழில். தொழில்னாலும் செயல்னாலும் வியாபாரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப வியாபரிக்கும் காரணம் செயல்படும் பொழுது அப்படின்னு பொருள் பண்ணணும். ஆமா, ஏன் மலபரிவாகம் வரும் பொருட்டு ஐந்தொழில் செய்தலை குறித்து சிறப்பு வகையால் செயல்படும் பொழுது, அதான் வியாபரிக்கும் கால் செயல்படும் பொழுது ஒரு கூற்றானே, பராசக்தியினுடைய ஒரு கூறு தான் எது, திரோதான சக்தி என நின்று, அது பேர் தான் ஆதிசக்தி. திரோதான சக்தி பேர் தான் ஆதிசக்தி. மறைப்பு ஆற்றல் என்று சொல்வாரு தமிழ்ல, பின்னால பிற்காலத்தில் முடிவெடுத்தது மறைப்பாற்றல். நூல்களில் பார்க்க முடியாது, திரோதான சக்தி என்றுதான் இருக்கு. திரோதான சக்தி என நின்று அந்த திரோதான சக்தி முத்திரப்படுகின்றது. இச்சை ஞானம் கிரியை, இச்சை ஞான கிரியை என முத்திரப்பட்டு வியாபரிக்குமாயின் தொழிற்படும் ஆயின், அப்படியானால் இச்சையும் செய்தியும் ஞானத்திலிருந்துதான் வந்துதான் அப்படின்னு கேட்டான். இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞானசக்தியிலிருந்து வந்தவையா? நீக்க பொருள் குறித்த இன்னுருவங்க போட்டுக்கணும். ஞானத்து உழவோ எண்ணின் அப்படின்னா ஞானத்தின் உழவோ எண்ணின்,
நீக்கப்படும்னா என்ன, அந்த இன்னுக்கு என்ன பொருள் வரணும், ஞானத்திலிருந்து உண்டானவையா இச்சையும் கிரியையும் அப்படின்னு இல்லையா. இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்லை அந்த நீக்க பொருள் எல்லாம், இன்னொரு பயன்படுத்துறது இல்லை. கும்பகோணத்தின் வந்தேன் அப்படின்னா ஐயா பேசுறாரு அடிமா, கும்பகோணத்தின் வந்தேன், நான் கும்பகோணத்தில் இருந்து வந்தேன். இந்த கும்பகோணத்தில் உள்ள இன் வந்து அதில் இருந்து அப்படின்னு பொருள் தரும், அதைத்தான் நீக்க பொருள் வாங்க. அங்கிருந்து நீங்கி இங்க வந்தேன், அதான் அதுக்கு நீக்க பொருள் அப்படின்னா அருமையான சிறப்பம்சங்கள் இருக்கு தமிழ்ல. அதெல்லாம் உரையில சுவாமிகள் காட்டும் போய்தான், பாடல்ல வந்து இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்தால்தான் இந்த பாட்டுக்கு இதுதான் கருத்துங்கிறது உறுதி பெறும். நாளைக்கு இன்னொருத்தர் இன்னொரு கருத்து சொன்னா, சுவாமிகள் இப்படி சொன்னா, இவர்கள் இப்படி சொல்கின்றார்கள், அது எது சரியோ நமக்கு ஒன்னும் முடிவு பண்ண முடியலையே அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அதான் சுவாமிகள் தம்முடைய கருத்து தான் வந்து இது தமிழ் செய்யுள் தமிழ் இலக்கிய இலக்கண மரபுக்கு ஏற்ற உரையை இந்த தமிழ் செய்யுளுக்கு யாம் கூறியுள்ளோ என்று சுவாமிகள் நிலைநாட்டுறார். அதுக்குத்தான் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த இலக்கண குறிப்பை சொல்கின்றார். அதுக்குதான் வந்து அதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே என்ன சொல்றாங்கன்னா, இச்சை செய்தி, செய்தினா கிரியை, செய்தினா நம்ம நியூஸ்ங்கிற பொருள்கள் பார்த்துருக்கோம். இந்த காலத்துல நம்ம இதையும் விளக்க வேண்டியிருக்கு. செய்தினா அந்த காலத்துல நடந்தது நியூஸ், 8 மணி செய்தி வச்சாச்சா, செய்தினா செயல்னு ஒரு அர்த்தம். அப்ப அது கிரியாசக்தியை குறிக்கும், செயல்னா கிரியை. இச்சை செய்தி அப்படின்னா இச்சை கிரியை, இவை ஞானத்து உளவோ அப்படின்னா ஞானத்திலிருந்து உண்டானவையா தோன்றியவையா, உளவோனா தோன்றுதல் தோன்றியவையா என்றார். அதுக்கு விளக்கம் 3வது அடியில் கொடுத்தாங்க, எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. ஐயா ஞானம் எப்படி உள்ளதோ அப்படித்தான் இச்சை செய்தியும் இருக்கும் இல்லையா. ஞானத்தின் வழி நிற்பதுதான். அதாவது ஒரு பொருளை ஒருத்தன் விரும்புகின்றான்னா, முதல்ல அது என்ன பொருள் அவன் அறிந்து கொண்டான், அறிந்ததுனாலதான் விருப்பம் வருது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அதை அடைவதற்கு ஒரு செயலை செய்கின்றான். உலகிலே பார்த்துடலாம் நாம வந்து ஒரு பொருளை வந்து அவன் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஏன், அந்த பொருளை அவன் அறிந்திருக்கின்றான், அந்த பொருளை பற்றி அதன் சிறப்பம்சத்தை பற்றி அறிந்திருக்கின்றான். அந்த ஞானம் தான் அவனுக்கு அந்த பொருள் மேல இச்சையை ஏற்படுத்தியது, அந்த இச்சை தான் அந்த பொருளை வாங்குதல் என்ற செயலை செய்ய வைத்தது. ஆகவே ஞானத்தின் வழிதான் இச்சையும் கிரியையும் நிற்கும், ஞானத்திலிருந்து உண்டானவைதான் என்று சொன்னான். அது மாதிரிதான் சிவபெருமான் வந்து உயிர்களுக்கு உற்ற துன்பத்தை தன்னுடைய ஞானத்தினாலே அறிகின்றான். அறிந்து ஆகா இப்படி துன்பப்பட்டு கிடக்கின்றனவே இந்த உயிர்கள், மலச்சார்புடைய அழுந்தி வருந்துகின்றனவே என்று அவற்றின் மீது கருணை கொள்கின்றான். அந்த கருணை தான் இச்சை. அந்த கருணையை வந்து கருணை கொண்டுட்டு சும்மா இருந்தா நம்ம உய்ய முடியுமா, அதற்காக செயல் செய்கிறான், ஐந்தொழில் செய்கின்றான். அதுதான் அவனுடைய கிரியாசக்தி என்று விளக்குகின்றான். ஆகவே இச்சை கிரியை என்கின்ற இவைகள் ஞானத்தினின்றும் தோன்றுவனவோ எனின், ஞானம் எத்திரம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி வைத்தலான், ஞானம் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே இச்சை கிரியைகளும் நடத்தலின், அவ்விரண்டும் ஞானத்தின் வியாபார விசேடங்களே அன்றி வேறன்மையா, ஞானத்தினுடைய தொழில் வேறுபாடுகள் தான் இச்சையும் கிரியையும் வேறு கிடையாது. எனவே கிரியையெல்லாம் காரியத்தால் அநேகமாகிய சனனி முதலிய வியாபார சக்திகள் எல்லாம், தொழில் விடுகின்ற சக்திகள் எல்லாம் மறைப்பில் ஞானால் மறுவிடும். முற்கூறப்பட்ட பராசக்தி ரூபமாகிய தடை செய்யா ஞானம் ஒன்றாலே உளவானவையே ஆவீங்க. ஆக பராசக்தி ஒன்றுதான் உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும், உயிர்களுக்கு வீடுவேற்றை வழங்க வேண்டும் என்று இந்த பராசக்தி சங்கல்பம் கொள்கின்றது. ஆனால் வீடுவேற்றை பெறும் தகுதி இல்லாமல் படிமுறையில் உணர்த்தத்தான் உணர்வோம் அப்படிங்கிற நிலையில உயிர்கள் எல்லாம் இருப்பதனாலே இந்த உயிர்களை படிமுறையில் முத்திக்க கொண்டு வர வேண்டும் என்று அந்த பராசக்தி முடிவு செய்து, உயிர்களின் இயல்பு அப்படி இருப்பதனாலே அந்த உயிர்களை பேதித்து வளர்த்து எடுப்பதற்கு முடிவு செய்து அந்த பராசக்தி ஐந்தொழில் செய்கின்ற ஒரு தன்மையை மேற்கொண்டு திரோதான சக்தி என்று விளங்குகின்றது. அந்த திரோதான சக்தியும் ஐந்தொழில் செய்வதற்கு தேவையானவற்றை அறிதலினாலே ஞானசக்தி என்றும், அந்த உயிர்கள் மீது கருணை கொள்வதனாலே இச்சாசக்தி என்றும், அந்த உயிர்களை கடைத்தேற்றுவதற்குரிய கிரியைகளை செய்வதனாலே கிரியாசக்தி என்றும், அந்த திரோதான சக்தியானது இச்சை ஞானம் கிரியை என்று மூவித சக்திகளாக பேதப்பட்டு விளங்குகின்றது என்று அருமையாக தடை தடுத்தல் மறைப்பென்றதும் அது. அப்ப தடையிலா ஞானம்னா மறைப்பில்லாத ஞானம், திரோதானம் அற்ற சக்தி தான் அதனுடைய உண்மை இயல்பு. அது திரோதான சக்தியாக விளங்குவது நம்மை பக்குவப்படுத்துதல். தடுத்தற்கு செயற்படு பொருள் வருவித்துரைக்க, ஐயா திரோதான சக்தினா மறைக்கும் சக்தி தடுக்கும் சக்தி. அப்ப எதை தடுக்கின்றது, எதை மறைக்கின்றது, சிவ கருணையை மறைக்கின்றது.
தான். நாட்டில் அங்கங்க நம்ம நடக்கும்போது விபத்துகள், இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கும்போது என்னையா இறைவன் வந்து கருமையே காட்ட மாட்டேங்கிறாரே, இப்படி போட்டு எல்லாரையும் துன்புறுத்துறாரு. என்ன திரோதான சக்தியா இருந்து செயலை செய்யற வினை போகம், அதை ஊட்டுவதன் மூலம் உயிர் பக்குவப்படும். எப்படி பக்குவப்படும், எந்த பிறவியில பக்குவப்படும், எந்த சூழல்ல படும், இதெல்லாம் நம்முடைய அறிவால் அளந்து அறிய முடியுமா? நாம அப்படியே அவனுடைய வளர்ப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியா வளர்ந்து அந்த விஞ்ஞானிகளை தான் அதெல்லாம் உணர முடியும். யார் யார் என்னென்ன துன்பப்படுறா உலகத்துல நரகத்துல என்று சொல்லியெல்லாம் கேட்கும் போது திருநந்தி தேவரால மட்டும்தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடிந்தது. இன்னென்ன வினைகளுக்கு இன்னென்ன பலன், அதனால இந்த பலனை அனுபவிக்கின்றான், இவன் இந்த மாதிரி பக்குவம் அடைவான், இந்த மாதிரி உயிதை அடைவான்னு முழு சரித்திரத்தையும் சொல்கின்றார் திருநந்தி தேவர். உபதேச காண்டம் என்ற நூலிலே அதை இந்த செய்தியை நாம் பார்க்கணும். ஆகவே தடுத்தற்கு செய்யப்படும் பொருள்னா எதை தடுக்கிறது என்றால் சிவபெருமானுடைய கருணையை வந்து உயிர்கள் உணரவிடாமல் மறைக்கின்றது. என்ன சிவபெருமானா வினை போகம் தான் ஊற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க வைக்கின்றது அந்த சிவபெருமானுடைய சக்தி. ஏன்னா அவர் தன்னுடைய சக்தியை வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஏன்னா வந்து அந்த மருந்து ஊட்டுதலாகிய அந்த செயல் வந்து என்ன நினைக்கிறது, தாய்கிட்ட கருணையே இருக்க மாதிரி தெரியலையே, வீட்டுல எவ்வளவு சிறந்த உணவு இருக்கு, அம்மா அதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறா, நாம வந்து அதுக்கு முயன்றாலும் தடுக்கிறா, இந்த மருந்தையே கொடுக்கிறா அப்படின்னு அந்த மருந்தை கொடுக்கின்ற செய்கை தாய வந்து ஒரு உணவூட்டும் கருணை தாய்கிட்ட இருப்பதை வந்து மறைக்கு பாத்தீங்களா. ஆனா அவன் உள்ளத்துல என்ன இருக்கு, இந்த மருந்தை உண்டு இவன் நோயில நீங்கி இவன் உணவை நல்லா உண்ணணும் அப்படிங்கிற கருணை அவன் உள்ளத்துல இருக்கு. ஆனா அந்த மருந்தை கொடுக்கின்ற அந்த கண்டிப்பு அவட்ட இருக்கிற கருணையை மறைக்கின்றது, அந்த குழந்தை அறிய விடாமல் தடுக்கின்றது. அது மாதிரி ஐந்தோழில் படுத்துகின்ற ஒரு கண்டிப்பு இருக்கின்றது அந்த திருவோதன சக்தி, அது இறைவனுடைய கருணையை உயிர்கள் உணரவிடாமல் தடுக்கின்றது. ஆகையினாலே இதை தடுக்கும் சக்தி மறைக்கும் சக்தி நாங்க. எனவே எதை தடுக்கிறதுன்னா இது சிவ கருணையை தடுக்கின்றது, இறைவனது பெரும் கருணையை தடுக்கின்றது. இது மாபாடித்திர சுவாமி கொடுத்த விளக்கம் தான். அதான் தடுத்தற்கு செய்யப்படும் பொருள் வரிவித்துரைக்க அப்படின்னு நான் அதான் அது மாபாடி எப்படி நாம் அதை பொருள் கொண்டோம். தடையிலா ஞானம்னு சொன்னதுனால தடை செய்யும் ஞானம் என்பதை நாம வந்து அறிவித்துக் கொள்ள வேண்டும். அது நம்ம குருமூர்த்திகளுடைய பதவுரையில தான் அதை நம்ம பார்க்கிறோம். தடை செய்யும் ஞானம்னு அவர்கள் பெய்து கொண்டு பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். தடை செய்யா ஞானம்னு பாட்டம் வந்ததுனால தடை செய்யும் ஞானத்தையும் நம்ம சேர்த்து

துரோதன சக்தி, அப்புறம் இச்சை, ஞானம், கிரியை, இவைதான் அஞ்சு சக்திகள். ஞானத்து உள என்படி நீக்க பொருட்கண் வரும் இன்னொரு விரித்துரைக்க தான் சொன்னான். ஞானத்தின் அப்படின்னா ஞானத்தில் இருந்து இச்சையும் கிரியும் உள்ளனவோ அப்படின்னு அந்த இடம். உள்ளன அப்படின்னா தோன்றி வருகின்றன அர்த்தம். உளவாதல் ஈண்டு தோன்றுதல் மேற்று, ஏனைய போல தோன்றினா அல்ல என்பா, மண்ணில இருந்து சட்டி மாடெல்லாம் வருத மாதிரி இல்ல. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி என்றார். ஞானம் எப்படி இருக்குதோ அப்படிதான் இச்சையும் செய்தியும் இருக்கும் அப்படின்னா. ஆகவே ஞானத்தினுடைய வியாபார விசேடங்களே, தொழிற்பேதங்களே என்று கூறுகின்றார். இதுக்கு பிரமாணமாக சிவபிரகாசத்திலே மேற்கோள், நீ பராசக்தி தான் இச்சை ஞானம் கிரியைன்னு விரியுது அப்படிங்கறத அற்புதமா சொல்றாரு பாருங்க. சிவபிரகாசத்துல நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞான நிறை கிரியை தர என்றதும், அப்புறம் துகளரு போதம் நினைக்கிறேன். ஆமா, துகளரு போதத்திலிருந்து அடுத்த மேற்கோள், கிரியை அறிவு இச்சை கிளர்ந்த சக்தி ஏதோ கிரியை, அப்புறம் அறிவு, அறிவுன்னா ஞானம், கிரியை அறிவாகிய ஞானம், அப்புறம் இச்சை. இப்படி கிரியை ஞானம் இச்சைன்னு விரிந்து விளங்குகின்ற சக்தி என்ன சக்தி அப்படின்னு கேட்டால், கிளர்ந்த சக்தி ஏதோ அப்படின்னா பெரிய பராசக்தி என பேசார். பெரிய பராசக்தி தான் இப்படி இச்சை ஞானம் கிரியைன்னு முத்திரப்பட்டு விரிந்ததப்பா அப்படின்னு சொல்லி துகளர் போதம் சொல்கின்றது என்றதும் இக்கருத்தே நோக்கி எங்க. ஞானம் என்பது அம்முக்கெட்டு உருவேற்று ஞானால் என நின்றது. பாருங்க பாட்டுல வந்து கடைசி அடியில வருது, வைத்தலால் மறைப்பில் ஞானால் அப்படின்னு வருது. ஞானால் ஒரு சொல்வதையா, இதுக்கு என்ன பொருள் கொள்வது, எவ்வளவு சங்கடமா இருக்கு பாரு. ஞானால்னா என்ன, நமக்கு ஒண்ணுமே புரியல. ஞான்னு ஒரு சொல்லு இருக்கா, ஆள்னு போட்டிருக்காரு, ஆள்ங்கிறது உருபு. இப்ப சொல்றோம் கம்பியால் கட்டையால் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள்ங்கிறது ஒரு வேற்று உருபு, கருவி பொருள் தருது. அவர் ஞானால்னு சொன்னா ஞான்னா என்ன பொருள் சொல்லுது. மூணு சுழி இன் போட்டாவது ஞான் அப்படின்னா அந்த இடுப்புல கட்டக்கூடிய கயிறு குறிக்கும், அரை ஞான். ஞான ரெண்டு சுழி போட்டா என்ன பொருள் சொல்வது, எவ்வளவு திண்டாட்டமா இருக்கு நமக்கு எல்லாம். அப்ப சுவாமிகள் குறிப்புரை சொல்லி வச்சாட்டா நம்ம அதுக்கு பொருள் பார்க்க முடியுமா, அது வேற ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சுவாமிகள் சொல்றாங்க. என்னன்னா ஞானம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஞானம்ங்கிறதுல அம் என்பது கெட்டு அது ஞான் நிற்கின்றது. ஆகவே நீ அம்மா சேர்த்துக்கோ, ஞான ஞானம்னு சேர்த்துக்கோ அப்படின்னாங்க. அப்படின்னா ஞானம் ஞானால் அப்படின்னா ஞானம் ஒன்றால் உளவானவைதான், இச்சையும் கிரியையும் ஞானம் ஒன்றாலே தோன்றியவைதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானா வேற ஒண்ணும் இல்ல, ஞானம் அந்த அம்மு உருப்பு கெட்டு அப்படி நிக்கலாம், அம்மு கெட்டு நிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மு உருப்பு அல்ல, அந்த அம்மு என்பது கெட்டு ஆள் என்ற உருவேற்று ஞானால் என நின்றதுன்னா இப்படி அம்மு கெட்டு நிற்கலாமா, அதுக்கு விதி உண்டா? ஞானம்ங்கிறது ஞானம்னு முழுமையா தான் இருக்கணும், ஞான் அப்படின்னு நிக்கலாமா அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறாங்க பாருங்க. பெற்றம் ரிஷபவா, ரிஷபத்தை வந்து விடைன்னு சொல்லுவாங்க, இடபம்னு சொல்லுவாங்க, பெற்றம்னு ஒரு பேர் உண்டு. பெற்றம் ஒன்று உயர்த்த பெருமான் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல எப்படி வருதான், பெற்றொன்று உயர்த்த பெருமான், சம்பந்தர் தேவாரத்துல தான் சிதம்பர பதிகத்துல பெற்றம் ஒன்று உயர்த்த பெருமான் வரக்கூடிய இடத்துல பெற்றொன்று உயர்த்த பெருமான் அந்த அம் அங்க கெட்டு நிற்கின்றது. அது மாதிரி கோணாகணையான், கோணாகணையான் என்பது இது வந்து எப்படி இருக்கிறது பாருங்க, கோணாகம் கோ நாகம் அணையான் இருக்கணும், நாகம் உள்ள அம் கெட்டு நாகுன்னு நிற்கின்றது. அதுபோல இங்க ஞானம்ல உள்ள அம் நீங்கி ஞான் நிற்கின்றது என்று சொல்லி நமக்கு அருமையாக விளக்கினார்கள். அத்துச்சாரியை விகாரத்தால் தொக்கது என்னுமா, அதாவது ஞானம் கூட அத்து சேர்த்துக்கிடலாம், ஞானத்தால் அப்படின்னு சேர்த்துக்கலாம். கிரியைனா வியாபாரம், அதாவது தொழில். இதனால் போந்த பொருள் என்ன எனின் அது வருஞ்சொழில் பெறப்படும் என்று சொன்னார். இப்படி இச்சை ஞானம் கிரியன்னு சொல்றமே அவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொன்னா அந்த விளக்கமெல்லாம் வருகின்ற பாடலிலே சொல்கின்றார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த மூன்றாம் அதிகரணத்திலே, முதற் சூத்திரம் மூன்றாம் அதிகரணத்திலே சக்திகள் பலதிரப்பட்டு கிடப்பதனாலே சக்திமான்களாகிய சிவபெருமானும், சக்திமானாகிய சிவபெருமானும் பல சிவபெருமான் அல்லர், அவர் ஒருவர் தான், அவர் ஒருவரே பரம்பொருள், அநேக ஈஸ்வரவாதம் கூடாது என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தி உள்ளார்கள். சொல்லிக்கொண்டு வருகின்ற பாடல்களை வருகின்ற சிந்தனையிலே செய்து இந்த மூன்றாம் அதிகரணத்தை நிறைவு செய்து அதன் மூலம் முதல் சூத்திரத்தை நிறைவு செய்ய குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வள சீர் குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சித்தாந்த செய்தி.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 95.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழுமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை தெளிவுற விளக்கம் செய்து சிவஞான போதம் என்கின்ற நூலை செய்து நமக்கு அருள் செய்தவராகிய சைவ சித்தாந்தத்தினுடைய மூலகுரு என்று சொல்லப்படுகிற மெய்கண்டதேவர் திருவடிகளை உச்சியிலும் குளத்திலும் சூட்டி நிறைவேறுகிறேன். அந்த சைவ சித்தாந்த பாதையில் நம்மை கைபிடித்து அழைத்து சென்று அறிமுகம் பண்ணி வைத்தவராகிய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுவது நம்மளுடைய கடமையாகும். அந்நூலுக்கு எளிமையாக உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய பாதங்களை போற்றி மகிழ்கின்றேன். அந்நூலை தொடர்ந்து நாம் இப்பொழுது திருவருட்பயன் என்கின்ற மாவதி சிவாச்சாரியரால் எழுதப்பட்ட நூலை பயின்று கொண்டிருக்கிறோம். மாவதி சிவாச்சாரியார் தில்லைவாழந்தனர்களில் ஒருவர். சைவ சித்தாந்த நூல்கள் 14 எட்டினை ஆக்கியவர். அவருடைய நூல்களுக்குள் எளிமையான நூல் என்று கருதப்படுவது திருவருட்பயன். அந்த நூலை நாம் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த பேராசான் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் உரையோடு நாம் அந்த நூலிலே இப்பொழுது கவனம் செலுத்தி வருகிறோம். தேவை ஏற்படுகிற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவருடைய துணையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நூல் அமைப்பை பற்றி கண்ணகி அவர்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட குறள் அமைப்பிலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது. 10 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்திலும் 10 குறள்கள், ஒரு காப்பு செய்யுள். நற்கும் சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்பதாகிய காப்பு செய்யலோடு 101 குறள் பொருந்தியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலினுடைய அமைப்பை பல தரம் பார்த்திருக்கிறோம். முதல் 3 அதிகாரத்திலே உள்வருளை விளக்கம் செய்கிறார். பதி, பசு, பாசம், பதிமுத நிலை, உயிரவை நிலை, இருள்மலை நிலை என்ற 3 அந்த அதிகாரங்களிலும் உள்பொருள் விளக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு உரையை சாராமல் தான் அறிவு பொருளாக இருந்தும் உரையை சாராமல் அறிவில் பொருளாகிய ஆணவத்தோடு கலந்து தன்னிலை கட்டிருக்கக்கூடியதாகிய அந்த ஆன்மாவை மீட்டெடுக்கின்ற இறைவனுடைய திருவருள் ஞானாசக்தி என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த திருவருள் பற்றிய விவரங்களை சொல்வதற்காக அருளது நிலை என்கின்ற அதிகாரத்தை அமைக்கிறார். அதற்கு பிறகு அந்த திருவருள் குருவாக வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் தன்மையை சொல்வதற்காக அருளுறு நிலை என்கின்ற அதிகாரம் அமைக்கப்படுகிறது. குருவினாடே உபதேசிக்கப்படும் விடயங்கள் பற்றியும் அதை நாம் பற்றுகிற முறைமை பற்றியும் அறையும் நெறி என்ற அடுத்த அதிகாரமும் அதை பற்றி நிற்கிற பொழுது உயிருக்கு ஏற்படக்கூடியதாகிய விளக்கம் என்கின்றதை அல்லது இன்புறு நிலை என்பதை இன்புறு நிலைக்கு முதலாக ஆன்ம சுத்தி என்கின்ற நிலையை உயிர் விளக்கம் என்கின்ற அந்த அதிகாரம் எடுத்துச் சொல்கிறது. அதை தொடர்ந்து அந்த உயிர் விளக்கத்தினால் ஏற்படக்கூடியதாகிய இன்புறு நிலை இறையோடு பேரின்பத்தோடு உயிர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை பற்றிய செய்தியை இன்புறு நிலை என்ற 8வது அதிகாரத்தில் சொல்லி அதற்கு பிறகு சிவமுத்திரர்களாக முத்துநிலை அடைந்தவர்கள் மீண்டும் இந்த உலகில் வயப்படாமல் இருப்பதற்காக துணை செய்யும் கருவியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளையும் வகைகளையும் அடுத்த அதிகாரமாகிய 5 அருள்நிலையிலே சொல்லி நிறைவாக புத்திநிலை அடைந்தோர் சீவன்முத்திரர்களாக ஆனால் உடலோடு இந்த உலகில் வாழ்ந்து நிற்பார்களே ஆனால் அவர்களை அடையாளம் காண்பதற்கான வகைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை அணிந்தோர் தன்மை என்ற அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆறு குரல்கள் பார்த்திருக்கிறோம். இனி ஏழாவது குரலுக்குள்ளே இன்றைக்கு நுழைவோம்.
2: திருவருட்பயன் 10:7 குரல் எண் 97. குரல் தலைப்பு: அவரது வினையின் பயன் சிவானந்தம். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை: உறும் தொழிற்கு தக்க பயன். யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம், உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கும் பயன், அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை, மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். பதவுரை முடிஞ்சது.
1: சரி சரி. இரண்டு வகையாக அவர்களது வினை செயல்களை பற்றிய விவரம் சொல்லுகிறார். அதை உருந்தொழில் என்றும் வருந்தொழில் என்றும் பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரத்தோடு செய்கிற பொழுது அந்த செயல், அந்த தொழிலுக்கான விவரம், அதுதான் உருந்தொழில். அதற்கு பயன் என்ன என்று சொல்லுகிறார். உலகம் என்றால் உலக வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் பெண் போன்ற நூல்களை குருவினுடைய துணை இல்லாமல் நாம் கற்க முடியாது, உரையாசிரியருடைய துணை இல்லாமல் கற்க முடியாது என்பதை இத்தகைய குரலில் காண்கிறோம். ஒருமனே உலகம் என்று இருந்திருந்தால் நம்மால் விளங்க முடியாது. உரையாசிரியர்கள் வழிகாட்டத்தான் எங்களுக்கு அந்த குரல் விளக்கமாகிறது. தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். இங்கேயும் பாருங்கள், வாய்மை என்றால் உண்மை பயன் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் வாய்மை என்பது இங்கே இறைவனை சுட்டி அந்த இறையருளை பெறுவதுதான் அதனுடைய பயன் என்பதாக இது அமைகிறது. ஒரு தளம் வாசித்து மேலே செல்லுங்கள்.
2: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை: உறும் தொழிற்கு தக்க பயன். யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம், உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கு பயன், அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை, மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம்.
1: முத்தி இன்பம், மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் எனது என்கின்ற உணர்வோடு செய்யப்படுகிற விடயங்கள் நல்வினைகளாக இருந்தாலும் அதற்கு அந்த வினைகளுக்கு பயன் பிறவியாகத்தான் இருக்க போகிறது. இந்த உலக வாழ்க்கையில் தரக்கூடிய இன்பங்களை அவை தருமே தவிர முத்தி இன்பத்தை அவை தராது. அதனாலே நான் எனது என்ற உணர்வோடு செய்யப்படுகிற விடயங்கள் எல்லாமே முத்தி இன்பத்துக்கு காரணம் கொண்டும் காரணமாக மாறாது. நல்வினைகள் நாம் செய்கிற பொழுதும் அந்த நல்வினைகளை நான் எனது என்ற உணர்வோடு தான் செய்து கொண்டிருக்கிறோம். நான் கொடுத்தேன், என்னுடையதை கொடுத்தேன் என்கின்ற உணர்வின் மூலம் நல்வினைகள் செய்கிறோம். அதனால்தான் நல்வினையும் பிறவிக்கு காரணமானது என்று தத்துவக்காரர்கள் அடித்து சொல்கிறார்கள். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாட்கட்டி என்கின்ற மணிவாசகருடைய திருவடிய வார்த்தைகள் இதற்கு சான்றாக அமைவன. அறமும் பாவம் என்கின்ற இரண்டுமே ஆன்மாவை பிறவியோடு கட்டுகிற கட்டுகள் தான் என்பதை முன்னமும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த அதனுடைய பயன் என்பது இந்த உலக வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். எவ்வளவுதான் இறை நம்பிக்கையோடு நல்வினையை செய்தாலும் அதனாலே உலக வாழ்க்கை தான் சித்திக்கும். அப்படியால் நல்வினையினுடைய பயனுக்கும் தீவினையினுடைய பயனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நல்வினை செய்கிற பொழுது அது படிப்படியாக நம்மை உயர்த்தி கற்றற்று வினை செய்கிற பக்குவத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அறிவினை உலகியலிலே ஈடுபடுத்தினாலும் அடுத்தடுத்த படிகளிலே நாம் ஏறுவதற்கு அது துணை செய்து நிற்கும் என்றபடியால் முத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவை என்கின்ற அளவிலே அவை நிற்குமே தவிர முத்திக்கு நேரடியாக நேர்காரணமாக அவை இருக்காது. காரணத்துக்கு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்கிறதே தவிர நேர்காரணமாக இருக்காது. அதைத்தான் இந்த முதலடியிலே சொல்லுகிறார். அப்படி இல்லை அறந்தொழில் என்கின்ற பொழுது அதிலே இருந்து விடுபட்டு இந்த நான் எனது என்கின்ற அந்த அகம்பாவங்களிலே இருந்து விடுபட்டு ஒருவர் செயல்பட்டால் அதனாலே இறைநிலை எய்தலாம். அதைத்தான் இங்கே வாய்மை என்கிறார். வாய்மை என்பது இறைவனை சொல்லுகிற ஒரு வார்த்தை. நாங்கள் திருக்குறளிலே படிக்கிற பொழுது மெய்யுணர்தலிலே படித்திருக்கிறோம். மெய் என்பது உண்மையை உணர்தல் என்பது ஒரு பொருள். மெய் என்பது இறைவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இறைவனை சுட்டுகிற ஒரு வார்த்தை. ஆகவேதான் இங்கேயும் வாய்மை என்ற சொல்லை போட்டு இறைவனை சுட்டுவதாக அந்த வார்த்தைக்கு பொருள் எழுதுகிறார்கள். படியுங்கள்.
2: வாய்மை மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். உரை குறிப்பு. உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும். உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும்.
1: முதலிய என்றபடியால் இன்னும் பல லோகங்கள் இருக்கின்றன. வைகுண்ட லோகம், சத்தியலோகம் என்று லோகங்கள் பலவாக சொல்லப்படுகிறது. அதிலே இவர் முக்கியமான ஒரு ரெண்டை சொல்லுகிறார், பூலோகம். அதற்கு மேற்பட்டதாக கருதப்படுவது தேவலோகம். அதற்கு மேற்பட்டதாக கருதப்படுவது சிவலோகம். சிவலோக வாழ்க்கை கூட முத்தி இன்பத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. அங்கேயும் சென்று திரும்பி வர வேண்டிய தேவை இருக்கிறது என்கிறார்கள். சிவலோகத்திற்கு போனால் கூட மீள வருகின்ற நிலைமை அங்கேயும் இருக்கிறது. சுந்தரர் சிவலோகத்திலிருந்துதான் திரும்பி வந்தார் என்பதை படிக்கிறோம். ஆகவே அதை பதமுத்தி என்று சொல்வார்களே தவிர பரமுத்தி என்று சொல்ல மாட்டார்கள். பரமுத்தி என்பது மீள வராத நிலை. பேரா இயற்கை என்றார் திருவள்ளுவர். ஆறா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை. பேரா இயற்கை என்றால் பேராத இயற்கை. அந்த இடத்தை விட்டு பிறகு அசைய வேண்டிய தேவையே வராது. அந்த நிலையைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்கிறார். அப்படிங்கிற அந்த வரியை திருப்பி.
2: உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும்.
1: எல்லா லோகமுமே இந்த உலகத்தை சுட்டித்தான் நிற்கிறது. இந்த உலகம் என்ற சொல் எல்லா லோகத்தையும் சுட்டித்தான் நிற்கிறது என்கிறார்.
2: சீவன் முத்தர்கள் அகந்தை மமதை இன்றி சிவன் செயலாக யாவற்றையும் செய்வார். ஆதலால் அவர்கள் எது செய்தாலும் அது ஆகாமியம் ஆகாது.
1: முக்கியமான ஒரு பிரச்சனையை விளக்கப்படுத்துகிறார்கள். முன்பும் நாங்கள் அதை பற்றி படித்திருக்கிறோம். உயிர் உடலை விட்டு உயிர் நீங்குகிற பொழுது, உயிர் முத்தி நிலை அடைகிற பொழுது அந்த முத்து உயிருக்கு பிறகு செயல் இல்லை. சீவன் முத்தர்களாக உடம்போடு உயிர் பொருந்து நிற்கிற நிலையிலே முத்து நிலை அடைந்து விட்டால் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும். ஆனால் அது முத்தி நிலையை அடைந்துவிடும். இறைவோடு இரண்டர கலக்கிற அந்த பக்குவத்தை வேறின்ப நிலையை அடைந்துவிடும். ஆனால் உடம்பு இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அப்படி இயங்கிக் கொண்டிருந்தால் நாம் படித்திருக்கிறோம், எல்லா வினைக்கும் எதிர்வினை அந்தந்த உயிர்களே தாமாற்றுகிற வினைகள் எல்லாவற்றுக்குமான எதிர்வினையை அந்தந்த உயிர்களே அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் ஆகாமிய வினை என்கிறோம். உண்டாக்கிக் கொள்வது, பிராப்தத்தை நீக்க வந்த இடத்திலே புதிதாக உண்டாக்கிக் கொள்வது. இப்போ சீவன் முத்தர்களும் இயங்குகிறார்கள். சீவன் முத்தி நிலை எய்திய பிறகும் இயங்குகிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கும் அந்த வினை மீள வருமா? ஆகாமிய வினை வந்தால் புறவி இயக்க வேணுமே. ஆகவே அது என்ன ஆகும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆகாமிய வினை விளையாது. ஏனென்றால் அவர்கள் செயல் செய்வார்களே தவிர அந்த செயலிலே ஒட்டாமல் தான் அவர்கள் செயல் செய்வார்கள். கையிலே விழாப்படம் பெற்றுகிற பொழுது கையிலே அந்த பசை ஒட்டும், ஒட்டி பிடிக்கும். நமக்கு எல்லாம் அது தெரிந்த அனுபவம். விழாச்சுலை எடுக்கிற பொழுது கை முழுவதும் அந்த பசை பிடித்து விடும். அதையே கை நிறைய எண்ணெய் பூசிக்கொண்டு அந்த பழத்தை எடுத்தால் அந்த அந்த பசை கையிலே ஒட்டாது. அப்படியானால் அந்த நேரத்திலே கை இல்லையா என்றால் கை இருக்கத்தான் செய்தது. பிலாப்பசையிலே ஒட்டுதல் தன்மை இல்லையா என்றால் ஒட்டுதல் தன்மையும் இருக்கத்தான் செய்தது. அப்ப ஏன் ஒட்டவில்லை என்றால், அது ஒட்டாத வகையிலே ஒரு தகுதியை அந்த கைக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். எண்ணெயை பூசின உடனே அது அது ஒட்டாமல் செய்து விடுகிறது. அதுபோல உடம்போடு உயிர் நின்று இயங்குகிற பொழுதும் அது நான் எனது என்கின்ற அந்த விடயத்தை தவிர்த்து விடும். அந்த உயிர் உடம்போடு நின்று இயங்கும், ஆனால் நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மமகாரத்தை நீக்கிவிட்டபடியால் அந்த வினை அந்த உயிரை ஒட்டாது. அதனாலே வினை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வினையின் அனுபவத்தை பெறமாட்டார்கள். அந்த பொறுப்பை சிவம் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய வினை பொறுப்பெல்லாம், ஏனென்றால் அவர்கள் நான் செய்கிறேன் என்னுடைய செயல் என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த வினைக்குரியவர்களாக நாங்கள் ஆகுவோம். எல்லாம் இறைவனுடைய செயல் என்று ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு வினையும் இறைவனுக்குத்தான் போய் சேரும், நமக்கு வந்து சேராது. அதை சிகார்ப்பணம் என்று சொல்லி செயல்படுகிற முறை என்று சித்தர்கள் போன்றவர்கள் சொல்வார்கள். என்ன செய்தாலும் அவர்கள் சிகார்ப்பணம் என்று சொல்லிவிடுவார்கள். அது எனக்குரியதல்ல, சிவனுக்குரியது என்று சொல்லிவிடுவது. அது பாராட்டும் சிகார்ப்பணம் தான், திட்டுதலும் சிகார்ப்பணம் தான். நாங்கள் பாராட்டை கொடுக்க மாட்டோம், திட்டுதலை வேணுமானால் சிவனுக்கு கொடுத்து விடுவோம். முற்றாக கொடுத்து விடுவது, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லாம் சிகார்ப்பணம் பண்ணிவிட்டால் அந்த வினையினுடைய பயன் நம்மை தாக்காது. ஏனென்றால் அவருக்கு கொடுத்து விட்ட பிறகு அவர்தான் அந்த பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அந்த வகையிலேதான் அவர்கள் இயங்குவார்கள் என்கிறார்.
2: சீவன் முத்தர்கள் அகந்தை மமதை இன்றி சிவன் செயலாகவே யாவத்தையும் செய்வார். ஆதலால் அவர்கள் எது செய்தாலும் அது ஆகாமியம் ஆகாது. ஆதலால் அதன் பயனாக வரத்தக்க உலக வாழ்க்கைகளும் இல்லை. அவர்களுடைய செய்கைகள் எல்லாவற்றுக்கும் சிவானந்தமே பலன்.
1: அவர்களுக்கு உலக வாழ்க்கை மீள உதிக்காது. ஏனென்றால் அவர்கள் அதை விட்டு நீங்கி செயல்படுகிறபடியால் உலக வாழ்க்கை அவர்களுக்கு ஒட்டாது. அப்படியானால் அந்த வினைகளினுடைய பயன் என்ன என்று கேட்டால், சிவானந்தம்தான் அந்த வினைக்கான பயனாக அமையும். அவர்களுடைய எல்லா இயக்கத்திலேயும் சிவானந்தம்தான் விளைந்து கொண்டிருக்குமே தவிர வேறு ஒன்றும் விளையாது. அவர்களுடைய வினை வினை என்றால் உடம்பு வினை இயற்றுகிறதானே, அந்த வினைக்கான பயன் என்ன என்று கேட்டால் அது சிவனுடைய வினையாக ஒப்படைத்து விட்டோம். ஆகவே சிவானந்தமாகத்தான் அந்த வினைப்பயன் விளைந்து கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த வினைப்பயனும் அந்த உயிரை சாராது என்று சீவன் முத்தர்களுடைய இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார்.
2: வரும் தொழில் பத்தின்றி செய்யப்படும் தொழில்.
1: வரும் தொழில் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிறார். நான் எனது என்கின்ற பற்றில்லாமல் செய்யப்படுகிற தொழில். சாதாரண வாழ்க்கையிலே கூட நான் ஒன்றை சொல்லுகிறேன், அது நீங்கள் அது நாங்கள் பற்றொன்று செயல்படுகிற தகுதி என்னும் எங்கள் ஒருவருக்கும் வரவில்லை. அப்படி சொல்லவும் எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு யாராவது வந்ததோ தெரியவில்லை. அந்த பற்றொன்று செயல்படுகிற செயல் பெரும்பாலும் எங்களுக்கு இன்னும் சாத்தியமாகவில்லை. ஆனால் ஒரு சில விடயங்களிலாவது நாம் பற்றொன்று செயல்பட முடியும். ஒரு சில சும்மா எல்லா விஷயத்தையும் முற்றாக சிவத்திடம் ஒப்படைத்து செயல்பட முடியாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை நீங்கள் அப்படி பற்றின்றி செய்து பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய அந்த இன்ப பயனை அந்தந்த விடயத்திலாவது நாம் அனுபவித்து பார்க்கலாம். எடுத்தாற்போல ஒரே நாளிலே பற்றின்றி செயல்பட்டு அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது என்பதல்ல நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விட விட விட அந்த ருசி நம் வாயிலே படும். அதாவது பெரின்ப அனுபவம் என்பது ஒரு இது சம்பவத்திலே படப்படப்பட அது விரிந்து விரிந்து விரிந்து நம்முடைய மொத்த செயலையும் சிவச்செயலாக ஆக்கிவிடும். ஆகவே இந்த பற்றின்றி செயல்படுகிற முயற்சியை நம் வாழ்க்கையிலே கூட நாம் முயன்று பார்க்கலாம். செய்து பார்த்தால் அது என்னவென்றால் அதனுடைய நஷ்டம் வந்தாலும் கடவுளிடம் கொடுத்து விட்டுற மாட்டோம். நல்ல பயன் வந்தாலும் அது என்னுடையதல்ல, அது சிவனுடையது என்று சொல்ல தெரிந்திருக்க, சொல்லுவதல்ல நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அந்த அனுபவங்களை நாம் இந்த பிறவியில் கூட அவ்வப்போது அனுபவிக்க முடியும். முற்று முழுதாக விடுகிற பொழுது மொத்த செயலும் அவன் செயலாகி சிவானந்தத்தை தவிர எந்த ஒன்றும் அந்த வினைக்கான எதிர்ப்பயனாக இருக்காது என்கிறார்.
2: வரும் தொழில் பற்றின்றி செய்யப்படும் தொழில், உறும் தொழில் யான் எனது என்ற பற்று பொருந்தும் செயல். குறள் எண் 97 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு அவரது வினையின் பயன் சிவானந்தம். குறள் உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை: உறும் தொழிற்கு தக்க பயன், யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம், உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கு பயன், அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை, மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். குறள் எண் 98 குறள் தலைப்பு அவருக்கு கண்மம் தீரும் உரைமை. குறள் ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். கொண்டு கூட்டும் முறை: ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். பதவுரை: ஏன்ற உனை ஏன்ற வினை பிராரப்தமானது உடலோடு ஏகும், தேகம் நீங்கும் போது நீங்கும். அதாவது இவ்வுடலால் நுகரப்பட்டு தொலையும் என்றபடி இடையேறும் வினை தோன்றில் முத்திக்கும், அதாவது ஆணவமல நீக்கத்துக்கும் தேகத்தின் முடிவுக்கும் இடையில் வினை செய்யப்படின் அருளே சுடும், அவ்வினையை திருவருளே நீக்கும்.
1: உங்களுக்கு தெரியும் வினையை மூன்று வகையாக படித்திருக்கிறோம். சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்துவம் என்று வினை மூவகைப்படுகிறது. இதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். சஞ்சிதம் என்பது பலபிறவிகளிலும் உண்டாக்கி அனுபவத்துக்கு வராமல் எஞ்சி நிற்கிற வினைகள், பக்குவப்படாத காரணத்தினால் அனுபவத்துக்கு வராமல் எஞ்சி நிற்கிற வினைகள் சஞ்சிதம் எனப்படும். பக்குவத்துக்கு வந்து ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு வந்த வினைகள் பிராரத்துவம் எனப்படும். பிராரத்துவத்தை அனுபவிக்க வருகிற வந்த பிறவியிலே புதிய வினைகளை நாம் தேடிக்கொண்டால் அது ஆகாமியம் எனப்படும். இந்த மூன்று வினைகளும் நீங்கினால்தான் முத்தி இன்பம் வாய்க்கும். மூன்று வினைகளும் நீங்க வேண்டும். இந்த குறளிலே ரெண்டு வினைகள் நீங்குகிற விவரத்தை சொல்லுகிறார். பிரார்த்துவ வினை எப்படி நீங்கும், ஆகாமிய வினை எப்படி நீங்கும் என்று இரண்டு வினைகளை சொல்லுகிறார். சஞ்சித வினை பற்றி சொல்லப்படவில்லை, ஏனென்றால் அது முன்னமே பேசப்பட்டு விட்டது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். சஞ்சித வினை என்பது தீர்ச்சையினாலே இறைவன், ஏனென்றால் சஞ்சித வினையை வேறு எந்த வகையிலும் அது மலை போல குறிந்து கிடக்கிற வினை. எத்தனையோ ஆயிரம் பிறவிகளிலே, ஆயிரம் என்றால் கூட தவறு, கோடி பிறவிகளிலே அனுபவித்து அனுபவித்து நாம் சேர்த்து வைத்திருக்கிற வினை என்பது அது அனுபவித்து முடியக்கூடிய வினை அல்ல. அப்படியானால் உயிருக்கு முத்தி இன்பம் கிட்டவே கிட்டாதா என்றால் அதற்காகத்தான் திருவருள் குருவாக வந்து தீர்ச்சை செய்து அவரவர் தகுதிக்கேற்ப வித்தியாசமான தீர்ச்சைகள் செய்து அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த வினையை சுட்டெரித்து விடுகிறது. அதனாலே சஞ்சித வினை குரு வருகிற காலத்திலேயே நீங்கிப்போம். குருவாக வந்து அவர் ஆட்கொள்ளுகிற காலத்திலேயே சஞ்சித வினையை தீர்ச்சையாலே எரித்து விடுவார். எஞ்சியிருக்கிற வினை இந்த மற்ற இரண்டு வினையும் தான். மற்ற இரண்டும் என்றால், ஒன்று பிரார்த்த வினை, இந்த புறவியிலே இந்த காலத்திலே இவ்வளவு வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டு வருவதற்கு பெயர் தான் பிரார்த்த வினை. அதை அனுபவிப்பதற்காக நியமிக்கப்பட்ட கருவி தான் உடம்பு. அந்த உடம்பு அனுபவிக்கிற பொழுது அதனாலே வருகிற பயன்களை உயிர் பெற்று அல்லது உயிர் அனுபவித்து தன் வினை பயனை நீக்குகிறது. அதுதான் அந்த முறைமை. வினையை கொண்டு ஒரு வினையை அனுபவிப்பதற்காக ஒரு உடலையும் கொண்டு வருகிறது. அந்த உடலை கொண்டு வினையை அனுபவிக்கும். அனுபவிக்கிற பொழுது உடல் அல்ல அந்த வினை அனுபவத்தை பெறுவது, உயிர்தான் பெறும். ஆகவே உடல் அனுபவிக்க அனுபவிக்க உயிர் அந்த அனுபவத்தை பெற்று அந்த வினை நீங்கும். இதுதான் இந்த பிரார்த்த வினை நீங்குகிற முறைமை. இந்த சீவன் முத்தர்களுக்கு பிரார்த்த வினையும் அவர்களை ஒன்றும் செய்யாது என்கிறார். உடம்போடு உயிர் நிற்கும், அந்த உடம்போடு அவர்கள் இயங்குவார்கள். அப்படி இயங்குகிற பொழுது அந்த பிரார்த்த வினை என்ன ஆகும்? முத்தி விட்டு விட்டார்களே, பிரார்த்தம் என்ன ஆகும் என்றால் அது கொண்டு வந்த வினை உடம்பு அனுபவிப்பது, உடம்புதான் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. உடம்பு அனுபவிக்கும், ஆனால் அந்த உடம்பு அனுபவிக்கிற பொழுது அதனுடைய பயனை உயிர் பெறாது, அது வந்து உயிர் விலக்கி நின்றுவிடும். உடம்பு மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கும். அந்த உடம்பு முடிகிற பொழுது அந்த வினையும் முடிந்து போய்விடும். அப்போ அது ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்ட வினை, அது அங்கு சஞ்சீதத்திலே அது இருக்கப்பட்டிருக்காது. உடம்போடு கொண்டு வந்த வினை உடம்போடு நிற்கும். ஆகவே அந்த வினையை உடம்பு அனுபவித்து தீர்க்கும், உடம்பு மட்டும் தீர்க்கும், உயிரை பாதிக்காமல் உடம்பு அனுபவித்து தீர்க்கும். யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. எங்களுக்கு உடம்பு அனுபவிக்கிற பொழுது உயிரை பாதித்துக் கொண்டுதான் அனுபவிக்கிறது. அவர்களுக்கு உடம்பு அனுபவிக்கும், ஆனால் உயிர் பாதிப்பு இல்லாமல் அந்த உயிர் நின்று கொள்ளும். ஆகவே உடம்பு அந்த கொண்டு வந்த வினை முடிய மட்டும் நின்று அந்த வினை முடிய உடம்பு அழிந்துவிடும். அந்த உடம்பு அழிவோடு அந்த வினையும் அழிந்து போய்விடும். இது பிரார்த்த வினை நீங்குகிற முறைமை. அடுத்தது ஆகாமிய வினை. அவர் வினை செய்கிற பொழுது அதனாலே ஏற்படுகிற அனுபவங்களாலே புது வினை விளையுமா என்றால் அது நான் முன்குரலே படித்து விட்டோம். நான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரத்தை நீங்கி நின்று அனுபவிக்கிறபடியால் அது சிவானந்தமாக பயன்படையுமே தவிர அதற்கு ஆகாமிய வினை பயனாக விளையாது. ஆகவே ஆகாமிய வினையும் இல்லாமல் போய்விடும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அனுபவித்து பற்றென்று அனுபவித்து முடிக்க உடம்போடு பிராப்தம் முடிந்து போய்விடும். இறைவனிடம் ஒப்பு கொடுத்து நான் எனது என்கின்ற அகந்தை அமகாரம் இல்லாமல் நாம் செயல்படுகிற பொழுது அந்த ஆகாமியம் என்பது விளையாமல் அப்பொழுது நடக்கிற வினைகளுடைய பயன்கள் சிவானந்தமாக முடிந்து போய்விடும். ஆகவே அந்த வினையும் உயிர்க்கு இல்லாமல் போய்விடும். ஏற்கனவே இருந்ததாகிய சஞ்சித வினையை குரு வந்து தீட்சையாலே எரித்து தீர்த்து விட்டிருப்பார். அது குரு வந்த காலத்திலேயே நடந்திருக்குமா? அஞ்சாம் ஆறாம் அதிகாரத்திலேயே அது சொல்லி விடுகிறார்கள், குரு தீர்த்து விடுவார். ஆகவே மொத்த வினையும் அற்ற ஆன்மாவாக அந்த ஆன்மா மாறும். ஆகவே அது சிவானந்தத்தில் மூழ்கி திளைக்கும். இந்த குரலிலே ரெண்டு வினை தீருகிற விவரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். படியுங்கள், திருப்பி முதல்ல இருந்து படியுங்கள்.
2: ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் கொண்டு கூட்டும் முறை. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். பதவுரை. ஏன்ற வினை பிராரந்தமானது உடலோடு ஏகும், தேகம் நீங்கும் போது நீங்கும். அதாவது இவ்வுடலால் நுகரப்பட்டு தொலையும் என்றபடி. இடையேறும் வினை தோன்றில் முத்திக்கும், அதாவது ஆணவமல நீக்கத்துக்கும் தேகத்தின் முடிவுக்கும் இடையில் வினை செய்யப்படின் அருளே சுடும், அவ்வினையை திருவருளே நீக்கும். உரைக்குறிப்பு. முத்தர் செய்யும் தொழில்கள் அருட்செயலன்றி அவர் செயல் அல்ல, ஆதலால் அவற்றின் பயன் அவரை சாராது.
1: முத்தர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் திருவருள் செயல்படுகிறது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நான் போய்விட்டது, எனது போய்விட்டது, பிறகு எப்படி செயல் வரும்? செயல் வர வேண்டும் என்றால் இந்த ரெண்டும் வேணும். நான் என்ற உணர்வும் எனது என்ற உணர்வும் இருந்தால்தான் செயல் விளையும். இவர்களுக்கு நான் இல்லாமல் போய்விடும், எனது இல்லாமல் போய்விடும். அப்படியானால் அந்த செயல் எப்படி விளைகிறது என்றால் அந்த செயலுக்கு அந்த ஆன்மா பொறுப்பில்லை, இறைவன் தான் அந்த உயிரை கொண்டு வைத்து செய்விக்கிறான். ஆகவே அந்த செயல் பொறுப்பு எல்லாவற்றையும் அவனே ஏற்றுக்கொள்வான் என்றபடியால் அவர்களுக்கு அந்த வினை விளையாது.
2: புத்தர் செய்யும் தொழில்கள் அருட்செயலன்றி அவர் செயல் அல்ல, ஆதலால் அவற்றின் பயன் அவரை சாராது. ஆகவே ஆகாமிய கர்மம் உண்டாகாது, நீங்கும் என்றவாராம்.
1: ஆகாமிய கர்மமும் நீங்கும், பிரார்த்தம் உடம்போடு நீங்கிவிடும், இவற்றில்லாமல் செய்வதால் ஆகாமியம் நீங்கிவிடும். ஆகவே இவற்றுக்கு இந்த ரெண்டு வினையும் இந்த உயிரை தொடாது என்று அர்த்தம். இந்நிலையுற்றார்க்கு இந்த ரெண்டு வினையும் அவர்களை தீண்டாது என்று அர்த்தம்.
2: சஞ்சிதம் முன்னமே தீட்சையில் போக்கப்பட்டது, ஆதலால் இங்கே பேசப்பட்டுள்ளது.
1: ஒருவன் அளமாக படிக்கிறவன் ஏன் சஞ்சிதம் பெற்று சொல்லவில்லை என்று கேட்டால், அது குரு வருகிற காலத்திலே நீக்கப்படுகிற முறைமை முன்னமே சொல்லப்பட்டு விட்டபடியால் இந்த குரலிலே அது சொல்லவில்லை.
3: சிற்றம்பலம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, மின்னு வாசடை வேத விடு பொருள் சென்னல் ஆர் வயல் சேரையுள் சென்னெறி மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பத்தையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பூவுலக உயிர்களெல்லாம் புண்ணிய மன்றுள்ளாடும் புனிதன் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலினை நமக்கு தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, வையம் இன்புறுதல் வேண்டும் சைவநெறி எய்துதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாஜ் அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷர் முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த ஒப்பற்ற நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு நூலிலே இன்று 58வது அகவலிலே இருந்து நம்முடைய சிந்தனையை நாம் தொடங்க இருக்கின்றோம். திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியின் வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியையே அடியின் சென்னிமேல் துணையாக வைத்துக் கொண்டு, ஞானாமிரத்தினுடைய 58வது அகவலிலே இருந்து அடியின் சிந்தனையே தொடர்கிறேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சைவத்தின்னே நீதி நூல்களை படித்தல் வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆரம்பகனாவலர் அதிலே தன்னுடைய அறிவுரையிலே நீதி நூல்கள் இவைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழிலே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. சமணர்கள் பொதுவாக தங்களுடைய சமயத்தை எப்படி வளர்த்தார்கள் என சொன்னால், சமணர்கள் நீதி நூல்களை வைத்துக் கொண்டு தான் அங்கே தன்னுடைய சமயத்தை வளர்த்தார்கள். சமணர்களால் செய்யப்பட்ட நீதி நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. அந்த சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவர்களுடைய நீதி நூலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி தமிழிலேயே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. அவையெல்லாம் படித்தால்தான் நம்முடைய மனம் செம்மை வரும். செம்மை பெற்ற மனத்திலே தான் சிவம் நிற்கும். அந்த நீதி நூல் வரிசைகளிலே ஒன்று நம்முடைய சைவத்தின் கண்ணே கற்க வேண்டிய நூல் என்று ஆண்டவர் சொல்வார். உலக நீதி என்ற ஒரு நூல் இருக்கிறது. உலக நீதி, உலகநாத பண்டிதர் என்ற ஒருவர் இந்த நூலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலுக்கு ஏன் உலக நீதி என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டபடி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு தொடக்க வார்த்தைகளே நூலின் பெயராக அமைந்தது. எப்படி ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வாக்குண்டாம் என்பதெல்லாம் அந்த தொடக்க வார்த்தைகளே நூலுக்கு தலைப்பாக இருக்கிறதோ, இதே போல நம்முடைய உலகநாத பண்டிதர் செய்திருக்கின்ற இந்த அருமையான நூலுக்கு உலக நீதி என்று பெயர். அந்த நூல் எப்படி தொடங்குகிறது என சொன்னார், உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. அருமையா சொல்றார், உலக நீதி புராணம், புராணம் என்ற சொல்லுக்கு பழமையானது என்ற பொருள். இனி உலக நீதி என சொல்லக்கூடிய ஆன்றோர்களால் பின்பற்றப்படுகின்ற, வலியுறுத்தப்படுகின்ற, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுக்க முறைகளை சொல்லுகின்ற இந்த பழைய நூல்களை உரைக்கவே, உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. இப்படி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று அங்கே வருகிறது. அதிலே சொல்லக்கூடிய செய்திகள்லாம் அருமையான செய்தி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இப்படி அது தொடங்குகிறது. அதில் வரக்கூடிய ஒரு பாடல்களிலே ஒன்று, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். சேரக்கூடாத அந்த சமணர் கூட்டத்திலே சென்று கூன் பாண்டியன் சேர்ந்தார், வெப்பு நோய்தான் கிடைத்தது. சேரக்கூடாத சமணரிடத்திலே சென்று சேர்ந்தார் நாவுக்கரசு சுவாமிகள், சூளை நோய்தான் கிடைத்தது. அதனால சேரினம் அறிந்து சே, அழகா உலக நீதியில சொல்லுகிறார், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நமக்கு பிறர் ஒருவர் செய்த உதவியை, அடைந்த பயனை நாம் ஒருபோதும் மறத்தக்கூடாது. செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று சொல்லி கஷ்டப்படுது. அதிலே சொல்லுகின்ற பொழுது சில நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு கடமையாக சில உதவிகள் செய்வார்கள், அவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி செய்தவர்களுக்கு நன்றியாக காணிக்கையாகவோ ஏதோ நாம் திருப்பி நம்மால் ஏன்ற அந்த இடத்துல செய்யணும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என சொன்னால், சமுதாயத்தில் ஐந்து பேர்கள் நமக்கு வாழ்வியலில் இயந்து நமக்கு துணை செய்கிறார்கள், ஐந்து பேர்கள். அந்த ஐந்து பேர்கள் கைமாறு வேண்ட கடப்பாடோடு அவர்கள் கடமையாக நினைத்து நமக்கு சில உதவிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நன்றியின் காரணத்தினாலே அவர்களுக்கு காணிக்கையாக அல்லது அதை வேறு வார்த்தையிலே கூலியாக ஏதேனும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டுறது. அதை சொல்லுகிறார் நம்முடைய உலகநாத பண்டிதர். அழகாக சொல்லுகின்ற பொழுது, அஞ்சு பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம். வாழ்க்கையிலே உனக்கு கைமாறு வேண்ட கடப்பாடோடு கடமையோடு உதவி புரிபவர்கள் அஞ்சு பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிய காணிக்கையை கொடுத்து விடு, கொடுக்க வேண்டிய கூலிய தட்சணையை கொடுத்து விடு. ஐந்து பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம், அது எது இங்கு எனில் நீ சொல்ல கேடாய். அந்த அஞ்சு பேர் யார் தெரியுமா, தஞ்சமுடன் வண்ணான். உலகத்துல அந்த காலங்கள்ல நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே இயந்தவன் வண்ணானும் நாவிதவன், அவர்களெல்லாம் ஒரு கடமையாக செய்தார்கள். இன்றைய தேதியிலே ஒரு லாண்டரியில போட்டு ஒரு சட்டைக்கு 25 ரூபா கொடுக்கும். அந்த காலத்துல வீட்டுக்கு காலனா கொடுப்பார்கள், அதை வீட்டில் உள்ள துணியை பூரா மாதம் பூரா அவன் துவைச்சு கொடுப்பான். நான் வண்ணான் என சொல்லக்கூடிய பல வகையிலையும் உதவுகிறான், அந்திக்கிரியை செய்கின்ற போதெல்லாம் வந்து உதவுவான். ஆகையினாலே இந்த வண்ணான் நம்முடைய வாழ்க்கையோடு இயந்தது. ஒரு ஊர் என்று சொன்னால் அங்கே வண்ணான் என்பதும் நாவிதன் என்றும் இருத்தல் வேண்டும். அவர்களெல்லாம் செய்கின்ற வேலைக்கு தகுந்த ஒரு சம்பளம் பெறுவதில்லை, நாம் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு கடமை செய்கிறார்கள். தஞ்சமுடன் வண்ணான், நாம் இதன் தன் கூலி சகலகளை ஓதுவித்த ஆசிரியர். ஆசிரியர்களெல்லாம் நான் ஒரு கடமையாக கடமை உணர்ச்சியோடு நமக்கு கற்பித்து தருகிறார்கள். சகலகளை ஓதுவித்த வாத்தியார் கூலி, வஞ்சமர நஞ்சு அறுத்த மருத்துவச்சி. அந்த காலங்களில் மருத்துவச்சின்னு ஒருத்தி இருப்பா, பிரசவ இல்லங்களுக்கு சென்று அந்த பெண்ணுக்கு பிரசத்தை பார்ப்பா. அப்படி பார்க்கின்ற போது இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் நமக்கு நன்றாக சம்பளம் கொடுப்பார், இவன் கஞ்சன் என்றெல்லாம் மனதிலேயே நினையாது. எல்லோரையும் சமமாக பாவித்து அந்த மருத்துவச்சி பிரசவத்தை பார்த்து நஞ்சை நீக்கி விடுவான். அதை ஒரு வியாபாரமாக நினையாது. அதான் சொல்லுகின்ற பொழுது வஞ்சமர நஞ்சிருத்த, இதே கருத்தை சொன்னான் சிவஞான சித்தியார் அருணந்த சிவாச்சாரியார். மண்ணிலே சிரவியாதி மருத்துவன் அரித்தியோடும், அரித்தினா இறக்கப்படணும். ஒரு மருத்துவன் என சொல்லக்கூடிய முதல்ல நோயாளியை கண்டு இறக்கமுற்று, ஐயோ இவருக்கு நோய் வந்து விட்டதே என சொல்லி முதலில் அவருக்கு தேறுதல் வார்த்தை சொல்லி பயப்படாதீங்க குணப்படுத்திடலாம், இது சாதாரணமானதான், எத்தனை பேர் குணப்படுத்தியிருக்கேன், பயப்படுதுங்க என சொல்லி இந்த பயத்தை நீக்கி அவனிடம் இருக்கின்ற பொருளை நினையாது இதை தீர்ப்பது தரக்க கடமை என்று நினைப்பான். அதனால்தான் மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அரித்தியோடு இறக்கப்பட்டு கடமை உணர்வாக செய்வார். அதைத்தான் வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சி, மருத்துவச்சி கூலி, மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன். அடுத்தபடியே வந்துச்சு, நம்முடைய நோய் தீர்ப்பதிலே மருத்துவன் எப்படி இருக்கிறான், கவனமாக இருப்பான். அந்த காலங்களில் மருத்துவத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களே மருந்தை தயாரித்து வைத்து கொடுப்பார்கள், கொடுப்பதை பெற்றுக் கொடுப்பார்கள். ஆகினாலே தமிழ் வைத்தியம் என்று தனி நூலே இருக்கிறது, எப்படியெல்லாம் வைத்தியம் நடந்து கொள்ள வேண்டும், இந்த வைத்தியன் என்பவன் நோய்க்கு எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் இலக்கணம் சொல்லி இருக்கிறான். ஆகையினாலே இந்த ஐந்து பேர் இன்சொலன் இன்சொல்வுடன் இவர் கூலி கொடாத வேற ஏதுதான் செய்வேனோ யமன் தான். இந்த ஐந்து பேர்களுக்கு ஒதுமையை கொடுக்காமல் கூலி கொடுக்காமல் இருந்தால் இவன் யமன் அவர்களை என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது. இன்னொரு இந்த பாட்டை படிக்கிறேன். அஞ்சு பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம் அது ஏது இங்கியனில் நீ சொல்ல கேளாய். தஞ்சமுடன் வண்ணா நாவிதன் தன் கூலி சகலகளை ஓதுவித்த வாத்தியார் கூலி வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சு கூலி மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன் தன் கூலி இன்சொலுடன் இவர் கூலி கொடாத பேரை ஏது ஏது செய்வானோ யமன் தானே. எனவே இவர்களை எல்லாம் யமன் பற்றி என்ன செய்வான் என்பதை சொல்ல முடியாது என சொல்லி காட்டுகிறார். ஆக நமக்கு உதவுகின்றவர் கைமாறு வேண்ட கடப்பாடோடு உதவுகின்ற எவரையுமே நாம் நன்றியோடு நினைத்தல் வேண்டும். அப்படி கைமாறு வேண்ட கடப்பாடோடு இருக்கின்ற அந்த கார்மேகத்தை விட கருணை மிகுந்தவன் நம்முடைய கண்ணுதல் பெருமான் ஒருவன் தான். கேளாமலே தானே வந்து ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் எப்படியெல்லாம் அவன் உயிர்களுக்கு பரோபகாரம் செய்கிறான் எல்லாம் மறந்து விடக்கூடாது. இறைவன் தன்னுடைய நிலைமையிலே இருக்கிறார், தான் சுகமாக இருக்கிறார், சுரூப லட்சணத்தில் இருக்கிறார். சுரூப லட்சணத்திலே இருந்தால் உயிர்கள் கடை தீராது என்பதற்காக தடத்த லட்சணத்திற்கு வருகிறார், தன்னுடைய நிலையை கீழே இறங்கி வருகிறார். அப்படி உயிர்கள் பொருட்டு அவன் தடத்த நிலைக்கு வருகின்ற பொழுது சிவம் என்ற சொல், தன் நிலையில இருக்கின்ற பொழுது சிவம், உயிர்கள் பொருட்டு அவன் வருகின்ற பொழுது சிவசக்தியாக மாறுகிறான். அப்படி சிவசக்தியாக மாறி இருந்து அந்த அருளையே திருமேனியாக கொண்டு, அந்த அருளையே திருமேனியாக கொண்டு பல பல வேடம் எடுக்கிறான் உயிர்களுக்காக. பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன்னார், இப்படி பல பல வேடங்களை எடுக்கிறான். அந்த வேடங்களின் பொருள் என்ன, அவன் தாங்கி இருக்கிற அவனுடைய திருமே அங்கம் உபாங்கம் என்ன எல்லாமே ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது, ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. அவன் மேனியிலே இருப்பதெல்லாம் உலகோர் போன்று நம்மை ஆடுகின்ற அரசனுக்கு மேலாக இருக்கின்ற அவன் மேனியிலே இருப்பது என்ன? எத்தனையோ குபேரனை அருகிலே இருந்தும் கூட பன்றி கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார், பன்றி கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார். அதற்கு எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய பெருமான் பட்டு பீதாம்பரம் முதலானவைகளை உடுத்தாலும் மான் தோல், புலித்தோல், யானைத்தோல் இவைகளை உடி தன்னுடைய மேனியில் வைத்திருக்கிறார். மான் தோல், புலித்தோல், அழகாக சுந்தரரே சொல்லி காட்டுறார். இப்படியெல்லாம் இருக்கின்ற எவருமே விரும்பாத அந்த பெருமான் அவன் இருக்கின்ற இடம் எது? அழகாக தங்க மாளிகையில இருக்கலாம், ஆனால் சுடுகாட்டிலே சென்று அங்கே தனக்கு மேனிக்கு சாந்தாக திருநீரை சாம்பலை அணிந்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கின்ற அவன் தலையிலே ஒன்றை அடையாளமானமாக இருந்தானோ அவன் விரும்பி வெள்ளருக்கு போன்றவைகளை அவன் தன் மனையிலே தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கிறான். வெள்ளருக்கு ஊமத்தை, இந்த ஊமத்தை வெள்ளருக்கு ரெண்டையும் கையால கூட தொடமாட்டோம்னா மருந்துக்காகத்தான் சில இடத்துல அதை தொடுவோம், தொட்டாலும் அதை நன்றாக கையை நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் பெருமான் அதை விரும்பி அணிந்திருக்கிறார். ஆகையினாலே ஊமத்தை வெள்ளருக்கு முதலானவர்கள் அணிந்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் நாம் விரும்புவதில்லையோ அதையெல்லாம் மேனியிலே அணிந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதற்கு என்பதை நம்முடைய நூல்களிலே விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினத்து சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற திருவற்றியூர் உருவா உருவதிலே இவைகளுக்கெல்லாம் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. கந்த புராணத்திலே ததீச உத்தர படலத்திலும் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த சிவஞானிகள் என்ன செய்வார்கள்? இதை அணிந்திருக்கின்ற காரணத்தாலே அவரை விரும்புவார்கள். அதான் கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி. இன்னைக்கு அவன் பண்டிக்கும் அணிந்திருக்கின்ற காரணத்தினால், ஆமையோடு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலும், தான் யானை மேல் ஏறாத, குதிரை மேல் ஏறாத, மூசு மூசு என்றிருக்கின்ற காளை மேல் ஏறி வருகின்ற காரணத்தையும், மான் தோல், புலித்தோல், யானைத்தோலை தான் பயன்பட மேனியில் வைத்திருக்கின்ற காரணத்தினால், சுடுகாட்டிலே அவன் நடமாடுகின்ற காரணத்தினாலும், சாந்தாக மேனியிலே சாம்பலை பூசி இருக்கின்ற காரணத்தினாலும் உன்னை என்று வேறு எவருக்கும் ஆட்பட மாட்டேன். ஏன் அதன் பொருள் புரிந்து விட்டது. இதை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கலை திருத்துருத்தியும் வேள்வி குடியும் என்ற அந்த பதிகத்திலே அழகா சொல்லி காட்டுகிறார். அந்த பகுதியில கவனமா கொள்ள வேண்டியது என்னன்னா, சொன்ன இவைகளெல்லாம் உனக்கு இருந்தா உனக்கு ஆட்படுவோமே ஆட்படுவோமேன்னு இருக்கும். ஆனால் பொருள் என்னவென்று சொன்னால், ஆட்படுவோம்னா ஆட்பட மாட்டோம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. இவைகளுடைய உண்மை தத்துவங்களை, காரணங்களை, அதனுடைய உட்கருத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் தெரிந்தும் கூட உனக்கு ஆட்படும் பொருள் எடுக்கணும். சைவ மரபு இவரலாது இல்லையோ பிராணனா சுந்தரமூர்த்தி நீர் விட்டு அவர் கடவுள் இல்லையோ அர்த்தம் எடுத்துடக்கூடாது. இவரலாது இல்லையோ பிராணார் என்பார்க்கு ஆம் இல்லையாம் இவரே எனக்கு பிராணம் பொருள் எடுக்கணும். சைவத்திலே மரபு நீர் நெறி மாறி நம் பொருள் கொள்ளுதல் கூடாது, அது அபச்சாரம். அது நமக்கு சிவனிந்தையிலே கொண்டு போய் விடுச்சு. அதே மாதிரி சுந்தர அருளுடைய திருத்திருத்தி வேள்வி கூடியும்ல, அங்கே நாம் இவருக்கு ஆட்போடுவோமே ஆட்போடுவோம்னா அவனுக்கு அடிமைப்பட மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. உறவோர் அடிமைப்பட மாட்டார்கள், இதை அறிந்து நான் உனக்கு அடிமைப்படுவேன் அர்த்தம். அவர் சொல்லி காட்டுறார் பாருங்க. ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டு ஆங்குவோர் ஏறும் ஏறி காணக்காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றை உடுத்து புலித்தோல் வியர்க்கு இட்டு யானை தோல் போர்ப்பது அறிந்தோமால் நாம் இவருக்கு ஆட்படோமே. இது எல்லாம் இருந்தா அதுல ஒரு வார்த்தை அறிந்தோமால், அதனுடைய உண்மை காரணத்தை நான் அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே உனக்கே ஆட்படுவேன் என்பதைத்தான் இப்படி ஆட்படுவோமே ஆட்படுவோமே என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுங்க. எனவே இறைவனானவன் உயிர்கள் தன்னை அறிந்து தெரிந்து புரிந்து தன்னை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பல பல வடிவங்களை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அதான் பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன்னார். எந்த இடத்திலே எந்த வடிவத்தை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அந்த வடிவத்தோடு வருவான். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க வேண்டும் என சொன்னார், ஒரு வேடனாக வருகிறார். ஒரு வேடனாக வந்திருந்து பாசுபத சிரித்து கொடுக்கிறார். நம்முடைய சிறுத்தொண்டனார் கணக்கரகம் செய்வதற்கு அங்கே வைரவராக வருகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த வேடங்களிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதுல உயிர்களுக்காக தான் அழகிய கோவலத்தையும் கொண்டது உண்டு. எப்படின்னா மதுரையிலே இருக்கின்ற நம்முடைய தடாதக பிராட்டி அம்மையார் அம்மையாரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கையிலே இருந்து இறங்கி வந்து சோமசுந்தர பாண்டியனாக வர்றார். அப்படி சோமசுந்தர பாண்டியனாக வந்து அங்கே மகுடம் சிம்மாசனத்திலே பதவி ஏற்கணும். அப்படி பதவி ஏற்கணும் போது மன்னருக்குரிய கோலத்துல மாறுறார் சுவாமி. இதை பரஞ்சோதி முனிவர் நன்றாக அனுபவித்து சொல்லி காட்டுகிறார். சிவன் தன்னுடைய இயல்பான வடிவத்தை விட்டு சிம்மாசனத்திலே தான் பதவி ஏற்பதற்குரிய அந்த சிம்மாசனத்திலே அமர்வதற்குரிய ராஜ கோலத்திலே தன்னை மாற்றிக் கொள்கிறார். எப்படி? அவருடைய உண்மை வடிவம் எது? சடை அணிந்திருப்பார் தலையிலே, அதே கொன்றை மாலையை அணிந்திருப்பார். அங்கே பாம்புகளை ஆபரணமாக உடலெங்கும் அங்கே பிடித்திருப்பார். இடவக்குடியினை ஏந்தி கொண்டிருப்பார். அத்தோடு மட்டுமல்லாது அவன் ஊரிலான் பேரிலான் என்ற அந்த இலக்கணத்தோடு வருவான். அப்படி ஊரில்லாத பேரில்லாத உறவில்லாத வருகின்ற அவன் இப்ப மதுரையிலே நம்முடைய தடாதக பிராட்டியாரை இந்த திருமணம் செய்வதற்காக சோமசுந்தர பாண்டியனாக வடிவம் எடுக்கிறார். அப்படி வடிவம் எடுக்கின்ற பொழுது சிம்மாசனத்தில் அமர்கின்ற பொழுது தன்னை மாற்றி அமைக்கிறார். இந்த வடிவத்தை சடையை மறைத்தார். மறைத்து இந்த சடைக்கு மேலே நவ மணிகள் முதலானவர்கள் பதிக்கப்பட்ட மகுடத்தை தாங்கி கொண்டார். கொன்றை மாலையை நீக்கினார். சிவத்தை விட்டு கொன்றை பிரியாது. கொன்றையான் கொன்றையான் கொன்றையான் என்று அவனுக்கு நம்முடைய இலக்கிய நூல்கள் பேசுகிறது. அந்த இயல்பாக இருக்கிற அந்த சிவன் அடையாளத்துக்கு ஒரு சொன்றையையும் நீக்கிவிட்டு பாண்டிய மன்னனுக்குரிய அடையாள மாலையாக வேப்ப மாலையை போய் அணிந்தான். அத்தோடு மட்டுமல்லாது இயல்பாக சிவபெருமான் பாம்புகளையே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற நம்முடைய பெருமான் அங்கே கல்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற பசும்பொன்னால் ஆன ஆபரணங்களை மேனியங்கும் அரசன் போல அணிந்து கொண்டான். கையிலே விடை கொடி இடவக்கொடியை தாங்கி இருக்கிற பெருமான் அந்த இடக்கொடியை இடவக்கொடியை விட்டு விட்டு மீன் பொறித்த கொடியினை கையிலே தாங்கி கொண்டார். ஊரிலான் பேரிலான் உறவியலான் என்று சொல்லப்படுகின்ற அவன் இப்பொழுது அவன் உறவினர் உண்டும் என்று சொல்லும்படியாக அங்கே மலையத்தோஷ பாண்டியனுக்கு மருமகன் என்ற உறவிலே வருவன். இதை அழகாக திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இதை விளக்கமா சொல்லி காட்டார். சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொன்றை அந்தா தனந்து வேப்பம் தொடை முடித்து விட நாக கலன் அகற்றி மாணிக்க சுடர்வோன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் உழுது ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். இன்று இப்படி உயிர்கள் பொருட்டு அவன் பல பல வடிவங்களை எடுத்து அவன் உயிர்களை தம்மை அடைவதற்கு இப்படி பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவைகளெல்லாம் எப்படி வடிவம் எடுக்கிறான், அவன் இன்னும் என்னென்ன பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பதி உண்மையை நம்முடைய வாகீச முனிவர் ஞானாமிரதத்திலேயே சில பாடல்களிலே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதிலே நம்முடைய பெருமானை பற்றிய உண்மைகளை எல்லாம் நம்முடைய வாகீச முனிவர் 58வது பதிகத்திலே பதிவுண்மையை தொடர்ந்து செலுத்தி வர்றார். எப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் என சொன்னார். யாவர்க்கும் மேலாய் இருக்கின்ற அந்த பெருமானை, அவனை பற்றிய உண்மை அறிதல் வேண்டும், பிரமாணம் வேண்டும், அவன் உண்டுமா இல்லையா என்பது பிரமாணம் எடுக்கணும். எப்பவுமே ஒன்றை பற்றி அறிவதற்கு காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்று இந்த மூன்றையும் தான் பிரதான

அவனை காண முடியும். அடுத்தால் போன்று நூலளவை என சொல்லக்கூடியது கௌரவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கருதல் அளவை வைத்து இறைவனை நிரூபித்து விடலாம். அந்த கருதல் அளவை வைத்து எப்படி நிரூபித்து விட வேண்டும் என சொன்னால், நம்முடைய சைவத்திலே அடிப்படை கொள்கை என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்துல, நம்ம சைவம் ஒன்றுதான். இந்த உலகிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நித்திய பொருள், அனித்த பொருள், நிலையான பொருள், அழியும் பொருள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப சைவனுக்கு ரொம்ப முக்கியம். எது நித்திய பொருள், எது அழியக்கூடியது, அனித்தியம்ங்கிறது தெரியணும். வள்ளுவர் கேட்டார், எவன் கடை நிலையாக இருக்கின்ற ஒன்றுமறியாத அறிவிலி என்ன, அவர் யாரை சொல்றான்னா, நிலையாமையை உணர்ந்து அழியப்போகின்ற பொருளை நிலைத்த பொருள் என நம்பி பின்னே செல்லுகிறானே, அவனை விட கடைப்பட்ட அறிவினை உடவன் எவனுமே இல்லைங்கிறார். எப்படி அழகாக சொல்லி காட்டார், நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. இப்ப என்ன அர்த்தம், நித்திய பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை பகுக்கும். சைவத்துல ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உலகத்துல முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகமே நிலையற்றது, இந்த உலகமே நிலையற்றது. சைவத்துல சொல்லக்கூடியது சூஞ்ஞான பதம் முதல் சூத்திரத்துல, இந்த உலகம் நிலையற்றது. உலகாயுதன் இருக்கான், உலகாயுதன் வந்து காண்டல் அளவை மட்டும்தான் ஒப்புக்கொள்றான். அவன் கேக்குறான், உலகம் அழிஞ்சதை நீ பார்த்தியா, உலகம் உற்பத்தி ஆனதை நீ பார்த்தியா, இல்ல பார்த்தேன்னு சொன்னவனை நீ பார்த்தியான்னு கேக்குறான். நான் பார்க்கல. அப்ப பெரிய உண்டுங்கிற உலகம் நித்தியம்ங்கிறான் யாரு, நம்முடைய இந்த உலகாயுதன் என சொல்லக்கூடிய ஒரு சமயவாதி. ஆனா உலகம் அழியும் என்பதற்கு நமக்கு திருக்குறளிலேயே வந்திருக்கிறது, திருக்குறளிலேயே சொல்லி காட்டுகிறது. எப்படி, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லா, ஒன்றாது நிற்பது ஒன்றும் இல். அழியக்கூடிய இந்த உலகத்திலே அழியாமல் இருப்பது தனக்கு ஊமை இல்லாத புகழ் மட்டும் நினைத்திருக்கிறார். இந்த குறள்ல அடிப்படை கருத்து, அழியக்கூடிய இந்த உலகிலே புகழ் மட்டும் அழியாமல் இருக்கான். அப்போ உலகம் அழிகிறது யார், வள்ளுவர் சொல்றார். அது சொல்றாரு பாருங்க, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றும் இல்லை. பொன்றாதுன்னா அழியாது. இப்போ உலகம் அழிகிறது, புகழ் நிலைத்து நிற்கிறதுன்னு சொல்லி காட்டுறார். ஆகையினாலே நமக்கு நூல்களிலே இந்த அனுமான அளவிலேயே சொல்லுகின்ற பொழுது உலகம் தோன்றுகிறது, நிலை பெறுகிறது, அழிகிறது. இதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்ன, இந்த தோற்றுவிக்கவும் நிலைநிறுத்தவும் சங்காரம் செய்வதற்குமே தனி அதிகாரிகள் இருக்கிறார்கள். தனி அதிகாரிகள் யாரு, பிரம்மா விஷ்ணு ருத்ரர், இவங்களுக்கு தானே வேலை. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எது இருக்கிறது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நமக்கு ஒரே கடவுள் கொள்கை. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஏன் இருக்கிறார், இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியது என்பதை காட்டுவதற்காக அதனை தொழில் செய்விக்கின்ற பிரம்மனை நமக்கு காட்டுறார். ஆகையினாலே இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய இவர்களை வைத்துக் கொண்டு உலகம் தோன்றுகிறது, நிறைவேறுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்துல தோன்றி அழியக்கூடியது. அப்போ இந்த இடத்துல தோன்றுகின்றது, நிற்கிறது, அழிக்கிறது என சொன்னால் சங்காரம் ஆகிறது. சங்காரம் ஆன பின்பு மீண்டும் தோற்றுவிக்க அழியா தன்மையுடைய நித்திய தன்மையுடைய ஒருவன் தான் இதை செய்ய முடியும். ஏன்னா எல்லாம் அழிகின்ற பொழுது அவனை அழிந்து விடுவான். அப்ப இந்த இடத்துல தோற்ற முடிய உலகம் அழிதற்குரியது, அழித்து அந்த உலகம் மீளம் தோன்ற வேண்டும் என்றால் அழியாத நித்திய பொருளாகிய ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் மீளமும் தோற்றுவிக்கிறது. அந்த அழியாத ஒன்று இருந்து மீளமும் தோற்றுவிக்கிறது சங்கர காலத்திலே தான் அழியாத எஞ்சி நின்று அதுதான் சிவம் என சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஷேடன் என்ற ஒரு பொருள் உண்டு. ஷேடன் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால் எஞ்சியது. நாம சாப்பிட்டு தட்டுல மிச்சம் இருந்தா அதுக்கு ஷேடனம்னு பெரியும், மிச்சப்பட்டதுன்னு அர்த்தம். இறைவனுக்கு ஷேடன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என சொன்னா,

0: இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து விடும், ஆனால் ஒருவன் மட்டும் எஞ்சி நிற்பான். அதனாலதான் இறைவனுக்கு சேரும். 58வது பாடலுக்குள்ள பொருளை சொல்லி கொண்டு வர்றேன், நூலுக்கு வரலன்னு நினைச்சிடாதீங்க. அந்த நூலுக்குள்ள பொருளை முதலில் சொல்லி கொண்டு பாடலுக்கு போறேன். ஆனால் நூலுக்கு இன்னும் வரலையேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஆகையினாலே இந்த உலகனை அழியக்கூடிய தன்மையுடைய இந்த உலகத்தை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும் என்பது அதனால் தெரியப்படுகிறது. உலகாயுதம் என்ன, இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல செடி இருக்கு, அது தானா தோன்றுறது. மலைப்பிரதேசத்துல பார்த்தா தானா தோன்றுறது. கொஞ்ச நாள்ல அதை அழிஞ்சு போகுது. அதன் அடியில கிடக்கிற விதை தானா தோன்றுது. இப்படி தானா தோன்றும், தானா அறியுன்றான். ஆனா தானா தோண்டி தானா அழியக்கூடிய தன்மை உலகிற்கு இல்லை. இன்னைக்கு சிந்தனையில வரக்கூடியது ஏன், உலகம் என சொல்லக்கூடியது ஜட மாயையில் இருந்து தோன்றுவது. ஒரு மாய ஜடப்பொருளினை அது இயங்கும், ஆனால் அது தானாக சுயமாக இயங்காது. நாம இயக்கினால்தான் இயங்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இயக்கம் புரிவது எங்கும் செல்வது. சைக்கிள் இருக்குல்ல, அது இயக்கம் செய்கிறது, சுழல்கிறது, எங்கும் போகிறது. எங்கும் போயிருக்குன்னா அது சைக்கிள் சாணாவா போகுது. அதுல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பெடலை போட்டு மிதிச்சு உந்து சக்தியை ஒருவன் கொடுத்தால்தான், ஒருவன் இயக்கினால்தான் ஜடப்பொருளாகிய சைக்கிள் இயங்கும். ஒருவன் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவன் இயக்கினால்தான் அந்த ஜடமாகிய பைக்கு அது இயங்கி நமக்கு ஒரு செயல்பாட்டை தருது. இனி ஜடப்பொருள் இயங்குறது உண்மை, உலகம் தோன்றுகிறது அழிகிறது உண்மை, ஆனா ஜடப்பொருள் தானே இயங்காது, அதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும். எதை போல அப்படிங்கிறார். சைவர்கள் வந்து சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய அந்த தேர் ஓட்டத்துல வரக்கூடிய தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு. தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த தேரை பத்தி இப்ப ஒரு செய்தி சொல்றேன். அந்த தேர் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, தேரை செய்யறவங்க குறைஞ்சது ஒரு 50-60 தச்சர்கள் தேர் செய்வார்கள். ஒருத்தர் விட்டத்தை செய்வார், ஒருத்தர் சக்கரத்தை செய்வார், ஒருத்தர் தூணை செய்வார், ஒரு விதானம் அமைப்பதற்கு உள்ளே அந்த பட்டைகளை செய்வார். இப்படி 50-60 பேர்கள் சேர்ந்து அந்த தேரை செய்வார்கள். ஆனா அப்படி செய்கிற 50-60 தச்சர்களும் அவர்கள் இஷ்டம் போல செய்ய முடியாது. தலைமையா ஒருத்தன் இருந்து கொண்டு இன்ன நீளம் இன்ன அகலம் இன்ன உயரத்திலே நீ இந்த சட்டத்தை செய், இன்ன பருமனிலே இத்தனை விட்டத்திலே வைத்து நீ சக்கரம் செய் என்று ஒருவன் ஏவத்தான் சக்கரம் செய்வார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் தோணபடி செஞ்சாங்கன்னா தேர் சேருமா? ஊர் கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவல் வழி நடக்கிறது. இப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலானவர்களாலும் வர்ணன் முதலாளர்கள் இந்த உலகம் இயங்கினாலும் சிவன் ஒருவன் ஏவலா நடக்கும். 1 கோடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவலா நடக்கிறது. இது வச்சு ஒரு பெரிய தத்துவம் கட்டல. அப்ப தேர் வந்தாச்சு. தேருடைய தொழில் அந்த வீதியில அசைஞ்சு அசைஞ்சு வளம் வரணும். தானா வருமா? அதை நாம போய் இயக்கணும். வடம் முடிச்சு இழுத்தாத்தான் தேர் வரும். எனவே காணுகின்ற பொருள்களிலே கண்ணுக்கு அழகினை தருகின்ற அந்த தேரை அதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேண்டும். ஆகையினாலேதான் என்ன செய்தல் வேண்டும், எந்த பொருளும் ஜடப்பொருளும் தானாக இயங்காது, நாம இயக்குறதுக்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. உடனே அவன் சொல்றான், மாணாக்கர் கேள்வி கேட்க நீங்க சொல்ல ஒத்துக்கணும், ஆனா ஜடமும் தொழிற்படுத எப்படின்னா, பசு இருக்கிறது, பசு மடுவுல பால் இருக்கிறது, இந்த பாலை சமயத்துல அந்த மடுவுல இருந்து தானா விழுத, ஒருத்தர் கலக்காம விழுத, பசுவை எல்லாரும் கலக்கணும். பின்னால அவ நூல் வரும்போது உதாரணம் சொன்னேன். ஆனா கறக்காமலே சில இடத்துல பால் வருதே, அது எப்படின்னா, அந்த சொன்னார், ஒருவருமே கலக்காமல் மடுவிலே இருந்து பால் வழி வழிந்தது என சொன்னால் தானா கறக்காது. உயிருள்ள பசு உணர்ச்சி பட்டு அதை வெளியே தள்ளுகிறது. அதை இயக்கிறது உயிருள்ள ஒரு பசு. அங்க இயக்கியது ஒரு உயிர். நீ சொல்லுபடி பார்த்தால் இடமாகிய பால் தானே வடியும் என்றால் இறந்த பசுவிடம் இருந்து பால் மடுவில் இருந்து வெளிவருமா என்று இப்படி கேட்கிறார். இதே போல இரும்பு இருக்கிறது, காந்தம் இருக்கிறது. இந்த இரும்பை காந்தம் இருக்கிற தன்மை உடையது, ஆனா இப்படி இங்கேயும் இங்கேயும் வைத்து விட்டால் இந்த இரும்பை காந்தம் இருக்காது. இதை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு சேர்க்க ஒருவன் இருக்கும். இப்படி கொண்டு போய் சேர்த்தா, எல்லைக்குள்ளே கொண்டு போக ஒருவன் இருந்தால்தான் இந்த காந்தம் இரும்பை இழுக்கும். காந்தத்திற்கு இழுவை ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்கிறது, ஆனா காந்த எல்லைக்குள்ளே ஒருவன் நகர்த்தி விட வேண்டுமே, ஒருவன் வேண்டுமே. ஆகையினாலே இந்த உயிர்கள் என்ன செய்யாது, இந்த உயிர்கள் தான் காணுகின்ற உலகை படைப்பதற்கு அழிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: இத்தந்திரத்திற்கு ஆண்டு ஒன்று அத்தந்திரத்தின் அவையுடை. இத்தந்திரத்தில் என்றால் வேதத்தை சொன்னவுடன் அடுத்தாறு போல வருவது ஆகம். ஆகம் தந்திரம் என்றால் ஆகம், தந்திரம் என்றால் ஆகம். ஆகமங்கிறது ஒரு நூல் இருக்கு என்ன உங்களுக்கு, அது ஆகமந்தான் அந்த கோயில்ல பூஜை நடக்கிறதுக்கெல்லாம் விழா நடக்கிறதுக்கெல்லாம் அது அந்த நூலை வச்சுதான் செய்யறதான் சட்ட நூல். அப்படிப்பட்ட ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி இத்தந்திரத்தில், இத்தந்திரத்தில் என்றால் ஆகமங்கள் 28. 28 ஆகமங்களிலே எல்லா ஆகமங்களும் சிறந்தன. அந்த ஆகமங்களிலே ஒவ்வொரு ஆகமும் சொல்லி இருக்கப்பட்டபடி அந்த ஆகம நீரில் இருந்து தவம் செய்கின்றவர்களுக்கும் அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து உண்டு. இது ஒரு சிறப்பு. இத்தந்திரத்திற்கு ஆண்டு வென்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும். இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூசித்தால், இன்ன ஆகமத்தின்படி கடவுளை பூசித்தால் அந்த கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி நின்று பூசித்த தவத்தில் இருக்கின்ற ஞானிகளுக்கும் புரிந்து கொண்டார். இத்தந்திரத்தில் காண்டு நின்றிருந்திருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும், அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இது ஒரு சிறப்பு. என்னென்ன வேதத்தை சொல்லி முதல்ல மரத்திற நோக்கி வருந்து நற்பொழித்தும் என்று சொல்லி அடுத்தார் போல இத்தந்திரத்தில் காண்டு நின்றிருக்கு இந்த ஆகம் எப்படி நின்று தவம் செய்தால் கடவுளை காணலாம் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த ஆகமத்தின்படி நின்று தவம் செய்தவர்களுக்கு அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். அந்த ஆகமத்திலேயே ஒளிந்து கொண்டார். இன்னொன்று, இந்த வழியாகத்தான் வருவான், இந்த வழியாகத்தான் வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே ஒளிந்து கொண்டார். இந்த வழியாக வருவான் என்று கண்டு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வழியிலேயே அங்கேதான் இருக்கிறான், ஒளிந்து கொண்டான். அங்கேயேதான் இருக்கிறான், அந்த வழியில தான் இருக்கிறான். இத்தந்திரத்தில் காண்டு நின்றிருந்திருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளி. இவை எங்களை காணலாம் என்று எண்ணிருந்தானோ அந்த இடத்திலேதான் இருக்கிற, ஆனா இவனால காண முடியும். இத்தந்திரத்தில் காண்டு வந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவையின் ஒழித்தும். முனிவர நோக்கி நனிவர கப்பி ஆனன தோன்றி. முனிவர நோக்கி என்பது உள்ளத்துல இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அற்று போகும்படியாக செய்து. முனிவு அற, முனிவுன்னா கோபம், முனிவு என்றால் கோபம். அப்படிப்பட்ட கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு, கோபம் முதலான பகைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் செய்வோம் இருப்பார். பச்சை குழந்தையை போல இருப்பார் ஞானிகள். பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, பச்சை குழந்தைகளுக்கு ரோஷம் இருக்காது, வெக்கம் இருக்காது, மானம் இருக்காது, கோபம் இருக்காது, குரோதம் இருக்காது, பொறாம இருக்காது, வஜ்ஜகம் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, பொய் இருக்காது. இருக்கும் அதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளேன்னு வச்சுங்களேன், இதுக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, புரியுதா. அது போல ஞானிகள் இருப்பார்கள் பண்ணிருந்தார். செய்வோல் இருப்பர் உண்மை ஞானம் தெளிந்தவர். அப்படி இருந்தாத்தான் கடவுளை காண முடியும். இந்த ரோஷம் கோபம் வெக்கம் மானம் பொய் புத்தலாடம் இத்தனை இருந்துன்னா கோபம் முதலான தெய்ய குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு முனிவு அற நோக்கி அப்பூதியடிகளை சொல்லும் போது சேர்க்கிறாரு, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்களை காய்ந்து விட்டார். காய்ந்து விட்டார்னா அவங்கள எல்லாம் வெறுத்துட்டாரு, அவைகளை வெறுத்து விட்டாரு. இது கோபத்தை வெறுத்துட்டாரு, காமத்தை வெறுத்துட்டாரு, களவை வெறுத்தாரு, பொய்யை வெறுத்தாரு, அவைகளை விட்டு விட்டாரு. இல்ல அப்படி முனிவர நோயி நனிவரக்கவி. நனிவரக்கவி என்றால் நன்றாக பற்றி, கவ்வுதல் என்றால் பற்றுதல். கவ்வுதல் என்றால் நனிவரன்னா நன்றாக, நன்றாக அந்த பொருளை பற்றி, அந்த பொருளை பரம்பொருளாய சிவரை பற்றி. முனிவர நோக்கி, நன்றாக நோக்கி என்பது உள்ளத்தாலே நோக்கி. நனிவர கவி இப்படி ஆனன தூண்டி அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆனன தூண்டி அலியன பெயர் அவர்களுக்கும் உண்மையான அவன் சுரூபத்தை காட்டுவதில்லை. ஆணை போல காய்ச்சி தந்தான், அப்புறம் பெண்ணை போல காய்ச்சி தந்தான், அலியை போல காய்ச்சி தந்தான். இப்படி காய்ச்சி தந்து அவர்களுக்கும் கிடைக்காமல் ஒளிந்து கொண்டான். ஆனன தூண்டி அலியன பெயர்ந்து, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலியன பெயர்ந்து வாழ்நுதர் பெண்ணனு ஒளி சேன்வையின் ஐம்புலஞ்சலை விடுத்து அறுவரை துறும் போய் துற்றவரை துறந்து வெற்றுயிராக்க அருந்தவர் காய்ச்சல் திருந்து ஒழிப்போம். அதற்கு மேலே சேன்வையின் ஐம்புலஞ்சலை விடுத்து, சேன்வையின் என்று சொன்னால் இந்த ஐம்புலன்கள் இருக்குதல்லவா, இந்த ஐம்புலன்களாலே வருகின்ற தீய குணங்கள் அத்தனையும் வெகுதூரத்தில் விட்டு விட்டு, வெகுதூரத்துல சேர்ந்த தூரம், அந்த தூரத்தில இவைகள் எல்லாம் ஓட்டி விட்டு, கண் கண் செய்கின்ற சேட்டை, அதே போல காது செய்கிறது, மூக்கு செய்கிறது, வாய் செய்கிறது, இப்படிப்பட்ட தீய தொழில்களை அத்தனையுமே தூரத்துல விட்டு, ஐம்புல் சேர்ந்தையின் ஐம்புலன் செலவிடுத்து, ஐம்புலன் செலவிடுத்து. இந்த புலன்கள் தான் நமக்கு வந்து உதவியும் செய்யறது, உபத்திரமும் கொடுக்கும். புலன்கள் உதவியும் செய்யும், உபத்திரமும் கொடுக்கும். அதுல சந்தேகம் இல்ல, உபத்திரம் அதிகமா கொடுத்துரும். உதவி கொஞ்சமா செஞ்சு உபத்திரமா அதிகமா கொடுத்துரும். அதனாலே ஞானிகள் அந்த புலன்களை வென்று விடுவார்கள், புலன்களை வென்று விடுவார்கள். அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று, ஞானிகள் புலன்களை வென்று விடுவார்கள், அஞ்ஞானிகளை புலன்கள் வென்று. அஞ்ஞானிகள் புலனுக்கு அடங்கி இருப்பார்கள், புலன்களுக்கு அடங்கி இருப்பார்கள். ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி, ஞானிகளுக்கு புலன்கள் அடங்கி இருக்கும். சொன்னபடி அது சொன்னபடி அஞ்ஞானிகளுக்கு புலன்கள் சொன்னபடி அஞ்ஞானிக்கும். அதனாலே ஐம்புலஞ்சல் விடுத்து, சேன்வையின் ஐம்புலஞ்சல் விடுத்து வெகு தூரத்திலே அந்த புலன்கள் செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் விட்டு விட்டு அறுவரை துரும்போய், அறுவரை என்றால் மலைகளிலே குகைகளிலே இருந்து தவம் பண்றது, மலை குகைகளிலிருந்து தவம் பண்றது, மலையில இருந்து மலை குகைகளிலிருந்து தவம் பண்றது. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா, குகைகளில் இருந்து தவம் பண்றது. அந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, இப்பவும் இருப்பாங்க, நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி குகைகள்ல அறுவரை துரும் போய் நம்ம வெந்த நீரணி வேடிகள் வந்த பாத விகார வரவத வென்றியான சமாதி முருகுகள் முளை கூடும் அப்படின்னு அருது. விராலிமலை திருப்பூர்ல பாடுறாங்க, அங்க கூட குகை இருக்குதா, அதுல இருந்திருக்கிறாங்க விராலிமலை. அப்படி குகைகள் தூரம் போயிருந்து துற்றவை துறந்து வெற்றுயிராக்கு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உணவே உண்ணாம, உணவே உண்ணாம, உணவு உண்டா குகைகள் எல்லாம் இருந்து சமாளிக்க முடியாது அல்லவா, விளங்குதா. அதனாலே உணவை வெறுத்தவர்கள், உணவை விட்டு விட்டு சிவத்தையே நினைந்து அந்த சிவ நினைவிலே தன்னை மறந்து, சிவ நினைவிலே தன்னை மறந்து, தன்னை மறந்துட்டா பசி இருக்க, தன்னை மறந்துட்டா பசி. அதனாலே அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால் உயிர் மாத்திரம் இருக்குதான் உடம்புல, அந்த உடம்பாய் பூச்சி வெற்றுயிரா, வெற்றுயிராக்கன்னு தசைகள் எல்லாம் வற்றி போய், எலும்பெல்லாம் வற்றி போய், அப்படிப்பட்டதான். நம்மால அப்படில இருக்க முடியாது, ஒரு தமன்னா கூட காலையில டிபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிபன், அப்படி உணவுதான் உயிரே, அப்படிதான் ஆகிப்போச்சு, உணவுலதான் உயிரே இருக்கு. அதனாலே அப்படி துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை, வெற்றுயிராக்கைன்னு உயிர் மாத்திரம் இருக்கும் அந்த உடம்புல. அருந்தவர் காட்சியுள் திருந்த உடம்பு, அப்படிப்பட்ட அருமையான தவம் உடையவருடைய காட்சிக்கும் ஒளிந்து கொண்டார். அவர்கள் திருந்த முடியாக ஒளிந்து கொண்டார். அருந்தவர் காட்சியுள் திருந்து ஒளித்து ஒன்று உண்டில்லை என்றதை ஒளித்து ஒன்று உண்டு இல்லை என்றதை ஒளித்தும் ஒன்று உண்டு இல்லை இல்லை என்பவர்களுக்கு ஒளிந்து கொள்கிறார். அது இயல்பு. உண்டு என்பவர்களுக்கு ஒளிந்து ஒன்று உண்டு உண்டு என்கின்ற ஆட்சிகளுக்கும் இல்லை என்கின்ற இப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு காலத்திலே ஒரு தகுதியுடைய அருளாளனுடைய காட்சிக்கு கிடைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அப்பர் சுவாமி கூட கிடைத்தார் அல்லவா, கிடைத்து அப்புறம் ஒளிஞ்சுட்டார்ல. திருவாய்மூர்ல களிய கண்டிலேன், கண்ணதிரே கண்டேன், ஒளிய போந்திலேன், புகவே ஓட்டந்தேன், வழியிற் கண்டிலேன், வாய்மூடலிலும் சுழியிற்பட்டு சுழல்கின்றது என்பதோடு வாடுறார் அல்லவா. முன்னாடியே போயிருந்தார், இவர் பின்னாடியே போனாரு ஒளிஞ்சுக்கிட்டார்.
4: சிவனை போல யாரு? இப்ப நம்ம எத்தனையோ வருஷமா சிவனே சிவனே சொல்லி திருநிற பூஜை மணி அடிச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு பாடிக்கிட்டுலாம் அலையிற முடியல. ஒரு நாளாவது வந்திருக்கிறாங்க கண்டிருக்கிறாங்க இல்லவே இல்லை. இருந்தாலும் நம்பிக்கிட்டு அலையிறோம், இருந்தாலும் நம்பிட்டு காட்சியும் தரவில்லை. ஒரு வார்த்தையும் உண்டா இல்லையா? இப்ப எனக்கெல்லாம் சொல்லு, உங்கள்ட்ட ஏதாவது சொன்னா கண்டீர்களா? சுந்தரமுன் சுவாமினாரு ஓடி போகிர் பற்றுங்காரியர் உனகாந்தன் தழுவினார். எனக்கு கிடைக்கிறாமல் இருக்கிற பக்கத்துல வந்தா ஓடி போறேன் அப்படின்னாரு. கிடைக்கிறாமல் இருக்கிறது பக்கத்துல போறது, பக்கத்துல போனவொடனே எட்ட ஓடி ஓடி போயிர் பற்றுங்காரி கிடைக்கவும் மாட்டேங்கிற, கிடைக்காம இருப்பாங்க கிடைக்காம இருப்பாங்க என்று நினைக்க முடிய இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஓடி போயிரு ஓடி போய் பற்றுங்காரின் உனகாந்தன் தழுகிறீரு என்று சுந்தர தேவா. ஆகையினாலே கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் வடலூரார் பாட்டு, கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் கனலி நடு ஊசியின் மேற்காலை உண்டி. பஞ்சாக்கினியை வளர்த்து நடுவில் ஊசியை நட்டு ஊசியிலே காலை உண்டு அப்படித்தான் அர்ச்சனை தவம் பண்ணதாக சொல்லுது. கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயும் கனலி நடு ஊசியின் மேற்காலை உண்டி, பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவரு குளித்து மறைக்கு ஒழித்து. இதை படிச்சுட்டுதான் பாடிருக்காரு, இதை படிச்சுட்டுதான் இந்த பாட்டு பாடியிருக்காரு. இந்த பாட்டு பாடுறவர் யாரு? ராமலிங்கம். கற்பங்கள் பல கூடி செல்லத்தீயன் கனையில் நடு ஊசியின் காலை ஓன்றி, பொற்பரமை உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவரு குளித்து மறைக்குளித்து மீன்முறிவர் குளித்து அமரர் குளித்து மேலாம் சிற்பரத்தில் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவி என்பது மகாதேவமாயின் பாடியிருக்கார் வடலூரார். ஆகையினாலே இப்படி அருந்தமஞ்சுகின்ற பிரபஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் புரிந்து கொள்ளுகின்ற அரியவனாக இருக்கின்ற கடவுள், அரியவனாக இருக்கின்ற கடவுள். வடமொழியிலே தஸ்கராணாம் பதையேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு வேதத்துல. தஸ்கராணாம் பதையேன் அப்படின்னா திருடர்களுக்கெல்லாம் தலைவனாம் சிவருமன். திருடர்களுக்கெல்லாம் பதையன தலைவன், திருடர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை போல திருடர் யாரும் கிடையாது. அப்பர் சுவாமி கூட சொன்னாரு, வெகு காலமா உன்னை நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், வெகு காலமா திட்டிக்கிட்டே இருந்தேன். அப்ப திட்டிக்கிட்டு இருந்த போது எனக்கு தெரியல நீ உள்ள இருக்கிறார எனக்கு தெரியல. இப்ப சைவத்துக்கு வந்த ஒரு பாடுதான் நீ உள்ள இருக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா இத்தனை திட்டங்கள் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம எவனாவது இத்தனை திட்ட வாக்கிக்கிட்டு சாம்ப பூஜை கண்டா தீட்டு சாம்ப பூஜை நான் தீட்டு அப்படின்லாம் சொல்லி எவ்வளவு நான் ஏளனமா பேசினேன். அத்தனையும் கேட்டுக்கிட்டு உள்ள பேசாம இருந்திருக்கிறீங்க நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. விலா உடிஞ்சு வராப்புல சிரிப்பு இருந்தா அப்ப நான் தான் கள்ளன்னா நீ என்ன விட பெரிய கள்ளனா இருந்திருக்கான். கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி முன்பு இருந்ததை சொல்றார் திருநாகர சுவாமி. கள்ளனேன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியனாய் நின்று தேடினேன் நாடி கண்டே உள்வார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெளியினேன் வெளியினான் விலாயிரச் சிரித்திட்டேனே என்று யாராவது என்ன நினைக்கிறானோ அந்த நினைப்புக்குள்ளையெல்லாம் நீ இருந்து அவன் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இருக்கிறான்னு இப்பத்தான் எனக்கு தெரியுது. சமண சமயத்துல இருந்தபோது தெரியல, அந்த உண்மை தெரியல, இப்ப தெரியுது. இப்ப தெரிஞ்ச ஒரு பாடு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. அவ்வளவு வசை நானு அதை கேட்டுக்கிட்டு பேசாமல் எவராவது இருப்பாரா வையாது கேட்டு என்று பாடுகிறார். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் அரிய பொருளாய் பெரிய பொருளாய் சாதாரணமான தவங்களுக்கெல்லாம் வெளிப்படும், சாதாரண தவங்களுக்கெல்லாம் வெளிப்படவே மாட்டோம். இந்த சாதாரண சாமிகளா இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு விட்டா போதும் ஆடாடுன்னு ஆடி அதை பத்து பேர் பிடிச்சா கூட அவரால் பிடிக்க முடியாது. சிவன் வரமாட்டார், நீங்க இப்ப வருவான்னு நினைக்கவே வேண்டாம், வராட்டி போற நமக்கு செய்யற செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனாலே சாதாரணம் இல்ல, என்ன ரெண்டு பேரும் தேடியே கிடைக்கல, பெரிய பெரிய ஆளுக தேடியே கிடைக்கல. பெரிய பெரிய ஆளுகள் அவர்களை விட பெரிய ஆள் உண்டா? பிரம்மவிஷ்ணுக்களை விட பெரிய ஆள் உண்டா? அவர்களுக்கே அரியவனாக இருந்தார், அவர்களுக்கு அரியவனாக அண்ணாலும் கண்ணனும் கடிகமலர் தாமரைகள் அண்ணாலும் அளப்பரிதாய பிரமா எவ்வளவு பெரிய நாளறியா நான்கும் காணாமலை. அதனாலே இப்படி அரியவனாய் எல்லாரும் கிடைக்காத அற்புத பொருளாய் இருப்பதைத்தான் இப்படி சொல்லிக்காட்டான். எல்லாருக்கும் கிடைப்பதற்கு அதிசய அற்புத அருமை பொருளாய் இருக்கிறதான் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லுவோம். சாதாரணமாக அந்த பொருள் கிடைக்காது என்று சொல்லி இப்படி பற்றுமன் என்ற ஒரு பற்று முற்றொழித்தும் தன்னேரில் தானேயான தன்மை தன்னேர் இல்லோல் தானே யாரதன்மை, அவனுக்கு நேராக சமானமாக யாரும். அதான் தன்னீர் தனக்கு ஓமை இல்லாதான் என்பது திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாதான், தன்னேர் இல்லாதான். அயாலே அப்படி தனக்கு சமானம் இல்லாதவனாய் இருக்கின்றவன் தானே யானதன்மை. தானே யானதன்மை என்பது அவனுடைய தன்மைக்கு அவனே பொருத்தம், வேற யாரையும் சொல்ல முடியாது. ஓமைக்கில் உன்னை ஒப்பாய் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்ற இத்தலைந்தேன் மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் ஓமிக்கன். ஓமிக்கன் ஓமை சொல்றது, ஓமை ஓமைக்கன் மெய்யே உன்னையொப்பாய். மண் உத்தர கோஷ பங்கைக்கரசே அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய் என் அருங்குருளே என்பது நீத்தல் உள்ள. அதனாலே சிவனுக்கு ஓமை சொல்றதுன்னா எதை சொல்ல முடியும், அவனுக்கு ஆழ்ந்தாகும். வேற யாரு கடல் பெரிதுன்னா அதுக்கு எதை சொல்றது, கடலுக்கு என்னத்தை சொல்றது பெருசுக்கு. அது மாதிரி கடல் சொல்றாப்புல ஏதாச்சும் வேற இருக்குதா, கடல் பெரியது
5: அலைகள் என்னுள்ள
4: உள்ளத்தில் எழுந்து, இன்ப அலைகள் உள்ளத்தில் எழுந்து மறுபடியும் சிவத்தோடு ஒன்றி சமாதியிலே சேரும். மறுபடியும் சிவத்தோடு கலந்து சமாதியிலே நின்று அலைகடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா உழுந்து கூடாண்டார். அந்த ஆனந்தம் தாங்க முடியாதபடி தலை தடுமாறாய், தலை தடுமாறாய் என்றால் திசைகள் தெரியாமல் போய் உலகியல் நினைவெல்லாம் மறந்து போறது. தலை தடுமாறுதல் உலகியல் நினைவெல்லாம் மறந்து போய் தலை தடுமாறாகி விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி, கீழே விழுந்து புரண்டு அலறி பித்தரை போல மயங்கி மத்தரை போல மதித்து, மத்தர்னா உம்மத்தரை போல மதித்து, இது ஞானிகள் நிலை. ஞானிகள் பரமஞானிகளுடைய நிலை, பரமஞானிகளுடைய நிலை வந்து உலகத்தை எல்லாம் மறந்து சிவனை நினைந்து அந்த ஆனந்தம் பெற்ற ஆனந்தத்தினாலே அவர்கள் தன்னை மத்தரை போல உம்மத்தரை போலவும் அதையால வந்து பித்தரை போலவும் இருந்து செயல்படுவார். அவருடைய நிலைமை சாதாரண மக்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு அவர் நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது. பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளமும் கேட்டவர் உயம், நாட்டவர்களால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவர் ஞானிகள் நிலையை கண்டு மயக்கமடையவும் பயந்து உள்ளவும் நாட்டவர் மருளும் கேட்டவர்கள் வியப்பு ஆச்சரியப்படும். கடக்களிரு ஏற்ற தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக, அதையாலே மதம் பொருந்திய யானை எப்படி மதம் கொண்டு அதையால அது வந்து அளவில்லாத ஒரு ஆனந்தத்திலே அது வந்து துள்ளி விளையாடுமோ அது போல மதம் கொண்ட யானையை போல என்னை ஆக்கினான். கடக்களிரு ஏற்ற தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயம் சொல்கிறது. அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாதவனாய் எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை உண்டு பண்ணி விட்டார். இப்ப நம்ம ஒரு பொருளை உண்ணும் போது நாவுக்குத்தான் வந்து இன்பம் தெரியும், நாவுக்குத்தான் இன்பம் தெரியும். கண்ணுல ஒரு இன்ப காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு தான் தெரியும், நாவுக்கு தெரியாது. அதே போல காதுக்கு கட்டணும் காதுக்கு தான் தெரியும், கண்ணுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு இன்பத்தை தான் அனுபவிக்கும். இது என்ன ஆச்சுன்னா எனக்கு எல்லா அவயவங்களும் இன்பமாக செய்து விட்டான், எல்லா அவயவங்களிலும் இன்பத்தை புகுத்தி விட்டார். கண் காது மூக்கு வாய் மனம் புத்தி சித்த அகங்காரம் உடம்பு முழுவதும் இன்பமாகவே செய்து விட்டார். இப்படி சொல்றாரு ஆற்றேன அவயவம், அவயவம் அவயவங்கள் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தார். எல்லாம் தேனிலைய கொம்பு தேர்லயே செய்து விட்டனர். கொம்பு தேனில கண்ணு காது மூக்கு வாய் உடம்பு முழுவதும் கொம்பு தேனில எப்படி ருசி இருக்குமோ அது போல ஆகிவிட்டது. என்பது திரிபுரம், மூதூர் என்கின்ற திரிபுரம். அந்த திரிபுரத்தை ஏற்றார் என்றால் பகைவர்களாகிய அந்த திரிபுரத்து அசுரர்களை திரிபுரத்தை தன்னுடைய அழகு புருந்திய நகையினாலே எரித்து விட்டார். அழகு பொருந்திய நகை என்கின்ற சிரிப்பினாலே இருக்க ஏற்றார் மூது எழில் நகை எரியும் வீழ்வித்தான். திரிபுரத்தை சிரிப்பினாலே எரித்தார். அப்படி சிரிப்பினாலே எரித்தது போல அருப்பொருந்தியின் அடி, அருப்பொருந்தியின் அடியும் அடிக்குள் ஒருத்தர் வளாமை ஒடுக்கணும். அதையாலே அருளாகிய ஞானாக்கினியின் மூலமாக எங்கள் சரீரம் எல்லாவற்றையும் எரித்து விட்டார். ஊன சரீரத்தை எல்லாவற்றையும் எரித்து விட்டார். இவரோடு இருந்த ஞானிகள் நிறைய, மாணிக்க வாசகரோடு இருந்த ஞானிகள் பல பேர் அங்கு வந்திருந்த ஞானிகள், சாமி கூட வந்திருந்த ஞானிகள், இவரோடு இருந்தவர்கள், இப்படி பல ஞானிகள் சிவரோடு சென்றவர்கள், சென்றவர்கள் சில பல பேர். அதனால அருப்பிருந்தியின் அடியோம் என்றால் பண்மையில் அடியோம் அடிக்குடு அடிக்குடில் ஒருத்தர் வளாவை உடைக்கிறார். மாணிக்க வாசகர் ஆண்டு கொண்ட போது பல அடியவர்களை ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாளிலே இந்த திருத்தவாம்பொய்கை என்கின்ற இந்த பொய்கையில அக்கினி உண்டாகும், அந்த அக்கினியில எல்லாரும் மூழ்கி விடுங்கள் என்று சொல்லி அப்படி மூழ்கினவர்கள் பல பேர். அப்படி எய்த வந்தியலாதார் எரியிற்பாயம் என்று கீர்த்தி திருவகவல்ல சொல்றார். இப்படி அதற்கு மேலே ஞானாக்கினியினாலே இந்த சரீரத்தை எரித்து விட்டார். ஞானாக்கினியினாலே இந்த ஊன சரீரத்தை எரித்து ஞான சரீரத்தை தந்து விட்டார். ஊன சரீரத்தை நீக்கி ஞான சரீரத்தை கொடுத்தார். அது வந்து இப்ப அந்தந்த அந்தரியாக பூசை செய்கின்ற சிவபூசக்காரனுக்கு அது தெரியும். அதனால அந்தரியாகத்துல முதல்ல இந்த ஊன சரீரத்தை இந்த பெருவரல் அக்கினி பெருவரில் இருந்து வலதுகால் பெருவரில் இருந்து அக்கினி எடுந்து இந்த சரீரத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டதாக பாவித்து அதன் பிறகு ஆகியால் சிவசக்தியினுடைய கிருபையினாலே அமுதமலை பொழிந்து ஞான சரீரம் உண்டானதாக பாவித்து அதன் பிறகு சுவாமி இதயத்தில் இருந்து பூசை அப்படி அந்த அந்தரியாக பூசிடுது. அதனால இப்படி ஊனமாகிய சரீரத்தை எரித்து விட்டு ஞானமாகிய சரீரத்தை தந்து விட்டார். ஆகவே இப்படி ஒருத்தரும் வடாமை உடுக்கினும் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயின விசாலமாகிய இந்த கையிலே நெல்லிக்கனி போல எனக்கு கிடைத்தார். நெல்லிக்கனி என்பது கனிகளில ஒரு சிறந்தது. நெல்லிக்கனியை தேனைப்பாறை என்று கூட பின்னாளுகிறது. நெல்லிக்கனின்னா வந்து இப்ப நாம பாக்குற நெல்லிக்கனியை விட அருமையான அரு நெல்லிக்கனின்னு இருக்கு. அது கிடைச்சு சாப்பிட்டுட்டா நிறைய திரையெல்லாம் வரும். நீங்க அது கிடைச்சா சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய போயிடும். நெல்லிக்கனி அருநெல்லின்னு அதுதான் அந்த கிடைச்ச அரிய மாட்டை கொடுத்தாரா அரிய மான் வந்து அப்பை கிட்ட நீங்க சாப்பிட்டுட்டு பல காலம் இருந்தீங்கன்னா பல நல்ல செய்திகளை எங்களுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அரிய மான் என்கின்ற அரசன் அப்பை கிட்ட கொடுத்தான். அவ வாங்கி சாப்பிட்டு விட்டு அவனை வாழ்த்தினாள். நீ எப்படி இருக்க வேணும்னா சிவனை போல இருப்பாயாகணும், நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுகள் வருவதை ஏறுவான். நீலமணி மிடற்று ஒருவன் போல அவன் தான் எப்போது இருக்கிறவே, மற்ற பேரெல்லாம் போயிருவான். நீலமிடற்று ஒருவன் போல மண்ணுகள் வருவதை ஏற்று வாழ்த்தினால் அந்த அவன். அதனால நெல்லிக்கனி அவ்வளவு உசந்தது. இப்ப நமக்கு கிடைக்கிற நெல்லிக்கனி இதெல்லாம் சாதாரணம், அந்த நெல்லிக்கனி சாமானியமா கிடைக்காது. அதனால தடக்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அரியன் வாடி. அவன் செய்த அருளை அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. சொல்லி மகக்கு தாய்தன் மணாளனோட அடிய சுகத்தை சொல்லந்தா சொல்லுமாறுங்கனே என்கிறார் அல்லவா திருமுருகன். அது போல ஆயனாலே அந்த இன்பத்தை அவன் தந்த அவளை வாக்கினாலே சொல்லி முடியாது. சொல்லுவதற்கு சொல்லு இல்லை, அந்த இன்பத்தை சொல்வதற்கு சொல்லு. சொல்லுவதையே வாடி முறையோ தரியே நாயே தாரன் செய்தது. சிவபெருமான் செய்தது என்னால தாங்க முடியல, அவ்வளவு இன்பத்தை தந்து விட்டார். இது மாதிரி வேற நூல்கள் பார்க்க முடியாது. இப்படி இன்பத்தை தந்தார் என்று இவ்வளவு தாக்க முடியாம சொல்லுகிற இன்பத்தை பெற்றதாக வேற நூல்கள் காண முடியாது. தலைமுறையோ தரியே நாயன் தாரனை செய்தது என்று இப்படி தனக்கு கிடைத்த பேரானந்தத்தை பேரின்பத்தை வாக்கினாலே வசனிக்க முடியாது, சொல்லாலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்பத்தை தந்து விட்டார். சொல்ல முடியாத அளவுக்கு. அதனாலே இப்படி இந்த திருவண்ட பகுதியிலே இப்படி தரியே சொல்லுவதறியன் வாடி முறையோ தரியன் நாயேன் தானதை செய்தது. முறையோ என்றால் எனக்கு இப்படி செய்தது முறையா என்று, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு இப்படி செய்தது முறையோ என்று தான் பெற்ற இன்பத்தை இப்படி எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் பரமஞானிகள் பெற்ற பேரின்பத்தை சொல்ல முடியாத இன்பத்தை இப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார். யாரு? மாணிக்கவாசகர். இப்படி சொல்லி காட்டுறது என்ன காரணம் என்று கேட்டால் மற்றவர்களும் இந்த இன்பத்தை இப்படிப்பட்ட இன்பமா என்று சொல்லி அதுல எல்லாரும் கேட்டவர்கள் அதுல பிரிய உண்டாகட்டும், கேட்டவர்களுக்கு பிரிய உண்டாகட்டும், அவர்களும் அதற்கு முயற்சி பண்ணு என்பதற்காக இப்படி பரமஞானி சொல்ல முடியாததை சொல்லி காட்டார். சொல்ல முடியாதத சொல்லுவதறியே வாழி சொல்லற்கரியானை சொல்லி திருவடிப்பீர் என்றார் போல சொல்ல முடியாததை சொல்லி காட்டார். ஆகையினாலே அந்த இன்பத்தை நமக்கும் மாணிக்க வாசகர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
5: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: அங்கே காட்டு பகுதியிலே ஒரு ஆண் பந்தி அரச பந்தி, பந்தியிலேயே அரச பந்தி தலைமையுடைய பந்தின்னா ஆயிரக்கணக்கான பந்திகள் இருக்கும், அதுக்கு ஒரு தலைவன் இருக்கு. நாம மனிதர்கள் தான் அப்படி நினைக்கிறோம் இல்லை, எல்லாருக்கும் இந்த தலைமை உண்டு. தலைமை தகுதி இருக்குமானால் ஆன்மாக்களுக்கு அந்த தலைமை தகுதி இருக்குமானால் அங்க அந்த உடம்பிலையும் இருக்கும். அது அந்த ஆண் பந்தி தலைமையுடையதா இருந்தது. பாண்டியர் வேட்டையாட வந்தா எல்லா உயிரினங்களும் காட்டில இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் போய் இந்த பந்தி கிட்ட பந்தியரசேன்னு சிங்க அரசேன்னு கூப்பிடல, பந்தியரசேன் எங்களை காப்பாற்றணும். உடனே ஆண் பந்தி போருக்கு இருந்தது. அந்த தாய் பந்தி அப்பத்தான் குட்டிகளை ஈன்று அந்த குட்டிகளுக்கு கண் திறக்கல, அப்ப சொல்லிட்டு நீ மட்டும் தனியா போக கூடாது, நானும் வருவேன். இல்ல இல்ல, நீ இருந்து கண்டறக்காத இந்த குட்டிகளை நீ காப்பாற்றுவான். நானா பெற்றேன், பெற செய்தவன் ஒரு இருக்கான், பாரம் அவனுக்கே என்ன ஞானம் பேசு. இது பெண் பந்திக்கு உடம்பு பந்தி, ஆனா உள்ளம் இருக்க உயர்ந்த யோகிகளுடைய உள்ளத்துல நின்று பேசுகிறது. தாயே ஆகி வளர்த்தனை போச்சு படிச்சுட்டு போட்டு வாசம். தாயின் சிறந்த தயாவான தத்துவன் ஒரு வந்திருக்கான், நானா இதுக்கு காரணம். ஆகவே நான் உன் கூட வந்து உயிர் தரப்பேன், வெற்றி பெற்றால் மீண்டும் இந்த குழந்தைகளை பார்ப்பேன். ரெண்டு பேரும் பொறுப்புட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டைகளை இறந்து போயிட்டார்கள். அவைகள் தான் அந்த பந்தி மலை. ஆண் பந்தி விழுந்துதான் பந்தி மலை பாருங்க, ஒரு மலையோட தொடர்ந்து அந்த பந்தி மலையில ஒரு சித்தெல்லாம் இருக்கும். இந்த கண்டர்வாத குட்டிகளை அந்த பெண் தாய் பந்தி சொல்லிச்சுல்ல, எனக்கா அது பாரம், இறைவனுக்கு அல்லவா சோமசுந்தர பெருமானுக்கு அல்லவா நினைச்சது. அந்த நினைப்புக்காக சுவாமி அம்பாள் அழைச்சிட்டு விமானத்து மேல வர்றாரு. இந்த குட்டிகள் மேல அம்பாளுடைய கருணை நோக்கு பட வேண்டும். உடனே மிக வேகமாக ஒரு பெண் பந்தியாக தாய் பந்தியாக எடுத்துக்கொண்டு வடிவெடுத்துக் கொண்டு அந்த குட்டிகளை நோக்கி வருகிறார். அந்த குட்டிகளும் மிகச்சிறந்த வேகத்தோடு தாயை நோக்கி வருகிறார். இந்த உணர்வு அதை சொல்கிறார், நிழலை தேடுகின்றன தாய்ப்பால் தீம்பால் வேட்டு வாடுகின்றன, தாகம் தெம்பசி வருத்த வீடுகின்றன, வெயிலில் விரும்புகின்றன. இந்த குட்டிகள் படுகிற துன்பத்தை பார்த்து கடவுள் தாய்ப்பந்தியாக வருகிறார். இன்னவாறு இவைகள் வருத்தப்படுகிற நிலையை பார்த்து, வேல்வல்ல தென்னராகிய தேவர்கள் தேவர், வேல்வல்ல தேவர்கள் தேவர் ஆகிய பெருமான் அங்கையற்கண் மின்னனாள் ஒரு இன்னவர் விமானம் மீது அம்பாளை கூட்டிகிட்டு அங்க வருகிறார். வந்து அந்த குட்டிகளுக்கு இறங்கி மிக துயர் அகற்றுவான் ஈந்தமான வன்முடை பேடையின் வடிவெடுத்து அந்த பெட்டை நிறைய தாய் வடிவம் எடுத்துக்கொண்டு பந்தியாக வருகிறார் பரமன். எவ்வளவு அற்புதம்! ஒருவர் யாரானும் வழிக்கு கீழே ஒன்றுட்டா அவரை போய் தூக்கி விடணும்னு நினைச்சா வெள்ளச்சட்டை அழுக்கா போடும் நினைக்கிறாங்க. இப்போ கையில நெகம்படாமல் காப்பாற்றணும், யாரையாவது விட கீழே ஒன்றுக்கூடாதுதான். நம்ம பிள்ளைகளை கீழே ஒன்றுன்னா ஐயோன்னு பதறி சென்று ஓடி பத்தி தூக்குகிற எண்ணம் இப்ப போயிடுச்சு. அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கோம்ல, ஏன் அங்க போன நீ தாவத அடிபட்டுக்கோ. ஆக பக்கத்துல இருந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பாங்கு குறைந்து வருகிறது. பரமன் அந்த பந்திக்குட்டி தாய் பந்தி சொன்ன சொல்லுக்காக நெருங்கி போய் தாய்ப்பந்தியினுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் யாரு? ஏனமும் இன்னமும் காண்பரிதாகிய ஏனம், ஏனம்னா பந்தி, ஏனமும் இன்னமும் காண்பரிதாகிய ஏனம். ஒரு பிறப்பில ஒரு பந்தி தேடி போச்சு, அங்க காண முடியல, இன்னமும் காண முடியல, காண முடியாத பரம்பொருள் இப்ப காணக்கூடியதாக பந்திக்கு இறங்கி, ஏவுண்ட பந்திக்கு இறங்கி என்று பேசுவார். வருத்தப்படுகிற அந்த பந்திக்குட்டிகளுக்காக வந்து பெருமான் நிற்கிறார். எப்படி வருகிறதா என்ன அந்த தாய் அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு தாய்மை நிலையில் இருக்கக்கூடிய விலங்காயிருந்தாலும் பறவையாயிருந்தாலும் பல்வேறு வகையான உடம்பெடுத்த உயிர்கள் அத்தனைக்கும் தாய்மை உணர்வு இருக்கு பாருங்க, அது அந்தந்த அளவில் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் ஆண்டவர்கள். மனித தாய்களுக்கு தான் இந்த உணர்வு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறது. உணர்ச்சி என்பது எல்லா உயிரெடுத்த உடம்பெடுத்த உயிர்களுக்கும் உண்டு. அதை சொல்றாரு, தாய் பிள்ளைகளை நோக்கி போகிற போது, குட்டிகளை நோக்கி போகிற போது, ஆன மெய் மயில் முகித்திட தழுவி, அப்படியே தழுவி கொள்கிறான். மூன்று அருளின் மானமென் பாலை அத்திய மாவலனும் வந்திரனும் ஞானமும் பெருந்தகைய நற்குணங்களும் நல்க. இந்த பாலை கொடுத்ததுனால பசி போச்சு, அயற்சி போச்சு, தாகம் நீங்கிச்சு, அதுக்கு மேல என்னென்ன வந்துச்சு, பந்திரனும் மாவளனும் மிகப்பெரிய வல்லமை வலிமை, மானம் என் மூளை அருந்திய மாவளனும் வந்திரனும் ஞானமும் வலிமை உடல் வலிமை மட்டுமில்ல, அறிவு வலிமையும் கொடுத்து, அதற்கு மேலே மெய்ப்பொருள் காணுகின்ற நிலையும் கொடுத்து, பெருந்தகைய நற்குணங்களும் தகுதிப்பாளுடைய நல்ல குணம், ஞானம் பலர் இருக்கும், நல்ல குணம் இருக்காது. அந்த ஞானத்தோடு அந்த பொற்குடத்துக்கு பொற்கிட்டது போல நல்ல குணங்களும், பலருக்கு அறிவு தெளிவு இருக்கும், அது ஆபத்தை விளைக்கக்கூடியதா இருக்கும், தீச்செயல்களுக்கு நடவடிக்கைகளுக்கு உரியா இருக்கும். அப்படி இல்ல, நற்குணங்களும் நல்கா இதையெல்லாம் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த குட்டிகள் எல்லாம் நல்லாக பசிதீர அப்படியே அந்த இந்த காட்சியை நீங்க பாருங்கன்னா புதுமண்டபத்துக்கு போகணும். கைய கடைகளை ஏதாவது தைக்க போனீங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கு பாருங்க, அது பன்னிக்குட்டிக்கு இந்த பக்கம் ஆறு பன்னிக்குட்டிகள், இந்த பக்கம் ஆறு, ஒரே நேரத்துல 12 குட்டிகளுக்கு பரமன் பால் கொடுக்கிறான். அந்த சாமி பால் நினைந்தூட்டும் தாயினும் சாதப்படும். அங்க வந்து பெண்ணுக்கு மகப்பேறு பார்ப்பதற்காக கடவுள் தாயா வந்தா தாய்மானவன் தாய்மானவன். ஒரு செட்டி பெண்ணுக்கு மகப்பேறு பார்ப்பதற்காக அந்த பெருமான் அவளை தாய் வடிவத்துல வந்து அந்த மகப்பேறு சிவப்பிரசவம் பண்ணிட்டு பறந்தா. இதுக்கு தாய்மானவன் சாமிக்கு பேரு. இந்த சாமிக்கு என்ன பேரு இருக்கிறது? கிடப்பறிவார். இந்த கேவலம் கேளலாய் கிடப், இந்த கிடப்பறிவாருங்கிற ஒரு சொல்லு இருக்கு பாருங்க. இந்த விலங்குகள் எல்லாம் படுத்துக்கொண்டே பால் கொடுக்கும் குட்டிகளுக்கு. பன்றி குட்டி பால் அதுபாட்டில் கண்ண முடிக்கிட்டு இருக்கும், குட்டிகள் வந்து வந்து மோதி மோதி மோதி பால் கொடுக்கும். அது ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த பால் அருந்துகிற இடத்துல இருந்து குட்டிகள் எந்த விதமான துன்பமும் இல்லாதவாறு கிடந்து கிடந்து மல்லாந்து கிடந்து பொருள் காண்கிறவர்கள் அப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப ரசித்து. அப்ப குட்டிகளுடைய பால் உண்ணல் என்ற ஒரு செயல் நன்றாக நிகழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சௌகரியத்தை குறைத்துக் கொள்கிறது. இப்படி இதை பற்றி விரிவாக விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். சொன்னா நீண்டு போய்விடும். அப்படி சாமி அங்க பால் கொடுத்தார், அதோட வலிமை கொடுத்தார், ஞானம் கொடுத்தார். அப்போ அம்மா சொன்னாங்க, இம்மை இப்பவத்தன்னவாய் இனிவரும் பவமும், மிகச்சிறந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை, இனி வரப்போகிற காலத்திலையும் செம்மை செய்து. சாமி வந்து நம்மளை செம்மை செய்ய செப்பமுடையவர்களாக ஆக்க வேண்டும், அதான் அவனுடைய கருத்து. எல்லா உயிரையும் செம்மை செய்ய வேண்டும். ஆனால் செம்மையே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அறியார்க்க முடியுங்க. செம்மை செம்மை நலம் அறியாத, இந்த செம்மை நலம் அறிய செய்வதற்காக பெருமான திருவிளையாடுதான் செய்யறான். செம்மை செய்து அசேதனத்தை, அறிவு இல்லாததை சேதனம் அறிவுடையதாக ஆக்குகிறான். அதான் அவன் செய்த வல்லவம். அந்த வல்லம் எம்மை எப்பவத்தாயினும் எனப்பல உயிர்க்கும் அம்மையப்பருக்கு, அவரால் யார் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர், ஒரு சாஸ்திர கருத்து, அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர். இது 14 சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிற ஒரு வாக்கியம். அதை எடுத்துக்கொண்டு அம்மையப்பதாங்கு அவரே அவரால் எவரே, அவரல்லாமல் வேறு அம்மையப்பர் இந்த உலகத்துக்கு யாரு? அங்க பால் நினைந்து ஊட்டும் தாயின்னு சொன்னார். அந்த தொடர் இதெல்லாம் எங்க இருந்தது? திருவாசகத்துல அம்மை அம்மையே அப்பா உப்பிலாமணி திருவாசகத்தை திருமுறைகளை காஸ்தரங்களை பரஞ்சோதி மொழி வாங்கி வைத்துக் கொண்டு ஆங்காங்கு அதை ரொம்ப அருமையாக பொறித்து நல்ல உயர்ந்த பொன் தகட்டிலே மாணிக்க கற்கள் மூலம் பறித்து நமக்கு காட்டுகிற அனுபவத்தை கூட்டுகிறார். இப்படி அந்த பன்றிக்குட்டிகளை பால் கொடுத்து வளர்த்து வலிமை தந்த பெருமான் அவைகளை மந்திரிகளாகவும் ஆக்கி பார்க்கிறான். அந்த காலத்திலேயே பரமன் காட்டிலே இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்து நாட்டுக்கு தலைமை நல்கிற மதி அமைச்சர்களாக ஆக்கினார். இப்ப எவ்வளவு அற்புதங்கள்லாம் செய்யலாம், எதுவனாலும் செய்யலாம். ஆனா அதுக்கு தகுதி உடைய உயிர்களாக அவை இருந்தன. எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற நிலையை பெறுவதுதான் மனித வாழ்க்கையினுடைய மகோன்னதம். இடத்துக்கு தக நடக்காதவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இழிந்தவர்கள், இழிந்த தலையின் இழிந்த அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இவர்கள் கீழே இருந்து மேல உயர்கிறார்கள், மேல போகிறார்கள். மேல போக போக இறைவனுடைய திருவுள் நம்ம மேல கொண்டு போகும், நம்முடைய அறிவு கீழே இழுத்து கொண்டு வரும், இறைவனுடைய அருள் நம்ம மேல தூக்கி கொண்டு போகும். அங்கே அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டோ பாரு, அந்த அற்புத தெய்வம் என்ன செய்து இந்த பன்றி குட்டிகளுக்கு முகம் மட்டும் பன்றிகளா வச்சு உடம்பை எல்லாம் நல்ல யாக்கையாக அமைத்து அறிவை கொடுத்து பாண்டியனுடைய அமைச்சர்களாக ஆக்கிக்கள். இவ்வளவு அறிவுடையவர்கள் நம்ம அமைச்சர். முகத்தை நோக்கி யாரையும் இழிவு பண்ணி விடாதீங்க, அகத்தை நோக்குங்க. முகக்கண் கண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். தண்டியடிகள் நாயனாருடைய வரலாறு அவர் பணி. அந்த மாதிரி இப்போ ஒரிசாவில ஒருவர் கண்ணு தெரியாதவர் ஊருக்காக ஒரு குளம் வெட்டி தனியாளாக இருந்து வெட்டினார். இப்ப எல்லாரும் அவர் பாராட்டுறாங்க. தினமணி பத்திரிகைகள் கூட அவரை பத்தி கட்டுறாங்க. அன்றைக்கே தண்டி அடிகள் வழிபாடு செய்திருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். கமலாலய திருப்பணியை தான் ஒருவராக இருந்து கண்ணு தெரியாத ஒரு கையில கட்டிக்கிட்டு கிழங்கி இறங்கி இறங்கி ஏறி ஏறி ஏறி தூர்வாரி இருக்கிறார். தூர்வாரதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஒரு வாரதே இல்ல. தூர்வாராமையினாலே தண்ணீர் தங்காதது போல குற்றங்களை நீக்காமையினாலே குணங்கள் பெருகவில்லை. நம்முடைய அகத்துல தாழ்ந்த உள்ளங்கள் ஆக போச்சு, மேடு போச்சு. நல்ல இரக்கம் பண்பு உயர்ந்த பண்புகள்லாம் தங்குகிறார். குளிர் தடாகமாக ஆகாமல் தூர்ந்து போக விட்டுட்டோம். தீய குப்பைகளை போட்டு போட்டு போட்டு இதெல்லாம் நல்லவர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். இப்ப முகத்தை மட்டும் பந்திமமா வைத்து வல்லவத்தினால மந்திரிகளாக ஆக்கி அவர்களுக்கு இந்த உலகத்துல ஒரு ஏற்றம் தந்து பெருமான் அருளிப்பாடு செய்தான். இப்படி பந்திக்குட்டிகளுக்கு பால் தந்த திருவிளையாடலும் அவர்களை மந்திரிகளாக ஆக்கி காட்டிய திருவிளையாடலும் நிகழ்ந்தது. இது எளிய கறிக்குருவி, இலங்கை விட கீழானது பறவை. அந்த பறவையிலையும் ரொம்ப மெலிந்த பறவை கருத்தான் குஞ்சு. அது மற்ற பறவைகள் எல்லாம் தலையில கொச்சி கொச்சி கொச்சி கீழ் வடிந்து தாங்க முடியாத வலி. இந்த மாதிரி வருகிறவர்கள் எல்லாம் முரண்டுத்தனமாயிடும், கெட்டு பிறரால வழக்கெடுக்க பெறாத நிலை. அந்த நேரத்தில் இந்த கறிக்குருவி உட்கேலாம் எளியதாய் ஊறுபட் அஞ்சு பயந்து போய் பொதுக்குள்ள ஒளிஞ்சு நிற்குது. அந்த நேரத்துல அங்க ஒருத்தர் புறம்பும் உள்ளும் தூயவன், அவங்க வாக்கு தாங்க சிறந்தது. வெளியிலையும் தூய்மை இருக்கணும், உள்ளையும் தூய்மை இருக்கணும், அவங்க வாக்கு இறை வாக்காக இருக்கும். அவங்க பெரியவர் வந்தாரு, அந்த மரத்தடியில நின்று அங்க இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றார், இம்மதுரேசனை சேவித்து ஏற்று வார்க்கு எளியனாகி கைமலர் நெல்லி போல் கருதிய வரங்களில்

இம்மயில் உடனே நல்கும் யார இம்மதுரேதனை சேவித்து எத்துவார்க்கு. இவருடைய நிலையை பார்க்க மாட்டான், எளியனாகி தான் அரியனாக இருக்கிற நிலையிலிருந்து கீழே எளியனாகி அவங்க நினைச்சதெல்லாம் முடிப்பான் என்று சொன்னாராம். இதை கேட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு குடித்து வச்சுக்கணும். அந்த கருப்புருவி கேட்டதுனாலே ஞானம் பட்டு கேட்டல் சிந்தித்தல் எளிதல் இதெல்லாம் எளி ஞான பூஜை என்றார். நல்ல விஷயங்களை சிரவணம் என்று வடமொழியில் சொல்வாங்க. நல்லதை காது கொடுத்து கேட்கணும், அதுக்குதான் காது குத்துனாங்க. அந்த காதுல காது குத்துறது எதுக்குன்னா அந்த காதுக்கு அணிகள் நின்று இவர் கேட்டவர் கேள்வி செல்ல முடையவர், கேள்வியினால் தோற்கப்படாத செவி. நல்ல கேள்வி, இந்த கருக்குறிவுக்கு கேட்கக்கூடிய பக்குவம் இருந்தது, எல்லா பறவையுமா கேட்டது. எவர்களுக்கு துன்பம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நல்லவற்றை நாடி போவார்கள். ஆனால் இந்த துன்பமுடைய வருந்துகிற உயிர் உயிரி கிடைக்க வேண்டும் என்று எங்கே என்று தாகம் அடைந்த அந்த நாக்கு நீரை நோக்கி செல்லுமோ அதுபோல இந்த சொல் காதிலே விழுந்தது. இம்மையில் உடனே கைகூடும், எப்படின்னா கையில வைத்த உள்ளங்கை நெல்லிக்கனி போலேன்னு சொன்னார். உடனே பற்றி கொண்டது அன்பு தோய் மலர் கடல் உளானை அகத்தினால் தொழுது அச்சித்தே. அந்த பெருமானை இருந்த இடத்துல இருந்து அவன் சொன்னான், உடனே இது இருக்க அந்த உணர்வு வந்து விட்டது, நல்ல ஞானம் பெற்றது. ஞானம் பெற்றவுடன் நேர பறந்து மதுரைக்கு வந்துருச்சு. தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு பலகாவத தூரம் பறந்து வந்து பொற்றாமரையில நீராடினது, அங்கே கண்ணம்மையை வணங்கியது, பெருமானை வணங்கியது. இப்படி மூன்றே மூன்று நாள், கண்ணம்பருக்கு ஆறு நாள்ல, இந்த கறிக்குருவிக்கு மூணே நாள். என்ன அம்மா பார்த்துட்டா என்ன எளிய கரிய வாய் வந்து பொட்டாமரையில் குளிக்கும், பொட்டாமரையில் குளிக்குமா, குளிக்குது, பலம் வருது, அன்போடு அகம் நிகழ்ந்து வழிபாடு செய்கிறது என்னன்னு. பத்திமை நியமம் பூண்ட பறவை மேல் கருணை நாட்டம் வைத்து, அம்மா அப்படி பார்வை விழுந்துட்டது, ஆனால் இமையாத முக்கள் மறை முதல் ஒரு சேக்கந்து நித்திய நிலைமை நல்கி, பின்னடியே வழிபடுவான் விமலா நினைக்கிறது. என்னடியான் உயிரை வெவ்வேறு அடக்குற்று வைத்த பொன்னடியே பரவுகிறது. இது யமனை உதைத்த திருவடிகளை வணங்குகிறது. அங்கு அந்த யமனை உதைத்து மானியாகிய மார்க்கண்டேயனுக்கு அது செய்த பெருமான் நித்திய நிலைமை நல்கி நோக்கி கூற்றை காய்ந்த சத்திய ஞான மிருத்துஞ்சியத்தனை. இந்த கறிக்குரிய கூட்டாது, வா காடு கொடு. இந்த வலது காலம் சுண்டி இருப்பாங்க உபதேசம் பண்ணும்போது.

அந்த மந்திர பொருள் அங்க பதிச்சுட்டா அது நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க நினைந்தது வண்ணமாகிற நிலையை தந்துவிடும். அந்த மந்திரம் அந்த மார்க்கண்டேயனுக்கு உபதேசம் பண்ணார் பாருங்க. அப்பா அப்பா அப்பா, மார்க்கண்டேய முனிவர் மிருகண்டு முனிவர் அது அவரெல்லாம் கண்டபுராணத்தில் நீங்க கேட்டுருப்பீங்க. மார்க்கண்டேயனுக்கு எப்படி அந்த வாழ்வு வந்தது என்பதை மிருகண்டு முனிவர் அவருடைய தகப்பனார் இந்த வரலாறு சொல்லி மார்க்கண்டேயன் யமனை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எப்படி கிடைத்தது வாரணாசியில என்று கண்டபுராணம் சொல்லும். இங்க அந்த வரலாறு எடுத்து வைத்துக் கொண்டு அந்த மார்க்கண்டேயனுக்கு எந்த மந்திரத்தை இந்த பரம்பொருள் உபதேசித்து என்றும் நிலைபெற்ற வாழ்க்கை நினைத்ததற்கனையில் தவறாமல் நினைத்த புத்தியோடு இருக்கக்கூடிய பெருமந்திரம் அது மிருத்தஞ்சியம், மிருத்தஞ்ச மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்தை சுவாமி இந்த கரிக்குரியவனுடைய காதில ஓதுகிறார். எவ்வளவு பெரிய மாணிக்கவாச இருக்கு போய் யானையோ தவம் தவம் செய்தேன் சிவாய நமயனம் பெற்றேன். அவருக்கு போய் சொன்ன பெருமான் அவருக்கு அங்க பாத ஊருக்குல இருந்து பறந்து மதுரைக்கு வந்து மதுரை இருந்து பொண்ணு எடுத்துக்கொண்டு குறுந்துறையில் அங்க பெருந்துறையில போய் குறுந்தண்ணீழல்ல இருந்து சொன்னாரு. காத்திருந்து இங்க எளிமையாக மதுரையில பொட்டாமரை மூணே நாள் அவர் எவ்வளவு காலம் எனக்கு குரு கிடைப்பான் குரு கிடைப்பான்னு அல்லாடி இருந்து அவருக்கு கடிதம் சொன்னார். இங்க மிக எளியதாக அன்பு செய்த அற்புதமான உரைகளை கேட்டு மனத்துக்குள்ள வைத்து அந்த வழிபாட்டை செய்த அந்த கருங்குருக்கு உபதேசம் பண்ணினார். நீ நல்லது பெற்றாய். அந்த மந்திரத்தினுடைய பெருமை தெரியணும் இல்ல. இனி நீ வந்து வலிமை உடைய எல்லாத்துக்கும் வலியான ஆகிவிட்ட கரியான் குஞ்சா இருந்தது நீ வலியான ஆயிட்ட ஒரு பேர் குடுத்துட்டானே வலிமை வந்துட்டு பேர் ஏதாவது சொல்லி நல்லா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தலை சாமி இன்னும் படிப்படியா படிப்படியா கனத்த தத்துவமுற்று அழியாமல் கரித்த நித்திய சித்தி அருள்வாய். அந்த சித்தி கேட்ட உடனே சொல்லிட்டு இன்னும் ஒரு வரம் ஒண்ணு எனக்கு மட்டும் இந்த வரம் கொடுத்து பட்டாது வலி என்ன என்னுடைய இனத்துல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வலிமை தரவரும். தக்கான் ஒருவன் வாழ அவனுடைய கிளை வாழ்வது போலே இந்த கறிக்குறிவு கேட்ட அந்த வரம் இந்த எளிய கறிக்குஞ்சுகள் எல்லாம் வலியனவாக ஆகிவிட்டன என்று சொன்னார் பெருமான். கறிக்குறிக்கு உபதேசம் என்று சொன்னா நமக்கு உபதேசம் பண்ண மாட்டானா? நிச்சயம் உபதேசம் பண்ணுவான். ஆனா கேட்கிற காது மட்டும் நம்ம பக்குவமா வச்சுக்கிறது என்று சொல்லி இனி நாரைக்கு இங்க உபதேசம் உபதேச பொருள் முற்றி உபதேசம் கேட்ட சில பேர் மந்திர உபதேசம் பெற்றவொடனே உடனே சிவலோகம் கிடைச்சு நினைக்கிறான். இல்லை இல்லை இல்லை, உபதேசம் கேட்டவெல்லாம் பலகாலம் அந்த உபதேசத்தின்படி வாழ்ந்து காட்டினாரன்றி சரியே கிரிய யோகம் ஞானம் எல்லாம் அடைந்தாரன்றி அது படிகள். சரியே கிரிய யோகம் ஞானம் இதெல்லாம் நீச்சையின் மூலமாக அடையக்கூடிய நெறிகள். நீச்சை என்றால் விளக்கம் செய்வது. குருவனுடைய வார்த்தைகளினாலே குருவன் தொடுவதனாலே குருவன் நினைத்து பார்ப்பதனாலே இவனுக்கு இந்த பக்கம் வரணும் நினைப்பான் சில பேர் நல்ல நினைப்பு அது போய் அங்க வில்பவர் அவன் ஆக்கும். திருவடி தீட்சை வைப்பதனாலே தீட்சை முறைகள் பல இவ்வாறு ஆளுக கரித்த வேதியை போல என்றார். இரும்பு பொன்னார் போலே குருநாதன் தகுதியுடையவனாக இருந்தா எல்லாரையும் உயர்த்தலாம். அப்படி உயர்த்துகிற பாங்கு இறைவனுக்கு உண்டு. அவனுடைய எல்லாரும் இறைவன் குருவாக வர முடியாது. ஆகவே அவனுடைய அருள் பெற்றவர்கள் குருநாதராக வருகிறார்கள். அதனால குருவாய் வருவாய் அருவாய் அருள்நாதர் முருகனே குருவா வரணும் இல்ல. எனக்கு குருவான கோலத்தில் நீ வரணும். குருவடிவாக வந்து என்னை குவலைத்திருந்த காக்க வேண்டும் என்று பெரியவர்கள் வேண்டுவார். அப்படி குருவாக வந்து மந்திர உபதேசம் ஆயிட்டது. இது வலியனாகிவிட்டது. இது கேட்டது வலியன். தன்னுடைய குளமெல்லாம் வலிமை ஆயிட்டது. ஆனா நாரை என்ன கேட்க போகுது? நாரை ஒரு குளத்துக்கு அறியில மரத்துல ரொம்ப சௌரியமா இருக்கு. நல்ல கொழு கொழு மீன் சாப்பிட்டு அந்த நிலையில அந்த குளம் வத்தி போய் விட்டது. அங்கிருந்து அத்தை குளத்து அருநீர் பறவைன்னு சொல்லுவாங்க. அது பறந்து போய் வளமுடைய ஒரு தீர்த்தத்துக்கு வருது. அது பேர் அச்சோ தீர்த்தம். மிக உயர்ந்த தீர்த்தம். அங்க ஒரு நல்ல தியான மண்டபம். அதன் கரையில இருந்து பலர் அனுஷ்டானங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. சில முனிவர்கள் நீராடுகிறார்கள். இதை வந்து பார்க்குது. அங்க நல்ல சடைகள் அந்த தபோதனர்களுக்கு. அந்த சடையினால மூழ்கிறார்கள். மூழ்கிற போது அந்த சடை கட்டைக்குள்ள எல்லாம் அந்த மீன் பூந்து விளையாடுதான். காலை கடிச்சாலே ஏறி விளையாடுறோம். நல்ல நீர்நிலையில மீன் வந்து அப்படியே மொய் மொயின்னு மொய்க்கணும். எந்த விதமான குளிக்கிறவங்களுடைய கடவுனால அச்சம் வராது அந்த உயிரினங்கள் இருக்கணும். அதுதான் நீர்நிலை. அங்க அங்க பைங்குவளை கார்மலரா பாட்டு பாடுவார்கள் மாணிக்கால் சுவாமிகள். அங்கம் குறியனத்தால் தின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சாரினால் எங்கள் புராட்டி

0: போனும் போத்தி செய்த பொங்கும் மடு. அப்படி அருளானந்தமாகிய நீர் பெருக்கி தரக்கூடிய அந்த நீர்நிலையில் ஆடுகிற போது இந்த தபோதருடைய உடம்புகள்ல கூந்து விளையாடுதான் அந்த மீன். இதை பார்த்துதான் என்ன ஞானம் வருவதற்கு ஏதேனும் ஒரு நிகழ்வு நடக்கணும். மீப்பொருள் காண்பதற்கு ஏதேனும் நம்முடைய அனுபவத்துல ஏதேனும் காட்சியோ கருத்தோ வாக்கோ காதல கேட்கணும், கண்ணால பார்க்கணும், எல்லாரும் உள்ளத்துக்குள்ள தோன்றும், தானா தோன்றும். உயர்ந்த நிலைகளுக்கு தானா தோன்றும். சிலருக்கு சொல்லி காதல கேட்டு அனுபவம் வரும், சிலருக்கு கண்ணால பார்த்து ஆகா இப்படி இருக்கிறது என்று ஞானம் உண்டாகும். கண்ணாலே கண்டு ஞானம், காதால கேட்டு ஞானம், கருத்தாலே இணைந்து உண்டாகி ஞானம் உண்டாகும். இங்க பார்க்கிற காட்சியை பார்த்த உடனே இந்த மீன்கள் இந்த முனிவருடைய உடம்புல இவ்வளவு லாபகமா விளையாடுது, என்ன புண்ணியம் பண்ணிருந்தோம் இந்த மீன்கள். இந்த மீன்கள் என்ன புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தனை நிஞ்சமே ஞான சம்பந்தன் பாடுறாரு. நார என்ன நினைக்குது, இந்த மீன்கள் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், அடியாளுடைய திருமேனிகள பட்டி படர்வதற்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கு, அவர் இதை சாப்பிடக்கூடாது. இப்படி புண்ணியம் பண்ண மீன்களை நம்ம ஆகாரமா பண்ணக்கூடாது, பட்டினியாவே இருக்கு. அப்போ அந்த அனுஷ்டானம் பண்ண முனிவர்கள் வந்து மதுரை தலத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அங்க சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த திருவிழா சொல்லியிருந்திருக்காங்க, அம்மா மாதிரி யாரோ புண்ணியம் உடையவர்கள் சொல்ல சொல்லி எல்லாரும் கேட்கிறாரு. கேட்டுட்டு இருக்கும் போது இதுவும் கேட்கறது, நாரையும் கேட்கறது, ஞானம் வந்துருச்சு. உடனே அவர்கள் பின்னையே வருது, வந்து பொட்டாமரையை பார்க்கிறது. அந்த பொட்டாமர கரையில உட்கார்ந்துருக்கு, அன்னகாரம் இல்ல, நீராடுது. பெருமான போய் அதுக்கு என்ன, இந்த பொட்டாமர குளத்துல இருக்கிற மீனை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு முடிவோட இருக்கு. அங்கேயே அச்சோ திட்டத்துல இருக்கிறதே சாப்பிடக்கூடாதுன்னா பொட்டாமர திட்டத்துல சாப்பிடுமா. புனிதமாக 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்தது. இது 3 நாள், 15 நாள் இருந்தது. நாள்தோறும் போயிட்டு போயிட்டு 16வது நாள் பசி தாங்க முடியவில்லை, அயற்சியினால இந்த மீனை சாப்பிடலாமோன்னு நினைச்சிட்டு பாருங்க. நினைப்பு தான் நினைப்பே பாவம்னு கருதுமானா, ஒரு அகிலனை அளவில் நினைப்பு பாவம் என்று நினைக்குமான. நாமெல்லாம் என்னென்ன நினைக்கிறோம், பல பல காமத்தராக இருக்கிறோம், பல பல நினைப்பு உடையவர்களாக இருந்து பாவங்களை கேட்கிறோம். உணர்வினில் வந்த பாவம் திணிச்சு ஆகா நினைக்க கூடாது, நினைப்பு கூட தப்பு என்று நினைத்துக் கொண்டு பெருமானுடைய 16வது நாள் அங்க போகுது. சாமி அரிய தவறு செய்து விட்டேன், நினைப்பினாலே பாவம் செய்து விட்டேன். இந்த அம்மா பார்த்தா என்ன இப்படி 15 நாள் பட்னியா கிடக்குதுன்னா, அது நீர் வாழ்கிற உயிரினங்களை சாப்பிடக்கூடிய நாரை பட்னியா கிடக்குன்னா இவ்வளவு நோன்பு இருக்க முடியுமா, எவ்வளவு வயிறாக்கி உனக்கு என்ன வேணும் சாமி, போதும் எனக்கு பதப்பு எப்படி பாருங்க, நார வாக்குமூலம் போட்டு போதும் எனக்கு, எனக்கு முச்சி கொடுக்கணும். யார் யார் என்ன விண்ணப்பிங்க, முச்சி விண்ணப்பம், முச்சி விண்ணப்பம்னு யாரு, எட்டாம் ஜாம்பானுக்கு முச்சி கொடுன்னு சொன்னாரு நடராஜ பெருமான், கொடுத்துட்டாரு. அப்புறம் உமாவி சிவாச்சாரியர் பண்ண பாட்டு பாருங்க, கொடுத்துடலாம், அத பின்னே இருக்கிறவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. அனுபவத்தை வழங்கலாம், வாரி கொண்டு விழுங்கலாம், ஆனா விற்க வந்துட்டுனா என்ன பண்றது. ஆகவே அதுக்கு இறைவனுடைய அருள்தான் தேவை. அங்கே நாரை முச்சி கொடுன்னு கேட்ட உடனே உனக்கு முச்சி கொடுக்கறேன்னு சொன்ன. சாமி இன்னும் ஒரு வரம், இந்த பொட்டாமர கரையில என்னுடைய குலத்தார் மட்டுமல்ல, நாரை இனத்தார் மட்டுமல்ல, பிற பறவைகளும் கூட இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்டு பாவம் அடையக்கூடாது. நான் முச்சி பெறப்போகுது, மத்தவன் எக்க எடுக்கட்ட என்ன, பாவம் அடைஞ்சா என்ன, நரகம் அடைஞ்சா. முச்சிக்கே என்ன லட்சணம்னா, மத்தவன் தான் பாவிகளா இருந்தா தான் இவன் முச்சியா இருக்க முடியும், மற்றவெல்லாம் முட்டாளா இருந்தா தான் நம்ம இப்படி எல்லாம் நினைக்கிறோம். சாமியுடைய திருவியில் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் மின்புட்டு இருக்க நினைக்கிறது எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. துன்பத்துல இருந்து நீங்க ஒரு துன்பே பிடி கவலை என்று இவத்தை நணுகாமல் துறந்து கறந்து விடி, என்போலிகள் உண்மை இனி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகி அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானை என்று அப்ப சுவாமியில் வேண்டிக் கொண்டது போல சொல்லி, என்னுடைய எழுத்தவர்கள் மட்டுமல்ல பிற பறவை கூட்டங்களும் கூட இந்த பொத்தாமரையிலே மீனையும் உண்டு பாவம் தேடிக் கொள்ளாமல் நீ ரட்சிக்க வேணும். அதனால என்ன செய்யணும், இந்த மீன் இல்லாமல் இருக்குது. நீ முச்சி கொடுத்தது மட்டுமல்லாமல் வருங்காலத்துல பறவையினங்கள் எல்லாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக வேண்டிக் கொண்டு பெருமானுடைய திருவருளினாலே நாரை புத்தி பெற்றது என்று சொல்லி 48வது திருவிளையாடலாக இதை நினைக்கிறோம். நாளைக்கு இசைக்குறுகின் பெருமான் அதை பற்றி மிக சிறந்த அனுபவங்களை நாம் பார்க்கலாம். நாதன் திருவருள் வயத்தால் பின் அறிவு வந்து மீன் அறிந்த ஆசை வந்தது எனக்கு இப்போது இப்பிறவி என் பெறுவது. இந்த ஆசையோடைய பிறவி எனக்கு இருக்கக்கூடாது, பிறவி நீக்க வேண்டும். பிறவாமை வேண்டும். காரைக்காலமையார் சொன்னார். காரைக்காலமையார் கேட்டத நாரை மதுரை தலத்துல சாமியானுக்கு பிறவி போடும். அன்பில் தோய்ந்து சிந்தை வைத்து வந்தனை செய்த அந்த நந்திக்கு பெருமான் முற்றி கொடுத்தான். ஐயனே, இப்பிறவி அறுத்து நின் மெய்யல் வாழ் சிவலோகத்தில் தேவி நான் உய்ய வேண்டும். எப்படி கேட்டு மெய்யர் வாழ் சிவலோகத்தில் நான் உய்ய வேண்டும். இன்னும் ஒன்று வேண்டும். என்ன அந்த ஒன்று? வள்ளல் என் மரபு உள்ளவும் மற்றைய புள்ளும் இந்த புனிதமா தடத்து உள்ள நீர் நீர் உண்ணி எக்காலமும் தழுவனாத பழி வந்து சாரும். ஆதலினாலே நீ நிழலாக நீ இந்த தடாகத்தை அமைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அதனால பொத்தாம மறையில மீன் இல்லாமல் இருக்கிறதாக நான் அறிந்தவரை இருந்து தண்ணீர்ந்தானே மீன் இருக்கும் என்று பகவான் மாற்றி விட்டார் என்று சொல்லி, இந்த அளவில் இருந்து கேட்டவங்களை அனைவருக்கும் எழுதிய பணிவான வணக்கங்களை சொல்லி நன்றி கூறி, வான்முகில் வளாது மெய்கம் அலிவளம் துறக்க மன்னன் போர் முறை அறிந்தைக உறைவிதாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் வாங்க நத்தமும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே. என்னாடுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி.
1: உள்ளேயே ஸ்பூரித்தல் என்று சொல்வார்கள் இல்லையா, ஸ்பூரிக்கக்கூடியது. இதெல்லாம் யாருக்கு வரும்னா, இந்த சங்கீத கலைஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் வரும். இந்த பேசும் பொழுது இது இந்த நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற இடத்துலயும் இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம ஒண்ணு காப்பி அடிக்காம யோசித்துக் கொண்டே இருப்போம், ஏதோ ஒரு கருத்து ஸ்பூரிக்கும் உள்ள இருந்து அப்படியே வரும். ஆஹா, இந்த கருத்து ரொம்ப நல்லா இருக்கிறதே சொல்ல வேண்டுமே என்று சொல்லுவோம். எனக்கே பல விதங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன், அந்த கருத்து சில வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது எங்கேயோ இருக்கும். நமக்கு முன்னாடியே யாரோ சொல்லி இருக்கிறார்கள், நம்ம ஒண்ணும் புதுசா ஒன்னையும் கண்டுபிடிக்கல. ஆனா நமக்குள்ளே அந்த கருத்துக்கள் ஸ்பூரிக்கும். அதே மாதிரி தான் சங்கீத வித்வான் அப்படியே சங்கதி ஸ்பூரித்து கொண்டு வரும். அப்படியே சாதகம் செய்யும் பொழுது இல்ல கச்சேரியில ரொம்ப சந்தோஷமா அவன் கச்சேரியிலே பாடுகின்றான் அதை வாசிக்கிறான்னா அப்ப சங்கதிகள் வரும். எங்கிருந்து வரும்? இவன் பிராக்டிஸ் பண்ணாலும் சிலது வந்து விடும். அந்த சங்கதி எங்கிருந்து வரும்? உள்ள இருந்து வரும். அதே போலத்தான் இறைவன் குருவாக தனக்கு உள்ளேயே நமக்கு உள்ளேயே இருந்து வருவான். ஒன்று. ரெண்டாவது, தன்னுடைய தன்மையிலேயே எதிர்க்க வந்து ரெண்டாவது இல்லை இப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுவான். ரெண்டாவது தன்மை. மூன்றாவது, நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே சில விஷயங்கள் ஸ்பூரிக்கும். அடுத்தது யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவார்கள் எத்தனையோ பேர். இப்ப பேசுறது என்னன்னா அப்படியே நானா சுயம் பிரகாசமா பேசுறேன்னா என்ன, பல பேர் சொன்னது நீ இப்படி இப்படி பண்ணலாம், இந்த இங்கே ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆரம்பத்துல பேசும் பொழுது எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது வெங்கட்ரமணின்னு சொல்லு, ரமணிச்சார் ரமணிச்சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் என்ன ரொம்ப ஆதரிச்சு திருப்பாவை பேச ஆரம்பிச்சேன். பேசும் பொழுது எனக்கு பல மந்திரங்கள் அல்லது அந்த தத்துவங்களினுடைய வைஷ்ணவம் தான் முதல்ல ஆரம்பிச்சது தெரியாது. எனக்கு ரொம்ப அழகா வந்து சொல்லி கொடுத்தார்கள் பல பேர், எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே மாதிரி தான் எனக்கு திருப்புகள், எனக்கு குருவாக இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார் இந்த பார் தமிழ் இப்படி திருப்புகளை இப்படி பிரிக்கணும், இந்த ராகத்துல பாடணும், இந்த தாளத்துல பாடணும். எனக்கு திருப்புகள் தப்பும் தவறுமா இப்ப ராகத்துல பாடியிருக்கலாம், நான் பாடலாம். ஆனா ஒரு அடிப்படை போட்டு தவறுக்கு அவர் காரணம் கிடையாது, ஏன்னா அவர் சங்கீதத்தை நல்லா கத்துண்டு அவர் நல்லா பாடினார். எனக்கு அது சங்கீதம் தெரியாது, நான் இப்படியே பாடுகிறேன். ஆனா இப்படித்தான் பாட வேண்டும் முறை, இதுதான் திருப்புகளினுடைய சந்தம், இந்த இந்த அக்ஷரம், இந்த இந்த தாளம் இப்படி இப்படி நிக்கும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. வீட்டுல உட்காந்து சொல்லி கொடுத்தது, முருகனுடைய கோயில்ல உட்காந்து சொல்லி கொடுத்தது, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஒன்று நமக்கு உள்ளேயே ஸ்பூரிக்கலாம், இன்னொருத்தர் வழி அப்படியே கோடிட்டு காமிக்கலாம், இல்லைன்னா கைப்பிடித்து கொண்டு எடுத்து செல்லலாம். குருவாக வந்து மனித குருவாக இருப்பதை போலவே செல்லலாம். இதைத்தான் அந்த முதல் அதிகரணத்துல சொல்லுகின்றார்கள். இது சிவஞான அதாவது சைவ சித்தாந்தத்துல மூன்றாக சொல்வார்கள். இந்த ஆணவ மனம் கர்மமலம் நியாய அந்த ஆணவம் கர்மமாய் என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் ஒன்று என்று சொல்வார்கள். இப்போ ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடியவர் விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இறைவன் உள்ளேயே ஸ்புரணமாக ஸ்பூரித்தலாக உள்ளேயே நின்று உணர்த்துவானா ஆணவ மலருக்கு, அதை விஞ்ஞான கலர் என்று சொல்லுவார்கள். இப்போ ஆணவம் கர்மம் ரெண்டு மட்டும் இருக்கக்கூடியவர்களை படையா கலர் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இவர்களுக்கு நேரே வந்து உண்மையை உணர்த்தி செல்லுவான். மூன்றாவது சில பேருக்கு உண்டு, மூன்றாவது மூணு மலமுமே உண்டு, ஆணவம் கர்மம் மாயை இந்த மூணுமே உண்டு, அதுக்கு சகலர்னு பேர். அத நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நமக்கு மானுட ஆச்சாரியன் மூலமாக வந்து தோன்றி இறைவன் நமக்கு நம்முடைய மலங்களை நீக்கி தன்னை விளக்குவான் என்று இந்த இடத்துல சொல்வார்கள். இதுக்கு என்ன என்ன தீட்சையெல்லாம் சொல்லுவான் என்று சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு உள்ளே ஸ்புரித்தும் வந்திருக்கிறார். அதே போல எதிர்த்த வந்து தோன்றி முத்தைத்தரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக் கொடுத்தார், தடுத்தாட்கொண்டார். கம்பத்திளையனார், கோபுரத்திளையனார் என்று சொல்லும்படியாக கோபுரத்திளையனாராக கோபுரத்திலே இருந்து விழும் பொழுது அவரை தாங்கி அருணகிரி வள்ளலை முத்தைத்தரு என்று சுமாருன்னு சொன்னாராம். அடுத்தது பாடுன்னு சொல்லும் பொழுது எப்படி பாடுவேன், முத்தைத்தருன்னு முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என போது முதல்ல எடுத்தவன்னே சொல்லுவார். ஏன்னா நீ தான் குருநாதன். முதல் பாடலிலேயே திருப்புகழ்ல சொல்லுவார் என்ன, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருவரை எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் ஒப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பேன சுருதியின் முற்பட்டது. இது ஓங்காரத்தை அவர் சொன்னார்னு இந்த சரித்திரத்தை முதல் திருப்புகளிலேயே அருணகிரிநாதர் பாடுவார். அவருக்கு குருவாக வருவதைப் போலவே வந்து தோன்றி இப்படி இருக்க வேண்டும் என்று கொடுத்த பலவிதமான தீட்சைகளும் செய்கின்றார். இந்த சைவ சித்தாந்தத்துல இதுக்கப்புறம் சிவஞான சித்தியார்ல இந்த எட்டாம் சூத்திரத்துக்கு பலவிதமான தீட்சைகளை பத்தி எல்லாம் சொல்லி செல்லும். சக்ஷு தீட்சை என்று ஒன்று உண்டு, அதாவது கண்ணாலே தீட்சை செய்வது. அதை அருணகிரிநாதர் சொல்றார், ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும். என்ன பண்ணாராம், பார்வையாலே அனுபூதி கொடுத்தார். இது சக்ஷு தீட்சை. அடுத்தது என்ன செய்கின்றார், திருவடி தீட்சை கொடுத்தாராம். அதை சொல்லும்போது வீர

0: அந்த திருவடியை கொடுக்கின்றாராம், திருவடி தீட்சை கொடுத்தார்னு. அதே மாதிரி நாவிலே பொறித்தாருங்கிறத இவர் சொல்லல, திருவிஞ்சை முருகன் பிள்ளை தமிழ்ல சொல்லுகின்றார். அமுதால் உலகோர் இடர் நீக்க பாட்டு மிக மூத மிக ஓத முன்னாள் ஒரு நேயன் உள் நாக்கில் தீட்டும் வடிவேன் என்று அந்த ஓங்காரத்தை சடாட்சரத்தை எழுதினாராம் முருகப்பெருமான். அதான் முத்தை திருவத்தி என்றதாக வந்தது. ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன்குடி பெருமாளை என்று திருவாவினுடைய இருக்கக்கூடிய முருகன் ஜபமாலை கொடுத்து உபதேசம் கொடுத்தார். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பெருமான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே என்று உபதேசமையும் கொடுத்தார். அதே மாதிரி வாதனை தவிர்த்த குருநாதனும் குரத்தி திரு வேலைக்காரனே என்று குருநாதனாக இருந்தான் என்பதாக பல விதமாக இவருக்கு கொடுக்கக்கூடியதே அவர் சொல்லுவார். எப்படியெல்லாம் தன்னை குருநாதனாக ஆட்கொண்டான் என்று அருணகிரிநாதர் பல இடத்திலே அதுதான் குருபர குருபர என்று இவனை சுவாமிநாதனை அவ்வளவு ஸ்தோத்திரம் செய்து பாடுகின்றார். இப்போ இந்த சரித்திரத்திலே ஒரு விஷயம் நம்ம பார்க்கல. என்ன முதலிலேயே சொன்னேன், தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமர் வெற்றுடை குமரவள் நிற்றி முன்கலரும் ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்றுரைத்தான் என்று சொன்னமே, அங்கே முருகப்பெருமானை காமர் பெற்றுடை குமரவள்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இங்க சொல்லும் பொழுது கந்தபுராணத்துல சொல்லும் பொழுது முருகப்பெருமான் செய்யக்கூடியது இப்ப உபதேசம் பண்ண போகிறார். அவனிடத்தில் ஓங்காரத்தை பற்றி கேட்கிறார். குடிலை முன் சாற்றி மாமரைத்தலை எடுத்தவன், இவன் குடிலைங்கிறத பிரணவத்தினுடைய பிரணவத்தை குடிலைன்னு அந்த இடத்துல சொன்னார். இங்க அடுத்தது நாலாவது வரையில ஓமெனப்படும் மொழிப்பொருள் இயம்புக என்றுரைத்தான். ஓங்கிற வார்த்தையை அடுத்ததே சொல்லுகிறார். காமர் வெற்றுடை குமரவேள்னு சொன்னார். இதுல என்ன காரணம்? ரெண்டு காரணம் இங்க ஒன்று உண்டு. ஒன்று, முருகனுடைய திருவடிவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய வடிவங்கள், அதுல ஓங்காரமும் அடக்கம். முருகனே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்கட்டும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடுவார். நான் அந்த வேதத்தின் பொருளாக எவன் இருக்கிறானோ, ஓரிடத்தில் ஆரிடத்தை உபதேச பொருளாக எவன் இருக்கிறானோ அவனே அந்த அக்ஷரங்களாக, அவனே ஓங்காரமாக, அவனே வேதஸ்வரூபனாக இருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நமோ என்று இதை திருப்புவள்ள பாடுவர். அவனுடைய அகாரம் என்பதுதான் முருகப்பெருமானுடைய தலை. உகாரம் என்பது அவனுடைய வலச்சேவியாக வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அகாரம் என்பது முருகனுடைய தலை. ஆங்கிறது நெற்றி, ஈங்கிறது வழக்கன், ஈ என்பது என்கின்ற நெடில் வந்து இடக்கண், ஊ என்பது வலச்செவி, ஊ என்பது இடச்செவி, இப்படியே வரும். மா என்பது ஹிருதயம் என்று இந்த இடத்துல வரும். இப்போ அகாரம் என்கின்ற முருகனுடைய தலை, அவனுடைய வலச்செவி என்பது உகாரம், ஹிருதயம் என்கின்ற மகாரம், இந்த மூன்றும் ஆ ஊ மா என்று சொல்லக்கூடிய இருக்கிறதே, இது மூன்றும் சேர்ந்தாதான் ஓங்காரமாக இருக்கின்றது. ஓங்கார பொருளாக எவன் இருக்கிறானோ, பாமன் சுவாமிகள் எல்லாம் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல எதை பாடுவாரோ அதையெல்லாம் பாம்பன் சுவாமிகள் சொல்லும் பொழுது ஓங்காரமே முருகனுடைய வடிவம் என்று பலவிதமாக சொல்லுவார். ஓங்காரத்தின் உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று அலங்காரத்துல அருணகிரிநாதரும் சொல்லுவார். இப்போ முருகனுடைய உருவமே ஓங்கார வடிவமாக மந்திர வடிவமாக இருக்கிறது. ஆன காரணத்தினாலே காமர் பெற்றுடை குமரவேள் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுடைய உருவத்தை குறித்தார் என்பது ஒன்று. ரெண்டாவது, சரி ஏன் இவர் குமரவேள், முருகனுடைய அந்த அழகை சொல்லி இருக்கலாம், ஆனால் காமர் பெற்றுடை குமரவேள்னு சொல்லணுமா? பலவிதமான மன்மதனும் சேர்ந்தாலும் கூட அவனுக்கு இணை ஆகாத முருகன் என்று இந்த இடத்துல சொல்லணுமா? என்ன காமர் பெற்றுடை குமர வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் சொல்லணுமா? என்ன மன்மதன் அழிந்த பிறகு, மன்மதன் அழிந்த பிறகு யோசிக்க வேண்டும். சிவனாலே மன்மதன் அழிந்தான், முருகப்பெருமானாலே பிரம்மன் அடிபட்டான். இது ஏன் சொல்லுகிறார்னா, சிவன் அழித்த அனங்கனாக்கினார், சிவன் மன்மதனை அனங்கனாக்கினார், அங்கம் உடையவனாக இருந்தவனை அனங்கனாக மாற்றினார். அவன் அழிந்துபட்ட பொழுதுதான் இவர் தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்தார் நாலு பேருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு நடக்காத பொழுது சின்முத்திரையிலே அமர்ந்து இதுதான் ஞானபாதம் என்று சொன்னாராம். அவ்வளவு காலம் சொன்னார். ஆனா இங்கே பிரம்மனை குட்டினார்னு வரும். பிரம்மன்னா என்ன? மன்மதன் என்பது ஆசையினுடைய வடிவம். ஆசையை அழித்த பொழுது அங்கே ஞானமானது தோன்றுகின்றது. இங்கே அப்படின்னா இதை அழிக்க வேண்டுமானார் கிடையாது. இது அழிக்கக்கூடிய தன்மையிலே இருந்ததல்ல, விபரீத ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது ஒன்றை இன்னொன்றாக தெரிந்து கொள்ளுதல். பிரம்மன் தானே பிரணவஸ்வரூபம், நானே பரம்பொருள் என்று சொல்லுகிறான். காந்தத்தில் வரும் பொழுது நானே பரம்பொருள் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஓங்காரத்தினுடைய அர்த்தம் சொல்லுனா நான் தான். கந்தபானத்தில் அதனால்தான் தெரியலேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்கிறான். இவன் போய் சிவபெருமானை கும்பிட்டு கொண்டு வந்தானே, அந்த அளவு கூட அறிவு இல்லையா? அதனால கொஞ்சம் ஆற்றினார் கச்சியப்பர். இல்லை எனக்கு தெரியலேன்னு வெழ்கினன் திகைத்தனன் என்று அவன் இருந்தான்னு சொல்லுவார். ஆனால் பிரம்மன் என்று தன்னையே பிரணவஸ்வரூபமாக அறிவது, தானே பரம்பொருள் என்று அறிவது விபரீத ஞானம் என்று சொல்லப்படும். பசுக்கள் தன்னை பதியாக உணர்வது, இது சைவ சித்தாந்தம். அத்வைதத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நானே கடவுள் அல்ல, பதி வேறு பசு வேறு. இந்த பசுவானது நானே எல்லாம், நானே கடவுள்னு நினைச்சிட்ட அது விபரீத ஞானம். நீ கிடையாது, நான் தான் கடவுள், நீ எனக்கு பசுவாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த விபரீத ஞானத்தை திருத்தி பிரணவ உபதேசம் செய்யக்கூடியது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்க வேண்டும். அங்கே அவர் சொன்னது ஆசையை அழித்து உபதேசம் செய்தார். அதனால தான் இங்கே காமன் என்கின்ற வார்த்தை எடுத்தார், வரம்பில் காமர் வெற்றுடை. இங்கே அடுத்தது சொன்னார், பிரம்மனை அடித்ததுக்கு காரணம் என்னன்னா விபரீத ஞானம் இருந்த காரணத்தினாலே விபரீத ஞானத்தை மாற்றி உண்மையான ஞானத்தை கொடுத்தார். தான் இப்படிப்பட்டது அல்ல. இந்த விபரீத ஞானத்தை தான் என்ன சொல்லுது, அரசனுடைய மகன் ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தனை என்று சொல்லுவார்களே, அந்த எட்டாவது இந்த சிவஞான சித்தியாரிலே சொல்லும் பொழுது, எட்டாவது சூத்திரமாக சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தன தன் முதல் குருவமா என்று சொல்லும்படியாக, ஐம்புல வேடருக்கு நடுவிலே அரசனுடைய மகனாக வேடர் நடுவிலே வளர்ந்தானே, நீ அரசன் மகன், நீ வேடன் அல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாரே, நீ மல மாயைகளே ஆணவம் கர்ம மாயிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், நீ பதி அல்ல பசு, நான் பதி என்று காட்டிக் கொடுக்கிறார் சிவபெருமான். அந்த பதிஞானத்தையும் பசு ஞானத்தையும் அந்த வழங்கக்கூடியதான் விபரீத ஞானத்தை விலக்கி, அவன் வேடர் மகன் என்று சொல்லக்கூடிய விபரீத ஞானத்தை விலக்கி, நீ பசு, நீ அரசனுடைய மகன் என்று காட்டிக் கொடுக்கிறாரே, இது வந்து விபரீத ஞானத்தை நீக்கி பிரணவ உபதேசத்தின் மூலமாக உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் ஓம் எனப்படும் முடிப்பொருள் என்று ஓம பின்னாடி சொல்லி முதல்ல சொல்லும் பொழுது குடிலை என்பதாக அதனுடைய மற்றொரு பொருளை சொன்னார். காமர் பெற்றுடை குமரவேள் என்பதாக இவன் மன்மதனை அழித்தார் அவர், ஆனால் இவன் மன்மதனை அழிக்கவில்லை. இரண்டாவது, இவனுடைய உருவமே 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடியது, வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கப்படக்கூடியவன், நாதவிந்து கலாதி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தையும் சொன்னார். இன்னொரு விஷயம் உண்டு, அகாரம் உகாரம் அகாரங்கள் இருக்கிறதே, ஆங்கிறது இறைவன், ஆ என்பது இறைவன், மா என்பது ஜீவாத்மா. மனத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே, மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே, யாராவது ஒருத்தர் இவனுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே மா என்கின்ற அக்ஷரத்தை ஜீவாத்மாக்களுக்கு சொல்வார்கள். அகாரம் என்பது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கக்கூடிய இறைவன், ஆ என்பது, மா என்பது ஜீவாத்மா. ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்ப ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நான் இருக்கிறேன், இங்க மைக் இருக்கிறது, நான் இருக்கிறேன், புஸ்தகம் இருக்கிறது. இப்ப நான் புஸ்தகம், நான் மைக்கு, நான் பேப்பர், என்ன இருக்குது இல்ல, நான் லைட்டு, அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பும் இல்லை. இதை தொடர்பு படுத்தணும். இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது இலக்கணத்துல சொல்றது இல்லையா, என்னுடைய, எனக்கு, என்னாலே, ஏதாவது உருபுகள் சொல்லுவாங்க, வேற்றுமை உருபுன்னு சொல்றது இல்லையா தமிழ் இலக்கணம். இலக்கணமே படிச்சா தானே பிரச்சனையே இல்லை, இலக்கணத்துக்கு இப்ப யாருமே போறதே கிடையாது. இப்ப இலக்கணத்திலே சொல்லுவதை போலவே நான் வைத்தியநாதன் வச்சுக்கலாம், வைத்தியநாதன் புஸ்தகம், ரெண்டு இருக்கிறது, என்ன வரணும், வைத்தியநாதனின் புஸ்தகம், வைத்தியநாதனின் மாலை, வைத்தியநாதனுக்காக விளக்கு, சொல்லலாமா, வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்கு விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு சொல்லலாமா? இப்போ இப்போ இரண்டு பொருள்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்திருக்கிறது இல்லையா? வைத்தியநாதன் புஸ்தகம், வைத்தியநாதன் மாலை, வைத்தியநாதன் விளக்கு, வைத்தியநாதன் மைக்கு, இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ரெண்டும் வேற வேற உண்டு. இப்போ வைத்தியநாதனுடைய புஸ்தகம், வைத்தியநாதனுக்காக விளக்கு, வைத்தியநாதனுக்காக மைக்கு வருமா? வைத்தியநாதனின் பேப்பர் சொல்லாமா? இப்போ இரண்டுக்கும் நடுவில் என்ன வருகிறது? ஒரு உருவு வருகிறது. இந்த அகார உகார மகாரத்தில் ஊ என்று சொல்லக்கூடியது இந்த உருபு என்று சொல்லும்படியாக வரும். ஆனா அந்த உருபு யாருன்னு கேட்டா, எதுன்னு கேட்டா, இறைவனுடைய அருட்சக்தி குரு. இந்த உகாரம் என்பது குரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று இந்த மூன்றுக்கும் சொல்வார்கள், அகார உகாரம் அகாரத்துக்கு. இன்னொன்று உண்டு, பரம்பொருளையும் ஜீவனாக இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடியது யாருன்னா குரு, இறைவனுடைய அருட்சக்தி. அருளது சக்தியாகும் அறம் தனக்குன்னு. அதனால்தான் உமா பிரணவம் என்று ஊ என்கின்ற எழுத்தை முதலாக கொண்டிருக்கக்கூடியதை பிரணவம் என்று சொல்வார்கள். உமா என்று சொல்லக்கூடியது பிரணவம் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகை இருக்கிறாள், இறைவனுடைய சக்தி இருக்கிறது, பரமேஸ்வரனுடைய சக்தி. இறைவனே குருவாக உகாரமாக இருக்கிறான். இந்த அகார உகார மகாரங்களிலே அகாரம் என்பது பரமேஸ்வரன். எப்படி தெரியும்? இந்த ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க, ஆங்கிறத தமிழ்ல எழுதி பாருங்க. சமஸ்கிருதமா இருந்தாலும் சரி, ஆனா தமிழ் தான் சரியா வரும். ஏன்னா சமஸ்கிருதத்துல எழுதும் பொழுது மகாரம் அகாரத்துல சேராது, ஆனா அகாரத்துல இருந்து மூணு போட்ட மாதிரி இருக்கும். சமஸ்கிருதத்துல எழுதி, சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இருக்கலாம், வடமொழி பயிற்சி இருந்தவர்கள் ஆன்னு போடுகிறோம், மூணு மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு போடுகிறோம் இல்லையா? இந்த மூணு மாதிரி போட்டா அது ஊ, அது கூட பக்கத்துல ஒரு கோடு போட்டா அதுக்கு ஆ. ஆனாவுக்குள்ள ஊனா இருக்கும் சமஸ்கிருதத்துல, ஆனா மானா இருக்காது, மானா இருக்காது, சரிங்களா? ஆனா தமிழிலே ஆனாங்கிறத எழுதி பாருங்கள், கீழே இருக்கிற பகுதியை மறைத்து கொண்டால் அது ஊங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆனாங்கிறத கீழே இருக்கக்கூடிய அந்த வளைவை மறைத்து கொண்டு பார்த்தால் மேல இருக்கக்கூடிய பகுதி ஊங்கிற மாதிரி காமிக்கும். இப்ப மேலே இருக்கக்கூடிய பகுதியை மறைத்து கொண்டு பார்த்தால் கீழே இருக்கிறது திருப்பி போட்டா மா எப்படி இருக்குமோ அது மாதிரி, அந்த உருட்டாமான்னு சொல்ல முடியாது, திருப்பி போட்ட மாதிரி தரகிழா தொங்கின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இறைவனிடத்திலே, ஆ என்கின்ற இறைவனிடத்திலே சக்தி ஓங்கி இருக்கும், அதாவது கருணை ஓங்கி இருக்கும். அதனால கருணை மேல உகார வடிவமாக இருக்கும். அவனிடத்திலே அவனுடைய திருவடியை அவனிடத்திலேயே தொற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மா தலைகிழகு, அதனால தான் மா என்பதாக சுட்டிப்பாடும். தமிழ் தெரிந்தவர்கள் தயவு பண்ணி இதை எழுதி பாருங்கள். அகார உகார மகாரங்கள் ஒரே எழுத்திலே அடங்கும், அதுல ஆ என்கின்ற எழுத்திலே அடங்கும், தமிழ் ஆவிலே அடங்கும். ஆனால் சமஸ்கிருதத்திலே பார்க்கும் பொழுது ஆ என்கின்ற எழுத்திலே அகாரம் உகாரம் மட்டுமே அடங்கும். இப்போ இறைவனிடத்திலே மூன்றும் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்லக்கூடியதுதான் அகாரம். அதனால அது இறைச்சக்தி. இப்ப மா என்பது இறைவனை நாடி இருக்கக்கூடிய பசுக்கள். இப்ப ரெண்டையும் சேர்க்கும்படியாக ஜீவனையும் பரமனையும் சேர்ப்பதற்காக இடையிலே வரக்கூடிய குரு இருக்கிறதே, இறைவனுடைய அருள் இருக்கிறதே, அந்த எவன் தன்னுடைய அருளை கொண்டு குருவாக வருகிறானோ அந்த குருவாக வருகின்ற இறைவன் இடையிலே ஊ என்கின்ற உகாரமாக வருகிறான். அதனாலதான் குமரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், முருகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது காத்தல் பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த ஊ என்கின்றது வந்து காத்தல் பிரணவம், அதாவது பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்துக்கு காரணம் அகாரம், சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லும்படியாக சிருஷ்டிக்கு காரணம் அகாரம், ஸ்திதி என்று சொல்லும்படியாக நிலைத்தல் காத்தலுக்கு காரணம் உகாரம், அழித்தலுக்கு காரணம் மகாரம் என்று சொல்வார்கள். இப்போ அகார உகார மகாரங்களிலே காத்தல் என்று சொல்லக்கூடிய ஸ்திதி இருக்கிறதே, அந்த காத்தல் என்பது உகாரம். உலகத்தையெல்லாம் பிரபஞ்சத்தையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே குமரன் முருகன் என்று உகாரத்தை முதலிலே எடுத்துக்கொண்டார். இது ஒரு பொருள். இரண்டாவது, நமக்கு குருவாக இருந்து நம்மை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய பரம குருநாதனாக இருக்கின்றான். அதனாலதான் குமரன் முருகன் நாதா குமரானம என்றும் முருக குமர குருபர என்று சொல்லும்படியாகவும் அவனை பாடுகின்றார். அவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அருணகிரிநாதர் பாடுவார். இப்போ இடையில இருப்பது முருகனுடைய, அந்த முருகனுடைய இறைவனுடைய அருட்சக்தி குருநாதன். இறைவன் முருகப்பெருமான் அகாரம், நாமெல்லாம் அகாரம், நம்ம ரெண்டையும் சேர்ப்பதற்காக இருக்கின்றதே அந்த உகாரம். இறைவனுக்கானவர்கள் நாம், இறைவனுக்கானவர்கள் நாம் என்று நம்மை உணர்த்தி, நமக்கு நம்மை உணர்த்தி இறைவனிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்ப்பிக்கின்றார்களே. பதியினுடைய பசுனி, பதிக்கான பசுனி, பதியினிடத்திலே சேர வேண்டிய பசுனி என்று காட்டி கொடுக்கிறார்களே. பதியினுடைய பதிக்கான பதியினிடத்திலே என்று சேர்க்கின்ற உருவாக வருகின்றாரே அந்த குருநாதன், அவர்தான் அந்த உகாரம் என்று சொல்லக்கூடிய அக்ஷரத்திலே சொல்லப்படுகிறார். அதை சுட்டி காட்டக்கூடியதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். இந்த பிரணவ உபதேசத்தை இறைவன் முருகப்பெருமான் பரமேஸ்வரனுக்கு செய்தார். சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, அடுத்ததுக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எங்கே பண்ணார்னார். திருத்தணி புராணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கட மலையிலே முருகப்பெருமான் சாஸ்தாவாக, பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்து இந்த உபதேசத்தை பண்ணார்னு, அதாவது இந்த உபதேசத்தை பண்ணுவதற்காக பிரம்மசாஸ்தாவாக இருந்தார் என்கின்ற ஒரு தணிகை புராண திருத்தணி புராணத்துல வரும். நம்ம முதல்ல பார்த்தோம், நாலு கரங்களை கொண்டு தானே வரத அபயம் கமண்டலம் அக்ஷமாலையை கொண்டு முருகப்பெருமானே தான் சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் என்பதையும் நம்ம பார்த்தோம். நம்ம முதல்லயே பார்க்கும் பொழுது முருகப்பெருமானாக இருந்து இம்முருகப்பெருமானே சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார், தானே எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஒரு தனில் ஒரு கரந்தனில் கண்டிகை படம் பறித்து ஒரு தன் கரந்தனில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோட அவையந்தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொண்டு சதுமுகம் போல் விதி செய்தான் என்று சொல்வார்களே, அதுக்கு பேர் பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். மேல இருக்கக்கூடிய ரெண்டு கரங்கள்ல கமண்டலமும் அக்ஷரமாலையும், கீழே வரத அபயங்களை கொண்டிருக்கிறான், அதுக்கு பிரம்மசாஸ்தா மூர்த்தி என்று பேர். அப்படி பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக திருவேங்கடமலை, இப்ப திருமலை திருப்பதினு சொல்றமே, அங்கே இருந்தார். அங்கே இருந்து அவர் உலகத்தை எல்லாம் படைத்தார் என்று திருத்தணி புராணம் சொல்லும். இதுக்கு இன்னொன்னு உண்டு, திருவேங்கட திருப்புகள்ல பாடும் பொழுது வேண்டும் வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் என்று சொல்லுவார். இன்னைக்கு இருக்கிற பெருமாளுக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பார் கொடுப்பார், கொடுத்துட்டே இருப்பாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா முருகப்பெருமானை சொல்லும் பொழுதுதான் இதை சொல்லுகின்றார். அதுவும் திருவேங்கடமலை திருப்புகள்ல சொல்லும் பொழுது வேண்டும் அடியர் போலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உறவும் பெருமாளே என்று சொல்லும்படியாக திருவேங்கடமலைதனில் உறைவோனே என்று அடியவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக பிரம்மசாஸ்தா மூர்த்தியாக இருந்தான் என்று திருத்தணிகை புராணம் சொல்லும். இது மாதிரி பலவிதமான கருத்துக்களை இங்கே பார்க்கும் பொழுது, ஸ்காந்தம் கந்த புராணம் புராணங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. இந்த ஆறு காண்டத்துல இந்த உற்பத்தி காண்டம் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும், அதுக்காக கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய சரித்திரங்கள், இருக்கக்கூடிய விளக்கங்கள் பின்னாடி வரக்கூடியதுக்கெல்லாம் முன்னாடியே பீடிகை, ஒரு நம்ம முன்னுரை போட்ட மாதிரி ஏராளமான விஷயங்களை தத்துவங்களை எல்லாம் இங்கேயே கொடுத்து விடுகின்றார்கள். அப்படி தானே முருகப்பெருமான் குருநாதனாக சுவாமிநாதனாக இருந்து அங்கே உபதேசம் செய்தாரே, திருவேரகத்துல உபதேசம் செய்தாரே, அந்த உபதேசம் செய்த சரித்திரம் நமக்கு ஞானத்தை கொடுப்பதாக அமையட்டும். இந்த பிரபஞ்ச ஞானத்தை முருகன் இதன் மூலமாக கொடுக்கிறார். இதுக்கு அப்புறம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு உண்டு, என்னன்னா முருகனுடைய பெருமையை சிவபெருமான் சொல்லுகிறார். இங்க இருந்து சிவபெருமான் போனாரா இல்லையா கைலாசத்துக்கு, தன்னுடைய இடத்துக்கு போனார். போன பொழுது அம்பிகை அவளோடு வரவேற்று கேட்டாராம், என்னாச்சு என்ன நடந்தது, பிரம்மாவை சிறையில போட்டிருந்தாரே என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தான், பிரணவம் தெரியாத காரணத்தினால பிரம்மனை சிறையில் இட்டான், நான் போய் கேட்டேன் எனக்கு உபதேசம் செய்தான்னு. அப்பேற்பட்ட சிறப்புடையவனா என்று இந்த ஸ்காந்தத்தில் வரும். அப்பேற்பட்ட சிறப்புடையவனா, அந்த சிறப்பை எனக்கு சொல்லக்கூடாதா என்று அம்பிகை முருகப்பெருமானுடைய சிறப்பை சிவபெருமானிடத்துல கேட்கிறார். சிவபெருமான் பரம சந்தோஷமாக சொல்லுகின்றாராம், கல்யாணியே சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா வார்த்தை வரும், கல்யாணியே மிகவும் அந்த முகம் அப்படியே மங்களகரமாக விளங்கக்கூடியவளும், ஆனந்தத்திலே முகம் ஆனந்தத்திலே ததும்பி இருக்கக்கூடிய முகத்தை உடையவளுமான கல்யாணியே, நீ உலக க்ஷேமத்துக்காக இதை கேட்டிருக்கிறாய், நான் சொல்லுகிறேன் கேள் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு அளக்க முடியாத சிறப்பு, சிவனும் முருகனும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு. சிவனை விட முருகன் சிறந்தவனா, முருகனை விட சிவன் சிறந்தவனா தகப்பனானா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் இரண்டு, அதாவது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பகுதிகளைப் போலே, ஒரு நாளினுடைய இரண்டு பகுதிகள் இரவு பகல் போலே இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வெறும் கிடையாது. இதுக்கு இன்னொரு தத்துவம் முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். மூணு தத்துவம் சொல்லுவார்கள். எப்படி? அம்பிகை, பரமேஸ்வரன், நடுவிலே முருகப்பெருமான். இந்த மூன்று பேர் இருக்கிறது எப்படி இருக்கிறதுன்ட்டு சொல்லுகிறார் கச்சியப்ப முனிவர். எப்படி இருந்ததுன்னா, தன்னுடைய திருமேனியிலே முழுவதுமாக நீர் பூசி இருக்கின்றானாம் சிவபெருமான். பவள குன்றமாக இருக்கக்கூடியவன் மேல அப்படியே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண்ணுடைய தோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே என்றிருக்கும்படியாக முழுமையாக உத்தூலனம் செய்து ஒளிரும் ஒண்மையனை என்ற மாணிக்க வாசகர் சொல்வாரே, விபூதி அப்படியே ஸ்நானம் செய்தவனாக உத்தூலன ஸ்நானம் செய்தவனாக இருக்கின்றான் சிவபெருமான். விழவிழையேன்னு இருக்கிறான். அம்பிகை கண்ணங்கருத்தவளாக இருக்கிறாளாம். முருகப்பெருமான் சிவந்தவனாக இடையில இருக்கிறானாம். இது எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு நாளினுடைய பகல் பகுதியை போலே சிவனும், இரவு பகுதியை போலே அம்பிகையும், அந்தியம்போதை போலே முருகப்பெருமானும், சந்தியா காலத்தை போலே முருகப்பெருமான் இருக்கிறார்கள் என்று கச்சியப்ப முனிவர் பாடுவார். அது மாதிரி மூன்று வேண்டும் ஒரு நாள்னு சொல்றோம். இப்ப நாள்ல வந்து ராத்திரியே கிடையாது, பகல் தான். பகலே கிடையாது, ராத்திரி தான். ரெண்டும் கிடையாது, சந்தியா காலம். இப்படி சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு பேரும் இல்லாம சந்தியா காலம்ங்கிறது உண்டா? இப்ப மூன்று பேரும் இருப்பார்கள். பகலே இருக்க முடியாது, இரவே இருக்க முடியாது. இருக்கலாம் இங்கே நம்ம ரஷ்யா இல்லது அந்த பகுதிகள் ஆர்க்டிக் பிரதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆறு மாசம் பகல், ஆறு மாசம் இரவுன்னு. ஆனா பகல் என்று இருந்தால் இரவு என்கின்ற ஒன்று வருகிறது இல்லையா? வராம இருக்கிறது இல்லையா? முழுமையாக பகல், அந்த வெளிச்சத்தை தவிர வேற கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது உண்டா? அதே போல ஒரு பகுதி நல்லது கெட்டதுன்னு ரெண்டு உண்டு. இப்ப நாணயத்தினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் நடு என்கின்ற மூன்றாவது பேப்பர்ல வேணும்னா அது சின்னதா மெல்லிதாக இருக்கலாம், ஆனா நடு என்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா? அது எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது. நாணயத்துல இருக்க முடியும். இந்த ஒரு ரூபாய், அஞ்சு ரூபாய், பத்து ரூபாய் அப்படிலாம் பாக்கலாம். இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் பூவுன்னு சொல்றோம். நடுவில் அந்த வட்டம் இருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் முருகப்பெருமான். இப்போ தலையா பூவா பார்க்கிறோம். தலையாக இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் தலையாக விளங்கக்கூடிய தேவாதி தேவன், பூவாக பூவை பூவையாக இருக்கக்கூடிய, பூவை சூடி இருக்கக்கூடிய அம்பிகை, நடுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள். மூன்று பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய தத்துவம் என்ன? இதுல அம்பிகை எப்படி, சாக்தம் எப்படி கலக்கிறது, சைவம் எப்படி கலக்கிறது, முருகப்பெருமானுடைய கௌமாரம் எப்படி இங்கே விஞ்சி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக எப்படி இருக்கிறது என்று நம்ம அவனுடைய முருகப்பெருமானுடைய நாம மகிமை, அவனுடைய ரூப மகிமை, அவனுடைய மிகச்சிறந்ததான அவனுடைய பலவிதமான திருவிளையாடலுடைய மகிமையை சிவபெருமான் அம்பிகைக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இதை கச்சியப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். எம்பெருமான் அந்த முருகப்பெருமான் எல்லா இடத்திலையும் திருவிளையாடல்கள் புரியும் பொழுது இதை சிவபெருமான் சொன்னதாக அந்த இடத்துல முதலிலேயே சொல்லி சென்றிருப்பார். நம்ம முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் பரம ஆனந்தமாக.
1: ஓ சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பான நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது நான்கு வித சிவராத்திரி விரதங்களின் மகிமை. சிவராத்திரி ஆனது நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மாக பிரதமாதி சிவராத்திரி முதலான நான்கு வகைகளாகும். இவற்றில் நித்திய சிவராத்திரி தினசரி இரவு நேரத்தில் நான்கு ஜாமங்களிலும் இடைவிடாமல் உமாபதியை பூஜை செய்து வணங்குவதாகும். சில மாதங்களில் சோமவாரத்தோடு அமாவாசையும் சேர்ந்து வந்தால் அது சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடும். இப்படி வரும் சிவராத்திரிக்கு யோகஜமான சிவராத்திரி என்று பெயர். மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதத்திலும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அனுஷ்டிக்கக்கூடியதாகும். இதை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் இடம் கிடைத்துவிடும். மூன்றாவதான மாக பிரதமாதி சிவராத்திரி என்பது மாக மாதத்தில் சுக்லபக்ஷ பிரதமை முதல் திரையோதசி வரையிலும் சங்கல்பம் செய்து கொண்டு தினசரி ஒரே ஒரு முறை உணவு உட்கொண்டு இந்திரியங்களை வென்றடக்கிய நிலையில் நியம நிஷ்டைகளில் சிறிதும் வழுவாமல் இருந்து வந்து மறுநாளாகிய சதுர்த்தசி தினத்தில் அதிகாலையில் கண்விழித்து எழ வேண்டும். பிறகு அளவில்லாத கல்யாண குணங்களை கொண்டவரும் ஏராளமான ஐஸ்வர்யங்களை உடையவரும் ஒளிவீசி திகழும் ஆயிரக்கணக்கான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் மகாலிங்கத்தின் வடிவத்தில் திகழ்பவருமான ஸ்ரீ சிவபெருமானை உள்ளத்தின் நடுவில் இருத்தி வணங்கி வழிபட்டு பிறகு நிர்மலமான நீரில் நீராடி இரவில் நான்கு ஜாமங்களிலும் அப்பெருமானின் லிங்க வடிவத்தை பூஜை செய்து வருவதாகும். நான்காவதாகிய சிவராத்திரியோ மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் கடைபிடிக்கக்கூடியதாகும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்திருந்து உள்ளத்தில் பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டுவிட்டு தூய்மையான ஜலத்தில் நீராடி அன்றாட கர்மங்களையும் முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு அன்று இரவு பொழுதில் கண்ணுறக்கம் கொள்ளாமல் நான்கு ஜாமங்களிலும் லிங்கத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை பூஜித்து வணங்க வேண்டும். இம்மாதிரியாக அப்பெருமானுக்கு பிடித்தமான சிவராத்திரிகள் நான்கு விதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு விதமான சிவராத்திரிகளிலும் இரவு நேரங்களில் சிறிதும் உறக்கம் கொள்ளாமலும் நிர்மலமான மனதுடனும் பரமேஸ்வரரை பூஜித்து வணங்க வேண்டும். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு நித்திய கர்மங்களையும் செய்துவிட்டு சிவபக்தர்களோடு சேர்ந்து அமர்ந்தே உணவு உட்கொள்ள வேண்டும். இந்த நான்கு சிவராத்திரிகளில் ஏதாவது ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது நான்கையுமோ எவர் ஒருவர் அனுஷ்டிக்கிறாரோ அவருடைய புண்ணிய பலனை கல்பகோடி காலமானாலும் அளவிட்டு கூற முடியாது. அத்தகையவர் இந்த உலகத்தில் சகலவித போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைவார் என்பதில் சந்தேகமே இல்லை. முன்பொரு சமயம் திருமாலானவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக பரமசிவன் அருளால் தம்முடைய பதவியை அடைந்தார். பிரம்மதேவனும் அவ்வாறே தம்முடைய படைக்கும் தொழிலை பெற்று மகிழ்ந்தார். தேவேந்திரனும் இந்த விரத மகிமையில்தான் இந்திர பதவியில் விட்டிருக்கின்றான். இவர்களைப் போலவே இன்னும் அநேக தேவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து கணங்களுக்கு தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். அநேக தவசீலர்களும் இந்த விரத மகிமையால் மறுபிறவியற்ற மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். குபேரனும் இந்த விரதத்தின் மகிமையால் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் பதவியை பெற்றிருக்கின்றார். இம்மாதிரியே வாயு தேவனும் வருணனும் தங்கள் பதவிகளுக்கேற்ற சக்தியை பெற்றிருக்கின்றார்கள். கல்மாஷவாதன் என்ற அரசன் கௌத முனிவரின் மூலமாக இந்த விரதத்தை பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொண்டு அதை விதிமுறைப்படி அனுஷ்டிக்கவும் செய்து தான் அடைந்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்தும் விடுபட்டான். அதன் பிறகு அவன் மறுபடியும் தன் நாட்டை அடைந்து ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து கொண்டு கிடைத்தற்கரிதான போக பாக்கியங்கள் அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்துவிட்டு முடிவில் பரமேஸ்வரரின் அருளால் மோட்சத்தையும் அடைந்தான். பெரிய கானகம் ஒன்றில் வேடன் ஒருவன் ஒரு நாள் பயங்கரமான புலி ஒன்றைக் கண்டு அஞ்சி கலங்கினான். அதனால் அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு புலியிடமிருந்து தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முயன்றான். அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி தினமாகும். ஆனால் அதையொன்றும் அறிந்து கொண்டிராத வேடனோ அன்றிரவு முழுவதும் அந்த மரத்தின் மேலேயே அமர்ந்திருந்த நிலையில் உணவு உறக்கம் எதுவுமே இல்லாதவனாக வில்வ தலைகளை பறித்து பறித்து அம்மரத்தின் அடியில் போட்ட வண்ணம் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தான். அன்றைய பொழுது முழுவதும் அன்ன ஆகாரம் இல்லாத காரணத்தால் மறுநாள் தெய்வ செயலாக உயிர் துறந்தான். அப்போது அவன் சிவராத்திரி நாளில் விரதமிருந்த மகிமையால் சிவலோகத்தை அடைந்து சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டான். முன்பொரு சமயம் வயது முதிர்ந்த நீச பெண்ணுறுத்தி இருந்தாள். அவள் உடம்பு முழுவதிலும் கொடிய வியாதி பீடிக்கப்பட்டிருந்தது. ஒரு சிவராத்திரி தினத்தன்று அவளுக்கு உணவேதும் கிடைக்காத காரணத்தினால் அன்று முழுவதும் அவள் கடுமையான பட்டினி கிடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் உடல் வருந்திய அவள் அன்றிரவு பொழுதில் முழுவதும் கண்ணுறங்காமல் விழித்திருந்து மறுநாள் காலையில் மாண்டு போனாள். அப்போது அவள் சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்த மகிமையால் பரமேஸ்வரரின் கருணைக்கு பாத்திரமாகி திவ்ய சரீரத்தையும் அடைய பெற்று திவ்ய விமானத்தில் ஏறி அமர்ந்த வண்ணம் சிவலோகத்திற்கு போய் சேர்ந்தாள். பூர்வத்தில் பகலும் இரவும் சத்தும் அசத்தும் ஆகிய எதுவுமே இல்லாத நிலைமையில் மகாதேவர் மாத்திரம் மகா சம்ஹார காலத்தில் உள்ள இருட்சிறுவில் தங்கியிருந்து வந்தார். அவருக்கு சாட்சியாக பார்வதி தேவி மட்டும் இருந்தாள். அவள் 64 கலைகளோடு கூடியவளாகிய தன்னுடைய உள்ள தாமரையில் தன் நாதரை பூஜித்து வருவதிலேயே ஈடுபாடு கொண்டவளாக விளங்கினாள். அதன் பிறகு முன்பு போலவே உலக சிருஷ்டிகளெல்லாம் உண்டாக்கிய போது உமாதேவி கருணாமூர்த்தியான சிவபெருமானை வணங்கி, சுவாமி, நான் இரவு பொழுது முழுவதும் தங்களையே என் இருதய கமலத்தில் இருத்தி பூஜை செய்து வந்தபடியால் இந்த இரவுகளின் நான்கு ஜாமங்களிலும் பகவானும் ஜகத்குருவுமாகிய தாங்களை எவர்கள் பூஜித்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு தாங்கள் கருணை காட்டி அவர்கள் கோரிய நன்மைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மோட்சத்தையும் தாங்கள் வழங்க வேண்டும். மேலும் இதற்கு சிவராத்திரி விரதம் என்ற பெயரும் வழங்கி பிரசித்தமாக வேண்டும். தேவரே, எந்த புண்ணிய சீலன் சிவராத்திரிகளின் தோறும் தங்களுடைய பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து வருகிறாரோ அவருக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் அவன் விரும்பிய சகல பொருட்களும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு உமாதேவிக்கு முதலில் இந்த மகா விரதத்தை அனுஷ்டித்து பரமானந்தத்தில் திளைத்தவளாகி சிவசங்கரருடைய சமீபத்தில் தங்கியிருந்து வந்தாள். அவளுடைய அருமை குமார்களான கணபதி, ஆறுமுகம் ஆகியவர்களும் நந்தி, ருங்கி, மகாகாலர் முதலான கணாதிபர்களும் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பயன் பெற்றார்கள். முன்பொரு சமயம் பிரம்மா, விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் மமதை கொண்டவர்களாக பரமசிவனாரின் ஜோதி மகாலிங்கத்தின் உன்னதமான அடிமுடிகளை கண்டுவர புறப்பட்டு சென்று அதில் தோல்வியை தழுவியவர்களாக திரும்பி வந்து சிவராத்திரி தினத்தின் இரவில் அப்பெருமானை பூஜித்து வணங்கினார்கள். அப்போது அவர்களின் முன்னிலையில் சிவபெருமான் தோன்றி அவ்விருவருடைய தவறுகளையும் மன்னித்து அவர்கள் விரும்பிய வரங்களை எல்லாம் அளித்து மறைந்தார். ஆகையால் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை யாராலும் அளவிட்டு சொல்லவே முடியாது. முன்பொரு சமயம் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை சிவபெருமானிடமிருந்து நந்தி தேவர் கேட்டறிந்து பரமானந்தத்தில் நிறைந்த வண்ணம் இருந்தார். சிவனாரின் மகிமை எவ்வாறு மனோவாக்கியிற்கு எட்டாததோ அதே போலவே இந்த விரதத்தின் மகிமையும் வாக்கு மனம் முதலானவற்றிற்கு எட்டாததுமாகும். வணக்கம். ஓம் சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம சைவம் நாள் ஆர்யம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதிரை ஆருத்ரா விரத மகிமை. சூரியன் தனு ராசியில் இருக்கும்போது ருத்ரனை கடவுளாக கூடிய திருவாதிரை நட்சத்திர தினத்தில் காலையில் கண்விழித்து எழுந்திருந்து தூய்மையாக இருந்து கொண்டு சகல ஆபத்துகளையும் அழித்துவிடக்கூடியவரான கூத்த பெருமாரை மனதில் தியானித்து நீராடி நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்டு சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பார்வதி மணாளருக்கு அபிஷேகமும் நைவேத்தியமும் செய்து சுவாமி சன்னதியில் நெய் விளக்குகளையும் ஏற்றி வைத்து சிவசங்கரரை கும்பிட்டு வணங்க வேண்டும். அதன் பிறகு அம்பலவான பெருமானுக்கும் சிறப்பான வகையில் அபிஷேகமும் நைவேத்தியமும் செய்து நிறைவி நெய் விளக்குகளையும் பிரகாசமாக ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வந்து அன்றைய தினம் அன்ன ஆகாரம் இல்லாமல் பட்டினி கிடந்து மறுநாள் சூரியோதய நேரத்தில் கண்விழித்து எழுந்திருக்க வேண்டும். பிறகு நீராடி நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு முக்கணரை வணங்கி வழிபட்டு இந்திரியங்களை வென்று அடக்கியிருக்கும் சிவபக்தர்களுக்கு அன்னமிட்டு அதன் பிறகு இறைவன் உத்தரவின் பேரில்தான் சாப்பிட வேண்டும். இவ்வாறாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டுவிட்டு அப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த விரதத்தையும் எவரொருவர் அனுஷ்டித்து வருகிறாரோ அவருடைய கையிலேயே போகம் மோக்ஷம் ஆகிய இந்த பேரின்பங்கள் இரண்டும் அடங்கியிருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. முஞ்சசேகர் என்ற ஒரு சிறந்த முனிவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சச்சிதானந்த மூர்த்தியின் நடனத்தை தரிசித்து மகிழ்ந்து பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராக மோட்சத்தை அடைந்தார். சிறந்த தபசீலரான பதஞ்சலி மகரிஷியும் கார்கோடகன் என்னும் மகா சர்ப்பமும் இந்த ஆருத்ரா விரதத்தை மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு அனுஷ்டித்து தேவாதி தேவரும் நடன கடவுளான ஸ்ரீ நடராஜ மூர்த்தியின் திருத்தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்து அதன் பயனாக அவ்விருவரும் பிறப்பு இறப்பு அற்ற மோட்சத்தை அடைந்தார்கள். ஸ்ரீ வியாக்ரபாத முனிவர் இந்த ஆருத்ரா விரதத்தை அனுஷ்டித்து சிறந்த தவசிரேஷ்டரான உபமன்யுவை தம் மகனாக அடைய பெற்றார். மேலும் அவர் ஆனந்த கூத்த பெருமானின் நடனத்தை தரிசித்ததினால் ஜீவன் முக்தராகவும் ஆனார். விபுலர் என்ற அந்தனர் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்து பரமசிவனின் பிரியத்திற்கு பாத்திரமானவராக மாறி தம் உடலோடு திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு கைலாசத்திற்கு சென்றார். அங்கே சிவபெருமானை தரிசித்து அவரை அளவுகடந்த பக்தி பெருக்கோடு வணங்கி மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கே வந்து சேர்ந்தார். அதன் பிறகு தன் மனைவியோடு இந்த உலகத்தில் சகல போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்ந்திருந்து விட்டு கடைசியில் திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவலோகத்தை அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைய பெற்றார். இவ்வாறாகவே இன்னும் அநேகர் இந்த புண்ணிய விரதத்தை அனுஷ்டித்து தாங்கள் கூறிய வரங்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ந்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கின்றார்கள். இந்த திவ்ய நாளாகிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய திருநாளில் சிவபெருமான் பரமானந்தத்தால் நிறைய பெற்றவராகி அனைவரையும் காத்தருளும் நோக்கத்தோடு ஆனந்த தாண்டவம் புரிகிறார். ஆகையால் இந்த விரதமானது மற்ற விரதங்கள் அனைத்திலும் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக விளங்கி வருகிறது. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Sivaya Nama. Shaivam.org in Anbanda Nergale, Ningal Ketka Virupadu, Uma Maheshwara Varada Mahimai. சூரியன் விருச்சிக ராசியில் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கும்போது உண்டாகும் பௌர்ணமி தினத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கர்மங்களையும் முடித்து கொண்டு பொன்னாலோ வெள்ளியினாலோ ஸ்ரீ உமாமகேஸ்வரருடைய பிரதிமையை செய்து பலவிதமான பூஜா திரவியங்களோடும் நைவேத்தியங்களுடனும் அப்பெருமானை பூஜை செய்து வணங்கி வழிபட வேண்டும். பிறகு ஆலயத்திற்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருக்கும் பார்வதி மணாளரை பஞ்சாமிர்தம் முதலான பொருட்களினால் அபிஷேகமும் நைவேத்தியமும் செய்து தாம்பூலமும் அழைத்து அப்பெருமானுக்கு இன்னும் பலவிதமான உபச்சாரங்களையும் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவபக்தர்களான அந்தனர்களுக்கு தானங்கள் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இனிப்பான பழ வகைகளையோ சிவபக்தர்களோடு கூட சேர்ந்து விரதத்திற்கு கெடுதி வாராத விதத்தில் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு இந்த விரதத்தின் மகிமையை நியமத்துடன் கடைபிடிக்க வேண்டும். விரதத்தை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ உமாமகேஸ்வரரின் பிரதிமையை சிவஞானியாகிய பக்தர் ஒருவருக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும். இவ்வாறாக சாஸ்திர முறைப்படி இந்த பெரிய விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் சகல சம்பத்துகளும் வெகு எளிதில் நிறைவேறும். மறுமையிலும் மோட்சத்தை அடைந்து விடுவார்கள். கண்களே இல்லாத அந்தகரான விரணபிந்து என்ற முனிவர் ஒருவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் பயனாக அன்று அலர்ந்த தாமரை மலருக்கு நிகரான அழகான கண்களை அடைந்தார். ஒரு பெண்மணி இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் உயிரிழந்த தன் கணவனை பிழைக்க வைத்து ஒரு மகனையும் பெற்றெடுத்து முடிவில் சிவலோகத்தை அடைந்தாள். திருமாலும் தம் கிருஷ்ணாவதாரத்தின் போது உமாகாந்தரின் பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக அநேக புத்திரர்களை பெற்றெடுத்தார். முன்பொரு சமயம் பிரம்மதேவனும் இந்த சிறப்பான விரதத்தை மகிழ்ச்சியோடு அனுஷ்டித்து அதன் மகிமையால் காயத்ரி சாவித்ரி ஆகிய இரு தேவிகளையும் தம் மனைவிகளாக அடைந்து மகிழ்ந்தார். இந்திரனும் இந்த விரதத்தின் மகிமையால் ஐயந்தனை புதல்வனாக அடைந்தான். வசிஷ்ட முனிவர் இந்த விரத மகிமையால் அக்னிஹோத்திரம் செய்வதற்காக காமதேனுவை அடைந்தார். கௌதம முனிவரும் இந்த விரத மகிமையால் சதானந்த ரிஷியை தம் புதல்வராக அடைய பெற்றார். ஜனக மகாராஜன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து லக்ஷ்மி தேவியின் அவதாரமாகிய சீதை என்னும் ஜானகியை தம் மகளாக அடைந்தார். சித்ராங்கன் என்ற அரசன் இந்த விரத மகிமையால் ஸ்வர்கலோகம் சென்று அங்கு தேவேந்திரனால் பூஜித்து வணங்கப்பெற்று அழகு மிகுந்த தேவதாசியான ஊர்வசியுடன் மகிழ்ந்திருந்துவிட்டு கற்பக வட்சத்தையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் பூலோகத்திற்கே திரும்பி வந்தான். அங்கு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருந்து அநேக புதல்வர்களையும் பெற்றெடுத்து தன் பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்வித்து பொன்மயமான விமானத்தில் ஏறிக்கொண்டு கைலாயத்தை அடைந்தான். அங்கு நீண்ட காலம் தங்கியிருந்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். முன்பொரு சமயம் சுதாமன் என்னும் ஓர் அந்தனன் சாஸ்திர ஞானம் சிறிதும் இல்லாத அறிவிலியாக இருந்தான். மூட புத்தியுள்ள அவன் என்னதான் கல்வி கேள்விகளை படித்தற்குரிய படித்தறிய முயன்ற போதும் அவை அவன் புத்தியில் எட்டாமலேயே போய்விட்டது. அதனால் அவ்வூர் மக்கள் அனைவரும் அவனை மந்த புத்திக்காரன் என்று ஏளனமாக பேசி கேலி செய்து வந்தார்கள். அப்போது அந்த அந்தரன் பக்தி நிறைந்த மனதோடு இந்த உமாமகேஸ்வர விரதத்தை விதிமுறைப்படி அனுஷ்டித்தான். அதன் மகிமையால் சர்வ வித்யா ஸ்வரூபினியான சரஸ்வதி தேவி இறைவன் அருளினால் எப்போதும் அவனுடைய நாக்கின் மத்தியில் வீற்றிருந்து அவனுக்கு அருள் புரிந்து வந்தாள். அன்றிலிருந்தே சகல சாஸ்திரங்களின் உட்பொருள்களையும் அவன் நன்கு உணர்ந்த மேதையாகிவிட்டான். அவனை போன்ற சிறந்த பண்டிதர் வேறு எவருமே இல்லை என்னும்படி அவன் அந்த அளவிற்கு புகழ் பெற்று விளங்கினான். அந்நாட்டு அரசனும் அவனை வரவேற்று அழைத்து அவனுக்கு ஏராளமான பொன் பொருட்களை வெகுமதியாக கொடுத்தான். சிறந்த கல்வி கேள்விகளை கற்றுத் தேர்ந்திருக்கும் அவனை அனைவரும் போற்றி பாராட்டி வணங்கினார்கள். அவன் அநேக அந்தர்களுக்கு கல்வி அறிவை உபதேசம் செய்தான். அவனுக்கு நாளாகவட்டத்தில் பல புதவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் அனைவரும் சகல சாஸ்திரங்களிலும் புலமை பெற்ற பண்டிதர்களாகவும் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அருள் குணம் கொண்டவர்களாகவும் திகழ்ந்தார்கள். கடைசியில் அவன் திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு சிவபெருமானின் உத்தரவின்படி ஒரு கணாதிபதியானான். சிந்துசேனன் என்னும் அரசன் ஒருவன் போர்க்களத்தில் விரோதிகளால் துரத்தி அடிக்கப்பட்டு தன் நகரத்தை விட்டு தன் மனைவியோடு கானகம் ஒன்றிற்கு ஓடி சென்று விட்டான். அங்கே கிழங்குகளையும் காய்கனிகளையும் சாப்பிட்டு கொண்டு அநேக வருஷங்கள் வசித்து வந்தான். அப்போது அந்த காட்டின் வழியாக சிறந்த தவசீலரான அகஸ்திய முனிவர் வந்தார். அவரை கண்டதும் சிந்துசேனராஜன் ஓரோடியும் சென்று அவரை வணங்கி நமஸ்கரித்து தன்னுடைய விருத்தாந்தங்கள் அனைத்தையும் அவரிடம் சொன்னான். உடனே அகஸ்திய முனிவர் அவனுக்கு இந்த சிறந்த மகா விரதத்தை பற்றி எடுத்து கூறினார். அம்முனிவரின் வார்த்தைப்படியே அவனும் தன் மனைவியோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த உமாமகேஸ்வர விரதத்தை அனுஷ்டித்தான். அவன் அந்த விரதத்தை அனுஷ்டித்து முடித்த உடனேயே குஹ்யருளின் ராஜனான குபேரன் பரமேஸ்வரின் கட்டளைப்படி அவன் முன்னிலையில் வந்து நின்று, அரசனே, உன்னுடைய பகைவரை எல்லாம் அழித்துவிட்டு உன்னை மறுபடியும் உன்னுடைய ராஜ்யத்திலேயே நிலைநிறுத்தி பட்டாபிஷேகமும் செய்வித்துவிட்டு வரும்படியாக பரமசிவன் எனக்கு கட்டளையிட்டு என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று கூறிவிட்டு அவனை மனைவியோடு கூட யானையின் மேல் வீட்டிற்கு செய்தான். பிறகு குபேரன் சதுரங்க சேனைகளோடு எதிரிகளை நோக்கி புறப்பட்டு சென்று அவர்களை எல்லாம் நகரத்திலிருந்து விரைவில் விரட்டடித்து சிந்து சேனராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து திரவியங்களையும் கொடுத்து அவனோடு பேசி மகிழ்ந்திருந்து விட்டு குபேரன் விடைவிட்டு சென்றான். சிந்து சேனனும் நீண்ட காலம் அரசாட்சி பொறுப்பை செவ்வனே நடத்தி கொண்டு சகல போக பாகியங்களையும் அனுபவித்த வண்ணம் மகிழ்ந்திருந்து விட்டு கடைசியில் மோட்சத்தை அடைந்தான். இவர்களைப் போலவே இன்னும் அநேகம் பேர்கள் இந்த மகத்தான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக தாங்கள் விரும்பியவை அனைத்தையும் எளிதில் அடைந்து முடிவில் முக்தி நிலையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த விரதத்தின் மகிமையை எவர்கள் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் தாங்கள் விரும்பிய இஷ்ட போகங்களை எல்லாம் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை.
2: வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
0: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

எண்ணிய பொருளாம் இனிதின் பண்ணவன் மலரடி பண்ணு போர்.

இவர் இருவர் செய்த செயலுலல் மிக்கவும் சமர்த்துத்தானே. நாட்டுக்கு நன்மை செய்தோர் பலவே உண்டு, நாட்டியத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை. வீட்டுக்கு போவதுதான் பெரிதே அல்ல, விமானானா திருக்கூத்து மிக்காலாகும். காட்டுக்கு போவதற்கு முன்னே நீங்கள் கரகரவை திருநடனம் கண்டுவாரியே. பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகிறால் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே. பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகிறால் பதஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே. திருச்சம்பரம் பிடியலா.

விழிகளால் வழிபடும் கடியுலாம்பொழில் காலப்பேரன்டியுலாம்பொழில் நூல் காலப்பேரன் அடியல அடைசரன் உடையரோ அடியரேடை பேரல் உள் நூரம் இல்லடி நுண்ணிடை பேரல் உள் நூரம் இல்லடி பெண்ணினல்லடையோ பாகமா பெணினார் தன்னுடைய நேர்த்தியார் கருதிய காலபேர் நின்னிடை வேட்கையார்

0: ഒന്നുകൂടെ അറിഞ്ഞു.
1: അതേപോലെ ഞാന് തന്നീര് വിട്ടത് തളയെ പൂവെ ഒളിച്ച് പോട്ടത്. അതനാലെ അന്ത പ്രാണി അന്ത അളവ് ചെയ്തത് പുഷയാക അവൻ ഏറ്റുകൊള്ളുകരാണ്. പ്രാണിയാകിയത് ഇരുന്നുകൂടെ അത് നന്മമേല പറ്റി കൊണ്ടേ എന്ന് ചൊല്ലി അളവില്ലാതെ മകിഴ്ച്ചി കൊണ്ട് അവർക്ക് വീട് പറ്റി തരുകരാണ്. പൂഷിപ്പവർക്ക് അവൻ വീട്ടെ തനിയാ ഒരുക്കി വെച്ചിരിക്കാം. പൂഷിപ്പവർക്ക് പൂഷ ഇല്ലാത്തവർക്ക് അവന്റെ വീടില്ല. പൂഷ കൊന്നതിനുള്ളവർക്ക് വീട് പോ. പൂഷ കൊന്നാലോ എന്റെ വീട്ടിലേതാണ് ചുറ്റി കിട്ടുന്നു അന്ത വീട് പോകും. മറുപടി എന്റെ വീട്ടിൽ തരാൻ പറഞ്ഞു. ആ പൂഷ പണ്ണിനവർക്ക് അന്ത കഴിയാതെ അതാണ് എന്റെ കാട നെറ്റിയതും ചിരണ്ടും. ഇത് ചെയ്വത് അതുക്ക് പിടിക്കല, അത് ചെയ്വത് ഇതുക്ക് പിടിക്കല, പാമ്പ് ചെയ്വത് യാനയ്ക്ക് പിടിക്കല, യാന ചെയ്വത് പാമ്പ്. இங்க இந்த திருவானக்காரனே அது ஒண்ணுதான், ചിരണ്ടിയും യാനയോ അത് പാമ്പോ യാനയോ. എന്താ പ്രാണിയായിരുന്നാലും ശരി, അന്ത് ചെയ്താ അവൻ അറിഞ്ഞത്. എന്താ പ്രാണിയായിരുന്നാലും അന്ത് ചെയ്താൽ அந்த பிராணிகளுக்கு அருளை கொடுக்கிறார். அது எறும்புகளை யானை முதல் ஈசனை பூஷித்தும் பெருந்தறி கண்டும் தேரார் பேய்கள் என்பது முதுமொழி மேல் வைப்பு என்கின்ற நூல். அதனாலே ஆரேனு அன்பு செய்யணும் அங்கே வெளிப்படும் தான் ஆரேனு காணா அறம் என்பது திருக்கழிக்க முடியாது. ஆரேனு அன்பு செய்யணும் அங்கே வெளிப்படும் தான் ஆரேனு காணா அறம். ஆரேனு அடியவருக்கு அடியான் தன்னை அமரர்களுக்கு அறிவறிய அறையிலானை திருத்தாண்டகம் கோயில் திருத்தாண்டகம். அதனாலே ஆரேனு மனிதரா இருந்தாலும் தேவரா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் பச்சியா இருந்தாலும் ஆரேனும் அருந்து செய்யணும் அங்கேயும் வெளிப்படுவான் ஆரியனும் காணா ஆரம் என்பது திரு கழிப்பு கிடையாது. அந்த முறையிலே அவன் இரண்டுக்கும் வந்து விரோதத்தை உண்டு பண்ணி அந்த விரோதத்தின் மூலமாக ஒன்றினாலே உண்டு இறக்கும்படியாக செய்து இந்த உடலை போக்கி அதற்கு மேல அதுக்கு சாபத்தை சிவகண வடிவத்தை கொடுத்துட்டான். இந்த உடல் போச்சு சிவகண வடிவத்தை கொடுத்தான். சிவகண வடிவம் வந்த உடனே அவைகளுக்கு ஞானம் வந்து சாமியை தோற்ற முடியும். சிவகணங்களாக அவை இரண்டும் ஆகிவிட்டன. யானையும் பாம்பும் சிவகணங்களாக ஆகிவிட்டன. அப்படி சிவகணங்களாக ஆன பிற்பாடு சாமியை தோற்றம் பண்ணது. அது ஜய ஜய ஜய ஜய என்று முடிந்தது. அதுக்கு மேலையும் அது தோத்திரம் பண்ணது. அது தோத்திரம் எப்படினா ரொம்ப நல்லா பண்ணது. அது தோத்திரம் தோத்திரம் நம்ம சைவத்தில எல்லாத்திலையும் சிறப்புதான். சைவத்திலும் மிகச்சிறப்பு தோத்திரம் என்ற முறை இருக்கே. தோத்திரம் தோத்திரம் என்றால் புகழ்ந்து பாடுவது என்பது வடமொழியே. அது தமிழ்ல புகழ்ச்சி, தமிழ்ல புகழ்ச்சி. அப்படி புகழ்ந்து பாடுவதே அவரும் மகிழ்ந்து எடுத்து கொள்வார். புகழ்ந்து பாடுங்கிறத அவன் என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷமா நம்மளை பாடமாட்டாங்களாம் இருக்கிறான் அவனும். அது சிவருமான நம்மளை பாடமாட்டாங்களா அப்படின்னு அவன் இருக்கிறான். பாட்டுக்காகத்தானே அத்தனை துண்டு செஞ்சான் அவனு. பாட்டுக்காகத்தானே அப்படி எல்லாம் சோறு கட்டிட்டு போனான். சோறு ஓடு ஓடுறதுக்கு ஒரு பிச்சை எடுத்து கொடுத்தான். மண்ணு சுமந்தேன், அடிபட்டேன், தூது போனேன், எல்லாம் இருக்கு. பாட்டுக்கிட்டேன் இதுக்கு வேற ஒன்றும் நீங்க ஆராய்ச்சியும் பண்ண வேண்டியது இதுக்குற அவ்வளவு ஏசாமி இவ்வளவு கீழே இறங்கி தொண்டு செஞ்சதுன்னா பாட்டுக்கிட்டேன். எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும், எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாமியூர். எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாமியூர். இன்னொரு பாட்டு சொல்றேன். ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தான அவசியமா வேண்டியுள்ளது ஆகையாது. ஆடுகிற கூத்தனுக்கு பாட்டு அவசியம். கூத்தாடுறவனுக்கு பாட்டு இருந்தா ஆட்டம் நல்லா ஆட்டம். ஆடலும் பாடலும் ரெண்டு நெருங்கியது நெருங்கியது அண்ணன் மாதிரி. ஆடலும் பாடல அண்ணன் மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடியத்தனம் வாட்டந்தமி என்பது நம்ம வாட்போக்கி தேவாரம். ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடியத்தனம் வாட்டந்தமி. அதனாலே பாட்டுக்கு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். ஆட தேவரமான ரொம்ப ஆசைப்படுறான். நீங்க வாதவூர் வள்ளல்களோட படிச்சு பாத்தீங்கன்னா நல்ல விடாது. ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தான் அவசியமா வேண்டியுள்ள ராகையானே. பாடுகின்ற புலவனுக்கு எந்த பாடு பட்டாலும் நல்லது என்று ஒருவருக்கு ஓடு கொண்டு சோறு இறந்து கொடுத்தான். திருக்கச்சூர்ல ஓடு கொண்டு சோறு இறந்து கொடுத்தான். நல்ல உத்தமனா வாதவூர் புலவனுக்கு ஏடு கொண்டு எழுதினான் மனுஷு வந்தான். இப்படியும் ஓர் கடவுள் உலகிருந்தோ என்பது அந்த வாதவூர் வள்ளல்ங்கிற நூலிலே ஒரு வேற பாடு. அதனாலே பாட்டு என்பது தோத்திரம் தோத்திரம். அச்சனை வாட்டையாக அதனால் நன்மையில் நம்மை சொத்தமிழ் வாடுகின்றார் தூமரை வாடுவாயார் என்பதும் தெரியப்படாது. அதனாலே இப்படி பாட்டு அருளாளர்களாலே பாடுகின்ற பாட்டுக்கு அவனுக்கு ஏராளமான ஆசை. என்ன காரணம் என்றால் அப்படி பாடுகின்றவர்கள் அந்த பாட்டினாலே அவர்கள் உயர்கிறார்கள். அந்த பாட்டை பின்னாலே வருகின்றவர்களா பாடுவதனால பேசுறவர்கள் பாடுகிறவர்கள் எல்லாம் உயர்கிறார்கள். பாடுகின்ற தேவாரா திருமுறைகளை பாடுகின்ற அவர்களுக்கு திருவுருளை தந்து விட்டான். அந்த பாடல் மூலமாக பின்னாடி வருகின்ற உயிரிழக்கெல்லாம் அவர் கிடைக்கிறது. அதனாலதான் அவன் பாட்டில் ஆசைப்படுறா. அவனுக்கு பிள்ளைகள் எல்லாமே அந்த பாட்டை கேட்டு படித்து உருப்படி ஆகட்டுமே என்கிற எல்லத்தினாலே அவன் பாட்டுக்காக அவர் வருகிறார். அதனால அந்த பாட்டு தோத்திரம் என்பது அது நம்முடைய சைவத்திலே வந்து சிறப்பாக இருப்பது திருமுறை பண்ணிடு திருமுறையும் தோத்திரங்களிலே மற்ற எந்த சமயத்திலையும் அந்த அளவுக்கு தோத்திரமே கிடையாது. நம்ம சமயத்துல இருக்கிற மாதிரி தோத்திரம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறான், அவ வந்து தெரிஞ்சதை பண்ணி வச்சிடும். இது அது வேத சாரமாக இருப்பது, வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள், வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள். அதனால இந்த மாதிரியான தோத்திரம் இந்த மாதிரியான கருத்துள்ள பாட்டு வேற எதுவும் கிடையாது. அதை நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்றுதான வல்லவரில் ஓய் போல் உண்டோ, அவ ஆடிக்கிட்டே இருக்கிறா, அவன் நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறாப்பா, நின்றுகிட்டே இருக்கிறா, கால் வலிக்குமோ வலிக்காது நின்றுகிட்டே இருக்கிறா பாத்துக்கிட்டே இருக்கிறா, நின்றுதான வல்லவரில் ஓய் போல் உண்டோ. பொருத்தி வைக்கின்ற ரெண்டு பேர்த்தியும் அதனால இவ பார்க்க பொருத்தி வைக்க பதஞ்சலி புதியை போல பூவுலையும் முனிவர் உண்டோ, கிடையவே கிடையாது. அவ வந்து முயற்சி உள்ள கூத்தே இல்லை, அவ வந்து முயற்சி உள்ளேன்னு வச்சுருக்க ஏது அந்த கூத்து. அதனாலே அப்படி பொருத்தி வைக்க பதஞ்சலி புலியை போல பூ உலையில் முனிவர் உண்டு, போற்றி செய்ய அடுத்த முல திருமுலை போல் நூலும் உண்டு, அடுத்த முல திருமுறை போல் நூலும் உண்டு, அரிசிக்க தில்லைவாடு அந்தனர் போல் உண்டு, கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டு, பாசி நீதி இங்கு நீதி என்பது அந்த பதஞ்சலி வியாகரமாக மறுப்போம். அதனாலே தோத்திரம் என்று சொன்னால் நம்முடைய திருமுறை தான் மிக சிறப்பு, மிக சிறப்புடையது. அதனால பாடுவதற்கு நால்வர் போல் பாடுவதற்கு யாரும் செய்து கூட அந்த பதஞ்சலியாக வரும். அதனால இப்படி இந்த காடனும் அத்தியும் சாமி காட்சி தந்தார், இவருடைய சிவகணம் இயற்ற கொடுத்தாரு, சுவாமி விவகாரத்தில் மாதேவியோடு மூலகணங்கள் உடைகூட அந்த இடத்துக்கு காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு சுவாமியை தோத்திரம் பண்ணினார்கள். தோத்திரம் என்றால் நல்ல சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்ததாண்டி அவருடைய பெருமை பொதிந்ததா இருக்கின்ற தோத்திரம். அந்த ஜயஜயங்கள ஒரு ரெண்டு பாட்டு மறுபடியும் சொல்ல பாருங்க, தூங்கீருள் அல்லவர் சோதியும் அல்லவர், தூங்கீருள் அல்லவர் சோதியும் அல்லவர், சாமி இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா, சோதியனே துண்ணீருளே தோன்றா பெருமையின சிவராணத்தை மாணிக்கலவா, சோதியமாய் இருள் ஆயினாருக்கு துன்பமாய் இன்பமாயினாருக்கு என்பதும் திருப்பூர் சொல்லவா. இது என்ன எப்படி பாடுறாருன்னா, இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா, உலகத்துல காணப்படுகிற இருளும் அல்ல, அப்படி உலகத்துல காணப்படுகிற இருள் இந்த புற இருளை போல இந்த இருளும் அல்ல, இந்த ஒளியும் அல்ல, இவர்களை கடந்து தூங்கி இருள் அல்லவ சோதியம் அல்லவ ஓங்கு புறத்துடன் உள்ளிவை அல்லவ, புறத்திலையும் இல்லையா அகத்திலையும் இல்லையா, புறத்திலையும் இல்லை அகத்திலே எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற நிலையே அப்படி சொல்லுகிறார். தாங்கும் அகத்தோடு சத்த அசத்து அல்லவ, அகத்தும் அல்ல சத்தும் அல்ல அகத்தும் அல்லவ, வீங்குனை அறிகுவது எவ்வகை செய செய, இப்படி இருக்கின்ற உன்னை எப்படி அறிய முடியும், உயிர்களாலே எப்படி அறிய முடியும், நுண்மையும் அல்லவ நுவலுறு பருமையும் வன்மையும் அல்லவ, நுட்பமும் அல்ல சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல, சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல, வன்மையும் அல்லவ ஆண்மையின் படி ஒரு பெண்மையும் அல்லவ பேடியும் அல்லவ, உண்மையை எவ்வகை உணர்வது செய. அதனாலே உயிர்களாலே சிவனுடைய உண்மையை இன்ன தன்மையன் என்றறியொன்னா எவ்வாறு, இன்ன தன்மையன் என்றறியொன்னா இவன் ஒரு வார்த்தை சிவருவாரை உயிர்களினுடைய அறிவியினாலே அளவிட முடியாது கருதுவிடும், அது இப்படியன் இன்னரத்தன் இவன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாலே அப்படியே அந்நிறமா அவ்வண்ணமா அவன் அருளே கண்ணாக காணினல்லான், அவ்வளவுதான் அவன் அருளே கண்ணாக காணினல்லான், இப்படியன் இன்னரத்தன் இவன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாது. அதுக்கு மேல சொல்றாரு 46வது பாட்டு பாருங்க, அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் எழிந்து வயதெண்ணி, தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரை யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது அல்லவா, நிறைய இப்படி போறாங்க அல்லவா, தீர்த்த யாத்திரை முதலானதெல்லாம் போகிறார்கள், தர்மத்தை செய்கிறார்கள் யாகத்தை செய்கிறார்கள் அல்லவா, அவ்வளவு வகையாகும். இதனாலையெல்லாம் உடல் வாடுவது உடல் வாடுவது பொருள் செலவாகிறது இவைகளெல்லாம் இருக்கும், இவைகளெல்லாம் இருக்கும். சரி, அந்த தீர்த்த யாத்திரையினாலும் யாகத்தாலும் மெலிந்து பயனென்னே, பெரிய யாகை இனி திளைத்து பெருதற்கரிய பேரென்னே, அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் மெலிந்து பயனென்னே. தீர்த்த யாத்திரை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் சென்று ஆடுவது, ஆடுவது தீர்த்தம் ஆடுவது முக்கியம்தான், தீர்த்தம் ஆடுவது முக்கியம்தான். அது அப்துல் சாமி சொன்னாரு, கோடி தீர்த்தம் கலந்து உழித்தவை, கோடி தீர்த்தம் கலந்து உழித்தவை, கோடி தீர்த்தத்தை ஒன்னா கலந்து ஒருத்தர் உழிச்சாலும் எவ்வளவு உண்மை அப்பா பாப்பா, ஆடினாலும் அறனுக்கு அன்பு இல்லையே, ஓடு நீரினை சிவபெருமானத்துல அன்பு இல்லாதவன் கோடி தீர்த்தத்தை கலந்து உழித்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லையா, கோடி தீர்த்தம் கலந்து உழித்தவை ஆடினால அறனுக்கு அன்பு இல்லையே, ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி, ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்துட்டு மூர்க்கொடுக்கும் தண்ணீரை ஒட்டை குடத்துல வச்சு மேல மூடி ஊட்டுமா உள்ளது தண்ணி அப்படி இருக்கும் இல்ல. காவிரி ஆடிலன் கூகுதன் தம் குமரி துறை ஆடிலன் எங்கு ஈசனாதவருக்கு இல்லையே என்றெல்லாம் அப்பர் சாமி அதுல சொல்றாரு. அது போல தீர்த்த யாத்திரை முதலானவர் எல்லாம் நமக்கு உடன்பாடுதான், புறம்பல்ல. ஆனாலும் சிவருமானத்திலே அன்பு உண்டாகி சிவனை பரம்பொருள் இருந்திருந்தவனை பூசிக்காதவர்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரையினாலே பலது அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்படி சொல்றாருன்னா, அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகமில் இருந்து பயனென்னே, பெரிய யாக இனிது இழைத்து பெறுதற்கரிய பேரென்னே, கரியமிடத்து வெண்ணேற்று கருணை கடலும் திருநாமம் உரிய உவப்பின் மறுத்த வல்லாருக்கு எல்லா பயனும் உளவாமார். அதனால உன்னுடைய திருநாமத்தை நன்றாக ஸ்மரணம் பண்ணுகின்றவர்களுக்கு ஜெபிக்கின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கின்றார். திருநாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும், தீர்த்த யாத்திரை முதலியன செய்து உன்னுடைய திருநாமத்தை எண்ணாதவர்களுக்கு பலன் இல்லைங்கிறார். திருநாமத்தை திருநாம அஞ்சலுத்தும் எப்பாராயில் தீவண்ணர் தரமுருக்கார் பேசாராயில்வா அப்புறம் திருத்தாண்டகம். அதனாலே இப்படி உலகத்தில் இருக்கின்ற இந்த தீர்த்த யாத்திரை தானம் முதலானதை யாக முதலானதெல்லாம் செய்யும் சிவனத்திலே அன்பு இல்லாமலோ சிவநாமத்தை உச்சரிக்காமலோ இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காது. சிவநாமம் தெரியாதவர் எத்தனை கோவிலுக்கு போறா, எத்தனை வந்து தீர்த்தமானம் தெரியுதா, நிறைய பேர் இருக்கலாம். பத்தியா இருப்பான், இந்த உண்மை தெரியாது ஒண்ணு, அதுக்கு பல கரவி வரும். ஆனதுனால பலன் இல்லாம போகாது, அதுக்கு பல கரவியில கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கங்கையில குடிச்சா கங்கையில குடிச்சா பலன் உண்டா இல்லையா, தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் உண்டு. ஆனா அது எண்ணம், பல எண்ணங்கள் இருக்குது. குடிச்சது இதுனா போகாது, குடிச்சது இதுனா போகாது. உரிய ஓப்பின் மறுத்தவல்லாருக்கு எல்லா பயனும் உளவாவார். அதனால உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கின்றார். நாமம் மிகப்பெரியது, நாமம் மிக உயர்ந்தது. நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே என்பது கூட கடம்ப பொருள் தேவார். நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே, அதனாலே நாமத்தையால தவறாம செழிப்பவர்களுக்கு எல்லாரும் தீர்த்த யாத்திரை செய்த பலன் எல்லாம் கிடைக்கும். அதனால நாமத்தை அவ்வளவு சிறப்பா இந்த சொல்லி காட்டுகிறார் இந்த ஆசிரியர். அடுத்த பாட்டு, தன்னங்கவல தவிசு முறை தலைவன் தானும் பசும் புலவ வண்ணங்கரிய திருமாலும் வயிறை வயிறப்படை வேந்தன் முதலா எண்ணும் கணித்து உயிரவையும் பசுவா பசுவுக்கு இறையவன் நீ அந்நலதனால் பசுவது என்று அறைவார் இல்லை என்றாலே குளிர்ச்சி உருந்திய கவலத்துமாகி தாமரை இருக்கிற பிரமாதம் பசும் குழாயாகிய உலகி மாலை அணிந்திருக்கிற திருமாலும் பத்திரப்படையுடையவனாகிய இந்திரனும் இன்னும் மற்றைய அற்புத தேவர்களும் மற்றைய எல்லா ஜீவர்களும் பசுக்கள், எல்லாருமே பசுக்கள். அந்த பசுக்களுக்கு எல்லாம் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறார். பசு வேற, பசுக்களுக்கு தலைவன் வேற, பசு வேற, பசுக்களை மேய்ப்பவன் வேற, பசு வேறு பசுக்களை மேய்ப்பவன். பசு வந்து பதியாகாது, பதி பசுவாகாது, பதி பசுவாகாது, பதி பசுவாகாது, பசு பதியாகாது. உயிர் உயிர் தான் கடவுள், கடவுள் உயிர் உயிர் தான். இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, முத்தி காலத்திலையா இது சிவம் ஆனந்தத்தை கொடுக்க அனுபவித்துக் கொண்டிருக்கமே தவிர உயிரானது கடவுளாக, கடவுளாக உயிர் உயிர் தான். அங்க சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு, சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கமே தவிர அது வந்து கடவுளாக. சிவபெருமான் தான் நிரந்தர செயலாளர்கிற மாதிரி நிரந்தரமான கடவுள், எப்போது நிரந்தர செயலாளர்கள் ஆகுவார். அது மாதிரி நிரந்தரமான கடவுளாக இருக்கும் சிவபெருமான் ஒருவர். மற்ற எல்லாருமே உயிர்கள், பெருமா முதலான அத்தனை பேரும் உயிர்கள். அது திருமந்திரத்துல சொன்னார், திருமந்திரத்துல பரமன் முதலாக பசுப்பல ஓடினார். பரமன் முதலாக பசுப்பல ஓடி, பசு பசுப்பல ஓடி பரமன் முதலாக பசுக்களை கட்டிய பாசம் உண்டு. அடுத்தவர் அது விளக்கம் சொன்னார். ஏன் பசு என்று சொல்லுவோம் பரமன் முதலானவர்கள் என்றால், அவர்களையும் பாசம் கட்டியிருக்கு, அவர்களுக்கும் மதம் உண்டு. அது பரம விஷ்ணுக்களுக்கும் மதம் உண்டு, நம்மை போலவே மதம் உண்டு. அதுதான் திருவாதிரத்துல சாவமன்னா தக்கன் எழுதி தகர்ந்திருந்து நஞ்ச அஞ்சு ஆவையந்தா என்று அவிதாது நம்மவர் அவரை, நம்மவர் அவரை அப்படின்னு தெளிவா சொன்னார். மூவருமே பரமா விஷ்ணு உருத்தரனாகி மூவருமே பசுக்கள். அதனாலே இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவரை, அவரைத்தான் பதின்னு சொல்லுவோம். அவனுக்கு தனியா பதின்னு பேரு. பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்ற காரணத்தால பசுபதி, சிவநாமங்களிலே பசுபதி என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. பசுவிலே ஏறுகிறான் என்பதே அதை காட்டும். பசுவை அவன் அடிமையாக வைத்திருக்கிறான், பசு கீழே பதி மேல. அதுதான் நம்ம சாமி, யானை இருந்தாலும் சரி, குதிரை இருந்தாலும் சரி, தேர் இருந்தாலும் சரி, அதுல ஏறாமே கடகரியும் பரிமாவும் தேரும் வந்து ஏறாதே. என்ன தெளிவா சொல்றாரு மாணிக்கவாது, ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, யானை இருக்கு, அதுல ஏறினவாறு எனக்கு கரகரியும் பரிமாறும் ஏறு முகந்து ஏறாரே இடம் உகந்து ஏறினவாறு எனக்கரியே எம்பேடி தடமலிகள் அறிமுகம் தடநெடுத்து அன்னாலும் இடபமகாய் தாங்கினாலும் திருமாதான் சாரம். அதனாலே இப்படி சிவபெருமான் பசுவிலே வருகின்ற காரணம், பசுவிலே வருகின்ற காரணம் பசுக்கள் அடிமை, பசுக்களுக்கு நான் தலைவன் என்பதை காட்டுவத விடையில வரும். தோருடைய சிவியன் விடையே பல பல வேடமாகும் பரநாதி பாகம் பசுவேரும் எங்கள் பரமன் பசுவேரும் இந்த ஒன்று போதாதோ. பசுவிலே சிவபெருமான் வருகிற அந்த ஒரு காட்சி போதாதோ சிவபெருமானை பரம்பொருள் என்பதற்கு பொதுவா போதாத நல்ல உபமானம் எடுத்து பார்க்கணும். பசுவே வாகனமாக வைத்து அதிலே சிவன் வருகிறான். அப்ப சிவன் பசி கீழே பசு அடிமை, பசு அடிமை சிவனுக்கு அடிமையாக இருப்பது பசு, பசுக்கள் உயிர், பசுதான் உயிர்கள். அது நம்ம திருவாரூர் நான்மணி நாள் மாலைன்னு பாடி நான்மணி மாலைன்னு பாடியிருக்காரு போற ஒருவர் திருவாரூர் நான்மணி மாலை அதுல சொல்றாரு உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அறவு கேட்டாராம். சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அறவு படிக்காதவன் கேட்டாருனா அவர் சொல்லுவோம் ஞானம் உள்ள படிக்காதவன் அப்படி கேட்டான். உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு அதாவது படிக்காதவன் கேட்டான்னா நீங்க அவன் ஒன்னும் பதில் வேற சொல்ல வேண்டாம். அவன் ஏறி இருக்கிற விடையப்பாதான் உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஏறி இருக்கிற விடையப்பாரு உனக்கு விடை கிடைக்கும். அவையிலே எதிர ஏறிக்கிற விடையில தானே ஏறிக்கிறேன். நல்லா தொழும் கவலை நாதனே நாதன் என நல்லா தொழும் கவலை நாதனே நாதன் என தலைவன் என கல்லாதாசும் கடாவி இருக்கு வெல்லும் விடையே விடையாது விடையே விடையாது மெய்யுணராத அயுற்று இடையே மயங்கும் விடையே அந்த ஒரே வாக்கியத்தை எப்படி பண்ணுற விடையே அவன் கேட்ட கேள்விக்கு அவன் உணர்வுக்கு இது விடை விடையே விடையாது. அது அதை பாரு அந்த பசுவை பாரு ஏறுது வாகனது பாரு பசு அதாவது அந்த மாடாது நம்ம தான் இடமதாய் தாங்கினால் திருமால் தான். அப்ப திருமால் தலைவன் அல்ல, திருமால் தலைவன் அல்ல, கடவுள் அல்ல என்பதை தெரிஞ்சு அதனால சிவபெருமானுக்கு பசு என்ற நாமம் சிறப்பாக பசுவதையே நமகா ஓம் பசுபதையே நமகா ஓம் உமாபதையே நமகா ஓம் அப்பிகாபதையே நமகா ஓம் சுரபதையே நமகா ஓம் ஊதபதையே நமகா இப்படி எல்லாம் நம்ம நூல்களிலே செய்த நூல்களிலே பதையே தலைவன் உடம்புல பதையேன்னு ஒரு பத பதையேன்னு வருதல்லவா அது அதனாலே உயிர்கள் பசுக்கள் சிவன் பதி அதனாலே இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற காரணத்தினாலே பசுக்களுக்கு உண்டான தன்மை அவனத்துல கிடையாது. அவனுக்கு பசுக்களுக்கு உண்டான தன்மை அவனு கிடையாது, அவனுக்கு உண்டான தன்மை பசுக்களுக்கு கிடையாது. பதிக்கு உண்டான தன்மை பசுவுக்கு வராது வருமா வராது. அதே போல பசுவுக்கு உண்டான தன்மை பதிக்கு வராது. எந்த காலத்திலயும் இது வேற அது வேற இதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல மிகவும் அடிப்படையா இருக்கும். அதனாலே இப்படி பரமேஸ்வரன் சிறப்புடைய திருநாமமாக பசுபதி என்கின்ற அந்த பெயராலேயே சிவபெருமான் ஒருவரையே பரவும் மற்ற தேவர்கள் அத்துறவியும் பசுக்கள் என்பதே நன்றாக திருமலர் பசுப்பல ஊடி பரமன்மகளாக பசுக்களை கட்டிய பாதம் எதனாலே அதுக்கு பசு என்று பேர் வந்து தெரியுமா கட்டப்பட்டதனாலே கட்டப்பட்டதனாலே அதைத்தான் வந்து கட்டறுத்து என ஆழ்ந்து கண்ணாரு அரம்பாவன்னு கட்டு அறுத்து என ஆண்டு கண்ணாடு மீது இட்டு அன்பருடைய ஆபம் காணவே பட்டி மண்டபம் எச்சனை எச்சனை எட்டிலோடு இறந்து அரியணை என திருவாசகர்கள் அல்லவா. அதனால கட்டுப்பட்டு இருப்பதனாலே பாசத்தினாலே கட்டி இருப்பதனாலே அதுக்கு பசுன்னு அது இயல்பாகவே பாசம் இல்லாததுனால அது பதியுது. அந்த பசுக்களுக்கு இவன் ஒருவரே தலைவராக இருப்பதால் இவன் பசு பதியும். அதனால புள்ளக வந்தா பசுபதினு பேர் வைங்க புள்ளகப்பேல புள்ளக பறந்துச்சுன்னா பசுபதினு பேர் வை. கரூர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு பசுபதி பசுபதீச்சரம் இருக்குது ஆவூர் பதிபூஜி பசுபதீச்சரம் இருக்குது சுவாமி பசுபதி. பசுபதி என்ற அறைவார் நின்மை அறிந்தோரை கற்பமுடிவான் கடைநாடி கழுத்தில் உயிர்கள் எவற்றினையும் மர்க்கந்தவியின் உச்சையிலே ரோதிப்பிப்பாய் ஆதரினால் கையாலே கற்பம் என்பது பிரபகற்பம் விஷ்ணு கற்பம் உருக்ககற்பம் அதற்கு மேலே மகாசங்கார காலம் சிவகற்பம் பிரமகற்பம் விஷ்ணு கற்பம் உருக்ககற்பம் அதுக்கு மேலே உருதரகற்பம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த உருத்தரனையும் சேர்த்து செங்காரம் பண்றது சிவபெருமார் பிரமா விஷ்ணு உருத்தர எல்லாத்தையுமே சிவபெருமான் செங்காரம் பண்ணுவார். அதான் முடிவு அதான் முடிவு நேற்று அதுதான் வந்துச்சு அவினாசி தரப்புராணத்து அவினாசி தரப்புராணத்துல பிரமோஷர்களை எல்லாம் கொண்டு சாம்பலாக்கி பிரமோஷர்களை சுற்றி சாம்பலாக்கி அவருடைய எலும்புகளை எல்லாம் மலையாக போட்டு கொண்டு அந்த சாம்பல் எடுத்து பூசி கொடுக்குறாங்க. அப்படி பூசி கொண்டு ஆடுனாங்க ஆடுனா ஆடுனா பாத்திரத்துக்கு ஆளுகணும் இல்ல பாத்திரத்துக்கு ஆளுகணும் இல்ல ரசிக்கிறதுக்கு ஆளுங்க ஒருத்தருமே இல்லையா, ஒருத்தருமே இல்லாம ஆடுன நல்லிருளின்னு அர்த்தமும் இருந்த ஆளுன்னு ஆடு அந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்காதுல அவனே ரசிச்சு விட்டான் பிரமாதமான சொன்னேன். பாட்டையும் பேச்சையும் ரசிக்கிறதுக்கு அதிகமா சில கூட்டங்கள் இல்ல, இந்த மாதிரி திருவானக்கா போனா இருக்கிறவங்க சில புலவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க அனுபவத்துல பல கூட்டம் இந்த மாதிரி எல்லாம் புதுசா பழக்க வேண்டிய கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பழைய அடியாறு பத்துடையீரன் வடவடியும் பாங்குடையீரன் இந்த புது அடியாறுகளுக்கெல்லாம் இதை சொல்லி ரசிக்கிறது சாமானியமா இல்ல. அதை ரசிக்க வைக்கிறேன் வைக்கிறேன் அவனாலும் சமானியம் அல்ல, அதை நானே ரசிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, இந்த ராகம் நல்லா இருக்கு, இந்த சுது நல்லா இருக்கு. நேற்று சொன்னேன் பாரு, மூலமந்திரத்தை ஓதுகிறவர்களுக்கு மூலமலம் போகும், மூலமலமும் போகும், மூலமலம் போக வேண்டுமானால் மூலமந்திரத்தை முறையாக ஜெபிக்கிறது. ஜெபத்தை உமாதிரி ஜெபிச்சாலும் ஒரு பாட்டு சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றார். இளையாண்டுகிறா என்று பாடிக்கிறார், நல்ல பூஷக்காரன் ஒரு பாடினவர் உமாதிரி வந்து பூஷம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்றதுக்கு ஒரு தனி பாட்டு பாடிக்கிறார், ரொம்ப அருமையா பாடிக்கிறாரு. அதனாலே எல்லா வியாதிகளுக்கும் காரணமாக இருப்பது ஒரே ஒரு வியாதி. ஒரு வியாதியினாலே 4448 வியாதி இருக்கு. ஒரு வியாதியினாலே 4448 வியாதி கேள்விப்பட்டீங்களா? 4448 வியாதி. இந்த 4448 வியாதிக்கும் தாயாக மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் மூலமலமாகி ஆனவன். அதனால அப்பன் சுவாமி மூல நோய் இருக்கும் முதல் ஒன்றாயினார். அந்த நோய் தீர்ந்து போச்சுன்னா எந்த நோயும் வராது. எந்த நோயில் இருந்தது? மூல நோயில் இருந்து என்ன பண்ணல, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பட்டு இருக்கிறார் அல்லவா. இந்த நோய்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற அந்த மூல நோயாக இருக்கிற ஆணவ பலமாகிய நோய் தொலைஞ்சதுன்னா எல்லா நோயும் தொலைஞ்சது. அதுக்கு என்ன பண்ணல, மூலமந்திரத்தை முறையாக ஜெபிக்கணும். மூலமந்திரத்தை முறையாக ஜெபித்தால் மூல நோய் மூல நோய் இருந்தா பிறவியே இல்லை, பிறவி நோய் இல்லை, பிறவியும் நோய் பிறவி தீதனா பேதைய தம்மோடு பணக்கும் என்பது திருவிளையாடு திருவையாட்டு போலவர் பிறவி தீதனா பேதையர் பேதைய தம்போடு பணம் கூறுதி நல்லவன் செய்வோர் தங்களோடு உரம் என்பது கூட அந்த 16 வரங்களிலே உண்டு. ஆகையினாலே இப்படி கடைசி காலத்திலே எல்லாரையும் கங்காரம் பண்ணுகிறான், அவருடைய இச்சையிலே எல்லாரையும் ஒடுக்குகிறான். அப்படி ஒடுக்குகிறனாலே அதனால் பொற்கண்டிலகும் சடைமகுளி புனித்து மதியம் போரேறே நிற்கண்டுணர்ந்த முனிவர் உருத்திரன் என்று உன்னை நிகழ்த்துவர். உருத்திரன் என்கின்ற நாமத்துக்கு ஒரு 3 வாட்டு வழக்கம் கொடுக்கிறார். சிவபெருமானுக்கு உருத்திரன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர், உருத்திரன் என்பது சிறப்பு பெயர். அது உருத்திரன் என்று சொன்னால் 108 உருத்திரர்கள், ஏகாதச உருத்திரர்கள், இன்னும் கோடி உருத்திரர்கள் என்றெல்லாம் அவருடைய நூலில் சொல்லப்படுகிறார். அந்த உருத்திரர்கள் எல்லாம் உயிர்களே. சிவபெருமான் தான் மகாருத்ரன். சிவபெருமான் ஒருவனே மகாருத்ரன் என்று சொல்லுவோம். அதே கண்ட புராணத்துல சொல்றாரு, இன்னலம் கடவுப்பட்டோர் யாரையும் எடுத்து நீரால் இன்னலமாகிய துன்பக்கடலிலே கிடக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்றபடியினாலே அவருக்கு உருத்திரன் தரா. இன்னலம் கடவுப்பட்டோர் யாரையும் எடுத்து நீரால் உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் இருந்தீர் வச்சான். அன்னவன் தர வந்தோருக்கும், அன்னவன் தர வந்தோராகிய விநாயகர் முதலாக மற்ற மூர்த்திகளுக்கும், அன்னவன் தர வந்தோர் அடி அடைந்தோருக்கும், அவனுடைய திருவடி அடைந்த உயிர்களுக்கு கூட அன்னவன் தர வந்தோருக்கு அடி அடைந்தோருக்கும் 900 எய்தினோருக்கும் சார்ந்ததால வந்து நிற்கு. அவனுடைய உருவத்தை பற்றி சார்பு பூங்கத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு திறந்து, நமக்கு ஒரு திறந்து. சிவனுடைய அடியார்களுக்கு என்ன பேரு ஒட்டிட்ட பங்கு. இப்ப நமக்கு எல்லாம் பங்கு எப்படி, ஒரே பண்பா அது வேறையா? இப்ப நமக்கு எல்லாம் ஒரே சேமியா ரெண்டு சேமியா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் சொல்லுமாண்ட அப்படிதான். காலையில எந்திரிச்சா எல்லாரும் என்ன வேலை செய்யறோம், சிவனுடைய நாம உள்ளவருக்கு அப்பாராவும் உள்ளவருக்கு. அதே கடைசி காலத்துல எல்லாரையும் ஒடுக்குகிறாய், அப்படி ஒடுக்குகின்றதினாலே உனக்கு உருத்திரன் சங்காரம் பண்ணுகின்ற காரணத்தினாலே மகாருத்திரன்.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம். வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய சிவ பக்தர்கள், மொத்தமாக எல்லாரையும் சிவபக்தர்கள் சொல்றோம். இந்த மாதிரி சமய விஷயம் ஆச்சாரியர்கள் எல்லாமே சிவபக்தர் பொதுவாக. அது சமய தீட்சை பெற்றவன் சமய புத்திரர், விசேட தீட்சை பெற்றவன் சாமானிய புத்திரர், நிர்வாண தீட்சை பெற்றவன் விசேட புத்திரர் என்று நூல்கள். அதனாலே நிர்வாண தீட்சையில் தீட்சையே கிடையாது. அதனாலே இப்படி தீட்சைகளை பெற்று அதுக்கு மேலே வழிபாடு, வழிபாடு என்ன வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணுவதற்கு தான் தீட்சை. வழிபாடு எப்படி பண்ணுவது என்பதுக்கு தான் தீட்சை. நல்லா விளங்குதா? அது மூன்று தீட்சை பெறுதல், மூன்று தீட்சை பெறுதல் சமய விசேட நிர்வாகம், மூன்று இடத்தில் வழிபாடு குருலிங்க சங்கம வழிபாடு, மூன்று பொருளை விசாரித்தல் பதி பசுபாசம் ஆகிய முப்பொருளை விசாரித்தல், மூன்று பொருளை அணிதல், மூன்று பொருளை அணிதல் திருநீறு உருத்திராச்சம் பஞ்சாட்சரம், மூன்று குணங்களை விடுதல் காமம் விகுளி மயக்கம். இந்த இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வகை, மும்மூணா அஞ்சு வகை, தீச்ச மூணு, வழிபாடு மூணு, விசாரித்தல் மூணு, அணிதல் மூணு, விடுதல் மூணு. இந்த அஞ்சு வகையான தன்மையும் ஒரு ஆன்மாவுக்கு இருந்தா மூன்று பதம் கடந்த சிவசாயுத்தத்தை கூறுவார். பாரு, மூன்று தீச்சை பெறுதல், மூன்று இடத்தில் வழிபாடு, மூன்று பொருளை விசாரித்தல், மூன்று பொருளை அணிதல், மூன்று குணங்களை விடுதல். இந்த தன்மை இருந்துச்சுன்னா மூன்று பதம் கடந்த சிவசாயுத்தத்தை ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு என்றார். அந்த வழிபாட்டினாலே, அந்த வழிபாட்டிலே அடியார் வழிபாடு, அப்புறம் குரு வழிபாடு, அப்புறம் லிங்க வழிபாடு. குரு தான் முதல்ல வரும், குரு லிங்க சங்கமம்னு தான் சொல்லுவோம். லிங்கம் குருன்னு சொல்றது இல்லை, சாமிக்கு முதன்மை இல்லை, குருவுக்கு தான் முதன்மை. குரு இல்லைன்னா சாமி இல்லை. குருவோட தீட்சை வரலாம் வச்சுக்க, சாமியும் தெரியாது, சாமியை தொட்டு பூசிக்கிறதுக்கான உரிமையும் இல்லை. அதனால குரு லிங்க சங்கம், சங்கம்னு அறியாது. அதுல குருவினிடத்திலே இந்த மூன்று தீட்சையை பெற்றுவிட்டானா, இந்த மூன்று இடங்களிலே வழிபடுவதற்கு உரிமை உண்டு, அப்புறம் வழிபடுகின்ற முறையும் தெரிந்து கொள்ளும். உரிமையை உண்டு, முறை தெரிந்து கொள்ளும். தெரிந்து கொள்றதுக்கு குருவிட்ட கேட்டுதல். அதனாலே இப்படி இந்த வழிபாட்டிலே இதுல வந்து அடியார் வழிபாட்டை சொல்றாரு. அடியார் வழிபாட்ட, அடியார் வழிபாடு மிக அவசியமானது. அடியார் வழிபாட்டினாலே எளிதாக ஆண்டவனை அடையலாம். நேரடியாக ஆண்டவனை வழிபடுவதற்கான தகுதி நமக்கு கிடையாது. அடியார் வழிபட்டால் அந்த அடியார் மூலமாக ஆண்டவனை அடையலாம். அழுதடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான், அடியவருக்கு அடிமை செய்வான். அதே அடியார்களுக்கு பணி செய்து விட்டானால் இன்ப நிலை தானே வந்து எய்யும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் வராவரும். நல்ல வழங்குதா? அதனால சிவனடியார்கள் என்றால் வணங்குதல், வணங்குதல். அவர்களுக்கு ஏதாவது நம்மளால முடியும்னா உபகாரம் செய்தல். ஒரு போஷனாதி முதலானது என்ன முடியுமோ, என்ன அந்த வேலைக்கு தேவையோ அதை குறிப்பறிந்து செய்யும், குறிப்பறிந்து செய்யும். இச்சலும் ஈசநம்பர் நெறிப்படி சிறார் மேல் வைத்த கொச்சமில்ல அன்பு. அடியார்களை சிவபெருமானுடைய புள்ளகளாக கருதுதல், அடியார்களை கண்டா அந்த அடியார் மேல பிரியம் வைக்கிறது. அந்த பிரிய எப்படி எதுக்குவோம் சொல்றாரு, நம்ம புள்ளக மேல எப்படி நம்ம பிரிய வச்சுக்கோ அது ஒரு பிரியம். அந்த பிரியத்தோட மாத்திரம் இருக்கப்படாது,
2: அதுக்கு மேல பயம் இருக்கணும் அடியாளத்துல. அடியாளத்துல அதே பொச்ச விலங்கும் மன்னர் புதல்வரை கண்டாலன்னா அச்சமும் கொண்டு போகும். அரசனுடைய பிள்ளைய கண்டா எப்படி பயம் இருக்கும், அது போல பயம் இருக்கும். மன்னர் புதல்வரை கண்டாலன்னா அச்சமும் கொண்டு பூசி அடி பணிந்து இனிய கூறி இச்சையார் ஒளி உள்ள குறிப்பறிந்து எவர் செய்வார் என்பது பெரிய திருவிளையாடல் புராணம். அதனால அடியார்களுக்கு பணி செய்தல், அவரிடத்துல நல்ல வசனங்களை பேசுதல், பணிதல், வந்து அவங்களுக்கு உபசாரம் செய்தல், இவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பணமா மூட்டையா கொடுங்கலாம் சொல்லல. அது நாயன்மார்தான் சில பேர் பிடிச்சிருக்கா பணமா அள்ளி கொடுத்துருக்காது. அது ஒரு நாயன்மார்னா திருவாதிரை தோறும் அடியாரடுக்கு சிவபெருமானுக்கு பூசை செஞ்சு அடியாரில் வரிசையாக நிறுத்தி பாத பூசை பண்ணி 100 பவுன் வச்சு கொடுத்து சாப்பாடு போடுவாராம். 100 பவுன் அப்படி ஒரு அரசர், அரசர் ஒரு அரசர். அது ஆரன் இந்த சடைமுடியாருக்கு அணைந்த சடைமுடியார் அடியாருக்கு நாள்தோறும் ஆதிர நாள்தோறும் வேறு நிறை வழிபாடு வழங்கிய பூசனை மீறி நீரணியின் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பு 100 குறையாமல் அடித்து 99 ரூபாய் 100 குறையாமல் இன்னும் 1 ரூபாய். அந்த மாதிரி நம்மளே எது ஏறுமோ அந்த பணியாச்சு. அதுல அந்த அடியார்கள் உயர்ந்த குலமாக இருக்கலாம், தாழ்ந்த குலமாகவும் இருக்கலாம், அழகுடையவர்களா இருக்கலாம், அழகு இல்லாதவர்களா இருக்கலாம், கல்வி உடையவர்களா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், விளங்குதா? எப்படி இருந்தாலும் அந்த வேடத்தை நினைந்து அவங்களுக்கு உபசாரம். வேடம் வேடம் வேடம், வேடத்துக்கு தான் மதிப்பு முதல்ல. அப்புறம் உள்ள ஞானம் இருந்துச்சுன்னா ஆடே அப்பா சொல்ல முடியும். வெளியில திருநீர் உருத்தராக்கமாகி வேடத்துக்கு மரியாதை. ஆலயம் மாலரநேயம் அறிந்தவர் வேடம், ஆலயம் தானே அரணனத்தொழு. வேடத்தையும் ஆலயத்தை கண்ட உடனே தொழுதல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலயத்தை கண்ட உடனே தொழுதல், அதே மாதிரி வேடத்தை கண்ட உடனே தொழுதல். ஆலயத்துக்கு உள்ளே சிவபெருமான் இருக்கிறாரு, உள்ளே போய் தொழுகிறது வேற, கண்ட உடனே ஆலயமே சிவபெருமான். அந்த மதிலெல்லாம் இருக்குது பாருப்பா, மதிலெல்லாம் சிவபெருமானுடைய தேகம். இப்போ நமக்கு எப்படி தேகம் இருக்குது, உள்ளே சிவன் இருக்குதா, அதே மாதிரி அந்த மதில்கள் எல்லாம் கட்டடமே சிவபெருமானுடைய சரீரம். உள்ளே சிவலிங்கம் சிவன். இப்போ நமக்கு உள்ளே சிவன் இருக்குதா, இதெல்லாம் மதில்கள். இப்போ இதை கண்டு தானே வணங்குறோம், உள்ளே சிவனை பார்த்தா வணங்குறோம். அது போல கோயிலை கண்ட உடனே வணங்குதல். அதனாலதான் மாலரனாய மலிந்தவர் வேடம் ஆலயம் தானோ அரணனை தொழுவி. அதனாலே வேடம் இருந்தா போதும். அப்புறம் அதுக்கு மேல வந்து நம்ம உபசாரத்தோட வச்சுக்கிறோம், ஒரு பொண்ணு கொடுக்க போறோமா, கட்ட போறோமா, பணம் கொடுக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும். அது மாதிரி இப்போ ஒருத்தமா தெரிஞ்சுன்னா அதுவும் செய்யலாம், புரியுதா? இல்லைன்னா உபசாரம் அவ்வளோட வாயு உபசாரம், ஏதாவது முடிஞ்சதுன்னா பொருள் உபசாரம். அதை இதுல சொல்றாரு, உருப்பொலாதவர், உருப்பொலாதவனா சரீரத்தில் ஏதோ அங்ககணம் முதலானது பொலாதவர், இடிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர் என்றும் நம்மளவில் விருப்பில்லாதவர் எனினும். அப்பப்பா உண்மையிலேயே வேஷம் போட்டிருக்க எல்லாத்துக்கும் சிவபக்தி இருக்காது, வேஷம் போட்டிருக்க எல்லாத்துக்கும் சிவபக்தி இருக்காது, எல்லா சாமியும் கூடமா உண்மை. அதனாலே சிவ வழிபாடு இருக்காது, தீச்சு இருக்காது, பலவீர் பல சாமியார் அப்படித்தான். அதனால விருப்பி இல்லாதவர் எனினும் மெய் நீரு மிக்க சாதன வேடமும் கண்டால், அப்படிப்பட்டவராயிருந்தாலும் தாழ்ந்த குலமாயிருந்தாலும் உண்மையான சிவபக்தி இல்லாதவராயிருந்தாலும் ஒரு பொல்லாதவராக இருந்தாலும் திருநேற்றையும் ருத்ராட்சத்தை நீ கண்டாயானால், எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழி ஓராதே அவரவரை கண்டபோது உகந்தடிமை திறன் அணிந்தங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று வீசி இரண்டாட்டாது ஒளிந்தீசன் திறமையை வேணி கவராதே துளுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறிய காணலாம். விளங்குதா? அதான் சேரமான் செய்தது. சேரமான் பெருமாள் யானை மேல சென்றாரு, முன்னாலே வண்ணான் வந்தார் தாழ்ந்த ஒருத்தர். அவன் ஊர் மண்ணை சுமந்துக்கிட்டு வந்தான். வந்தபோது கொஞ்சம் தூரத்தில் மேகம் படப்பட படன்னு பெய்தது. அந்த ஊர் மண்ணை கரைஞ்சி உடம்புல வடிஞ்சு மழை நின்று போச்சு, மழை நின்று போச்சு, காத்தடிச்சு பூத்து போச்சு. பூத்தா என்னமா இருக்கும், எல்லாம் திருநூறு மாறுகிறது. ராஜா பட்டத்து யானை மேல வந்தாரு, அவனை பார்த்தாரு, முழுவதும் வெந்நீர் மாதிரி இருந்துச்சு. வண்ணான்னு தெரியும், ஒவ்வொரு மண்ணும் மேல மூட்டை வச்சிருக்கான்னு தெரியும். இதுக்கு உருத்ராட்சம் போட்டுருக்க மாட்டேன், உருத்ராட்சம் போட்டுருக்க மாட்டேன், அந்த இதுதான் ஒவ்வொரு மண்ணு வருவார். கீழே இறங்கினாரு, அவன் காலில் விழுந்து விட்டார். அவன் பதறி போனான், ஐயோ நான் அடி வண்ணான் சாமி, அடி வண்ணான். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அடி சேரன்னார். என்ன சொல்றது அந்த வேடத்தினுடைய தன்மை, சேரர் வரான் தொழக்கண்டு சிந்தை நொந்து மிக வருந்தி ஆறென்று அடியேனை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்ன. சேரர் வரான அடிச்சேரன் அடியேன் என்று திருநீற்றின் வார வேட நினைப்பீத்தீர், திருநீற்றை ஞாபகப்படுத்தினீர்கள். அதுக்காக எந்த அளவு வார வேட நினைப்பீத்தீர் வருந்தாதேவும் என முடிந்தோ. அதனாலே அது முதுமொழி மேல் வைப்புன்னு ஒரு ஒன்று சொல்லிச்சு. இந்த போலியை கண்டு உண்மை எல்லாம் அறியாரு, போலி இதை கண்டு ஒரு கீழே விழுந்து கும்பிடுறாருன்னா நான் உண்மையான கடியார கண்டா என்ன பாடுபடுவோம். ஆனை இடிந்து அரசரஞ்சியும் போலியை கண்டு ஏனையரன் அன்பர் என்றால் என்படுவோம் என்ற. ஆகையினாலே அதைத்தான் இதில் சொல்றாரு, உருப்பொலாதவர் இழி குலத்தவர் நல் ஒழுக்கமல்லவர் என்றும் நம்மளவில் விருப்பில்லாதவர் இனிமை நீது மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பியலாது சென்று எதிர வணங்கி தக்க போனக அடித்து அவர்க்கு எளிதாயிருப்பர் தாம் அவர்க்கு அடியவர்க்கு அடியார் என்பர் யான் எனது என்று செருக்கிருப்பார். யான் எனது என்ன செருக்கிறார், அடியார்களுக்கிட்ட பணிவு பதம். இந்த அடியார் வழிபாடு கண்ம மலத்தை போகும், அடியார் வழிபாடு கண்ம மலத்தை போக்கும். எல்லாம் மலை நீக்கத்துக்குத்தான், மலை நீக்கத்துக்குத்தான் இந்த வழிபாடு முழுவதையும் நம்ம செய்யத்தாந்ததுல மலை நீக்கம், ஆணவ மலை நீக்கம், மாயாமலை நீக்கம், கண்மலை. மலை நீக்கம் ஆச்சுன்னா சிவம் வெளிப்படும். அதுக்காக எதுக்கடா மலத்தை நீக்கிறது, அதான் சிவம் வெளிப்படுவதற்காக. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலடியில் ஒன்று ஒளிக்கும். அதனாலே இப்ப மலம் மேலிட்டு இருக்கிறது, சிவம் ஒளிந்து இருக்கிறது. மலம் ஒளிந்திருந்தால் சிவம் மேலிட்டு, இந்த வழிபாட்டினாலே சிவம் வெளிப்படும். அந்த வழிபாட்டு, அந்த வழிபாடு இந்த சங்கம வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு. அதுல இந்த அடியார் வழிபாட்டு இதுல சொல்றாரு, அதான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இன்பம். பெரிய புராணத்துல அடியார் வழிபாடு தானே அதிகம், பெரிய புராணத்துல அடியார் வழிபாடுதான். அதுல குருலிங்க சங்கம் வழிபாடு பண்ணினவர்கள் மூணு வகையா இருக்கிறாங்க. அடியார் வழிபாடுன்னு வழிபாடு பண்ணவங்க அதிகம், ஏற்பக நாயனாரு, இடையான ஒளிமார நாயனாரு, சிறுதொண்ட நாயனாரு, சிறுகுறிப்பு தொண்ட நாயனாரு, மானக்கஞ்சார நாயனாரு என்று அடியார் வழிபாட்டிலே நிறைய பேர் இருப்பாங்க. வேணே மூணு வகையாக இருக்கும், வேணே மூணு வகையா வரும், மூணு வகையா பிரியும். வர்றது மூணு வகை, மனசா வாக்குனாலே தேகத்தால், மனம் வாக்கு கால், மன நினைவதினாலே, வாக்கு பேசுவதினாலே, உடம்பு செய்வதினாலே, கை செய்ய. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னமா ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், எது மன வாக்கு காயம். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கா மன வாக்காயத்தை எப்படி வச்சிருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா வச்சு. இப்போ கெட்ட பொருள் வாயில் போட மாட்டோமே, கசப்பு பொருளை போட மாட்டோம்ல, அதே போல கசப்பான வார்த்தை பேசுறாங்க. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோணம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டுடும் தீங்குகள். இதே மதுரவரம் கதை, காத்தவராயம் கதை இப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க, அதுல பாவம் செய்யும். அதனாலே மனவாக்கு காயங்களை சிவசம்பந்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாரு, மனவாக்கு காயங்களை சிவசம்பந்தமாக சுத்தமாக வைத்துக் கொள்வது உண்டு. ஆமா, இப்போ வாயை சுத்தம் பண்ணிக்கிறோம், கூப்பிடிச்சுக்கிறோம், சுத்தம் பண்ணிக்கிறோம். அதில் என்னத்தை ஊற்றுவோம்? பாலோ தேனோ பாயாசமோ அப்படித்தான். அதுபோல் அதுபோல மனவாக்கு காயங்களே சுத்தமாக வைத்துக் கொண்டு அதிலே சிவத்தை சேர்த்து கொண்டு வாயே வாழ்த்து கண்டார். வாயே மத யானை உரிபூர்த்து பெய்வாள் காட்டகத்து ஆடும்பராந்தனை வாயே வாழ்த்து கண்காள் காண்மின் கடல் நஞ்சுண்ட கண்டன் தந்தை எண்டோல் வீசி நின்றாடும் பராந்தன் சிவிகாழ்க்கு நண்பு சிவனெம்மிர செம்பவள எரிபோல் மேனிப்பிறார்ந்தர எப்போதும் எப்போதும் சிவிகாழ்க்கு நெஞ்சே நீதான் திருவங்கமாறு அங்கத்தை எல்லாம் சிவத்துக்கு ஆயிரும். அங்கத்தை அங்கத்தை சிவசம்பந்தமா ஆக்கினபடியினாலே அந்த பதிகத்துக்கு திருவங்கமாலை இருக்கு. வெறுவங்கமாலை இல்ல, திருவங்கமாலை நல்லா இருக்குது. அதெல்லாம் வாக்கியங்கள்லாம் நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்குது. அங்கத்தை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிவசம்பந்தமாக ஆக்குவதனாலே அந்த பதிக திருவங்க மாலை இருக்கு. நம்ம அங்கம் திருவங்க மாலை, வெறு அங்கம் திருவங்க மாலைப்பா. நல்ல விளக்குதா? இன்னொரு திரு விருத்தத்துல சொன்னாரு, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாயத்திலிருந்து உன்ற நாமம் பயின்றேன் உனது அவுளா. நான் சிவாய நம்மன்னு சொல்கிறேன், சிவாய நம்மன்னு சொல்கிறேன், எனக்கு சிவகதியை கொடுன்னாரு. அது எப்படி வாயில் சொல்கிறேன்னா திருவாயினால் சொல்கிறேங்கிறார். அவரே திருவாய் ஒழிய சிவாய நம என்று அவருடைய வாயே திருவாயுங்கிறார். யார் அப்பர் சார்? அது சொல்கிற வழக்கம் இல்லை, சொல்லப்படாது. என் வாய் திருவாய், இப்போ நான் நீங்கள் சொல்ல உங்கள் திருவாக்குனால சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் என்னுடைய திருவாக்கினால நான் சொல்றேன்னு நான் சொல்லப்படாது. அப்படி அப்பசாமி தன்னுடைய வாக்க திருவாக்குங்கிறார். என்ன ஏன் காரணம் என்னது சொல்றாருன்னா சிவாயனமோன்னு சொல்றாரா அதனால திருவாயா, சிவாயனமோன்னு சொல்றதுனால அது திருவாயா, சொல்லாத வாய் வருவாய். இதுல விழுகுதா? கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்ற நாமம் பயின்றேன் உனது அருளால், அதுவும் அதுவும் உனது அருளால் திருவாய் பொழிய சிவாய நமயந்து நீரணிந்து. சிவாய நம்ம சொல்றேன் திருநீரணே உன்னுடைய அருளாரு அப்படி சொல்லுகிற வாக்க திருவாயின்னு சொல்லாம பின்ன என்ன, அதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். திருவாய் பொழிய சிவாய நமயந்து நீரணிந்து என் தருவாய் சிவகதினி பாதிரி புரியூர் அரணே என்பது அப்புற திருவருக்கும். அதனாலே இப்படி மனம் பாக்கு காயங்களாலே புண்ணியத்தை சேர்த்தோம், சிவபுண்ணியமாக சேர்த்தோம், சிவ சம்பந்தமாக ஆக்குதல். அப்படி ஆக்கிட்டா அப்படி ஆக்கிறத அப்படி ஆக்கிறத திருவருளால் சொல்றாள், உனது அருளால் சிவாய திருவாய் ஒளிய உனது அருளால் நான் நானும் சொல்றேனா உன்னுடைய அருளாலே சொல்லு என்றால் வினை இல்லை சுத்தம் என்றால். இப்ப நான் பிரசங்கம் பண்றேனா நான் பண்றேனா இல்லை திருவருளாலே சுவாமி பண்ண வைக்கிறார். நல்ல வளர்ந்த சாமி உள்ள இருந்து அப்படி பேச வைக்கிறார் அப்படின்னு நினைச்சேன்னா எனக்கு இது நல்வினைன்னு செவி செய்யறது நல்வினை. இந்த நல்வினையும் இல்லை, இது சிவ புண்ணியமாக இது வினை அல்ல சிவ புண்ணியமாக ஆகிறது. இது நல்வினை, நல்வினை தீவினை. நல்ல காரியங்களை செய்வது நல்வினை, கெட்ட காரியங்களை செய்வது தீவினை. ஆனால் சிவபுராணங்களை சிவநூல்களை இப்படி திருவருளாலே சொல்லுகிறேன் என்று எண்ணி சொன்னானால் வினைங்கிற பேச்சே இல்லை, சிவ புண்ணியமாக மாறும். அடே பாபா பாபா நல்ல கருத்துவா, இப்படிதான் சொல்றதுக்கு எவ்வளவு ரூபா பாபா பாபா. இப்ப நான் புரியுதானே, புரியுதா? வினை இல்லை. இப்ப நீ நாளும் நன்னஞ்சு நினைகண்டா யார் அறிவார் சானாளும் வாழ்நாளும் ஜெய்காட்டம் பெருமாருக்கு பூநாளும் தலைமப்பம் போனாமன் ஜெலிகேப்ப நானாளும் அருந்தேத்த பெறலாமன் நல்வினைங்கிறார் அல்லவா, இதெல்லாம் நல்வினை. ஆனால் சிவன் அருளாலே இதை செய்கிறேன் என்று சிவபுண்ணியத்தை இந்த காரியங்களை செய்தானா வினை என்கிற பேச்சில் சிவ புண்ணியமாக மாறுகள். சிவ புண்ணியமாக ஆகிவிட்டால் அவன் சிவத்தோடு சேர்ந்து விடுவான், வினை இல்லை பரவி இல்லை. நல்ல கருத்து, அதனாலே அந்த வினை மூன்று வகை, வாக்கினாலே மனத்தாலே காயத்தாலே அது அப்புறம் மூணு வகை. அப்படி இப்படி பல ஜென்மங்கள்ல செய்தவரே இத்தனை கோடி கோடி விட்டுடலோடி ஆடி எத்தனை கோடி போனதடவேதோ என்பது அது போல். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறான்? அளவே கிடையாது. ஒவ்வொரு ஜென்மங்கள்லையும் இதை நிறைய அந்த வேணா மூணா பிரியுது. சஞ்சிதம், பிராரத்தா, ஆகாமியம்னு மூணா பிரியுது. சஞ்சிதம், பிராரத்தா, சஞ்சிதம்னா கூட்டமா இருக்கிறது, பிராரத்தம்னா அனுபவத்தில் இருக்கிறது, ஆகாமியம்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த வினை மூணு வினையும் தொலைக்கிறதுக்கு இதுல வழி சொல்றாரு. அந்த இந்த சமய விசேட நிர்வாண திச்சை பெற்று மூன்று இடங்களிலே வழிபட்டு ஞான சாத்திரங்களை அஜானத்தில் கேட்டு தவ ஜபங்களை நன்றாக கர்மானுஷ்டானங்களை விடாது நான் என்கின்ற செருக்கற்று செய்கின்றவனுக்கு ஆச்சாரியனுடைய பார்வையினாலேயே அந்த சஞ்சிதவனை அழிஞ்சு போகிறோம். சஞ்சிதம்னா மலை போல கூஞ்சிருக்கிறவரை, அது ஆச்சாரியனுடைய பார்வையினாலே சாம்பலா போயிடும். மடங்கையின் வல்வினை காட்டை நின் மண் அருந்தி குழு முடங்க என்ன விதி கண்டாய். செஞ்சிதவனேன்னா மலை போல கூஞ்சிருக்கிறது நம்ம கணக்குல, நம்ம கணக்குலப்பா. அந்த விலைய தீக்காம விலை செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும், அங்க கூடிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் வினையை தீக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கிற வினை குறையுது, இருந்தாலும் வினை சேருது. அதனால வினையை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வழியை குருலிங்க சங்கம் வழிபாடு சொல்றாரு. விரிந்த சஞ்சித வினைகள் அன்புடனா விழிக்க வந்தான பார்வையினாலே ஆச்சாரிய நானாசன் பார்வையினாலேயே அந்த சஞ்சித வினை அழிந்தாப்பா. சஞ்சிதம்னா உங்களுக்கு புரியுது இல்ல? ஏராளமா இருக்கிறோம், ஏராளமா இருக்கிறோம், அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப கொஞ்ச நாளைக்கு இருக்கிற 80 வயசுகள் இருக்கிறான், அதுக்கு தகுந்தாப்புல அந்த விலையை எடுத்து போட்டி வைப்பார். அதுல இருக்கிற விலையை எடுத்து, அதுல இருக்கிற சரக்கு எடுத்து இதுல பூட்டி உடம்பே வேணே, உடம்பே வேணே, வாழ்வே வேணே, எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். இந்த விலைக்கு அங்க இருந்து எடுக்கிறாரு ஆறு பரமா, அங்க இருந்து எடுத்து இதுல சேர்த்து அனுப்பிக்கிறாரு. 80 வயசுகள் அதுக்கு திகழ்ந்தாப்புல. அது எப்படின்னு கேட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னையெல்லாம் நடைபயணத்தை கடிச்சூர் கட்டிட்டு போவான். ஒரு 2 நாளைக்கு ஆகுறாப்புல, 2 நாளைக்கு கடிச்சோறு ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட முடியுப்பா, வெளிப்பட்டுக்கீழ புளிச்சோறு வச்சு சாப்பிடுவாங்கல்ல, ஒரு நாள் சாப்பிடலாம்ல. பட்டினத்தாரு பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல ஆறும் துறக்க அருகு அருகிறது தாய்மானோடு பாராட்டுறார். சுத்தமான ஞானி சுத்தமாக தூக்கி அறிஞ்சிட்டு துண்டை கட்டின்னு வெளியில் விட்டாரு. அவருக்கு ஒரு வினை இருந்துச்சு. அந்த வினை என்ன வந்துச்சு தெரியுமா? கடுமரவரையிலும் கூட்டிட்டு போச்சு திருநெல்வேலி கடவுள். அவர் பொருளை தூக்கி எரிஞ்சிட்டு வீதியில் எரிஞ்சிட்டு சாமியாரை போனவரை ஆச்சரியமா கேட்குது. அவரு பொருளை தூக்கி எறிஞ்சிட்டு சாமியாரா போட்டாரு துண்டை கட்டிக்கிட்டு. அவரை எதுவும் கூட்டு போச்சு அந்த வேணை கழுமருன்னு என்னன்னு கூட்டு போச்சு, திருடேன்னு கூட்டு போச்சுப்பா. தன்பொருள் தூக்கி வச்சு போன சாமியார கூட்டிட்டு போச்சு எங்கே கழுமரவர்களும் கூட்டி வினை கூட்டிட்டு போகுது. அங்கே போன உடனே என்ன பண்ணாரு? எஞ்செயலாவது யாரொன்றுமில்லை இனி தெய்வமே புஞ்செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊர் எடுத்த பிஞ்செய்த தீவனை யாரொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே நாரு, மூண்டது தீவனை மூண்டதுவே நாரு. அந்த கழுவரத்தில் நெருப்பு மூண்டுச்சு, நெருப்பு மூண்டது வினை மூண்டது, புரியுதா? மூண்டது என்றால் நெருப்பு மூண்டது. அதனால இப்படி பரமஞானிகளுக்கு வினை எப்படி ஒளியுது பத்தியா? பரமஞானிகளுக்கு வாசனாமலம் போல அந்த வினை வந்து தாக்காம போயிடும். இப்ப நம்ம போயிருந்தோம்னா கழுமரத்திலே போட்டிருப்பான். பட்டினத்தாரு போனாரு கழுவ எரிஞ்சு போச்சு. அப்புறம் போறது எதுல போடணும்? தெரிஞ்ச உடனே அந்த காவல் எல்லாம் பதறி போய் ராஜா கிட்ட போய் சொல்ல பத்திரிக்க அவன் உடனே துண்டகடிக்கு வந்துட்டேன். சிசியலாம் ஞானிகளுக்கு அந்த வினை வாசனாமலமாக தாக்காமல் போய்விடும். அதனாலே இப்படி இது பராரத்தின் கழுப்பரவில் திருடுன்னு ஊட்டி போகுதுப்பா. அதான் அவர்களுக்கு ஞானம் அதிகம் இருந்ததுனாலே சாம்பலா போகும், பெருமை உண்டாயும், பெருமை உண்டாயும். அதனால இப்படி எல்லாம் வினையை பற்றி சொல்ல விரிந்த சஞ்சித வினைகள் அன்புடனாம் விழிக்க வந்தன. நம்முடைய பார்வையினாலே சஞ்சிதவனை அழிந்து போச்சு. அதுக்கு மேல இப்பிறப்பில் பொருந்து வல்வினை உடலுடன் அகலும் அந்த மூனையும் வரிசையா சொல்றாரு. ஆகையினால இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய பாடம், கேட்க வேண்டிய முக்கியமான பாடம், சித்தாந்த பாடம். அதனால கேட்டு வாக்கு மனத்தை சுத்தமாக வைத்து கொண்டு கடவுளை நினைந்து வினையும் வரும், வினையும் வரும். கடவுள் இப்போ நமக்கு வர்றாரு, வினையும் வருது. அது வந்து கடவுளை நினைத்து காப்பாத்துப்பா அப்படின்னு வினையை இன்னமாரி தீர்க்கறதுக்கான வழி. இப்போ நம்ம இல்லைங்க வினையை தீர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு விட்டான் சாமி, காட்டிவிட்டார் வினை தீர்றதுக்கான வழி. அது அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டுருவோம், அது கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்துடும். நமக்கு அரு நெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய விரு நெறிய பிரமாபுரமேவி பெம்மான் வந்தன்னை ஒரு நெறிய மன வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதான். திருச்சிற்றம்பலம். குழைத்தார் பண்டை குடுவினை நோய் காவாய் உடையாய் குடுவினையேன் உடைத்தால் உறுதி உண்டோதான் வயாழ்வனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிற சேதடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவது எம்மானே உன் அடியேற்கு. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா,
3: சிவ சிவ சிவ சிதம்பரேசா.

0: பதஞ்சலி புலி முனி கருளிய பரதா. பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா. சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர
1: சிவ

உண்மை வாழும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

0: சிவ சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
1: சிவ
0: சிவ சம்போ சிவ சிவ சம்போ வான்முகில் வளாது வீகமலி வளஞ்சுரக்க மன்னன்.

0: வணக்கம் அறிவிப்பாளர்களே, வணக்கம் டாக்டர் லம்போதன் அவர்களே,
1: வணக்கம்.
0: உங்களது ஆத்மீக சொற்பொழிகள், நல்ல அறிவுரைகள் எல்லாம் எங்களது மனதில் பதிந்து விட்டது. எனது ஆராய்ச்சியிலே சிறு விளக்கங்கள் தேவையாக இருக்கின்றது, முடிந்தால் சொல்லுங்கள், அது எல்லோருக்கும் பயனடையும். பற்றி சொன்னீர்கள், அங்கேதான் உழைக்கிற கேள்வி. இவ்வளவு ஆத்மாக்களும் இப்படி போகணும் என்பது அவர்கள் நியமமா விதியா? அது ஒன்று. மற்றது வந்து இவர்களுக்கு கிரியைகள் அதுவும் செய்யாமல் இவர்கள் அலைந்து திரிகின்ற நிலைமை இருக்கின்றதா? அல்லது பகவத்கீதையின் படிக்கு மகாவிஷ்ணு ஒரு ஹரியினால் இவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் என்று இப்படி கஷ்டப்பட்டு வைப்பார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு வகுத்த வகுப்பா என்பதை பற்றி நீங்கள் செய்து விளக்கினீர்கள் என்றால் நான் மிக உங்களுக்கு எப்பவும் வணக்கத்துக்கு தெரிவிக்கின்றேன். ஐயா,
2: உங்களுடைய அறிமுகப்படுத்தினால் நன்றாயிருக்கும்.
1: உங்களுடைய பேரை சொல்லுங்க.
2: சிவா அவர்கள் இறந்த ஆன்மாக்களை பற்றி அவர்களுடைய இது வந்து விதியா அல்லது எங்களுடைய கிரியைகள் இல்லாமல் அழைந்து தருகின்றதா என்று எல்லாம் கேட்டிருக்கின்றனர். இந்த ஆன்மாக்களுக்கு ஏன் இப்படி அழைந்து தருகின்றன என்று பார்ப்போம். இப்ப முதலாவதாக ஒரு கேள்வி என்று கேட்டால், இந்த ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தன?
1: அது உண்டு.
2: ஒரு முதலாவது கேள்வி அதுதான் பார்க்கணும். மூலத்துக்கு போகணும். அப்ப மூலத்துக்கு போகணும்னா இந்த ஆன்மாக்களை இறைவன் படைத்தான் என்றுதான் பல சமயங்களும் சொல்லுகின்றன. அது ஒரு விதத்துல சரி, ஆனால் சைவம் அதையும் ஆழமாக பார்த்து இந்த ஆன்மாக்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. வெரி பிக் டைவர்ஷன், திஸ் இஸ் a பிக் டைவர்ஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அண்ட் பிலோசபிஸ். தி சைவம் ப்ரோக்ளைம்ஸ் தி சோல்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட் பை அண்ட் ஏனென்று கேட்டால், இந்த ஆன்மாவை படைத்ததென்றால் இறைவன் படைத்திருந்தார் என்றால் அவர் ஏன் படைத்தார் என்ற
1: கேள்வி வரும்.
2: அப்ப அவருக்கு ஒரு தேவை இருக்குது. பிறகு படைத்த பிற்பாடு அது ஏன் அங்கே இருந்து இப்படி விட்டார் என்ற கேள்வி வரும். பிறகு இப்படி விட்டதுக்கு திருப்பி போறதுக்கு ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறார் என்று வருகிறது. அப்ப அது என்னென்று வரும். இப்ப சில பேர் சொல்வார்கள் அவருடைய திருவிளையாடல் என்று சொல்லுவார். அப்ப விளையாட்டாக அவர் இப்படி படைத்து விட்டார் என்றால் இவங்க என்ன சொல்லுவார்கள்,
1: விளையாட்டு
2: பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு உயிர் போகிறது என்றொரு பழமொழி உண்டு. அது மாதிரி இப்படி விட்டு விட்டாரா? ஆகவே உயிர்களை படைத்து விட்டார் இறைவன் என்று சொன்னாலே இறைவனுடைய மகிமைக்கு ஒரு பங்கம் வந்து விடுகிறது. ஒன்று இறைவன் வந்து வேண்டுதல் வேண்டாமை, அவனுக்கு ஒன்று தேவையில்லை. உயிரை படைத்து விட்டு விளையாட்டு வேண்டும். விளையாட்டு என்று சொல்லுகின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது என்று கேட்டால் அவர் எஃபர்ட்லெஸ்ஸா செய்கிறார். He is doing this effortless. விளையாட்டு போல செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு முயற்சி இல்லாமல் வருத்தம் இன்றி
3: நீங்க சொல்ற அந்த பேசிஸ்ல, அதாவது கடவுள் படைச்சார் அப்படின்னா ஏன் இப்ப இதெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது? நீங்க கேக்குற அனைத்து கேள்விகளுக்கும் இதே கேள்விகளை அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லேருந்து தே ஆர் ஆக்சுவலி யூசிங் த சேம் திங் to ask the questions and they are not getting a proper
2: answer. அது என்னன்னு கேட்டால், ஒரு விதத்தில் சரி, ஒரு படிநிலையில இருக்கின்ற ஆரியப்பள்ள மக்களுக்கு கடவுள் தான் படைத்தார். ஆனால் பிறகு ஒரு நிலைக்கு வந்த உடனே உங்களுக்கே அந்த கேள்வி வரும், அவர் ஏன் படைச்சார், படைச்சிட்டா இப்படி ஏன் விட்டார், இப்படி விட்டுட்டா அடுத்த இன்னொரு கேள்வி வருது, அங்கிருந்து இங்க வந்ததென்றால் ஃபாலன் என்றால் திருப்பி அங்க போறோம் என்றால் திருப்பியும் இங்க விளமாட்டம் என்றது என்ன நிச்சயம், what is the guarantee come down again என்ற இந்த கேள்விகளுக்கு விடையில்லை. ஆன்மாக்கள் வந்து இறைவனை போல எண்ணிலி எண்ணிக்கையான ஆன்மாக்கள் இருக்கின்றன, அதைக்கு தொடக்கம் கிடையாது. பதியினை போல் பசு பாசம் அனாதி என்பது திருமந்திரம். அப்ப உயிர்களுக்கு தொடக்கம் இல்லை. அப்ப ஏன் இப்படி பிறக்குது, அதன் விதியா என்ன இதென்று கேட்டால், இந்த ஆன்மாக்கள் இருக்கிற நிலை என்னென்று கேட்டால் இறைவன் வந்து பூரண அறிவினன், அவன் ஆனந்த வடிவானன், இருக்குது. அதே மாதிரி எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள் இந்த பிறவிச்சுழலுக்காக போய் இறைவனை அடைந்து

0: பேரின்பத்தில் இறைவனோடு ஒன்றி
1: இருக்குது.
0: நோ மோர் ரிட்டர்ன் அவே, நோ மோர் மீட்டிங் வந்தே வினை பிறவி சாராமே என்று திருவாசகத்துல சொல்லுவேன். திருப்பி இங்க வர்றது கிடையாது, அப்படி போயிட்டது. அப்ப இந்த உயிர்கள் ஏன் இந்த புறப்புக்கு வருகுது என்று சொன்னால், இந்த உயிர்கள் இருக்கிற நிலை என்னன்னு கேட்டா, உயிர்களுக்கு இறைவனை போல சில அம்சங்கள் இருக்குது. உயிர்களுக்கு அபூரண அறிவில்லை, ஆனா அறியும் ஆற்றல் உண்டு. ஆனந்தம் இல்லை, ஆனா அனுபவிக்கிற ஆற்றல் உண்டு. They have the potency to know, the potency to enjoy, but in want of instruments. அவருக்கு கருவிகரணங்களும் இல்லை. இறைவன் தான் கருவிகரணங்கள் இல்லாமலே, கண்காது கண் இல்லாமல் பார்த்து, மூக்கு இல்லாமல் நுகர்ந்து, நாவில்லாமல் உரையாடி, காது இல்லாமல் கேட்டு, லோக சாட்சி என்று சொல்லுகிறோம், எல்லாவற்றுக்கும் அவன் இருக்கிறார். உயிர்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அந்த இதால உயிர்கள் எப்படி இருக்குது என்று கேட்டால், இந்த இது ஒன்றும் இல்லை, சிறுமப்பட்டு போய் அந்த அனாதியாயே இருக்கிற ஒரு இருட்டு, ஒரு டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸுக்குள்ள இருக்கு. அதுக்கு அனுபவமும் கிடையாது, அறிவும்
2: கிடையாது.
0: இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் தான் சொல்லுவார்கள் ஆணவம். ஆணவம் என்று சொல்லுவோம், ஆணவம் என்றால் ஈகோ என்று கூடாது. இது ஆணவம் ஈகோக்கு காரணமாவது ஆணவம். அவ்வளவு பெருமையான ஆன்மாவை அணுத்தன்மையதாக சிறுமப்படுத்தி வைத்திருப்பது ஆணவம். That which atomizes the soul is called ஆணவம். அப்ப ஆணவத்தில் இருக்கேக்கல என்ன நடக்குது, அதுக்கு அறிவும் இல்லை, இதுவும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதுல நிலை என்னன்னு கேட்டா, தாய்மானவர் சொல்லுவார், கேரட்ட ஆணவ கருவறையில், இருண்ட ஆணவ கருவறையில கண்ணிலா குளவியை போல், கண்ணில்லாத குழந்தைய போல கட்டுண்டு இருந்த இமை. அப்ப இருட்டறையில பிள்ளை இருக்குது, இருட்டடையில இருந்தாலும் ஒரு சின்ன ஒழுக்கிட்டாலும் பார்த்துடும், ஆனா இதுக்கு கண்ணும் இல்லை. அப்படி ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி நாங்கள் எங்களோட உயிர்கள் எல்லாம் கட்டுண்டு இருந்த இமை. என்ன செய்கிறார் இறைவன், இறைவன் என்ன செய்கிறார், உயிருக்கு கருவிகரணங்களை கொடுத்து வெளியில விடுகிறார். இறைவன் படைப்பது உயிர்களை அல்ல, உயிர்களுக்கு தேவையான தனு, தனு என்றால் உடலை கொடுக்கணும், கரண கருவிகளை கொடுக்கிறார், மனம் புத்தி சித்தம் அண்ட் புலன்கள் அதெல்லாம் கொடுக்கிறார். அடுத்தது புவனம், இந்த உலகங்களை கொடுக்கிறார், போகம், இந்த உலகங்களில் இருக்கிற அனுபவ பொருட்களை கொடுக்கிறார். இவ்வளவு தான் இறைவன் படைப்பது, இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. இதை கொடுத்து என்ன செய்யறார், இம்மை வெளியில் விட்டு அப்படி ஒரு பாஷ லிபரேஷன் கொடுத்து விடுறார். அப்ப படைப்பு என்பது தண்டனை அல்ல, படைப்பு என்பது இறைவன் கருணையினால ஒரு பாஷ லிபரேஷன் கொடுத்து என்ன செய்யறாரு, இந்த உயிர்களுக்கு பகுத்தறிவும் கொடுத்துட்டார் மனுஷனுக்கு. அப்ப நல்லது கெட்டது தெரியும், ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார், நீங்களே தீர்மானிக்கலாம். பின்னால வந்து பிரம்பு வச்சு கொண்டிக்கல லம்போதரை நீங்க போவோம், இங்க போகப்படாதுன்னு அவர் எனக்கு சகல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எந்த நேரம் அங்கேயே போக வேணும், இதை செய்ய வேணும் என்று. ஆனாலும் அந்த ஆணவ இருட்டு விடாது, அது இன்னைக்கு கிளவுட் பண்ண, அது தினமும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அப்ப அது சரியானதை செய்ய விடாது, சரியானதை பார்க்க விடாது, சரியானதை ஏற்றுக்கொள்ள விடாது. அப்ப அப்படிப்பட்ட இடத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் அதை கொடுத்து பிறவிதோறும் பிறந்து இறந்து அந்த அனுபவ சுழனூடாக, அனுபவ முதிர்ச்சியினூடாக பக்குவ நிலைக்கு வரைக்குள்ள அந்த ஆணவம் எல்லாம் இழகி கொண்டு வர அந்த இறைவன் வந்து அருள் செய்வான். இப்ப இறைவன் முதற் பிறப்பை கொடுக்கேக்குள்ள, முதற் உடம்பை கொடுக்கேக்குள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே உடம்பத்தான் கொடுத்தார், புரியட்ட காயம். பாரபட்சமா ஒரு தன புல்லா படைச்சு ஒரு தன பூடா படைக்கல, அவர் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்தது ஒரே உடல், புரி அட்ட காயம், எயிட் எலிமெண்ட் பாடி. அவர் என்ன கொடுத்தார், சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த என்று சொல்லுகிற ஐந்து தன்மாத்திரைகள், சப்டல் எலிமெண்ட்ஸ், அதாவது கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, சொற்றுகரும் சக்தி. இது ஆர்கன்ஸ் அல்ல, அந்த பவரை கொடுத்து,
1: பவரை கொடுத்தார்.
0: அதையும் சத்து, சிந்திப்பதற்கு மனத்தையும் கொடுத்து, நிச்சயிப்பதற்கு புத்தியையும் கொடுத்து, நான் என்ற இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப், நான் ஐ அந்த ஐனஸ், அதையும் கொடுத்து விட்டார். கொடுத்தோடனே ஆன்மா மனதினாலே ஐந்து சக்தியும் இருக்குது, மனதாலேயே சிந்தித்து, புத்தியாலேயே நிச்சயித்து, கர்மா பணந்துட்டு, அந்த கர்மாவுக்கு அப்படியே அதனுடைய அடுத்த புறப்புகள் தொடர்கின்றன. இது ஒரு சங்கிலி தொடராக நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுதான் காரணமே தவிர இதுக்கு வேறொருவர் வந்து கொடுப்பதல்ல. ஆகவே விதி என்பது என்னென்றால், இந்த ஆன்மா செய்த கர்மாவினால வாரது, முதல் பிறப்பு கர்மாவினால இல்லை. அதான் இப்ப திருவாசகத்துல வரும், விச்சதின்றி ஏ விளைவு செய்குவாய், விச் என்றால் வித்து, அந்த கர்ம வித்து இல்லாமலே முதல் பிறவி வந்துட்டு. ஆனா அதுக்கு பிறகுதான் கர்மா இருக்குது, கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா கேட்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அது மாதிரிதான். அதுக்கு பிறகு கர்மா வந்தோடனே கர்மாவினோடாக தொடர்ந்து எமது வினை வருகிறது. இந்த கர்மாவில இந்த பிறவிக்கு நாங்கள் என்ன அனுபவிக்கணும் எங்கட விதி, இனி இந்த கிரியைகள் இல்லாம அலைந்து திரிவதா என்று கேட்கின்றார். இறந்தவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு கிரியைகள் வந்து பல விதமாக இருக்கும். எமது சமயத்திலே வந்து இல்லறத்திலே இருக்கிறவர்கள் பிரம்மச்சாரிகள் கிரியை செய்வதில்லை, சன்னியாசிகள் இல்ல கிரியை செய்வதில்லை. இந்த இந்த இல்லறத்திலே இருக்கின்ற
1: சம்சாரிகள்
0: ஒவ்வொருவருக்கும் இந்த பிதற்கடன் செய்கின்ற கடமை உண்டு. இது கடன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் டு அவர் ஜீன் பூல், எங்களுடைய பரம்பரை அளவுகளுக்கு உபகரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எங்களோட அம்மா அப்பா தோயரா பேத்தி வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறவுடன் கொடுத்து, கல்வி கொடுத்து, அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் ஒன்று செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் இந்த முன்னேற்றத்தை இருக்க இயலாது. இன்றைக்கு நாங்கள் வானொலியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் அதை உங்களுடைய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இது ஏதோ இடையில ஒருவர் வந்து வானொலி பற்றியை கண்டுபிடித்ததால் வந்ததல்ல. அதற்கு முன்னால் ஒவ்வொருத்தர் செய்த ஒவ்வொரு அணு அணுவாக கொடுத்து கொடுத்து கொன்றுதீர் பண்ணி வந்து அதில் வந்ததுதான் இந்த இது. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி அதனாக செய்வதுதான் இந்த பிதற்கடன் என்று சொல்லுவார்கள். இந்த பிதற்கடன் செய்கின்ற பொழுது அந்த புண்ணியம் வந்து அந்த ஆன்மாக்களுக்கு எந்த உலகத்தில் எந்த வடிவில் இருந்தாலும் சென்றடைகின்றது. அதுதான் அந்த முறை. அதிலே வந்து சொல்லுவார்கள், சிலதுகளுக்கு பிதற்கடனுக்கு யார் யார் செய்யலாம் என்று இருக்குது. பொதுவாக பிள்ளைகள் செய்வார்கள், ஆண் மரபிலே செய்வதற்கு இருக்குது. ஆண் பிள்ளை இல்லாட்டிகள் பெண்கள் செய்யலாம், அது இருக்குது. சகோதரர்கள் செய்யலாம், சகோதரருடைய பிள்ளைகள் செய்யலாம், தத்து புத்திரர்கள் செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம், அப்படியே போய் கடைசியா ராஜா வரைக்கும் செய்யலாம். அதுல 32 பேர் அதுக்கு உரித்துடையவர்கள் என்று எங்களுடைய ஆசோஷ விளக்கத்துல இருக்கு. அப்ப அதுல வந்து பார்த்தா இவ்வளவு ராஜாவும் செய்யலாம். அதே மாதிரியாக யுத்தங்கள்ல இறந்தவர்களுக்கு, கலவரத்தில் இறந்தவர்களுக்கு, பெருமையில் இறந்தவர்களுக்கு, அவர்களுக்கு வந்து இந்த வருஷா வருஷம் செய்கின்ற விதிமுறைகள் வந்து விதிவிலக்கு இருக்கு. நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் செய்கின்ற பொழுது, ஆனால் அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அவர்களுடைய அவைகளுக்கு அந்த இதுகள் எல்லாம் அதுக்கு வேறு விதமான இதுகள் இருக்குது, அந்த விதிவிலக்குகள் உண்டு. இதுவும் நமது ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: நன்றி டாக்டர், நன்றி. இங்கே எங்களுக்கு நிறையவே கேள்விகள் இருக்கின்றன. இதிலாவது இந்த ஆன்மா பற்றிய நாங்கள் ஒரு விஷயம் இப்பொழுது பார்த்தபடியால் அதை
0: தொடர்பாக இந்த ஜேர்னி ஆஃப் தி சோல் என்று சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான விஷயம். அது ஒரு சிறு பகுதியைத்தான் நாங்கள்
1: பார்த்தோம். அதில் ஒரு இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் என்றிருக்கிறேன். அன்பு ஐம்புலன்கள் அற்ற ஆன்மா எப்படி பேசும் உண்ணும் அல்லது உணரும்?
0: நல்ல ஒரு கேள்வி. அதாவது ஒருவர் இறந்து விட்டால் கூட அவருக்கு நாங்கள் உடனே படையல் செய்கின்றோம், அவருக்கு படைக்கின்றோம், அவருக்கு கல்வெட்டுன்ற பெயரிலே அவருடைய நினைவு எழுதி வெளியிட்டு அதை பற்றி எல்லாம் பேசுகின்றோம். அது எப்படி பார்க்கும், எப்படி கேட்கும்,
1: எப்படி
0: முகரும் என்று இந்த உடலிலே எமக்கு 5 வகையான உடல்கள் உள்ளன. இந்த கிராஸ் பாடி வி ஹேவ்
1: முந்தியது,
0: எங்களுடைய சாப்பாடு போட்டு வளர்த்த உடம்பு.
1: உடம்பு
0: தாயுடைய கருவில இருக்க தாய் சாப்பிட்ட சாப்பாட்டை உதிரம் போய் அங்க வந்து பிற்பாடு வளர்ந்தவன போய் சாப்பாட்டினால அன்னத்தினால வளர்ந்த இந்த உடம்பை அன்னமய கோஷம் என்று சொல்லுவோம். நாங்கள் இறக்கின்ற பொழுது இந்த உடம்பை தான் விட்டு போகின்றது ஆன்மா. ஆனால் இந்த உடம்புல 15 விடயங்களை விட்டுடுது ஆன்மா. கொண்டு வந்து 5 பூதங்கள்னால இந்த உடம்பு, நிலன், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூத சேர்க்கை இருக்குது, அதை விட்டுடுது. கர்மேந்திரியங்கள் 5, கரம், மற்றது பாதம், மற்றது ஜனனங்கம், கழிவங்கம், மற்றது நாக்கு சொல்லுறது இந்த ஆக்ஷன் ஆர்கன்ஸ், அவ்வளவும் விட்டுடுது. சின்ன ஒரு கலத்தாலான அமீபா பாக்டீரியாக்கு கூட ஆக்ஷன் இருக்குது. கர என்றால் கை என்று அர்த்தம் இல்ல, கர என்றால் சமஸ்கிருதத்துல செய்வது, சிங்களத்தில் கூட அப்படிதான் கரண்டத பாதம் வந்து இடப்பெயர்வு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு மெசேஜோ ஒரு இதோ போவது, அது இருக்குதானே, அது இருக்குது. அதே மாதிரியாக கழிவு கட்டுதல் ஒரு கல அங்கிக்கே இருக்குது, அதே மாதிரி இனப்பெருக்கம் ஒரு கல அங்கிக்கே இருக்குது, அதே மாதிரி தொடர்பாடல் கம்யூனிகேஷன் ஒரு கல அங்கிக்கே இருக்குது. ரெண்டு அங்கு சேர்ந்து புணர்தண்டால் கம்யூனிகேஷன் இல்லாம என்ன புணரும்,
1: அது சரியோ,
0: அதெல்லாம் இருக்குது. ஆகவே இது வந்து மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற கைகால் மூக்கு சரணங்கம் அல்ல, இந்த அதையும் விட்டுட்டு போகுது. அடுத்தது உள்ளுக்கு இருக்கிற 5 விஷயங்கள், அதாவது ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவோம், அறிகின்றது. அதாவது பார்க்கிற சக்தி, இந்த பார்க்கிற கண், காது மூக்கு வாய் சுவைக்கிற நாக்கு தோல் அந்த அஞ்சும் விடுபட்டு அரிகரைவுகள் அஞ்சும் 15 விஷயம் விட்டுட்டு இந்த 15 இங்க விட்டுட்டு போனால் அங்கு என்னென்று பாக்குது என்னென்று கேக்குது நல்ல ஒரு கேள்வி. அதுக்கு உள்ள உயிர் பிரிஞ்ச ஒன்ன ஊர்ல நாங்க சொல்லுவோம் பிராணன் போயிட்டு பிராணன் என்பது என்னென்று கேட்டால் இந்த வெளியில் இருக்கிற இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிற அடுத்த உடம்பு. இது என்ன மாதிரி என்றால் விண்டருக்கு நாங்க ஜாக்கெட் போடுவோம் போட்டுக்கல வெளியில ஒரு ஜாக்கெட் போடுவோம் இப்ப சமருக்கு அந்த ஜாக்கெட்டை தூடி ஹேங்கர்ல போட்டாச்சு இப்ப அடுத்த உடம்பு இது இருக்குது அதான் அடுத்தது அப்ப அந்த உடம்போட தான் போகுது. ஒவ்வொரு இடத்துக்கு போவதற்கு அந்தந்த அஸ்ட்ரோனட்டை பார்த்தால் அதாவது விண்வெளி வீரர்களை
1: போகும்போது
0: சந்திர மண்டலத்துக்கு போய் அதுக்கு அந்த உடம்பு
1: இருக்கு
0: அந்த உடுப்பு போடாம சந்திர மண்டலத்துல
1: போய்
0: செவ்வாய்க்கு போறண்டா வித்தியாசமான உடுப்பு அதே மாதிரி இந்த பூமிக்கு வரண்டா இதுதான் உடுப்பு அதே மாதிரி சுவர்க்கத்துக்கு போறதுக்கு வேற உடம்பு சொல்வார்கள் பூத சார சரீரம் சுவர்க்கத்துல இந்த உடம்பங்க
1: தாங்காது
0: நரகத்துக்கு போறண்டா யாதனா சரீரம் அது வேற உடம்பு ஏண்டா அது நரகத்தை தாங்காது. அப்ப சுத்தவரங்க கேட்டால் இப்படி அந்த உடம்பு இந்த இதுல இருந்து வெளிக்கிடையே அடுத்த உடம்ப சொல்றது பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்துலதான் எங்கட மனம் இருக்குது எங்கட புத்தி இருக்குது அது மட்டுமில்ல தன்மாத்திரைகள் சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த என்று சொல்லப்பட அதாவது பார்க்கிற கண் இல்ல ஆனா சக்தி உண்டு
1: சக்தி இருக்கு
0: கேட்கிற அந்த பவர் இருக்கு அப்ப அதனூடாக அது
1: பார்க்கும்
0: உணரும்
1: பார்க்கும்
0: அவர்கள் அதனுடைய வாயில்லால நீங்க வைக்கிற சாப்பாடு குறையறையில ஆனால் அங்க சுவைக்கிற சக்தி உள்ளதால இந்த சுவையை அவர்கள் உணர்வார்கள்
1: அப்படியே உணர்வார்கள்
0: உணர்வார்கள் அதுதான் அங்க இருக்கிறது காதால கேட்பார்கள். அப்ப அந்த பிராணமய கோஷத்துல அது இருக்குது அதே மாதிரி அதுக்குள்ளால வந்து பிராணம் அஞ்சமய கோஷம் பிராணமய கோஷம் மற்றது அடுத்தது மனோமய கோஷம் வரும் மனோமய கோஷத்துக்கு தான் சித்தம் இருக்குது சித்தம்ன்றது அல்ட்ரா கான்சியஸ். அப்ப இந்த புத்தி தத்துவம் இந்த சித்த தத்துவத்துல எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் பதிஞ்சிருக்குது நீங்க போய் உங்களோட கர்மாவும் தானே போகுது
1: கூட போ
0: நீங்க சூட் கேஸ்லயா கொண்டு போறீங்க பயணம் போயக்கல பேக் கொண்டு வர மாதிரியா கொண்டு போறீங்க அங்க இருக்கிற அந்த புத்தி தத்துவத்துல சித்தத்துல கம்ப்யூட்டர் சிப்ல எப்படி இந்த பதிவுகள் எல்லாம் பதியப்பட்டு வச்சிருக்குதோ
1: அதே
0: மாதிரி அது உங்களோட வருகுது அது நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் பெரு நரகத்துக்கு போனாலும் பெரும் ஏன்னா அதுதான் உங்களோட ஸ்டாக் அடுத்த பிறவிக்கு அங்க போகணும்னு பாக்க இருக்கு. அப்ப இப்ப நீங்க ஹார்ட் டிரைவ் ஒன்று கொண்டு தெரிவார்கள் கம்ப்யூட்டருக்கு அதை கொண்டு போட்டோடனே எல்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அங்க போகணும்னா நியாய தீர்ப்பு ஜமன்
1: செய்வேன்
0: அவருக்கு ஜம தர்மராஜா அவர் இப்படி அந்த உங்களுடைய ஹார்ட் டிரைவ சித்திரகுப்தன் எடுத்து அப்படி பிக்ஸ் பண்ணி விட்டோடனே அவர் தான் அதுக்கு பொறுப்பு உங்களுடைய கதையெல்லாம் அங்க விரிகின்றது. அப்ப இதுதான் அந்த ஆன்மாவுடைய பயணத்துல வாரது. ஆகவே அவர்கள் எப்படி கேட்கிறார்கள் என்றால் இந்த அவர்கள் நீங்கிற பொழுது இந்த கேட்கும் சக்தி சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் அங்க போகுது ஆனால் அதை கொண்டு அவர்கள் அனுபவிக்க செய்கின்றார்கள். இதால்தான் சுவர்க்கத்துல இன்பமும் நரகத்துல துன்பமும் அனுபவிக்கிறார்கள் இல்லாட்டி அனுபவிக்கலாதே. பகவத்கீதையிலே கிருஷ்ணா சொல்லுகின்ற அர்ஜுனா நீ போரிடு வென்றால் இவ்வுலக இன்பம் தோற்றால் வீர சுவர்க்கம். அப்ப ஆன்மாவுக்கு ஒன்றுமே இல்லை என்றால் உணவு வகைகள் நிறைய இருக்குது. இங்க வந்து உணவு ஒரு அளவு தான் சாப்பிடலாம் அங்க உணவு தொடர்ந்தே அனுபவிக்கலாம். உங்களுக்கு
1: ஒரு
0: லிமிட் கிடையாது அப்படித்தான். அப்ப இந்த உடம்போட போனா அதை அனுபவிக்க இயலாது. அதுதான் நாங்கள் சொல்லுகின்ற முறை.
2: ஒரு உதிரி கேள்வி நான் நேற்று அவரோடு பேசிக்கொண்டிருந்த என்னுடைய ஆன்ம தெளிவுக்காக கேட்கிறேன். பல தடவைகளில் நான் பார்த்திருக்கிறேன் இந்த கிறிஸ்தவ பாதிரிமார் அவர்கள் விளக்கப்படுத்துகின்ற போது ஆன்மா ஆத்மா என்று ரெண்டாக பிரித்து விளக்கப்படுத்துகிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அந்த அதுக்கு ஆன்மா ஆத்மாங்கிறது வேறு, ஆன்மாங்கிறது வேறு என்ற பொருள்பட எல்லோரும் அநேகமாக அப்படித்தான் விளக்கம் தருகின்றார்கள். ஆனால் நாங்கள் அவை ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிற மரபைத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிந்த விளக்கத்தின்படி. அப்ப இவர்கள் இந்த ஆத்மா என்று எதை சொல்லுகிறார்கள், ஆன்மா என்று எதை சொல்லுகின்றார்கள்? இந்த திரிகரண வழிபாட்டிலே பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி இன்னொரு ஆவி அந்த பதத்தையும் பாவிக்கிறார்கள். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்த குளறுபடியா இல்லையென்றால் நாங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளுகிறோமா? நீங்கள் சைவ பாரம்பரியத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பைபிள் பற்றிய தெளிவு இருக்கின்ற காரணத்தினாலும் அதை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். எங்களோட சேர்த்து அவையின் விளக்கம் அவைக்கு பிரத்யேகமாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு விளங்குற மாதிரியே சொல்லித்தாங்க.
0: எங்களுடைய ஆத்மா, ஆத்மா வந்து என்னென்று கேட்டால் அதுக்கு சுயம் கிடையாது. ஆத்மா வந்து சாந்த, ஒரு நாளும் தனித்து இருக்காது. ஆன்மா உண்டை சாந்ததன் வண்ணமாக இருக்கும். ஆத்மா முத்தி நிலையில் இறைவனை சார்ந்த போது இறைவனாகவே இருக்கும். அதுதான் முத்தி நிலை, சிவத்துவ நிலையை அடையும். அது லிபரேட்டட் ஸ்டேட். ஆன்மா உலகத்தை சார்ந்த போது உலகமாகவே இருக்கும். இப்போது என்னுடைய ஆன்மா இந்த உடம்பை எடுத்து லம்போரன்ற உடம்பில் ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே தமிழனாக சைவனாக பிறந்து ஒரு வைத்தியனாக கடமை பார்த்து இன்னாருக்கு கணவனாக, இன்னாருக்கு தகப்பனாக, இன்னாருக்கு சகோதரனாக என்று அந்த உடல் சார்ந்த ஐடென்டிஃபிகேஷனோட அது இருக்கு. அது ஆத்மாவுடைய ஒரு இயல்பு. இதே ஆத்மா மந்திரங்களோடு மந்திர தேகியாக அந்த சிவபூஜை செய்து மந்திரங்களை ஆவாகித்து உருவிக்கின்ற பொழுது மந்திராத்மாவாக இருக்கும். பஞ்சபூதங்கள் இருக்கிற பொழுது பூதாத்மாவாக இருக்கும். அதே மாதிரி ஆத்மா என்னென்னத்தை சார்ந்து ஒன்றி நிற்கின்றதோ அதை சார்ந்து அதன் வண்ணம் காணப்படும். இதனுடைய இது வந்து சர்வ ஞானோத்தரத்தில் இதுக்குரிய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சோல் இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு விதத்திலையும் பார்த்தால் அந்த சொல்லுகிறார்கள் என்னது, அந்த குரோஸ் பொடியோடைங்கிற உடம்போட இருக்கைக்கு அந்த ஆத்மாவை சொல்றது பூதாத்மா. ஏன்னா பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு, இது வந்து எங்களுடைய உள்ளம் மனசு அதோட ஒன்று இருக்கைக்குள்ள அதை சொல்றது அந்தராத்மா. அந்தராத்மான்னு சொல்லுவோம். அந்தராத்மான்ட எங்களுடைய உள்ளத்தோட மனத்தோட புத்தியோட சித்தத்தோட ஒன்றித்து செயற்பட்டு அதோட நிற்கிற போது அது அதோட இருக்கிற ஆத்மா. அதற்கு மேலாக போய் எங்களுக்கு தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய இருப்புகளை தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த கிரணங்களின் தத்துவங்கள், அதற்கு மேலான தத்துவங்கள் இருக்கு, 36 தத்துவங்கள். அதை புரிந்து கொண்டு தத்துவங்களோடு புரிந்து அதனோடு ஒன்றித்து நிற்கின்ற பொழுது அது தத்துவ ஆத்மா. அந்த தத்துவங்களையும் போய் பஞ்ச கஞ்சுக சட்டு என்று சொல்லுவார்கள். காலன் நியதி கலை வித்தை அராகம் என்ற 5 தத்துவங்களின் கூட்டாக அந்த இருக்கின்ற உயிரோடு தன்னை ஒன்றித்து நிற்கிற பொழுது ஆத்மாவுக்கு பெயர் புருஷன். புருஷன் என்ற பெயர் எங்கள் வேதங்களில் கன்னடத்தில் வரும். புருஷன் என்றால் ஆத்மா வந்து பஞ்சகஞ்சுக சட்டை, 5 தத்துவங்கள்னால சட்டை கொண்டிருக்குது. அதுக்கு காலத்தோட காலத்தை கணிஞ்சம் வந்துட்டு, அதுக்கு நியதி பைண்டிங் சர்க்கம்ஸ் வந்துட்டு, கலை வித்தையராக இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி வந்துட்டு, இப்போ இந்த 5 சேர்ந்து இருக்கிற ஆத்மாவை சொல்றது புருஷன் அந்த நிலையில. அப்போ பூதத்தை பஞ்சபூதங்களை விட அது அங்கே போயிருக்குது. அதே மாதிரி மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி நாங்கள் மந்திர உபதேசம் இருக்கிறோம்ல, ஜபித்து அதனோடு ஒன்று நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ஆத்மா வந்து மந்திர ஆத்மா. இதே ஆத்மா இறைவனை நினைந்து இறைவனோட போய் அந்த அந்நியத்துவம் ஒளிந்து, அந்நியத்துவம் ஒளிந்து இறைவனோடு ஒன்றாகின்ற பொழுது அது பரமாத்மா. அது பரமாத்மா. இது சர்வ ஞானோத்தர ஆகமத்தில் சொல்லி இருக்குது. இது வந்து சிவஞான போத மகாபாஷ்யத்திலையும் சொல்லி இருக்குது. இந்த விடயங்களை பற்றி பார்க்கக்குள்ள அந்த சர்வஞானத்தில் அது பாடலாகவே வந்திருக்கு. அதனுடைய அந்த விடயங்களை வந்து நீங்கள் எங்களுடைய சச்சங்கங்களுக்கு வரும்பொழுது மேலும் அதை விளங்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த சர்வ ஞானோத்தர ஆகமத்திலையும் இருக்குது. அடுத்ததாக இந்த சிவஞான போத மகாபாஷ்யத்திலையும் இருக்குது. அதில்
2: என்னுடைய கேள்வி என்னென்றால், இவர்கள் வந்து இந்த ஆன்மா ஆத்மா என்று விளக்கப்படுத்துவது ஒன்றைத்தான் சொல்லுகிறார்களா அல்லது வேறு வேறு என்று சொல்லுவது?
0: ஆன்மா அவர்கள் இறைவனையும் ஆன்மா என்று சொல்லுவது உண்டு. அது பரமாத்மா. அந்த இறைவனோடு இந்த ஆன்மா ஒன்றுகிற பொழுது இதுவும் பரமாத்மாவாகுது. அது ஒன்று இருக்குது. அது இறங்கி வந்து எங்களோட இருக்கிற பொழுது ஜீவாத்மா, அது பரமாத்மா.
2: சரி,
0: அப்ப அவர்கள் சொல்லுகின்ற ஆத்மா வந்து இந்த ஆத்மாவில இருந்து இறைவன் வரைக்கும் இருக்கிற நிலையை சொல்லுகிறார்கள். அது கொண்டு அதுல ஆத்மா ஆத்மா என்பதுல இதுதான் ரெண்டே ரெண்டு தான் இங்க வந்து எங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் இதுல இருக்கிறது. ஒன்று இறைவன் அறிவுள்ள பொருள், மற்றது உயிர், அதுவும் அறிவுள்ள பொருள். இந்த உயிர் வந்து இறைவனுக்கு மாறுபாடு கிடையாது, அவர் ஒரே இதுதான். அந்த ஆத்மா அந்த இது வந்து அது கிரேட் சோல் பரமாத்மா பரசிவன் பராசக்கு அது ஒன்றே தான், அதுக்கு நிலைமாற்றம் கிடையாது. ஆனா உயிருக்கு வந்து அது சாந்ததன் வண்ணமாக எதை சாந்தந்து நீக்குதோ அதன்படி விளங்கப்படுகிறது. சைவத்திலே எங்களுக்கு இவ்வளவு ஆத்மா விவரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலையும் அந்தந்த இதை சார்ந்தபடியாக அது நிற்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்தீர்கள், ஒரு நேரத்திலே இவர் சொல்லுவார்
2: இன்னொருடத்துல
0: சொல்லுவார் வந்து என்னை அன்று ஒரு வருடம் பிராமணனுக்கு போயலான்னு சொல்லுவார். அப்ப அது உடனா இருக்கிறார். ரெண்டாவதுல நானே பிதா என்ற பொழுது ஒன்றா இருக்கிறார். என்னை என்று ஒருவனும் பிராமணம் போகலாது, நான் பிதாவுடைய பக்கத்தில் இருக்கிறோம் உடனா இருக்கிறார். என் பிதாவே என்னையே கைவிட்டு இறந்த பொழுது வேறாய் இருக்கிறார். ஒன்றாய் உடனாய் வேறாய், இந்த மூன்று நிலைகளிலேயும் அவர் அந்த
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை, வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயந்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரஹா. யுதிஷ்டிரனோட ஸ்பீச் பாயிண்ட் இருக்கு, அதுல வந்து கடைசியில முடிக்கிறது என்னன்னா, உன்னோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உபபத்திகி உதாகிருதா பலாத்து அனுமானேன நச்ச ஆகம க்ஷதஹா இதம் ஈத்ருக்கு அனீத்ருகாஷயஹா பிரசபம் வக்தும் உபக்ரமேத கஹ. சரி, அதுல வந்து நீ சொன்னது எல்லாம் ரைட்டு தான் அப்படிங்கிறார். அதுல வந்து அந்த அவதாரிகா அடுத்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா, எதி சாது உக்தம் தர்ஹி ததைவ கிரியதாம் இத்யாசங்கிய ஆஹ. இப்ப நான் சொன்னது எல்லாமே ரைட்டு தானே, ஒத்துக்கிறியோ இல்லையோ, எல்லாம் அனுமானத்தை பேஸ் பண்ணி இருக்கு, இது ஸ்ருதிக்கும் விருத்தமா இல்ல எல்லாம் சொல்றியே, அப்ப பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு கேட்பானோ இல்லையோ பீமன். அதுக்கு பதில் இப்போ ஏன் பண்ணலங்கிறதுக்கு வந்து யுதிஷ்டிரர் ஆரம்பிக்கிறார். சொல்லு.
5: அவிதிருப்ததயா ததாபிமே ஹிருதயம் நிர்ணயமேவ தாவதி அவசாயித்தும் க்ஷமாஹா சுகம்
4: அவிதிருப்ததயா ததாபி மே ஹிருதயம் அவிதிருப்ததயா, திருப்தம்னா ரொம்ப சந்தோஷம், சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுன்னு அர்த்தம். அவிதிருப்ததயானா அசந்துஷ்டதயா, எனக்கு வந்து அந்த இடத்துல சந்தோஷம் இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுறது, மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது நிர்ணயமேவ தாவதி, நிர்ணயம் தாவதிங்கிறச்சு நிச்சயத்தை ஓடுகிறது அப்படின்னு லிட்ரலா வரும். அந்த இடத்துல தாவதிக்கு வந்து அனுசரத்தின்னு எடுத்துக்கணும். ஸோ அல்லது எதிர்பார்க்கிறது அபேக்ஷதே. ஸோ எனக்கு வந்து நிச்சயம், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் யூ ஹவ் செட், எனக்கு வந்து நீ சொன்ன வார்த்தையிலேருந்து சரி இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் என் மனசுல எழும்பல்ல. அந்த தீர்மானம் வராத காரணத்தினால, நிர்ணயம் என் மனசுல வராத காரணத்தினால நிர்ணயத்தையே பின்தொடர்ந்து செல்கிறேன். சரியா? சோ ததாபி ஆனாலும் மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அவிதிருப்ததையா, ஒரு திருப்தி இல்லாத காரணத்தினால நிச்சயத்தையே வந்து பின்தொடர்ந்து செல்கிறது. தட் இஸ் நான் வந்து வாட் இஸ் த டெசிஷன் இன் திஸ் மேட்டர் அப்படிங்கிறத வந்து அலைஞ்சின் இருக்கேன், தேடின் இருக்கேன் இன்னமும். ஏன்னா விதேயேஷு விசேஷ சம்பதா சுகம் அவசாயித்தும் ந க்ஷமாஹா. விதேயேஷு விதேயேஷு சந்தி விக்கிரகம் முதலிய செய்ய வேண்டிய காரியங்களில் பலவிதமான ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த செய்யவித காரியங்கள்ங்கிறச்சு சந்தி பண்ணலாம், விக்கிரகம் பண்ணலாம், இப்ப சண்டைக்கு போகலாம், இல்லைன்னா சமாதானத்துக்கு போகலாம், இல்லைன்னா தேர் கேன் பி அ மேரேஜ் அலையன்ஸ், எத்தனையோ விஷயத்துல ஒரு சத்ருவை தன்வசப்படுத்துறதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களினுடைய பேதங்கள் ஏராளமாக இருக்கு. சோ விதேயேஷு செய்ய வேண்டிய காரியங்களில் விசேஷ சம்பதா, விசேஷ சம்பதா பலவிதமான ஒரு பாலிசிஸ் இருக்கு, அதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது டிஃபிகல்ட். சோ சுகம் அவசாயித்தும் சுகமாக புரிந்து கொள்வதற்கு, அதாவது புருஷனுக்கு அனுகூலமாக எதை பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ந க்ஷமாஹ இட் இஸ் நாட் பாசிபிள் ந சக்கியதே. அப்ப என்ன விதேயேஷு, இப்ப வந்து
6: விஷயம் செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு நிர்ணயம் என்னால ஏற்பட முடியல, தேர் இஸ் நோ டெசிஷன் ஃபார்ம்டு ஹியர். ஆனாலும் அதனால நான் வந்து ரேஷா ஏதோ நீ சொன்னதை வச்சுட்டு நான் இப்ப நடக்கிறதுங்கிறது முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணணும், ஏன் இந்த மாதிரி நான் வந்து எடுக்கிறேன்னா, விசேஷ விசேஷன்னா ஒரு சில பலவிதமான பர்டிகுலர்ஸ், அதாவது பாலிடிக்ஸை பொறுத்தவரையில், நீதி சாஸ்திரத்தை பொறுத்தவரையில், ராஜநீதியை பொறுத்தவரையில் பண்ண வேண்டிய பர்டிகுலாரிட்டிஸ், அதனுடைய சம்பத்துன்னு செல்வம், செய்ய வேண்டிய விஷயங்களின் மார்க்கங்கள் பலவிதமாக இருக்கும் பொழுது அந்த பலவித மார்க்கங்களை அவசாயித்தும் புரிந்து கொள்வதற்கு மேக் இட் இன்டெலிஜிபிள், ஸோ நமக்கு வந்து புரியறதுக்கு விதேயேஷுங்கிறச்ச பலவிதமான காரியங்கள் செய்யணும், அந்த பலவிதமான காரியங்கள் செய்வதற்கு வாட் ஆர் ஆல் த பாலிசிஸ் தட் ஹாவ் டு பி அடாப்டட் அப்படின்னா ஏராளமா இருக்கு. விசேஷ சம்பதா சம்பத்துங்கிறச்ச ஐஸ்வர்யம், நிறைய பாலிசிஸ் இருக்கு இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர்ஸ் தட் ஹாவ் டு பி அண்டர்டேக்கன். அப்படி இருக்கிறச்சே எதை எடுக்கணுங்கிறத சுகம் அவசாயித்தும் சுகமாக புரிந்து கொள்வதற்கு நக்ஷமாக முடியவில்லை. இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இப்ப நெகோசியேஷன் தான் பெட்டரா இல்ல சண்டைக்கு போறது பெட்டரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ சொன்னபடி டவால்னு நான் வந்து கத்திய தூக்கலங்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் அதுவும் ஒர்க் ஆகலன்னா தான் சண்டைக்கு போகணும் அப்படின்னு மனசுல தீர்மானமே பண்ணி வச்சிருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள்ல நீ சொல்றது ஒன் ஆஃப் த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் தட் கேன் பி அண்டர்டேக்கன். நீதி நய பாலிசியில வந்து ஒன்னோடது ஒன் ஆஃப் இட் தான், சோ யோசிக்க வேண்டாமா, அப்படி ஒன்னும் சுலபமா நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாது அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஒரு சாந்தப்படுத்தணுமோ இல்லையோ. அவனை பொங்கி எழுந்துட்டான் அவன் பீமன், அவனை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சல அப்படியே முதல்ல வந்து இந்த அதாவது வேதாள முருங்கை மரம் எடுத்துனா அது முதல்ல இறக்கணும் இல்லையோ, அதுக்கப்புறம் தானே அதை நமக்கு வேணுங்கிற விஷயத்த பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி அவர் வந்து ஸ்லோவா ஹி இஸ் ட்ரைங் டு கெட் ஹிம் டவுன் டு யூனோ எ ரீசனபிள் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு வந்தாதான் அதுக்கப்புறம் இவர் சொல்றது வந்து அங்க எடுபடும் சரியா. அதனால அவிதிருப்தையா ததாபிமே ஹிருதயம் நிர்ணயமேவ தாவதி அவசாயித்தும் க்ஷமாக சுகம் ந விதேயேஷு விசேஷ சம்பதா. சரி, அந்த இடத்துல வந்து காவியலிங்கம் சொல்றார், அதாவது வாக்கியார்த்த ஹேதுகம், வாக்கியார்த்த ஹேதுகம் ஃபர்ஸ்ட் வந்து நிர்ணயத்தையே யோசிக்கிறது எனக்கு வந்து, அதாவது யோசிக்கிறதுனா அனுசரதி, எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு அ டெசிஷன், ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இஸ் பீயிங் சப்போர்டட் பை த செகண்ட் ஒன். ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க, ஏன் உங்களால வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா, செய்ய வேண்டிய காரியத்துக்கு பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு ஜஸ்டிபிகேஷன் ஆயிடுறது, அதுதான் ஹேது. சோ அதனால இந்த இடத்துல வாக்கியார்த்த காவியலிங்கம் சரியா. நெக்ஸ்ட்,
5: சஹசா விதர்ஹித நக்ரியாம் அவிவேகா பரமாபதாம் பதம் பிரணதேஹி விமர்சிய காரினம் குணலுப்தாஹ ஸ்வயமேவ சம்பதா.
6: இது தெரிஞ்சது, அதனால அவர் சொல்றார் சி சடார்னு எடுத்தவங்க தோறும் பண்ணக்கூடாதுங்கிறச்சு. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு வஸ்து விசேஷத்தை அவர் அவதாரிக்க என்னன்னா, வஸ்து விசேஷ அவதாரணம் அந்தரேணைவ பிரவிற்த்தி இது ஆசங்கியம், என்ன விஷயங்கிறத தீர விசாரிச்சுதான் இறங்கணும் அதுல, சடார்னு நம்ம இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு விமர்சிய காரணம் ஏவ சம்பதா ஸ்வயமேவ விருணுதே,
7: விமர்சிய காரணம், யோசிச்சு அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கிளியரா வந்து நன்னா யோசிச்சு செய்யறவன தான் ஸ்வயமேவ தானாகவே சம்பதா ஐஸ்வர்யங்கள்ங்கிறது விருணுதே. விருணுதேனா வரிக்கிறதுன்னு அர்த்தம். தட் இஸ் வரிக்கிறதுனா வரனாக கேட்கறது. ஸோ பஜந்தே அப்படிங்கிறார். சஹசா கிரியாம் ந விததீத அவிவேகா ஆபதாம் பரம் பதம் விமர்சிய காரணம் குணலுப்தாக சம்பதா ஸ்வயமேவ விருணுதே. தானே வந்து அடைய போறது ஐஸ்வர்யம்ங்கிறது. அதனால சஹசா விததீத ந கிரியாம், கிரியாம் ஒரு செயலை சஹசா அவசரப்பட்டுண்டு சீக்கிரமாக, அதாவது அபிமிருஷ்ய யோசிக்காமல் ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது. ந விததீத செய்யக்கூடாது. அவிவேகா, விவேகாங்கிறது கர்த்தவ்ய அகர்த்தவ்யம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்திக்கு வந்து சித்தவருத்திக்கு அவிவேகான்னு பேரு, சாரி விவேகான்னு பேரு. அவிவேகாங்கிறச்சு அந்த கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியாமல் இருக்கக்கூடிய சித்தவருத்திக்கு அவிவேகம். அந்த அவிவேகா அப்படிங்கிற ஒரு குணமானது பரம் ஆபதாம் பதம், ஆர் ஆபதாம் பரம் பதம், ஆபத்துக்களினுடைய ஒரு பெரிய இருப்பிடம் ஸ்தானம் பதம். சோ விமர்சிய காரணம் ஆகையினால், விமர்சிய காரணம் நன்றாக செய்யக்கூடிய, நன்றாக யோசித்து செய்யக்கூடிய ஒருவனுக்கு, ஒருவனை குணலுப்தாக குணங்கள்னால அட்ராக்ட் ஆகக்கூடிய சம்பத்து. இந்த சம்பத்து செல்வம்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் கிரீடி ஃபார் குட் குவாலிட்டிஸ். அதனால எந்த ஒரு மனுஷன்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ, நற்குணங்கள் இருக்கோ, அவனை தான் போய் தானே அடையும். அதனால குணலுப்தாக சம்பதா, குணங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய சம்பத்து செல்வங்கள்ங்கிறது விமர்சிய காரணம் தீர விசாரித்து செய்யக்கூடிய ஒருவனை ஸ்வயமேவ தானாகவே பிருணுதே அடைகிறது. சரியா, இதுதான் புரிஞ்சது தானே? இது ரொம்ப பாப்புலர் ஸ்லோகம் இது. இந்த இடத்துல அர்த்தாந்திர நியாச அலங்காரம். அதனால சஹசா இதுல வியதிகர வியதிரேகமா சொல்றார். சி அத்ர சஹசா விதான நிஷேத லப்த விமர்சிய காரித்வ ரூப காரணஸ்ய ஆபத் ரூப வியதிரேக காரியேண சமர்த்தனாது வைதர்மியேன அர்த்தாந்தரநியாசகாங்கிறார். வைதர்மியம்னா ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிரமா காரியம் செய்யக்கூடாது, ஏன்னா அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அப்ப சம்பத்து யாருக்கு போகும்னுட்டு வியதிரேகமா வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியா சொல்ற செகண்ட் லைன்ல இல்லையா. அதனால அர்த்தாந்திரநியாசம் ஈவன் தோ தெர் இஸ் அ சமர்த்தனம் ஹியர் வித் அ லோகோக்தி, அந்த சமர்த்தனம் எப்படி வருதுன்னா உனக்கு வியதிரேகம் வைதர்மியமா இருக்கு. இட் இஸ் நாட் சேயிங் ஆபத்து வந்தவனுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. தீர விசாரிக்கிறவனுக்கு சம்பத்து வந்து சேரும் அப்படின்னு கான்ட்ரடிக்டரியா அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதனால வைதர்மிய வைதர்மியன அர்த்தாந்திரநியாசா சஹசா விததீத நக்ரியாம் அவேக பரமாபதாம் பதம் விருணுதே விமர்சிய காரணம் குணலுப்தாக ஸ்வயமேவ சம்பதா. அபிவர்ஷதி
8: அபிவர்ஷதி யோனு பாலயன் விதி பீஜானி விவேக வாரினா ச சதா பலசாலினி கிரியாம் சரதம் லோக இவாதி திஷ்டதி.
7: அபிவர்ஷதி யஹ விதி பீஜானி அபிவர்ஷதி, விதி பீஜானி அபிவர்ஷதி அனுபாலயன் விவேகவாரினா அனுபாலயன் அபிவர்ஷதி சஹ லோகா சாரதம் பலசாலினிம் கிரியாம் சதா அதிதிஷ்டதி. நேரத்துல வந்து இதை யூஸ் பண்றார், ஸ்லேஷையை யூஸ் பண்றே அவர் சொல்றார். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரகிருதத்தை பாத்துருவோம். சோ நானு சாகசிகாபி பலசித்திஹி திருஷ்யதே ஏவ தத் கிம் விவேகேன அப்படின்னு அவதாரிக்க. சோ சாகசிகாபி ஒரு சாகசம் புரியறவனுக்கு சஹசா சில காரியங்கள் யோசிக்காத ஒரு காரியத்துல இறங்குறவன் ஏதோ ஒரு லக்குல அடிச்சிருமோ இல்லையோ அவனுக்கு, நல்லது அவனுக்கு பலன் நீ பாத்துருவானோ இல்லையோ, கிடுகிடுன்னு பண்றவன் அப்படி ரொம்ப இம்பல்சிவா சில பேர் காரியங்கள் பண்ணா கூட தெர் கேன் பி அ குட் ரிசல்ட். அப்படி இருக்கிறச்சே என்னத்துக்காக இப்ப உட்காந்து நீ யோசிக்கிறேன்னு ஒரு வேளை வீமன் கேட்டான்னா அதுக்கு சொல்றாரு, அது பாரு சரியான காலத்துல நம்ம விதை விதைச்சு அதுக்கு வந்து ஜலம் விட்டோம்னா கரெக்டா சரத்காலத்துல கூட நமக்கு பழம் கிடைக்கும், சரத்காலத்துல பழம் கிடைக்கும்.
9: இப்போ அதாவது ஸ்பிரிங் சீசன்ல நம்ம விதைய விதைச்சு அது ஸ்ப்ரவுட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து நன்னு துளிர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியில அந்த சரத்காலம் வர்றச்சே ஒரு பழத்தை பாக்குறோம். அஸ்யூமிங் விண்டர்ல நம்மளால ஒரு பழமும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இல்லையா. அதனால எங்க வந்து நாலு சீசனும் வந்து உருப்படியா இருக்கோ அந்த இடத்துக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ரைட்டா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மர் மாதிரி ஒரு ஒரு ராஜாவும் சரியான சமயத்துல பீஜம்ங்கிறத அவன் வந்து போடணும். ரைட்டா, அதாவது விதிங்கிற ஒரு பீஜம். விதினா என்ன? கிருத்திய வஸ்து, செய்ய வேண்டிய காரியங்கள், கரணீய காரியம். அந்த கரணீய காரியம்ங்கிற ஒரு பீஜத்தை அவன் முதல்ல போடுறான். சரியான சமயத்தை பார்த்துதான் போடணும். திடீர்னு போட்டு இறங்கினா நமக்கு வந்து சில சமயம் அது வெம்பி போயிடும். இந்த விண்டர்ல வந்து அது அப்படியே ஃப்ராஸ்ட் ஃப்ரோசன் ஆயிடும் சில சமயம். அகாலத்துல போட்டோம்னா, இல்ல சம்மர்ல போட்டோம்னா என்ன ஆயிடும்னா அது வெந்து போயிடும். ஸோ சம்மர்ல இட் வில் நாட் ஸ்ப்ரவுட் சோ மச். சில பீஜங்கள் இப்போ ஆரஞ்சு மாதிரி இருக்கிறதோ இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்துக்கணும் மனசுல, சரியா கரெக்டான அதுக்குன்னு அந்தந்த சீட்ஸுக்கு. இப்போ பார்த்தேன்னா தெர் இஸ் அ வெப்சைட் கால்டு ஃபார்மர் ஆல்மனாக்கோ ஏதோ ஒன்று உண்டு இந்த ஊர்லலாம். ஸோ தே செப்பரேட்டட் தி என்டையர் கண்ட்ரி பேஸ்ட் ஆன் தி ஹார்டினஸ் ஆஃப் த சாயில், டெம்பரேச்சர், அதெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பீஜத்தை எந்த டயத்துல நம்ம வந்து சோ பண்ணா கரெக்டா இந்த டயத்துல அறுவடை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ போட்டிருப்பா. ஒவ்வொரு பீஜத்துக்கும் போட்டிருப்பா. ரைட்டா, அது மாதிரி சமயம் பார்த்து நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ரைட்டா, அத வந்து விவேக வாரினா அனுபாலயன்னு ஜலம் விடணும். ஜலத்தை வச்சு அனுபாலயன்னு, அணுன்னா பின்தொடர்ந்து அதை நம்ம வந்து சரி இன்னைக்கு நான் ஜலம் விட்டேனோ இல்லையோ சீடுக்கு, நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், பாத்துக்கலாமே என்ன இப்போ அப்படின்னு இருக்க முடியாது. பார்த்து பார்த்து பார்த்து தினமும் அதுக்கு தண்ணி விடணும் இல்லையா. அனுபாலயன்னு பிரதீட்சமானா ஒண்ணு அதை பரிபாலிக்கிறது, இன்னொன்னு அனுபாலயத்தின்னா டைம் வெயிட் பண்றதுன்னு அர்த்தம். விவேக வாரினா அனுபாலயன்னு, விவேகம் சம்யக் நல்ல விசாரம்ங்கிற ஒரு ஜலத்தை வைத்து கொண்டு அதை ரட்சிக்கணும், அத அதுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி அபிவர்ஷதி எப்படி வருது? யஹா விதிபீஜானி விவேகவாரினா அனுபாலயன்னு அபிவர்ஷதி. எவன் ஒருவன் விதிங்கிற ஒரு பீஜத்தை, பீஜங்களை, விதின செய்ய வேண்டிய வஸ்துக்கள் என்ற பீஜங்களை அனுபாலயன்னு காப்பாற்றுகிறான், காப்பாற்றிக் கொண்டே, ஆர் அதர்வைஸ் அதை வெயிட் பண்ணிண்டு காப்பாத்தின்றே அந்த விவேகம்ங்கிற ஜலத்தினால அதுக்கு வந்து தெளிக்கிறான். அபிவர்ஷதி அப்படின்னா சிஞ்சதி, அதுக்கு மற்ற ஜலத்தை விடுறான். எதுக்கு? செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஹி ஹாஸ் டு யூஸ் ஹிஸ் புத்தி ஃபர்ஸ்ட். அப்போதான் சஹ லோகஹா, அந்த ஒரு பர்சன் தான் சரதம் இவ சரத்காலத்து பழத்தை போல் இங்கேயும் அந்த கிரியையானது பலசாலினீம் கிரியாம் அதிதிஷ்டதி, பலத்தை கொண்டதாக இருக்கும் கிரியை ஒரு செயலை அதிதிஷ்டதி அடைகிறான், பிராப்னோதி. அன்மையம் தான் சி ஸ்லோகம் வந்து ஈஸி, உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பக்கம் வந்து சரியான சமயத்துல விதைய விதைச்சு அதுக்கு ஜலத்தை விட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா அது தானா கரெக்டா அந்த சரத்காலத்து போது அது வந்து பழத்தை கொடுக்க போகிறது. அதே இந்த பக்கம் என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு வந்து ஒரு ராஜா அவன் சரியான சமயத்துல விதி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை விவேகம், அதாவது ஒரு தீர விசாரிப்பதுங்கிற ஒரு புத்தியை வச்சுண்டு அவன் அனுபாலயன்னு வெயிட் பண்ணி அபிவர்ஷதி, அந்த விவேகத்தினாலேயே அவன் ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டா அதது சமயத்துல அவன் பண்ணான் வச்சுக்கோ, அப்போ அவனுக்கும் பலசாலினி கிரியா பவதி, அவன் செய்யக்கூடிய செயலுங்கிறது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரியுறதா?
10: சரத்துங்கிறது டஸ் நாட்
9: வராது, வராது. ஓகே, சரதம்ங்கிறது வந்து உபமான உபமானத்துக்கு தான் போகிறது. சோ இந்த இடத்துல ஸ்லேஷோபமா.
10: ஓகே,
9: இங்க எதுக்கு அதிசயோக்தி போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. காலே ஹஸ் கிவன் ஒன் அதிசயோக்தி. வெயிட் வெயிட், இவரு வந்து கொடுத்துருக்காரா? ஓகே, அத்ர பலசப்தேன சசிய ஹேத்து கிரியையோ கிருத்தையோ அர்த்தையோ
11: அபேத அத்தியவசானாத்து ஸ்லேஷமூலா அதிசயோக்தி. ஓகே ஓகே. இப்போ சரதம் மீனாங்கிறச்சே சரத்காலத்தை போல் கொடுக்கிறதுன்னுட்டு சொல்லிடுறோம். அந்த இடத்துல அதிசயோக்தி வந்து அபேத அத்தியவசாயம் இங்க வந்து சசியம்ங்கிறத வந்து இங்க சொல்லல, கிரியாங்கிறத சசியத்தோட அபேத அத்தியவசாயம் இல்லையா. சசியம்னா வந்து இது கிராப் அறுவடை இருக்கும் இல்லையோ, அந்த இது வந்து பயிர் வந்து பயிரை அவன் அதிதிஷ்டதி பிராப்னோதி அப்படின்னு இருக்கு. அந்த பயிருங்கிறதுக்கு இங்க வேர்டே இல்லை. பலசாலினியும் சரதம் பலசாலினியும் என்னது கிரியா அப்படின்னு தான் போட்டிருக்காரு. அந்த கிரியாங்கிற இடத்துல ஆக்சுவலி எனக்கு இது கொஞ்சம்
12: பிரகாரம் போட்டிருக்காருயா
11: என்னது அதிசயோக்தி அபேதாத்யவசாயம் எப்படி வரும்?
12: ரூபகாதிசக்தி வராது.
11: வராது. இட் இஸ் எ ஸ்லேஷ உபமா தானே உனக்கு அங்க. எதுக்கு மல்லிநாதர் இப்படி போட்டிருக்காரு? சசிய ஹேத்து கிருதயோஹோ அப்படிங்கிறார். அப்ப சசியம்ங்கிறது மென்ஷன் ஆகலைன்னா உபமானத்தை மென்ஷன் பண்ணாத உபமேயத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணிருக்கிறச்சு. அங்கேயும் எப்படி உனக்கு வந்து அபேத அத்தியவசாயம் ஏற்படும்? சசியத்தை மென்ஷன் பண்ணி உனக்கு வந்து இது மென்ஷன் பண்ணலன்னா பரவாயில்ல இல்லையா. இப்ப நிகிரணம் நடக்கணும்னா நிகிரணம் ஷுட் ஹேப்பன் உபமேயத்தினுடைய நிகிரணம் தானே ஆகணும். உபமானத்தினுடைய நிகிரணம் ஆகி என்ன பிரயோஜனம் நமக்கு? அது அதிசயோக்தி கிடையாதே. அதனால இது எனக்கு ஒட்டி வரல. வெறும் உபமா ஸ்லேஷ உபமா ஸ்லிஷ்ட உபமானு எடுத்துக்கோ போறோம் சரியா. சரதம் இவ அதிதிஷ்டதி, சரத்காலத்துல இருக்கக்கூடிய பலசாலினி கிரியா சதா அதிதிஷ்டதி, பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரியா ஒரு செயலை எவ்வாறு அடைகிறானோ அதுபோல இங்க ராஜாவும் விதி பீஜானி விதி செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டான சமயத்துல அவன் வந்து செஞ்சுட்டு விவேகங்கிற ஒரு ஒரு புத்தியினால அதை அனுபால என்ன அதை வந்து அவன் பிரதீட்சை பண்ணி வெயிட் பண்ணி அவன் வந்து விவேகத்தை உபயோகப்படுத்தின்றே இருந்தான்னா அட் எவ்ரி ஸ்டெப் அவனுக்கு சித்தியை பார்க்கிறான். அவ்வளவுதான் சரியா. அபிவர்ஷதி யோ அனுபாலயன் விதிபீஜானி விவேகவாரிணா சசதா பலசாலினீம் கிரியாம் சரதம் லோக இவாதி திஷ்டதி. அடுத்தது படி.
13: சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹ பிரஷமஸ்தஸ்ய பவத்யலங்க கிரியா பிரஷமாபரணம் பராக்கிரம ச நயாபாதித சித்தி பூஷண.
11: அலங்கிரியா சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹ, ஸ்ருதம் வபுஹ சுச்சி பூஷயதி பிரஷம தஸ்ய அலங்கிரியா, தஸ்ய அலங்கிரியான சுச்சேஹே அலங்கிரியா சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹ பிரஷம தஸ்ய பவத்யலங்கிரியா பிரஷமாபரணம் பராக்கிரம ச நய ஆபாதித சித்தி பூஷண. இது வந்து ஏகாவல்ய அலங்காரம் இல்லையோ, ஒன்னொன்னும் பின்னாடி வர்றதுக்கு ஒரு இதுவா வருது பூஷணம் அப்படின்னு சொல்றார். சரி, ஸ்ருதம் வபுஹு ஸ்ருதம் ஒரு மனுஷனா சுச்சி ஸ்ருதம் ரொம்ப சுச்சி அதாவது சுத்தமான சம்பிரதாய சுத்தமான ஸ்ருதம் சாஸ்திரம்ங்கிறது உனக்கு ஒரு சரீரத்தை அலங்காரம் பண்றது. ஒரு வித்வானுக்கு வந்து அவன் படிச்ச படிப்பு தான் அவனுக்கு வந்து அலங்காரம். வெறும் வந்து இந்த ஹஸ்தசிய பூஷணம் தானம் ஸ்ரோத்திரம் கண்டசிய பூஷணம் இல்லையோ அந்த மாதிரி மற்ற ஆபரணங்கள்லாம் வந்து தேவையில்லை. க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக் பூஷணம் பூஷணம் பர் நீதிஜத்துக்கத்துல. அது மாதிரி சுச்சி ஸ்ருதம் சுச்சி சுத்தமான ஆர் சாஸ்திர யுக்தம் ஆர் சம்பிரதாய சுத்தமான இந்த இடத்துல ஸ்ருதம்னா சாஸ்திரம் சுச்சின்னா சுத்தம்னு அர்த்தம் பவித்திரம்னு அர்த்தம். பவித்திரமான சாஸ்திரம்னா சாஸ்திரமே பவித்திரம் தான். அப்ப அந்த இடத்துல என்னன்னா சம்பிரதாய சுத்தம்னு மல்லிநாதர் போடுறார். சி ஜென்ரலி வந்து என்ன சொல்லுவான்னா சாஸ்திரத்துல சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வழக்கத்துல நிறைய வந்துரும் நிறைய பழக்கங்கள் வரும். இப்போ சில வீட்டில் வந்து இது வைக்க மாட்டா, கோலு வைக்கிறது கிடையாது பா, இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய, எங்களுக்கு வந்து இது வரலட்சுமி நோம்பு கிடையாது பா, இந்த மாதிரி சம்பிரதாய சுத்தமான சில சாஸ்திரங்களும் வேணும். வெறும் சாஸ்திரத்தை மாத்திரம் வச்சுட்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னுட்டு பண்றதுங்கிறது கிடையாது. வழக்கத்துல சில விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அந்த வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவா. யூ கேன் குவெஸ்டின் சர்டன் சம்பிரதாயங்கள், அதை பத்தி இல்லை, ஆனா அதுக்கு உண்டான உள்ளர்த்தம் என்னங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சோ சுச்சி ஸ்ருதம், சம்பிரதாய சுத்தமான சாஸ்திரமானது வபுகு பூஷயதி, சரீரத்தை அலங்காரம் செய்கிறது. அடுத்தது பிரசமஹா, குரோதம் இல்லாமல் இருப்பது, சாந்தி, அந்த கோபம் இல்லாத தன்மைங்கிறது தான் படிப்புக்கு அழகு. படிப்பு ஏராளமாக படிச்சுட்டோம், சாஸ்திரத்தையும் சொல்லிட்டோம், எப்ப பார்த்தாலும் சிடிச்சிடுன்னு உட்காந்துட்டு இருந்தா யாருக்கும் அவங்ககிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஸ்ருதம் அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு வைபல்யம், இட்ஸ் எ ஃபெயிலியர் இன் எ பர்சன் ஹூ ஹாஸ் டூ மச் ஆஃப் ஆங்கர். ஸோ அதனால பிரசமஹா, ஒரு கோபம் இல்லாத தன்மைங்கிறது தான் அந்த படிச்சதுனுடைய அழகு. பவதி அலங்கிரியா பிரசம ஆபரணம் பராக்கிரமஹா, அந்த இது இல்ல அதுக்குன்னுட்டு கோபமே இல்லாமல் இருந்தா ஸ்தானே கோபகா தேவை, அதுக்கு பராக்கிரமஹா. பராக்கிரமஹான்னு நீ அதுக்குன்னு டோன்ட் நீட் டு பி வீக் ஹியர், இஃப் யூ ஆர் வீக் எல்லாரும் அப்புறம் வந்து இவன் பாரு எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கான் அப்படின்னு அவனை வந்து இது பண்றதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், காங்கர் பண்றான் அவர், அவமானப்படுத்திட்டு இருப்பா எல்லாரும் அவனை. அதனால பராக்கிரமத்தை காமிக்கணும் விதவுட் ஷோயிங் ஆங்கர். அதுதான் வந்து நம்ம ரசப்பிரகரணம் அங்க படிக்கிறச்சே உனக்கு சொன்ன இல்லையா, எப்படி ரௌத்ர ரசத்துக்கும் வீர ரசத்துக்கும் வித்தியாசம் அங்க இல்லையா. அதனால அங்க அந்நியாயமா போயிடும் குரோதம்னு வர்றச்சே, வேற வீரம்னு வர்றச்சே தெர் இஸ் அ நியாயம் அங்க இருக்கு. அதனால பிரசமசிய ஆபரணம் என்ன பராக்கிரமஹா. அப்புறம் அந்த பராக்கிரமமும் எப்படி இருக்கணும்னா நய ஆபாதித சித்தி பூஷணஹா. பராக்கிரமத்துக்கு பூஷணம் என்னன்னா, நய நீதி சாஸ்திரம் வழியாக சம்பாதிக்கப்பட்ட ஒரு சித்தி, சக்சஸ் இருக்கணும் அது. அதனுடைய அந்த வெற்றி வந்து பராக்கிரமத்தினால அடையக்கூடிய வெற்றி அந்நியாயமா அடையக்கூடிய வெற்றியா இருக்க கூடாது, நீதி சாஸ்திரத்துக்கு உகந்ததான ஒரு வெற்றியா இருக்கணும். அத வந்து அலங்காரமாக வச்சுக்கணும். இங்க வந்து பூர்வ பூர்வம் பிரதி பரம்பரம் விசேஷணம் இல்லையா, விசேஷண பாவம் பூர்வம் பூர்வம் பிரதிக்ரமேண, பூர்வம் பூர்வம் பிரதி பின்னாடி இருக்கக்கூடியது உனக்கு அலங்காரமா போயிடுறது. அதனால இந்த இடத்துல வந்து ஏகாவலி அலங்காரம்னு ஒரு அலங்காரம், சிம்பிள் ஸ்லோகம், சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரசமஸ்தஸ்ய பவத் அலங்கிரியா பிரசமாபரணம் பராக்கிரமஹ ச நய ஆபாதித சித்தி பூஷணஹ. இதுல ஒண்ணு நோட் பண்ணன்னா, இந்த பிகாஸ் யூ ஹேவ் ரெட் காவிய தீபிகா, அதுல தோஷ பிரகரணம் பார்த்ததுனால நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல பார்த்தேன்னா பூஷயத்தின்னு போடுறாரு, அடுத்ததுல அலங்கிரியான்னு போடுறாரு, மூணாவதுல ஆபரணம், நாலாவதுல பூஷணாக அப்படின்னுட்டு அதை வந்து நவுன் ஃபார்மா கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஹி யூசஸ் எ டிஃபரெண்ட் வேர்டு, புனருக்தியோ கதித்த பதமோ அதெல்லாம் வராது அந்த தோஷம் எல்லாம் இங்க இல்லையா. மதிபேத தமஸ்திரோஹிதேன்னு
14: நினைக்கிறேன், மதிபேத தமஸ்திரோஹிதே கஹனே கிருத்ய விதௌ விவேகினாம் சுக்ருதஹ பரிசுத்த ஆகமஹ குருதே தீப இவார்த்த தர்சனம்.
11: மதிபேத தமஹ திரோஹிதே கஹனே கிருத்ய விதௌ விவேகினாம் சுகிருதா பரிசுத்தா ஆகமஹ தீப தர்சனம். சோ ஃபர்ஸ்ட் அவர் போன ஸ்லோகத்துல வந்து ஸ்ருதம் சுச்சி ஸ்ருதம்னு சொன்னார், நம்ம படிச்ச படிப்பு தான் நமக்கு வந்து அலங்கிரியா இல்லையா, அந்த படிப்புக்கு வந்து பிரசமஹா அலங்கிரியா, பிரசமஹாக்கு பராக்கிரமம், பராக்கிரமத்தினால நமக்கு வந்து நய ஆபாதித சித்திங்கிறது ஏற்பட போறது. அப்போ என்ன, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுச்சி ஸ்ருதம் ஆகமம்ங்கிறது, ஏன் அதை முதல்ல வச்சாருங்கிறதுக்கு இங்க சரியா. சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா விமர்சியக்காரியா இருக்கணும், எல்லாத்தையும் வந்து யோசிச்சு விவேகத்துவம்ங்கிற ஒரு புத்திய யோசிச்சு. மறுபடியும் மறுபடியும் இவர் சொல்றத பார்த்தா பீமன்ட்ட நீ கொஞ்சம் காமா இருங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, கிடுகிடுன்னு நீ இப்படி வந்து பேசறியே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அதனால நம்ம வந்து ஆகமத்தை கையில வச்சுக்கணும், ஆகமம்ங்கிறச்சு இந்த இடத்துல சாஸ்திரங்கள், நீதி சாஸ்திரத்தை சொல்றாரு இவர். சோ மதி பேத தமஸ் திரோஹிதே, மதிபேதங்கிற ஒரு இருட்டு. மதிபேதன்னு என்ன? காரிய விப்ரதிபத்திகி, விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு புத்தியில இத பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற ஒரு டைலமா எப்ப பார்த்தாலும், இது ரைட்டா தப்பா, இல்ல இப்படி பண்ணா பெட்டரா அப்படி பண்ணா பெட்டரா அப்படிங்கிற ஒரு டைலமா இருந்துட்டே இருக்கே, அதுக்கு மதிபேதகான்னு பேரு. பலவிதமான ஆப்ஷன்ஸ் புத்தியில யோசிச்சுட்டே இருக்கும், அது வந்து குழப்பத்துக்கு காரணம். அதனால மதிபேதகாங்கிறது தமஹா ஒரு இருட்டு மாதிரி சொல்றார். பிகாஸ் இருட்டுல நமக்கு வழி தெரியாது, எந்த வழியை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதனால மதிபேத தமஸ் திரோஹிதே, மதிபேதங்கிற ஒரு தமஸ் இருட்டு, அந்த இருட்டினால் திரோஹிதே மறைக்கப்பட்ட ககனே, ரொம்பவும் டீப், ரொம்ப கஷ்டம் அதை வந்து தாண்டதுங்கிறது கஷ்டம். என்னது எதை இப்படி சொல்றாரு அப்படின்னா, கிருத்திய விதோ, செய்ய வேண்டிய காரியங்கள், காரியானுஷ்டானே. காரியானுஷ்டானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ரெண்டு அட்ஜெக்ட், ஒன்னு ககனம், வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். ஏன்னா பலவிதமான விசேஷ சம்பதகான்னு சொன்னாரோ இல்லையோ, சுகம் அவசாயித்தும் நக்ஷமாக, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ இன் டைம்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் இது டைலமா. அதனால தூர் அவகாஹே ககனே அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிராவர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏ வை இஸ் இட் டிஃபிகல்ட் டு டிராவர்ஸ், ரொம்ப இருட்டா இருக்கு, இட் இஸ் அது மறைக்கப்பட்டுடுத்து, எந்த வழியா அனுசரிக்கணுங்கிறது மறைக்கப்பட்டுடுத்து. எதனால? மதிபேத, பிகாஸ் ஆஃப் டைலமா. அந்த மாதிரி ஒரு செயல்களில் விவேகினாம் சுக்ருதா பரிசுத்தா ஆகமஹா ஏவ தீப இவ அர்த்த தர்சனம் குருதே. விவேகினாம், விவேக புத்தியோட இருக்கக்கூடியவர்கள், ஞானிகளுக்கு சுக்ருதா, சுக்ருதா நன்கு செய்யப்பட்ட, பலவித பல சமயம் நம்ம வந்து அபியாசம் செய்யப்பட்ட, பரிசுத்தா நிச்சயமா இருக்கக்கூடிய ஆகமஹா, ஆகமஹா சாஸ்திரம். இந்த இடத்துல வந்து பரிசுத்தாக்கு நிச்சிதாங்கிற, இன்னொரு இடத்துல வந்து சுவிஹிதா பிரவாதாதி தோஷரஹிதா. ஓ, தீபத்துக்கு அட்ஜெக்டிவா சொல்றச்சே சொல்றாரு அத, சரியா? அதுக்கப்புறம் வருவோம். சோ சுக்ருதா நன்கு நம்ம மறுபடியும் அபியாசம் செய்யப்பட்ட ஒரு ஆகமம் இருக்கே, சாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரமானது அர்த்த தர்சனம் பவதி. அர்த்தம்னா காரியம், நமக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது எது? சாஸ்திரம். சோ விச் மீன்ஸ் பொறுமையா ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு என்னென்னலாம் நம்மளுடைய ஆப்ஷன்ஸுங்கிறத வி ஹாவ் டு வே த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், தானா நமக்கு தெரிய போறது. அப்போ நமக்கு வந்து புத்தி பேதலிக்கவே பேதலிக்காது. ஒரு க்ஷணம் லெட் மீ சிட் அண்ட் திங்க் அபவுட் இட்ங்கிறார் இல்லையா. எது போல அந்த சாஸ்திரம் எது போல இருக்கு அப்படின்னா, தீப இவ, தீபம் வழக்குங்கிறது இருட்டினால மறைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா, ஒரு சுக்ருதா, சுக்ருதாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து தீபத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, தீபத்துக்கு போகுமா? எப்படின்னா, நன்னா எண்ணெயை விட்டு திரிய, நன்னா முணுக்கு முணுக்குன்னு எரியக்கூடாது, நன்னா ஜம்முன்னு எரியற மாதிரி ஒரு வழக்கு. இல்லைன்னா இந்த பேட்டரி நிறைய இருக்கிற ஒரு டார்ச் எடுத்துக்கணும், இந்த டிம்மா பேட்டரி இருக்கிற டார்ச் எடுத்துக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு டார்ச் கையில வச்சுட்டு இருக்கோம், அது சுக்ருதா. நன்கு வளர்க்கப்பட்ட பரிசுத்தா, காற்று முதலிய விஷயங்கள்லாம் வந்து அதை போட்டு அணைக்க கூடாது, இல்ல அதை சுத்தி நம்ம கைய வச்சுட்டு இருக்கிறச்சே அது வந்து மறைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி தோஷங்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய தீபகா ஒரு விளக்கானது எப்படி? அர்த்த தர்சனம் குருதே, அர்த்தங்கிறச்சே இங்க பதார்த்தம், பதார்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது, வஸ்து பிரதிபாசனம் பவதி. அது போல நமக்கு வந்து செய்ய வேண்டிய செயல்லையும் நம்ம விவேகிகளுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம்ங்கிறது என்ன செய்யணுங்கிறத காமிச்சு கொடுக்கறது. ஓகேயா? மதிபேத தமஸ்திரோஹிதே ககனே கிருத்ய விதௌ விவேகினாம் சுகிருத.
15: ஓம் நம சிவாய. shivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
16: ஸ்ரீகுருப்பியோ நம. ஹரி ஓம். அப்போ திரவியத்தை பார்த்தோம், திரவியத்துல பிருத்திவி பார்த்தோம், திரவியத்துல பிருத்திவி பார்த்தோம், பிருத்திவி பார்த்தோம். இல்லாட்டி இப்படி பண்ணிடுவோமே, திரவியத்துல பிருத்திவி பார்த்தோம்னா
17: சரி.
16: அடுத்தது ஆப நீர் ஜலம். ஆபாக்கு லட்சணம் சீத ஸ்பர்ஷவதி, சீத ஸ்பர்ஷவத்யா ஆப, சீத ஸ்பர்ஷவத்யா அப்படின்னு சொல்லி வத்யா அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னா பகுவச்சனத்தை சொல்றது. ஆப சப்தம் வந்து எப்பவுமே நித்திய பகுவச்சனார்த்தம், அதனால சீத ஸ்பர்ஷவத்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலயும் நித்தியம் அனித்யம், இதுலயும் நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம், அனித்யம் திருப்பியும் ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணு வகையா பிரியறது. ஷரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னு மூணா பிரியறது. ஆபக சீத ஸ்பர்ஷவத்தி, குளிர்மையான உணர்ச்சி கொடுப்பது, குளிர்மையான குளிர்மை உடையது, அதுதான் ஆப நீர். நீருடைய லட்சணம் நித்தியம் அனித்யம் ரெண்டு வகைப்படுறது. நித்தியம் ஷரீரம் இந்திரியா, நித்தியம் பரமாணு ரூபம், ஷரீர இந்திரிய விஷயமா அனித்யம் மூணு வகையா ஆறுது. ஷரீரம் எங்க அப்படின்னு கேட்டா வருணலோகே, வருணலோகே, வருணலோகத்துல பிரசித்தமானது ஷரீரம். இங்க

0: சிருஷ்டிக்கப்பட்டது நீர் குளிர்மையானது. என்ன அதுல நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகை, நித்தியம் பரமான ரூபம், அதே மாதிரி அனித்தியம் வந்து காரிய ரூபம். காரிய ரூபமான அனித்தியமானது எப்படிப்பட்டதா இருக்கும்? சரீரம் இந்திரியம் விஷயம்னு மூணு வகையா பரியுது. சரீரம் என்னது? வருண லோகத்துல நீர் வகையான சரீரம் வருண லோகத்துல பிரசித்தம். இந்திரியம் சுவைக்கிறது, எது? நுனி நாக்கு. விஷயம் இதுதான் டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிறான் இங்கிலீஷ்ல. விஷயம் சரித் சமுத்ராதி நீர்நிலைகள் எல்லாமே அதோட விஷயம்தான். அடுத்தது தேஜ.
1: என்ன பண்ணிடலாம்?
0: இதை அப்படியே வச்சுருலாம்.
1: பிருத்திவிக்கு அப்புறம் ஆப அதையும் பார்த்துட்டோம். அடுத்தது தேஜ.
0: தேஜ என்னது? அது சீத ஸ்பர்ஷவதி, இது உஷ்ண ஸ்பர்ஷவதி. உஷ்ண ஸ்பர்ஷவத்து, ஏன்னா இது வந்து ஆண்பால். உஷ்ண ஸ்பர்ஷவத்து அதுவும் நெருப்பும், நெருப்பு என்னது? சூடானது. நெருப்பும் நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகை, நித்தியம் பரமான ரூபம், அனித்தியம் காரிய ரூபம். காரிய ரூபமான அனித்தியமான நெருப்பு எப்படிப்பட்டது? மூணு வகை திருப்பியும், சரீரம் இந்திரியம் விஷயம் அப்படின்னுட்டு. சரீரம் எங்க இருக்கு? நெருப்புமயமான சரீரம் எங்க இருக்கு? ஆதித்ய லோகம், வருண லோகத்துல மாதிரி அது ஆதித்ய லோகத்துல, ஆதித்ய லோகத்துல பிரசித்தமானது சரீரம். இந்திரியம் நெருப்பு, நெருப்புக்கு இந்திரியம் என்னது? நெருப்புக்கு இந்திரியம், நெருப்புன்னா ரூபம், விஷயம். விஷயத்துக்கு ரூபத்துக்கு விஷ இந்திரியம் இது கண்ணு. அதான் சொல்றாரு கிருஷ்ண தாராகிரவர்த்தி அப்படிங்கிறாங்க. கிருஷ்ண தாராகிரவர்த்தி கண் நடுவுல மத்தி பாகம்ல கருப்பு பாகம், அந்த பாகத்தோட நடுவுல இருக்கிறது, அங்கதான் இந்திரியம் இருக்கு. விஷயம் ரூபத்துக்கு விஷயம் என்ன? எல்லாமே தான். இங்க வந்து தேஜஸ்க்கு நெருப்புக்கு விஷயம் வந்து நாலு வகையா பிரிக்கிறாங்க. பௌம நாலு வகையா பிரிக்கிறாங்க. விஷயம் இங்க எழுதிடும் தனியா, இதை மாத்திரம். பௌம அப்புறம் அபிந்தன அப்புறம் உதரிய அப்புறம் ஆக்கரஜ. பௌம அபிந்தன உதரிய ஆக்கரஜ அப்படின்னு நாலு வகையா பிரிக்கிறாங்க. பௌமன்னா பிருத்வி தன்மையுடையது, பூமியில கிடைக்கிறது அப்படிங்கிறது. பௌம அப்படிங்கிறது நெருப்பு, வன்னி முதலியது, வன்னி முதலிய இவைகள்லாம் பௌமத்துல நேரடியாவே அடையப்படுறது. வன்னி பௌமத்துக்கு. அபிந்தனத்துக்கு, அபிந்தனத்துக்கு வித்யுதாதி. அப்பு இந்தனம், அப்பு இந்தனம் நீர். அப்புன்னா நீர், நீர் எதற்கு? எரிபொருளாக இருக்கிறதோ. வித்யுத் அப்படின்னு சொல்லிச்சுனா மின்னல் முதலியவை. என்ன இப்போ உதரிய, உதரியனா ரெண்டும் சேர்ந்தது, பௌமவும் அபிந்தனமும் சேர்ந்தது என்னது? உதரியம். வயிற்றுக்குள்ள ரெண்டு வகையானதும் இருக்கு, நீர் நெருப்பும் இருக்கு, நெருப்பு நெருப்பும் இருக்கு. நீர் நீர் காரணமாகவும் எரியிறது, ஆசிட் தானே அது. அதனால அது எப்படிப்பட்டது?
1: முக்த பரிணாம ஹேத்து,
0: சாப்பிட்டது ஜீரணம் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது. அடுத்தது ஆக்கரஜம், ரெண்டு வகையாகவும் இல்லாதது ஆக்கரஜம். ஆக்கரஜம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தோன்றதுனால உண்டாகிறது என்னது?
1: சுவர்ணாதி,
0: சுவர்ணம் முதலியது, தங்கம் முதலியது, பூமியிலேருந்து கிடைக்கிறது தங்கம் முதலியது. இதெல்லாம் வந்து
1: இது நாலாவது வகை. அப்படி நெருப்பு நாலு வகையா, நெருப்போட விஷயம் இது. பௌம அபிந்தன உதரிய
0: ஆக்கரஜ. உதரியங்கிறது ஔதர்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பொதுவா இங்க, ஏன்னா பௌமன்னு சொல்லியிருக்குல்ல. பௌம அபிந்தன ஔதர்ய ஆக்கரஜ அப்படின்னு நாலு வகையா பிரிச்சுப்போம். இத ஔதர்யனா வயிற்றுக்குள்ள இருக்கிறது, பௌமன்னா பூமியில அடையப்படுறது, அபிந்தனம்னா நீர் எதற்கு எரிபொருளாக இருக்கிறதோ அது. ஆக்கரஜம்னா கணனத்தினால தோன்றதுனால அடையப்படுறது. இப்படி நாலு வகையா பிரிக்கிறாங்க. அடுத்தது
1: ஆப்பக்கு அப்புறம் தேஜியும் பார்த்துட்டோம். அடுத்தது வாயு.
0: அடுத்தது வாயு. வாயுக்கு என்ன லட்சணம்? ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு. ரூபம் இல்லாம வெறும் ஸ்பர்ஷம் அனுபவம் மாத்திரம் இருக்கிறது
1: வாயு. இது எத்தனை வகைப்பட்டது? நித்தியம் அனித்யம் ரெண்டு வகைப்பட்டது. நித்தியம் பரமாணு ரூபம், அனித்யம் காரிய ரூபம். இது திருப்பி மூணு வகைப்பட்டது, சரீரம் இந்திரியம் விஷயம். சரீரம் வாயு லோகத்துல,
0: வாயு லோக சரீரம். இந்திரியம்
1: துவக்கு
0: சர்வ சரீரவர்த்தி, எல்லா உடம்பு முழுவதும் இருக்கிறதான தொடு உணர்ச்சியை அனுபவிக்கிற தோல், அதுதான் வந்து இந்திரியம். விஷயம் வாயுக்கு விஷயம் என்னது? வாயு. இதுதான் வாயு இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மரம் கொடி எல்லாம் ஆடுறது இல்ல,
1: அதுதான் விருக்ஷாதி கம்பன ஹேத்து.
0: விருக்ஷாதி கம்பன ஹேத்து, மரம் கொடி எல்லாம் ஆடுறதுக்கு காரணமா இருக்கிறது. அப்படி மூணு வகையா ஆறுது. ரூபம் இல்லாத ஸ்பர்ஷம் மாத்திரம் உடையது வாயு. நித்தியம் அனித்தியம் ரெண்டு வகை, நித்தியம் பரமான ரூபம், அனித்தியம் காரிய ரூபம். அந்த அனித்தியமான காரிய ரூபம் சரீரம் இந்திரியம் விஷயம்னு மூணு வகை. சரீரம் வாயு லோகத்துல பிரசித்தம், இந்திரியம் தொடு உணர்ச்சியுடைய தோல், விஷயம் மலை

0: மரம் முதலியது ஆடுறதுக்கு காரணமா இருக்கிறது.
1: வாயுவும் முடிஞ்சு போச்சு.
0: அடுத்தது வாயு, அடுத்தது ஆகாசம். இந்த வாயுவே வந்து உபாதி பேதத்தினால சரீரத்தில் இருக்கிற வாயு வந்து பிராணன், சரீர சஞ்சாரி வாயு வந்து பிராணன். பிராணன் ஒன்று தான், இருந்தாலும் அது செய்கிற செயல் உபாதின்னு சொல்லுவோம். அந்த உபாதினால அஞ்சு வகைப்படுறது, பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு சொல்லிட்டு. சரீர சஞ்சாரியில சரீரத்தில் இருக்கிறது பிராணன், அந்த வாயுவும் அதுவும் வாயு தான். அந்த பிராணன் அஞ்சு வகைப்படுறது, பிராண அபான வியான உதான சமானன். பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு அஞ்சு வகைப்படுறது. இது வாயுவோட இன்னொரு பிரபேதம் சரீரத்துக்குள்ள. ஆகாசம் இது நான் அழிச்சிருக்கலாம் இந்த புத்தியம்.
1: ஏன்னா ஆகாசம் காலம் திக் ஆத்ம மனசு இந்த நாலுத்துக்கும் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னா, நித்தியம் அனித்தியம் ரெண்டு ரூபம் இல்லை. ஏன்னா ஆகாசம் எல்லாம் நித்தியம்தான், இவங்களுடைய சித்தாந்த பிரகாரம் ஆகாசம் எல்லாம் நித்தியம்தான். அதான் சொல்றாரு ஆகாசம்.
0: ஆகாசம் எப்படி விட்டது?
1: சப்த குணகம் ஆகாசம்,
0: சப்தம் சப்தத்தை குணமாக உடையது. ஆகாயம் சப்தத்தை குணமாக உடையது, சப்தம் தான் அதுக்கு குணம். அந்த சப்தத்தை குணமாக உடையறதுக்கு பேரு ஆகாயம். அந்த ஆகாயம் எத்தனை வகை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா,
1: ஏகம் விபு நித்தியம்,
0: மூணு வகையா பிரிக்கிறாங்க. அந்த ஆகாயத்துல பிரபேதம், ஆகாயத்துல பிரபேதம் இல்ல, ஆகாயத்துக்கு என்னென்ன குணங்கள் உடையது அப்படின்றத சொல்றாங்க. ஏகம் நித்தியம் விபு, ஆகாயம் ஒண்ணுதான், அதனால ஆகாயத்துக்கு ஜாதி நீங்க கொண்டு வர முடியாது. வியக்தி ரவேத துல்லியத்துவம் அப்படின்னுலாம் ஜாதி பேதத்தை பிரிப்பாங்க. ஆகாசத்துவம் அப்படின்னு ஜாத்தியா கொண்டு வர முடியாது. மாடு மாட்டுக்கு கோத்துவம் அப்படின்னு ஜாத்தி கொண்டு வர முடியும். சமானத்தன்மைக்கு ஜாத்தின்னு சொல்லுவோம், அதான் சாமான்யம்னு சொன்னோம். ஆகாயம் வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆகாயம், அதுல ஜாத்தி இருக்க முடியாது. ஏகம் விபு, விபு அப்படிங்கிறதுக்கு சர்வ மூர்த்த திரவிய சயோகி அப்படின்னு பேரு. விபுனானது சர்வ மூர்த்த திரவிய சயோகி, உருவுடைய எல்லா பொருளோடும் சம்பந்தப்படுறதுக்கு பேரு விபு. விபு அப்படின்னா என்னது? சர்வ மூர்த்த திரவிய சயோகி, உருவனுடைய எல்லாவற்றோடும் சம்பந்தப்படுவது. எல்லா இடத்தையும் பறந்து வியாபிச்சிருக்கிறதுனால உருவனுடைய எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது விபு. நித்தியம்னா ஏற்கனவே பா சொல்லிட்டோம், துவம்ச அப்பிரதியோகித்தும், துவம்சத்துக்கு பாத்திரமாகாதது அப்படிங்கிறது நித்தியம். சரி, இப்போ ஆகாசத்தையும் பார்த்தாச்சு.
1: ஆகாசத்துக்கு அடுத்தது காலம்.
0: காலம், காலத்துக்கு என்ன லட்சணம் கொடுக்குறாங்க?
1: அதீதாதி விவகார ஹேது,
0: அதீதாதி விவகார ஹேது ஹேது. அதீதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடந்த, கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம். இந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறதுக்கு பேரு காலம்.
1: இந்த காலமும் எப்படி பண்றது? ஏகம் விபு நித்யம்,
0: ஏகம் விபு நித்யம், ஏக விபு நித்ய அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேல சப்த குணகம் ஆகாசம், ஏகம் விபும் நித்யம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இது ஏக விபு நித்ய அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதீத,
1: அதீதாதின்னு சொல்லி சொன்னா
0: அதீத வர்த்தமான அநாகத அப்படின்னு மூணு வகையா பிரிக்கணும். அதீத வர்த்தமான அநாகத, கடந்த வர்த்தமானனா நிகழ், அநாகத்தானா எதிர்காலம். கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு வகையான விவகாரத்துக்கும் காரணமா எது இருக்கோ அதுக்கு பேர் காலம். இதுவும் ஒண்ணுதான், எல்லாத்தோடையும் சம்பந்தம் உடையது, எல்லா பொருளோடையும் சம்பந்தம் உடையது, நித்தியமானதும் கூடது. அதே மாதிரி
1: அடுத்தது காலத்துக்கு அப்புறம் திக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸியும் டைமியும், திக்கு அப்படிங்கிறது டிரெக்ஷன், கால அடுத்து திக்கு.
0: திக், திக்குனா திசை.
1: திசை என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா,
0: அங்க அதீதாதி அப்படின்னு
1: சொல்லி சொன்னோம்ல, இங்க பிராச்சியாதி விவகார ஹேத்து,
0: பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு காரணம்.
1: இது ஏகா ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால ஏகா விபுவி நித்யா,
0: ஏகா விபுவி நித்யாச்ச அப்படின்னு சொல்லி சொல்லணும். பிராச்சியம் அப்படி பிராச்சி அப்படிங்கிறதுனால பிராச்சி அர்வாச்சி பிரதீச்சி உதீச்சி அப்படிங்கிற நாலு திசையும் எடுத்துருந்தோம். பிராச்சி அர்வாச்சி பிரதீச்சி உதீச்சி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது காலம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது திக்கு, காலம் இல்லை திக்கு.
1: அந்த திக்கு ஒன்று விபு நித்தியமும் கூட,
0: ஸ்ரீலிங்கமா இருந்தாலும் ஏகா விபுவி நித்யா அப்படின்னு சமஸ்கிருதம் சொன்னோம். தமிழ்ல சொல்லும் போது ஒன்று விபு நித்தியமானதும் கூட. அடுத்தது இதுல ஆத்மா முக்கியமானது. இங்க நான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, அவங்களுடைய அதே கிரமத்துல தான் கொண்டு வரேன், எழுதுறேன் நான் இத. அடுத்தது ஆத்மா. ஆத்மா ஆத்மாவுக்கு லட்சணம் என்ன? ஞானாதிகரணம். ஞானாதிகரணம் ஒரு மக்காரம், புள்ளிய கூடாது ஒரு மக்காரம் எழுதணும். ஞானாதிகரணம். ஞானாதிகரணம் ஞானத்துக்கு அதிகரணமா இருக்கிறது ஆத்மா. அதிகரணம்னா ஆதாரம், ஞானம் அடைகிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. ஆத்ம மன சயோகம் உண்டாச்சுனாதான் ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஞானத்துக்கு அதிகரணமா இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா. ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்னு பரமாத்மா. ஜீவாத்மா என்னது? பிரதிசரீரம். பிரதிசரீரம் பின்னம், ஒரு ஒரு சரீரத்துக்கும் வேறுபட்டது ஜீவாத்மா. ஜீவாத்மா ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனி. அந்த ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனியா இருக்கிற அந்த ஜீவாத்மா இப்ப எத்தனை? ஒரு ஒரு சரீரத்துக்கும் தனித்தனியா இருக்கிறது அந்த ஜீவாத்மா. பிரதிசரீரம் பின்னம், விபு நித்தியம். பின்னம் விபு நித்யா. ஜீவாத்மா ஒரு ஒரு சரீரத்துக்கும் பின்னமா இருக்கிறது, விபுவா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது. அந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மாவும் விபு வியாபிச்சிருக்கிறது. அந்த ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிற ஜீவாத்மாவும் நித்தியம். பரமாத்மா, பரமாத்மா பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பரமாத்மா யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் பரமாத்மான்னு சொல்றாங்க. அந்த பரமாத்மா எத்தனை வகைப்பட்ட? எத்தனை? ஏக. ஒண்ணுதான் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞன் அந்த பர ஈஸ்வரன் ஒருத்தர் தான், ஒருத்தர் மாத்திரம் இல்ல, சர்வஜ்ஞன் எல்லாமே தெரிஞ்சவர். இந்த ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது நித்திய ஜானவான், நித்திய கிரியாவான், நித்திய இச்சாவான்.
1: ஞான இச்சா கிரியா
0: இந்த மூணுமே ஈஸ்வரன்ல நித்தியமா இருக்கிறது. இந்த மூணுமே ஜீவன்ல அனித்தியமா இருக்கும். ஞானம் ஆசை செயல் இந்த மூணுமே ஜீவன்ல அனித்யம். இந்த மூணுமே ஈஸ்வரன்ல நித்தியம், நிரந்தரமா இருக்கிறது. அடுத்தது மனசு,
1: கடைசி திரவியம் மனசு.
0: மனசு என்னது? சுகாதி உபலப்தி சாதனம் மனஹ.
1: சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்.
0: சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்
1: மனசுக்கு லட்சணம் இதுதான். சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம்,
0: சுகம் முதலிய
1: விஷயங்களை அடைவதற்கு, உபலப்தினா அடைவதற்கு
0: கருவியாக, சாதனம்னா கருவி, கருவியான இந்திரியம் புலன் எது? மனது.
1: சுகம் முதலிய விஷயங்களை அடைவதற்கு கருவியான இந்திரியத்துக்கு பேரு மனது.
0: மனத கருவின்னு ஒத்துக்கிறாங்க இவங்க.
1: இந்த மனசு எத்தனை அப்படின்னு கேட்டா,
0: அங்க ஜீவன் பின்னம்னு சொன்னோம், அதே மாதிரி பரமாத்மா ஏகா, ஆகாசம் ஏகம் இதெல்லாம் சொன்னோம். மனசு எத்தனை அப்படின்னு சொல்லி
1: சொன்னா அனந்தம்.
0: மனசு அனந்தம், ஒண்ணு இல்ல பலது. ஏன்னா பின்னம் பல ஜீவன் இருக்கு, ஒரு ஒரு ஜீவனுக்கும் தனித்தனியான மனசு இருக்கணும், அதனால அனந்தம்
1: பின்னம் அர்த்தம்.
0: அடுத்தது இந்த மனசு சின்னதா பெருசா அப்படின்னு கேட்கணும்.
1: இவங்க என்ன சொல்றாங்க? பரமாணு ரூபமா ஒத்துக்கிறாங்க.
0: பரமாணு ரூபம் ரொம்ப சிறுசது, சரீரத்தை எல்லா இடத்துக்கும் போய் அனுபவிச்சுட்டு வர்றது. காலில் ஒரு முள்ளு குத்தி இருக்கு, அந்த அனுபவத்தையும் தலையில ஒரு இடி இடிச்சது எதையோ, அந்த ரெண்டு அனுபவத்தையும் ஒரே நேரத்தில் எப்படி அனுபவிக்கணும்னா அவ்வளோ வேகமா போகும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால இது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பதில் கொடுப்பாங்க இவங்க. மனசு பரமாணு ரூபம்.
1: அதே மாதிரி மனசு நித்தியம்.
0: மனசு நித்தியமும் கூட அனந்தம்,
1: பரமாணு ரூபம், நித்தியம். அப்போ
0: திரவியம் எத்தனை வகை பார்த்தது?
1: ஒன்பது. பிருத்வி, அப்பு, தேஜ, வாயு, ஆகாஷ, கால, திக், ஆத்மா, மனசு,
0: மொத்தம் ஒன்பது வகையும் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது குணம் 24 வகை. இந்த குணம் 24 வகைய பின்னாடி பார்ப்போம். ஹரி ஓம்.
2: அடுத்தது திருக்கோடிக்கா திருப்பதிகம்.

இந்த வாழ்க்கையை போக விட்டு போதுமில். சில பேர் என்ன பண்ணுவான், ஜாதகம் பார்ப்பான், அதுல நீ நாளைக்கு அது நடக்கும், இன்னைக்கு இது நடக்கும்னு அவன் சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். கடவுள் வழிபாட்டில் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. இதை நினைக்கிறார் அவர், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை வீணா போற வாழ்க்கைடா இது. நீ கோடிகாலத்தில் சிவனை நம்பு, ஜாதகத்தையும் அதையும் நீ நம்பிட்டு தெரியாத. சுவாமி உள்ளீடையாக அதைத்தான் சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன். பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமில், மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுரிசல் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. கோடிகாவில் இருக்க சிவனை போய் வழிபடுறா, இன்றைக்கும் நன்று நாளைக்கும் நன்று என்று வாழலாம் இல்லையா? ஆமா, அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர், நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ. இந்த பதிகம் போற அப்படி சொல்லிட்டே போறார் அவர். ஆமா, அப்படி ஒரு நீதியை சொல்லிட்டு போறார் சுவாமி. என்ன ரவுண்ட் ஃபிகரா பார்த்தா என்ன அர்த்தம்? கடவுளை நம்பிவிடு, அதான் இல்லையா? அப்புறம் திருக்கோவலூர் திருப்பதியம் ஒன்று இதுல காணப்படுகிறது. அதுல ஒரு நல்லதோர் செய்தி சொல்லுகிறார். படைகள் கூட்டம் வந்து, என்னைக்கும் ஒரு நாளைக்கு கூட்டம் வருவாண்டா? ஏன் அவனுக்கு கூட்டம்னு பேரு? உடம்பு வேறாக உயிர் வேறாக பிரித்து விடுவான், அதனால அவன் கூறு செய்கிறவன், அதனால அவனுக்கு கூட்டம் என்று பேர் இல்லையா? ஆமா, அவனுக்கு தர்மராஜன் ஒரு பேர் உண்டு. நீதியோட எடுத்துட்டு போவான், அநீதியாக நடக்கவே மாட்டான். அதனாலதான் அவன் வழிபட்ட ஒரு தான் தர்மபுரம் இல்லையா? தர்மபுரத்துல ரெண்டு இருக்கிறது. நான் படித்து வந்த இடம் தர்மபுரம், அது யம தர்மராஜன் பூஜை பண்ணது. பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் ஒருத்தன் தானே, தர்மன் பெரியவன், தர்மத்தோடு நடந்தவன், அவன் வழிபட்டுதான் காரைக்கால் தர்மபுரம். கூட்டம் வந்து மெய்ப்பாசம் விட்ட போதின்கள், அவன் அந்த கயத்தை தூக்கி இந்த உயிரை பிடிச்சிட்டு போவான். அப்ப யாராவது வந்து தடுக்க முடியுமா? மனைவி தடுப்பாளா? மக்கள் தடுப்பாங்களா? அதிகாரம் தடுக்குமா? செல்வம் தடுக்குமா? சொத்து தடுக்குமா? யாராவது இடையில வர முடியுமா? முடியாது, நடக்காது. ஆமா, இடை கொள்வார் எமக்கில்லை, எதுவும் வந்து இடையில வராது. எழுக போது நெஞ்சமே குடைகுள் வேந்தன் மூதாதை, குழகன் கோவலூர் தனுள் விடையதேறும் கொடியினான் வீரட்டானும் சேர்மினே. இன்னொன்னு சொல்றாரு, உரையும் பாட்டும் தளர்மெய்தி. சொல்லு கூட சரியா வராத, சொல்ல தெரியா வரலன்னா பாட்டு எங்கிருந்து வரப்போகுது இல்லையா? உரையும் பாட்டும் தளர்வு எய்தி உடம்பு மூத்த போதின்கள், நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமகளாதலால். ஓய், இந்த தர்மர் சாமிநாதன் தெரியா? அப்பெல்லாம் தலைமையெல்லாம் கண்ணங்கரேர்னு இருக்கும், தாலியெல்லாம் கருப்பா இருக்கும், ஆள் நல்ல ஜவுட்டா இருந்தாரு. இப்ப பாரு, எலும்பு தோல்மா போயிட்டா சிரிப்பானா? அதையும் எழுதி வைக்கிறார். நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமகளாதலால் அவன் சிரிக்க மாட்டான். ஆஹா, நம்ம படைச்ச வேண்டாம, நம்மளை பாடி இருக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டிய நம்முடைய பொறுப்பு. எவன் சிரிச்சா என்ன, எவன் இகழ்ந்து பேசினா என்ன அப்படின்னு நினைப்பானா? அத சொல்றார் சுவாமி. வரைகுள் பெண்ணை வந்துள்ள வயல் சூழ்ந்த கோவலூர் விரைகுள் சீர் வெண்ணீற்றினான் வீரட்டானும் சேர்ந்துமே. இந்த பதியம் பூரா சொல்றார் சுவாமி. நான் உங்களுக்கு ரெண்டு ஒண்ணு தான் சொல்றேன். நீங்க எல்லாம் எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி நீதான் புத்தாலி என்று எண்ணாதே, கேட்க வர்றவர்கள் உன்னை விட புத்தாலின்னு சொல்லுவாரு எங்க வாத்தியார். நான் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, சுவாமி தன்னுடைய சுயசரிதத்தை உள்ளீடாக ஒன்னு சொல்லி வைக்கிறார், விளக்கமா சொல்லாம உள்ளீடாக ஒன்று சொல்லி வைக்கிறார். உன்னுடைய திருவடியை நான் மறக்காமல் தானே இருந்தேன், ஏன் இந்த மண்ணில் என்னை பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு சிவனை கேட்கிறார். அவர் யாரு? சம்பந்தர் கேட்கிறார். உன்னுடைய திருவடியை மறக்காமல் இருந்த என்னை இந்த மண் மேல பிறக்க வச்சாயே ஏன் அப்படின்னு கேட்கிறார் அவர். ஆக தன்னுடைய முதல்ல இருந்த நிலை அவருக்கு தெரிகிறது.
மானுடனாக பிறந்த போது முதல்ல இருந்த நிலை தெரிகிறது. அதை எழுதி வைக்கிறார் சுவாமி. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய். பிழிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. இந்த அற்புதமான பாட்டை நமது முன்னோர்கள் தேர்ந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப தேவாரத்தை எப்படி படிச்சிருக்கணும்? இத பலரும் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஆக நமக்கு முன்னே இருந்த தமிழர்கள் அவ்வளவு முத்தறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அவன் எண்ணி சந்தோஷப்படணும். அப்படி ஒரு அற்புதமான பாடலும் இதில் காணப்படுகிறது. அப்புறம் இந்த என்ன புண்ணியம் என்று ஒரு அற்புதமான திருப்பதியம் உங்களுக்கு பலகாலம் கேட்ட பதியம் என்ன

வருவதற்கு மூணு வழின்னு சொன்னார். இந்த திருப்பதியத்துல புண்ணியம் வருவதற்கும் வழிடா, மூன்று வழி இருக்கிறது. எந்த வழி எந்த வழியோ அந்த வழியில பாபமும் வரும் புண்ணியமும் வரும். நீ எதுக்கு செய்யணும்? புண்ணியத்துக்கு விட்டுலாம்லத. இத சுட்டி காட்டுறார். கடைசி பாட்டுல சொல்றார், இந்த திருப்பாடலை நன்றாக படித்து உணர்ந்து இசையும் நன்றாக கற்று சொல்றவனை கேட்டினா உனக்கு மறுபிறப்பே கிடையாது. அப்படி கேட்டினா உனக்கு எந்த துன்பமும் வராதுன்னு எழுதியிருக்கிறார். மாதோர் கூரனை பலஞ்சுழி மருவிய மருந்தனை வயற்காடி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் மாதோர் கூரனை பலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவற்றிய தமிழ் மாலை ஆதரித்து. காசுக்கு மாத்திரம் படிக்காம அதை ஆதரித்து அன்போடு படித்தவனை அப்படின்னு குறிப்பிடுகிறார் சாமி. ஆதரித்து இசை கற்று இசையிலும் குற்றம் இருக்கக்கூடாது, அதத்தான் சுவாமி சொல்றார். ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல, அந்த இசை தேவாரத்தை நன்றாக படித்து சங்கீதமும் படித்து சொல்றவனுக்கு வல்லவன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார் சுவாமி. இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியா வினை. அப்படி அவன் சொல்றத நீ கேட்டினா உனக்கு வினை வாதிக்காதுடா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. அப்படி அவன் சொல்றத நீ கேட்டு விட்டீங்கன்னா உனக்கு வருத்தம்னு ஒண்ணு வரவே வராது அப்படின்னு எழுதி வைக்கிறார். அதற்கு நான் ஆளாக இருந்தேன் பாருங்கோ, என்னை ஆளாக்கினானே கடவுள், அவனுக்கு நன்றி செலுத்தணும். இல்லாட்டி போனா நான் என்னுடைய குடும்பத்துல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தாப்பனாரும் தவறிட்டாரு, குடும்பத்தினுடைய நிலையும் போராது, படிக்கணும்னு நினைச்சுட்டேன், என்ன பண்ண முடியும்? அத குமரகுரு அடிகளார் சொல்வார், தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். கல்வியை கல்வி தொடங்கும் போது துன்பமாக இருக்கும், பின்னால் பயக்கிற இன்பம் அளவறியதுன்னு எழுதியிருக்கிறார். ஆனால கட்டப்பட்டு தான் படியும். இதுதான் பவப்பிரியா அப்படின்னு சொல்ல முடியுமே. ஆமா, அதனாலதான் 1987 தமிழ் சங்கம் என் பாட்டை கேட்டுவிட்டு இசை பேரின முதல் ஓதுவாருக்கு எனக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப பீபா சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், சுந்தரமூர்த்தி ஓதுவாருக்கு சொந்தக்காரர் அவர். சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு 60 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தர் இருந்தார், வல்லாள கண்டன். அவரை போல் தேவாரம் பாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வரிசையில நான் வரணும் இல்லையா? இப்ப இந்த தலைமுறை இருக்கிறவங்க தர்மபுரமா தேவாரத்தில் கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வரணும் அல்லவா? அந்த என்னுடைய பரம்பரையை குற்றமாக ஆக்குவதற்கு நான் ஒப்புத்துக் கொள்ளவில்லை இல்லையா? என்ன கட்டப்பட்டு வேணாங்கிறதா படிச்சு விடுவோம் அப்படின்னு ஓதுவார்களுக்கு

கொடுக்க தகுதி உண்டு கொடுத்தவர்கள் இந்த தமிழ் சங்கம் இசைப்பேரறிஞர். அப்புறம்தான் அந்த எல்லா அவார்டும் வந்தது. கலைமாமணி, கலைமாமணி முன்னாடியே வந்துருக்கு நினைக்கிறேன், ஜனாதிபதி விருதெல்லாம் அப்புறமா வந்தது. ஆக ஒரு கலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. அப்படி இசையோடு பாடுறவன் சொல்றதை கேட்டுவிடு அப்படின்னு எழுதி வைக்கிறார் திருஞான சம்பந்தர். இரண்டாவது திருமுறையில இன்னும் ஒரு பதிகம் இருக்கிறது. நாம நேரத்தோட எதையும் செய்ய வேண்டிய காலத்துக்கு கட்டுப்பட்ட நாம் எதையும் அளவோடு அமுதமாயினும் அளவோடு உண்டு விடுவோம். பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக.

காணிகைத்தேவர் சேர்ந்தனார் கரூர தள்ளு பூந்துருத்தி நம்பி மரியாத கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அவுடர் மறு புருடோத்தமர் சேதிராயர் ஊழர் மன்னு திருகாலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமார் உடுக்கீரர் கல்லாடரார் உன் கபிலர் பரணர் மெய்யுளர் இடம்பெருமானோடு ஓங்குமர்

பொன்னம் சிறபுறம் புறவம் சண்பை அரண்மண்ணும் தன் காடி கொச்சை வயம் உள்ளிட்டு அங்கு ஆயாய பரமங்கூர் பன்னிரண்டாய் நின்ற திருக்கழுமலம்.

திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய இரண்டாம் திருமுறையில் இருந்து எனக்கு விருப்பமான பதியங்களை நான் உங்களுக்கு பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க விரும்பினால் நீங்க ஒரு தொகுப்பு தனியா தொகுத்துட முடியும் இல்லையா? எனக்கு தெரிந்ததை நான் தொகுத்திருக்கிறேன் இல்லையா? கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேல இருக்கு. உங்களுக்கு விருப்ப ஹோட்டலுக்கு போறோம், அல்வாவும் போட்டு வச்சிருக்கான், லட்டும் போட்டு வச்சிருக்கான், ஜாங்கிரியும் போட்டு வச்சிருக்கான், மசால் தோசையும் போட்டு வச்சிருக்கான், இட்லியும் போட்டு வச்சிருக்கான், உப்மாவும் போட்டு வச்சிருக்கான் இல்லையா? இப்ப நம்ம குடும்பத்தோட போனோம்னா நாம வந்து தோசைன்னு சொல்றோம், மனைவி இட்லிங்கிற, பையன் வந்து தோசைங்கிறான், அவங்க விருப்பம். அது போல இரண்டாம் திருமுறையில நான் எனக்கு தெரிந்ததை நான் தொகுத்து இருக்கிறேன் இல்லையா? ஆமா. ஆக இப்ப இரண்டாம் திருமுறையில நான் உங்களுக்கு சில பதிகங்களை பாடி காட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரலாறை என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றதே சரி சொல்ல முடியாது, வாரியார் போன்றவர்கள் தான் அதை சரியா சொல்ல முடியும் இல்லையா? நான் பாடுவதற்குத்தான் என்னுடைய ஆயுளை சரியா போயிட்டு, என்னுடைய ஆயுள தேவாரத்தை ஒழுங்க பாடுவதற்கு நான் என்னுடைய சரி பண்ண பாருங்க, என் ஆயுள் சரியா போச்சு. நான் இன்னொன்னுக்கு நான் எப்படி போக முடியும் இல்லையா? ஆமா. ஓரளவுக்கு வாரியார் சாமி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சிருந்தார். அது அவருக்கு பரம்பரையா சொற்பொழிவு ஆனதுனால அவர் சரி பண்ண முடிஞ்சது. அவரால் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையில் இருந்தார்கள். கூன்பாண்டியனுக்கு ஜொரநோய் வந்து விட்டது. ஜொரநோய் வருவதற்கு காரணமே திருஞான சம்பந்த தான் இல்லையா? ஆமா. திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடத்துல தீய வச்சு விட்டான் சமணர்கள்லாம். நான் முன்னே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சிவனடியார்கள் தங்கி இருக்கிற மடத்துல தீய வச்சு விட்டான். இப்ப ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டுல காலிங்கல்ல அடிச்சா நாம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். பகல்ல அடிக்கும் போதே ஏண்டா 6:30 எவனா ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றோம் நாம, டெலிபோன்ல கூட இல்லையா? ஆமா. 12 மணிக்கு அடிச்சானா பைத்தியக்காரன்னு நம்ம சொல்லிவிடுவோம். திட்டிக்கிட்டே தான் போய் கதவை திறப்போம். அவர் தங்கியிருந்த மடத்துல தீய வைக்கிறான். சட்ட ரீதியாக திருஞான சம்பந்தரை சந்திச்சிருக்கலாம். சமண மதம் ஒஸ்தின்னு அவன் சொன்னான்னா, சைவ சமயம் சரியில்லைன்னு சொன்னான்னா, அத வாதத்தின் வழியாக அரசன்கிட்ட அணுகி எப்படியாவது அதை தீர்த்து இருக்க முடியும் இல்லையா? இப்படி குறுக்கு வழியில போயிருக்க வேண்டிய தேவை இல்லை இல்லையா? அதே மாதிரி என்ன அர்த்தம், நாம கூட குறுக்கு வழியில போறது சரியில்லை, நேர் வழியில போய் அந்த விவகாரத்தை முடிச்சுக்கிறது தான் ரைட். ஆமா. ஆக இவர் தங்கியிருந்த மரத்துல தீய வச்சுட்டான். அந்த தீய போய் பிடிச்சுக்கிட்டோம்னு சாமி சொன்னார். அந்த பதியை உங்களுக்கு நான் நினைவிட்டிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். அந்த தீ இப்ப நம்ம வீட்டுல ஒரு குற்றம் பண்ணிவிட்டா, இப்ப நம்ம வீட்டு வேலைக்காரன் அல்லது பையன் ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா யார்கிட்ட வரும்? இன்னொரு வீட்டு பையன் இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்னு தலைவருக்கு தான் வந்து சேரும். ஆக தீய வச்சவன் யாரு? குடிமக்கள். அப்ப அரசாங்கிட்ட தான் போய் சேரும் அது இல்லையா? ஆமா. அத என்ன பண்ணாரு திருஞான சம்பந்தர்? செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அடியனை அஞ்சல் அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் சமணர் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அவன் சொல்லிவிட்டார். தீ போய் மெதுவா அவனை பிடிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டார். மெதுவா பிடிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டார். பாண்டிய நாட்டுல பைய அப்படின்னு சொன்னா மெதுவாக அப்படின்னு பொருள். ஆமா. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு சொல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாண்டிய நாட்டுல வந்து பையவா பையவான்னு சொன்னா மெதுவா வான்னு அர்த்தம். அதனால அந்த தீய போய் மெதுவா பிடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டார். ஜோரநோயா பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு ஜோரநோய் எந்த வகையிலையும் தீரல. திருஞான சம்பந்தர் வந்தால் இந்த நோய் தீரலாம் அப்படின்னு மெதுவா போய் அந்த அம்மா காதுல, அந்த அம்மா மங்கையர்க்கரசியார் பாண்டியன் காதுல சொன்னார். திருஞான சம்பந்தர்னு சொன்ன உடனே அவன் நோய் கொஞ்சம் குறைஞ்சுதான். இப்பவும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திரு சுந்தரர்,
மாணிக்க வாசகர் என்ற பெயர் ஐந்தெழுத்தை போல என்று சொல்லுவார்கள். ஐந்தெழுத்துக்கு எவ்வளவு மகிமை உண்டோ அந்த மகிமை இந்த பெயருக்கு உண்டு பெரியவர்களுடைய கருத்து. நான் சொல்லல, பெரியவர்கள் தேடி வச்சதான் நான் உங்களுக்கு நினைவூட்டேன். ஆக திருஞான சம்பந்தர்னு சொன்ன அம்மா போய் மெதுவா காதல் சொன்னாங்க, பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம நாட்டுக்கு, அவர் வந்தார்னா அந்த நோய் சரியா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்ன போதே கொஞ்சம் நோய் குறைஞ்சுதான் அவனுக்கு. நோய்வாய்ப்பட்டவன் எவ்வளவு கசப்பான மருந்தையும் ஏற்றுக்கொள்ளுவான், உடம்ப அறுத்தா கூட ஒத்துக்கொள்ளுவான் இல்லையா? ஆமா. ஆக சரி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ நோய்வாய்ப்பட்ட போது எதிரியாக இருக்கிற சைவ சமயத்தில் இருக்கிறவர் கூப்பிடுறதுக்கு ஒத்துக்கிறான்னு சொன்னா அவன் சமுதாயத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். திருநாவுக்கரசுக்கு நோய் வந்த போது வேற ஒரு சமயத்தில் போய் அவர் சேரல, சுந்தரருக்கு வந்த போது இல்ல போல, சுந்தரருக்கு ரெண்டு கண்டு போற போது வேற ஒரு தெய்வத்தையும் வணங்கல, வேற ஒருத்தையும் போய் சொல்லல, ஆண்டவனிடத்தான் சொல்லி அழுதார் இல்லையா? ஆமா. திருநாவுக்கரசருக்கு வயிற்று நோய் வந்த போது ஆண்டவர்கிட்ட சொல்லிதான் அழுதார் தவிர வேற ஒரு சமுதாயத்துக்கும் போல வேற ஒருத்தையும் வைத்தியம் பண்ணவும் போல என்பதை நாம எண்ணி கொள்ளணும். அந்த திண்ணமான எண்ணம் இல்லையா, அந்த திண்ணமான எண்ணம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்கலாம், வரும். ஆனால் திண்ணமான எண்ணம் இருக்குமே ஏனால் வரும் இல்லையா? ஆமா. சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் பாண்டியன். கூப்பிட்டுட்டான் திருஞான சம்பந்தர. திருஞான சம்பந்தர்கிட்ட போய் சொன்னாங்க, சாமி நீங்க வந்தா பாண்டியனுக்கு ஜுரநோய் சரியா போயிடும்னு. அவர் ஒத்துக்கல, நேர சாமி கிட்ட போய் கேட்டார், இப்படி கூப்பிடுறாங்க நான் போகட்டுமா அப்படின்னு. சாமியினுடைய குறிப்பு சரி போன்னு சொல்லிவிட்டான் சுவாமி சுக்கனாசாமி. போனார் பாண்டியன், படுத்திருக்கிறான். என்ன பண்ணினா பாண்டியன், தெரிந்தோ தெரியாமலோ திருஞான சம்பந்தர் பெரியவர் என்று நினைத்து தன்னுடைய தலைமாட்டில் ஒரு இடத்தை காட்டி அங்க ஒரு ஆசனம் போடும் சொல்லிவிட்டான். பெரியவர்களை கால் மாட்டில் உட்கார சொல்லலாமா, தலைமாட்டில் ஒரு ஆசனம் போடப்பட்டது, அதுல வந்து உட்கார்ந்தார் திருஞான சம்பந்தர். சுவாமிக்கு எந்த ஊருன்னு கேட்டான். யாரு? பாண்டியன். அப்ப என்ன பண்ணினார், சீர்காழிக்கு 12 திருநாமம் இல்லையா, இப்ப மெட்ராஸுக்கு கூட சென்னியப்ப நாயக்கன் பட்டணம்னு இருந்தது இல்லையா, அப்புறம் சென்னை பட்டணமா இருந்தது, அப்புறம் பட்டணமா இருந்தது, அப்புறம் இப்ப சென்னைன்னு வந்து முடிஞ்சு போச்சு, ஆங்கிலத்தில் மெட்ராஸ் அப்படிங்கிறான் இல்லையா. அந்த மாதிரி சீர்காழிக்கு 12 திருநாமம், 12 திருநாமம் ஏன் என்று அதுக்கு வரலாறு இருக்கிறது இல்லையா. பிரமன் பூசை பண்ணதுனால பிரமபுரம்னு பேர், இந்திரன் வந்து ஒளிந்து கொண்டிருந்ததுனால வேணுபுரம்னு பேர், தேவர்கள் வந்து புகலிடமாக சேர்ந்ததுனால புகழி என்று பெயர் என்றெல்லாம் அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஆக அந்த 12 திருநாமத்தையும் ஒரு பதிகமாக எழுதினார் சுவாமி. இப்படி மூணு பதிகம் இருக்கு. அந்த மூணு பதிகமும் அங்கேதான் பாடினாரா இல்ல அப்புறமா பாடினாராங்கிறது பெரிய புராணத்தை நாம நல்லா டீப்பா பார்க்கணும். ஆக இந்த திருப்பதியத்தை சொன்னார். அந்த இதே மாதிரி பாட்டு பெரிய புராணத்தில் ஒன்று சேக்கிழார் பாடி வைக்கிறார். 12 திருநாமத்தையும் கொண்டு வர்றார் அவர். ஏன்னா ஆச்சாரிய பெருமான் சொன்னது அதே மாதிரி நம்மளும் சொல்லி வைப்போம் சொல்லி வச்சிருக்க. ஆக அந்த 12 திருநாமத்தையும் சுத்தி சுத்தி ரெண்டு மூணு பதியம் பாடி வச்சிருக்கார் அவர் இல்லையா. ஆமா. அதனால ஒரு பாட்டை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, பெருநீர் தோணிபுரம், மண்ணும் பூந்தராய், பொன்னும் சிறபுரம், புறவம், சண்பை, அரண்மண்ணும் தங்காடி, கொச்சிவயம், உள்ளிட்டங்காய ஆதியாய, பரமன் ஊர் 12 நின்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே என்பது அது. இப்ப வழங்கிறது சீர்காழி மாத்திரம்தான் இல்லையா? ஆமா. அதுவும் ஆங்கிலேயன் காலத்துல சியாழின்னு இருந்தது, ரயில்வே போர்டுல சியாழி சியாழி அப்படின்னு இருந்தது எனக்கே தெரியும். அப்புறம் தமிழறிஞர்கள் தான் சொல்லி
அப்புறமா அதை சீர்காழின்னு மாத்தினாங்க, இப்ப சீர்காழின்னு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தலங்கள் பூரா வடமொழியார்கள் வடமொழியில மொழி பெயர்த்துட்டான். மயிலாடுதுறையை மாயூரம் அப்படின்னு ஆக்கிவிட்டான். திருமுது குண்டத்தை விருத்தாதரம்னு ஆக்கிவிட்டான். ஆக வடமொழியாளர்களுடைய கையில் இந்த நாடு சிக்கின போது சுவாமியினுடைய திருப்பேரை கூட மாத்திவிட்டான். அண்ணாமலையார் இருந்ததை அருணாச்சலேஸ்வரன் ஆகிவிட்டான். இப்படி அதுக்கு இந்த தமிழ் நூறு ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்கிறது, அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும் வடமொழியாளர்கள் எப்படி எல்லாம் இதை திருப்பி விட்டார்கள் அப்படின்னு. அது என்னமோ எம்ஜிஆர் பார்த்து அந்த மயிலாடுதுறையை மாத்திரம் திருத்தினார் இல்லையாப்பா. பஸ்ல எல்லாம் கூட மயிலாடுதுறைன்னு தான் இருக்கு, கவர்மெண்ட் பத்திரம் கூட மயிலாடுதுறைன்னே வந்துடுத்து. அவர் நல்லவேளை எல்லா ஊருக்கும் அப்படி செய்திருந்தார்னா நல்லா இருந்திருக்கலாம். ஒரு அஞ்சு வருஷம் தானே, கடைசி காலத்தில் மாத்திரம் அதை செய்துட்டு அவர் போயிட்டார். ஆக தமிழ் மொழி ஆராய்ச்சியில படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் சாமி பெயரை கூட மாத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளும். அதனால நான் வடமொழி வெறுப்பு சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். தமிழ் மொழி தமிழ் மொழியாகவே இருக்கட்டும், வடமொழினா வடமொழியாக இருக்கட்டும், வேண்டாம் நம்ம சொல்ல. வடமொழியும் தென்தமிழும் ஆயினான் தேவாரத்திலேயே வருகிறது, அதனால சொல்றேனே தவிர வடமொழி வெறுப்புல சொல்ல நீங்க எண்ணி விடாதீர்கள். ஆமா, நான் தூய தமிழன் இருந்தாலும் கூட ஆக இரண்டாம் திருமுறையில இந்த திருப்பதிகம் இருக்கிறது எங்கள் நீ எண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு அருமையான பாடல் ஒன்று சொல்றார்,

தேவாரத்திலே நெடுக அறவுரைகள் சொல்லப்படுகிறது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். ஆமா, அதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஆமா, தந்தையார் போயினார் நம்ம தெரிஞ்சது தானே இல்லையா? நம்ம பாட்டனார் போனார், முப்பாட்டனார் போனார், தந்தையார் போனார், போனாருக்கு நம்ம தெரியும் இல்லையா? ஆனா அந்த சாமி நினைவூட்டுறதுதான் நாம எண்ணணும் இல்லையா?

நாம இருக்க போறோம். நீங்க நினைக்கலாம் இந்த அவச்சொல்லை ஏன் சொல்லணும், அவர் அவச்சொல் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நீதியை சொல்றவன் சொல்லத்தான் வேணும். போலீஸ்காரன் இருக்கும் போதே இவ்வளவு திருட்டும் இவ்வளவு புரட்டும் நடக்குது. இல்லாம இருந்திருந்தால் தெருவில் நாம ஒழுங்கா நடக்கவே முடியாது இல்லையா? ஆமா, ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி ராத்திரி 7:30 மணிக்கு நான் இந்த வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். ஏ சாமியார் அப்படின்னு இருட்டில் கொடுத்த கூப்பிடுறான். நான் போலாமா அந்த இருட்டுக்கு? போனா 4 பேரா சேர்ந்து தூக்கி போட்டு உதவதன்னு வளர்ப்பான். என் கூட 4 பேர் இருந்தாங்கன்னா யாரா யாரா கூப்பிடுறது அவரை அப்படின்னு கேட்டிருப்பான். நான் தனியா போறேன், என்ன பண்ண முடியும்? இதான் போயிட்டேன் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு போலீஸ் காவல்கள்லாம் இருக்கும் பொழுதே இவ்வளவு அட்டூழியம் நடக்கிறது. அதைத்தான் சாமி நினைவுற்றார் தந்தை.

0: என்னைக்கும் ஒருத்தன் ஏமான் வருவான், கொண்டு போயிடுவான் இல்லையா? ஆமா, இந்த நிலையாமையை சொன்னால்தான் நிலைத்த இன்பம் எது அப்படின்னு மனிதன் தேடுவான். நிலைத்த இன்பம் எது? சிவ வழிபாடு, சிவபுராணம் கேட்டல், சிவன் கோயில் வழிபாடு, இதெல்லாம் இதெல்லாம் நிலையான இன்பம். செல்வம், மாடு, மனை எல்லாம் சில காலத்துக்கு இருக்கும், சில காலத்துக்கு போய்விடும். ஐயா, போகாம இருந்தாலும் நாம எடுத்துட்டு போக போறது இல்லையா? அதத்தான் பட்டினத்தழிகள் சொன்னார், பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இந்த செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கையிலா குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பரே. அதனால உன்னுடைய ஒன்னுட்டே இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிடுன்னு அர்த்தம் இல்ல, முடிந்த தர்மமும் கூடவே செய்து கொண்டு இரு என்பதுதான் பொருள் அல்லவா? ஆமா, கொந்தவேல் கொண்டொரு கொட்கத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால். ஐயா, நான் 80 வயசுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா 80 வயசுக்கு வரைக்கும் நீ இருக்க போறேன்னு என்ன நிச்சயம் இல்லையா? நாளை இருப்பார் என்பது உறுதி கிடையாது, நாளை என்ன அடுத்த நிமிஷம் இல்லையா? அதனால உன்னால தர்மம் பண்ணணும் நினைச்சியா, இந்த கை தெரியாம இந்த கைக்கு போட்டுடும். ஆமா, அப்படி தர்மம் பண்ணவர்கள் தான் பெரிய புராணத்தில் இருக்கிற அடியார்கள். அப்படி தர்மம் பண்ணதுதான் சிவனே வந்தான் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு. ஏன்? அந்த தர்மத்தின் பயன்தான் சிவன் வருகிறாங்க. சோதனை பண்றவர்தான் சொல்றாங்க சில பேர், அந்த சொல்லு கிடையாது அங்க. திருத்தொண்டர் தனா ஒரு அடியாருக்கு சோறு போட்டார், சிவனே வந்தான் அவர் வீட்டுக்கு இல்லையா? ஆமா, ஏன் அந்த சோறு போட்ட பலன் சிவன் வர்றாங்க அவ்வளவுதான் என்பது நாம எண்ணணும். இப்ப நான் இந்த மயிலாப்பூர்ல தேவாரம் படிச்சு பன்னிரு திருமுறை படிச்சு காட்டினேன். மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பெரியவர் வீட்டுல வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சோறு போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம், மாசத்துக்கு ஒரு நாள். அந்த வீட்டு பையன் என்ன பண்ணா, 2வது மாடியில் ஏறி பட்டமோ என்ன விட்டான், அது என்னத்துக்கு போனான்னு தெரியல. நல்ல வயசு வந்த பையன் தான், 20 வயசுக்கு மேல இருக்கும். அவன் டிவிக்கு கீழே விழுந்துட்டான், கேன் எடுத்து பார்த்தாங்க ஒரு அடி கூட இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த சோறு போட்ட பலன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்க நம்புறாங்க, அதான் அவ்வளவுதான் இல்லையா? யார் பொறுப்பாடுனோ அவன் நம்புறான், நாம நம்ப மாட்டோம் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், ஏழை நெஞ்சே அந்த நாரூர் தொழுது உயலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. அப்ப ஆரூரை தொழுது விட்டால் உனக்கு நன்மையான செயல் நன்மையெல்லாம் வந்து சேரும் என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று இல்லையா? அதனால சிவன் கோயில் வழிபாடே உனக்கு நல்ல வழியில் உன்னை திருத்தி விடும். இன்னைக்கு நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம கோயிலெல்லாம் வழிபாடுகள் ஒழுங்கா நடத்துறாப்பல இல்லையே அப்படின்னு நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? நீங்க போனீங்களா சாமியை கூப்பிட்டு பேசாம வந்துருங்க, அங்க நடக்கிற அநியாயத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, நீங்க கவலைப்படக்கூடாது என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். இன்னும் அதே பதியத்துல இன்னொரு பாட்டு, நீதியால் வாழ்கிலை. ஒருட நீதி இருக்கிறதா, நேர்மையோடு நடந்து கொள்ளுகிறாயா இல்ல என்பதைத்தான் சாமி நினைவு கூட்டுறார். நீதியால் வாழ்கிலை நாள் செல்ல நின்றன, நித்தம் நோய்கள் வாதியாதலால். பொழுது முடிஞ்சு பொழுது போனா மெடிக்கல் ஆபீஸுக்கு போயிட்டே இருக்கிறான், டாக்டர் போயிட்டே இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அல்லவா? ஆமா, நித்தம் நோய்கள் வாதியாதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே. அப்படி இருக்கும்போது கூட பரவாயில்ல, நாளைக்கு சரியா போயிடும், நாளாக சரியா போயிடும் அப்படி தர்மம் பண்ணாமலே போயிடுறான் இல்லையா? நீ தலைய வலிக்குது கோயிலுக்கு போகல, நீ வீட்டுல 2 பேர் வந்துட்டாங்க கோயிலுக்கு போகல, ரொம்ப தப்பு இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் அந்த சிவருமான கும்பிட்டு வந்துரு, அங்க போனா கண்ணை மூடிட்டு வந்துரு. சாதியார் கிண்ணறரு
1: தருமனும் வருணனும் ஏத்தும் முக்கள் ஆதியாரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அஞ்சல் நெஞ்சே என்பது திருஞான சம்பந்தர் இந்த இரண்டாவது திருமுறையில ஒரு திருப்பதியம் பூரா அப்படி சொல்றார். உங்களுக்கு இரண்டு பாடல் நினைவூட்டினேன், அப்புறம் இன்னொரு திருப்பதியத்துக்கு நான் போறேன். எனக்கு என்ன அறிவு தோய்கிறதை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான்

0: வாழை குதிகொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் கனிபள்ளி போலும் நமர்கள். நமர்கள்னா நம்மவர்களே என்று பொருள். திருஞான சம்பந்தர் 3 வயசுல ஆண்டவனுடைய அருளை பெற்றார். இது காலையில. மதியத்துல போய் மறுபடியும் ஒரு திருப்பதியம் பாடினார், 2வது திருப்பதியம் இல்லையா? ஆமா, 3வதாக பாடப்பட்ட திருப்பதிகம் திருக்கோலக்காவில போய் பாடினார். அங்கதான் பொற்றாளம் கொடுத்தார் சாமி. திருஞான சம்பந்தருக்கு தாய் வீடு இந்த நனிபள்ளி என்ற ஊர். அதாவது சீர்காழியிலிருந்து தரங்கம்பாடி போற ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊர். அது திருஞான சம்பந்தருடைய தாய் மாமன் ஊர். அது திருஞான சம்பந்தர் இப்படி அருள் பெற்றார்னு கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தருடைய தாய் மாமன் வந்து பாப்பா அப்படின்னு அவர் ஊருக்கு அழைச்சு போனார். அந்த ஊர் அப்ப பாலை நிலமாக இருந்ததாம். பாலை நிலத்துல எதுவும் செய்ய முடியாது இல்லையா. இந்த திருப்பதிய பாடின உடனே அது நெய்தல் நலமாக ஆகிவிட்டதா அந்த நிலம் என்று வரலாறு எழுதுகிறார்கள். அப்போ ஒரு நிலத்தினுடைய இயல்பையே திருஞான சம்பந்தருடைய திருப்பாடல் மாற்றுகிறது சொன்னா நம்ம தலையெடுத்த மாத்தாதே என்ன இல்லையா என்பதை நாம எண்ணணும். காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை படத்தொடரி கள்ளி கவினி சூறைகள் பம்மி மிம்பு சுடுகாடு அமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதிகொள்ள வாழை குதிகொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனிபள்ளி போலும் நமர்கள் என்பது அந்த திருப்பதியம். திருப்பதியத்துல 1-2 தான் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன்.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கங்கை கீழே கங்கையே ஜடையில தாங்குகிறேன். தண்ணீருக்கு ஆற்றல் வந்து இறைவன் ஆற்றல் எவ்வண்ணமாக இருக்கும் நீ அதை சோதிக்க கூடாது. தண்ணீருக்கு ஆற்றல் கீழ்முகம். தண்ணீர் மேல ஊத்துனீங்கன்னா மேலே போகும், கீழே சீக்கு ஆற்றல் மேலும் கீழே வருகின்ற ஆற்றல் படைத்த அதீத சக்தி ஒன்றை சிவபெருமான் பார்த்தாரா, என்னால எதுவும் நடக்கும், எனவே இதை நீ கேட்கக்கூடாது என்று கீழ்முகமாகவே பாய்ந்து உலகத்தை அழிக்கதாக இருக்கின்ற தீய சக்தியாகிய நீரை அற்புத அருள் சக்தியாகத்தானே மாற்றி கங்கையாகத்தானே சாமி கீழ்முகமாக வருகின்ற கங்கையை நேர்முகமாக ஏற்றிக்கொண்டார் என்ற பாடல் அடுத்த
3: அதையும் தாண்டும் நிறைய விஷயம்.
2: போலாளம்
3: பாடுது
2: உரை

சிவபெருமானிய பெண்ணே, அன்றைய தினத்தில் ஆளாளமாக இருக்கின்ற கடலிலே இருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த அமுதமாய் விஷத்தை சிவபெருமான் அருந்தவில்லையானால் பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் மற்றும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் மோட்ச தீப வழிபாடு எப்போது நடந்து முடிஞ்சு போயிரும் அப்படின்னு ரொம்ப சாதகமா சொல்ற கதை எல்லாம் தெரியும். பார்க்கடல் கிடைந்தார்கள், அசுரர் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். இந்த அற்புதமான பார்க்கடலை கடைந்த போது அந்த பாலியிலே பார்க்கடலிலே இருக்கின்ற மேருகிரியாகிய மலையானது அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக

பெருவழியிலே முயங்கிவிடும், எவரையும் காப்பாற்ற வேண்டும் சொன்னார். தன் பக்கத்திலே அடுக்க தொண்டராக இருக்கின்ற ஆலால சுந்தரர் என்ற விபூதி தாங்கி சாமி போய் அழைச்சிடுவார், அந்த விஷயத்தை கொண்டு வர. அவர் ஒரு உருண்ட நெல்லிக்கடி மாதிரி கையில கொண்டார். சிவபெருமான் அறிந்து விட்டான். சிவயோக நிலையை உணர்த்துவதற்காக நெஞ்சிலேயே நின்று விட்டது. தேவர்கள் எல்லாம் மறுபடியும் சாமி விஷந்தாப்டாரா, அங்க போய் அவர் என்னானாருன்னு பார்க்கணும்னா நன்றி இல்லாம யாரும் பார்க்கலன்னார் மாணிக்கவாசகர். அவர் பார்த்துக்கணும் இல்லையே, உடம்ப நம்மோட இருந்தாரு தாரு, என்னமோ சாப்பிட்டிருக்காரு, என்னாச்சு, எல்லாரும் வேற ஏதாவது கிடைக்குமா என்று திருப்பார்க்கடலை கிடைத்தார்கள். திருமகளாகிய ஐஸ்வர்யம் கிடைச்சது, கோவேதகம் கிடைத்தது, விலைவேந்ததாக இருக்கின்ற வைடூரியங்களும் நவரத்தனங்களும் கிடைத்தது. ஆங்காங்கு அவர்களை எல்லாம் பகிமாறிக்கொண்டு ஐயோ சிவபெருமான ஆலாரம் விட்டாருன்னு அப்புறமா வந்து பார்த்தாங்களாம். கோலாலமாகி குறை கடல் வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டிலேல். அவன் சாமி சாப்பிடலன்னா என்ன இருப்பான், எல்லாரும் மோட்சத்து போயிருப்பான். அவன் அருந்திய நேரம் தான் பிரதோஷ காலம். அவன் அருந்திய நேரம் தான் பிரதோஷம். ஏகாதசி அதுக்கு முன்னால தசமி என்று கடைய ஆரம்பித்தாங்க. ஏகாதசியிலே விஷம் வெளிப்பட்டது. அதனால் தான் விஞ்ஞானம் இன்னும் சொல்லுகிறது, ஏகாதசியிலே வயிற்றுக்குள்ள எந்த பொருளும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, என்ன அது விஷமா மாறுன்றது விஞ்ஞானம் சொல்லுது. அந்த நாள்ல வயிற்றுக்குள் ஏதாவது பொருள் இருக்குமானா அது பாய்ச்சலா மாறிடும். விஞ்ஞானம் என்ன தெளிவா ஞானத்தோடு வந்துருது பாரு. அமெரிக்கன் ரிப்போர்ட் சொல்லுகிறது, இந்த தேதி அவருக்கு என்னன்னு தெரியல, இந்த தசம் 10-11 நாள் இப்படி இந்த தேதியில பௌர்ணமி கழிச்ச இந்த 11 நாள் வந்து வயிற்றுக்குள்ள உணவு அதிகமா இருக்குமானா அது பாய்ச்சலா மாறுதுன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருது ஏகாதசி. அதனால்தான் இன்றைக்கு பல பேர் ஏகாதசியில விரதம் இருப்பார். ஏகாதசி என்பது வைணவர்களுக்கு உரியது மட்டும், வைணவர்களுக்கு உரியதல்ல, சைவர்களுக்கு உரியது. இது அங்கிருந்து நாம அதை தத்துவாத்துட்டோம். நம்ம விரதம் ஏதாவது இருந்ததுன்னா அது பிரத்யாரம் ஒப்படைக்கிற பழக்கம். பக்தவச்சலம் என்ற பெயர் முருகனுக்கு உரியதுன்னு வாமன்சாமி எழுதியிருப்பார். ஆனா பாதி பேர் பாருங்க, பக்தவச்சலம் பெருமாள் கோயில் நினைச்சு, பக்தவச்சலம் என்பது பெருமாளுக்கு உரியதுன்னு வாமன் சுவாமிகள் எழுதியிருப்பார். நம்ம சாமி எழுதிய சகஸ்ரநாம உரைக்கு திருவற்றியூரிலே வாழ்ந்த அருளாளர் பாலசுந்தர சுவாமிகள் இந்த பக்தவச்சலந்த உரை கண்டுகிற போது, இதே பாம்பன் சுவாமிகள் இது முருகனுக்கே உரிய பெயர், முருகனுக்கே உரிய பெயர் என்று சாமி சொன்னதா அவர் எழுதியிருப்பார். ஆனா இங்க இருக்கணும் யாரா சொல்லி பாருங்க, பெருமாள் கோயில் பக்தவச்சலம் என்பது சிவபெருமானுக்குரிய பெயர். அதிலும் பாம்பனடிகளார் சொன்னார், அது அப்பாற்பட்ட விஷயம், இது குமார பெருமானுக்கே உரிய பெயர் என்று அது தனி ஒரு வியாக்கியானம் எழுதியிருப்பார். அப்படியா, இல்ல இல்ல, வாய்ப்பு தான், நல்ல வாய்ப்பு தான். கோலாலமாகி குறை கடல் வாய் எழுந்த ஆதாரம் அவன் சதுர்தான். அவன் திறமை என்ன அடியது அது தெரியாதா?

போயிருப்பாங்களே சாமி சாப்பிடல. அடுத்த

தம்பலவன் பெண்பால் உவந்திலனே. நான் ரெண்டாவது வரைக்கும் நாலாவது வரி சொல்றேன், நீங்க ரெண்டு வரி சொன்னதால் நாராட்சி. விண்பால் யோகைதி விடுவர் காஞ்சாழலோ. நடராஜாவுடைய திருக்குறிப்பு, அம்பலத்தாருடைய திருக்குறிப்பு எப்படி இருக்கணும்னா, அம்பாளை பார்த்த மாதிரியே இருக்கணும். கொஞ்சம் தெரியும்

ஏன்னு கேட்டா, ஏன் சாமி நடனம் ஆடுறாரு, அவர் பாட்டு ஆடி இருக்க வேண்டியதானே, அந்த அம்பாளை பார்த்து ஆடி இருக்கிறாரு. அவர் அங்க பார்த்து ஆடலன்னா நம்ம எல்லாம் தரித்தரியா இருப்போம். யோகைதி விடுவர்கான்னு இனியே இல்ல. ஒற்றியூரிலே இருந்து அடியார் கூட்டங்களோடு சிவாயனமே என்ற ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்கள் மறைப்பிக்க நடந்து கொண்டு நடந்து வர்றார். கண் மறைஞ்சு போச்சு. எல்லா தலங்களையும் சுற்றி கொண்டு வர்றார். ஒவ்வொரு இடமா எழுதுகிற வர்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகர ராசி மகம் செயல்படுது. சனி பகவானுடைய பார்வை மகத்திலே படுமையான அவனுடைய முதல் வேலை கண் பறித்து போகும் என்று ஜோதிட குறிப்பு சொன்னது உண்மையோ? மகத்தில் புக்கதோ சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொல்லி அழைத்தால் அழையேல்வோ குருடாயன தெரியே, முகத்தில் கண்ணிழந்து எங்க நம்பாழ்வேன் உக்கடா முறையோ என்று அழுது புலம்பிக் கொண்டு யாத்திரையா வர்ற. அதான் விடாமுயற்சி. இது நம்ம வினையினால வந்தது. ஆண்டவன் அதுக்கு என்ன பதில் சொல்வான்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் வினையை நம்பி வினை நீங்குவதற்காக தொழில் விடுது. ஆன்மா சாமி இது என்ன அடியாரில் கேட்கிறார். சாமி இது அம்பத்து, சாமி இது என்ன ஊரு, இது ஆவடி பக்கமா போயின்னு இருக்கும், இங்க சிவாலயம் இல்லையா, அப்படியானா இங்க நிக்காதே தாண்டி. கோயில் இல்லா ஊரும் பெண்சங்கு ஊதா ஊரும் ஊர் அல்ல, அது என்ன ஊரு, அடவி காடு. சாமி இது என்ன முல்லை மணங்கமழ்தே, சுந்தரமூர்த்தி சுவாமி சிவனடியார கேட்கிறார். எப்பா இங்க என்னமோ கமகமகமன்னு வாசனை இருக்குதுப்பா, ஒன்று பாம்பு இருக்கணும் இல்லைன்னா இறைவன் இருக்கணும். சாமி இது சிவாலயம், இங்க என்ன கஷேத்திரம் இது, முல்லைவரம், உள்ள போய் பாரு யாருக்காக தெரியுது. உள்ளே போனார்கள், சிவபெருமான் இருக்கின்றார், சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு அடியார்கள் வந்து சாமி கிட்ட சொன்னார். சுந்தரன் வருகிறான்னு சாமி கிட்ட போய் சொல்லியிருந்தார். அவர் யார் வந்தா எனக்கு என்னப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு, சங்கிலிக்காக வந்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல அதுக்கு அதுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான் நம்ம வேலை, அதுக்கப்புறம் உன் வேலைன்ட்டு அவர் உள்ள ஒதுக்கிட்டார். சாமி கோவம், சிவனடியார அனுப்பி சிவபெருமான் என்ன பண்றாரு பார்த்துட்டு வார். அடியாரன் வந்து சொன்னான், அவன் தென்பால் உகந்தாடும் தில்ல சித்தம்பலவன் பெண்பால் உகந்திருக்கிறான். என்ன நயமா சொன்னான், தென்பால் உகந்தாடும் தில்ல சித்தம்பலவன். சுவாமி எங்க எதையோ அருள் பண்றாருன்னு நீங்க நினைக்காதீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவன் பெண் பார்க்கணும்னு நடனம் ஆடி இருக்கிறான். சாமி கோபம் வந்து, கூடிய லயம் சதி விழையாமை கொடியடை உமைய வழிகாணாடி அழகா, அருமறை பொருளே அங்கனாய குற்றா என்று தேடிய வானோ சேர் திரு உள்ளை வாயிலாய் வாழான பாட்டு, பத்து பாட்டு, நான் பத்து பாட்டுலாம் எந்த காலத்திலும் மனப்பாட. கூடிய லயம் சதி பிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா, நீயும் பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆடி இருக்கிற, நான் என் கண் போச்சே என் மனைவி என்ற சீட்டு வாடா, இந்த குறிப்பு உள்ளயத்தை வித்தான். அப்படி பெருமான அவளை நோக்கி ஆடலன்னா சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும் தான் சிவஞான சித்தியார் என்ன சொல்றதுன்னா, சக்தியை ஏன் பார்க்கிறான்னா, சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும். அவன் பார்க்கலன்னா உனக்கு அறிவு வங்கி இல்ல போயிடும். தென்பால் உகந்தாடும் பிள்ளை ஜேத்தம்பல பெருப்பித்தல் காடியடி பெண்பால் உகந்தில நேர் அடுத்த பாட்டு ஆனந்தமில்லானது இலக்கணப்படி அதுவும் இகுதே என்று சொல்லுவாங்க இல்லையா, மேல் குறித்ததை இன்னும் விவரமா சொல்றேன்னு சொல்றேன். அதனால நம்ம ஒண்ணு சொன்னா போதும், அதுக்கு அடுத்தது

இந்த இவன் ஏண்டி இவனை பார்த்து பெண்கள் எல்லாம் மயங்கி கொண்டிருக்கிறார்கள் பேரவைகள், ஆனா இவன் தரை இவனுடைய கழுத்திலே வைடூரியமோ புப்பராக மாலை கோமேதங்க நவரத்தன மாலை உத்தராட்சம் என்று சொல்லுகின்ற எந்த மாலையும் இல்லாமல் இவன் கோயில் சுடுகாடு என்ற நிலையிலே இவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற இவனுடைய கழுத்திலே எப்ப பார்த்தாலும் அந்த மண்ட ஓடுகிறது. நங்காயி என்ன தவம் கடல் மீது படுத்துக் கொண்டு தவம் செய்பவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த சுடுகாட்டு மணலிலே அமர்ந்து கொண்டு எலும்புகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு எலும்புகளினுடைய மாலைகளை எல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்திருக்கிறானே பெண்ணே, இது என்ன தவம்? இது அச்சுறுத்தலாக இருக்கிற தவமாக இருக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறாள் பதில் சொல்வதற்கு, இந்த தலைகள் எல்லாம் ஆன்மாக்களுடைய தலைகள், உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய தலைகள். இவைகள் மண்ணிலே புதிந்து மண்ணிலே புதைந்து விடக்கூடாது. மறுபடியும் பேரொழியும் முடிந்த பிறகு, பிரளயம் முடிந்த பிறகு, யுகம் தோற்றுவிக்கிற போது ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் தரமாக இருக்கின்ற ஆன்மாக்களுடைய தலைகளை எல்லாம் எலும்பு கூட்டை எல்லாம் பெருமான் மிக ஜாக்கிரதையாக எடுத்து வைத்திருக்கிறான். இது தெரியலையான்னு கேட்டான். திருமந்திரம் சொல்லலன்னா நான் படிக்கணும்னு நினைச்சேன். பகுதியே மறைத்தான் படிமணி படிமா அடுத்த பாட்டு படி, அதே பாட்டை படிங்க, கொஞ்சம் படிக்கலாம், தெளிவாயிடுவோம். ஒரு வினாடி, சிவன் உலகினை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் அந்த இந்த பாட்டுக்கு உரை எழுது ஒரு பெண்மணி, ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் பெண்மைக்கு பெருமை தரேன். டாக்டர் திருமதி தாய் ஜெயலட்சுமி எம்ஏஎம்பிஎல் புதுக்கோட்டை. திருமந்திரம் அவ்வளவு பகுதிக்கும் உரை சுற்பொழிவு பண்ணி உரையா தொகுத்திருக்காங்க. இந்த பகுதிக்கு உரை எழுதியது ஒரு பெண்மணி, வாழ்க பெண் உலகம், திருமதி டாக்டர் ஜெயலட்சுமி எம்ஏ எம்பிஎல் புதுக்கோட்டை. அவங்க எழுதியிருக்காங்க, சிவபெருமான் உலகினை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் உடமையை காத்து மாற்றம் செய்பவனாகவும் அவற்றை கடந்து விரைந்து விளங்குபவனாகவும் திருவருள் ஜோதியாக இருக்கின்றான். இயல்போடு ஊழை செலுத்துவனாகவும் அழியாத தன்மையுடையவனாகவும் உள்ளான் என்று பேசப்படுகிற சிவன் பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும் அந்த நேரத்தில் மறுபடியும் உலக சிருஷ்டிக்காக சிலவற்றை காக்குகின்ற கட்டாயத்தில் முழுமுதற் கடவுளாகிய இறைவன் வெளிப்படுத்துகின்றான். அவனிடம் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் ஊழிக்காலத்தில் அவன் திருவடியிலே ஒடுங்குகிறது. அவ்வாறு ஒடுங்கிய உயிர்களை மீண்டும் படைக்க அவன் நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவையாக இருக்கின்ற காரணத்தால் அறிவாக விளங்குகின்ற மண்டை ஓட்டையும் உருவாக இருக்கின்ற எறும்பையும் மண்ணிலே விழுந்து கீழே புதைந்து நசுங்கி மக்கி அழியாது இருக்கும்படியாக இறைவன் தனிப்பெரும் கருணையினால் அவைகளை கைகளில் ஏந்துகிறான். ஏந்தினான் என்பதை திருமூலர் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாயில் அவன் கையிலே எலும்பையும் கபாலையும் ஏந்தவில்லையானால் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாகி போய்விடுவேன். தெரியணுன்றதுக்காக மண்ணாயிடுவன் மறுபடியும் வேணுமா? நம்முடைய அம்மா மாதிரி ஒரு அறிவுடைய, பேராசிரியர் ரகுவா மாதிரி ஒரு அறிவு, சதானந்தம் மாதிரி, அருளாளர்கள் பிரம்மா இவங்க இவங்க மாதிரி மறுபடியும் கிடைப்பார்களோ இல்லையோ என்ற ஒரு காரணத்தால சாமி பார்த்து அந்த எலும்பையும் அந்த மண்டபோடையும் ரொம்ப ஜாக்கிரதைய வச்சு அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ரொம்ப திறமையா சொல்வார். அதுக்குன்னு ஒரு கயிறை தயார், மற்றதெல்லாம் அருந்துடுமா, இந்த எலும்ப கோத்துக்கணும்னு ஒரு தனி கயிறை தயார் பண்ணி மாறையா பண்ணு.
சரி அடுத்தது நேரமாயிடுச்சு, விவரமா பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல.

அல்லது குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது விட்டுடுங்க.

0: சாமி திருமணம் உலகியலை போலை பிடித்தா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீ வேள்வியை செய்து அவன் கையிலே தீ இருந்தாலும் சம்பிரதாய முறையாக உலகம் இந்த மரபிலே இருந்து மாறக்கூடாது என்று வேள்வி செய்து திருமணத்தை நடத்தி கொண்டான். அது எல்லாருக்கும் தெரியுது. இதை சமணர்கள் ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்மாட்கள் தான் ஏற்றாரு இதெல்லாம் ஜோதி எல்லாம் போட்டு போற்றாடுகிறதுக்கு 1000 தடையா இருக்கு. சீக்கிரம் தண்ணி ஊத்துங்கன்றான். கல்யாணம் பண்ணினே இருப்பேன் ஓ சார் ஓம பகையை கொஞ்சம் எடுத்துருக்கலாம். ஒரு சுத்து வரணும், ரெண்டா சுத்து வரணும், மூணா சுத்து வரணும்ன்றது ஆகம விதி. அவன் என்ன சொல்றான் சார் இது எடுங்க சார், அது போட்டோவுக்கு துண்டு போட்டோம் சார் எடுத்துடலாமா, அவன் எடுத்து கொடுத்துற உடனே அதை எடுத்துடலாமான்னு சௌகரியம். சமணகாவியம் சொல்லுகிறது மாமுது பார்ப்பான் மறைவழி காற்றிட நற்றி வலம் வந்து. சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சைவமா எழுதியது சமணகாவியம். அது அது சொல்லுது, அது ஒற்றுக்கொண்டது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட நற்றி வலம் வந்து. நம்மால் ஒத்துக்கொள்ளுவான். சரி அவன் பிராப்தம் அவ்வளவுதான்.
1: சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பெருமேளை குறும்பநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: வலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி
1: சம்பளம்

0: உட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே பெருமுடலை குறும்ப நாயனார் புராணம் என்பது பற்றி இப்போ விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயன்மார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்ட வந்தவர்கள். அவர்களாலேதான் இந்த லோகத்திலே பக்தி, நாகரிகம், பண்பு, அன்பு எல்லாம் இருக்கிறது என்றால் அந்த நாயன்மார்கள் மூலமாக. இது போல நாயன்மார்கள் அவதாரம் செய்து அருள் செய்த நாடு வேறு கிடையாது. மற்ற நாடுகளிலே கடவுள் அல்லாத கடவுள் என்று இந்த மாதிரி வழிபாடல் முறைகள் எல்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில இவ்வளவு கோயில்களும் அருளாளர்களும் தோன்றியிருக்கிறார். அவர்கள் தன்னுடைய நன்மை கருதாம புகழை தேடாமல் பொருளை தேடாமல் தூண்டு புரிந்தவர். புகழையும் பொருளையும் தேடினா கடைசி வரையும் தூண்டு பண்ண முடியாது. இடையில விட்டு முடியா இருக்கும். புகழ் வெள்ளையினாலும் விட்டு முடியா இருக்கும். பொருள் ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்கா, இப்போ ஒரு தொழில் பண்றான், ஆதாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், தொழில் தீர்வோம். அது போல நாயன்மார்கள் ஆதாயம் கருதாமல் சிவபக்தி ஒன்றையே குறியாக கொண்டு தொண்டு செய்தவர்கள். அதிலே அவருடைய வாழ்க்கை முக்கியமாக என்ன முக்கியமானதுன்னா தானமும் தவமும், தர்மம் செய்வது, தவம் செய்வது. பிராணிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. மற்ற பிராணிகளுக்கு தவம் செய்வதற்கோ தர்மம் செய்வதற்கோ வாய்ப்பு கிடையாது. ஒன்றை ஒன்றை அடித்து உண்பது. அதனால தர்மம் செய்வதும் தவம் செய்வதும் மனுஷருக்கு தான் அது இயல்பாக அமைஞ்சிருக்கு. அதனால பண்புகளிலே மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்களிலே பண்புகளிலே மிக உயர்ந்தது தானம். அதற்கு மேலே தவம். அப்படி தானமும் தவமும் செய்கின்றவர்களே வந்து சொர்க்கலோகம் வா வான்னு அழைக்கணும். தானமும் தவம் செய்தவர்களே எங்க நாட்டுக்கு வா, எங்க நாட்டுக்கு, எங்க லோகத்துக்கு வான்னு பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள். இப்ப நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணுது, நூற்றுக்கு 10 மார்க் வாங்கிட்டு தான் கூப்பிடுவா, 100 மார்க் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுவா, எங்க கம்பெனிக்கு வா, எங்க கம்பெனிக்கு வானு. இப்ப திருவள்ளுவர் நல்ல மார்க் வாங்கியிருந்தார். திருவள்ளுவர் நல்ல படிப்பு, நல்ல மார்க், 100 வாங்கி பாசு பண்ணியிருந்தார். திருவள்ளுவர் தெரியும், திருவள்ளுவர் நல்லாவே தெரியும், நல்ல 100 மார்க் வாங்கி. அதை என்ன பண்ணிட்டான், எல்லா விதத்துக்காரும் எங்க நூறு எங்க நூறு சொல்றான். மார்க் வாங்க, மார்க் அதிகமாக வாங்கி ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணவனே கம்பெனிக்காரன் எங்க கம்பெனிக்கு வா, எங்க கம்பெனிக்கு வானு கூப்பிடுறான்ல. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பெனில பதிவு பண்ணிடுறான்ல, எங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கணும், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கும். அது போல திருவள்ளுவர் நல்லா படிச்சு பாஸ் பண்ணியிருந்தபடினாலே அவரை எல்லா மதத்துக்காரன் எங்க மதத்தவர், எங்க மதத்து வைஷ்ணவே எங்க மதத்துக்காரங்கடா, சைவம் எங்க மதத்துக்காரங்கடா, சமணன் எங்க மதத்துக்காரன், திருவள்ளுவங்கடா, புத்தன் எங்க மதத்துக்காரங்கடா, இப்படி ஒவ்வொருத்தரும் எங்க மதத்துக்காரன், எங்க மத மதத்தையே காட்டல. அவருக்கு மதம் இல்லை, மதம் இல்லாமையினால மதத்தையே காட்டல, குறிப்பா காட்டியிருக்கிறாரு. அந்த குறிப்பை கண்டுகொள்ள முடியவில்லை. குறிப்பா நான் இன்ன சமயத்தவன், இன்ன மதத்துக்காரே என்பதை அவர் காட்டியிருக்கிறாரு. மறைமுருளா காட்டியிருக்கார். நம்ம அழுக மாதிரி பழிச்சுன்னு காட்டல. யாரு நாயன்மாரனை போல சைவமே சமயம், சிவனே பரம்பொருள் என்று நம்முடைய நாயன்மாரன் காட்டினார்களே, அது போல அவர் காட்டாம மறைமுகமா காட்டியிருக்கார். இந்திரனை சொல்றாரு, விஷ்ணுவை சொல்றாரு, இந்திரனே சாலுங்கரிங்கிறாரு, தாமரைக்கண்ணான்னு இந்திரனை சொல்றாரு, உலகம் படைத்தான்ங்கிறாரு, எல்லாம் சொல்றாரு. சிவனை குறிப்பா மறைவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆதி பகவான் முதல்ல ஆதி பகவான்னா எல்லாரும் ஆதி பகவான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க சாமி ஆதி பகவான். அதனாலே வந்து அதிகமா மார்க் வாங்கியிருந்தா அவருடைய கம்பெனி கூப்பிடுவது போல தானத்தையும் தவத்தையும் அதிகமாக செய்தவர்களே பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் அழைக்கிறார். தானம் தவம் செய்யாதவர்களே கீழே இருக்கிறவன் அழைப்பான். இருக்கிறாங்க, ஒத்தையா இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க, கூட்டத்தோட கூட்டமா நீ வந்து சேர்ந்ததுல கீழே இருக்கிற வேலை கீழே இருக்கிற யாரு தெரியுமா? தெரியுமா? நரகலோகம் தானமும் தவனும் செய்யாதவர்களை நரகலோக வாசிகள் அழைப்பார்கள். அவருக்கு தகுதி எங்க இருக்கு, எந்த அளவுக்கு தகுதி இருக்குது அங்க இருந்துதானே அவருக்கு தபால் வரும், புரியுதா? அதனாலே தானம் தவம் செய்யாதவர்களை நரகலோகம் அழைக்கும், தானமும் தவம் செய்தவர்களை சொர்க்கலோகம் அழைக்கும். தர்மம் தவம் செய்யறவனுக்கு இங்கேயும் புகழ், இங்கேயும் புகழ் கிடைக்கும். தர்மம் செய்யறவனுக்கு எப்படி இருக்கும் புகழ்? அவன் பல வகையான அகர்ம காரியங்கள் செய்தாலும் தர்மம் செய்தாலும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அவனுக்கு பெரிய தர்ம வாழ்வு கயிறன்னா கர்ணன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் கிடைக்கும். தவம் செய்தா தானம் செய்தா தவம் செய்தவனுக்கு கூட இப்படி பேர் கிடைக்காது. இப்ப நம்ம தவத்துலதான் இருக்கிற நம்மள ஆறு என்ன இருக்கிற ஒண்ணு தானம் செய்யறவனு தர்மம் செய்யறவனு எல்லாரும் புகழ்வார். எல்லாரும் தர்மம் செய்யறவனுக்கு தான் வள்ளல், தர்மம் செய்யறவனுக்கு வள்ளல். ஒரு புலவர் வாழினாரு, கொடுக்கறவன் வள்ளலா வாங்குறவன் வள்ளலா? இது ஒரு நல்ல கேள்விதானே. கொடுக்கறவன் வள்ளலா வாங்குறவன் வள்ளலா? கொடுக்கறவன் தானே வள்ளல், கொடுக்கறவன் தானே வள்ளல். வள்ளல்னா புரியுதா? தர்மம் பண்ணுகிறவனுக்கு வள்ளல் குறையாது கொடுப்பவன். அப்படி கொடுப்பவன தானே வள்ளல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த புலவர் இல்ல இல்ல வாங்குறவன் தான் வள்ளல், அது எப்படி வாங்குறவன் வள்ளலாவ? அப்படின்னா கொடுக்கறவன் ஒண்ணு கொடுக்கறான், வாங்குறவன் ஒன்ன வாங்கிட்டு ரெண்டு ஒண்ணு கொடுக்கறான். யாரு வள்ளல்? வாங்குறவன் தான். என்ன கொடுக்கறான்? இவன் ஒரு பொருள் கொடுக்கறானா, வாங்குறவன் இவனுக்கு புகழ கொடுக்கறான். அவனுக்கு தர்மம் பண்ணதுனால இவனுக்கு புகழ் வரும். அடுத்த பிறவியில உயர்ந்த லோகத்துக்கு போறான் தர்மம் செய்யணும். அதனால வாங்கறவன் வள்ளல். பரப்புஞர் ஞானத்து பல்லுயிருக்கெல்லாம் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை. இறப்பார் இறப்பாரின் வள்ளல் எழும் இல்லை. இறப்பவன் தான் வள்ளல் தான். இறப்பார் இம்மை புகழும் இனி செல்கதி பயனும் தம்மை தலைப்படுத்தலால் தான் என்பது அறநெறிச்சாரம். இம்மையில புகழ கொடுக்கறான், தான் வாங்கிட்டு அவனுக்கு புகழ கொடுக்கறான். வாங்கினதுனால தர்மம் செய்தவன் சொற்கள் ஊதுப்பான். அதனால வாங்குறே வள்ளல். அதனாலே இந்த தர்ம குணங்கிறது சாதாரண வள்ளல், எல்லாருக்கும் வரான், எல்லாருக்கும் வரான், சாமானியம். அப்படிப்பட்ட தர்மத்தையும் தவத்தையும் செய்தவர்கள் தான் இந்த நாயன்மார். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே ஒவ்வொரு வகையிலே அப்படி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் இன்று சொல்ல போறவர் பெருமளலை குறும்ப நாயனார். அது நாடு மழலை நாடு ஊரு பெருமளலைன்னு பேரு. அவர் சாதியில குறும்பர், குறும்பர்னு வெளிப்படுது இல்லவா? ஆனா இவரு குறும்பு இல்லாம இருந்திருக்கிறார், குறும்பர். அப்படிப்பட்ட நாயனாரை பத்தி தான் இப்போது சொல்ல போறோம். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இவரு பெருமடலேன்னு புதுக்கோட்டைக்கு பக்கம். இவர் சரித்திரம் 11 பாட்டுல தான் பாட்டார், 11 பாட்டு தான் சரித்திரம் சுருக்கம். சூத நெருங்கு குலைத்தெங்கு பலகு பூகம் சூழ் உடைத்தாய் வீதிதோறு நீச்சின் ஒளி விரிய மேவி விளங்குவதி நீதி வலுவா நெறியனராய் நிலவங்குடியால் நிறுத்து மீது விளங்கும் தொன்மையது மடல நாட்டு பெருமடலை. இதனால சூத என்கின்ற மாமரமும் செங்கு என்கின்ற தென்னையும் பலகு என்கின்ற பலாமரமும் பூகம் என்கின்ற பாக்கு மரமும் இப்படி எல்லாம் நிறைந்திருக்கிற சோலைகளை உடையதாயும் வீதி தோறும் திருநீர் பூசியவர்கள் நிறைய இருப்பதாயும் உள்ள ஊரு நீதி வலுவாத ஊரு அப்படிப்பட்ட ஊரு பெருமடலை என்று அந்த ஊருக்கு பெயர். அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிடலை குறும்பானார். அந்த ஊரில இருப்பவர் அந்த ஊர திருப்பதின்னு சொல்றார். அன்ன தொன்மை திருப்பதிக்கள் பழையவாயா இருக்கின்ற ஊரு அந்த திருப்பதியில. அந்த திருப்பதினா பொது சொல்லுது, திருப்பதிங்கிறது பொது சொல். பொது சொல்னா திரு என்கின்ற அடைமொழி வந்ததுன்னா அந்த ஊர்ல சிறந்தவர்கள் உயர்ந்த ஊர்கள் வாழ்ந்தார்கள், அருளாளர்கள் வாழ்ந்து பணக்கார வாழ்ந்து போறாரு, அருளாளர் வாழ்ந்து சுவாமி இருக்கிற கோயில். இப்ப திரு கடம்பந்தரை, திரு வாட்கோய்க்கு, திரு கருவூர், திரு கொடுமுடி, திரு ராமேஸ்வரம், திரு சிராப்பள்ளி, திரு வானைக்காவல் என்றெல்லாம் வருது அல்லவா. இப்படி திருங்கிற அடைமொழி கிடந்துச்சுன்னா அது சிறப்புள்ள சிவாலயம் இருக்கின்ற ஊரு, அருளாளர் இருந்தது. அதனால பதினா ஊரு திருப்பதி கையால அருள் நிறைந்த பெரியோர்கள் இருந்த ஊர். அதனாலே அந்த திருப்பதிக்கு அதிபர் மடலை குருமனார். சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கான செய்வணிகள். சென்னியிலே மதி வைத்தவர், சென்னா தலை அல்லது மதி வைத்தவர். மதினா மதினா மதி சென்னியில இருக்கணும், இல்ல வச்சவரே இருக்கணும். மதியே மதினாரு சந்திரன், மதியன்னா அறிவு, மதியன சந்திரன். சந்திரனை தலையிலே வைத்தவர், சந்திரனை தலையிலே வைத்தவராகிய சிவபெருமானுடைய அடியாருக்கான செய்வணிகள், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு ஆன செய்வணிகள். அந்த அடியார்கள் என்ன விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த பணியை செய்வார், அந்த பணியை செய்வார். சங்கமபத்தின்னு சொல்றது அடியார்கள் செய்யறத, சங்கமபத்தி சங்கமனா அடியார்களுக்கு செய்யறது உண்டு, சிவனுக்கு செய்யறது உண்டு, சிவனுடையார்களுக்கு செய்யறது உண்டு. அப்படி அடியாருக்கான செய்வணிகள் இன்ன வண்ணம் என்றவர்தான் உரையாமண்ணம் எதிரேற்று. அந்த அடியார்கள் இப்ப கொஞ்சம் காபி வேணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முடிய கொடுக்கணும். காபி மாத்திரம் இல்ல, பணம் 10 லட்சம் வேணும்னா உடனே எடுத்து கொடுக்கணும். அது சொல்றதுக்கு முந்திய, சொல்றதுக்கு முந்திய குறிப்பறிந்து செய்தது, குறிப்பறிந்து செய்தது. இதெல்லாம் சாதாரணமா வராது, எல்லாருக்கும் வர சாதாரணமா வர. நிச்சலும் ஈசனந்த நெறிப்படி சிறார் மேல் வைத்த பொச்சம் இல்ல அன்பு, மன்னர் புதல்வரை கண்டால் அந்த அச்சமும் கொண்டு பூசி அடிபணிந்து இனிய கூறி, இனிய கூறி இச்சையார் ஒளியும் உள்ள குறிப்பறிந்து ஏவல் செய்வார் என்பது திருவிழை அடக்கம். குறிப்பறிந்து செய்வார். இப்ப கணவன் மனைவி மேல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், வரும்போதே தண்ணி எடுத்து கொடுக்கணும், காப்பி வருமாக பூசி வருமாக சொன்னா அவனுக்கு சந்தோஷம் சொல்லி முடியாது. உனக்கு என்ன பண்ணணும் காப்பா, வளர்க்குதா வளர்க்குதா என்ன வேணுமோ அதை சொல்லு, உடனே வாங்கிட்டு வந்தாரன். குறிப்பில் கடையை போல அரசன் குறிப்பறிந்து மந்திரி, ஆசிரியர் குறிப்பறிந்தும் அரவன். இந்த மாதிரிலாம் செய்த குறிப்பறி குறிப்பறிதல்ங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான செயல், எல்லாருக்கும் அது வரா. குறிப்பறியாதவனே மரம்ங்கிறாரு அவை, கவையாயும் கொம்பாயும் காட்டகத்தையும் இருக்க அவையெல்லாம் நல்ல மரங்கள், கவையை கொம்போட மரம் காட்டுல இருவார் அது மரம் அல்லன்னாரு. இன்ன இது மரம் சபை நடுவே நீட்டோலை வாஜியார், நீட்டிய காகிதத்தை படிக்க தெரியாது, நீட்டோலை வாஜியார் நின்றாலும் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம். குறிப்பறியாதவன் நீட்டிய கடிதத்தை வாசிக்க தெரியாதவனும் மரம். அதனாலே அந்த குறிப்பறிந்து அடியார்கள் சொல்லுவதற்கு முந்தியே இவர் எதிரேற்று முன்ன உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவிலும் பயன்படும். அவர்கள் சொல்லுவதற்கு முந்தைய அவருடைய குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய பணியை செய்வார். பணி செய்கின்றவர்கள் தான் உயர்வார், பணி செய்கின்றவன் தான் உயர்வான், பணி செய்யாதவன் உயர மாட்டான். உயர்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா பணிவது உயர்வு, யார் பணிகின்றாரோ அவர் உயர்கிறார், நிமிர்ந்திருக்கிறோம் அப்படியேதான் இருப்பான், உயரவே மாட்டான். அவ்வளவுதான் உசந்ததே அவ்வளவு, அதோடு சரி மணி உள்ள நெல் தெரியும், அரிசி உள்ள நெல் எப்படி இருக்கும், கதிர் அரிசி இல்லாதது, அறிவு இல்லாதது எப்படி இருக்கும், அறிவு உள்ளது பணியுமாம் என்றும் பெருமை, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை பணியுமா தன்னை உயர்ந்து திருவள்ள. சிறியவர்கள் தன்னை பெரிதாக எண்ணுவான், பெரியோர்கள் பிறரை பெரிதாக எண்ணுவார், சிறியோர்கள் தன்னை பெரியவராக எண்ணுவார்கள், பெரியோர்கள் பிறரை பெரியவராக. வானவர்கள் வாழ்த்துகிறார்கள், தாம் தாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்று தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தமை எல்லாம் தொடரும். அதனாலே வணங்க வேண்டிய வணங்கும். அம்மா அப்பாவை என்ன பண்ணணும்? வணக்கப்படாது, வணங்க. அம்மா அப்பாவை என்ன செய்யறது? வணக்கிறதுன்னா அவங்களுக்கு வேண்டிய வேதனையை கொடுக்கணும், வணக்கிறது. அண்ணா அப்பாவை வணங்கணும். ஆசிரியரை வணங்கும். தெய்வத்தை மாதா பிதா குரு மாதா பிதா குரு தெய்வம் நான் இடத்தலையும் வணங்கணும். வணங்கினவன் உயர்ந்தான். வணங்கினவன் அந்த நமஸ்காரம் அவரை உயர். நமஸ்காரம் சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணும் போது என்ன பண்றோம்? ஓம் சிவாய நமகா, ஓம் மகேஸ்வராய நமகா, ஓம் சம்பவே நமகா, ஓம் விநாயகனே நமகா, ஓம் சசிசேகராய நமகா, ஓம் பாபதேவாய நமகா, ஓம் குருபாட்சாய நமகா, ஓம் கவர்தினே நமகா, ஓம் நீலதுவைதாய நீலதுவைதாய நமகா, சங்கராய நமகா, ஓம் சூரபாணய நமகா, ஓம் கட்வாங்கனே நமகா, ஓம் சசிசேகராய நமகா, ஓம் பாபதேவாய நமகா, ஓம் குருபாட்சாய நமகா, ஓம் கவர்தினே நமகா, ஓம் நீலதுவைதாய நமகா, ஓம் சங்கராய நமகா, ஓம் சூரபாணய நமகா, ஓம் கட்வாங்கனே நமகா, ஓம் சுவல்லபாய நமகா, ஓம் அம்பிகா நாதாய நமகா, ஓம் ஸ்ரீ கண்டாய நமகா, ஓம் பக்தவச்சராய நமகா, ஓம் பவாய நமகா, ஓம் சர்வாய நமகா என்று அஷ்டோத்தரம். எல்லாம் நம நம நமனு தான். நம நமன்னா வணக்கம், வணக்கம், வணக்கம். நமஸ்காரத்தினுடைய முதல் நமஸ்காரத்துக்கு முதல்ல ரெண்டெழுத்து என்ன? அதனாலே இப்படி அறிவியினுடைய பயனை அவர் பெற்று விட்டார். முதிரும் அறிவின் பயன் கொள்வார். என்ன செய்து அந்த அறிவினுடைய பயனை கொண்டார் என்றால், அடியார்கள் வேண்டிய பணியை அவர்கள் சொல்லுவதற்கு முந்தியே உணர்ந்து அவர்களுக்கு துண்டு செய்கின்றதுனாலே அறிவினுடைய பயனை பெற்று விட்டார். அறிவினுடைய பயன் அப்படிப்பட்ட தன்மையை உடையவர். இது தன்மைன்னு தன்மை என புரியுத. அவருடைய இயல்பான ஒரு பழக்கம் இப்படிப்பட்ட தன்மையை உடைய, இப்படிப்பட்ட பழக்கத்தை உடைய தன்மை. அவை யாரையும் மதிக்க மாட்டாய், அப்படியான யாரையும் என்று சொல்வது அது அவருடைய தன்மை. கீழோராயினும் தாழ உரை. அதனாலே அந்த பணிவுடையன் இன்சுரமாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்று புறம். திருக்குறள் தெரியுமா? பணிவுடையன் இன்சுரம் அல்ல. இதுதான் நல்ல பாடம் நடக்கும். திருக்குறளுக்கு பாடம் ஒண்ணு நடக்கணும் தனியா. ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள் பாடம். பணிவுடையன் இன்சுரம் இந்த இனிமையான சொல்லு பணி. இது ஒண்ணு காசு வனம் இல்லையே. அப்படிப்பட்ட தன்மையை உடையவர் இவர். அடியாரிடத்தில் அதிகமான பக்தி உள்ளது. அடியாரிடத்திலே அதிகமான சிவனிடத்திலே பக்தி வைத்து அன்பு செலுத்தி அதன் மூலமாக உயர்கின்றது ஒருவரே. ஆனாலும் சிவனடியாரிடத்திலே பக்தி இல்லையானா அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். சிவனடியாரிடத்திலே பக்தி இல்லையாக அவன் சிவனிடத்திலே பக்தி இல்லாதவன் கண்டுகொள்ளலாம். ஆறுமுகன் அவலர் எழுதுகிறார் இந்த கருத்தை. எப்படி கருத்துன்னா, அடியாரிடத்துல ஒருத்தனுக்கு பக்தி இருக்கு, சிவனிடத்துல ஒருவனுக்கு பக்தி இருக்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், சிவபெருமானுடைய அடியார்கள் வந்தபோது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று தெரிந்து அதன் மூலமா அவரை சிவனிடத்துல பக்தி உள்ளவர் என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உதாரணம் எழுதுறாரு, ஒருவன் மனைவியிடத்துல அன்புடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியிடத்துல அந்த காலத்துல இப்பொழுதும் தெரியவே வேண்டியதில்லை, மனைவியிடத்துல அன்புடையவன் இந்த ஆளு பிரியமுடையவன் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேணுமானால், மனைவியுடைய தாயி தந்தை தமக்க அண்ணன் தம்பி மனைவியுடைய சுற்றத்தார், மாமனா வந்தார், மாமியா வந்தார், கொழுந்தியா வந்தா, மச்சனை வந்த இடத்து வந்த போது இவன் என்ன பண்ணணும்னா, வேகமா ஓடணும், கமலா என்ன வாங்கிட்டு வரணும், உங்க அம்மா வந்திருக்குது, என்ன பலகாரம் சொல்ற, என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்கணும். அவன் இந்த மாதிரி சரி கிட்ட அப்புறம் குறுக்கு வந்து வடை சுடணும் அப்படின்னு சொல்ற, உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமா ஓடி கடை போய் சாமான வாங்கிட்டு வந்து கொடுத்து விடுதுன்னு செய்ய, அம்மா வந்துட்டாங்க, இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு வேக வேகமா அலையா சாமான வாங்கி கொடுக்க, வேலையை கொண்டு வர உபசாரத்தை பண்ண அடிக்கடி கமலாக கூப்பிட இருந்தான்னா, ஓ இந்த ஆளு மனைவி இடத்துல அன்புடையவன் என்பது தெரிந்து கொள்ளலாம். மனைவியின் சுற்றத்தார் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை நன்றாக முக வளர்ச்சியோடு செய்தாரானால் ஓ இருந்தாலும் மனைவி இடத்துல அன்புடையவராகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதே போல சிவபெருமானுடைய அடியார்கள் வந்த போது அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்தவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற வகையான உபச்சாரங்கள் எல்லாம் செய்தவர்களிடத்துல பக்தியாக நடந்து கொண்டானால் ஓ இவர் சிவபெருமானத்துல அன்புடைய என்று தெரிந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறார் ஆறுமுகநாதர் ஆகையினாலே இப்படி பரமேஸ்வருடைய திருவருளை பெறுவதற்கு அவன் அடியாருடைய திருவடிதான் அவன் அடியாரத்தில் அன்பு செலுத்துவதுதான் முக்கியமான அதன் மூலமாக தான் பெற முடியும். கன்றின் மூலமாக பால் கறப்பது போல அடியாரின் மூலமாக ஆண்டவன் திருவருளை அதனாலே இவர் வீட்டுக்கு அடியார்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வந்த போது அவர்களுக்கு திருப்தியான முறையில உணவு செய்து வைத்தது. அவர்களுக்கு வந்தபோது அவர்களுக்கு எந்த நேரத்துக்கு வந்துருக்கா அந்த நேரத்துக்கு தகுந்த காலையில 7 மணிக்கு உரிய ஒரு அடியார் வந்தாருன்னு வச்சுக்கோ, சோறு போட முடியாது, சோறு அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது,
1: ஒரு 4 இட்லி 2 தோசை ஒரு வடை ஒரு சிலைப்பி அப்படி வைக்கணும். காலையில
0: வந்து ஆகணும் வச்சிருக்கோம்மா, 8 மணிக்கு வர்றாரு அடியார். அப்படின்னா அந்த நேரத்துக்கு சோறு போட்டு விடுக்கூடாது, அது பொருத்தம் இல்ல. 4 இட்லி 2 தோசை 1 சிலேபி 2 வடை அப்படி வச்சு ஒரு காப்பியை கொடுத்தா மத்தியானத்துக்கு வந்தாரு வச்சுக்க, சாப்பிட நேரம் மத்தியானம் வேலைக்கான சாப்பிட நேரம் மத்தியானத்துக்கு வந்தாருன்னா வடை பாயசத்தோடு அது வகை சுவையோடு சாப்பாடு. மாலை நேரத்துல வந்தாருன்னா ஆர்லி சுடுக்கலாம், காப்பி கொடுக்கலாம், ஒரு சுவீட்டு ஒரு காரம். மாதிரி வேலைக்கு தகுந்தாற் போல வேலை செய்தல், வேலைக்கு தகுந்தாற் போல குறிப்பறிந்து செய்தல், வேலைக்கு தகுந்தாற் போல செய்தல் பெரிய ஒரு சிறப்பு. நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடையும் பார்த்து விழுவர். அதனாலே நல்லது செய்யறது தான் அவருடைய விருப்பத்துக்கு இணங்க செய்வது, விருப்பத்துக்கு இணங்க. இப்ப எனக்கு அல்வா சேராது வச்சு, அல்வா நல்லதா இருக்குதா,
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, வேந்தன் என்ற சொல்வர். இந்த இடத்துல வேந்தன் அரசன் என்று ஒரு பொருள். அரசனுக்கு உலகத்தில் என்ன கடமை என்றால், தவறு செய்கிறவர்களை தவறிலிருந்து திருத்தி நல்ல வழியில கொண்டு வந்து நிறுத்துறது, தவறு செய்தவர்களை தண்டித்து திருத்தி நல்ல வழியில கொண்டு வந்து நிறுத்திட்டா அவன் அரசன். கடவுளும் அது மாதிரி செய்கிறான். கடவுள் என்ன பண்றான், நம்முடைய மனம் இருக்க அந்த மனம் தவறு செய்கிறது, தவறு செய்கிற நம்முடைய மனத்தை தவறிலிருந்து திருத்தி நல்லவனாக நம்மை ஆக்க இறைவன் முயற்சிக்கிறான். எல்லா உயிரையும் நல்லுயிராக மாற்றத்தான் இறைவன் முயற்சிக்கிறான். அப்போ என்ன மனத்தினே, மனத்தை எப்படி அவன் திருத்துகிறான் என்றால், மனத்தின் வேகத்தை அளக்கிறான். வேகம் கெடுத்தாண்ட, வேகம் என்பது மனோவேகம். மனோவேகம் என்பது சித்த விருத்தி. இத வேதாந்தத்துல படிச்சா சித்த விருத்தி. மனம் ஒன்னொன்னா மாறி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்னொன்னா விரும்பம் கடவுளை நினைக்காது, கடவுளை தவிர மற்ற எல்லாருக்கும் போகும். இந்த மனோவிருத்தி என்ன பண்ணுது, அதான் மனவேகம். அது தெய்வத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் ஓடி எல்லா இடத்திலும் ஆசைப்படும். இதெல்லாம் தவிர்க்கிறான் அந்த மனமானது. என்ன, கண்ணு வழியா உன்னை பார்க்கணும்னு நினைக்கும், காது வழியா போய் உன்னை கேட்கணும்னு நினைக்கும், மூக்கு வழியா ஒரு வாசனை பார்க்கும், மனம் பல்வேறு அஞ்சு வழியிலே புறத்தே ஓட பார்க்கிறது. அந்த வேகத்தை அடக்கி மனத்தை உள்ளே நிறுத்திடணும். மனத்தை வெளியில் ஓடக்கூடாது. அஞ்சு புலன் வழியாக வழிவிடாம மனத்தை உள்ளேயே நிறுத்துகிற நிலை அதான் வேகம் கெடுத்தல். இத குருநாதரா வந்தவர் யோக நெறியினாலே மாணிக்க வாசருடைய மனத்தை ஐம்பலன் வழியாக வெளியில ஓடாமல் நிறுத்தி காட்டினார். எப்படி மனத்தை அடக்கிறதுன்னு சொன்னார். இந்த மனத்தை அடக்கிறது தான் பெரிய கஷ்டம்னு பெரியவங்க சொல்றாங்க. தாய்மான பாடான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. என்னுடைய மனத்தை விழிஞ்சு போகுதே, அந்த விழிஞ்சு போற மனத்தை குவித்து ஒரு இடத்துல அப்படியே அடங்கியிருக்கு அவங்க செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிற. ஆகவே சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற தரம் அறிவுதான் மனத்தை அடக்கப்படுத்துவதுதான் வேதம் கெடுத்து ஆளுதல். வளர்த்து வேந்தனை போல அவன் உயிர்களை நல்வழிப்படுத்துகிறனாலே அவனுக்கு வேந்தன். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல் கழிவல்கே. நம்ம மனோவேகத்தை அடக்கியாச்சு, அப்ப மனம் நல்லா அடங்கி போச்சு. மனம் அடங்கி போனா அதுக்கு பிறகு அவங்க பாவமே கிடையாது. இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய பாவத்தை ஏதோ கொஞ்ச நாள் இந்த உலகத்திலே ஜீவன் முத்தனா வாழ்ந்து அதை தீத்துற போறான். இப்ப எல்லா பாவம் போனா கடைசியில் அவனுக்கு என்ன வரப்போகுது, பிறப்பற்ற நிலை வரப்போகுது. ஆகவே மனவேகத்தை கெடுத்தாண்ட முறையினாலே பிறப்பருக்கும் என்னுடைய பிறப்பை அறுத்து கொடுத்த பிஞ்சகன் கொலைகாரன் புதுசா ஒரு உரை நான் சொல்றேன். வடமொழியில பிஞ்ச் என்றால் கொலை, பிஞ்சகன் என்றால் கொலை செய்கிறவன். ஹரன் சிவன் ருத்திரன் தானே, ருத்திரன் அழிக்கிறவன் தானே, அவனே பிஞ்சகன் சொன்னார். வேற ஒண்ணும் இல்லை, அவன் கொலகாரன் சொன்னது. எதை கொலை பண்ணிட்டான், நம்முடைய பிறவியை கொலை பண்றான், வேற ஒருத்தரையும் கொலை பண்ணல. ஹரன் என்றால் அழிப்பவன், பிறப்பை அழிக்கிறவன், அதுக்காக சொன்னார். மற்றவங்க எல்லாம் பிஞ்சகன் என்றால் தலைக்கோளம் பின்னழகுடையவன் என்று சொல்றார். பிறப்பெடுப்பதற்கும் பின்னடியும் கூந்தலை அழகுபடுத்திக் கொள்வதற்கு இயல்பு இல்லை. முன்னே பார்த்தோம், வேகம் கெடுத்தலுக்கும் வேந்தனுக்கும் ஒரு இயல்பு பார்க்கிறோம். உலகத்தை அரசனை போல இவன் அவன் உலகத்தில துஷ்டர்களை அடக்கிறான், இவன் மனத்தை அடக்கி கொடுக்கிறான். அது போல இவன் பிறப்பை அறுக்கிறதுனாலே இவன் ஒரு கொலை, அறுத்தலினாலே ஒரு கொலை, அதனாலே கொலைஞன். அதாவது ஹரன் படுத்தல் காத்தல் அழித்தல், அழித்தல் ஆகிய தொழில் செய்கிறோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிஞ்சகன் என்பதற்கு அழித்தலை செய்கிறவன் என்று பொருள். ஆகவே அவனை அழிப்பவன் என்றால் சாதாரண பாவத்துக்குரிய கொலை தொழில் செய்கிறவன் அர்த்தம் இல்லை, நல்லதற்காக அழிப்பை செய்கிறான் என்று பொருள். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள், வீரக்கடலை அணிந்து கொண்ட கடல். பெய்தல் என்றால் அணிந்து கொள், காது போட்டுக்கிறது. எதை போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த சிவபெருமான், பெய் கடல், கடல் வீரக்கடலை போட்டான் சிவபெருமான். ஏன் வீரக்கடலை போட்டான், அடியாருடைய பிறப்பை அறுத்து அவனுக்கு வெற்றி கண்டான். வெற்றி கண்ட பிறகு வெற்றிக்கு அடையாளமாக கடல் போட்டுட்டான். வெற்றி கடல் எப்போ அறிவார்கள் என்றால் வெற்றி பெற்றவர்கள் அறிவார். இப்ப அவனுக்கு பெய் கடல்கள் சொல்றாரு. இதுக்கு முன்னாடியில் தான் பாருங்க, வாழ்க என்று சொல்லும் போது தாழ்வாழ்க தாழ்வாழ்க தாழ்வாழ்க தாழ்வாழ்கன்னு சொன்னார். அஞ்சாவது வரி வந்து தாழ்ந்து நின்று போய் அடிவாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வெல்க வரும்போது அடிவெல்க, அதுக்கு அடுத்தாப்புல அடிவெல்கன்னு வராம கடல் வெல்கன்னு சொன்ன. இந்த இடத்துல அந்த தாழ் அடி என்ற ரெண்டு இனிட்டு அவனுடைய காலை சொல்ற போது கடல்னு சொன்ன. வெற்றி வாங்கிட்டான், அடியாருடைய பரப்பறுப்பதுதான் இறைவனுக்கு பெரிய வெற்றி. அவன் விஷத்தை பிடிச்சது பெரிய வெற்றி அல்ல, அவன் முப்புறத்தை எரித்தது வெற்றி அல்ல. ஆனா எது அவனுக்கு வெற்றி, அடியாருடைய பிறப்பை அறுத்து கொடுக்கிறானே அதுதான் அவனுடைய பரம, அவனுக்கு பெரிய திருப்தியை உண்டாக்குற சந்தோஷத்தை தருகிற விஷயம். அதனாலே அந்த இடத்துல பெய்கடல்கள் இதை அறுத்ததுனாலே வீரக்கடல் அணிந்தா அந்த கடல் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு, புறத்தார் என்றால் இன்னொருத்தர் அகத்தார், அகத்தார் ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்கார் மனசுல, அது யாருன்னு சொல்லல, அவரை விட்டுட்டு புறத்தாரை முதல்ல சொல்லுற. அப்ப அகத்தார் என்பது இறைவனை, இந்த சிவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அகத்தார், சிவனை ஏற்காதவர்கள் புறத்தார், அக புறச்சமயங்கள். அக புறத்தார் என்பது இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம், புறச்சமயத்தார். என்ன அகச்சமயத்தார், இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அகத்தார். அவனை விட்டு புறத்தாரை சொன்ன அகத்தாரை பிட்டே சொல்ல போற. அடுத்த வரி வரையில அகத்தாரை பார்க்க போறோம். இப்ப புறத்தார் என்பது புறச்சமயத்தவர்கள். புறத்தாற்கு சேயோன் அவன் வெகு தொலைவில் இருக்கிறான். அவன் வெகு தொலைவில் இல்ல, அவன் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறான். எந்த புறச்சமயத்தார் உண்டோ அவர்கள் உள்ளத்திலே இருந்து அவர்களையும் நடமாட வைக்கிறான், தூங்க வைக்கிறான், பேச வைக்கிறான், இயங்க வைக்கிறான், வாழ வைக்கிறான், அவர்களையும் காப்பாற்றான், துக்கம் வரும்போது காப்பாற்றான். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவன் மனசுக்குள்ள இருந்து கடவுள் தான் நம்ம இவ்வாறு இயக்கிறான், நம்ம காப்பாத்துறான்னு புறச்சமயத்தாருக்கு தெரியல. தெரியாமையினாலே அவர்களுக்கு கிட்ட இல்லை வெட்டியிருக்கான். ஆக நோக்கம் தானே தவிர உள்ளபடிக்கு இறைவன் வெட்டி இல்லை. அந்த புறச்சமயத்தாருக்கும் உள்ளத்துல கிட்டத்தான் இருக்கிறான். அவர்கள் இறைவனை நினைக்கவே இல்லாமையினாலே அவர்களுடைய எண்ணத்தின்படி ஆண்டவன் எட்டத்தில் இருப்பவனாக கணிக்கப்படுகிறான். அவ்வளவுதான். புறத்தாற்கு சேயோந்தன் புறச்சமயத்தாருக்கு அவர்கள் இந்த இறைவனை நினையாமையினாலே செய்மையில் இருப்பவனாக காணப்படுகிறான். பூங்கடல்கள் வெல்க மென்மையான திருவடிகள், அவனுடைய திருவடி மென்மையான திருவடி. அந்த புறத்தார் உள்ளத்திலையும் போய் வச்சிருக்கிறான், காலை வச்சிருக்கிறான், மென்மையா வச்சிருக்கிறான். அவங்களுக்கு உணர தெரியல, அழுத்தமா வச்சிருந்தானா ஏதோ ஒண்ணு உறுத்துதே என்னன்னு பார்த்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பார்கள். அவர்கள் அங்க மெழுகா வைக்கிறதுனாலே அப்படி ஒரு திருவடி ஒண்ணு இருக்குங்கிறதே அவன் உணர்ந்து உள்ள அவ்வளவு பஞ்சு மாதிரி அவர் உள்ளத்திலே பூங்கடலாக இருக்கிறார். இனி அகத்தாருக்கு வரும். கடவுளை உண்டு நம்புகிறாங்களே அவங்க என்ன பண்ணார்கள், கடவுள் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கரண் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள். கரண் குவிவார், ரெண்டு கரத்தையும் நெஞ்சுக்கு நேராக குவிக்கிறார்கள். இவன் கடவுள் உண்டுன்னு நம்புகிறவன். அவன் என்ன பண்றான், கடவுள் இருக்க இருக்கார், கோயிலுக்கு போய் சுவாமியை பாக்குறான். பார்த்த உடனே இப்படி கையெடுத்து தன் நெஞ்சுக்கு நேரா கூப்பிடறான். அப்படி கூப்பிட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வெளியில இருந்த கடவுள் அவன் உள்ளத்துக்கு வந்துடுறான். இந்த எந்த இடத்துக்கு நேரா கூப்பிடான், நெஞ்சுக்கு நேரா. அதனால நான் வெளியில பாவன், மனசுக்கே நான் நல்லா தெரியறேன்ப்பா, நான் எங்க இருக்கிறேன். நீ உனக்கு தெரியாமையினால நான் வெளியில கோயில்ல அந்த கர்ப்ப கிரகத்துல லிங்கத்துல தான் நடராஜாட்ட தான் இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு வந்து என்ன கும்பிடுற. இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நடராஜாவிலேயோ லிங்கத்திலேயோ மட்டும் இல்ல, நான் அவன் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்ற உணர்வை அவனுக்கு உண்டாக்குறான். கரம் குவிவார் உள் மகிழும், கரத்தை நெஞ்சுக்கு நேராக குவிக்கின்றவரது உள் உள்ளத்தில், அந்த உள் என்பதனாலேதான் குவிதலும் நான் உள் என்று எடுத்துக்கிட்டேன். உள் மகிழ்கிறான்னா உள்ளத்துக்கு நேராக கரண் குவிவார். இங்க கரண் குவிவார்னா கரத்தை நெஞ்சுக்கு நேராவா, இப்படி பக்கத்திலயா, இப்படி சில பேர் கும்பிடுவான், அப்படி வெட்டுற மாதிரி எல்லாம் கும்பிடுறவெல்லாம் இருக்கான். அந்த மாதிரி கரங்குவிதல் எல்லாரையும் இருக்கு. இருந்தாலும் நான் நெஞ்சுக்கு நேரம் ஏன் எடுத்தேன்னு கேட்டா பின்னாடி உள்ளுன்னு ஒரு சொல் வருது. உள் கரங்குவிவார், உள்ளமாகிய இடத்துக்கு நேரே கை குவிக்கிறவர்களுக்கு அந்த உள்ளத்துக்குள்ளே அவன் வெளிப்பட்டு மகிழ்கிறான். அந்த மகிழ் என்றவனுடைய கோன் கடல்கள், அந்த மன்னனுடைய தலைவனுடைய திருவடி வாழட்டும். இப்படி குவித்துக் கொண்டிருந்தவன் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ண, முதல்ல இப்படி குவிச்சான், என்ன அதுக்கு மேல கை தூக்க அவன் வெக்கமா, அந்த பக்கத்துல யாராவது பார்த்தா நம்ம ஏதாவது நினைப்பார்கள் வெக்கப்பட்டான். நாளாக நாளாக தன்னை மறந்து தலைப்பட்டால் மங்கை தலைவிதாலைங்கிற மாதிரி தலைக்கு மேல கை தூக்கிட்டான். அப்படி சிறங்குவிவார், இவனு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். அவன் தன்னுடைய மான அபிமானங்களை எல்லாம் விட்டு எல்லாம் துறந்தவனாகி தலைக்கு மேல கை சிறங்குவிவார். இப்ப தலைக்கு மேல கை குவித்தவொன்னா ஆண்டவனுக்கு என்ன பொறுப்பு வந்துட்டு, இவன் ரொம்ப உயர நிலைக்கு போயிட்டானே, இவன் இன்னும் கீழே வைக்கப்படாது, இவன் வசக்க தூக்கணும் தூக்கான். சிறங்குவிவார், சிரத்திலே கையை குவிப்பவரை ஓம் குவிப்பான், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு போய் விடுகிறார். இதுவரை கீழ்நிலையில சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார். உள்ளத்திலே கும்பிட்டு வணங்கினான், தலைக்கு மேல் வணங்கும் போது எல்லாவற்றையும் பற்றுத்து போகிறான். அப்ப இவன் ஒரு ஞானியாக உயர்த்தான். இல்ல சாதாரண இல்லறத்தானா இருந்தா அவனுக்கு வேண்டிய செல்வ முதலியவற்றை கொடுத்து நல்லா பணக்காரனாக்குறான். ஒரு புகழ் வேணா உயர்ந்த புகழ் உள்ளவனாக ஆக்குறான். சாதாரண மனுஷனுக்கு எந்த உயர்வு வேணுமோ அந்த அளவு கொடுக்கிறான். ஞான நாட்டம் உள்ளவனாயிருந்த அவனை பக்தனாக ஞானியாக உயர்த்தி கொண்டு போய் விடுகிறான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆகவே கரங்குகின்ற போது அவருடைய உள்ளத்திலே மகிழ்தலும், சிறங்குகின்ற போது அவர்களை ஓங்குவித்தலும் ஆகிய ரெண்டு காரியங்களை செய்கிறான். இது அந்த நாட்டியமாடிகர்கள் இருக்காங்களே, அவங்க கையின் காலம் ஆற்றுகிறது இருக்கிறதே, அதுக்கு குறிப்புகள் என்று பெயர், அல்லது முத்திரை என்று பெயர். இந்த முத்திரையினாலே சிவனிடத்துல போய் நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படி கைய கூப்பிட்டா இது ஒரு முத்திரை. அப்ப என்ன பண்றோம், இறைவனே இந்த என் நெஞ்சு இங்க இருக்குது, இதுக்குள்ள நான் உன்ன ரெண்டு கையான வச்சு அமைக்கி இங்க உள்ளத்திலேயே வச்சிருக்கிறேன் என்ற அர்த்தம். இதுதான் முத்திரை. இந்த முத்திரைன்னா இந்த ஒரு அடையாளம். இந்த அடையாளத்துக்கு என் நெஞ்சத்துக்குள் உன்னை வைத்து இருக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ரைட், நான் வந்துடுறேன் உன் நெஞ்சத்திலேயே என்று வந்துட்டான். இந்த தலைக்கு மேல கூக்குற ஒண்ணுன்னா நான் உயர்த்தி இருக்கிறேன், உன்னை உயரத்தில் கொண்டு போய் இருக்கிறேன், அதுபோல் என்னையே நீ உயர்த்து என்றது அந்த முத்திரைக்கு அர்த்தம். அப்போ அவன் என்ன பண்றான், இது முத்திரைகள்னா

நாவிலிருந்து பல கருத்துக்கள் வெளிவரும். இது போல ரெண்டு முத்திரை சொல்லி இந்த முத்திரைகளுக்குரிய பயனையும் சொன்னார். இதுவரையிலும் வெல்க என்பது நிறைய பெற்ற தெய்வ வணக்கத்துல மூணாவது பகுதிக்கு வரும். போற்றி என்பதற்கு வருகிறோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இந்த நான்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கிலி மாதிரி நாலு விஷயம் அதுல இருக்குது. முதல்ல ஈசன் அடி போற்றி. ஈசன் என்றால் உடையவன், எல்லாம் தனக்கே உடையவன், எஜமானன் என்பது. நீ எஜமானனாயிருந்தால் நான் அடிமை. அப்ப நான் அடிமை, நீ உடையான். அப்ப தாச மார்க்கம் இது. நான் உன்னிடத்திலே தாச மார்க்கமாக இருந்து உன்னை எஜமானனாக வைத்து நான் உனக்கு போற்றி சொல்லுகிறேன். ஈசன் அடி போற்றி. தாசனாகியனா ஆண்டாளாகிய ஈசனுக்கு போற்றி சொல்கிறேன். எந்தை அடி போற்றி. நீ அப்பா, நான் மகன். நான் மகனா இருந்து உன்னை தந்தையா நினைத்து உனக்கன் சொல்றேன். சற்புத்திர மார்க்கம். அப்ப தாச மார்க்கம் சொன்னார். அடுத்த வரியில என்ன மார்க்கம் வருது? புத்திர மார்க்கம் காட்டுறார். அப்படி இன்னமும் எங்கேயோ போனா எங்கேயோ புதையல் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக ஈசன் அடி போற்றி. ஈசன்னா உடையான்னு அர்த்தம். எஜமானந்தா அதுன்னு சந்தேகமே கிடையாது. எந்தை அடி போற்றி. நீ என் தந்தை, நான் மகன். மகனாகிய நான் என் தந்தை ஆகிய உனக்கு வணக்கம். இது புத்திர மார்க்கத்தினாலே உன்னை வைத்து நான் வணங்குகிறேன். தேசன் அடி போற்றி. தேச என்றால் ஒளி. தேசன் என்றால் ஒளிமயமாக இருக்கிறது. அந்த கடவுளை ஒளியால் வெளியில பார்க்க முடியாது. யோகத்தில புருவ மத்தியில தான் ஒளியை பார்க்க முடியும். யோக நாட்டத்தில் வருகிற போதுதான் இறைவனை ஒளியாக தேஜஸாக பார்க்க முடியும். அப்போ நெற்றி புருவத்திலே ஒளிமயமாக பார்க்கணும் சொன்னால், நான் யோக மார்க்கத்தில் தெரிஞ்ச யோகியா இருந்து நீனும் அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கிற குருநாதனாகவும் நான் சிஷ்யனா ரெண்டு பேரும் வரணும். அப்ப ரெண்டு பேரும் குரு சிஷ்யனா வந்து கடைசியில் ரெண்டு பேரும் என்ன ஆயிடும்னா, நான் வேறு நீ வேறனாது, ரெண்டு பேரும் சிநேகிதமாக ஆயிடும், ஒற்றுமை ஆயிடும். இது சகபாவம், அதாவது நட்பினன். ரெண்டு பேரும் கடவுளும் தான். நீ எனக்கு சிநேகிதன், நான் உனக்கு சிநேகிதன். ரெண்டு பேரும் நட்பாளர். நீ ஒளி வடிவாக காணப்படுகிறாய். உன்னை ஒளி ஒளியா பாக்குற போது நான் வேறு நீ வேறுனு பார்க்கல. ஒரு தோட்டம் ரெண்டு பேரும் அப்படியே ஒற்றுமையா போய் விடுவார்கள். ஆகவே தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், அடுத்தது சக மார்க்கம். அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு நீங்களே தெரியுவீங்க. மூணு சொல்லிட்டு அவர் நாளா சொல்லுவாங்க. அடுத்தது என்ன? சன்மார்க்கம். சிவன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவன் என்பது மங்களகரமானவன். சிவ என்ற வார்த்தைக்கு மங்களம், அதாவது நன்மை, நலம் என்று சொல். நல்லன் தமிழ்ல சொன்னா நல்லன், வடமொழி சொன்னா மங்களம். அதுதான் சிவன் என்ற வார்த்தைக்கு. இறைவன் மங்களகரமாக இருக்கிறான். அந்த மங்களகரமாக இருக்கிற போது அவனை அடைகிறவன் என்பது நாயக நாயகி பாவம். மங்கள ரெண்டு பேரும் மாங்கல்யத்தோடு மங்களத்தோடு கணவனும் மனைவியும் ஈடுபடுகிற போதுதான் நாயக நாயகி பாவம். அதான் மங்களமாகிய கல்யாணமாகிய நன்னிலை வருகிறேன். அப்போ இறைவன் கணவனாகவும் மாணிக்கவாசகர் மனைவியாகவும் நாயகியாகவும் இருந்து பாவிக்கிற சிவன் என்றவனை சொன்ன அவன் என் கணவன், நான் அவனுக்கு மனைவி. தான் மனைவியாயிருந்து கணவனாக உன்னை வைத்து இங்கே போற்றி செய்கிறேன். அப்ப தாசனாயிருந்து உன்னை யஜமானனாக போற்றி செய்கிறேன். நான் ஒரு மகனாயிருந்து உன்னை தந்தையாயிருந்து எந்தைக்கு போற்றின்னு சொன்னேன். நான் ஒரு நண்பன், நீ ஒரு நண்பன் என்று ரெண்டு பேரும் சகமார்க்கமாயிருந்து உன்னை தேசநடி போற்றின்னு சொன்னேன். நான் நாயகி, நீ நாயகன், நீ மங்களத்தை தருகிறவன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு கணவன் என்று மாங்கல்யம் தருகிற கணவன் இருக்கிறவள்ள பெண்ணுக்கு மாங்கல்யம், ஆனால் மங்கள சுரூபமாக இருக்கிறவன் என்று சொல்லி நாகநாயகி பாவமாகிய ஒன்று. ஆக நாலு மார்க்கத்தையும் அந்த பகுதியிலே அமைத்துக் கொண்டு அவனுக்கு அடி போற்றி சொன்னார். ஆக எடுத்த எடுப்பிலேயே நாலு மார்க்கத்தை காட்டினார். அதுக்கு பிறகு இதுவரை துண்டு துண்டா ரெண்டு ரெண்டு சீர்ல வச்சவர் இந்த நாலு சீருக்கு நீட்டி போடுறார். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்றவன், நேயம் என்றால் அன்பு.

0: என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கே அன்புன்னு அர்த்தம். அது அம்சாரிய பெற்றார் நே யகர ஒற்று அம் நேயம் யா உடம்புடமை. நேயம் என்றாலும் நே என்ற ஒரு எழுத்துக்கு சொன்னாலும் அன்புன்னு அர்த்தம். அந்த நேயத்தே நின்ற அன்பு எங்கே இருக்குதோ அங்கே இறைவன் இருக்கிறார். யார் ஒருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறதோ அந்த அன்பிலே அவன் நிற்கிறான். நேயத்தே நின்ற நிமலன் மலமற்றவன் அழுக்கில்லாதவன். மலம் என்றால் அழுக்கு, நீ மலம் நிமலம், மலம் இல்லாமை, நீ என்பது எதிர்மறை. ஆங்கிலத்தில் அன் என்ற ஒரு சொல்ல சேர்த்தா எது எதிர்மறையாது வரும்? ஏபிள் என்னால் முடியும், அனேபிள் முடியாது. அந்த அன் என்று போட்டால் எதிர்மறை வருவது மாதிரி வடமொழியில நீ எதிர்மறையில ரெண்டு மூணு எழுத்து இருக்குது வடமொழியில. ஆங்கிற எழுத்து சேர்க்கலாம், நாங்கிறது சேர்க்கலாம், நீங்கிறது சேர்க்கலாம், பல முறை இருக்குது. அதுல இங்க நீங்கிறது எதிர்மறை தருகிற முறை. நீ மலன், மலம் இல்லாதவன். மலம் என்றால் அழுக்கு. கடவுளுக்கு அழுக்குண்டா? மலம் இல்லை, கடவுளுக்கு அழுக்கே கிடையாது. நாம் நம்ம இந்த உடம்பை பெற்றிருக்கிறதெல்லாம் அழுக்கு உண்டு. ஏன்னா இந்த உடம்பே மாயாசுரம், மாயே ஒரு அழுக்கு. மாய அழுக்கினால் பிடிச்சு கொடுத்த உடம்புல அழுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நாமெல்லாம் மலர், மலரானதுனால்தான் நம்மளை என்ன பண்ணுகிறார்கள், அதை கலைகளுக்கு உட்பட்டவர்கள். இந்த மாயைய கலர்களா கலைகளாக பிரிக்கிறார்கள். அந்த கலைகளுக்கு உட்பட்டான நம்மள சகலர். அப்புறம் இந்த சகலராக இருக்கிற இந்த கலை கொஞ்சம் கொஞ்சமா, நீ விஞ்ஞானம் வரும்போது விஞ்ஞானாகலர், அப்புறம் பிரளயம் வரும்போது பிரளயாகலர். இந்தந்த இடத்துல இந்த கலைகள் இருந்து அவர்கள் பிரிஞ்சு ஆன்மாக்கள் மேலே போகுது என்று சித்தாந்தம் சொல்லு. ஆனா இங்க அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு இந்த மலமே கிடையாது, அவனுக்கு அழுக்கே கிடையாது. அழுக்கே கிடையாதுங்கிறீங்க. அப்புறம் கடவுள் மலையில இருக்கான், கடல்ல இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், திரும்பல இருக்காங்களே, இங்க வந்து அப்படி மேல உள்ள போகும்போது அழுக்க அவன் மேல ஒட்டிக்காதா நினைக்கலாம். இப்படி கேட்கலாம், சில பேருக்கு புரியாமையினால கேட்கலாம், தவறே இல்லை. கடவுள் கங்கை ஆறு ஓடுக, அந்த கங்கை ஆட்டு தண்ணியிலும் இருக்கிறான், பரிசுத்தமான தண்ணி. அதே கங்கையில விழுகிற சாக்கடையிலும் அவன் இருக்கான். சாக்கடையில் இருக்கான்னு கடவுள் சொல்றீங்கன்னா நான் உண்மையை தெளிவிக்கிறது சொல்லிதான். அவன் சாக்கடையில் இருந்தாலும் அவன் தண்ணி ஒட்டாது, கங்கையில் இருந்தாலும் கங்கை தண்ணி அவனை ஒட்டாது. அவன் தாமரை இலை மேல தண்ணி எப்படி ஒட்டாம இருக்கோ அது போல தண்ணிக்குள்ளே இருக்கிறான், கங்கையில இருக்கிறான், சாக்கடையில் இருக்கான், எங்கும் இருக்கிறான், மலையில இருக்கிறான், மரத்தில் இருக்கிறான். எங்க இருந்தாலும் அந்தந்த பொருளினுடைய குணம் அவனையும் ஒன்னும் பாதிக்காது. நெருப்புல இருந்தால் நெருப்பு சுடாது, ஐஸ் கட்டில் உட்கார்ந்தா ஜில்லுப்பு அவனை ஒன்னும் சுடாது, அவனை ஜில்லுக்க வைக்காது. ஆகவே எந்த பொருளும் அவனை விகாரப்படுத்த முடியாது, எந்த விகாரமும் அடையாதவன். அதனால அவனுக்கு அழுக்கே கிடையாது, அதனால அவன் நிமலன் என்று அவனை சொல்றான். ஆகவே நேயத்தே நின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிற அன்பிலே வந்து நிற்கிறானே, நிற்கிற போது நம்முடைய மாயையாகிய உடம்புக்குள் புகுன்ற போது அவனுக்கு அழுக்கு வந்துருமோன்னா அழுக்கு வராது, அவன் நிமலன். நிமலன் அடிபோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி. அப்புறம் அவன் என்ன பண்ணுகிறான்? மாய பிறப்பை அறுக்கிறான். மாயம் என்றால் பொய், நிலை வேறில்லாதது. மாயம்னா பொய்ன்னா நிலை இல்லாததுன்னு அர்த்தம். ஒரு கால் இருந்து அப்புறம் இல்லாம போகும். மாயாங்கிற வார்த்தைக்கே என்ன பொருள்னா மாய் ஆ ரெண்டா பிரிக்கும். மாயினா அழிஞ்சு போறது, ஆனா உண்டாகுது. அழிவதும் உண்டாகும், அழிவதும் உண்டாகுமாக இருந்து கொண்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு மாயான்னு பேர். மாயை என்ற ஒரு மலம் இருக்கே, மூணு மலத்துல ஆணவம் கண்மம் மாயையில மாயைங்கிறதுக்கு பேர் வந்ததே, அது அழிவதுமாவதுமாகிய தொழிலை நிலைவேறில்லாமல் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கு. அதாவது அது என்ன பண்ணா பரிணாமமாகிக் கொண்டே இருக்கிறது, ஒன்று ஒன்றண்டா மற்றொண்டா திரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால அது மாயை. நம்முடைய பிறப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பிறப்பு இருக்கிறோம், கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த பிறப்பை விட்டு இந்த உடம்பை விட்டு உயிர் போகுது, மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுத்து பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். இந்த பிறப்பு என்ன பண்ணுது? மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால மாயா பிறப்புனா மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிற பிறப்பு. மாயையோடு சம்பந்தப்பட்ட பிறப்பு மட்டுமல்ல, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற நம்முடைய பிறப்பு. அந்த பிறப்பை இனி மாறி திரும்ப வராமலேயே அதன் வேற அறுத்து விட்டுறான். வேற அறுத்து விட்டா மேல முளைக்காது. மேல செடியை மட்டும் அறுத்து விட்டா கீழேந்து முளைச்சிட்டு தான் இருக்கும், வேறு இருக்கிறவர்கள் செடி முளைச்சிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இந்த பிறப்பை அவன் என்ன பண்ணுகிறான்? பிறப்பினுடைய வேரை அறுத்து விடுகிறான். அது பல இடத்துல திருவாசகத்தில் பிறவி வேறு அறுத்தான் என்பதை திருவாசகத்தில் பின்னெல்லாம் அவர் சொல்லுவார். அது இங்கே சொல்றார், மாயப்பிறப்பருக்கும் மன்னன். ஆகவே அந்த மாயப்பிறப்பை அறுத்து விடுகிறான் அவன் மன்னன் என்று சொன்னார். முதலில் நேயத்திலே தங்குவதனாலே, நம்முடைய அன்பு என்ற ஒரு பொருளத்திலே ஆண்டவன் வந்து தங்குவதால், அந்த அன்பிலே இறைவனை வைத்து நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்க இருக்க இருக்க அவன் என்ன பண்றான், நம்முடைய பிறவியின் வேற கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து கொண்டே வரான். அப்ப நம்ம நேத்துக்குள் வரும்போது நம்முடைய அழுக்கு அவனை ஒட்டாது, அவன் நிபலனாயிருக்கிறான். பிறப்பை அறுக்கிறதுனாலே இப்படி அறுத்து கொண்டு போனால் நாம் என்ன ஆகுது, அவன் என்ன ஆகுது? நாம் அறிந்து போன உடனே பிறப்பற்ற பிறகு இந்த மாயைக்குள் நாம் இருக்க மாட்டோம், மாயை விட்டு விலகி வேற இடத்துக்கு போறோம், அந்த இறைவனுடைய திருவடியில போய் தங்கப்படும். அப்ப இறைவனுடைய திருவடியில தங்குற போது முதல்ல இந்த மாயையில கிடந்தமே, இப்ப திருவடிக்கு வந்தமே, திருவடிந்து வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டி வருவோம். இங்கிருந்து அங்க போனோம், அங்கிருந்து இன்னொரு போக வேண்டி வருவோம்னா வராது. அதுதான் சாஸ்வதம், அதான் என்றைக்கு நிலைத்து இருக்கிற இடம், அதான் மன்னன். மன்னன் என்றால் நிலைத்து இருப்பவன். மண் என்ற வார்த்தைக்கு நிலைத்தல் என்று நம்மை பிறப்பை அடுத்து அவன் தன் நன்னிடத்திலே கொண்டு வந்து நம்மை நிலைவேருடைய பொருளாக ஆகிய திருவடியில என்றும் இருக்கிறவனாக மீட்டுங்குவாரா? வகை புரிந்தால் மீட்டுங்குவாரான் படித்து வந்து சோறான் சொல்றான்ல, திரும்ப இந்த உலகத்துக்கு பிறக்க முடியாம அங்கேயே தங்கிடும். நிலைவேராக நிலைவேறாக்குகிறவன் அவ மன்னன் என்பது அரசன் அர்த்தம் இல்ல, நிலைவேறாக்குறவன் என்று. சீரார் பெருந்துரையினம் தேவன் இவ்வளவும் செய்தானே, அவன் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த அனுகிரகம் செய்தான்? பெருந்துரையில் செய்தான். என்ன முன்னணி கோகழியாண்டன் நான் சொன்னேன், சொன்ன போதே யாருக்கு பொருள் விளங்குதோ இல்லையோ, என் வார்த்தையில யாராலும் தவற அர்த்தம் பண்ணுவாங்களோ என்னமோ, ஆகவே கோகழி என்பது பெருந்துரை தான் என்று மாணிக்கவாசகரே திடம் பண்ற. நான் முன்னே கோகழி என்பதற்கு வேறதா அர்த்தம் சொல்லிவிட்டாலும் கூட அதிலிருந்து திருத்தி கொள்வதற்காக நம்ம அடுத்த இடத்துல ஒரு சாவி வைக்கிறாங்க, பூட்டு வச்சா இங்கே சாவி வச்ச. கோகழி என்பது இதுவா அதுவான ஒரு தர்மார்த்தம். அந்த தர்மார்த்தத்தையே ஆண்டாங்கிற ஒரு சொல் இருக்குன்னு அவர் சாவி கொஞ்சம் காட்டினேன், இருந்தாலும் இன்னும் நல்லா தெளிவா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், சீரார் பெருந்துரை நம் தேவன். சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துரையிலே வந்த நம் தேவன் நம்முடைய குருநாதன். அப்ப பெருந்துரைதான் கோவடி, இனிமே யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்ற அளவுக்கு அவர் திருத்திர பெரிய பணத்துல எப்போ முதல்ல ஒரு பொருள் சங்கடப்படுத்தும் என்னன்னு புரியாது, ஒரு பத்து பாட்டு போனோம்னா அடுத்தாப்புல அதுக்கு பொருள் கிடைச்சிடும். அது மாதிரி இங்க கோவடி என்பது எழுதுங்கிறதுக்கு இந்த திருவாசகமே நமக்கு அடுத்தாப்புல வந்து விளக்கம்.
1: சிவாய நம சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான் புராணம் பகுதி 6. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒன்றுகளாம் ஒன்றுகளாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்றுகளாம் உயர்வும் மதி சூடுவர், ஒன்றுகளாம் இடுவெந்தலை கையது, ஒன்றுகளாம் அவர் ஊர்வதுதானே. ஒன்று இரண்டு மூன்று என்று 10 நம்பர் வரைக்கும் வரிசையா. 10வது பாட்டு, பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின்பல், பத்து கொலாம் எயிரும் நெறிந்து உக்கன, பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தனி, பத்து கொலாம் அடியார் செய்கைதானே. இந்த திருப்பதிகம் பெருமான் திருவாயிலிருந்து மறந்தது குழந்தை எழுந்தது விஷநீக்கை பதிகள். எனவேதான் நாமதான் வீடுகள்ல ஏதாவது விஷச்சந்துக்கள் யாரும் தீண்டி விட்டுதானால் இந்த பதிகத்தை படித்தால் நிச்சயமாக விஷம் இறங்கி அனுபவத்துல பார்த்திருக்கோம். நாங்கள் ஒரு 12 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு திருக்கோயில உழவாரப்பணி செய்யணும். திருநெல்வேலியில தாமரவட்டி ஆத்து கரையில் ஆத்தினுடைய போக்குல நடுக்கல்லூர்னு ஒரு ஊர்ல சேர்மாதேவி பக்கத்துல அந்த ஊர்ல போய் அந்த திருசிவாலயத்துல உழவாரப்பணி பண்ணோம். அந்த கோயிலுக்கு பேரே பாம்பு கோயில். உள்ள பூரா பாம்பு தான். சாயந்தரம் 6 மணிக்கு வாசல்ல 7 அடி நீளத்துல ஐயா படுத்துருவாங்க. அந்த ஊருக்கு அந்த சொன்ன கோயில பூசம் பண்ற வெளியே நின்று அப்படி அந்த கோயில சுவாமி திருவிழா நாங்க சிறைச்சம் பண்ணோம். உழவாரப்பணி செய்யும் சுவாமியை பார்த்து போட்டான். நாங்க ஆங்காத்துல இல்ல அங்க போனோம் உழவாரப்பணி செய்ய. அந்த ஊருக்காரங்களா சத்தம் போட்டாங்க, போய் போய் இந்த பாம்பு கோயில உழவாரப்பணி செய்ய போறீங்க. உள்ள கோயிலுக்குள்ள நான் பார்வையிட போற சமயத்துல அந்த பூசாரி மனைவி என்ன சொன்னா, சார் தயவு செய்து எங்க வீட்டுக்காரர் கோயிலுக்குள்ள நீங்க போங்க வீட்டுக்காரரு நேற்று சாயந்தரம் கூட வெளியே நீளமா பாம்பு கிடையாது. சரி உங்க வீட்டுக்காரருக்கு நான் போறேன் போய் அன்னைக்கு போய் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் பாம்பு சட்டையா கிடக்கு, உள்ள பூரா கருவே நான் முள்ளு கடை கோயிலுக்குள்ள கால் வைக்க இடங்கு சின்ன கோயில் தான் கோயில் பெருசுல சிறு கோயில் எங்க பார்த்தாலும் பொந்து கொட்டை பாம்பு சட்டை. உடனே சாமிகிட்ட நாங்க சங்கர் கோயில் இருந்து எங்க சுவாமி பாம்பு புத்துல இருந்து வந்து அதனால எங்களுக்கு கவசமா அவர் இருப்பார் திரும்பி வருவாங்க சொல்ல முடியாது. அங்க எத்தனை பாம்பு இருக்கோ தெரியாது, ஏன்னா பாம்புக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி போயிட்டான். போனாடி எல்லாரும் ஒரு சேர லாரி விட்டு இறங்கி அந்த கோயில போய் புலாரமை ஆரம்பிக்கும்னால உள்ளுக்கால் எல்லாம் அங்கிருந்து ஒரு கால் ஒரு மேல ஒரு கால் அப்படியே சொன்னி எல்லாம் இந்த பதிய தெரிஞ்சேன். இந்த பதிகத்தை எழுதி எல்லாம் நான் படிக்கலாம் படிக்கின்றேன். எந்த பாம்பா கொடுத்துருக்கேன் பாப்போம் ஒரு சவால். இந்த பதிகத்தை அடியன் படிக்க படிக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றியிருந்து நினைத்தார். அந்த சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு பாம்பு இதை கண்டுபட பாம்பு சட்டத்தை தெரியும் ஏகப்பட்ட சட்டையில் எடுக்கும் விமானத்துல மாத்திரம் ஒரு பாம்பு அது ஒரு மற்றபடி ஒண்ணுமே செய்யல. மூலஸ்தானத்துக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா செடுங்க பெருமாள் கோயில உள்ள பூரா கட்டுக்கிட்ட 4 அடிக்கு வவ்வால் எச்சம் கால வச்ச குபுகுன்னு உள்ள இருட்டு இருட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. பூரா எல்லாம் வெளியெடுங்கன்ட்டு கூட அந்த பதியத்தை படிச்சுட்டே அடையினேன். இந்த பதிகம் அப்படிப்பட்ட பதிகம் உயிர் காக்கும் பதிகம். இந்த பதிகம் அனுபவிச்சு அந்த ஊரில் இடைஞ்சலையும் அந்த பாவம் செய்யும் சந்தோஷமா நம்ம மக்கள் எல்லாம் செய்துட்டு பக்கத்துல பார்த்தா நிறைய ஆத்து நிறைய தண்ணி எல்லாரும் உள்ள விழுந்து அழகா சந்தோஷத்துல குளிச்சுட்டு மறையா குளிச்சாங்க குளிஞ்சிட்டேன். எடுத்துதான் பாம்பு பாம்பு சட்டை சட்டைனா ஒரு சட்டை ஆகலாம் பாம்பு பிடிக்கும் பாருங்க எல்லாம் அன்னைக்கு எங்க போனாங்களோ தெரியல ஒட்டுமொத்தமா அவங்க எங்கயோ டூர் போயிட்டாங்க பாம்பு நம்ம கண்டன அப்புறம் அந்த பதிகம் அந்த பதிகமையா சும்மா இல்ல. திருநாவுக்கர் சுவாமியில 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தாரா என்ன லாபம் கேட்கிறவங்களுக்கு சாட்டை கொடுக்கணுங்க இன்று சத்திய வாக்கு அத பாடுங்க பாம்பு கடிச்சவன் இறந்தவங்க திரும்ப வந்துடுவான் உயிர் பிழைச்சவன் ஆஸ்பத்திரி போன அவசியம் இல்லை கடிச்சவரை இதை படிக்கணும். அதற்கு நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி திருமணங்களை வாங்கி வைக்கணும் தேர்தல் கடிச்சுனா வாழ்ற இந்த அற்புதமான அருள் பதிகத்தை பாடினார் பாகீச பெருமான். இந்த அற்புத பையை பண்ண குழந்தை எந்திரிச்ச உடனே நேர போய் திருநாவுக்கரசுவாமியை அப்பா அம்மாவுக்கும் தெய்வமா இருக்காரு அவரை பார்க்க முடியும் அந்த மாதிரி வணங்கிறது ஆசீர்வாதம் பண்ணார். அவர் வீட்டுல எல்லாரும் அமர்ந்து திருவந்தம் செய்தார்கள். அங்கிருந்து அவர் புறப்படும் போது திரு பரணத்துல பாகீஸ்வரர் என்ன செய்தார் அற்புதங்கள பெருமைய ஒரு பாட்டுல வச்சு பாடுறாரு. அற்புதம் நாயன்மார்கள் சில நாயன்மார்கள் மட்டும்தான் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறார். தேவாரத்துல யாரையும் அவர்கள் சுயமானத்தோட புகழ மாட்டாரு தேவார ஆசிரியர்கள் திருமலையில வேற யாரையும் சுயமானத்தோட யாரையும் புகழ மாட்டாரு. நம்ம தான் நினைச்சோம் கண்ணில்லாதவன அதே கண்ணழகாம நடக்க முடியாது நடக்க மாதிரி இருக்கேமோ சிவபாரதான கருப்பு சாமிமோ ஏடி படி நம்ம சொல்லுவோம் சுவாமி கண்டு மகிழ்ச்சி அந்த அற்புதமான பாடல அந்த பதிகத்துல புரிஞ்சுகளுடைய சிறப்ப ஒரு பாடல பாடல் அந்த பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. திருநாவுக்கர் சுவாமி தேவாரத்துல இடம்பெறுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அப்புறம் செய்வாரானா நம்ம அவரை வணங்கினா போதும் அவரை வணங்கின ஒரு பிராமணர் ஒரு வேளாளர் வணங்கிய ஒரு சரித்திரம் சைவ சிந்தனம் மந்திரம் தான். பின்னால மகாதேவ மீனா சுந்தரம் பிள்ளையை டாக்டர் உயர் சாமிநாதய வழிபாடு செய்யறார் எங்க குரு அப்படிங்கிறார் மகாதான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்களை அவர் பிள்ளை சாமிநாதன் ஐயர் மாணாக்கர்ல சிறு சரித்திரம் அவருடைய ஒரு சரித்திரத்தை எழுதுறார். மகாதான் மீனாசுந்தரம் பிள்ளை சரித்திரத்தை எழுதுறார் பெரிய புஸ்தகம் சும்மா படிச்சுட்டு இருக்கிறார். அந்த புஸ்தகம் அருமையான சரித்திரம். அதில் எழுதும் முன்னர் என்ன சொல்றார் டாக்டர் உதய சுவாமிநாதையர், எங்களுடைய ஆசா மகாதேவ மீனா சுந்தரை வரலாறு நான் எழுதுகிறேன், அவர் பேரை சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அதனால இனி வரக்கூடிய ஐயா அவர்கள் யாரும் சொல்லுவேன்னு முன்னரே சொல்ற குருடைய பேரை சொல்ற கூச்சம். இந்த காலத்துல அவன் குரு பேர தாருமா பேசுவான் எந்த காலத்துல. அப்படியெல்லாம் அருமையான மரபு காத்த நடந்தனால் சரித்திரம் இன்னும் பல செய்திகளை தவிர பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு இந்த அப்புந்தரிகளை திருநாக்கர் சுவாமிகள் திரு பழனங்கர் கஷேத்திரத்துல வஞ்சித்தின் வழிகவர்ந்தான் வாரானே ஆயினும் அஞ்சி போய் களிமணிய அழலோம்பும் அப்பூதி. வஞ்சித்தியன் வழிகவர்ந்தான் வாரானே ஆயினும் பஞ்சிக்கால் சிறகன்னம் பரந்தாக்கும் பழனத்தான் அஞ்சி போய் களிமணிய அழல் ஓம்பும் அப்பூதி குஞ்சி பூவார் இந்த சேவடியாய் கோடியே. சொல்றாரு சுவாமி பாதத்தை தேடுறேன், அந்த பாதம் எங்க இருக்கு தெரியுமா? அப்புதிரிகள் சிறசு இருக்கு, நான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் நடிக்கிறேன் நயம் பாருங்க. அப்படி அப்புதிரிகள் குஞ்சி பூவா, குஞ்சினா சிறசு தலை குஞ்சி, அந்த குஞ்சில பூவா இருக்குதான் சிவபெருமான திருவடி, அதை நான் தேடிச்சுக்கப்பா என கொடுப்பா என்று அப்புதிரிகளுடைய பெருமையை பாடுற அப்பர் பெருமா. மனிதர்கள் யாரையும் புகழாத நாயகர், மனிதர்கள் மாணிக்கமாக இருக்கிற அப்பூஜரிகளை வழிபடு தெய்வமாக கொண்டு தன்னை வழிபடு தெய்வம் கொண்ட அப்பூஜரிகளுடைய பெருமையை உலகம் அறிந்து உயர்த்தும் என்று சொல்லும் அவர் பெருமையை நம்ம காட்டுறார். அவ்வாறு திங்களிலிருந்து புறப்பட்ட நாயகர் பல அற்புதமான கஷேத்திரங்களெல்லாம் வழிபாடு செய்த பிறகு திருவாரூர் திருவாரூரில் எழுந்து வைக்கின்ற தியாகராஜ மூர்த்தியும் அணியங்குவதில் தாயும் வழிபட்டு அற்புதமான பல பதியங்களை பாடுற அந்த பதியங்களெல்லாம் உள்ளத்தை உருக்கும் பதியங்கள். அந்த பதியங்கள்லாம் நம்ம எல்லாம் பார்த்து நல்ல வாழும்னா சில வழி சொல்றது கேளு. நினைவுமாறு எழுதியே நெஞ்சே நீ வா என்று அழைக்கின்ற பதிவு. அந்த பதியங்களை பாடி பாடி சுற்றி நின்ற சூழ்வினைகள் மீட்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே பற்றி நின்ற பால்வினைகள் பார்த்து பார்க்க வேண்டி பரகதிக்கு செல்வது ஒரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்வினைகள் மீட்க வேண்டி சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சாவண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையெல்லாம் பிரதெய்வம் உள்ளேன் என்றும் உற்றரவ கச்சார்த்த புனிதா என்றும் புலில் ஆரோரா என்று கொற்றார் இளைவன். சங்கரனின் என்பாதம் போற்றி போற்றி சதாசிவனின் என்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா என்பாதம் போற்றி போற்றி புண்ணியனின் என்பாதம் போற்றி போற்றி அங்கமலத்து ஐநூறு மாலும் காண அனலுருவான் என்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. எங்க சங்கரிங்க பெருமானே திருவாரூர் வச்சு பாரு என்று அது பிரிதிவி இது பிரிதிவி நம பார்வதி இவ்வாறு அருமையாக திருவாரூர் பெருமானை தரிசித்தார். அங்கே திருவாரூர் உற்சவத்தை சுவாமி தரிசனம் என்றார். அங்கிருந்து பக்கத்துல திருப்புகலூர் வருகிறார். இது முதல் யாத்திரை, நிறைவு யாத்திரை திருப்புகலூர் தான். அப்பர் பெருமான் ஆனந்த கூத்தனுடைய திருவடியில் சேர இடம் அந்த இடம் தான் திருப்புகலூர். திருவாரூர் பக்கத்தில் அங்கே ஞானசம்பந்த பெருமான் சரியாக்க வந்துட்டு மீண்டும் இப்பொழுது சுவாமிகள் திருப்புகலூர் இருவரும் சந்திக்கிறார். அப்போ அப்பர் சுவாமியை பார்த்து சுவாமி நீங்க இங்கிருந்து திருவாரூர் திருவாரூர் நீங்க கண்ட செய்திகள் விசேஷமான சொல்லுமா அந்த திருவாரூர் பதியம் பாரு முத்து வீடான மணிப்பொருக்கவரி அருமையான ஆதரவை நாளால் அது ஒண்ணு ஒரு அருமையான பதியம் படிக்க படிக்க இனிமையான அப்படி ஒரு பதியத்தை பாடுற நான் சம்பந்தப்படுற அப்படியா நான் திருவாரூர் போறேன் என்று அந்த பதிகத்தை கேட்டு மகிழ்ந்து அந்த குழந்தையும் திருவாரூர் திருப்புகலூர் தரிசனம் பண்ணார். அங்கிருந்து அப்படியே திரும்பி பல இடங்களுக்கெல்லாம் சென்று திரு கடவுர் வந்து அங்கே தரிசனம் செய்துவிட்டு நம்முடைய திரு செங்காட்டங்குடியில சிறுத்தொண்டு நாயனாரை திரு சாத்தமங்கையில திரு நில கிணக்க நாயனாரை இவர்கள்லாம் ஒரே சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம் வணங்கிவிட்டு அங்கிருந்து நம்முடைய பெருமான் திருவம்பர் மாகாணங்கிற சரத்துக்கு சென்று அதன் பின்ன அதன் அருகே இருக்கிற திருக்கடவு யமனை எட்டி வைத்த அற்புதமான திருக்கடவு வந்து திருவாக்கூர் என்று சேத்திரம் தரிசனம் வைத்து தாண்டூர் நிமாளம் தரிசனம் பண்ணி மீண்டும் திருவேழிமிழனை அங்கும் இருவரும் சந்திக்கிறார். இருவர் யாரெல்லாம்? பிரியா சொந்த பெருமானும் திருநாளூர் சொந்த அங்கே மழை இல்லாம பத்னி மக்கள் தான் பத்னி, ரெண்டு பேரும் மக்களும் பரமேஸ்வரன்ட எல்லா மக்களும் பத்னியா இருக்காங்க. அசனியும் மக்கள் ரெண்டு பேருக்கும் பொற்காசு, தினமும் ஒரு படிக்காசு தரேன், அதை விலை மாறி வசித்திருக்க சுவாமி ஆயிட்ட. மேல மேற்கு திசையில் ஒரு பணிபிடம், கிழக்கு திசையில் ஒரு பணிபிடம். திருநாமக்கர சுவாமிக்கு ஒரு அழகான பொற்காசு காலையில் வந்துடும். ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு பொற்காசு, ரெண்டு பொற்காசு. அதை கண்டு கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் வேற பேசி பக்கத்துக்கு எழுதி போய் கொண்ட இங்கே பார்த்தார் சுவாமிகள். என்ன அற்புதமான காட்சிகள்! திருவேடி மனித ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொற்காசு. ஆனால் திருஞான திருநாமக்கர சுவாமி திருமணத்துல 12 மணிக்கெல்லாம் திருநம்பூர் படமாறி எல்லாம் சாப்பிடுறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்துல கொஞ்சம் நேரம் ஆகுது, 1 மணி 2 மணி ஆகுது, சமையலாகி சாப்பிடுது. திருஞான சம்பந்த பெருமான் செய்தி போச்சு, என்ன அப்பரி பெருமான் மடத்துல 12 மணிக்கு ஏன்னா அந்த காலத்துல ஒரு சாப்பாடு சாப்பிடும், காலை சாப்பாடு மதிய உணவு தான் அந்த காலத்துல. இந்த காலத்துல காலையில 12 மணிக்குள்ள எத்தனை சாப்பாடு நம்ம உள்ள போகுது, அதனால எத்தனை ஆஸ்பத்திரி நம்ம ஓடிருக்கு. ஆனா அந்த அப்படி இல்லை, மதிய உணவு உலகம் தான், அந்த சாப்பிட 12 மணிக்கு சாப்பிட்டு போறாங்க. பாக்குற என்ன விஷயம் சுவாமி, இந்த பொற்காசு கொண்டு போய் விலை பேசினா கொஞ்சம் மாசு குறைஞ்சிருக்குது, மாத்து குறைஞ்சிருக்குது என்று விலை போறதுக்கு தாமதமாகுது. அப்ப அவருக்குள்ளது நல்லது பார்த்தா இந்த ஆற்று போய் முறையிட வாசி தீரவே காசு நல்லி ஒரு பதிகமா என்ன அப்பாடு தெரியுமா அவரு உடவாளத்தை தொண்டு செய்த அவருக்கு அப்படி இவர் பிள்ளை பிள்ளைக்கு அப்படி அப்படி சுவாமி செய்வ நீதி அது மேன்மைகள் செய்வ பிள்ளைத்தனார்கள் செய்யறாரு அப்படின்னு நல்ல கஷ்டம். அதுக்கு மத்திய என்ன நமக்கு வாசி தெரியவே காசுலேருந்து பதியம் கிடைக்கிறதுக்கு இந்த திருவிழாடு அந்த பதியம் கிடைச்சு இந்த பதியத்தை வைத்துக் கொள்ளமானால் 9 ஓட்டங்கள்ல 5 ரூபா நோட்டை மாற்றிடலாம். இந்த பதியத்தை படிச்சு 9 ரூபா வாங்க மாட்டோம் வாங்க வேண்டும் கண்டிப்பா திரும்பி திரும்பி கொடுப்பான் என்னையா நோட்டு கொடுத்தேமா. இந்த பதியத்துல 1 பாட்டா படிக்கிறேன், ஏன்னா 2 வரிதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அத படிச்சா 60 ரூபா போட்டுருவான். அனுபவத்துல சொன்னேன் இவ்வாறு அற்புதமான பதிய பாடினார், ரெண்டு பேருக்கு பொற்காசு கிடைச்சது, சந்தோஷமாக எல்லா அடியார் பெருமக்களும் திருமணம் செய்தார்கள், மீண்டும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் நேர திருமறைக்காடு திருவாஞ்சியம் தரிசனம் பண்ணிட்டு திருமறைக்காடு வருகிறார். அங்க அடுத்த ஒரு பெரிய அற்புத நிகழ்ச்சி, வேதங்கள் எல்லாம் சுவாமி ஒரு காலத்துல பூஜை பண்ணிட்டு மதில் கதவை அடைத்துட்டு சென்று விட்டன. 4 வேத புருஷர்கள் வேதத்துக்கு அதிபதியாக 4 புருஷர்களும் திருமலை காட்டு பெருமானை வழிபாடு செய்துட்டு கதை அடைச்சிருக்கிறான். அந்த கதை முன்வாசல் கதை மதில் கதை. பின்னால் அந்த அடியார் பெருமக்கள் கோயிலுக்குள்ள பக்கத்துல ஒரு திட்டி வாசல் ஓபன் பண்ணி அதுவே போயிட்டு இருக்காங்க. 2 அடியார் வருவாங்க, அங்க வந்த உடனே அவங்க வணங்கி ஒரு சின்ன கொயிலுக்கு தாங்க நீக்கணும். இந்த பிரதான வாசல் அடைபட்டு கிடக்குறது தாங்களுக்கு. வேதங்கள் பூஜித்த அந்த கதவை திறக்கணும்னா வேதங்கள் தான் கேட்க முடியும், வேற திறக்க முடியும். அந்த வேதங்கள் அது வடமொழி வேதம், இது தமிழ் வேதம், ரெண்டு சமம் தான். வேதங்களில் பூஜித்த பூஜித்து பூட்டிய கதவை அதே வேதங்களாகிய தமிழ் மந்திரங்களாகிய திருமுறை தான் திறக்க போகுது. ஆயிரக்கணக்கான அடியாளர் கூட்டம் வாசல்ல குழந்தை திருநாக்கர சுவாமி ஒரு பக்கம், குழந்தை அவருடைய பிள்ளையார்கள் பக்கம் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. உடனே அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு அப்புறம் பார்த்து, அப்புறே அதை திறக்க பாருங்கள் அவர் முதல்ல கேட்க. உடனே அவங்கள உத்தரவிட்டு முடிவு செய்ய, நான் முதல்ல அதை திறக்க போறேன்னு சொல்லவே இல்லை, நாங்கள் பார்த்தீங்க அப்பறை பார்த்து ஆடி விடியார் சொன்ன பிறகுதான் பண்ணி நேர் மொழியார் உமை பங்கரோமோ, பண்ணி நேர் மொழியார் உமை பங்கரோ. அந்த பதிவு பாரு பண்ணி நேர் மொழியார் அதை அப்படியே வச்சு பாரு. 1 பாட்டாச்சு 2 பாட்டாச்சு 3 பாட்டாச்சு அது திறக்க மாட்டேங்குது. 10வது பாட்டில் பார்த்தா இறக்கம் ஒன்றிலே சாமி ராவணி இறக்கப்படக்கூடாது சாமி பாட்டிருக்கிற இந்த பாட்டுல லைக்கிறேன் சாமி பத்து பாட்டையும் பாடட்டுமே அப்படின்னு சொல்ல அப்படியே சொன்னீங்கன்னா சூரியமான் தேவாரத்தை நினைப்பான் மறந்துடாதீங்க தேவாரத்தை நம்ம பண்ணோட பாட முடியாட்டாலும் பரவாயில்ல நம்ம அன்போட பாடம் கோயம்புத்தூர்ல என் அருமை மாணவர் கந்தசாமி ஒரு விஷயம் சொன்னார் அழகா பாடுவார் ஒரு பெரிய பணிக்கிறோம் பெரிய பணக்கார கவுண்டர் பெரிய கொடி சொன்னார் அவர் வீட்டுல பிரசன்னம் பாக்குறதுக்கு கேரளால இருந்து ஒரு தந்திரி அழைச்சிருந்தார் பிரசன்னம் பாக்குறது அதற்கு தேவார திருமுறைகளா அவர் வச்சு பெரிய விழா நடத்துறாங்க ஆக நம்முடைய கந்தசாமி அழைச்சிருக்காரு மத்த ஓதுவரை போக மாட்டோம் பிரசன்னம் பார்க்கணும் நாங்க வர மாட்டோம்டா கந்தசாமி மத்திரம் போயிருக்காரு பிரசன்னா என்ன நடக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு சோபியதா போட்டு சொல்லுவாங்க கோயில்கள் ஏதாவது குறையினா அது அந்த மாந்திரிகத்து மூலமா என்ன காரணத்தினால இப்படி இருக்கு நீங்க பரிகாரம் செய்யணும்னு சொல்லி கேரளால ஒரு ஒரு அது ஒரு கலை பிரசன்னு ஒரு கலை அது போன வாரத்துல கன்னியாவில் இருந்து ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய நண்பர் வந்தார் செங்கல்பூர்ல ராமச்சந்திரன் அவருடைய நண்பர் சொன்னார் விசிட்டிங் கார்டு இருந்தார் என்னன்னு சொல்லுங்க சார் கன்னியாகுமரி கடல்ல காலையில 4 மணிக்கு நான் இருந்து கையில தேங்காய் வச்சு பிரசன்னம் பார்ப்பேன் கரெக்டா அரை மணி நேரத்துல எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நான் சொல்லுவேன் அதை கேட்டு எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பணம் எல்லாம் என் கொடுத்ததான் கேட்க மாட்டேன்னா எனக்கு விசிட்டிங் கார்டு விட்டேன் அப்படி பிரசன்னம் பார்க்கணும் ஒரு பெரிய விருப்பம்னா அந்த வீட்டுக்கு வந்துருக்காரு கொடிசு வந்தாள் அந்த வீட்டுக்காரு அப்படியே இருக்கிறவங்க அழகா 4 வேதங்களையும் படிக்கிறதுக்கு 4 பிராமணர்கள் முன்னால சுவாமி அம்பாளுக்கு 2 கும்பம் பிரமாண்டமான கும்பம் வச்சு யாகங்கள் நடந்து நடந்துட்டு இருக்கு பிரசனம் பாக்குறவரு இப்பொழுது 4 வேத விற்பனர்கள் அருமையா வேதங்கள் பாடுகிறார்கள் அதோ அந்த 2 கும்பத்திலேயே அம்மாவும் அப்பாவும் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்ன அதுக்கப்புறம் தம்பி தேவாரம் நம்முடைய கந்தசாமி தேவாரம் ஒழுக்கமா பாரு அந்த சமயத்துல அந்த பிரசனம் பாக்குற சொல்றாரு இதோ பாருங்கள் இப்பொழுது இங்கே பாடப்படுகின்ற திருமுறைகளிலே நமது பரமேஸ்வரன் லைத்து இருக்கிறார் அப்படியே லைத்து கேட்கிறார் அதனால இந்த கும்பத்திலிருந்து அங்கே அருமையாக அர்ச்சனை செய்யப்பட்ட வில்வங்கள் எல்லாம் இப்பொழுது சிதறும் பாருங்கள் படிக்க பிரசனம் பாக்குற டக்கு டக்குன்னு அந்த கும்பத்திலிருந்து முன்னால் அர்ச்சனை பண்ண வில்வங்கள் இருக்கு ஒவ்வொன்னா மேல ஃபேன்லாம் கிடையாது அப்படியே சிதறி சிதறி விடுது இப்பொழுது பாதத்தில் இருக்கு இந்த வில்வம் விழுந்தாங்க பாதத்தில் இருந்த வில்வம் அப்படி சிதறி வழி வந்து விடுது ஏன் தேவாரத்துல சுவாமி லைக்கிறாரியா சிவருமா லைச்சு நிக்கிறாரியா அந்த கும்பத்தை அடியில் இருந்து அதை அசைக்கிறது தான் அந்த வில்வம் சிதறது ஒரே கண்டி நானும் நம்ம பாருதேவி அந்த சாமியை பார்த்துட்டு அவருக்கு 3000 ரூபாய் கேள்வி விட்டாங்க 300 ரூபாய் பேசிருக்காரு அவனுக்கு 3000 ரூபாய் கேள்வி அவர் சொந்தக்காரர் சினிமால ஒரு ஸ்டுடியோ அதிபரம் தம்பி சென்னைக்குமா உனியாச்சும் நான் பரம் எடுக்கணும் எங்க குருநாதர்கிட்ட கேட்காம வரமாட்டேன் திருமுறைகள் வாழ வைக்கணும் சோர்மா அது நைச்சு வரும் அதனால இப்பொழுது 10வது பாட்டு பாடுற வரைக்கும் சாமி காத்துக்கல பாட்டு என்று ஆடி முடிச்சாட்டம் உழவே வெளிவந்தார்கள் நரசம்மந்த பெருமானை பார்த்து எல்லாரும் அடியார்கணும் நாகர் சுவாமி திறந்தே வச்சிடக்கூடாது திறந்து மூடணுமே திறந்து மூடுதாப்ல இருக்கணும்ல எனவே அப்பர் பெருமான் நரசம்மந்த பெருமானை பார்த்து இந்த மூடுதுக்கு பாருங்க உடனே ஒரு பதிகம் முதல்ல எடுத்தார் முதல் பாடலே முடிச்சு நரசம்மந்த பெருமான முதல் பாடலே கதை முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா அவங்க திருமணத்துக்கு போயிட்டாங்க அப்பர் பெருமான் உள்ளத்துல ஒரு அதிர்ச்சி நான் பதிகம் 11 10 பதிகம் பாடப்படுறதுதான் முடிச்சு திறந்து அப்புறம் ஆண்டி விளையாட பாட்டு ஒரு பாட்டுல முடிச்சு நம்ம ஏதோ தவறு செய்திருக்கோம் சிவபெருமான் திருவுள்ளத்துக்கு மாறாக இந்த திருக்கோயில் திருக்கதவை திறந்தது தப்பு வேதங்கள் பூஜித்து போட்ட கோயில நம்ம திறந்தது தப்பு அதனாலதான் சுவாமி 9 பாடல்களுக்கு தாமதமாகி நம்ம மேல இறக்கப்பட்டு 10 பாடல்கள் 3 ஒரே பாட்டு முடிச்சு அதனால சிவபெருமான் திருமணம் மூடித்தான் அந்த கதவு இருக்குன்னு நினைச்சிட்டு திருமணம் இருக்குது. அவர் பாடிய ஒரு வாழ்க்கு மூடியது, நமக்கு பத்தாவது வாழ்க்கை திறந்தது. அதனால தவறு நம்ம இலக்கு என்று அந்த இரவு போன தூங்க நடத்து. இரவு 2 மணி இருக்கும், ஒரு காட்சி வா திருவாய்மூருக்கு வா, திருவாய்மூருக்கு வா, இதுக்கு கவலைப்பட சுவாமி கூட அப்படியே அந்த காட்சியை கூட ஒளி பிரகாசம் உடனே எந்திச்சார். நான் யார்டும் சொல்லல, அவன் ஒளி பரமேஸ்வரனுடைய ஒளி மேல போறார். திருமலை காட்டுல இருந்து திருவாய்மூர் ஒரு 10 கிலோமீட்டர் அதற்குள்ள ஒரு அரை மணி நேரத்துல தெரிஞ்சு போச்சு திருநாமக்கர் சுவாமிய காணோம் அப்படின்னா. ஞானசம்பந்த பிரம்மன் பதவி எழுந்தார், எங்க போறார் அவர் பின்னாடி போற அடியார்கள் கூட்டம் இறங்க போடும் திருவாரூர் ஊருக்கு போயாச்சு கோயில்ல சாமி மறைஞ்ச ஞானசம்பந்த பிரம்மன். அப்பொழுது ரிஷப வார்த்தை சுவாமி காட்சி கொடுக்கிற காட்சி கொடுத்த காட்சி முதல்ல ஞானசம்பந்த தான் திருநாமக்கர் சுவாமிகளுக்கு அவர் காட்டாரு பாருங்க காட்சி கொடுக்கிறார். அவர் காட்டின பிறகு காட்சி ஓஹோ அப்பதான் அவர் பலனாகுது. ஞானசம்பந்த பெருமான் மூலமாகத்தான் பரமேஸ்வரர் நமக்கு ஆணையிட்டார், அவர் பிறகு காட்சியும் அவர் மூலமா காட்டார், நம்ம திறக்கப்பானது தப்பு இல்லை. இந்த ஐயத்துக்கு அந்த விலை கொடுக்கிற அதே ஞானசம்பந்த பெருமான் மூலமாகத்தான் நமக்கு காட்சியை காட்டு, எனவே தவறு அல்ல என்று ஞானசம்பந்த பெருமான் சன்னதியில் அப்பர் பெருமான் இது தவறு என்று சந்தோஷப்படுற திருவாயுமல்ல பஜனா அந்த காட்சி கொடுத்து மறைஞ்சது சாமி தெரியாது இருட்டு பிள்ளைக்கு மாதிரி. அற்புதமான சேத்திரத்துல இவர்களெல்லாம் வணங்கி இருக்கிற சமயத்துலதான் திருமலை காட்டுல இருந்து ஒரு செய்தி அங்கு பாண்டி நாட்டுல இருந்து வருகிறது. என்ன செய்தின்னு கேட்டா பாண்டி நாட்டுல பாண்டி நாட்டினுடைய மன்னர்களான் பாண்டிய மன்னர் சமண சமயத்தை தழுவி அவங்க மங்கேகரசி தேவியராஜ் மகாராணி முதலமைச்சராக குலச்சிறையினர் மட்டுமே சைவத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த அவலநிலை மாற வேண்டுமானால் திருஞானசம்பந்த பெருமான் பாண்டி நாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று மங்கேகரசியாரும் குலச்சிறையினாரும் தூதர்கள் அனுப்புகிறார்கள். சுவாமி அழைச்சது தூதர்கள் திருமறைக்காடு வந்தார்கள். உடனே விஷயத்தை கண்டார்கள் என்று பெருமக்களும் திருநாமக்கர் சுவாமி நான் முதல்ல போறேன் என்று சொன்னார். குழந்தையோ நான் போறேன்னு சிவபெருமான் அருளுக்குமே நான் போறேன். இங்க சமணர்களுடைய கொடுமை என் அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். இங்க பிள்ளை திருநாமக்கர் சுவாமி தடுக்கிற அவரும் நானும் கூட நம்ம என்ன செய்யணும் நானும் செய்வேன் என்ன செய்வேன் இப்பொழுது மதுரை நோக்கி திருநாள் சம்பந்த பெருமாளுடைய முத்துப்பட்டக்கு ஊரடம் இப்பொழுது சுவாமி அங்கிருந்து யாத்திரை பண்ணிட்டார். திருமலை காட்டிலிருந்து அருமையாக யாத்திரைகளை தொடங்கி அற்புதமான பல ஸ்தலங்களை தரிசித்த பிறகு திருவாவூர்துறைக்கு வந்து அங்கே மீண்டும் சுவாமியை பாடி பரவி மாகிரை ஞானமெல்லாம் மகரடி வணங்கும் போரும் மாகிரும் கங்கையாடை படம் சடை வைப்பவரும் காகிரும் பொழிவு சுமந்த கழுமல ஊரக்கு அம்பன் ஆயிரும் கொடுப்பர் போரும் ஆவதே துறையனாரே என்ன திருப்பதியும் பாடினார். திருவாவூர் பழையாறை நட்சத்திரத்துக்கு வாரோன்னா அவருக்கு மனசு வேதனை. பழையாறை சேத்திரத்துல இருக்கிற சிவாலயத்தை சமணர்கள் மூடி சமண பள்ளியல் பார்த்தார். சிவாலயத்தை மூடிச்சாங்க, இந்த சிவாலயத்தை திறக்கிற வரைக்கும் நான் உணவருந்த மாட்டேன். முதல்ல உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சவர் பழையான உண்ணாவிரதம். இப்ப இருக்க உண்ணாவிரதம் பிராடு 8 மணிக்கு ஆரம்பிக்கணும் உண்ணாவிரதம். 7:30 நல்ல கூட்டத்துக்கு தின்றது அதுக்கப்புறம் உண்ணாவிரதம். என்ன உண்ணாவிரதம்? 6 மணிக்கு ஆரம்பிக்கணும். 8 மணிக்கு நல்லா தின்னு போட்டு சாயந்தரம் 5 மணிக்கு ஜூஸ் குடிச்சாலும் சாப்பிட முடியுது உண்ணாவிரதம். அப்படி பெருமான் முறையான உண்ணாவிரதம். உடனே சுவாமி என்ன பண்ண அரசனுடைய கனவு போய் பள்ளிகளை இடிச்சு மீண்டும் சிவாலயத்தை திறந்தார். சிவாலயம் திறக்கப்பட்டது. சுவாமிகள் கண்குளிர கண்டு மகிழ்ந்தார். திரு பழையார சேத்திரத்துல அதன் பின்னர் சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு பல அற்புத கஷேத்திரங்களெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு வருகிறேன். அந்த வருகிற பொழுது திருச்சிராப்பள்ளி அருகே இருக்கிற அருமையான ஸ்தலங்களா தரிசனம் பண்ணார். உருவானை காவிரி சிலந்திக்கு அருள் சிவபெருமானை தரிசனம் செய்தார். திரு எருமையூர் தரிசித்தார். திருச்சிராப்பள்ளி தரிசனம் செய்தார். மற்றவர் குழலாளர்களின் பாடியார். திரு கற்குடி மாமலை தரிசித்தார். திருப்பராய்த்துறை தரிசித்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து காவிரியில காவிரி கரையை தாண்டி வடகரையில திரு பைனீரிங்கிற சேத்திரத்துக்கு வர உச்சி வீணு சுவாமி திருவமுக அந்தர் பசி களைப்பு நடைபயணம் நல்லா சேர்ந்துருச்சு. சுவாமி திரு பைனீரி ஊருக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரே மாற்றமா வர யாற்றையும் போய் இந்த கடையை போய் நபுசாரம் வாங்கிடும் அப்படின்னு சொல்லு. என்னை பத்தி காணப்படுது அங்க திடீர்னு ஒரு வீட்டை பார்த்தா அழகான ஒரு தண்ணீர் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிராமணன். வாங்க சாமி வாங்க வாங்க உங்க வழியில பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வாட்டமா இருக்கேன். இல்லைனாலும் பிரசங்க வாட்டமா காப்பி போறோம் என்ன வாட்டமா இருக்கு என்ன சாமி வாட்டமா இருக்கீங்க புதி சொல்லு அழகா தண்ணி பந்தல் இருக்கவன் தண்ணி சாப்பிட்டேன். உடனே சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே சரி நல்லா இருக்கா போலாமா நீங்க எங்க போறீங்க திரு பைங்கி அந்த மறையவர் பிராமணர் முன்னே செல்ல அப்பர் பெருமான் பின்னே அருமையாக வருத்தம் தீர்ந்து தாகம் தீர்ந்து பசி தீர்ந்து புத்துணர்ச்சியோட போற அந்த திருப்பயணி கோயிலுக்குள்ள போற சமயத்துல வழிகாட்டின மறையவருக்கும் சிவருமானே வந்தவருக்கு அமுதிட்டு வழிகாட்டிய ஒரு அற்புத செய்தி பெரியவர்கள் காண்கிறோம் திருப்பயணி. அதுவே இப்படி வந்த சுவாமி பொழுது திருவண்ணாமலை வந்த திருவண்ணாமலை வந்து அங்க இருக்கிற அண்ணாசுரேஸ்வரர் மலையை பார்த்து அற்புதமான அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவர்தம் கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் அண்ணா பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் பணி செய்தார் உடவார பாடுவார் பரவுவார் பணி செய்வார் பத்தின அப்படி திருவண்ணாமலை தரிசனம் பண்ணார். தொண்டை நாட்டை திருவோத்தூர் பனைமரத்தினால பனைமரத்துக்கு முத்தி கொடுத்த பாலராவாயர் முத்தி கொடுத்த இடம் திருவோத்தூர் செய்யாருன்னு இப்ப சமீபார்த்த பெயர். அங்கு வந்தார். திரு காஞ்சிமா நகர் வந்தார். செல்வியை பாடம் கொண்டார். சேந்தனை மகனா கொண்டார். மல்லிகை கண்ணியோடு மாமகர் கொண்டே சூடி கல்வியில் கதையில்லாத காஞ்சி மாநகரத்தில் உண்டான பாடல அந்த பதிகமெல்லாம் பாடினார் அப்பர் பெருமான். அங்கே காஞ்சி ஏகம்பநாத பெருமான் சிறப்பெல்லாம் தேவாரத்துல பொதிந்து பாடிய நாயகருடைய உள்ளத்துல கரவாளும் நெஞ்சிற்கு அரியானை பண்ணலாம். அந்த அருமையான பதிகத்தெல்லாம் அப்பர் பெருமான் பாடிய அப்படினார். அதன் பின்னர் அங்கிருந்து பெறப்பட்ட நாயகர் நேர அந்த அருமையான தொண்டை நாட்டில் இருக்கிற எஞ்சியுள்ள ஸ்தலங்களாக திகழ்கின்ற திரு கழுக்குன்றம் வந்தார். சென்னையிலே நம்முடைய சுப்பிரமணிய அவர்களுடைய வாழ்கின்ற சென்னை இருக்குது அங்க திரு கழுக்குன்றம் திருமான்மையூர் அதுக்கப்புறம் அதன் அருகே இருக்கின்ற அற்புத கஷேத்திரமாக தெரியும் திரு மயிலை மயிலாப்பூர் அங்கே திருமயிலை சங்கரனார் திராவிடங்கிற மயிலாப்பூர்ல ஸ்தலபுரட்சம் புன்னமரம் சந்திரகுரு சிலபட்சம் புன்னமரம் இங்கே அம்பிகை ராமண்ணா அங்கேயும் ராமண்ணா இங்க சங்கரனார் பேர் அந்த சங்கரனார் பேரை சேகர சுவாமி அந்த இடத்துல சொல்றாரு திருமயிலை சங்கரனார் தாழ்வடைந்து திருவஞ்சூர் போனார். அங்கே பெருமானை தரிசித்தார். தரிசித்து கண்பொழிய தாரையால் கண்பொழிய வியப்புற்று விம்பினார். அப்படியே திருவஞ்சூர் பெருமான் தரிசனம் பண்ணார். அங்கிருந்து புறப்பட்டு திரு பாசூர் கஷேத்திரம் அதன் பின்னர் அழகாக திரு குறுந்தகையும் பாடலாம் பாடி பழையனூர் திருவாலங்காடு எத்தனை சொல்லியிருக்கிற பழையனூர் 70 வேளாண்கள் உண்மை சாதித்த அந்த அற்புதமான ஸ்தலத்தில் எழுந்தபடி அங்கே திருத்தாண்டகம் பெருந்திருத்தாண்டகம் பாடினார். அதன் பின்னர் காலத்துடன் கண்ணப்பனாயனன் கருள் வாய்த்த திருக்காலத்தினரையும் சார்ந்தார். அங்கே சுவாமியம்மன் காதணி வெண் குழையானை காலத்தி மலை குழந்தை வேடமொழி மூலத்தை விழுந்திறங்கி எழுந்து பெறும் காதல் புரி மனம் கழிப்பு கண்கழிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் திருத்தாண்டகம் நவின்றார் நம பார்வதி மலையே அலரமாதேவான். அந்த அற்புதமான திருக்காலத்தி மலையில் இருக்கிற காலத்திய படையும் கண்ணப்பனான நினை கொண்டு அருமையான சுவாமி பாடுற திருத்தாண்டகம். அந்த திருத்தாண்டகத்துல சுவாமி எங்கே இருக்கிறார்கள் ஒரு என் கண்ணுளான் என்று மகுடமுடைய பதியத்தை பாடுற மனத்தடுத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் வாயார பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயமதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பானான் இப்பா செம்பும் மனத்தகத்தான் ஒன்றே போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்திலான் அவன் என் கண்ணுளானே நம பருதீபதையேத்தாண்டகம் அவனின் கண்ணுளானே என்று காலத்தியாலையும் கைமணியால் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாடுற ஒப்பு உயர்வற்ற பதியத்தை பாடுறார் சுவாமி. இப்பொழுது அவர் கொடுத்த ஒரு ஆசை என்ன ஆசை பாவம் உறவு திருமலையில் திருப்பணி ஆயின செய்து தானிவினை அம்மலை மேல் தாழ்வணிந்து பணிந்த குறிப்பினால் பேணு திரு கைலை மலை வீட்டிருந்த பெருங்கோலம் காணும் அது காதலித்தார் பெருங்கோலம்

0: சபரிமலையில சுவாமி தரிசனம் பண்ண உள்ளத்துல ஒரு ஆசை. இது வடதென்கை, வடகையில் இருக்கிற நம்ம சிவபெருமானை தரிசிக்க போலாமே. ஒரு குறிப்பு காதலித்தார், பெரும் கோலம் காணும் அது காதலித்தார் கலைபாய்மை காவலன். சுமையான கலைக்கு காவலனாக இருக்கிற அப்பர் பெருமான் திரு கைலைமலையில் இருக்கிற சிவபெருமானை கண்டு தரிசிக்க வேண்டும் என்ற ஆசைய தென்னிலையாக இருக்கிற காலத்து மலையில் பெருமான் கொடுத்தார். எனவே தென் கைலிருந்து வடகைலைக்கு செல்ல இருக்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் யாரோட வாழ்க்கையில ஒரு மணி மகனமாக திகழ்ந்து சிவபெருமான் கைலி காட்சியை கொடுத்து அவர் கைலைக்கு அடைத்து செல்ல மீண்டும் பூலோகத்துல இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து மக்களெல்லாம் உயிர் கூடும் பொருட்டு திருமலைகளை மழை போல பொழிவதற்காக சாமி அனுப்புறார். திருக்கைலைக்கு தன்னுடைய பாதங்களை அழைத்துக் கொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இனிமேல் அந்த செய்தியை தான் பார்க்கணும். அப்படி அப்படி ஒரு அருமையான யாத்திரையை நம்முடைய திருநாவுக்கர் சுவாமி மேற்கொள்கிறார். காலத்தி மலையிலிருந்து படப்படுகிறார். அந்த யாத்திரையை இப்படிதான் நடைபெறுகிறது என்பதை சேக்கரார் பெருமான் கூறுமாறு நான் கேட்டு மகிழ்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம்.
1: சிவாயன சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது மகா சிவராத்திரி தத்துவ விளக்கம். வழங்குபவர் திரு சண்முகவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த நேரத்தில் அதாவது என்ன சொன்னாங்க, ஏன் ஐயா சொன்ன மாதிரி கும்பாபிஷேக பலன்கள்னு போட்டாரு கவனமா. அந்த கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில், அதான் அட்டமூர்த்தி, அது ஏன் கலசத்தில் செய்யறாங்கன்னா, அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த கலசத்தில் அந்த கும்பத்தில் ஆவாகனம் செய்து அப்புறம்தான் அங்க மூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்காக தான் அந்த கும்பாபிஷேக டைம்ல மட்டும் மேல நாம செய்த காரணம், ஏன்னா அட்டமூர்த்தியாக இந்த காஸ்மாஸ் பூரா இருக்கிறார் இறைவன், அவரை எடுக்கிறோம். உதாரணமா அவங்க காருக்கு நீங்க வந்து காத்தடிக்கிறீங்க டியூப்ல, காற்று எல்லா இடத்துலயும் தான் இருக்குது, ஆனா அந்த காற்றினுடைய ஒரு சக்தியை டயருக்கு கொண்டு வரணும்னா, டியூபுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா. அதே போலத்தான் அந்த சக்தியை ஆவாகனம் பண்ண இடம் தானே ஒழிய, ஆனால் என்னதான் நீங்க காற்று அடிச்சாலும் இந்த டியூபுக்கு ஏற காத்து அண்டத்தில் உள்ள காத்துக்கு இணையாற முடியுமா? அது ஆகவே முடியாது. அது அதுதான் இது இதுதான். அதனாலதான் சொன்னாங்க, அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த வைணவத்துல அதாவது நம்முடைய கான்செப்டுங்கிறது வேற, சைவத்தினுடைய கான்செப்டுக்கும் மற்றவங்க கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா என்பது படிப்படியாக அப்படி முன்னேறிக்கொண்டே வருகிறது ஞானம். அந்த ஆன்மா முன்னேறி கொண்டு வரக்கூடிய அந்த படிமுறையை தான் என்ன சொன்னாங்கன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வைத்தாருங்க படிமுறை. அப்ப சொன்னாங்க, அந்த ஞானம் பெற்றவன் தான் அருவம் கடந்த சிவபெருமானை வணங்க முடியும். சரியையாளர்கள் இருக்காங்களே, நம்ம நம்மளாம் சரியையாளர்கள் தான். சரியையாளர்கள் உருவத்திருமேனி, கிரியாளர்கள் அருவுருவத்திருமேனி, யோகிகள் அருவத்திருமேனி, ஞானிகள் அருவம் கடந்த திருமேனி. அதனாலதான் சரியை கிரிய யோகம்னு வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப ஆதி சங்கரோ ராமானுஜரோ சொல்லும் பொழுது, இப்ப வேதாந்தத்தில் இந்த வார்த்தையவே பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வேதாந்தம் படிக்க போனீங்கன்னா சரியை கிரியை யோகம்ங்கிற வார்த்தையே வராது. அங்க என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? பக்தி, அப்படிதான் சொல்லுவாங்க. பக்தி அவங்களுடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். பக்திங்கிறது கான்செப்ட் நமக்கு இல்ல. அதாவது சங்கரருக்கும் ராமானுஜருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் என்ன சொன்னார்ன்னு கேட்டா, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். அதாவது சங்கரனுடைய கொள்கைக்கும் ராமானுஜருடைய கொள்கைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவுதான் விஷயம். நிறைய பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, சங்கர சொன்னார் ஞானம் வந்த பிறகுதான் இறைவனிடத்திலே உண்மையான பக்தி செலுத்த முடியும். ஆனா இவர் என்ன சொன்னார், ராமானுஜர் என்ன சொன்னாரு, பக்தி வந்த பிறகுதான் ஞானம் வரும். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. அதை நான் வேடிக்கையா சொல்றது, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, அப்படி சினிமா நம்ம சினிமா கவிஞர் பாடலாம். காற்று வந்ததும் கொடிய செய்ததா, கொடிய செய்ததும் காற்று வந்ததா, அது மாதிரி இருக்கிறவங்க சொல்றது. ஆனா நம்மதை கவனிங்க, இந்த பக்திங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. நம்மகிட்ட நாளில் பக்தி சொன்னாங்களா? சரியே கிரிய யோகம் ஞானம் சொன்னாங்கன்னா, பக்தி என்பது நான்கு நிலையிலும் இருக்க வேண்டியதே ஒழிய அது ஒரு படிமுறை அல்ல. அவங்க பக்தியை ஒரு படிமுறைன்னு வச்சாங்க. ஆனா சைவம் என்ன சொல்லுச்சுன்னா, பக்தி என்பது என்னைக்குமே இருக்க சமாச்சாரம்ப்பா, பக்தி யோகத்தை கடந்து ஞான யோகத்துக்கு போக நீ சொல்லாத. பக்தி என்பது ஒரு ஸ்டேஜ் அல்ல, அது எப்பொழுதும் இருக்க வேண்டியது என்பதற்காக தான். இதெல்லாம் வந்து எவ்வளவு அருமை, அதான் இந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். அதான் சொன்னாரு தாய்மான சுவாமி சொன்னாரு, ரொம்ப அருமையா சொன்னார். விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனிவோல் அன்றோ பராபரமே. அதாவது ஒரு பழம் பழுக்குது, அந்த பழம் எப்படி பழுக்கும்? முதல்ல அரும்பா இருந்து பூவா இருந்து காயா இருந்துதான் பழம் வரும். திடீர்னு ஒரு பழம் பொத்தின் விழுமா? ஒரு பழம் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல அரும்பா இருக்கணும், அப்புறம் பூவா இருக்கணும், அப்புறம் காயா இருந்துதான் பழமா வர முடியும். அதே போலத்தான் சரியை முடித்து கிரியையை முடித்து யோகம் வந்தால்தான் ஞானம். அதனாலதான் ஞானத்தை பலம்னு சொன்னாங்க. ஞானத்தை ஏன் பலம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பலம் என்று சொன்னதுனால சரியை பூ, கிரியை மலர், யோகம் காய் என்பது பெற வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்தில் கேவி சுந்தராம்பாள் பாட்டு, ஞான பழத்தை பிடிந்து ஒரு பாட்டு அந்த காலத்தில் ஐயா தான் கேட்டிருக்கீங்க. கேவி சுந்தராம்பாளுடைய ஃபேமஸ் பாட்டு அது. அது எதுக்குங்கிறத அந்த அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் அந்த தாய்மான சுவாமிகிட்ட தான் விளக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஓரளவுக்கு கும்பாபிஷேகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோம். அடுத்து வந்து நம்முடைய சிவராத்திரியை பற்றி, அதாவது உலகம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சைவ விழா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நானே அதை மீறுறேன். அதாவது சிவராத்திரியை சைவ விழா என்று சொல்லக்கூடாது, சிவராத்திரி விரதம் அப்படிதான் சொல்லணும். விழா என்பது வேறு, விரதம் என்பது வேறு. இப்ப பிரதோஷ விழான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? பிரதோஷ புண்ணிய காலம் சொல்லலாம், இல்ல பிரதோஷ விரதம்னு சொல்லலாம். பிரதோஷ விழான்னு சொல்லக்கூடாது, விழால மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஆனா தான் விழா, அதெல்லாம் ஃபெஸ்டிவல். அதுக்காக என்ன, அது அது ஆறுமுலாவரை படிச்சீங்கன்னா இந்த சைவப்பா, அதுக்குதான் பெரியவங்க எழுதினதான் கவனமா எழுதுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்கள் யாவை, சிவபெருமா அம்மை தேவிக்கு உகந்த விரதங்கள் யாவை, முருகனுக்கு உகந்த விரதங்கள் யாவை, அப்படிதான் கேள்வி இருக்கும். சிவபெருமானுக்கு ஏற்ற விழாக்கள் எவைன்னு இருக்காது. அந்த வித்தியாசங்கள் எல்லாம் அந்த மிக மிக படித்தவர்களுக்கு தான் அந்த வித்தியாசங்கள் தெரியும். இப்போ இந்தியாவில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி அப்படிங்கிறது இந்தியா பூரா எல்லா சைவர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். ஆனா ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவான். அதான் பெரிய பெரிய அதான் நம்மகிட்ட எவ்வளவு பெரிய சிறப்பு சொன்னேன் இல்லையா, சிவபெருமானையும் பிச்சை எடுத்தாருன்னா ஒரு கதையை விட்டா இல்லையா. அதே போலத்தான் இந்த சிவராத்திரி என்பது இந்தியா முழுவதும் செய்யப்படுகின்ற விழாவாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொன்னு சொல்லுவான். இப்போ நான் அதுக்காக ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது இது வந்து எங்க இந்த இந்தியாவில பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஒன்னு இருக்குது, பிரஜாபீத பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வ வித்யாலயா என்று ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் உள்ள பெரிய ஆர்கனைசேஷன். அது உலகம் பூரா பிரான்ச் இருக்குது. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுங்கிற இடத்துல இருக்கு, அதான் இன்டர்நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ். அவங்க இந்த ஹிந்து பேப்பர்ல சிவராத்திரிக்கு முதல் நாள் 19/2/2004 சிவராத்திரியை பற்றி ஒரு கட்டிங்ஸ் வந்திருக்கு. நீங்க ஜெராக்ஸ் காப்பியா எடுத்து வச்சுக்கிறீங்க இதை பற்றி. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, சிவபெருமான் பிறந்த நாள் சிவராத்திரி, அவனதான் பிறப்பு இறப்பும் இல்லாதவன் சொல்லிட்டு இருக்கமே இல்லையா. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, த ஈவன்ஸ் த டிவைன் பர்த் இஸ் செலிபிரேட்டட் அப்படின்னு சிவபெருமானுடைய பிறந்த நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன்தான் பிறவாயாக்கே பெரியவனாச்சே, அவனை போய் பிறந்த நாள் உண்டா? இப்ப ராமநவமினா ராமன் பிறந்த நாள், ஜென்மாஷ்டமினா கிருஷ்ணன் பிறந்த நாள், அதாவது வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமன் பிறந்த இடமும் இருக்கு, ராமன் இறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் பிறந்த இடமும் இருக்கு, கிருஷ்ணன் இறந்த இடமும் இருக்கு. ஞாபகம், ராமன் பிறந்த இடத்துக்கு தானே பெரிய தகராறு நடந்திருக்கு இந்தியாவில். அதனால என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். வார்த்தை தான் கவனமா சொல்றாங்க, ராமாஸ் டெம்பிள்னா இட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் எனிவேர் இன் இந்தியா, பட் இட் இஸ் நாட் ராமாஸ் டெம்பிள். தே சே இட் இஸ் ராம ஜென்மபூமி, சோ வி கான்ட் ஷிஃப்ட் த பிளேஸ் டு எனி அதர் பிளேஸ். அதுக்காக அந்த பேரை என்ன வச்சாங்கன்னா ராம ஜென்மபூமி. கோயில்ங்கிறதுக்கு இந்தியில மந்திர்னு சொல்லுவான், இட் இஸ் நாட் ராமாஸ் மந்திர், இட் இஸ் ராம ஜென்மபூமி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ராமன் பிறந்த இடமும் இருக்குது, ராமன் எங்க இறந்தான்னு இருக்குது, அதே போல கிருஷ்ணன் எங்க பிறந்தான்னு இருக்குது, கிருஷ்ணன் எங்க செத்தான்னு இருக்குது. இல்ல, கிருஷ்ணன் இறந்த இடம் அதுக்கு பேர் பல்க தீர்த்தம்னு பேர். குஜராத்தில் இந்த விராவல் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுல இருந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் பல்க தீர்த்தம். அது வந்து தட் வாஸ் அ பிளேஸ் த கிருஷ்ணா டைடு. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனால் சிவபெருமான் பிறந்த இடமும் கிடையாது, சிவபெருமான் இறந்த இடமும் கிடையாது. பிறப்பிலி இறப்பிலி பிறவாயாக்கை தெரியும். அப்ப அவனுக்கு போய் பிறந்த நாள்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதனால சொல்ற என்ன ஞாபகம், ஐயா சொல்லிருக்கிறாங்க மகாசிவராத்திரி. அப்ப என்ன தெரியுது, மகாசிவராத்திரின்னு ஒண்ணு சொன்னதுனால மாச சிவராத்திரின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுது இல்லையா. அப்ப என்ன சொன்னாங்க, நாம இப்ப கொண்டாட போற சிவராத்திரி இருப்பாரு மாச சிவராத்திரி, அதாவது ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? இங்கிலீஷ்ல நைட்டு, தமிழ்ல இரவு. ராத்திரின்னு ஏன் பேர் வந்து கேட்டீங்கன்னா, அது ஒரு விஷயம், ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது சிவபெருமானுடைய ரௌத்ரி என்ற சக்தி அதிட்டிக்கின்ற நேரத்துக்கு ராத்திரின்னு பேர். மொத்தம் 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 24 மணி நேரம். அப்ப முதல் 20 நாழிகைக்கு வர்ற சக்தி பிராமி, அடுத்த

டேல ரெண்டு டே இருக்கு, ஒன்னு சோலார் டே, இன்னொன்னு லூனார் டே, ரெண்டு இருக்கு. அந்த லூனார் டேங்கிறது நட்சத்திரத்தை வைத்து முடிவு பண்ணது, சோலார் டேங்கிறது சூரியனை வச்சு முடிவு பண்றது. வருஷம் அதே மாதிரி ரெண்டு இருக்கு, சந்திரனை வச்சு முடிவு செய்யக்கூடிய வருஷம் சாந்திரமான வருஷம், சூரியனை வச்சு முடிவு பண்ணக்கூடியது சௌரமான வருஷம். வருஷத்துல ரெண்டு வருஷம் இருக்கு நம்ம கிட்ட. அதனாலதான் இப்ப தமிழ் என்ன எழுதுவாங்க, இப்ப பங்குனி நடக்குது, பங்குனி திங்கள் அப்படின்னு போடுவாங்க, வைகாசி திங்கள், ஆணி திங்கள், ஆடி திங்கள். எதுக்கு சார் இந்த திங்களை சேர்த்து சேர்த்து போடுறாங்க, எதுக்கு திங்கள்? திங்கள்னா மாசம்னு சொல்லிடுவாங்க, திங்கள்னா மாசம். அடுத்த கேள்வி கேட்டாலும் சிக்கல் இருக்கு, ஏ சார் மாசத்து திங்கள்னு சொல்லணும்னு அடுத்த கேள்வி கேட்டாதான் சிக்கல் வருது. அங்க என்னவென்றால் ஏன் திங்கள்னு வச்சாங்கன்னா, திங்கள்னா என்னது? சந்திரன். சந்திரனை வைத்து முடிவு பண்ணக்கூடிய மாசம், அதனால அப்படி சொல்றது. மாசி திங்கள், ஆணி திங்கள்னு ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசம் சூரியனை வச்சு நிச்சயம் பண்ணது இல்ல, சந்திரனை வச்சு நிச்சயம் பண்ணதுங்கிறக்காக தான் அப்படி போடுறது. இந்த மாதிரி பல கேள்விகளை கேள்வியை கேட்டாதான் நமக்கு சிந்தனை விரிவடையும். அதுபோல என்ன செய்தார்கள் என்றால், இப்போ சிவராத்திரி எதற்காக கொண்டாடுறோம் அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த சிவராத்திரி என்பது திதி, எந்த திதினு வச்சாங்க, மாசி மாசம் கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிறை. எப்பொழுதுமே ரெண்டு ஃபோர்ட்நைட் இருக்கு நம்ம கிட்ட, இங்கிலீஷ்ல ஃபோர்ட்நைட்னு வச்சான். இந்த ஃபோர்ட்நைட்ங்கிறதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வச்சோம், அதான் பட்சம். பட்சம்னா ஃபோர்ட்நைட். கிருஷ்ணபட்சம் தேய்ந்து கொண்டே வருவது, சுக்கிரபட்சம் வளர்ந்து கொண்டே வருகின்ற ஃபோர்ட்நைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் பாருங்க, நவராத்திரி வந்து வளர்பிறையில வரும், சிவராத்திரி வந்து தேய்பிறையில வரும். அது ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ இந்த கிழமைக்கு என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், மாசி மாசம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில நாம சிவராத்திரி கொண்டாடுறோம். அந்த சிவராத்திரி எதற்காக அதை வைத்தோம் என்பதற்கு நம்முடைய சைவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்பொழுதுமே நீங்க எதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் சரிதான், நம்ம ஞானிகள் என்று யாரை வைத்திருக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். இல்லைன்னா நம்ம ஞானிகளை மதிக்கலன்னு அர்த்தம் ஆகுது. ஐ டிசக்ரி வித் அப்பர், ஐ டிசக்ரி வித் சம்பந்தர், நீங்க சைவனா? அதுல அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிவராத்திரியினுடைய முழு தன்மை லிங்க புராணம்னு ஒரு பெரிய புராணத்துல தான் 11,000 ஸ்லோகத்துல வருது. இந்த லிங்க புராணம்ங்கிற ஒரு பெரிய, அந்த 11,000 ஸ்லோகத்துல வரக்கூடிய கருத்தை தான் அப்பர் சுவாமிகள் லிங்க புராண குறுந்தொகைன்னு வச்சார். அது லிங்க புராணத்தின் தாற்பரியத்தை சொல்லுகின்ற குறுந்தொகை என்ற யாப்பிலே செய்யப்பட்டது. அதாவது இந்த குறுந்தொகை விருத்தம் இப்படிலாம் தேவாரத்தில் வரும், அது வந்து பண்ணு கிடையாது. தேவாரத்தில் மொத்தம் எத்தனை பண்ணு இருக்குன்னா 23 பண்ணு தான் இருக்கு. மூன்று பேரும் சேர்ந்து தமிழிலே எத்தனை பண்ணு இருக்குன்னா 103 பண்ணு இருக்கு, இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் இசை உலகத்திலே எத்தனை பண்ணு இருந்துன்னு கேட்டீங்கன்னா 103 பண்ணு இருந்துதான். அந்த 103 பண்ணிலேயுமே நம்முடைய தேவாராசிரியர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 23 பண்களில் பாடிய பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற பண்ணில் அவங்க பாடலே அர்த்தம் இல்ல, பாடியிருக்காங்க, நமக்கு கிடைக்கல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, உனக்கு இது போதும். இவங்க இப்ப கிடைச்சிருக்கிற 7,000 பாட்டு நீ படிச்சு வைப்பேன் போதும். ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன சார் நமக்கு எல்லா தேவாரமும் கிடைக்கலையாமே, வருத்தத்தோட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இருக்கிற 7,000 படிச்சு முடிச்சுட்டீங்களா? சிலதே தேவையில்லாத ஆராய்ச்சி, அதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, கிடைச்சிருக்கு சிவபெருமானே போதுட்டாரு, விட வேண்டியதான கதைய. அப்போ அந்த 11,000 ஸ்லோகங்கள்ல சொன்னதை, அந்த கருத்தை அப்படியே குறுந்தொகை என்பது யாப்போட பெயர். தேவாரத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலது பண்பற்றி வரும், சிலது யாப்பு பற்றி வரும். இந்த குறுந்தொகை என்பது பண்பற்றி வந்தது அல்ல, யாப்பு பற்றி வந்தது. ஆனா திருவிருத்தம், தாண்டகம் இதெல்லாம் யாப்பு பற்றி வருகின்ற பெயர், பண்பற்றி வருகின்ற பெயர் அல்ல. அந்த கருத்தை லிங்க

0: புராண குறுந்தொகை என்று அப்பர் சுவாமிகள் பத்தே பாட்டில் சொன்னார். சம்பந்த சுவாமிகள் ஒன்பதாவது பாடல் தோறும் இந்த பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியே செய்தியை மறக்காம சொல்வார். அதாவது பெரிய புராணத்தில் சேக்கலார் என்ன சொல்லுவார்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பந்தருக்கு மட்டும் ஒரு வைப்பு முறை வச்சிருக்கிறார். ஆனா அப்பர் சுந்தரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணல. அதாவது முதல் பாடல் இப்படி இருக்கும், எட்டாவது பாட்டுனா ராவணனுக்கு, ஒன்பதாவது பாட்டுனா பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி தேடியது, பத்தாவது பாட்டுனா சமணர்களையும் புத்தர்களையும் கண்டம் பண்றது, பதினோராவது பாட்டு திருக்கடைக்காப்பு. திஸ் மெத்தட் வாஸ் ஃபாலோட் பை சம்பந்தர் ஒன்லி. திஸ் மெத்தட் வாஸ் நாட் ஃபாலோட் பை சுந்தரர் ஆர் அப்பர். ஆனால் சேக்கலார் என்ன பண்ணாரு, சம்பந்தர் மட்டும் ஏன் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாருங்கிறதுக்கு சேக்கலாரே விளக்கம் சொல்றார். வைப்பு முறைன்னு பேரு தமிழ், அதுக்கு பேர் வந்து வைப்பு முறை. இது ஏன் இதுக்கப்புறம் இது வச்சார், இதுக்கப்புறம் ஏது வச்சார் சொல்லிட்டே வருவார். அப்ப என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்பதாவது பாட்டில் ஏன் சம்பந்தர் இப்படி வைக்கிறாருங்கிறதுக்கு சொல்லுவாரு, தொழுவார்க்கே அருளுவது சிவபிரான் என தொழார், வலுவாள மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை துரித்து ஐந்தெழுத்தும் துரித்து உயிந்த படிவிரித்தார். அது ஏன் அவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருமாலும் பிரம்மதேவனும் அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் கர்வத்தினாலும் சிவபெருமானை தேட வேண்டும் என்று தேடி அப்படி கிடைக்காமல் அந்த சிவபெருமான் எப்படி அருள் செய்தார் என்றால், அவர்கள் ஐந்தெழுத்தை ஓதி சிவபூஜை செய்யும் பொழுது அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனாலதான் எல்லா கோயில்லையும் கற்பகிரகத்துக்கு நேர பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க, லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா, எந்த சிவன் கோயில தமிழ்நாட்டில் நீங்க போனாலும் சரிதான், அந்த கற்பகிரகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும், லிங்கோத்பவ மூர்த்தின்னு போட்டிருப்பாங்க. அந்த லிங்கோத்பவ மூர்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லிங்கோத்பவ காலத்தில் உற்பத்தியாகி அருள் செய்த மூர்த்தின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணாங்க, தேடி கிடைக்காதவரை இவங்க என்ன பண்ணாங்க, சிவபூஜை பண்ணி இந்த சிவலிங்கத்தின் வழியாக செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, அந்த மாசி மாசம் சிவராத்திரி அன்றைக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு தோன்றினார். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு பேரு லிங்கோற்பவ காலம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஜாமம், ஒரு ராத்திரியில நாலு ஜாமம், இந்த நாலு ஜாமத்தில் ரெண்டாவது ஜாமம் முடியும் பொழுது அதுக்கு லிங்கோபவ காலம்னே பேர். பதினொன்னே முக்கால் மணிக்கு வரும் நைட்ல, அந்த பதினொன்னே முக்கால் மணி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சிவராத்திரி முழுசும் உங்களால முடிக்க முடியினாலும் பரவாயில்லை, அதுக்கு ஒரு விதிகளை கொடுத்துட்டாங்க, சிவராத்திரி முழுசும் முடிக்க முடியலனாலும் பரவாயில்லை, இந்த லிங்கோற்பவ காலத்து வரைக்கும் நீங்க முடிச்சா போதும், பதினொன்னே முக்கால் மணிக்கு அது வரும். அந்த லிங்கோற்பவ காலத்தில் அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு அந்த திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் வெளிப்பட்ட காலம்தான் சிவராத்திரி. அதனால என்ன சொன்னாங்க, அப்படி வெளிப்பட்ட உடனே அந்த பிரம்மதேவனும் திருமாலும் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு அருள் செய்வது போலவே இந்த காலத்தில் சிவலிங்க வழிபாடு செய்கிறவர்களுக்கு நீங்க எங்களை போலயே பரண தரணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நேயர் விருப்பம், அதனால என்ன பண்ணாரு, எப்பயுமே சிவபெருமான் வந்து நேர் விருப்பத்தை இன்னும் புறக்கணிக்க மாட்டார். நிறைய நேர் விருப்பம் பண்ணியிருக்கிறார். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், இப்ப சிவபெருமான் நஞ்சு உண்டார், ரைட் தான், நஞ்சு உண்டு சாகல, ரைட் தான், ஏத்துக்கிடுவோம் சார், கடவுள் நஞ்சை சாப்பிட்டு சாகல. இன்னொன்னு சொல்றீங்களே, அந்த நஞ்சை சாப்பிட்டதுனால கழுத்து மட்டும் கருப்பாவே இருக்குன்னு சொல்றீங்களே, இதை மட்டும் அவரால் மாத்த முடியலையா சார், நம்ம பையன் கேட்பாங்க. நல்ல நியாயமான கேள்வியா, என்ன சார் இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறான், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறான், முடியவே மண்டையவே எடுத்துட்டு வேற மண்டை வைக்கலாங்கிறான், எவ்வளவு விஞ்ஞானம் டெவலப் ஆயிருக்கு, நம்ம மனிதர்களே இவ்வளவு செய்யும் பொழுது நீங்க சொல்லுகின்ற இந்த பெரிய சிவபெருமான், அந்த விஷத்தை குறித்து சாகாத சிவபெருமான், இந்த கண்டத்துல வந்த கருப்பை மட்டும் மாத்திக்க முடியாதா சார், அதுக்கு ஒண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் கிடையாது அவருக்கு அப்படின்னு கேக்குறான். அங்கதான் இந்த கேள்வி கேட்டா என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கு, அதான் இந்த விஷயம். இந்த கேள்விக்கு ஞானிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் அந்த நஞ்சை சாப்பிட்டு அவர் வந்து என் கருப்பு மட்டும் என் கண்டமா மாறலன்னா, அங்க தேவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி நாங்கள் உங்களை வழிபடும் பொழுது நாங்க செஞ்ச தப்பு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி உங்க கழுத்தை மட்டும் கருப்பாவே வச்சுக்கிடுங்கன்னு அவங்க கேட்டாங்களாம், அதனாலதான் கருப்ப கருப்பா வச்சுட்டு இருக்காருன்னு வருது கந்த புராணத்துல. அது அது ஒரு நேய விருப்பம், அதுவும் நேர் விருப்பம் தான். அதே போலத்தான் இங்கேயும் நிறைய நேர் விருப்பம் சிவபெருமான், அதாவது அப்படி ஒரு அப்படி ஒரு கட்டுரை எழுதுன்னு எனக்கு ஆசை, சிவபெருமான் நிறைவேற்றிய நேர் விருப்பங்கள். இல்ல ரேடியோல மட்டும்தான் இந்த பாட்டை கேட்கணுமா, நீங்க நேர் விருப்பம்னு நாங்களும் கேட்கப்படாதா? அது எத்தனை நேர் விருப்பம் பண்ணிருக்காரு தெரியுமா, நிறைய நேர் விருப்பம் பண்ணிருக்கிறார். இன்னொரு நேர் விருப்பம் சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்க வேண்டிய நேர் விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய உண்மையான வெஹிக்கிள் என்ன தெரியுமா உங்களுக்கு, ஐராவணம் என்ற யானை, அதுதான் அவருடைய உண்மையான. ஐராவணம்னு ஒரு யானை இருக்கு, அதுக்கு எத்தனை கொம்புனா 2000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு, இந்த பக்கம் 1000 கொம்பு. அந்த யானை தான் சிவபெருமானுடைய வாகனம், அதுலதான் வந்துகிட்டு இருந்தாராம். ஆனா ஒரே நாள் ஒரு நேயர் விருப்பம் வந்தது இல்லையா, அதனாலதான் சொல்லுவாரு, அந்த நேர் விருப்பத்தை யாரு போட்டான்னு கேட்டீங்கன்னா, தர்ம தேவதை. இந்த உலகத்துல நாம செய்கின்ற தர்மங்கள் இருக்குல்ல, இந்த தர்மம் அதாவது உலக தர்மங்கள், இந்த உலக தர்மங்களை எல்லாம் கணக்கு வைக்கின்ற தர்ம தேவதை இருக்கு. அந்த தர்ம தேவதை என்ன கேட்டுச்சான், சுவாமி நீங்க இந்த உலக தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான், சிவ தர்மத்தை ஏற்படுத்தியவரும் நீங்கள் தான். உலக தர்மம்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, சட்டத்திட்டங்கள், அதுவும் சிவபெருமான் தான் ஏற்படுத்துறார், அது தர்ம சாஸ்திரங்கள சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவபுண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்டம் நாயன்மார்கள் செய்ததை காத்ததெல்லாம் உலக தர்மம் இல்ல, சிவபுண்ணியத்தை தான் அவங்க காத்தாங்க நாயன்மார்கள். நீங்க உலக தர்மத்தின்படி பார்த்தால் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ், அப்படித்தானே, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் கிரைம்ஸ் தானே. ஆனா அதை ஏன் பெரிய செயல் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, செயற்கரிய செய்யட்டு நான் வேண்டாம்னு சொல்லட்டதா, வனஜா இதுக்கு போன மாதிரி அப்படி போச்சு வந்தா செயற்கரிய செய்யணும் சொல்லலாம் இல்லையா. ஆனா இது அப்படி செயற்கரிய செய்ய இல்லையே, இல்ல ஆல் ஆர் கிரைம்ஸ், அப்படி ஏன் செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அங்கதான் கேட்டா சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியங்களை மீறினார்கள், அங்கதான் உள்ள பாயிண்ட். அதனாலதான் சித்தியால சொன்னார், அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். இதெல்லாம் லா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் ஏன் தவறு என்று சிவபெருமான் எடுத்துக்கொள்ளவில்லை. சண்டேஸ்வர நாயனார் அப்பாவோட காலையே வெட்டினார், எவ்வளவு பெரிய தப்பு. அவர் அப்பா மட்டுமல்ல, அவர் 3 ரோல் வருது, அவருக்கு 3 செக்ஷன்ல வருது. ஒன்னு அவருக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஒன்னு அவரை பெற்ற தந்தை, 3வது அவர் ஒரு அந்தனர். ஒரு அந்தனரை கொன்ற பாவம், ஒரு தந்தையை கொன்ற பாவம், ஒரு ஆசிரியரை கொன்ற பாவம், இவ்வளவு ஒரே ஆக்ஷன்ல 3 பாவம் வருது. இவ்வளவு பெரிய பாதகம் செய்தும் நம்ம என்ன பாடுறோம், பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாடுறோம். அப்ப என்னன்னு கேட்டா, அங்கே சண்டேஸ்வர நாயனார் நிலைநிறுத்தியது சிவ புண்ணியம், சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறுகிறார். இதுதான் அந்த நம்ம சைவத்தினுடைய கான்செப்ட். நேற்று சொன்ன இல்லையா, மேன்மை கொள் சைவ நீதி, அதுக்கு 2 அடை போட்டாங்க, அது மேன்மை கொள் நீதி, இன்னொன்னு சைவ நீதி, சிவாகமத்தில் விதிக்கப்பட்ட நீதி, அடுத்தால உலக நீதியை விட அது சிறந்தது. அதான் மேன்மை கொள் சைவ நீதி, எதை விட மேன்மை என்றால் உலக நீதியை விட மேன்மை உடையது. இதுதான் உங்களுடைய கான்செப்ட், கொள்கை. இது என்ன பண்ணிச்சான் தர்ம தேவதை, நீங்க இது மாதிரி சொல்லிருக்கீங்க, ஆகினால இதை நிலைநாட்டுவதற்காக, அதாவது சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம்னு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக தர்ம தேவதாகிய நானே ரிஷபமாக இருந்து உண்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக என்ன பண்ணாரு, அதாவது எப்பொழுதுமே இந்த ரிஷபம் வந்து ஒரு ஊர்வி, அவர் ஒரு கண்ட்ரோலர் இல்லையா, ரிஷபத்து மேல இருக்காருன்னு அர்த்தம், இதை கண்ட்ரோல் பண்றாருன்னு அர்த்தம். இப்ப எப்படி டிரைவர் ஷுட் கண்ட்ரோல் த கார், த கார் கேனாட் கண்ட்ரோல் த டிரைவர், புரியுதா உங்களுக்கு? அதே போலத்தான் இந்த சிவ புண்ணியத்தை மீறி செய்வதற்காக உலக புண்ணியத்தை மீறலாம் என்பதை காட்டுவதற்காக இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நானே உண்மை சுமக்கிறேன்னு கேட்டுச்சான். அதுக்காக தான் தர்ம தேவதை மேல அவர் தர்றார். அது ஒரு நேயர் விருப்பம் தான், அது எல்லாமே நேயர் விருப்பம் தான். ஆனா திரிபுர சம்ஹார காலத்தில் மட்டும் திருமாலையே தாங்கினார் ரிஷபத்தில், அவர் மட்டும் திருமாலும் கொஞ்ச நேரம் தாங்கினார் சிவபெருமான, எப்போ அந்த திரிபுர சம்ஹார காலத்தில். அதனாலதான் மாணிக்கவாசகருக்கு திருவ சொன்னார், கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இளவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி. எங்க வருது? திருச்சாளல்ல, திருச்சாளல வருது. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி, தடமதில்கள் புறமூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளலோ. மாணிக்கவாசருடைய வாக்கு. சண்டைக்கு போனா யானை மேல சண்டைக்கு போவாங்க, குதிரை மேல சண்டைக்கு போவாங்க, தேர் மேல சண்டைக்கு போவாங்கன்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். காளமாட்டு மேல சண்டைக்கு போனாலும் நீ ஒருத்தர் தான். அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் காளமாட்டு மேல சண்டை போட்டாங்கன்னு இங்க இருக்கா? யானையில போவாங்க, குதிரையில போவாங்க, இப்படிதான் நடக்கும். யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இப்படிதான் இருந்துச்சு. அதான் கேக்குறாரு, அருமையான கேள்வியை பாருங்க. கடகரியும் பரிமாவும் தேரு முகந்து ஏறாதே இடவு முகந்து ஏறியவா எனக்கு எம்ப என்னேடி, தடமதில்கள் புறமூன்றும் தளலெறித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளலோ. அப்பொழுது போனது அந்த இளவம், அந்த திருமாலே ரிஷபமாக இருந்து தாங்கினார், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. திருவாசகத்தில் எவ்வளவு பொருள், திருவாசகத்தை ஓதுகிறோம், இந்த பொருள்கள் எங்கே வருகிறது என்று நாம் திருமுறைகளுக்கு அப்படி சிந்திக்கணும். அப்பதான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அதைத்தான் சொன்னார் இவர் நம்முடைய சேக்கலார் சுவாமிகள். அந்த சிவபெருமான் தான் எல்லாருக்கும் அருள் செய்கிறார், அது பிரம்மதேவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுமூர்த்தியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அருள்வது சிவபெருமான் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த ஒன்பதாவது பாடல்தோறும் சம்பந்தர் இந்த வரலாற்றை கூறுகிறார் என்று யார் சொல்றா? சேக்கலார் சொல்றார். அதுதான் நம்முடைய சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அருள் செய்தார், அவர்களுக்கு அருள் செய்தார். எப்பொழுது அருள் செய்தார்? அந்த சிவராத்திரி என்ற நேரத்தில் அருள் செய்தார். அவர்கள் வேண்டுகோளின்படி அந்த சிவராத்திரி நேரத்திலே அவரை வழிபட்டவர் எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே. இதனுடைய முழு வரலாறு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்த புராணம் அதுல ஒரு படலத்துல வருது. இந்த சிவராத்திரிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவ நிசின்னு வரும். நிசினாலும் ராத்திரி
1: என்ன சொல்லுவேன், இதை சொல்லவும் முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல. இது எத்தனையோ அனாவசியத்துக்கெல்லாம் லீவ் எடுக்கிறான். நான் என்ன சொல்றேன், வேலைக்கே போகப்படாதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் போயிடுத்து. வேலைக்கு போனாலும் நீங்க லீவ் எல்லாம் இதுக்கு எடுத்தும் கூட இதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுமே அப்படிங்கிறதோட நான் இதை நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல ரொம்ப சொல்ல தயாரா இல்லை. இருந்தாலும் அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. இதை சயின்டிபிக்கா நிரூபணம் பண்றான். அவ தொட்டு ஒரு புஷ்பத்தை வச்சிருந்தா சாதாரண நாளை விட சீக்கிரம் வாடுறது, அதனால சில ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் பண்ணா கண்டுபிடிச்சிடும். முன்னெல்லாம் தாய்ப்பாலை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் காலனா பிரயோஜனம் இல்லை. கிளாக்ஸோ, ஆஸ்டர் மில்க் இதெல்லாம் வந்தது. இப்ப எல்லாரும் அலறான், தாய்ப்பாலுக்கு ஈடா எந்த புட்டி பாலும் கிடைக்காது, அதையே சாப்பிடுங்கோ. யஸ்மை த்வக்ஸ்தன ப்ரப்யாயோர்வர்ச்சோ யசோபலம். வேதம் சொல்றது குழந்தை பிறந்த உடனே ஜாதகர்மாவில இந்த குழந்தைக்கு தேவையா உள்ளதான புத்தி சக்தியோ நோய் எதிர்ப்பு சக்தியோ இந்த கிருமிகளை எதிர்த்து இந்த குழந்தைக்கு நல்லபடியாக உண்ணும் ஊனங்கள்லாம் வராமல் இருக்கிற சக்தியோ எல்லாம் இந்த ஸ்தன்யத்தில் இருக்கு. அந்த ஸ்தன தேவத்தைங்கிற வழியும் பிரார்த்தனை பண்ணி இது வழியாக இந்த குழந்தைக்கு எல்லாம் ஏற்படணும்னு கொடுக்க சொன்னான். இது அந்த மந்திரத்தை சொல்லி எடுத்து விடுறதுன்னு வேற இருந்தது. இந்த ஜாதகர்மா குழந்தை பிறந்தோன்ன பண்ணணும், அட்லீஸ்ட் கடைசி மேக்சிமம் பதினோரோனா பண்ணணும். நாமெல்லாம் அந்த குழந்தை பெண் குழந்தைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஜாதகர்மா பண்ண ஆரம்பிச்சுடுறார் இவர். இதெல்லாம் இதை தனியாக பேச வேண்டிய விஷயம். வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை இருந்தாலும் இழுத்து விட்டாங்க. எப்போ இதை பண்ணணுமோ அது பண்ணுறதில்லை. நாமெல்லாம் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணி உபநயன விவாகம் ரெண்டும் சேர்ந்து அதே பையனுக்கு ஒரே நாள் என்ன, எட்டுலேருந்து ஒம்பது உபநயனும் பத்திரையிலேருந்து பதினொன்றை கல்யாணம். உபநயன விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை. என் மாதிரி சாஸ்திரங்கள்லாம் போனால் அவன் நிறைய சம்பவம் ஒன்றா சாஸ்திரோக்தமாக நடக்கிறது எவ்வளோ சௌகரியமாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துடுறோம். பின்னப்போ எங்கள் வீணா போமே என்ன சொல்லுவா? என்னால் நாம் ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தை கவனிக்கணும். இந்த குழந்தைக்கு அப்போவே கொடுக்க சொன்னால் இப்போ எல்லாத்தையும் நடுப்புற விட்டு விட்டு இப்போ என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் நிறுத்துங்கோ, இதையே கொடுங்கோ, இதில் இருக்கக்கூடிய சத்து வேறு எதுலேயுமே கிடையாது, ஹா ஹூங்கிறான். அதுபோல் எல்லாத்துலேயுமே நமக்கு பின்னாடி தான் எல்லாம் புரிய போகிறது, இந்த ஆபத்துக்கள்லாம் இல்லைங்கிறத நாம் நன்னா புரியணும். அதற்கு மேலே இந்த தர்ம சங்கடம்னு சிலதெல்லாம் இப்படி போனாலும் கஷ்டம் அப்படி போனாலும் கஷ்டம்னு இருக்குது. இந்த கஷ்ட பரிகாரங்களாம் நான் ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லியிருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம்னு கேட்டேன்னா, யாகத்தில் அஞ்சு நாளைக்கு உபவாசம் இருந்து பண்ணணும். உபவாசம் இருந்து ரொம்ப அசக்தியாக போயிடும்னா சிலதெல்லாம் லிக்விடாக சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் ஏதோ முத நாளும் ஒரு நாள் ஏதோ பிரசக்தியில் கொஞ்சம் சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுதும் ரொம்ப யதஸ்னீயா துருத்ரோஸ்ய பசூன் காதுகஸ்யாத், இவர் எனக்கு உடம்பு பசித்தாங்கலேன்னு சாப்பிட்டாருனாக்க ருத்ரனுக்கு கோபம் வந்துடும். சாப்பிடலேன்னா எதனா ஆஸ்வானுபவசே க்ஷோதுகஸ்யாது, வைகுண்ட காசியாக எடுத்துப்போமே, எனக்கு ஏதோ ரொம்ப உடம்பு இல்லை சார், பேசாமல் பட்டினி கிடந்தேன்னா பசினால ஏதோ ஆபத்து வந்தாலும் வரலாம், இவர் என்ன சுகர் பேஷண்ட் ஹை, சரி இதாக சாப்பிட்டேன்னா என்னன்னா மகாவிஷ்ணு கோபம் வந்துடும் வைகுண்டே காசி, அப்புறம் ஏதாவது நாளைக்கு ஏதாவது கேட்டால் ஒன்றும் தரமாட்டார், அப்படி லக்ஷ்மி பற்றி கோபம் வந்தால் என்னாகும்னு பயப்பிட்டான். இதுக்காக என்ன பண்ணலான்னு வேதம் சொல்றதுன்னா, அப்போஷ்ணாதி தன்னேவா சிதன்னேவா நசிதம் நக்ஷோதுகோ பவதி நாஸ்ய ருத்ர பசூன் அபிமன்ய. வேதமானது முரட்டத்தனமாக இதையுமே சொல்லலை. அப்படி முடியலன்னு வந்ததுன்னா லிக்விடாக சாப்பிடும். அப்போஷ்ணாதி ஜலத்தை சாப்பிடுனார். இந்த வேதத்தில் சொன்னதான ஒரு பாயிண்டை வச்சுட்டு பாகவதத்தில் அம்பரீஷ உபாக்கியானம் வருது. அம்பரீஷோபாக்கியானத்தில் துவாரசி பாரணை பண்ண விடாமல் விஷ்ணு பக்தாளுடைய பெருமையை காட்டுறதுக்காக தன்னுடைய பெருமையை குறைச்சிண்டு தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வரட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் துர்வாசர் போனார். இவ்வளவையும் நீங்கள் நின்று ஞாபகம் வச்சுக்கணும். அவர் இங்கேருந்து போய் லேட்டாக வந்தார். இது எல்லாருக்கும் கதை தெரியும். அம்பரீஷோபாக்கியானம் வருஷத்துக்கு அஞ்சாறு பேர் இங்கே பாகவதம் சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு மூலம் இங்கே வேதத்தில் அவர் வரத்துக்கு லேட்டாச்சுன்னா அந்த பாரணை அல்பத்வாரிசி அதுக்குள்ளே பண்ணாதான் விசேஷம்னு சொல்லியிருக்கு. நமக்கு எப்பவுமே அல்பத்வாரிசி தான், ஏன்னா நாமெல்லாம் அல்பாளாக இருக்கிறதுனால ஏகாதசி விரதவர் கோயிலோ துவாரசி இன்னைக்கு ஆறு மணிக்கே சாப்பிட்டுடுறேங்கிறான். அது மாதிரி அந்த துவாரசிக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சிருந்தார். பிராமணால் விட்டு விட்டு சாப்பிடவும் முடியாது. அந்த ஊரில் இருந்த பிராமணாள்லாம் இந்த வேதாத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணால், ஜல துளசி ஜலத்தை சாப்பிட்ருங்கோ, தன்னே வாசி தன்னே வாசி தன் நக்ஷோதுகோ பவதி நாஸ்ய ருத்ர பசூன் அபிமன்யதே அப்படின்னு ஜலத்தை சாப்பிட்டா சாப்பிட்டா மாதிரியும் ஆகும், சாப்பிடாத மாதிரியும். இதை நம்ம மகாபிரிவா என்ன பண்ணா, ஜலம் சாப்பிட்டா கூட சில பேருக்கு போகாது. ஒரு முப்பது வருஷம் இருக்கும் வியாச பூஜை. மூணு பிரிவான வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓரிக்கை கிண்ணன்ற ஒரு கிராமத்தில் மகாபிரிவா வியாச பூஜை பண்ணுறா. பெரியவா வியாச பூஜைன்னா அது மா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணி ஆகிடும், பூஜை முடியறது. நிறைய பக்தாலெலாம் வந்து உட்காண்டிருக்கா. அது வியாச பூஜை முடிஞ்ச உடனே மினிமம் அரை மணியாவது வாக்கியார்த்தம் சொல்லணும், சம்ஸ்கிருத வாக்கியார்த்தம் அசாதோ பிரம்ம ஜிஜ்யாசா. பதினோரு மணி இருக்கும், ஜனங்கள்லாம் கூடியிருக்கு. மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறார், இவாள்லாம் பசியோடு இருப்பா, திடீர்னு நான் பூஜை பண்ணி அக்ஷதை வாங்கிட்டு தான் சாப்பிட்ணும்னு நினைப்பா, அதில் முடியாதவாள்லாம் ரொம்ப பேர் இருப்பா, ஏதாவது வந்துடும், என்ன பண்ணலான்னா பெரியவா சொல்லுங்கன்னார். அங்கே காஞ்சிபுரத்தில் போய் தயிர் சாத்தை பிசைஞ்சு உப்பு போடாமல் ஹரிசா பண்ணி அண்டாவில் கொண்டு வச்சு உப்பு இல்லாமல் அவள் அவளுக்கு அந்த வாக்கியாங்கரில் கொடுத்து கையல் மட்டும் வர சொல்லுன்னா, என்ன கருணை இவருக்கு. உப்பு இல்லாமல் சாப்பிட்டா அது வந்து கிட்டத்தட்ட பட்டினி இருந்தால் மாதிரி. அதனால தான் ருத்ரேகாரிசியிலெல்லாம் கஞ்சி தான் கொடுக்கணுங்கிறது, உப்பு இல்லாமல் இருக்கணும். உப்பு சேர்த்து சாப்பிட்டோமே ஆனால் அந்த நாம் பண்ணுற புண்ணியத்தில் 60% போயிடும். இதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இப்போ பூர்த்தி அஞ்சரைக்கு தான் பூர்த்தி பண்ண இருக்கு, அஞ்சரை வரைக்கும் கொடுத்துருக்கேன். மெட்ராஸில் எப்பவுமே வாட்டர் ஸ்கார்சிட்டி, வாட்டர் ஸ்கார்சிட்டினால மழை இல்லாமல் கஷ்டப்படும். வருஷா வருஷம் சம்மர் சீசனில் வருண ஜபங்கள்லாம் அங்கங்கே நடக்கும், காரிய திருஷ்டியெல்லாம் நடக்கும். சில சமயம் பலிக்கும், பல சமயம் பலிக்காது. ஒரு தரம் நுங்கம்பாக்கத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு குளத்தில் ஜலத்தை ஒப்பி பல லாரி ஜலத்தில் நின்று ஜபம் பண்ணும், மேட்சிங்காக இருக்கணுமோ இல்லை. ஒரு 15-20 வைதிக ஆள் கனாந்து அத்தியனம் பண்ணவளை கூப்பிட்டு மாறளவு நிலத்தில் நின்றுட்டு ஒரு 2 மணி நேரம் அந்த ரிஷிசங்க ஜப்பம் வருண ஜபம் எல்லாம் பண்ண சொன்னான். 5 நாளைக்கு நடந்தது, முடிஞ்சது, ஒரு சொட்டு மழை வரல. சரின்னு அந்த கடத்தை எடுத்துன்னு தீர்த்தத்தை எடுத்துன்னு பெரியவாழ்கிட்ட போனான். மகாபெரிவா இருந்தா இந்த மாதிரி பண்ணினோம் மழையை காணும் அப்படின்னா பெரியவா என்ன சொல்லுவா அவனுக்காக இந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணார். ஆமாம் சரி, இந்த வருண ஜபங்கள்லாம் பண்ணல யாரெல்லாம் வந்து பண்ணான்னு கேட்டார். இல்லை என்ன கணபாடிகள்லாம் பண்ணா, ஓஹோ பூரா அத்தியனம் பண்ணுவாள், ஆமாம் பூரா அத்தியனம் பண்ணுவா, ஜபம் பண்ணா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஜபம் பண்ணான்னார். கார்த்தால் ஒரு 7:30 குளத்தில் இறங்கி 11:30 வரைக்கும் பண்ணான்னார். அடாடா வெயில் அடிக்கும், ஜலத்தில் இருந்தாலே பசு வந்துடும், 4 மணி நேரம் அவள் எப்படி இருந்து ஜபம் பண்ணா அப்படின்னு கேட்டார். இல்லை கார்த்தால் லட்டுக்கும் வடை போக்குவரத்து சட்னி சாம்பார்லாம் போட்டு விட்டுவான் 7 மணிக்கேன்னார். இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் மழை வரும்ட்டார். அவர் நடந்ததை சொல்றேனே ஒழிய நான் இட்டு கட்டி சொல்லவே இல்லை. யாரும் வைதிகாலம் என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம், யாருமே என்கிட்ட கோச்சுக்க வேண்டாம், அவர் சொன்னதை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உப்பு சாப்பிட்டு விட்டு பண்ணினோமே ஆனால் தலாவணியா விட்டத்துல இட்லி சாப்பிட்டே ஆகணும் அந்த குழந்தைன்னு இந்த அம்மா படுத்துற பாடு உண்டோ இல்லையோ? ஏதாவது கேட்டா ஆத்ம வஞ்சனை பண்ணப்படாதுங்கிறான். ஆத்மான்னா என்ன, வஞ்சனை என்ன, என்னன்னு தெரியல, எல்லாரையும் வஞ்சனை பண்ணிட்டு இருக்கான். இல்லை அந்த குழந்தை ரொம்ப இதற்குள்ளாங்க. ஏடா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், சுகர் அது என்னென்ன விதமான இதுக்கு, கொலஸ்ட்ரால் கெடுக்கிறது ஒன்று இருக்குது, அதில் உப்பு கெடுக்கிறது ஒன்று இருக்குது, சர்க்கரை கெடுக்கிறது ஒன்று இருக்குது. டாக்டரை போய் கேட்டால் நாளை காத்தால 9 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் நேத்தி காத்தால 8:45 அப்புறம் ஜலம் கூட சாப்பிடப்படாதுங்கிறான். புரியுதோ இல்லையோ? சத்தான் பயம்பூடின்னு இருக்கான். ஏண்டான்னு கேட்டால் இல்லைன்னா அந்த மிஷின் உள்ளே போய் எடுக்கிறச்சே தப்பாக எடுக்கணுங்கிறான். அந்த டாக்டர் சொன்னது முழுக்க நம்பி கேட்குறோம். அதுபோல் வைதிகமான காரியங்களில் தான் நம்முடைய கேள்வி பதிலாம். இந்த சம்ஸ்கிருதத்தை தான் கேள்வி கேட்பேன், ஏன் சார் இப்படி, ஏன் சார் இப்படின்னு. ஏன் இங்கிலீஷில் கேட்குறதா யாராவது பியூட்டி பட்டு புட்டுன்னு சொல்கிறேன், சியூட்டி கட்டுன்னு சொல்கிறேன், ஏன் இந்த குட்டுன்னு சொன்னானே, இங்கே பட்டுன்னு சொன்னானே, பட்டுன்னு அரைஞ்சிவிடுவோம். எல்லா வாலாட்டமும் நம்மகிட்ட தான். அஸ்மாஸ்வேவ புச்சம் ஜாலயந்தி சர்வே குதா வயம் கிஞ்சின் நஜானீமஹ. அதுக்காக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த நியமங்களோடு இருக்கணும். ஏன் பெரியவா என்ன பண்ணினா ஜலம் சாப்பிட்டா போகவே மாட்டேங்குது, ஜலம் சாப்பிட்டா 2 தரம் நாப்ஸு போனால் முடிஞ்சு போயிடுறது, ஜலஸ்பர்சம் போனால் அதுக்காக என்னன்னார். சரி உப்பு இல்லாமலாவது சாப்பிடும் வழிகள்லாம் சொல்லலாம், எதை வேணா என்ன வேணா பண்ணலாம்னு அப்புறம் போகப்படாது. பிரதிநிதினா ஓரளவுக்கு சரியாக தானே இருக்கணும். அதுபோல் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணச்சே நியமங்களோட பண்ணணும். அதுக்கப்புறம் அக்னிச்சயனத்தில் அந்த மேடை மேலே ஏறச்சு சூடு வருங்கிறதுக்காக நேத்திக்கு செருப்பு போட்டுக்கிறத பற்றி சொன்னேன். கார்ஷ்ணி உபானஹா உபமிஞ்சதே, அதில் சில தப்புகள் வருதுங்கிறதுக்காக ஒரு செருப்பை போட்டுக்கோ, ஒரு செருப்பு போட்டுக்காதேன்னு அப்படி சொல்லித்தேன். அந்யாம் உபமிஞ்சதே, இன்னைக்கு இன்னொரு இடத்துல சொல்றார்,

ಗುಪ್ತಿರಾತ್ಮನಃ. ಒರೇ ಪರಿಹಾರತೆ ಎಲ್ಲಾತು ಸೊಲಪ್ಡಾಯ್ನ ಹುಡುದ್ರೆ ಹಿಂಗೇನ್ ತಲೆವಲಿನ್ ಬೋನೋ ಆಸ್ಪರ ಶಾಪ್ನಂಗನೋ ಅರ್ಥನ ಬೋನೋ ಅನಾಸಿನ್ಗನೋ ಅರ್ಥನ ಬೋನೋ ಸಾರಿಡಾನ್ನು ಸೊಳ್ಳು. ಇನ್ನು ಉಣ್ಣೆ ಕೊಡ್ತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಉಣ್ಣುದಾನ್ ತೆರೆಯುವ ಬೋಲ್ ಇರ್ಕೊಂಬ ಪ್ಯಾರಾಸೆಟಮಾಲ್ನ 17 ದಿನ ಸರ್ಕು, ಆಯುಷ್ ಕಾಮೇಷ್ಟಿ 20 ಇರ್ಕೆ, ಚಕ್ಷುಷ್ ಕಾಮೇಷ್ಟಿ 15 ಇರ್ಕೆ. ಒತ್ತಂಗ ಏನ್ ಸಾರ್ 15 இருக்குன்னா நீ எதுக்கு 5-6 தினசு வைத்தியம் பண்ணியிருக்கேன், மல்டி விட்டமின் டேப்லெட்னா 27 தினசு சொல்கிறோம். இதோ காம்பினேஷன் இருக்குது. அதுபோல் வேதத்துலேயும் நிறைய இருக்குது, எல்லா காமனைகளுக்கும் இஷ்டி இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸில் முன்னுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு இஷ்டி இருக்குது. எஃப் புரோதாய புரோதாயாம் ஸ்பர்தமானஹான்னு இருக்குது. ஒவ்வொரு காரியங்களுக்கும் இருக்குது. கொடுத்த கடன் திரும்பி வரலன்னா என்னங்கிறது இருக்குது. அதை ராத்திரி சொல்கிறேன், ஏன்னா இப்போ கடன் கொடுத்து திரும்பி வராயிருந்தால் ரொம்ப நிறைய இருக்குது. அந்த இஷ்டிகள் அதுகளெல்லாம் பிரயோகங்கள்லாம் சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி காரியங்களெல்லாம் பண்ணணுமே ஆனால் நமக்கு ஒரு நியமங்கள் வேணும். இந்த நியமங்கள் பண்ணும்போது அக்னி சயனம் பண்ணி இந்த மேடையில் ஏறினா ஹீட்டு வந்து தாக்குறது. யோக்னிஞ்சின்வன்ன திக்ராமதி ஈஸ்வரோவா ஏஷ ஆர்த்திமார்த்தோ ஆர்த்திமார்த்தோர ஆர்த்திமார்த்திமார்த்திமார்த்தோரத்தோராத்திமார்த்திமார்த்தோ ஆர்த்தி ஏதீர்த்தோ. இன்னும் மூணு பதம் இங்க ஆர்த்திமார்த்தோகோன்னா என்ன அர்த்தம்னார், ஆர்த்தின்னு தெரியும், ஆர்த்தின்னு தெரியும் இல்லை, ஆர்த்தி ஸ்வீட்னு ஒரு இடத்துல ஒரு கடை மேலே போட்டிருந்தான். எனக்கு ரொம்ப பயங்கரமானது ஆர்த்தி ஸ்வீட்னு சொன்னாக்கு பீடையை கொடுக்கக்கூடிய ஸ்வீட்னு அர்த்தம். அது என்ன ஆபதா, ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம், ஆர்த்தாபிஷன்னா சிதிலாஷ பீதாக, ஆர்த்தின்னா பீடைன்னு அர்த்தம், பிரணதார்த்தி ஹரஹா. இவன் ஆர்த்தி ஸ்வீட் ஷாப்புன்னா இதை சாப்பிட்டேன்னா நிச்சயமாக வயிற்றுல ஏதோ இது தெரியாமல் ஏதோ பண்ணி வைக்கிறதுன்னா. அந்த ஆர்த்திங்கிறது வரும்னா என்னன்னா கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை அடைவதற்கு இவன் ஃபுல்லி குவாலிஃபைடு. எப்படி ஈஸ்வரஹான்னா குவாலிஃபைடுன்னு அர்த்தம். இங்கே நேற்றுக்கே சொன்னேன், ஈஸ்வரோ வா ஏஷோ அந்தோ பவிதோ யச்சக்ஷுஷாஜ்யம் அவேக்ஷதே எல்லா விதமான உபதிரவங்களும் எப்படி வந்தா எப்படி பரிகாரம் பண்ணணும் வேதத்தில் இருக்கு. இப்போ ஆமா இப்ப இதான் சரியான இப்போ அப்புறம் ரைட். இப்போ இந்த ஒரு சத்காரியம் இந்த இடத்துல நடக்கிறதுன்னா எங்க ஒரு சத்காரியம் வேதத்தை நடந்தாலும் காஞ்சி மகாபிரிவாளிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுப்பிரிவா பலப்பிரிவாளுடையதான ஒரு பிரேரணை அவளுடைய அனுகிரகம். விசேஷ இந்த சப்தாகத்துக்கு போன மாசமே இங்கே ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா வந்திருந்த போதும் இந்த கணேசையர் இந்த மாதிரி கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருமா சேர்ந்து இது எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏற்பாடு பிளான்லாம் பண்ணி பாலகிருஷ்ணர்லாம் வந்திருந்தார். அது என்ன வேறு வர சொன்ன உபன்யாசகர் வரணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் உபன்யாசகர் இருந்தால் தான் ஃபுல்லாகுங்கிறதுக்காக நான் வேற வந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுது. இதை எப்படி நடக்கிறதுங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் அங்கேருந்து தானாகவும் தெரிஞ்சுக்கிறார், ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு போகிறவாள்லாம் இங்கே அனுப்பிச்சுட்டே இருக்கார், எங்கள் 2 பேர் 4 பேராக இன்றைக்கி 3-4 பேர் அங்கேருந்து அனுப்பிச்சு மெயினாக. அவள் மேனேஜராக இருந்தவா, எக்ஸ் மேனேஜர் ஒய் மேனேஜர் எல்லாரும் வந்திருக்கான், பல பேர்லாம் வந்து இது நன்னா நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு இந்த மெயினாக பல பேர் சேர்ந்து தேர் இழுத்தாலும் மெயினாக 2 பேர் உண்டு. அதுபோல் இந்த இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய அண்ணா தம்பி ராமலக்ஷ்மணால் போல இருக்கக்கூடிய சோமசுந்தரம் அவருடைய தம்பி கணேசையர் இவாளுக்கு ஒரு பிரசாதமாக ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு சபையில் கொடுக்க சொல்லி பெரியவா கொடுத்துருக்கா. அதை இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சுவாமி பரப்பாடு நடந்து போயிட்டு வந்து அதன் பிறகு 6 மணி நான் சில சாந்தி பாடங்களோட மங்களகரமான சில மந்திரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணி அதற்கப்புறம் லௌகிகாதி விஷயங்கள்லாம் நடந்து 8:30 எல்லாம் பூர்த்தியாகும். அது வரைக்கும் யாரும் எங்கேயும் போகப்படாது. ஆனால் சுவாமி பரப்பாட்டும் போது சுவாமியோடு போகணும், எங்கேயும் போகப்படான்னு முடிஞ்ச. அதனால் இப்போ கணேசையரையும் அண்ணாவையும் இங்கே வந்து பெரியவா கொடுத்த பிரசாதத்தை வாங்கிக்க முடியாது கேட்டுக்கிறேன். இப்போ பெரியவா இதுன்னா அந்த இது சொல்லி கொடுக்கலாமோ இல்லையோ, ஸ்வஸ்தி சொல்லு. அப்போ எல்லாரும் சேர்த்து எழுந்திருக்கணும்.

ஒரு செப்பலை போட்டுன்னு போலாம்னார். அப்ப ரெண்டு காலையும் அதை போட்டுன்னு போயிட்டேலாம் சூடு இல்லாம இருக்குமே ஒழிய அக்னி மேடை மேல நடந்ததுனால உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கவும் கிடைக்காது, கழிச்சா ஜீர்ணாகாது, அந்த தோஷத்துல மாட்டி போயிருந்தார். இப்ப வேதம் என்ன பண்ணித்து, போட்டுண்டாலும் ஒரு கஷ்டம், போட்டு காட்டாலும் ஒரு கஷ்டம். அது வயமீடியா என்ன பண்ணிடுத்துன்னார், அந்யாமுப முஞ்சதேன்யான்னா ஒரு ஒரு அந்யான் ஸ்திரீலிங்கம், உபானத் சப்தம் ஸ்திரீலிங்கம், ஒரு காலில் செருப்பை போட்டுங்கோ ஒரு காலில் போட்டுக்காம இருங்கோ, போட்டுண்ட தோஷமும் வராது போட்டுக்காத தோஷமும் வராது. நேத்திக்கே பல பேர் கொஸ்டின்ல வய மீடியா சொல்லுங்கோங்கிற அந்த வய மீடியாவில் தான் நமக்கு எல்லாமே இருக்குப்போம். அது இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலன்னு மையமாக இருக்கணும். இன்னொன்று சொன்னேன் நேத்திக்கு, நன்மையாக இருந்தால் ரெண்டும் வரணும், ஆறு அண்டு அண்டுன்னு சொல்லலாம். இது நல்லதாக இருந்தால் ரெண்டும் வேணும் நமக்கு. அதுக்கு என்ன சொன்னேன்னா, இந்த பொரசு மரத்து கிளையை ஒடிச்சுன்னு வரணும். பர்ணசாக்கையை ஒடிச்சுன்னு வரும்பொழுது எத் பிராச்சீமாஹரேத் தேவ

நித்யை. இன்னொரு இடத்துல அஸ்மிகிஷ்சா முஷ்மிகிஷ், இந்த ஊர்லயும் நாம இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும், மறுமையிலும் நன்னா இருக்கணும். இங்க ஒண்ணுமே இல்லை, தினம் ஏகாதசின்னு அப்புறம் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. வேதம் அப்படி சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ அந்த கிளைய ஒடிச்சுன்னு வரும்போது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடியதான கிளையிலேந்து ஒரு குச்சியை இலையோடு கொண்டு வந்தேன்னா தேவலோகத்தில் சௌக்கியமா இருக்கலாம். இந்த ஊர்ல பாக்கி தீட்சிதர் நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சரி, வடக்கு பக்கமா இருக்கிறத எடுக்கலாமோன்னு பார்த்தாக்க இந்த ஊர்ல சௌக்கியமா இருக்கலாம், தேவலோகத்தில் மைனஸ் பாயிண்ட் வந்துடும்ங்க. இப்போ நமக்கு தேவலோகத்தையும் நல்லா இருக்கணும், இங்கே நல்லா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னார், கிழக்கு மடக்குமா அப்படி சாஞ்சு ஒரு கிளருக்கு பார்த்தீங்களா, பிராச்சி உதீச்சி மாஹரதி, இப்படி ரெண்டு அர்த்தம் சொன்னா பிராச்சி உதீச்சின்னு கரெக்டா இல்லைன்னாலும் நீ கொண்டு வரும்போது ஆஹரண கிரியாயம் கொஞ்ச நேரம் கிழக்க பார்க்க கொண்டாங்க, கொஞ்ச நேரம் வடக்க பார்க்க கொண்டாங்க. அப்ப ரெண்டும் கிடைக்கணும். வேதமானது நன்மை வந்தா ரெண்டும் வரணும், இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் தீமை வரதா இருந்தா ரெண்டுக்கு நடுப்புற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியிலேயே எல்லா விஷயம் இல்லையா. கம்ப்யூட்டர்லாம் நன்னா வச்சுக்கணும், ஆனா ஷாக்கு அடிக்கப்படாதுங்கிறான். இதுபோல வேதம் எல்லாத்தையும் சொல்றது, இந்த ஆபத்து வர சமயத்தில் ஒரு செருப்பை போட்டுக்கோ ஒரு செருப்பு போட்டுக்கோ, அது என்ன கல்யாணத்தில் கால் மாதிரி ஒரு செருப்பு போட்டுன்னு வர மாதிரி இல்லை அது. அதுக்கப்புறம் நானாக ஒன்று சேர்த்து சொன்னேன் நேற்றுக்கு, ஒரு காலை போட்டுனா இன்னொரு கால் நிற்கிறச்சே சுடுமேன்னா நொண்டி அடிச்சிட வேண்டியா, எந்த காலில் போட்டுருக்கானோ அந்த காலில் மட்டுமே அப்படி சுற்றி வந்துடுறது, சுற்றி வந்துவிட்டா சரியா போயிடும். இன்னைக்கு என்ன பண்ணான்னார், அப்படி இல்லை சார், ஈஸ்வரோ வா ஏஷ ஆர்த்தோ வருண தேவதாகமான மந்திரம் 100 இருக்கு, ரிக்வேதத்தில் பார்த்தா 300 இருக்கு. ரிக்வேதத்தில் அக்னியை பற்றி சொல்றதான மந்திரம் கிட்டத்தட்ட 1000 மேல இருக்கு. இன்னும் பார்த்தேன்னா இந்திரனை பற்றி, இது ரெண்டு உள்ளே முடிஞ்சு போச்சு, அக்னி சோமன் இந்திரன் இந்த 3 தான். சாமவேதமே ஆக்னேய காண்டம் சௌமிய காண்டம்னு ரெண்டுலயே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெருமைகள் சொல்றான், எவ்வளோ பெருமை சொன்னாலும் ரெண்டும் கட்டான். மனுஷனை பத்தியே புஸ்தகம் புஸ்தமாக எழுதுறான், 1000 பக்கம் 2000 பக்கம் பயோகிராஃபி. தேவதைகளை பத்தி சொல்றதுக்கு என்ன, அப்போ அது மாதிரி இருக்கிறச்சு. இன்னைக்கு வேற வழி சொல்றார், தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாஸ்தே யஜமா ஹவிர்பிஹி ஹேடமானோ வருணேஹ போத்யுருஷகம் சமான ஆயு பிரமோஷீஹி. அது என்ன பண்ண தத்துவ

0: ஏறத்துக்கு முன்னாடி தத்வாயாமி பிரம்மணாங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு ஹோமம் பண்ணு. இந்த வருண தேவதையானவர் அந்த இடத்துல உனக்கு சூடு இல்லாம காப்பாத்துவர் அப்படிங்கிறார். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஹா, பிரம்மணானா வேத மந்திரத்தினால, வந்தமானஹா நமஸ்காரம் பண்ணிண்டு ஸ்தோத்திரம் பண்ணிண்டு, துவா உம்மை தத்து ஆயாமி, எல்லா நன்மைக்காகவும் சரணமடைகிறேன். எனக்கு என்னதுக்காக சரணமடைகிறேன், எதுக்காக என்ன மாத்துக்கு வந்து இப்படி சரணம் பண்றேன்? சும்மா சோழியம் சென்று சும்மா அடுமான். தது ஆஷாஸ்தே யஜமான, யஜமானனா இருக்கிற நான் அந்த நன்மை வேணும்னு கேட்கிறேன். ஆஷாஸ்தேன்னாக்க பிரார்த்தனை பண்றார்னு அர்த்தம். உபஸ்தானத்துல ஆஷாஸ்தேயமானோ, அசௌனா தேவதத்த சர்மான்னு சொல்லணும். ஆயுராஷாஸ்தே அப்படின்லாம் இருக்கு, இதை ராத்திரி பூர்த்தி பண்ணும். நான் என்ன என்ன கேட்க போது யஜமானோ வெறும் கேட்கல, ஹவிர்பிஹி உங்களுக்கு ஹவிச கொடுத்துட்டு கேட்கிறேன், கொடுத்துட்டு தானே கேட்கணும். அஹேடமானு, அம்மா இத்தனை நாளாக என்னை கவனிக்கவே இல்லை, இப்போ தானே கவனிக்கிறீன்னு ஒரு கோபம் வந்துவிட்டான். ஹேடனம்னு சொன்னால் கோபம்னு அர்த்தம். நீ அந்த கோபத்தை சத்த மறந்து, பழைய கதையை மறந்து, சம்பந்திக்கு சம்பந்தி சண்டை வந்து கொடுத்துனா, மாப்பிள்ளைக்கு மாமனாருக்கு வந்து கொடுத்துனா பழைய கதையை பேசின்னு இருப்பேன். நாங்கள் சார் நேற்று வரைக்கும் நடந்ததை விடுங்கோ, இனிமே பேசலான்னு பேசுகிற வழக்கம். வேதம் அப்படி உட்காலத்து வாங்குறது. அஹேடமானோ வருணா, ஹே வருணா உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி, நல்லது ஞாபகம் இருக்கோ இல்லையோ கெடுதலாவது ஞாபகம் இருக்கும் நம்ம மாதிரி, அதுக்காக கோச்சுக்காதையும். அஹேடமானஹா, பண்ண தப்புக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வர்றது நியாயம்தான், தயவு செஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ணுவோம். போஸ்ட்போன் பண்ணாலே கோபம் குறைஞ்சி போயிடும். யார்ட்டோ கோபிச்சுட்டு இது பண்ணும்போது நீங்கள் எங்கேயா தள்ளி ஒரு ஒரு பத்து நிமிஷம் அண்ணன் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வரைச்சு கஷ்டப்படாது, வரவே வச்சுக்க முடியாது நமக்கு இல்லையா. செத்து போன அன்னைக்கு வேண்டியப்பட்டவளாக இருந்தால் அழுக வரும் நிஜமாவே. பத்து நாள் ஆயிடுத்துன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் மெதுவாக வரவழிக்கணும், ஒரு வருஷம் ஆயிடுத்துன்னா அப்புறம் அழுகே வராது. ஏன்னா ரோதனம் ஹசனங்கள் எல்லாம் ஆத்ம தர்மம் இல்லை, அனாத்ம தர்மம். இது நொச்சூர் சொன்ன விஷயம், நிற்கவே நிற்காதுன்னு ஆத்மாவில் அது வரும், பாசிங் த க்ளவுட்ஸ், அது வேதாந்தம். அகேடமானோ வருண இக போதி, இப்போ நான் சொல்றத சத்த தயவு பண்ணி காது கொடுத்து கேளுங்கோ. போதினா ப்ளீஸ் ஹியர் வித் கிரேஸ். நம்ம நீங்கள் கூப்பிடுறீள், நீங்கள் சாதாரண பேர் வழியான உரு சகும்சா உருபிஹி பகுபிஹி மனுஷ்யைஹி சம்சா ஸ்தோத்திர அருக, பல பேரால் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர்கள். எங்களுக்கு என்ன முக்கியமாக இப்போ தேவைன்னார், எது பண்ணினாலும் மிருத்துர் விப்ரான் ஜிகாம்சதி, சஞ்சாவந்தனம் பண்ணாதனால, பொய் சொல்கிறதுனால, கண்ட இடத்துல ஆகாரம் சாப்பிட்றதுனால, இந்த மூணு காரியத்தினால மனுஷனுக்கு மிருத்து உபதிரவப்படுத்துறதுங்கிறார். விஹிதஸ்ய அனனுஷ்டானாது நிந்தித்தஸ்ய சேவனாது ஆலசியாத்து அன்னதோஷாச்ச மிருத்துர் விப்ரான் ஜிகாம்சதி, இந்த நாலும் நமக்கு இருக்கு. விஹிதஸ்ய அனனுஷ்டானாது, சொன்னதான காரியங்கள்லாம் சஞ்சாந்தனாதிகளை பண்ணாதனாலையும், நிந்தித்தஸ்ய சேவனாது கூடாதுன்னு சொன்னதான சமாச்சாரங்கள்லாம் ஸ்ரத்தையாக பண்ணதுனாலையும், ஆலசியாது சோம்பேறித்தனத்தினாலையும், அன்னதோஷாச்ச கண்ட இடத்துல அந்த பேக்கெட்டில் வாங்கி திங்கிறதுனாலையும், மிருத்யு விப்ரானு ஜிகாம்சதி, வியாதிகள் எல்லாம் படுத்துறது. ரேடியோவில் அலறான்னா அந்த குர்குரா ஐஸ்கிரீம் கலர் பேக்கெட்டில் உள்ளதெல்லாம் நீங்களும் சாப்பிடாதீங்கோ, குழந்தைக்கும் வாங்கி கொடுக்காதீங்க, இவன் சொன்னவங்க ரெண்டு வாங்கி கொடுக்குறான்னா. ஆகையினால இது இந்த மாதிரி உபதிரவங்கள்லாம் இருக்கும் இல்லையா. உரு சகும்சா எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணவரே, ஏதோ ஜிஹ்வா சாப்பில் நேற்றுனால சாப்பிட்டுட்டேன், ஏதோ தெரியாதனமாக போய் சொல்லிவிட்டேன், இப்போ நான் இனிமேல் தினம் சஞ்சாந்திரம் பண்ணுறேன், இந்த உபன்யாசம் கேட்டதுக்கு அப்புறம் போய் சத்த வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இத்தனா பண்ணத்துக்காக ஆயுஷை மைனஸ் பண்ணலோ இல்லையா, சத்தை சரி பண்ணுங்க. இந்த பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நடந்ததுன்னா பிடிச்சிவிடும், பத்து ரூபாய் ஃபைன் போட்டுருவான். இந்த மேனேஜருக்கும் இவருக்கும் ரொம்ப இதாக இருந்து இவரும் நல்லவராக இருந்தால் அதை நான் ரிவர்ட் பண்ணிவிடுறேன். பண்ண உண்டா இல்லையா, அரியே இந்த ஆடிட்லேயும் உண்டா தெரியல எனக்கு, அந்த கணக்கை இப்படி போட்டுவிட்றேங்கிறான். இந்த ஆசாமிக்கு இவர் பவர்லேயே இது மாதிரி பண்ணலாம். அதே போல் ரொம்ப வேண்டியவர் ஏதோ வெளியூர் செக் அனுப்பிச்சுட்டான், அவர் வரதே 50 ரூபா, இந்த 25 ரூபா போக வர ஆகும்னா சார் நீங்கள் அட்பார் போடுங்கன்னு போட்டு தரான்னா, இன்னும் இவன் பவரில் இருக்கு. ரெண்டு கட்டம் மேனேஜருக்கே, ரெண்டு கட்டம் மேனேஜர்னு அப்படி சொல்ல கோச்சுக்காய்ங்க, இவனுக்கே சில பவர்ஸ் இருக்குன்னா, வருணங்கிறவர் ராஜா, வருணனும் மித்ரனும் பெரிய ராஜா. இதை பத்தி ஏகப்பட்ட விஷயம் இங்க. சத்யான்ருதே வருணா சத்யான்ருதே ஏவா வருந்தே நைனகும் சத்யான்ருதே உதிதே ஹிக்கஸ் மைத்ரா வருணனை பத்தி பேசுற இடத்துல நிறைய பேசியிருக்கு. அதனால இத்தனா நடந்ததை பத்தி மறந்துருங்கோ. இப்ப பண்றதுக்கு கோச்சுக்காம நீங்க வாங்கிண்டு மா நகா ஆயுஹு பிரமோஷிஹி முஷஸ்தேயேன்னு பேரு. பிரமோஷிஹின்னா அதை திருடி குறைச்சிடாதீங்கோ. மா நகான்னா நீங்க சொல்றது மந்திரம் காத்து மாமி மந்திரம் சொல்லலையேன்னார். மாமிக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான், எங்காத்து வையங்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன்னுதான். நகா ஆயுஹு எங்க எல்லாருடைய ஆயுசையும் குறைச்சிட வேண்டாம். இந்த மந்திரம் இப்ப சந்தியாவந்தத்தில் வரப்போறது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் அவா சந்தியாவந்தம் பண்ணி முடிஞ்சவாள்லாம் சுவாமியோடு அங்கே போயிட்டு வந்து, முடியாதவாள்லாம் இங்கே வந்து உட்காந்து ஜபத்தை பண்ணிட்டு இருந்து 7:00-7:30 சுவாமி வந்த உடனே 1:30 உபன்யாசம் இருந்து மங்களகரமாக பூர்த்தி பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போகணுங்கிறதாக சபை ஷார்ப்பில் கேட்டுன்னு நான் இதோட இப்போ பூர்த்தி பண்ணுறேன். ஹரஹர நம பார்வதி பதயே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீட்சை. வழங்கியிருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
2: சிஷ்யனது சரீரத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரமயமான அந்த சரீரத்தில் பாஷசூத்திரத்தில் அந்தந்த இடத்தில் முடிச்சு போடக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் கிரந்தி கல்பனக்கிரம. தத் சூத்திரம் கலாஸ்தானேஷு பிரம்மரந்திர பூமத்திய கள நாபி ஜானுஷு குங்குமாதினா சம்ருஜ்ய. அந்த அந்த கலைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய வியாப்தி ஸ்தானத்தில் குங்குமங்களால் அந்த இடத்தில் குங்குமம் போன்ற பொருளால் அடையாளத்தை செய்ய வேண்டும். சிஷ்யனது சரீரத்தில் அந்த பிரம்மரந்திர பகுதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் நாம் குங்குமத்தினால் அடையாளம். இது சாந்தி தீர்த்த கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தினுடைய புருமத்தியாகிய புருவ மத்தியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய பாஷசூத்திரம் அந்த இடமானது, அந்த இடம் குங்குமத்தினால் அதை அடையாளம் செய்ய வேண்டும். சாந்தி கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். அடுத்து சிஷ்யனது கழுத்து பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தினால் அடையாளம் செய்ய வேண்டும். இது வித்யா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். சிஷ்யனது நாபிஸ்தானத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும். இது பிரதிஷ்டா கலைக்கான வியாப்தி, அந்த முடிவினுடைய ஸ்தானம். அடுத்து சிஷ்யனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டியினுடைய நேர் எதிரே இருக்கக்கூடிய சூத்திரத்தில் குங்குமத்தால் அடையாளம் செய்ய வேண்டும். இது பிரதிஷ்டா கலையினுடைய வியாப்தி ஸ்தானம். இவ்வாறு அடையாளம் செய்து அந்த சூத்திரத்தில் சிவபெருமானை சாங்கமாக பூஜை செய்து அடுத்து ஓம் ஹஹ ஹும் பட் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு முறையே அந்தந்த இடத்தில் இதி சிஷ்ய சிரசூத்ரே சபுஷ்ப நாராஜ முத்ரையா சந்தாட்டிய. அந்த சிஷ்யனுடைய அந்த சூத்திரத்தில் ஒரு கையில் இரண்டு கைகளிலேயும் புஷ்பங்களை எடுத்து நாராஜ முத்ரையை கொண்டு அந்த புஷ்பத்தினால் அந்த சூத்திரத்தை தாடனம் செய்து ஓம் ஹௌம் சாந்தி தீர்த்த கலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தின் உள்ளே, சிஷ்யனுடைய சூத்திரத்தின் உள்ளே ஆச்சாரியரானவர் பாவனையாக உள்ளே நுழைந்து கிரகித்வா அந்த குங்குமம் அடையாளம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்தந்த கலைகளை, முக்கியமாக சாந்தி தீர்த்த கலையை, அந்த கலையானது சிஷ்யனுடைய அந்த நெற்றி பகுதிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிரம்மரந்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் சாந்தி தீர்த்த கலை வியாப்தமாக இருக்கிறது. அதை கையில் கிரகணம் செய்து சுவாகாந்தேன த்ரியாகுதீஹி தத்வா அக்னிகுண்டத்தில் ஒரே சமயத்தில் அக்னிகுண்டத்தில் 3 சாந்தி தீத மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் ஆகுதி செய்து ஓம் ஹ்ரௌம் ஹௌம் ஹ்ரௌம் பகவன்னு சாந்தி தீத கலாபாஷம் மலகர்ம சாக்த தத்துவ புவனாதி வியாபகம் பந்த பந்த ஹும்பட் இதி சூத்ரே கிரந்திம் குறியாத். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சூத்திரத்தில் பிரம்மரந்திர ஸ்தானத்தில் சாந்தி தீத கலையின் பொருட்டு கிரந்தியை செய்ய வேண்டும். இதன் பொருள் பகவன் சிவபெருமானே சாந்தி தீர்த்த கலாபாஷம், இந்த சாந்தி தீர்த்த கலை என்ற இந்த பாஷமானது வியாபகமானதாக மாற வேண்டும். எங்கு வியாபகமாக இருக்க வேண்டும் இந்த சாந்தி தீர்த்த கலையானது? மலங்களையும் ஆணவ மலத்தையும் கர்ம மலத்தையும் அதுபோல் மாயா மலத்தையும் அதுபோல் தத்துவ புவனாதிகளையும் வியாபித்ததாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பந்தமந்த ஹும்பட் என்ற மந்திரத்தால் அங்கு கிரந்தியை முடிச்சியை செய்ய வேண்டும். இவ்வாறாக இதே முறையில் முதலில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் சிஷ்ய சூத்திரத்தை அந்த இடத்தை சபுஷ்ப நாராஜ முத்திரையினால் தாடனம் செய்தல், அடுத்து அந்த மந்திரத்தை ஓம் ஹேம் சாந்திகலாஜய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சூத்திரத்தின் உள்ளே நுழைதல், அங்கு வியாபித்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் பரவி இருக்கக்கூடிய அந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டு மூன்று முறை அக்னியில் ஆகுதி செய்தல், அதன் பின்பு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட கலையானது, இரண்டாவதாக சாந்தி கலையானது, அதனுடைய ஆணவ கர்ம மாயா மந்திரபத வர்ணபுவன தத்துவங்கள் இவைகளையெல்லாம் வியாபித்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த சூத்திரத்தில் கிரந்தியை செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த ஐந்து சம்ஸ்காரங்களில் முறையாக சாந்தி தீர்த்த கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை, இந்த ஐந்து இடத்திலேயும் கிரந்தி கல்பனம் என்ற முறையில் இந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டும். அதன் பின்பு ததஹா தத் சூத்திரம் தஸ்ய தட்சிணஸ்கந்தே நிதாய, இவ்வாறு இதுவரை செய்த சம்ஸ்காரத்தால் சரீரத்தில் இருக்கக்கூடிய மாயா தொடர்பான, ஆணவம் கர்மம் மாயை போன்ற மும்மலங்கள் தொடர்பான, ஐந்து கலைகள் தொடர்பான, ஆறு அத்வாக்கள் தொடர்பான அனைத்தும் சிஷ்யனது சரீரத்தை விட்டு, சிஷ்யனது சரீரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் அனைத்தும் சூத்திரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது. அப்படிப்பட்ட அந்த சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனது வலது தோள்பட்டையில் வைத்து தட்சிணஸ்கந்தே நிதாய விஸ்மிருதாதி அகமோஷாய மூலசத ஹோமம் விதத்யாத், இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கவனக்குறைவு, மறதி போன்ற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்ஸ்கார லோபங்களெல்லாம் நிறைவடைய வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் நூறு முறை ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ததஹா சூத்திரம் அவதாரிய, அந்த சூத்திரத்தை சிஷ்யனது சிரசிலிருந்து, முதலில் நாம் சிஷ்யனது சிகையில் அதை கட்டிவிட்டோம், அதிலிருந்து அதை அவிழ்த்து ஷராவ சம்புட்டே ஒரு இரண்டு ஷராவம் இரண்டு அகலில் அந்த சூத்திரத்தை சுற்றி வைத்து ஹிருதா அஸ்திர சம்புட்டிதம் ஹிருதார்ச்சிதம் கிருத்வாம், சம்புட்டத்தில் ஹிருதய மந்திரத்தால் அஸ்திர மந்திரத்தால் சம்புட்டிதம் செய்ததாக ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா, அதன் மேலே அந்த சூத்திரத்தை வைத்து மறுபடியும் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா, அதாவது மையத்தில் அந்த சூத்திரம் இருப்பதாகவும் அந்த சூத்திரத்தின் இரண்டு புறம் அஸ்திர ஹிருதய மந்திரமும் அந்த ஹிருதய மந்திரத்திற்கு வெளியே அஸ்திர மந்திரங்கள் இருப்பதாக அதை பூஜித்து அதன் பின்பு ஹிருதய மந்திரத்தால் ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று அந்த சூத்திரத்தை பூஜை செய்து அதற்கு சம்பாத்த ஹோமம் செய்து தண்டிலே மண்டலேவாபி நிவேத்ய, தண்டிலம் ஆகிய யாகேஸ்வரரிடத்தில் அதை நிவேதனம் செய்து அல்லது மண்டலேஸ்வரரிடத்தில் நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து ரக்ஷார்த்தம், அதாவது இந்த ஷராவத்தில் இந்த அகலில் இந்த சிஷ்யனது உயிர், அவனது உடல், அவனது பலவிதமான கர்மாக்கள், சிஷ்யன் தொடர்பான அனைத்துமே இந்த ஷராவத்தில் வைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அவரிடத்தில் நிவேதனம் செய்து ரக்ஷார்த்தம், இதை மறுநாள் நாம் செய்ய வேண்டிய தீட்சை வரை இந்த சரீரமானது உடலானது உயிரானது அனைத்தும் ரக்ஷையோடு காப்பாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவகும்பே பகவன் ரக்ஷணீயம் துவயா இது விஜாபிய, சிவகும்பமாகிய யாகேஸ்வரரிடத்தில் பகவானே இதை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிவேஷையே அந்த ஷராவத்தை அந்த சம்புட்டத்தை சிவபெருமானிடத்தில் வைத்து விட வேண்டும். இவ்வாறாக சிஷ்யனது சரீரத்திலிருந்து அனைத்தும் இப்பொழுது சூத்திரத்தில் வந்ததாகவும் சூத்திரமானது சிவபெருமானிடத்தில் வைக்கப்பட்டதாகவும் இந்த சம்ஸ்காரம் ஆகிறது. இதன் பின்பு ததஹா சிஷ்யம் அதிகரண மஞ்சகே பூஜா புரஸ்தரம் பிரணாமம் காரயித்வாம், சிஷ்யனை ஐந்து விதமான அதிகரணங்கள், இப்பொழுது சிஷ்யனது சிவபெருமான் ஐந்து இடத்தில் சிறப்பாக திகழ்கிறார், ஒன்று மண்டலம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது ஹோமகுண்டம், நான்காவது ஆச்சாரியரது ஹிருதயம், ஐந்தாவது சிஷ்யனது ஹிருதயம். இந்த ஐந்து இடத்திலும் திகழக்கூடிய சிவபெருமானுக்கு சிஷ்யன் வாயிலாகவே பூஜையை செய்து ஒரு புஷ்பத்தை சாத்தும்படி செய்து பிரணாமம் காரயித்வா அவனை வணங்கி விழுந்து வணங்கும்படி செய்து மண்டபாத் பகிஹி மண்டலத்ரயம் கிருத்வா அந்த மண்டபத்திற்கு வெளியே மூன்று மண்டலங்களை நாம் இட்டு பூர்வாஸ்யம் உத்தராசியம் வா பிரதம மண்டலே நிவேஷ்ய, அந்த சிஷ்யனை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருக்கும்படி செய்ய வேண்டும் முதல் மண்டலத்தில், அதாவது புபுக்ஷு போகத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் கிழக்கு முகமாகவும், முமுக்ஷுவாக மோட்சத்தை விரும்பக்கூடிய சிஷ்யனாக இருந்தால் வடக்கு முகமாகவும் அவனை அமரும்படி செய்து அந்த முதல் மண்டலத்தில் அமரும்படி செய்து குஷபானையே தஸ்மை பஞ்சகவ்ய சுளுக்கத்ரயம் தத்வா, முதலில் நாம் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பஞ்சகவ்யத்தை அவன் கையில் தர்பையை கொடுத்து ஐந்து மூன்று முறை பஞ்சகவ்யத்தை கொடுத்து அவனை பிராசனம் செய்யும்படி செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம் ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா, ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா, ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்யத்தை மூன்று முறை பிராசனம் செய்ய வேண்டும். இதி பிரத்யேகம் அந்தராந்தரா ஆச்சமன யுதம், ஒவ்வொரு முறையும் நடுவே நடுவே ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டும். ஓம் ஹாம் ஆத்மதத்வாஜஸ்வதா என்று ஒரு முறை பஞ்சகவ்யம் பிராசனம் செய்த பின்பு ஒரு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். மறுபடியும் ஓம் ஹீம் வித்யாதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம், மறுபடியும் ஓம் ஹூம் சிவதத்வாஜஸ்வதா என்று பஞ்சகவ்ய பிராசனம், மறுபடியும் ஆச்சமனம் என்று இவ்வாறாக முதல் மண்டலத்தில் அமர்த்தி பஞ்சகவ்ய பிராசனம் செய்விக்க வேண்டும். அடுத்து த்விதீயஸ்மின் மண்டலே இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி இருக்கும்படி செய்து சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம் அதந்தஸ்பர்ஷம் ததைவ பிராசயேத். கிராசாஷ்டகம் வா, இரண்டாவது மண்டலத்தில் சிஷ்யனை அமரும்படி செய்து சருபாகம் செய்து ஸ்தலிபாகம் செய்து சருகவனம் செய்த பின்பு சிஷ்யனுக்காக தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னம், அந்த அன்னத்தின் சிஷ்யனுக்கு உரிய பங்கத்தில் மூன்று கிராசங்கள் மூன்று கைப்பிடி சருவை அவனுக்கு கொடுத்து அவனை உண்ணும்படி செய்ய வேண்டும். சரோஹோ கிராசத்ரயம் பஞ்சாங்குள் யாகிருதம், அந்த சருவனுடைய அந்த அன்னத்தை எடுக்கும் பொழுது ஐந்து விரல்களால் எடுக்க வேண்டும். பஞ்ச அங்குலி ஆகிருதம் கிராசத்ரயம், அவ்வாறு மூன்று முறை அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது அதந்த ஸ்பர்ஷம் பல்லில் படாமல் அந்த அன்னத்தை சருவை அவ்வாறே உட்கொள்ள வேண்டும். ததைவ பிராசயேது, அல்லது முடியாத பட்சத்தில் கிராசாஷ்டகம் வா, எட்டு கிராசமோ அவன் சாப்பிடலாம். இவ்வாறு இரண்டாவது மண்டலத்தில் சருவை கொடுத்து ததஸ்திருத்தீய மண்டலே தந்தகாஷ்டம் மூன்றாவது மண்டலத்தில் அவனை இருக்கும்படி செய்து அவனுக்கு பல் குச்சியை கொடுத்து அவனை பல் துலக்கும்படி செய்ய வேண்டும். தந்தகாஷ்டம், இந்த தந்தகாஷ்டமாகிய பல் குச்சியை ஓம் ஹாம் ஹிருதயாஜனமஹா என்று சொல்லி கொடுக்க வேண்டும். தந்தான் சங்கிருஷ்ய வாயினை நன்கு தூய்மைப்படுத்தி பிரக்ஷால்ய, அடுத்து வாயினை ஜலத்தினால் சுத்தம் படுத்தி அலம்பிக் கொண்டு ஊர்த்வ முகம் பாதிதே பிராகுத ஈசான ஊர்த்வ பச்சிமேஷு சுபஹா அந்யத்ர பாதிதே அசுபஹா இது ஜ்ஞாத்வா, அந்த தந்தகாஷ்டமாகிய அந்த பல்குச்சியை மேல் நோக்கி அதை தூக்கி எறிய வேண்டும். அந்த பல்குச்சியானது கிழக்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ அல்லது ஈசான திசையிலோ அல்லது மேலே வேறு ஏதாவது இடத்திலோ அல்லது மேற்கிலோ அந்த பல்குச்சியானது விழுந்தால் சுபமானது, பிற இடத்தில் விழுந்தால் அசுபமானது என்று குருவானவர் சுபாசுபத்தை மனதில் தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் பின்பு பிராயஷ்சித்தத்தை செய்ய வேண்டும். அசுபஹா இதி ஞாத்வா சமாச்சம்ய அந்தப்ரவிஷ்ய, ஆச்சாரியரும் ஆச்சமனம் செய்து யாகசாலையின் உள்ளே சென்று தந்தகாஷ்ட பாத தோஷே தச்சாந்தியர்த்தம் அஸ்திர அஸ்திரேன அஷ்டோத்தரசதம் ஹுத்வா, அந்த பல்குச்சி விழுந்த இடமானது தவறான இடமாக இருந்தால் அந்த தோஷம் விலகுவதற்காக அஸ்திரமந்திரத்தால் 108 முறை ஹோமம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்து அதன் பின்பு காய வாங் மனசோத்பூத சித்ரதோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி சதம் சதம் ஹுத்வா, அடுத்து இந்த சரீரம் ஆச்சாரியருக்கு இந்த தீட்சையாகிய பெரிய சம்ஸ்காரத்தை செய்யும் பொழுது அவர் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரீரம் தொடர்பான தவறுகள், அதுபோல் வாயினால் சொல்லினால் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், மனதினால் கவனக்குறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், காய வாங் மனசோத்பூத சித்ர, இவ்வாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள், அந்த தவறினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள் விலகுவதன் பொருட்டு தோஷ சாந்தியர்த்தம் மூல அகோர அசிபிஹி மூலமந்திரத்தாலேயும் அதுபோல் அகோர ஹிருதயாஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும் ஓம் ஹஹ அஸ்திராஜனமஹா என்ற மந்திரத்தினாலேயும் தலா 100 ஆகுதிகளை கொடுக்க வேண்டும். அதன் பின்பு மந்திர தர்ப்பனாய மூல பிரம்மாங்கைஹி யதாசக்தி ஹுத்வா, மூலமந்திரத்தாலும் பிரம்மாங்க மந்திரங்களாலேயும் முடிந்த அளவு ஹோமம் செய்து பூர்ணாகுதியை செய்விக்க வேண்டும். இந்த பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி என்று மனதில் கொள்ள வேண்டும். அந்த அதிவாசத்தினுடைய மகா பூர்ணாகுதி சருசேஷம் நைவேத்யாய ஹுத்வா, அதன் பின்பு சருசேஷம் முதலிலேயே ஏற்கனவே குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆகுதி செய்து மீதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியது சருசேஷம், அந்த சேஷத்தினால் மறுபடியும் நைவேத்தியத்தின் பொருட்டு ஆகுதி செய்து ஆச்சமனாதித்வா இந்த குண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆச்சமனம் சந்தனம் தாம்பூலம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து சம்பூஜ்ய அவரை சிறப்பாக பூஜித்து விஜ்ஞாபனம் செய்விக்க வேண்டும். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் த்வயா விபோ பசூனாம் பாசநாசாய ஹாதவ்யோத்ர நகாதவ்யோத்ர சந்நிதிஹி என்று ஆச்சாரியர் பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தஹா அயம் துவயா விபோ அயம் சந்நிதிஹி, தாங்கள் தங்களது இந்த சந்நிதியானது, தங்களது இந்த இருப்பானது எது பர்யந்தம் என்றால், ஆ யாக கர்ம சந்தான பர்யந்தா, இந்த யாகம் என்ற கர்மா, சிவதீக்ஷை என்ற கர்மாவானது முடியும் வரை தங்களது இந்த சன்னிதானமானது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். துவயா விபோ, இந்த சன்னிதானமானது உன்னால் அறுக்கத்தக்கது அல்ல, தங்களால் விளக்கத்தக்கது அல்ல. என்ன காரணம் என்றால், பசுனாம் பாஷநாசாய, பசுவாகி இந்த சிஷ்யனது பாஷம் விலக வேண்டும் என்பதற்காக தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகலவே கூடாது என்று பிரார்த்தனை செய்கிறார். ஆயாக கர்ம சந்தான பர்யந்தோயம் துவயா விபோ பசுனாம் பாஷநாசாய ந ஹாதவ்யோத்ர சந்நிதிஹி. இவ்வாறு பிரார்த்தனை செய்து சிவபெருமானை அந்த இடத்திலேயே நிலையாக இருக்கும்படி, யாகம் முடியும் வரை நிலையாக இருக்கும்படி பிரார்த்தனை செய்து, ததஹா அக்னிஸ்தம் நிருத்திய, அக்னியில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நிரோதார்க்கியம் கொடுத்து நிரோத முத்ரையை காண்பித்து, பூராதிபிஹி ஹுத்வா பூஸ்வாஹா என்ற நான்கு ஆகுதிகளை கொடுத்து, அக்னி ஆஜ்யாகுதி சதுஷ்டயம் ஹுத்வா, பிறகு அக்னி பகவானுக்கு அந்த சிவாக்னிக்கு அக்னயேஸ்வாஹா சோமாயஸ்வாஹா அக்னி சோமாபியாம் ஸ்வாஹா அக்னியே ஸ்விஷ்டகிருதே ஸ்வாஹா என்ற முறையில் இந்த நான்கு ஆகுதிகளை கொடுத்து, பலிம் தத்வா பிரம்மாதிகளுக்கு பலியை கொடுத்து, சமர்ப்பித கிரியாசேஷம் மண்டலேஷம் அபி நிருத்திய, அந்த மண்டலத்தில் பூஜிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் எல்லா கிரியைகளையும் சமர்ப்பணம் செய்து, ஜபசே ஹோம அனுகுணம் ஜபம் போன்றவற்றையெல்லாம் செய்து அவர்களுக்கு சமர்ப்பணம், மண்டலேஸ்வரருக்கு சமர்ப்பணம், விசேஷ பூஜைகளை எல்லாம் செய்து, மண்டலேஷம் அப்படி நிருத்திய, மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பரமேஸ்வரனை நிரோதார்க்கியம் கொடுத்து நிலை நிறுத்தி, கலசஸ்தம் தத் பரிகிரகம் ச விவக்ஷித சமயாவதி விஜாபிய, கலசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய யாகேஸ்வர யாகவர்தனிகளையும், அவர்களது பரிகிரகங்களாக இருக்கக்கூடிய இந்திராதி திக்பாலகர்களையும், பிற எல்லா தேவதைகளையும் விவக்ஷித சமயாவதி, நாங்கள் குறிப்பிட இருக்கக்கூடிய, நாங்கள் சொல்லக்கூடிய, அதாவது மறுநாள் நடக்கக்கூடிய தீட்சை முடியும் வரை இருக்க வேண்டும். விவக்ஷித சமயாவதி விஜாபிய நிருத்திய, அவர்களையும் நிரோதனம் செய்விக்க வேண்டும். அதன் பின்பு சிஷ்யசிய ஸ்வாப விதி, இது முதல் நாள் இரவு நடைபெறக்கூடிய கிரியை, எனவே அந்த சிஷ்யனை தூங்க எவ்வாறு அவனை தூங்கும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியானது சொல்லப்படுகிறது. யாக மண்டபே, அந்த யாக மண்டபத்தினுடைய சுத்த பூமு, யாக மண்டபத்திலேயே ஒரு அதன் சமீபத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான ஒரு பகுதியில் தர்பசயனே, தர்பங்களையெல்லாம் பரப்பி அதனை சயனமாக, சிஷ்யன் படுத்து உறங்கக்கூடிய சயனமாக ஆக்கி, அஸ்திர சதாலப்தே, அந்த தர்பசயனத்தை 100 முறை அஸ்திரமந்திரத்தை சொல்லி அபிமந்திரணம் செய்து, புபுக்ஷும் பிராச்சீனமஸ்தகம் முமுக்ஷுமபி ததைவ சுத்த பஸ்மசயனே தட்சிணமஸ்தகம், அவன்

விபூத்திமயமான சயனம். அந்த விபூத்திமயமான சரீரத்தில் அஸ்திரமந்திரத்தால் 100 முறை அபிமந்திரணம் செய்து தெற்கு நோக்கிய தலை இருக்கும்படி அவனை தூங்கும்படி செய்து சிகா குப்த சிகம், அந்த இருவிதமான சிஷ்யர்களது சிகையில் ஓம் ஹூம் சிகாஜை நமஹா என்று சிகா மந்திரத்தை பூஜித்து சிகையால் ரட்சிக்கப்பட்ட சிகையை உடையவர்களாக சிகா குப்த சிகம் ஹிருண்மந்திரேன ஹிருதய மந்திரத்தை சொல்லி சிஷ்யம் சமாரூப்பிய அந்த படுக்கையில் அவர்களை இருக்கும்படி செய்து அடுத்து ஸ்வப்ன தேவரை தியானிக்க வேண்டும். கட்வாங்கம் வரமுத்ராம்ச்ச திரிசூலம் அபயம் ததன்னு ஸ்வப்ன மாணவகா பிங்கா ஜட்டா சந்திரார்த்தசேகரா. கட்வாங்கம் என்ற கட்டிலின் காலினை ஒரு ஆயுதமாகவும் வரமுத்ரையை ஒரு முத்திரையாகவும் அதுபோல் திரிசூலத்தையும் அபய முத்திரை என்ற 4 முத்திரைகளை தனது 4 கையில் தரித்திருக்கக்கூடியவரும் பிங்கமான பழுப்பு நிற வண்ணமுடையவரும் ஜட்டையில் பிறைச்சந்திரனை சூடியவராகவும் இருக்கக்கூடிய ஸ்வப்ன தேவதையை தியானம் செய்து ஓம் நமசம்போ திரிநேத்ராய பிங்களாய மகாத்மனே வாமாய விஸ்வரூபாய ஸ்வப்னாதிபதயே நமஹா என்று ஸ்வப்னத்திற்கான அதிபதி. எனவே சைவர்கள் ஸ்வப்னத்தை மாயை என்று நம்புவதில்லை. இறைவனே ஸ்வப்னத்தின் வாயிலாக நமக்கு சுபாசுபங்களை நமக்கு சூச்சிப்பிக்கிறார், நமக்கு தெரிவிக்கிறார் என்பது சைவர்களின் எண்ணம். எனவே இந்த சொப்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறார். ஆச்சக்ஷ்வ தேவ தேவேஷ பிரபன்னோஸ்மி தவாந்திகம், தேவதேவனே உன்னை நான் சரணடைந்து இருக்கிறேன், தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானி இஹ யானிமே, எனது ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவை போன்ற அனைத்தையும் ஸ்வப்னத்தின் வாயிலாக தாங்கள் எனக்கு எடுத்து உரைக்க வேண்டும். ஸ்வப்னே சர்வாணி காரியாணி ஹிருதிஸ்தானிஹ யானிமே என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்து அதற்குரிய மந்திரங்கள் ஓம் ஹிலி ஹிலி சூலபாணியே ஸ்வாஹா என்று விஜ்ஞாபனம் செய்து அந்த மந்திரத்தையும் இந்த விஷயங்களையும் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்வித்து அவனை தூங்கும்படி செய்விக்க வேண்டும். ஸ்வாபயித்வா வர்ம ஜப்த வாசசா சமாச்சாத்ய, அந்த சிஷ்யனுக்கு ஒரு துணியினால் அவனை போர்த்த வேண்டும். அந்த துணியினை ஓம் ஹைம் கவச்சாய நமஹா என்று கவச்ச மந்திரம் சொல்லி ஜபம் செய்து அந்த துணியினால் அவனுக்கு போர்த்த வேண்டும். தூங்கக்கூடிய அந்த சிஷ்யனுடைய சயனத்திற்கு அந்த படுக்கையை சுற்றிலேயும் அவனுக்கு சம்ரக்ஷணம் ரக்ஷை செய்ய வேண்டும். சயனீயஸ்ய பகிஹி தில சர்ஷப பஸ்மபிஹி அஸ்திரமந்திரிதைஹி திஸ்ரஹா ரேகாக குறியாத், சிஷ்யனது படுக்கையை சுற்றிலும் 3 ரேகைகள், முதலில் எள்ளினால் ரேகை செய்ய வேண்டும், அந்த சுற்றி கோடு போட வேண்டும், அடுத்து சர்ஷபமாகிய கடுகினால் கோடு போட வேண்டும், மூன்றாவதாக பஸ்மாவாகிய விபூதியினால் கோடு போட வேண்டும். அஸ்திரமந்திரத்தை சொல்லி இவ்வாறு 3 கோடுகளை போட்டு தூங்கக்கூடிய சிஷ்யனுக்கு ரக்ஷையை பாதுகாத்தலை ஏற்படுத்திவிட்டு குரு கர்த்தவ்ய விதிகி, குருவும் சிஷ்யனுக்கு செய்தது போலவே 3 மண்டலங்களை செய்து அதில் தானும் பஞ்சகவ்யம் முதலில் அருந்தி முன்பு சொன்னது போலவே சரு பிராசனம் செய்து அதன் பின்பு பஸ்மனா ஸ்நாதக சிஷ்யவத் சுப்பியாது, பஸ்மஸ்நானம் செய்து கொண்டு சிஷ்யன் எவ்வாறு தூங்குகிறாரோ அதே முறையில் இவரும் தூங்க வேண்டும் என்று அதிவாச யாகத்தினை முடித்து அருள்கிறார். சத்யோதிவாசிய பிரகாரபேதா, இதுவே சத்யோதிவாசம், இது முறையான அதிவாசம். முன்பு சொன்னது போல யாகஸ்வோ பவித்தேத்யாதோ கர்த்தவ்யம் அதிவாசனம் என்று நாளைய தினம் யாகம் நடைபெறக்கூடிய நிலையில் இன்று மாலையே செய்யக்கூடியது அதிவாசம். அது போன்ற சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் என்றைய தினம் நாம் தீட்சை செய்து கொள்கிறோமோ அன்றைய தினம் காலையிலேயே அதிவாசம் செய்தால் அதற்கு சத்யா அதிவாசா சத்யோதிவாசா என்று பெயர். சத்யோதிவாசியது பாஷ அவரோபனாதி ந குறியாத், சத்யோதிவாச பட்சத்தில் முன்பு சொன்னது போலவே அந்த பாஷசூத்திரத்தை எடுத்த எடுப்பிலேயே பெருமானிடத்தில் ஸ்தண்டிலேஸ்வரிடத்தில் காண்பித்து அவரது அனுமதியை பெற்று அதன் பின்பு சிகாபந்தனம் செய்து சிகையில் அந்த பாஷசூத்திரத்தை பந்தனம் செய்து அதன் பின்பு நாம் செய்யக்கூடிய சுஷும்னா நாடியை சேர்ப்பித்தல், சிவசக்தியை சேர்ப்பித்தல், ஆத்மாவினை சரீரத்திலிருந்து சூத்திரத்தில் சேர்ப்பித்தல், அதுபோல் ஆணவ கர்ம மாயா பாஷங்களை சேர்ப்பித்தல், ஒவ்வொரு கலையாக சாந்தியதீத கலை முதற்கொண்டு நிவர்த்தி கலை வரை ஒவ்வொரு கலையாக சரீரத்திலிருந்து சேர்ப்பித்தல், பிற மற்ற அந்த குங்குமத்தினால் அடையாளம் செய்தல், அதுபோல் அந்தந்த சாந்தியதீதாதி கலைகளை சன்னிதானம் செய்வித்தல், சிவபெருமானை ஆவாகனம் செய்தல், கிரந்தி கல்பனம் போன்ற எல்லா கிரியைகளையும் செய்யலாம். ஆனால் சூத்திர அவரோபணம் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. சூத்திரத்தை சுருட்டி சிஷ்யனுடைய ஸ்கந்தத்தில் அவரது தோள்பட்டையில் வைத்தல், அதன் பின்பு பிரார்த்தனை செய்தல், அந்த சிகையிலிருந்து சூத்திரத்தை அவிழ்த்தல், பின்பு யாகேஸ்வரரிடத்தில் பிரார்த்தனை செய்து அவரிடத்தில் சமர்ப்பித்தல், இந்த எந்த கிரியையும்

0: போற்றி மாணிக்கவாசக சுவாமிகள் வரலாறு. திருவாதவூர் வந்து திருச்சிற்றம்பலம் போந்து கருவாதை யான் தீர கரைக்கண்டன் கழன் மலரார் தருவேத வாசகத்தேன் தமிழ் உமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே. செந்தமிழ் மனமும் சிவமனமும் ஒருங்கே கமழும் திருநாடு தென்பாண்டி வளநாடு. இந்நாட்டை அழகு சேர்ப்பது போல் திகழ்வது மதுரையும் பதியாகும். பொதுவாக இறைவன் மூன்று காரணங்களுக்கு கோயில்களில் எழுந்தருளுகிறார். அவை: மகான்கள் பூஜிப்பதற்காக எழுந்தருளுவது, கோயில் அமைத்து குடமுழுக்கு செய்வதற்காக எழுந்தருளுவது, இறைவன் தானே விரும்பி அமர்ந்து அருள் செய்வது. இவ்வாறாக இறைவன் தானே விரும்பி வந்த தலமே மதுரையும் பதியாகும். ஆதலினால் சிவபெருமானை தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றுகின்றோம். பத்தி செய்தால் பரமன் நமக்கு எதையும் செய்வார் என்ற உண்மைக்கு தகுந்த சான்றாக மாணிக்கவாசகப் பெருமானின் வரலாறு விளங்குகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்களில் மிகவும் முக்கியமானது மாணிக்கவாசகருக்கு அருள் புரிந்தது. இத்தகைய பெருமைக்குரிய மதுரையம்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் திருவாதவூர் என்பதாகும். வாதம் என்றால் காற்று என்று பொருள். காற்றுக்குரிய வாயு பகவானால் பூஜிக்கப்பட்ட இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டு எழுந்தருளியிருப்பதால் இவ்வூருக்கு திருவாதவூர் வாதபுரம் என்று பெயர்கள் ஏற்பட்டன. இவ்வூரில் சிவநெறி பிறழா அமாத்திய அந்தனர் குலத்தில் பிறந்த சம்புபாத சிறுதருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் இறைவன் அருளால் திருமகனார் அவதரித்தார். தாய் தந்தையர் மனமகிழ்ந்து அம்மகனாருக்கு திருவாதவூரர் என்னும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தனர். வாதவூரர் இளமை காலத்திலேயே எல்லா நூல்களையும் கற்றுத்தேர்ந்து வல்லவராகத் திகழ்ந்தார். அவரின் கல்விச் சிறப்பினை அறிந்த அரிமர்தன பாண்டியன் தன் அரசவை முதலமைச்சராக்கி தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்தான். பாண்டியனின் உற்ற துணையாக இருந்து வாதவூரர் நல்லாட்சி புரிந்தார். அவர் நாட்டின்கண் நல்லாட்சி புரிந்தாலும் அவரின் மனமோ மாதொருபாகன் மேல் மட்டில்லா பற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒற்றர்கள் மூலம் சோழநாட்டு கடற்கரையில் வந்திறங்கிய குதிரைகளைப் பற்றி அறிந்த மன்னன் நல்லினக் குதிரைகளை வாங்கி வருமாறு பொன்னை கொடுத்து வாதவூரரை அனுப்பினான். பொன்னினை பெற்ற வாதவூரர் மீனாட்சி அம்மையையும் சொக்கேச பெருமானையும் வணங்கி கீழக்கடற்கரை நோக்கி புறப்பட்டார். செல்லும் வழியிலே வாதவூரர் ஆதி கைலாயமாம் திருப்பெருந்துறையினை அடைந்தார். பதியைச் சேர்ந்தாலே பரமனின் அருள் கிட்டும் என்பதற்கு சான்றாக வாதவூரர் திருப்பெருந்துறை என்னும் பெரும் பதியை சேர்ந்த உடனேயே அவருக்கு அங்கிருந்த பூஞ்சோலையில் இருந்து சிவ ஆகம ஒலி கேட்டது. அந்த ஒலியினிலே மனம் கொண்ட வாதவூரர் அவை ஒலிக்கும் இடம் நோக்கிச் சென்றார். அப்பொழுது குருந்த மரத்தடியில் ஞானகுருவாக அடியார் புடைசூழ வீற்றிருந்த பரமனை காண்கிறார். குருநாதனாக வந்துள்ள பரம்பொருளை கண்டதுமே வாதவூரர் மெய்சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் மல்க தலையின்மேல் கூப்பிய கரங்களோடு அவர் தம் திருவடிகளில் விழுந்து வணங்கி தன்னை ஆட்கொண்டு அருளுமாறு வேண்டினார். குருபரனாக வந்த இறைவனோ தம் அருட்கண்ணினாலும் தம் பரிசத்தாலும் தம் திருவடிகளாலும் தீட்சை அளித்து அருளினார். பின்னர் திருவைந்தெழுத்தாகிய நமச்சிவாய மந்திரத்தை வாதவூரருக்கு ஞானோபதேசம் செய்தருளினார். குருபரனாக வந்து தன்னை ஆட்கொண்ட சிவபிரானை எண்ணி உள்ளம் உருகி பாடினார் வாதவூரர். இவர்தம் பாடல்கள் மாணிக்கம் போன்ற விலை மதிப்புடையதாக இருந்தமையால் இவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயர் இறைவனால் தீட்சாநாமமாக இடப்பட்டது. ஞானோபதேசத்தினால் உள்ளொளி பெருக்கமுற்ற வாதவூரர் சிவானந்த வெள்ளத்திலே திளைத்து தாம் பரிகளை வாங்க வந்த பொன்னையெல்லாம் கொண்டு கோயில் திருப்பணி செய்யத் தொடங்கினார். மாணிக்கவாசகரின் செயலை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் அவரை மதுரைக்கு வருமாறு செய்தி அனுப்பினான். அரசனுடைய செய்தி அறிந்த மாணிக்கவாசகர் கோயிலுக்குள் சென்று சிவபெருமானிடம் தாம் கொண்டு வந்த பொருட்களை சிவப்பணிகளுக்கே செலவிட்டதை முறையிட்டார். குருபரனாக வந்த இறைவன் புன்முறுவல் பூத்து அஞ்சற்க ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து விலை உயர்ந்த மாணிக்கக் கல்லையும் கையுறையாக கொடுக்க என்று கூறி அனுப்பினார். மாணிக்கவாசகரும் இறைவன் கூறியபடி மன்னனிடம் தெரிவித்தார். பாண்டியனோ மாணிக்கவாசகர் கூறியபடி ஆவணி மூல நாளை எதிர்நோக்கி காத்திருந்தான். ஆவணி மூலத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு வாதவூரர் குதிரை வாங்க கொண்டு சென்ற பொருட்களையெல்லாம் ஆலயப் பணியில் செலவழித்து விட்டார் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் அறிந்தான் பாண்டியன். இதனால் கடும் சினமுற்ற மன்னன் மாணிக்கவாசகரை கொடுஞ்சிறையில் இட்டு துன்புறுத்தினான். சுடுவெயிலில் நிறுத்தி கடுமையாக வருத்தினான். தன் அடியார் படும் துயரை சிறிதளவும் ஏற்க முடியாத பெருந்துரை பெருமான் காட்டிலுள்ள நரிகளையெல்லாம் பரிகளாக்கினார். பரி என்றால் குதிரை என்று பொருள். ஏன் நரியை குதிரை ஆக்கினார் என்றால், மனிதனுடைய புலன்கள் உயிருக்கு நன்மை செய்வது போல் அதற்கு உலக இன்பங்களை ஊட்டி பிறப்பு இறப்பு என்னும் வளையத்துள் சிக்க வைக்கின்றன. இதனால் அவை வஞ்சப்புலன்கள் என்றும் விலங்கு குணம் கொண்டவை என்றும் குறிக்கப்பட்டு வஞ்சனை குணம் மிகுந்த நரிகளாக உருவகப்படுத்தப்படுகின்றன. புலன்களுடைய வஞ்சனை குணத்தை மாற்றி உள்முகம் திருப்பிவிட்டால் அது குதிரையைப் போல் தலைவன் மீது விசுவாசமும் தியாக புத்தியையும் பெற்றுவிடுகிறது. அவற்றின் தலைவனாகிய உயிர் பெருவழியில் பயணம் செய்து முக்தி இன்பத்தை அடைகிறது. அப்படி பயணம் செய்யும் வேளையில் மாயையை அறுத்தறியும் ஞானவாளை ஏந்தியவாறு சிவபெருமான் முன்னே செல்கின்றார். நரி பரி வித்தை என்பது புலன்களில் நரி போன்ற வஞ்சனை குணத்தை மாற்றி உலக இன்ப துன்பங்களை வென்று புலன்களின் வேகத்தை ஆன்மசுகத்திற்கு ஏதுவாக திருப்பி இறைவன் கருணை என்னும் குதிரை மீதேறி மோட்ச உலகை அடைவதேயாகும். ஒன்றின் குணத்தை முழுவதுமாக எதிர்த்திசையில் திருப்பி மேன்மை பெற வைப்பது சிவபெருமானால் மட்டுமே முடிவதாகும். இதையே தேவாரத்துள் நரி பரி செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்ற தொடரால் அப்பரடிகள் குறிக்கின்றார். இதனால் நரிகளையெல்லாம் பரிகளாக்கினார், சிவகணங்களையெல்லாம் குதிரை சேவகர்களாய் புடைசூழ தான் குதிரை வாணிகன் போல் திருக்கோலம் கொண்டு வேதமாகிய குதிரையில் அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். கடல் அலைகள் போல் குதிரை படைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் மனமகிழ்ந்து மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து விடுவித்து பிழை பொறுக்குமாறு வேண்டினான். பின்னர் குதிரை சேவகனாக வந்த இறைவன் குதிரைகளை மன்னனிடம் ஒப்படைத்தார். குதிரைகளை பெற்ற மன்னன் மனமகிழ்ந்து குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்தான். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் அப்பரிசை புன்னகையோடு தன் செண்டினால் வாங்கினார். தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் பெறுவதைக் கண்ட மன்னன் சினம் கொண்டான். அருகிலிருந்த வாதவூரர் செண்டினால் பரிசு பெறுதல் அவர்கள் நாட்டு வழக்கம் என்று கூறி மன்னனின் சினத்தை மாற்றினார். குதிரைகளை வாங்கிய மன்னன் அவைகளின் குணங்களை அறிந்து பந்தியில் சேர்க்குமாறு பணித்தான். நள்ளிரவில் குதிரைகள் அனைத்தும் மீண்டும் நரிகளாய் மாறி பந்தியிலிருந்த பழைய குதிரைகளையும் கடித்துவிட்டு ஊர் மக்கள் அஞ்சும்படியாக ஊலையிட்டு ஓடி மறைந்தன. இதை அறிந்த பாண்டிய மன்னனோ கடும் சினம் கொண்டு மாணிக்கவாசகரை வையையாற்று மணலில் நிறுத்தியும் தலையிலே கல்லேற்றியும் துன்புறுத்தினான். இதனால் மாணிக்கவாசகர் படும் துயரை ஆற்றாத சொக்கேச பெருமானோ வையையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கச் செய்து திருவிளையாடல் புரிந்தார். வையையாற்றில் கரை புரண்டோடிய நீரினை அடைக்க மன்னன் வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அரசனின் ஆணையை ஏற்று அனைவரும் அவரவரின் பங்கினை அடைத்தனர். ஆனால் வந்தி என்னும் பிட்டு விற்கும் ஏழை மூதாட்டியோ தன்னுடைய பங்கினை அடைக்க ஆள் இல்லாததை எண்ணி வருந்தி சொக்கேச பெருமானிடம் முறையிட்டாள். எலியோனுக்கு எலியோனான இறைவன் தன் பத்தையின் வேண்டுதலுக்காக கூலியால் வேடம் பூண்டு வந்தியின் குடிசை முன் வந்தார். பிறகு வந்தி அம்மையிடம் உதிர்ந்த பிட்டினை முன்கூலியாக கேட்க வந்தி அம்மையோ அன்பு எனும் நெய்யை ஊற்றி உதிர்ந்த பிட்டினை அளித்தாள். வந்தியம்மை கொடுத்த பிட்டினை உண்ட இறைவன் கரையை அடைக்காமல் விளையாடிக் கொண்டும் கூடையை தலையணையாக்கி உறங்குவது போல் திருவிளையாடல் புரிந்தார். வந்த கூலியால் இறைவன் என்பதை அறியாத பாண்டிய மன்னன் அவரின் செயலைக் கண்டு சினம் கொண்டு பிரம்பால் அடித்தான். பாண்டியனின் இச்செயலினால் அண்ட சராசரங்களில் அனைத்தின் மீது அவ்வடி விழுந்ததும் கூலியாளாக வந்த இறைவனோ தனது கூடையில் இருந்த சிறிதளவு மண்ணினை கரையில் கொட்டிவிட்டு மறைந்தார். இதனால் வெள்ளமும் வற்றியது. இது இறைவனின் அருட்செயல் என்பதை தெளிந்த மன்னன் மாணிக்கவாசகரை விடுவித்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி பிழை பொறுக்குமாறு வேண்டினான். மாணிக்கவாசக பெருமான் மன்னனின் பிழையை பொறுத்து அவனை தேற்றினார். பிறகு துறவு பூண்டு பல சிவத்தலங்களை அடைந்து பல பாடல்களை பாடி அருளினார். இறைவன் அருளால் இலங்கை மன்னன் மகளாகிய மூங்கை பெண்ணை பேசச் செய்தார். ஒருமுறை மாணிக்கவாசகர் தில்லையிலே இருந்தபோது தில்லையானந்த கூத்தனே ஓர் அந்தன வடிவம் பூண்டு தான் பாண்டிய நாட்டு அந்தணன் எனக் கூறி மாணிக்கவாசகரிடம் அவர் பாடிய பாடல்களை பாடச் சொல்லிக் கேட்டு அதை எழுதிக் கொண்டார். பிறகு பாவை பாடிய வாயால் பொன்னம்பலவனை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு கோவை பாடுக என்று கேட்க மாணிக்கவாசகரும் திருக்கோவையாரை அருளினார். மாணிக்கவாசக பெருமானுடைய பாடல்களையெல்லாம் எழுதிக் கொண்ட ஆனந்த கூத்தன் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்ற கைச்சாத்திட்டு பொற்சபையின் பஞ்சாட்சரப்படியில் வைத்து மறைந்தருளினார். இதனை அறிந்த தில்லைவாழ் அந்தனர் மாணிக்கவாசக பெருமானிடம் அவ்வேடுகளின் பொருளை கேட்க மாணிக்கவாசகரோ நடராஜப் பெருமான் திருமுன் நின்று இவற்றிற்கு பொருள் இவ்வானந்த கூத்தனேயாவான் என்று கூறி ஆணிமகத் திருநாளன்று அங்கு தோன்றிய சிவச்சோதியுள்ளே அனைவரும் காணும்படியாக இறைவனோடு இரண்டறக் கலந்தார். இதைக் கண்டுற்ற தில்லை மூவாயிரவரும் அதிசயத்து போற்றி துதித்து வழிபட்டனர். இதுவே மாணிக்கவாசகப் பெருமானுடைய வரலாற்று சிறப்பாகும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில் வரலாறு. இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்துச் சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராகக் கொண்டான் உவந்து. திருப்பெருந்துறை தலபுராணத்தை சொல்லுவதற்கு முன்பாக திருப்பெருந்துறையார் யார், அவர் என்ன செய்தார், திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் என்னவாகும், திருப்பெருந்துறையை பேசினால் என்னவாகும் என்று திருவாசகத்தில் உள்ள ஒரு சில வரிகளை சொல்லிவிட்டு பின் தலபுராணத்தை சொல்லுவோம். திருப்பெருந்துறையார் யார் என்றால், தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து எனும் இந்த வரிகள் திருவெண்பா என்னும் தலைப்பில் உள்ளது. நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அங்கமலபாதம் மருளும் கெடநெஞ்சே வாழ்த்து எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையார் என்ன செய்தார் என்றால், செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் எனும் இந்த வரிகள் திருப்பள்ளியெழுச்சி என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் என்னவாகும் என்றால், பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையை பேசினால் என்னவாகும் என்றால், பேசிப் பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறை என்று சொன்னாலே போதும் பிறப்பு அருந்து போகும் என்பது குருநாதர் வாக்கு. இங்கு குருநாதர் என்பது மாணிக்க வாசகரை குறிக்கும். திருப்பெருந்துறை தல வரலாறு பற்றிய சிறு குறிப்பு. இறைவனின் பெயர் ஆத்மநாதர், இறைவியின் பெயர் யோகாம்பாள், தலமரம் குருந்தமரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்னும் திருத்தமாம் பொய்கை, வழிபட்டோர் மாணிக்க வாசகர், கோயிலை கட்டியவர் மாணிக்க வாசகர், நைவேத்தியம் புழுங்கலரிசி அன்னத்தோடு சேர்ந்த கீரையும் பாகற்காயும் படைக்கப்படுகிறது. திருப்பெருந்துறை உலக உயிர்கள் வீடுபேறு பெறுவதற்குச் சாதனமாகவும் பிறவிக் கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாகவும் பெருந்துறையாகவும் விளங்கும் தலமாதலால் திருப்பெருந்துறை என பெயர் பெற்றது. இன்று மக்களால் ஆவுடையார் கோயில் என்று வழங்கப்பட்டு வருகிறது. ஆத்மநாதர் அநாதிமூர்த்தராக இங்கே எழுந்தருளி ஐந்தொழிலை நடத்துவதால் இது அநாதிமூர்த்தி தலமாகும். இத்தலத்தை அடைந்தவர்க்கு மீண்டும் பிறப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்மநாதர் இக்கோயிலில் இறைவன் பேரண்ட பெருவெளியாக இருப்பதால் இவருக்கு வடிவம் இல்லை. இங்கு இறைவன் அருவமாகவே விளங்குகின்றார். அவருடைய இருப்பிடத்தை உணர்த்தும் வகையில் ஒரு பீடம் மட்டுமே உள்ளது. இதுவே பிரணவபீடம் என்றும் சதுர்வேத பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கருவறை ஆனந்த சபை என்று அழைக்கப்படுகிறது. பீடத்துக்கு மேல் குவலையை சாத்தியே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. யோகாம்பிகை இக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அம்பிகை யோகாம்பிகை எனவும் சிவயோக நாயகி எனவும் அழைக்கப்படுகிறாள். அம்பிகையின் கருவறையில் யோக பீடம் மட்டுமே காணப்படுகிறது. இங்கே அம்பிகை அரூபமாக விளங்குகிறபடியால் உருவத்திருமேனி இல்லை. அந்த பீடத்தின் மேல் அன்னை யோகாம்பிகை சிவயோகம் புரிகின்றாள். மாணிக்க வாசகர் இத்தலத்தில் சோமாஸ்கந்த ஸ்தானத்தில் விளங்கி அருள்பவர் மாணிக்க வாசகப் பெருமானாவார். இத்தலத்தில் இவருக்கே உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இந்த உற்சவத்தை பக்தோற்சவம் என்றழைப்பர். அதாவது இது அடியார்க்கு செய்யும் உற்சவமாகும். இவ்வுற்சவம் இறைவனின் ஆணையினால் தன் அடியவராகிய மாணிக்க வாசகருக்கு நடைபெற்று வருகிறது. மாணிக்க வாசகர் இறைவனோடு இரண்டரக் கலந்து சாயுஜ்ய முக்தி பெற்றவர் என்பதாலும், அவர் அறிவார் சிவமே என்று ஞானிகளால் போற்றப்படுவதாலும், இறைவன் வேறு மாணிக்க வாசகர் வேறு என்று எண்ணுவது சிவ அபராதமாகும். ஆகையால் அவருக்கு எடுக்கும் திருவிழா பிரம்மோற்சவமே. இவருக்கு ஆனி மார்கழி ஆகிய இரு மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆத்மநாதரின் பரிகல சேடம் நிர்மால்ய புஷ்பம் முதலியன மாணிக்க வாசகருக்கு சேர்ப்பிக்கப்படுகின்றன. இத்தலத்தில் மாணிக்க வாசகப் பெருமான் மூன்று சந்நிதியில் எழுந்தருளுகிறார். அவைகளில் இரண்டில் கல் திருமேனியாகவும் ஒன்றில் உலோகத் திருமேனியாகவும் காட்சி தருகிறார். முதல் சந்நிதியில் கல்லாலான திருவாசியுடன் மாணிக்கவாசகர் நின்றவாறு காட்சியளிக்கிறார். இவரை நந்திகேஸ்வர மாணிக்கவாசகர் என்று போற்றுகின்றனர். இரண்டாவது சந்நிதியில் சிவானந்த மாணிக்கவாசகர் அருள்பாலிக்கிறார். இச்சந்நிதியில் சாயிரட்சையில் சோடச உபச்சார தீபாதனை சிறப்புடன் நடைபெறுகிறது. இரண்டாவது சந்நதியின் சிறப்பு என்னவென்றால், இது முருகப்பெருமானுக்கு எழுப்பப்பட்டு பிறகு ஆத்மநாதர் மாணிக்கவாசகரை எழுந்தொருளிவித்து சிவானந்த மாணிக்கவாசகர் என்ற திருநாமம் சூட்டினர் என்பர். மூன்றாவது அம்பிகையின் சந்நிதிக்கு நேர் எதிரில் உள்ள தனிச்சந்நிதியில் உக்திராட்ச மண்டபத்தில் பொற்பிரபையுள் உலோக உலாத்திருமேனியாக மாணிக்கவாசகர் எழுந்தருளியுள்ளார். இவ்விடமே அருள் மூலஸ்தானம் என்றழைக்கப்படுகிறது. இவரே இறைவன் திருவருளால் கிடைக்கப் பெற்றவர் என்பது சிறப்புக்குரியது. ஒருமுறை சோழ பாண்டிய மன்னர்கள் திருப்பெருந்துறையில் விழா நடத்த விரும்பி தில்லைக்குச் சென்று நடராஜப் பெருமானை வணங்கி தங்களுக்கு மாணிக்கவாசகரை தந்தருள வேண்டினர். நடராஜப் பெருமானோ அவர்கள் முன் தோன்றி மாணிக்கவாசகர் தம்மோடு ஐக்கியமாகி விட்டதனால் அவரை தர இயலாது என்று உரைத்தார். பிறகு அவர்களிடம் திருப்பெருந்துறையில் அவருடைய திருவுருவத்தை தருகிறோம் என்று கூறி மறைந்தார். பிறகு சோழ பாண்டியர்கள் திருப்பெருந்துறை சென்று அக்னி தீர்த்தத்தில் நீராடி குருந்தமூலத்தை அடைந்து பெருமானை பிரார்த்தித்தனர். ஆத்மநாதரோ யோகாம்பிகை, கணேசர், முருகன், வீரபத்திரர் முதலிய கணங்களோடு அங்கே தோன்றினார். இறைவன் தமது அருளை திரட்டி சிரத்தினில் உத்ராட்ச வடம், மார்பில் பூநூல், அறையில் கௌபீனம், கடிசூத்திரம், இடது கையில் புத்தகம், வலது கையில் சின்முத்திரை ஆகியவற்றுடன் கூடிய அருள்மேனியாக விளங்கும் மாணிக்கவாசகர் உருவத்தை அளித்தார். பிறகு இறைவன் தாம் வேறு, மாணிக்கவாசகர் வேறு என்று கருதாமல் தமக்கு செய்ய வேண்டிய சகல உபசார பூஜைகள் அனைத்தையும் இந்த மாணிக்கவாசகருக்கே செய்யுங்கள் என்று அவர்களை பார்த்து உரைத்தார். இத்தலத்தில் ஆத்மநாதர் தானே மாணிக்கவாசகராகவும் நந்திதேவராகவும் சண்டீஸ்வரராகவும் விளங்குகின்றபடியால் பாண்டியனிடம் தட்சிணாயனத்தில் மார்கழி உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றும் சோழனிடம் உத்தராயணத்தில் ஆனிமாத உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றும் இறைவன் ஆணையிட்டார். இக்கோயிலின் தனிச்சிறப்புகள்: திருவாசகம் பிறந்த புண்ணிய பூமி இத்திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில். பண்டைய நாளில் ஸ்தபதிகள் கோயில் கட்டுவதற்கு உடன்படிக்கை எழுதுங்கால் ஆவுடையார் கோயில் கொடுங்கைகளைப் போல தங்களால் அமைக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் ஆவுடையார் கோயில் கொடுங்கைகள் நீங்களாக என்று எழுதும் வழக்கம் இருந்ததாம். அடுத்து முன்மண்டபத்தின் மேற்புற கொடுங்கையின் மேலே ஒரு குரங்கு கீழ்நோக்கியவாறும் ஒரு உடும்பு மேல் நோக்கியவாறும் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது அலைபாயும் குரங்கு மனத்தை அடக்கி ஆத்மநாதரின் திருவடியில் உடும்பு பிடி போல நிறுத்தி அவருடைய திருவடிகளை சிக்கனப் பிடித்து உய்வு பெற வேண்டும் என்னும் எண்ணத்துடன் உள்ளே செல்க என்று உணர்த்துவதாக உள்ளது. இக்கோயிலில் தனியாக நந்தியோ, கொடிமரமோ, பலிபீடமோ இல்லை. இதற்கான காரணம் இங்கு இறைவன் அரூபமாக திகழ்வதேயாகும். ஆனிமாத பெருந்திருவிழாவிலும் மார்கழி மாத பெருந்திருவிழாவிலும் மாணிக்கவாசகரை இங்கு எழுந்தருள வைத்து உபதேசக் காட்சி நடத்துகின்றனர். இத்திருக்கோயிலில் சிவபெருமான் குருந்த மரத்தடியில் அமர்ந்து மாணிக்கவாசகருக்கு ஞானோபதேசம் நல்கும் காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. குருந்தமரமும் அதன் அடியும் திருவாசகத்தில் அநேக இடங்களில் சிறப்பித்து கூறப்படுகின்றன. இங்குள்ள மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் உடல் உபாதைகளும் நோய்களும் நீங்கும், சகல செல்வங்களும் உண்டாகும். இக்கோயிலில் இறைவனுக்கு புழுங்கலரிசி அன்னமும் கீரையும் பாகற்காயும் நைவேத்தியமாக படைப்பதற்கு காரணம், முன்பு அங்கு வசித்த 300 அந்தணர்களின் குழந்தைகளுக்கு வேத சாத்திரங்களை கற்றுத்தருவதற்காக ஆத்மநாதரே கிழவேடம் பூண்டு வந்தார். அப்போது அவருக்கு புழுங்கலரிசி அன்னமும் முளைக்கீரையும் பாகற்காயும் உணவாக கொடுத்தனர். இக்காரணத்தாலே ஆத்மநாதருக்கு இந்நைவேத்தியம் அளிக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உக்கிரமயமான 4 வீரபத்திரர்கள் வழிபடுவது சிறப்புக்குரியது. இத்தகு பெருமைக்குரிய தலத்தினை அடைவோரும் கற்போரும் அடையக்கூடிய பெருமையினை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்தம் திருப்பெருந்துரை புராணத்தில் காண்கிறோம். அவை நோயடையார் மிடியடையார் நுண்ணியர் மேவிய சபையில், வாயடையார் தீயகுணம் மனையடையார் மானிப்பில்லா, சேயடையாரினும் பலவான் தீங்கடையார், செரிதளிர் பூக்காயடையார், குருந்தவன புராணமது கற்போரே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: பலம் திருவாசகத்தின் பெருமை. சிவம் பெருக்கும் திருநூலாக, சிந்தைக்கு தித்திக்கும் செந்தமிழ் தேனாக, படிக்கின்றவர்கள் அனைவரையும் அமரராக்கும் அருள்நூலாக திகழ்வது திருவாசகமாகும். போற்றுதற்குரிய திருவாசகத்தினை பெறுவதற்காக சிவபெருமான் இப்பூ உலகினிலே நான்கு முறை தம் திருவடிகளை பதியச் செய்தார். அவை முதலில் திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக வந்தது, குதிரைச் சேவகனாக மதுரைக்குச் சென்றது, பிட்டுக்காக மண் சுமந்தது, அந்தனர் வடிவம் பூண்டு தில்லையில் திருவாசக ஏடெழுதியது.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணி கண்ட தீசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலும் தேசம் உய திருத்தொண்ட தொழில் முன்பணித்த திருவாணம் வாசமலர் மெல்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் புழியர்கோன் வெப்பொழித்த புழியர்கோன் கடல் போற்று ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடிவோர் வாழி திருநாவலூர் வண்டொண்டன் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வச்சேற்றார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த விழா ஒரு அற்புதமான ஒரு காலத்திலே நிகழ்கின்ற விழாவாக இது அமைகின்றது. நாவுக்கரச பெருமானுடைய வழிபாடு எங்கள் அரமனையிலே மிக அற்புதமாக அந்த நாவுக்கரசர் வழிபாட்டு குருபூசையை அடுத்ததாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசையையும் பெருமானையும் வழிபாடு செய்து இப்பொழுது சேக்கிழார் பெருமானுடைய குருபூசையையும் அமைத்து கொண்டு நாம் இங்கு வழிபாடு செய்கின்ற இந்த தருணம் நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமையும். எத்தனையோ காலங்களிலே நாம் செய்த சிவபுண்ணியங்களின் காரணமாகத்தான் இவையெல்லாம் நமக்கு வாய்ப்பாக கூடி அமைகின்றது என்பதாக அமைத்து திருமுறைகளை நமக்கு மிக அற்புதமாக தொகுத்து கொடுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, அவருடைய குருபூசையும் நாம் வழிபாடு செய்து வணங்கினோம். நம்பியாண்டார் நம்பியை போற்றி வழிபாடு செய்து அந்த குருபூசையிலே அவரை வணங்கிய ஒரு தன்மையும் திருமுறைகள் எல்லாம் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஓதுவார்கள் அந்தந்த திருமுறைகளை மனனம் செய்து கொண்டு ராசராச சோழன் காலத்திலே வந்து அவையிலே அவர்கள் பாடுகின்ற பொழுது மனம் உருகினான். வெள்ளந்தான் விரிசடையாய் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவன் உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த திருமுறைகள் உருக்கியது. அந்த தேவாரங்களை பாடிய ஓதுவார்களினுடைய அந்த இசையும் பண்ணும் எங்கே இருக்கிறது இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே என்று நாளும் நாளும் தேடி தேடி அலைந்த பொழுது திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடிய அவர் இதற்கு தீர்வு சொல்லுவார் என்பதாக அமைத்து நம்பியாண்டார் நம்பியை சென்று அணுகினான் சோழன். நீங்கள்தான் இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை ஏட்டிலே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்ட வேண்டும்னு காலிலே விழுந்தார். அப்பொழுது பிள்ளையாரிடத்திலே நாரையூர் பிள்ளையார் பொல்லா பிள்ளையாரிடத்திலே கேட்டார் நம்பியாண்டார் நம்பி. பொல்லா பிள்ளையார் சொன்னார் சிதம்பரத்திற்கு மேற்கிலே ஒரு நடராஜ பெருமான் சந்நிதிக்கு மேற்கிலே ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையிலே திருமுறைகள் எல்லாம் ஏடுகளாக அங்கே இருக்கிறது என்பதாக சொன்னார். இது கிடைச்சா இந்த செய்தி கிடைத்த உடனேயே மன்னனுக்கு ஆனந்தம், உடனே தில்லையை நோக்கி பயணம். அப்ப தில்லைக்கு போய் மேற்கு வாசலிலே அந்த மேற்கு நிலையிலே இருக்கக்கூடிய அந்த அறையிலே பார்த்தால் பூட்டியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ்ந்தனர்களை கேட்டார் இந்த அறையை திறக்க வேண்டும், இதிலே திருமுறைகள் எழுதிய ஏடுகள் எல்லாம் இதிலே இருக்கிறது. அவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள், இந்த அறையை திறக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார். இந்த அறையிலே மூவர் முதலிகளினுடைய கை சின்னம் இருக்கிறது, அவருடைய கையினாலே பொறிக்கப்பட்டது. இந்த மூவர் முதலிகள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூவரும் வந்தால்தான், நேரிலே வந்தால்தான் இந்த அறை திறக்கப்படும் அப்படின்னு அனுப்பிச்சிட்ட. எங்கேந்து போய் இந்த மூவரையும் கூட்டிட்டு வர்றது? அரசனும் நம்பியாண்டார் நம்பியும் ஒரு உக்தி செய்தார்கள், மூவர் தானே வரணும், மூவரும் வந்தா போச்சு, இந்த மூவரும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு உக்தி செய்து அடுத்த நாள் தில்லைவாழ்ந்தனர்களை அழைச்சு மூவரும் வந்திருக்கிறாங்க கதவை தரங்க. ஆச்சரியமா போச்சு அவங்களுக்கு, யார் மூவரை வந்திருக்கிறார்களா, எங்க வந்திருக்காங்க, எங்க வந்திருக்காங்க. மூவருடைய படிம சிலைகளும் அங்கே இருக்கின்றன. இந்த மூவர் படிம சிலைகளாக இருக்கக்கூடிய இந்த சிலைகள் மூவர், அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க கதவை தரங்க. இப்பொழுது தில்லைவாழ்ந்தனர்கள் மூவரும் வந்ததாகவே கருதி அந்த மேற்கு அறையினை திறந்து அங்கே இருக்கக்கூடிய திருமுறை ஏடுகளை எடுத்து நமக்கு கொடுத்தார்கள். இப்போ மூவரும் வந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்ன பொழுது தில்லைவாழ் அந்தனர்கள் அங்கே மறுத்திருக்கலாம், என்ன மறுத்திருக்கலாம்னா, நாங்க சொன்ன கண்டிஷன் மூவரும் நேரில் வந்தால் மட்டுமே கதவு திறக்கும்னு சொன்னாங்க. இங்க வந்திருக்கிறது மூணு மூவருடைய சிலை வந்திருக்கு, படிம சிலைகள். இப்போ சிலைவாக மூவரும் நேரில் வந்தாதானே நாங்கள் திறக்கணும்னு சொன்னோம். நீங்கள் மூவருடைய சிலையை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டீங்களே, மூவரையும் கூட்டிட்டு வாங்க நேராக அப்படின்னு சொல்லி மறுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு லாஜிக் தெரியும். என்ன லாஜிக்னா, இந்த மூவரும் சிலைகள் தான் நேரில் வரணும்னு சொல்லிட்டா அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானும் சிலை தான். அவரை எப்பொழுது நீ உண்மை என்பதாக ஒத்துக்கொள்கிறாயோ, இந்த மூவரையும் சிலை என்பதாக சொன்னாலும் அவர்கள் உண்மை என்பதாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமுறை திறந்தது. இந்த திருமுறைகள் எல்லாம் ஏட்டிலே இருந்த இந்த திருமுறைகள் நம் கையிலே தவழ்கின்றது என்பதாக சொன்னால், அதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய ஓதுவார்கள் என்பதை இந்த சைவ உலகம் எண்ணி எண்ணி அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த அற்புதமான இந்த தருணத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த திருப்பாசுரம், இது திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் என்பதாக சொல்லணும். அவருடைய மொத்த பதிகங்களில இந்த ஒரு பதிகம், இந்த திருப்பாசுரம் என்ற இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம். நம்மை வாழ்வை நிறைவிக்கும் பதிகமாக, இந்த மண்ணுலகத்திலே நாம் பிறந்தோம் என்பதாக சொன்னால், இந்த திருப்பாசுரத்தை ஒரு முறை படித்து விட்டோம் என்பதாக சொன்னால், மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் என்பதாக அது அமையும் என்ற அளவிற்கு அமைந்த ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் இந்த திருப்பாசுரம். ஆகவே இந்த திருப்பாசுரத்தை திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த அந்த தன்மை, சுரவாதம் அனல்வாதம் ரெண்டு வாதமும் ஆயிடுச்சு. சுரவாதத்திலேயும் சமணர்கள் தோற்றார்கள், அனல்வாதத்திலேயும் அவர்கள் தோற்றார்கள். இப்பொழுது மூன்றாவதாக ஒரு வாதத்தை அவர்கள் கேட்கின்றார்கள், அது புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய. சுரவாதமும் அனல்வாதமும் உள்ளே நிகழ்ந்தது, ஆனால் புனல்வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த புனல்வாதம் எல்லோரும் இருக்கக்கூடிய பொது நிலையிலே பொது இடத்திலே நிகழ்ந்தது இந்த புனல்வாதம். ஏன் என்பதாக சொன்னால், பாசத்தை அறுக்கின்ற பொழுது தனியாக வைத்து உள்ளே வைத்து பெருமான் அறுக்க மாட்டார். பல்லோரும் காண எந்தன் பசுவாசம் அறுத்தானை என்று மணிவாசக பெருமான் அறைக்குள்ளே வைத்து உபதேசம் செய்து என்ன செஞ்சார்னு தெரியாத அளவுக்கு சீக்கிரட்டா வச்சு செய்யறது இல்லை எங்களுடைய மரபு. எங்களுடைய உபதேசம் என்பதாக சொன்னால் அது பல்லோரும் காண அந்த பசுவினுடைய பாசத்தை அறுத்தல் என்பதுதான் சைவ சமய மரபு என்பதாக காட்டுவது திருப்பாசுரம். அப்படிப்பட்ட அந்த புனல்வாதம் தனி சிறப்புடையது. சுரவாதம் அனல்வாதம் உள்ளுக்குள்ள அரமனைக்குள்ள நடந்ததினாலே எல்லா ஊர் மக்களும் வந்து காணுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு வாய்ப்பாக புனல்வாதத்தை அமைத்துக் கொண்டார். இந்த புனல்வாதத்திலே செல்லுவதற்காக அரசன் அரசியார் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் ஞான சம்பந்த பெருமான் அரமனையை விட்டு முதலிலே முத்துச்சிவிகையிலே அரமனையை விட்டு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். பின்னே அரசனும் அரசியாரும் இருவரும் மங்கையர்க்கரசியாரும் இருவரும் செல்லுகின்றார்கள். அதன் பின்னே குலச்சிறையார், அதற்கு பின்னே எண்ணாயிரம் சமணர்கள் கூட்டம். இந்த கூட்டத்தோடு வைகைக்கரையை நோக்கி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது இப்பொழுது திருஞான சம்பந்தரை ஊர் மக்கள் எல்லாம் கண்டு கைமேல் குவித்து வணங்குகின்றார். இந்த முத்துச்சிவிகையிலே போருகின்ற ஞான சம்பந்த பெருமான், ஞான சம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையிலே போகின்ற பொழுது ஊர் மக்கள் கூற்றாக 25 கூற்றுகள் பதிவு செய்கின்றார் தெய்வ சேக்கிழார். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற செய்தி 25 செய்திகள் பெரிய புராணத்திலே ஊர் மக்கள் கூற்றாக அமைகின்றது. அதில் ஒரு செய்தி ஒரு அற்புதமான செய்தி, அந்த 25 ஒன்று. இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் போகின்ற ஞானசம்பந்தரை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னார்களா, நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ. ஏண்டி நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? நெருப்பினில் தோற்றார் என்பதாக சொன்னால் என்ன வாதம்? அனல்வாதம். அனல்வாதத்திலேயே தோற்று விட்டார்கள். இது புனல்வாதம் தேவையா? அவசியமாரி. ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் வெற்றி என்பது நிச்சயமாக தெரிகிறது. இருந்தாலும் ஏன் இந்த புனல்வாதத்துக்கு போக வேண்டும்? நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்களோ? அது சிவபிரகாசர் சொல்லுவாரு, ஞானசம்பந்தர் அனல்வாதத்துல ஞானசம்பந்தர் ஏடும் கறி, சமணர்கள் போட்ட ஏடும் கறிதான். ஞானசம்பந்தர் போட்ட ஏடும் கறி, சமணர்கள் போட்ட ஏடும் கறியா போச்சு. அனல்வாதத்துல நெருப்புல போட்ட போது சமணர்கள் அத்தி நாத்தின்னு எழுதி அவருடைய மந்திரத்தை போட்ட ஏடு கரியாக சாம்பலாக போய்விட்டது. போகமாத்த புன்முளையால் என்பதாக எழுதிய திருஞான சம்பந்தரினுடைய ஏடு அதுவும் கரியாயிற்று. கரி என்பது சாட்சி. இந்த உலகத்திலே இந்த திருமுறை என்பது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்ற கரியாக சாட்சியாக நின்றது திருஞான சம்பந்தரனுடைய பாடல்கள் என்பதாக சொல்லி, இது கரி இது கரியா போச்சு என்பதாக சொல்லி எழுப்புறாரு சொல்லும். அப்படி பூதங்கள் தோற்ற முறைமையிலே நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், ஒடுக்க முறையிலே நீரிலே நெருப்பு ஒடுங்கும். ஆக நீரை விட நெருப்பு உயர்ந்தது, சக்தி வாய்ந்தது. அந்த நெருப்பு என்ற பூதம் நீரை விட உயர்ந்தது. அந்த நெருப்பாகிய பூதம் என்று சொல்லக்கூடிய அனல்வாதத்திலேயே வென்று விட்டார். லாஜிக்கா கேக்குறாங்க, அதை விட குறைவான அந்த வலிமை உடைய நீரிலே நிச்சயமாக விஞ்ஞான சம்பந்தர் வெல்லுவார் என்பதை நெருப்பினில் தோற்றோர் தாங்கள் நீரினில் வெல்வார்கள். அப்புறமா ஒண்ணு சொன்னாங்க, மறுப்புடை கழுக்கோள் செய்தார் மந்திரியார் தாம் என்பார். இப்பதான் வாதத்துக்கு கிளம்புறாங்க. குலச்சரியார் என்ன பண்ணாரா, ஒரு 8000 கழு மரம் செஞ்சு ரெடியா வைடான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வாதத்துக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக திருஞான சம்பந்தர் தான் வெல்வார். இத்தனை பேருக்கும் அப்போ போய் கழுமர செஞ்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால ஏற்கனவே கழுமரத்தை ரெடியா வச்சிருந்து எப்ப தோத்தாலும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஏறி எக்ஸிகியூஷன் உடனே பண்ணணுங்கிறதுக்காக மந்திரியார் என்ன பண்ணாரா, வாதத்திற்கு கிளம்புகின்ற போது மறுப்புடை கழுக்கோள் செய்தார் மந்திரி யார் தாம் என்பார். உலக மக்கள்லாம் பாக்க, என்ன இவ்வளவு கழுமரம் ரெடி ஆகுது யாருக்கு அப்படின்னு மந்திரியார் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஆடர், குலச்சிரையார் ஆடர். அப்ப எந்த அளவிற்கு சைவ சமயத்தின் மீதும் குலச்சிரையாருக்கு திருஞான சம்பந்தர் மீதும் வைத்த அந்த உறுதி என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி தான் சைவ சமயத்தினுடைய அந்த திறமாக விளங்குகிறது. இப்படி திருஞான சம்பந்த பெருமான் வைகைக்கரையை நோக்கி அந்த வைகைக்கரையிலே போய் நிற்கிறார். வைகை கரையினுடைய வேகத்தை சொல்லணும், எவ்வளவு வேகமா இந்த வைகை ஓடுது அப்படின்னு. ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் தெய்வ சேக்கிழாரம்மன் ரெண்டு ஒரு அற்புதமான நயம். ஒன்று, மேலேருந்து கீழே ஓடிட்டு இருக்கிற டவுன் ஸ்ட்ரீம் அதனுடைய ஸ்பீடு சொல்லுவார். ஞானசம்பந்தர் ஏட்ட போட்ட உடனேயே இந்த அப்ஸ்ட்ரீம் ஏடு போட்ட உடனே இந்த ஏடு எவ்வளவு அதை அடிச்சுக்கிட்டு மேலே போகுதுங்கிறத அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு சொல்லுவார். இந்த ரெண்டு ஸ்பீடும் டெக்னிக்கலாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கே உரிய ஒரு தனி. டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது ஆற்று நீரோடு போட்டு சேர்ந்து அந்த வேகமும் இந்த வேகமும் சேர்ந்து வேகமாக போகும். ஆனால் எதிர்த்து போகின்ற பொழுது அந்த வேகத்தை மைனஸ் பண்ணி அதையும் விட வேகமாக இருந்தா தான் ஒன்று எதிர்த்து போக முடியும். அதனால முதல்ல சமணர்கள் போட்ட ஏடு மேலேந்து கீழே போகும்போது எவ்வளவு வேகமா போகுதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவார். 25 பாட்டுக்கு அப்புறம் ஞானசம்பந்தர் போட்ட ஏடு எவ்வளவு வேகமா மேல அதை நோக்கி போச்சுன்னு அங்க ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த ரெண்டு உதாரணமும் 25 பாடல் நடுவில் ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ஒரு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் வச்சு இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் சிறப்புறச் செல்லுமா போல் நீர்கழு பவ்வம் நோக்கி நிறை திரை இழுத்து செல்லும் வைகை ஆறு. எவ்வளவு வேகமா போச்சுன்னாரு. கார்காலத்துல கணவன் வந்து மனைவியை பிரிந்து பொருளுக்காக பிரிஞ்சு போயிருப்பான். அந்த கார்காலம் வந்த உடனேயே அந்த கணவனுடைய ஞாபகம் வருமா, கார்கழு பருவம் நோக்கி காமுறு மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லுமா போல். அவர்களுடைய மனம் தன்னுடைய கணவன் மீது எவ்வளவு வேகமா போகுமோ அந்த வேகத்துல இந்த வைகை ஆறு கீழே டவுன் ஸ்ட்ரீம்ல அடிச்சுட்டு போச்சுங்க. ஒரு மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய மன வேகம் எவ்வளவோ அந்த வேகம் வைகை ஆட்டுங்க. நம்மளா இருந்தா நாட்டிக்கல் மைல்ஸ் பர் அவர்ல சொல்லிட்டு இருப்போம். ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லையா, மன வேகத்தை அங்கே காட்டுகின்றார். இப்படி போற வைகை ஆறு அந்த வைகை ஆற்றின் கரையிலே நின்று கொண்டு மிக அற்புதமாக மந்திரியார் கேட்டாரா, இப்படியே வாதத்தை உங்க பாட்டுக்கு இழுத்துட்டே குலச்சிரியார் கேட்கிறாரு, அடுத்த வாதம் அடுத்த வாதம் இப்போ இதுக்கேதான் ஏதாவது முடிவு இல்லையா? அப்போ கேட்டப்பதான் முன்னாடி அவங்க சொன்னாங்களா, இந்த வாதம் தான் கடைசி வாதம், இதில் நாங்கள் தோத்தோம்னு சொன்னால் நாங்கள் 8000 பேர் சமணர்கள் தோற்றோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாங்களே கழுமரத்தில் ஏறுறோம், இது போதுண்டா சாமி, இல்லைன்னா இந்த அனல்வாதம் புனல்வாதத்துக்கு அப்புறம் இன்னொரு வாதத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆகவே இந்த வாதத்தை ஒரு நிலை இதோடு நிறுத்த வேண்டும் என்பதற்காக குலச்சிரையார் கேட்க சமணர்கள் தங்கள் வாயினாலே தானே கேட்டான், தோத்தா நாங்களே கழுமரத்தில் ஏறுறோம். ஆகவே இந்த ஆற்றிலே ஏட்டை இட வேண்டும், யார் முதல்ல ஏடை இடுறது? உடனே சமணர்கள் வந்து முந்திக்கிட்டான், நாங்க ஃபர்ஸ்ட் போடுறோம் கை தூக்கணும். ஏன்டா ஏன் நீ ஏன் கை தூக்குன அப்படின்னு? ஏன்னா தோற்றவர் தோளார் என்று எங்களுடைய சரித்திரம். என்ன சரித்திரம்னா, அவங்க சரித்திரம்னா தோத்துட்டு இருக்கிறவன் எப்பவுமே தோத்துட்டு இருக்க மாட்டான் சார். ஒரு 5 தடவை தோத்தான்னு சொன்னா 6வது தடவை ஒரு ஒரு ஹிட்ல ஒரு ஸ்லூக்ல ஒரு தடையாவது ஜெயிக்க மாட்டோமா? சுரவாதத்துல தோத்தாச்சு, அனல்வாதத்துல தோத்தாச்சு, இந்த புனல்வாதம் இதுல நிச்சயமா ஏதாவது ஜெயிச்சிருவோம். தோற்றவர் தோளார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இதுல வந்து நாங்க நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம், அதனால எங்களுக்கு முதல்ல சான்ஸ் கொடுங்க, நாங்க ஏட்ட போடுறோம். அத்தி நாத்தின்னு எழுதி ஒரு ஏடு, இந்த ஏட்டில எழுதி அந்த ஆற்றிலே இட்டார். ஆற்றுல இட்டதுதான் தெரியும், இட்டது கண்டார், இட்டது கண்டார் ராமன். வில்ல உடைச்சது எதுக்கு யாருக்குமே தெரியலையா, கண் இமைக்கிற நேரத்துல உடைச்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரி அத்தி நாத்தின்னு இட்டதுதான் கண்டார், எவ்வளவு தூரம் போச்சுனார், 100 விற்கிடை தூரம் போய் ஒழிந்தது அந்த ஏடுன்னு. ஒரு வில்லுக்கு தூரம், ஒரு ஒரு வில்லினுடைய தூரம் ஒரு விற்கிடைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏடுங்கிற ஒரு பொருள் மறை கண் மறைகின்ற தூரம் எவ்வளவுனா 100 விற்கிடையா. அதனால சேக்கிழார் பெருமான் ஒரு பொருள் அவர் எவ்வளவு சர்வே பண்ணியிருக்கிறார், அப்போ ஒரு பொருளை போட்டு இந்த பொருள் மறைகிற தூரம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு ஸ்டாப் வாட்ச் வச்சு இது இவ்வளவு நேரத்துல மறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஏடு எவ்வளவு நேரத்துல அது மறைஞ்சிருக்கும்னா 100 விற்கிடை போற தூரத்துல போயிருந்தா அது மறைஞ்சிருக்கும், போட்ட உடனேயே ஒரு 100 விற்கிடை தூரம் போய் மறைந்தது என்பதாக பதிவு செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான செய்திகள் அதிலே அமைத்திருக்கு. போச்சு ஓடு, இந்த ஏடுதான் போச்ச, ஏட்ட பின்னாடி சேர்ந்து இவங்களும் ஓடுறானுங்க. எதுக்குன்னா ஏட்டை எப்படியாவது பிடிச்சி நிறுத்தி டைரக்ஷனை திருப்பி விட்டு இவ்வளவு வேகமா இந்த பக்கம் போகுது, அந்த ஏட்டினை அணைப்பார் போல அருகிலே சென்றார்கள். ஏடு கிடைக்கல, ஏடு கிடைக்கலையேன்னு சொல்லி எல்லாம் வருத்தமா திரும்பி வரான். திரும்பி வந்த உடனேயே மன்னன் மூஞ்சிய பாக்குறான், என்னன்னா பயம், திடீர்னு தீர்ப்பு தீர்ப்பு உடனே சொல்லிட போறானோ அப்படின்னுகிட்டு, இப்ப நீ தீர்ப்பு சொல்லக்கூடாது, தீர்ப்பு நீ இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு காலில் விழுந்தானு. ஏன் அப்படின்னு கேட்டேன், இல்ல அவரு ஏட போடட்டும், யாரு திருஞான சம்பந்தர் ஏட போடட்டும், அவர் ஏட்டை போட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி மன்னனிடத்துல வேண்டிக் கொண்டார்களாம். மன்னனும் சரி என்பதாக சொல்லி திருஞான சம்பந்த பெருமானை அப்படி அவருடைய குறிப்பினை அப்படி நோக்குகின்றார். திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருக்குறிப்பினை நோக்கிய பொழுது இப்ப என்ன செய்யலாம், தீர்ப்பு சொல்லலாமா அல்லது இந்த ஏட்டினை நீங்க போடுங்கன்னு ஆர்டர் பண்ணலாமா? திருஞான சம்பந்தருக்கு ஆர்டர் பண்ற லெவல்ல இல்ல மன்னன், சமணரா இருந்தா சொல்லியிருப்பா நீங்க போடியா ஏட்ட அப்படின்னு. இப்ப திருஞான சம்பந்தருடைய குறிப்பு என்ன என்பதை அவரை நோக்கி அவருடைய திருக்குறிப்பை நோக்கினார். அப்படி நோக்கிய உடனேயே திருஞான சம்பந்த பெருமான், பாசுரம் பாடலுற்றார் பரசமயங்கள் பார, இவ்வளவுதான் குறிப்பு நோக்கிய உடனேயே பா

0: ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் அருந்தி பூவான் மலிமணி நீர் பொய்கை இயற்பாவான் மொழி ஞானப்பால் உண்டு நாவால் மறித்து எம் செவியமுதாய் வார்த்த விரான் தண்டை வெறி தன் கமலமே வீடு என்பதாக சிவபிரா சுவாமிகள் அருளி செய்வார். அதில் சோழசைல மாலையிலே ஒரு குறிப்பு சொல்லுவார், ரொம்ப அற்புதமான குறிப்பு ஞானசம்பந்தரை பற்றி. அந்த ஞானப்பாலினுடைய திரட்சி முழுவதும் அமைந்த ஒன்று இந்த திருப்பாசூர். அண்ணாமலையாரிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் கேட்கின்றார், ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் அம்மையே கொடுத்தால் ஞானப்பால், அதுபோல எனக்கும் அம்மை ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக உன்னிடத்தில் நான் கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஞானப்பாலை கொடுத்துட்டா அப்புறம் அது ஆவின் பால் நந்தினி பால் மாதிரி ஆகிடும், அது ஞானப்பால். ஆகவே இந்த ஞானப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே அது அளிக்கப்படும், உபதேசமும் பக்குவம் உடையவர்க்கே என்பது சிவஞான முனிவர் வாக்கு. பக்குவம் இல்லாதவனுக்கு உபதேசம் செஞ்சா உபதேசம் கேட்கிறவனும் கெட்டு போவான், உபதேசம் சொல்றவனும் கெட்டு போடுவான். பக்குவம் இல்லாதவனுக்கு, ஏன்னா இவனுக்கு தெரியல அவனுக்கு பக்குவம் இல்லைன்னு, உபதேசம் செய்தவர் கேட்டவன் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள அதை மடலை கையிலங்கு ஒரு கிண்ணமாக அமையும். ஆகவே இந்த ஞானப்பால் எனக்கு கிடைக்காதுங்கிறது சத்தியமா தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த அம்மை பாலை அவள் தன்னுடைய முளையிலே நேராக ஊட்டவில்லை, ஏன்னா அவள் உண்ணாமுளையாள், உண்ணாமுளை என்று சொல்லக்கூடிய நிலை. அம்மா நேராக உண்ணாமுளையாக விளங்குபவள் அம்மை, ஆனால் அதற்கு நேர் மாறானவர் எங்கள் பெருமான். அம்மா உண்ணாமுளையாக இருந்தாலும் எங்கள் பெருமான் தாயாய் முளையை தருவான் என்பதாக நிலைநிறுத்தியவர் எங்கள் பெருமான் மணிவாசக பெருமான். அம்மாவுடைய முளை உண்ணாமுளை, ஆனால் அப்பனாக இருப்பவன் தாயும் ஆக வந்து அருள் செய்பவன். அதுவும் மனிதனாக இருக்கக்கூடியவருக்கு கூட முளை கொடுத்தால் பரவாயில்லை, கேளலாய் இருக்கக்கூடிய அந்த கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே என்பதாக திருவார்த்தையிலே சொல்லுகின்றார். பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கறது தான் இருக்கிறதுலயே கஷ்டம், மித்த எல்லா மிருகத்தையும் பால் கொடுக்கும் போது ஒடுக்கி கொடுக்கும், படுத்துக்கும், மற்ற குட்டிகள்லாம் வந்து அதை முட்டி முட்டி குடிக்கும். ஆனால் பன்றி குட்டி பால் கொடுக்கின்ற பொழுது ஒடுக்கி கொடுக்காது, மல்லாக்க படுத்து கொண்டு கொடுப்பது பன்றி குட்டி. மேலே எல்லா குட்டிகளும் ஏறி அந்த பன்றியின் தாய் பன்றி மேலே ஏறி அது குடிக்கும் முட்டி. ஆக அந்த கிடப்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா மிருகங்களும் ஒருக்கி படுத்திருந்தாலும் இந்த பன்றியானது கிடந்து கொடுத்தது அந்த பெருமையை உடையவர் எங்கள் பெருமான், இதை அறிந்தவர் எங்கள் தலைவர் என்பதாக சொல்லி கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவார் என்ன திருக்குறிப்பு. அந்த திருவார்த்தையிலே அதுதான் திருவார்த்தை. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு திருவார்த்தை உண்டு. ஆதி பிரமம் வெளிப்படுத்தியவர் எம் பிரான் ஆவார், ஆதி பிரமம் திருவார்த்தை. அதுபோல இந்த பாட்டுக்கு திருவார்த்தை கிடப்பு அறிவார். பெருமான் மல்லாக்க படுத்துக்கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான். அவன் தாயாய் முளையே
1: எல்லாம் பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இதிலே எம்பெருமானுடைய அடியார்களை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற தன்மையையும் பார்க்க இருக்கிறோம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலானது சொல்லுகிறது. அதில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வரிகள் இன்றைக்கு சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தன்னை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். எம்பெருமான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அறுத்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறான். வாத்சல்யம் என்று சொல்லக்கூடிய ஒரு வடமொழி சொல் ஒன்று, வத்சம்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். தாய் பசுவானது கன்றினிடத்திலே செலுத்தக்கூடிய அன்புக்கு பேர் வாத்சல்யம்னு பேர். இதை நம்ம சொல்லும் பொழுது அந்த அன்பை குழந்தையினிடத்திலே தாய் செலுத்தக்கூடிய அன்பாக நம்ம சொல்லுவோம், வாத்சல்யம் என்று சொல்லுவோம். இந்த வாத்சல்யம் ஏன் இதுக்கு சொல்லப்பட்டது? ஏன் சிங்கக்குட்டி வந்து சிங்கத்தாய் சிங்கக்குட்டிக்கு செலுத்தாத இல்ல வேற ஏதாவது இருக்காதன்னா? ஒன்னு சிங்கத்திலாம் அந்த காலத்துல பக்கத்துல போய் எல்லாரும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது. ரொம்ப எளிதாக எல்லாரும் பார்க்கக்கூடியது பசு முதலிய பிராணிகள். மற்ற பிராணிகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்று சொல்லும் பொழுது, கன்றை ஈன்று ஒரு கன்று ஈனுகிறது, இந்த பல குட்டி போடுற விஷயம் கிடையாது, ஒரு கன்றை ஈனுகிறது. பசுவுக்கே பல பெருமைகள் உண்டு. பசுவிலே வரக்கூடிய பலவிதமான பொருள்கள் தான் எம்பெருமானுடைய பூஜைக்கு பயன்படுகின்றன. இந்த திருநாளை போவார் சரித்திரத்தில எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். இப்போ பசுவுக்கே சிறப்புண்டு, அந்த பசு ஒரு கன்று, அதுக்கு என்ன சிறப்புன்னா ஒரு கன்று ஈனுகிறது. அந்த ஒரு கன்று ஈனக்கூடிய சமயத்தில் நிணம் முதலிய மாசுகள் அந்த கன்றுக்கு இருக்கும், அதை தன்னுடைய நாவினாலே நக்கி நீக்கும் தாய்ப்பசுவானது. அதனால்தான் அந்த பசுவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படும், அதுதான் வாத்சல்யம் என்று சொல்லப்படும். இதுல ரெண்டு குறிப்பு. ஒன்று, இறைவன் நம்முடைய குற்றங்களை தான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கின்ற தன்மை. எப்படி கன்றினுடைய மேலே இருக்கக்கூடிய நிலத்தசைகளை அவற்றையெல்லாம் அழுக்கை அகற்றுகின்றதோ தாய்ப்பசுவானது, அதே போல நம்மீது நம்முடைய உடனே பிறக்கக்கூடிய நம் உடன் பிறந்த ஆணவம் முதலிய மலங்களை இறைவன் நீக்குகின்றான். கோதாட்டி என்று சொல்ல முடியாது, இது திருவம்பாவையில் நம்ம பார்த்திருக்கோம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று சொல்ல முடியாது, நம்மை கோதாட்டி நம்முடைய குற்றங்களை களைத்து இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களோடு அடைய முடியாது. இப்ப அந்த திருச்சங்கு கதை ராமாயணத்துல வர்ற மாதிரி தான், இந்த உடலோடு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொல்லுவார்களோ அதே போலத்தான் நாம் குற்றங்களோடு இறைவனை அடைய முடியாது. இதுக்கு சின்ன உதாரணம், அடிக்கடி நம்ம பார்க்கிற உதாரணம் தான், எனக்கு அஜீரணம், நான் சாப்பிடணும், சாப்பிட முடியாது. அஜீரணமாக இருக்கும் பொழுது வயிறு மந்தித்து போயிருக்கிறது, ஆசை இருக்கு சாப்பிடணும்னு, எல்லா பொருள்களும் இருக்கிறது, என்னால சாப்பிட முடியாது. எப்ப சாப்பிட முடியும்? இந்த ஜீரணம், அஜீரணம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை போகும் பொழுதுதான், பசி ஏற்பட்டால் தான் ருசித்து சாப்பிட முடியும். அதே போலத்தான் என்னோடு இருக்கக்கூடிய குற்றங்கள் அகன்ற பொழுதுதான் இறைவன் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை நான் அனுபவிக்க முடியும். குற்றங்களோடு இறைவனை அனுபவிக்க முடியாது என்கின்ற குறிப்பும் இருக்கிறது. சரி, என்னால முடியாது, யார் பண்ணுவா? அந்த பகவான் தான் என்னுடைய குற்றங்களை எல்லாம் அறுக்கிறான். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் என்று சொல்லும்படியாக எப்படி அறுக்கிறான்? அவன் சிந்தனைக்கும் அறியவன். வேதங்கள் சொல்லும் பொழுது வேதங்கள் எப்படிப்பட்ட இன்பம் என்றெல்லாம் அது தேடியது. சிந்தனைக்கும் அறிவனாக இருக்கின்றான். யதா வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா என்று சொல்லும்படியாக சிந்தனைக்கும் அறியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி வருகிறான்? எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். ஏன் அவன் அங்கிருந்தே எப்படி வந்தாலும் செய்யலாம் இல்லையா? எம்பெருமான் இங்க வரணுங்கிறது அவசியமே கிடையாது. கைலாசத்துல உட்கார்ந்து கொண்டோ எங்க இருக்கிறானோ எம்பெருமான் அங்கிங்கனா அப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி

மனைவியோ கொண்டு வந்து வைத்து பரிமாறுவார். இவன் 10 மணிக்கு வந்தாலும் 12 மணிக்கு வந்தாலும் 2 மணிக்கு வந்தாலும் கொண்டு வந்து வச்சு பரிமாறுவா. அது எதாக இருந்தாலும் சரி, என்ன சாப்பாடா இருந்தாலும் இவன் சாப்பிடணும்னா இருக்கு போ அங்கே சமைச்சு வச்சிருக்கிறேன் எடுத்து போட்டுக்கோ. அது இப்போ அப்பெல்லாம் எடுத்து போட்டுக்கோ கதை கிடையாது. எப்படி பரிவுடைய தாயானவள் அல்லது மனைவியானவள் கணவனுக்கோ அல்லது தன்னுடைய குழந்தைக்கோ தானே வந்து உணவு பரிமாறி அமுது பரிமாறி அவன் பசியாறுகிறானா என்று பார்க்கிறாளோ, அதே போல எம்பெருமான் இருக்கு நீ எடுத்து சாட்டுக்கோங்கிற மாதிரி சங்கல்ப சக்தியினாலே நம்முடைய குற்றங்களை நீக்கி ஆனந்தம் கொடுப்பது கிடையாது. அந்த தாயிச்சிறந்த தயாவான தத்துவன் நம் முன்னே வந்து நாம் பசி நீங்குவதை நம்முடைய குற்றங்களை நீக்கிக் கொள்வதை ஆனந்தம் அடைவதை கண்டு ஆனந்திக்கிறான். அதனாலே அவன் முன்னால வருகிறான். ஒன்று, இது ஒரு கருத்து. இரண்டாவது, அவன் முன்னாலே வரலன்னு சொன்னா இந்த குழந்தைக்கு தாய் இந்த கை குழந்தை இருக்கிறது, தாய் முகத்தை பார்த்தாலே அழாம இருக்கும். மற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, அப்பாவுக்கு தெரியுமா என்ன குழந்தைக்கு அழுக எதுக்காக வரும்னு தெரியாது. அது ஏதாவது போயிருக்கிறதா, ஒன்றுக்கு போயிருக்கிறதா, இல்ல ரெண்டு போயிருக்கிறதா, இல்ல எறும்பு கிடைச்சதா, பசியா, தூக்கமா, எதுக்கு அழுகிறது குழந்தைன்னு அந்த தகப்பனுக்கு தெரியாது, ஆனா தாய்க்கு தெரியும். அதுக்கு பசிக்காக அழுகிறதா, தூக்கத்துக்காக அழுகிறதா, இல்ல எறும்பு கடித்து அழுகிறதா, வேற ஏதாவது ஒன்றா என்று அதுக்கு தெரியும். இப்போ இந்த குழந்தையானது தாய் முகம் கண்டு தன்னுடைய அழுகையை நிறுத்துமா போலே, எங்கேயோ இருந்து சாப்பாடு போட்டுக்கோன்னு சொன்னா அந்த ஆனந்தம் கிடைக்காதது போலவே இறைவன் நம் முன்னே வந்து தாயாக இருந்து அந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் இருக்கிறானே, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று நம் புறம் புறம் தெரிந்து கொண்டிருக்கிறானே, அந்த எம்பெருமான் என்னுடைய குற்றங்களை நீக்க வேண்டும், அவன் வந்து நீக்க வேண்டும், அவன் என் முன்னாலே வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, பரமேஸ்வரனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த தாயினுடைய முகத்தை கண்ட குழந்தையானது அழுகையை நிறுத்துவதை போலவே என்னுடைய துக்கம் போகிறது, என்னுடைய ஆனந்தத்திற்காக அடியவர்களுடைய ஆனந்தத்திற்காக தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் தான் முன்னே வருகிறான். ஏதங்கள் அறுத்து எங்கள் முன்னே வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான். அதனால தான் அவன் தாயாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் என்னுடைய தலைவனாகவும் இருக்கிறான் எம்பெருமான். பள்ளி எழுந்தருளாயே, சங்கல்ப சக்தியினாலே செய்யக்கூடிய எம்பெருமான் சங்கல்பத்தினாலே நினைத்த மாத்திரத்திலே செய்யவில்லை, அடியவர்களுடைய ஆனந்தத்திற்காக அவன் வந்து செய்கிறான், அவர்கள் முன்னே வருகிறான் என்கின்ற ஒரு தன்மையை இந்த பாடலில் பார்க்கிறோம். யார் முன்னே வந்தார், எத்தனை அடியவர்கள் சொல்லலாம், எத்தனை அடியவர்கள் முன்னே வந்து அவன் ஆட்கொள்ளுகிறான். ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரத்தை நம்ம நினைத்து பார்க்கலாம். இங்க எதுக்கான அந்த சரித்திரமே நம்ம அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது. திருமுனைப்பாடி நாடு, அங்கே இசைஞானியாருக்கும் செடையனாருக்கும் மகனாக அவதரிக்கிறார். திருநாவலூரிலே அவதரித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவவதாரம் செய்தார். நம்பி ஆரூரர் என்று சொல்லி அவருக்கு திருநாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி என்று சொல்லும்படியாக அவருக்கு எல்லாம் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அப்ப நரசிங்க முனையரையர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை, திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு வந்த அரசர் பார்த்தார். அன்பினால் மகன்மை கொண்டார், தங்கள் அரசியலன் குமரர்க்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் என்று தத்தெடுத்த மாதிரி அங்கி வளர்க்க ஆரம்பிச்சார். இதுல என்ன அழகுன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பியாரூரருக்கு அவருடைய பிறந்த குலத்தின் காரணத்தினாலே அந்தான மரபும் இருந்தது, தத்தெடுத்து கொண்ட அரசர் தன்மையின் காரணத்தினாலே இவருக்கு அந்த அதிகாரமும் அந்த அலங்காரமும் எல்லாம் இரண்டு பக்கமும் வந்து சேர்ந்தது. அரசர் தன்மையும் அந்தனர் தன்மையும் இரண்டுக்கும் வந்தது. பெருமைசால் அரசர் காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வறுமுறை மரபில் வைகி வளர்ந்து மங்களம் செய் கோலத்து அருமறை முன்னூல் சாத்தி அளவில் தொல் கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மன பருவம் சேர்ந்தார் என்று சொல்லும்படியாக எல்லா விதமான கலைகளும் ரெண்டு பக்கமும் அவர் அறிந்து கொண்டார். திருமணம் செய்யக்கூடிய காலம் வந்தது. அங்கே புத்தூரில் இருக்கக்கூடிய சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை குலமுதல் அறிவின் மிக்கார் கொத்திர முறையும் தேர்ந்தார் நல்லமை முதியோர் சொல்ல சடங்குவி நன்மை ஏற்று என்று சொல்லும்படியாக எல்லாரும் பெரியவர்களால் அந்த பெண்ணை கேட்கிறார்கள். ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான் என்று திருமணத்துக்கு எல்லா விதமான தன்மைகளிலேயும் எல்லாவற்றையும் செய்தார்கள். திருமணம் நாளானது வருகிறது. இது ரொம்ப அழகா சேக்கலார் பெருமான் கொண்டு செய்வார். நன்னகர் விளவு கொள்ள நம்பியாரூரர் நாதன் தன்னடி மனத்துக்கொண்டு தகுந்திரு நீர் சார்த்தி பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு போந்தார் என்று சொல்லும்படியாக

0: எப்படி வந்தார்? அங்கே சேக்கலர் ரொம்ப அழகா வார்த்தை போடுவார், மன்னவர் திருவும் தங்கள் வைதிக திருவும் பொங்க என்று சொன்னார். அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய அலங்காரம், ஆடை, அதிகாரங்கள், அதே மாதிரி வைதிக மரபுக்கு இருக்கும்படியாக இருக்கக்கூடிய முப்பெரு நூல் எல்லாம் இந்த ரெண்டும் சேர்ந்தவராக இங்கே வருகிறார். எல்லாரும் பாராட்டும்படியாக வந்த அந்த இடத்திலே இவரை பார்க்க பார்க்க சுந்தரர் என்று சொல்லக்கூடிய அளவிலே சுந்தரமூர்த்தியாக வந்து நிற்கிறாராம். அப்போ இறைவன் வந்து ஆட்கொள்வதற்காக வருகிறார். இதெல்லாம் கதை எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. இங்க இருக்கக்கூடிய சில செக்கிழார் பெருமானுடைய சில பாடல்களை நாம் சிந்திக்கிறோம். எம்பெருமான் வந்தார்னா இங்கே எதை பார்க்கிறோமோ திருப்பள்ளி எழுச்சியிலே மீண்டும் மீண்டும் அதை நினைத்து பாருங்கள். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமானர். இங்கே சொல்லுவார், ஆளுமறை சூழ் கைலையின் கண் அருள் செய்த சாலுமொழியார் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேலுரை எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். இவர் எப்பேற்பட்டவர்? சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து என்று சொல்லுவோமே, அப்பொழுது மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார். எப்படி வந்தார்னா, கண்ணிடை கரந்த கதிர் வெண்படம் எனச்சூழ் புண்ணிய முதல் புனித நீரு பொலி வெய்த தன்மதி முதிர்ந்து கதை சாய்வதன மீதே வெண்ணறை முடித்தது விழுந்திடை சடங்க காதலணி கண்டிகை வடிந்த குழைதாழ சோதிமணி மார்பின் அசை நூலினொடு தோளின் மீது புனை உத்தறிய வெண்துகில் உடங்க ஆதவ மறைக்குடை அணிக்கரம் விளங்க என்று ஒரு வயதான ஒரு வேதியனுடைய கிள வேதியனுடைய தன்மையில வருகிறாராம். மொய்த்துவளர் வேரழகு முத்தவடி வேயோ அத்தகைய முப்பெனும் அதன் படிவமேயோ. சேக்கிழர் விளையாடுவர் அந்த இடத்துல தமிழிலே மிகச் சிறப்பாக எம்பெருமானை வர்ணிப்பார். அந்த வார்த்தை ஜாலங்களும் சரி, எம்பெருமானை சொல்லக்கூடிய தன்மையரும் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில வந்து திருமாமரை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பி எதிர் பன்னு சபை முன்னின்று இந்த மொழி கேள்வின் எதிர் யாவர்களும் என்றான். யார் சொன்னாராம்? முந்தை மறை ஆயிரம் மொழிந்த திருவாயான். அனந்தோவை வேதாகா என்று எது சொல்லுமோ அப்படி ஏராளமான வேதங்கள் எவை உண்டோ, ஆயிரக்கணக்கான சாகைகளை உடைய அந்த வேதங்களை எவன் சொன்னானோ அந்த திருவாயால சொன்னானா. ஏன், நான் சொல்ற வார்த்தையை எல்லாரும் கேளுங்கள் என்று சொன்னாராம். உடனே எல்லாரும் வணங்குகின்றார்கள். ஆக பெரியவர் வந்திருக்கிறீரே, உங்கள் வரவு நல்வரவாகட்டும், சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அவர் அந்த நாவலர் பெருந்தகையான நம்பியார் ஒரு பார்த்து சொல்லுகிறாராம், உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டு. முன்னுடையதோ ஒரு பெரு வழக்கினை முடித்தே, அந்த வழக்கினை பழைய வழக்கு, இது புதுச்சு கிடையாது, பழைய வழக்கு, அதை முடித்து நின்னுடைய வேள்வியினை நீ முயல்தி அதை பண்ணுனர். உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தார், ஏன்னா அரச குலத்தில் இருந்த காரணத்தினால் அவளை தானே முதல்ல ஓ வேலையை முடிக்கிறேன். அவள் என்ன போறது, முதலிலே உன்னுடைய வழக்கை முடித்து வைப்போம், பிறகு நான் மனம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், இந்நாவல் நகர் ஊரன் இது நான் முடிவது என்ன, தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேரடிமையாவுடைய எம்மான் சொல்லுகின்றான். யார் அந்த பரமேஸ்வரன் சொன்னானா, இவன் என்னுடைய அடியான், என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்று சொன்னார். எவன் தேவாதி தேவர்களையும் அடிமை கொண்டவனாக இந்த பரமேஸ்வரன் இருக்கிறானோ, இதை சேர்க்கலார் ரொம்ப அழகா ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்வார். அவனுடைய சிறப்பென்ன, இங்க இருக்கக்கூடிய சிறப்பென்ன, அதான் யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் என்று பாடுகின்றோமே, அப்பேற்பட்ட எம்பெருமான் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான், யாரவன்னர் தேவரையும் மாலையன் முதல் திருவினை மிக்கோர் யாவரையும் வேரடிமையாவுடைய எம்மான். அவன் சொன்னான், என் அடியான் இந்நாவல் நகர் ஊரன். எல்லாரும் சிரிக்கிறார்களாம். என்னது பைத்தியமா, என்ன ஆகிறது, என்ன இப்படி சொல்லுகிறான். இந்த திருநாவலூரிலே இருந்த அந்த நம்பியார் ஊரரும் சிரிக்கிறான், நன்றால் மறையோன் மொழி என்றதில் நோக்கி நக்கான் என்று சிரிக்கிறாராம். அவர் சொன்னார், நீ சிரிக்கிறது என்னடா, சிரித்ததன் ஏட என்று சொல்கிறார். சிரிக்கிறது என்ன, நீ என்ன சிரிக்கிற, என்னிடத்தில் இந்த ஓலை உண்டு. யாருடைய ஓலை? அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை ஈதாலி காரியத்தை நீ இன்று சிரித்ததன் ஏடா, எதுக்குடா சிரிக்கிற, உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, தாத்தா கொடுத்துருக்கிறார், உன் தந்தை தன் தந்தை உன்னுடைய அப்பாவுக்கு அப்பா அவர் கொடுத்திருக்கிற ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார், உன்னுடைய வழிபடி அடிமை என்று சொல்லி இருக்கிறார், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னார். உடனே இவர் இன்னும் சிரிக்கிறார். எல்லாரையும் சொல்லுகிறார், ஒரு அந்தணனுக்கு இன்னொரு அடிமையாவது, இன்னொரு அந்தணன் அடிமையாவது உண்டோ, இன்னைக்குதான் முதல் முதலிலே கேட்கிறோம், இவன் என்ன பைத்தியமா, பித்தனோ மறையோன் என்றார். இந்த நான் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பித்தனமாக பின்னும் பேயனும் ஆக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னால் யாது மற்றவற்றால் நானே, நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் வெக்கம் கிடையாது. ஏன் இதுதான் விஷயம், அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலையாகில் நின்று வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீ பித்தன்னு சொல்லிக்கோ, பேயன்னு சொல்லிக்கோ, என்ன சொல்லிக்கோ, அதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வேண்டாம், எனக்கு நீ பணி செய்ய வேண்டும். அச்சா உடனே கண்டதோர் வெடிவால் உள்ளம் காதல் செய்து உருகானிற்கும், கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும். என்ன பார்த்தா எனக்கு மனத்திலே அன்பு பெருகுகிறது, ஆனா நீ சொல்றத கேட்டா எனக்கு கோபம் பெருகுகிறது, உனக்கு பைத்தியமான எனக்கு தோணுகிறது, நீ ஓலைய காட்டு அப்படின்னார். அவனுதானே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஓலையை பார்த்தவர் வாங்கினார், கிழித்தார், ஹோமத்தையில போட்டார். அவ்வளவுதான், என்ன பண்ணா என்ன பண்ணான் ஒரு சொல்ல, இப்ப சொல்லு எங்க இருக்கு ஓலை, எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அடுத்தது இவர் சொன்னார், என்ன பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தானே வந்திருக்கிறார், இவரை அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஏதங்கள் அறுத்தியம்மை ஆண்டவர்கள் புரியும் எம்பெருமான் நம்முடைய குற்றங்களை நீக்க வேண்டும்னா இதை மட்டும் நீக்காம விடுவாரா என்ன, நீக்குவதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார். உடனே என்ன பண்ணார், இந்த இடத்திலே இல்ல, நான் உனக்கு என்னிடத்திலே இன்னொரு ஓலை உண்டு, உன்னிடத்துல கொடுத்தது படி ஓலை, மூல ஓலை நமக்கு உண்டு, வெண்ணை நல்லூருக்கு போக வேண்டும், அங்கே வழக்காட வேண்டும் என்று சொல்லி திருவெண்ணை நல்லூருக்கு அழைத்து செல்கிறார். என்னிடத்தில் இன்னொரு ஓலை உண்டு என்று காட்டார், அங்கே போய் பேசலாம் என்று சொன்ன உடனே திருவண்ணை நல்லூருக்கு செல்லுகிறார்கள், எல்லாரும் செல்லுகிறார்கள். இது செல்லும் பொழுது மிக அழகா எவ்வளவோ காண வேண்டும், நமக்கு பொழுது இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக பார்க்கிறோம்தான். சொல்லு நான் செல்லு நான் மறையோன் தன்பின் திருமுக காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு அணையுமா போல் வள்ளலும் கடிந்து சென்றார். இரும்பானது ஒரு காந்தத்தை கண்டு எப்படி ஈர்க்கப்பட்டு போகுமோ அது மாதிரி இரும்பு மாதிரி இன்னும் திருந்தல, யாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்னும் இறைவனிடத்தில் ஆட்படவில்லை. அந்த காந்தம் போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நோக்கி வான்னு சொன்ன உடனே இவர் போற, என்னடா இவன் பாட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் பின்னாடி, இது என்ன என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் பெண்ணை நல்லுவை நன்னின்னு பின்னாடி எல்லாரும் என்னடாதுன்னு போகிறார்கள். அங்கே போன உடனேயே சபையை கூட்டுகிறார்கள். காதலன் அடியான் யாரு, நாவலூர் ஆரூரன் தான் காதலன் அடியான். இந்த ஓலையை என்ன பண்ணா, முதல் ஓலையை கொடுத்த ஓலையை அவன் கிழித்தெறிந்து விட்டான். இவன் என்னுடைய அடியவன், சரி அதுக்கு என்ன உனக்கு ஆதாரம் இருக்கிறது, என்னிடத்திலே மூல ஓலை இருக்கிறது, சரி அப்படின்னா பார்க்கலாம், அந்த மூல ஓலையை நாங்க பார்க்க வேண்டும். நீ பார்க்கறதுக்கு நீ யார், உனக்கு என்ன தெரியும், உங்க அப்பா கையெழுத்தான் தெரியும், உங்க தாத்தா கையெழுத்து உனக்கு தெரியுமா, தெரியாது, சரி இப்ப அப்படின்னா நீ காட்டு. உடனே இன்னொரு ஓலை வைத்திருக்கிறார், நான் இவன்கிட்ட காமிக்க மாட்டேன், ஏன் இவன் கிழிச்சு போட்டுருவான், யாரு பெரியவங்களோ அவங்க இடத்திலே காட்டுகிறேன், யார் அந்த பெரியவர்கள், திருவண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய சபையோர். அந்த மாயை வல்லார் இந்த இடத்துல எவ்வளவு அழகாக போடுவார்னார், எண்ணம் மிக்கான் மாயை வல்லான் அந்த எம்பெருமான அவ்வளவு இடத்துல சொல்லுவார். அவ்வளவுதான் கொடுத்தான், மூல ஓலை கொடுத்தார். சரி இந்த ஓலையில இருக்கக்கூடிய கையெழுத்தை எப்படி பாக்குறது, அதுக்கு இவர் வழி சொல்லித்தரார், எங்க பாக்கணும், இதுக்கு மூல ஓலை ஏதாவது இந்த பண்டாரத்தில் ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷரியில் ஏதாவது இருக்கும் இல்லையா, இவர் சபையில் ஏதாவது கையெழுத்து போட்டுப்பார் இல்லையா, யாரு இவங்க அப்பாவுக்கு அப்பா, இவங்க தாத்தா ஏதாவது கையெழுத்து போட்டுப்பார் இல்லையா, அதோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். சரி பார்க்கலாம், பார்த்தாச்சு, என்ன சொல்லுகிறது, அருமறை நாமல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என் பால் வருமுறை மரபுளோரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கிவை என் எழுத்து என்றார். இவ்வளவு பெருசு எழுதி வச்சிருக்கிறது அந்த ஓலையில, யார் சொன்னார், ஆதிசைவனாக இருக்கக்கூடிய நாவலூரிலே இருந்த ஆதிசைவனான ஆரூரன், இவங்க தாத்தா பேரு தான் இவருக்கும், நம்பி ஆரூரன் தாத்தா பேரு தான், அந்த ஆரூரன் என்னுடைய செய்கை, நான் வந்து எல்லா விதத்திலையும் அதாவது பைத்தியம் முடிச்சுட்டோ மன சித்தப்பிரமையிலோ எழுதல, நம்ம இப்ப வில் எழுதுற மாதிரி தான் உயிர் எழுதி வைத்த மாதிரி வைத்திருக்கிறார், இருமையால் எழுதி நேர்ந்தேன். யாரு, பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு, இவர் தெரியாம சொல்ல நாமளும் இவர் கேட்டார், நீ பித்தனோ என்று கேட்டா நீ பித்தனே ஆக பேயனே ஆக இவர் சொல்லுகிறார் இல்லையா, பித்தன் சொன்னபடி என் பேர் பித்தன் தான், நாவலூர் நல்லூர் வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு யானும் என் பால் வருமுறை மரபுளோரும் வழித்துண்டு என்று சொல்லும்படியாக இருந்ததான். ஒப்பிட்டு பார்த்தார்கள், உடனே சொன்னார்கள், வேற வழி கிடையாது, இவனுடையதுதான், வலியே ஆட்கொள்ளும் வள்ளல் என்று சொல்லும்படியாக இனி செயல் இல்லை. எல்லாரும் சொன்னார்கள், இது மேல நாங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லப்பா, இதுதான் சரி, நம்பியாரூரில் தோற்றீர் பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று சொன்ன உடனே விதிமுறை இதுவேயாகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ, இதுதான் என்னுடைய விதின்னு சொன்னா, இதுதான் இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா நான் வந்து முடியாதுன்னு என்னால சொல்ல முடியுமா, அவர் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். எல்லாரும் கேட்க, அதெல்லாம் சரி, இந்த திருவண்ணாமலையில உங்களை நாங்க பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு எது வீடுன்னு கேட்டாங்க. இது தெரியாதா? ஒருத்தருக்கும் தெரியாதா? பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் இங்க சேக்கலார் பெருமான் ஒரு பெரிய சகஸ்நாமே, சிவ சகஸ்நாமே சொல்லுவார். அது ஒரு ஆசையை உண்டு பார்க்கலாம். இறைவன் அருள் கூடினார். சேர்ந்த திருமுறையிலே இருக்க அந்த தடுத்தாண்ட திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றிய வார்த்தைகளை எல்லாம் பார்த்தாலே ஒரு பெரிய சகஸ்நாமே வரும். இங்க போடுவார் எப்படி, புண்ணிய முனிவர் யாரு? சிவபெருமான். என்னை ஒருவரும் அறியீராகில் போதும், வாருங்கள் என்று சொல்லி திருவருத்துறை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்திற்கு சென்றார். கண்டிலர் திகைத்து நின்றார். என்னது கோயிலுக்குள்ளே போகிறாயே என்று அவர் பார்க்கிறார். நம்பியார் ஒருவர் தம் பெரு விருப்பினோடு தனி தொடர்ந்து அழைப்பு மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றால் என்று சொல்லி அங்கே உமா சகாயனாக எம்பெருமான் வந்து தோன்றுகின்றான். சோமாஸ்கந்த மூர்த்தியாக வந்து தோன்றுகின்றான். முன்பு நீ நமக்கு தொண்டன், முன்னிய வேட்கை கூட பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மலையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் சொன்னாரா? என்றிடும் ஓசை கேளா இன்ற ஆண் கணைப்பு கேட்ட. இதுக்குதான் முதல்ல நான் ஆரம்பிச்சேன். வாத்சல்யம்ங்கிற தன்மை உண்டு இல்லையா? அந்த வாத்சல்யம் எம்பெருமான தவிர பரமேஸ்வரனை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அந்த கன்று போல இவர் இருக்கிறாரா? எப்படி? என்றிடும் ஓசை கேளா இன்ற ஆண் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி கர சரணாகதி அங்கம் துன்றிய புலகமாக தொழுதகை தலைமையிலாக மன்றுடீர் செயலோ வந்து வலிய ஆட்கொண்டது என்று சொல்லும்படியாக ஆட்கொண்டாரா? உனக்கு வன்றொண்டன் என்கின்ற நாமமும் பெற்றனை அர்ச்சனை பாட்டேயாகும் என்னை பாடு மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்று சொல்லும்படியாக தூமரை பாடும் வாயால் சொன்னாரா? தேடி அயனும் மாலும் தெளிவுரா ஐந்தெழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்று சொன்னானே, அப்போ அந்த எம்பெருமானை பித்தன் என்று சொல்லும்படியாக பித்தா பிறைசூடி என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே பாடினார் என்பதாக பெரிதான் திருப்படிகம். திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகுய்ய உலகெல்லாம் உய்ய எடுத்தார் என்று சொல்வார்களே அந்த எம்பெருமான். ஒரு சரித்திரத்தை நம்ம சுருக்கமாக பார்த்தோம், அவ்வளவுதான். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும். என்ன குற்றங்கள் இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ளுகின்றான் எம்பெருமான். நம் முன்னே வந்து நம்மை ஆட்கொள்ளுகின்றான். நம்முடைய குற்றங்களை நீக்கி குணம் கொடுத்து தன்னிடத்திலே ஆட்கொள்ளுகின்றான். அந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் ஏதங்கள் அறுத்தம்மை சிந்தனைக்குமறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோம் உனை கண்டறிவாறு என்று சொல்லும்படியான திருப்பள்ளி எழுச்சி இன்றைக்கு நம்முடைய பாக்கிய வசத்தினாலே தடுத்தாள் கொண்ட புராணத்தை சுருக்கமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே காணப்பெற்றோம். சுந்தரர் தாழ்வாழ்க. சுந்தரர் நமக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வாங்கி தரட்டும் என்று
1: பிரார்த்தித்துக்கொண்டோம். முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் பயிரோமி விழிக்கே உண்டு அபிராமதிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடும் சொல்லு எமக்க வழிகிட வழிக்கே சுழன்றுமே பாவங்களே செய்து வாழ்நர குழிக்கே நழுந்தும் கைவரம் மோடும் என்ன கூட்டுகினே எல்லாம் வல்ல இறையருள் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் சாக்கிய நாயனார். இந்த நாயனாரை வழிபட்டால், இந்த நாயனாரினுடைய புராணத்தை கேட்டால், இந்த நாயனாரை பற்றி சிந்தித்தால் அன்பு பெருகும், வீடு பேறு கிடைக்கும். ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றம் மன்னிக்கப்படும். ஏதாவது தெரியாம குற்றம் பண்ணிட்டோம், நமக்கு நல்லா தெரியுது இந்த குற்றத்துக்கு என்ன மன்னிப்பு. நேரத்தை ஒரு நண்பர் கேட்டார், சார் நான் எங்க சின்ன வயசுல எங்க அம்மாவை ரொம்ப படுத்தி என் மனைவி பேச்ச கேட்டு எங்க அம்மாவை ரொம்ப படுத்திட்டேன். இப்ப எங்க அம்மா இல்ல, போய் செஞ்சுட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன், இதுல இருந்து ஏதாவது ஒரு விடுதலை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னா, நான் உடனடியா சொன்னேன் சாக்கிய நாயனார் புராணத்தை படியுங்கள். ஏன்னா ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அந்த அதற்கான அந்த குற்றங்களுக்கான மன்னிப்பினை இறைவன் வழங்கி விடுவான். தெரியாம செஞ்சுட்டோம். இன்னொன்னு, நமக்கு குற்றம் செஞ்சது எப்ப தெரியும் தெரியுங்களா? அதனுடைய விளைவுகள் நமக்கு வந்தபோதுதான் அந்த குற்றம் அப்படிங்கிறது தெரியும். நேரடியா நமக்கு குற்றம் அப்படின்னு தெரியாது. அந்த குற்றத்தினுடைய விளைவுகள் வருகின்ற போது ஆஹா இப்படி வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு இந்த குற்றத்தை நீ செஞ்ச அப்படிங்கும் போதுதான் நமக்கு ஆஹா நம்ம தெரியாம செஞ்சுட்டோம், இன்னொரு முறை அந்த குற்றத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஒரு முறை குற்றம் செய்யலாம், என் குணால் அடிக்கடி சொல்வார், ஒரு முறை குற்றம் செய்யலாம், இன்னொரு முறை செய்யும் போது அதே குற்றத்தை செய்யக்கூடாது, வேற வேணா புதுசா செய், புதுசு புதுசா குற்றம் பண்ணலாம், ஆனா செஞ்ச குற்றத்தையே திரும்ப செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு முறை செய்த குற்றத்தை திருத்தி மன்னிப்பு கேட்டு திருத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே குற்றத்தை நாம செய்யறோம்னா நாம முட்டாள்னு போடலாம். அறிவு இல்லாம கூட இருக்கலாம், அறிவு குறைவா கூட இருக்கலாம், ஆனா ஒரு முறை தவறு செய்து அதிலிருந்து பெற்ற பாடத்தை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்வது ஒரு முட்டாளோட இயல்பு. அந்த இயல்பு நாம வச்சுக்கூடாது, புதுசு புதுசா குற்றம் பண்ணலாம். நான் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு டைப்பிங் கிளாஸ் போகும்போது எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், செஞ்சது ஒரு டைப் ஒருத்தருக்கு டைப் பண்ணி சொல்லாத, இன்னொருத்தருக்கு டைப் பண்ணிக்காத, பேக் ஸ்பேஸ் போய் டக்குனு திரும்ப அதை வந்து கரெக்ட் பண்ணாத அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு, சில நேரங்களில் ரன்னிங்ல அவன் கண்டுக்காம கூட அந்த பக்கம் போயிடுவான், நீ அழகா பேக் ஸ்பேஸ் போய் அதை கண்டு அடிக்கிறதுனால அவன் அதை தப்ப கண்டுபிடிப்பான். நாம தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதை செய்யும் போது அது நமக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும், தப்ப திரும்ப திரும்ப செய்யறதே நமக்கு பழகி. நிறைய நேரங்களில் அப்படி ஆயிடும், தப்புன்னு நல்லா தெரிஞ்சுட்டு நம்மளால விட முடியல, இது தப்புதான், என்ன பண்றது, பழகி எடுத்து அப்படின்னு சொல்லி காலையில 4 மணிக்கு எழுந்துக்கணும், நல்லா தெரியுது ஆனா எழுந்துக்க முடியல, 10 நிமிஷம் படுத்து போன பாக்குறோம், 7:00 6:30 ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்கு ஒண்ணும் ஒர்க் இல்ல அப்படின்னு தூங்குறோம். அப்புறம் கோயிலுக்கு வரும்போது லேட் ஆயிடுச்சு, கோயிலுக்கு யார் கேட்க போற அப்படின்னு கொஞ்சம் லேட்டா வருது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் தப்புன்னு தெரியும், இது தவறு, இதை மாத்தணும்னு தெரியும், ஆனா மாத்தறதே கிடையாது, அப்படியே போடணும். இது இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஒரு மன்னிப்பு தருவதற்கு இந்த நாயனார் சாக்கிய நாயனார் என்பது பெயர். இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, வேளாளர் குலம் வாரமுண்ட வனமுலையாள் உமை மந்தன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியத்தும் அடியேன் சுந்தர திருத்தொண்ட தொகையை சொல்றார். சிவபெருமானுடைய திருவடியை மறவாமல் கல்லறிந்து வழிபாடு செய்த சாக்கியத்து நான் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் சொல்றார். சுவாமிய பூ கொண்டு வழிபட்டுதான் நமக்குதான் தெரியும், வில்வம் கொண்டு வழிபாடு செய்தவர்கள் தெரியும், சாக்கியர் எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அவர் சொல்லுவார். எது வாழ்க்கையினுடைய நிறைவு அப்படின்னு தேடுறது, ஒவ்வொரு மதமா போறாரு, ஒவ்வொரு மதமா மாறி மாறி ஒவ்வொன்றாக படித்து படித்து படித்து படித்து இறுதியில சைவம் தான் உயர்ந்தது என்பதை வருகிறார். இந்துவே கிடையாதுங்க, நாம சொல்லும் போது சைவம் என்று அதனை சொல்ல வேண்டும். நிரம்ப நேரங்களில் நம்ம தவறுதலா சொல்லிடுறோம், நாம இந்துக்கள் இந்துக்கள் என்று, நாம் எல்லாம் சைவர்கள், நாம் புதாது மறுப்பு உள்ளவர்கள், இன்னொரு உயிரை மனதாலும் கூட வளைக்க மாட்டோம், அவர்களுக்கு பெயர் சைவர்கள் என்று பெயர். சரி, நான் ரொம்ப உயிர்களெல்லாம் வதைக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், இந்த உயிரை இறைவன் வதைப்பான். யாரையாவது நான் நோக பேசுறேன்னு வைங்க, நான் பேசினேன்னு வைங்க, எனக்கு அல்சர் போன்ற வியாதி வரும், வாயில நிறைய புண்ணு வரும், எனக்கு வாயில நிறைய புண்ணு வரும் போதுதான் என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், யாரையும் மனசு நோக பேசியிருக்கேன், அதை இறைவன் உனக்கு காட்டும், வாயில புண்ணு வருது, சின்னதா அடிபடுது, யாரையும் காயப்படுத்திருக்கிறோம், அது நமக்கு காயப்படுத்தி காட்டுது, நீ இன்னொருவரை காயப்படுத்தாதே என்று சொல்கிறார். ஆனால் இறைவனை கல்லறிந்து வழிபாடு செய்த சாக்கிய நாயனார் திருச்சாத்தவங்கைங்கிற ஊர்ல அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறு சமய சாக்கியதம் வடிவினால் வரும் கொண்ட உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லறிந்து மறுவில் சரண் பெற்ற ஒவ்வொரு சமயமா போற, அதுல பௌத்த சமயத்துக்கும் போறாரு. பௌத்தர்களுடைய இது தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, ஒன்று முடியை அதிகமாக வளர்த்துக் கொள்வார்கள், இதை சொன்னால் முடியை ஒவ்வொன்றாக நீக்குவார்கள், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மழித்தல் கிடையாது, ஒவ்வொன்றாக இழுத்து எடுப்பார்கள், அப்படி எடுக்கின்ற பொழுது ரத்தம் வரும், இது போன்றதெல்லாம் நாம செய்யறது இல்லை. ரெண்டாவது நிறைய பேர் விரதம் இருக்கிறோம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க, சுவாமி வந்து நாம கஷ்டப்படுறத விரும்புது, விரதம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பசிக்குது சார், வயிற்று வலிக்குது, எனக்கு நோவா இருக்குது, சுவாமியை பார்க்க முடியல, சுவாமி அதை விரும்பல, நல்ல வயதிரம்ப சாப்பிட்டு தெம்பா வந்து சாமியை பார்க்கலாம், தவறு இல்லை, ஆனா நானே விரதத்துல இருக்கேன் எனக்கே சுவாமி மறைக்குதுன்னு முன்னால இருக்கிற ஆளை அழுத்தி பார்க்கணும், முன்னால இருக்கிற உயிரை வளர்ச்சி நாம சுவாமி பார்க்கணும், நாம சுவாமியை பார்க்கலாம், நாம தெம்பா வந்து சுவாமி பார்க்கலாம், ரெண்டாவது சுவாமியை பார்க்கும் போது சுத்தி வரும்போது நாமும் சுவாமியோட சுத்தி வரலாம், நானே இன்னைக்கு விரதத்துல இருக்கேன் ரொம்ப உடம்பு முடியல டயர்டா இருக்கு உட்கார்ந்து விடாது, சுவாமி வரும்போது சுவாமி பின்னால வரணும், இல்லன்னா சுவாமிக்கு முன்னால வந்து வழி ஏற்படுத்திட்டு கொஞ்சம் நான் தள்ளிங்க அப்படி சொல்லலாம், ஒண்ணு தவறு இல்ல, ஆனா ரொம்ப பொலைட்டா சொல்லும், ரொம்ப பொலைட்டா சொல்லும் போயிடா. சாத்திரம் என்ன சொல்லுறது என்றால், வழியிலே நிற்கின்றவர்கள் கூட சில நேரங்களிலே சிவபெருமானாக இருப்பார்கள், வழியிலே நிற்கின்றவர்கள் கூட சிவபெருமானாக இருப்பார், சிவபெருமானே வெளியில வந்து நின்றுட்டு நான் வர அழக தானே பாக்குறது போல சுந்தரன் கண்ணாடியை பார்த்து சுந்தரா வா என்று சிவபெருமான் அழைத்ததை போல சுந்தரன் வந்ததை போல தான் வருகின்ற அழகை தானே காண்பதற்காக அவன் வெளியில நின்று கொண்டிருப்பான். அதனால கடிந்து சொல்லிவிடக்கூடாது. நாயன்மார்கள் சோமாசிமார் நாயனாரே அழகாக நண்பர் வார்த்தையை சொன்னார், சார் அவன் கையில மட்டும் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு. அதுதான் சுவாமிக்கு சோடச உபசாரத்தின் போது பாத்தீங்கன்னா 16 விதமான உபசாரங்களின் போது ஒரு வளைவு ஒன்றை காட்டுவார்கள், அதற்கு பேர் கண்ணாடின்னு பேரு. நம்ம கண்ணாடினா நம்ம முகம் தெரியணுமே பார்ப்போம், முகம் தெரியாது. ஆனா சுவாமிக்கு அது தெரியும், இந்த உலகத்தை நீதான் படைத்தாய், இந்த உலகத்தினுடைய பொருளை உனக்கு காட்டுகிறோம் என்று காட்டக்கூடிய கண்ணாடி. இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நாம நம்ம பேர் என்ன நினைச்சுட்டு சுவாமியை பாருங்கன்னா சுவாமி கோச்சுக்குவாங்க, சுவாமி அதை கோச்சிக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா வரலைன்னா சுவாமி சந்தோஷப்படுவோம், ஏன்னா வந்தா நமக்கு நம்மளை கூட வரான அவங்க நல்லா தெரியும். இவன் வந்துட்டானே நச்சாச்சே அப்படின்னு பேரு, நான் வந்துட்டேன்னா சுவாமி என்ன சொல்லுவாரு, ஆனா இவன் நச்சு பிடிச்சாளாச்சே, இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்டுட்டே இருப்பானே, இவாளுக்கு பண்ணு அவளுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பானே, அடியார்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் வாங்க இவன் ஒருவர் பிரசத்துக்கு பண்ணுவானே, இவன் வராம இருந்தா தேவையில்லை சுவாமி நினைப்பாரு. ஆனா நம்ம போயிட்டு நம்ம கேட்கறது தானே வேலையே, என்னைக்காவது கொடுக்க போயிருக்கிறோமா? போனதே கிடையாது. என்னைக்காவது கபாலி நல்லா இருக்கியா சௌக்கியமாரு அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. கபாலி நல்லா தூங்கினியா, கற்பா பழம் நல்லா பாத்துட்டாளா, என்னைக்காவது கேட்டுக்கோமா? இல்ல, என் பொண்டாட்டி என்ன பாத்துக்கல, என் குழந்தைகள் என்ன பாத்துக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு நேற்று நைட்டு தூங்கவில்லை. நாம நம்முடைய பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட கொட்டுறதுக்காக வரோம், அப்ப வரலன்னா சுவாமி சந்தோஷமா இருப்பாரு, அப்பா இன்னைக்கு இவனால ஆன பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதனால கோச்சுக்கவே மாட்டாரு. சுவாமிய பார்க்கலன்னா யாருக்கு தெரியுமா நஷ்டம்? நமக்குதான் நஷ்டம். இந்த ஆன்மா ஒரு நாள் சுவாமிய பார்க்காம தவறி போயிடும், தவறான வழியில போயிடும். என் ஊழல் அடிக்கடி சொல்லுவாரு, பார்த்தால ஊஞ்சியில பல்லு தேய்க்கலன்னா வேற யாருக்காவது நஷ்டம், நமக்குதான் நஷ்டம். அது போல ஆன்மாவினுடைய அழுக்கை அகற்றுவதற்கு இறை வழிபாடு, இறை வழி பார்க்கறது. ரெண்டாவது வந்த உடனே அது வேணும் இது வேணும்னு கேட்கறவள சுவாமி விரும்பவில்லை, நான் உனக்கு இதெல்லாம் தரேன் இதெல்லாம் தரேன் என்று தருகின்றவர்களே சுவாமி விரும்புறான். நம்ம வீட்டுக்கு வரவங்களே யார் விரும்புறாங்கன்னு பாருங்க, குழந்தைங்க எதையாவது வாங்கிட்டு வரவங்கள குழந்தைங்க ரொம்ப விரும்புது. அப்போஸ் அது பிடிக்கலன்னா கூட ரெண்டு நாள் கழிச்சு அவர் வரும்போது அன்னைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாரு, அன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு, அந்த அன்பு வந்தாரு அப்படின்னு தான் சொல்லுங்க அந்த குழந்தை. பத்து நாள் கழிச்சு ஒருத்தர் வராரு, வரும்போது அன்னைக்கு ட்ரை வாங்கி கொடுத்தாருல அந்த மாமா வந்து போனாங்கன்னு சொல்லுது. ஒண்ணுமே வாங்கிட்டு வராத ஒரு ஆளை வந்தா யார் வந்தாலே தெரியல, யாரோ அவனை தேடி ஒருத்தர் வந்தாரு. அப்போ தருகின்றவர்களைத்தான் நாமே கூட நினைவுல வச்சுக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் பார்த்து எப்படி சார் இருக்கீங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் தராங்க, இந்த ஷர்ட் நல்லா இருக்கு சார், உங்க கண்ணாடி நல்லா இருக்கு, உங்க ஃபேஸ், அவரை நாம நினைவுல வச்சுக்கிட்டு. அது போல கபாலியை பார்த்து கபாலி நீங்க அழகா இருக்க என்னைக்கு சொல்லியிருக்கோம், நாம அவர்கிட்ட கொடுக்குற ஊதிய கூட உண்டியல்ல பார்த்து நேரா இடலாமான்னு பிளான் பண்ணிடுறோம். சுவாமி எப்படி நம்முடைய அழகையே அழகையே பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எப்படி சுவாமி அழகா இருக்கு, அவருடைய அழகை பார்க்க பார்க்க நாம அழகாயிடுவோம். இவர் போக்க சமயத்துக்கு போற பிற சமயங்கள் சேர்கிறார், சேர்ந்து சேர்ந்து தேடுகிறார், ரொம்ப நூல்களை படிக்கிறார். நான் 2 வாரத்துக்கு முன்பு ஒருத்தர் சொன்னேன், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த நூலை படிச்சு இந்த நூலை படிச்சு ஜீவன் சிவன் இது உயிர் எங்க போகும், இதுக்கப்புறம் இதோட டிராவல் என்ன, இப்படி எல்லாம் போட்டு மண்டையை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, ஒரு பையன் எல்கேஜி சேர்றான், அவனை போய் எல்கேஜி முடிச்சதுக்கு அப்புறம் யூகேஜி இருக்கு, யூகேஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க, அப்போ வாழ்க்கை முதல் படிச்சுட்டு தான் வேற வேலையே கிடையாது, மூடி வச்சிருவான் முதல் நாளே. நம்ம பண்ற தப்பே அதுதான், பெருசா எதையுமே சொல்லக்கூடாது, சின்னதா சொல்லணும். இதை மட்டும் படிச்சுனா முடிஞ்சு போச்சு, குவாட்டியாலே முடிஞ்சு போச்சு, இதை மட்டும் படிச்சுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லித்தான் வரணும். அது போல இறைவனை வழிபடு அவ்வளவுதான் சொல்லணும். ஆனா ஆன்மாவோட டிராவல பாத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச டிரைவர் சொல்லுவாரு, தெரிஞ்ச ஒரு டிரைவர் வண்டியில போகும்போது சொல்லுவாரு அடிக்கடி, இங்க சென்னை எத்தனை கிலோமீட்டர் அடையும் சார், திரும்ப திரும்ப அந்த கிலோமீட்டர் கணக்கை கேட்காதீங்க சார், எனக்கு ரொம்ப டயர்டாயிடும், இவ்வளவு தூரம் இன்னும் ஓட்டணுமே அப்படின்னு எனக்கு டயர்டாயிடும். 200 கிலோமீட்டர் நம்ம எடுத்து வரும்போதே முந்தி எல்லாம் 6 மாசத்துக்கு சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க வீடுகள், பழைய காலத்துல 6 மாசத்துக்கு சாமான் வாங்கிடுவாங்க. எங்க பாட்டியாரெல்லாம் பாத்தீங்கன்னா 6 வருஷம் அந்த பட்டம் வாங்கிட்டு வரேன்னு ஆறு மாசத்துக்கு சாமான வாங்கி கொள்வாங்க. அதுல ஏதாவது ஒரு வீணா போச்சுன்னா ஆறு மாசத்துக்கான சாமான் வீணா போச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, நமக்கு இந்த வாரத்துக்கு வாங்கிடுவோம், அடுத்த வாரத்துக்கு அப்புறமா வாங்கிடுவோம். ஏன்னா யாரு எந்த ஊர்ல இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்ப ஏன் நம்ம ரொம்ப பெருசா இறைவனே இந்த ஆன்மாவுடைய காரணம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுக்க ஆசைப்படாது, வேண்டாம், ரொம்ப குழப்பமே வேண்டாம். எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவோம். அது என்ன வேணுமோ அது நமக்கு செய்யட்டும். இந்த ஆன்மாவுக்கு எது தேவையோ அதை அது தரட்டுமே. நாம கேட்டு கேட்டு தோத்து போயிடும் நிறைய நேரங்கள்ல. நாம கேட்டு கேட்டு நிறைய நேரங்கள்ல தோத்து போயிடும். அப்புறமும் நமக்கு புத்தி வரல, செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப செய்யணும் தானே இருக்கும். அதனால கேட்க வேண்டாம். நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு தந்தையை விலகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எனக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் முட்டாள் கேட்டுக்கிறேன். என்னுடைய நன்மை தீமைகளை நீ பார்த்துக்கொள். நன்மை கொடுத்தாலும் நீதான், தீமை கொடுத்தாலும் நீதான். அது எனக்குள்ள எல்லாம் உனக்கே பரம் என்று உணர்ந்தே அழித்து விட்டேன். அழியாத உணர்வுன்றே நடுக்கடலே இமவான் என்றைய 95வது பாடல். தை மாசம் அம்பிகையை நீங்க நினைக்க நினைக்க நினைக்க நினைக்க இல்லத்துக்குள்ள அவளே வந்துருவான். நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்லத்துக்குள்ள அவளே வந்துருவான். வேறு வேறு மதங்கள்ல போய் தேடி தேடி தேடி சலிச்சு போய் கடைசியில சைவம் தான் உயர்ந்தது என்று சைவத்துக்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணலாம், உடனடியா சைவ அடியாற்ற மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி மாறிடுதா, அப்படி மாறல. அகம் மாறி விட்டது, புறம் மாறல. நான் இத வந்து 2008 இங்க பேசிட்டு எங்க குருநாதர் அப்ப இங்க இருந்த பரமேஸ்வரன் சொல்லிட்டு கீதாவாதியர் நான் கீதை படிச்சேன். அவர்கிட்ட போய் சார் நீங்க சாக்கிய நாயனரை பத்தி பேசினேன் அப்படின்னு. சரி என்ன பேசினே சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே நட்சத்திரம் என்னென்ன ஆன்லைன் ஸ்டோரி சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் இதோட மைய கருத்தை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு. என்ன சார், நான் தமிழாசிரியர். அவர் தமிழாசிரியர் கிடையாது, ஆனா அவர் குரு. அந்த நிலையில இருந்து அவர் சொல்றாரு நீ சரியா சொல்லல அப்படின்னு. சரி சார் என்ன சொல்லல, அதை சொல்லணும், நான் சொல்லிவிடுறேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா சொல்லிவிடுறேன். சத்தியமான வாக்கு. இன்னொரு முறை இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். 5 ஆண்டுகள் கழித்து, 5.5 ஆண்டுகள் கழித்து அந்த வாய்ப்பு இறைவன் இன்னொரு முறை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர் சொன்ன வாக்கு சத்தியம். குருநாதருடைய வாக்கு பொய்க்கவே பொய்க்காது. குருவை நமஸ்காரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலும் குறைவு வரவே வராது. ஆனா குருவா நினைச்சு ஸ்மரிச்சு நமஸ்காரம் பண்ணணும். அவர் இல்லையே வெறும் பணம் போறோம், முடிச்சிடும். குருநாதரை வணங்கிட்டா போறோம், குருநாதர் மகிழ்ந்துவார். அவர் 2 இருக்கார், 4 இருக்கார், 6 இருக்கார், 8 இருக்கார். சார் ரொம்ப கஷ்டமாவே சார், இந்த பிரச்சனையே விட்டுருங்க. அவர் எங்க வேணாலும் இருந்தோம், ஆனா குருவா தானே இருக்க, குருவா தானே இருக்க. நம்மள வேணா டெஸ்ட் வைப்பாரு, தவிர பாஸ்போர்ட் போட்டுருவோம், நிச்சயமா போடலாம். அவருக்கு நாம போடக்கூடாது. குரு மேகராசிக்காரர்களுக்கு 40%, ரிஷபராசிக்காரர்களுக்கு 60%, குருவுக்கு மார்க் நாம போடக்கூடாது. ஏன்னா ஜூன்ல பேர்றதுக்கு, ஜூலைல பேர்றதுக்கு ஜனவரியே ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஜூன் வந்தா சரியாயிடுறாங்களே சார் அப்படின்னு. நான் சொன்னேன் இப்பவே சரியா தானே இருக்காரு, நீங்க சரியா வணங்கினீங்கன்னா போதும், சரியா வணங்கினா போதும். சமயங்களில் சேர்ந்து சேர்ந்து சைவம் தான் உயர்ந்தது என்பதை தெளிந்து அகம் தெளிந்தார். ஆனால் புறம் மாத்தல, பௌத்த உடையிலேயே இருக்காரு. என்னுடைய மைய கருத்து சொன்னார் குருநாத, நமக்கு எல்லாம் புறம் மாறிடுச்சு, இன்னும் அகம் மாறல. ஆனா சாக்கிய நாயனாருக்கு அகம் தெளிந்தது, புறம் மாறல. நான் திருநீர் பூசிட்டேன், சந்தனம் ஏற்றுட்டேன், குங்குமம் ஏற்றுட்டேன், ஆனா உள்ளத்துக்குள்ள இறைவன் சிவபெருமான் என்னை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பூரணமா இல்லை. நான் என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல, வேறு யாரையும் சொல்லல. இருந்தா இருந்தா என்னுடைய செயல்கள் எல்லாம் யார் பாத்துப்பான்னு விடணும், அவர் பாத்துக்கிறார் அப்படின்னு விடணும். எனக்காவது உண்டமா ஏதாவது ஒண்ணு சார் ரொம்ப நல்லா பேசுங்க அப்படியா இருக்கிறேன், நீ என்ன ஒர்க் பண்ணுங்க தெரியுமா அதுக்கு அப்படின்னு சொல்றேன். யாராவது என்ன சார் ஒரு டேபிள் போடலேன், என்ன பண்றது யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறேன். அப்ப என்ன ஆயிடுறது, இதையெல்லாம் ஏதோ எதிர்பார்த்து ஒன்றை நான் செய்வது போல இருக்கிறது. இதை எதையுமே எதிர்பார்க்காம நான் இதை உனக்கு கொடுத்துட்டேன், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அதுக்கு திருவாங்க இவ்வளவு தருவாங்க நினைச்சா கொடுக்குறோம், நீங்க இவ்வளவு தருவாங்க பதில் மரியாதை இவ்வளவு தருவாங்க அப்படின்னு நினைச்சா கிஃப்ட் கொடுக்குறோம். என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துறேன், அவ்வளவுதான். அதுபோல நம்மால் முடிஞ்சது என்னது, இறக்கி வச்சுருவது. இனிமே இந்த குற்றங்கள் செய்யாமல் காப்பாற்று. வேறு வேறு மதங்கள் சேர்ந்தாலும் கூட புறம் மாறல, புறம் மாறல, அகம் மாறியாச்சு. சுவாமி வணங்குற சுவாமியை வணங்கும் போது அந்நிலைமை சாக்கியதம் அருங்கலை நூல் ஓதி அது தன் நிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல. எல்லா மதங்கள்ல சொல்லக்கூடிய பொருளோ பொருள் இல்ல. எது திருமணம் அழகாக சொல்வார், பொருளற்ற ஒன்றை உரை செய்யும் அப்படின்பர், பொருள் என தெளியும் அப்படின்பர், அறிவிலிகாள் அப்படின்பர். பொருள் இல்லாத ஒண்ண பொருள் நினைச்சு பின்னால போய் ஏமாந்து போற முட்டாள் நாம. இன்னி வரைக்கும் நாம பொருள் பின்னாலதான் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கினார், மாச சம்பளம் 60,000, அதை விட்டுட்டு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தார். அவருடைய மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, மனைவியுடைய தாய் தந்தையர், அவங்க எல்லாம் அவரை திட்டாங்க, என்ன இவர் 60,000 ரூபாய் சம்பளத்துல 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வராரு, நீங்க கொஞ்சம் உங்க நண்பருக்கு அறிவுரை கூறக்கூடாதா அப்படின்னு. அந்த வீட்டு அம்மா என்னை கூப்பிட்டு, சார் என்ன சார் நீங்க ஏதாவது சுவாமி கிட்ட பிரேயர் பண்ணுங்க சார், இவர் 60,000 ரூபாய் சம்பளத்துல 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வராரு சார், யாராவது 60 25,000 வருவாங்களா, 75 தானே போகணும், வளர்ச்சி தானே வாழ்க்கைன்றாங்க. நான் இவங்க எல்லாரும் சொல்லுங்க பிரெயின் வாஷ் பண்ண உடனே தெரியாதனமா என்ன பண்ணிட்டேன், பெரும்பாலும் அடுத்தவர்களுடைய பணி இல்லம் இதுலாம் நாம வாயை வைக்கிறார், தலையை நுழைக்கவே விடாது. குடும்பம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளவு அப்போட விட்டுணும், அதை நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் நுழையவே விடாது. அது வந்து ரொம்ப நல்லது. நம்ம மேல்நாட்டக்காரங்களை பார்த்து டிரெஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம், அவங்கள பார்த்து இந்த நுட்பத்தை நாம கத்துக்கவே இல்லை. அவங்க நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, இஸ் இட் கோயிங் வெல், எஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, முடிஞ்சு போச்சு, எஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வேற எதுவும் மூக்க நுழைக்கவே மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போறாங்களா, அவங்களே கட்டி கொடுத்துருவாங்களா, அவங்களே இல்லையா நீங்க எப்படி கட்டுறீங்க, இதெல்லாம் கேட்டு நீ வேற கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு வரைக்கிறது நம்ம கிட்டதான். நாம ஆனா மேல்நாட்டை பார்த்து அதை மட்டும் கத்துக்கவே இல்லை, அடுத்தவர்களுடைய சுயத்துக்குள்ள நுழையவே கூடாது, வெளியில இருந்தே வாழ்த்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது. இவரு இவர்கிட்ட போன் பண்ணிட்டேன், போன் பண்ணீங்க என்ன இப்படி பண்றீங்க, 40,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துட்டீங்களே, 35,000 ரூபாய் குறையிற மாதிரி பாதிக்கு கீழே குறையுதே அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு, என் நாட்டுல சனி உட்கார்ந்து இருந்த போது ஆமா ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு, நான் வரேன் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், நான் எதுக்காக வாழணும்னு ஒரு ஆரம்பிச்சார் லெக்சர், நான் எதுக்காக வாழணும், நான் சந்தோஷமாக இருப்பதற்காக வாழணும், 60,000 ரூபாய் பணம் வருவதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை பயந்து சொல்றியா, 25,000 ரூபாய் வாங்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்குலாம் சந்தோஷம் இல்ல, அவருடைய சந்தோஷம் அவருடைய சந்தோஷத்துக்காக என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்து சொல்றியா, இதுக்குள்ள போதும்னு அவங்களும் வாழணும், வேற அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை தொலைச்சு தேடிக்கிட்டோம் பொருள், என்னோட சந்தோஷத்தை தொலைச்சு நாம் பொருள் தேடி அதுல அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப என்ன வச்சுக்கிட்டே நீ இப்ப அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் அப்பதான் ஏன் தலையை கொடுத்தேன்னு நினைச்சேன், நான் சொல்றேன் தெரியாதனமா நான் உனக்கு போன் பண்ணிட்டேன், தேவையில்லை, நம்முடைய சந்தோஷம் முக்கியம், ரொம்ப முக்கியம், அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய சந்தோஷத்தை விளையா கொடுக்கணும், சந்தோஷமா இருக்கும், நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துட்டு வேணா சந்தோஷமா இருக்கும், இதெல்லாம் கொடுக்குறேன் குடிச்சாரு, அவங்க 1,000 ரூபாய் கொடுத்தாதான் சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்காக நான் 1,000 ரூபாய் வாங்கி கொடுக்க முடியுமா, முடியாது, இன்னொருவரை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் துன்பத்திலே நீங்க முடியாது, அப்ப நான் என்ன செய்யணும், நான் இது செஞ்சா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை நாம தானே வாழணும். இது நண்பர் சொல்லி கொடுத்த வார்த்தை, 60,000 ரூபாய் சம்பளத்துல 25,000 ரூபாய் வந்தது சொன்னா நம்ப மாட்டீங்க, அவரோட பணிக்கு சேர்ந்த மற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாரு, இவர் மட்டும் ரொம்ப ஆயா சுத்திட்டு இருக்காரு, அந்த வருஷம் தாங்க முடியல சுந்தரராமன், நான் மாதிரி 2 வருஷம் இருந்திருந்தேன்னு சொன்னா நானும் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கேன், என்னுடைய 2 வருஷம் சம்பளம் பற்றி நினைப்பேன், ஆனா மருத்துவமனைக்கு எல்லா பணமும் போயிருக்கும், அந்த ஒர்க் ப்ரெஷர் தெரிஞ்ச உடனே இல்ல எனக்கு அப்படின்னு நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதான் வருவுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிவுன்னர் வைத்து ஒரு போல கெடும் குழந்தை தெரியும், அவர் தோன்றிய தலைமை வருவதற்கு முன்பாகவே அறிந்து கொண்டு இது இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நகர்றது நல்லது, நாம செய்யற தவறுக்கெல்லாம் ஒரு விளைவு இருக்கும், நமக்கு சயின்ஸ் அதை அழகா சொல்லி தருது, ஒரு 3வது 4வது 5வதுக்குள்ள இந்த பாடம் வந்துருது, எவரி ஆக்ஷன் தேர் வில் பீ அன் ஆப்போசிட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன், அழகா சொல்லி கொடுத்துருது, ஆனா இது நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதே இல்லை, கற்கவே கற்கவே கற்பவை கற்கவே நிற்க அதற்கு தக அதன்படி நிற்கணும், அதுக்குதான் இதை சொல்லி கொடுத்தது, எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பீ அன் ஆப்போசிட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன், நீங்க செய்யற எல்லா வினையும் நீங்க செஞ்சது போலவே ஒரு எதிர்வினை வந்து உங்களை தாக்கும், நான் ஓங்கி ஒருத்தரை அடிச்சேன் எனக்கு வேற வழி கிடையாது. நாம செய்யறது நமக்கு திரும்ப நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒருத்தர் முதியோர்ல இருக்க அழைச்சிட்டு போய் ஒரு பையன் முதல் நாள் போய் கேட்டு வந்துட்டான், பொண்ணு சேர்த்தா எங்க அப்பா பொண்ணு சேர்த்தா ஒதுப்பீங்களா, இங்க வயசானவங்களா இருக்கிறாங்களே நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்லாம் கேட்டு வந்து முதியோர்கிட்ட கொண்டு போய் அப்பாவை சேர்க்கறதுக்கு போறான். அப்பா வந்து ரொம்ப கண்ணீர் கம்பளியமா இருக்காரு. நான் இத்தனை நாள் இவனை பாத்துட்டேன், மனைவி இல்ல அப்பா மட்டும் இருக்காரு. அப்பா மட்டும் சேர்க்கறதுக்கு போறான் முதியோர்கிட்ட. அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, பையன் கூட இருந்துக்கலாம், குழந்தைங்க பேரனை குறிச்சிருக்கலாம், கொண்டு போய் என்ன முதியோர்கிட்ட சேர்க்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட போறாரு. வருத்தத்தோட போனா இவர் கோயில் எல்லாம் சேர்த்து முடிச்ச உடனே ஒரு வயசான பாட்டியம்மா வந்து அழாத அப்படின்னு கண்ணை குறைச்சாங்களாம். இவர் திரும்பி பார்த்தாரு இவரோட அம்மா. இவர் மனைவி பேச்ச கேட்டுட்டு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இடத்துல பையனால சேர்க்க வந்தான், இவர் வாசல்லயே விட்டுட்டு போனவரு. அந்த அம்மா அப்படி பேசல, அன்னைக்கு நீ செஞ்சது இன்னைக்கு உனக்கு திரும்பி வந்திருக்கு நல்ல வேணும்னு சொல்லல, இன்னைக்கு அம்மாவை பையன் இத்தனை நாள் நம்ம புரிஞ்சிருந்தோம், இனிமே சேர்ந்து இருப்போம் வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அது தாயோட இயல்பு. அதுதான் உடனே இப்படி நாளைக்கு என் பையனும் வருவான், அப்ப நான் அவனோட சேர்ந்து இருக்கேன் சாப்பாடு கூடாது, அவனாவது நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும். பகைகளுக்கும் வருவாய் நன்னஞ்சு வாழ்த்தினா நாம நல்லா வாழ்வோம். வாழ்த்தவங்களோட இயல்பு என்ன தெரியுங்களா, நல்லா இருந்து நல்லா இருந்து எல்லாரையும் வாழ்த்தீங்கன்னா சுவாமி உங்களை நல்லா இருந்து நல்லா இருந்து வாழ்த்துவார். நம்மால் அவன் அது ஆகணும் இவன் இந்து ஆகணும்ன்றாரு, சுவாமி உங்களுக்கு அப்படியே ஆகணும்னு சொல்லிடுது. அதனால நாம நினைக்கிறது எல்லாமே நல்லதா நினைக்கணும். புற சமயங்கள் எல்லாமே என்ன சொல்லி தருது தெரியுங்களா, வேறு வேறு சமயங்களுக்குள்ள நுட்பமா போய் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு காலகட்டத்துல தோன்றியதா இருக்கு, சனாதனமா இல்ல. என்னைக்கு தோன்றியது, அவருடைய பிறப்பு என்ன இங்க அப்படின்னு ஆரம்பிக்குது, ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. ஆனா நமக்கு அப்படிலாம் ஆரம்பமே கிடையாது. சிவபெருமானுக்கு அப்பா யாரு, காரைக்கால் அம்மையார அம்மான்னு நாம சொல்றோம், ஏன்னா வருகின்றவழி அம்மைதான்னு அவர் கூப்பிட்டாரு. ஆனா அம்மா யாரு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது. சுவாமி தான் நமக்கு எல்லாம் அப்பா, நமக்கு எல்லாம் யாரு இல்ல, தாத்தா கிடையாது. ஏன்னா எங்க கபாலிக்கு அப்பா கிடையாது, அதனால நமக்கு எல்லாம் தாத்தா கிடையாது. தாத்தாவை வழிபட முடியாது. எங்க அப்பாவை நான் வழிபடுறேன், எங்க அப்பா கபாலிசனை வழிபடுறேன், எங்க அம்மா கற்பகத்தை நான் வழிபாடு செய்யறேன். அப்படி நான் வழிபாடு செய்யறதுனால எனக்கு எந்த விதமான குறையும் வராது. ஏன்னா அவருக்கு மூலம் அவர் தான், ஆவி மூலமே அவர் தான். மதுரையில கும்பாபிஷேகம் பண்ணாங்க, இப்போ நடந்த தகவல், மதுரையில கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுல சில நுட்பமான கருத்துக்கள்லாம் அரசியல் சார்ந்து இருக்கிறதுனால நான் விட்டுவேன், அதுக்குள்ள சில நுட்பமான கருத்துகள் இருக்கு, அது அரசியல் கலந்துருக்கிறதுனால அதை நான் விட்டுவேன். இது பண்ணும்போது அந்த சிலைய அப்புறப்படுத்தி தான் பாலாலயம் செய்து விட்டு திரும்ப மருந்து சாத்தி எடுத்து வைக்கணும். நீங்க ஆரம்ப விதிகளின் படி பாத்தீங்கன்னா அந்த சிலையை பாலாலயம் செய்து விட்டு அப்புறப்படுத்தி விட்டு திரும்ப அதுல மருந்து இடிச்சு அஷ்டபங்க மகா கும்பாபிஷேக ஜீரோத்தாரண மகா கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. அஷ்டபந்தர ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேக வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து சாத்துதல் பேரு, முதல் நாள் இடிச்சு சாத்துவாங்க. இந்த மருந்து சாத்துறதுக்கு அதை எடுக்கணும், பாலாலயம் பண்ணியாச்சு. சுவாமியை எடுத்தா அந்த ஆவுடையாரை எடுக்கிறதுக்காக தோண்டினா போய்கிட்டே இருந்து தோண்டியாச்சு, நிரம்ப தூரம் தோண்டியாச்சு, எடுக்கவே முடியல. கடப்பார முடியலன்னு ஒரு மிஷினை வச்சு தோண்டிட்டாங்க. மிஷின் தோண்டுது, தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட கீழே போயிட்டே இருக்குது. எத்தனை அடியில அது ஆரம்பிக்குதுன்னு இனி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கும்பாபிஷேகம் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இதை தோண்ட வேண்டாம். அடிமுடி காண வந்தாலும் ஏதோ விஷ்ணுவும் பிரம்மனும் மட்டும் பண்ணல, இந்த கலியுகத்துல நம்ம மதுரையில நடந்திருக்கு. அடிமுடி தேடி வர்றாரு, அடிய தேடி புரட்டாங்க நம்ம மக்கள் சயின்ஸ் டெக்னாலஜியோட முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நிர்வாக குழுல முடிவு எடுத்து இல்ல அப்படியே மூடிடுவோம், இதுக்கப்புறம் இந்த தோண்டி வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. மூடி உடம்புக்கு வைபவத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். எனக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அன்பர் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். நீங்க இப்ப எந்த இடத்துல தெரியுமா இருக்கிறீங்க, மதுரைக்கு போய் தர்சனம் பண்ணும் போது அப்போ கூட்டம் ஒதுவா ஒத்தி பாடாரு. அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன், தர்சனம் பண்றேன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல தெரியுமா இருக்கிறீங்க, ஆதி சிவனிடத்திலே இருக்கு. இதனுடைய தொடக்கத்தை கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நான் உடனே சாக்கிய நாயனார நினைச்சுக்கிட்டேன், சாக்கிய நாயனார நினைச்சுக்கிட்டேன். ஆமா, ஆதி சிவம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டவர் சாக்கிய நாயனார். எல்லா விதமான புராணங்களையும் தேடி சமய சச்சரவுகளுக்கெல்லாம் போய் அதுதான் ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவும் இருக்கு. ஆனா இதுல தொடக்கம் எதுவும் தெரியாது. எப்ப முடியும் யாராவது சொல்ல முடியுமா? கலியுகமே கிருஷ்ணன் சொல்றாரு, இது கலியுகம் எத்தனாவது கலியுகம்னு தெரியாது. சதுர்யுகத்துல இது எத்தனாவது சதுர்யுகம்னு தெரியாது, அதுல இது எத்தனாவது கலியுகம்னு தெரியாது. நமக்கு தெரியாத ஒன்றா அது இருக்கிறதுனால தெரிஞ்சவங்ககிட்ட சரணாகதி அடையணும். அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இறைவனாக சிவபெருமானத்தை சரணாகதி அடையணும்? நமக்கு தெரியாது, தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்ணும். அவ்வளவு விழுந்து கும்பிடுறது. அதனாலதான் வேறு வேறு மதங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாததுனால சைவம் தான் சிறந்தது என்பதை தெரிந்து கொண்டு பொருள் அல்ல என்னும் அது தெளிந்து ஈஸ்வர் அருள் கூட தெரியலாம். சேக்கிட வரை வரி ரொம்ப அழகான வரி. அவர் அருளாலே அவன் தான் வணங்குகிற வரியை சொல்றாரு. ஈஸ்வர் அருள் கூட சிவபெருமானுடைய அருள் இருந்தால்தான் இதுவே தெரியும். இல்லைன்னா இதுவும் தெரியாது. நான் எங்கேயாவது பைத்தியகாரத்தான் சுத்தி கொடுப்பேன், எதை எதையாவது சாப்பிடுவேன், கண்டதை தின்னுவேன், கண்ட இடத்துல தூங்குவேன், கண்டதை குடிப்பேன். ஆனா ஈஸ்வரோட அருள் இருந்ததுன்னு சொன்னா ஈஸ்வர் அருள் கூட ஈரில் வேறு நன்னெறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவா உணர்வா இருக்கணும். நாமெல்லாம் உடம்பா இருக்கணும். என்னைக்காவது சுவாமி கோயிலுக்கு வந்துருமே, நம்மளோட இப்ப மனசும் பயணிச்சிருக்கு அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நினைச்சதே கிடையாது. நம்ம மனசு எங்க தெரியுமா இருக்கு? வீட்டை பூட்டினோட வீட்டிலே இருக்கு. கேஸ் நிறுத்தினோமா? போய் பால் காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். தோசை மாவு அரைச்சி வச்சுட்டு வந்துருக்கிறேன், தோசை ஊட்டி கொடுக்கணும். இட்லிக்கு மாவு ஆட்டியாச்சு, உப்பு போட்டு கரைக்கல. யாராவது போன் பண்ணா கோயிலுக்குள்ளேயே போன் எடுத்து நான் மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன், நான் வந்து வா இட்லி வா இது பண்ணி தரேன், இட்லி ஊட்டி தரேன் உங்களுக்கு, இதா கோயில இருக்கேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. இல்ல அந்த போனை எடுக்காம தான் இருந்தா என்ன? அதோட இன்னொன்னு தெரியும், நான் இப்ப கோயில இருக்கேன் சொல்லாம தான் என்ன? இப்போ நீங்க ஒரு பாஸ் மீட்டிங்ல இருக்கும்போது எடுத்து பேசி பாருங்க சார், அவங்க எப்படி சார் பாஸ் போக வந்துடும்? ஏன்னா கவலை நீங்க கோவிச்சுக்க மாட்டேன். இத சுத்தி வரும்போது இந்த ஆன்மா எங்கெல்லாம் சுத்திட்டு திரும்ப இங்க வந்து சுத்துறதுன்னு தெளிவு கேட்க, எங்கெல்லாம் சுத்தி தெரியலீங்க, எந்த ஜென்மத்துல இங்க வந்து பார்த்தேன்னு தெரியலையே. ஒரு காலம் இந்த கோயில் கட்ட ஒரு கூலியாளா கூட நான் இருந்துக்கலாம். 300 வருடங்களுக்கு முன்பாக 350 வருடங்களுக்கு முன்பாக கோயில் கட்ட ஒரு கூலியால நான் இந்த இடத்துல ஒரு கல்ல வச்சுட்டு போயிருக்கலாம். அதுக்காக சுவாமி என்னை கூப்பிட்டு தரிசனம் கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் இங்க, அதனால நீ தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்பணும். ஏதோ நான் புண்ணியம் பண்ணல, என்னால வந்து ஏதோ சின்னதா ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கேன், அதுக்காக நீ இன்னைக்கு எனக்கு தரிசனம் தர அப்படின்னு நினைக்கணும். இன்னைக்கு சுவாமி தரிசனம் தரல, நான் முன்னால வந்து ஏதோ பாவம் பண்ணிட்டு போயிருக்கேன், இங்க வச்சிருந்த கல்ல ஆவது கணபதி குணப்படுத்துல எடுத்துட்டு போயிட்டேன். அதனால சுவாமி இங்க வந்து தரிசனம் பண்ண மாட்டேன், தரமாட்டேன். சிவன் சொத்து கொலை நாசம் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சார் நல்லா இருக்காங்க சார், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க சார். எப்ப வச்சிருக்காருன்னு தெரியாது, எப்படி வச்சிருக்காருன்னு தெரியாது, எங்க பிறவியில வச்சிருக்காருன்னு தெரியாது. இந்த பிறவி கூட நல்லா அப்படியே போயிடும், அடுத்தடுத்த பிறவியும் ஒண்ணு இருக்கு. வரணுமே, எய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வரணும். வருவா வயந்தினா வயந்தினா வந்துருவா, எய்த வினை அல்லவா வரும். அந்த வினை தீர்வதற்காகத்தான் இறைவனை வணங்க வேண்டும். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும், நாம செய்யற வினை செய்யறவன் அதோட பயன், மூணும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆனா நம்ம தெரியாம என்ன பண்ணுறோம்? சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பார், சுவாமி எல்லாத்தையும் பார்த்துப்பார், நாம எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு சுவாமி எப்படி பார்த்துப்பார்? தப்பு பண்றதுதான் நான், சுவாமி எப்படி பார்த்துப்பார்? நான் ஒரு பொய் வழக்கு கொடுத்துட்டா அந்த பொய் வழக்கு என் மேல திரும்பி வரும்போது நான் தான் அதை பேச போறோம். சுவாமி பார்த்துப்பார், எப்படி சுவாமி பார்த்துப்பார்? பொய் சொல்லாம எப்படி சுவாமி பார்த்துப்பார்? நேர்மையா இருந்தா சுவாமி பார்த்துப்பேன். அடிக்கடி சொல்லுவாரு, சார் நான் நேர்மையா இருக்கேன் சார், நேர்மையா இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லு. நேர்மையா இருக்கேன் சார், நேர்மையா இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லு. ஏன் சார் நேர்மையா இருக்கேன்னு சொன்னா நீ இருக்க முடியாதா? நேர்மையா இருக்கேன்னு சொன்னா நீ இருக்க முடியாது, நேர்மையா இருக்க முயற்சி பண்றேன்னு சொல்லு. எங்களோட அடிக்கடி சொல்லுவார். அதுபோல சுவாமி கிட்ட போய் நான் சத்தியமா இருக்கேன்னு சொல்லாத, சத்தியமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுன்னு சொல்லு. கேளு சுவாமி கிட்ட விண்ணப்பம், நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், சத்தியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி வழியில என்ன செலுத்துன்னு கேளு. உன்னோட சத்தம் சக்சஸ் அப்படியே வச்சுக்குவாரு, உன்னோட சூழல் அப்படி அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீ அப்படி இருக்கலாம், அப்படி அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ நேர்மை தவறி நடந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது சுவாமி காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறையில ஒரு சாதாரண இதுவா இருந்துட்டு காவல்துறையில இருந்துட்டு 32 ஆண்டுகள் பணி, ரிட்டையர் ஆயிட்டார். 32 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் ஒரு நடத்துற இடத்துல நான் வேலைக்கு வரேன், நான் மாதிரி காவல்துறையில இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆமா 32 வருஷம் காவல்துறை அனுபவம்னா அவங்களுக்கு ஒரு இடம் தரா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ல அவரை காவலுக்கு நியமிச்சாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா 6 ஆண்டுகள் இருந்தார், டாக்டர் ஏதோ பணம் வாங்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். சோ 32 வருஷம் காவல்துறை பணி, 6 ஆண்டுகள் ஒரு காவல் நிலைய பணி இருக்காரு, காவலா இருக்காரு. ஒரு நாள் அந்த பிளாட்ல இருந்து வர பொண்ணு, ஒரு 6-7 வயசு பொண்ணு கழுத்து நிறைய சங்கி பொண்ணு வந்து இவருக்கு இதை பார்த்த உடனே சின்ன சபதம், இது இந்த குழந்தைங்க ஒண்ணு சொல்ல தெரியாது, நம்ம இதோட கண்ணை பொத்தி இதை புரியிட்டு போயிட்டோம்னா இது நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும், 38 வருஷம் வேலை பார்த்து நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதோட கண்ணை பொத்தி செயின பிடிச்சி இழுத்துட்டு போய் போனார். வேகமா வந்த ஒரு லாரி அடிபட்டு ஸ்பாட்ல போயிட்டு வந்தவங்க யாரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்து நீங்க நினைச்சீங்க, 32 ஆண்டு கால காவல்துறை எந்த விதமான அப்பழிப்பும் இல்லாத பணி, காவல்துறை அதிகாரி செத்து போயிட்டாங்க, 6 வருஷம் வேலை பார்த்திருக்காரு, அவர் செத்து போயிட்டாங்க. எவனோ குழந்தையோட செய்தி அறுத்துட்டு போனா திருட சுவாமி தட்டி சுட்ட ஒரு வினாடியில வாழ்க்கையினுடைய மொத்தத்தையும் விட்டு, அதனால நம்முடைய தவறா போறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும், அதை நேர்படுத்துறதுக்கு 1 யுகமே ஆகும், 1 பிறப்பே போதாது. அதனால தவறு செய்யறது ரொம்ப ஈஸி, நேர்படுத்துறதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த தவறு செய்வதை மன்னிக்க கூடிய நாயனார் இந்த சாட்சியம் ஆயிடும். இதுவரைக்கும் ஏதாவது ரொம்ப பண்ணிட்டோம், ஐயா மன்னிச்சுட்டு கையை கூப்பிடணும்னா இந்த நாயனார் மன்னிச்சு கூப்பிடும்.
2: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபனிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஹந்த சேன் மன்யதே, மந்திரம் 19. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹந்தசேன் மன்யதே ரதம்னு 19வது மந்திரம், 3வது வரம் வந்து கடைசியில கேட்டுத்தான் நச்சிகேதத்து அந்நேத்திர தர்மாத் அந்நேத்ரா தர்மாத்ன்னு முதல்ல 3வது வரத்தை ஏஎம் பிரதேவி சிகிச்சான்னு கேட்டார். அதற்கு பகு வாரங்களை வர பிரலோபனம் பண்ணி வேற வரத்தை கேட்டுக்கோன்னு சொல்லி சொல்லி பார்த்தார். தீர்மானமாக இந்த வரம் தான் வேணும்னு கேட்டு, அத்துடன் மட்டும் இல்லாமல் இந்த வரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, நான் முதல்ல கேட்ட மாதிரி ஸ்தூல சரீர விலக்கணமான ஆத்மா மட்டும் இல்ல, எனக்கு இப்ப வேண்டியது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் 3 சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மாவானது எனக்கு வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டு யமதர்மராஜா சொல்ல தொடங்கினார். சொல்லும் பொழுதே மகான்கள்லாம் என்னன்னா, ஒரு எதை கேட்டமோ அதையும் சொல்வார், அதுக்கு மேல எது வேணுமோ அதையும் சொல்வார். அதே விதமாக ஆத்ம தத்துவத்தை சொல்லணும்னு ஆரம்பித்தவர், அதோட ஒரு விசேஷமான ஒரு அம்சத்தையும் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணினார். அதோட விசேஷமான ஒரு அம்சம் என்ன இருக்கு அதிகமாக அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா, ஓம்கார உபாசனையும் சொல்லணும்னு நினைச்சார். ஆகையால் சர்வே வேதாயத்பதமாவனந்தி சபாம்சு சர்வாணி ஜெயத்வதந்தி எதிர்ச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி சத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி அப்படின்னு சொல்லி ஓம் ஏதது அப்படின்னு அந்த ஓங்காரத்தையும் சொன்னார். ஓங்காரமானது வாட்சியமாகவும் இருக்க பரம்பொருளுக்கு, பிரதீகமாகவும் இருக்க பரம்பொருளுக்கு அப்படின்னு சொன்னார். ஓங்கார வாட்சியம், ஓங்கார பிரதீகம். ஓங்கார வாட்சியம்னா ஓங்காரத்தை நாம் உபாதனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஓங்காரம் வாயிலாக எந்த ஒரு பரமாத்மா நமக்கு ஹிருதயத்துல சாட்சி ரூபமாக அகப்படுகிறாரோ, அந்த சாட்சியை மனசை நிறுத்தி பார்த்தோமேயானால் அப்பொழுது அந்த பிரம்ம சாட்சாத்காரமானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அம்சம் சொன்னார். அதற்கு பிறகு ஓங்காரத்தையே சால கிராமத்துல மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணும் பொழுதையும், அல்லது ஸ்ரீசக்கரத்துல அம்பாள தியானம் பண்ணும் பொழுதையும், ஓங்காரத்தை பரமாத்மாவை தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற 2வது வழியையும் சொன்னார். இதுதான் மிக சிறந்ததான சாதனங்கள்னு சொல்லி, ஏத்ததாலம்பனம் சிரேஷ்டம் ஏத்ததாலம்பனம் வரும். லோகத்துல அநேக விதமான ஆலம்பனங்கள் உண்டு. வேதத்துல அந்த பரம்பொருளை அறிவதற்கு காயத்ரி ஆதி மந்திரங்கள்லாம் உண்டு. எல்லா மந்திரங்களோட மிகச்சிறந்ததான ஒரு மந்திரமானது ஓம்காரம்னு சொன்னார். என்ன இந்த ஓம்காரத்திலேயே முதல்ல வேதங்கள், வேதங்களுடைய சாரமாக காயத்ரி, காயத்ரியுடைய சாரமாக ஓம்காரமும், 3 வியாகிருதிகளும், அந்த 3 வியாகிருதியினுடைய சாரமாகவும் ஓம்காரம் இருக்கு. அதனால்தான் யோவேதாதௌ ஸ்வரப்ரோக்தா வேதாந்தேஷ பிரதிஷ்டிதா சத்ய பிரகிருதி லீனஸ்ய யகாபரஹா சஹா மகேஸ்வரஹான்னு ஓம்காரமானது எல்லாத்துக்கும் ரொம்ப தாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்குன்னு சொல்லி அந்த ஓம்காரம் தான் மிக சிறந்ததுன்னு சொல்லி முடிச்சிருக்க. பிறகு அவன் கேட்டதோ சுத பிரம்மத்தை, இவரோ அடிஷனலா சொல்றேன்னு தான் எதை சொல்ல விரும்பினாரோ அந்த சாதனத்தை முதல்ல சொல்லிவிட்டார். பிறகு அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக நஜாயதே மரியதேவா விபத்தது அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரத்தினால சொன்னார். ஆத்மாவுக்கு ஷட்பாவ விகாரங்கள் இல்லை, ஒவ்வொரு பொருளுக்கும் பிறப்பு, இருத்தல், வளருதல், மாறுதல், துண்ணி போறுதல், ஒரு தரம் அழியறது, அப்படின்னு ஒரு ஆறு விதமான பாவவிகாரங்கள் இருக்கு. இப்படி ஆறு விதமான பாவவிகாரங்களுக்கும் எந்த ஆத்மாவுக்கு இல்லையோ அது ஆத்மா, எதற்கு இல்லையோ அது ஆத்மா அப்படின்னு நஜாயதே முறையதேவா. ஜென்மா முதல் பாவவிகாரமும் இல்ல, கடைசி பாவவிகாரமும் இல்ல, அதோட விபஸ்தித்து அப்படின்னர். விபஸ்தித்தன மேதாவி, எப்பொழுதும் அழியாததான சைத்தன்ய ஸ்வரூபமாக இருத்தல் இருப்பதனால. ஆகையால் சைத்தன்யத்தினால்தான் எல்லாமும் தெரியுது. லோகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அந்த சித்ரூபத்தினால்தான், சித் பிரகாசத்தினால்தான் பிரகாசிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான சைத்தன்ய ஸ்வரூபமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி, இவர் யாரிடத்துலயும் உண்டாகல, இவரிடத்துலருந்து ஒரு பதார்த்தமும் உண்டாகல, இவருக்கு காரணமும் இல்ல, இவருக்கு காரியமும் இல்ல, உலகங்கள்லாம் காரியம்னு தாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கல, பிரம்மத்திலிருந்தா உண்டாயிருக்குன்னு தாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கல அப்படின்னு சொன்னால், அது சகுணமான பிரம்மத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம், நாம சொல்றது கேவலமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி, வஸ்துதா பாரமார்த்திகமான நிலையில காரியம் காரணம் இவை எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வரூபத்தை சொன்ன பிறகு, அஜஹா நித்யஹா சாஸ்வதோ எம்புரானா, இவருக்கு பரவியற்றவர், சாஸ்வத நித்தியமானவர், சாஸ்வதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரீரத்துக்கு இடையே ஆத்மாவானது கொல்லப்படுவதும் இல்ல, ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆத்மாவானது இன்னொன்னையும் கொல்லாது. ஆகையால் அந்த ஆத்மாவுக்கு கொல்லுவது எனக்கூடியதான கிரியை இல்ல, இன்னத்தலை வதம் பண்ணுவது என்கிற கிரியை ஆத்மாவில இருக்காது. அதே விதமாக ஆத்மாவானது ஆறு பாவவிகாரங்கள் இல்லாததுனால அது கொல்லப்படுவது எனக்கூடியதானையும் ஆத்மாவுக்கு வராது அப்படிங்கிற அபிப்பிராயத்தை இந்த மந்திரமான சொல்றது. ஆகையால் போன மந்திரத்துல அதுக்கு ஜென்மா இல்ல, மரணம் இல்ல, மாறுதல் இல்ல, இப்படிப்பட்டதான ஒரு விகாரமும் இல்லை ஆத்மாவுக்கு என்று எதை சொன்னாரோ அத ஒரு திருஷ்டாந்தமாக அந்தாச்சேன் மன்னிய தேகம் அதத்தேன் மன்னிய தேகதம் இவா சொல்லிருக்க. இதே ஸ்லோகத்தை தான், இதே அபிப்பிராயத்தை பகவத்கீதையிலேயே எடுத்துட்டு இருக்க. ஏன் அங்க எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா, இது அங்க ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கு. ஏன்னா அங்க கொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம், யுத்த பிரகரணம், யுத்தத்துல ஒருவன் இன்னொருவரை கொல்லுகிறான். ஆகையால இந்த மந்திரத்தை அங்க எடுத்துட்டு இருக்க. யுத்த பிரகரணம், யுத்த பிரகரணத்துல நான் கொல்றேங்கிறதுக்காக அவனை கொல்றேங்கிற அபிப்பிராயத்துல பானத்தை போட்டுட்டே இருக்கான். அதே போல பானம் வந்து விழும் பொழுது நான் கொல்லப்படுவேன் என்கிறதுக்காக அந்த பானத்தை தடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு உபாயம் எடுத்துட்டு இருக்கான். ஆகையால் பானத்தை போடுறவனுக்கு நான் கொல்றேங்கிற எண்ணமும், பானத்தை தடுப்பவனுக்கு நான் கொல்லப்பட போகிறேன் எனக்கூடியதான எண்ணமும் இருக்கிறதுனால அவ இரண்டு பேருடைய எண்ணங்களும் சரியா இல்லையேன்னு சொல்றதுக்காக. ஏன்னா ஆத்மாவானது சாஸ்வதம், நித்யம், ஆஜம், அதுக்கு ஒரு விதமான பாவ விகாரமும் இல்லை என்று சொல்வதற்காக அங்கே இந்த மந்திரத்தை அப்படியே எடுத்திருக்க. இப்ப அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். ஏவம் பூதம் ஆத்மானம், ஏவம் பூதம்னு கீழே நாம் என்ன சொல்லிருக்கோம், நஜாயதே மிருதேவா விபத்து அப்படின்னு ஆறு பாவம் விகாரங்கள் இல்லாததான ஆத்மாவை, சரீரம் ஆத்மாத்ம திருஷ்டி, சரீர மாத்திர ஆத்ம திருஷ்டி, சரீரம்தான் ஆத்மா, சரீரமே ஆத்மா, இந்த ஸ்தூல சரீரம் தான் ஆத்மா, இதை விட ஆத்மா வேறு இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் அப்படின்னு யாரோ இருக்கான்னு நினைக்க விடாது. நாம அந்த நிலையில தான் இருக்கோம். எப்ப வேதாந்தம் வாசிக்கிற சமயத்தை தவிர மற்ற சமயத்துல, வேதாந்தம் வாசிக்கிற சமயத்துல நமக்கு தெரியும் சரீர விலக்கணமாக ஆத்மா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இது சமயத்துல கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியும், ஆத்மா சரீரம் தானே, இல்ல சுவாமி சரீரம் வேற, சரீரத்துல அப்பாற்பட்டதா இருக்கு நமக்கு தெரியும். ஆனா விவகாரத்துல வரும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் மேல வந்து உட்கார்ந்து என்னையே கொள்றாங்கிற அபிப்பிராயம், கொசு வந்து மேல உட்காரட்டும், அது ஏன் தான் கொசு ஆத்மாவை கிடைக்காது சுவாமி, சரீரத்தை தான் கிடைக்கும், கடிச்ச கட்டிட்டு போட்டுமேன்னு இல்ல இல்ல என்னது சரீரமோ இல்லையோங்கிற. அப்ப என்ன, அந்த சரீரத்துல ஆத்மா திருஷ்டி என்கிறது எல்லோருக்கும் இருக்கு, ஆனா அத வந்து விவேச்சனமானது ஓரளவுக்கு வேதாந்தத்தை வாசித்தனால நமக்கு வந்திருக்கு, மற்றவர்களுக்கு அந்த விவேச்சனமும் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகையால் சரீரமே ஆத்மா, சரீரமாத்திர ஆத்ம திருஷ்டி, இவன்தான் கொல்லுகிறான், ஆத்மா கொல்லுகிறது அப்படின்னு நினைக்கிறானே ஆனால், சிந்தையதி அந்தும் அனுஷ்யாமி ஏனம், ஒருவன் இன்னொருவனை கொல்லுகிறான், கொல்றதுக்காக நீ ஏதோ கத்தியை விட எடுத்துட்டு போய் அவனை கொல்றதுக்காக பாக்கிறான். யார் அவன் கத்தியால இன்னொருத்தனை கொல்வதற்காக போய் கொண்டிருக்கானோ அவன் நினைக்கிறான், எப்படி நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படி, நான் இவனை கொல்ல போகிறேன் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறதுல அந்த நினைப்பே தப்பு. ஏன்னா இவன் அவன ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மா அச்சேத்யோயம் அதாத்யோயம் அகலேத்யோ அஜோட்யோ, ஆத்மாவை நினைக்க முடியாது, ஆத்மாவை கத்தியால வெட்ட முடியாது, ஆத்மாவை நெருப்பால நிறை எரிக்க முடியாது, ஜலத்தால நினைக்க முடியாது, ஆத்மாவை காட்டால வரலழைக்க முடியாது. அது எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு பொருளானது ஆத்மா. ஆகையால் அதை நான் கொள்ளுகிறேன் என்று நினைத்தானே ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் கொள்றேன்னு இந்த சரீரத்தை நினைச்சிட்டு இருக்கானே தவிர வசுதா அவன் ஆத்மாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அனுஷ்யாமீதி யோபி அந்யா. இப்ப கொல்றவனை பத்தி வைத்திருக்கார். ஒருத்தன் ஒருத்தன் கொல்லுவதை பார்த்துட்டான். இவன் தான் என்னை கொல்ல வருகிறான் என்கிறதை கவனிச்சு விட்டான். அவன் என்ன நினைக்கிறான்?

0: பேசுதால் பரவாயில்ல. ஆத்மா அவிக்கிரியம், அவிக்கிரியம்னாலும் அக்கிரியம்னாலும் ஒண்ணுதான். அவிக்கிரியம்னு விகாரம் இல்லாது, கொல்லுவது எனக்குடையதான செயல் இல்லாதது, ஆய அவிக்கிரியம், ஒரு ஆக்ஷனும் அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ததா நஹன்யதே, அப்படி கொல்லப்படுவதும் இல்லை ஆத்மா, ஆத்மாவை கொல்ல முடியாது. என்ன ஆகாசவது அவிக்கிரியத்வா தேவா, எந்த கத்தியை கொண்டு வரானோ அந்த கத்தியானது ஆகாசத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகாசத்தையே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, ஆகாசத்தையே ரெண்டா கிழிக்க முடியாதுன்னு ஆத்மாவை ஒண்ணு முடியுமா? முடியாது. ஆகாசவது அவிக்கிரியத்வா தேவா, அதோ ஆகையால் அனாத்மஜ்ய விஷயேவ தர்மா தர்மாதி லட்சண சம்சார. இந்த தர்மா தர்மாதி லட்சண சம்சாரம் இருக்கிறத புண்ணியம் பாவம் இதனால வரக்கூடியதான நல்லது கெட்டது இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான் பாருங்க. இவைகள்லாம் எனக்கு அடிபடுறது, எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் நன்னா இருக்கேன் இப்படி நினைக்கிறது, இவருக்கு கவலைப்படுறது, இவைகள் சோகம் மோகம் சுகம் துக்கம் இவைகள்லாம் எது எதனால வந்து இருக்க? அனாத்மஜ்ய விஷயேவா, ஆத்மாவை இன்னும் யார் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே அவனுக்கு தான். ஆத்மாவை புரிந்து கொண்டவன் நானே ஆத்மான அபரோட்ச அனுபவம் இருக்கிறவனுக்கு இவைகள் ஒன்றும் இல்ல. சரீரத்தை ஆத்மா என்று நினைக்கிறவனுக்கு இப்படிப்பட்டதான விவகாரங்கள் ஏற்படும்.
1: சிவாயனம் சைவம் டாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: இப்ப அதிசூக்கும் ஐந்தொழில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதிசூக்கும் ஐந்தொழில் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். அதிசூக்கும் ஐந்தொழில் எங்க நடக்குது? இறைவன் தான் பேக்ரவுண்ட். நடக்கிறது இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி சோல், பொட்டன்சியல் ஆஃப் தி சோல். சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்குது. சயின்ஸ் சென்டர்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது கடல் மட்டம் இருக்கு, கடல் இருக்கு வரும், கடல்ல அலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா 3 கிராம். கடல் மட்டம் ஒண்ணு போல இருக்கிறது காரணமும் 3 தான் கிராம். நமக்கு பார்த்த மொட்டை தலைக்கு முழங்காலும் முடிச்சு போடுறாங்க. ஆனா இட் இஸ் அ சயின்டிபிக் தியரி. கடல்ல அலை ஏன் வருது? அலை வர்றதுக்கு காரணம் 3. அதே போல கடல் மட்டம்ங்கிறது பாருங்க, இப்ப எல்லாமே கடல் மட்டத்தை வச்சு சொல்றோம். ஒரு மலைக்கு உயரம் என்னன்னா அப்புறம் சீ லெவல் எவ்வளவு ஹைட் தான் சொல்றோம். அப்போ இந்த இத்தனை கடல்கள் இருந்தா கூட, அட்லாண்டிக் பசிபிக் எல்லாம் எத்தனையோ இருந்தா கூட, த சீ லெவல் த சர்ஃபஸ் ஆஃப் த சீ அண்ட் ஓஷன் ஆர் த சேம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அந்த அதை மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க 3 தான் மெயின்டைன் பண்ணுதுங்கிறான். என்ன சொல்றாங்க, டைடு வர்றதுக்கும் வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ் வர்றதுக்கும் இந்த சர்ஃபஸ் லெவல் வாட்டர் மெயின்டைன் ஆகிறதுக்கும் 3 தான் காரணங்கிறான். ஆச்சரியமா தான் இருக்கு. அதுபோல சில விஞ்ஞான உண்மைகள் வந்து ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. அப்ப இதையே நமக்கு டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. என்னையா சந்தனை எங்கேயோ இருக்கிறான், இங்க கலைய கடல்ல அளவுறதுக்கு இதே காரணம் தான். நம்மளால காம்ப்ரகெண்ட் பண்ண முடியல. அது ஒரு அருமையான இவருடைய அருகில ஒரு இது போட்டிருக்கான், நம்ம பேர் என்ன, நம்ம ஐன்ஸ்டீனுடைய ஒரு சேயிங் போட்டிருக்கான், the incomprehensible mystery of the universe is that it is comprehensible. And the சந்திரன் கூட, சந்திரனுக்கு நம்ம அதே போல சாஸ்திரம், அந்த சந்திரன் தான் நம்முடைய புத்தியில ஒரு எஃபெக்ட காட்டுது. அதனாலதான் அவன் இங்கிலீஷான லூனாட்டிங் பேர் வச்சான், மூளை கோளாறு வந்தா லூனாட்டிக். அப்ப அந்த லூனார வச்சுதான் லூனாட்டிக் வருது. மதி என்பது புத்தி. நம்ம சயின்ஸ் தேவையாது பாருங்க. அதுபோல சில விஷயங்கள் நம்மளால காம்ப்ரகண்ட் பண்ண முடியல, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாம் வந்து இந்த 5வது சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் இந்த ஆன்மாக்களிடத்திலேயே செய்கின்ற உபகாரம் என்ன, அந்த உபகாரம் என்னதுன்னாரு, அதிசூக்கும் ஐந்தொழில் பற்றி கூறுகிறார். அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அறிவு இப்படித்தான் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு. ஏன்னா என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப நாம என்ன செய்யணுங்கிறது இறைவன் தான் கமாண்ட் கொடுக்கிறாரு, ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, அது நீங்க என்ன செய்யணும், வினைக்கீடாக தானே செஞ்சாகணும் நீங்க. அப்ப அப்படி செஞ்சாதானே வினை ஒர்க் பண்ணும், இல்லைன்னா ஒர்க் பண்ணாதே. நம்ம கேட்கலாம், எல்லாமே கடவுள் தானே சார் செய்யறா, சில பேர் கேட்கறாங்க, அப்ப நம்ம தப்பு பண்ணாலும் கடவுள் தானே சார் செய்யற,
3: தப்பு பண்ணலாம்
2: அவனுடைய உயிர் ஒன்னால போ.

0: நுணுக்கமானது. நீங்க ஒவ்வொரு சூத்திரமும் என்ன சப்ஜெக்ட் டீல் பண்ணது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க மனசுல வாங்கிக்கிட்டு அந்த சூத்திரத்தை படிக்கணும், அப்பதான் என்னன்னு புரியும். இந்த சூத்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுக்கு அதை மனசுல வாங்கி கொண்டு பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் இதுக்கு பேர்தான் என்ன சொல்றது, கண்ணடிவு அல்லது அன்னுவயம். இப்போ இந்த சூத்திரத்துல உங்களுக்கு படிக்க முடியுது, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. பசாசத்தவையே இதை மட்டும் இந்த லேசா சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு மறுபடியும் தொடரும். அந்த சூத்திரத்தை எழுதிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் பாக்கிறேன். அதாவது நீங்க நோட்லயே புத்தகத்திலேயே எழுதி வச்சீங்கன்னா எப்படி இப்படி அந்த சொல்ல வரவழைக்கிறோம். இந்த சூத்திரத்தை எழுவா எங்க இருக்கு, மெய் வாய் கண் மூக்கு. இப்ப எத்தனை வந்திருக்கு, நாலுதான் வந்திருக்கு, மெய் வாய் கண் மூக்கு நாலு. எது விட்டுருக்கு, செவி. அதுக்கு என்ன பேரு, அதுக்கு பேரு சொல்லட்சம் பேர் தமிழ் இலக்கணத்துல. அதாவது ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசும்போது ஒரு சொல் மட்டும் எஞ்சி இருக்கா நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கணத்துல இது பேரு என்ன, செவியை சேர்த்தாச்சுன்னா அது ஓச தட்டம். மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லலாம், சொன்னா சூத்திரத்துக்கு உள்ள ஓச வராது, அதுக்காண்டி தான் விடுற. அப்ப தமிழ் இலக்கணம் இது பேரு சொல்லட்சம். சொல்லட்சம் சொல்லட்சம் இங்கிலீஷ் என்ன தெரியுமா, எலிப்சிஸ் எலிப்சிஸ் இங்கிலீஷ்ல உண்டு. ஒரு சொல்ல மட்டும் வரவழைத்த எலிப்சிஸ் எல்லாம் இங்கிலீஷ் கிராமர்லயும் வச்சிருக்கோம். இப்ப மெய் வாய் கண்மூக்கு செரிங்கிறது பன்மை இல்லையா, அந்த பன்மை எழுவாய்க்கு பயனிலை எங்க இருக்கு, அரியா. அரியாங்கிறது என்னது, பன்மை பயனிலை. அறியாதுன்னா சிங்குலர், அறியானா பன்மை. ஆகவே மெய்வாய் கண்மூக்கு செவி அறியா. எதை அறியா, விளம்பிய உள்ளத்தால். இந்த இடத்துல உள்ளத்து என்பதை இந்த இடத்துல ஆள் உருவம் ஆள் விளம்பியன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே மூணாம் சூத்திரம் நாலாம் சுலபத்தில் சொன்னது, as already told, as aforesaid, சொன்னீங்களே as aforesaid. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மூணு நாள்ல வந்து அந்த புருடன் தான் என்னன்னு சொல்லிட்டேன். ஆகினால விளம்பி உள்ளம் என்பது எதை குறிக்கும், புருடன். புருடன் என்ற தமிழ் அந்த வடமொழி சொல்றிருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ்ல வந்து சித்தாந்த சாஸ்திரங்களை உள்ளம்னு சொல்லுவாங்க. உள்ளம் என்பது மூணு விதமான பொருளை வரும். சைவ சித்தாந்தம் படிக்கும் போது உள்ளம் என்ற ஒரு வார்த்தை மூணு பொருளை வரும். ஒன்று மைண்டுங்கிற பொருளை வரும் உள்ளம், அதான் பெரும்பாலும் பயன்படுத்துறோம். இன்னொன்னு சூக்ம சரீரங்கிற பொருளை வரும், இன்னொன்னு புருடன்கிற பொருளை வரும். நம்ம இந்த என்ன பொருளை வருதுன்னு சிந்திக்கணும். அதை விளம்பிய உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி அளந்தும் அறிந்தும் ரெண்டு உண்மை, அளந்து அறிந்தும் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா இந்த புருடன் தான் வந்து நுகருது. புருடன்கிற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அது எப்படி அனுபவிக்குது, மெய்வாய் கண்மூக்கு செவியா தான் அனுபவிக்குது. ஆனா இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியாக அனுபவித்தாலும் இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்திரியங்களுக்கு கமாண்ட் கொடுக்கிறது எது, புருடன் தான் கமாண்ட் கொடுக்குது. இந்த இடத்துல வரக்கூடிய ஆள் இருக்கு பாருங்க, ஆள். இந்த ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு தமிழ்ல. அது உடல் நிகழ்ச்சி பொருளையும் வரும், கருவி பொருளையும் வரும் இலக்கணத்துல. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒயில் சொல்றீங்களா, உடல் நிகழ்ச்சின்னா என்ன அர்த்தம், ஒயில் போடுறீங்களா, ஒயில் ஐ வாஸ் கோயிங் ஐ மெட் யூ, அப்படி பொருளையும் வரும் இந்த மூணாம் வேற்றுமை உருவு. அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னா உடல் நிகழ்ச்சி பொருள் பேரு, உடல் நிகழ்ச்சி பொருள். இன்னொன்னு கருவி பொருள், நான் கத்தியால் வெட்டினேன். கத்தியால் வெட்டினேன்னு சொல்லும் பொழுது அங்க என்னது, கருவி பொருள் வருது. கத்தி வந்து நான் வெட்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தல, அப்படியே வரும் மூணாம் வேற்றுமை உருவு. ஆனா இங்க வந்து அந்த பொருள் வரல, உடனிகழ்ச்சி பொருள் வருது. மெய்வாய் கண்மூக்கு செவி அளங்கும் அரியா. அதாவது என்னன்னு கேட்டா, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிதான் போய் எல்லாத்தையும் நுகருது. ஆனா அந்த மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு கமாண்ட் கொடுக்கறது வந்து எதுன்னு தெரியல, அதுக்கு புருளன் தாங்கிறது அறியாது. இன்னொன்னு, இந்த சூத்திரத்துல ரெண்டு அவை இருக்கு. இங்க ஒரு அவை இருக்குது, இங்க ஒரு அவை. அவை ஒன்னு அப்படி போடுங்க, அவை ரெண்டு. இந்த இடத்துல வர்ற அவைங்கிற எதை குறிக்கும், முதல்ல வர்ற அவை இருக்கு இல்லையா, அது இந்திரியங்களை குறிக்குது, இந்திரியங்கள். ரெண்டாவது வர்ற அவை வந்து ஆன்மாக்களை குறிக்குது, புரோணம். இந்த ஆங்கவைங்கிறது என்ன கேட்டா, ஆங்கவைங்கிறதே ஒரு சொல், அது ஆங்கு அவைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆங்கவை என்பது ஒரு சொல் நீர்மைத்துன்னு பேர். இப்ப திருவம்பாவை வரும், தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளி. தலையழித்து என்பது ஒரே சொல், அது தலையழிச்சுன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அதுபோல அவை என்பது ஆங்க மறந்துடுங்க, ஆங்கு என்பது அதை மறந்துடும். அவை அவை போல என்ன சொல்ல வர்றாரு, இப்போ உங்களுக்கு விளக்கம் அப்பதான் புரியும். நாம வந்து உலகத்துல எந்த ஒரு பொருளை நாம பார்த்து பார்த்தாலும் கூட அந்த பொருளோடு அந்த புருடன் வந்து அதோட சேர்ந்து இணைந்தாதான் அந்த பொருளை வந்து பார்க்க. சின்ன உதாரணம் என்ன உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ரெட்டினால எல்லாம் படுதுங்கிறான். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணோட ஏரியா எவ்வளவு கவர் பண்ணுதோ அவ்வளவு ஏரியாவும் ரெட்டினால பட்டுது. இப்ப கண்ணை மூடிட்டு எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல முடியுங்க, எத்தனைய சொல்லுவீங்க? நீங்க ஓன்லி 10% தான் சொல்ல முடியும் தெரியுமா, 90% உங்களால சொல்ல முடியாது. பாருங்க, ஆனா ரெட்டினால வேறதான் பதிஞ்சிருக்கே, ஏன் சொல்ல முடியல? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு கேட்டா, அங்க என்னன்னு கேட்டா, அந்த ரெட்டினால பட்டா கூட அந்த அந்த பார்க்கின்ற பொருளோடு இந்த நம்முடைய ஆன்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட சேர்ந்து நின்று ஐடென்டிஃபை பண்ணாதான் அது என்னன்னு புரியும். இப்படிதான் அவற்றோடு ஒட்டித்து நின்று, அது மெய்கண்டார் சொன்ன சொல்லுவாருன்னா, அவற்றோடு ஒட்டித்து நின்று விடயத்தை நுகரும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த ஆன்மாவானது அந்த பொருளோடு அதை ஒன்று அதை உள்ள நுழைஞ்சி அதனோட இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தாதான் வருமே ஒழிய இந்திரியங்கள் நுகர்வது எல்லாவற்றையும் அதை அறிஞ்சிட முடியாது. இப்ப ஒரு டெஸ்ட் வச்சா வைக்கிறாங்க டிவியில, ஒரு ரூம்ல போய் அனுப்புறாங்க, ரூம்ல வந்து இப்போ 2 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. வந்தவொடனே அந்த ரூம்ல என்னென்ன பொருள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தர் 5% சொல்றாரு, ஒருத்தர் 50% சொல்றாரு, இல்ல அதுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் விஷயம். அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம இந்திரியங்கள் எல்லாமே பட்டா கூட நம்ம ஆன்ம அறிவானது அதோட சேர்ந்தாதான் யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் ரீகலெக்ட். ஆனா நமக்கு என்ன தெரியறதில்ல, நம்ம ஆன்ம அறிவு கலந்துதான் அதை நம்ம பார்த்தோங்கிறது நமக்கு தெரியல பாத்தீங்களா. அதே போலத்தான் இந்த ஆன்மாவை இறைவன் செலுத்துகின்றான், ஆனா இறைவன் தான் செலுத்துகிறான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகத்தை வடியும் பொழுது இந்த உலகத்தை புருடன் தான் நம்மை செலுத்துகிறான் என்பது எப்படி நாம் அறிவதில்லையோ அதே போலத்தான் இங்கேயும் அளந்தும் அறிந்தும் ரெண்டு உமையும் சொல்லலாம். அளக்கிறதும் அதுதான், அறிகிறதும் அதுதான். இப்ப ஒரு பொருள் ரொம்ப இது எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு அளக்கிறோம், அது அளத்தல். இன்னொன்னு அறிதல். ஆகவே அளந்தும் அறிந்தும் அறியா ஆங்கவை போல இந்த தாம் தாம் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு விஷயம், ஒரு முக்கியமான இருக்கு, தாமும் இந்த தாமும் இந்த அது தமது தாமும் தமது உணர்வின் தமி அருள். தமிங்கிறது என்ன, இறைவன். தமிங்கிற சொல்லுக்கு தமிழ் என்ன பொருள் என்றால் ஒப்பில்லாதது. That which is unparalleled, தான் தனி. அதை வச்சுதான் நம்ம மொழிக்கு தமிழ்னு பேர் வந்தது. தமிழ், தமிழ் என்றால் தமி என்பது பகுதி, இழு என்பது எழுத்து பேர். தமிழ் இலக்கணம் அப்படிதான் சொல்லுது. நம்ம மொழிக்கு தமிழ் ஏன் பேர் வந்தது? தமி என்றால் ஒப்பில்லாதது, தமி பிளஸ் இழு தான் தமிழ். அந்த இழுக்கு என்ன இலக்கணம்? எழுத்து பேருன்னு பேர். எழுத்து பேர், எழுத்து பேருங்கிறது அந்த, அது வந்து அது இல்லாமையும் அதுல பொருளை கொடுக்கும், இருந்தாலும் பொருளை கொடுக்கும். அப்படி இருந்தா அது எழுத்து பேருன்னு பேர். இப்ப குமிழ், சிமிழ், அது பெயர் சொல்ல வரும்போது அது இது வரும். இப்ப தமி அருள்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இந்த அருள்ங்கிறது எதை குறிக்கும்னா, திரோதான சக்தின்னு நினைக்கணும். திரோதானம், அதாவது அருள் என்று சொல்லச்சாலும் கூட ஏற்புளிக்கோடல், அதுக்கு பேர். இந்த இடத்துல என்ன அப்ளை ஆகும் என்றால், இறைவனுடைய அருள் சக்தி இல்லை, திரோதான சக்தி தான். ஏன்னு கேட்டா, திரோதான சக்தி தான் வினையை அனுபவிக்க வைக்கும். அருள் சக்தி வினையிலிருந்து ரிலீஸ் பண்ணும். அதான் சைவசிதாந்த கான்செப்ட். இறைவனுடைய ரெண்டும் இறைவன்கிட்ட தான் வருது. இறைவனுடைய திரோதான சக்தி வேலை செய்யும் பொழுது நம்முடைய வினை நம்மே நுகரும்படியாக செய்கிறேன். இறைவனுடைய அருள் சக்தி வேலை செய்யும் பொழுது நம்முடைய வினைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். அவ இங்க தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவை. பசாசம்னா இரும்பு. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காந்தம் இரும்பு இந்த கூட ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, மூணு விதமான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஒரு காந்தம் இருக்கு, காந்தத்து பக்கத்துல இரும்பை வச்சீங்கன்னா அந்த இரும்பை இதுவரைக்கும் அது வலிக்கும் என்றால், இந்த காந்தத்தினுடைய மேக்னெட்டிக் ஏரியாவுக்குள்ள வந்தாதான் அது வலிக்கும், இல்லைன்னா அது வலிக்காது. ஆக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, எத்தனை தடவை வலிச்சாலும் இந்த இரும்பு என்ன பண்ணும், இந்த காந்தம் என்ன பண்ணும், விகாரம் ஊராது. ஒரு 1000 தடவை அந்த திரும்ப திரும்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிட்டு இழுக்குது, மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிட்டு இழுக்குது, மறுபடியும் வைக்கிறீங்க இழுக்குது. அப்ப எத்தனை தடவை பண்ணாலும் என்ன ஆகும்னா, அது என்ன ஆகும், தன்னுடைய அந்த அதனால வரக்கூடிய விகாரத்தை அடையாது. வேரண்டர், இந்த வேரண்டர் இல்லையா, அது வந்து வராது காந்தத்துக்கு. அதே போல காந்தம் கண்ட பசாசம், இங்க வந்து காந்தம் இறைவனுக்கு உபமானம், பசாசம் ஆன்மாக்களுக்கு உதாரணம். காந்தம் கண்ட பசாசத்துனா இறைவனுடைய சந்நிதி. ஆனா காந்தத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இறைவனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட, இங்க வரைக்கும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ஆகவே இறைவனுடைய சந்நிதியில அது வந்து என்ன ஆகும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப தமி அருளால் திரோதான சக்தின்னு போடுறது மட்டும் இல்ல, ஒரு ஆள் உருவையும் சேர்த்துக்கணும். என்ன, தனி அருளால் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இப்ப காந்தத்துக்கு இல்லாத ஒரு தன்மை இறைவனுக்கு இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, காந்தம் வந்து சங்கற்பம் செய்யாது. காந்தத்துக்கு வந்து சங்கற்பம் என்ன அர்த்தம், இந்த இரும்பை நான் வலிக்க போறேன்னு அது நினைக்குமா? அப்ப அந்த காந்தத்துக்கு என்ன கிடையாது, அந்த சங்கற்பம் சொல்றது, அது பேர் சங்கற்பம். காந்தம் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுமா, அந்த விரும்பை வலிக்க போறேன், இந்த இரும்பை விட போறேன்னு ப்ரப்போஸ் பண்ணுமா, அது பண்ணாத இல்லையா, அது சங்கற்பம் கிடையாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, ரெண்டு எப்பயுமே ஒரு பொருளுக்கு ஓமானம் சொன்னா எல்லா வகையிலும் ஓமை ஆகாது, ஒரு உடை ஓமை தான். அப்படி வரும்போது ஒன்று, இறைவனுடைய சந்நிதியில் அது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் என்பது ஒன்று. எவ்வளவு முறை அந்த இரும்பை வலித்தாலும் காந்தம் எப்படி விகாரம் அடையாதோ, அதுபோல இறைவன் என்ன செய்கிறான், எத்தனை முறை இதை செய்தாலும் அவனுக்கு என்ன உள்ள, இறைவனுக்கு விகாரம் கிடையாது. அதனால என்ன ஆகுது, இறைவனுக்கு ஏதாவது விகாரத்தன்மை வருமா, அதாவது ஒரு டயர்ட்னஸ் வருமா, ஒரு வேரண்டர் குறையுமா என்றால் விகாரம் அடையாது. ஆகவேதான் அந்த காந்தத்தை எங்க எதுக்காக சொன்னாருன்னா, ரெண்டு ஓமைக்காக சொல்ற. ஒன்று, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி இறைவனுடைய அந்த திரோதான சக்தி என்பது எல்லா லோகங்களிலையும் அது வியாபித்திருக்கிறது. அதோட ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அது வந்து விகாரம் அடையாது என்ற ரெண்டுக்காக சொல்கிறேன். தமி அருள் என்பது திரோதான சக்தி. பொதுவாக தமி அருள் என்று சொன்னால், அதாவது சிவஞான போதத்தில் இறைவனுக்கு 9 சொற்களை பயன்படுத்துறார், அதுல இது ஒரு சொல், தமி என்பது ஒரு சொல். சிவபெருமானுக்கு பயன்படுத்துகின்ற சொல் வந்து ஒன்பது சொற்கள். திருவள்ளுவர் வந்து இறைவனுக்கு சொல் பயன்படுத்துறாள் மலர் மிசை ஏகினான் அறவாளி அந்தணன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு இல்லையா, அதே போல இவர் ஒரு ஒன்பது வார்த்தை
1: சொன்னார்.
0: அதே போல இவருக்கு வந்து தமி என்பது இறைவனுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. அந்த தமிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஒப்பில்லாததுன்னு பொருள். ஆகவே ஒப்பில்லாதது இறைவன் ஒருவன் தான். ஆகவே தமி அருளா திரோதான சக்தியினாலே அது வந்து என்ன, அந்த திரோதான சக்தியினாலே என்ன பண்றாருன்னா இந்த உயிர் ஆன்மாக்குள்ளைய அந்த இன்டெலிஜென்ஸ்ல போய் அந்த வினைக்கீடாக அந்தந்த செயல்களை அவர் புரிய வைக்கிறார். என்ன சொல்றா, இது அதை மட்டும் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். இறைவனின் சந்நிதியிலேயும் இறைவன் சந்நிதியிலேயும் இறைவனுக்கு விகாரமின்றியும் நடைபெறுகிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குதான் அந்த சந்நிதியின் பேர். சந்நிதி என்று சொல்லுவாங்க, மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேர்த்தித்தது என்னும் இயல் மறந்தாய். ஜெனரல் என்ன சொல்றாரு, இறைவனுடைய சந்நிதியில தான் எதுவும் நிகழும் என்பது ஸ்வேதாஸ்வரம் என்ற உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வேதாஸ்வரம் அதாவது இந்த கருத்து எங்கிறது நம்ம சித்தியாலையும் சரியான போதுலையும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த உபனிஷத்திலேயும் அந்த ஆகமங்கள்லயும் சொல்லக்கூடிய செய்திகளை தான் இவங்க சொல்லுவாங்க. ஆகவே எந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதுறாரு, காலோத்திர ஆகமம். காலோத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று நம்முடைய காசிவாசி சிந்துநாத ஐயர் சிவஞான போத வசனாலங்கார தீபத்தில் சொல்ற காலோத்திராகமத்தில் கூறியவாறு கூறியிருக்கிறார் என்று. உபநிடதங்களை எடுத்துக்கொண்டால் அது வந்து ஸ்வேதாஸ்வரங்கிற உபநிடத்தில் இறைவனுக்கு என்னெல்லாம் விகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தையும், அந்த இறைவனுடைய சன்னிதியிலே அந்த திரோதான சக்தியினுடைய செயல்பாட்டினாலதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் திருவம்பாவில் என்ன சொன்னாருன்னா, வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆணையதோ
2: ரொம்பாவே தாக்காது நின்றதோ தற்பரம் என்றது.
0: எது
2: தாக்கியே
0: தாக்கியே தாக்காது நின்ற தற்பரம். என்ன சொல்ல வராது, இறைவனுக்கு விகாரமும் வராது சலிப்பும் வராது. அதாவது இறைவனுக்கு என்ன வராது, சலிப்பு வராது. அது இவர் சொல்வார், ஒரு அருளாளர் வந்து குகை நமச்சிவாயன்னு சொல்வார், மாதா சலித்து விட்டால் பிரம்மா சலித்தான் அக்னி சலித்தான் ஆனால் அவன் இறைவன் சலிக்கவில்லை. பிரம்மா வந்து சலிச்சாராம், எத்தனை தடவை அவனை பறக்க வைக்கிறது மறுபடியும் வந்து பறக்கிறான். மாதா சலிக்கிறாளாம், எத்தனை தடவை தான் கர்ப்பத்தில் இருக்கிறது. மாதாவுடன் சலித்தார், அது இவரும் சொல்வார். அன்னைக்கு நாளுடைய சொல்லும் பொழுது கழுகோடு நரியும் எரிபூவி மரல் கமலன் மிகவும் அயர்வானார். அத்தனை தடவை பிறந்திருக்கோமா, அது வந்து கழுகோடு நரியும் எரிபூவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். அதாவது மனிதர்களா இருந்தா என்னென்ன பண்றோம், மிருகங்களா இருந்து மிருகங்களா பறவைகளா இருக்கும் பொழுது என்ன பண்றது, உடம்ப காக்கா கொத்துது நரி கொத்துது அதெல்லாம் அப்படிதானே என்ன போகுது. மனிதனா பிறந்தாதான் இவருக்கு ஈமக்கிரியை செய்யறதா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இல்ல பறவைகளா மிருகங்களா போனபடி என்ன செய்ய போகுது, ஈமக்கிரியை அலை செய்ய போறாங்களா இல்ல. ஆனா வருது ராமாயணத்துல ஜடாயுக்கு ஈமக்கிரியை ராமன் செஞ்சான்னு வருது இல்லையா, ஜடாயு ஜடாயுக்கு ஈமக்கிரியை ராமன் செஞ்சான் அப்படி வருது ராமாயணத்துல ஒரு காட்சி. ஆக அது பெரும்பாலும் என்னன்னா கழுகோடு நரியும் எரி, எரினா அக்னி தேவன், புவி இந்த உமாதேவி, மரளி யமன். யமன் வந்து சரிச்சுக்கிறானா, எத்தனை தடவை இவனை கொண்டு போறது, மறுபடியும் வந்து பறக்கிறான், மறுபடியும் கொண்டு போக வேண்டியிருக்கு. நம்மளே வந்து ஒரு மாஸ்டர் வந்து கூட ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணா என்னையா சும்மா சும்மா அதே நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாஸ்டர்ட்டே நம்ம கோபத்தை காட்டிடுறோம் இல்லையா. அதுபோல அது அன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப அருமையா. களிர் கொண்டு நறியும் எரி புரி மரளி கமலனும் மிக, கமலன்னா பிரம்மா, கமலனும் மிகவும் அயர்வானார். அவ்வளவு இந்த பிறவியை கண்டுதான் அவங்க அப்படி பயப்படுறாங்க. ஞானிகள் சொன்ன விஷயமே என்னன்னு கேட்டா, நீ மரணத்தை கண்டு பயப்படாதே, பிறவியை கண்டு பயப்படு. ஞானிகள் சொன்ன அறிவுரை என்ன? மரணத்தை கண்டு பயப்படாத. இட் இஸ் நாட் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. ஆனா பிறவிய வாரியார் நம்ம யாருமே சொல்றேன், சாகாம இருக்கணுமா? ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு, பிறவாம இருங்க,
3: அவ்வளவுதான். இந்தியாவில் பர்த் கண்ட்ரோல்,
0: பர்த் கண்ட்ரோல் மனிதனுக்கு தான் பண்ண முடியும். அதாவது அங்க பிறவிங்கிறது இந்த உலகத்துல பிறக்கிறது மட்டும் இல்லையே, எல்லாம் வந்து எல்லா ஓரங்களையும் பிறக்கிறது சேர்த்தான் அவங்க சொல்றாங்க. அதனால அந்த உயிர்களுடைய நம்பர் வந்து பிறவியினால நம்பர்கள் வந்து மாறுறதில்லை, உயிர்களுடைய நம்பர் மாறுறதில்லை. அது ஸ்ட்ராட்டிக்கா தான் இருக்கு. இன்னைக்கு இன்ஃபினிட் சோல்ஸ் தான் எப்பயும். ஆக இந்த ஐந்தாம் சூத்திரத்தை என்னெல்லாம் சொல்ல வர்றார் என்று கேட்டால், அந்த மெய்வாய் கண்மூக்கு என்ற அந்த இந்திரியங்களை புருடனானது செலுத்தினாலும் அந்த புருடன்தான் செலுத்துகிறான் என்பதை அறியாமல் இருப்பதை போல, இந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய திரோதான சக்தி தான் தம்மை செலுத்துகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதை வைத்துதான் அவர்கள் வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று ஒரு ஆப்த வாக்கியம், அது உபனிஷத் வாக்கியம் தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்னும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டார் தாய்மான சுவாமி. இந்த உபனிஷத் வார்த்தைங்கிறதுக்கு அவர் என்ன சொல்வாரு, ஆப்தர் மொழி.
3: இயக்குவது திரோதான சக்தி தான்.
0: அதாவது அந்த திரோதான சக்தி எது வரைக்கும் இயக்குதுன்னு கேட்டா, ஞானம் வர்ற வரைக்கும் திரோதான சக்தி இயக்குது. ஞானம் வந்தவுடன் என்னது, அருள் சக்தி, அருள் சக்தி இருக்கு. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து சொன்ன திருவம்பாவில் என்ன சொன்னாருன்னா, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன். பேதித்துனா என்ன அர்த்தம், பேதித்தல் என்றால் அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்தினர். பேதித்தல் வேதித்தல் ரெண்டு வார்த்தை தமிழ்ல, அதாவது பொருள்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தினா அது வேதித்தல், கெமிக்கல் சேஞ்ச். சம் ஆக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் மெட்டீரியல், அது கெமிக்கல் சேஞ்ச் சொல்றோம். அது வேதித்தல், கெமிஸ்ட்ரிக்கு வேதியியல் தமிழ்ல போட்டாங்க. வேதியியல் என்றால் கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் அதான வேதியியல், வேதியியல். வேதித்தல் என்னன்னு கேட்டா, நம்முடைய அறிவின்கண் மாற்றத்தை ஏற்படுத்துதான் வேதித்தல். அது எப்படின்னு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்ப 5 வயசுல இந்த உலகத்தை பாக்குறோம், ஒரு 20 வயசுல இந்த உலகத்தை பார்த்தோம், 50 வயசுல உலகத்தை பார்க்கறோம், 80 வயசுல உலகத்தை பார்க்கறோம், இவ்வளவு வயசுலயும் நம்ம பார்த்த உலகம் இதுதானே, வேற உலகத்தை பார்க்கல. 5 வயசுல வேற உலகத்தை பாத்தீங்களா நீங்க? இல்லையே, இதே உலகத்தை தான் பார்த்தோம். ஆனால் என்ன ஆகுது, உங்களுடைய இந்த கான்செப்ட் அபவுட் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். அப்போ அப்பயும் இதே நமக்கு இதே அறிவு தான், இதே மூளை தான் இருந்து, மூளை ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணலையா டாக்டர் போய் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுமா, வெதர் யூ சேஞ்ச் அவர் பிரெயின். அப்போ அந்த மாற்றம் என்ன ஆகுது, 5 வயதுல நம்ம எதெல்லாம் நம்ம இன்பம் நினைச்சோமோ இப்ப அது துன்பம் நினைக்கிறோம், மாறுது இல்லையா? இப்ப 5 வயசு 6 வயசு இருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இன்பமா இருந்தது, பொம்மையை பார்த்தா ஒரு ஆசை, இல்ல பொம்மையை பார்த்தா ஆசை, பலூனை பார்த்தா ஆசை, ஐஸ்கிரீமை பார்த்தா ஆசை, நம்மளும் ஆசைப்பட்டோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், அதை பார்க்கும்போது அதனால துன்பத்தை பாக்குறோம். பலூனா, அது அடுத்த நிமிஷம் வெடிச்சிருமே, அது வேண்டாம். ஐஸ்கிரீமா, அது போய் நாக்குக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருமே, வேண்டாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல நீங்க பண்ண அந்த கான்செப்ட் மாறுது இல்லையா, நீங்க பார்த்த உலகம் தான், ஆனா உங்க கான்செப்ட் மாறிட்டே வருது. அதுதான் என்ன பேரு, பேதித்தல், பேதித்தல். அவ பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த, தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்த்தல் என்பது திரோதான சக்தி, எடுத்தல் என்பது அணுச்சக்தி. வளர்த்தல் நம்ம எது யார் வளர்க்கிறான் என்றால், இலக்கியத்துல வந்து சொன்னாங்க திரோதான சக்தியை வளர்த்தல் சொன்னாங்க, அருட்சக்தியை எடுத்தல். நாங்க அருட்சக்தி வந்தவன என்ன பண்ணுது, நம்ம இந்த பிறவியாகிய கடல்ல இருந்து நம்மளை எடுக்குது. அதான் அடிச்சு விட்டார் பெரியவரான ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார் சேக்கல, எடுக்கும் வாக்கதை இன்றமொழி செய்யுளார் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செய்தி நீமொழி கடற்கடிப்பினை கருத்துள் இருத்துவான் சேக்கல. அங்க எடுக்கும் வாக்கதைன்னு என்ன சொன்னார், ஏன் சொன்னார், எடுக்கும் வாக்கதை எடுத்து விடுற கதைன்னு அர்த்தம் இல்லை. எடுக்கும் வாக்கதைனா என்ன பொருள் என்றால் பிறவி குடியிலிருந்து உங்களை எடுக்கிற கதை. நான் சொல்ற கதை இருக்கே, இந்த கதையை கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா, பிறவியாகிய குழியில இருந்து உங்களை எடுக்கும். அதாவது எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த எடுத்துன்னு வரக்கூடிய வார்த்தை நம்முடைய திருமுறைகள்லையும் சித்தாந்த சாஸ்திரங்களையும் எங்க வந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுனாங்க தெரியுமா, எடுத்து என்ற சொல்லு பிறவி குழியிலிருந்து எடுப்பது. ஆகவே என்ன பண்ணாரு சுவாமி சிவஞான சுவாமி என்ன பண்ணாருன்னா, அந்த எடுத்துங்கிற சொல்ல வச்சே ஒரு நூலே பண்ணார். அந்த நூலுக்கு பேரே எடுத்து என்னும் சொல்லிக்கிட்ட வைரக்குப்பாயம் அப்படி ஒரு நூல். எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம், அதாவது என்ன குப்பாயம்னா ஒரு ஷேட்னு அர்த்தம் அவ்வளவுதான். அது அந்த எடுத்துங்கிற சொல்லி எங்கேயெல்லாம் வரும், அதனாலதான் இவரும் சிவஞான சித்தியால என்ன சொன்னாரு என்றால், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுக்கு. எடுத்து என்பதற்கு நம்முடைய திருமுறைகளை எடுத்துன்னு எங்கேயெல்லாம் வருதோ அங்க என்ன அர்த்தம் பண்ணணும் என்றால் அது அருள் சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எடுத்து அந்த திருவம்பாவர்கள் எவ்வளவு நுட்பம் பாரு. ஆகவே பெய்வளை, பெய்வளைங்கிறது என்ன அர்த்தம், பெய்வளை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் வளையல்களை பெய்த வினைத்தொகை. தமிழ் இலக்கணத்துக்கு பேர் வினைத்தொகைன்னு பேர். அந்த வினைத்தொகை வந்து அன்மொழி தொகையாக யாரை குறிக்குது, சிவபெருமானுடைய சக்தியை குறிக்குது. ஆகவே அங்க என்ன பொருள் என்றால் வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி அப்படின்னா என்ன, அந்த திரோதான சக்தியே தான் அருட்சக்தியாகிய மாறி நமக்கு அருள் செய்கிறார். அது வேற இது வேற அர்த்தம் இல்லை, இருபதான சக்தி தான் அருட்சக்தியாக மாறுகிறது, அதுவேதான் மாறுது, மாறி நம்ம எடுக்குது. திருவதான சக்தி வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய வினைகளை நம்மே நாமே நுகரும்படியாக செய்கிறார். அருள் சக்தி வரும்பொழுது என்ன பண்றாரு, நம்முடைய வினைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். அந்த வினைகளை அவர் எப்பொழுது எடுத்துக் கொள்கிறாரோ அப்பதான் பிறவி அறப்போம். அதனாலதான் இந்த பிறவி அறாதுன்னு சொன்னது காரணம் அதனாலதான். ஏன்னு கேட்டா மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு வினையை நுகரும் பொழுதே மறுபடியும் அடுத்த பிறவிக்கு ஏன் பண்ணிடுறீங்களே, அது சித்தியாதனர் அது விளக்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லுவாங்க. அது போல அந்த வினைகள் வந்து அது வாண்டு போயிட்டே இருக்கும் கணக்கு வளர்க்கலாம், அதுக்கு வந்து முடிவே கிடையாதுங்கிறக்காக தான் இறைவனுடைய அந்த அருள் சக்தி வேலை செய்ய விட்டோம்னா ஈஸியா அது அறிந்து போயிடும். அந்த இறைவனுடைய அருள் சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்றதா சிவதீட்சை, வேற ஒண்ணும் இல்ல. இறைவனுடைய அருள் சக்தி இருக்க அந்த அருள் சக்தி வந்து இப்ப ஹைபர்னேஷன்ல இருக்கு, அந்த அருள் சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அருள் சக்தி ஆக்டிவேட் பண்ணா திரோதான சக்தி நின்றோம். அததான் என்ன சொன்னாங்க, திருப்பள்ளி எழுச்சின்னாங்க. திருப்பள்ளி எழுச்சினா இறைவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் எழுப்புறாருன்னு அர்த்தம் இல்லை. அங்கே எது தூங்கிக் கொண்டிருக்கிறது, இறைவனுடைய அருள் சக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அருள் சக்தியை எழுப்புவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அந்த இலக்கிய பொருள்களுக்கு நாம வந்து அந்த சித்தம், அதுக்குதான் சாத்திரங்களை வைத்துக் கொண்டு தோத்திரங்களுக்கு பொருள் காணணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. என்ன சொன்னாங்க, சாத்திரத்துல என்னென்ன பொருள் நம்ம திருமுறைக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பொருளை வைத்துக் கொண்டுதான் நீங்க திருமுறைக்கு பொருள் காண வேண்டுமே ஒழிய உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்க்க கூடாது. ஏன்னா மொழி வந்து எப்படியும் குறைபாடுடையதானே, எப்படியுமே லாங்குவேஜ் வந்து எந்த ஒரு அனுபவத்தையும் ஒரு லாங்குவேஜ் வழியாக வெளியே சொல்ல முடியாது. அனுபவம் வேற லாங்குவேஜ் வேற இல்லையா. எவ்வளவுதான் இது பண்ணி இப்ப சீனியனுடைய குணம் இவ்வாறு இருக்கும் என்று எத்தனை கற்றுகள் எழுதினாலும் சீனியை சாப்பிட்ட மாதிரி வருமா, சுகர் இருக்கு, சுகர் என்றால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சுவையை உணர்வதற்கு நரம்புல அதுக்குன்னே ஒரு நரம்பு இருக்கு நாக்குல, அந்த நரம்பு போகுது, அங்க டைலின் உற்பத்தி ஆகுது, அந்த டைலின் சேர்ந்து அதோட சேரும் போது சுவை வருதுன்னு எழுதிட்டே போலாம், ஹவு த டேஸ்ட் கம்ஸ் அப்படின்னு. எத்தனை எழுதினாலும் அந்த சுகரத்துக்கு வாயில போட்டு சுவைச்ச மாதிரி வருமா, அதனால லாங்குவேஜ் வந்து கேனாட் கன்வே தி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை லாங்குவேஜ் மூலமா தெரியப்படுத்துறாங்க. அப்போ அதனுடைய ஹார்ட் எண்ணங்கள் நம்ம பார்க்கணுமே ஒழிய வி ஷுட் நாட் கேட்ச் த லாங்குவேஜ் அண்ட் ஆர்கியூ. வாட் தி இன்டென்ட் டு கன்வே, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் தே கன்வே, வாட் தேர் லாங்குவேஜஸ் வாட் தேர் வேர்ட்ஸ் கன்வே இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் த்ரூ த லாங்குவேஜ் அண்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வாட் தி இன்டென்ட் டு கன்வே, வாட் தி இன்டென்ட் டு கன்வே. அந்த இன்டென்ஷனை பிடிக்கிறது தான் கிடைக்காது, அதுதான் ஞானிகளுடைய உள்ள கிடக்கைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இருக்கு என்ன சொல்றாங்க, ஞானிகள் உள்ள கிடக்கை. என்ன நமக்கு கன்வே பண்ண விரும்புறாங்க, அது அது அந்த அளவுக்கு நம்ம லாங்குவேஜை நம்ம வந்து தமிழ் மொழியிலையும் பயிற்சி வைக்கணும். தமிழ் மொழி பயிற்சி வச்சா மட்டும் காணாது, நம்ம பெரிய அனுபவமுடைய உரையாசிரியர்கள் எப்படி எப்படி உரை பண்றாங்க அந்த இடங்கள்ல, அதான் பெரிய உரையா கமெண்டேட்டர்ஸ் கிரேட் கமெண்டேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துல என்ன உரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்து நம்முடைய அறிவை ஷார்பன் பண்ணிட்டே வரணும். அது தீட்டுறது, இந்த பிரெயினை வந்து ஷார்பன் பண்ணிட்டே வரணும், இல்லைன்னா வழுங்கி போயிடும். அதனாலதான் சொன்னாங்க ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னா. அப்ப ஆராசத்திரம் ஒரு முக்கியமான சூத்திரம், அதுலயும் நம்ம நுட்பமான பொருள் இருக்கிறது. இங்க என்ன சொல்ல வர்றாரு என்றால், ஐந்தாம் சூத்திரத்துல சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, அதாவது லாங்குவேஜை பிடிச்சி இலக்கணத்தை பிடிச்சி அந்த அதை போறது ஒரு நுட்பம். ஆனா இன் ஷார்ட் என்ன சொல்றதுன்னு நான் சொல்லிட்டேன், இறைவன் செய்யக்கூடிய அதிசூக்கும சைந்தொழில் எப்படிப்பட்டது என்பதை இங்கு விளக்க வருகிறேன். அந்த ஐந்து அதிசூக்கும் ஐந்தொழில் என்பது நம்முடைய வினைக்கு ஈடாக நம்முடைய ஆன்மாவில இறைவனே சென்று வினைக்கு ஈடாத சில காரியங்களை செய்ய வைக்கிறார். சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அங்க முப்பொருள் உண்மை, இங்க முப்பொருள் இலக்கணம், அது சப்ஜெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னாரு, அங்க முதல்ல கடவுளை சொல்லி அப்புறம் வினைய சொல்லி ஆன்மாவை சொன்னார். இங்க என்ன பண்ணாரு, அதே ஆடல தானே வரணும், அப்படி வரல. இது எதில் நிறம் நிறைய தமிழ்ல, அதாவது ஒன்னு முதல் மூணு சூத்திரத்துல என்ன, கடவுளை சொல்லி மாயைய சொல்லி ஆன்மாவை சொன்னேன். அப்ப அதே ஆடல போனா நாலாம் சூத்திரத்துல கடவுளை பற்றி தானே சொல்லிருக்கணும், அப்படி சொல்லல, இங்க ஆர்டர மாத்திடுறேன். அதே என்ன சொன்னாங்க, ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் நிரல் நிறை, குறிச்சுங்க, ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் நிரல் நிறை, நாலு முதல் ஆறு சூத்திரங்கள் எதிர் நிரல் நிறை. ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் வந்து என்னன்னா, கடவுள், அதாவது இப்படி எழுதுங்க, பதி பாசம் பசு, பதி பாசம் பசு சொன்னேன். ஆனா நாலு முதல் ஆறு எப்படி வர்றாரு அப்படின்னா, முதல்ல பாசத்தை சொல்லி பசுவை சொல்லி அப்புறம் பாசத்தை சொல்லி அப்புறம் கடவுள் வர, ரெஸ்பெக்டிவ்லி சொல்றீங்களா, அப்படி இல்லை, ரெஸ்பெக்டிவ்லி சொல்றதா நிரல் நிறை, இரஸ்பெக்டிவ்லிங்கிறது எது
4: நிறைவு.
0: நாலு வந்து பசு,
4: பசு
0: ஐந்து வந்து பாசம், ஆறு வந்து பதி, ஆர்டர் மாறு. இந்த அளவுல இன்னைக்கு திரு சிற்றம்பலம் ஆரிரு தனந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் கனிவேல் வாழ்க மங்கி வாழ்க யானை நனைந்து வாழ்க மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க
5: மாதர் ஆவதும் உணரார் என்பது அர்த்தநாரீஸ்வர வடிவு கூறும் புராண வசனமும் ஆகிய இவையும் அதற்கு சான்று. அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கின்ற அந்த புராண வசனத்தின் பொருளையும் உணரமாட்டார்கள், அதற்கும் ஏதேதோ பேசி வினையை ஈட்டிக் கொள்வார்கள். அர்த்தநாரீஸ்வரன் அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், உமையன்னையை தன் திருமேனியிலே பாதியாக கொண்டிருப்பவர், அதனால் அர்த்தநாரீஸ்வரர். உமையன்னை தான் இந்த உலகத்தோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் பத்து விதமாய் கலந்திருப்பது உமையன்னை, அது சிவசக்தி. ஆகவே அந்த சிவசக்தி அவன் உருவத்திலே பாதியாக இருக்கின்றது, உலகமயமான சிவசக்தி அவன் உருவத்திலே பாதி, ஆகவே அவன் உலகமாகவே கலந்திருப்பவன், விஸ்வரூபி. இதையும் உணரமாட்டார்கள். இதெல்லாம் உணராதவர்கள் என்ன சொல்வார்கள், தேவர்களுள் சிவபெருமானும் ஒருவன், எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், இந்திரன் சந்திரன் அயன் மால் என்று எத்தனையோ தேவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுள் ஒருவன் சொல்வார்கள். அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த இயல்பு உண்டா, விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் என்றெல்லாம் விளங்கக்கூடிய இயல்பு கிடையாது. அதனாலதான் சொன்னார், அதாவது அரியருக்கு எட்டாத அந்த அரிய நிலையின் மூலம் அவன் உலகத்தை கடந்தவன் விசுவாதிகன் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது வந்து மும்மூர்த்திகளும் அவனிடமிருந்து தோன்றியவர்கள் என்பதனாலே அவர்கள் மூலமா தான் உலகமே நடக்கு. அப்ப உலகமே அவனிடமிருந்து சிவபிரானிடமிருந்து தோன்றியதுதான். ஆகவே அவன் விஸ்வத்திற்கு காரணன் என்று உணர வேண்டும். அவனுடைய சங்கல்பம்படியே உலகம் இயங்குகின்றது என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே அவன் விஸ்வ அந்தர்யாமி, உள்ளிருந்து செலுத்தக்கூடிய அந்தர்யாமி. அப்புறம் அவன் அர்த்தநாரீஸ்வரன் என்பதனாலே உலகமயமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தன் ஒருபால் வைத்திருப்பதனாலே அவன் விஸ்வ ரூபி என்று இந்த புராணங்களாலே உணர வேண்டும். உபநிடதங்களை படித்து உணர்தல் அறிந்து இந்த புராண செய்திகளாலே அதை உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இவை இரண்டு செயலும் அசிந்திதன் என்றதற்கு உரையளவை காட்டியவர். சிந்தனைக்கு அவன் எட்டு முடியாக சிந்திதனாய் இருந்தாலும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அசிந்திதனே என்பதற்கு வந்து உபநிடதங்களிலிருந்து சான்று காட்டினார்கள், புராணங்களிலிருந்து காட்டினார்கள். எனவே ஆகம அளவை உரை அளவையாக காட்டினார்கள். இனி அருமையாக சொல்வார்கள் சிவபெருமான் அந்த திருவுருவத்தை கொண்டு செய்கின்ற செயற்பாடுகள். ஒன்றுக்கொன்று பொருந்தாத வண்ணம் பல்வேறு திருவேடங்களை தன்னுடைய உருவத் திருவேணியின் மூலம் கொள்கின்றார் எம்பெருமான். ஏனென்றால் அந்தந்த நிலையில் உள்ள உயிர்களை உயிர்ப்பதற்காக. அதை எப்படி சொல்கின்றார்கள் என்றால், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியா யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், உகியா ஊடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர் என்றார். அதாவது முதல்ல போக திருமேனி, அப்புறம் வந்து யோக திருமேனி, அப்புறம் போர திருமேனி, மூன்று வகை திருமேனிகள். ஆக போகியாயிருத்தல் வேறு, யோகியாயிருத்தல் வேறு, ஒன்றோடொன்று முரணான செயல்கள். ரெண்டு நிலையிலும் சுவாமி இருக்கின்றார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அந்த போகியாக இருப்பதை நாம் தரிசித்து வருகின்றோம். அதே மாதிரி யோக திருமேனியிலே தட்சிணாமூர்த்தியாகவும் விளங்குகின்றார். ஏனென்றால் உலகத்திலே இல்லறம் நடத்தி பக்குவப்பட வேண்டிய மாந்தர் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் பொருட்டு போக வடிவத்திலே எம்பெருமான் விளங்க வேண்டும். அதான் கந்த புராணத்திலே அருமையாக சொல்கின்றார்கள். எம்பெருமான் ஒரு பக்கம் வந்து சனகாதியருக்காக யோக திருமேனியை மேற்கொண்டு ஞான உபதேசம் பண்ணி வருவார். இமயமலையிலே எம்பெருமானை அடையும் பொருட்டு பார்வதி தேவியார் தவம் இருந்து வருவார். அப்போ எம்பெருமான் போக நிலையே மேற்கொள்ளாதனால எந்த உயிர்களுக்கும் போகமே கிடைக்கவில்லை என்று அருமையாக சொல்வார். அதான் இந்த காலத்தில் சொல்லி வருகின்றோம், ஞானமும் வீடு பெயர்ந்தா சிவபெருமான் கொடுப்பார், போகம் கிடைச்சதுக்கெல்லாம் வேற கடவுளரை நாம் நாடி செல்ல வேண்டும் என்று அறியாமையிலே மக்கள் இருந்து வருகின்றார்கள். இந்த கருத்து, இந்த சித்தியாரம், இந்த பகுதி கருத்துக்கள், கந்தபுராண கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டால் மக்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவு வரும். வீடு வேற்றியே கொடுக்க வல்லவனால் சாதாரண உலக போகங்களை கொடுக்க முடியாதா? எவ்வளவு எளிதாக கொடுப்பான் சிவபெருமான் என்பதற்கு எத்தனை எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் இங்கே எடுத்து காட்ட வேண்டும். ஆக ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஞான வேற்று என்பது வராது. ஆகவே உங்களுக்கு போக வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் எம்பெருமானையே வழிபடுங்கள் என்று சொல்லி அத்தகைய விழிப்புணர்ச்சியை மக்களிடம் ஊட்ட வேண்டிய கடப்பாடு இது சைவ அரிய உலகத்திற்கு உள்ளது. அதுக்கு இந்த பாடல்கள் தான் சிறந்த சான்றுகளாக நமக்கு உதவுகின்றன. இப்ப அருமையா சொல்றார், போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓரார். யா போகத்தையும் அவன் தான் கொடுக்கிறான், யோகியா இருந்து முத்தியும் அவன் தான் கொடுக்கிறான், வேகியானார்போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார். நம்ம கோர வடிவத்தில் இருக்கிறான், எதுக்கு அது நம்மை வந்து தண்டிக்கின்றான் என்று நமக்கு தெரிகிறது. நம்முடைய வினைகளை ஒழிக்கின்றான், நம்ம மேல கோபம் இல்லை, நம்ம வினைகள் மேல கோபம், வினைகளை தீர்க்கின்றான். அவ்வளவுதான். ஊகியா மூடர் எல்லாம் உம்பரில் ஒருவன் என்பார். இதையெல்லாம் ஊகித்து தெளிந்து கொள்ள முடியாத மூடர்கள் எல்லாம் சிவபெருமானை தேவர்களுள் ஒருவன் என்று கூறிக்கொள்வர் என்று குறிப்பிடுகின்றார். முதல்வன் கொண்ட திருமேனிகளில் சில திருமேனி கோக வடிவமும், சில திருமேனி கோர வடிவமும், சில திருமேனி யோக வடிவமுமாக கொண்டது. எதற்காக என்றால், முறையே ஒவ்வொன்றையும் அது கூட பொருத்திக்கிடணும். முறையே உயிர்களுக்கு போகம் புரிதல் பொருட்டும், வினையினை வீட்டுதல் பொருட்டும், யோகமுக்கு உதவுதல் பொருட்டுமா என்பதா. அடுத்த பாடல் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம். பாருங்க, போக வேடம், யோக வேடம், கோர வேடம், ஒன்றோடொன்று ஒவ்வாதது. இப்படி ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவன் தரித்துக் கொள்ள முடியுமா இந்த உலகத்தில்? முடியாது இல்லையா? ஆகையினாலே சிவபெருமானால் முடிகின்றது என்றால் அவன் உலகத்தை கடந்து விளங்குவன் என்பதை இதிலிருந்தே உணரலாமே. ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்துக் கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் கோரார். அன்றைய வேடம் எல்லாம் அருள் குறி தொழில் என்றோரார், கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்றோரார். அஞ்ஞனம் போக வடிவும் கோர வடிவும் யோக வடிவுமாய் தம்முள் மாறுபட்ட பல வடிவம் ஒருவனே கொண்டு நிற்றலும், தம்முள் மாறுபட்ட அப்பல வடிவங்களும் அஞ்சனம் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான் அணுக்கிரகம் ஒன்றற்கே ஏதுவாது. யா போக திருமேனி, யோக திருமேனி, அப்புறம் கோர திருமேனி, மூன்றும் ஒன்றோடொன்று மாறுபட்டவையாக தோன்றலாம். ஆனா அந்த திருமேனிகளை கொண்டு அவர் செய்வது என்ன? உயிர்களுக்கு அருளுதல் ஒன்றதான் செய்தார். ஓரத்திருமேனி கொண்டு அருள்தலையா செய்தார். ஆமா, உயிர்களுடைய வினைகளுக்கு ஈடான பலன்களை ஊட்டுகின்ற தீவினைக்கு ஏற்ற துன்பத்தை ஊட்டுவதன் மூலம் அந்த தீவினை கடுகிறது. ஆன்மாவுக்கு ஒரு அடிமும் இல்லை. தீவினையெல்லாம் தீர்ந்து அந்த ஆன்மா படிமுறையில் பக்குவம் எய்தி பத்திரமா முத்தி நிலையில நிலை பெயரோடு விளங்கப் போகிறது. அவ்வளவுதான், அதுக்கு எந்த ஆன்மாவும் இறுதியில முத்தி கொடுத்தே தீருவார். அந்த முத்திக்கு எதுலாம் தடையோ அதை நீக்கிறார். அவ்வளவுதான். அது நாம வந்து விருப்பு வெறுப்பை வைத்துக் கொள்வதனாலே இன்பம் கொடுத்தா சரிங்கிறோம், துன்பம் கொடுத்தா இறைவன் வந்து நம்ம வருத்தப்படும். அவர் செய்வதெல்லாம் ஒரே செய்வதுதான், முத்திக்கு தடையா உள்ளவற்றை நீக்குகிறார். ஆகவே போற வடிவமும் அனுகிரகம் தான். ஆமா, யோக வடிவம் அனுகிரகம் தான், போக வடிவமும் அனுகிரகம் தான். ஆகவே மூன்று வெவ்வேறுவான திருமேனிகளை கொண்டு அருளுதல் என்ற அந்த அனுகிரகம் ஒன்றையே செய்கின்றான். ஆமா, போற வடிவம் கொண்டு தண்டிக்கிறான், அது தீமை மாதிரி தெரியுது, ஆனா அந்த தீமை கூட நன்மையில தான் கொண்டு போய் விடுது. தீமை செய்வது நன்மையை பயத்தலும் உலகத்தின் வைத்து அறியக்கூடிய நிலையா ஐயா? மூன்று முரண்பட்ட வேடம் கொண்டு ஒருவன் அருளங்கிற ஒரே தொழிலை செய்வது உலகத்துல சாத்தியப்படுமா? வேற யார்கிட்டையாவது கோர திருமையை கொண்டு தீமை செய்யற மாதிரி தெரியுது, ஆனா அது நன்மையிலேயே போய் முடியுது. இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய செயலா? இதெல்லாம் உலகத்தில அறியப்படாத அதிசய நிலை என்று அருமையாக சொல்கின்றான். தீமை செய்வது நன்மையை பயத்தலும் உலகத்தின் வைத்து அறியப்படாத அதிசய நிலை ஆகலான், இதுவும் அதற்கு சான்று. எதற்கு சான்று? அவன் உலகத்தை கடந்து நிற்பவன், எனவே நம்முடைய சிந்தனையை கடந்த அசிந்திதன் என்பது இந்த மூன்று வகையான திருமேனிகளும் அவை மூன்றும் அருளுக்கே ஏதுவாதலும் சான்று. உலகினை இறந்து நின்றது அறநூறு என்பதும் இன்று இனிது விளக்கியதும் ஆயிற்று. உலகிற்கு உலகினை கடந்து நின்றவன் என்று இதற்கு முந்தைய பாடலுக்கு முந்தைய பாடலின் முதலடியிலே உலகினை இறந்து நின்றது அறநூறு சொன்னார்களே, அதற்கு இந்த பாடல் நல்ல சான்று காட்டுகிறது. ஏன்னா மூன்று வெவ்வேறு திருமேனிகளை ஒன்றோடொன்று ஒவ்வாத திருமேனிகளை கொள்வது உலகத்தில் யாருக்கும் முடியாது. ஆனால் சுவாமி அப்படி போகி யோகி வேகி என்று மூன்று திருமேனிகளை கொள்கின்றார். ஆகவே அவர் உலகத்தை அப்பாற்பட்டவர் என்பதை இந்த பாடல் விளக்கியது. நிற்றல் நின்றல் என விகாரம், நிற்றல் இருக்கணும், அது நின்றலால் இருக்கு. இரண்டாம் அடியில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒருவனே தரித்துக்கொண்டு நிற்றலால் வரணும். நிற்றலாங்கிறது நின்றலால் வந்திருக்கு. அது விகாரம், மெலித்தல் விகாரம் பாருங்க. வல்லினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் வந்தா அது மெலித்தல் விகாரம். வல்லினம் வந்து மெல்லினமா விகாரப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அப்புறம் அன்றிய வென்னும் பெயரச்ச இரு விகாரத்தால் தொக்கது. அன்றி அவ்வேடம்னு இருக்கு மூன்றாம் அடியின் தொடக்கத்துல. அன்றிய அவ்வேடம்னு இருக்கணும். அன்றிய அந்த இறுதி அகரம் வந்து இல்லை. அன்றியன மாறுபட்ட முரண்பட்ட, போகம் யோகம் கோரம்னு முரண்பட்ட, இவை இரண்டு செயலும் அசிந்ததனாதற்கு ஏது காட்டியவர். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான் என்பதை இந்த இரண்டு செயல்களும் உணர்த்துகின்றன. அடுத்த பாடல் அரிய கருத்தை சொல்கின்றது. நாயகன் கண் நயப்பால் நாயகி புதைப்ப, எங்கும் பாயிருள் ஆகி மூட பறிந்து, உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசது என்ன. இது வந்து நாம பத உரையில விளக்கமா பார்க்கலாம். அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றதற்கு போன பாடல சொன்னார் இல்லையா? அன்றி அவ்வேடமெல்லாம் அருள்குறி தொழில் என்றோரார் போன பாடல மூன்றாம் அடியில. என்ன இந்த திருவேடம் எல்லாம் எப்படி அருளை செய்து? அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன் ஐயா. போக திருமேனி, யோக திருமேனி, கோர திருமேனி தான் கொள்றார். இந்த திருமேனிகள்லாம் வந்து எப்படி அருளதையே செய்து? அதுக்கு ஒரு சான்று சொல்லுங்களேன் அப்படிங்கும் போது அருமையா சொன்னார். நாயகன் கண் நயப்பால் நாயகை புதைப்ப, நாயகியாகிய அந்த உலக மாதா என்ன செய்தார் என்றால் திருவுள்ள மகிழ்ச்சியால் ஒரு செயல் செய்தார். என்னவென்றால் நாயகன் கண் புதைப்ப, முதல்வனது திருக்கண் புதைத்த அந்த திருவிளையாட்டிலே முதல்வனது திருக்கண்ணை நாயகியினுடைய திருக்கைகளால் மறைத்தவுடன் எங்கும் பாயிருளாகி மூட, பாயிருள்ள பரவிய இருள். ஆமா, எங்கும் எவ்விடத்தும் பரவிய இருளாகி போர்க்கவும் பறிந்து, சிவபெருமான் ஆகா உலகம் இருளிலே மூழ்கிவிட்டது என்று பறிவுற்று இரக்கமுற்று உலகினுக்கு உலகத்தில் உள்ளார்க்கு தூய நெற்றி நேத்திரத்தினாலே, தூய்மையாகிய தன்னுடைய நெற்றிக் கண்ணாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் மிகுந்த பிரகாசத்தினை உலகத்திற்கு அடித்து அருளினாரே அந்த தன்மையினால் தேயமார் ஒளிகள் எல்லாம், தேயம்னா உலகம், தேயமார் ஒளிகள் எல்லாம் உலகின் கண் உள்ள ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசதென்னார், சிவபெருமான் திருமேனி பிரகாசமே ஆகும் என்று உணரமாட்டார், உணராமல் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியே சான்று என்று அருமையாக கூறினார். ஏன்னா இதுகாரும் வேற்று சமயத்தார் சிவபெருமானுடைய திருமேனியை குறைத்து பேசினார்களே, அவர்கள் எல்லாமே உண்மைகளை உணராதவர் உணராதவர் என்று அடுக்கின்றார். ஆகையினாலே ஒரு சமயத்திலே திருக்கைநாய மலையிலே எம்பிராட்டி உள்ள மகிழ்ச்சியினால் எம்பெருமானுடைய திருக்கண்களை நம்முடைய திருக்கரங்களால் மூடிவிட உலகமெல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது. அப்ப அவருடைய திருமேனி ஒளியினால்தான் அங்க அவருடைய திரு நயனத்தில் இருந்துகின்ற அந்த திருக்கண் ஒளியினால் உலகமே ஒளிகின்றது என்ற உண்மை அங்கு விளங்கிறோம். ஆகவே இரண்டு கண்களை மறைத்தவுடன் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண்ணினாலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்தார். எனவே உலகத்தில் விளங்குகின்ற ஒளி எல்லாம் சோம சூரிய அக்னி ஒளி என்றாலும் அந்த சோம சூரிய அக்னிகளை தன்னுடைய மூன்று கண்களாக கொண்டவர் எம்பெருமான். ஆகவே அவருடைய 108 நாமாவளி அஷ்டோத்தர சதநாமாவளி என்பார்கள். அந்த 108 நாமாவளிகளிலே ஒன்று ஓம் சோம சூரிய ஓம் சோம சூரியாக்னி லோச்சனாஜை நமகான். லோச்சனம்னா கண்ணு, சோமன்னா சந்திரன், சூரியன் கதிரவன், அக்னின்னா நெருப்பு. நம்ம சந்திரன் கதிரவன் நெருப்பு மூன்றையும் மூன்று வெளிகளாக கொண்டவன் சொல். ஆகவே அவனுடைய மூன்று நயனங்கள் மூலமாகத்தான் சூரிய சந்திர நெருப்புகள்லாம் வந்து ஒளியே கிடைக்கின்றது. அதை வச்சுதான் உலகத்துக்கு ஒளி கிடைக்கிறது. அதற்கு இந்த புராணம் சான்று என்றார்கள். அவ்வேடமெல்லாம் அருள் ஒளி தொழில் என்பதற்கு முதல்வி திருக்கன் புதைத்த திருவிளையாட்டின் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று என்பதான். நயப்பு மகிழ்ச்சி வாய்தல் பரத்தல் தேயம் உலகம். அடுத்த பாடலிலே இன்னொரு செய்தியை சொல்கின்றார். அந்த திருமேனி கொண்ட அருள் புரிவதற்கு இன்னொரு செய்தி. கண்ணுதல் யோகிருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணொரு தேவராதி வெளிந்தமை ஓரார் மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ எரி விழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார். அருமையான செய்தியை சொல்லக்கூடியது அது. அழகான பாடலாம். கண்ணுதல் யோகி இருப்பன். கண்ணுதல்னா யாரு? நுதல்னா நெற்றி. அப்ப நுதல் கண், கண் நுதல் என்பதை நுதல் கண்ணு மாத்திக்கிடணும். அந்த நுதல் கண்ணை உடைய பெருமான் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த மாதிரி வருவதுதான் அன்மொழி தொகைன்னு சொல்வார்கள். தேன்மொழி வந்தாள் அப்படின்னா என்ன இருக்கும்? தேன் போல மொழி பேசக்கூடிய அந்த பெண் வந்தாள். அது மாதிரி கண்ணுதலை முதல் கண்ணு மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் கண்ணா முதலிலே கண்ணை உடைய பெருமான். அவன் அவர் வந்து யோகத்திலே இருந்தார். யோக நிலையிலே சனகாதி முனிவர்களுக்கு மோனத்தை உணர்த்துவதற்காக யோக நிலையிலே இருந்தார். நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் யோகி இருந்துளி யோகத்திலே இருந்தபோது வேட்கைக்கு காமன் நின்றிட, நின்றிடல ஒரு உம் போட்டுக்கிடணும். நின்றிடவும் மன்மதன்னா வந்து அவன் தன்னுடைய செயல்பாட்டில மும்முரமா தான் இருக்கான். ஆமா, மன்மதன் ஒன்னும் அடங்கிடல. அவன் நின்றும் யாருக்கும் வந்து ஏன்னா மன்மதன் தான் போகத்துல தூண்டணும் உயிர்களை. அந்த மன்மதன் வந்து அப்படி செயல் திறனோடு அவன் இருந்தாலும் யாருக்கும் போகம் கிடைக்கவில்லை. ஏன்னா மன்மதனால நேரடியா போகம் கிடைக்கல. சுவாமி திருவுள்ளம் பற்றினாதான் எதுவுமே நடக்கும். அதுக்கு இது நல்ல சான்று. சுவாமி போக திருமேனியே, போக திருமேனியே கொள்ள வேண்டாம்னு சொல்லி முழுக்க முழுக்க யோக திருமேனியே லயித்து விட்டார். அப்ப மன்மதெல்லாம் நிக்கிறான், நின்னு என்ன பிரயோஜனம்? யாருக்கும் போக கிட்டற. அதான் காமன் நின்றிட என்பதுல ஒரு உம் போட்டுக்கணும். உரையில அருமையா போட்டிருப்பாங்க. காமம் காமன் நின்றிட வேட்கைக்கு காரணமாகிய காமன் இருக்கவும் இருக்கிற இருக்கவும் விண்ணுரு தேவராதி விண்ணிடத்துள்ள தேவர்கள் முதலியோர் மண்ணுலகத்தோர் மட்டுமல்ல விண்ணுலகத்தோருக்கே போகம் கிடைக்கிற மெடிந்தமை ஓரார். அதாவது போகம் தீக்கப்பெறாமல் மெறிவுற்றதும் அறியார். அப்ப என்ன செய்யறார் திருமால் வந்து ஒரு சூழ்ச்சி பண்ற. மால்தான் எண்ணிவேள் மதனை ஏவ மாயோ நம் மெலிவு கெடும்படி. ஆகா தேவர்கள் மாந்தர்கள் எல்லாரும் வந்து போகமில்லாமல் வெளிகின்றார்களே, இவருடைய துயரம் கருத துயரம் வந்து கெட வேண்டும் என்று கருதி காமனை ஏவுதல் செய்ய. நீதானே எல்லாருக்கும் வேட்கை எழுப்புவன், சிவபெருமான் யோகத்தில் இருக்கார், அவருக்கு நீ வேட்கை எழுப்பு, அவருடைய யோகத்தை களைத்து விடுன்னு சொல்லி மன்மதனை ஏவுகின்றார் திருமால். ஏவனவுடனே மன்மதன் போய் சுவாமி மேலே அம்பு பெய்ய போகின்றான். அப்ப என்ன நடந்தது? எரி விழித்து அவனை நெற்றிக்கண்ணை விழித்து எரித்து அதன் பிறகு என்ன செய்தார்? இறங்கி இமவான் பெற்ற வெண்ணினை புணர்ந்து இமயமலை அரையன் பெற்ற உமாதேவியை கலந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார். உயிர்களுக்கெல்லாம் பேரின்பத்தினை அருளி செய்ததும் உணரார். எனவே அவர் யோகியாயிருந்தும் அப்புறம் அவரே திருவுளம் பற்றி போகியாய் மாறியும் உயிர்களுக்கு அருளை செய்துள்ளார் என்பதற்கு அருமையான சான்று. பலவேறு வகைப்பட்ட பலவேறு வகைப்பட்ட அருள்புரி தொழிலும் அவ்வேடத்தை இந்தியமையாமை கண்ணுதல் யோகி இருந்துளி உலகத்தின் கண் நிகழ்ந்த நிகழ்ச்சியே சான்று. சுவாமி எப்படிலாம் அருள் புரியிறார்? போன பாடம் இந்த பாடம் எவ்வளவு அருமையா உணர்த்துச்சு. திருமேனி இருந்து ஒளி கொடுக்கின்றார் உலகத்திற்கு. அப்புறம் போக சனாதி போன்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு யோகத்தை உணர்த்தினார். அதுக்கப்புறம் மன்னனை எரித்து அப்புறம் இறங்கி திருவுளம் பற்றி போகியாகி உமையனரோடு சேர்ந்து விளங்கி எல்லா உயிர்களுக்கும் மெலிந்த உயிர்களுக்கெல்லாம் மீண்டும் போகத்தை கொடுத்தார். அப்போ யோகியாகவும் போகியாகவும் விளங்கி எப்படிலாம் அருள் செய்கிறார். இந்த அருளை உயிர்களுக்கு செய்யணும்னா இந்த திருமேனி வேண்டுமல்லவா? திருமேனி மேற்கொள்ள போய் தானே இப்படிலாம் அவர் அருள் செய்ய முடிந்தது. இதை உணராம திருமேனியை பற்றி குறை சொல்லி வினையை ஈட்டுகின்றார்களே என்று ஆசிரியர் இறங்கி பாடுகின்றார். இந்த ரெண்டு திருவிளையாடல்களும் எதை உணர்த்தியது என்றால் உலகினுக்கு உயிருமாகி நின்றவாற்றை இவ்விருவகை திருவிளையாட்டின் வைத்து இனிது விளக்கியதுவும் ஆயிற்று. உலகினுக்கு உயிரா இருக்கார் அவர். ஒளி கொடுத்தார். ஒளி இல்லாட்டா உலகம் எப்படி இயங்கும்? ஒளி வந்து உலகத்துக்கு உயிர் இல்லையா? அந்த ஒளியை அவர் தான் கொடுக்காருங்கிறது நாயகன் கண்ணை மறைத்து அந்த திருவிளையாடல் உணர்த்துகிறது. சுவாமி தான் உயிர், ஒளியே கொடுத்து உலகத்துக்கு உயிரா இருக்கார். அப்புறம் எந்த ஒரு அந்த ஒளி இருக்கிறது, சரி போகம் துய்க்கணும், மன்மதன் இருந்தும் துய்க்க முடியலையே. அப்ப சுவாமி வந்து போகியாக திருமேனி கொண்டு அந்த கல்யாண கூடத்திலே சுவாமி விளங்கினால்தான் உலகத்திலே எல்லாருக்கும் வந்து இன்னும் கிடைக்கும். ஆகவே அந்த யோக நிலையில் விளங்கியதும் மன்மதனை எரித்ததும் மீண்டும் போக நிலைக்கு வந்ததும் அந்த திருவிளையாடல் வந்து சுவாமி கொடுத்தாதான் எந்த போகமும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. எனவே உலகத்துக்கு அவர் தான் உயிரா இருக்கார், அவர் கொடுத்தாதான் எதுவும் கிடைக்கும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. ஆகவே உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு சொல்லி முந்தின பாடல வந்தது இல்லையா, இந்த பாடல வந்தது 48 பாடல வந்தது. உலகினை இறந்து நின்றது 600 பாடல வந்து 3 அடி வந்தது உலகினுக்கு உயிருமாகி அப்படின்னு வந்தது. ஆகவே உலகிற்கு உயிராயிருப்பதை இந்த 2 திருவிளையாடல்களும் உணர்த்துகின்றன. ஒளி கொடுத்ததும் அப்புறம் வந்து யோகமும் போகமும் கொடுத்ததும். சரி, யோகியாயிருந்து அவன் தான் யோகத்தை கொடுக்கான் சனகாதியருக்கு, அப்புறம் மன்மதனை எரிச்சுட்டு போகியாகி சாதாரண மக்களுக்கு போகமும் அவன் தான் கொடுக்கிறான். அப்ப யோக வடிவம் போக வடிவம் முரண்பட்ட வடிவங்களை தாங்குகின்றான். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு இதுக்கு முந்தின பாட்டுக்கு முந்தின பாடல 2 பாடல்களுக்கு முந்தான சொன்னாரேன், ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னு. இப்ப தட்சிணாமூர்த்தி ஆகிய யோக வடிவம், அப்புறம் உயிர்களுக்கு போகம் கொடுக்க போக வடிவம், இப்படி ஒவ்வா வேடத்தை தரித்துக் கொண்டதையும் இந்த புராண செய்தியிலே அறிந்து கொள்ளலாம். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனையே தரித்துக் கொண்டதும் இதனுட் கண்டுகொள்க, இவை இரண்டு செயலும் மேலதனை கண்கூடாக தெளிவித்து. நம்ம எதை வந்து அவன் வந்து சிந்தனைக்கு எட்டியும் எட்டாத நிலையிலே தான் இருக்கின்றான் என்ற உண்மையை தெளிவிக்கின்றன. தெளிவித்து சிந்திதனாயும் அசிந்திதனே என்றதனை வலியுறுத்தியவாறு. இதெல்லாம் வந்து நம்ம கைலாயத்துல வந்து ஸ்ரீகண்ட ருத்ரனாலே இயற்றப்படும் என்றால், ஸ்ரீகண்ட ருத்ரனுக்குரிய செயல்கள் வடிவங்கள்லாம் சிவபெருமானுக்குரியவைதான். அதான் அது சிவபதம் தான் அது. அதனால ஸ்ரீகண்ட ருத்ரனுக்கு சரீரத்துக்கு வந்து சரீரியாக இருப்போர் சிவபெருமான் தான். ஆர்மணாவள பெருமான் சொல்வார், ஸ்ரீகண்ட ருத்ர சரீர சரீரியாக விளங்கி கொண்டுன்னு சொல்வாங்க. ஆகவே அவருக்கு அந்தரியாமையா இருந்து எல்லாத்தையும் நிகழ்த்துவோர் சுவாமி தான். அதனாலதான் சொல்றாரு, ஸ்ரீகண்ட ருத்ரனுக்குரிய வடிவங்களும் பெயர்களும் தொழில்களும் முதல்வனுக்கும் ஒப்ப உழவ் என்பது வாயு சங்கீதையில் கூறப்படுதலின் ஈண்டு கூறியனவெல்லாம் முதல்வனுக்குரியனவே யாம் எனக் கொள்க. ஸ்ரீகண்டருத்திரெல்லாம் பண்றார் 3வது மூர்த்தினா சுவாமி கூறியதுதான் சுவாமி அருளால் அவரும் பண்றார். ஆகவே இங்க சொன்னதெல்லாம் முதல்வனுக்குரியனவே யாம். அற்றாவின் நன்றே ஈண்டு கூறிய வடிவங்கள் எல்லாம் மகேஸ்வர மூர்த்தம் 25 நுழைத்து எண்ணப்பட்டன என்பது. மகேஸ்வர நிலை என்பது ஸ்ரீகண்டருத்திரக்கும் மேலான நிலை. இந்த மகேஸ்வர மூர்த்தம் அப்படின்னா உருவத்திருமணிகளுக்கே பெயர். ஆகவே இங்க சொன்ன இந்த போக வடிவம் யோக வடிவம்னா மகேஸ்வர மூர்த்தம் 25 இருக்கிறது. அது பற்றி இந்த திருவுருவங்களும் திருவையாளர்களும் முதல்வனுக்குரியன என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் உணர்த்துகின்றார். அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், படைப்பாதி தொழிலும் பத்தற்கு அருளும் பாவனையும் நூலும் இடப்பாகம் மாதராலோடு ஏய்ந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் முத்தி அடித்திடும் யோகம் பாதம் துடைப்பானாம் தொழிலும் மேனி தொடக்கானே சொல்லனாதே என்று சொல்கின்றார். அதாவது திருமேனி வந்து மேல சொன்னார்களே, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகவும் சொன்னார்களே. ஆகவே வேத சிவாகமங்களை உபதேசம் செய்வதற்கு மட்டுமே திருமேனி வேண்டும் என்பதில்லை. உலகம் வந்து அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் இதுவரை சொல்லி போந்தார்களே. ஆகவே 5 செய்வதற்கும் அவ்வடிவம் இன்றியமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்று சொன்னார். ஆகவே ஆரணம் ஆகமம் என்னும் செயலில் குறிப்போந்த உபதேச மாத்திரைக்கே அன்றி உலக அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது முதலாக இஞ்சனம் கூறிப்போந்த 5 தோற்றம் மறைப்பு நிலை. நிலை என்பது காத்தல், காத்தல் தொழில். தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி இறுதினா அடித்தல் தொழில். முதல்ல தோற்றம் என்பது படைத்தல் தொழில், மறைப்பு என்பது மறைத்தல் தொழில், அப்புறம் நிலை என்பது காத்தல் தொழில், அருள் என்பது அருளல், இறுதி என்பது அடித்தல். தோற்றம் மறைப்பு நிலை அருள் இறுதி என்னும் 5 செய்தற்கும் அவ்வடிவம் இன்றிமையா சிறப்பினவாய் வேண்டப்படும் என்பதா. ஆகவே வேத சிவாகங்களை உபதேசிப்பதற்கு மாத்திரமன்றி இந்த உலகத்தை 5 படுத்துவதற்கும் அவருக்கு திருமேனி இன்றிமையாத சிறப்பினதாக வேண்டப்படுகின்றது. உயிர்களுக்காக தான், 5 உயிர்களுக்காக வேண்டப்படுகிறது. அவருக்கு அவசியம் இல்லை எதுவுமே, நம்ம தான் எல்லாம் மேற்கொள்றேன். படைப்புக்கு வந்து எப்படி திருமேனி வேண்டும், ஏன்னா இயங்குத பொருள் நிலை நிலைப்பொருள் இருக்கு, சராசரம்னு சொல்லுவாங்க. இயங்கு பொருளும் சரி நிலைப்பொருளும் சரி அவனுடைய திருமேனியில இந்தந்த உறுப்பில் இருந்து தோன்றியது. நல்லா நம்ம ஞாபகம், மாயிலிருந்து தான் தோன்றது. ஆனா மாயைக்கு ஆதாரமாக திருமேனி இருப்பதனாலே இந்த திருமேனியில ஒவ்வொரு உறுப்பிலிருந்து ஒவ்வொரு உலக பகுதி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி வாதுலாகமம் சொல்கிறது. அதனாலதான் சொன்னார், படைப்புக்கு வாதுலாகமத்தின் ஓதியவாறே இயங்கியற் பொருளும் நிலையற் பொருளும் ஆகிய உலகங்கள் முதல்வனது திருமேனியில் ஒவ்வொரு உறுப்புகளின் என்று தோன்றுமாறு செய்ய வேண்டுதலானும். அப்புறம் மறைத்தல் தொழிலை செய்வதற்கு திருமேனியே வேண்டும், ஊன நடனம் அரைத்தல் தொழிலைத்தான் குறிக்கின்றது. உண்மை விளக்கத்தில் சொல்வார், தோற்றம் துடியதனில் கோயும் திரியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்ற ஊன்ற ஊற்றமா ஊன்ற மலர்பத

அதான் அவன் திருவரு சக்தி தான் நம்மளை வந்து காக்கின்றது. எனவே காத்தலாகிய திரிக்கு மாதராரோடு ஏய வேண்டுதலானும், அப்புறம் அருளருக்கு ஏன் திருமேனி வேண்டும், அவன் யோக நிலையிலிருந்து ஓதிய செஞ்சதுனால நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அதனால அனுக்கிரகத்திற்கு யோகிருந்து காட்ட வேண்டுதலானும், அழித்தலுக்கு ஏன் திருமேனி வேண்டும், சங்காரத்திற்கு தோன்றின முறையே அவ்வளவு உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும், எந்தெந்த உறுப்புல இருந்து எந்தெந்த பகுதி தோன்றியதோ அந்தந்த உறுப்புல ஒடுக்கிற காலத்துல ஒடுக்கணும். ஆகவே தோன்றின முறையே அவ்வளவு உறுப்புகளின் ஒடுக்க வேண்டுதலானும், அதனால இந்த ஐந்து ஒளிகளுக்கும் திருமேனி தேவைப்படுது. உபதேச மாத்திரைக்கே அன்றி இவற்றிற்கும் உருவத்திருமேனி இன்றியமையா சிறப்பின, இவற்றிற்கும் அந்த ஐந்து ஒளிகளுக்கும் உருவத்திருமேனி இன்றியமையா சிறப்பின என்பது கண்டுகொள்ள. ஏனைத் தொழில்களை கிளந்து கூறுதலில் படைப்பாதி என்பதற்கு படைப்பாகிய ஆதி தொழில் என்று உரைக்க, நுணுக்கமான உரை. படைப்பாதி தொழில்னா ஆதினா பொதுவா முதலியேன்னு பொருள் இருக்கு. இப்ப படைப்பாதி தொழில்னா படைத்தல் முதலிய ஐந்து தொழில்கள் அப்படின்னு நம்ம அதிலேயே அடக்கிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்றாரு. அப்புறம் மறைத்த தொழில் எங்க சொல்லிருக்காரு, பக்தர்க்கு அருளும் பாவனையும் சொல்லிருக்காரு. பாவனைனா மறைத்தல் தொழில், அது எப்படின்னு நயமா விளக்குவார். அப்புறம் வந்து காத்தல் தொழிலை சொல்லியிருக்காரு, இன் உயிர்க்கு இன்பம் என்றும் அடைத்தல், அதான் காத்தல். அப்புறம் முத்தி அழித்திடும் யோகு, பாசம் துடைப்பானாம் தொழில் என்றெல்லாம் வந்து ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா சொல்லியிருக்கிறார். அப்ப படைத்தல் முதலேன்னு சொல்லி முதலே அஞ்சே அடைக்கிடக்கூடாது. இப்ப படைப்பு ஆதி தொழில்னா எப்படி புறக்கணும், படைப்பாகிய ஆதி தொழில், ஆதி தொழில்னா முதல் தொழில், ஐந்து தொழில்கள் முதல் தொழில் வந்து படைத்தல் தானே. ஆகவே படைப்பாகிய முதல் தொழில் என்ற பொருளிலே படைப்பாதி தொழில் என்றாங்க அருமையா அங்க நயம் சொல்றேன். அப்புறம் சொல்றாங்க பத்தர்க்கு அருளும் பாவனை, அதான் பாவனை தான் மறைத்தல் தொழில், அதை நயமா சொல்றாங்க. பத்தர்க்கு அருளும் பாவனை என்பது என்ன, பத்தர்க்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை. இருவினை ஒப்பு வந்த பிறகு பக்தர்களுக்கு வந்து பேரின்பத்தை தான் கொடுக்க போறார். அப்ப இருவினை ஒப்பு வர்றதுக்காக வேண்டி வினை போகங்களை வந்து வலுவாமல் ஊட்டுகிறார். ஆமா, கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம என்ன வினைக்கு எவ்வளவு போகமோ சரியா அளந்து ஊட்டுகிறார். என்ன சுவாமி எப்படி ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு நிலையிலே இருக்கின்றாரே நாம நினைக்கிறோம். ஏன்னா அப்பந்தான் நமக்கு இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்த பிறகு என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குண்டிலேன்னு சொன்ன மாதிரி அந்த அருள் திருமையை தான் காட்டி காட்டி நமக்கு பெரும்போகத்தை தான் தரப்போகிறார், பேரின்பம் தான் தரப்போகிறார். அந்த பக்குவம் வருத வரைக்கும், இருவினை ஒப்பு வருத வரைக்கும் நமக்கு வந்து அப்படி வினைப்போகங்களை கண்டிப்பாக ஊட்டுகிறார். ஆகவே அது செய்கின்ற பாவனை தான் அது. நோய் தீரும் வரை ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட கண்டிப்பா இருந்துகிட்டு தீர்ந்த பிறகு அது விரும்பினதெல்லாம் கொடுப்பது மாதிரி, அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான நிலையில இருப்பது வந்து அவர் செய்கின்ற ஒரு பாவனை தான். உண்மையில நமக்கு நம்ம மேல சுவாமிக்கு கோபம் கிடையாது. ஆகவே அந்த மறைத்தல் தொழில் ஒரு பாவனை என்று சிவபெருமானுடைய சிறப்பை எவ்வளவு அருமையாக எடுத்துச் சொல்கின்றார். அந்த இடத்துல வந்து பக்தர்க்கு அருளும் பாவனை என்பது பக்தர்க்கு இருவினை ஒப்பின் அருளுதல் பொருட்டு செய்யும் பாவனை என திரோதான தொழிலை உணர்த்திற்று. பாவனைங்கிறது மூலம் திரோதானம். ஏன் மறைத்த தொழில் ஏன் பாவனைன்னாரு? பாவனைனா என்ன, அது இயல்பான பண்பு இல்ல. நம்ம ஒரு காரியத்துக்காக செயற்கையா செய்யறது இயல்பான பண்பு, பேரின்பம் கொடுத்தல் தான் அவருக்கு இயல்பான பண்பு. பாவனை வந்து செயற்கையா செய்வதுதான், அதனாலதான் பாவனைன்னு சொன்னார். அப்ப அருமையா விளக்குறாரு பாருங்க மேற்கொண்டு. பாவனை என்றார் அது அவனுக்கு இயல்பு அண்மையின், இயல்பு அல்ல, அதனால அது பாவனைன்னு சொன்னார். நூலும் அப்படிங்கறத என்ன சொல்லலாம், நாம வந்து நூலை செய்யும் அப்படின்னு பொருள் படும். நூலும்னா நூலை செய்யும், பெயரடைய பிறந்த பெயரச்ச வினை அது. அது இடப்பாக மாதராளுக்கு அடையாயிற்று. இடப்பாகத்தில் இருக்கின்ற மாதரால் நூலை செய்பவள், முதல்ல நூல் உபதேசம் கேட்பவர் அவர் தானே, ஆகையினாலே நூலை செய்பவள் என்பதனாலே நூலை செய்யும் மாதரால் அவளுக்கு அடையாயிற்று. பெயரடி பிறந்த பெயரச்ச பெயர் இவ்வாறென்று என்னுமையற்ற சொல்லாகவே வைத்து மேற்கூறி போந்த ஆரண ஆகமங்களை பிரித்து கூட்டல் என்னும் உத்தியால் இன்றும் உடன் வைத்து எண்ணினார் என்று உரைப்பினுமா அருமையான சொல்றேன். நூலும் என்பதற்கு நூல் உபதேசம் செய்வதற்கும், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆரணம் ஆகமங்கள் எல்லாம் அவன் தான் உபதேசம் செய்யறான்னு சொல்லியாச்சு. அதை இங்கேயும் சேர்த்து சொல்றேன். அங்க அதை மட்டும் பிரித்து சொன்னார், இங்க ஐந்துளிலோடு கூட்டி சொன்னார். அதான் பிரித்து கூட்டல்ங்கிற உத்தி. முதல்ல சிறப்பா அதை மட்டும் தனித்தனியா சொன்னார், சுவாமிக்கு திருமேனி வேண்டாமா, அப்பந்தானே ஆரணாகமங்களை உபதேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்றார் ஆரணாகமம் உபதேசிப்பது மட்டுமா, இந்த படைத்தல் முதலிய ஐந்து ஒளிர்களையும் செய்வதற்கும் அந்த ஆரணாகமங்களை உபதேசிப்பதற்கும் ரெண்டுக்குமே வேண்டும்னு பிரித்து சொன்னதை இங்க சேர்த்து சொல்றார். அதான் பிரித்து கூட்டல், அற்புதமான உரை குறிப்புகள் இதெல்லாம். பாசம் துடைப்பானாம் தொழில் என்பது அழித்தல் தொழில். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்று என்பதனான் அறிக. கொன்றதுன்னா அழித்தது, அழித்தது அந்த வினையை அழிப்பதுதான். அப்ப அழித்தல் தொழில் என்பது வினையாகிய பாசத்தை அழிப்பது தானே. எனவே பாசம் துடைக்கும் தொழில் என்பது அழித்தல் தொழில். எவ்வளவு அற்புதமான விளக்கம் பாருங்க. அடைப்பான் துடைப்பான் அப்படின்னு இருக்க பாடல்கள்ல அதெல்லாம் வந்து ஆண்பால் வினைமுற்றா கொள்ளக்கூடாது. பானீற்று வினையச்சம், பான் ஈற்றுல இருக்கு வினையச்சம் அப்படின்னா அடைப்பான்னு அடைக்கும் பொருட்டு, துடைப்பான்னா துடைக்கும் பொருட்டு.
அப்படின்னாங்க. நம்ம உயிர்களுக்கு இன்ப

0: இன்பத்தை அடைக்கும் பொருட்டு அடைத்தல்னா சேர்த்தல், துடைப்பான் பாசம் துடைப்பான பாசத்தை துடைக்கும் பொருட்டு என்று வினயச்சம் பாணிட்டு வினயச்சம் செய்யலாகளின் உறைவிரலை வைத்தார். படைத்தலுக்கு அப்புறம் காத்தல் சொல்லணும், அப்புறம் அடித்தல் மறைத்தல் அருள்னு சொல்லணும், முன்ன பின்ன மாற்றி சொல்லியிருக்காருன்னா செய்யுளாகையினால அப்படி முன்ன பின்ன சொல்லியிருக்காங்க. இதை அனைத்தும் சுத்தமாக ஏற்படும் காரியங்களை நோக்கி கூறியது என்று உணர்க. சுவாமியே நேரடியா தொழில் செய்தார்னா சுத்தமாக தான் செய்வார். ஆகவே சுவாமியின் தொழில்களை சொன்னதுனால சுத்தமாக தொழில் நடப்பதை சொன்னார். ஆகவே உலகினை என்பது முதல் இவ்வேழு செய்யுளானும் மேலை செய்யுளின் அசிந்தன் என்பது வலியுறுத்தும் முகத்தான் அவ் அருளுருவின் பேதங்களும் அவற்றான தொழில்களும் பயனும் அவை இந்திமையா சிறப்பினவாமாறும் தொகுத்து கூறப்பட்டன. இதுவரை சொன்ன ஏழு செய்யுளால் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் அசிந்திதன் என்பதை உணர்த்துவதற்காக அவன் அருளுரு எப்படி போக வடிவம் யோக வடிவம் போர வடிவம் பேதப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவை என்னென்ன தொழில்களையெல்லாம் செய்தது, ஆமா அந்த யோகத்தை உணர்த்தியது, காமனை எரித்தது, உமையாலை கலந்தது கொண்டு அருட்செயல்களையும் சொல்லி அவற்றால் உயிர்கள் பெற்ற பயன்களையும் சொல்லி, எனவே உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த அருள் திருமேனிகள் இன்றியமையாத சிறப்புடையன என்ற உண்மை இதுகார மிகச் சிறப்பாக உணர்த்தப்பட்டது என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகள் பொலிப்புரை சிந்தனை நிறைவு செய்து கொண்டு இந்த சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 91.
2: சைவ சமயத்திலே விதிக்கப்பட்ட முத்திக்குரிய சாதனங்கள் ஆவன திருக்கோயில், திருநீரு, திருவைந்தெழுத்து, சிவனடியார் சரித்திரங்கள், சிவனடியார் சங்கம், திருவருட்பாக்கள், நீதி நூல்கள், ஞான நூல்கள் முதலியவைகளும் சரியில் சரியாதி 32 பாதங்களுமாம்.
3: அதை சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது வழிபாட்டு முறை நமக்கு நம் சமயத்தில் வகுத்து தந்தது போல வேறு எந்த சமயமும் வகுத்து தரவில்லை என்பதை மிக துணிவாக என்னால் சொல்ல முடியும். என்னவென்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 நிலையிலே நின்று வழிபடலாம். பிறகு அதை எட்டாக்குகிறார்கள், உண்மை உபாயம் என்று எட்டாக்குகிறார்கள். பிறகு ஒன்றுக்குள்ளே நாளையும் அடக்கி 32 ஆக்குகிறார்கள். இவையெல்லாம் கூட வரையறுத்து முடிந்த விஷயங்கள் அல்ல, முடிந்த அளவு வரையறுத்த விஷயங்கள். வழிபடுகிறவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லது ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒன்றை போல இன்னொன்று இல்லை. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறபடியால் தான் நாங்கள் வடிவங்களிலே மாறுபடுகிறோம். அகம் மாறுபடுகிறபடியால் தான் முகம் மாறுபடுகிறது. ஒருவர் முகம் போல இன்னொருவர் முகம் இல்லை என்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒவ்வொருவரும் ஏதோ வித்தியாசப்பட்டு நிற்கிறோம். ஆகவே வித்தியாசப்பட்ட நமக்கு ஒருமித்த வழிபாட்டு முறையை காட்டாமல் வேறு வேறு விதமான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் என்பதை சுட்டிக்காட்டிய சமயம் நம் சமயம். அதிலே கூட இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் என்கிற பொழுது எப்படி மெல்ல மெல்ல வழிபட்டு உயர்கிற தன்மையை அது நமக்கு உணர்த்துகிறது. புற வழிபாடு, அதற்கு பிறகு அகப்புற வழிபாடு, பிறகு அக வழிபாடு, அதற்கு பிறகு ஞானமாகி அந்த வழிபாட்டின் பயன் என்று வகுத்த அந்த முறைமை என்பது வேற சமயங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத விஷயங்கள். அதை சுட்டுகிறார்.
2: புறச்சமயங்கள் பலவற்றில் இந்த சாதனங்கள் கோடியில் ஒரு பங்குதானும் இல்லையாகவும் அவையும் ஆன்மாவை ஈடேற்றத்தக்க வெவ்வேறு வழிகள் என்று சொல்லுவது எத்துணை பேதமை.
3: கோடியில் ஒரு பங்கு கூட இல்லை என்கிறார் சைவப்பிரியார். தனியே சைவம் படித்தவர் அல்ல, அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர், உலக அறிவு நன்றாக தெரிந்தவர், பல நூல்களை படித்தவர். அவர் சொல்லுகிறார், இவ்வளவு தெளிவான ஒரு ஒரு இறை நோக்கிய பாதையை காட்டுகிற வழிபாட்டு முறை மற்ற சமயங்கள் புறச்சமயங்கள் என்று சொல்லப்படுகிற சமயங்களிலே கோடியில் ஒரு பங்கு கூட இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறார்.
2: புறச்சமயங்களை அனுசரித்தல் தீமை என்பதை விளக்க பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணொன்னாதே என்று அருணந்த சிவாச்சாரியார் கூறி அருளினார்.
3: அதாவது புறச்சமயங்களிலே போவதாலே ஆன்மா இறையை உயிர் பயனெய்துகிற அந்த தன்மை குன்றிக்கொண்டே போகும். அதனால்தான் தீமை என்கிறார்கள். உயிர் இறைவனை அடைவதற்காகத்தான் உடல் பெற்று வந்திருக்கிறது. தன்னுடைய வினைகளை முடித்து உயிர் இறைவனை அடைய வேண்டும். இன்றைக்கு உயிர் பற்றிய கருத்து என்பது நம்மிடம் இல்லை. உடல் பற்றிய கருத்தாகத்தான் இன்றைய கல்வி முறை எல்லாமே நம்மை வழிப்படுத்துகிறது. உயிர் உய்வதற்கு இந்த முறை தவிர வேறு முறை இல்லை. அதனாலே தான் அதை சொல்லாத மாற்று வழிகளை சொல்லுகிற புறச்சமயங்களை வழியிலே சேராதே என்று சொல்வது சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மேற்கோளையும் காட்டியிருக்கிறார்.
2: கிரியை என மறுபும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிளக்கும் சிவப்பிரகாசம் பாயிரம் செய்யுள் பத்து என்றதும் ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமங்கள் சொல்ல சித்தியார் சுபக்கம் சாதனவியல் செய்யுள் இருபத்தி ஏழு என்றதும் காண்க. இதோட குறிப்பு முடியுதுங்க, குறிப்பு முடியுது. ஆற்றங்கரையிலிருந்து விளை நிலத்துக்கு வாய்க்கால் தோண்டி விடுவதால் மாத்திரம் பயிர் உண்டாகாது. ஆற்றின் மடையை திறந்து தண்ணீரை போக்கவே பயிர் உண்டாகும். அதுபோல வேதாகமங்களிலே விதிக்கப்பட்ட வழிகளாலே திருவருளை பெற்றால் மாத்திரம் புத்தி கைகூடும். திருவருளாகிய ஆற்றின் மடையை திறப்பன சிரத்தையும் அன்புமாம். சிரத்தையும் அன்புமின்றி சமய அனுஷ்டானங்களை செய்பவர் பேரருளை பெறமாட்டார். ஆதலால் அவை புத்தி பெறுதற்கு இன்றியமையாத துணைகளாம். ஆற்றங்கரையிலிருந்து விளை நிலத்துக்கு வாய்க்கால் தோண்டி விடுவதால் மாத்திரம் பயிர் உண்டாகாது. ஆற்றின் மடையை
3: தோண்டி என்ற வார்த்தை உங்கள் பிரயோகத்தில் இருக்கா?
2: இருக்குது. ஆற்றின் மடையை திறந்து தண்ணீரை போக்கவே பயிர் உண்டாகும். அதுபோல வேதாகமங்களிலே விதிக்கப்பட்ட வழிகளாலே திருவருளை பெற்றால் மாத்திரம் புத்தி கைகூடும். திருவருளாகிய ஆற்றின் மடையை திறப்பன சிரத்தையும் அன்புமாம். சிரத்தையும்
3: என்றால் வாய்க்கால் வெட்டி விடுகிறோம். குளத்திலே இருந்து வாய்க்கால் வெட்டி விடுகிறோம். அந்த அளவிலே பயிர் விளைந்து விடுமா என்றால் இல்லை. இந்த வாய்க்காலிலே நீர் வரும்படியாக குளத்தோடு அதுக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லாதவற்றே வாய்க்கால் வெட்டி விட்டேன் என்று சொன்னதால் மட்டும் வராது. அதுபோல இறைவனை அடைவதற்கான இந்த சாதனங்களால் மட்டும் பயனில்லை. அது திருவருளோடு தொடர்பு பட்டு நமக்கு அந்த திருவருளை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டுகிறார். நீங்கள்
2: திருவருளாகிய ஆற்றின் மடையை திறப்பன சிரத்தையும் அன்புமாம்.
3: அது எப்படி கொண்டு வர முடியும் என்றால் இப்ப திருவருளுக்கான பாதையை சிரத்தை அன்பு. சிரத்தை என்பது அது பற்றிய அக்கறையோடு கூடிய முயற்சி. இது ஒன்று. இன்னொன்று அன்பு. இதுல கூட எவ்வளவு நுட்பம் பண்ணுகிறார்கள் பாருங்கள். சிரத்தை மட்டும் போதாது. பல பேர் கடுமையான தவம் செய்த முனிவர்கள் எல்லாம் கூட முத்தி குழன்று முனிவர் குடம் நனிவாட என்று மணிவாசகர் பாடுவார். முத்தி குழன்று முனிவர் குடம் நனிவாட அத்திக்கருளி என்று அந்த திருவாசகத்திலே ஒரு வரி வருகிறது. ரொம்ப முயற்சி பண்ணுகிறார்கள், தவம் கடும் தவம் பண்ணுகிறார்கள். ஆனால் இறைவன் அருள் செய்கிறான் இல்லை. காரணம் என்னவென்று கேட்டால் அன்பில்லை. நான் கண்ணப்பர் வரலாற்றிலே படிக்கிறோம், சோகாச்சாரியார் எவ்வளவோ காலம் பூசை பண்ணுகிறார். ஆறே நாள் பூசை பண்ணி கண்ணப்பன் முத்தி அடைந்து விட்டான். காரணம் ஒன்று சிரத்தை, அடுத்தது அன்பு. ஆகவே வழிபாட்டிலே முரட்டுத்தனமான அது என்னென்று சொல்வது, கிரியையை மட்டும் பற்றி நிற்கிற வழிபாடுகள் இறைவனை சேர நமக்கு பெரிய அளவில் துணை செய்யாது. அன்போடு கூடி சிரத்தை இருக்க வேண்டும். வெறும் சிரத்தையினாலே பிரயோசனம் இல்லை. அதனாலே தான் இந்த அன்பும் சிரத்தையும் முக்கியம் என்று இரண்டையும் இணைத்து சொல்கிறார்கள்.
2: திருவருளாகிய ஆற்றின் மடையை திறப்பன சிரத்தையும் அன்புமாம். சிரத்தையும் அன்பும் இன்றி சமய அனுஷ்டானங்களை செய்பவர் பேரருளை பெறமாட்டார். ஆதலால் அவை முத்தி பெறுதற்கு இன்றியமையாத துணைகளாம்.
3: சிரத்தையும் அன்பும் அவை இன்றியமையாது என்றால் அவையின்றி முத்தி அமையாது என்று அந்த சொல்லை பிரித்துக் கொள்ள வேண்டும்.
2: ஒன்னூறு ஒரு பக்கம் இருக்கு, முடிச்சிடலாமா?
3: கொஞ்சம் படியுங்க.
2: சீவன் முத்தருக்கு வேண்டிய ஆலய வழிபாடும் அடியார் வழிபாடும் எல்லா வகையும் என்றதில் அடங்கும்.
3: இவன் முத்தகையார் என்று சொல்லி இருக்கிறேன். உடலிலே உயிர் நிற்கிற காலத்திலேயே முத்தி பெற்றவர்கள் சீவன் முத்தர்கள். எங்களுக்கு இந்த நூல்களை படிக்கிற பொழுதுதான் அந்த தெளிவு. முத்தி என்றால் ஏதோ செத்து போன பிறகு வருவது என்று நாங்கள் பல பேர் நேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியல்ல, ஒரு உடம்புக்குள்ளே ஒரு உயிர் போடப்பட்டிருக்கிறது. அது வினை அனுபவங்களை அனுபவிப்பதற்காக வகுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற பொழுதே முத்தி நிலையை அடைந்து விடுகிறது. அதாவது வினைவயத்தால் வந்த உடம்போடு நிற்கிற பொழுதே அன்மா பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு முத்தி நிலையை அடைந்து விடும். ஆனால் உடம்புக்குள்ளே நிற்கும். முத்துநிலையை அடைந்த ஆன்மாவுக்கு எதற்கு உடம்பு? அது பிறகு ஏன் வினை செய்கிறது என்றால், அது வகுக்கப்பட்ட ஒன்றை அது முடித்து விட்டு தான் போக முடியும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால், இப்ப இந்த கம்ப்யூட்டர் இருந்தவர்களுக்கு தெரியும், ப்ரோக்ராம் பண்ணிவிட்டால் அந்த ப்ரோக்ராம் அது இயங்கித்தான் ஆக வேண்டும். அது முழுமையாக இயங்கி முடிவது போல இறைவன் இந்த உடம்புக்கான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தந்திருக்கிறான். அது பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே உயிர் முத்தி அடைந்து விடுகிறது. முத்தி பக்குவத்தை முத்தி அடைந்து விடுகிறது என்றால், முத்தி பக்குவத்தை அடைந்து விட்டாலும் உடம்பு நீங்காது என்றால் அது தன் வேலையை முடித்துக் கொண்டுதான் நீங்கும். அது வரைக்கும் அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ளே நிற்கும். அப்படிப்பட்டவர்களைத்தான் சீவன் முத்தர்கள் என்கிறோம். அதாவது ஜீவித்துக் கொண்டே முத்தி நிலையில் இருப்பவர்கள். ஒரு புளியம்பழம் எப்படி ஓட்டுக்குள்ளே இருந்து கொண்டே அதில் முட்டாமல் வாழ்கிறதோ, அதுபோல சீவன் முத்தர்கள் உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டே அதில் அனுபவம் முட்டாமல் வெளியிலே தனித்து நிற்பார்கள். அந்த சீவன் முத்தர்களை பற்றி தான் அடுத்த அதிகாரம் சொல்ல போகிறது. உண்மையிலே முத்தி நிலையிலே இந்த உலகியலை விட்டு போய் முத்தி நிலை அடைந்தவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு அவர்கள் முன்னுதாரணமாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் யார், எப்படி இருக்கிறார்கள், என்ன என்று அவர்களை வைத்து நாம் முத்தி நிலையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சீவன் முத்தர்கள் நம்மோடு வாழ்வார்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முத்தி நிலை விட்டவர்கள். ஆகவே நாம் முத்தி நிலையினுடைய அனுபவங்களை பெறுவதற்கு அவர்கள் பெரிதும் துணை செய்வார்கள். சீவன் முத்தர்களை பற்றினால் சீவன் முத்தர் எப்படி இருப்பார், அவருடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த சீவன் முத்தர்கள் இங்கே போற்றப்படுகிறார்கள். அப்படி சீவன் முத்தருக்கு வேண்டிய ஆலய வழிபாடு அடியார் வழிபாடும் இந்த குறளிலே வருகிற எல்லா வகையும் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி நிற்கிறது என்கிறார்.
2: சீவன் முத்தருக்கு வேண்டிய ஆலய வழிபாடும் அடியார் வழிபாடும் எல்லா வகையும் என்றதில் அடங்கும். இங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பஞ்சாட்சர சபத்தினாலும் ஆலய வழிபாட்டினாலும் விரத அனுஷ்டானங்களாலும் தாம் ஒரு பயனும் அடையவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் இவைகளை செய்த போது ஸ்ரத்தை இல்லாமையே இவ்வாறு சொல்லுவதற்கு காரணம். இயல்பிலே ஸ்ரத்தை உள்ளவர்கள் இவைகளின் பயனை விரைவில் பெறுவர். மற்றையோர் இவற்றில்
3: இந்த மூன்று விஷயம் பஞ்சாட்சர மந்திரம், ஆலய வழிபாடு, விரத அனுஷ்டானங்கள், இதையெல்லாம் செய்து எனக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை என்கிறார்களாம் சில பேர். அதற்கு காரணம் சொல்கிறார் என்னவென்றால், நீ அதிலே ஈடுபடாமல் அதை செய்து கொண்டிருக்கிறாய். எல்லாரும் செய்தார்கள் என்று நாமும் செய்வது, விரதங்கள் பெரும்பான்மையோர் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆலய வழிபாட்டை, விரத அனுஷ்டானங்களை, மற்றது பஞ்சாக்கர ஜபத்தை சும்மா சொல்லுவதற்காக சொல்வது. அப்படி இல்லாமல் பஞ்சாக்கர மந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கரம் என்பது சிவன் தான், சிவரூபம் தான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுதே அந்த மந்திரத்தினோடு சிவத்திலே காதல் வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மந்திரம் என்பது ஒரு சாதனம் என்று அளவிலே இல்லாமல் மந்திரமே சிவம் என்று நினைத்தால் அந்த மந்திரத்திலே ஒரு காதல் வரும். அந்த காதலோடு சொல்லுகிற பொழுதுதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். அப்படி இல்லாமல் வெறும் வார்த்தை சொற்களாக மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் பிரயோசனம் இல்லை. பஞ்சாக்கரத்தை சொல்ல உள்ளம் உருக வேண்டும், சிவத்தை அணைந்ததாகிய ஒரு உணர்வு வர வேண்டும். அப்படி இந்த பயன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த சிரத்தையும் அன்பும் இல்லாமல் சொல்லுகிறவர்கள் தான் என்கிறார்.
2: இவர்கள் இவைகளை செய்த போது சிரத்தை இல்லாமையே இவ்வாறு சொல்லுவதற்கு காரணம். இயல்பிலே சிரத்தை உள்ளவர்கள் இவைகளின் பயனை விரைவில் பெறுவர். மற்றையோர் இவற்றின் கருத்தையும் நோக்கத்தையும் உள்ளபடி அறிவதனால் பயனடைவர். சிலர் சிரத்தையுள்ளோர் ஆயினும் தம்மால் இயன்ற அளவுக்கு மேற்பட செய்வதனால் அழுத்து இவைகளை வெறுத்து பாவிகளாதலும் உண்டு.
3: முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறார். இப்ப படித்து விட்டோம் நடை வழிபாடு, பஞ்சாக்கரம், மந்திரம், அடுத்தது
2: பஞ்சாக்கரம், விரத அனுஷ்டானம், ஆலய வழிபாடு.
3: இதை என்ன செய்கிறாள், இதிலே ஈடுபாடும் பக்தியோடும் செய்வதென்று ஒரு வழி சொல்லிவிட்டார். அதனாலே பயன். சில பேர் இதை முத்தி அடைந்து விடலாம் சொல்லி இருக்க திருவிருப்பங்களை படுத்திருக்கிறோம் என்று ஒரு அளவுக்கு மிஞ்சி செய்வர். ஒரு விதமான ஈடுபாடும் இல்லாமல் சொல்லி சொல்லி சொல்லி சில பெரியவர்கள் இந்த பஞ்சாக்கரம் சொல்வதை எண்ணி அதை பட்டமாக போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். 1 கோடி தரம் ஜபம் செய்தவர், 2 கோடி தரம் ஜபம் செய்தவர், இதை ஒரு பெருமையாக சொல்வார்கள். அதை சிறந்த பட்டமாக கூட போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று நான் புத்தகங்களிலே பார்த்திருக்கிறேன். அது பட்டம் பெறுவதற்கான ஒரு விஷயம் அல்ல. ஜபம் என்பது சிவத்தோடு கலந்த உணர்வை நமக்கு தர வேண்டும். அப்படி தராத பட்சத்திலே இவற்றை சொல்வதிலே பிரிவு. சில பேர் இதற்காக வருந்துவார்கள். எனக்கு தெரிய சில பேர் அது பெருமையாக சொல்வார்கள். அதாவது நான் சிவபூஜை, எனக்கு சிவபூஜை செய்ய முடியும், 3 மணிக்காலம் ஆகும், 4 மணிக்காலம் ஆகும். சிவபூஜையை 1 நிமிஷத்திலும் செய்யலாம், 3 மணித்தாலத்திலும் செய்யலாம், அதே நேரத்தில் 1 நிமிஷத்திலும் செய்யலாம். 1 நிமிஷம் மனதை ஒரு இடத்திலே நிறுத்தி, புத்தியை ஒரு இடத்திலே நிறுத்தி, ஆன்மாவிலே அசைவில்லாமல் பண்ணிவிட்டு சிவத்தை நேர்த்தால் அந்த அளவிலே சிவபூஜை முடிந்து போயிடும். ஆகவே இதையெல்லாம் தெரியாமல் இவற்றை செய்கிறேன் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு ஆரம்ப கிரியை சரியை கிரியை நிலையில நிற்கிறவர்களுக்குத்தான் இந்த வேதனை அதிகம் வரும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த சில வழிபாட்டை செய்து ஒரு பழக்கத்தை உண்டாக்கி விட்டார்கள் என்றால் அந்த பழக்கத்தை உடைத்துக் கொண்டு அவர்களாலே வெளியிலே வர முடியாது. அதையே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு பூ வைக்கிறோம் என்று வைங்கள், சாமி படங்களுக்கு ஒரு சாமி படத்துக்கு பூ வைத்து முடியினால் அன்றைக்கு ஒரு பூ இல்லாவிட்டால் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. இது வைராக்கியம் அல்ல. வைராக்கியத்துல இப்படி ஒன்று இருக்கிறது, அது வேறு. இது பழக்கம். அந்த பழக்கத்தை மீற முடியாத ஒரு நிலையிலே கிடந்து கஷ்டப்படுவார்கள். அதுபோல விரதங்களை கடுமையாக பிடித்து துன்பப்படுவார்கள். விரதத்தை பிடித்து பிடித்து மற்றவர்களில் இருக்கிற அன்பு குறையுமே தவிர கூடாது. இந்த நிலை மாற வேண்டும் என்றார். பாருங்கள், வழிபாட்டை போற்றிய அதே நேரத்திலே அதனுடைய மிகையையும் கண்டிக்கிறார். இதுதான் சைவத்தினுடைய தனிச்சிறப்பு. நிறைய வழிபாடு செய், நிறைய பஞ்சாக்கரம் சொல் என்று எல்லாருக்கும் சொல்லவில்லை, உனக்களவாக சொல். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்.
2: சிலர் ஸ்ரத்தையுள்ளோர் ஆயினும் தம்மால் இயன்ற அளவுக்கு மேற்பட செய்வதனால் அழுத்து இவைகளை வெறுத்து பாவிகள் ஆதலும் உண்டு.
3: வெறுப்பே வந்துவிடும். ஐயோ, இன்றைக்கு தேவாரம் சொல்லவனுமே சொல்லவனுமே சொல்லவனுமே என்பதை நினைச்சு நினைச்சு நினைச்சு வேற இதிலே மனஞ்சென்று ஒன்றிருக்கும். பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து சொல்ல வேணும் என்பதிலே அதை வெறுத்து பாவிகளாவதும் உண்டு என்கிறார். புண்ணியத்துக்கு போதா பாவம் தடிக்கொள்வோம் என்கிறார்.
2: நெடுநேரமாக மனத்தை ஒரு வழிப்படுத்த மாட்டாதவர் பஞ்சாட்சர சபத்தை மட்டாக செய்ய வேண்டும்.
3: சொல்லி தருகிறார்கள். அதாவது ரொம்ப மனதை கட்டப்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். சில பேர் பிள்ளைகளை இருத்தி வைத்து ஒற்றையே நாளிலே வாய்ப்பாடு முழுவதும் பாடமாக்க பண்ணு என்பார்கள். அவனுக்கு வாய்ப்பாடு என்றாலே வெறுப்பு வந்துவிடும். அதுபோலத்தான் பஞ்சாக்கரத்தையும் காதலாக சொல்ல வேண்டும். முடிந்த அளவு விருப்பத்தோடு தினமும் அதிலே செல்லாத பொழுது பிடித்து வைத்து அளவுக்கு அதிகமாக சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றனர்.
2: பசியை அதிகம் தாங்க மாட்டாதவர்கள் நெடும் பசி விதிக்கப்பட்ட விரதங்களை அனுஷ்டிக்க தொடங்கி பொழுது போகாதாமே என்று வருந்துவதும் விரதங்களை சமீபிக்கும் போது அதற்கு அஞ்சுவதும் உண்டு. இது சுமக்க மாட்டாத பாரத்தை சுமப்பதால் வரும் பொல்லாங்கு.
3: அளவுக்கதிகமான விரதங்களை தூக்கி வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் வேதனைப்படுவது. விரதங்களை சமீபிக்கும் போது என்றால் இந்த முறை ஒரு மாதிரி பிடிச்சு தள்ளிவிட்டோம், அடுத்த முறை வரப்போறது கந்த சுஷ்டினா வரப்போதே வரப்போதே என்று பயம் தொடங்கிவிடும். என்றால் போன முறை பட்ட கஷ்டத்திலே அந்த பயம் இப்பவே தான் அந்த அதை அதுக்கு விரதம் கிட்ட வர தொடங்கினோடனே பயம் வந்துவிடும் என்கிறார்.
2: பசியை அதிகம் தாங்க மாட்டாதவர்கள் நெடும் பசி விதிக்கப்பட்ட விரதங்களை அனுஷ்டிக்க தொடங்கி பொழுது போகாதாமே என்று வருந்துவதும் விரதங்களை சமீபிக்கும் போது அதற்கு அஞ்சுவதும் உண்டு. இது சுமக்க மாட்டாத பாரத்தை சுமப்பதால் வரும் பொல்லாங்கு. ஆதலால் இயல்பிலே சிரத்தை இல்லாதோர் சமய அனுஷ்டானங்களின் ரகசியங்களை அறிந்து சிரத்தை உறல் வேண்டும். எவர்களும் மிகுந்த பிரியத்தோடு செய்து முடிக்கத்தக்க அளவு சப தியான விரத அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும்.
3: அதிலே ரொம்ப பயிற்சி கொள்ளுங்கள். முடிந்த அளவு 100 தரம் நமசிவாயம் சொல்லுகிறோம் என்றால் சரி, இன்றைக்கு ஒரு வசதிப்படவில்லை, 1 தரம் மனதார சொல்லிவிட்டால் கூட அது சொன்னதற்கு செய்தான். 10 தேவாரம் சொல்லுகிறோம் என்றால் இன்றைக்கு வசதி இல்லை என்றால் 1 தேவாரம் சொன்னாலும் சரிதான். நம்முடைய மன ஒருமைப்பாடு அறிந்து இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிறார்.
2: அவ்வளவு மாத்திரம் செய்வாராயின் சிரத்தையும் அன்பும் வளர்தலால் அவர்கள் திருவருளை பெற்று நற்கதி அடைவார்கள். வெயிலில் அலைந்தவன் நிழலை சேரும் போது எவ்வளவு ஆசையோடு போகின்றானோ அவ்வளவு ஆசையோடு உலக முயற்சிகளை விட்டு சபத்யானம் முதலிய சமய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும்.
3: இதை விட வேற என்ன உண்மை சொல்வது? கடும் வெயிலுக்குள்ளே போகிறவன் நிழலை கண்டால் எவ்வளவு ஆர்வமாக அதற்குள்ளே போக நினைப்பானோ, ஜபதவங்களை செய்கிற பொழுது அத்தனை ஆசையோடு போக வேண்டும். அதையே அதாவது அதுவே வெயிலுக்குள்ளே போவது போல நினைத்து கொண்டு போகிறவர்கள் தான் பெரும்பான்மையினர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அந்த ஆசை தோன்றி வழிபாட வேண்டும்.
2: உலக விஷயங்கள் ஆகிய ஊன நடனத்திலே இவ்வளவு நேரமும் அலைந்த நமக்கு கடவுளை வழிபட்டு ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு நேரம் கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தோடு அம்முயற்சிகளை தொடங்க வேண்டும். அதோடு அந்த குறிப்பு முடியுதுங்க.
3: இன்னும்
2: 1/2 பக்கம் தாங்க இருக்கு, முடிச்சிடலாம். சீவன் முத்தர்கள் வாசனா மலத்தினால் மனம் தாக்கப்படாமைக்காக பஞ்சாட்சர செபம் செய்வது போல இந்திரியங்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக மெய்யடியாரையும் திருக்கோயிலையும் சிவம் என வழிபடுவர்.
3: அதே விஷயம்தான் சொல்லுகிறார். வாசனாமடம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் ஏற்கனவே. வாசனாமடம் என்றால் நம்மை ஆட்கொண்ட புலன்கள் அதிலே இருந்து விடுபட்ட பிறகும் வாசனையிலே ஒரு விடுபாடு வைத்திருத்தல். ஒன்றிலிருந்து தப்பி விடுவோம், ஆனால் அந்த அதுல இருக்க விருப்பத்திலே இருந்து தப்ப மாட்டோம். அந்த வாசனாமடத்திலே இருந்து தப்புகிற வழியை சொல்லுகிறார். வாசனாமடத்தில் மனம் தாக்கப்படாமல் இருப்பதற்காக பஞ்சாபரட்சர ஜபம் செய்வது போல இந்திரியங்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக மையடியாரையும் திருக்கோயிலையும் சிவம் என வழிபடுவர். அதாவது நேரடியாக வாசனாமடத்தினுடைய இது மனத்தாக்குதலுக்கு வருவது மட்டுமில்லாமல் இந்திரிய தாக்குதலும் ஒன்று உண்டு. நேராக மனம் தாக்கப்படுதல் என்பது ஒன்று, கருவிகள் தாக்கப்படுவது ஒன்று. இதுவும் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிவனடியார் முதலியவர்களை வழிபடுவார்கள் என்கிறார்.
2: இதை செம்மலர் நோன்றாள் சேர ஒட்டா அம்மலங் கழியி அன்பரோடு மறியி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்பதிலும்
3: இது சிவகங்கை சூத்திரத்திலே மெய்கண்டார் அதை சொல்லுகிறார். குருவியார்களை ஆலயங்களை தொட வேண்டும், அதுதான் இறைவனை அடைவதற்கான வழி என்று சொல்லுகிறார். அந்த சூத்திரத்தை சொல்கிறார். மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்கின்ற அந்த சூத்திரத்தை எடுத்து காட்டுகிறார்.
2: நள்ளேன் நிலதடியாரோடல்லால் நரகம் புகினும் என்பதிலும் மேவினோம் அவன் அடியார் அடியரோடு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்பதிலும் காண்க. இவை இரண்டும் திருச்சதகம் திருவாசகத்தில் வருது, முறையே 2 மற்றும் 30 பாடல். சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் சரியாவான்களுக்கு சிவபெருமான் மறைந்து நின்று அருள் செய்வர். மந்திர நியாசத்தால் வழிபடும் கிரியாவான்களுக்கும் மந்திரங்களால் வழிபடும் யோகிகளுக்கும் அவ்வம் மந்திரங்களால் அவரவர் விரும்பிய வடிவாய் திருமேனிகளில் அவ்வப்போது தோன்றி நின்று அருள் செய்வர். சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் சரியாவான்களுக்கு சிவபெருமான் மறைந்து நின்று அருள் செய்வர்.
3: வெளிப்படாமல் உண்டு அருள் செய்வார். சரியா சரிய நிலையிலே நின்று வழிபடுகிறவர்களுக்கு, கிரியை யோக நிலையிலிருந்து வழிபடுகிறவர்களுக்கு அவரவர் அந்த மந்திர நியாசனங்களினாலே செய்கிற பொழுது அவரவர் நினைந்த வடிவத்தோடு அவர் அதற்கு அருள் செய்வார் என்கிறார்.
2: சிவலிங்கம் முதலிய திருமேனிகளில் சரியாவான்களுக்கு சிவபெருமான் மறைந்து நின்று அருள் செய்வர். மந்திர நியாசத்தால் வழிபடும் கிரியாவான்களுக்கும் மந்திரங்களால் வழிபடும் யோகிகளுக்கும் அவ்வம் மந்திரங்களால் அவரவர் விரும்பிய வடிவாய் திருமேனிகளில் அவ்வப்போது தோன்றி நின்று அருள் செய்வர். அன்பு மாத்திரையாய் வழிபடும் ஞானிகளுக்கு அவ்வன்பே தானாய் அத்திருமேனிகளில் எப்போதும் வெளிப்பட்டு நின்று அருள் செய்வர்.
3: கிரியை கிரியை யோகம் ஞானம் சரியையிலே உண்டு அருள் செய்வார். கிரியையிலும் யோகத்திலும் மந்திர உச்சாரணங்களோடு அவரவர் நினைக்கிற வடிவத்தோடு அருள் செய்வார். ஞானம் என்பது அன்புதான். அதனால்தான் அன்பே சிவம் என்று திருமூலர் பாடினார். அன்பு வழிபாட்டால் செய்தால் அவருக்கு அந்த அன்பே வடிவமாக வந்து சிவபெருமான் ஞானிகளுக்கு அருள் செய்வார் என்கிறார்.
2: அன்பு மாத்திரையாய் வழிபடும் ஞானிகளுக்கு அவ்வன்பே தானாய் அத்திருமேனிகளில் எப்போதும் வெளிப்பட்டு நின்று அருள் செய்வர். முத்தர்கள் வாசனாமலத்தின் தாக்கத்தை நீக்குதற்கு அடியார்களையும் ஆலயங்களையும் வழிபடுவாராயின் முழுவலியோடு நிற்கும் மலங்களின் ஓயாத வெறியில் நின்றும் விலகிக் கொள்ள அடியார்களையும் சிவாலயத்தையும் சிவாலயத்தையும் நாங்கள் எவ்வளவு அதிகமாக நாடி வழிபடல் வேண்டும்.
3: முத்தர்களுக்கே இது நிலை என்றால், அப்போ சாதாரணமாக மலவயப்பட்டு நிற்கிற நமக்கு இந்த வழிபாட்டினுடைய அவசியம் எவ்வளவு என்று சொல்லுகிறார். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனே தடுப்பூசி போட வேண்டும் என்றால் வெளிக்கட்டு தெரிகிறவனுக்கு தடுப்பூசி எவ்வளவு அவசியம் என்பது போல, நாம் இந்த உலகத்துக்குள்ளே மயங்கி நிற்கிறவர்கள் ஞானியர்களே இவற்றை எல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்றால் நமக்கு இதனுடைய அவசியம் எவ்வளவு என்பதை சொல்லி அந்த பாடத்தை முடிக்கிறார். ஆகவே பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமையையும் சிவ சாதனங்களினுடைய முத்திக்கு அவை செய்கிற துணை பற்றியும் இப்பொழுது படித்து முடித்திருக்கிறோம். இனி இன்னும் ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார் சீவன் முத்தர் என்று எப்படி இனம் காண்பது? அது ரொம்ப அவசியம். ஏனென்றால் வர வர வர வர எல்லாரும் தங்களை சீவன் முத்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆகவே சீவன் முத்தர்களை இனம் காணுவதை சொல்வதாக அடுத்த அதிகாரம் அமைகிறது. அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
2: நன்றி.
1: அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர்வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி. வணக்கம்.
4: சிவார்ப்பணம். சைவம்.ஆர்க்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம் என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னு வாசடை வேத விடுப்பொருள் சென்னல் ஆர் வயல் சேரையுள் சென்னெறி மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவி. சித்தம்பலம். நம பார்வதி பத்ரியே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பூவுலக உயிர்களெல்லாம் புண்ணிய மன்றுள்ளாடும் புனிதன் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலினை நமக்கு தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு, வையம் இன்புறுதல் வேண்டும் சைவநெறி எய்துதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாஜ் அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷர் முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த ஒப்பற்ற நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு நூலிலே இன்று 58வது அகவலிலே இருந்து நம்முடைய சிந்தனையை நாம் தொடங்க இருக்கின்றோம். திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியின் வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியையே அடியின் சென்னிமேல் துணையாக வைத்துக் கொண்டு ஞானாமிரத்தினுடைய 58வது அகவலிலே இருந்து அடியின் சிந்தனையை தொடர்கிறேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சைவத்தின்னே நீதி நூல்களை படித்தல் வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆரம்பகனாவலர் அதிலே தன்னுடைய அறிவுரையிலே நீதி நூல்கள் இவைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழிலே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. சமணர்கள் பொதுவாக தங்களுடைய சமயத்தை எப்படி வளர்த்தார்கள் என சொன்னால், சமணர்கள் நீதி நூல்களை வைத்துக் கொண்டு தான் அங்கே தன்னுடைய சமயத்தை வளர்த்தார்கள். சமணர்களால் செய்யப்பட்ட நீதி நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. அந்த சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவர்களுடைய நீதி நூலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி தமிழிலே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. அவையெல்லாம் படித்தால்தான் நம்முடைய மனம் செம்மை பெறும். செம்மை பெற்ற மனத்திலே தான் சிவம் நிற்கும். அந்த நீதி நூல் வரிசைகளிலே ஒன்று நம்முடைய சைவத்தின் கண்ணை கற்க வேண்டிய நூல் என்று ஆண்டவர் சொல்வார். உலக நீதி என்ற ஒரு நூல் இருக்கிறது. உலக நீதி, உலகநாத பண்டிதர் என்ற ஒருவர் இந்த நூலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலுக்கு ஏன் உலக நீதி என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டபடி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு தொடக்க வார்த்தைகளே நூலின் பெயராக அமைந்தது. எப்படி ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வாக்குண்டாம் என்பதெல்லாம் அந்த தொடக்க வார்த்தைகளே நூலுக்கு தலைப்பாக இருக்கிறதோ, இதே போல நம்முடைய உலகநாத பண்டிதர் செய்திருக்கின்ற இந்த அருமையான நூலுக்கு உலக நீதி என்று பெயர். அந்த நூல் எப்படி தொடங்குகிறது என சொன்னார், உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. அருமையா சொல்றார். உலக நீதி புராணம், புராணம் என்ற சொல்லுக்கு பழமையானது என்ற பொருள். இனி உலக நீதி என சொல்லக்கூடிய ஆன்றோர்களால் பின்பற்றப்படுகின்ற வலியுறுத்தப்படுகின்ற எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுக்க முறைகளை சொல்லுகின்ற இந்த பழைய நூல்களை உரைக்கவே, உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. இப்படி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று அங்கே வருகிறது. அதிலே சொல்லக்கூடிய செய்திகள்லாம் அருமையான செய்தி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இப்படி அது தொடங்குகிறது. அதில் வரக்கூடிய ஒரு பாடல்களிலே ஒன்று, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். சேரக்கூடாத அந்த சமணர் கூட்டத்திலே சென்று பூன் பாண்டியன் சேர்ந்தார், வெப்பு நோய்தான் கிடைத்தது. சேரக்கூடாத சமணர் இடத்திலே சென்று சேர்ந்தார் நவாவுக்கரசு சுவாமிகள், சூளை நோய்தான் கிடைத்தது. அதனால சேரினம் அறிந்து சே, அழகா உலக நீதியில சொல்லுகிறார், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நமக்கு பிறர் ஒருவர் செய்த உதவியை அடைந்த பயனை நாம் ஒருபோதும் மறத்தல் கூடாது. செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டப்படுது. அதிலே சொல்லுகின்ற பொழுது சிலர் நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு கடமையாக சில உதவிகள் செய்வார்கள், அவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி செய்தவர்களுக்கு நன்றியாக காணிக்கையாகவோ ஏதோ நாம் திருப்பி நம்மால் ஏன்ற அந்த இடத்துல செய்யணும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என சொன்னால், சமுதாயத்தில் 5 பேர்கள் நமக்கு வாழ்வியலில் இயைந்து நமக்கு துணை செய்கிறார்கள், 5 பேர்கள். அந்த 5 பேர்கள் கைமாறு வேண்ட கடப்பாடோடு அவர்கள் கடமையாக நினைத்து நமக்கு சில உதவிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நன்றியின் காரணத்தினாலே அவர்களுக்கு காணிக்கையாக அல்லது அதை வேறு வார்த்தையிலே கூலியாக ஏதேனும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டுறோம். அதை சொல்லுகிறார் நம்முடைய உலகநாத பண்டிதர், அழகாக சொல்லுகின்ற பொழுது, 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம். வாழ்க்கையிலே உனக்கு கைமாறு வேண்ட கடப்பாடோடு கடமையோடு உதவி பெறுபவர்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிய காணிக்கையை கொடுத்து விடு, கொடுக்க வேண்டிய கூலிய தட்சணையை கொடுத்து விடு. 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம், அது எது இங்கு எனில் நீ சொல்ல கேடாய். அந்த 5 பேர் யார் தெரியுமா? தஞ்சமுடன் வண்ணான். உலகத்துல அந்த காலங்கள்ல நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே இயைந்தவன் வண்ணானும் நாவிதவன், அவர்களெல்லாம் ஒரு கடமையாக செய்தார்கள். இன்றைய தேதியிலே ஒரு லாண்டரியில போட்டு ஒரு சட்டைக்கு 25 ரூபா கொடுக்கும். அந்த காலத்துல வீட்டுக்கு காலனா கொடுப்பார்கள், அதை வீட்டில் உள்ள துணியை பூரா மாதம் பூரா அவன் துவைச்சு கொடுப்பான். இந்த வண்ணான் என சொல்லக்கூடிய பல வகையிலையும் உதவுகிறான். அந்திக்கிரியை செய்கின்ற போதெல்லாம் வந்து உதவுவான். ஆகையினாலே இந்த வண்ணான் நம்முடைய வாழ்க்கையோடு இயைந்தது. ஒரு ஊர் என்று சொன்னால் அங்கே வண்ணான் என்பதும் நாவிதன் என்றும் இருத்தல் வேண்டும். அவர்களெல்லாம் செய்கின்ற வேலைக்கு தகுந்த ஒரு சம்பளம் பெறுவதில்லை, நாம் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு கடமை செய்கிறார்கள். தஞ்சமுடன் வண்ணான் நாவிதன் தன் கூலி சகலகலை ஓதுவித்த ஆசிரியர். ஆசிரியர்களெல்லாம் நான் ஒரு கடமையாக கடமை உணர்ச்சியோடு நமக்கு கற்பித்து தருகிறார்கள். சகலகளை ஓதுவித்த வாத்தியார் கூலி, வஞ்சமர நஞ்சு அறுத்த மருத்துவச்சி. அந்த காலங்களில் மருத்துவச்சின்னு ஒருத்தி இருப்பா, பிரசவ இல்லங்களுக்கு சென்று அந்த பெண்ணுக்கு பிரசத்தை பார்ப்பா. அப்படி பார்க்கின்ற போது இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் நமக்கு நன்றாக சம்பளம் கொடுப்பார், இவன் கஞ்சன் என்றெல்லாம் மனதிலேயே நினையாது. எல்லோரையும் சமமாக பாவித்து அந்த மருத்துவச்சி பிரசவத்தை பார்த்து நஞ்சை நீக்கி விடுவார். அதை ஒரு வியாபாரமாக நினையாது. அதான் சொல்லுகின்ற பொழுது வஞ்சமர நஞ்சிருத்த, இதே கருத்தை சொல்லான் சிவஞான சித்தியாரில் அருணந்த சிவாச்சாரியார். மண்ணிலே சிரவியாதி மருத்துவன் அருத்தியோடும், அருத்தினா இறக்கப்படணும். ஒரு மருத்துவன் என சொல்லக்கூடிய முதல்ல நோயாளியை கண்டு இறக்கமுற்று, ஐயோ இவருக்கு இந்த நோய் வந்து விட்டதே என சொல்லி முதலில் அவருக்கு தேறுதல் வார்த்தை சொல்லி, பயப்படாதீங்க குணப்படுத்திடலாம், இது சாதாரணமானதான், எத்தனை பேர் குணப்படுத்தியிருக்கேன், பயப்படுதங்க என சொல்லி இந்த பயத்தை நீக்கி அவனிடம் இருக்கின்ற பொருளை நினையாது இதனை தீர்ப்பது தரக்க கடமை என்று நினைப்பான். அதனால்தான் மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அரித்தியோடு இறக்கப்பட்டு கடமை உணர்வாக செய்வார். அதைத்தான் வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சி கூலி மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன். அடுத்தபடி வந்துச்சு, நம்முடைய நோயை தீர்ப்பதிலே மருத்துவன் எப்படி இருக்கிறான், கவனமாக இருப்பான். அந்த காலங்களில் மருத்துவத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களே மருந்தை தயாரித்து வைத்து கொடுப்பார்கள், கொடுப்பதை பெற்றுக் கொள்வார்கள். ஆகினாலே தமிழ் வைத்தியம் என்று தனி நூலே இருக்கிறது. எப்படியெல்லாம் வைத்தியம் நடந்து கொள்ள வேண்டும், இந்த வைத்தியன் என்பவன் நோய்க்கு எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் இலக்கணம் சொல்லியிருக்கிறான். ஆகையினாலே இந்த ஐந்து பேர் இன்சொலன் இன்சொல்வுடன் இவர் கூலி கொடாத வேற ஏதுதான் செய்வேனோ யமன் தான். இந்த ஐந்து பேர்களுக்கு ஒதுமையை கொடுக்காமல் கூலி கொடுக்காமல் இருந்தால் எவன் யமன் அவர்களை என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது. இன்னொரு இடம் இந்த பாட்டை படிக்கிறேன். அஞ்சு பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம், அது ஏது இங்கியனில் நீ சொல்ல கேளாய். தஞ்சமுடன் வண்ணா நாவிதன் தன் கூலி சகலகலை ஓதுவித்த வாத்தியார் கூலி வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சு கூலி மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன் தன் கூலி இன்சொலுடன் இவர் கூலி கொடாத பேரே ஏது ஏது செய்வானோ யமன் தானே. எனவே இவர்களை எல்லாம் யமன் பற்றி என்ன செய்வான் என்பதை சொல்ல முடியாது என சொல்லி காட்டுகிறார். ஆக நமக்கு உதவுகின்றவர் கைமாறு வேண்ட கடப்பாடோடு உதவுகின்ற எவரையுமே நாம் நன்றியோடு நினைத்தல் வேண்டும். அப்படி கைமாறு வேண்ட கடப்பாடோடு இருக்கின்ற அந்த கார்மேகத்தை விட கருணை மிகுந்தவன் நம்முடைய கண்ணுதல் பெருமான் ஒருவன் தான். கேளாமலே தானே வந்து ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் எப்படியெல்லாம் அவன் உயிர்களுக்கு பரோபகாரம் செய்கிறான் எல்லாம் மறந்து விடக்கூடாது. இறைவன் தன்னுடைய நிலைமையிலே இருக்கிறார், தான் சுகமாக இருக்கிறார், சுரூப லட்சணத்தில் இருக்கிறார். சுரூப லட்சணத்திலே இருந்த உயிர்கள் கடை தீராது என்பதற்காக தடத்த லட்சணத்திற்கு வருகிறார், தன்னுடைய நிலையை கீழே இறங்கி வருகிறார். அப்படி உயிர்கள் பொருட்டு அவன் தடத்த நிலைக்கு வருகின்ற பொழுது சிவம் என்ற சொல், தன் நிலையில இருக்கின்ற பொழுது சிவம், உயிர்கள் பொருட்டு அவன் வருகின்ற பொழுது சிவசக்தியாக மாறுகிறான். அப்படி சிவசக்தியாக மாறி இருந்து அந்த அருளையே திருமேனியாக கொண்டு பல பல வேடம் எடுக்கிறான் உயிர்களுக்காக. பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன்னார். இப்படி பல பல வேடங்களை எடுக்கிறான். அந்த வேடங்கள பொருள் என்ன? அவன் தாங்கி இருக்கிற அவனுடைய திருமையின் அங்கம் உபாங்கம் என்ன எல்லாமே ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது, ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. அவன் மேனியிலே இருப்பதெல்லாம் உலகோர் போன்று நம்மை ஆடுகின்ற அரசனுக்கும் மேலாக இருக்கின்ற அவன் மேனியிலே இருப்பது என்ன? எத்தனையோ குபேரனை அருகிலே இருந்தும் கூட பன்றிக்கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார், பன்றிக்கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார். அதற்கு எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய பெருமான் பட்டு பீதாம்பரம் முதலானவைகளை விடுத்தாலும் மான் தோல் புலித்தோல் யானை தோல் இவைகளை விடு தன்னுடைய மேனியில் வைத்திருக்கிறார். மான் தோல் புலித்தோல் அழகாக சுந்தரரே சொல்லி காட்டுறார். இப்படியெல்லாம் இருக்கின்ற எவருமே விரும்பாத அந்த பெருமான் அவன் இருக்கின்ற இடம் எது? அழகாக தங்க மாளிகையில இருக்கலாம், ஆனால் சுடுகாட்டிலே சென்று அங்கே தனக்கு மேனிக்கு சாந்தாக திருநீரை சாம்பலை அணிந்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கின்ற அவன் தலையிலே ஒன்றை அடையாளமானமாக இருந்தாலும் அவன் விரும்பி வெள்ளருக்கு போன்றவைகளை அவன் தன் மனையிலே தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கிறான். வெள்ளருக்கு ஊமத்தை, இந்த ஊமத்தை வெள்ளருக்கு ரெண்டையும் கையால கூட தொடமாட்டோம். நாம மருந்துக்காகத்தான் சில இடத்துல அதை தொடுவோம், தொட்டாலும் அதை நன்றாக கையை நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் பெருமான் அதை விரும்பி அணிந்திருக்கிறார். ஆகையினாலே ஊமத்தை வெள்ளருக்கு முதலானவர்கள் அணிந்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் நாம் விரும்புவதில்லையோ அதையெல்லாம் மேலே அணிந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் எதற்கு என்பதை நம்முடைய நூல்களிலே விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினத்து சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற திருவற்றியூர் உருவா உருவதிலே இவைகளுக்கெல்லாம் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. கந்த புராணத்திலே ததீஷ உத்தர படலத்திலும் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த சிவஞானிகள் என்ன செய்வார்கள், இதை அணிந்திருக்கின்ற காரணத்தாலே அவரை விரும்புவார்கள். அதான் கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. இன்னைக்கு அவன் பன்றிக்கொம்பு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலும் ஆமை ஓடு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலும் தான் யானை மேல் ஏறாது குதிரை மேல் ஏறாது மூசு மூசு என்று இருக்கின்ற காளை மேல் ஏறி வருகின்ற காரணத்தையும் மான் தோல் புலித்தோல் யானைத்தோலை தான் பயன்பட மேனியில் வைத்திருக்கின்ற காரணத்தினாலும் சுடுகாட்டிலே அவன் நடமாடுகின்ற காரணத்தினால் சாந்தாக மேனியிலே சாம்பலை பூசி இருக்கின்ற காரணத்தினாலும் உன்னை என்று வேறு எவருக்கும் ஆட்பட மாட்டேன். ஏன் அதன் பொருள் புரிந்து விட்டது. இதை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கலை திருத்துருத்தியும் வேள்வி குடியும் என்ற அந்த பதிகத்திலே அழகா சொல்லி காட்டுகிறார். அந்த பகுதியில கவனமா கொள்ள வேண்டியது என்ன, நான் சொன்ன இவைகளெல்லாம் உனக்கு இருந்தா உனக்கு ஆட்படுவோமே ஆட்படுவோமேன்னு இருக்கும். ஆனால் பொருள் என்னவென்று சொன்னால் ஆட்படுவோம்னா ஆட்பட மாட்டோம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. இவைகளுடைய உண்மை தத்துவங்களை காரணங்களை அதனுடைய உட்கருத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் தெரிந்தும் கூட உனக்கு ஆட்படுவோம் தான் பொருள் எடுக்கணும். இதுதான் சைவ மரபு. இவரலாது இல்லையோ பிராணனா சுந்தரமூர்த்தி நீர் விட்டு அவர் கடவுள் இல்லையோன்னு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. இவரலாது இல்லையோ பிரானார் என்பார்க்கு ஆம் இல்லையாம் இவரே எனக்கு பிராணம் பொருள் எடுக்கணும். சைவத்திலே மரபு நீர் நெறி மாறி நம் பொருள் கொள்ளுதல் கூடாது. அந்த அபச்சாரம் அது நமக்கு சிவனிந்தையிலே கொண்டு போய் விடுது. அதே மாதிரி சுந்தர அருளிய திருத்திருத்தி வேலி கூடியில அங்கே நாம் இவருக்கு ஆட்போடுவோமே ஆட்போடுவோமேன்னா நான் அவருக்கு அடிமைப்பட மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. உறவோர் அடிமைப்பட மாட்டார்கள், இதை அறிந்து நான் உனக்கு அடிமைப்படுவேன். அவர் சொல்லி காட்டுறார் பாருங்க. ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டு ஆங்குவோர் ஏறும் ஏறி காணக்காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றை உடுத்து புலித்தோல் வியர்க்கு இட்டு யானை தோல் போர்ப்பது அறிந்தோமால் நாம் இவருக்கு ஆட்படோமே. இதெல்லாம் இருந்தா அதுல ஒரு வார்த்தை அறிந்தோமா, அதனுடைய உண்மை காரணத்தை நான் அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே உனக்கே ஆட்படுவேன் என்பதைத்தான் இப்படி ஆட்படுவோமே ஆட்படுவோமே என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனானவன் உயிர்கள் தன்னை அறிந்து தெரிந்து புரிந்து தன்னை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பல பல வடிவங்களை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அதான் பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன்னார். எந்த இடத்திலே எந்த வடிவத்தை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அந்த வடிவத்தோடு வருவான். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க வேண்டும் என சொன்னார் ஒரு வேடனாக வருகிறார். ஒரு வேடனாக வந்திருந்து பாசுபத சிரித்து கொடுக்க நம்முடைய சிறுத்தொண்டனார் கணக்கரகம் செய்வதற்கு அங்கே வைரவராக வருகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த வேடங்களிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதுல உயிர்களுக்காக தான் அழகிய கோலத்தையும் கொண்டது உண்டு. எப்படின்னா மதுரையிலே இருக்கின்ற நம்முடைய தடாதக பிராட்டி அம்மையார் அம்மையாரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கையிலே இருந்து இறங்கி வந்து சோமசுந்தர பாண்டியனாக வர்றார். அப்படி சோமசுந்தர பாண்டியனாக வந்து அங்கே மகுடம் சிம்மாசனத்துல பதவி ஏற்கணும். அப்படி பதவி ஏற்கணும் போது மன்னருக்குரிய கோலத்துல மாறுறார் சுவாமி. இதை பரஞ்சோதி முனிவர் நன்றாக அனுபவித்து சொல்லி காட்டுகிறார். சிவன் தன்னுடைய இயல்பான வடிவத்தை விட்டு சிம்மாசனத்திலே தான் பதவி ஏற்பதற்குரிய அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்குரிய ராஜ கோலத்திலே தன்னை மாற்றிக் கொள்கிறார். எப்படி அவருடைய உண்மை வடிவம் எது? ஷடை அணிந்திருப்பார் தலையிலே, அதே கொன்றை மாலையை அணிந்திருப்பார். அங்கே பாம்புகளை ஆபரணமாக உடலெங்கும் அங்கே பிடித்திருப்பார். இடபக்குடியினை ஏந்தி கொண்டிருப்பார். அத்தோடு மட்டுமல்லாது அவன் ஊரிலான் பேரிலான் என்ற அந்த இலக்கணத்தோடு வருவான். அப்படி ஊரில்லாத பேரில்லாத உறவில்லாத வருகின்ற அவன் இப்ப மதுரையிலே நம்முடைய தடாதக பிராட்டியாரை இந்த திருமணம் செய்வதற்காக சோமசுந்தர பாண்டியனாக வடிவம் எடுக்கிறார். இப்படி வடிவம் எடுக்கின்ற பொழுது, சிம்மாசனத்தில் அமர்கின்ற பொழுது தன்னை மாற்றி அமைக்கிறார். இந்த வடிவத்தை ஷடையை மறைத்தார். மறைத்து இந்த ஷடைக்கு மேல நவ மணிகள் முதலானவர்கள் பதிக்கப்பட்ட மகுடத்தை தாங்கிக் கொண்டார். கொன்றை மாலையை நீக்கினார். சிவத்தை விட்டு கொன்றை பிரியாது. கொன்றையான் கொன்றையான் கொன்றையான் என்று அவனுக்கு நம்முடைய இலக்கிய நூல்கள் பேசுகிறது. அந்த இயல்பாக இருக்கிற அந்த சிவன் அடையாளத்துக்கு ஒரு சொன்றையையும் நீக்கிவிட்டு பாண்டிய மன்னனுக்குரிய அடையாள மாலையாக வேப்ப மாலையை போய் அணிந்தார். அத்தோடு மட்டுமல்லாது இயல்பாக சிவபெருமான் பாம்புகளையே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற நம்முடைய பெருமான் அங்கே கல்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற பசுமொன்னால் ஆன ஆபரணங்களை மேனியங்கும் அரசன் போல் அணிந்து கொண்டார். கையிலே விடை கொடி இடபக்கொடியை தாங்கி இருக்கிற பெருமான் அந்த இடக்கொடியை இடபக்கொடியை விட்டு விட்டு மீன் பொறித்த கொடியினை கையிலே தாங்கி கொண்டார். ஊரிலான் பேரிலான் உறவியலான் என்று சொல்லப்படுகின்ற அவன் இப்பொழுது அவன் உறவினர் உண்டும் என்று சொல்லும்படியாக அங்கே மலையத்துவச பாண்டியனுக்கு மருமகன் என்ற உறவிலே வருவன். இதை அழகாக திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இதை விளக்கமா சொல்லி காட்டார். ஷடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொன்றை அந்தா தனந்து வேப்பம் தொடை முடித்து விட நாக கலன் அகற்றி மாணிக்க சுடர்வோன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் உழுது ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான் என்று இப்படி உயிர்கள் பொருட்டு அவன் பல பல வடிவங்களை எடுத்து அவன் உயிர்களை தம்மை அடைவதற்கு இப்படி பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவைகளெல்லாம் எப்படி வடிவம் எடுக்கிறான், அவன் இன்னும் என்னென்ன பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பதி உண்மையை நம்முடைய வாகீச முனிவர் ஞானாமிரதத்திலேயே ஒரு சில பாடல்களிலே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதிலே நம்முடைய பெருமானை பற்றிய உண்மைகளை எல்லாம் நம்முடைய வாகீச முனிவர் 58வது பதிகத்திலே பதி உண்மையை தொடர்ந்து செலுத்தி வர்றார். எப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் என சொன்னார். யாவருக்கும் மேலாய் இருக்கின்ற அந்த பெருமானை அவனை பற்றிய உண்மை அறிதல் வேண்டும், பிரமாணம் வேண்டும். அவன் உண்டுமா இல்லையா என்பதற்கு பிரமாணம் எடுக்கணும். எப்பவுமே ஒன்றை பற்றி அறிவதற்கு காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்று இந்த மூன்றையும் தான் பிரதானமாக எடுத்துக்கொள்வார். ஆறு அளவைகள் இருந்தாலும், உட்பிரிவுகள் நிறைய அளவைகள் இருந்தாலும், காண்டல், கழுதல், நூல் அளவை இந்த மூன்று தான் பிரதானமாக கொள்ளப்படும். ஏற்கனவே அடியன் கூறியபடி காண்டல் அளவை படி கண்டால்தான் ஒப்புக்கொள் என்பதற்கு உரிய தகுதி நமக்கு இல்லை. அது பக்குவான்மாக்களுக்கு மட்டுமே அவன் புறப்படுவான். ஞானக்கனுடையார் மட்டும்தான் அவனை காண முடியும். அடுத்தார் போன்று நூல் அளவை என சொல்லக்கூடியது கௌரவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கருதல் அளவையை வைத்து இறைவனை நிரூபித்து விடலாம். அந்த கருதல் அளவையை வைத்து எப்படி நிரூபித்து விட வேண்டும் என சொன்னால், நம்முடைய சைவத்திலே அடிப்படை கொள்கை என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்துல நம்ம சைவம் ஒன்றுதான். இந்த உலகிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நித்திய பொருள், அனித்த பொருள், நிலையான பொருள், அழியும் பொருள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப சைவனுக்கு ரொம்ப முக்கியம். எது நித்திய பொருள், எது அழியக்கூடியது, அனித்தியம்ங்கிறது தெரியணும். வள்ளுவர் கேட்டார், எவன் கடை நிலையாக இருக்கின்ற ஒன்றுமறியாத அறிவிலி. ஏன்னா அவர் யாரை சொல்றான்னா, நிலையாமையை உணர்ந்து அழியப் போகின்ற பொருளை நிலைத்த பொருள் என நம்பி பின்னே செலுத்துகிறார்.

உலகாயுதன் இருக்கான். உலகாயுதன் வந்து காண்டல் அளவை மட்டும்தான் ஒப்புக்கொள்றான். அவன் கேக்குறான், உலகம் அழிஞ்சதை நீ பார்த்தியா, உலகம் உற்பத்தி ஆனதை நீ பார்த்தியா, இல்ல பார்த்தேன்னு சொன்னவனே நீ பார்த்தியான்னு கேக்குறான். நான் பார்க்கல. அப்ப பெரிய உண்டுங்கிறேன். உலகம் நித்தியம்ங்கிறான் யாரு? நம்முடைய இந்த உலகாயுதன் என சொல்லக்கூடிய ஒரு சமயவாதி. ஆனா உலகம் அழியும் என்பதற்கு நமக்கு திருக்குறளிலேயே வந்திருக்கிறது, திருக்குறளிலேயே சொல்லி காட்டுகிறது. எப்படி? ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்ல, பொன்றாது நிற்பது ஒன்றும் இல். அழியக்கூடிய இந்த உலகத்திலே அழியாமல் இருப்பது தனக்கு ஊமை இல்லாத புகழ் மட்டும் நினைத்திருக்கிறார். இந்த குறள்ல அடிப்படை கருத்து, அழியக்கூடிய இந்த உலகிலே புகழ் மட்டும் அழியாம இருக்கும். அப்போ உலகம் அழிகிறது யார்? வள்ளுவர் சொல்றார். அது சொல்றாரு பாருங்க, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றும் இல்லை. பொன்றாதுன்னா அழியாது. இப்ப உலகம் அழிகிறது, புகழ் நிலைத்து நிற்கிறதுன்னு சொல்லி காட்டுறார். ஆகையினாலே நமக்கு நூல்களிலே இந்த அனுமான அளவிலேயே சொல்லுகின்ற பொழுது உலகம் தோன்றுகிறது, நிலை பெறுகிறது, அழிகிறது. இதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன? இந்த தோற்றுவிக்கவும் நிலைநிறுத்தவும் சங்காரம் செய்வதற்குமே தனி அதிகாரிகள் இருக்கிறார்கள். தனி அதிகாரிகள் யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரர். இவங்களுக்கு தானே வேலை. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எது இருக்கிறது? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நமக்கு ஒரே கடவுள் கொள்கை. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஏன் இருக்கிறார்? இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியது என்பதை காட்டுவதற்காக அதனை தொழில் செய்விக்கின்ற பிரம்மனை நமக்கு காட்டுறார். ஆகையினாலே இந்த பிரம்மம் விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய இவர்களை வைத்துக் கொண்டு உலகம் தோன்றுகிறது, நிறைவேறுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்துல தோன்றி அழியக்கூடியது. அப்போ இந்த இடத்துல தோன்றுகின்றது, நிற்கிறது, அழிக்கிறது என சொன்னால் சங்காரம் ஆகிறது. சங்காரம் ஆன பின்பு மீண்டும் தோற்றுவிக்க அழியா தன்மையுடைய நித்திய தன்மையுடைய ஒருவன் தான் இதை செய்ய முடியும். ஏன்னா எல்லாம் அழிகின்ற பொழுது அவனை அழிந்து விடுவான். அப்ப இந்த இடத்துல தோற்ற முடிய உலகம் அழிதற்குரியது. அழித்து அந்த உலகம் மீளம் தோன்ற வேண்டும் என்றால் அழியாத நித்திய பொருளாகிய ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் மீளமும் தோற்றுவிக்கிறது. அந்த அழியாத ஒன்றிலிருந்து மீளவும் தோற்றுவிக்கிறது சங்கர காலத்திலே தான் அழியாத எஞ்சி நின்று அதுதான் சிவம் என சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஷேடன் என்ற ஒரு பொருள் உண்டு. ஷேடன் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால் எஞ்சியது. நாம சாப்பிட்டு தட்டில் மிச்சம் இருந்தால் அதுக்கு ஷேடன்னு பெரியும், மிச்சப்பட்டதுன்னு அர்த்தம். இறைவனுக்கு ஷேடன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என சொன்னால் இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து விடும், ஆனால் ஒருவன் மட்டும் எஞ்சி நிற்பான். அதனாலதான் இறைவனுக்கு சேடம். 58வது பாடலுக்குள்ள பொருளை சொல்லி கொண்டு வர்றேன், நூலுக்கு வரலன்னு நினைச்சுறாதீங்க. அந்த நூலுக்குள்ள பொருளை முதலில் சொல்லி கொண்டு பாடலுக்கு போறேன். ஆனால் நூலுக்கு இன்னும் வரலையேன்னு தயவு செஞ்சு நினைச்சுறாங்க. ஆகையினாலே இந்த உலகனை அழியக்கூடிய தன்மையுடைய இந்த உலகத்தை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும் என்பது அதனால் தெரியப்படுகிறது. உலகாயுதம் என்ன, இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல செடி இருக்கு, அது தானா தோன்றுது. மலைப்பிரதேசத்துல பார்த்தா தானா தோன்றுது. கொஞ்ச நாள்ல அதை அழிஞ்சு போகுது. அதன் அடியில கிடக்கிற விதை தானா தோன்றுது. இப்படி தானா தோன்றும், தானா அறியும்ன்றான். ஆனா தானா தோண்டி தானா அழியக்கூடிய தன்மை உலகிற்கு இல்லை. இன்னைக்கு சிந்தனையில வரக்கூடியது ஏன்? உலகம் என சொல்லக்கூடியது ஜட மாயையில் இருந்து தோன்றுவது. ஒரு மாய ஜடப்பொருளிலே அது இயங்கும், ஆனால் அது தானாக சுயமாக இயங்காது. நாம இயக்கினால்தான் இயங்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இயக்கம் புரிவது எங்கும் செல்வது. சைக்கிள் இருக்குல்ல, அது இயக்கம் செய்கிறது, சுழல்கிறது, எங்கும் போகிறது. எங்கும் போயிருதுன்னா அது சைக்கிள் சாணாவா போகுது. அதுல உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பெடலை போட்டு மிதிச்சு உந்து சக்தியை ஒருவன் கொடுத்தால்தான், ஒருவன் இயக்கினால்தான் ஜடப்பொருளாகிய சைக்கிள்

0: கிளியம். ஒருவன் தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவன் இயக்கினால்தான் அந்த ஜடமாகிய பைக்கு அது இயங்கி நமக்கு ஒரு செயல்பாட்டை தருது. இனி ஜடப்பொருள் இயங்குறது உண்மை, உலகம் தோன்றுகிறது அடிக்கிறது உண்மை, ஆனா ஜடப்பொருள் தானே இயங்காது, அதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும். எதை போல அப்படிங்கிறார். சைவர்கள் வந்து சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய அந்த தேர் ஓட்டத்துல வரக்கூடிய தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு, தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த தேரை பத்தி இப்ப ஒரு செய்தி சொல்றேன். அந்த தேர் எப்படி செய்வாங்கன்னு சொன்னேன்னா, தேரை செய்யறவங்க குறைஞ்சது ஒரு 50-60 தச்சர்கள் தேர் செய்வார்கள். ஒருத்தர் விட்டத்தை செய்வார், ஒருத்தர் சக்கரத்தை செய்வார், ஒருத்தர் தூணை செய்வார், ஒரு விதானம் அமைப்பதற்கு உள்ளே அந்த பட்டைகளை செய்வார். இப்படி 50-60 பேர்கள் சேர்ந்து அந்த தேரை செய்வார்கள். ஆனா அப்படி செய்கிற 50-60 தச்சர்களும் அவர்கள் இஷ்டம் போல செய்ய முடியாது. தலைமையாக ஒருத்தன் இருந்து கொண்டு இன்ன நீளம் இன்ன அகலம் இன்ன உயரத்திலே நீ இந்த சட்டத்தை செய், இன்ன பருமனிலே இத்தனை விட்டத்திலே வைத்து நீ சக்கரம் செய் என்று ஒருவன் ஏவத்தான் சக்கரம் செய்வார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் தோணபடி செஞ்சாங்கன்னா தேர் சேருமா? ஊர் கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவல் வழி நடக்கிறான். இப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலானவர்களாலும் வர்ணன் முதலாளர்கள் இந்த உலகம் இயங்கினாலும் சிவன் ஒருவன் ஏவலா நடக்கும். ஒரு கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவலா நடக்கிறான். இது வச்சு ஒரு பெரிய தத்துவம் கட்டின. அப்ப தேர் வந்தாச்சு. தேருடைய தொழில் அந்த வீதியில அசைஞ்சு அசைஞ்சு வளம் வரணும். தானா வருமா? அதை நாம போய் இயக்கணும். படம் முடிச்சு இழுத்தாத்தான் தேர் வரும். எனவே காணுகின்ற பொருள்களிலே கண்ணுக்கு அழகினை தருகின்ற அந்த தேரை அதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேண்டும். ஆகையினாலேத்தான் என்ன செய்தல் வேண்டும், எந்த பொருளும் ஜடப்பொருளும் தானாக இயங்காது, நாம இயக்குறதுக்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. உடனே அவன் சொல்றான், மாணாக்கர் கேள்வி கேட்க நீங்க சொல்ல ஒத்துக்கணும், ஆனா ஜடமும் தொழிற்படுத எப்படின்னா, பசு இருக்கிறது, பசு மடுவுல பால் இருக்கிறது, இந்த பாலை சமயத்துல அந்த மடுவுல இருந்து தானா விழுத, ஒருத்தர் கலக்காம விழுத, பசுவை எல்லாரும் கலக்கணும். இதுக்கு பின்னால நூல் வரும்போது உதாரணம் சொன்னேன். ஆனா கலக்காமலே சில இடத்துல பால் வருதே, அது எப்படின்னா சொன்னார், ஒருவருமே கலக்காமல் மடுவிலே இருந்து பால் வழி வழிந்தது என சொன்னார், தானா கறக்காது. உயிருள்ள பசு உணர்ச்சி பட்டு அதை வெளியே தள்ளுகிறது, அதை இயக்கிறது உயிருள்ள ஒரு பசு. அந்த இயக்கியது ஒரு உயிர். நீ சொல்லுபடி பார்த்தால் இடமாகிய பால் தானிய வடியும் என்றால் இறந்த பசுவிடம் இருந்து பால் மடுவில் இருந்து வெளிவருமா என்று இப்படி கேட்கிறார். இதே போல இரும்பு இருக்கிறது, காந்தம் இருக்கிறது. இந்த இரும்பை காந்தம் இருக்கிற தன்மை உடையது, ஆனா இப்படி இங்கேயும் இங்கேயும் வைத்து விட்டால் இந்த இரும்பை காந்தம் இருக்காது. இதை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு சேர்க்க ஒருவன் இருக்கும். இப்படி கொண்டு போய் சேர்த்தா எல்லைக்குள்ளே கொண்டு போக ஒருவன் இருந்தால்தான் இந்த காந்தம் இரும்பை இழுக்கும். காந்தத்திற்கு இழுவை ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்கிறது, ஆனா காந்த இலக்கிலே ஒருவன் நகர்த்தி விட வேண்டுமே, ஒருவன் வேண்டுமே. ஆகையினாலே இந்த உயிர்கள் என்ன செய்யாது, இந்த உயிர்கள் தான் காணுகின்ற உலகை படைப்பதற்கு அழிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இலக்கணம் சிறப்பு பூசணி ரெண்டும் சொல்லி செல்லாதுன்னு ஒருமையில சொல்லப்படாது. தந்தையும் பிள்ளையும் வந்தார்கள்னு சொல்லணும், தந்தையும் பிள்ளையும் வந்தான் சொல்லப்படாது. ஏன்னா ரெண்டு பேரை சொல்லிட்டு இங்க சிறப்பு பூசணி சொல்லும் போது ரெண்டும் செல்லாதுன்னு அந்த தூங்கிறது ஒருமை விகுதி. செல்லா இது போல தானம் தவம் இரண்டும் தங்கா அங்க தூவல்ல. ஏன்னா ரெண்டு சொன்னா அந்த கருத்தில் அந்த தூணாம் விகுதி வரக்கூடாது. இலக்கணம் ஆனா அங்க தானம் தவம் இரண்டும் தங்க அண்டாரு, இங்க சிறப்போட பூசணி செல்லாதுன்னு தூணா போட்டிருக்காரு ஒருமைப்பட்டு. இதுக்காக வேண்டி வேணும் சொல்லாம படிச்சிருந்தோம் என்ன எழுதி, இங்க சிறப்பும் பூசணையும்னு சேர்த்து உண்மை கொடுத்திருந்தா செல்லான்னு தான் சொல்லணும். சிறப்போடு பூசணி என்று அந்த ஒடு கொடுத்ததுனால் செல்லாது என ஒருமையால் கூறினார். இலக்கணமடா தொடப்படாது நீங்கெல்லாம். ஆமா, ஒரு பக்கம் ஆழ்மையான இலக்கண அறிவு, இன்னொரு பக்கம் சமய அறிவு, இன்னொரு பக்கம் அரசியல் அறிவு, இன்னொரு பக்கம் அமைச்சருடைய மாண்பு, அடாராடா, இன்னொரு பக்கம் இல்லற மாண்பு, இன்னொரு பக்கம் பெண்டிருடைய குணநலன்கள், காமத்து பால்ல கொட்டியிருக்காரு. இவ்வளவு இருந்தா தான் திருக்குறள் நுழையலாம். இல்ல வணக்கம் நன்றி எழுதுனத படி, முதல்ல நுழைய வேணாம். கொட்டி வச்சிருக்கிறாங்க, அதை படிக்க கொட்டி வச்சிருக்காங்க. யோகிதையா படிக்க நாதி இல்லையே, கல்லூரியும் எடுத்துட்டானுல, பரிமையல் வர வேண்டான்ட்டான். சிறப்பு செல்லாதான ஏசார் இதுல எது வரும் அப்படின்னாரு. அஞ்சாண்டு வினாத்தாள் எடுத்துக்க, அதுல எது வருது அதெல்லாம் பாருங்க, தீர்ந்து போய். எனவே வேள் வீணற்பயன் வீழ் பூணலாவது, அந்த வீழ்பூணல் நல்ல மழை. இப்ப திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொன்னவன் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு தானே வச்சார். அந்த அதிகாரம் முறை கூட ஏன் நாட்டுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானுடைய வழிபாடு நாட்டில் இருக்கணும், காலகாலத்துல மழை பெய்யணும், இந்த ரெண்டு அடிப்படை. அதனால அடுத்தது வான் சிறப்பு. அடுத்தது நீத்தார், நீ நான் இருந்த பிரயோஜனம் இல்லட, நல்ல ஞானியர்கள் இருக்கணும். அதான் நீத்தார். எதை நீத்தார்? உலகியலை நீத்து அருளியல்லையே இருக்கிறவங்க நீத்தார். மூன்றாம் அதிகாரம் அவங்களால சொல்லப்படுவதாண்ட அறம், நீ நானும் சொல்லுவது அறம் இல்ல. அடுத்தது அரண் வலியுறுத்தல். அந்த அறம் ரெண்டு வகைப்படும்டா ராஜா, இல்லறம்னு ஒண்ணு, துறவரம்னு. இல்லறம் எப்படி தெரியுமா? அஞ்சாவது அதிகாரம் இல்வாழ்க்கை. ஆறாம் அதிகாரம் இல்வாழ்க்கைக்கு எந்த மனைவி வேணும்டா? தங்கமான பொண்ணுடா, வாழ்க்கை துணிக்கலாம். ரெண்டு பேர் இருந்த போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஐயா குழந்தை குட்டி. ஏழாம் அதிகாரம் மக்கள் பேரு எல்லாம் அன்பா இருங்கடா, அன்புடைமை. எட்டாம் அதிகாரம் அடுத்தது நீங்க மட்டும் சாப்பிட்டா போதாதடா விருந்தெல்லாம். ஒன்பதாம் அதிகாரம் இனிமையா பேசுங்க, இனிமையா வாழ்ந்தா இனிமே கொள்ளும். அதிகாரம் எப்படி இருக்கு? அதை ஒருத்த மாத்தலாம், அதை ஒருத்த மாத்தலாம். குட்டிச்சோரா போ மாத்தலாமா? அதிகாரத்தெல்லாம் மாத்தலாமா? என்ன நீ யார்? திருவள்ளுவர் கழகங்கள்லாம் இருக்குது, இன்னும் இல்ல. வேள் வினற்பயன் வீழ் புனலாவது நாளும் அச்சனி நல்லுறுப்பு ஆதலால். இந்த அச்சனின்னு வரும்போது திருவள்ளுவர் நினைக்காம இருக்க முடியல பாத்தீங்களா? அவரும் அர்ச்சனை சொல்லுகிறார், சிறப்படு பூசணி செல்லாதுன்னு. எனவே வழிபாட்டிற்கு வேண்டியது தண்ணீர் முக்கியம், அதனால் அது சொன்னாராம். இரண்டாவது அடுத்தது ஆளும் மன்னனை வாழ்த்தியது. இப்ப வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும், அடுத்தது வீழ்க தன்புணல், அடுத்தது வேந்தனும் ஓங்குக அரசனை ஏன் சொன்னார்? ஆளும் மன்னனை வாழ்த்தியது அச்சனை மூளும் மற்ற இவை காக்கும் முறைமையால். இது மாதிரி அந்த அரசனுக்கு என்ன, இந்த நல்ல திருக்கோவில் வழிபாடுகள் நல்லா நடக்கிறதா என்பதும், அதை ஆற்றுகின்ற மக்கள் நல்ல பண்புடையவர்களா இருக்கிறா என்பதையும் காப்பதற்கு தாப்பா அரசன் இருக்கிறான். எனவே அரசனை அடுத்து வாழ்த்தினான் திருவள்ளுவர். நாட்டை பற்றி இலக்கணம் சொன்னார், நாடு அந்த நாடாவளத்தனை எல்லாம் சொன்னார். ஒன்பது குரல் சொன்னார். பத்தாவது குரல், ஐயா நீங்க சொன்ன ஒன்பது குரலுடைய இலக்கணம் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்குது, போதுமா ஐயா அப்படின்னா, இந்த ஒன்பது குரல்கள்ல சொல்லப்பட்ட நலங்கள் எல்லாம் வாய்ந்திருக்கிற நாடு ரொம்ப அருகியது, இருக்கிறது ரொம்ப கடினம் தான், எப்படியாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சுதான் இருக்கும். சரி, அப்படியே ஒரு கால் இந்த ஒன்பது நான் குரல்ல சொன்ன அந்த நன்மைகள் அமைந்திருந்தாலும், இப்ப நான் சொல்ல போறது இல்லைன்னா போயிடும். எது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றி, இந்த ஒன்பது குரல்கள் சொல்லப்பட்ட நீதிகள் எல்லாம் அமைப்புகள் எல்லாம் ஒரு நாட்டில் இருந்தாலும் பயன் இல்லை. எது இல்லைன்னா வேந்து அமைவு இல்லாத நாடு, அரசியல் நல்லா இல்லைன்னா அத்தனையும் உருப்படாது. அரசனா வர்ற முண்டை சரியில்லைன்னு வச்சுங்க, இந்த ஒன்பது இருந்தும் உருப்படாதுன்ற இதெல்லாம் நீ மாத்தலாமா? இதுதான் கடைசி குரல். ஏன்னா ஆங்கு அமைவு எய்திய கண்ணும், நான் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் பயன் இல்லை, எது இருந்தா அரசாட்சி இருக்கு, இதெல்லாம் மாத்தலாமா? எனவேதான் மன்னனை வாழ்த்தியது இங்க அரசன் இருந்து எல்லாவற்றையும் காப்பதுனால. அல்ல இப்படி எல்லாம் காற்றா காத்தால் என்ன வருமனாரு? ஆழ்க தீயது, தீமையெல்லாம் ஆழும். அந்த தீமை என்னன்னாரு? ஆழ்க தீயதென்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது. அயல் நெறி சைவ நெறி அல்லாத பிற பிற நெறிகள் இந்த அளவில ஒரு பக்கம் அந்த உயிர்களை பற்றியும், இன்னொரு பக்கம் இறைவனை பற்றியும் ஒத்தே சொல்லப்பட்டு மக்களுடைய நன்மையை விடுத்து ஆண்டவனுக்கு செய்யன்னு யாருமே சொல்லல, யாருமே சொல்ல. திருமூல திருமந்திரம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை கெஞ்சர மாதிரி இருக்கு திருமூல மாதிரி. என்னப்பா காலையில ஆண்டவன் வடிப்பட்டியானாரு, எங்கெங்க பூ கிடைக்குது, ஒன்னும் பூ கிடைக்கல, நம்ம வீட்டு கொள்ளையிலையும் இல்ல அடுத்துருவாங்க. அடாராடா பூ இருக்குடா, பின்ன என்னங்க எங்க ஊர்ல ஒரு வேப்பமரம் இருக்குன்னா, அடாராடா வேப்பமரம் இருக்குதா, சிவ சிவ நல்ல அர்த்தம், பச்சை இலையா இருக்கடா, அதை பிரிச்சு போட்டு அது அப்படியே தாமரையா இருந்து, அது நூறிதழ் தாமரையா இருந்து, இதழ்கள் எல்லாம் சுருளாமல் இருந்து, வண்டுகள் மொய்க்காமல் இருந்துன்னு சொன்னா ஒரு வயலும் பண்ண மாட்டான், பண்ண முடியாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, இப்படி எல்லாம் சொன்னாரே. யாவர்க்குமாம் அடுத்தவனுக்கு சாப்பாடு போடுனா, சாமி நாங்களே நாலு நாலஞ்சு நாள் புள்ள குட்டியோட இல்ல சாமி. அப்படியாடா ராஜா, உங்க குடும்பம் ஆமா சாமி குச்சேலர் கட்டா இருக்கும் போங்க. வேண்டா ராஜா, என்னைக்கு சாப்பிடுங்க? ஏதோ பத்து நாள் பன்னெண்டு நாள். அந்த பத்து நாள் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும் போது இவ்வளவு போட்டு தினமும் போட வேணும். யாவர்க்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ என்னை பத்து நாளைக்கு உதவ முடியுன்னா அன்னைக்கு சரி எனக்கு இவ்வளவுதான் சொல்றா திருவள்ளுவர். ஒல்லும் வகையா அரவியனி, சரி இவ்வளவு போட்டுட்டா ஒரு குழந்தைக்கு போயிடும் சார், அது சாப்பிடுவினாரு. ஒரு அரைப்பருக்கு எடுத்து ஒரு எறும்பு ஓடிச்சுன்னா அதுகிட்ட போட்டு எறும்புக்கு அரைப்பருக்க போடும். இப்படி எல்லாம் எளிமைப்படுத்தி சொன்ன அறம் நம்முடைய அறம். ஒருத்தர் கொடுத்தர் விஞ்சினர். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிட்டாலும் அந்த அஞ்சு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிடும் போது இது முடியாதா? இதெல்லாம் சொன்னது எனவேதான் இப்படி இந்த மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னதாம். ஆழ்க தீயதென்று ஓதிற்று அயல் நெறி வீழ்கையன்றது, பேரெல்லாம் அரண் நாமமே சூழ்க. இது பெருமான் நாமமே சூழ்கன்னு அந்த பாட்டில நிறைவுபடுத்துறாரு. ஏன் பொருள்னாரு, அரண் பெயர் சூழ்க என்றது தொல்லுயர் யாவையும் வாழி அஞ்செடுத்து ஓதி வளர்கவி. அருமை அருமை. அங்க பாட்டுல என்ன இருக்குது? வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க அப்படின்னு. அரண் நாமமேன்னு இருக்குது, அரனுடைய பெயர் இருக்கு. என்ன பெயர்? அரண் பெயர் என்ன? திருவைந்தெழுத்து தான். யார் சொன்னா? திருநாமும் ஐந்தெழுத்தும் செப்பாராயில். அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டா பாருங்க, நம்ம எல்லாரும் சொல்லுங்கிறதா தான் இன்சியல் இல்ல. இன்சியல் இருந்து அதை வேற ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? தாயும் மீலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. அவனுக்கு ஒரு தாய் தந்திருந்தா சிவபெருமான் நம்முடைய பெருமான் ஆக மாட்டான். ஆமா, நாமே வணங்குற ஆளுக்கு அவருக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை தான் வணங்கணுமே தவிர இவரை விட்டுடலாம். நம்ம வாங்கன்னா வாங்கத்தான் சிவபெருமான் உட்காருங்க சார் சொல்லிக்கலாம். சிவசிவன் தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் ஆயிடும் காயில் உலகனித்தும் கற்போடி கண்தாழலோ. பெரியவங்க எல்லாம் கொட்டி வச்சுட்டான், நீ கொட்டி வைக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆகவேதான் அரண் நாமம் எங்கும் சூழ்கை என்றார். அரண் நாமம் என்று பொதுவையால் கூறினாரேனும் திருவைந்தெழுத்து வாழ்க. பாருங்க, அப்ப ஒரு பாடலுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாடல். இப்ப எல்லாம் நம்ம தலைப்பு கொடுக்கறமே, பேசுறவங்களுக்கு எங்களுக்கு எங்க எண்ணத்துல விடாதீங்க, நீங்க தலைப்பு கொடுத்து பேசணும், மணி பணிவோடு கேட்டுக்கணும். அப்படி கொடுத்த இடம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்ன. இப்ப நீங்கன்னா அருணையார் வஜ்ரவேலு முதலியார் நம்முடைய இவர் பழனி ஈசான சிவாச்சாரியார் அவங்க எல்லாம் இருந்த காலத்துல திருநெல்வேலியில தலைப்பு இத கொடுத்தாங்க. வேற எந்த உலகத்திலேயே எங்களுக்கு அந்த மாதிரி தலைப்பு கொடுத்தது. ஒருவருக்கு என்னன்னு கேட்டீங்களா, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். நிமிஷம் என்ன தெரியுமில்ல? இருபதே இருபத்தி ரெண்டு நிமிஷம். இருபது நிமிஷம் ஆச்சுன்னு சொன்ன ஒரு சிறு அந்த கடிகாரத்துக்கு முன்னால தெரியும். இருபத்தி ரெண்டு ஆச்சுன்னா சரி, அது எவரேனும் தாமாக கழுத்து அப்படி சொல்லணும். ஒருவர் ஈசான சிவாச்சாரியார் தலைவர், அது வஜ்ரவேலுமேலியார் அருணவேலுமேலியார் அப்பை சுத்தர் சாமி பிள்ளை இவங்க எல்லாம். ஒருத்தருக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், இன்னொருத்தருக்கு வீழ்க தன்புணர், இன்னொருக்கு வேந்தனும் ஓங்குக, இன்னொருக்கு ஆழ்க தீயது, இன்னொருக்கு எல்லாம் அரண் நாமிய சூழ்க. தலைப்பென்ன? வையகம் துயர் தீர்கவி. தமிழகத்திலேயே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து பேசுகிறோம். திருநெல்வேலி ஒன்று வையகம் துயர் தீர்கவி என்பது தலைப்பு. இப்ப அதுல அஞ்சு பேரு இரண்டு ஐயிருபது நூறு ஐயிரண்டு பத்து நூத்தி பத்து நிமிஷம். தலைவர் ஈசான் தங்கம் அவர் என்ன சொன்னார், அந்த இருபத்தி ரெண்டாம் நிமிஷம் ஆன உடனே அந்த ரெட் லைட் வந்துடும், ரெட் லைட் வந்துடும். இருபதாம் நிமிஷம் ஆன உடனே ப்ளூ லைட் வரும். இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் ஆன உடனே சிவப்பு லைட் வந்துடும், சிவப்பு ஒளி வந்துடும். நீ உட்காந்துட வேண்டியது பெல்லாம் அடிக்கப்படாதுல்ல. அதனால அவர் சொன்னார், இங்க ஐந்து பேர் பேசுறாங்க, நம்ம ரொம்ப சிறப்பு. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மணித்துளிகள் இருபத்தி ரெண்டு மணித்துளிகள் அல்லவா? அப்படி அப்படி அந்த மணித்துளிகளை மீறுகின்ற பொழுது சிவப்பு ஒளி காணப்படும். அதை அடியேனும் நான் காண வேண்டும். எனக்கு தலைவருங்கிறதுனால என்ன இருபத்தி நிமிஷம் வேணா, எல்லோரும் காண வேண்டியது சிவப்பொழிதானே, சிறப்பென்னும் செம்பொருள் தானே என்று சொல்லி ஏன்னா எனக்கு தலைவன்கிறதுக்காக 22 நிமிஷத்துக்கு மீற வேணாம், எனக்கு 22 நிமிஷம் ஆகுதுன்னா சிவப்பொழி வந்துட்டும். எல்லோரும் காண வேண்டியது செம்பொருள் தானே, அதனால் அடியேனும் அதை காண வேண்டும். தலைவர்கிறதுக்காக போட்டு வளர்த்துருக்கலாம். அப்ப அவர் 22 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அப்படியே நேரத்தையும் ஒதுக்கி தலைப்பையும் கொடுத்தா தான் நாங்க உருப்படுவோம். பணிவான விண்ணப்பம். எங்க விருப்பத்து விட்டோம்னா கடலூர்ல பேசுறது பாண்டிச்சேரியில, பாண்டிச்சேரியில பேசுறது அதுல பேசி பேசி நேரத்தையும் அதிகமா கொடுத்தா என்ன ஆகும் அல்லவா, என்னமோ ஆகும். விடுங்க, முதல் பாடலுக்கு 4 பாடல்கள் விரிவுரையாக செய்திருக்கார். இனி அடுத்த பாடலுக்கு தொடங்குறார். அரிய காட்சியர் என்பது அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியார் என, உரிய அன்பனில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்லடையாங்கள் பேசினார். ரொம்ப அருமை. அவர் ரொம்ப அரிய காட்சியர்னா காண்பதற்கு ரொம்ப அருமைன்னு சொன்னாங்களே, அப்படி அருமையா இருப்பதை எப்படிதான் காண்பது? இப்ப அவன் எளியன்னு சொன்னா போய் எல்லாரும் பார்க்கலாம், அவர் தான் ரொம்ப அறிவை காண்பதற்கு ரொம்ப அருமைன்னு சொன்ன உடனே வணக்கம் நன்றின்னு தான் வெளியில் வந்துருவான். என்ன பொருள்னு கேட்டா, நீங்க எங்கேயுமே இருக்குது எல்லா பதியங்களும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பக்கம் ஒரு அரியர் என்று சொல்லுவோம் பாருங்க, அரியானை அந்த நர்தம் சிந்த யானை, அருமையா போச்சு. அரியானை அவன் எல்லா உயிர்களுக்கும் அரியவனாக இருப்பான். ஆனா அதே ஆண்டவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, அந்த நர்தம் சிந்த யானை அப்படிங்கிறாரு. நமக்கு என்ன என்ன இப்படி முதல்ல அரியவன் எல்லாருக்கும் அரியவன்னாரு, அப்புறம் அந்த நர்தம் சிந்தையான் இருக்காங்கிறாரு. அப்ப என்ன பொருள் என்றால், யாருக்கு அரியவன் யாருக்கு சிந்தையில இருப்பான். இந்த நான் காண்பேன் யான் காண்பேன் என்ற முனைப்போடு செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அவன் அரியவன். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, நீ காட்டாவிட்டா நான் எப்படிப்பா காண்பேன், நீ காட்டுவித்தால் நான் காண்பேன் என்று யார் அன்பா போறாங்களோ அவர்களுக்கு காண்பேன். ஆகவே அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, இந்த முனைப்போடு செல்கின்றவர்களுக்கு காண முடியும். முனைப்பற்று நீதான் காட்டு, எனக்கு யாருப்பா காட்டுவான்னு சொன்னா தானா காட்டுவான். அதுதான் அந்த அரியன் எளியன் என்று சொல்வதற்குரிய வேற்றுமை. அப்ப அரியான் யாருக்கு? முனைப்பாக சென்றவர்களுக்கு. யாருக்கு எளியான்? நீ காட்டினாலே யார் காட்ட முடியும் என்று சொல்வதற்கு, அந்த நர்தம் சிந்த யானை அருமறையனகத்தானி இதெல்லாம் சொல்லுகிறார். அது போல இங்கேயும் அரிய காட்சியர், இந்த அரிய காட்சியர்னு யாரும் காண முடியாதுன்னு சொன்னா ஏன் அப்படின்னா, அவ்வாதியை தெரியலாம் நிலையால் தெரியாரன, அவன் அவனை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு நிலை இருக்கு, அந்த நிலையில தெரிஞ்சுட்டாதான் முடியும். அது யாருக்கே தெரியல, அப்பா பிள்ளைக்கே தெரியல. யார் அப்பா? வைகுண்டத்துல இருக்கிற அப்பா. யாரு புள்ள? பிரம்மலோகத்தில் இருக்கிற புள்ள. என்ன பண்ணுச்சு ஒருனா, ஏப்பா நம்ம ஆண்டவனை காணோம்னு நான் அதான்டா நினைச்சேன் அப்படின்னு. என்னப்பா செய்வோம்னாரு, ஏ நீ முடிய காண, நான் அறிய காண்டேன். ரெண்டும் போச்சு, நான் காண்பேன்னு போச்சு, போச்சு போச்சு போச்சு போச்சு, முடியவும் காணல. இதுவும் கீழே போச்சு போச்சு போச்சு, அடியும் காணல. என்னப்பா அப்படின்னு, என்னடா ராஜா நீ முடியினாரு, ம்னாரு. நீங்கப்பா அப்படின்னு, சரி வாங்க அப்படின்னாரு. என்னடா பண்றது, ஏன் காண முடியலன்னாரு. இந்த தாண்டகம் வந்தது ஞாபகத்துக்கு, என்னன்னா அரியானை அந்த நர்தம் சிந்த யானை என்று ஞாபகம் வந்தது. ஏண்டா அப்பர் சுவாமிகள் அந்த நர்தம் சிந்த யானைங்கிறாரு, நாம ரெண்டு பேரும் போய் காண முடியல என்னாரு. எனக்கு அதான்ப்பா தெரியல அப்படின்னு, எனக்கு அதான் தெரியல. சேர்க்கிறார் அங்கிருந்து வந்த என்ன அப்படின்னார். தம்பியும் அப்பா அம்மா பேசிக்கிறார். இந்த மாதிரி சுவாமி எங்களுக்கு போய் பார்த்தானே, நானும் போத்தேன் பார்த்தேன் பார்த்த அடியில போயும் ஒன்னும் காணாம், தம்பியும் போனா போய் போய் போய் முடியும் காணா அப்படின்னாரு. இதை வந்து ஞானசம்பந்தர் 8வது பாடல்தோறும் பாடியிருக்காரு தெரியுமா, தன் பதியத்துல தன் தந்தையும் தமையனும் ஆகிய இருவரும் காண முடியாது என்று பாடியிருக்காரு தெரியும். 9வது பாடல் 9 தெரியுமா? ஆமா அவர் கூட பாடியிருக்காருனாரு. ஏன் அப்படி பாடினார்? தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். அதெல்லாம் பாட்டினுடைய விரிவுரை. யார் தன்னை வணங்கி உன்னை காண வேண்டும் என்று வணங்கி அந்த பணிவோடு வருகின்றார்களோ அவருக்கு என்ன அருள்வான், தொழுவார்க்கே அருள்வான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன போனாங்க, வழுவான மனத்தாரே. என்ன வழு? குற்றமான மனசு. நான் காண்பேன் அப்படிங்கிற அந்த முனைப்பு வர்ற வரைக்கும் இந்த ஜென்மம் இல்ல, 7 பிரிவு எடுத்தாலும் காண முடியும். அதனால வழுவான மனத்தாரே யார் சேர போனாங்க, மாலாய மால் அயனும் அப்பாவும் பிள்ளையுமா. எப்படி போனாங்க சாமியார்? உருமாறி போனாங்கப்பா. இழிவாகும் கருவிலங்கும், சேக்கிலாருடைய பாட்டு, இழிவாகும் கருவிலங்கும். அப்பா போனார், நான் அடியை காண்பேன்னு போகும்போது அடியை காண்பதற்கு என்ன பண்றது என்னது, மண் வெட்டி கிண்டு வெட்டி கடப்பாறை எல்லாம் வேணாம், ஒரே ஒரு பிராணி தான் மூக்குலியே நோண்டும் அப்படின்னா அது என்ன பிராணி அப்படின்னா அது என்னதுன்னு சொல்லப்படாதான் சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும் அடாரா, அது என்ன பிராணி சாமினாரு, நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாரும் இழிவா சொல்லுவாங்க, கண்ணங்கரேன்னு இருக்கும், அது எது அடுத்த வாரம் அப்படின்ட்டாரு சேர்க்கிற விளையாடுறது. இதுன்னு சொல்லப்படாதோ, மணிவாசர் பார்த்தா சாமி நீ அப்படி சொன்ன வழங்காதனாரு. பெருமாளும் பன்றியா சென்றுணரா செவடிய வம்புல, அடுத்த வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால இவர் திருமுறை விளையாட்டுகள் சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும் ரொம்ப சுவையா இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னதுன்னு சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைய முடியாது சொல்லாவது. அப்போ நம்ம நம்ம கிட்டே பழகும்பா ரொம்ப இழிவா சொல்லுவோம், இங்க பக்கம் வராது அப்படிமா சரிங்களா. அது எப்படி இருக்கும், கண்ணங்கரேன்னு இருக்கும், அது எது அப்படின்னா அது அது அவ்வளவு, அதுக்கு நாமளும் சொல்லப்படாது, ஆமா அது அது அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் சொல்லப்படாதுன்னு நினைக்கிறாங்க, நாம எப்ப சொல்லாம சிவ சிவ. ஆனா மூன்றெடுத்து இருக்கும் இது எங்க இளைஞர்களுக்காக, மீசம் முடிச்ச குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அதனால இவரு தான் அந்த சொல் நான் சுக்கா சேர்க்கிறார். இழிவாகும் கருவிலங்கும் புள்ள பறவையுமாய் ரெண்டும் போய் என்னாச்சு, எய்த்து ரெண்டும் இதுக்கு சிறகே ஒளிஞ்சு போறோம் போச்சு, அதுக்கு மூக்கு நோண்டு மூக்குல ரத்தம் அப்படியே கொட்டுது, கொட்டி விட்டு இப்படி மேல பாக்குது. ஏண்டா ராஜா நீ பாத்தியா அப்படின்னாரு. இல்லப்பா இல்ல அப்படின்னு ஒளியும் ஒளியும் பாத்தினாரு. அப்ப வேணா நீங்களும் வந்துருங்கப்பா, முடியல அண்ணாரு. நானும் அதான் நினைச்சேன், ரத்தம் கொட்டுது இப்படி. இது சேர்க்கலாரால் தான் இதெல்லாம் சொல்லுது. இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய்த்து ஒன்னும் காணாமையினாலே எங்க டிவிஜி இருக்கணும் அல்லவா, நம்ம டிவிஜி இருக்கணும்னு சொன்னேன் எங்க ஐயா. இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய்த்து எழாமை இல்ல விடும் போது மீண்டும் அதனால காண முடியலப்பான். அப்ப யாருக்கு காணற்கரியன் காண்டற்கரியன், இந்த நான் காண்பேன் போது இருக்கும் போது காண முடியாது. திருவள்ளுவர் பாரு, யான் எனதென்னும் தெருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். கருத்து உண்டுதான், இந்த யான் என்றோ என்னுடையது என்னுடையது என்றோ அந்த ரெண்டும் வரக்கூடாது. இந்த ரெண்டு தெருக்கு அறுத்தால் வானோர் உலகம் அல்ல, வானோர்க்கு உயர்ந்த உலகம், அங்கதான் மோட்சத்தை பத்தி பேசுறதும். அது தவிர வேற என்ன பித்து பயன் உடையல். வானோர் உலகம் எது, வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அதெல்லாம் ஒரு காலம் தேவ உலகம் தான். வானோர்க்கு உயர்ந்த உலகம் அதுதான் வீடு பேரு முத்தி பேரு என்ற இதெல்லாம் சொல்லுகிறாரேப்பா. அல்லது வானூர் உலகத்துக்கு உயர்ந்த உலகம் என்ன உலகம், அப்ப அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவாப்பா, அதுக்கெல்லாம் யானை எனது அருணுமா வேண்டியதுல சில்லர் இருந்தா போதும், யானை எனது அற்றாதான் பாக்கலாங்கிறாரு. அந்த உலகம் எதுவா இருக்க முடியும், இங்கிலாந்து எடுக்கப்படாது, சில்லர் இருந்தா பாத்துடலாம், மலேசியா பாத்துடலாம், எங்க வேணாலும் பாத்துடலாம், ஏன் சுக்கரமணி சந்திரமணம் கூட பாத்துக்கலாம். அப்ப அதெல்லாம் அல்லன்னு அர்த்தம், சுக்கரமண்ணம் சந்திரமண்ணம் நீ வேற நீ போய் கொடி கட்டிட்டு பறந்துட்டு வந்துட்டீங்க, அல்ல அதுக்கு யான் எனது என்று அற வேண்டியதில்லை. என்ன குவாலிஷன் அதுக்கு, யான் எனது என்று அற்றால் தான் அந்த உலகத்துக்கு போலான்னு இருக்க. சில்ல இருந்தா போலாம்னா நீ சொல்ற சந்திரமண்ணம் சுக்கரமண்ணம் வச்சுக்கப்பா, புத்தி வேணா என்ன சொல்றாருன்னு. அது எது இப்போ நானும் போனது இல்லப்பா, போனா நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் மோட்சத்துல இருப்பேன். அந்த வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அதான் வீடு பேரு, வீடு பேரு. அதனால நானும் பார்த்ததெல்லாம் வீடு பேரு, மோட்சம் பார்த்தது இல்லதான். ஆனாலும் அவர் கருத்து என்ன, குரு சுவாமிகள் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா. குரு சுவாமி எப்படா பெருமான் திருவடி பார்க்கலாம்னாரு, நமக்கு இந்த யான்கிறது எனதுங்கிறது என்னைக்கு அற்றுதோ அன்னைக்கே திருவடி பார்த்தலன்றார். அடே மோன பரானந்தம் முடியாக ஞானம் திரு உருவாய்த்து செயலறிவு கண்ணா அருள திவி அடாரா. எனவேதான் இங்கே எந்த பாட்டு கவியர் என்பது அப்படி இந்த பாட்டுக்கு என்ன பொருள் கேட்ட, அவர் என்னைக்கு யாருக்கு அருமையானவர் அல்ல, என்பது வாதியை தெரியலாம் நிலையால். அப்ப தெரிய வேண்டிய நிலையில தெரிஞ்சா ரொம்ப எளியவர் தான், தெரிய முடியாத அந்த நிலைக்கு போகாம இருந்தோம்னா என்னைக்குமே காண முடியாது என்பது பொருள். ரொம்ப அருமை இல்லீங்களா. உரிய அன்பினில் காண்பவர்க்கு உண்மையாம் பெரிய நல்ல அடையாளங்கள் பேசினார். அந்த நல்ல அடையாளங்கள் பேசினார், ஏன்னா அரிய காட்சியர். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது, ஆமா அரிய காட்சியர். அப்புறம் தமது அங்கை சேர் எரியர், அவர் அடையாளங்களோடு பேசினார். என்ன என்ன அடையாளம்னாரு, தான் கையில நெருப்பு இருக்குமா, ஏறு உகந்து ஏறுவர் காலமாட்டில ஏறுவாராம், கண்டமும் கரியர் கழுத்து கருப்பா இருக்கும் இல்ல, காடுரை வாழ்க்கையர் எங்க இருப்பார், நள்ளிரொளில் நட்டம் பயின்றாடும் நாதனி அப்படி இருப்பாரு. சரிங்களா, காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியார் அறிவாரவர் பெற்றியே, யாரப்ப அறிய முடியும்? அப்போ இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, அரிய காட்சி ஏன்னு சொன்னார், காண வேண்டிய வகையில் காணணுங்கிறதுக்காக. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்ன, அவர் எப்படி இருப்பார் என்பதையும் அடையாளங்களோடு பேசினார். இந்த பாட்டுக்கு உரை இது, இந்த பாட்டுக்கு உரை நம்முடைய சேர்க்கலார் சொன்னது சொல்லியிருக்க. அடுத்து அடுத்த பாட்டு பாருங்க, ஆயினும் பெரியார். அந்த பாட்டிலேயே இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் ரொம்ப அவர் வந்து கழு கழுத்துல இதா இருக்கும், காலமாட்டுலதான் ஏறுவார், வந்து சுடுகாட்டுலதான் இருப்பான்னு சொன்ன உடனே நீ வந்து ரொம்ப எளியவர் நினைச்சிடாது. ஆயினும் பெரியார் அவர் என்பது மேய இவ்வியல்வே என்று விண்முதல் பாய பூதங்கள் பல்லுயிரண்டங்கள் ஏயும் யாவும் இவர் வடிவு என்றதாம். அருமை அருமை. அது மட்டுமல்ல, உலகத்துல வந்து எந்த எங்கெங்க இருக்குதோ எல்லா இடங்களிலும் அவன் எங்கும் இருக்க. நம்முடைய இதுல அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருட்டினார். அப்படின்னா அவருடைய ஒளிதான் மிகப்பெரிய ஒளி, மற்ற எல்லா ஒளியும் அதற்கு அடங்கிய ஒளி. திருவசிப்பாவில ஒளி வளர் விளக்கே உலத்திலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, செடி வளர் பளிங்கின் திரள் மணி கொடியே என்றெல்லாம் சொல்றாங்களே, அவருடைய ஒளிதான் என்றும் நீங்காத ஒளி, பேரொளி, மற்ற ஒளிகள் எல்லாம் அவனால் அமைக்கப்பட்ட ஒளி என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொல்றாங்க. அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன் காண்க. திருவாசகம் இந்த சூரியன்கிட்ட ஒளி வச்சதவன் தான் மதிக்கிட்ட தன்மை வச்சதான். இப்படியாக இதற்கு உரை காணணும் என்று சொன்னார்.
3: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: உணர்த்த உணர்கின்ற அறிவு. நம்ம அறிவுல அப்படி கேட்டா ஒருத்தர் சொல்லி சொல்லி வந்த தெரிஞ்சுக்கிட்ட அறிவு தவிர நாமா தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. ஆனா ஆண்டவன் அறிவு யாரும் உணர்த்தாத சாமி உணர்ந்த அறிவு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உணர்த்த உணர்ந்த சொல்லி சொன்ன வந்த அறிவையாவது கடைசி வரைக்கும் வச்சுக்கிறோமா? ஒரு பத்து நாள் போன பிறகு பல் விளக்காம வந்திருப்போம் பத்தியா, அன்னைக்கு சொன்னேல்ல மறந்துட்டமா பல் படி அங்கே எடுத்துட்டு போ. ஆகவே சொன்னதை மறக்கும் நம்ம அறிவு. ரெண்டாவது குறைபாடு பெருமானுக்கு இல்லை. மூன்றாவது குறைபாடு, போய் அதை எடுத்துட்டு வாரா அப்படின்னு சொன்னவுடனே அவங்க சொல்லியிருப்பாங்க ஏதேனா ஒரு தமிழர் எதுன்னு சொல்லியிருப்பாங்க, இவன் அங்கே முறத்தை தூக்கிட்டு வருவான். நான் எதை சொன்னேன், நீ இதுன்னு இதுன்னு ஒன்றை ஒன்று கிடக்கக்கூடிய அறிவு. ஆகவே மக்களுக்கு இருக்கிற அறிவு எல்லாம் எப்பட்டது, உணர்த்த உணர்வது, அல்ல உணர்ந்ததை மறப்பது, ஒன்றை ஒன்றாக உணர்வது, இந்த மூணு எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? எனவே சிற்றறிவுன்னு பெரியது, சிற்றறிவுன்னு பெருமானுக்கோ உணர்த்த உணராது, உணர்ந்ததை மறவாதது, ஒன்று கிடக்க ஒன்று உணராதது. அதனால் பேரறி விளங்கிய அறிவன். தொல்காப்பியர் என்ன சொன்னார், விளங்கிய அறிவன். திருவள்ளுவர் பார்த்தார், அடியேன் அதை ரெண்டாவது குரலில் வைத்திருக்கிறேன் அப்படின்னார். எங்கே வால் அறிவன், தூய்மையான அறிவினை உடையவன். அப்ப தொல்காப்பியம் விளங்கிய அறிவன் என்று சொன்னதும், திருக்குறள் வால் அறிவன் என்று சொன்னதும், அறிவே வடிவாக இருப்பவன் ஆண்டவன் என்பதை சொல்லப்படும். அதனாலப்பா என்ன செய்யணும் அப்படின்னு என்ன சொன்னாரு, அந்த அவனால் செய்யப்பட்டதான் முதநூல். அப்ப வடிநூல் என்பது மற்ற எல்லாம் வடிநூல் தான். ஆனா வடிநூல் எப்படி இருக்கலாம், அந்த முன்னூறு நூலின் நன்னூலா அதெல்லாம் அருமையா பண்ணார், ரொம்ப அருமையா படித்தார். முன்னூறு நூலின் முடிவு ஒருங்கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூலா. அருமையா சிவசிவன் எல்லாத்தையும் நன்னூல் எல்லாம் படிக்கணும். சிவசிவ ஒன்ன விட்டு ஒன்னும் படிக்கணும், ஒண்ணு தெரியாது. இதுல இல்லாத பல செய்தி இல்லை, அதுல இல்லாத பல செய்திகள். இலக்கணம் கொத்து படிக்கணும், இலக்கணம் விளக்கம் இருக்கணும், அப்புறமேலும் நேமிநாதம் இருக்கணும் படிக்கணும், இலக்கணம் விளக்கம் படிக்கணும், பிரயோகம்னு ஒண்ணு இருக்குது படிக்கணும், இலக்கணம் பல இருக்கு. எல்லாம் படிச்சாதான் ஒண்ணு இருக்காது, ஒண்ணு ஒண்ணு எல்லாம் சேரும். அதனால எதாவது ஒரு நூல் மட்டும் படிக்கல, எல்லா நூலும் படிச்சாதான் விளக்கமா இருக்கும். ஆகவே அது வடிநூல். அப்புறம் சார்பு நூல், இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திருவிவேருடையது புனைநூலாகும். இந்த முதநூல் வடிநூல் ஆகிய இந்த ரெண்டு நூல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் புறம்பே போய் கூட புறம் போயிருக்கலாம், போய் தான் சில திரிபுகளை எல்லாம் வேற்றுமை எல்லாம் சொல்லியிருக்கலாம். அதுக்கு சார்பு நூல் என்று பெயர். அப்ப நூல்ல மூணு வகை. ஆசிரியர் எப்படி இருக்கணும், கேட்க வேணாம். அடாடாடா, அப்ப ஆதியார் எப்படி இருக்கிறாரு? தெய்வம் புலன் அருள், தெய்வம் கொள்கை மேன்மீன், தெய்வ கொள்கை உடையவனா இருக்குன்னு ஆசிரியர்னு இருக்குது. இருக்குது சாமி, நன்னூல்ல இருக்கு. அந்த பழைய காலத்துல இருந்த பேராசிரியர்லாம் இருந்ததாக கேள்வி, உங்கள் விருப்பம். இருந்தாதான் நீ கடவுள் வாழ்த்து பாடம் நடத்தலாம், இல்லைன்னா அகர மருளத்தெல்லாம் ஆதிவன் முதற்சியை விடுறது. கற்றது நாளாயிரம் வாழை நற்றால் பல தொழாறு மனநிலையா மனதில், ஏய் இதெல்லாம் அந்த காலம் பா அப்படின்ட்டு பண்ணி நான் வேணும் படித்து சொல்லுவானோ. நல்ல தெய்வ கோட்பாடு இருக்கணும். அதனால மேன்மை, அப்புறம் உலகியல் அறிவு இருக்கணும், நூல் அறிவு இருக்கணும், தெரிந்திருக்கணும். இவையெல்லாம் சேர்ந்தவன் தான். எது போல இருக்கணும்? மலையா இருக்கணும். என்ன மலையினர்? ஒரு மலையை போய் இமயமலையை பார்த்தேன்னு சொன்னா, ஐயோ என்ன, ஒரு பக்கம் பார்த்தா காட்டுக்கு வந்து அந்த சுவடுகள் அடிக்க அடிக்க அடிக்க நிற்கின்றன, இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த பனி அப்படியே மூடி வெண்மையாக இருக்கு, கீழே பார்த்தோம்னா புல்துறை அப்படியே செம்பல் துறை அப்படி இருக்குது, அதில் பார்த்தா அருவி அப்படி அழகா அப்படி ஓடுது. என்ன அருமையா, அருவியை பார்க்கறதா, அங்கே இருக்கிற புல்தரையை பார்க்கறதா, மேலே இருக்கிற வானத்தை பார்க்கறதா, அந்த அடுக்கை பார்க்கறதா, அழகா. அதுபோல ஆசிரியன்னா அவனுடைய இலக்கண அறிவை பார்க்கறதா, தமிழ் அறிவை பார்க்கறதா, இலக்கிய அறிவை பார்க்கறதா, சொல்லுகிற போக்கை பார்க்கறதா? ஆசிரியன் ஐயா மலையா, மலை அளக்கலாகா அளவும் பொருளும், துளக்கலாகா நிலையும் தோற்றமும், இந்த ரெண்டு இருக்கணுமா? வாதியா இருக்கு. அதனாலதான் நீங்க இந்த பிஎட் எம்எட்ல என்னன்னு கேட்ட, இவன் எல்லா எல்லாத்தையும் விட்டு கடைசியில பிடிச்சுக்கிட்டான். ஆசிரியருடைய தோற்றப்பொழிவு நன்றாக இருக்கு, அதான் நிலையும் தோற்றமும். அது என்ன, என்ன இதுல செஞ்சுட்டு வர்றதா? இயற்கை அமைஞ்சாதான் என்ன பண்றேன், தோற்றப்பொழிவு என்ன இதுல போய் தட்டிட்டு வர்றதா? கொல்லம்பட்டதுல அஞ்சு ரெடின்னு இயல்பா அமைஞ்சா நல்லது, இல்லைன்னா அந்த படித்ததனுடைய அந்த அந்த பெருமிதம் இருக்கும், பெருமிதம் இருக்கும். வகுப்பறை நுழையும் போதே இன்னைக்கு ஒரு 40 பேருக்கு இதை நம்மளானது சொல்ல போறோம், தெரிய சொல்ல போறோம். என்னப்பா பாடம் சரியான பாடமா? என்னது முன்னால் என்ன படித்தோம்? 7 படிச்சீங்க, 8 அல்ல மன்னவந்தன் அல்லவா? ஆமாம் ஆமாம். இங்கே 50 வேடரின் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அருமையாக இருக்கும். ஆகவே தான் இப்படி மலை போல இருக்கும், நிலம் போல இருக்கணும், நல்ல பொறுமையா இருக்கணும், இல்ல பூ மாதிரி இருக்கணும், மென்மையா இருக்கணும். இப்ப சரி சரி சரி விடப்படாது. எதுக்கு பையன் மேல என்ன பெருமைக்கும் வந்து இந்த மலர்ந்த முகம் இருக்கணும், திருப்பாவே வகுப்பு போகணும், ஆனா வகுப்பும் போயிருக்கணும், அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஆசிரியனுக்கு இருக்கிறது. அப்புறம் இந்த சொல்லும் போது எப்படி சொல்லணும்? கொள்வோன் கொள்வகை அறிந்து அப்படிங்கிறது, அவன்கிட்ட எவ்வளவு சொன்னா அவனுக்கு ஏற்குங்கிறது அதை பார்த்துக்கணும். ரொம்ப கடினமான இருந்துச்சு ஒரு சூத்திரம் தொழிலாப்பி சொல்லிருந்துச்சுங்க, அன்னைக்கு அது நடத்தின பிறகு, தம்பி இது வரைக்கும் விளங்குச்சாப்பா, நேற்று இது சார் ரொம்ப கருகலா இருந்தது அப்படிலாம் சொன்ன பையங்க உண்டு எங்களுக்கு. நான் என்ன பண்ணுவோம், ரொம்ப கடினமான பகுதின்னா, தம்பி இதை நாளைக்கு படிச்சுட்டு வாண்டுருவோம், படிச்சுட்டு வருவான். என்னப்பா விளங்குச்சுனர், ஒன்றும் விளங்கலையா பாவம். அப்படி இருக்கிற அந்த உள்ளத்திற்கு அதை தெளிவுபடுத்தி வைக்கணும்னு. இப்பதாயா என்னைக்கு பார்த்து தமிழ் தாயா, ஆனா ஒண்ணு விளங்கல, தங்கமான பிள்ளைகள்லாம் இருந்த காலம் அப்படின்னு ஒரு இன்னைக்கு போய் இது அப்படியே வந்து இதுக்கு மேல வேணாம் பாட வேணாம், இதோட இருக்கட்டும், இதை இன்னைக்கு ராத்திரி படிங்க, நாளைக்கு ராத்திரி படிச்சு மேல வந்தானா ஐயா தெளிவா இருக்கு. அப்படி சொன்ன சிங்கங்கள் தான் அருமையா பார்த்தோம், அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். மாதிரி அந்த கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்குளனர், நீ உனக்கு விளங்கினா போதாதுப்பா, உன் முன்னால இருக்கிற 40 பேர் விளங்கிக்கிட்டாங்களான்னு பாடுறா. அவன் உளங்குளர் அது எப்படினா கொடுக்கணாரு, கோட்டமில் மனத்தில். கோட்டம்னா அவன் மனது இதுல தான் இருக்கா, வகுப்பறையில தான் இருக்கா, அல்லையாங்கிறத தெரியணும்னாரு. இது எப்படி சார் எனக்கு 40-50 பேருடைய உள்ளம் தெரியும்னாரு. அப்படி தெரிஞ்சாதான் இதுல உட்கார லாயக்கு, இல்லைன்னா ஆன்பிச் போடான்ட்டு. அப்ப எங்க முன்னால் இருக்கிற 40-50 பேருடைய உள்ளம் எங்களு தான் இருக்கா அல்லது வேறு சிந்தனையில் இருக்காங்கிறத நீ பாத்துக்கிட்டு தான் பாடமே தொடங்கணும். அப்ப சைக்காலஜி தெரியணும், சைக்காலஜின்னு சொன்னாதான் தெரியுது. கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்கொள கோட்டமில் மனத்தில், அந்த பையனுடைய மனசெல்லாம் ஒரு வேற ஒரு சிந்தனை இல்லாம இதுலயே இருக்கா? தொல்காப்பியம்னா நீ தொல்காப்பியம், அதனால முதல் சூத்திரம் இல்லைங்களா, உயர்ந்த நின்மனார் மக்கள் சுட்டி அகல நின்மனார் மருள விரைவான நீதான் தொடங்குது ஐயா வந்திருக்காங்க சொன்னா பதுசு அன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆர்வம் அவனுக்கு நீ ஆகா தொடங்குறோம் எண்ணம் இருக்கணுமே. அவன் பாடுபடுத்துட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்னன்னா சிவ சிவ அதுக்கு ஒரு வாட்டி வேணுமா என்னன்னு கேட்கணும். என்ன தம்பி என்ன அப்புறம் என்ன சில பேருக்கு இந்த அவன் போஸ்ட்மேன் வந்துட்டு போனா சில பேருடைய உள்ளம் கஷ்டப்படும். ஏன்னா சில பேருக்கு மணி ஆர்டர் வந்திருக்கும் இவனுக்கு வராது இல்லை பாவம். வகுப்பறையில் வரும்போது மணி ஆர்டர் வரும் வந்தால் சில பேருக்கு வர்றது இல்லை வராதுன்னா என்ன உடனே அவன் அப்பனை திட்ட மாட்டான் என்னத்தினால அப்பா அனுப்பலை என்ற வீட்டு நினைப்பு போடும் வீட்டு நினைப்பு போடும். ஏன்னா அடத்துல எல்லாம் வயசு 20-21 வீட்டு நினைப்பு போடும் அப்பாவும் ஏதோ சிரமமோ நம்ம அந்த மணியாரம் வந்துட்டு போனோம் அப்படி முகத்தை பார்த்தோம்னு சொன்னால் சில பேர் வந்தவனுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் வராதவருக்கு எதிர்பார்த்து வராதவனுக்கு கொஞ்சம் என்ன தம்பி என்ன பணம் அப்பா நான் அனுப்பலை அது ஒரு மனசு கஷ்டமாக இருக்காட்டிருக்கு என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சும்மா சொல்லுப்பா ஆமையா எல்லாம் வந்துடும்ப்பா என்ன ஒரே குடும்பத்து போல எல்லாம் இருக்குமா கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வந்துடும் இங்கே நம்ம தொழிலாபியத்துக்கு போவோமா அப்படின்னு சட்டி கொடுத்துக்கணுமே தவிர அவன் நம்மோட வராட்டி என்ன அனுப்போனா 40 பேர் நம்மோடு வரணும் அந்த ஒரு மணி நேரம் நாம் அந்த நூலை பிரியும் போது அவர்களும் பிரியணும். அதனால கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்கொல கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல் என்ப இப்படிதான் பாரதத்தினம்லாம் சொல்லியிருக்கார். நன் இதெல்லாம் இவ்வளவு நன்னூலுங்க இவ்வளவு நன்னூல் நான் சொல்றேன் நன்னூல் இருக்கிற பாயிரத்தை படிச்சுட்டா பிஏடிஎம் எடுத்துடலாம் கோர்ஸ் தேவையில்லை. ஆகவே இது அப்புறம் ஆசிரியர் சொல்ற முறைங்களா அப்புறம் மாணவன் எப்படி இருக்கணும் அவன் எப்படி எத்திரத்து நான் ஒவ்வொரு வரி தான் சொல்றேன் இப்போ எல்லாம் இல்லை எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் எப்படி இருந்தால் ஆசிரியர் நமக்கு விளக்கமாக சொல்லுவாரோ அப்படி இருக்கணும்டா. ஏன்னா ஏதேனும் அவர் கீழே இப்படி பார்த்தா கூட என்னப்பா என்ன கீழே அப்படிம்பா ஆனால் அந்த கவனம் இருக்கணும். அதான் நம்ம டீச்சிங்கில் என்ன சொல்கிறான் நீங்கள் பாடம் நடத்துகிற முறை ஒன்று அந்த நிர்வாக அமைப்பு நிர்வாக அமைப்புன்னா 40 பேர் உடன் வருகிறார்களா இல்லைன்னா உடனே வேணும் என்ன தம்பி என்ன வேணும் கடைசியில் ஒண்ணு மேல பெருசுல கீழே போட்டிருப்பான் அது முதல் கொண்டு தெரியும் நமக்கு நம்ம சொல்லும் குடிக்கிறது பார்ப்பேன் என்ன என்ன தம்பி ஒண்ணும் இல்லையா பென்சில் கீழே சரி சரி அந்த மாதிரி வரணும். அதன் நிர்வாகம் நான் அதே போல பேசும்போது வகுப்பறையில ஒரு குரல் தான் இருக்கணும் ஒன்று ஆசிரியன் குரல் அல்லது பையனை ஏதேனும் வினா கேட்கணும் வினா குரல் இந்த ஒரு ஒலிக்கு மேல இன்னொரு கொலி இருந்தேன்னா அந்த வகுப்பு வகுப்பறையில் இருந்துச்சுங்க அன்பிச் தூக்கிடுறான் இதெல்லாம் நமக்கு எங்களுக்கு என்ன சொல்றாங்க சைக்காலஜி தெரியணும் ஐயா பையனுடைய உளந்து அறிஞ்சு பா நடத்தணும் இன்னொன்று நீ எடுத்துக்கொண்ட பாடத்துல எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும் இன்னொன்று நிர்வாக அமைப்பு என்ன நம்ம இருக்கிற பையங்க எல்லாம் முழுதும் நம்ம கவனிக்கிறார்களா கவனித்தும்படியான ஆற்றலை கொண்டு செலுத்தணும் இந்த மூன்றெழுத்தில் தான் எங்க தன்னூலே இருக்கு. எனவே அந்த மாதிரி இருக்கிற அந்த நுகழ்வோன் திறன் கொள்வோன் எப்படி கொள்ளணும் எப்படி அதை வாங்கிக்கொள்ளணும் இதெல்லாம் பொது சிறப்புங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு நூல் எடுத்துக்கிட்டா இந்த நூலாசிரியர் யார் ஆக்கியோன் பெயரே வழி இது முதல் நூலா வழி நூலா எல்லை இந்த நூல் வழங்குகின்ற எல்லை ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் என்ன நுதலிய பொருள் என்ன சொல்லப்படுகிறது கேட்போர் யார் அந்த காலத்தில் இது அரங்கேற்றப்பட்ட காலம் பயன் இந்த நூலினுடைய பயன் என்ன களம் எந்த அவையில் அரங்கேற்றப்பட்டது இந்த 8 தெரிஞ்சா சிறப்பு பாயிரம் நன்னூல தகுடுபடியா இருக்குதெல்லாம் தாவரபடி இருக்கு நன்னூல் படிச்சிருந்தா பிச்சு பிள்ளைங்க கீரனுக்கு உபதேச இலக்கணம் எவை ஒன்று கேட்டா கேளாயோ அதன் கதையினும் பிச்சு பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது இதுதான் சொன்னலாம். இப்படியாக இந்த நூல் இலக்கணம் மாணாக்கர் இலக்கணம் இனி அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் சிறப்பு பாயிரமாக இருக்கிற பகுதியில என்ன ஒரு நூல் செய்கின்ற பொழுது 10 விதமான குற்றங்கள் இருக்கக்கூடாது குன்றக்கூறல் ஒண்ணு இது என்ன ரொம்ப சுருக்கி விட்டாரு இதை கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கணும் மிகைப்படக்கூறல் இதையும் ரொம்ப வளர்க்கிறாரு இவ்வளவு வளர்த்த வேண்டியதில்லையே முன்னையே சொல்லியிருக்கலாமே மிகைப்படக்கூறல் அல்ல கூடியது கூறல் இது முன்ன சொன்னார் இப்பவும் சொல்றார் தப்பு மாறுவளக்கூறல் அன்னைக்கு ஒன்று சொன்னார் இன்னைக்கு ஒன்று சொல்ற மாறுவளக்கூறல் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இல்லாம இருக்கு இதெல்லாம் அருமையா நன்னூல் இருக்குது நன்னூல் இருக்குது இனிமையா இருக்கணும் என்னது சுருங்க சொல்லல் பாரியா அப்படியே அந்த சூத்திர கருத்தை அப்படியே ரெண்டு பேர்ல சொல்லிவிட்டார். ரெண்டு பேர் சொல்லிட்டார். சுருங்க சொல்லு. விளங்க வைத்தல், நவீந்தோர்க்கு இனிமை நன்மொழி புணத்தல். படிக்கிறவங்களுக்கு அது இனிமையாவே இருக்கணும், கேட்கறவங்க இனிமையா இருக்கணும். இப்படி எல்லாம் இருப்பது அழகு அப்படின்னு. மதம் என்ன கொள்கை, என்ன கொள்கைனது, தன்கோல் நிறுவுதல், தான் எடுத்துக்கொண்ட கருத்தை நிறைவே செய்யறது. பிறர்கோல் மறுத்தல், அல்லவா இந்த இந்த கொள்கைக்கு புறம்பானதெல்லாம் தேவையற்றது என்று தூக்கியறியணும். ஆனா தழுவ வேண்டியது இருக்குமானா, உடன்படல், உடன்படல். இது இது என்னுடைய கருத்து, இது இன்னொருத்தர் சொல்றாங்க, அந்த கருத்து குறைங்க வைத்துக் கொள்ளலாம்ப்பா, அதுதான் தப்பு இல்லை, அது உடன்படல். இப்படிப்பட்ட கோட்பாடுகள்லாம் இருக்கணுமா. 32 விதமான உத்தி, இதெல்லாம் நன்னூல கோட்டி இருக்கிறது அல்ல. நுதலி பூதல், போகும்போது என்ன நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறது, சொல்லிட்டு தொடங்குறது. திடீர்னு போய் சொல்லி தொடங்காம, என்னப்பா நீங்க என்ன சொல்ல அப்படியுமா, நீ எந்த பகுதிப்பா, வேற்றுமை இல்லையா, இது வரைக்கும் என்ன படித்தோம், கிளவியாக்கம் படிச்சீங்க, அடுத்த இயலு வேற்றுமையா தான், முதல் சூத்திரம் சும்மா ஒத்த வரியா இருக்குமே, என்ன வேற்றுமை தாமே ஏழன மொழிவ, அதான முதல் சூத்திரம், ஆமையா படிப்பா அப்படின்னு. அப்ப எதை சொல்ல போகிறோம் என்று அப்புறம் சொன்னதை மீண்டும் தொகுத்து சுட்டல். இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்கிறீங்களே, அது கூட தொகுத்து கூட. இப்படி எல்லாம் இருக்கிறது தான் உத்தி. இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா, நூல்னா அந்த மாதிரி நூலையெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இலக்கணத்தை சொன்னாராம் அகத்தியர். யாருக்கு, நக்கீரனாருக்கு. அந்த இலக்கணம் எல்லாம் சொன்ன பிறகு இங்க ஒரு சிறு கருத்து எனக்கு ஒன்று தோண்டி கொண்டே இருக்கிறது. அதை நீங்க இதை மறுக்கிறார்னு சொல்லப்படாது, நாங்கள் மறுக்கல, ஆனாலும் எங்களுக்கு விளங்கலை. என்னன்னு கேட்டா, நக்கீரர் இவருடைய கருத்தை குற்றமுடையதுன்னு சொன்னார். யாரு, அந்த இயற்கையான குற்றம் இருக்கா, எதுக்கு கூந்தலுக்கு இயற்கை இல்லை, ஏப்பா இந்த மனித உலகத்தில் இல்லை, ஆனா என் தெய்வ உலகத்தில் இல்லை, அதுக்கு மேல் இருக்கிற உலகத்தில் இல்லை, நீங்க வணங்குகிற ஞான பூங்கோதைக்கு இல்லை என்று சொல்லிட்டு அல்லவா, அதான் சொன்னது அல்லவா. இப்படி சொன்னாரே தவிர இலக்கணமே அவருக்கு தெரியாதுன்னு சொன்னார். இலக்கணம் அம்மையில இது வந்து ரொம்ப அடிப்படையான இலக்கணம். இது நீ சொல்ல போனா இது கிண்டர் கார்டன் இலக்கணம். அந்த காலத்துல 45 எங்க காலம் 50 தமிழ் கல்லூரி நுழைஞ்ச ஃபர்ஸ்ட் இயர் வந்திருந்தானே அவனுக்கு இதெல்லாம் தெரியும். முதலாண்டு இது சொல்லிடும், இவ்வளவு பக்கு பக்கம் சொல்லிடும். அதனால கீரனுக்கு இலக்கணம் உபதேசப்படலாம் என்பதுல இந்த ஒரு அடிப்படையான இலக்கணத்தையா தெரியாமல் இருந்திருக்கிறார் நக்கீரர். தெரியுமே, அங்க அவர் சொல்ல வந்தது தனக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சதா பாவித்தார், அது தப்பு, அது முனைப்பு. முனைப்பு முனைப்பு வேற, நூல் அறிவு அறிவு அறியாமை வேற. நூல் அறிவு அறியாமனா என்ன புத்தி என்ன அப்படின்னா, 32 புத்தி தெரியாது, என்ன 8 வய 10 வய குற்றம் அப்படின்னா அது தெரியாதுன்னா அவன் ஒன்றும் தெரியாது. இங்க முனைப்பு அல்லவா. அதே முனைப்பு என்னன்னு கேட்டா, திருக்குறள் ஒன்று தெரியாது போயிட்டார். யாரு, நக்கீரர். நான் நிக்க சொன்னேன், நக்கீரர் ஒரு திருக்குறளுக்கு தெரியாத போனார், அந்த அறிவு அவருக்கு இல்லை. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடற வல்லதும் ஐயம் பெறும் திருவள்ளுவர். ரொம்ப அருமையாக சொன்னார். எப்பா நமக்கு தெரிந்த அறிவை தெரிஞ்சதா இருக்கணும், தெரியாத அறிவை தெரிந்ததா பாவித்தால் தெரிந்ததும் போய்விடும் சொன்னார். அப்ப இவர் என்ன சொன்னார், ஐயா இந்த மக்கள் உலகிலே இயற்கையாக பெண்களுக்கு கூந்தல் உண்டா என்று சொன்னால் என்ன செய்யணும், மக்கள் உலகத்திலே உண்டாங்கிறது இங்கேயே தகராறு. ஏன்னு கேட்ட, இவர் பார்த்த இடம் என்ன, தமிழக மக்கள். எங்கேயாவது ஒரு அம்மா நீக்குறவுக்கு ஒரு தனித்த முறையில இருந்து ஒரு அந்த அம்மாவுக்கு கூந்தல்னா, ஆமா இப்ப நீ வந்து இப்ப எல்லாம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும், இசை 3 வயசுல இசை வாசிக்கிறார், 8 வயசுல பேப்பர்ல எல்லாம் வருது, 8 வயசுல இசை வாசிக்கிறான் அப்படிங்கிறது. உண்மையை 8 வயசுல இசை வாசிக்க முடியுமோ, முடியா சத்தியம், ஆனா வாசிக்கிறானே. அப்போ அதனாலதான் அடியேனுக்கு தெரிந்த வரையிலும் மகளிருடைய கூந்தலில் இயற்கை மனம் இல்லை என்றுதான் சொல்லியிருக்கணும். அதுக்கு மேல விண்ணுலகத்து மகளிரோ அங்கும் இல்லைன்னு இவர் என்னைக்கு போயிட்டு வந்தார், பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனாரா, பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்த முனைப்பு, முனைப்பு, ஆமா முனைப்பு. அதையும் தாண்டி நீ வணங்குகிற ஞான பூங்கோதைக்கோன்னு சொன்ன உடனே அங்கும் இல்லைன்னு, அதுதான் செட் டவுன் உட்காரா அப்படின்ட்டு. ஏன் தெரிந்த ஒன்றை தெரிந்ததா சொல்லுமே தவிர தெரியாது ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதுயா. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல்ல மரம் மனம் இல்லை என்று சொல்லியிருந்தார்னா சிங்கம் தேவரோத்து பெண்களுக்கோ அங்கும் இல்லை, ஞான பூங்கொதிக்கோ அங்கும் இல்லை. திருவள்ளுவர் பார்த்தார், ஏண்டா ராஜா நான் படித்த குரலை படி சொல்லல, கல்லாத மேற்கொண்டு ஒழுகல், படிக்காத படித்ததா பாவனை பண்றது தப்புன்னு சொன்னேன்ல, அது போல பார்க்காத பார்த்ததா பாவனை பண்ணலாமா, தேவலோகம் போனியாடா, என்னைக்குடா போன ராஜா, பாஸ்போர்ட் இருக்குதா இல்லை, முதல்ல இந்த உலகத்திலேயே நீ பார்த்த உலகம் சிறிய உலகம், இன்னும் என்னென்ன இருக்கோ. அதனால அடியேனுக்கு தெரிந்தவரையெல்லாம் சொல்லி போராடி இருக்கணும், அதிக பிரதித்தனம் பண்ணிட்டியாடா என்பதுதான் நக்கீர் மேல இருக்கிற குற்றம். குட்டவாளியா பக்கெட் வாலியான்னு எல்லாம் பட்டிமன்றம் போடுதுகளே, நக்கீரும் குட்டவாளி குட்டவாளியே. எதனால் என்றால் தெரியாத ஒன்றையும் தெரிந்ததாக பாவித்து சொன்னது தவறு. உனக்கு தெரியுமா தேவலோகத்து பண்ண தெரியுமான்னு கேக்குறேன், தெரியாதல்லப்பா, என்ன சொல்லியிருக்கணும், அடியேனுக்கு தெரிந்த வரையில் என்று உட்காந்தீங்கன்னா சிங்கம்னு அர்த்தம், போயிட்டியடா. ஆகவே பா பெரியவங்க எதுன்னு ஒன்று கேட்டா தெரியாத அடியேனுக்கு தெரியாதுன்னு சொல்லணும், தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யா என்று சொல்லுமே தவிர இப்படிதான் பண்றது தப்பு இல்லடா. திருவரும் விரிசடை கடவுளாயும் அப்படின்ட்டு என்பன போன்ற பண்பின் இலக்கணம் சொல்ல வேண்டுமே தவிர நூல் இலக்கணம் சொல்லுகிறாரா என்று சொல்லும்போது கடினமாக இருக்கிறது. அதுக்காக நான் திருவிழா பண்ணத ஒன்றும் சொல்லல, மனசில் அப்படி படுது. கீரனுக்கு உபதேசிக்க வேண்டிதான் எதனை இந்த பண்பாடுகள். மேலும் யார் கேட்கிறா, நீ யார், உனக்கு அவருக்கு இருக்கிற இடைவெளி என்ன, விளங்கிய அறிவன் நீ, சிற்றறிவு நீ, பல பிறப்படுக்கிறவன் அவன், பிறவான் எம்மான் என்றா அங்க போய் விளையாடலாமா என்றெல்லாம் இப்படி பண்பாடுகளை விளக்கி இருக்க வேண்டும் என்று இந்த சாதாரண இலக்கணத்தையா தெரியாமல் இருந்தார் என்ற ஒரு எண்ணம் பகாலமாக உண்டு. இங்கேயும் விண்ணப்பித்தேன் அவ்வளோதான். அதுக்காக திருவிழா தப்பு நிறுத்தம் இல்லை, சொல்லக்கூடாது தெரியுமில்ல, இப்படி இருக்கலாம், இது மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த இலக்கணமெல்லாம் அவருக்கு மிக சாதாரணமாக, எங்களுக்கே ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ரொம்ப நக்கீரோடைய கால் தூசினும் தூசினும் தூசியாக இருக்கிற நமக்கு இதெல்லாம் என்ன சாதாரண முதலாண்டு இலக்கணமாக இருக்குது அப்படின்னு பட்டது. ஆதலால் இலக்கணம் என்பது பெரியவரிடத்தில் சிறியவர்களாகிய நாம் எப்படி பழகணும், எப்படி இருக்கணும் என்ன பண்பாட்டு இலக்கணத்தை சொல்லியிருக்கலாம் இல்லவா. ஆனால் அந்த நூலறிவு தெரிஞ்சாதான் அதையும் தெரியணுங்கிறதுக்காக இது முன்னுரையாக சொல்லி இதன் பிறகு சொல்லியிருக்கலாம். ஆசிரியர் அவற்றை எல்லாம் சொல்லாது, முதல்ல இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கொடுத்தார், உங்களுக்கு நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சதவருக்கு, அதனால் அவர் சொல்லலையோ என்னும் என்பது ஐயமே என்பதை விடுத்து, எனவே இப்படி எல்லாம் இலக்கணம் உபதேசித்த பிறகு மீண்டும் வந்தார். வந்த உடனே என்ன தம்பிக்கெல்லாம் பாடம் சொன்னீங்களா, அப்போ தேர்வுலது பாஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது அல்லமா, ஆசிரியர் சரின்ட்டா சரின்னு அர்த்தம் அவ்வளோதான், அவ்வளோதான், அதான் தேர்ச்சி, நல்லா படித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தீர்ந்து போச்சு வேலை. யூனிவர்சிட்டி டெய்லி இதே டிகிரி கொடுத்த மாதிரி, நீங்கள் கவர்னர் வந்து கொடுத்தாதான் கொடுத்ததுன்னு அர்த்தம் இல்லை அப்படி இருந்தது. நல்ல சரின்ட்டு உடனே இது முடிந்தது, சரியப்பா இனி நல்லா அருமையாக இருந்து எல்லா நூல்லாம் படிக்கும். நக்கீரர் மீண்டும் ரெண்டு மூன்று முறை வணங்கி, அப்புறம் குருநாதராக இருக்கிற அகத்தியருக்கு வணங்கி, இனி அடியேன் அடியனுடைய பணியை செய்ய, ரொம்ப அருமையாக செய்கிறது எல்லாம் நீரூடி வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் நக்கீரர் அனுப்பிச்சார். அகத்தியனார், அடியேன் விடைபெறுகிறேன், இங்கே இப்போ பிரியக்கூடாது ஆனால் பிரியறேன், இல்லை இல்லை நீரும் அங்கே மலைய வடக்கு பதிய மலையில் இரும், மனைவியாரெல்லாம் நலமாக இருக்கிறாரா அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த வணங்கிறார். என்னம்மா இவ நலமா இருக்கீங்களா, சரி எல்லாம் பதிய மலையில போய். இப்போ ஒரே ஒரு இப்போ எல்லாம் போயிட்டாங்க, உமையம்மை கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது இது சொன்னது ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடப்ப குழல் அப்படிப்பட்ட பெருமாட்டி. ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு, இந்த இலக்கணம் எல்லாம் நம்ம பெருமானே சொல்லியிருக்கலாமே, ஏன் அகத்தியரை கொண்டு சொல்ல சொன்னாங்கன்னு அவர் மனசில் பட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு. என்ன உமையம்மை அப்படின்னு ஒன்றும் இல்லை, இல்லை ஏதோ மனசில் உனக்கு அதெல்லாம் சும்மா பரவாயில்ல சொல்லு, இப்படிதான் பையன்லாம் நாங்கள் கேட்டால் சொல்லுவான், என்னப்பா உனக்கு மனசில் என்னப்பா கேள்வினா, ஒன்றும் இல்லையா இல்லையா சத்தியம், அப்படிதான் பையங்க இருந்தாங்க. எங்களுக்கு இந்த 38 ஆண்டுகள் பையனோடு இருந்தது மகிழ்ச்சியான காலம், மிக மகிழ்ச்சியான காலம். அப்படிதான் சொல்லுவான், எந்த சொல்லு பட்டுன்னு கேட்க மாட்டான் எதுவும், அப்படி இப்படி கையதுன்னு. அது போல என்ன ஒன்றும் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லு என்ன அப்படிங்க. இந்த இலக்கணத்தை தாங்களே நக்கீரருக்கு சொல்லியிருக்கலாம், அது என்ன திருவுள்ளமோ அது அகத்தியறி கொண்டு அதுவா, சரி சரி சரி, அதை முன்னே அப்படி கேட்டுக்கலாம் என்ன. இல்லை நீங்கள் தெரியாமையா செய்துட்டு எதனால் சொல்லலைன்னா, இப்போதான் சொல்றத, அவன் இகழ்கிறான், பெரியவர்களை இகழ்கிறான், இகழ் வந்ததுனால ஒரு குற்றமுடையவனுக்கு நேரடியாக நம்ம சொல்லக்கூடாது, ஒருவர் மூலமாக சொல்லணும். எனவே குற்றம் நீங்கியோருக்கு நாம் சொல்லணுமே தவிர, கல்லாலின் கீழ் இருந்தோம், நால்வருக்கு சொன்னோம், நால்வர் எப்படிப்பட்டவங்க, சிவ சிவ சிவ சிவ, கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும். நாலு நாலு பேருக்கு பாடஞ்சொன்னவர் தான் ஆசிரியரும் இறைவனும். வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை என்று திருவிழாப்பான் ஆசிரியர் தான் பண்ணார். இந்த பாட்டு தான் ரொம்ப அருமையா, தட்சிணாமூர்த்திக்கு முன்னால பாடுதும்னா இந்த ஒரு பாட்டு அவ்வளவு அழகான பாட்டு. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம், குருமூர்த்தி அல்லவா பெருமான், குருமூர்த்தியா இருந்து அந்த நாலு பேர். அப்படி இருந்த மாணாக்கர்களுக்கு நாம் சொன்னோம், இப்படி இருக்கிற மாணவருக்கு பிறவி கொண்டு சொல்லணும் நினைத்தேன், வேறொன்னும் இல்லை. ஆனா திருவுளம் தெரியாதா, அடியனுக்கு ஒரு ஐயா, அதனால கேட்டேன். மகிழ்ச்சி, அவர்களும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் உணவருந்தனும், எல்லோரும் உணவருந்து வரட்டும் என்று சொல்லி. இப்ப கைலாயத்திலிருந்து நாம் ரத்தனகிரிக்கு வந்திருக்கிறோம், இனி நாம் எல்லாம் நம்முடைய வேலையை சாப்பிடுறது மட்டும் செய்யலாம் என்று சொல்லி இன்று கொஞ்சம் இல்ல இல்ல பரவாயில்ல, எட்டைகால் தான் பரவாயில்ல, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிட்டுதான்னு நினைச்சேன். இல்ல, எனவே நாம் எல்லாம் இப்பொழுது கைலையிலிருந்து இறங்கி என்று சொல்லி எல்லோரும்
5: ரஜோகுண சமுத்பவா என்று கீதையில வரும். காமோகார்ஷித் நமோ நமஹா மந்தகார்ஷித் நமோ நமஹா என்று ஒரு ஜபமே உண்டு. காமத்தினாலே ஏற்பட்டது, குரோதத்தினாலே ஏற்பட்டது, மன்னியுனா கோபம், குரோதம்னாலும் கோபம், காமத்திலே இருந்து கோபம் ஏற்படுகிறது என்று வேத வாக்கியங்களும் சரி, கீதை முதலான சாஸ்திரங்களும் சரி நமக்கு சொல்லுகின்றன. நம்ம இப்பொழுது ஸ்காந்தத்திலே பார்க்கும் பொழுது காஷ்யபர் தன்னுடைய தபத்தையெல்லாம் விட்டுவிட்டு காமத்தினாலே அசுர உற்பத்திக்கு காரணமானார் என்று பார்த்தோம். அது ஏன் நடக்கிறது என்கின்ற கருத்தையும் கண்டோம். இந்த கதையில ஸ்காந்தத்தில் சொல்லும் பொழுது பலவிதமான மிருகங்களினுடைய வடிவத்திலே இவர்கள் சிற்றின்பத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கதை பகுதியானது வரும். எப்பொழுது காமத்திலே ஈடுபடுகிறார்களோ இது அவர்களை மனிதனை தேவநிலையிலே இருந்து மிருக நிலைக்கு மாற்றுகிறது, கீழே தள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து தான் அதிலே முக்கியமானது. அதில் பலவிதமான ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு, நம்ம விரிவாக இங்கே பார்க்க வேண்டாம், அவரவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதனை விடுத்து விடுகிறோம். தபத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்த காசியபர் அந்த தபத்தை விடுத்து விட்டு அவமான பொழுதாக காமத்திலே ஈடுபட்டார் என்றும் பார்த்தோம். இவரிடத்திலே வந்து குழந்தைகள் எல்லாம் விழுந்து வணங்குகின்றார்கள். சுரபத்மன் முதலிய அசுர குழந்தைகள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். மாயையாகின்ற சுரசையானவள் கொண்டு வந்து உன்னுடைய தந்தையை, உங்களுடைய தந்தையை வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆசீர்வதித்த காசியபரிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்பதாக சூரபத்மன் கேட்கிறார். அப்ப அவர் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தத்துவங்களை சொல்லுகிறார். நீங்கள் இந்திரியங்களை எல்லாம் வென்றடக்கி இருக்க வேண்டும், தபத்தை செய்ய வேண்டும், தபத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே தான் ரிஷிகளும் விஷ்ணு பிரம்மா முதலியவனவர்களும் பலரும் மிகச்சிறந்ததான பதவியை அடைந்தார்கள், அவர்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் என்று சொல்லும்படியாக பலவிதமான சரித்திரங்களை சொல்லுகிறார். குச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு செத்து கிடந்த பெண்ணை உயிர் கொடுத்தார் தன்னுடைய தவ வலிமையினாலே. அதே போல மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் தோன்றினார். அவர் பரமசிவனிடத்திலே தன்னுடைய பக்தியினாலே தவத்தின் வலிமையினாலே என்றும் இரவாத சாகா வரத்தை பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அதே சமயத்தில் அந்த குச்சர் ஒரு யானைக்கு ஒரு தேவத்தன்மையை உண்டாக்கினார் என்று பலவிதமான சரித்திரங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே சில சரித்திரங்களை விரிவாக எடுத்துக்கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களும் தன்னுடைய

காரணத்தினாலே பரமேஸ்வரனை அந்த சிவபெருமானை ஆனந்திக்க செய்ய வேண்டும், அதன் மூலமாக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஸ்காந்தத்து பிரகாரம் அப்படியே மௌனியாகி ஏதோ நினைத்தவர் போல சிந்தையிலே ஆழ்ந்து விட்டு விடுகிறார். ஆனா அதே சமயத்தில் இங்கே சொல்லும் பொழுது சுரசியானவள் நகைக்கிறாள். ஏன்னா இது சரியான கதை ஓட்டம் சரியாக வரும். அவள் சொல்லுகிறார், முனிவரே உங்களுக்கு தவம் சரியாக இருக்கும், ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு அது சரியாக இருக்காது. அவர்கள் அழிவில்லாத சிறந்த தன்மையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு செல்வம் வேண்டும் என்று சொல்வதாக, செல்வத்தை அடைய வேண்டும், பதவியை அடைய வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் வாழ்விலே என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். இவர் சொன்னார், என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய கருத்தாக இருந்தால் நீ உபதேசம் செய்து கொள்ளலாம் என்று காசியவர் சொல்ல, மாயையானவள் அந்த சுரசையானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம், லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாள். நம்ம இந்த உபதேசத்தையும் அடுத்து பார்க்கிறோம். எப்படி ஒரு மூன்று உபதேசம் ஒரு மூன்றுக்கு இருக்கக்கூடிய விசித்திரத்தை பார்க்கலாம். எப்படி நம்ம இருக்க வேண்டும், செல்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லியாக, செல்வம் உயர்ந்தது, பதவி வேண்டும், செல்வம் வேண்டும் என்று சுரசையானவள் உபதேசம் செய்கின்றார். சரி, இந்த செல்வத்தையும் உயர்ந்த பதவியையும் உயர்ந்த நிலையையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான் ஒருவரே வழி, அவரைத்தான் நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? பெரிய வேள்வியை செய்ய வேண்டும், வீர வேள்வி. வீர வேள்வியை நீங்கள் செய்ய வேண்டும். செல்வம் உடையவர்களை எல்லோரும் மதிப்பர், அவர்களுக்கு பதவியும் நல்ல தன்மையும் இருந்துவிட்டால் அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள். அதுதான் நமக்கு தேவையானது. குழந்தைகளே, உங்களுடைய தந்தை சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் உங்களுடைய தாய் சொல்லுகிறேன், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி தயானவள் சொல்லுகிறாள். சொன்ன உடனேயே அவர்கள் அத்திரையில் சரி அம்மா சொல்லு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வீர யஜ்யம், ஒரு வீர வேள்வி செய்ய வேண்டும். அந்த வீர வேள்விக்காக வட்டத்வீபம், அதாவது ஆலமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த இங்கிருந்து வடதிசையில் இருக்கிறது, அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நான் தயார் செய்து தருகிறேன் அந்த வீர வேள்விக்கு. அதில் நச்சு சமுத்துக்கள், மாம்சம், ரத்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமானதும், பல பிராணிகளினுடைய மாம்சங்கள், பல பிராணிகளுடைய ரத்தங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து தருகிறேன். பலவிதமான மருந்து பொருள்களையும் தருகிறேன். இதை கொண்டு வீர வேள்வி செல்ல செய்ய வேண்டும், கிளம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய சைன்யம் இந்த உலகத்தையே கலக்கி கொண்டு செல்வதைப் போலவே இந்த லட்சாதி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம், அசுர குழந்தைகள் எல்லாம் செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது அங்கே வருகின்ற வழியிலே, அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இவர்களெல்லாம் சுக்கராச்சாரியார் பார்க்கிறார். அவர் நடுங்கி விட்டாராம். சுக்கராச்சாரியார் பார்த்தே நடுங்கி விடுகின்றார். இந்த சைன்யத்தை பார்த்து உடனேயே மந்திர சக்தியினாலே தன்னை மற்ற எல்லாரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை பிரயோகம் செய்து கொண்டு தன்னை அவர்கள் மன மகிழ்ச்சிக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறார். உடனே பார்த்த உடனே சூரபத்மன் கேட்கிறான், உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறதே, நீங்கள் யார், என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு நாங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பா உங்களுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் நான் தான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் விழுந்து வணங்குகின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, நீங்கள் உங்களுடைய தாய் சொன்னது சரியான கருத்து, நான் சொல்லுகின்றேன் என்று இவரும் உபதேசம் செய்கின்றார். உபதேசம் செய்து நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கி இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கின்றேன் என்று சூரபத்மனுக்கு அவன் நல்லபடியாக இந்த வீர யஜ்யத்தை செய்வதற்காக இருக்கக்கூடிய மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த ஆலவனத்தை அடையுங்கள், உங்கள் தாய் சொல்லுகின்றபடி மிக கொடூரமான தபத்தை இறைவனை நோக்கி, சிவபெருமானை நோக்கி செய்யுங்கள், அவர் அனைத்தும் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர் ஒரு உபதேசம் செய்கிறார். எப்படி இருக்கிறது என்று, அவர்களிடத்தை என்ன என்ன செய்ய வேண்டும் என்று இவர் உபதேசம் செய்கிறார். இந்த மூன்று உபதேசங்கள், ஒன்று காசியவர் செய்வது, இன்னொன்று சுக்கராச்சாரியார் செய்வது, இன்னொன்று சுரசையாகின்ற தாய் மாயா செய்திருக்கக்கூடியது. இந்த மூன்றையும் தனியாக நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு தனியாக இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் செல்லுகின்றார்கள், அங்கே ஆலவனத்தை அடைகின்றார்கள். சூரபத்மன் சுற்றிலும் மிகச்சிறந்ததாக அந்த இடத்தை திருத்தி அமைத்து அங்கே வீர வேள்வி செய்வதற்காக நடுவிலே ஒரு பெரிய யாககுண்டம், அதை சுற்றிலும் 108 யாககுண்டங்கள், அதை சுற்றிலும் 1008 யாககுண்டங்கள், அதற்கு எல்லைகளுக்கெல்லாம் காளிகளையும் பிரேத பிசாசுகளையும் அங்கிங்கே அந்த தேவதைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து அந்த கொடூரமான தேவதைகளுக்கு பலிகளை எல்லாம் இட்டு அவர்கள் இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாருக்கும் அவர்களுக்கெல்லாம் பூஜை செய்தபடியாக இந்த யாகத்தை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறான். இந்த 1008 சுற்றி இருக்கக்கூடிய, முதற் சுற்றியில் இருக்கக்கூடிய 1008 அந்த வேள்வி குண்டங்களையும் பாதுகாத்துக்கொள்ள

0: தாரகாசுரனை நியமிக்கிறார். அடுத்தது 108 அங்கே நடத்துவதற்காக சிம்மபக்தன் என்று சொல்லக்கூடிய சிங்கமுகனை நியமிக்கிறான். அடுத்தது தானே நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான யாககுண்டத்திற்கு தானே வந்து சேருகிறான். அதை அருகிலேயே ஒரு பெரிய ஸ்தூபமானது நட்டு, மிகச்சிறந்ததான ஒரு ஸ்தூபத்தை நட்டு, இங்கே சிங்கம், புலி, யானை, கரடி, குதிரை, ஆடு, மாடு எல்லாவற்றிற்கும் என்ன என்ன மிருகங்கள் இருக்கிறதோ அந்த மிருகங்களினுடைய மாமிசங்கள், ரத்தம், எண்ணெய், நெய், பால், தயிர், மது, தேன், வெள்மிளகு, என்னென்ன அன்னம், யாகப்பசுக்கள், சென்னல், அரிசி, மலர், கஸ்தூரி, இப்படி ஏராளமான விஷயங்கள், தர்பை, நற்பொறி, நவதானியங்கள் எல்லாவற்றையும் மலை போல தாயார் அவள் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதை கொண்டு இந்த மாமிசத்தை கொண்டு இந்த வேள்வி செய்கின்றார்கள். இதுல 2-3 விஷயம் உண்டு. வேத முறைப்படி செய்யக்கூடிய வேள்வி, வேதம் அல்லாததாக இறைவனை நோக்கி செய்யப்படக்கூடிய வேள்வி. இதற்கு அடிப்படை இவர் வேதத்திலே எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அதுல இருந்து கருத்துக்கள் மாறுபடுகின்றார்கள். இந்த சிலவற்றை எல்லாம் கருத்துக்களாக நம்ம பார்க்கலாம் என்பதற்காக அதையெல்லாம் நான் அதை கொடுத்து கொண்டு செல்கிறேன். இப்படி 108 குண்டங்கள், 108 குண்டம், மிகச்சிறந்ததான் நடுவில் இருக்கக்கூடிய குண்டம். இதுல அவன் சூரபத்மன், அவனுடைய தம்பி சிம்மவத்ரன், அதாவது சிங்கமுகன், கஜேந்திராசுரனாக இருக்கப்பட்ட தாரகாசுரன், இந்த 3 பேரும் மிக கொடூரமான ஒரு யாகத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல காலம் செய்தும் கூட அவர்களுக்கு இறைவன் தோன்றவில்லை. பார்த்தான் சூரபத்மன் விடுவதில்லை என்று ஆகாயத்திலே கிளம்பி தன்னுடைய சதையை துணித்து துணித்து அங்கே யாகத்தியிலே இட்டு தன்னுடைய உடல் மூலமாக இட்டு என்ன செய்கிறான், அங்கே அவன் யாகத்தை செய்கிறான். அப்படியும் கூட அவன் சாகவில்லை. தன்னுடைய உதிரம், தன்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் இழந்து அங்கே யாக அக்னியிலே போட்டு மிகச்சிறந்ததான கொடூரமான வேள்வி செய்கிறான். இதை பார்த்து விட்டு மற்றவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் சிவன் வராத காரணத்தினாலே அந்த மிகச்சிறந்த தூபத்தின் மீது நின்று கொண்டு தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று அந்த குண்டத்துக்குள்ளே பாய்ந்து தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே கதறுகிறார்கள் சிங்கமுகனும் தாரகாசுரனும். தாயில் இழந்த கன்றானது எப்படி கதறுமோ அதை போல கதறுகின்றார்களாம். நாங்களும் இறக்கின்றோம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும், இவங்களுடைய தலையை அறுத்து போடுகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய தலைகளை அறுத்து யாக குண்டங்களை எடுத்தார்கள். சிங்கமுகன் தாரகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய யாழி முகன், அஜமுகன் முதலான பலவிதமான பேர்களும் கூட அந்த சகோதரர்கள்லாம் தங்களுடைய தலைகளை அறுத்து அறுத்து போடுகின்றார்கள். போட போட வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை அறுத்து போடுகின்றான் சிம்மவர்த்தனானுக்கு 2000 கை, 1000 சிங்கத்தலை, அத்தனையும் அறுத்து அறுத்து போடுகின்றான். இறைவன் கருணையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் பார்த்தார், இதுக்கு மேல சோதிப்பதில்லை என்று சொல்லும்படியாக ஒரு வயோதிக அந்தனர் போல இங்கே தோன்றுகின்றாராம். அது என்னமோ தெரியல, இந்த ஸ்காந்தத்தில் பார்க்கும் பொழுது நானும் பார்வதி கல்யாணத்தில இருந்து பார்க்கிறேன். வயோதிக அந்தனர் வடிவத்திலேயே சிவபெருமான் பல இடங்கள்ல வந்து சோதிக்கிறார். இன்னும் பின்னாலே பார்க்க போகிறோம், முருகப்பெருமானம் அப்படி தந்தையை போலவே இவரை எடுத்துக்கொண்டு வருகிறார் வயோதிக வள்ளியை காண்பதற்காக. இப்படி வயோதிக அந்தனர் வடிவத்திலே வந்து நிறுத்துகின்றாராம். அந்த மற்றவர்களெல்லாம் அறுத்து போட்டுக் கொண்டவர்களை தாரகன் சிங்கமுகனை நிறுத்துகிறார். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய அண்ணா இறந்து விட்டான், நாங்களும் அடியை நினைக்கிறோம், நாங்கள் இப்பொழுது இறக்கப் போகின்றோம் யாக குண்டத்திலே என்று சொல்ல, அவ்வளவுதானே, எதற்காகப்பா இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, சிவபெருமானை காண்பதற்காக சிவனிடத்திலே இருந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் இந்த யாகத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, கவலைப்பட வேண்டாம் என்று தேவகங்கையை அந்த யாக குண்டத்திலே வரவழைத்து பாய்ச்சுகின்றார். சூரபத்மனானவன் தன்னுடைய உயிரை மீண்டும் பெற்று வருகின்றான். வந்தவுடனே எல்லாரும் பரம சந்தோஷமடைகின்றார்களாம். தேவர்கள் பயந்து நடுங்குகின்றார்கள். இறந்தான் என்று நினைத்தோம், இந்த சேனைகள் அனைத்தும் நம்மை புடிப்புடியாக ஆக்கப் போகின்றது என்று நினைத்து பயப்படுகின்றார்களாம். அப்பொழுது வயோதிக அந்தனர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை மீண்டும் ஏற்றுக்கொண்டு ரிஷபாரூடராக பார்வதி சகிதராக காட்சி கொடுக்கிறார். விழுந்து விழுந்து வணங்குகின்றார்களாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம். உங்களுக்கு என்ன வேண்டும், இவ்வளவு காலம் என்னை நினைத்து நீ தபம் செய்திருக்கின்றாய், இந்த யாகத்தை செய்திருக்கின்ற, உன்னுடைய உடலையே அறுத்து போட்டிருக்கின்றார். மிகச்சிறந்ததான உன்னுடைய யாகத்தை நினைத்து நாம் மகிழ்ந்தோம், வீர யஜ்யத்தை கண்டு மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேன்று என்று கேட்டவுடனேயே அவன் பார்த்தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனை பார்த்த இந்த சூரபத்மன் இறைவனிடத்துல என்ன கேட்டிருக்க வேண்டும், உங்களை குடு என்று கேட்டால் எல்லாமே கிடைச்சிருக்கும். சிவனிடத்திலே இவ்வளவு வீரவேள்வி செய்து இவ்வளவு கொடூரமாக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது வேள்வி செய்திருக்கக்கூடிய இவர்களெல்லாம் சூரபத்மாதி ராட்சசர்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னை கொடு என்று கேட்டால் எல்லாமே கிடைத்திருக்கும்,
1: எது கிடைக்கத்தக்கதோ எது கிடைக்க வேண்டுமோ அதை கேட்கல. அங்கேதான் அவர்களுடைய குணமானது வெளிப்படுகின்றது. அவ்வளவு கொடூரமான தபஸ் செய்து, வேற யாராலையும் செய்ய முடியாத தபத்தை அவர்கள் செய்து சிவத்தை அடைய வேண்டும். சிவத்தை அடையவில்லை, அவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான். அவஸ்தைன்னு சொன்னாலும் சரி, அவம் என்கின்ற பிரயோஜனம் இல்லாத ஒன்று என்று சொன்னாலும் சரி, அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களுக்கும் நானே ஏக சக்கராதிபதியாக ஆக வேண்டும், நான் எங்கும் செல்வதற்கு எல்லா இடத்திலையும் செல்லக்கூடியதற்கு ஒரு ரதம் வேண்டும், தேவர்கள் மற்ற யாரு இருந்தாலும் சரி எல்லாரையும் வெல்லக்கூடிய படைக்கலன்கள் எனக்கு வேண்டும், நான் அழியாத வரம் பெற வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கிறான். அப்ப சிவபெருமான் நகைத்தாராம். அப்படி ஒன்றும் யாரும் இறக்காமல் இருக்க முடியாது, உனக்கு வரம் தருகிறேன். என்ன வரம் தருகிறேன்? இங்க இருக்கக்கூடிய 1000 கோடி, 1000கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன. மணிக்கவாசகர் சொல்லும் பொழுது பலமுறை பார்த்திருக்கிறோம், அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கம் அளப்பெருந்தன்மையும் வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரை 100 கோடியின் மேற்பட விழுந்தன என்று பாடுவார். இங்க ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது 1000 கோடி அண்டங்களுக்கு மேலே இருக்கின்றன, அதற்குள்ளே 1008 அண்டங்களுக்கு 108 யுகங்கள் நீங்கள் ஆழ்வீர்கள். ஒன்னு அழியா வரமெல்லாம் ஒண்ணும் கொடுத்துள்ள 108 யுகங்கள் நீ ஆழுவாய். உனக்கு எங்கும் நினைக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆக்ஞா சக்கரம், ஆளக்கூடிய சக்கரத்தை உனக்கு தருகிறேன். எங்கும் நினைத்த இடத்திலே, நினைத்த இடத்திற்கு நினைத்த க்ஷணத்திலே செல்லும்படியாக இருக்கக்கூடியதற்கு சிம்ம வாகனத்தை கொடுக்கிறேன், ரத்தத்தை கொடுக்கிறேன், என்னுடைய படைக்கலங்கள் யாராலேயும் வெல்ல முடியாத என்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறேன் என்று இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய தேர், ஆக்ஞா சக்கரம், சிம்ம வாகனம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்னை, பாசுபத அஸ்திரம், வஜ்ரமான உடல், மிகச்சிறந்த வீரம் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் பலவிதமான படற்கலங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீண்டும் தேவகங்கையை விண்ணுலகிற்கு அனுப்பி அத்துணை பேருக்கும் வரவலம் கொடுத்தவராக சிவபெருமான் அந்த இடத்திலே இருந்து திரும்பிச் செல்லுகிறார். சென்றவுடனேயே மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். இங்கே திரும்பி வந்தவர்களெல்லாம் சுக்கராச்சாரியாரையும் அசுரேந்திரனையும் தன்னுடைய தாயான மாயையும் கண்டு எல்லாரும் வணங்குகின்றார்கள். இங்கே சிவபெருமான் சொல்லும் பொழுது மிக அழகாக கச்சியப்பருடைய பாடல் வரும். சிவபெருமான் சொன்னாராம், எல்லாவற்றிற்கும் ஒரு இஃப்ட் கிளாஸ் போட்டுத்தான் பகவான் வைக்கிறார். தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி முழிந்திடும் நுங்களை தாவிநாதனம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்லுபவர். நீங்க வந்து எப்படி திரிமூர்த்திகள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் உண்டோ, அதே போல நீங்கள் சூரபத்மன், சிம்மபத்ரன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய 3 பேரும் எல் தேவர்களாலேயும் தொழப்படக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள் குறைவில்லாத என்னுடைய சக்தி ஒன்று தவிர வேறு யாராலேயும் உங்களை வெல்ல முடியாது. தாவிநாதனம் சக்தி ஒன்றே அதால் ஏவர் வெல்பவர் என்று இயம் விளம்பி மேல் ஈருராத இரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும், அதாவது இந்திரஞானம் என்று சொல்லக்கூடிய ரதத்தையும், தன் பெயர் சொல்லக்கூடிய அதாவது பாசுபத அஸ்திரம் அதையும் கொடுத்து வேறு வேறு மிக அருள் செய்து மேல் 6 சேர்சடை ஆண்டதை ஏறினார். ஆற்றை அது கருணை வேறொன்னு, அவ்வளவு தபஸ் செய்த பகீரதனுடைய தவத்திற்கு இறங்கி எப்படி ஜடாமுடியிலே கங்கையை தன்னுடைய சடையிலே ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இவர்களுடைய தவத்திற்கு இறங்கினவர். ஏன் கச்சியப்பர் இதை போடுகிறார்னா, தபஸுக்கு இறங்குகிறார். அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு பலன் கொடுக்கிறார். எந்த காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, அந்த பலனை இறைவன் கொடுத்து விடுகிறார். இங்கேயும் அந்த பலனை கொடுத்து விடுகிறார். நல்ல விஷயத்துக்காக வேண்டும் என்று பகீரதன் தபம் செய்த பொழுது அங்கே அவனுக்கும் அருள் செய்கிறார். இங்கே நான் ஆட வேண்டும், நான் ஏக சக்கராதிபதியாக 1008 அண்டங்களை ஆட வேண்டும் என்று சூரபத்மன் கேட்கும் பொழுது இவனுக்கும் அருள் செய்கிறார். அவருக்கு வந்து தேவரா, மனுஷனா, மிருகமா, இல்ல ராட்சசனா, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு உள்ள பலனை க்ஷிப்ரப்ரசாதமூர்த்தி என்ற பகவானுக்கு பேர் அவர் கொடுக்கிறார். பரமேஸ்வரன் அவர் கொடுத்தாராம். அங்கே வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இதே சமயத்துல முதல்லயே பார்த்தோம், காசியப்பரை பிரிந்து செல்வதற்காக மாயையானவள் கிளம்புகிறாள். ஐயோ என்னை விட்டு போகாது என்று கதறுகிறார். அவள் சொன்னாள், நான் என்னுடைய பேர் சுரசைன்னு பேரு, இந்த அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய எடுத்து குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன், வந்த காரியம் நிறைவேறியது, என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது என்று சொல்லி வணங்கி சென்று விடுகிறாள். அவள் உண்மை பேசுகிறாள். இங்கே தன்னுடைய நிலையில இருந்து தவறிய காசியவரை தான் சொன்னேன், புலம்புகின்ற அந்த காமத்தியிலே வந்து விழுந்து கொண்டிருக்கிற காசியவரை பிரம்மர் வந்து தேற்றி, நீ இப்படி செய்வது தகாது, இறைவனை நோக்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தாய், தவம் செய்வா என்று சொல்ல காசியவரானவர் அங்கே தவம் செய்கிறார். இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களை வந்தவர்களுக்கு சுக்கராச்சாரியார் மீண்டும் உபதேசம் செய்து, இங்கே ரெண்டு விதமான அதான் மூன்று விதமான உபதேசங்கள்ல இருக்கும், இந்த உபதேசங்களை செய்து நீங்கள் இந்த உல எவ்வளவு காலமும் உங்களை அடக்கி வைத்தவர்களை எல்லாம் அடக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நியதி, நீங்கள் நினைத்ததை நீங்கள் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி சுக்கராச்சாரியார் அங்கே உபதேசம் செய்கிறார். அதாவது எல்லா தத்துவக்கு தத்துவம், அதாவது யார் பேசினாலும் தத்துவம் இல்லை, எது சரியானதுன்னு ஒண்ணு உண்மையானதுன்னு ஒண்ணு உண்டு, வேத மார்க்கமாக வேத நதி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று பாடுவார், ஞான சம்பந்தர் அவதரித்தார் என்று செக்குலார் பெருமான் பாடுவார். அதே போல இதுதான் சரி என்று உண்டு உண்டு, நம்முடைய வாக்கினாலே எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே என்று அவை பாட்டி பாடுவாள். வாக்கு இருந்தா போதும் இதுதான் சரின்னு சொல்ல முடியும், எதை வேணும்னாலும் ஸ்தாபிக்க முடியும், சொல்றதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், இந்த பழைய காலத்துல கரிகாலனுடைய காலம் எப்படி இருந்தது, கரிகால சோழனுடைய காலம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது அதுல அந்த புலவர் கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பாடுகிறார். பாடியவர் இந்த எப்படி இருந்ததுன்னா, இந்த சோழ தேசத்து பெண்கள் எல்லாம் நெல்லை காய வைத்திருக்கிறார்களாம் அன்றைக்கு சமைக்க வேண்டும் என்று. அப்ப கோழியான அந்த வந்து மேய்கின்றது, மேயும் பொழுது காதலை இருக்கிற தங்க குழையை எடுத்து அந்த கோழியை எரிந்து விரட்டுகின்றார்கள் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு வரும் பாடல் வரும். இதுக்கு என்ன பொருள், அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள், கோழியை விரட்டுறதுக்கு கல்லாய கல்லையோ ஒரு குச்சியோ ஏரியல தங்க குழையே இருந்தார்கள், இவர்களுக்கு தங்கம் அவ்வளவு மதிப்பு இல்லை, ஏன்னா அவ்வளவு இருந்தது, இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். ஆனால் இதுக்கு இன்னொன்று, தங்கத்தை விட அப்ப நெல் ரொம்ப ஸ்கார்சிட்டி, அது கிடைக்கல, நெல் கிடைக்கக்கூடிய அதாவது விளைநதிக்க தக்க பொருளாக இருந்தது, தங்கம் போனாலும் பரவாயில்ல நெல்லு வேணும்னு சொல்லிட்டு தங்க குழியை எடுத்து எறிந்தார்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு அர்த்தம் கற்பிச்சா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லலாம், சொல்லக்கூடியது இது இப்படியும் பார்க்கலாம், அதான் ஒரு குவளை இருக்கிறது, குவளையிலே நீர் இருக்கிறது, பாதி தண்ணீர் இருக்கிறதுன்னு சொல்றதா இல்ல பாதி காலியா இருக்கிறது என்று சொல்றதா, ரெண்டும் உண்மைதான், ஆனா சொல்லக்கூடிய முறை வேறு, இங்கே சொல்லுவது தவறுதலாக அமையும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒருத்தருக்கு பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்த, பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வண்டி பஸ்ஸோ காரோ போடும், இப்போ உங்களுக்கு சடன் பிரேக் போடுறதுக்காக என்ன பண்றோம், பிரேக் போடுறோம். இந்த சடன் பிரேக் போடுறது எதுக்காக, வண்டி உடனே நிக்கணுங்கிறதுக்காக, அதாவது முன்னால போகக்கூடாது அந்த இடத்துல டக்குன்னு நிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், சடன் பிரேக் போடுறோம், சரிங்களா. இந்த சடன் பிரேக் போட்டா வண்டி நிக்குது, ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போகிறோம், இப்ப நம்ம முன்னாடி அந்த வேகத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, இப்ப சடன் பிரேக் போட்டா என்ன ஆகணும், இவன் முன்னாடி போக கூடாது, ஆனா சடன் பிரேக் போட்ட அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி போறோமே, அது சடன் பிரேக்கு நம்ம முன்னாடி போறதுக்காக தான் போட்டது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் தர்க்கம்னு பேர், அதான் தவறுதலான தர்க்கம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: தர்க்கம் வேற குதர்க்கம் வேற, இந்த குதர்க்கம்ங்கிறது இப்படி தான் சொல்ல முடியும். இப்ப ஒவ்வொன்னு என்ன, எல்லாவற்றிற்கும் எல்லாம் சொல்ல முடியும், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. ரொம்ப வேடிக்கையா இன்னொரு கதை சொல்லுவார்கள், அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா ஒரு கூட்டம் வந்து, இது இந்த காலத்துல வேத காலத்துல இருந்து இது உண்டு, அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பாரு இது வந்து கேட்டு இருக்கிறார்கள், ஒரு பெரிய பேச்சாளர் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது, சண்டைக்கு நான் யாரு வேணாலும் எழுக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, வாயிருக்கிறவன் எவன் வேணாலும் பேசலாமே. அவர்கள் வந்தவர், நான் ஒரு நாயை தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், உன் பிள்ளையார கல் பிள்ளையாரையும் தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், எது தண்ணியில இருந்து வெளியில வருதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்தார் பேச்சாளர், அப்படியா நான் இன்னொன்னு சொல்றேன், அதே நாயை எடுத்துக்க, அதே கல்லு பிள்ளையாரையும் வச்சுக்கோ, நீ நாயை தூக்கி கல்லு பிள்ளையார் மேல போடு, நான் கல்லு பிள்ளையார தூக்கி நாய் மேல போடுறேன், எது இருக்குதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாரா. எது வேண்டாலும் சொல்ல முடியும், பேச்சுன்னு வந்துட்டா எது வேண்டாலும் பேச முடியும். இங்க அப்படித்தான் சுக்கராச்சாரியார் அவருக்கு உதேசம் பண்றாரு, நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்கள்,
0: நீங்கள் செய்வதெல்லாம் சரி, வலிமை படைத்தவன் எது செய்தாலும் சரி அதுதான் சரியானதாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் இப்பொழுது பெரியவர்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். ஆக என்ன செய்ய வேண்டும்? முனிவர்கள், திக்பாலகர்கள், தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் அடிய ஏவல் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். சரி போகலாம். இவர்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், தாண்டங்களை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இங்கே சுரசையானவள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். சுரசை இங்கே சொல்லும்பொழுது என்ன வேண்டும் என்று அவள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். சுக்கராச்சாரியார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதான் எல்லாவற்றையும் திருத்தி சொல்வது என்று உண்டு இல்லையா? இவர் சொல்லும்பொழுது அவர் சொல்றார், இந்த பார் உலகத்திலே வள்ளுவரும் சொல்லிட்டார், பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளினார்க்கு அவ்வுலகம் இல்லையா ஆண்டு. சரி, பொருள் இந்த உலகத்துக்கு வேணும், பொருள் மட்டுமே இருந்தா போயிட்டுமா? அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? பொருளை வைத்து மட்டுமே உலகத்துல வாழ முடியும், ஆனா பொருள் இல்லாமல் வாழ முடியாது. சரி, என்ன பொருள்? அதற்கு பலவிதமான வேறுபாடுகள் உண்டு, இருக்கட்டும். இவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வம் அவசியம். செல்வம் இல்லை என்று சொன்னால் உன்னை நாயும் மதிக்காது, உன்னுடைய எதிரிகளும் மதிக்க மாட்டார்கள், நண்பர்களும் மதிக்க மாட்டார்கள், உறவினர்களும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மதிப்போடு, மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் இருப்பவனை உலகத்திலே எல்லோரும் வணங்குவார்கள், அவன் சொல்லுகின்றபடி செய்வார்கள். ஆக உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் மட்டும் கிடையாது, செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்க இருக்கும்? பதவியில இருக்கும். இப்ப புரியுதுங்களா? ரொம்ப அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்ப செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை நன்றாக சம்பாதிப்பதற்காகவும் அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்களுக்கு வலிமை இருக்க வேண்டும். என்ன வலிமை? பதவி வலிமை இருக்க வேண்டும். நல்ல பதவிகள், புகழ், அழிவில்லாத ஆயுதங்கள், இதெல்லாம் இங்கே சுரசி சொல்லக்கூடியது. இந்த பதவி, அதாவது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் பதவி இருக்க வேண்டும். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன் அவள் சொல்லுகிறாள். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன். செல்வம் முயற்சியாலே தான் வரும், சும்மா உட்கார்ந்து இருந்தா செல்வம் வராது. செல்வம் முயற்சியாலே தான் செல்வம் வரும். பெரும் முயற்சியாலே கிடைத்தற்க அரிய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உலகத்திலே மதிக்கப்படத்தக்கவன் தான் வாழ்ந்தவன் ஆவான். மற்றவன் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நடமாடக்கூடிய பிணத்திற்கு சமமானவன். இந்த செல்வத்தை உடையவன் இவனிடத்திலேதான் கல்வி கற்றவர்களும் கூட பணிந்து நிற்பார்கள். ஆக இதுதான் அடைய வேண்டும். செல்வம் தான் முக்கியம். அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழிவில்லாத ஆயுதங்கள், வலிமை, பதவி இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆக அந்த தேவைப்படுவதற்கு நீங்க ஒரு தலைமை பண்பு, தலைமை தகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலே பதவி இருக்கும், வலிமை இருக்கும், செல்வம் இருக்கும். நீங்கள் இந்த உலகையே ஆளக்கூடிய தன்மையிலே இருப்பீர்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டுங்க. இதுக்கு வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்டா இல்லையா எதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்து கொண்டே போகலாம். எது நிற்கிறது, எது நிற்காது என்பதை பார்த்து கொண்டே செல்லலாம். இதுதான் சுரசை சொல்லி தந்திருக்கக்கூடிய தன்மை. அவள் அங்கே உபதேசம் செய்தாள். அவள் உபதேசம் செய்தது எதுக்குன்னா, இந்த உலக அவளுக்கு தெரிந்த வகையிலே சொன்னாள். இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி. இந்த யானையே ஐந்து குருடர்கள் பார்த்தார்களாம். ஒருத்தன் என்ன பண்ண, ஒரு காலை மட்டும் தடவினா தூணு மாதிரி இருக்குன்னா, துதுக்கிய தடவினா உலக்க மாதிரி இருக்குன்னா, காது தடவினா பெரிய முரம் மாதிரி இருக்கிறதுன்னா, வயிற்றை தடவினான் பானை போலே இருக்கிறதுன்னா, எது உண்மை? இதெல்லாம் சேர்ந்ததுதான் யானை. ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முழுமை இல்லாத எதுவுமே, முழுமையாக ஒன்றை பார்க்காவிட்டால் தவறான தன்மைகள் தான் ஏற்படும். இது விபரீத ஞானம். இந்த ஞானத்திலாம் இது உண்மையான ஞானம் இல்லை. சூரியன் இரவிலே தோன்றுவதில்லை, பகலிலே தோன்றுகிறான், இரவிலே அஸ்தமிக்கிறான், மாலை ஆனால் அஸ்தமிக்கிறான், இரவிலே சூரியன் இல்லை. அதுக்காக உலகத்துல சூரியனே கிடையாது இப்படி சொன்னா எப்படி சொல்லு? அந்த இப்பொழுது இருட்டு இருக்கிறது, சூரியன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சூரியன் என்பவனே உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதே போலத்தான். இந்த வாதங்கள் அந்தந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. உலகத்திலே செல்வம் வேண்டும், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல்வம் வேண்டும், அதற்கு பதவியும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றாள் சுரசை. அதனால் தான் வீர வேள்வி செய்ய வேண்டும் என்று அனுப்பினாள். சரி, இவர்கள் சென்றார்கள். அளவிட முடியாத செல்வத்தை, வலிமையை, பதவியை, வஜ்ர யாக்கையை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகின்றான் சூரபத்மனும் சிங்கமுகன் தாரகன் மற்ற அசுராதி அசுரர்கள் எல்லாம். இப்ப அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் சுக்கராச்சாரியார். இது தேவதான் முதல்ல உபதேசம் பண்ணார், இப்ப வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். இங்க செய்யும் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்கள், ஏகாந்தவாதம் என்று சொல்லுவார்கள், அத அத்வைதம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. இந்த அத்வைதத்தை கொஞ்சம் சிரித்து இந்த இடத்துல பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு இந்த தத்துவ கருத்துக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பேசலான்னுட்டு இந்த இடத்துல வரும். உலகத்துல வந்து பதி பசு பாசம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் உண்டு, எது? இறைவன். அந்த இறைவன் தான் நீ, எதுவுமே கிடையாது. உலகத்துல வேற எதுவுமே கிடையாது, நீ தான் இறைவன். எதுவுமே கிடையாது, உனக்கு முக்திங்கிறது கிடையாது, பாவம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்ங்கிறது கிடையாது. நீ எதை வேணும்னாலும் செய்யலாம், ஏன்னா நீ தான் பரபிரம்மம், நீ தான் பிரம்மம். உனக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது, பழைய பிறப்புங்கிறது கிடையாது. சில மதங்கள்ல எல்லாம் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீதான், நீதான் கடவுள். எவர் ஏதோ ஒருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. இவர் இங்கே ஒரு தத்துவம் சொல்ற, நீதான் கடவுள், நீதான் கடவுள். வேற எதுவுமே, உன்னிடத்திலே எல்லாமே இருக்கின்றன. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கும் பொழுது நீ எந்த இன்னொரு கடவுளை ஏன் போய் வணங்க வேண்டும்? இப்ப வணங்கிட்டு வந்திருக்கிறாங்கிற மறந்துட்டார். இன்னொரு யாரு கொடுத்தாருங்கிறதையும் இவர் விட்டுட்டார், மறைச்சிட்டார். நீதான் எல்லாமே உன்னிடத்திலே கிடைக்கிறது, இது ஒரு மாயை, நீ இது வாங்கி வந்தாய். உன்னிடத்திலே இன்னொன்று தனியாக இருக்கிறது, இன்னொரு பிறப்பு வருமா, இறப்பு வருமா, இதெல்லாம் வந்து போலியான தோற்றங்கள், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சத்தியமான ஒரு பொருள் உண்டு, அது யார்? நீந்தான். ஆக உன்னிட நீ தான் உண்மை என்று இருக்கின்ற பொழுது, நீயே சகலம் என்று இருக்கும் பொழுது, நீ மற்றவர்களை பற்றி மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு திருமாலும் பொருட்டல்ல, பிரம்மாவும் பொருட்டல்ல, இந்திரன் பொருட்டல்ல, தேவர்கள் பொருட்டல்ல. அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மமே இல்லாத ஒரு நிலை இல்லாத, அதாவது எந்த விதமான செயலும் இல்லாத நிலை உன்னுடையது. ஆகவே உனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் எல்லாம் உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள், நீ இறைவன் இல்லை என்று சொல்வார்கள். ஆக அவர்களை தண்டி, நீதான் கடவுள் என்று சொல்லி வா, நீதான் கடவுள். அவர்கள் உன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களை பிடித்து சிறையிலே வை, என்ன வேணும்னாலும் பண்ணு, முனிவர்களுக்கெல்லாம் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொல். ஆக நீதான் இருக்கிறாய், எல்லாமே உன்னிடத்திலே இருந்து வருகிறது, உன்னுடைய ஆஜ்ஞைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு தத்துவத்தை. அதாவது இந்த அத்வைதமும் கிடையாது. இப்ப இப்ப தத்துவங்கள் அப்படித்தானே. இப்போ இங்க நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை பற்றி, சனாதன மதத்தை பற்றி சொல்லுவார்கள். இதில் மூட நம்பிக்கைகள் அதிகம், இதுல இது தவறு அது தவறுன்னு வேற மதங்கள், வேற மதங்கள் இடத்திலே போய் சொல்ல செய்யுங்கள் பாருங்களாம், வெட்டி போட்டுருவாங்க. அங்கே வலிமை இருக்கும் பொழுது இவர்கள் அதை கண்டு பயப்படுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு அங்கே சொல்ல தைரியம் கிடையாது. பல மதங்கள் பல கதைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அது சரி தவறு, நாம் எந்த மதத்தையும் எள்ளியாடுவதற்காக இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மதத்திலேயும் நம்பிக்கைகள் இருக்கின்றன. அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கைகள் எல்லா இடத்திலேயும் உண்டு, அது சனாதன தர்மத்திலேயும் உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடியது, அவன் தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் சரின்னு என்று இப்பொழுது சொல்வதை போலவே இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் எத்தனையோ காலங்கள் இருந்தவர். அவர் இப்போ தசரதனுக்கு குரு, ராமருக்கு குரு, ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, தசரதனுக்கு தாத்தா தாத்தாவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அவ்வளவு மகாமுனிவர், அப்படி சப்த ரிஷிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அங்கே ஒரு மன்னர் இருந்தான். இவன் என்ன பண்ண, அவனுக்கு உபதேசம் பண்ண, அதாவது எல்லாமே பிரம்மம், எதுவுமே பிரம்மத்தை தவிர வேற கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்ன. இந்த அறகுறை வேதாந்திகள் என்னைக்குமே ஆபத்தானவர்கள். இந்த நாஸ்திகள் அறகுற நாஸ்திகம், அறகுறை ஆஸ்திகம், இதெல்லாம் ரொம்ப இதானது, கொடுமையானது. அது வந்து எப்படி ஆபத்தானது அப்படிதான் சொல்ற, ரொம்ப ஆபத்தானது. அது என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நானே கடவுள் இப்படிதான் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு, எல்லாம் நானே கடவுள், நானே கடவுள்னு. அவன் தான் கடவுள். அவங்களே சங்கு சக்கரத்தை வச்சுக்கலாம், அவங்களே மாலை போட்டுக்கலாம், கிரீடம் வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்ல சூலத்தை வச்சிருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க அவங்க பண்ணிட்டு நான் தான் கடவுள், ஏன் காலில் உழு, ஏன் அந்த கடவுள் யாரா? அதுதான் தான் அங்க இருக்கிற சிவருமன் அவர் தான், அங்க இருக்கிற பார்வதி நீ தான் பார்வதி, அவ்வளவுதான். இப்படி எல்லாரையும் பார்த்து நீ தான் பார்வதின்னா அவர் ஒருத்திய பார்த்து தான் பார்வதின்னார். இங்க பார்த்தா இவர் பார்க்கிற ஆடையெல்லாம் பார்வதி பார்வதின்னு இருந்தா என்ன கதியாகிறது? இப்ப அது மாதிரிதான் இவங்க பல பேர் கலந்து இருக்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல. கடவுள் அதற்கு தகுந்தபடி விளையாடுகின்றார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அவருக்கு இப்படித்தான் தத்துவம்னு சொல்லியிருந்தார். தத்துவத்தை கேட்டதில்ல இவன் பார்த்தான், அப்படியா எல்லாமே ஒன்று தானா? இது மாதிரி தான் சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம். அந்த வசிஷ்டர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆனா எடுத்துட்டவன் எப்படி எடுத்துட்டான்? அப்படியா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், என்ன, நாளையில இருந்து என்னுடைய வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சி அப்படின்னுட்டான். பட்டத்து மகிழ்ச்சிக்கு அதிர்ச்சியா போச்சு, நேர வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்த, என்ன சுவாமி இது மகரிஷியா நீங்க சொன்னதை பார்த்தா அவன் நடனா என்ன விலைக்கு வச்சுட்டு கீழே இருக்கிற வேலைக்காரி நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்றானே, இது என்ன கதை என்ன? அப்படியா கவலைப்படாதே, நாளைக்கு உங்களுடைய அரண்மனைக்கு நான் உணவு ஏற்றுக்கொள்ள விட்சை ஏற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னா, சரி வாங்க. அடுத்த நாள் மகாராஜா இருக்கிறான், வசிஷ்டர் அங்கே சாப்பிடுவதற்காக செல்லுகிறார், அதாவது பிக்ஷை ஏற்பதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லுகிறார். அங்கே ரொம்ப நான் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்த அப்போ இலையிலே இலை போடப்பட்டது, அப்படி தங்க கிண்ணத்திலே தங்க எல்லாம் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது. இவன் அப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா, இவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சின்னு வேலைக்காரிய காமிச்சான். ஓ ரொம்ப சந்தோஷம்னா வசிஷ்டர், அப்படியா பணிவிட நமக்கு வந்து இதுவா அவள் அப்படின்னா நமக்கெல்லாம் பரிமாற வேண்டாம், பட்டத்து மகிழ்ச்சி இல்லையா சேர்ந்து சாப்பிடட்டும் உட்காருமா அப்படின்னார். அவளும் உட்கார்ந்தா இலை போடப்பட்டது. பழைய பட்டத்து மகிழ்ச்சி, அதாவது உண்மையான பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலே இப்ப பதவி போயிடுச்சு இல்லையா, அந்த பட்டத்து மகிழ்ச்சியை கூப்பிட்டு நீ தானே இப்ப வேலைக்காரி? ஆமா அப்படின்னா மகாராஜா அந்தவர் கொண்டு வந்து சாப்பாடு வைனார். இவன் என்ன பண்ணா சாப்பாடு வைக்கிறேன்னு சாணத்தை கொண்டு வந்த வளத்தை கொண்டு வந்து வைத்தாள். அவ்வளவுதான், முகத்தை சுழித்தான் கோபத்தோடு, இரு இரு இருந்தா சமாதானப்படுத்தினார் வசிஷ்டர். கோபப்பட்டான் மகாராஜா, அவர் சொன்னார் எதுக்கு நீ கோபப்படுகிறாய்னா, என்ன அவமானப்படுத்தி விட்டார், உங்களை அவமானப்படுத்தி விட்டார், இதுக்கு தான் இவள் அந்த பதவியிலேயே இருக்கக்கூடாது, வேலைக்காரியா இருப்பதற்கும் லாய்க்கு இல்ல, இவள் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவள் அப்படி இப்படின்னு கத்தினான். இரு இரு நீ என்ன சொன்ன, பிரம்மம் எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம், சரிதானே? ஆமா. அப்ப பட்டத்து மகிழ்ச்சி அவசியம் இல்லை, வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், சரிதானே? ஆமா எல்லாம் சரிதான், எல்லாம் பிரம்மம், இப்ப அவையே பட்டத்து மகிழ்ச்சி, என்னுடைய வேலைக்காரி இப்பொழுது பட்டத்து மகிழ்ச்சி, அவளும் இவளும் சரிசமம் தானே, அவ்வளவுதானே. இப்ப உணவையே நீ சாப்பிடணும், உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம், இதை சாப்பிட நீயே அதை சாப்பிடுகின்றா என்றான். கோபம் வந்தது. அப்ப அவன் கேட்டான், உங்களால சாப்பிட முடியுமா, இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், உங்களால சாப்பிட முடியுமாமா? பொருள்னர் பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டார், பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டு விட்டார். மன்னன் அப்படி அதிர்ந்து போய் நின்றான். மீண்டும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்ட வசிஷ்டர் சொன்னார், எவனாலே இதை பிரயோகப்படுத்த, தத்துவம் சொல்லுவது பெரிதல்ல, தத்துவத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும், அதுதான் தத்துவம். எந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க கூடியதுதான் உங்களுடைய தத்துவம். வரட்டு வாதத்துக்காக ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலாக கையாளக்கூடாது என்று அவனுக்கு அறிவுரை சொன்னாராம் வசிஷ்டரானவர், சொன்னாராம் அந்த இடத்துல. அதே போலத்தான் வேதாந்திகளாக ஞானிகளாக நம்மை நாமே நினைத்துக்கொண்டு நம்ம நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம், இப்பொழுது அதைத்தான் பேசுகிறோம். நம்ம வீட்டுல என்ன எங்கே பார்த்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்ப, உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் சார், இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது, ஊரத்து ஊரோட ஒத்து போக வேண்டும். அவன் போய் சொல்றான், நீயும் போய் சொல்லு, அவன் தப்பு பண்றான், நீயும் தப்பு பண்ணு, நீ மட்டும் உனக்கு என்ன தனிப்பாதே, பல பேர் சொல்லுவார்கள். அவன் போய் சொல்லும்போது நீங்க சொய்தா வேண்டும், இது என்ன பெரிய இது, அவன் சாப்பிடுறான் நீ, அவன் எதையோ சாப்பிடுறான் நீ எதையோ சாப்பிட வேண்டும், இதுல என்ன இருக்கிறது, உலகத்தோடு ஒற்று நீ ஒன்றுதான் ஒன்றித்தான் செல்ல வேண்டும், அது மட்டும் கிடையாது, இதுதான் வாழக்கூடிய வகை, இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் குடிப்பான், இது வந்து நாகரீகம், இந்த சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய சில விதமான நாகரீகம், அந்த நாகரீகத்தை நீன்றும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது என்னது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எங்களை மாதிரி ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம். உங்களுக்கு அதிகாரமும் செல்வமுமே அவசியம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையை போலே, சுரசையை போலே, தங்களுடைய மக்களுக்கு சொன்னாலே சுரசை மாயை என்கின்ற மாதா, அதே போல இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவசியமா? அதை கேட்கலாமா? ஒரு விஷயம். இரண்டாவது, சுக்கராச்சாரியாரை போலவே பலவிதமான பெயர்கள். சுக்கராச்சாரியார் எப்படி? சுக்கரர் பெரியவர், ஆனால் தங்களுடைய குலத்துக்காக என்ன செய்கிறார்? தத்துவங்களை மாற்றி திரித்து எப்படி அவர்கள் நடக்க வேண்டுமோ தான் நினைத்தபடி அவர்களை நடப்பிக்கிறார். அதை போல பல பேர் சன்னியாசிகள், தாங்கள் தான் ரிஷிகள், முனிவர்கள், பெரியவர்கள் என்கின்ற மகான்கள் என்று தங்களுக்கே பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய பல பேர், அல்லது பலவிதமான பெரியவர்கள் இதுதான் சரி என்று சொல்லும்படியாக பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள். மாயா தத்துவங்களை சொல்லி நீங்கள் தான் அது, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரி, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து குளிக்க வேண்டாம், குளிச்சு சாப்பிட வேண்டாம், குளிச்சு பூஜை பண்ண வேண்டாம், மனசு சுத்தமா இருந்தா போதும். முதலே நான் பார்த்திருக்கேன், மனது சுத்தமாக இருந்தா போதும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதனால மனமது செம்மையானால் இருந்தால் போதும், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே பூஜை எல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் சும்மா பொம்மையை வச்சு விடக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் இந்த ஹோமங்கள், ஜபதபாதிகள், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், இதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தா, இதெல்லாம் நடந்தா என்ன பித்திருக்களுக்கு எல்லாம் திதி கொடுத்தா பிரயோஜனம் உண்டா, இதெல்லாம் முட்டாள்தனம், இது 10 பேருக்கு கொண்டு போய் போடு, அபிஷேகம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் இதை பண்ணு, இப்படி பண்ணு, எத்தனையோ நமக்கு உபதேசம் செய்வார்கள். இது பண்றதுக்கு ஹிதமா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு இனிமையாக இந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இனிமையான உபதேசங்கள் எல்லாம் உண்மையானவையா? சுக்கராச்சாரியார் மாதிரி அசுர குலத்துக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ, அது மாதிரி நம்மை மிருகங்களாகவும் அசுரர்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள் இவை. மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இவை நம்மை அசுரர்களாகவும், அதாவது தீயவர்களாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள். எந்த உபதேசம் நாம் கேட்க வேண்டும்? எது வேத நெறிப்படி இருக்கிறதோ, எது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது கொடுக்குமோ, எது ஹிதமானதோ, எது உங்களுக்கு நன்மையை செய்யுமோ, அந்த உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் எது? காசியவர் அந்த உபதேசத்தை இங்கே செய்கிறார், அதான் முக்கியம். காசியவர் அந்த உபதேசத்தை செய்கிறார். நான் எதற்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, காசியவருடைய உபதேசத்தை அப்புறம் பார்க்கிறோம். இந்த ராட்சசர்கள் எல்லாம், இந்த அசுரர்கள் எல்லாம், சூரபத்மனுக்கு முயற்சி இருந்தது, கடினமான முயற்சி இருந்தது, சாதாரணமான முயற்சி இல்லை, கடினமான முயற்சி இருந்தது, விடாப்புடியான நான் நடத்தியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்தது அவனிடத்திலே. தன்னுடைய உயிரை கொடுத்தாகினும் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது நம்மிடத்துல. அந்த எண்ணம் இருப்பதில்லை. நல்லவர்களுக்கு என்ன இந்த கலிகாலத்தில் என்னன்னா, நல்லவர்களுக்கு வலிமை இருப்பதில்லை, பிடிவாதமான நடத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பதில்லை. ஆனால் தீயவர்களுக்கு அது இருக்கிறது, அதுதான் வருந்தத்தக்க உண்மை. தீயவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை, மனோவலிமை, அந்த மனத்திட்டம் இருக்கிறது. ஆனால் நல்லவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் இது நடந்தாலும் சரி என்று விட்டு விடுகின்றார்கள். நல்லவர்கள் அப்படி விடக்கூடாது, அதான் முக்கியமான விஷயம். இங்கே சூரத்மாதிகள் எல்லாம் வேண்டி தங்களுடைய தலையையும் கைகளையும் அறிந்து அறிந்து அறிந்து உதரத்தை, தன்னுடைய உதரத்தையும் மாம்சத்தையும் சொறிந்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த மன உறுதி நமக்கும் வேண்டும். விடாப்படியாக நான் நடத்தியே தீருவேன் என்று, இறைவனை கண்டே தீருவேன் என்று பார்க்கக்கூடிய பிடிவாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அசுர குணத்திலே இறைவன் வந்த பொழுது எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது, சிவத்தை கேட்காது, மற்றவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு காலமும் பண்ணியிருக்கக்கூடிய வீர வேள்வியோ தபமோ பயனற்றதாக போய்விடுகிறது. இதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். முதல்ல முயற்சி இருக்க வேண்டும், மனத்திலே திண்மை இருக்க வேண்டும். அந்த திண்மையும் முயற்சியும் இருக்கும் பொழுது, விடாமுயற்சியாக ஒன்றை செய்யும் பொழுது, இறைவனிடத்திலே அவன் நல்லது செய்வான் என்று சொல்லி அவனிடத்திலேயே கொடுக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். அவனை கேட்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலே, சத்துவகுணம் இருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், காமயேஷ குரோதயேஷகா, காமமும்
1: குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா என்று ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. ரஜோகுணத்தினாலே இறைவன் அடையத்தக்கவன் அல்ல. சுத்த சத்துவனாக சத்துவகுணமுடையவராக சத்துவகுணத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் கிடைக்கிறான். இந்த ரஜோகுணத்திலே இருப்பவர்களுக்கு இறைவன் கிடைப்பதில்லை. சத்துவகுணத்தை அடைய வேண்டும். சத்துவகுணத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எது உண்மையான தத்துவம்? அந்த தத்துவத்தை சொன்னாலும் காசியவர் சொன்னாலும் குழந்தைகள் அச்சர குழந்தைகள் கேட்டுக்கொள்ளவில்லை. தாயும் திசை திருப்புகிறார். இங்கே குடும்பத்தில் இது ஒரு விஷயம். அப்பா ஒரு வழி அம்மா ஒரு வழி இருந்தால் நல்லா நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு வழியிலே இருக்க வேண்டும். இன்னொன்றும் உண்டு. இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா பிரதீட்ச செய்யினாம் பத்ரந்தே பாணின் கிரகணீஸ்வ பாணினா என்று ஜனகனான் அவன் சீதையை பிடித்து ராமச்சந்திர பிரபு இடத்துல கொடுத்தாராம். சக தர்ம சரீதவா என்று மாணிக்கவாசகர் பாடும் பொழுது இவன் மனம் செய்து கொண்டால் இவன் பித்தன் அல்லவா என்று சொன்னால் பித்தன் கிடையாது. திருச்சாளர்கள் பாடுவார். இவன் அப்படி இல்லாவிட்டால் அந்த துண்ணுக்கலை ஆகமம் எல்லாம் மண்ணாக போயிருக்கும். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்வது இந்த அறத்தை தர்மத்தை இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி திருச்சாளர்கள் பாடுவார் மாணிக்கவாசக பெருமான். என்ன சொல்லுகின்றார்கள்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்த கருத்து இருக்க வேண்டும். ஒத்த கருத்து அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. தர்மத்தின் வழியிலே இருக்க வேண்டும். சக தர்ம சரீதவா. ஆதமம் கலை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இது சொல்லக்கூடிய வழியிலே இருப்பதற்காகத்தான் திருமணம். அந்த வழியிலே தான் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். தாங்கள் செல்லக்கூடிய பாதையைத்தான் குழந்தைகளுக்கும் அவர்கள் உபதேசிக்க வேண்டும். அவர்களை அந்த வழியிலே நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இது நடப்பது கிடையாது. நாம் நடத்த வேண்டும், நடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய நாடும் நன்றாக இருக்க முடியும். இப்போ காசியவர் என்ன சொல்லுகிறார்
2: என்று சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: வெந்துயர் தோன்றிய பெருவுரினும் எந்தாயும் நடிகலாயேத்தாயண்ணா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் கொடியணி சங்கரணி இதுவோ எமை ஆளுமாறி ஈவதொன்றி அமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணி நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளியே இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரம் கிளி ஒன்று ஊழியர் போன் பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் தோற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம் பொறாது ஞானிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான் உண்டறிய புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்பித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரசை கச்சியப்ப முனிவ பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஒப்பிலாமலையும் பேச வைத்த எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடிமணர்களே, அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சிறில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமணர்களையும் அடியேன் முதற்கண் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் அரசியற்கை படலம் முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்தில் சோமகாந்தன் வனமுகு புகுந்த படலத்தை அடுத்த படலமாக அரசியற்கை படலத்தை பார்த்தோம். அரசியல் பண்றது எப்படி அப்படிங்கிறத அழகாக சோமகாந்தன் தன்னுடைய மகனாகிய ஏமகண்டனுக்கு அருமையாக தெளிவாக எடுத்து கூறுகிறார். காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவர் பண்ண சொல்லல, எப்படியெல்லாம் ஒரு மன்னன் உலகத்தை ஆளணும், மக்களுக்கு எப்படி உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக அருமையாக எடுத்து கூறுகிறார். அதிகாலையில எந்திரிக்கணும், எந்திரிச்சு என் பெருமானை வழிபட வேண்டும், குரு வணக்கம் செய்யணும், ஆசான் அமைச்சர்கள் அந்தணர்கள் பெரியவர்கள் அனைவரையும் மதித்து அவர்களை வழிபட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தர்ம ஒழுக்கத்தினாலே பொருளும் இன்பமும் மேருமலை போல சமுத்திரம் போலவும் வந்து பெருகி பிரயோஜனத்தை கொடுக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம நல்லபடியா பயன்படுத்தணுமோ, நல் ஒழுக்கத்துல தவறாமல் இருக்கணும். பிரம்மச்சாரி வானப்பிரத்தன் சன்னியாசி தென்புலத்தார் குருவர் தேவர் விருந்தினர் சுற்றத்தார் பசுக்கள் பிராமணர்கள் அத்தனை பேரையும் மரியாதை கொடுக்க சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீ வந்து செய்யற அந்த ஒரு இல்லறத்தை வந்து உன்னுடைய மனைவியோடு கூடியிருந்து நல்ல ஒரு இல்லறத்தை நடத்த வேணும், அதுதான் ஒரு சிறந்த அறம். ஏழு பிறப்புகள்லையோ பிதிர்கடனையோ பாவங்களையோ நீ செய்யக்கூடாது, அப்படி நல்ல குணத்தோட இருந்தா உனக்கு நல்ல மக்கள் பிறப்பார்கள். ஒரு காலத்து தீமையை செய்தேனா அந்த தீமையை விட்டு அவர் செய்த யாராவது ஒருத்தர் மேல உனக்கு வந்து ஏதாவது ஒரு தவறான எண்ணம் இருந்தால் நீ என்ன செய்யணும், அவர் செய்த நன்மையை நினைத்து அந்த தீமையை கைவிட வேண்டும். எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, அவர் தந்தையாக மட்டுமல்ல ஒரு மன்னனாக இருந்து தன்னுடைய மகனாகிய இளவரசனுக்கு இவன் நாட்டை ஆள போறான், அவன் எப்படி இருக்கணும்ங்கிறத அருமையாக ஏமகண்டனுக்கு சொல்கின்றார். பகை பழி பாவம் அச்சம் இந்த நான்கும் உனக்கு வந்து நீ மத்த அடுத்தவருடைய மனைவியையோ அடுத்தவர்களை நினைத்தாலோ உனக்கு இந்த பாவமெல்லாம் உன்னை தொடரும், அதனால் அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு நீ வழிவகுக்க கூடாது. உன்னுடைய குணம் எப்படி இருக்கணும், ஊருக்கு நடுவே இருக்கின்ற ஊருணி போலவும், அந்த ஊருணி எப்படின்னா தண்ணி அழகா ஊர்ல இருக்கிறவங்க யார் வந்தாலும் பாரபட்சம் இல்லாம தண்ணீரை வழங்கும், அது போலவும் ஒரு மரம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த அதுல இருக்கிற அந்த அந்த விருட்சத்துல இருக்கிற அந்த பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ஒண்ணு போலதான் கொடுக்கும், பாரபட்சமா இவனுக்கு ஒரு மாதிரி பழு நல்ல பழமாகவும் அடுத்தவங்களுக்கு வேண்டாதவங்களுக்கு ஒரு காயாகவும் அப்படிலாம் கொடுக்காது. எப்படி அந்த விருட்சத்துல இருக்கிற அந்த கனிகள் எப்படி மக்களுக்கு பயன்படுகிறதோ அது போல நீ இருந்து மக்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய தர்ம நூலை சொல்லியபடி உலகத்தை அரசாள வேண்டுமானால் அமைச்சு நாடு அரண் பொருள் படை நட்பு ஆகிய எல்லாம் இன்றியமையாதது உன்னுடைய ஆட்சிக்கு அப்படின்னு அழகாக தெளிவாக தன்னுடைய மகனுக்கு அறிவுறுத்துகிறார் சோமகாந்தன் மன்னன். இப்ப அது அரசியற்கை படலத்துல கிட்டத்தட்ட 150 திருப்பாடலுக்கு மேல இருக்கு. நம்ம வந்து இப்ப 46வது திருப்பாடலுக்கு வருகின்றோம். திருச்சிற்றம்பலம் ஐயமே திரிவே என்னும் அவையர அறநூநீதி வையன் வையமால் யானை பாய்மாமன் படைத்தொழில் நூலாதி பையவே கற்று கற்ற பண்பினரோடு நாளும் உயவே அளவளாவின் உரைத்தவா அணிற்றல் வேண்டும். அந்த தர்ம நூல்படி நீதிப்படி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர்கடாவல் இந்த படைக்கல பயிற்சி முதலியவைகளை தெளிவாக கற்றும். அது மட்டுமல்ல, கற்றவரோடு இணங்கியும் இருக்க வேண்டும், கற்றவரோடு இணங்கி கற்றதின்படி நடக்க வேண்டும். அப்படின்னு அழகா சொல்றாரு. உடல் பயத்தாகும் சாதி உயர்ந்தவர் சாதி தாழ்ந்தோர் திடமுற உயிரினோடு செல்லும் கல்வி தம்மா

எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த உடம்பை பற்றியது தான் ஜாதி. நம்ம பிறக்கும் போது எந்த ஜாதியில பிறக்கிறோமோ அந்த உடலை பற்றியது தான். ஆனா உயர்வும் தாழ்வும் அவ்வுடல் அகன்ற போது அது வந்து அப்படியே ஒழியா நிற்கும். கல்வி அப்படிப்பட்டது அல்ல. கல்வி வந்து அந்த உயிர் சென்ற பிறகும் அவனுடைய கல்வி வந்து அவன் கூடையே தான். படித்த கல்வியானது ஞான கல்வி. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சொல்றாரு இல்லையா அப்பர் பெருமாள், அந்த ஞான கல்வியானது நம்ம உடல் மறைந்த போது உயிர் போன போதும் நம்ம கூடவே நமக்கு அந்த புகழானது அப்படியே அருமையாக அந்த ஞான கல்வி நமக்கு இருக்கும். வறுமையான் மனமைதன்னால் வருந்தி நெஞ்சழியும் காலை உறுதி செய்துணையாம் கற்று உணர்வினை வளர்க்கும் என்று இறுதியில்லாத இன்பம் ஈட்டோம் ஆதலினார் கற்றோம் மறுவரு ஒழுக்கம் உள்ளார் வாய்மொழி கேட்டல் வேண்டும். நீ என்ன பண்ற, உன்னுடைய யாரு அதாவது வறுமையிலும் அறியாமையினாலும் வருத்தமுற்று இறங்கும் காலத்தும் அவைகள் ஒழியுமாறு அந்த உதவி சொல்லே துணையாக ஒழுக்கமுள்ளாரது வாய்ச்சொற்களை கேட்டல் வேண்டும். இழிந்தோர் ஒழுக்கம் இல்லாதவங்க எவ்வளவு பெரிய சொல்ல சொன்னாலும் அதை நீ கேட்கக்கூடாது. ஒழுக்கத்தோட இருக்கவங்க சொல்றத நீ கேளு. அது மட்டும் அல்ல, எவ்வுகை எவ்வகை உலகத்துள்ளார் இயல்புடம் இயல்புடன் ஒழுகுகின்ற அவ்வகை ஒழுக்கி நின்றே

இழிந்தவன் உயர்ந்ததொன்றை இயம்பினும் உயர்ந்தோன் வாயில் இழிந்ததொன்றினும் உள்ள இயல்பறிந்து ஓம்பி நீக்கி ஒழிந்தன பிறர்தாம் கூறும் புலப்படா பொருளும் தெல்லும் வழிந்தன தெளிய கேட்போர் மனம் கொள புகழ் வேண்டும். அப்படி ஒழுக்கமில்லாத வாய்ச்சொற்களை கேட்க கூடாது. இழிந்தவனாக இருந்தாலும் அவன் ஒழுக்கத்தோட சொல்ற அந்த வாய்ச்சொல்ல நீ கேளு. உயர்ந்தவன் என்றிருப்பவன் புன்மொழி கூறினாலும் அவை வந்து உன்னுடைய இயல்பை அறிந்து பொய்ய நீக்கி உண்மையை எது அப்படின்னு தெளிவா நீ ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய பழி பாவங்களுக்கு, உலகத்துல இருக்கிற பழி பாவங்களுக்கு அஞ்சி உன்னுடைய ஐம்பொறிகளையும் நல்ல வழியில செலுத்தணும். தவறான வழிக்கு நீ ஐம்பொறிகளையும் செலுத்தி விடக்கூடாது. குடி அப்படின்னு சொல்றாரு, நல மிக உயர்ந்தோர் தம்மை நண்புற தழுவி கொள்க நிலவிய கயத்து பூவை நிகதராது உயர்ந்த கோட்டி நலரன அவர் வான் நிற்க ஆக்கமிக்கு அடுத்த காலை மலர்வதும் வரங்கோர் காலை கும்பலும் ஒழிக மைந்தாம். மைந்தனே, உயர்ந்தோரை பேதமில்லாமல் சிநேகிக்கு கடவாய். உயர்ந்தோர மதி, கோட்டுப்பூவை போல அவர்களிடத்து முகமகிழ்ச்சி முகமலர்ச்சி உடையவனாய் நீ இருக்க வேண்டும். அருந்தவர் குறவர் முன்னோர் அந்தனர் உயர்ந்தோர் தம்பார் தெருந்திய வணக்கமின்மை செருக்கு வேண்டிய பக்கத்தோ பொருந்திய பொருள் கொடா அவை பொங்கிய வெகுளி காமம் விருந்து செய்கலிகன் ஓட்டம் இவையெல்லாம் விடுக மைதாம். அருந்தவர்கள், அதாவது செல்வம் வந்த காலத்து சந்தோஷப்படுவதும் வறுமை வந்த காலத்து துக்கித்தலும் தவத்தர் ஆச்சாரியர் அந்தனர் உயர்ந்தோர் இவர்களிடத்துல வணங்காம அகங்காரத்துல செலவு செய்ய வேண்டிய இடத்து செலவு செய்யாமை இருக்கக்கூடாது. காமம் கோபம் இந்த கண்ணோட்டம் ஆகிய இந்த தீக்குணங்களை விட்டுவிட வேண்டும். எந்த இடத்துல நீ செய்யணுமோ அந்த இடத்துக்கு பணத்தை செலவழிக்கணும், தேவையில்லாத நீ செலவழிக்க கூடாது. இப்படி இந்த இடத்துல தந்தையாக இருந்து கூறுகிறார். நீ என்ன குணத்தை எல்லாம் விடணும், கோபம் காமம் தீ குணங்களை எல்லாம் விட்டு நீ நல்ல மனிதனாக வாழ வேண்டும். குற்றம் புரியாது இருந்து பிறர் குற்றங்களை சிறிதேனும் குற்றம் புரிய சிற்றறிவை சிற்றறி வைக்கும் வையை அழிக்குமாறே போர் பற்றும் பெருவாழ்வினை அழிக்கும் பகைவர்கள் காக்க மிக பெருக்கும் முற்றும் பெருநோய் உழப்பிக்கும் முனியாரானோ முனிவிக்கும். குற்றம் புரியாது இருந்து நீ குற்றமே செய்யலேன்னு சொன்னா பிறருடைய குற்றங்களை நீ வந்து பார்க்கலாம், நீ வந்து குற்றம் செய்யாம இருக்க முடியாது. அப்ப நீ வந்து ஒவ்வொருத்தரையும் குற்றத்தை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது சிறு நெருப்பு ஒரு பெரிய வைக்கோல் போரை அழிப்பதற்கு சமமாகும். அது மட்டும் இல்ல, அது வந்து பெரு வாழ்வினை அழிக்கும், உடைய வாழ்வினை அழிக்கும், பகைவர்களை காக்க மிக பெருக்கும், பெரு நோயை கொடுக்கும் என்றெல்லாம் கூறுகிறார். கன்றுமினிய பொருள் பலவும் காதல் பகை இவர் அறியா நன்று நுகர்க நினை என்று நன்கு மதித்து வியவர்க்க நன்றி பயவா வினை இணையும் நன்கும் மதத்தான் முடியற்க வென்றி விளங்க புகழ் விளங்க விழுப்பம் விளங்க வேண்டினே. நீ தீக்குணங்களை எல்லாம் விட்டு குற்றம் செய்யாமல் இருந்து பிற குற்றங்களை கடிய வேண்டும். பெரு வாழ்வை அளிக்கும், பகைவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கும், பெருநோயில் வருந்த செய்யும், இதெல்லாம் செய்யறது கோபமுறாத பெரியோரையும் கோபிக்க செய்யும். இனிமையுள்ள பல பொருள்களை பலவற்றையும் உறவினர்களும் பகைவரும் சிறிதேனும் அறியாது அனுபவிக்க வேண்டும். என்னுடைய செல்வத்தை பொருளை உனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு நீ பகைவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் ஒரு தந்தை சொல்லி கொடுத்தாருன்னா இன்னைக்கு நாடு எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு அருமையாக ஒரு மந்திரியானவர் ஒரு மன்னர் பிரான் எப்படி அந்த நாட்டை வழி நடத்தினால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கும்.
முன்னவனார் கோயில் பூசை முட்டிடின் மன்னர்க்கு தீங்குளனார் திருமூல நயனார். இன்னைக்கு முன்னவனார் கோயில் பூசை முட்டு, எங்க பார்த்தாலும் லாக்டவுனை போட்டு கோயிலை அடைக்கிறாங்க. மக்கள் எவ்வளவு வேதனையோ வருத்தமும் வந்தாலும் போய் தீர்க்கிற இடம் ஒண்ணு கோயில் தான். அந்த கோயிலுக்கு கூட நம்மளை இப்ப போறதுக்கு நம்மளுடைய கலி காலத்துல நமக்கு இப்படி ஒரு ஒரு நோய் வந்து நம்மளை இந்த பாடுபடுத்தி. அப்ப அப்படி வர்றது காரணம், மன்னர் வந்து நல்லபடியாக அரசாட்சி பண்ணுனா அந்த நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்படி ஒரு சோமகாந்தன் போல ஒரு மன்னன் அனைவ எந்த வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு அப்பாவா இருந்திருந்தாரா நிச்சயமா நல்லா இருந்திருக்கும் நம்ம நாடு அப்படின்னு அடியே நினைக்கின்றேன். நுண்மை அரணும் நிகத்தெளிந்து நூலின் இயல்பே உலகி இயல்போம், வன்மை அறத்தேற்றிடும் ஆற்றல் வல்லராகி வளர் சேதம், திண்மை அறிவாயுளின் முதிந்தோர் சேர நன்கு மதித்திடுக, வெண்மை புரியாது உயர்த்திடுக இயம்பும் வழியே நின்றிடுக. என்னுடைய உறவினர்களும் பகைவர்களும் உன்னை புகழ்ந்து பேசட்டும் அப்படின்னு நீ வந்து நினைச்சு செய்யாத. அது மட்டும் இல்லாம நன்மை பயக்கின்ற தொழிலை, நன்மை பயக்கின்ற செயல்களை நீ செய்ய வேண்டும். அது அந்த நன்மை பயக்கிற செயலை எப்படி செய்யணும்னா, நூலின் இயல்பு உலகியல்பும், உலகத்தின் இயல்பு எதுவோ அதையும் கண்டு நூல்ல என்ன தர்ம சாஸ்திரம் எப்படி நம்மளுடைய சாஸ்திர நூல்கள் சொல்கின்றதோ அதன் விதிப்படியும் நீ ஆள வேண்டும். மலையின் மிகுதி மலையின்மை வலிதி பிணியால் வந்ததுய உழைவில் அமரர் தக்கோரை குறித்து சாந்தியார் கடியா விளைவில் பகைவர் கல்வர் வினை செய்வா சுற்றம் இவர்களினாம் பிழையை உபாயம் நான்கானும் பெயர்க்கும் பெரியரெனும் துணையே. இந்த மாதிரி பெரு நோயில் வருந்து செய்து இல்லையா, கோபமுழாத பெரியோர்களை கோபிக்க செய்வது, இனிமையுள்ள பொருள்களை உற்றார் உறவினர்களுக்கு பகைவர்களுக்கும் கொடுக்கிறது, உன்னை ஒரு காலத்தும் ஓரிடத்தும் நீயே ஒன்ன புகழ்ந்து பேசாத, மழை மிகுதியினாலும் மழை குறைவாலும் காற்றினாலும் நெருப்பாலும் நோயினாலும் மக்களுக்கு வர்ற அந்த துன்பத்தை நீ தேவர்களை குறித்தும் உயர்ந்தோரை குறித்தும் நீ அழகாக அவர்களுக்கு ஹோமமெல்லாம் பண்ணி இதை சாந்தி செய்ய வேண்டும். பெரியோர் எனும் துணையேட்டர். அது மட்டும் அல்ல, தீவினையினால் கல்வர்கள் பகைவர்கள் குற்றங்களை எல்லாம் இந்த குற்றங்களை களைவதற்காகவே நீ இந்த மாதிரி முகமெல்லாம் பண்ணுப்பா. நற்பான்மையினா தேவர்களால் நன்னலாகும் எதிர்வினையை உற்பாதங்களான் அறிந்தேன், ஒளிப்பர் மனிதரால் வருவ பொறுப்பார் பொறுப்பார் அவர் இங்கிதம் குணம் ஆசாரம் செயலார் புக்கறிந்து பிற்பால் உறச் செய்குவர் அதனால் பெரியோர்

0: சேர்ந்தொழியின் பொல்லும் அறிவை திரித்து இருமை பொருளும் கொடு கெடுக்கும் புகழோடே. நல்லவினைக்கு நல்ல பயன் கிடைக்கும், தீவினைக்கு தீமையான பயன் கிடைக்கும். இதுதான் உலக இயற்கை. இதே சோமகாந்தன் மன்னன் ஏன் இவ்வளவு பெரிய அருமையான மன்னனா இருக்கான், குணாதிசயங்களோ அப்படி இருக்குது, தன்னுடைய மகனுக்கே இவ்வளவு ஒரு அட்வைஸ் பண்றாருன்னா, இவருக்கு எப்படி அந்த குஷநோய் வந்துச்சு, இவருக்கு எப்படி அந்த தொழுநோய் வந்து இவரை பாட்டுது, இவர் இன்னும் நல்லா இல்ல இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் செஞ்ச நற்பயனும் தீவினை பயனும் தான் அவர் கூட வருது. யாராக இருந்தாலும் சரி, இப்ப நல்வினை பயனாக மன்னனாகவும் தீவினை பயனாக அப்படியே உடம்பெல்லாம் தொழுநோயாகவும் அவர் மாறி விடுகிறார். அது போலதான் இங்க சொல்றாரு, அப்பா நல்வினைக்கு நற்பயனும் தீய வினைக்கு தீப்பயனும். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால நீ அந்தனுடைய அறிவை கொஞ்சம் யோசிச்சு செயல்படு. செய்யும் பொழுதே படிபொருளே சிறப்பது ஒப்பது இரண்டினுள் ஒன்று உய உதவி வழி பயக்கும் என்மை உண்மை வினையை தேர்ந்துளத்தில் ஐய மகன்ற வினத்தோடு ஆய்ந்து துணிந்தோம் ஆய்ந்து தனித்தும் புரிந்திடுக வெய்ய வாக்கம் கருதி முதல் விழிக்கும் வினையை புரியற்க. நீ செய்யும் பொழுதே அந்த அந்த பொருள்ல இருக்கிற சிறப்பது ஒப்ப நல்ல வழி இது நல்ல வழி பயக்குமா அப்படின்னு அதை யோசிச்சு செய், அதனுடைய வினையை தெரிந்து செய் ஐய மகன்று. அப்படி ஆராய்ச்சி பண்ணாம இதனால ஏதாவது குற்றம் வருமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சு பல நிலைகளிலும் இருந்து ஒரே இதை மட்டும் பார்க்காத, எல்லாவற்றில இருந்து எல்லா சைட்ல இருந்து யோசி யோசிச்சு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இறங்கு. அது எது எப்படி எதுலாம் அப்படி இறங்க சொல்றாரு, வழியே காலம் வினைகி பெற்றான் மாற்றான் தனக்கு உனக்கும் உளவளவா நினையும் வினை தொடங்கும் பண்பும் அதற்காம் இடையூறும் விலகாததனை விளக்குவதும் வெள்ளுமாறும் வென்றதனால் உளவா பயனும் முதல் அனைத்தும் வந்து தெளிந்தே வினை செய்க. வெள்ளுதற்கு அதாவது பகைவர்களுடைய வழிய அவங்களுடைய வீரத்தை நல்லா யோசிச்சு, இவர் எவ்வளவு பெரிய வீரம் உள்ளவன், இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, எவ்வளவு பலம் இருக்கு, அது வெள்ளுதற்கு வேண்டிய வினையையும் அது தொடங்கும் தன்மையையும் அது விளக்கும் வழியையும் வருகின்ற இடையூறு இல்லாமல் வெற்றி அடையணுங்கிற அந்த எண்ணத்தோட நீ செயல்படு. பெரிய முயற்சி வினை பயனை பேனா வினையே பயன் சிறிதா அறிய வினையே பின்றுயரும் ஆக்கும் வினையே புரிந்தாலும் பெரிய முயற்சி முதலாக பேசும் வினைக்கு மறுதலையா உரிய வினையை உடுத்தாலும் உளவா பெருமை ஒளியுமே. அப்படி நீ யோசிச்சேன்னு சொன்னா பெரிய முயற்சி அதாவது வலியவர்களுக்கு ஒருத்தலும் மெலியவர்களுக்கு கொடுத்தலும் ஆகிய அந்த முயற்சி என்ன செய்யுமா, நீ வந்து வினையினுடைய அந்த வினையினுடைய அந்த இதை யோசிச்சு செஞ்சேன்னு சொன்னா அது உன்னுடைய துயரத்தை உனக்கு துயரத்தை கொடுக்காமல் எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வினைக்கு உனக்கு ஒரு தீர்வு கிடைச்சு நீ நல்ல நிலைமையில அந்த இதை இது பண்ணலாம் அப்படின்னு அழகாக.
1: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வரம்பில் இமையோர் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி. இமையோர் என்று சொன்னால் தேவர்கள், இமையோர் என்றால் தேவர்கள், இமையார் என்று பெயர். இமையார் என்பது இமையோர் ஒன்று, இமையார்னா கண்ணு இமைக்கிறது இல்லை, நம்ம மாதிரி இந்த கண் சுமத்தி மூடுறோம் இல்ல அந்த வேலை அவங்களுக்கு இல்லையா, அதனால இமையா நாட்டை கவர்ந்து கண்ணு திறந்தவாக்களே இருக்குமா. அதே காலகோபுல ஒரு கற்பனை படிக்கிறாரு, காலகோபுலவர் இந்த முருகன் போய் இந்த வள்ளிய குறப்புலயே கட்டினான் பாரு, கட்டினானா, இதை நினைச்சு அந்த தேவர்களுக்கு எல்லாம் தூங்காம கண்ணை விழிச்சவாக்களே இருக்காங்க. நம்ம தலைவர் குடி போய் பண்ணுவாரா, நம்ம வள்ளிய போய் கட்டினான்லப்பா குறப்புலையே, இது தேவ சேனாபதி பாரு முருகன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவனா இருக்கிற எப்படி இருக்கணும், ரொம்ப கௌரவத்துல கௌரவம் குறையாமல் இருக்கணும், அதுக்கு மேல என்னன்னா அந்த

0: திருப்பரங்குன்றத்துல தேவேந்திரன் 33 கோடி தேவர்கள் பிரம்மபுத்திரர்கள் சிபாரிசு மேல பொண்ணை கொடுத்து தெய்வ யானையை கொடுத்து குடக்காடல வச்சு ஊட்டியில வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து மட்ராஸ்ல பங்களா வாங்கி கொடுத்து ஏசி பங்களா ஏசி கார் எல்லாம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன். முத பொண்ணு ஆறு தெய்வ யானை அப்படி கட்டுனவேன் அப்படி கட்டுனவே. அடுத்த அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க அவளுக்கிட்டையும் சொல்லாம தெய்வ யானைகிட்டையும் சொல்லாம தனியா போய் நாரதன் சொன்னான்னு சொல்லி தனியா போய் வேட வேஷம் போட்டு கலவை வேஷம் போட்டு வேங்க வேஷம் போட்டு அவளை தெரியாம ஊத்து வந்துட்டேன். அது அந்த கருப்பு புள்ள கருப்பு புள்ளம்மா பள்ளி கருப்பு மதுரை மங்களுக்கு அவ தெய்வ யானை சிவம் அதே ஒரு புலவர் சொன்னாரு அவ அண்ணமா இவ மயிலா நம்ம வள்ளி மயிலா தெய்வ யானை அண்ணமா. அதே தலைமுறை புலவர் என்ன பண்ணாரு மறுவருக்கும் வேலூரின் வைத்திய மகன் வேலூரின் வைத்திய மகன் வைத்திய மகன் மருவிற்கு வேலூரின் வைத்திய மகன் குறமகனே மனம்தான் என்று உறுதியான நஞ்சும் தான் தாங்க முடியாம இவளுக்கு உரிமையா முறப்பிள்ளை அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு மேலேயே நின்றுகிட்டாரு கீழறங்கல அதுலயும் அவங்களுக்கு வள்ளி கல்யாணத்துல அது கூட்டிட்டு வந்துட்டாருப்பா கூட்டிட்டு கூட்டு வந்து அப்புறம் வேட எல்லாம் தேடிட்டு வந்த ஒரு சாமார்த்தியே ஒரு திருட வீட்டுல வந்து திருடிட்டு போறதா நம்ம எத்தனை பேர்த்து வீட்டுல திருடிக்கிறோம் ஒரு சாமார்த்தியம் நம்ம வீட்லயும் திருடிட்டு போறானா அவரை சும்மா விடுறதா அப்படின்னு நல்லா தேடி கொடுத்தாரு சிம்மான்மகளை திருடி கண்டுபிடிச்சுட்டானது கண்டுபிடிச்சேன். அது வேற கதை. இப்படி மருவருக்கு வேலூர் வைத்திய மகன் குறமகனை மனந்தான் இருந்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணேன் அப்புறம் அந்த அம்பு போட்டேன் அந்த அம்பெல்லாம் முருகனுடைய திருவடியில போய் மலரா விழுந்தது ஒன்றும் பண்ணல. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு வள்ளி சொன்னான் இந்த மாதிரி இத்தனை பேர் அம்பு போட நீ பேசாம இருக்கிறிய சாமி அப்படின்னா வீட்டுக்காரனுக்கிட்ட அவன் என்ன பண்ண இப்ப இந்த மாதிரிலாம் வேலை எத்த விட்டா தாக்குவானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த கோழியை சத்தம் போடுந்தேன். இந்த கோழி போக்குவரம் ஓடுச்சு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வேற இதெல்லாம் சூரமன் கோழியா இருக்கு ஒரு சத்தம் போட்டுச்சுப்பா சத்தம் போட்டவொடனே எல்லாம் புசுக்கு புசுரும் அதுக்கு ஒரு பாடு அவளைய அவளை கூட்டிட்டு போறப்பட்டேன். அப்புறம் நாரது சொன்னாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணி கூட்டு கூட்டிட்டு போறது தர்மம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணலம்னா அவங்க எல்லாம் எழுப்பிடு சாமின்னா அப்புறம் வள்ளி கிடைச்சவனா கூட்டு கரத்தையெல்லாம் எழுப்பி விடுனாரு அவ என்ன பண்ணா எல்லாம் எந்திரிக்க பாடினா எந்திரிச்சிருக்காரு ஒரு பாடு. அப்புறம் அந்த வேடர்களுக்கு காட்சி இருந்தார் மயில் வாகனத்துல காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த ஒரு பாடு பெருமானே நீ இந்த மாதிரி செய்ய வேணுமா சொன்னா எனக்கு கூட்டி வந்து விட்டுருவோமே அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேட செய்யல போய் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் என்ன நியாயம் போ அது கிண்ணங்குடித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கிண்ணங்குறித்து கிண்ணம்னா அடியனுடைய துன்பத்தை குறித்து அதனால எனக்கு உபதேசம் பண்ணி வச்சு அந்த துன்பத்தை போக்கிறாங்கிறார். கிண்ணங்குறித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனை கந்தரவாதான் அது பாட்டு இருக்கிற இடத்துக்கு குறிச்சின்னு குறிஞ்சி குறிச்சி அந்த கல்யாணத்துக்கு சிவருமான ஆகாயத்திலே இருந்தாராம். கீழறன் கல்யாணம் பய பண்றது குடிக்கலை நடுறது மேலேயே ரெண்டு பேரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. தெய்வான நிலையத்துக்கு ஜோடியை வந்து உட்காந்துருந்தாங்க திருப்பரங்குடத்துல இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்து போட்டு தேவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி சாமி அம்பாள் எங்கிட்ட தெய்வயான அந்த அந்த திருக்கோலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் என்று கந்தபுரத்தில் ஆகையினாலே மறுவருக்கும் ஏழுவரின் வைத்திய மகனும் குறவகளை மனம்தான் என்றே உருகி அரண் அஞ்சுந்தான் உமையவிடும் தவம் புரிந்தார் உயர்மான் மேனி மகாவிஷ்ணு நம்ம தங்கச்சிவை எப்படி அக்கறம் பண்ணுவானா கேட்கிறவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் எல்லாரும் நம்மளைத்தானே கேட்கறாங்க உன் தங்கச்சிவை எப்படியா உன் தங்கச்சிவை எப்படியாரு அப்படி சொல்றதை கேட்டு ஜெயிக்க முடியாம முகம் கருகி போய் முன்னே கருகி போடுறதே கருகி போய் மண்ணடித்துட்டாரா உலகம் போறான் வாயில மண் கருகி முகம் வந்துருந்தான் கமலன் முகம் நாளானான் பிரம்மா ஒரு முகம் இருந்து நாலு முகம் கூட்டானா மந்திருந்தான் கரிகை முகம் வந்திருந்தான் கமல முகம் நாளானான் கடவுளோர்கள் இருவிழியில் இணையாத இரவு முகம் உறங்காது தேவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தூக்க வராம கண்ணை மூடாம இருக்கிறான். அதனால தேவர்களுக்கு இமையான ஆட்டத்தவர்களின் பெயர். அந்த இமையவர்கள் எல்லாருமே சிவருமானாலே இமையவர்களாக ஆக்கப்பட்டவர்களாகினாலும் அந்த இமையவர்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் அத்தனையும் சிவருமானாலேயே கொடுக்கப்பட்டதனாலும் அவர்களாலே சிவருமானுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமையினாலும் இவனாலே அவர்களுக்கு பிரயோசனம் இருப்பதினாலும் அதனால அவர்களிடத்திலே எப்போதும் திரும்பாதவனாக இருக்கிறார். இது ஒரு புதுக்கருத்து. இப்படி தேவர்களிடத்திலே திரும்பாதவன் தேவர்களிடத்திலே ஏதோ ஒரு பொருள் வேண்டி சிவன் போக மாட்டான் சிவனிடத்திலே தேவர்கள் வருவார். எனக்கு அதை செய்யி இதை செய்யி இந்த சாங்ஷன் போட்டு கொடு பர்மனண்ட் வேலையை போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்பான்களே தவிர, அந்த தேவடத்துல ஜவுருவான் எதை நாடி போக மாட்டான், எதை நாடியும் போக மாட்டான். அதனாலே வரம்பில் இவை ஒரு வரம்பில் என்ன அளவில்லாத தேவர்கள் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி நிரம்பும், அதனால் மாதேவனும் என்பது. அதனாலே அந்த தேவடத்திலே திரும்பாமையினாலே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதேவன் என்பது சிவருவான். மாதேவன் என்பது பெயர், மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்தது, மகாதேவன் என்பதுதான் மாதேவன். அதனாலதான் நம்ம பார்வதி பதையன்னு சொன்னா என்ன சொல்றாரு, அழகர மகாதேவன். இவ்வளவு ஒரு பொருள் செறிந்த நாமம், இவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வாக்கியம், இது வெகு கோடி ஜென்மங்களுக்கு செய்வர்களாக இருப்பவர்கள் தெரியல, அதுதான் பெரிய ஒரு வேதன். அது இப்ப வந்து செய்வர் சொல்றதே இல்லை, நம்ம பார்வதி பதையே சொல்றதே இல்லை. அதனாலே சௌரமான ஒருவன் தான் மகாதேவன் என்பது. அதனாலே மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டது முதல் திருவம்பாவையில ரொம்ப அழகா வச்சார். ராஜியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்நடங்கன் மாதே வளருதியோ வஞ்சதியோ நெஞ்செய்கிறான் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. என்ன சௌரமான ஒருவனுக்கு தான் மாதேவன் வேறு, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு மாதேவன் வேறு. அது தேவதேவன் என்பது மாதேவன் என்பது ஒன்றுதான், தேவதேவன் மெய் சேவகன்னு பின்னால கூட பாடுறாரா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே மகாதேவன் என்று பெயர், அவனுக்கு தான் மகாதேவன் என்று பெயர். அது அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம், அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். சிறிய முறை சரைந்ததென சிக முழுதும் வைகேட்க உரியவரை மாதேவன் எழுந்திருப்பே ஓடுகிறார். திரு நாகக்காரவண புராணம் அதாவது நாகக்காரவண புராணத்துல இந்த மாதேவன்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அரிய கடவுளாராய அரிபரமாதியர்க்கு எல்லாம், அரிய கடவுளர்களாய் இருக்கிற பரமவிஷ்ணுக்களுக்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். சிறிய முரசு அரைந்ததென உலகத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும்படியாக முரசு அரைந்தார் போல, முரசு என்கின்ற வாத்தியத்தை முடைக்கினார் போல சிறிய முரசு அரைந்ததென ஜெகம் முழுதும் வாய் கேட்க உரிய மறை வேதம் மாதேவன் எழுந்திருப்பேர் ஒருவர். வேதத்திலே மாதேவன் என்று சிவருமானை சொல்கின்ற காரணத்தார், அதனாலே மாதேவன் என்கின்ற பெயர் சிவருமான் ஒருவனுக்கே உரியதவர் மற்ற தேவர்களுக்கு உரியதான். யாரே செய்தும் யாமலோ நெய்யன் ஆரே ஏயும் அழகில் பெருமையான் மாதோ யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்ல மற்றவர் இல்லையே அப்பர் தேவன், இது வேதாந்தி தேவர். அதனாலே சிவருமார் ஒருவனுக்கு தான் மகாதேவன் என்கின்ற பெயர், மகாதேவன். அதனாலதான் அந்த நவபாதூர் பேருங்க அரகர மகாதேவன், ரொம்ப அழகான மங்களவாகி சிவபரத்துவம் புரிந்தது, சிவபரத்துவம் புரிந்த வாகி மாதேவன். அதனாலதான் மாதேவன் வார்கடல்னு எடுத்த திருவம்பாவில் சொன்னார், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ், அவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிற ஒலி கேட்டும் எழுந்திருக்காமல் இருக்கிறியே என்றால், எழுந்திருக்காமல் இருக்கிறையே என்பது என்ன காரணம் என்றால் உனக்கு அவனுடைய பெயரை கேட்டு கூட உனக்கு உணர்வு வரவில்லையே, இவ்வளவு பொருள் புரிந்த சிறப்புள்ள நாமத்தை கேட்டு கூட உனக்கு ஞானம் வரலையே, தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து நீங்கவில்லை. தூக்கம் என்பது உலகியலிலே தூங்குவது, உலக பொருளிலே தூங்குவது, தூக்கம் என்பது உலக பொருள்லயே தூங்குறோம், அதை பார்த்திருந்து அதுலயே தூங்குறேன் அந்த போய் அப்படி இருந்துவாங்க அதுலயே தூங்குறேன் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் மாத்திரம் சொன்னா சரியா இருக்காது, அதுலயே நினைவாக இருக்கு, அதுலயே நினைவாக இருப்பதுன்னு தூங்குது. அதனால உலக போகங்களிலேயே நினைவாக இருக்கின்ற நீ அதை விட்டு சிவனிடத்திலே உனக்கு நினைவு வரவில்லை என்பதுதான் இழுப்புகள் இழுப்புகள். மலை இருளுற்று உறங்காமல், மலை இருளுற்று உறங்காமல் மண்ணு பரி வாகரருள் சில முழுக வருதல் என செப்பல் விருவப்பார். அந்த திருவாசக உண்மைங்கிற நூல்ல அந்த திருப்பரந்துர புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மாதேவன் என்கின்ற வாக்கியம் சிறப்பான வாக்கியம், அது வரம்பில் இமையோர் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவம் நிரம்பும் அதனால் மாதேவன் என்பர். மகத்துவம் என்கின்ற பெருமையெல்லாம் நிரம்பி இருக்கின்றதனாலே மாதேவன் என்பார். உன்னை மறையீட்டில் பரம்பும் கீரோ தாரகமோ பனிமாலவரையோ பயன்கொள்ளோ விரும்பும் அவற்றுள் ஒன்றினர் கிடந்து கிரீஷன் எனும் வேறு மேவுதியால். கிரீஷன் என்பது சிவபெருமானுடைய நாமம், கிரீஷாயனம் அஸ்வோத்திரத்துல கூட வரும், கிரீஷாயனமக என்று அஸ்வோத்திரத்துல வரும். அதனாலே கிரீஷியன் என்று சொன்னால் எல்லா கிரிகளிலும் இருப்பவர், கிரி என்றால் மலை, மலையே ஆளுவர், அது தமிழ்ல மலையாளன்னு சொல்றது. அதனால வந்து அந்த வடமொழியில கிரீஷன் சொல்றது, வடமொழியிலே கிரீசன் என்று, கிரி என்பது மலை, கிரி என்பது மலையால ஈசன் என்றால் மலையை ஆழ்வோர், மலையே ஆழ்வோர், அதனால சிவனுக்கு மலையாளின்னு, சிவனுக்கு மலை சிலையாளி மலையாளி சேரும் கோயில்பார் சம்பந்தர், சிலையாளி திருவையாற்று தேவரம், சிலையாளி மலையாளி சிவருவான் மலையாளி, சிவருமான் மலையாளி, மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான், அது போதும் தானே, மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான், அவன் வந்து புல்லா பண்ணிக்கிட்டான் பயமா இத பூனில, அதனால மலையாளி மலையாளி மலையாளின்னா பர்வதராசன் போய் புத்திரி ஆகையினாரு, மலையரசன் போய் புத்திரி, அதனாலே சிவருமானுக்கு மலையாளின்னு மலையாளி என்று பெயர், அதனாலே இப்படி சிவருமான் கிரீஷன் என்கின்ற பெயருக்கு காரணம் சொல்றாரு, ஐயாலே மலையில இருக்கிறான், ஐயாலே பைம்புயல்ல இருக்கிறான், பைம்புயல் என்பது கடல், கீரோதாரகம் என்பது ஐயால தாமரை, தாமரையில இருக்கிறான், மறையில இருக்கிறான், கடலில இருக்கிறான், தாமரையில இருப்பவன் பரமா, கடலில் இருப்பவன் விஷ்ணு, மலையில் இருப்பவன் உருத்திரம், இப்படி உருத்திரனாகவும் இருக்கிறான், பரமனாகவும் இருக்கிறான், விஷ்ணுவாகவும் இருக்கிறான், இப்படி மூன்றிலையும் இருக்கிற காரணத்தினாலே அவனை கிரீஷன் எழும்பேர் மேபுரியால், அதுக்கு மேல அடுத்ததை பாருங்க, அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பரமன் என்பர், அரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்று சொன்னால் பெரிய பிருகத்துவம், பிருகத்துவம் என்பதுக்கு பெரியது என்பது, பிருத்திவின்னு வருது அல்லவா பூமிக்கு, நிலத்துக்கு பிருத்திவின்னு வருதா, பிருத்திவின்னு வருதா, பிருத்திவி பிருகத்துவம் என்பது மிகப்பெரிய, வடமொழி சொல்லு பிருகத்துவம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாதது, அப்படி பெரியதற்கெல்லாம் பெரியது, அதற்கு மேலே பெரியது இல்லாததுக்கு பிருகத்துவம், அந்த பிருகத்துவமாய் இருப்பது தனக்கு மேலே பெரியது இல்லாத இருப்பது எது என்று கேட்டால் சிவம் தான், அதனால அதுக்கு பிரம்மம் என்று, பரமம் என்றால் பெரியது, பரமம் என்றால் பெரியது, பரமமாய் இந்த சோதி படம்புன்னு கந்த புராணத்துல, அதனால பரமம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு பிரம்மம், பிரம்மம் என்ற சொல்லு பெரியதுன்னு, அதனாலே அதற்கு மேல பெரியது எதுவும் கிடையாது, அதனால அத பிரம்மம் என்று சொல்லுவோம், பரமமாய் இந்த சோதி படம்பு ஒரு மேனியாக கருணகு முகங்களாரும் கரங்கள் ஒன்னிருந்து கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்த புராணத்துல சொல்லுவா போலே, அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமன் என்பது, அந்த ஏகாந்தவாதிகள் பிரம்மம் பிரமன் சர்வம் பிரமம் பிரமம் எல்லாம் பிரமம் அப்படின்பா, இந்த உண்மை தெரியாமல் ஏகாந்தவாதிகள் வேதாந்திகள் சொல்லிக் கொண்டு அதனால பிரம்மம் பிரமம் பிரமம் பிரமம் பிரமம் சிவம் பிரமம் சிவம் சிவம் பிரமம், அது அவளுக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர்கள், அதனால அவர்களுக்கு பிரம என்கின்றதோட நின்று விடுவார்கள், பிரம என்றதோட நின்று விடுவார்கள், அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பர், விரிய யாண்டும் நிறைந்திடலால், அப்படி பிரமம் ஆகிருக்கிறானா, யாண்டும் நிறைந்து விடுதலால், எந்த இடமும் இல்லை என்று சொல்லாதபடி, பாலிலே நெய் போல, பாலிலே நெய் போல, பூவிலே மனம் போல, எள்ளிலே எண்ணெய் போல, எள்ளில் எண்ணெய் போல, எள்ளில் எண்ணெய் எங்க இருக்குது, இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வச்சிருந்த பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, எள்ளு எவ்வளவு சின்ன சாதியம், அதுக்குள்ள எண்ணெய், அதுக்குள்ள எண்ணெய், நல்லும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளில் எண்ணெய் போல், கொள்ளும் கிளியனை அன்பரின் குய்ப்பணி, கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையா, நல்லும் கீழுளும் மேலுளு யாவுளும் எள்ளு எண்ணெயும் போல் நின்ற எந்தை, திருச்சகம் எள்ளு எண்ணெயும் போல் நின்ற, பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியது, பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்க, இது இதுல வருது திருவண்ட பகுதி, பூவில் நாற்றம் போன்றுயர், பூவில் நாற்றம் எப்படி இருக்குது, பூ முழுவதும் இருப்பது போல, உலகம் முழுவதும் சிவமருக்கும் பொமைய பாத்திய, பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதிய விதமை இந்த நக்கழிவன்பி, அதனாலே விண்டு விரிய யாண்டும் நிறைந்திடலால் விண்டுவனவே விளம்புவார், சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னு பெயர், சிவபெருமானுக்கு விஷ்ணுங்கிறது சிவநாமம், விஷ்ணுங்கிறது சிவன் பெயர் தான், வியாபகம் வியாபகம் சர்வ வியாபகம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிபர்மம் சதுர்பசம் பிரச்சன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தய தியானம் தியான சுலோகம் கணபதி தியானம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்மம், சுக்கலம் என்றால் வெண்மை, அம்பரம் என்றால் ஆடை, தரம் என்றால் தரித்திருப்போம், வெண்மையான ஆடையை தரித்திருப்போம், சுக்ராம் பிரதரம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்போம், எங்கும் நிறைந்திருப்போம், சசிவர்மம் சசிவர்மம் சந்திரனை போன்ற வர்ணத்தையுடைய, சுக்கலாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்மம் சதுர்புஷம் என்று விநாயகர் தியான சுலோகத்தில் வரும், அதனாலே விஷ்ணு என்பது எங்கும் இருப்பவர், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு விஷ்ணு, ஒரு தமிழ்ல விண்டுன்னு சொல்லும், விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபகம், சிவப்ப நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான், நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான், ஆனால் சுத்தி வரணும், சுத்திக்கிட்டு வரணும், ஆனா சிவநாம என்று இப்படி சிவன் சம்பு சங்கரன் மகேஸ்வரன் உமாபதி சதாசிவ என்ற நாமங்கள் நேரடியாக இருந்தது அது சுத்தி வரும். இப்ப ராமன் என்பது சிவநாமம், ராமன் என்பது ராமன் என்று சொல்லும் பொருள் என்ன தெரியுமா? அழகன். அபிராமன் அதிகமான அழகுடைய அபிராமன் அபிராமி அவ பேர் என்ன? அபிராமி. அபிராமின்னா அவ வீட்டுக்காரன் பேர் என்ன? அபிராமன். அபிராமி புருஷே, அபிராமி புருஷே அபிராமன் சிவபெருமான் அபிராமன். சோடி நல்ல சோடி அது தெரியுமா உங்களுக்கு? அடாது அருமையானது. அபிராமன் அபிராமி அபிராமி அபிராமி. அதனால ராமன் என்கின்ற சொல்லு சிவராமனே, கோபாலன் என்ற சொல்லு சிவநாமம், கோபாலன் என்ற சொல்லு சிவபாலன். சோ என்றால் பசுக்கள், பாலன் என்றால் காப்போம், பசுக்களை காப்போம். நாலு காலு பசு, ரெண்டு காலு பசு, எல்லா காலு பசையும் இது ரெண்டு காலு பசு, இது ரெண்டு காலு பசு, அது நாலு காலு பசு. கோபாலன் என்ற சொல்லு சிவனானந்தன். பசு கோ என்றால் பசு, பாலன் என்றால் காப்பவன், பசுக்களை காப்பவன், பசுக்களை காக்கின்ற பதியாக இருப்படினாலே அவன் பசுபதியும் வேறு. கோபாலன் என்று சொல்லும் சிவநாமன். நாராயணன் என்று சொல்லும் சிவநாமன் தான். அது சிவஞான பாடியத்தில் எடுத்து பேசுகிறார். சிவஞான பாடியத்தில் அப்பர் சுவாமி நாரணங்கான் நான்முகங்கான் என்று பேசுகிறார். அதனாலே இப்படி எல்லாமே சிவநாம அது சுத்தி வரணும், சுத்தி வரணும். இது சுத்தாம போறதுன்னா சிவா சங்கரான்னு சொல்லுவாங்க. ஆகவே அரி விரியாண்டு நரங்கிடலால் விந்துவனவை விளம்புவோரு புருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டனலால் நல்லா சொல்றார். புருவில் உருவா சுகம் உண்டாவதற்கு, புருவில்னா உப்பில்லாத உப்பு இல்லாத சுகம் உண்டாவதற்கு நீயே காரணமாக இருக்கையினாலே. உப்பு இல்லாத சுகம், உப்பு இல்லாத சுகம்னா உலகத்தில் இருக்கிற சுகம் அல்ல, உப்பு உள்ள சுகம், உப்பு உள்ள சுகம். ரொம்ப நேரம் காத்தாடி ஒன்னா சேராதுப்பா, ரொம்ப நேரம் ஏசிலே இருந்தா சேராது, சுகம்தானே. சரி, அதோட அல்வா சாப்பிட்டா சுகமா இருக்குல்ல, ரொம்ப சாப்பிட்டா சுகமா இருக்காதுப்பா. சுக்கமாவே அதே மாதிரி எல்லாமே, அதே மாதிரி பாயாசம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோ, சாப்பிட்டா சுகமா இருக்கும். அப்ப ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸா சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுகம் அல்ல சோகம். அதனால உலக பொருள் அத்துணையும் அளவு உள்ள சுகமாய் கூடினால் துன்பம் தருவதாய், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இதுவாரு. அது போல கூடுதலாக அது அனுபவிச்சா குறைஞ்சா. அதனால இந்த சுகங்கள்ல அற்ப சுகம் என்று சொல்லப்படும். அற்ப சுகம் என்றும் பின்னாலே அது துன்பத்தை கொடுக்கின்றதாய் இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலக இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம். அதாவது உலக இன்பத்தை சாப்பிட்றதே அனுபவிக்கணும், அளவோட அனுபவி சாப்பிட்றது, அளவோட அளவுக்கு மேலமா போச்சு, அதுவே துன்பம் ஆகிவிடும், இன்பம் துன்பமாக மாறும். நம்ம சிவன் கொடுக்கிற இன்பம் இன்பமே, என்னாலும் இன்பம் இன்பமே, இறைவன் கடலேற்ற இன்பம் இன்பமே, எங்கும் இல்லாததோடு இன்பம் அம்பாளதான். யாரு சொல்லுவாப்பாப்பா? செங்கணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால், எங்கும் இல்லாததோடு இன்பம் அம்பாளதான். அதான் உப்பு இல்லாத இன்பம், உப்பு இல்லாத இன்பம். அந்த இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இவன் இருக்கின்ற காரணத்தாரே, உயிர்களுக்கு உப்பில்லாத இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இருப்பதனாலே சிவபெருமான என்ன சொல்கிறார் என்றால் சம்பு என்று சொல்கிறார். சம்பு என்று சொல்கிறார். சம்பு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கிறார். சம்பு என்ற சொல்லுக்கு உப்பில்லாத இன்பத்தை செய்வார், சுகத்தை சொல்லுவார். அது சொல்றாரு பாரு, பொருளில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டலனார் கருதவரிய சம்பு என உயர்ந்தோர் நின்னை கட்டுரைப்பார். உயர்ந்தோராகிய ஞானிகள் உன்னை சம்பு என்று சொல்லுவார், சம்பு என்று சொல்லுவார். சம்புங்கிறது சிவநாமங்களிலே சிறப்புடையது. சம்பு என்பது சிவநாமங்களிலே சம்புங்கிறது நாவலுக்கும் பெயர், நாவல் மரத்துக்கும் பெயர். அதனால இங்க இருக்கிற சாமி சம்பு சொல்றது. இப்படியே சொல்லி கடைசியா சொல்றாரு, நின்னாமத்துள் ஒரு நாமம் நிகழ்த்தும் பயனை நிச்சயத்து சொன்ன தொன்னான் மறையும் சொல்ல மாட்டா எம்போன்னு சொல்வார். உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமத்தினாலே கிடைக்கிற பயனை வேதங்களும் சொல்ல முடியாது. என்ன உயர்களாய் நாங்கள் என்னமா சொல்லுவோம் அப்படின்னு காலம் தான் தீங்கி விடாங்க. உன்னுடைய நாமத்திலே நாமம் மிக சிறந்ததுப்பா, நாமம் இருக்கே சிவநாமம் இருக்கே ரொம்ப பெரிய, அதுக்கு மேல பெருசே இல்லையே. சிவனை பிடிக்கிறதுக்கு எது துணை? சிவநாமம் தான். அதான் சிவனனும் நாமம் பிடித்து அவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் நினைத்தாள். நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம், நாமத்தை பிடிச்சா அவனை பிடிச்சு போடலாம். நாமம் தான் நமக்கு முக்கியம், நாமம் எத்தனை தீவிரம். அதனால சிவநாமம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு வேற எதுவும் தராது. அதனால நாமம் எத்தனம் தீவின, நாமத்தினால் உன் நாத்து நிறுத்தி பதினோராம் தேதி நிறைய. அதனாலே அறநாமம் கேளாய், அறநாமம் கேளாய், மடனெஞ்சே கேளாய், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம். மடநெஞ்சே அறநாமன் கேளாய் நம் கிளை கிடைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய நீக்குமோன் கொள்ளியும் விடணும். நாமம் கேட்டல் அதான் முன்னா அவருடைய நாமம் கேட்டார் நிறைய இருக்கு. அதனால நாமம் அவ்வளவு சிறப்புடையது. உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை வேதங்களும் நிச்சயத்தை சொல்ல முடியாது என்றால் அற்பர்களா நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஜாதி என்று அந்த காலத்தை தீ சொன்னாரா. இப்படி எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா. சபா சபா அருமை அருமை.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: அதனாலே இப்படி அந்த திருமேனிய ரெண்டிலே ஒன்று ஞானத்தை உபதேசிக்கின்றது. வடவார மரத்துக்கடியிலிருந்து கல்லாலின் உடைய மருந்து நான்மறையார் அங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வக்கரந்த புரணமாய் மறைக்கு அப்பாராய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போவார். அந்த வரவாளன் மரத்துக்கடியில் எழுந்து கொண்டு இருக்கிற அந்த சுவாமியேதான் இங்கு எழுந்து கொண்டு இருக்கு. அதனாலே அடியனுக்கு அந்த சிவம் ஞானம் போதம் என்கின்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லவும் அப்படின்னு கேட்டார். அடியேனும் உமக்கடிமையாவேன் என்றலுமே சிவம் மேது ஞானம் ஏதுங்கு இலங்கியிடும் போதமேது எம்புவேன் அன்று விட நீழலை வந்து இருந்தார் நீரே. அடியேனும் உமக்கடிமையாவேன் நின்ற சிவம் உண்டு. நின்ற சிவம், சிவம் என்பது ஒரு வஸ்து, அது எப்பொழுதும் உள்ளவும் அதான் நின்ற சிவம் எப்பொழுதும் உள்ளவும். அண்டங்கிடந்த பொருள், அளவில்லாத ஒரு ஆனந்த வெள்ள பொருள், வண்டும் இன்றும் என்றும் உள்ளவர்கள் என்றே வல்லாண்டு உறுதி என்றார் போல சிவம் என்கின்ற ஒரு வஸ்துவானது எப்பொழுதும் உள்ள வஸ்து, அழிவில்லாத அப்படிப்பட்ட சிவம். அந்த பொருளையே தேர்தல் ஞானம். தேர்தல் என்றால் எல்லாவற்றையும் விட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க என்பது உகந்தவர். எல்லா தேவர்களையும் விட்டுவிட்டு சிவன் ஒருவனையே தியானிக்க, சிவன் ஒருவனையே பற்றி கொள்வாயாக, சிவனை பற்றினால் நீ சிவனாய் இருக்கிறவன் சிவனாவாய். அதாவது தேர்தல். தேர்தல் என்று சொன்னால் மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், சிவன் ஒருவனையே கடவுள். மற்றைய தேவர்கள் எல்லாம் சீவர்கள், பரமவிஷ்ணுவாதி முதலான தெய்வங்கள் எல்லாம் சீவர்கள், பிறப்பார்கள் இறப்பார்கள். அது சாபம் என்னால் தக்கன் வேண்டி தகருது என்று நஞ்ச அஞ்சி அவ என்றா என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே. தேவர்கள் எல்லாம் நம்மவரே, நம்மவரேனா சீவர்களே. அதனாலே 100 கோடி பரமர்கள் நுங்கினார் 6 கோடி நாராயணர் அங்கனை. ஏறு கங்கை மண் மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை என்று அதனால தேர்தல். தேர்தல் புரியுதா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவன் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று தேர்தல் ஞானம். அதுவே ஞானம். இந்த ஞானம் எத்தனை பேத்துக்கு இருக்கு பத்தி உள்ளவனு? எத்தனை பேத்துக்கு வரும்? சில பேத்துக்கு தான் அந்த ஞானம். ஆகையினாரே சிவன் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று தேர்வு. அப்படி தேர்ந்தாது தேர்வது ஞானம். தேர்ந்த பொருளை சிந்தையிலே வைத்து தியானம் பண்ணுவது போலும். தேர்ந்த பொருளை விட்டுவிடக்கூடாது. உயர்ந்த பொருளை கண்டு விட்டோமா, இந்த பொருளை உருவோமா? உயர்ந்த பொருளை கண்டால் என்ன பண்ணுவோம்? கட்டாயமா அந்த பொருளை எடுப்போம், பத்திரம் அப்படி. அதான் சிவம் என்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளே முழு முதல் பொருள். அந்த பொருளை தியானத்திலே வைத்து சிந்தையிலே வைத்து தெளிவது போதும். ஆகையினாலே சிவஞான போதம் என்பதற்கு சிவபெருமானாகிய முழுமுதற கடவுள் ஒருவரே கடவுள் என்று எண்ணி அந்த பொருளை தியானிப்பதே சிவஞான போதம். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதலாமல், தேர்ந்ததனை தெளித. ஒரு சராப்பு கடைக்கு போறோம், வஸ்திரத்து கடை சவுளி கடைக்கு போறோம், பல இதை புரட்டுறோம். ஒண்ணு நமக்கு பிடிச்சது எடுக்கிறோம் இல்ல, எடுத்தது என்ன ஒண்ணு பிடிச்சது கட்டாயம் எடுத்துட்டு வந்து. அது போல தேர்ந்த பொருளை விடாது. தேர்ந்த பொருளை, உயர்ந்த பொருள் என்று கண்டுவிட்டால் அந்த பொருளை விடாது, அந்த பொருளோடு சேர்ந்து விடாது பற்றி கொண்டிருக்கும். அதான் சிவஞான போதம். ஒன்றியனர் பொருள் வினவி நிற்பா சிந்தை உருகும் வகை உரை செய்தார் ஓமையில்லார். அதனாலே இப்படி பொருளை கேட்டு நிற்கின்றவராகியவனா விடுத்தவராகிய திருவாத குடைகள் உள்ள உருக்கும்படியாக இந்த வாக்கியத்தை சிவருமான் சொன்னார். ராணிக்க வாசகர் கேட்டாரு, சிவருமான் சொன்னார். சிவருமான் வாய் திறந்து பேசினார், வாய் திறந்து பேசினார். பார்வதி கிட்ட பேசுவாரு, பார்வதி கிட்ட பேசுவாரு, மாணிக்க வாசகர் கிட்ட பேசினார். இப்படி சொன்ன உடனே அவருடைய உள்ளவாரது, திருவாரூருடைய உள்ளவாரது நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும், நெருப்பிலேட்ட வெண்ணெய் போல உரியும். அது நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையொப்பாறை இல்லாத்தனையை நோக்கி தடைத்த கண்டம் கணைய கண்ணீர் அறிவிவாய கையும் ஊப்பி கடிமலரார் புனையப்பெறுவது என்று ஓரோ என் பொல்லாமணிய புனந்தேர் இருந்தார் போல அந்த பொருளை நினைவு சாமியை கண்டு உடல் நடுங்கியது, உள்ளம் கரைந்தது, எலும்பு உரியும், மீதான் அரும்பி விதிர் விதிர்த்தும் வரையார்களற்கன் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் துவிந்து உன்னை போற்றிய ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழ்வுடையின் உடையா என்னை கண்டுகொள்ளே என்கின்ற நிலையிலே நின்றார் மாணிக்க வாசகர். இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா? இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா? எல்லாம் மறந்து விட்டார், எல்லாவற்றையும் மறந்து விட்டார். குதிரை வாங்க வந்ததை மறந்து விட்டார், கூட வந்தவர்களே மறந்து விட்டார். யாரை போல? கண்ணப்பறை போல. காலத்தியப்பறை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டார். இவர் திருப்பரந்துறையில பரமாச்சாரியனை கண்டாரு, எல்லாம் மறந்து விட்டார். உடல் உலைய என்பலா நெக்குறுகள் விழிநீரில் ஊற்றன விதிம்பியூற்ற ஊசி காந்தத்தனை கண்டனுகள் போலவே ஓருறவும் உண்ணியுண்ணே படபடன நெஞ்சம் பதைத்த நடுக்குற பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்னகை பரப்பி ஆர்த்து ஆர்த்தெழுந்து மடல விழும் மலரணைய கைவிரித்து கூப்பி வானே வானில் இன்ப மலையே மடைத்தார வெள்ளமை நீடூடி வாழ்வன வாழ்த்தியத்தும் கடல் மடை திறந்தனையா அன்பரம்பு கிளியே, கடல் மடை திறந்தனையா அன்பரம்பு கிளியே, கண்ணஞ்சது கிளியையோ கருதறிய சிற்றவையில் ஆனந்த நிறுத்தம் விடு கருணாகர கடவுளே என்பது தாய்மான ஒரு பாடல். அந்த நிலையிலேயும் மணிக்க வாசகர் இந்த நிலை எப்பொழுது வரும் என்று கேட்டால் தீவிரதர சத்திரிபாதம் உடையவர்களுக்கு உண்டாகும், அதிதீவிரதர சத்திரிபாதம் உடையவர்களுக்கு உண்டாகும். அந்த அதிதீவிரதர சத்திரிபாதம் இந்த மாணிக்கவாசனுடைய வாழ்விலதான் நான் வாழ்க்கையில்தான் அந்த சத்திரிபாதத்துடைய தன்மையை கேட்கும். அதனாலே நாலாஞ்சத்திரிபாதம் ஒரு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதர என்ற நாலாஞ்சத்திரிபாதத்தை உடையவராய் இப்படி அழுது தொழுது நின்றாரு. உத்தமார் இன்னவார் இங்கு குறைத்தலும் உகந்த நாலாம் சத்தி நீபாதம் மீதும் தன்மையராதலாலே இவர் நல்ல பக்குவமானவன், நல்ல பக்குவத்தை உடையவன். இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இப்பொழுது இவன் கிடைத்து விட்டான், இவனை விடப்படாது, இவனை வாதவூரனை விடப்படாது என்று சிவபெருமானுக்கு ரொம்ப பிரிய உண்டு, ரொம்ப பிரிய உண்டு. இது மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான் அவருக்கு, நான் கூட இதில் பாடி இருக்கிறேன். இந்த வாதவூர் வள்ளல்ல நல்ல சீடம் கிடைக்கிறதுக்கு குரு தவம் பண்ணும், நல்ல சீடம் கிடைக்கிறதுக்கு குரு தவம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கிறது சீடம் தவம் பண்ணியிருக்கணும். இரண்டு அப்படி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ சொல்ல அந்த ஆனந்தத்தை சொல்லவே வேண்டியதில்லை, அந்த ஆனந்தத்தை சொல்லிய முடியாது. நல்ல குரு நல்ல சீடம், ஆக சீடம் தவம் பண்ணுறது ஒரு வகை, குருவே தவம் பண்ணியிருக்கணும். அதனால சொல்லிக்க சிவகுருமானே தவம் பண்ணினாரு, அதனால தான் மாணிக்க வாசல் கிடைச்சார். அதனாலே உத்தமர் இன்னவாரும் குறைத்தரும் நாலாம் குறைத்தல் உவந்து நாளான் சத்திரிபாதம் இதும் தன்மையர் ஆதலாலே அத்திரு மன்றுளாடு ஐயருங்கு என்னையாட இத்திருமேனி கொண்டார். மண்டிலே ஆடுகின்றவர் தான் இந்த திருவியில் கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல இங்க கல்லார மரத்துக்கடியில் சொன்னார, இங்க மண்டிலே ஆடுகின்ற சாமி தான் ஆடுறதை விட்டுவிட்டு இப்ப இந்த திருக்கோலத்தை கூட வந்து உட்கார்ந்துருக்கிறது. அதனாலே வித்திருமேனி கொண்டார் என்பது மனத்தில் எண்ணி அதுக்கு மேலே பிரார்த்தனை பண்றார் சாமி பெருமானே. உலக வாழ்வு தேவலோக வாழ்வு எல்லாம் மின்னலை போன்றது, மின்னலை போன்றது. மின்னல் எவ்வளவு நேரம் இருக்கும்? தோன்றுகின்ற நேரமும் மறைகின்ற நேரமும் ஒரே நேரம் தோன்றும், உடனே முறை அது போன்றது உலக வாழ்வு. அந்த வாழ்க்கை வேண்டும், அந்த வாழ்க்கை வேண்டாம். உற்றாரை ஆண் வேண்டேன், ஊருக்கு வேண்டேன், பேர் வேண்டேன், கற்ற ஆரை ஆண் வேண்டேன், கற்பனவு இல்லை. மின்னின நிலைமை இல்லா விழுப்பொருள் யாவும் வேண்டேன், உன்னடி அடைந்து நாயின் உருவமும் ஒழித்து வேண்டும். தேவரினுடைய திருவடியை அடைந்து பிறவி இல்லாமல் நான் பெற்று தேவரின் திருவுருளை பெற்று தேவரினுடைய திருவடியிலே நான் இருக்கவும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். உருவமும் ஒழித்து வேண்டும் என்ன என்று அடிமை கொள்வாய் எம்முயிர்கரைவா என்று முன்னுற வணங்கி நின்றார் முகமலாம் கண்ணீர்வார். அப்படி அழகில்லாத ஆனந்த வெள்ளத்திலையும் மூழ்கி சிவகர் மாடத்திலே தேவரீருக்கு நான் அடிமையாக இருக்க வேணும், என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று வேண்டிக்கொண்டார். சாமி என்ன பண்ணாரு, இவரை பிடிக்கத்தானே சாமியே வந்தாரு, அதனாலே குழந்தை அடாது அடாது அப்படின்னு சொல்லி கண்ணீரை தொடச்சு விட்டு கண்ணீரை தொடச்சு விட்டு இவ்வகை புகழ்ந்து முன்னுரை இறங்கி நிற்ப திவ்ய தரவேயான செய்தி எருந்து நாடி. திவ்ய தரம் என்று சொன்னால் ஒரு கனிந்த உள்ளமுடையவர், யாரு மணிக்கவாசகர், கனிந்த உள்ளம், பழுத்த மனம், பழுத்த மனம். இப்பொழுது எல்லா பொருளையும் விட்டு விட்டார். அது எப்படின்னா, தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான். அப்படி வந்தவனுக்கு எத்திக்கும் புகழ ஒரு அருள்மொழியை தந்தான், எல்லாத்துக்கும் புகழ்மொழியாக ஒரு அருள்மொழியாகி உச்சி பஞ்சாக்கரத்தை கொடுத்தான். எல்லாம் இழந்தார், சிவமொன்றே இருந்தார். பத்தி பெருங்கடல் வாசகமானது, பாக்கியம் உள்ளோ ஓதி உணர்ந்தார், சக்தியின் இன்னொரு தானே பதிந்தது, சஞ்சலமான பரவியுள்ளது. அதனாலே திவ்ய தலைமையான செய்தியர் முன்னாடி அவ்வடி அவர் மிக்கார் ஒருவர் வடிமை தன்னை வெவ்வினை அகற்றியாள வேண்டும் என்று இருந்தார். அந்த சிவகணங்களிலே மிக தலைமையுள்ளவராகிய ஒரு சிவகணம் வந்து அவர் சொன்னாரு, அதனால இவர் ரொம்ப பக்குவத்தில் முதன்மையாக இருக்கிறாரு, அதனால இவர் ஆண்டு உள்ள வேணும்னு சிவருமான்ட்ட சொன்னாராம் சிவாசு. அந்த சிவகண தலைவரில் ஒருத்தர் திருவுருளை பரவு உண்டு என்கின்ற பக்குவம் உள்ளவனுடைய உள்ளமும் அவருடைய செயலும் அவருடைய வாக்கியமும் தனியாக தெரியும், அது அதிகமாக பார்க்க முடியாது, அதிகமாக படியும் யோருக்கா படியும். திருவுருளை தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் என்று அந்த திருவுருளிலேயே எண்ணம், அதை பற்றியே நினைப்பதை பற்றியே பேசுவது, அதை பற்றியே அவனுடைய செயல்கள் அத்தனையும். அதனாலே இதை பார்த்த உடனே அந்த சிவகண தலைவருக்கு உடனே சுவாமிகிட்ட சொல்லி ஒரு விடப்படாத ஆண்டு உள்ளவன் கருப்புக நினையார் கண்ணருள் செய்யும்னாலே இனிமேல் கருவாசம் பண்ண எண்ணமில்லாதவராகிய திருவாத ஊரிலுடைய திருமேனியிலே அவருடைய திருமேனியை தன்னுடைய கண்ணாலே பார்த்தார். யாரு சோகம், அதான் நயன தீட்சை, கண்ணருள் செய்யும் முதல்ல நயன தீட்சை தான் முதல் தீட்சை. இது பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும் படி நயன தருள் வருஷ வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் ஔத்திராதி அநேகம் உள என்பது சிவஞானம் முதல் தீட்சை. கண்ணால் தானே பார்க்கிறோம், பார்வையே ஆணவ அழுக்கடையும் ஆவி அருமையானவர், ஆணவ அழுக்கடைய ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்தது ஒரு பார்வைக்காரன் வேலைக்காரன் அருணகிரிநாதர். ஆணவ அழுக்கு அடைந்து கிடக்கின்ற ஆவியாகிய உயிரை முருகப்பெருமான் பார்த்தானா, பார்த்த உடனே அந்த ஆணவ அழுக்கு சுத்தமா போயிருச்சான், பார்த்த உடனே பார்வையில போயிருச்சான். போன உடனே சிவஞானத்தை உள்ள போட்டுருக்கான், பாத்திரத்தை கழுவினாள், கழுவின பாத்திரத்துல பாலையும் ஊற்றினாள் என்றார். ஆன்மாவாகிய பாத்திரம் அழுக்கு பிடித்திருந்தது, அந்த அழுக்க என்ன பண்ணான் தெரியுமா, முருகன் பார்த்தானா, பார்வையிலேயே அழுக்க நிற்கிட்டான், பார்வையிலேயே விசேஷம் முதல். அதனால குருவாறு கோடி நன்மை குருவாரோய். அதனாலே இப்படி கண்ணரு செய்து நெஞ்சில் பரப்பர விதித்தல் வேண்டி, அது நெஞ்சில் இருக்கின்ற பரப்பு உடும்புமாறு அது வேகம் எடுத்தாண்ட வேந்தடி. மனமானது எப்படிப்பட்டது என்றால் ஓய்விலாது சுத்தி கொண்டே இருக்கும் மனம், நம்ம அங்க இருப்போம் மனம் சுத்திக்கிட்டே இருக்கும், அது மன 100 கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்தும்பாரு அருணகிரி. ஒரு நொடியில 100 கோடி துன்பத்தை நினைக்கலாம் மனமானது. சாமானியமல்ல மாவேகம், மனோவேகம் பரப்பர விதித்தல் வேண்டி எடுத்த ஒரு பாதம் கொண்டு திருப்புனை மறையோர் போற்ற தில்லையம்பலத்தே நின்ற அருப்பரானந்தவாரி ஆதலின் அதற்கு அப்படி சிவகண தலைவர் சொன்ன உடனே இவர் நல்ல பக்குவமுடையவர், அதனாலே இவரை ஆண்டு கொள்ள வேணும் என்று சொன்ன உடனேயே இவருக்கு நாம் தீட்சையை பண்ணி வச்சு இவனை சிவஞானியாக ஆக்கிவிடணும், ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னா அவனை சாமியார் ஆக்கணும்னா அவன் மூலமா எத்தனையோ பத்து முடிக்கலாம், ஒரு முதல் மந்திரி கிடைச்சான்னு வச்சு அவனை சாமியார் ஆக்கிவிட்டோம்னு நமக்கு சீடன் ஆக்கிவிட்டோம்னு வச்சுக்கோ, அவன் மூலமா எத்தனையோ பத்து முடிக்கலாம் என்கின்ற தந்திரத்தினாலே இப்படி சாமி என்ன பண்ணாரு, அத்தகு பகலோன் முன்னர் அழகிய அம்புசாதம் ஒத்தவர் தம்மை நாடி உன்னை என்று அறிந்து கொள்ள இத்தரத்தாள். பாலபுரனே, உன்னை அடிமை கொள்வதற்காகவே இங்க வந்து வேற வேலை இல்லை. உன்னை ஆண்டு கொண்டு உனக்கு அருள் பண்ணுவதற்காகவே இங்கே இத்தலத்தை அணைப்போம். நீ உன் இயற்றைய தவத்தினார். எப்படி நாம் இப்ப வந்து வந்தால் நீ முன்புசை தவத்தி நீட்ட முன்புசை தவத்தி நீட்ட முடிவீரா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி எங்கு நோக்குருக நோக்கி சித்தமது இறங்கல் வேண்டாம். அதனாலே நீ கவலைப்படாத, உன்னை ஆண்டு கொள்வதற்காகவே வந்த என திருவாயுமல் சொல்லி வந்து நான் வறுமையுற்றேன் மற்றனது இளம்பாடு என்று சிந்தையாகுலமுற்றாங்கை செழும்பொருள் ஈதல் செய்வார். யாரோ ஒரு வள்ளனானவன், நான் ஒரு தரித்திரன் என்று நான் இந்த மாதிரி அன்னவசரம் முதலானவற்றிற்கெல்லாம் நாம் உலகத்துல சில வழக்கம் சில பேர் வைத்திருப்பாரு, வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், செவ்வாய்க்கிழமை கொடுக்கல அப்படி சில வழக்கம். வள்ளலுக்கு அப்படி இல்லை, நேரம் இல்லை காலம் இல்லை. வள்ளலா இருக்கிறவன் நேரம் காலம் பார்க்க மாட்டான். வள்ளலா கஞ்சனா இருப்பவன் நேரம் காலம் பார்ப்பான், வள்ளல் நேரம் பார்க்க மாட்டான். அவனுக்கு எப்போ கொடுக்கலாம்னு இருக்கும், இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆடு இல்லை அப்படின்னு கவலைப்படுவேன். கஞ்சி இன்னைக்கு யாராவது வாங்க வந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுவேன். வள்ளல் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு யாரும் வரலையே எது கவலைப்படுவேன். கஞ்சன் என்ன பண்ணுவ, யாராவது வந்துட போறாரு கவலைப்படுவேன். அதனால வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலா இருப்போர் சோர்வார். வள்ளல்களும் ஞான கடலோனே வள்ளி மணவாள பெருமாளே என்பது வள்ளல் என்றால் சோர்மான் ஒருவன் தான் வள்ளலே. அது எப்படி இங்க கேட்கல, எல்லாரையும் அதனால கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு எல்லாரும் குலைக்க முடியாத அமுதத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய விஷத்தை தான் சாப்பிட்டார். அது மாணிக்கவாசர் சொன்னார், வார்ந்த நஞ்சு ஐந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் கூட்டி அமுதத்தை கொடுத்துட்டு யாராவது நஞ்சை சாப்பிட்டா பொங்கின் எழுந்த கடல் நஞ்சினை பங்கி உண்டதும் தெய்வம் உண்டோ சொலாய் என்பது திருநாவுக்கரசர் தேவார். அதனாலே கொல்லக்கூடிய விஷத்தை சாப்பிட்டு விட்டு யாராவது அமுதத்தை மத்திய பத்து கொடுப்பாரா, அப்படி கொடுத்தவன் தான் சௌகரவான், அதனால அவன் வள்ளல். காரணத்தோட அதனாலே இடர் ஒளிந்து வறுமையுற்றேன் மற்றன விளம்பாடு என்று சிந்தையாகுலமுற்றாங்க செழும்பொருள் இதழ் செய்வார். இந்த நாள் அடிக்க வேண்டும் என விதி இன்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை ஒன்று கொள்ள வேண்டும். ஐயாலே தீட்சைக்கு காலங்கள் சொல்லப்படுகிறது. இந்த காலத்திலே இந்த மாதத்திலே இன்னும் நட்சத்திரத்துல தீட்சை பண்ண போகணும் என்று சொல்லுவோம். இப்ப இவர் வந்திருக்கிறாரா, இவருக்கு நாளும் இல்லை நட்சத்திரம் இல்லை கிழமையும் இல்லை ஒண்ணும் இல்லை. வந்திருக்கிற குருநாதருக்கு ஒண்ணுமே இல்லை. வந்திருக்கிற குருநாதருக்கு நாலு கிழமை மரண யோகம் கறி நாள் அச்சமே நாளுமே ஒண்ணும் கிடையாது. நமக்கு எல்லாம் உண்டு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் படைச்சவர் அவர். மண்ணிய நான் மீன் மணி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வரை. மண்ணிய நான் மீன் மதி கணலி என்று இவற்றை முன்னம் படைத்த முதல்வனை பின்னரும் ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயறுமால் ஊர்திறநீர் வீதி வேலி உலகு என்பது முத்தொள்ளாயிரம். ஆகையினாரை எல்லாவற்றையும் படைத்தவனாயிருக்கிற சௌர்மானுக்கு நாடு கிடையாது கிழமை கிடையாது. அதனாலே உடனே தீட்சை ஒண்ணி அவருக்கு அருள் செய்ய எண்ணினார் எண்ணினாரு. அத்தகு தொண்டற்கல்லா அதிபராமரை நோக்கி இத்தவம் உடையோனையும் இடர் ஒளி தாழ்வது நாள் வித்தக எதற்க வேண்டும் கருமனை நிறைவு செய்கின்ற உத்தம வடிவம் காட்டும் உண்மையாக சித்தர் செய்தார். அந்த சிவகணங்களிலே தலைமையாயிருக்கிறவரை பார்த்து இந்த வாதபூரனுக்கு நாம் திருவருள் செய்ய வேணும், அவனுக்கு தீட்சை பண்ணி வைக்க வேணும், அதனாலே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யினார். அந்த சிவகண தலைவரை பார்த்து தீட்சை செய்வதற்கு எவ்வளவு ஏற்பாடு தெரியுமா, முறையாக ஆகம விதிப்படி தீச்சவற்று மாணிக்கவாசகர் முறையாக ஆகம எல்லா தீச்சையும் ஒரே சமயம் திருவடி தீட்சை தான் கடைசி, திருவடி தீட்சை தான் கடைசி ஏழு தீட்சை நயனம் ஞானம் அவுத்திரி சாத்திரம் யோகம் என்று ஏழு படி நயன தருள் பருஷம் வாசகம் மானதம் அலையில் சாத்திரம் யோகம் அவுத்திராஜ் ஏழு வகை தீட்சை. இந்த தீட்சையெல்லாம் முடிஞ்சு நல்ல பக்குவமுடையவனுக்கு திருவடி தீட்சை முடிப்பார். சமானிவளுக்கு திருவடி தீட்சை அப்பர் சுவாமி இதில் கேட்டார் திருவடி தேசி எங்கே சத்திமுத்தத்தில் நல்லூர் போவாள். இப்படி எல்லா வகையான நிச்சயம் இவனுக்கு செய்ய போகணும். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். சிவகட தலைவர்களுக்கு உத்தரவு போட்டார். முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த முன்னவன் புகன்றவாறு முயல் ஹூம் என்றே அந்த மண்ணிரன் தளர் தவத்தின் நிற்கார் வகை மலர் தெரியலாலும் பொன்னிடை அழுத்தி முத்தம் புனைந்தனல் பட்டினாலும் அன்னடும் காவினோடு அங்கு ஆன பூங்கோயில் செய்தார். அதனால தீட்சா மண்டபம், தீட்சா மண்டபம் அது நவரத்தனங்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக அந்த மண்டபத்தை வைத்தார். தீட்சா மண்டபம் அப்படி அமைத்து செய்தனர் கோயிலோடு சிறந்த ஆசனம் உயர்த்து அதில் சுவாமி எழுந்தருடைய இருப்பதற்கான நல்ல ஆசனத்தையும் அமைத்து மெய்தது தொண்டற்கெல்லாம் மிக்கவர் ரவச்சார்ந்து கைதவம் உடையானில் கனவிலும் காணவில்லார் மைதரு களத்தாய் கோட்டம் சமைந்தது வாய்ப்பயர்ந்தார். அதனால தீட்சா மண்டபம் அந்த தீட்சைக்குண்டான பொருள்கள் எல்லா வகையான ஏற்படும் சிறப்பாக செய்து விட்டோம் என்று அந்த சிவகர தலைவர் சென்று சாமி இடத்திலே சொன்னார். அப்படி சொன்ன உடனே ஆயிடை குடவால் விற்பில் ஆதவன் கறந்து அப்போது அம்மாட வேடை சூரியன் கடலிலே குளித்தான், மேற்கு கடலிலே ஊர் குளித்தான். பாயிருள் பறந்தவென்று கடிகையூர் 15 கையாலும் நிறவிலே 15 மேலே 15 இரவு நடுச்சாமத்திற்கு மேலும் மேலே மேயனால் உயிர்கள் எல்லாம் விழித்துயில் பயிருங்கால தூய தொண்டர்க்கும் ஆய தொலையினல் அமையந்து கையால அந்த இரவிலே பிற்பாதியிலே இரவிலே பிற்பாதியிலே கையால இவருக்கு மாயையாகிய மலத்தை தொலைக்க போனும் என்று எண்ணினாராம். என்னே இங்கிவன் தன்னையாளும் காலமீதென்று தெய்வ சங்கமதகன்று முன்னோன் மஞ்சன சால சார்ந்து குங்குமம் புழுகு சாந்தம் குலைத்துமை முழுதும் பூசி கங்கையின் நன்னீர் வாசம் கலந்தமென் பணி நீராடி ஆச்சாரியர் ஆகியார ஸ்நானம் பண்ணினாராம். நல்ல வாசனை பொருள்களை கலந்த கங்கை நீரிலே ஸ்நானத்தை பண்ணாராம். கங்கை தான் தலையிலே இருக்குது. அதெல்லாம் உபசாரமா சொல்றோம். முறை என்று ஆச்சாரியனா இருக்கிறவன் இப்படி ஸ்நானம் பண்ணி யாரும் இப்படி ஆசாரத்தோடு இருக்க போகணும் என்பதற்கு அந்த முறை இவரு குளிக்கிறதே கிடையாது. சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது. தெரியுமா சிவபெருமான் குளிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, உண்ணாது உறங்காது. அதனாலே இப்படி ஆச்சாரியன் செய்ய வேண்டிய அந்த முதல் காரியங்களை எல்லாம் செய்தான். மெய்ப்புணல் துகிலான் மாற்றி விலை மதிப்பில்லான் அல்ல ஒப்பொரு செம்பட்டாடை உடுத்து செம்பட்டாடை விஷயம்ங்கிறார் ஆச்சாரியன் கட்டி கொள்வது திச்சாகாலத்தில் செம்பட்டாடு கோட்டம் மீதி கோட்டம்ங்கிறத அந்த தீட்சா மண்டபத்துக்கு எழுந்தருளினார். செப்பிளம் முலையாழ்வாகன் தென் திசை அதனை நோக்கி தெற்கு முகமாக இருந்து இப்ப நமக்கெல்லாம் ஆச்சாரியர் எப்படி வடக்கு முகமாக இருந்து நம்மை கிழக்கு முகமாக வைத்து வலது காதல உபதேசம் பண்ணுவார் அப்படித்தான பண்றாரு. இந்த ஆச்சாரியன் தெற்கு முகமாக எழுந்தருளியிருந்தது சோகர்மான் தெற்கு முகமாக எழுந்தருளியிருந்தது தென் திசை அதன் நோக்கி அப்பெரும் தவிசின் மேலங்க அழகுற இருந்தவர் அப்படி தெற்கு முகமாக எழுந்தொழி அந்த ஆதனத்திலே எழுந்தொழினார். அண்டரும் மலர்வுயர்த்தும் அண்டரும் மலர் உயர்த்த அன்பரும் நீராடி அதையாலே தீச்சை பெற்றுக் கொள்ளுவராகிய வாத உருடிகளும் ஸ்நானத்தை செய்து அதற்கு மேலே வெண்டுகில் குனிந்து அவர் சிவப்பு பட்டு இவர் வெண்பட்டு அணிந்து நீர் விளங்கிய மையராகி திருநீர் பூசி இவர் ஏற்கனவே ஆகம விதி எல்லாம் தெரிந்தவராகினாலே நன்றாக திருநீற்றெல்லாம் நின்று கொண்டு முண்டக மலர்த்தால் வணங்கி முத்தி தந்தருள மீனி கொண்டவர் திருமுஞ்சென்று குறுகி எங்கு இப்படி ஸ்நானம் முதலானதை வாங்கியது கையால் வஸ்திரம் முதலானவற்றில் அணிந்து கொண்டு விண்ணவர் அதிமன் பொற்றால் விளக்கி அர்ச்சனை முன்றியது. முதலிலேயே ஆச்சாரியனுக்கு பூஜை பண்ணினாராம். சிவபெருமானுடைய திருவடியை பால் முதலானவற்றினாலே விளக்கி பூஜை பண்ணினார். இதெல்லாம் மாணிக்கவாசலுக்கு தான் கொடுத்து சிவபெருமான் திருவடிய தொட்டு பூஜை பண்ணுறாரு. தன்னரும் பனிநீர் தோய்ந்த சாந்தமையில் முழுதும் ஜாத்தி வண்ணமன் கழுநீர் மாலை வளம் பெற அணிந்து பின்னர் கண்ணூறு பரிமிதிர கண்டுள்ள மகிழ்ச்சி உண்டு. ஐயா அந்த திருமேனியை பார்த்து பார்த்து பார்த்து அளவில்லாத ஆனந்தத்திலே போகிறார். திருமேனியை நன்றாக கண்டவர், நன்றாக கண்டவர் அந்த ஆனந்தத்திலே இவருடைய உள்ளமானது சொல்லி முடியாது. அந்த ஆனந்தம் அது இப்போ நம்ம சொல்லி முடியாது. நமக்கு அந்த இது உணர்வு வராது. சாமியை நேராக கண்டு ஒரு எப்படி இருக்கும் அந்த உள்ளம் உள்ளம் எப்படி இருக்கும் ஆனந்த வெள்ளமாக இருக்கும் அதை சொல்லி முடியாது. பருப்புடன் நாளிகேற பழஞ்செழும் துருவல் சேர்த்து, தேங்காய் துருவல், அதனால முந்திரி பச்சை பாசிப்பருப்பு முதலானதெல்லாம் சேர்த்து, அதனால சருக்கரை கலந்து பாலில் சமைத்த நல்ல
3: சுவாமியினுடைய திருவடியை பூஜை பண்ணி அதுக்கு மேல நிவேதனம் இப்படி பண்றாராம். ஏழே முந்திரி பருப்பு, பாசி பருப்பு, ஏழு தேங்காய் துருவல் சேர்த்து சர்க்கரை கலந்து பாலிலே சமையல் பண்ணியிருக்கார், பொங்கல் வச்சிருக்கார்.
2: இருத்திய கனகக்கான் மேல்,
3: அது வைத்தது தங்கத்தினால செய்த ஒரு ஆசனத்தில் வைத்தார், தங்கத்தினால செய்த ஒரு ஆசனம், அது மேல அந்த பொங்கல்.
2: விருப்போடு படைத்து நெய்யும் மிக்க முக்கணியும் வீடு,
3: அந்த அன்னத்திலே நெய் வீடு, அதோட மூன்று வகையான கனி, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், முக்கணியும் அந்த பொங்கல்.
2: மாலையன் வளாரி மற்ற வானவர் பழைக்க,
3: மாலாய திருமாலும்
2: அயனாய பிரமாவும்
3: ஆ வளாரி என்கின்ற இந்திரனும் மற்றைய தேவர்கள் எல்லாம் பழைப்பதற்காக
2: ஆழம் உண்டவரே முன்னாள் ஆலமுண்டவரே நல்ல அமுதம் உண்டவாயும்,
3: ஆலமுண்டவரே நல்ல அமுதம் உண்டாயும். நான் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கேன், சேர்ந்த நார் களியை சாப்பிட்ட, இந்த வந்திகளை உதிர்ந்து போட்டு கொடுத்தா சாப்பிட்ட, அது மாதிரி நான் படைக்கிற சாதத்தையும் சாப்பிடு சாமியோட ஒரு பாட்டு.
2: அதனாலே ஆலமுண்டவனே நல்ல அமுதம் உண்டருளாயும், சீலமா மகிழ்ச்சி உங்கள் சிந்தையின் உழைப்ப, கால காலனும் உண்டு நீரார் கரம் அலர் கழியே உண்டு,
3: அதனால காலகாலராகிய சிவருமான அந்த அமுதத்தை உண்டு தூய்மை படித்துக் கொண்டாராம். சாப்பிட்றதுலாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி கண்ணப்பூர் மாமிசர் வச்சார் இல்லை, சாப்பிட்றது இல்லை, இவருக்கு சாப்பிட மாதிரி தெரியும், அவர் மறைத்தருவார், சுவாமி மறைத்தருவார், இவருக்கு சாப்பிட்டார் சாப்பிட்டு. வெள்ளிலை, அதுக்கு மேலே வெள்ளிலைன்னா வச்சிருக்கேன், வெள்ளிலை
2: பழுக்காய் நல் விரைதரு தூப தீபம் கொள்ளின தேசு காட்டி கோலனன் நீர் சாத்தி தெள்ளொடி விளங்கும் ஆடி
3: சோட சோஜா, ஆடினா கண்ணாடி,
2: திருந்தமன் செகிழ்வித்தெங்கும் முன்னவர் முடிமேலோங்கு ஒன் குடை கவித்து செய்யும்,
3: கண்ணாடி குடை சாமரம் விசிறி முதலான உபச்சாரம் சோட சோஜாரம். இப்போ நான் தினஞ்சோம் சாமிக்கு காட்டுறேன், அந்த சொற்பொழிவிலே இந்த மாதிரி கண்ணாடி சாமர குடை விசிறி இதெல்லாம் செய்ய ஒன்று சாமிக்கு, அதை நான் பூவில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொற்பொழியில் சொன்னேன். அதை ரொம்ப சொற்பொழிவிலே இதில் இதில் கேட்டுட்டு சிடியில் கேட்டுக்கிட்டு கும்பகோணத்துல இருந்து எல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டேன், பார்த்தியில கும்பகோணத்து தினந்தோறும் சாமிக்கு காட்டுறேன் நேசமாகவே. குடை
2: கற்றைவன் கவரி செம்பூர் காம்பு நீடு ஆலவட்டம் பற்றி அன்புடனை வீசி பறிவுடன் அடியார் சோழ பொற்ற விசி இடையே மேவும் புண்ணு என் திருமும் பைம்போது ஊற்ற கையுடனே வாத ஊரம்பது உண்டு.
3: கையில நிறைய புஷ்பத்தை வைத்துக் கொண்டு இந்த உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிட்டு நிறைய புஷ்பத்தை வைத்துக் கொண்டு சுவாமிக்கு முன்னாலே நிற்கிறார். யாரு? திருவாரூரடிகள். அப்படி முன்னாலே நிற்கிறவருக்கு அவர் என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வம் இவருக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் திருவருளாளி நாளைக்கு, நாளைக்கு தான் உபதேசம், நாளைக்கு தான் உபதேசம். இப்பொழுது கண்டாரு, வணங்கினாரு, அழுதாரு, தொழுதாரு, அதுக்கு மேலே அழையான தீட்சைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது, சுவாமி உனக்கு அருள் பண்றேனாரு, இப்போ தீட்சா மண்டபத்தில் எழுந்துருவிட்டார், அவருக்கு முன்னாலே சென்று அவருக்கு பூஜையை பண்ணி கையில் நிறைய புஷ்பத்தை வச்சுட்டு நிற்கிறார். யாரு? திருவாத ஓடிகள். குருவருடைய பெறுபோறாரு, அந்த திருவருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும்.
2: வான்முயில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கூன்முறை அது செய்க குறைவிலாது உயிரில் வாழ்க நான் வரை அறங்களும் கனற்றவும் எழுதி வல்க மேன்மை உள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி.
1: ஓம் நம சிவாய். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
4: வணக்கம். சொல்லுங்க.
5: வணக்கம் சிவகுமார்.
4: சொல்லுங்க சிவகுமார்.
5: உங்களுடைய அறிவுறுத்தல் நல்ல டாக்டர். நன்றி.
6: என்னுடைய விளக்கம் என்ன கேட்டாண்ட விளக்கம் வந்து, அவர் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ரெண்டும் சேர்ந்த கலவை காரணம் என்ன, ஒரு குழந்தை பிறக்க தாயும் தேப்பனும் சேர்ந்துதான் பிறக்குது ஒரு குழந்தை.
5: உண்மை.
6: அதால வந்து ஒரு ஆண் வந்து 100 ஆணும் இல்ல, ஒரு பெண் வந்து 100 பெண்ணும் இல்ல.
5: அதான் சொன்னோம், சக்தி சிவ கலப்புல தான் இருக்கு. There is femininity and masculinity and masculinity in femininity.
6: அதே மாதிரி ஒரு பெண் வந்து தேப்பன் உருவத்திலையும் பிறக்கின்றால், தேப்பனுடைய குணத்தோடையும் தான் பிறக்கின்றால். ரெண்டு சேர்ந்து சேர்ந்ததான் ஒரு கலவை. அது ரெண்டு கலவை இல்ல, இந்த ஒரு கலவை இல்ல, ரெண்டு. அதே மாதிரி அவரும் வந்து தாயின் அம்சம் அவருக்கு இருக்கு, தேப்பன் அம்சம் இருக்கு அவருக்கு. அதுதான் அர்த்த நாதீஸ்வரர் ரெண்டு சொல்றது.
5: நிச்சயமாக அதில் வந்து அந்த அர்த்தநாரி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது, மற்றது உயிரியல் விளக்கம் இருக்கிறது, மற்றது ரசாயன விளக்கம், மற்றது நடைமுறை விளக்கம், எல்லாத்துலேயுமே அந்த விளக்கம் இருக்கின்றது.
7: டாக்டர், இதில் இந்த கேள்வியடை
4: எங்களை நேரம் அன்பித்து விட்டது.
7: இந்த நாங்கள் பொதுவாக பார்க்கிறோம், சிவலிங்கம் தான் மூலமூர்த்தம் என்பது வந்து எல்லோருக்கும் விளக்கமானது. ஆனால் இப்போ ஒரு முருகன் சன்னிதானம் அமைக்கின்ற போது அங்கே சிவலிங்க மூர்த்தத்தை நாங்கள் அமைக்கலாமா? அப்படி அமைத்தால் எங்கே அமைக்க வேண்டும்?
5: அங்கே சிவன் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? முருகன் மூர்த்தி, அந்த மூர்த்திக்கு மூர்த்தி மான் சிவன், அங்கே தான் இருக்கிறார் அவர். அப்போ புறம்பாக சிவலிங்கமோ நடராஜ மூர்த்தமோ இல்லை. ஆகமம் முருகன் ஆலயம் எல்லாம் உலகங்களை, முருகன் ஆலயத்தில் சிக்கல் குறை வேண்டும் கேட்டால் ஒரே ஆகமம் குமாரதந்திரம். குமார தந்திரத்தில் தான் அவருடைய ஆகம விதி இருக்குது இருக்குது. அப்போ அங்கே அப்படி இல்லை. ஆனால் விதிவிலக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுகள் விதிவிலக்குகள் உண்டு. திருச்செந்தூரிலே அந்த கர்ப்பசா கிரகத்திலேயே லிங்கங்கள் இருக்கு, 5 லிங்கங்கள். அது முருகன் தான் தாவித்து வழிபட்ட லிங்கம், அவர் பாவித்த லிங்கம் இருக்குது. ஆகவே அங்கே அப்படி இருக்குது, அது விதிவிலக்கு. ஆனால் அதுக்காக பரிவார மூர்த்தமாக ஆலயங்களில் எப்படி வைக்கிறோம் என்றால், மூலமூர்த்தி, அப்புறமாக கோஷ்டமூர்த்தி. கோஷ்டமூர்த்தி என்றால் ஆலய கர்ப்பகிரகத்தின் உட்புறச் சுவர்களையும் வெளிப்புற சுவர்களையும் இருக்கிற மூர்த்தங்கள் கோஷ்டமூர்த்தங்கள். கோஷ்டமூர்த்தி உதாரணமாக சிவன் கோயில் என்றால் தெற்கு பக்கமாக தட்சிணாமூர்த்தி கோஷ்டமூர்த்தம். அதே மாதிரமாக கிழக்கு பார்த்த சன்னிதியில், அதே மாதிரி சிவனுக்கு பின்புறமாக மேற்கு பக்கமாக லிங்க உற்பவர், வடக்கு பக்கமாக துர்கை பிரம்மா ரெண்டு பேருமே இருக்கலாம். சில இடத்துல பிரம்மா மட்டும் இருக்கு, சில இடத்துல துர்கை இருக்கு, சில இடத்துல ரெண்டும் இருக்கு. இது கோஷ்டமூர்த்தங்கள். கோஷ்டமூர்த்தத்துக்காக உள்ளுக்குள்ளே பைரவர் வச்சிருப்பார்கள் சுவரில், அல்லது உள்ளுக்கு வச்சிருப்பார்கள். கோஷ்டமாக சூரிய சந்திரர்கள் உள்ள இதுவும் இருக்குது, அதெல்லாம் கோஷ்டத்துக்குள்ளே வரும். அடுத்ததாக பரிவார மூர்த்தங்கள். பரிவார மூர்த்தங்கள் சொல்லக்கூடாது, விநாயகர் சன்னிதி, சுப்பிரமணியர் சன்னிதி, அம்பாள் சன்னிதி, அந்த இதெல்லாம் பரிவார மூர்த்தங்கள் வரும். பிறகு எழுந்தருளை மூர்த்தம் வரும், அந்த ஒவ்வொரு இது வருகின்றது. பிறகு அந்த கோயிலுக்கு தொண்டு செய்தவர்கள் அவர்கள் வந்து ஆக வெளிப்புறத்திலே வரும். நாயன்மார்கள் வந்து இப்போ கோயிலில் வந்து தெற்கு புறத்திலே, அந்த இதில் மடப்பள்ளி ஒரு பக்கம் இருக்கும், தெற்புறத்திலே நீட்டு சுவருக்கு நாயன்மார்கள் இருக்கின்ற எழுந்தருளி இருக்கின்ற முறை காணப்படுகின்றது. அதுதான் அந்த அமைப்பு அல்லது முறைமையிலே இருக்கின்றது. மற்றது இந்த ஆலய அமைப்பு வந்து நின்று கேட்டால், எப்படி ஆலயம் தின்னி அமைப்பு என்றால், உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்ப ஆலயம் வள்ளல் பிளாளருக்கு வாய்க்காலமை. இந்த கோயில் அமைப்பு வந்து எங்களுடைய உடலைப் போலவே இருக்கின்றது. இந்த தலை வந்து கர்ப்பகிரகம், கழுத்து அந்தராலம். கர்ப்பகிரகத்துக்கு அங்காலும் ஒரு நெரோ நெக் கொண்டிருக்கும், சிலர் வெளியிலேயே இருக்கும், சிலர் உள்ளுக்கு பார்க்குவாங்க. பிறகு அழுக்கு அடுத்ததாக இருப்பது அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம். அதுக்கு அப்பால மகா மண்டபம், அதுக்கு அங்கால சபா மண்டபம், அப்படி வருகிறது. அப்போ மார்பு பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய ஹார்ட் துடிச்சு கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் சக்தி இருப்பா, அவள் தான் இயக்குறது. அப்படி இல்லாட்டி சில கோயில்களில் வந்து நடராஜ மூர்த்தம் தெற்கு பார்த்தபடி இருக்குது. முருகன் கோயிலாண்டா ஆறுமுகமூர்த்தம் தெற்கு பார்த்தபடி இருக்குது. இயங்குகின்ற அந்த ஹார்ட் அதுதான் அந்த எங்களுடைய இருதய தசையாக இருக்கிற இருதயம். அடுத்ததாக அதுக்கு கீழே வந்தால் ஆன்மநந்தி நடுநெஞ்சிலே இருக்கின்றது ஆன்மா. அப்போ அங்கே வந்தீங்கன்னா நந்தி அங்கே சிவனை பார்த்து கொண்டு இருப்பேன். அது ஆன்மநந்தி நடுநெஞ்சில், அது கண்ணுக்கு தெரியாது, மற்றும் அனாட்டமிக்கல் பார்ட். அந்த ஆன்மநந்திக்கு கீழாக அடுத்ததாக வருவது வயிறு பலிபீடம், எங்களோட சாப்பாடு பலிபீடம். அதுக்கு கீழே கொடிஸ்தம்பம் வந்து ஆண்குறி. அதுக்கு இங்கால வந்து பாதம் வந்து பால் நேர் நோக்கியபடி 10 விரல்களை மேல் நோக்கி இருக்கிறது வந்து கோபுர வாசலும் கோபுரமும் கோபுர கலசங்கள். புஜங்களும் அந்த கரங்களும் வந்து சுற்றுப்புறம், இப்படித்தான் அங்கே இருக்கின்றது. பிறகு அதில் பிறகு கொடிஸ்தம்பத்திலே பார்த்தா கொடிஸ்தம்பலுக்கு 2 விளக்கம் இருக்குது, யோக விளக்கம் மற்றது ஞான விளக்கம். கொடிஸ்தம்பத்தில் வந்து தனியாக எடுத்து பார்த்தால் கீழே இருந்து மேலே போகின்ற பொழுது அது இங்கே இருந்து மூலாதாரத்தில் இருந்து அப்போ கீழே வந்து மூலாதார கணபதி பிள்ளையார் வச்சிருப்பிடம் சில சரியானங்களில் முக்கோணத்தில் வைப்பினோம் மூலாதாரம் முக்கோண வடிவம் அதுக்குள்ள பிள்ளையார் அங்கே இருந்து பிள்ளையார் இட்டி பிறகு அங்கால வந்து அந்த குண்டலின் இடகிழப்பிங்களை ஏறி அந்த தண்ணீருடாக ஏறி சகஸ்டாரத்துக்கு போய் போய்

0: அது யோக மார்க்கம். ஞான மார்க்கத்திலே வந்து கொடித்தம்பத்தின் அடிப்பகுதி வந்து பிறப்புக்கு முந்தைய உயிர்களின் கேவல் இல்லை, உயிர் தனித்து இருக்குது, ஆணவத்தோடு இருக்குது, இருட்டுக்கே இருக்குது, ஒரு அறிவில்லை, அனுபவம் இல்லை, கேரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த இமை. அது பிறகு இறைவன் கருவிகரணங்களை கொடுத்து புறப்ப கொடுத்து விடுற சகல நிலை, அதுதான் கொடித்தம்பத்தின் நடுப்பகுதி வெளியில் விட்டு. பிறகு இறைவனுடைய இத்தனையோ புறப்பு கூறாக சீவன் சிவனாகுது, மேலே போய் சேருது. அங்கே தான் அந்த கொடித்தம்பத்தின் உச்சம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தர்ப்பக்கயிறு விலக அந்த ஆன்மா ஆகிய அந்த கொடிச்சியில் போய் அங்கே போய் இட அதோட சேருது. அதுதான் இந்த ஞான விளக்கம். இது கொடிக்கவி என்று உமாபதி சிவாச்சாரியார் நாலு பாடல் பாடியிருக்கிறார். இதில் இருக்குது, இதெல்லாம் விளக்கம். இதை பிறகு நாங்கள் மாற்றி விட்டோம் என்றால், கொடித்தம்பத்தை மாற்றினோம் என்றால், அல்லது பலிபீடத்தை மாற்றினோம் என்றால், இதுகளுக்கு முரணாக இருக்கும். அதை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஆனால் தேச கால வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி இதென்றெல்லாம், ஆனால் ஆகம வழி கோயில் பாலின்படி கோயில் இப்படித்தான்.
1: சிவன் உலகின் முதலாவது சித்தர் என அழைக்கப்படுவது சரியா? உலகின் முதலாவது சித்தர் என அழைக்கப்படுவது சரியா? சிவனை முதலாவது சித்தர் என்று இவர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறார். அழைக்கப்படுவது சரியா?
2: இந்த முதலாவது என்றால் அவர்தான் முதல்.
1: அதுதான், இதுக்கும் முதல் அவர்தான்.
2: போற்றி என்பால் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்க, எப்படி திருவாசகம் தொடங்க, அவர்தான் முதல்.
1: எல்லாத்துக்குமே அவர்தான்
2: முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். அவர் முதல் மட்டுமல்ல, நடுவும் அவர்தான், முடிவும் அவர்தான்,
1: எல்லாமே அவர்.
2: ஆதி என்று சொல்லுவார்கள், ஆதி என்று சொல்லினாலே இறைவனை சொல்லுவார்கள். ஆதி பகவன் முதற்றே உலகு, திருவள்ளுவர் சொல்லுவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அங்கேயும் முதலாவது முதல் ஆதி என்று சொல்லுகிறார். அதனினும் இனிது ஆணியை ஆதியை தொழுதல் அவையார் சொல்லுவார். என்னது இனிது என்று கேட்பதற்கு, இனிது இனிது காந்தம் இனிது அதனினும் இனிது என்று சொல்லிக் கூட ஆதியை தொழுதல். ஆதி என்பது இறை முதல். எல்லாத்துக்கும் முதல் அவர் தான். ஆகவே இந்த சித்தர்கள்லையும் அதுதான். இந்த சித்தர்களில் பார்த்தா இன்றைக்கு முக புத்தகங்கள் வந்தோடனே பலவிதமான சித்தர்களை பற்றி பலவிதமான சொல்லுகிறார். நானும் கூட சமீபத்தில் இந்தியாவில் ஒரு புஸ்தகம் பார்த்தேன். இந்தியாவில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சித்தர்கள் என்றால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய புகைப்படங்கள், விவரங்கள். அதில் சில பேர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறார்கள், டீ கடையில் இருக்கிறார்கள், இதில் இருக்கிறார்கள். அதில் பல பேர் வந்து கவனிக்கப்படாமல் விடப்பட்ட மனநோயாளிகள். உண்மையிலே போய் அங்கே சடையும் வந்துடும், ஒரு பக்கத்தில் இருப்பார், யாராவது கொடுத்தா மட்டும் சாப்பிடுவார், அப்படியே இருப்பார். இட்ஸ் கால் கெட்டடோனிக் ஸ்டேட். இது சைக்கியாட்ரியில் இருக்கு, கெட்டடோனிக் ஸ்டேட். அவர்கள் இருந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டோம், அதிலேயே இருந்துருவினம். அப்போ இப்படிப்பட்ட மனநோயாளிகளை கூட சித்தர்கள் என்று மயங்குகிற காலம் இது. பிற இருந்துட்டு அது கொடுத்த வேண்டி சாப்பிட்டா அவர் அருள் செய்தோண்டு யோசிக்கணும். இருந்துட்டு அவர் யாராவது கொடுத்தாருன்னு சொன்னால் அது பெரிய அருள் என்று யோசிச்சு பிற ஒரு கூட்டமே பெருகிடும். அது ஒன்றும் ஆக இருக்கின்றது. ஆகவே இது வேலை கவனமாக இருக்க வேண்டும். மனநோயாளர்களை கூட சித்தர்கள் என்று எண்ணுகின்ற காலம் இது உண்டு. ரெண்டாவதாக வந்து என்னென்று கேட்டால் மேஜிஷியன்ஸ்,
1: அது ஒரு
2: மந்திரவாதிகள். மூடி வைத்துட்டு புறா எடுப்பார், கழுத்தை வெட்டி காட்டுவார் இல்லையா, வாய்க்குள்ள இருந்து இன்னொன்று எடுப்பார். அதே மாதிரி வாய்க்குள்ள இருந்து லிங்கம் எடுத்துட்டா, கையில இருந்து விபூதி எடுத்துட்டா, அல்லது குங்குமம் எடுத்துட்டா, அல்லது ஒரு மாலை எடுத்துட்டா உடனே ஆஹா ஒன்று செல்லப்படுகின்ற. ஆகவே மனநோயாளர்களை சித்தர்கள் என்கின்ற உலகமும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயம் காட்டுகின்ற மந்திரவாதி மேஜிஷியன்ஸ், வித்தை காட்டுகின்றவர்களையும் கூட சித்தர்கள் என்று கொள்ளப்படுகின்ற காலம் இருக்கின்றது. அப்போ இதை கடந்து சித்தர்கள் என்று போனால், இந்த சித்துக்களில் பல வகையான சித்தர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சொல்லுவார்கள் காயச்சித்தர்கள், இதுக்கு மேலே ஒன்று சொன்னால் காயச்சித்தர்கள். அவர்கள் தெரியாத ஒரு சயின்டிஸ்ட். அவர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கான குறிப்புகள் எல்லாம் குறிக்கப்படுகிறது. தமிழர்களுடைய வைத்திய முறைமையை சித்த வைத்தியம் என்று தான் சொல்லுவோம். சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் வேறு, சித்த வைத்தியம் வேறு. ஆயுர்வேதம் வந்து மூலிகைகளை பற்றி, இலைகள் வேர்கள் மூலிகைகளை பற்றி சொல்வது, எண்ணெய்கள், அதுகளை பற்றி ஆயுர்வேதம். சித்த வைத்தியம் தமிழருக்கே உரியது, தமிழ்நாட்டுக்கே உரியது. இன்றைக்கு பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கெல்லாம் நாங்கள் போய் மருந்து வேண்டுறோம், எங்களுக்கு தெரியும் எல்லாம் கெமிக்கல்ஸ் உண்டு, இந்த கெமிக்கல்ஸை மருந்தாக்கலாம் என்று முதல் முதல் உலகிற்கு வழிகாட்டியவர்கள் சித்தர்கள். சித்தர் சித்தா, தி சித்தாஸ் வர் தி ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்.

0: இந்த முதல் சித்தர் சொன்னமே அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட் வந்து சித்தர்.
1: சித்தர்
0: கெமிஸ்ட்னா மருந்து. கந்தகத்தை மருந்தாக கொடுத்தவர்கள் ஆன்டிபயோட்டிக்காக ஆன்டி ஃபங்கலாக. இன்றைக்கு சல்ஃபா ஓயின்மெண்ட் எல்லாம் பூசுறாங்க. சல்ஃபா செலசி நண்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பாவிக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து நாய்க்கு சொறி வந்தால்
1: உடனே
0: கந்தகம் வேண்டி விளைவு கற்பூரம் போட்டு தேங்காய் எண்ணெயிலே அரைச்சி போட்டு மேலே பூசுறது. அது மட்டுமல்ல, ரசம் மெர்குரி பாய்சன். எங்களுக்கு தெரியும் ப்ரீ ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், பென்சிலினை கண்டுபிடிச்சவர் தற்செயலாக. அது உலக மகாயுத்தத்துக்கு சற்று முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னர் ஆன்டிபயோட்டிக் கிடையாது. வந்தால் அங்கே கஷாயத்தை வச்சு குடிச்சு அதை வச்சு குடிச்சு ஏதோ உடம்பு தானா தீர்ற வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காய்ச்சல் வந்தால் மாறுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நியூமோனியா வந்தால் சில வேளைகளில் மரித்து விடுவார்கள், சில வேளைகளில் தப்புவார்கள். அதுலேயும் டிவி மற்றது சிபிலிஸ் போன்ற மருத்துவங்களுக்கு மருந்தே கிடையாது. இந்திரா காந்தியினுடைய தாயார் ஜவஹர்லாலினுடைய மனைவியார் காச நோய் கண்டு இறக்குறார். அந்த அந்த நாளையில் அவைலபிள் உள்ள பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தது. சுவிட்சர்லாண்டில் கூட சுல மலை பிரதேசத்தில் போயிருந்தால் குணமாக எல்லாம் போயிருந்து கூட சரி வரவில்லை. அதான் இன்றைக்கு டிவிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது குணமாக. இந்த ப்ரீ ஆன்டிபயோட்டிக் ராவில் வாட் தே யூஸ் இஸ் மெர்க்யூரி. One of them was mercury. Mercury compounds are limited. It's toxic. They are limited. They are limited. They are limited. Gold. Oh, they are limited. They are limited. When they are limited, they are limited. ஆனால் வேலை நுட்பமாக பாவிச்சிருக்காள். சுத்திகரிக்கிற முறை, கலக்கின்ற முறை எல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு சோடியம் யூரோ தயமலைட் என்ற மருந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் நாங்கள் பாவிக்கிறோம். ரொம்ப பார்க்கிறோம் கோல்டு. அப்படி சித்தர்கள் வந்து இவர்களை சொல்வது காயச்சித்தர்கள். ஆனால் இவர்களிடம் இவர்கள் பக்தர்கள் அதுகள் எல்லாம் இருக்க எழுதி வச்சிருக்கிறார்கள். இந்த ஞானம் கிடையாது. இவர்கள் உடல் ரீதியான மருந்து ரீதியான மலர்களை சொல்லி வாளிக்கு வழிகாட்டி போடுவார்கள் காயச்சித்தர்கள். அதே மாதிரி சில சித்தர்கள் வந்து இரும்பை பொண்ணாக்குறது, அல்கெமிஸ்ட், ரசவாதம் செய்வது, அதெல்லாம் இருந்திருக்கின்றது. அவர்கள் எல்லாம் அதுக்கு அதை விட மேலானவர்கள், அதுக்கு மேலால் இருந்திருக்கிறார்கள். அதை விட சித்தர்கள் மேலே இருந்திருக்கிறார்கள். எங்கள் சித்தர்கள் என்று சொன்னால் தியர் ரெவல்யூஷனரிஸ். உதாரணமாக சில பேர் சித்தர்களாக எங்களுடைய ஞான மன சித்தர்களை பார்த்தா சில பலர் வந்து ரெவல்யூஷனரி, அதாவது வந்து பாரம்பரிய கோட்பாடுகள் பூஜைகள் வழிபாடுகளுக்கு சற்று உஜமாக சொல்லுபவர்கள். இப்போ ஒரு அது திருமுறை கூட சித்தர் என்று சொல்லுவார்கள். சில பாடல்களில் இருக்குது, முப்புறம் என்ப செற்றனர் என்பவர் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மலகாரியம் என்று ஒரு ரெவல்யூஷனரியாக சொல்லியிருக்கிறார். நூலும் சிகையின் நுவலெற் பிரமமோ நூலரு காற்பாசம் நுஞ்சிகை கேசமாம். சும்மா குடும்பியும் பூநூலும் வச்சு கொண்டிருந்தா பிராமணனாயிருவாரோ? அதுவரும் பருத்தி நூல், இதுவரும் மயிர் சொல்றார். நூலது வேதாந்தம், வேதாந்தம் தெரிஞ்சிருக்க வேணும். நுண்சிகை ஞானமாம், ஞானம் இருக்க வேணும் ஐயா, அப்பதான் பிராமணன். இதுவும் புரட்சிகரமான கருத்து, புரட்சிகரமான கருத்து. பேர் கொண்ட பார்ப்பான் பிரானை அர்ச்சித்தால் அதுவும் சொல்றார். அப்ப இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறனால திருமந்திரத்தை சித்தர் என்று சொல்லுகிறோம். ஆகவே ரெவல்யூஷனரி ஐடியாஸ் கூட வந்தது. அப்படிப்பட்ட சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை விட ஞானம் பெற்று இறைவனோட ஒன்றிய சித்தர்கள் என்றால் திருமூலர் உண்டு, அதை சொல்லலாம். மற்றும் அதுக்கு மேலே சிலதுகளை எங்களுக்கு சொல்ல முடியாது. இவருக்கு ஞானம் உண்டு, இவருக்கு ஞானம் இல்லை என்று சொல்ல முடியாது. இறைவனை எல்லாம் வல்ல சித்தராக வந்த வரலாறு திருவிளையாடு புராணத்தில் இருக்குது. கல்லானைக்கு கரும்பு ஊட்டி காட்டுறார். ரசவாதம் செய்ய வந்த சித்தராக வந்த வரலாறும் பெரிய திருவிளையாடு புராணத்தில் இருக்குது. பொன்னனையாள் என்ற தாசி பெண்ணுக்கு வந்து அவருடைய வீட்டில் இருந்த பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் போட்டு பொன்னாக்கி கொடுக்குறார். அப்போ அவர் ரசவாதம் செய்த சித்தவாராக வந்திருக்கிறார். எல்லாம் வல்ல சித்தராக வந்து சித்த விளையாட்டு காட்டி கல்லானைக்கு கரும்பு கூட்டி இருக்கிறார். அது திருவிளையாடு புராணத்தில் காணப்படுகின்றது. திருமந்திரம் போன்ற நூல்களை எழுதின எங்களுடைய திருமூலர் வந்து சித்தராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி ஜோகர் சுவாமிகளை குருபரம்பரை இருக்கிற செல்லப்பா சுவாமிகள் அவரும் மரபுக்கு அவர் ஒரு நாளும் குளிச்சு முடிச்சு அனுஷ்டானம் பண்ணி இருந்ததா இது கிடையாது. இப்போ மரபுக்கு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்கிறார் அவர் சித்தர். ஜோகர் சுவாமிகள் மரபோடு வந்துட்டார். அவர் ஞானம் பெற்றவர் என்றாலும் கூட அவர் மரபோடு வந்துட்டார். ரமண ஆசிரமத்திலாம் அவர் மரபோடு வந்துட்டார். அப்போ மரபைக்கு ரெவல்யூஷனரியாக இருந்தவர்களை சித்தர் மரபு என்று சொல்லிக் கொண்டோம். ஆகவே இந்த சித்தவர்களை ஆதி சித்தராக இறைவனை கொல்லலாம், அதில் பிரச்சனை இல்லை.
1: இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு முன்னதாக ஒரு சிறு கேள்வியை நான் அதை எடுத்துவிட்டு அதுக்கு பின்னர் அந்த கேள்விக்கு நான் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னரே ஒலிபரப்பான அந்த நிகழ்ச்சியிலே ஒரு அடியவர் தன்னுடைய மன ஆதங்கத்தை சொல்லுகிறார். அவர் ஆதங்கமாக சொல்லுகிறாரா இல்லையென்றால் பொறாமையில் சொல்லுகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேன். அதற்குரிய விளக்கத்தை டாக்டர் தரப்போகிறார். அவர் சொல்கிறார், ஆலயங்களிலே இறைவனுக்கு செய்கின்ற சாத்துப்படியை விட ஐயர் அதிகமாக சாத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் பச்சையாக சொல்லுகிறார். ஐயர் அதிகமாக தங்க நகைகளை அணிந்து கொண்டிருக்கிறார், ஐயர் அதிகமாக மாலை அதுகளெல்லாம் போட்டுக்கொண்டு அவர் சொன்னது வந்து இதுதான் சொன்னது, சொன்ன வசனம் இதுதான். இந்த இந்து மதத்திலே இந்த சைவ மார்க்கத்திலே ஒரு வேதியர் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும் என்பது என்ன விதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம்.
0: இல்லையே ரெண்டு விடயங்களை பார்க்கின்றோம். அதாவது ஆச்சாரிய லட்சணங்கள் என்று இருக்கின்றன. ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தோற்றமளிக்க வேண்டும், என்ன வகையாக ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மரபு கொண்டு இருக்கின்றது. அதை தெளிவாக ஆகமங்களிலே விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ ஆச்சாரிய லட்சணம் என்று சொல்லுவார்கள், குரு லட்சணம் என்று சொல்லி எங்களுடைய நூல்கள் எல்லாவற்றிலும் ஆகமங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கின்றது. அது சிவஞான சித்தியார் மற்றது சிவப்பிரகாசம் போன்ற நூல்கள் அவற்றிலே கூட இந்த ஆச்சாரிய லட்சணத்தை பற்றி போட்டிருக்கின்றது. அப்போ ஒரு குருவினுடைய லட்சணம் என்ன, அவர் எப்படியான விதிமுறைகள் அல்லது நியமங்களை கொண்டிருத்தல் வேண்டும், யார் யார் என்னென்ன நியமங்களை கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குருவை நாங்கள் வழிபடும் பொழுது எப்படி வழிபடல் வேண்டும் என்று போடப்பட்டிருக்கின்றது. குருவையும் சிவபக்தரையும் ஜாதி செய்தல் வேண்டும். இது சைவ வினாவிடையிலே ஆரம்பணாவலர் சொல்லுகின்றார். மனிதரென கருதாது சிவபெருமானெனவே கருதி மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் சிரத்தையோடு வழிபடல் வேண்டும். பிரதிஷ்ட செய்த பூஷிக்கப்படும் சிவலிங்கத்தை சிலையென்று நினைந்து அவமதிப்பவரும் சிவதீட்ச பெற்று இயன்ற மட்டும் விதிப்படி அனுட்டிக்கும் சிவபக்தரை மனிதரென்று நினைந்தேனும் அவருடைய பூர்வ சாதியை நினைந்தேனும் அவமதிப்பவரும் தப்பாது நரகத்தில் வீழ்வர். அதான் அவருடைய அந்த குருவை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது. அதாவது ஆலயத்திலே நீ அடியார் அவர் வழிபட போய் அன்பு இருக்கிறது, ஆலயத்துக்கு போயிருக்கிறார் தானே, அதாவது அக்கறை இருக்குது, அன்பு இருக்குது, அங்கே பூஜையை பார்த்திருக்கிறார். ஆனாலும் இந்த குருவை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய கோலத்தை கண்டவுடன் அப்பா நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், ஒரு சிவாச்சாரியார் தலையிலே உருத்திராட்சம் அணிந்து, சிரசிலே உருத்திராட்சம் அணிந்து, கௌரி சங்க உருத்திராட்சம் மார்பிலே அணிந்து, பட்டை அணிந்து, உத்தரியம் தரி சிவனிங் அவர் மட்டும்தான் உத்தரியம் தரிக்கலாம் அதில் கோயிலில் அணிந்து அந்த பஞ்சகச்சம் கட்டி அவர் பூஜை செய்த அந்த லட்சணத்தோடு அவர் பூஜை செய்கின்ற பொழுது இது அகப்பொழிவு கொண்டு இருக்கின்றது. இவ்வளவுதான் புறத்திலே இவ்வளவு தோற்றத்தை போட்டாலும் நாளும் சந்தியாவந்தனம் செய்து தம்முடைய நியமத்தின்படி காயத்ரி ஜபித்து பஞ்சாட்சர ஜபம் செய்து சைவ அனுஷ்டானம் செய்து சிவபூஜை செய்யாவிட்டால் அந்த அகப்பொழிவு சித்தியாது.
1: அகப்பொழிவு சித்தியாது.
0: அப்படி பார்த்தால் அது பார்த்தால் சொல்லுவார்களே புணத்துக்கு அலங்கரித்தது போல இருக்கும் சில போல. அந்த அகப்பொழிவு வருவது வந்து அகத்திலே இருந்து வர வேணும். அகத்திலே சிவம் பூத்தால் முகத்திலே அருள் போக்கு
1: அப்படின்னு சில பேர் நாங்கள் பார்க்கிறோம்.
0: அந்த அகப்பொலிவிலே இருக்கின்றது. ஆகவே அது அவர்களுக்கு மிக முக்கியம். இன்றைக்கெல்லாம் சில இணையதளங்களை கூட பார்த்தால் இந்த புறத்தோட்டத்தையே வைத்து கண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பார்த்தால் அகத்தை பெற்றி செல்லவில்லை. சிவாச்சாரியார்கள் இப்படி உழுக்கிறார்கள், இப்படி அணுகிறார்கள் என்று எல்லாம் கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அகத்தை பற்றி நாளாந்தம் அவர்கள் சத்தியாவதை செய்ய வேண்டும், காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும், சைவ அனுஷ்டானம் செய்து பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும், சிவலிங்க உபாசனை செய்ய வேண்டும். அது செய்துதான் பிறகு சிவாச்சாரியர் அது ஆலய பூஜைக்கு வருவதற்கு அங்கால தகுதி வருகிறது என்றால் அதை வலியுறுத்துகின்ற விடயங்களை காண்பதே அரிதாக
1: இருக்கும்.
0: இப்படி உடுக்கவில்லை, இந்த ருத்ராட்சம் போடவில்லை, இந்த மாலை போடவில்லை, இப்படி எடுத்துக்கவில்லை என்றதை பற்றி எல்லாம் சொல்கிறார்கள். அந்த புறத்தோட்டத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆயினும் அகத்திலே இதை இல்லாவிட்டால் புறத்தோட்டம் வெறும்
1: வெறுமையானதுதான்.
0: அது வந்து பிணத்துக்கு செய்யும் அலங்காரம் போன்றது, அது உண்மை. ஆனால் சிவாச்சாரியார்கள் அந்த பூஜை செய்கின்ற பொழுது சிவமெனவே பாவித்து தான் செய்கின்றார்கள். நாங்களும் பூஜை செய்கின்றவர் சிவமென்றே பாவித்துத்தான் பார்க்கின்றோம். ஆலயத்திலே போனார் அப்ப எமது கண்ணுக்கு அந்த அலங்காரம் ஒரு செய்து கொண்டிருந்தாரா? சிவாச்சாரியார் சிவனை பார்த்த மாதிரி இருக்குன்னு
1: சொல்லுவோம்.
0: எனக்கு சிவதீட்சை செய்து தந்தவர் புத்தூரை சோமாஸ்கந்த சிவாச்சாரியார் என்பவர். அவரது ஊரிலே பட்டுக்கோட்டையில் அவர் அலங்காரம் இந்த நைமித்திய உற்சவத்துக்கு அவர்கள் அந்த மாதிரி பொழுது அவர் அந்த பூஜைக்கு வருகின்ற அழகே தனி
1: அற்புதம்.
0: முருகப்பெருமான் வருகிற மாதிரி வருவார். நல்ல வயோதிபா அந்தனர் அப்படி மெல்ல
1: நடந்து
0: அப்படி வந்து அப்படி வைப்பார். ஆனால் பார்த்தால் முகத்தை பார்த்தால் அப்படி தெரியாது. தெத்திப்பல் இருக்குது, மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த அப்படிப்பட்ட லட்சணங்கள் இல்லை. ஆனால் தோட்டத்தில் மூக்க பார்த்தாலும் அப்படியே அவர் வர மாதிரி. இதை அந்த பூஜை செய்ய வரும்பொழுது அப்படி வருவார். ஆச்சாரியார்கள் பூஜைக்கு வந்து காப்பு கட்டினால் கோயில் எல்லையை விட்டு வெளியில் போய்கிறாரு. அப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராமண வீட்டிலே தான் அவர் போய் தங்கி சாப்பிட்டு வந்து அதில் வருவார். ஏன்னா கோயில் எல்லைக்குள்ளே தான் முகலட்சணத்தினால உடல் லட்சணத்தினால தோற்றம் இல்லை. அவர் கட்டையானவர் ஆனால் அவருடைய ஆடை அலங்காரத்தினால இல்லை, அவருடைய அகப்பொலிவினாலே வருவதது. அதான் அந்த அவர்களுடைய தோற்றத்தை சொல்வது அகப்பொலிவாக, அது மிகவும் முக்கியம். அதற்கு அப்புறமாக அவர்களுடைய புறத்தோட்டத்தை கருதுகின்ற பொழுது உருத்திராட்சம் தரித்து சிவசின்னங்கள் தரித்து அப்படி அந்த இருக்க வேண்டும். சிகை இருக்க வேண்டும். சிகை ஒரு முக்கியமான விஷயம். அந்தனர்களுக்கு சிகை முக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கோயிலே அவரை விட இவர் கொடுத்துருக்கிறார். கோயிலில் சுவாமி பிராமணருக்கு அவருடைய இதை கொடுவது அவருடைய இது. அவர் நல்லொரு தங்கத்திலே வந்து அணிபணிந்திருக்கலாம், பட்டிலே கொடுத்திருக்கலாம், அவருக்கு அவருடைய அடியார்கள் பக்தர்கள் கொடுத்ததோ அவருடைய திட்டத்தில் வந்ததோ அவர் செய்கின்றார். சரி, சுவாமிக்கு யாரையா அந்த சாத்துப்படியெல்லாம் செய்கிறது? கோயிலுக்கு செல்லுகின்ற நானும் நீங்களும் தான். அப்போ அங்கே சுவாமி அதை விட குறைவாக போட்டிருக்கிறார் என்றால் ஒருவர் அதை விட கூட போட்டுருவது இங்கே குற்றம் இல்லை, சுவாமிக்கு அதை விட குறைவாக செய்திருப்பது தான் குற்றம். அந்த குற்றம் உண்மையும் எம்மையும் தான். கோயில்களுக்கு போகின்ற பொழுது நானே அவதானிக்கின்ற கோயிலுக்கு போகணும். இன்று வரைக்கும் பூக்கள், பூமாலைகள், வஸ்திரங்கள் இவற்றை கொண்டே சுவாமிக்கு கொடுக்கிறோம். ஒரு பட்டை கொடுக்கின்றோம், வஸ்திரத்தை கொடுக்கின்றோம், நகையை கொடுக்கின்றோம். அப்படியே அந்த சிலவற்றை கொடுத்து அந்த அணிகலன்களை போட்டு பார்த்து அழகு பார்க்கின்றோம். அது எமது கடமை. அதுதான் எங்களுடைய இதுல இருக்கும்
2: பொழுது இப்பொழுது ஏன் இப்ப முழித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கண்ணை பாக்கிறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது என்று உங்களுக்கு தெரியறதா இல்லையா? தெரியுது. அதே போலயே இந்த கண்ணால எதை பார்க்கிறேனோ இதனால எனக்கு இன்பமும் துன்பமும் வருதுங்கிறது நினைக்கிறாளோ இல்லையா? கண்ணால ஒரு உங்களுக்கு பிடித்ததான பொருளை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, பிடிக்காத பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வருது. இந்த இன்பமும் துன்பமும் எதனால வந்திருக்க? கண்ணால பொருளை பார்த்ததுனால். அது பர்மனண்டா இருக்கா இல்லையே? இது ரொம்ப இன்பமா இருந்ததோ கொஞ்ச நாள் ஆனா அதனுடைய வேல்யூ குறைகிறது. கொஞ்சமா பால் பாயசம் கொடுத்தேன், சாப்பிட்ட ரொம்ப நன்னா இருக்கு சார், இன்னொரு கிளாஸ் இருந்தா கொடுக்கலாம் சரின்னு சாப்பிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? இன்னும் கொஞ்சம் கொடுக்கட்டுமா? சரி, நாலாவது கிளாஸ் கூட போரு மேட்டர். என்ன லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்? முதல்ல சாப்பிட்டப்ப ஏற்பட்டதான ஒரு திருப்தி இருக்க பத்தியில, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. நாலாம் டம்ளர் வரும் பொழுது அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பாட்டில் கொடுத்து இதில் ரொப்பி வைக்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப சாப்பிட முடியாது. பாத்தேடா. அப்ப என்ன, எந்த பொருளும் நமக்கு முன்னால கொடுத்ததான சுகத்தை கொடுக்கல, இன்னும் வேணும்னு அதிகமாக வாயில விட்டானே, ஆனால் அடுத்த நாள் வயத்த வலி. இன்பமே துன்பத்துக்கு வழி கொடுக்கிறது. இப்பொழுது வெளியில இருக்கக்கூடியதான விஷய சுகங்கள் எல்லாம், விஷய சுகம்னா பொருளால் ஏற்படக்கூடியதான இன்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அது குறைஞ்சுண்டு வர்றது. ஒரு அத ஒரு நிலையை தாண்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா அதுவே இன்பமே துன்பத்துக்கு காரணமாச்சு. மாம்பழம் ரொம்ப நன்னா இருக்குன்னு ஒரு பழம் சாப்பிடலாம், ரெண்டு பழம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா வயத்து வலி என்ன, அதுக்கப்புறம் வேற எதையும் சாப்பிட முடியாம ஆயிடும். அதே மாதிரிதான் வைஷய சுகங்கள் எல்லாமே, விஷயத்தினால வரக்கூடியதான சுகங்கள் எல்லாமே அது துன்பங்கத்துக்கு காரணமாக இருக்கு. இதை அறிந்தான். அதுக்கப்புறம் மகான்கள் என்ன பண்ணினார், இன்பங்கிறது இங்க இல்லப்பா, இன்பத்துக்காக தேடி தேடி தூங்கினாய், தூங்கி முடிச்சுட்டு போய் ஆஹா நிம்மதியா தூங்கினேன்னு சொல்றியே, அந்த இன்பம் எங்க இருந்து வந்தது தூக்கத்துல? அப்ப மாம்பழம் சாப்பிட்டியா, ஸ்வீட்டு சாப்பிட்டியா, இல்ல பொருளை பார்த்தியா, ஆனா இன்பத்தோட நன்னா தூங்கினேன்னு நீ தானே சொல்லிட்டு இருக்காய். அங்கே ஒரு பொருளும் இல்லையே, உருவான உருவத்தை பார்த்தேடா, சத்தத்தை கேட்டேடா, உதய ஓர்றதேடா, இருந்தாலும் நன்னா தூங்கினேன்னு சொல்றேல, சந்தோஷமாக சொல்றேல, அங்கே எங்கிருந்து வந்தது உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படின்னு கேட்டா அதுதான் உங்களுடைய சொல்லுவோம். இதுதான் உபனிஷத்தில் விஞ்ஞானமானந்தம் பிரம்மா எல்லோருக்கும் உண்டுன்னு, நமக்கு மட்டும் இல்ல பசுபக்ஷாதிகளும் உண்டு, கொசு முதலிய பிராணி அதுவும் தூங்குறது நமக்கு தெரியல, அதற்கும் ரெஸ்ட் உண்டு. அப்ப என்னாச்சுன்னா நிஜமான ஆனந்தம் வேற எங்கும் இல்லை, உங்களுக்குள்ளத்தான் இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான ஆத்மாவை அறியற பரியந்தம் நீங்க இன்பத்துக்காக தேடிட்டு இருக்க, தினந்தோறும் காலப்பழம் இங்க போறது அங்க போறது, அதை பண்றது இது பண்றது, சம்பாதிக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன ஆனந்தம் வேணும், சுகத்தை வேணும், கிடைக்கல, இருந்த எங்க இருக்க அங்க என்ன தேடணும், இதயத்தில் அதயம் பிரம்ம பிரந்த பிரம்ம பரே தகடம் கொண்டரேகம் வேஸ்மதரோஸ்மிந்தரா காசா தஸ்மின் எதந்தா ததம் வேஷ்டவியம் தத்வா விஜிஞ்ஞாதிதவியம். நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருள், ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை விட்டு விட்டு நம்ம எங்க தேடுறோம், சினிமால தேடுறோம், டிவியில தேடுறோம், லட்டுல தேடுறோம், இங்கெங்கெல்லாம் இருக்கா இங்கெங்க இருக்காரு தேடிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கே கிடைக்க போறது அங்க இல்லையே, பெரியவர்கள்லாம் இங்க பொருள் எங்க வச்ச இடத்துல தேடுனா, வச்ச இடம் தெரியாதனால தானே தேடிட்டு இருக்கேன். விவகாரம் என்ன, ஊர் முழுக்க தேடுறான் சார், கிடைக்கல. இத தக்காது மகான்கள் என்ன சொல்றாளா, இதுக்கு முன்னால சொன்ன சத்துக்கள் அவளுடைய சங்கத்தினால அவ சொல்றா, அப்ப அங்கெல்லாம் இல்ல, இங்க உள்நோக்கி பாரு, நான் தான் தோண்டிட்டு இருக்கேன் அங்கே பாரு அப்படிங்கிற, அங்கே தேட ஆரம்பிச்சா தன் சொரூபம் தானா தெரியுது, நாம அங்க தேடல அதனால தெரியல. இது வரைக்கும் எங்கே தேடினா, உலகத்துல தேடினோம், உலகம் எப்படி இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, தேட தேட போயிட்டே இருக்கு, எத்தனை பொருள்கள் உலகத்துல இருக்கு, அப்படி பண்ணினா அதை பண்ணினா நல்லதா, இதை பண்ணினா எத்தனை பித்தம் தெளியும்னு ஓடிட்டே இருக்கா மனுஷன், அதுல கம்பேர் பண்ணிக்கிறான். ஆணா பிறந்த வாழ்க்கெல்லாம் பெண்ணா பிறந்த சுகம் நினைக்கிறான், பெண்ணா பிறந்த வாழ்னா இது என்ன சார், ஆணா பிறந்ததான் சார் நல்லதுங்கிறோம், கடைசியில ரெண்டு பேருக்கும் சுகம் இல்லைங்கிறது தெரிஞ்சு விட, அது வேதாந்திக்கு என்ன தெரியும், எப்படி பிறந்தாலும் பணக்காரனா பிறந்தா சுகம்ங்கிறான், பணக்காரன் நினைக்கிறேன் இது வம்பு சார்னு, நம்மளோட யாரும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறான், ரெண்டு வாரத்தை பேசினா போறோம் கொஞ்சம் காசு கொடுங்களேன்னு கேட்கறான், கொடுத்தா திரும்பி வருது இல்ல, பரஹஸ்தம் கதம் கதம்னா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம்னா கிருஷ்ணாப்பமும் கொடுக்கறதுதான் தேவல, எப்படி கொடுக்க, அதவா புனராயாத, ஒரு 10,000 கொடுத்து ஒருவேளை திரும்பி வரவே வராது, ஒருவேளை வந்தாலும் 10-10 ரூபாய் வருது, வரப்பெல்லாம் செலவாயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் கிருஷ்ணாப்பணம், போற திரும்பி வரலையே என்ன பண்றது, புஸ்தகம் மனிதாபித்தம் பரஹாரத்தம் கதம் கதம் அப்படின்னா, சில பொருள் எல்லாம் என்னத்தர் கொடுத்து அவ்வளவுதான் திரும்பி வராதா, வந்தாலும் சரியா வராதுன்ட்டார். அது மாதிரி லோகத்துல விஷயங்கள்லாம் இப்படி இருக்கே, இந்த சத்துக்கள் என்னன்னு அறிந்து அவ என்ன பண்றாரா, உள்நோக்கி பாருன்னு, உள்நோக்கி பார்த்தத உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது உங்களுக்கு பரிச்சதம், என்டையர்லி நியூ இல்ல, நீங்க நான் தான் என்று அனுபவித்துக் கொண்டே இருக்கேன், எப்பத்திலிருந்து பிறந்த நிலந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கேன், அந்த ஒரு ஆனந்தம் உங்களுக்கு தோணித்தேனையால் ஓரளவுக்கு தோணித்தேனால் அதுக்கப்புறம் மனசு அதை விட எப்பவுமே அதுக்கு இது வரைக்கும் சிவக்கல, சிவக்க தொடர்ந்ததேனால் தொடங்கித்தேனால் மறுபடியும் அதையே கேட்டிருக்கோம். அதனால வேதாந்தத்தை கேட்க ஆரம்பித்தோடையானால் ஒரு 10 கிளாஸ் வரணும். அதுக்கப்புறம் என்னன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சனி பிரதோஷம் உள்ள பூர முடியல சார், இருந்தாலும் 5 நிமிஷம் முன்னாலேயே கிளம்பி இங்க வந்துடுவேன். காரணம் என்னன்னா இதுதான் நிஜமான ஒரு மனசு சூத்திங் எஃபெக்ட், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அட சொன்னத்தானே அவர் சொன்ன சொல்லாதான் சொல்ல போற, அதே தான் இருந்த போதிலும் இதை கேட்டா தான் மனசுக்கு ஒரு சாந்தி. ஏன்னா இது ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆகையா அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் அதை அதனால ஒரு ஆனந்த சுவையை அறிந்ததான அந்த ஜீவனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், முக்தி வர பரியந்தம் அதையே நினைக்கிறான். எவ்வளவு காரியம் இருந்த போதிலும் எவ்வளவு கட்டம் இருந்த போதிலும் மறுபடியும் மறுபடியும் இங்கேயே போகணும், இதையே நினைக்கணும், இதையே பார்க்கணும். என்னைக்காவது மறுபடியும் மனக்கு நமக்கு அந்த அனுபவம் மறுபடியும் வராதா? ஒரு நாட்கள் ஒரு நாள் அப்படி ஒரு 2 செகண்ட் உங்க மனசு ஆத்மாவில் உட்கார்ந்துருக்குன்னா அதுக்கப்புறம் உங்க மனசு அதையே தேடிட்டு இருக்கு. அடுத்த நாள் வராதா, அடுத்த நாள் வராதான்னு இப்படி இருந்து இருந்து பார்த்து அதை கண்டுபிடிச்சது ஞாபகம் வச்சுக்க. எப்பவும் நீங்க எதை சங்கல்பம் பண்றீங்களோ அதுதான் நடைய போறேன். நான் டாக்டர் ஆகணும் நினைச்சுட்டு அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சு படிச்சு படிச்சு டாக்டர் ஆயிட்டது. நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறது அதுக்காகவே அது தெரியாமலேயே முயற்சி பண்றது. லோகத்துல எல்லோரும் அப்படித்தான். நமக்கு ஒரு சங்கல்பம் வந்துருதுன்னா எதா சங்கல்பிதம் லோகம் நயதி, அவன் எதை ஒரு எய்ம் பண்றானோ இது வந்தா தேவையே தீர்மானம் பண்ணிவிட்டானோ அவன் அறியாமலேயே அவன் முயற்சி பண்றான். யாராவது அதோட சேர்ந்திருக்காளோ அதோடையே சேர்ந்துக்கிறான், அந்த பேச்சே பேசுறான், அவளோடையே சம்பந்தப்படுறான், கடைசியில அதை அடையிறான். இந்த ஜென்மாவில் அடையாதவனோ அடுத்த ஜென்மாவில் தான் அடையிறானா யாரும் அப்படின்னு உபனிடம் சொல்றது. அப்படி அந்த நிலையை அடைஞ்ச பிறகு என்னாச்சுன்னா அப்புறம் பார்த்தானா இத்தனை நாள் நான் தெரியாம அனாவசியமாக டைம் வேஸ்ட் பண்ணினேனே. டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணினோம், பல பிறவிகள். நீங்க என்னமோ 10 நாள் 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது, பல பிறவிகள் வேஸ்ட் பண்ணி விட்டோம். நம்ம எதோ பிறவியில அடைஞ்சிருக்கலாம், அத்தனையும் வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பிறவியில இப்பவாவது புண்ணியம் வந்திருக்கேன்னு இல்ல, எத்தனை டைம் சின்ன வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணிடும், அங்க போய் இங்க போய் ஏதாவது போய் எல்லாம் ஆனபுறம் இதை கடைசி இப்ப தெரியறது. நம்ம சின்ன வயசுலயே இது பண்ணியிருந்தால் பண்ணிட்டுதானே, இப்ப பண்ணலையே அதுக்காக கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம் விவகாரம் என்ன. ஆனா இந்நிலையை வந்த பிறகு அதுக்கப்புறம் சொல்றானா அடாடா அவ என்ன போகட்டும், இனிமேல் நான் இங்கே இருப்பேனே, இது எதனால அடைஞ்சனோ அதையே நான் தோற்றம் பண்ணிட்டு இருப்பேனே அப்படின்னு நினைச்சுண்டு தன் காரியம் பண்றவன் என்ன பண்றாரு, கஞ்சிற்காலமுமா மகேஷ பவத பாதார விதர்சனை. கஞ்சிற்காலம் கொஞ்ச நேரம் என்ன பண்றான், உமா மகேஷா அம்பாளோட கூடின பரமேஸ்வரனே. ஏன் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர், ஆனா அந்த சக்தியை கொடுக்கறது கூட அம்பாள். உமா மகேஷ பவத பாதாரவிந்தர்ச்சனை, பரமேஸ்வரா உங்களுடைய பாதங்கள்ல பவாய தேவாய நமஹா சர்வாய தேவாய நமஹா அப்படின்னு ஒவ்வொரு பில்வமா போடுறானா. ஏன் இனிமேல் அடைய வேண்டியது எது இருக்கோ, ஐஸ்வர்யம் வேணுமா உங்களுக்கு, வேற எதுவும் வேணுமா, வேண்டாமே. உலகம் முழுக்க கொடுத்தா என்ன சந்தோஷமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் இதயத்துல பரமாத்மா பார்த்ததுனால வந்துருக்கு. அந்த நிலையிலேயே இருந்துட்டு இருக்கான், இனிமேல் இவனுக்கு ஒண்ணும் வேண்டாம். இருந்த போதிலும் என்ன நினைக்கிறானா, மறுபடியும் அதையே பண்ணி கொண்டே இருப்பேன். ஏன் எனக்கு மற்றது பிடிக்கலையே, மற்ற பதார்த்தங்கள்ல மனசு செல்லலையே, மனசு செல்லாததுனால என்ன ஆச்சுனர் இங்கே இருப்போம். கஞ்சிற்காலமுமா மகேஷ பவத பாதாரவிந்த அர்ச்சனை, உங்களுடைய பாதாரவிந்தங்களுக்கு பாத தாமரைகளுக்கு புட்கம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கேன். தும்ப புட்பம் போடுறேன், பில்வத்தை போடுறேன், இதெல்லாம் போட்டு போட்டு அர்ச்சனை பண்ணிருக்கேன். கஞ்சி தியான சமாதி பிச்சன திபி, இன்னும் கொஞ்ச நேரம் சமாதி பிச்சன திபி பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, தியானம் பண்றது. ஏன் ஒரே செயல பண்ணிட்டே இருந்தா மனசுக்கு அலுப்பு தட்டுறது. காலம் படிக்கிறதுனா 2 மணி நேரம் படிக்கலாம் சார், அதுக்கப்புறம் போறோம் வேற எதா பார்ப்போம். அந்த மனசு ஒன்னே பண்றதுக்கு இஷ்டப்பட மாட்டேங்கிறது. அதனால என்ன எடுத்து ஒரு சேஞ்ச் வேணும் அதுக்கு. ஆனா சேஞ்ச் பண்ணும் பொழுது வேற எங்கேயாவது அப்படியே காலையில் நடந்து போயிட்டு வரட்டுமா? வேண்டாங்கிற எனக்கு அந்த சிவ சம்பந்தமே வேணும், அந்த பகவத் சம்பந்தமே வேணும், பகவானோடத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். ஏன்? அதுதான் நிஜமான ஒரு ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கறது. கொடுத்தது கொடுத்து கொண்டே இருக்கு, அதை விட்டு சொல்றதற்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஆனா ஒரே செயலை செய்யறதுக்குதான் இஷ்டம் இல்லை. ஆகையால் என்ன பண்ணினேன், நேரம் பூஜை பண்ணினேன், பூஜை பண்ணிடுவேன். அந்த ஸ்வரூபத்தையே மனசால தியானம் பண்ணிட்டு இருக்கேன். கஞ்சத் காலம் கஞ்சத் தியான சமாதி பிச்சனதிபி. தியானம் சமாதி யம நியம ஆசன பிராணாயம் பிரத்யாகார தாரணா தியான சமாதி. யமம் நியமங்கள் டிசிப்ளின்ஸ். ஆசனம் ஒரு இடத்துல உட்காரணும், அதை தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் எங்கேயும் சுத்தின்னு இருக்கா பார்த்தேல, அது கிடையாது. இப்ப ஆசன ஜெயமே இல்லை ரொம்ப ஜனங்களுக்கு. ஒரு இடத்துல உட்கார மாட்டான், உட்கார தெரியல, ஒரு 10 நிமிஷம் உட்கார தெரியல. அப்படி கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் இந்த காலை இந்த மாதிரி அந்த காலை அப்படி போட்டுண்டு வழக்கம் இல்லை. அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. தியான அதுக்கப்புறம் யம நியம ஆசன பிராணாயாமா. பிராணாயாமம் பண்ணணும். ஏன் பிராணாயாமம் பண்ணினாத்தான் அந்த மனசானது எங்கெங்கும் போறது நின்றுடும். மனசும் பிராணமும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்க பிராணாயாமம் பண்ணினால் மனசை அலையிறது கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் சந்தியாவந்தனத்துல ஒரு 3 பிராணாயாமங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு பிராணாயாமம், அர்க்கப்பிரதானத்துக்கு முன்னால் ஒரு பிராணாயாமம், காயத்ரி மந்திர ஜபத்துக்கு முன்னால ஒரு பிராணாயாமம். எதுக்காக பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கா? மனசு அங்கே நிற்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணணுமா, இந்த மனசு இங்கே எங்கேயும் ஓடுறது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதான மனசை மறுபடியும் இழுத்து இழுத்து ஒரு இடத்துல வைக்கணும். இதான் பிரத்யாகாரம். மனசை கண்ணை மூடி நின்னா எங்கேயோ போகும், மறுபடியும் வேண்டாம் அப்புறம் யோஜனை பண்ணலாம் அப்படின்னு மனசை திரும்பியும் எதை தியானம் பண்றாலோ அங்கேயே நிறுத்தது. சனை சனை ருபரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்சம் மனக்கிருத்வா நகிஞ்சித விசிந்தையே. ஒரு இடத்துல உட்காருங்க, கண்ணை மொழிண்டு உட்காருங்க. உங்க மனசு எதையோ நினைக்காமல் ஏதோ ஒரு பொருளை சிவனையோ கணபதியோ சுப்பிரமணிய சுவாமியோ யாரோ ஒத்தர நினைக்கணும், ஒரு உருவத்தை நினைக்கணும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க அப்பதான் தெரியும் உங்க மனசு எவ்வளவு வேகமா ஓடுறது, எங்கெங்க ஓடுறதுன்னு அப்பதான் தெரியும். கண்ணை மூடிண்டு உட்கார்ந்த இளையானால் அப்ப தெரியும் பிரத்யாகரம். இப்படி ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ண இளையானால், ஒரு 6 மாசம் பிராக்டிஸ் பண்ண இளையானால், அப்ப என்ன ஆகும்னா இந்த எண்ணங்கள் மனசு வெளியில போடுறது நிறுத்தி விடும். ஏன் தெரியும்? வெளியில போனாதான் இவர் இழுத்து இழுத்து உள்ள வைக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் இங்க இருப்பான் அப்படின்னு இருக்க வழக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனசு பல எண்ணங்களை விட்டு விட்டு ஓரெண்ணத்தோட தங்கி நிக்கிறது பார்த்தீங்களா, இதுக்குதான் தியானம்ன்னு பேர். தியானங்கிறதுக்கும் பிரத்யாகாரத்துக்கும் என்ன? இதையும் கண்ணு மூண்டு தான் இருந்தேள். கண்ணு மூண்டு இருக்கும் பொழுது மனசு இங்கே இங்கேயும் அலைஞ்சுட்டே இருந்தது. அலைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான மனசை இழுத்து ஒரு இடத்துல வச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேள். இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடியதான நிலைக்கு பிரத்யாகாரம்னு பேர். இந்த பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நிக்கிறது பத்தல, எதை நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நிக்கிறத, அது 2 நிமிஷம் நின்னாலும் சரி, 5 நிமிஷம் நின்னாலும் சரி, அந்த 2 நிமிஷம் நின்னா கூட அது தியானம் தான். அந்த தியானத்துல சவிகல்பக சமாதி 80 இருக்கு, அது வேதான் தியானம். அதே நினைச்சுட்டு இருக்கான். ஏக பிரத்யான தா தியானம் ஒரு முறையா இருக்கு. இதுதான் கட்டோபனிஷத்துல திருஷ்யதே து அக்ரியா புத்தியா அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒரு முனையான புத்தியினால அதை பார்க்கிறான். அந்த தியானமானது புத்தி மனசு நான் எனக்கூடியதான எண்ணத்தையும் விட்டு விட்டு, நான் தியானம் பண்றேங்கிற நிலையும் விட்டு விட்டு எதை நினைக்கிறேனோ அதுல மட்டும் நின்று இருந்தது என தென் இட் இஸ் கால்டு சமாதி. இப்ப நான் முழிச்சுட்டு இருக்கப்ப நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு அறிவு இருக்கோ இல்லையா உங்களுக்கு? அந்த நானுங்கிறது கூட இருக்க விடாது, அது வருமா சார்? பிராக்டிஸ் பண்ணுங்க வரும். சில சமயத்துல நீங்க நடந்துட்டே இருக்க, இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் நடக்கிறேன்னு தெரியல, எதையோ பாக்குறேன். நான் நடக்கிறேங்கிற அறிவு இருக்க உங்களுக்கு இல்ல? நான் நடந்து கொண்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்காமலேயே நடக்கிறேன், அதை பத்தி இல்ல. எதாவது வேடி பார்க்கறேன், பஸ் வர்றத பாக்குறேன், கீழே கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன், ஏதாவது பள்ளம் இருந்தா அதை தாண்டி போறேன். ஆனா நான் நடந்து கொண்டிருக்கேன், ஜாக்கிரதையா நடக்கணும் அப்படின்னு பத்திரமா நடக்கிறேன்ல. காலில் ஏதாவது சுழுக்கு இருந்தா அன்னைக்கு ஜாக்கிரதையா நடக்கிறேன், மீதி சமயத்துல அது இன்வாலண்டரி ரியாக்ஷனா ஆயிடுது. கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம. இதே மாதிரி உங்க மனசு இருந்ததே அதான் சமாதி. அந்த சமாதியில நான் எனக்கூடியதான தோற்றம் இருக்காது. அந்த நிலை வந்தமையானால் கஞ்சத்தியானம் சமாதி பிச்சா. இவ மனசானது என்ன பண்ணுது, ஓரிடத்துல நிக்க பழக்கிது. அந்த வழக்கத்தினால அங்கே கொஞ்ச நேரம் நின்னது. ஆனா என்னாச்சுன்னர், நிக்க விடாது உங்க பிராரப்த கர்மா. என்னன்னர், இன்னைக்கு இவ்வளவு சுக துக்கத்தை அனுபவிக்கணும்னு போட்டா கொடுத்துருக்க. இந்த ஆயுர்வேத டாக்டர் பொட்டலம் பொட்டலமா கட்டி கொடுக்கிறார் பத்தியில, டெய்லி ரெண்டு பொட்டலம், காலம் ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்கார், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இவ்வளவு அனுபவிக்கணும் அப்படின்னு இத்தனை சுகங்கள் இத்தனை துன்பங்கள் அப்படின்னு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்க. நீங்க பை போர்ஸ் சமாதியை வச்சாலும் அந்த சுக துக்கங்கள் இன்னைக்கு அனுபவிச்சு நாளைக்கு வச்சுக்க முடியாது. இன்னைக்குதான் அனுபவிச்சு ஆகணும், அனுபவிச்சு முடிச்சா தான் துக்கம் வரும். அப்ப என்ன பண்ண, அது பிராரப்த கர்மா அப்படியே இழுத்துருமா, அந்த சமாதியில இருந்து வெளியில வந்துடும். அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க, நதிபிஹி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி கஞ்சித்யான சமாதிபிஷ்ச நதிபிஹி பகவானுக்கு நமஸ்காரம் பண்றதுன்னு வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் நமஸ்காரம் பண்ண முடியும், ஒரு 10 நமஸ்காரம் பண்ணுங்க, 20 நமஸ்காரம் பண்ணுங்க, இல்ல சஹஸ்ரநாமத்துல ஒவ்வொரு நாமும் சொல்லி கீழே வந்து செய்வீங்க. அப்புறம் அப்புறம் என்ன பண்றதுன்னு இப்ப பார்த்த, இப்ப சரீரம் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இப்ப பண்ண முடியல. இருந்தாலும் மனசு பகவானிய நேசிக்கிறது. ஆகையால் என்ன பண்றதுன்னு பகவானுடைய கதை கேட்போம். கஞ்சத் கதா கர்ணனைஹி, கதா கர்ணனைஹி பகவானுடைய லீலைகள், அவருடைய திரு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் அவர் பண்ணியதான செயல்கள், இவைகள்லாம் கதையா கதையா கேட்டுட்டே இருக்கு. அதையே மனசு அவரையே நினைச்சு முதல்ல பாருங்க, அந்த பகவானுடைய சொர்க்கத்துல பாதார விந்தத்துல பூஜை பண்ணியல், பூஜை பண்ணியதான புண்ணியமான நமக்கு தியானத்துக்கு வழி கொடுத்தது. கர்மாவை பண்ணினா தியானம் வரும். ரெண்டாம் அத்தியாயத்திலையும் மூணாம் அத்தியாயத்திலையும் கர்மாவை பத்தி சொன்ன விசேஷமா பகவத்கீதையில, அதனுடைய பலமாக இருந்து கொண்டு ஆறாவது அத்தியாயத்துல தியானத்துக்கு வந்தோம். அந்த தியானமானது பக்தியை கொடுத்தது. ஏழாவது அத்தியாயத்திலிருந்து வரிசையா பக்தி, அந்த பக்தியானது முத்தி ராஜவித்யா ராஜகுக்கியம் உபதாது. இதுதான் மெத்தட். எல்லோருக்கும் முதல்ல கர்மா பண்ணினத்தினால தியானம், தியானம் பண்ணினத்தினால பக்தி, பக்தியை பண்ணினத்தினால பின்னால ஞானம். இதுதான் வழி. அதுக்கப்புறம் அனாலிசிஸ், 13வது அத்தியாயத்துல க்ஷேத்திரம்னா என்னது, க்ஷேத்திரம்னா என்னது, இந்த விசாரம் எல்லாம் இங்கே இத்தனை ஆனது. சத்தியாவதமே பண்ணலன்னா ஒரு விசாரம் பண்ண மாட்டாங்க, அண்ணன் விசாரம் தான் விசாரம், அப்படித்தான் போறதுன்னு. சோ இவைகள்லாம் பண்ணின வாழ்க்கைத்தான் இந்த விசாரமே கொஞ்சம் கொஞ்சமா வரும். உலகத்துல நிறைய பேர் பாருங்க, ஆஹார பித்ரா பய பை துரானி சாமான்யமே தற்பது பேர் நராணம், தூங்குறது சாப்பிடுறது தூங்க, வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஸ்பேர் டைத்துல என்ன சார் பண்றேன்னு அப்படின்னா என்னதுன்னு கேட்கிறாங்க. எப்படிதான் உங்க வாழ்க்கை போறதுன்னு, ஆபீஸுக்கு போறேன், வரேன், டிவி பாக்குறேன், தூங்குறேன், சாப்பிட்டு தூங்குறேன், நாளைக்கு இதேதான் புனரபிஜனனம் புனரபி மரணம், வேற ஒரு காரியமும் பண்றது இல்லை, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, புத்தகம் படிக்கிறலாம் ஒண்ணும் கிடையாது, பேப்பரா நான் நியூஸ் கேட்டுட்டே இருக்கேனே. இப்படித்தான் போறதே தவிர ஏதாவது எந்த புதுசா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காரா கிடையாது. இப்படி பண்ணணுமே ஆனால் பகவான்களுடைய சம்பர்க்கம் வேணும், பகவத் அனுகிரகம் வேணும். ஆகிய கஞ்சத் காலமும் மாமஹே ஜபவத பாதார விந்தார்ச்சனை, முதல்ல கர்மா பண்ணினார், கஞ்சித் தியான சமாதி பிஷ்ட, பகவானுக்காக கர்மாக்களை பண்ணி பண்ணி அவனுக்கு மனசானது ஒருமைப்பாட்டாச்சு. அதுக்கப்புறம் தியானம் பண்ணினான், சமாதி பண்ணினான். அந்த சமாதியிலிருந்து இறங்கி வந்த பிறகு ஸ்தித பிரஜனா இருந்தான், அதுக்கப்புறம் ஸ்தித தீ ஆயிட்டான். அந்த மறுபடியும் இந்த சரீரத்துல நான் எனக்குடையதான தோற்றம் வந்தது, மறுபடியும் நான் உலகத்துல இறங்கி வர எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த உலகத்துல விழுந்து 4 பேர் மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, ஏன் அதுல சுகம் இல்லேன்னு அறிஞ்சிட்டு இருக்கேன். எத்தனையோ ஜன்மாக்களை இதை அனுபவிச்சாச்சு. இது மேலோட அழகா காணப்படுகிறதே தவிர உள்நோக்கி பார்த்தேன்னா அது முழுக்க புழு, அத்திப்பழம் மாதிரி, மேடி பண்டு கூட மேலிமை உண்டு, உடச்சு பார்த்தேன் எல்லாம் புழுத்தான். அத்திப்பழம் பார்த்துருக்கலாம், அத்திப்பழம் அத்தி மரத்துல இருக்கான், அத்தி மரத்துல இருக்கிற பரியந்தம் அந்த நன்னத்தான் இருக்க, கீழே விழுந்தது ஏனால் தானா உடையும், உடையும் பொழுது ஒரு இது இருக்காது, எல்லாமே பூச்சுதான், கொஞ்சமும் நீங்க சாப்பிட முடியாது. அதுக்காகத்தான் என்ன பண்றா தெரியுமா, நான் அத்தி காயா இருக்கிறப்பவே அதை எடுத்து அதை பதம் பண்ணி உங்களுக்கு விற்கிறான். இங்க சிக்கன் ட்ரை ஃப்ரூட் விற்கிற பார்த்தால காயா இருக்கும் பொழுது பழுத்ததா இருந்தா ஒரு பழம் உங்களால் சாப்பிட முடியாது, முழுக்க புழுத்தான். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள் அழகா இருக்கு, சுவையா இருக்கு, நன்னா இருக்கு, இப்படின்னு நீங்க நினைக்கிறல நிஜமா எதுவும் சுகத்தை கொடுக்கலை. இதை தெரிஞ்சு மறுபடியும் அங்கே போவேனா, உண்மையை அறிந்தவன் நான் போவேனா, அதுக்காக என்ன பண்றேன், நசைவே கஞ்சத் கதா கர்ணனை பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது. கஞ்சத் கதா கர்ணனை மறுபடியும் எனக்கு அந்த சமாதி வராதா எனக்கூடியதான எண்ணத்துல அந்த கதையை கேட்டுட்டு இருக்கேன். கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சார், இது நல்லா இருக்கு. கதை சொல்லணுமே, ஏன்னா சொல்ற ஒரு ஒருத்தர் தான் நான் கேட்க முடியும். இது பாருங்க விவகாரம் என்னென்ன, கதை கேட்கலாம், கேட்கணும்னு ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா சொல்றவர் இருந்தா தான் கேட்க முடியும். எப்பொழுதும் சொல்றவர் கிடைப்பாரா? கிடைக்கலையே. இப்ப என்ன பண்ணணும், சொல்றவர் கிடைக்காத காலத்துல என்ன பண்றதுன்னு, கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சா பகவானுடைய திருவுருவத்தை பார்க்கிறது, அவருக்கு பண்ணியதான அலங்காரங்களை பார்க்கறது, சேதுலார சுங்காரமும் பகவானுடைய பகவானுக்கு அலங்காரம் நம்ம பண்றது. அது இப்படி இருந்தா நன்னா இருக்குமே, அப்படி இருந்தா நன்னா இருக்குமே, இந்த கோலம் நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சோன்னா அதையே பார்த்துட்டு இருக்கிறது கண்களால. கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சா, அது பேரு அதுவும் எவ்வளவு நேரம் அலங்காரத்தை பார்த்துட்டே இருக்கிறது. ஒரே பொருளை பார்த்தா கண்ணு போறோங்கிறது. நுசிபி, இப்ப ஆத்துல இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு ஸ்தோத்திரங்களை நம்மளா படிக்கிறது, திருவாசகம் படிக்கிறது, இப்படி திருப்புழ படிக்கிறது, அப்படி ஏதாவது படிச்சுட்டே இருக்கிறது. ஏன் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு சொன்னது ஞாபகம் வரும், மனசு வேற எங்கேயும் அங்கேயும் போகாது. அதோட இருக்கக்கூடியதான திருஷ்டாந்தங்கள்லாம் பார்த்து மனசு அங்கேயே சுவைக்கும், தெரியாம மறுபடியும் மனசு சமாதிக்கு போயிடும். இத்தனையும் சொல்லக்கூடியதான அர்ச்சனத்திலிருந்து ஆரம்பிச்சு இத்தனையும் மறுபடியும் உங்க மனசாந்து அவரிடத்திலேயே ஒன்றி போறதுக்கு உபயோகப்படுகிறதா. கஞ்சித் கஞ்சித் அவேட்சணைச்சுதிபி கஞ்சித் தசாமி திருஷீம், இப்படிப்பட்டதான ஒரு நிலையை. இங்க தசான பத்துன்னு அர்த்தம் இல்ல, தசான நிலைன்னு அர்த்தம், தசான கடின்னு அர்த்தம். இந்த நல சரித்திரம் இருக்கே, அங்க ஒரு பாம்பு தட்சகன் வந்தான். அந்த தட்சகன் வந்து என்ன பண்ணினார், அவர் நல தெரிஞ்சிருந்தா நலனை கடிக்கணும்னு தீர்மானம் பண்ணார். கடிக்க முடியாது, நலன் அவ்வளவு கர்மத்தை பண்ணினவர். ஒரு நாள் சந்தியாவதனம் விட்டது இல்லையா, அந்த டைம்ல டைமத்துக்கு பிறகு பண்ணுவாராம், நிச்சயகர்மாவை பண்ணிட்டு இருந்தார், மகாபக்தனா இருந்தார். அவருக்கு எப்படியாவது அவருக்கும் இந்த ஏழை நாட்டி தனியுன்னு நினைக்கிறேன். அது ஒரு கெட்ட காலம் வந்தது அவருக்கு. என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு கால் அலம்பும் பொழுது பின்பக்கத்தில் இருக்கக்கூடியதான கால் அலம்பலியா, இது ஜலத்தை விட்டுட்டார், அங்கே கால் விழலை, ஜலம் விழலை, அது அலம்பாச்சுலாம் அந்த வழியே உள்ள புந்துட்டாராம். புந்துன்றதுமே என்னாச்சுன்னா இப்ப மனசை மாத்திடார். அதுக்கப்புறம் விளையாட்டு, இது தாயபாஷ் விளையாட்டு, எது வேண்டாமோ அது எல்லாத்தையும் விட்டார் போச்சு. அதுக்கப்புறம் ராஜ்யம் எல்லாம் போச்சு, காட்டுக்கு போனார். இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணித்து, இவரை வந்து எப்படியாவது இதே உருவத்துல இருந்தா கஷ்டம், ஆகையால் இவருடைய உருவத்தை அழிக்கணும், இதுக்காக நான் தட்சக்கனா இருந்து இவர் உடம்புல விஷத்தை ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கடிக்கணும்னு வர்றார். அவருக்கு இஷ்டம் இல்லையா, மகான்களுக்கு அபகாரம் பண்ணலாமா, நான் தட்சகனா இருக்கலாம், ரொம்ப பெரியவனா இருக்கலாம், இருந்தாலும் இப்படிப்பட்டதான மகானை நான் கடிச்சா எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்ணினா, நலன்கிட்ட வந்து ஒன்னு ரெண்டு சொல்லிருந்தார். அவர் அவர் சம்ஸ்கிருதம் வச்சவர், ஏகம் துவே திரீணி சத்வாரி வரிசைய சொல்ல ஆரம்பிச்சார். அஷ்டௌ நவா தசான், இவர் தசான் சொல்றதுக்கு அவர் தெரியும், ஒரு கடி கடிச்சிருந்தாரு, என்ன தசான கடின்னு அர்த்தம், தசதி அப்படி தசான கடின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் கடிச்சிருந்த நீர்ந்தான கடிக்க சொல்லியிருந்தார், என்ன ஒன்று ரெண்டு மூணு சொல்ல சொல்லிவிட்டு பத்து வந்ததுமே கடிக்கிறேன் என்ன தசான கடின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி இங்க தசான சொல்லணும், இந்த தசான ஒரு நிலைன்னு அர்த்தம். இந்த நிலையை பற்றி மனசு இந்த நிலையிலேயே இருக்குன்ற, எப்படி கஞ்சித் கஞ்சித் அவே கணைத்தனு திபி கஞ்சித் தசாம் இதுசீம், இப்படிப்பட்டதான ஒரு நிலை. ஏன் அந்த மனசு அந்த சிவனை விட்டு பரமாத்மா விட்டு போகலையாம், வேற எந்த உலகத்துல எந்த பொருளையும் இஷ்டம் இல்லாமல் இருக்காது. கஞ்சத் காலமும் மாமகேஜ பவத பாதாரவிந்த அர்ச்சனை, கொஞ்ச நேரம் பகவானுடைய பாதங்களுக்கு அர்ச்சனை பண்றதும் கஞ்சி தியான சமாதி பிச்ச, கொஞ்ச நேரம் தியானம் பண்றது சமாதி பண்றது, நதிபிஹி கஞ்சித் கதா கர்ணனை அவருக்கு நமஸ்காரம் பண்றது, நதினா நமஸ்காரம், அதுக்கப்புறம் கதா கர்ணனை அவரை பற்றியதான கதையை சுவைத்து சுவைத்து கேட்டுக்கொண்டே இருக்கு. எத்தனை தரம் ராமாயணம் கேட்டிருக்கோம், எத்தனை தரம் பாகவதம் கேட்டிருக்கோம், கிருஷ்ணலீலைகள்லாம் சொல்லும் பொழுது தெரிஞ்சதே இருந்தாலும் அவர் சொல்றதுக்கு முன்னால் ஸ்லோகத்தோட சொல்லிட்டு இருக்கார், இருந்தாலும் கேட்கிறோம், அது கேட்க கேட்க அதுல ஒரு சுவை இருக்கு. கஞ்சித் கஞ்சித் அபேட்சணைச்சா, பகவானை பார்க்கறதுனாலையும் அவருடைய திருவுருங்களை பார்க்கறதுனாலையும் அலங்காரத்தை பார்க்கறதுனாலையும் நுதிபிஹி அவரை துதிப்பதனாலையும் கதாம் கஞ்சித்தாபி திருஜிம் எப்ராப்னோதி, இப்படிப்பட்டதான நிலையிலேயே யார் இருக்கானோ முதா கவலைப்பட்டு இல்ல, யாரோ ஒருத்தர் அடிக்கிறாருங்கிறதுக்காக பண்றது இல்ல, முதா ஸ்வதர்ப்பித மனா சந்தோஷமாக அவருடைய மனசு உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ணி இப்படியே வாழ்க்கையை நடக்கிறானோ அவர் என்ன ஜீவன் ச முக்த கலோ, இவரல்லவா ஜீவன் முக்தன்,

0: இது வேணும் அது வேணும் அங்க போகணும் இங்க போகணும் எல்லாத்தையும் விட்டானா பிரகர்ஷேன ஜஹாதி, யாராவது கொண்டு வந்து கொடுத்தாலும் அங்க வைங்கோங்கிறான், அவ்வளவுதான், எடுத்து வாயில போட மாட்டேங்கிறான், இதையும் அனுபவிக்க மாட்டேங்கிறான். ஏன்? இவனுடைய மனசு பகவானிடத்துல லயமா எடுத்து, அதே மாதிரியே எதை பண்ணினாலும் இப்படியே மாத்தி மாத்தி இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கானா, இவருக்கல்லவா ஜீவன் முக்தன்னு பேரு அப்படின்னு ஜீவன் முக்தி நிலைய சுவானுபவ நிலையில சர்வதா சர்வபோன ஆச்சாரியன் வாழ்க்கையில நடந்த பொழுதும் அந்த பிரம்மன் தான், இருக்கும் பொழுதும் பிரம்மன் தான், உபன்யாசம் பண்ணும் பொழுதும் பிரம்மன் தான், சிஷியாளுக்கு சொல்லும் பொழுதும் பிரம்மன் தான், அப்படியே அத்வைத நிலையில இருந்த அந்த மகாத்மா அந்த ஜீவன் முக்தனை பத்தி இந்த இந்த ஒரு ஸ்லோகத்துல அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. ஒவ்வொரு பிரகரணத்திலையும் ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான ஒரு பகுதி இருக்கும், அது இந்த சிவானந்த பிரகரணத்துல ஜீவன் முக்தியை சொல்லக்கூடியதான அழகான ஸ்லோகம் பார்த்தோம். கஞ்சித் காலமு மாமேதாரோதி அப்படின்னு விசேஷம். யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாதா புத்திஷ்டன விசேஷதி தாமாஹு பரமாம் கதிம் அப்படின்னு பகவத்கீதையில ஐம்புலங்களும் இதோட ஒண்ணு சேர்ந்து இருக்கோ அந்த நிலை, ஐம்புலங்களோட மனசும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை எப்படி சொன்னேனோ அந்நிலையே இங்க விசேஷமாக. கைகள்னால பூஜை பண்றதுன்னு முதல்ல, மனசால தியானம் பண்றதுன்னு ஒண்ணு, கால்கள்னாலையும் சரீரத்தினாலையும் நமஸ்காரம் பண்றதுன்னு ஒண்ணு, காலால கேட்கறதுன்னு கதாகர்ணனம், அதுக்கப்புறம் வாயால சொல்றது பஞ்சாவதிஷ்டந்தே, அத்தனையும் ஒரு இடத்துல இருக்குங்கிற ஒரு விசேஷமான ஒரு சுரூபத்தை சொன்னார். அதற்கு பிறகு அந்த இப்படிப்பட்டதான பகவானை அடையறதுக்காக பக்தர்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கா, மகாவிஷ்ணுவானவர் இவர் அடையறதுக்கு இவருடைய சுரூபத்தோட இருக்கிறதுக்காக எத்தனை நிலை அடைஞ்சிருக்கார் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல
1: பூர்த்தியாக. அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷி பாஸ்கர குருதே ஜெய்மினி நயே பிரவேசாயாத்த சங்கிரகம். அப்போ சப்தமி விபக்தி விநியோக்திரியா உதாரணம் அதுவும் பார்த்தாச்சு. பசுனா எஜேத இத்தி ஏகத்த பும்ஸ்துவயோ சமானா விதான ஸ்ருத்தியா காரகாங்கத்வம் எஜேத இத்தியாக்கியாயிக்கா ஆக்கியாதா அபீத சங்கியாயாக பாவனாங்கத்வம் சமான அபிதான ஸ்ருதே என்ன தெரியுதுல ஏகவச்சனம் பசு அப்படிங்கறதோட புல்லிங்க ஆண்பால்ல திருத்தியா மூணாம் வேற்றுமையில ஏகவச்சனம் எது? பசுனா அப்படிங்கிறது. எஜேத்தலையும் உங்களுக்கு என்ன தெரியுது? ஏகவச்சனம் தெரியுது. அப்படி ஏகத்த பும்ஸ்தயோகோ ஏகம் இன்னொன்னு புல்லிங்கத்தன்மை ஆண்மை, அது ஆண்பால் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் வச்சுண்டு சமானாபிதான ஸ்ருத்தியா காரகாங்கத்வம். சமானாபிதான ஸ்ருத்தியை வச்சுண்டு நாம என்ன பண்றோம்? காரகாங்கமா ஆக்குறோம். அதாவது மூன்றாம் வேற்றுமையில கிடைச்ச ஏகவச்சனத்தை வச்சுண்டு அங்க அங்கமாக்குறோம் இந்த கர்மத்துக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு ஆண் பசுவை கொண்டு யாகம் செய்யணும். நீங்க என்ன ஆறுதுங்க? ஒரு ஆண் பசுவை கொண்டு யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. சங்கியாயாக பாவனாங்கத்தம் சமானாபிதான சுபேரேவ எஜேத அப்படின்றதுக்குல எஜேத்தல வந்து ட இருக்கு. அவன் அங்கேயே என்ன சொன்னோம்? லிங்காம்சம் ஆக்கியாத அம்சம் ரெண்டு அம்சம் சொன்னோம். த அப்படிங்கிற வினை வெற்றுமையில லிங்காம்சம் ஆக்கியாத அம்சம். அப்ப இங்க என்ன சொல்றாரு? எஜேத இதி ஆக்கியாத அபீத அந்த ஆக்கியாத அம்சத்துல சொல்லப்பட்டதான சங்கியாயா எண்ணிக்கை என்னது? பொறுமை. பாவனாங்கத்தும் அது பாவனாக்கு அங்கம். ஏன்னா பாவனாவோட சாப்தி பாவனா ஆர்த்தி பாவனா ரெண்டு ரெண்டு பேதமா பிரிச்சு லிங்க அம்சத்தினால ஒண்ணு ஆக்கியாத அம்சத்தினால இன்னொன்னு புரிஞ்சுட்டோம். அதனால சமானாத அபிதான சுத்தியரேவ பத சுத்தியாச்ச அது சமான அபிதான சுத்திய வச்சுட்டுதான். ஏன்னா பசுனாவும் ஏக வச்சனம் இங்கே எத்த ஏக வச்சனம் ஆக்கியாத அம்சம் ஏக வச்சனம் அப்படிங்கறத வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? அத பத சுத்தியால சமானாபிதான சுருத்தியை வச்சுட்டு நாம தீர்மானம் பண்றோம். ஏ பதசுருத்தியாச்ச யாக அங்கத்தம், பதசுருத்திய வச்சு என்ன பண்றோம், அத யாகத்துக்கு அங்கமா பசு எங்க அப்படின்னா பசு கொண்டு யாகம் செய்யணும் அப்படிங்கறதுனால பசு ஆயிட்ட அப்படின்ட்டு அர்த்தத்தை அங்க புரிஞ்சுக்கிறோம். சரி, அமூர்த்தாயாக அபி பாவனாங்கத்தும், இங்க முன்னாடி என்ன பண்ணோம், அமூர்த்தமான ஒரு விஷயம் பிங்காட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோஹித வர்ணம் பிங்காட்சி ரெண்டு காரணத்தை கொடுத்து அருணையா பிங்காட்சியா ஏகாதின்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அருணையா அப்படிங்கிற அந்த அருணையா அப்படிங்கிறது அருண் அப்படின்னா சிகப்பு, அந்த சிகப்பு தன்மை அருணாச்சலம் அப்படிங்கறதுனால சிகப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்றான். அச்சலம்னு சொல்லி சொன்னா மலை, அருணா அப்படின்னு சொல்லி சொன்னா சிகப்பு, சிகப்பு மலை அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அப்படி அருணா அப்படிங்கறதுனால சூரியன் தோன்ற அருணோதயம் அப்படிம்பாங்க, அது கூட சூரியன் தோன்றும் போது உண்டார சிகப்பு அந்த கலர். அப்போ பல இடத்துல இந்த மாதிரி சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றான், அருணோதயம்னு சொல்லி சொல்றான், இங்க அருணா அருணையான்னு சொல்லி சொன்னான், இங்க அருணாச்சலம்னு சொல்லி சொல்றான், இப்படி பல இடத்துல இந்த அருணாங்கிற சப்தம் வருது. அப்படி சிகப்பு கலரை நாம என்ன பண்ணோம், சிகப்பு நிறத்தை யாகத்தை அங்கமா எடுத்திருந்தோம், சிகப்பு நிறத்தை நேரடியா யாகத்தை அங்கமா எடுத்துக்க முடியாது, அதனால என்ன பண்ணோம், சிகப்பு ஒரு மாட்டு மேல ஏத்தி பார்த்து அந்த அதை யாகத்தை அங்க அங்கமா எடுத்திருந்தோம். இப்போ அங்க அந்த அதை பத்தி பேசும்போது நான் என்ன சொன்னேன், நிறைய சொன்னாங்க, என்னது எண்ணிக்கையெல்லாம் வந்து ஆக்ஷேப லப்தியம் இல்ல, அது ஏற்கனவே அடையப்பட்டது, அதனால அதை வந்து நீங்க வந்து நிறைய ரெண்டுமே குணம் அப்படிங்கறதுனால எடுத்துக்கிறேன் ஒரு பாவனைன்னு சொல்லி சொன்னா, பாவனை என்னது? பவித்துர் பாவனா, பவித்துர் பவனானுகூல பாவத்து வியாபார பாவனான்னு சொல்லி சொன்னோம். பாவித்துர் வியாபார கர்த்தர் வியாபார பாவனா, கர்த்தர் வியாபாரமானது பாவனா அப்படிங்கறதுனால அந்த பாவனானது ஒரு கர்த்தாவானவர் இல்லாம செய்ய முடியாதுன்றதுனால, பாவனையானது கர்த்தாவானவர் ஒருத்தர் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கறதுனால அங்க ஆட்சேப லபியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தாவை வச்சுருக்கோம். பாவனாயா ஆக்கியாத வாச்சியத்தம், பாவனாக்கு ஆக்கியாத வாச்சியத்தம் சொல்றார். என்ன ஆக்கியாத்த நீ பாவனா உச்சரே, முன்னாடி சொன்ன விஷயத்தை செயலுக்குள்ள ஈடுபட முடியாது, பிரயோகத்தை வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க அந்த பாவனை கோசம் ஒரு கர்த்தாவை நாம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி சேயம் சுத்தி லிங்காதிபியோ பிரபலா, அப்படிப்பட்ட இந்த சுத்தியானது அந்த கர்த்தா ஆட்சேபம் பண்றது அப்படிங்கறதுனால கர்த்தாவை சார்ந்திருக்கு, கர்த்தா அங்க இருக்காரு அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடுறது. அப்படி அந்த சம்பந்தத்தை நிரூபிட்ட உடனே அடுத்த சொல்றாரு, இந்த பிரமாணம் இந்த சுத்தியானது, இப்ப நம்ம சுத்தி பிரமாணத்தை பேசிட்டு இருக்கோம், சுத்தி பிரமாணத்துக்கு அப்புறம் மற்ற பிரமாணம் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை காட்டிலும் சுத்தியானது ரொம்ப பிரபலம், ரொம்ப ரொம்ப வந்து அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேயம் ஸ்ருதிஹி லிங்காதிபிய பிரபலா, லிங்கம் முதலிய அடுத்து வர்ற பிரமாணங்களானது காட்டிலும் ஸ்ருதியானது பிரபலம், பலம் அதிகமானது. பிரகஷ்டேன பலஸ்யா சா பிரபலா அப்படின்னு அந்த மாதிரியான பயங்கரமான பலம் உடையது, அதிகமான பலம் உடையது. ஏன் லிங்காதிஷு ந பிரத்யக்ஷோ விநியோஜக சப்தோ அஸ்தி கிந்து கல்பியக, ஏன் அது பிரபலமா இருக்கு பிரபலமா இருக்கு பிரபலமா இருக்குன்னு சிறு திரி பயமுறுத்தி இருக்கீங்களா அப்படின்னா, நான் போன கிளாஸ்லயே சொன்னேன் ஏன் பிரபலமா இருக்கு அப்படின்றதுக்கு காரணம், அந்த காரணத்தை திருப்பி நிரூபிக்கிறார். என்னது? லிங்காதிஷு ந பிரத்யக்ஷோ விநியோஜக சப்தோ அஸ்தி கிந்து கல்பியக, லிங்கம் முதலியதுல எல்லாம் வந்து லிங்கத்தை பிரமாணமா எடுத்துட்டீங்கன்னா விநியோகம் பண்றதுக்கு விநியோக ஸ்ருதி விநியோக்திரின்னு சொல்லி ஒரு ஸ்ருதி பண்ணும், அந்த விநியோக ஸ்ருதியானது அங்க இல்ல. லிங்கத்தை வச்சு நீங்க பிரமாணமா எடுத்துட்டு நிரூபிக்க போறீங்க, ஆனா அதுக்கு விநியோக ஸ்ருதியானது ஒண்ணு இல்ல. விநியோக ஸ்ருதி இல்லங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு விநியோகத்தை கல்பனை பண்ணுவீங்க, விநியோகத்தை கல்பனை பண்ணணும். ஏன்னா ஸ்ருதி கல்பிய ஸ்ருதின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பாகம் இருக்கு, இந்த கல்பிய ஸ்ருதியில நீங்க பண்ண வேண்டியது இருக்கு, பிரயோகத்துக்கோசரம் விநியோகத்துக்கோசரம் கல்பிய ஸ்ருதி. இப்போ கல்பிய ஸ்ருதிக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், இங்க பாப்போம், இது தவிர நான் வேற நமக்கு முன்னாடி பாத்துருக்கோமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அதாவது மங்களாச்சரணம் பண்ணோம், மங்களாச்சரணம் ஏன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னது காரணம் என்ன கொடுத்தோம், மங்களாச்சரணம் அது பரம்பரையில இருக்கு அப்படின்னு. அதை தவிர இன்னொரு பிரமாணம் கொடுத்தேன், மங்களாச்சரணத்தை யாரு பண்றானோ அவன் வீரியவான் பவதி அப்படிங்கறது மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. மகாபாஷ்யத்துல வேத வாக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்லிருக்க, ஸ்ருதி வாக்கியம் அது, அது என்னது கல்பிய ஸ்ருதி. அந்த கற்பனை பண்ணப்பட்ட ஸ்ருதி வச்சுட்டு நாம இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தத்தை எடுத்தோம். ஏற்கனவே இந்த கல்பிய ஸ்ருதி பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது உதாரணம் அது. சரி, இப்படி கல்பியமா இருக்கு ஒரு லிங்கம் முதலிய விநியோகத்திரி ஸ்ருதி ஆனது கல்பனை செய்யப்பட வேண்டியதா இருக்கு. சரி, கல்பனை செய்யஞ்சா என்னப்பா இப்ப குறைஞ்சு போச்சு, கல்பனை பண்ணுங்களேன் அப்படின்னா அப்படி இல்ல. யாவச்ச தயிர் விநியோஜக சப்த கல்பிதே தாவ பிரத்யக்ஷயா பிரத்யக்ஷயா ஸ்ருத்தியா விநியோக கிருதத்வேன தேஷாம் கல்பகத்துவ சக்தியர் வியாகதத்துவாது. என்ன பிரச்சனை, கல்பனை பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னா பிரத்யக்ஷமா ஒரு ஸ்ருதி இருக்கு, பிரத்யக்ஷமா விநியோகம் பண்றதுக்கு ஒரு ஸ்ருதி இருக்கு, ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, பிரத்யக்ஷமான ஸ்ருதியை விட்டுட்டு அனுமான இந்த லிங்கத்தை பிரமாணம் எடுத்துக்க ட்ரை பண்றீங்க. பிரத்யக்ஷமும் பிரமாணம் தான், லிங்கமும் பிரமாணம் தான். நீங்க என்ன பண்றீங்க, பிரத்யக்ஷம் விட்டுட்டு லிங்க பிரமாணத்தை எடுத்து நிரூபணம் பண்ண போறீங்க. ஆனா லிங்க பிரமாணத்தை நீங்க வந்து பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒரு விநியோகத்திரு ஸ்ருதியை கல்பனை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி விநியோகத்திரு ஸ்ருதியை கல்பனை பண்ணணும்னு சொல்லி சொன்னா அந்த கல்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநியோகம், ரெண்டு ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் லிங்க ஸ்ருதியை பிடிக்கிறீங்க, லிங்க ஸ்ருதிக்கு ஒரு விநியோக ஸ்ருதி கல்பனை பண்றீங்க, விநியோக ஸ்ருதியிலிருந்து விநியோகம் பண்றீங்க. இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் தான் விநியோகம் ஆறுது. விநியோக ஸ்ருதி டைரக்டா பிரத்யமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அடுத்த நிலையிலேயே முடிஞ்சு போச்சு, விநியோகம் ஆயிடும். நீங்க இங்க கல்பனை பண்ற நேரத்தை அது விநியோகம் முடிஞ்சு போயிடுது. இந்த ஸ்ருதி என்ன பண்ணலாம் நீங்க யோசிக்கிறதுக்கு நேரத்துக்குள்ள, இந்த ஸ்ருதி எப்படிப்பட்ட ஸ்ருதியை கல்பனை பண்ணலாம் யோசிக்கிற நேரத்துக்குள்ள அங்க விநியோகமே முடிஞ்சு போயிடுது. அதனால சொல்றாரு, யாவச்ச தயிர் விநியோஜக சப்த கல்பியதே, அந்த விநியோஜக சப்தான்னு சொல்லி சொன்னா விநியோக ஸ்ருதியானது எவ்வளவு நேரம் நீங்க யோசிச்சு கல்பனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ள தாவது பிரத்யக்ஷியா ஸ்ருத்தியா விநியோக சீக்கிரத்துக்கு என்ன

अतएव ऐन्द्रिया लिंगात् न इन्द्र उपस्थानार्थम् किन्तु ऐन्द्रिया गार्हपत्यम् उपतिष्ठते इत्यत्र गार्हपत्यमिति द्वितीया श्रुतिया गार्हपत्यस्य गार्हपत्यस्य उपस्थानार्थम् ऐन्द्रिया गार्हपत्यम् उपतिष्ठते ஒரு வாக்கியம் வேதத்துல இருக்கு நேந்திரஸ்சசி அப்படின்னுட்டு அந்த அந்த அந்த மந்திரத்தை வச்சுட்டு அதாவது ஐந்திரியான்னு சொல்லி இங்க சொன்ன சுத்தியானது நேந்திரஸ்சசி அப்படின்ற அந்த மந்திரத்தை வச்சுட்டு உபஸ்தானத்துக்கு பிரயோகம் பண்ற ஒரு மந்திரம் அது. இப்போ அந்த மந்திரத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்திரன் சம்பந்தப்பட்ட மந்திரம் அது ஐந்திரியா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிச்சா அப்படின்னு அர்த்தம். இந்திரன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லல, இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிச் ரிக்கா ரிக் வாக்கியம் அது, ரிக் மந்திரம் ரிச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா ரிக் மந்திரம்னு அர்த்தம். இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிக் மந்திரம் பாத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்திரன் சம்பந்தப்பட்டது ஐந்திரி, எது இந்திரன் சம்பந்தப்பட்டதோ அது ஐந்திரி, ஐந்திரியான் இருக்கு அப்படின்னா இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிக் மந்திரம் என்னது அப்படின்னு கேட்டா ரிக் மந்திரம் அப்படின்னா. அப்படி இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிக் மந்திரத்தை வச்சுட்டு நீங்க வந்து என்னோ பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா உபஸ்தானம் அப்படின்ட்டு உபஸ்தானம்னு சொல்லி சொன்னா என்ன, அக்னி உபஸ்தானம்னு மந்திரம் சொல்லுவோம், அக்னி உபஸ்தான மந்திரம் அப்படின்னு சொல்லுவான் சமிதாதனம் பண்ணும் போது அக்னி உபஸ்தான மந்திரம். உபஸ்தானம்னா என்ன, உப உப அப்படின்னா சமீபே உபநிஷத்து வர மாதிரி சமீபே திஷ்டாது. சோ அந்த உபஸ்தானம்னா அது அது பக்கத்துல இருக்கிறது, அது பக்கத்தை நோக்கி போறது எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம், அதை நெருங்கி போவது இல்ல அதை நெருங்கி இருக்கிறது அப்படின்னுட்டு. ஏன்னா உபநிஷேத் அப்படின்னா உபநீ அங்க போறது அங்க பக்கத்துல நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருந்தோம். அதே மாதிரி இது பக்கத்துல போறது அந்த அக்னி பக்கத்துல போறது, எந்த அக்னி பக்கத்துலனா கார்ஹ்யபத்யம் கார்ஹ்யபத்ய அக்னி பக்கத்துல போறது நம்ம. சரி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, லிங்கத்தை வச்சுட்டு ஐந்திரியா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உபதிஷ்டதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல, ஐந்திரியா உபதிஷ்டதே அப்படின்ற சம்பந்தத்தை நீ வச்சு லிங்க பிரமாணத்தை வச்சுட்டு இந்திரன் சம்பந்தப்பட்ட ரிக்க வச்சுட்டு உபதிஷ்டம் பண்ணணும் அப்படிங்கறத இங்க அர்த்தத்தை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்படி சொல்றது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு கற்பனா சுருதி பண்ணணும். அந்த கற்பனா சுருதி பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, ஐந்திரியா கார்ஹபத்யம் உபதிஷ்டதை இருக்கு, கார்ஹபத்யம் உபதிஷ்டதை ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடும் ஸ்ருதி அது, அது பிரபலமா இருக்கிறதுனால வேலையை முடிச்சுட்டு போயிடும், அந்த காரியபத்தியத்துக்கு உபதிஷ்டம் பண்ணணும் அப்படிங்கறத அர்த்தத்தை வச்சுட்டு முடிச்சுட்டு போயிடும். அதனாலதான் சொல்றாரு, அது சொல்றாரு அத்திர அயம் ஆசிய ஐந்திரியா காரகபத்தம் உபதிஷ்டதை ஸ்ருதி, இந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த மந்திரத்தை வச்சுட்டு நீங்க வந்து உபதிஷ்டனம் பண்ணணும் அப்படின்ட்டு. தத்ர கதாச்சனஸ்தரசே நேந்திர சசிதாசுஷே இது அசௌ ரிக் ஏ ஐந்திரி தத்த இந்திரசிய பிரகாஷனா, இந்த மந்திரம் தான் ரிக் மந்திரம் ஐந்திரி மந்திரம், அதாவது இந்திரன் சம்பந்தப்பட்ட மந்திரம். ஏன் துன்புறுத்துவனாக எப்பொழுதும் ஆக மாட்டாயாக, ஹிந்து ஆஹுதிம் தத்தவதே யஜமானாய பிரியசே இதி தஸ்யார்த்த. ஆனா நீ எங்களை துன்புறுத்தவனா இல்லாம நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, ஆஹுதி தர்ற எங்களை மாதிரியான யஜமானர்கள்னால யஜமான தெரியும் எங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்ப, எஜமானாய பிரியசே எஜமானன் நோக்கி பிரியமாக இருப்பாய், நல்ல விஷயத்தை கொடுப்பாய், மங்களமான விஷயத்தை கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது. தத்த இந்திர பிரகாச சாமர்த்திய ரூபாத லிங்காது மந்திரசி இந்திர விஷய கிரியா சாதனத்தும் கம்யத்தை. அதனால இந்திரன் சம்பந்தப்பட்ட மந்திரம் அப்படிங்கறதுனால என்ன தெரியறது நமக்கு, இந்திரன் சம்பந்தப்பட்ட கிரியாவுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் அப்படின்னு தெரியறது. அதனால எதி அசோ மந்திர இந்திர பிரதான கிரியாயாக சாதகோ ந பவதி ததானிம் அனேன மந்திரேன இந்த பிரகாசனம் ரத்தம் சாத். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்திரனை சம்பந்தப்பட்டதாக இந்திரனை நிரூபிக்கிறதான மந்திரமா இல்லைன்னு சொல்லி சொன்னா, இந்த மந்திரன்ல மந்திரத்துல இந்திரன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, இந்திரன் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சரி இந்திர பாட்டம் இருக்கு அங்க, தஸ்மாதி ஏதத் மந்திர மந்திரக்கரணக கிரியாம்பிரதி இந்திர பிரதான விதி ஏதாதிருஷ புத்தி உத்பாதனம் லிங்க விநியோக. அதனால இந்த மந்திரத்துக்கு யார் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்திரன், இந்திரன் சம்பந்தப்பட்டதான இந்திரன் கரணமாக கருவியாக இருக்கக்கூடியதான மந்திரம், இந்திரனுக்கு கருவியா இருக்கக்கூடியதான மந்திரம் இது, இந்திரன் பூஜைக்கு கருவியா இருக்கக்கூடியதான மந்திரம் இது அப்படின்றதுனால லிங்க பிரமாணத்தினால இந்திரன் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சுக்கணும் புரிஞ்சுக்கிறோம். சரி காசோ கிரியேட்டி அப்ப இங்க கிரியா இந்திர

0: அது எத மந்திர கரண கிரியா கரணக கிரியாம்பிரதி, இந்த மந்திரம் என்ன செயலை செய்யுமோ, அஜ்ஞாதார்த்த ஞாபகம் மந்திரகான்னு சொல்லி சொன்னா, இந்த மந்திரம் என்ன செயலை செய்யுமோ அந்த செயல் யாருக்கு பிரதி, யாருக்காக, இந்த பிரதிக்காக அப்படிங்கறது தெரியாது. அதனால என்ன கிரியா இந்த மந்திரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது, நமக்கு இந்த மந்திரம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னத்த ஞாபகப்படுத்துறது அப்படின்னு கேட்டா, விசேஷ ஜிக்யாசாயா, இந்த மாதிரி ஒரு ஆசை வரும்போது, ஐந்திரியா உபதிஷ்டதேதி அனேன விருத்த அவிருத்த பரத்வயேன துவய ரூபேன வாக்கியன உபஸ்தான கிரியாயாம் பிராதானியம் கம்யதே. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இன்னொரு வாக்கியத்தை எடுத்து பாக்கிறோம். அந்த ஐந்திரியா கார்ஹபத்தியம் உபதிஷ்டதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கார்ஹபத்தியம், கார்ஹபத்தியம் என்றது கார்ஹபத்திய கார்ஹபத்தியோ கார்ஹபத்தியாக கார்ஹபத்தியம் த்விதீயா, இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையினால த்விதீயா ஸ்ருதி அப்படிங்கிற ஸ்ருதினால எனக்கு ஸ்ருதி பிரமாணமா கார்ஹபத்தியம் அப்படிங்கிறது அங்க முன்னாடி வந்து நிக்கிறது. கார்ஹபத்திய அக்னி சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு அப்படி எனக்கு தெரியறதுனால, தச்ச குணமூதாம் எத்கிஞ்சது கரணக்க கிரியா மந்திரேன நபசம்பவதி, அந்த குணமானது கார்ஹபத்தியம் அப்படிங்கிறது ஒரு குணம், அக்னியோட ஒரு தன்மை உள்ள அக்னி, பல வகையான அக்னி சொன்னோம், அதுல ஒரு வகையான அக்னி கார்ஹபத்தியம், அப்படிப்பட்ட குணமுடைய அக்னி, அதாவது அந்த திசையில இருக்கிறது அந்த மாதிரியான பேருடையது அந்த விசேஷமுடையது அப்படின்ட்டு ஒரு குணம் தானது. அப்படிப்பட்ட குணமுடைய விஷயமானது ஏதாவது ஒரு அந்த குணமானது வேற எதையோ சார்ந்திருக்காம இருக்க முடியாது. அதனால கிரியா மந்திரம் என்னென்ன சம்பவத்தி ஒரு அது சம்பந்தப்பட்டதான ஒரு கிரியா இல்லாம அந்த குணமானது இருந்து பிரயோஜனம் இல்லை. ததக தாதிருஷீம் கஞ்சித் கிரியாம் பிரதி காரபத்திய பிரதானம் இது ஏதாதிர புத்தி உற்பாதனம் ஸ்ருதி விநியோக. அப்படி நமக்கு அதனால என்ன தெரியறது, இந்த மாதிரியா இந்த கார்ஹபத்திய சம்பந்தப்பட்ட அக்னியில வேற ஏதோ ஒரு கிரியாவானது இருக்கணும், ஒரு கிரியாவானது செய்யப்படணும் அப்படிங்கிற புத்தியானது நமக்கு உண்டு பண்றது. சரி, அப்படிப்பட்ட கார்ஹபத்தியானது பிரதானமா இருக்கு ஏதோ ஒரு கிரியாக்கு அப்படின்ற ஒரு புத்தியை வந்து உண்டு பண்ணப்புறம், ஐந்திரியா உபதிஷ்டதை பதத்வயே மந்திர விசேஷ கிரியா விசேஷயோகோ பரியவதானம் பவதி. ஐந்திரியா உபதிஷ்டதே அப்படிங்கறத மந்திர விசேஷமும் கிரியா விசேஷமும் என்ன அப்படிங்கறது இங்க தீர்மானம் பண்ணி நிறுத்தி வைக்கும் போது, ததா சதி ஐந்திர மந்திரேன காரியபத்தியம் உபதிஷ்டதே இது அர்த்தம் நவகதி. மந்திர விசேஷமும் கிரியா விசேஷமும் நமக்கு அதுல தெரியறது என்ன, இந்த மந்திரத்தை வச்சு என்ன பண்ணணும்னா, ஐந்திர மந்திரத்தை வச்சுண்டு இந்திர சம்பந்தப்பட்ட மந்திரத்தை வச்சுட்டு காரபத்தியத்தை நீ அடைவாயாக, காரபத்திய அக்னிக்கு பக்கத்துல போவாயாக அப்படிங்கிற புத்தியானது நமக்கு தெரியறது தெளிவாருது. அதனால எத்யபி பிரமாணத்துவ விசேஷ சுருதி லிங்கையோ விரோத பிராப்தே வ்ரீஹியவது விகல்பா ஸ்யாத் இந்திர காரபத்தியோ பிரதானத்துவ விசேஷத்துவ உபஸ்தானஸ்யன குணத்வாத் பிரதி பிரதானம் குணம் பிரத்தி இது ந்யாயேன உபஸ்தான வ்ருத்தியா சுருதி லிங்கையோ சமுச்சயோ வா ஸ்யாத் சுருதி விநியோகமானோ வஸ்து சாமர்த்தியம் அனுசத்தியே விரித்தே அந்யதா வன்னினா சிஞ்சே வாரினா தஹேதித்யபி விநியோஜதே. அப்படி சொல்லும்போது பிரமாணமானது ரெண்டு நிற்கும்போது, சுருதி லிங்கமானது விரோதமா இருக்கும்போது ரெண்டு பிரமாணம் வந்து நிக்கிறது, ஸ்ருதி பிரமாணம் லிங்க பிரமாணம் ரெண்டும் விரோத விரோதமா இருக்கு. இப்ப நான் எதை உபயம் பண்றது, பிரவர்த்திக்கு உபயம் பண்றது, எது எதை பாதனை பண்ணோம் அப்படின்னு பாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பின்ன என்ன பண்றது, நீ வந்து விகல்பமா எடுத்துக்கோ, எது ரெண்டு பிரமாணம், ரெண்டு பிரமாணம் சண்டை போட்டுக்கிறது, ஸ்ருதி பிரமாணம் லிங்க பிரமாணம், நான் இப்ப எதை ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் பிரயோகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதான் பார்ப்போம். ஏன் இல்லாட்டி வன்னினா சிஞ்சேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு, வன்னினா நெருப்பை கொண்டு சிஞ்சேத்னா தெளிக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சிஞ்சன கர்மம், சிஞ்சன கர்மம் தெளிக்கிறது, நெருப்பு கொண்டு தெளிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா என்ன முட்டாள்தனமானது, அது விதி வாக்கியம் ஆயிடும், அது உங்களுக்கு ஸ்ருதி லிங்கத்தை வச்சுட்டு அது வாக்கியம் ஆயிடும், நெருப்பை வச்சு தெளிக்க ஆரம்பிக்கணும் நீங்க. இல்லாட்டி வாரி நாட்ட ஏத்தின்னு வாக்கியம், நீரை கொண்டு எரிக்கி எரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரயோகம் பண்ண முடியாது. அதனால என்ன ஆறுது, விநியோகம் பண்ண முடியாது. அதனால தஸ்மாத் உபஜீவியத்வேன லிங்கத்திய பிரபலத்துவாது இன்றே மந்திரின் உபஸ்தேயோ அதனால இங்க வந்து எதிப்பி பிரச்சனை இருந்தாலும் சரி, முக்கிய விருத்தினால காரபத்தியத்துக்கு நாம காரபத்தியத்தை உபதிஷ்ட சகரமத்தோட சம்பந்தப்படுத்தலாம் கூட, கௌணவருத்தி கௌணவருத்தின்னு சொல்லி சொன்னா இரண்டாந்தரமான முக்கியமற்றதான சாதாரணமான அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விருத்தினால அப்படிப்பட்ட பிரயோகத்தினால நாம வந்து இந்திரன் காரபத்திய சம்பந்தப்பட்ட உபஸ்தானம் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிக்கிறோம். இந்திரன் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை வச்சு காரபத்திய உபஸ்தானம் பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிக்கிறோம். அதனால இங்க பிரயோகமானது ஸ்ருதி வாக்கிய பிரகாரம் தவிர லிங்க வாக்கிய பிரகாரம் இல்ல அப்படின்றது நிறுவனமாறுது. லிங்கத்தை பிரபலமா வச்சுட்டு நம்ம இல்ல, ஸ்ருதியை பிரபலமா வச்சுன்னு தான் இங்க பண்றோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது லிங்கம் தூ விநியோ விளம்பேன விநியோகே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் ஏன் விளம்பமா, அதாவது மெதுவா வர்றது, விநியோகம் பண்றதுக்கு டக்குன்னு முடிஞ்சுடுது, அது வெளும்பா வர்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கோசரம் ஒரு உபஸ்தானம் பண்றதுக்கு, அந்த உபஸ்தானத்தை நீங்க நிரூபிக்கிறதுக்கோசரம் ஒரு விதி வாக்கியத்தை கிரியேட் பண்ணணும், அந்த விதி வாக்கியம் அடுத்தது பிரயோகம் பண்ணணும், அதுக்குள்ள இங்க வேலை முடிஞ்சு போயிடுது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல ரெண்டு விஷயம், ரெண்டு வகையான பாதம், பாதத்தை பத்தி பாதத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமே, ரெண்டு வகையான பாதம் இருக்கு, பிராப்த பாதம் அப்பிராப்த பாதம் அப்படின்ட்டு. பிராப்த பாதம் அப்பிராப்த பாதம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி, ஏற்கனவே அடையப்பட்ட பாதம் அது பிராப்த பாதம், அடையப்படாத பாதம் அப்பிராப்த பாதம். இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு சமஸ்கிருதத்தை வச்சு சொல்றேன், அஷ்டாத்தியாயி இருக்கு, அஷ்டாத்தியில ஏழு அத்தியாயமும் எட்டாவது அத்தியாயத்தோட முதல் பாகமும் ஏழரை, ஏழை கால், செவன் அண்ட் குவார்டர், ஏழை கால். அந்த ஏழை கால அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயமானது பின்னாடி இப்பிரதிஷேதே பரம் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியம் ஆயிரும். சரி, அந்த மூணுத்திலையும் கூட அப்பிராப்த பாதம் வரும். எப்படி அப்படின்னு கேட்டா, திரிபாத்தியா அபி பூர்வ பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம்னு சொல்லியிருக்கு. இந்த மூணாவது பாதி பாகத்துல கூட, அந்த மூணு பாகத்தோட கடைசி மூணு பாகத்திலையும் கூட பூர்வம் பிரதி பரம் சாஸ்திரம் அசித்தம், முதல் சூத்திரம் எது இருக்கோ அது பின்னாடி வர சூத்திரத்தை எல்லாம் இருக்கவே அந்த மாதிரி சூத்திரம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது, அதனால திரிபாதியிலும் கூட அப்பிராப்த பாதம் இருக்கு. முதல் பிராப்த பாதம், இது அப்பிராப்த பாதம், ரெண்டு பாகம் இருக்கு. அதனால அதை வச்சுட்டு குறிக்கிறது, பிராப்த பாதம் எங்க அப்பிராப்த பாதம் எங்க அப்படின்றத டீக்கால சொல்லியிருக்கேன். சரி, நான் முன்னாடி அந்த ஸ்லோகத்தை சொன்னது, இந்த ஸ்லோகம் இங்க டீக்கால கடைசியில சொல்றான், ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாட்சியானாம் சமவாயே பாரதோர்பல்யம் அர்த்த விப்ரகாஷாத் அப்படின்ற சூத்திரத்தை அங்க பிரமாணமா சொல்றான். அந்த நியாயம் வந்து சப்த சாமர்த்தியம் லிங்கம், லிங்கம்னா என்ன அப்படின்னு அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. லிங்கம்னா சப்த சாமர்த்தியம், அதுதான் லிங்கத்துடைய லட்சணம், சப்த சாமர்த்தியம். இருந்தாலும் பூர்வாச்சாரியர் சூத்திரத்துல எங்க என்ன சொல்லிருக்காங்க, வார்த்தைகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சாமர்த்தியம் சர்வ சப்தானாம் லிங்கம் மித்யபிதீயதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி சப்த சாமர்த்தியம் லிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் சப்த சாமர்த்தியம் சப்தம் லிங்கம்னு சொல்லாம விட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா, சாமர்த்தியம் லிங்கம்னு சொல்லி சொன்னா எல்லா வகையான சாமர்த்தியமும் அங்க வந்துடும். மொழ விடுறதுக்கு அந்த விதையில ஒரு சாமர்த்தியம், அதுவும் லிங்கம் ஆயிடும். நாம லிங்கத்தை வேதத்துல பாக்குறோம், விவகாரத்துல இருக்கிற அதுவும் லிங்கமாகும், சாமர்த்தியம் தான் அதுவும் கூட. அதனால நீங்க சப்த சாமர்த்தியம்னு சொல்ல வேண்டியது இருக்கு, சாமர்த்தியம் மாத்திரம் சொல்லாம சப்த சாமர்த்தியம்னு சொல்லிட்டு. சப்தம் லிங்கம்னு சொல்லி சொன்னா எல்லா சப்தமும் லிங்கம் ஆயிடும், விதின்னு ஒண்ணுமே இருக்க முடியாது, எதுவுமே விநியோகத்திரி அதெல்லாம் நீங்க பேசவே முடியாது, எல்லாமே லிங்கம் தான். அதனால சப்த சாமர்த்தியம் லிங்கம் அப்படின்னு ரெண்டுத்தையும் விசேஷம் விசேஷம் ரெண்டுத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட சாமர்த்தியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க சாமர்த்தியம் ரூடி ரேவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படியே சாமர்த்தியமானது ரெண்டு வகைப்படுறது, ஒண்ணு சப்தகத சாமர்த்தியம், இன்னொன்னு அர்த்தகத சாமர்த்தியம் அப்படின்ட்டு. சப்தகத சாமர்த்தியம், இன்னொன்னு அர்த்தகத சாமர்த்தியம். ரெண்டாவது அர்த்தகத சாமர்த்தியத்தை நாம முதல் அத்தியாயத்திலேயே பார்த்து முடிச்சாச்சு. சப்தகத சாமர்த்தியம் என்ன அப்படிங்கறதான் இங்க பாத்துட்டு இருக்கோம். அர்த்தகத சாமர்த்தியம் முதல் அத்தியாயத்துல முடிஞ்சு போடுறது, சப்தகத சாமர்த்தியம் இந்த மூணாவது அத்தியாயத்தை. இப்ப நம்ம மூணாவது அத்தியாயத்துல அங்க அங்கி பாவம் விசேஷ விசேஷ பாவம் விசேஷேஷ பாவம் பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்க என்னது சப்த சாமர்த்தியம் அதை பத்தி பாக்குறோம். சாமர்த்தியம் ரூடி ரேவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சாமர்த்தியம் என்னது, ரூடி, ரூடின்னு சொல்லி சொன்னா என்னது, லோகத்துல எந்த விஷயமானது ஒரு ஒரு இப்படித்தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்றதா எடுத்துட்டு இருக்கோ அதுதான் ரூடி. உதாரணம் நிறைய இடத்துல சொல்லிருக்கு, பங்காத் ஜாதம் பங்கஜம், பங்கம்னா சேரு, ஜாத்தானா தோன்றியது, சேற்றிலிருந்து தோன்றியது செந்தாமரை. அதுல எத்தியப்பி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, தவளை முதலியதான் இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்றீங்க, பங்கா ஜாத்தன்ற ரூடி அர்த்தம் இதுல தாமரையில கொண்டு போறீங்க. அந்த மாதிரி இந்த சொல்லுனால இந்த பொருள் தான் தீர்மானம் ஆயிருக்கு, இந்த சொல்லுனால இந்த பொருள் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் ஆயிருக்கு, அதுதான் ரூடின்னு அர்த்தம். அதனால தேன சமாட்சியாதோ அஸ்யாக பேதாக அஸ்யா பேதக அஸ்யா பேத அப்படி அந்த அந்த ரூடி விஷயத்தினால ரூடினால அந்த ரூடி சாமர்த்தியத்தினால சமாக்கியாதோ அஸ்யா பேத, இதனுடைய பேதமானது இதனுடைய வேற்றுமைய வேறுபாடானது சொல்லப்பட்டதா இருக்கு. யோகிக்க சப்த சமாக்கியாதோ ரூடியாத்மக லிங்க சப்தசிய பின்னத்வா யோக ரூட யோகம் யோகாரூடம் யோகிகம் அப்படின்னு பல வகையான ரூடி அர்த்தம் இருக்கு. இங்க அர்த்தம் ஒரு விஷயத்தை நிரூபிக்க பண்றதுக்கு பல வகையானது அது நம்மளுடைய வியாக்கரண சாஸ்திரத்தை விசாரம் அது. இங்க யோகி யோகிக்க சப்த சாமாக்கியாதோ ரூடியாத்மக லிங்க சப்தசிய பின்னத்வா அது யோகிக்க சப்தமா என்ன சொல்லியிருக்கோ இந்த மாதிரி வேதத்துல என்ன தீர்மானம் பண்ணதோ அது ரூடியா லோகத்துல என்ன தீர்மானம் பண்றதோ அதை காட்டிலும் ஏற்பட்டது. ஏற்கனவே வேதம் முதலிய விஷயங்கள் எப்படி தீர்மானம் பண்ணப்பட்டதோ அந்த அர்த்தமானது லோகத்துல ரூடியா என்ன இருக்கோ அதோட வேறுபட்டது. தேன அதனால்தான் என்ன பண்றாங்க பர்ஹின் தேவ சதனம் தாமி இதி மந்திரஸ்ய குஷ லவணாங்கத்வம் நது உலபாதி லவணாங்கத்வம் நது உலபாதி லவணாங்கத்வம் முடிஞ்சு சொல்றாரு. இன்னும் பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சித்ரமலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, சீவனார் சிவனை அறிகிலர். சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டிருப்பரே அப்படின்னு சொல்றோம் இந்த பாடல். அதாவது சீவனுக்கு தற்போதம் உள்ள வரையில் சிவபெருமானை அறிய முடியாது. அதுக்கப்புறம் அந்த சிவனார் சிவனை அறிகிற அவனால அறிய முடியாது. ஆனா சிவனாரை அறிந்த பின் இல்லையா என்னாகும், அதாவது அந்த தற்போதம் கழிந்தால் சிவபெருமானை அறிய முடியும், அப்படி அறிந்தால் பின் சிவமாகும் என்று சொல்லுகிறார். அப்ப சிவனும் சீவனும் ஒன்றென்று கூறியது அன்று ஒன்றை விட்டு ஒன்று அறியாமையில் கலந்து நின்று காண்பதாய் காண்பதன்றி தனியே காணாது. அதாவது காண்பது கண்ணுதான், ஆனா காட்டும் உள்ள இல்லைன்னா கண்ணு வந்து காணாது இல்ல. அதை மாதிரி சிவபெருமான் இல்லாம சீவனால எதுவும் சித்திக்காது என்பதை நமக்கு சொல்லுகின்றார் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். சிறுவைகுண்டத்தில் அவதரித்தவர்கள், காசி மடத்தை நிறுவியவர்கள், திருப்பனந்தாளிலே மடம் அமைத்திருப்பவர்கள். அவங்க அந்த சாமி நமக்கு செய்த ஒரு நூல் வந்து பண்டார மும்மணி கோவை. அதுல நற்கமலை ஊரில் கூறுகினேன் ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறுகினன் பின் அப்படின்னு சொல்றாரு. அதனால அது நமக்கு வந்து அந்த சீவன் சிவன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு மாத்திரை அளவுதான். அப்ப ஜீவன் வந்து சிவன் ஆகிறதுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத நமக்கு இதுல அவரு எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மேலும் நம்முடைய அப்பர் சுவாமிகளும் மிக அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதை இப்போது நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சிவஞான போதத்துல பொன்வாள் முன் கொன்மூவில் புக்கொடுங்கி போயகல தன்வாளே எங்குமாம் தன்மை போன் முன்வான் மலத்தின் மறைந்துள்ள மற்றுலகை உண்ணும் மலத்திரித்து செல்லும் வரத்து என்று பாடல். சிவஞான போதத்துல 11ஆம் சூத்திரம் 2ஆம் அதிகரணத்துல 4வது பாடல். கதிரவனோட ஒளி வந்து தன்னுள்ள உள்ள மேக படலத்துக்குள்ள புகுந்து மறைஞ்சு அந்த மேக படலம் சிறிது நீங்கும் போது ஒருபுடையாய் தோன்றி நிலவுகிறது. பின்னால மேக படலம் முழுசும் நீங்கியாச்சுன்னா எங்கும் பரவும் கதிரவன் ஒளி. அது மாதிரி உயிரும் தனது அறிவு மலத்துல மறைய பெற்று கேவல நிலையில முதல்ல கிடக்கு. அப்புறம் கருவிகளோடு கூடிய காலை அத கூடிய போது சகல நிலையில கொஞ்சம் அறிவு விளங்க பெற்று உலக பொருட்களை எல்லாம் நுகருது. பின் முதல்வனோட அருளால மலத்தை பற்ற களைந்து வியாபக அறிவோட சிவபெருமானுடைய திருவடியை அணையும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து இருக்கும். மெய்கண்ட தேவநாயனாரும் அதைத்தான் சொல்றாரு, திருமூல தேவநாயனாரும் அதைத்தான் சொல்றாரு. பண்டார மும்மணி கோவையில நம்முடைய குமரகுருபர சுவாமிகளும் நமக்கு அதைத்தான் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து மிக அழகாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் அவரும் இந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். எட்டாம் திசைக்கும் இரு திசைக்கும் இறைவா முறை என்று இட்டார் அமரர் எம் பூசல் என கேட்டறி விழியா ஒட்டா கயவர் திரிபுரம் மூன்றையும் ஓரம்பினால் அட்டான் அடி நீர் கீழதன்றோ எந்தன் ஆறுயிரே அப்படிங்கிறாரு. அதாவது அவருடைய திருவடி கீழேதான் இந்த சீவன் வந்து இருக்கணும். அதுலயும் அதாவது ஜீவனுக்கு தற்போதம் இருக்கிற வரைக்கும் சிவனை அது நிச்சயமா அறியாது, அறியவே முடியாது. அப்புறம் அந்த தற்போதம் கழிந்த பின்பு சிவமாம் தன்மையை அது பெறுகிறது. அதத்தான் இதுல சொல்லி இந்த பதிகத்துல மகுடம் என்னன்னு பார்த்தா அடிநீள் கீழதன்றோ எந்தன் ஆறு இறை. எப்போதும் சிவபெருமான் திருவடி கீழே அடிமையாக ஆன்மா இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மிக மிக தெளிவாக அவர் எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் நமது அப்பர் சுவாமிகளுடைய குருவித்தவா என்ற ஒரு அருமையான ஒரு பாடல், அதிலையும் நமக்கு அவர் மிக அழகாக இந்த பாடலோடு இயைந்த கருத்தை நமக்கு அவர் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குருவித்த நோய் உருவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி அறிவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே செறிவித்தவா தொண்டனேனே தன் பொன்னடி கீழ். எனதும் அதே கருத்து தான் துணிக்குது. செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனையே அப்படின்னு சொல்றாரு. இதுவும் அதேதான் மகுடம், என்ன வந்து உன் திருவடி கீழ் வைத்துக் கொண்டாய் அப்படின்னு அழகாக தன்னோட அடிமைகளை எல்லாம் அவர் வந்து தன்னுடைய திருவடி கீழ் வைத்து பராமரிக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறது. சரி, அடுத்து குணவிளக்காகிய கூத்தப்பிரானும் மனவிளக்காகிய மண்ணுயிர்க்கெல்லாம் பணவிளக்காகிய பல்தலை நாகம் கனவிளக்காகி கண்காணி ஆகுமே என்று சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே சிந்திச்ச பாடலுக்கு யாதென்று பாவிக்க நான் அது ஆதலால் உன்னை நான் என்று பாவிக்கின் அத்துவித மார்க்கம் உரலாம். அதாவது சீவன் சிவன் வேற வேற இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தாய்மான சுவாமி அந்த கருத்தை சொல்றாரு. சீவன் சிவன் என்ன வேறு இல்லைன்னு வருது இல்லையா, அப்படி அப்படி வேறா நினைச்சா நமக்கு சிவபெருமானை அறிய முடியாது, அத்துவிதமா இருக்கணுங்கிறத தாய்மான சுவாமி இப்படி யாதென்று பாவிக்க இல்லையா அப்படிங்கிற பாடல்ல எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இப்போ அடுத்த பாடல் குணவிளக்கு பாடல் அப்படிதான் ஆரம்பிக்கு. அது யாரு அப்படின்னா சிவம் தான். மனவிளக்கு வந்து ஆன்மா, பணம்னா படம், அப்ப பணம் விளக்கு பணவிளக்குன்னா விளக்குபவர் இல்லையா, அதாவது ஆய்பவர் முதநிலை தொழிலாக பெயராக விளக்குபவனை அது உணர்த்துகிறது. அப்போ உருவற்ற ஞானத்திற்கு போதம் என்னதுன்னு பார்த்தா குணம், அது வந்து ஆனந்தம். அப்ப குணவிளக்குன்னு சொன்னா ஆனந்தமயமான ஞான கூத்தனை குறிக்கிறது. அவன் கூத்து வந்து காரண ரூபமான பஞ்ச கிருத்தியங்களையும் ஆனந்தத்தையும் செய்யும். பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் இல்லையா, அதனால குணவிளக்காகிய கூத்த பிரான் என்று விளித்துள்ளார். உயிர்களுக்கு வந்து மனம் கருவியா நின்று பொருட்களை எல்லாம் விளக்குறதுனால மனவிளக்கு மனவிளக்காகிய மண்ணுயிர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிர் உண்மைய வந்து மனம் துணை கொண்டுதான் நம்ம என்ன செய்வோம், உணர்வோம். மூணாவது என்னது, பண விளக்கு படங்கள்ல உள்ள ரத்ன தீபம். ஐம்பொறிகளாகிய ஐந்தலைகளை உடைய பாம்பிற்கு விஷய ஞானமாகிற ஒளி வந்து உண்மையின் இங்கனம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அறிவொளியாய் விளங்கக்கூடிய ஞானமா நடராஜ பெருமானோ மனத்தை விளக்காக கொண்டு வாழக்கூடிய நிலைவேருடைய உயிர்களுக்கெல்லாம் படங்கள்ல விளக்கு போல ஒளிவிடும் மணிகளை உடைய அந்த ஐந்து தலை நாகத்தையும் கூட்டமாகி ஆய்பவனாகிய கண்காணி இறைவனை கண்காணி என்று சொல்லுகிறார். இந்த கண்காணி ஒருவனே இந்த பொறிகள் எங்கெங்க செயல்படுதோ அது கூடவே இருந்து கண்காணிக்கின்றார். முதல்ல கண்காணி ஒருத்தன் உண்டுன்னு அறியணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அறிவாய் அறியாமை நீங்கி அவனே பொறிவாய் ஒளி தங் எங்கும் தானான போதன் அறிவாய் அவற்றினுள் தானாய் அறிவன் செறிவா நின்ற சீவனும் ஆமே அப்படிங்கிறது. அறிவுங்கிறது இயல்பாகவே அறிவு வடிவா திகழ்தலும் அறிவுறுத்த அறிவாய் திகழ்தல்னு ரெண்டு வகைப்படுகிறது. இதுல இயல்பாக அறிவாய் திகழ்பவன் யாருன்னா போதனாகிய பரசிவம். அதனால அவரை சொல்லும் போது அறிவாய் அறியாமை நீங்கியவனே அப்படின்னு சொல்றாரு. அறியாமை நீங்கியவன் சொன்னா இருந்து இல்லாம போயிருக்குன்னு அர்த்தம் கிடையாது, என்னைக்கும் அவருக்கு கிடையாது அறியாமைங்கிறது. அவர் அப்படி இருக்கிறதுனாலதான் உயிர்களுக்குள்ள அறியாமையை அவரால் நீக்க முடிகிறது. சரி, அடுத்து உள்ளம் வந்து பொறி வழியாக சென்றுதான் விஷயங்களை எல்லாம் உணருது. போதன் வந்து எல்லாத்திலையும் அறிவாய் கலந்திருப்பதால அனைத்தையும் ஒரு சார இருந்து அறிகிறார் அந்த அறிவார். அதனால மணிவாசக பெருமானும் கேளாதே எல்லாம் கேட்டான் என்று அவரை சொல்லுவார். சொல்லாமல் சொல்லுதல் தட்சிணாமூர்த்தி நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஒரு அனுபவம் தான், இப்படி ஒரு அனுபவம் தான் அப்படின்னு பாக்குறோம். அறிவாய் அவற்றினுள் அப்படின்னு சொல்லும் போது திருவருளால சிவஞானம் பெற்ற ஆன்மாவுக்குள்ள அறிவாய் இல்லையா அப்படி சொல்லுவாங்க, அப்படி கிடையாது அறிவாய என்றுதான் நாம சொல்ல வேண்டும். அப்ப இறைவன் வந்து அறிவே ஆதல் வந்து இந்த மந்திரத்தோட முதல் பகுதியில நமக்கு அழகா எடுத்து சொல்லப்பட்டிருந்தது, முதல் வரியிலேயே சொல்லப்பட்டிருந்தது. அதனால திருப்பி நம்ம அதை சொல்லணும்னு ஒண்ணும் இல்லை. மேலும் ஒளி வந்து ஒளியின் அன்றி இருளில் கலவாதது போல ஞானம் வந்து ஞானத்தால் அன்றி அறியாமையில் கலவாது. அதனால ஞான சொரூபியான சிவம் வந்து ஞானமான ஆன்மாவில் கலந்தது அப்படின்னு சொன்னா இந்த பாடலோட அந்த அதிகார இயல்புக்கு அது ஒத்து வருகிறது என்று பார்க்கிறோம். தானாய்ங்கிறது தான் கலந்து நின்றுன்னு, செறிவாகி நின்றுன்னா நீக்கமர நிறைந்து. சரி, அப்ப போதன் சீவனும் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால முக்தி நிலையிலும் ஆன்மா வந்து சுதந்திரம் அற்றவன் என்பதை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்த பாடல்ல ஆறாரின் தன்மை அறியாது இருந்தேனுக்கு, ஆறாரின் தன்மை அறிவித்தான் பேர் நந்தி, ஆறாரின் தன்மை அருளால் அறிந்த பின் ஆறாருக்கு அப்புறம் ஆகி நின்றானே என்று சொல்லுகிறார். அருள் அருளைதான் நம்ம எப்போதுமே மறந்தே போயிடுறோம் இல்லையா. அருளால் எவையும் பார் என்றான், அதை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழின்னு தாய்மான சுவாமி சொல்றார். அது மாதிரி ஆறாறு இல்ல ஆறாறு தத்துவங்கள் நமக்கு தெரியும், 36 தத்துவங்கள் என்னதெல்லாம், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5 அப்படிங்கிறது. சரி, இந்த 36 அவற்றின் தன்மை, அந்த 36 தத்துவங்களோட தன்மை ஆன்மாக்களை வினை போகத்தில் அழுத்தி நல்ல அழுந்தி அனுபவிக்க செய்வதும் மயக்கக்கூடியதும் இதுதான் இதோட வேலை. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, அறிவித்தான் பேர் நந்தி இல்லையா, பெரிய ஆச்சாரியன், அதாவது சிவமே ஆச்சாரியனாக வந்தது. தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த விட்டு என்று வருகிறது அல்லவா 8 சூத்திரத்துல சிவஞான போதத்துல. அப்புறம் அந்நியம் இன்மையின் அரண் கடல் செலுமே அப்படின்னு சொல்லுவார். அதே கருத்தை தான், அருளால் அறிந்த பின் ஆறாருக்கு அப்புறமாகி நின்றானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது 36 தத்துவங்களோட இயல்பை அறியாமல் இருந்த அடியனுக்கு அவற்றோட இலக்கணத்தை எல்லாம் அறிவித்தான் என்னுடைய ஆச்சாரியன். அடியன் அதெல்லாம் உணர்ந்த பின் அவன் 36 கடந்து தத்துவாதீத பொருளாக எனக்கு காட்சி வழங்கினான் அப்படின்னு அழகா சொல்றார். இறைவன் தத்துவாதீதன் என்பதை நமக்கு இதன் மூலம் எடுத்து காட்டியுள்ளார். சிவமாகிய அருள் நின்றறிந்தோரார் அவமா மலம் 5 ஆவதும் அறியார், தவமான செய்து தலைப்பறிகின்றார் நவமான தத்துவ நடகிலாரே. திருவருள் துணை இல்லாமலும் மலத்தோட இயல்பை உணராமலும் தவம் செய்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார். சிவம் அருள் இல்லையா ரெண்டும் குணகுணி அபின்னம். அதனால சிவமாகிய அருள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாட்டை சொல்லுவோம், அல்லது சிவத்தின் நின்று ஆகிய அருள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அருள் நின்று அப்படின்னு சொல்லும் போது அருள் வழியே நின்று, அதாவது கருவி கரணங்களோட வழியில செல்லாம அடங்கி திருவருளிலேயே நின்று. இதத்தான் சித்தியார்ல அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே என்று அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருப்பாங்க. தாய்மான சுவாமிகள் வந்து சிந்தை அறநில் என்று சும்மா இருத்தி என்று தன்னோட அனுபவத்தை எடுத்து சொல்லியிருப்பார். சரி, இதுல மலங்கள் ஐந்து, ஆணவம், கண்மம், மாயை, மாயையும், திரோதாய். இப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூன்றும் இது ஆணவம் என்ன செய்யுது, மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், இதெல்லாம் நமக்கு செய்யுது. கண்மம் வந்து இன்ப துன்பங்களை தருகிறது. மாயை வந்து தனுக்கரண புவன போகங்கள். இந்த காரியங்கள் எல்லாமே பயனற்று பிறவிக்குத்தான் ஏது ஆகும். அதனால அவமாம் மலம் ஐந்து என்று எடுத்து சொல்லி இருக்கின்றார். மலம் ஐந்தும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது ஆவதுங்கிற சொல்லு ஏதோ குறிக்குதுன்னா, புனர் உற்பவத்திற்கு காரணமாக துன்ப விதையா இதெல்லாம் இருக்கு இந்த அஞ்சும் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். அப்ப தவமான செய்து அப்படின்னா, போக நுகர்ச்சிக்கு ஏதுவான காமிய ஹோமங்கள், ஹட யோகங்கள் இதெல்லாம் செய்யாம அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செய்து தலைப்பறிகின்றார் இல்லையா, பிரம்மன் வந்து தவம் செய்து அதிகார மலத்தால தாக்கப்பட்டு தாக்குண்டு ஆணவ முதிர்ச்சியால தலை அவனுக்கு பறிப்போச்சு இல்லையா, அது மாதிரி இவகங்களோட தலையும் போப்போகுது. ஏன்னா போக நுகர்ச்சிக்காக காமிய யாகங்களும் ஹட யோகங்களும் செய்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பசு கன்மங்கள் தான் அப்படின்னு சொல்றார். தத்துவங்கள் வந்து என்றும் உள்ளவை, தொன்மையானவை, அவரவர் அனுபவத்திற்காக அது புதுசா வந்த மாதிரி இருக்கும், அதனால நவமான தத்துவம் அப்படின்னு சொல்றார். நாடுதல் அப்படின்னா ஆராய்தல், அதாவது தத்துவ தரிசனம் செய்தல் அப்படின்னு சொல்றார். நாள்தோறும் ஈசன் நடத்தும் தொழில் உன்னார், நாள்தோறும் ஈசன் நயந்து ஊட்டல் நாடிடார், நாள்தோறும் ஈசன் நல்லோர்க்கு அருள் நல்களால், நாள்தோறும் நாடார்கள் நாள் வினையாளரே அப்படின்னு சொல்றார். சுவாமி நமக்கு என்ன செய்யறார் நாள்தோறும், அதை பத்தியே நமக்கு தெரிய மாட்டேங்கு. அவரு திருநாமமே நன்றுடையான் தீயதிலாம், நாள்தோறும் நல்குவான் நலம் திருமுறை எடுத்து சொல்லுகிறது. நன்று நாள்தோறும் எடுத்து சொல்லுது. சரி, அப்ப அவரு நாள்தோறும் நல்லோருக்கு அருள் வழங்குகின்றார் இல்லையா சுவாமி. அவர் முதல்ல ஐந்தொழில் செய்கின்றார் பெருமான் நமக்காக. அது செய்யறது எல்லாமே அருள் தான். படைத்தல்ங்கிற பேர்லயும் காத்தல்ங்கிற பேர்லயும் அழித்தல்ங்கிற பேரு, மறைத்தல், அருளல், எல்லாமே அருள் தான். எல்லாமே அருள் காரணமாக தான் அந்த ஐந்தொழிலும் செய்கிறார். அதுல நம்மோட வினைக்கு ஏற்ப நமக்கு நம் இறைவன் விரும்பி நமக்கு இன்ப துன்பங்கள் நுகர்வதை நமக்கு தருகிறார் இல்லையா. நுகர்த்துதலையும் சுவாமி தான் நமக்கு தந்திருக்கார். இன்பமோ துன்பமோ எதுனாலும் சுவாமி மூலம் வந்திருக்கு. ஆனா அவர் பாரபட்சத்தோடலாம் தரல, அவர் சலமிலன். அது அழகா அப்பர் சுவாமியும் பாடியிருக்காரு, திருவருட்பயனும் நமக்கு சொல்லியிருக்கு. அவருக்கு பாரபட்சம் எல்லாம் கிடையாது. அவருக்கு இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டப்படாதவங்க அப்படிலாம் அவருக்கு யாரு மேலேயும் விரோதம் எல்லாம் கிடையாது. அந்தந்த ஆன்மாக்கள் செஞ்சதுக்கு தக்கன அந்த பலனை அவர் ஊற்றார். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நமக்கு அவரவர் செஞ்சதை அவங்க அவங்களுக்கே ஊட்டுதார். நமக்கு சுதந்திரம் கிடையாது அதை தேடுறதுக்கு. வினை ஜடம், அது நம்மளை தேடி வராது. அப்ப தருபவன் ஒருவன் வேண்டும்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி அவர் தான் யார் யார், ஏன்னா அவர் கண்காணியாக இருக்கிறதுனால நாம என்னென்ன வேணும் செஞ்சோம்னு அவருக்கு தெரியுது. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் தெளிவா அதை வச்சு அப்புறம் நமக்கு அதை எந்தெந்த பிறவியில எதை பல பிறவிகள்ல மனம் வாக்கு காயங்களால் அறிந்தும் அறியாமலும், அதாவது புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வமாக செஞ்ச எல்லா வினையும் உடலுக்கு நோயாகவும் மனசுக்கு கவலையாகவும் கொடுக்கின்றார். புண்ணியம் செஞ்சிருந்தோம்னா நல்ல உடம்பு இருக்கும், மனசுலயும் கவலை இருக்காது. அப்போ இந்த துன்பம் வரும்போது இறைவன் மேல கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நரகம் புகிலும் எள்ளேன் நின் திருவருளாலே இருக்க பெறின் இறைவ, உன்னோட அருளால தானே நான் போயிருக்கேன் நரகத்துக்கு. அப்புறம் என்ன, நீ தான் என்ன பாத்துக்கிடுவே இல்ல, நான் அதனால உன்னை குறைச்சு சொல்ல மாட்டேன் அப்படின்னு மணிவாசக பெருமான் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அவர் என்ன செய்யறாருன்னா, அருளை வந்து எப்ப பண்றது, இப்ப நம்ம வந்து ஒரு நாளில நினைச்ச நேரம் வழிபாடு பண்றோம், நினைச்சா கோயிலுக்கு போவோம், நினைச்சா திருமுறைகளை ஓதுவோம், நினைச்சா பாடம் கேட்போம், இல்லைன்னா இதெல்லாம் செய்யவே மாட்டோம், நினைச்சா பூ பறிப்போம், நினைச்சா பூ தொடுப்போம் இல்லையா, இதெல்லாம் நம்ம நினைச்சாதான் செய்யறோம். ஆனா அவர் நாள்தோறும் நமக்கு அருளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அதை நம்ம உணர்ந்து கொள்வதே இல்லையே என்று இவர் மிகவும் ஆதங்கப்படுகிறார். யாருக்கு நாள்தோறும் அருள் கொடுக்காருன்னா, நல்லோருக்கு. அந்த நல்லோர் யாருன்னு கேட்டா, சிவஞான போத மங்கள வாழ்த்துக்கு சிவஞான சுவாமிகள் வந்து விளக்கம் செய்யும் போது கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் தான் நல்லோர் என்று சொல்லுகிறார். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கொடுத்தல் இல்லையா, தெளிந்தாச்சுன்னா அப்புறம் நிட்டை தானே கூட போறாங்க, அவங்களத்தான் நல்லார் அப்படின்னு சொல்ற. அழகா நமக்கு நல்லாரை காண்பதும் நன்று, நலம் மிக்க ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாங்க, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவர் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு. அந்த அதான் அந்த அடியார் நடுவுள் இருக்கணும், இருக்கணும் இருந்தா தான் நமக்கு இந்த உணர்வு இருக்கும். இல்லைன்னா நம்ம மாயையில சிக்கி அப்படியே மயக்கொண்டு காலத்தெல்லாம் விழாளா கழிச்சிருவோம் அப்படிங்கறத அழகா நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்போ நாள்தோறும் நமக்கு அருள் வழங்குகிறார். இன்னொரு விஷயம், நம்ம மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துறார். நாம என்ன செஞ்சாலும் சரி, இப்ப நம்ம உண்ணுகின்றோம் என்றால் கூட அவரோட கருணை இல்லைன்னா நம்மளால உண்ண கூட முடியாது. இப்போ எத்தனையோ மருத்துவமனைகள்ல பாக்குறோம், எத்தனையோ பேரை பாக்குறோம், உணவு உண்ண முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவங்க முன்னாடி உணவு இருக்கு, செஞ்சு கொடுக்க ஆள் இருக்கு, அவங்களுக்கு அது உணவுன்னு புரியுது, அவங்களால எடுத்து உண்ணெல்லாம் முடியும். ஆனா அந்த நோயோட தன்மையில அவங்களால உண்ண முடியவில்லை. சொல்லிடுறாங்களா சிலருக்கு, உங்களுக்கு மேல திட உணவு கிடையாது, நீங்க திரவ ஆகாரம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த உணவு குழல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னாலும் போய், இப்போ நீங்க விவசாயம் பண்றோம், தானியங்கள் காய்கறிகள் கீரைகள் எல்லாமே, அப்ப அதுக்கும் அவரோட உதவி இருந்தா தான் அதை விளைவிக்க முடியும், அதை அறுவடை செய்ய முடியும், அதை விற்பனை செய்ய முடியும், நமக்கு அது கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துருக்கோம், ஆனா நமக்கு எல்லா தானியங்களும் எல்லா காய்களும் கிடைக்க எப்படி கிடைக்கும், சுவாமியோட அருளால கிடைக்கும். அப்போ அந்த அதுக்கப்புறம் அதை போய் நம்ம வாங்கிட்டு வாரோம், வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சாலும் அதை சமைக்கிறதுக்கு நமக்கு முடியணும், சமைச்சாலும் அதை சாப்பிடறதுக்கு நம்ம சாமர்த்தியெல்லாம் அது கிடையவே கிடையாது. எத்தனையோ நாள் வாங்கினதை சமைக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கோம், எத்தனையோ நாள் சமைச்சதை சாப்பிட முடியாமலும் கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ சூழல் காரணமாகவும் நோய் காரணமாகவும் சில விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டு நடக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா அவர் தான் நமக்கு, அவர் நினைச்சாதான் நமக்கு எதுவுமே நடக்கும் இல்லையா, அவரோட உதவியில இது நடக்குங்கிற சிந்தனைய நம்ம மறக்கவே கூடாது. அதைத்தான் ஆணித்தரமா நமக்கு திருமூல தேவ நாயனார் எடுத்து காட்டுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ ஆன்மாக்களாகிய நமக்காக நாள்தோறும் சிவபெருமான் செய்யக்கூடிய தொழில்களை எண்ணுவதும் கிடையாது, நம்மோட வினைகளுக்கு ஏற்பத்தான் இறைவன் நமக்கு இன்ப துன்பங்களை உணர்த்துகின்றாங்கிறத நினைச்சு பாக்குறது கிடையாது. நல்லவங்களுக்கு அவர் நாள்தோறும் அருள் வழங்குறாரு அப்படிங்கிறதுனால நாள்தோறும் தீவினையாளர்கள் வந்து இறைவன் செய்யக்கூடிய உபகாரத்தை கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க நல்லார், அதனால அவங்க இறைவனுடைய அருளை பெறுகின்றார்கள் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும், அவங்க எண்ணி பார்க்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, எல்லாமே சிவன் செயல், எல்லாமே சிவன் சந்த செல்வம்ங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்தாற்போல ஐந்து இந்திரியம் அடக்கும் அருமை என்ற அதிகாரம், அதுல ஐந்து இந்திரியங்களை அடக்கி தன்வழிப்படுத்தக்கூடிய செயல், அது சாமானியப்பட்ட செயல் கிடையாது, அந்த செயலோட அருமையை எடுத்து கூறுகிறார். ஐந்து இந்திரியங்கள் என்னது, மெய்வாய் கண் மூக்கு செவி, இது கருவிகளாக ஜடமாக இயக்க இயங்கக்கூடியவை, தானா இயங்காது, அவற்றை அது தானா இயங்கினாதானே நம்ம அதை போய் அடக்கணும் அப்படின்னு நினைச்சா, ஆன்மாவோட அறிவு இச்சை வழிபட்ட அந்த மனம் செயற்பட அதனை இந்திரியங்கள் வழி செல்லாத அடக்குதல் தான் இந்திரியம் அடக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனசு வந்து இந்திரியங்களின் வழி செல்லாமல் அடக்குவது, அதான் இந்திரியங்களை அடக்குவது. இந்திரியங்கள் தனித்தனியா இந்திரியங்கள் எல்லாம் நம்ம மனசு அடக்கினா இந்திரியங்கள் அடங்கும். போதனான ஆன்மாவுக்கும் வாசனை கெடாமையின் இந்திரியம் வந்து நமக்கு சேரும், அதன் அருமை கூறி அதோட இன்றியமையாமையை வற்புறுத்தியுள்ளார் இந்த அதிகாரத்துல. ஆக மதத்தன ஐந்து களிருள, ஆக மதத்தறியோடு அணைகின்றில, பாகனும் மெய்த்தவை தாமும் இழைத்த பின் யோகு துருந்துதல் ஒன்பறியோமே இல்லையா அப்படின்னு சொல்றார். ரொம்ப துஷ்ட, ஆக துஷ்ட அப்படின்னு சொல்லுவாங்க, அத மாதிரி ஆக மதத்தனன்னு சொன்னா மிகுந்த மதத்தை உடையது அப்படிங்கிற பொருள். இப்ப ரொம்ப மதம் உடைய ஐந்து களிறு இல்லையா, ஐந்து பொறிகளை தான் களிராக யானையாக உருவகப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நம்ம ஞான சம்பந்த பெருமானும் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி என்று திரு கேதாரத்தலத்தில் உள்ள தேவாரத்திலே பாடியிருப்பார். உரணெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் என்று திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளில் எடுத்து காட்டியுள்ளார் நமக்கு. இப்போ அஞ்சு யானை இருக்கு, அஞ்சும் நல்ல மிகுந்த மதத்தோட இருக்கு. ஆக மதத்தறியோடு அணைகின்றில இல்லையா, அதுக்கு மேல மேல மதம் பெறுகிறதுனால கட்டுத்தறியில நிக்கிற மாதிரி அது இல்லை. அது வந்து அது ஆக மதத்தறியோடு அணைகின்றில அப்படின்னு பிரிச்சு இயல்பாக மதம் கொண்ட கலீர்கள் மேலும் மேலும் மதம் பெறுகிறதுனால தறியில கட்டுக்கடங்கி இருக்க மாட்டேக்கு. அவற்றை அடக்க முயலக்கூடிய பாகனும் இழைத்து இல்லையா, பாகனும் மெய்த்தவை தாமும் இழைத்த பின் அப்படின்னா அதை அடக்க முயலுகின்ற பாகன் இழைத்து களிர்களும் இழைத்த பின்பு யோக நெறியில் திருந்துதல் அன்றி வேற உபாயம் கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது பொறிகள் ஐந்தும் தானா இழைத்து போனால் அவைகளை யோக நெறியில் அடக்கி திருத்தலாம் என்று சொல்லுகிறார். பாகன்னு சொன்னது ஆன்மாவை, ஆன்மா வந்து பொறி வழியிலே போய் போய் இழைச்சு போகுது. யானைகளும் புலன்களை தின்று இழைக்க பின்பு தான் யோக நெறியில் பொறிகளை வெல்லலாம் இல்லையா. அந்த ஆன்மாவை அந்த பாகன்கிறது ஆன்மாவையும் பொறிகள் வந்து யானைகள். சரி, அப்ப அந்த பொறிகள் வந்து அப்படியே இந்த புலன்களை இது பண்ணி நமக்கு வந்து இழைக்க வைக்குது. அந்த அனுபவத்தால என்ன செய்து இழைக்க வைக்கின்றது அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அத இழைக்க வைத்தால்தான் நமக்கு நன்மை என்று சொல்லுகிறார். அப்ப யோகம்தான் பொறியை அடக்கக்கூடிய உபாயம் என்று சொல்லியுள்ளார். கருத்தின் நன்னூல் கற்று கால் கொத்தி பாகன் திருத்தலும் பாய் மாத்திகை அன்றி பாயா எருத்துற வேறி இருக்கலும் ஆங்கே வருத்தினும் அம்மா வழி நடவாதே என்று சொல்லுகிறார். அதாவது பாகன், பாகன்கிறது ஆன்மாவே நம்ம பார்த்துட்டோம். பொறிகள் தான் களிறு. நன்னூல் அப்படிங்கிறது ஆன்மா போதத்தை செப்பம் செய்து ஆன்மாவுடைய அறிவை வந்து சிவபோதமா ஆக்கக்கூடிய ஞான நூல்கள். அப்ப கருத்தின் கற்று அப்படின்னா மனச புறம் போக விடாம தான் ஒரு வழிப்படுத்தி ஞான நூல்களை பயில வேண்டும். கால்ங்கிறது பிராணன், காற்று இல்லையா பிராணன். கால் கொத்தினா பிராணனை வந்து ரேசக பூரக கும்பகங்களால வரையறுத்து திருத்தலும் அப்படிங்கறதுனால பிராணாயாமம் நியாயமா செய்யணும், நியமமா செய்யணும். அப்ப நியமமான பிராணாயாமம் வந்து பொறிகளை எல்லாம் வசப்படுத்தும் உபாயம் திருத்தலும். பாய்மா இல்லையா, மதம் பாயும் யானை. மாங்கிறது யானையை குறிக்குது, இந்த இடத்துல குதிரையும் குறிக்கும் ஆனா இந்த இடத்துல யானையை குறிக்குது. ஏன்னா இதுக்கு முந்தின பாடல அஞ்சு களிர்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அதுக்கு இசைந்து இது பாய்மாங்கிறது மதம் பாயக்கூடிய யானையை குறிக்கிறது பாகனும் வந்ததுனால அப்படின்னு பாக்குறோம். அப்ப பாகன் ஏவிய உடனே பணி செய்யாம திகைத்து நின்று பின் செல்லும், அதத்தான் திகைத்தன்றி பாயா அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார். அடுத்து எருத்துன பிடர், பிடர் இருத்தலும் இதுக்கு யானைக்குதான் பிடர் இருக்கும். ஆங்கே வருத்தினும் அம்மா வழி நடவாது, அம்மானா அம்மா அந்த யானை நேர் வழியில நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாகனாகிய ஆன்மா வந்து கருத்து ஊன்றி நல்ல நூல்களை எல்லாம் கற்று பிராணாயாமம் செய்து திருத்துதலும் மதம் பாய்கின்ற யானை ஆகிய இந்திரியங்கள் திகைத்து நின்றல்லது ஏவியவுடன் பாய்ந்து செல்லாது அப்படின்னு அழகா சொல்லி அந்த தண்டிச்சாலும் அந்த யானை வழி நடக்காது என்று சொல்லுகிறார். ஆக இந்த பாடலின் கருத்தை இந்த அளவிலே நாம் சிந்தித்து கொண்டு வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்ற வாழ்த்து பாடலை பாடி திருவருளுக்கும் குருவருளுக்கும் சைவம்.org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் நேரில் கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை வருகின்றேன். நன்றி வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
3: ஓம் சிவாய நமம். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
4: பிடித்த பத்து, இங்கே ஏழுவனை எட்டியாக பிடித்துக் கொள்கிறார். ஆகவே பிடித்துக் கொள்வது பற்றிய 10 பாட்டு. உள்ளதற்கு கருமே ஒளிவர நினைந்த யோகமே, ஊற்றையேந்தனுக்கு வந்தனம் படுத்தி என் குடிமுழு ஆண்டு வாழ்வர் வாழ்த்த மருந்தே, தென்பொருள் குடிமே தீர்வை களவே செல்வமே திருவருமானே, எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் என்றெழுந்து அழுவது இங்கே. செம்பொருள் அதான் அடிக்கடி பண்ணியிருக்கிறேன். சத் என்ற வடமொழி சொல்லுக்கு திருவள்ளுவர் கொடுக்கின்ற விளக்கம் தான் செம்பொருள். தாங்கோகத்தில் சதைவ சௌமியதும் அபிராமி ஏகமேவ அசிஜியம் என்று ஒரு பகுதி வருகிறது. சத் ஏவ அக்ராசி அந்த ஒரு பொருள் தான் அப்போது இருந்தது. இந்த சத் என்ற சொல்லைத்தான் திருவள்ளுவர் பிறப்பு என்னும் பேரமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பார்த்தோம். ஆகவே அந்த வடமொழியிலே உள்ள சத்து தான் இங்க செம்பொருள். இந்த சத்தையும் செம்பொருளையும் தான் தொல்காப்பியர் சிறந்தது பயிற்சர் என்று பயன்படுத்தினார். காமம் சார்ந்த கடைப்போக்காரை ஏமம் சார்ந்த மக்களோடு தொடங்கி அறம்புரி சுற்றமுடைய கிழவரம் கிளத்தியும் சிறந்தது பயிற்சல் இறந்தது பயனை. ஆகவே சத்து செம்பொருள் சிறந்தது எல்லாமே பரம்பொருள் தான். செம்பொருள் துணிவே, அந்த பரம்பொருளின் துணிவாக உள்ள பெருமானை செம்பொருள் துணிவே சீருடை கலவே செல்வமே திருவெருமானே எம்பொருட்டு உண்மை சிக்கனப்படுத்தே என்று எழுந்தவர்களும் இல்லை. இங்க வம்பனப்படுத்தி வந்திருக்கேன், வம்பனப்படுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்த்த மருந்து கேட்ட கேள்வி மாதிரி வாழ்வு அற நீங்க கேட்டீங்களா? அது வாழ்வு அறன்னா வினை வாழ்வு நீங்க. அதே நேரத்தில் சிவபெருமான் இன்னும் பொருள் வாழ்வு பெற நீங்களா பொருள் வேணால் வாழ்வு அற என்றால் வினை வாழ்வு நீங்க. அந்த சிவமாகிய பொருள் செம்பொருள் வாழ்வு பெற வாழ்வு அற வாழ்த்த வாழ்வந்து. அதோட முக்கியமானது வம்பு என பழுத்து என்ன வருது, அது என்ன அர்த்தம்? வம்பு வம்பு என்ற சொல்லுக்கு புதியதுன்னு அர்த்தம். ஆமா புதியது. இறைவன் புதியதாக ஏன் வருகிறான்? இவரை மனைப்பாவே பண்றாரு இல்லையா, அந்த முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருடைய பின்னை புதுவர்க்கு பிறப்பு பற்றியிருந்தேன். இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க அந்த கருத்து இல்லை. இங்க புதியதுன்னு சொன்னா இறைவன் குருவாக இருந்தது வெளிப்படுகிறது. உள்ளேயே இங்க உணர்த்துகிறார், உள்ளேயே இருந்து இறைவன் இவ்வாறு செல்ல வேண்டும் இவ்வாறு செல்லக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிவிக்கிறான். எல்லாம் இப்படி போனி அப்படி போகாத, நாம் அந்த வழியே போனோம்னா நமக்கு பக்குவம் வரும்போது அந்த உள்ளே இருந்து நமக்கு தெரிவித்த அந்த பெருமான் தான் வெளியிலே குருவாக வருகிறான். ஆகவே அந்த தொடர்ச்சி இருக்கு. வெளியிலே குருவாக வருபவர் உள்ளே நமக்கு இதுவரை உணர்ந்து வந்த கடவுள் தான். ஆகவே வம்பு என பழுத்தன்னு சொன்னா இதுவரை உள்ளே உணர்ந்து வந்த அந்த பரம்பொருள் தான் இப்போது குருவாகி வெளிப்பட்டு அறிந்தார். அந்த வெளிப்படுவது புதியது மாதிரி உள்ளது, மாதிரி தவிர புதியது இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற கடவுள் தான் இங்க வெளியில முருகா வர்றான். குருவே சிவன் என கூறினு வந்து குரு வேறு சிவன் வேறு அல்ல. உள்ளே இருந்து நமக்கு உணர்த்தி வருகின்ற பெருமான் பக்குவம் பெறும்போது வெளியே குருவாகவும் வந்து தம்முதல் குருவுமாய். ஆகவே வெளியே குருவாகவும் வந்து நமக்கு அழைத்திருந்தார். வந்தன படுத்துன்னா புதியதாக வெளிப்படுகிறது. புதியதாக வெளிப்படுகிறது சொன்னா இறைவன் அந்த சொன்ன நெறியை கடைபிடித்தவர்களுக்கு பக்குவம் வளர்கிறது. பக்குவம் வரும்போது அப்போது குருவாக அவன் எழுந்தழி வருகிறான். குருவாக எழுந்தழி வருவது புதியது போல இருக்கிறது. உண்மையில் தொடர்ச்சி உண்டு. இதுவரைக்கு உள்ளே இருந்து ஒழித்து வந்த கடவுள் தான் இப்போது குருவாக வருகிறான். ஆகவேதான் குரு என்று பல பேர் நம்ம ஏமாத்த வரலாம், அதுல பல நடக்குது. அப்போ இவர் குருவா இல்லையா என்று எப்படி முடிவு செய்ததுன்னா, உள்ளே உணர்த்தி வந்த செய்திக்கும் இதுக்கும் தொடர்ச்சியில் தான் பார்க்கணும். குருவா வந்து சொல்றாரு, குருவாக வந்து அவர் அருள்வாக்கு சொல்வதற்கும் இதுவரை உள்ளே இருந்து உணர்த்தி வந்த கடவுளுடைய அந்த சொல்லுக்கும் தொடர்ச்சி இருக்கா, ஒரு கன்ஃபார்மிட்டி இருக்கான்னு பார்க்கணும். கன்ஃபார்மிட்டி இருந்ததுன்னா இவர் தான் அந்த கடவுள். கன்ஃபார்மிட்டி இருக்கிற மாதிரி தெரியலன்னா அதை கன்ஃபார்மிட்டி சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் குருவை கண்டுபிடிப்பதற்கு முன்பு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுக்காக வந்து சாகரத்துக்கு ஒரு பெரிய சொன்னார் வந்து நீட்டி வாங்கறதுக்கு பாக்குறேங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச குரு மாதிரி தகுதியாக குரு கிடைக்கல அப்படி அப்படியே சொல்லக்கூடாது வந்து. ஆனா ஒரு பணிவா பார்க்கணும், பணிவு தான் பணிவோடு இருந்தா நமக்கு தெரியும். பணிவு இல்லாத இருந்தா அது நமக்கு அது ஆணவமாயிடும். ஆனா குருவாக ஒருவரை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. இவர் தான் கட்டாயம் குருவாருக்கு நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய நாம் தான் முடிவு பண்ணோம். ஆனா குருவாக நீ முடிவு செய்ததுக்கு பிறகு உங்க உரிமை அவருக்கு போயிடுச்சு, அவர் சொல்லதான் கேட்கும். அது அதுதான் தெய்வ குறை. அது அதுல வந்து நமக்கு உரிமை கொடுத்தாலே செய்யறாங்க. ஆகவேதான் அந்த குரு என்று சொல்லும்போது உள்ளே சொல்வதற்கும் வெளியே வந்து சொல்வதற்கும் ஒரு கன்ஃபார்மிட்டி, ஒரு தொடர்ச்சி இருக்குதான் பாரு. தொடர்ச்சி இருந்தால் இப்போ நமக்கு குரு பெரிய பல பேருக்கு பல பேர் குருவா இருக்கிறாரு. குரு வந்து ஒன்று ஒன் ரிலேஷன்ஷிப், எனக்கு இவர் குருவாங்க நான் தான் முடிவு பண்ணணும், அது பணியோட முடிவு பண்ணணும். அது அருள்மொழி என்பது யார் என்பவருக்கு அவர் முதல்ல அந்த சமய திட்டம் வாங்கிட்டார், விசர் திட்டம் வாங்கிட்டார். பிறகு நிர்வாணம் திட்டம் கொடுக்கறதுக்கு பல பேர் ரெடியா இருக்காங்க அவருக்கு. அவர் கேட்கிறாரு, நான் ரெடி ஆயிட்டான்னு எனக்கு தெரியலையே, நான் தகுதி பெற்றேனா என்று தெரிஞ்ச பிறகுதான் நான் பொருள் வாங்கணும். இதெல்லாம் அப்படி ஏதோ கடையில் கொடுக்குற மாதிரி பொருள் இல்லை. ஆனா சில பேர் அப்படி ஆயிட்டாங்க, வீட்டையா தமிழ் கட்சிக்கு உழவர், விசேஷ கட்சிக்கு உழவர், நிர்வாகம் கட்சிக்கு அவர் ஆச்சாரம் ஏகாத்தான் அவர். அது அப்புறம் இல்லை, அது இது பிஏ எம்ஏ பிஎஸ்டி மாதிரி இல்லை. பிஏ முடிச்சுட்டா என்ன போறா, எம்ஏ முடிச்சுட்டா அப்புறம் நீ எம்பி சேர்ல அப்படி இல்லை. இது உண்டு, இது ஏற்ற ஆமா. ஆகவே இது என்னன்னா, அதை நாமே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது, அதான் முக்கியம். அதுவே தமிழ செய்யணும்னா வேற யாரும் ஏமாத்தல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதில் நம்ம மாதிரி கெட்டிக்காரு வேற யாரும் இல்லை. நீ எண்ணி பார்த்தா தெரியும் என்ன செய்துட்டு, அதுக்கு காரணம் நான் சொல்லுவோம். எண்ணி பார்த்ததுன்னா நமக்கே அது தப்புன்னு தெரியும். ஆனா நமக்கு நாலு பேருக்கு நாலு காரணம் சொல்லுவோம். ஆகவே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதில் நம்ம மாதிரி கெட்டிக்காரு வேற யாரும் அப்படின்னா உண்மையான தத்துவ விஷயம் தெரியும். உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய் அப்பா, பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீ மக்களை ஏமாத்துலாம், மனைவியை ஏமாத்துலாம், ஆனா பெருமானை ஏமாத்திக் கொள்ளாது. கள்ளரின் கள்ள சொல்லாய் காலத்தை கழித்து போக்கி கெளியை நாகிருந்து கெளியின் ஆடிக்கிறது சொல்லுறதே அதை பார்த்து அப்படின் அவரே கள்ளத்து சொன்னாரு. என் சொல்லி கள்ள சொல்லுங்கிற அப்பர் கள்ளவியன் கள்ளத்துண்டாய் காலத்தை கழித்து போக்கு தெளிவேன் என்ன தெளிவந்து தேடினேன், தெளிவு வந்த பிறகு தேடினேன் நாடி தந்தேன். அப்பதான் அவருக்கு புரியல என்ன புரியுது, உள்ளுவார் உள்ளிட்ட எல்லாம் உள்ளிருந்து அறிவேன். நினைக்கின்றவர்கள் நினைக்கின்றவர்கள் எல்லாம் உள்ளே என்று பார்த்து கொண்டிருக்கான். அப்ப இவருக்கு அப்பருக்கு ஒரு இல்லை, நான் அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அறிஞ்சி பார்க்காமா, அதோட கொஞ்சம் மோசமான எண்ணம் இல்லை அதையும் பார்க்காமா. அப்போ அவருக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவருக்கு சிரிப்பு கொண்டிருக்கார். நான் யாரும் பார்க்குறேன்னு என்ன, ஆனால் உள்ளிவார் உள்ளிட்டெல்லாம் உள்ளிருந்து அருவி என்று வழிவீங்க கொஞ்சம் வைக்க உங்களுக்குப்பா வெள்வி நானும் விழாவில் சிரிப்பு. ஆகவேதான் அங்கே அந்த தன்மை தற்போதனை பண்ணணும், நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. சொல்லவும் நம்ம ஏமாத்துப்போம். நமக்கு தெரியாம, நான் சொல்றது தமாஷு இல்லை, நமக்கு தெரியாமலே நம்ம ஏமாத்துக்கொள்வோம். ரைட்னு என்னும் அதுக்கு நான் நல்ல சவுண்ட் ஃபீச்சரிங் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணி பார்த்தோம்னா கூலி மறுத்தது அது வேறு எண்ணி பார்த்தோம்னா அது நம்மை நாம் ஏமாற்றக்கூடாது. அதுக்கு அனுபவம் உடையதுதான் அது நான் சொல்றதுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ் உழைக்கும். ஏதோ தமாஷ் சொல்ற மாதிரி இருக்கும், தமாஷ் இருக்காது. ஆகவே அனுபவம் என்னன்னா அந்த சமய தீட்சிக்கு பிறகு விசேஷ தீட்சி, விசேஷ தீட்சிக்கு பிறகு நிர்வாண தீட்சி வாங்குவதற்கு நமக்கு தகுதி இருக்குதா? நமக்கு என்ன கேட்கணும்? அவர் கொடுக்கறதுக்கு அஞ்சாறு பேர் ரெடியா இருக்காங்க. ஆகவே அது ஏதோ தீட்சின்னு சொன்னா அதை அது வாழ்க்கை வர தெரியாது. வந்து அது வாங்கறதுக்கு முன்னே நம்ம செய்யணும், வாங்கிய பிறகு நாம் என்ன செய்யணும்? பல இருக்கு தீட்சி என்பது அது கட்டாயம் செய்யணும். அது பற்றி ஏன்னா நம்ம நெறிப்படுத்துவது காலையில் தீட்சி செய்யறவங்க காலையில அந்த தீட்சை செய்யாம சாப்பிட மாட்டாங்க. அது பல வகையா உடம்புக்கு நன்மை. அந்த நன்மை நம்ம சொல்லவே முடியாது. கட்டுப்பாடாத வாழ்க்கைக்கு தீட்சை ஒரு முக்கியமான ஒரு இது அவசியம். அதே நேரத்தில் அது எப்படி பெரியவங்க என்னங்களோ அப்படி நம்ம அதுக்கு வரணும். அதே இங்கே இங்கே அடுத்தது விடைவிடாத உகந்த விண்ணவர் போது
5: இலக்கியத்தை குறித்து
4: அதாவது என்ன என்றாருன்னா நான் ஒன்று எட்டியா படிச்சுட்டேன். ஆகவே எங்கு எழுதுவது என்னன்னா நீ எங்கே போக மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆகவே நீங்க என்னை விட்டு போகக்கூடாது. நான் கெட்டியா புரிஞ்சுட்டேன் உனக்கு நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் என்னை விட்டு நீ போகக்கூடாது. என்ன எனக்கு மோட்சம் கொடுக்கறதா இல்லை நரகம் கொடுக்கறதா நான் முடிவு பண்ண முடியுமாப்பா? நான் செய்யறேன், நீ முடிவு பண்ண முடியலையா? அது வந்து ஆமா. ஆகவே இங்கே நானும் இது நான் முடிவு பண்ண விஷயம் இல்லை, நான் செய்யலாம். நான் ஒளி ரைட் எக்ஸாம், நான் எக்ஸாம் தான் எழுதலாம். இது மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்க வந்து உட்காந்துப்பா. நான் தேர்வு ஒழுங்காக எழுதுவேன். நான் அது என்னென்ன முடியுமோ இவ்வளோ நான் பார்த்தேன்னா வேறு முழு வேலை பார்த்துக்கூட பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன், தேர்வு ஒழுங்காது. ஆனால் அவ்வாறு ஒரு தேர்வு எழுதுனா அவருக்கு பார்க்க முடியாது. அது புரிஞ்சுக்கணும். வந்து இப்போ ஒரு குட்டையில் வேலை செய்து படிக்கிறாரு. ஆனால் தேர்வு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம்னா அந்த நாளில் வரணும், ஏற்கனும். அந்த நாளில் வர முடியாது, அப்ப முடியாது. அது மாதிரி தான் தேர்வு நம்ம எழுதணும். சிக்கனை பிடிக்கணும். பிடிச்ச பிறகு அப்பா என்னை விட்டு போயிடாது. நீ அங்கே போவதை இங்கே போவதுன்னு சொல்லிக்க இருக்கு இல்லை. ஆனால் என்னை விட்டு போகக்கூடாது. என்னை விட்டு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தீய எண்ணம் வரும்போது அதை புதுக்கி எனக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதுதான் அது அவர் இருக்காருன்னு அர்த்தம். தீய எண்ணம் வரும்போது அந்த சிவமே அது அது ஜோதி ஜுவாலி தீ என்ன வரும்போதே இந்த உள்ளே இருக்கிற ஜோதியானது அது புசிக்கணும். ஆகவே அந்த வகையில் நான் கெட்டியா புசிக்கிறேன். நீ என்னை விடாது, என்னை காத்து விட வேண்டும். நான் செய்ய வேண்டியது நான் செய்துட்டேன், பிறகு நீ தான் பார்ப்போம். அங்கே இடைவிடாது உன்னை சிக்கலப்படி தேர்வு வருதுங்க. அதுதான் முக்கியம். இந்த எல்லாரும் பார்த்த இடைவிடாது உன்னை சிக்கலப்படி தேர்வு நாம தான் சிக்கலம் பிடிக்கிறோம். எப்போ கபாலிச்சனை பார்க்கும்போது பிடிக்கிறோம், கோபுரம் தாண்டி வந்த போது மறந்து விடுறோம். அது அங்கே கோபுரம் தாண்டி வரும் மறந்து விடுறோம். தொடர்ந்து அது நான் சொல்றேன். அங்க என்ன அப்படின்னா தொடர்ந்து என்று வரும்போது சைவ சித்தாந்தத்துல ஒரு அது அழகான அர்த்தம் இருக்கு. அது அப்படியே சொல்லணும் வந்தேன். தொடர்ந்து என்பது சைவத்துல கேட்டல் என்பது முதல் படி. இந்த ஐயா கேட்டல் நல்ல கேள்வி இருக்கு. தொடர்ந்து என்று சொன்னா கேட்டதை தொடர்ந்துன்னு அர்த்தம். குரு நமக்கு உண்மைகள் கொடுத்துறார். ஒரு காதல கேட்டத இன்னொரு காதல் விட்டா அவன் கேட்டது இல்லை, அவனுக்கு யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு காதலே குரு சொன்னதை நமக்கு உண்மையானது நன்மையானது உள்ள தழணும்.

ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே போவேன், அது பிரயோஜனம் இல்லை. நாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ சில பேர் வந்து 5000 ரூபாய் வருஷம் செய்வாங்க, முடிக்காதே போயிடும். முடிவுக்கு வராம ஆராய்ச்சி பண்ணியே போல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஆகவே அந்த துணிவியதுதான் தெளிவு. ஆகவே துணிவியதுதான் தெளிவு. துணிவு இங்க வந்து துணிவு எய்தல். துணிவு எய்து கூட பிறகு பல பேர் கோட்டையை விட்டாங்க, துணிவு எய்த்தாங்க. ஆனால் அப்போதும் நாம் அந்த முடிவான பயனை எய்தாமல் இருப்பதற்கு வழி இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்றார், அது திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். ஒரு முட்டாள்கள் பேரவைன்னு போட்டா அதுக்கு தலைவர் யார போட்டான்? படிக்காத இருந்த முட்டாள்கள் பேரவை. இப்ப புனித பேரவை திருவள்ளுவர் சொல்றாங்க, யார் போட சொல்றேன்? அது முட்டாள்கள் பேரவைன்னு போட்ட யார தலைவரா போடலான்னா படிக்காத இருந்த 3 PhD வாங்கணும்னா முட்டாள்கள் பேரவைக்கு தலைமை யாருன்னா 3 PhD வாங்கணும். ஏன்? ஓதி நல்லா படிச்சிருக்காரு, உணர்ந்து, அது உணர்ந்து தப்பு இல்லை, பிறர்க்கு உழைத்து, அது எஃபெக்டிவ் டெலிவரி, அதுவும் தப்பு இல்லை. ஓதியிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், பிறர்க்கு உழைத்து இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வந்து கவர் பாக்கி போடுறதுக்கு அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் கொடுத்த சொல்கிறாங்க இல்லையா, அது வாங்கி போவதுன்னு என்ன அவருக்கு அந்த பெரியார் ஆக முடியும்? அவன் தான் முட்டாள். முட்டாள்களுக்கெல்லாம் தலைவர், ஏன்னா படிச்சிருக்கிறான், அவரைதான் உணர்ந்திருக்கிறான், உணர்ந்ததை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த திறமையும் இருக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்காம ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்காராம். அவர் என்ன பேதையும் பேதையாக அவரோட முட்டாள் தரையாக இருந்தார். அதாவது தமிழ் சொல்ல அவரோட முட்டாள் தரையாக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். பேதையின் முட்டாள்களுக்கெல்லாம் தலை நிகரமான முட்டாள். பேதையில் முட்டாள்களை எல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா இவன் தான் தலை திறந்தவன். ஆகவேதான் கேட்கலாம், பிறகு சிந்திக்க வேண்டும், பிறகு தெளிய வேண்டும். அது மாதிரி போகாது. தெளிந்ததை சில உண்மைகளையாவது இன்றே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆமா, கற்றப்பு நிற்க நிச்சயம்தான் நிற்கை, வேற எதுவும் இல்லை. 4வது சொல்லப்படுமே கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், 4வது நிச்சை. நிச்சயம்னா வேற எதுவுமே இல்லை. கற்றவாறு ஒழுகுதல், கற்றவாறு ஒழுகுதல். திருவள்ளுவர் தான் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கார். மெய்மலர்ல 356வது பாட்டு, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்ற ஈண்டு வராது. கற்றுன்னு கேட்டா அதுக்கு என்ன அது வர 14 அழகர் ஆச்சாரியர்கள் கேட்டு, ஆச்சாரியர்கள் கேட்டுன்னு வந்து வராது கேட்டது. பிறகு ஓர்த்து உணர்ந்து உள்ளது உலகில் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறகு ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்க முடியாதுங்கிறது. இந்த ஓராதாருக்கு என்ன அர்த்தம்? ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்க முடியாமே அங்க வருகிற செய்யாதவர், ஓராதார் ஆராய்ச்சி செய்யாதவர். அதுதான் உடன்பாட்டு முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தார். மாணிக்கவாசகர் எதிர்மறையிலே பயன்படுத்துவதை திருவள்ளுவர் உடன்பாட்டு முறையிலே ஓர்த்து ஆராய்ச்சி செய்து உள்ளம் உள்ளதுணர் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டாம். 357 அடுத்த பாட்டு, கேட்டதற்கு பிறகு சிந்தித்தார். அடுத்த பாட்டு, பிறப்பு என்னும் வேதனை நீங்கே சிறப்பு என்னும் செம்பு உள்ளாற்றல் தெளிதல். அடுத்த பாட்டு, தெளிதலை வாழ்விலே கடைபிடித்தல், சார்ந்து உணர்ந்து சார்ந்து கடவுளியில் மற்ற அடித்து சார்ந்ததா சார்ந்தது. ஆகவே மெய்யுணர்ந்த 356, 357, 358, 359 அது அப்படியே தெய்வத்தில் கொடுக்கின்ற முறை வைப்பை அப்படியே சொல்றாரு. அதான் இந்த முயன்று அர்த்தம். கேட்டீங்க, முயன்று என்ன அர்த்தம்னா தொடர்ந்து
கேட்டது.

0: தொடர்ந்து சிந்தித்து, சிந்தனை தொடர்ந்து தெளிந்து, தெளிந்தலை தொடர்ந்து நிச்சயம் தின்று. ஆகவே உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன், ஆகவே நீ எங்கிட்ட இருந்து போகக்கூடாது. நீ எங்கிட்ட இருந்து போகக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டம் வரும்போது நீ கூட இருந்து எனக்கு காப்பாற்றணும். கஷ்டம் வரது இல்லை, நீ எழுந்தான் பெரிய கஷ்டம். அதுக்கு மேல பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா தீய செயல் என்னமெல்லாம் நடக்காது, எந்த செயலும் எண்ணாம நடக்காது, வேகமா இருக்கும். எண்ணத்துக்கும் செயலுக்கும் அந்த இடைவெளி குறைவா இருக்கலாம் தவிர எந்த செயலுமே எண்ணாம நடக்காது. ஆகவே அது ஒண்ணு கவனிச்சா போதும். சாமி உன்னை பிடிச்சிக்கலாமே, நீ எங்கிட்ட போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு அடையாளம் எங்கிட்ட தீ எங்க வந்ததுன்னா நீ இருந்து என்னை பார்க்கணும், அது போகும் எனக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. எல்லாரும் பாட்டு மூணாவது பாட்டு, அம்மையே அப்பா ஸ்ரீராமனே அன்பில் உழைந்த ஆரம்பே பொய்மையே பெருக்கு பொழுதுரை மட்டும் கொடுத்தலை உடையடைந்தவர்க்கு தென்மையாக சிவபெருமான் அளித்த செல்வதே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கலத்திற்கு என்று எழுந்து அறுவது இங்கே. இங்கே திருவருள் பயன் எண்பதாவது பாட்டு நான் சொல்றேன். திருவருள் பயன் என்ற ஒரு நூல் இருக்கு, அது எண்பதாவது பாட்டில் அது நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால்தான் இந்த பாட்டினுடைய முழுமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது எண்பதாவது பாட்டுலாம் சொல்றீங்கன்னா, இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அது. இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அது. என்ன சொல்றாருன்னா, இன்பத்தை நீ தேடி போனால் இன்பம் உனக்கு கிடைக்காது, அன்பை செய்தால் அதன் மூலமாக இன்பம் உன்னை தேடி வரும். உனக்கு இன்பம் மூலமா வேணாமா, நீ இன்பத்தை தேடி போனால் உனக்கு இன்பம் கிடைக்காது. அன்பை செய்தால் அதன் பயனாக இன்பம் உன்னை தேடி வரும். அப்போ எவ்வளவு நாள் கேட்டு சார், அன்பை செய்தா எப்படின்னா எப்போது செய்கிறாய் அப்போதே கிடைக்கும். திருமுருகாற்று முறைய அதில் வந்து இருக்கு. அது திருமுருகாற்று முறை படித்தான் எவ்வளோ நாள் கிடைக்கும், எவ்வளோ ஒரு மணி நேரம் கட்டி கிடைக்குமா இன்பம். இன்னைய பிறகு நீ முன்னேறி எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். திருமுருகாற்று முறையை எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். இன்னும் இப்பொழுது இன்னே பெருது நீ முன்னேறி அதே கருத்து தான் இங்க. இன்பின் இருந்தங்கள் இன்பங்களுக்கெல்லாம் இன்பமானது எது, அது இறைவன் திருவருள் தான். இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டான் இன்றைக்கு செய்தால் இன்றைக்கு அவர் கிடைக்கும். இந்த இன்னே பெருமி என்றத இன்று உண்டே இன்று உண்டான் இவர் சொல்றார். நக்கீர பெருமான் இன்னே பெருமி முன்னியவனையே சொல்வதே இவர் உமாபுஜிவம் இன்று உண்டே இன்று உண்டான் இன்பங்களுக்கெல்லாம் சிறந்த இன்பமான திருவருள் இன்பமானது இன்னைக்கு செய்தால் இன்னைக்கே கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும், அன்பு நிறையா அன்பு செய். இறைவரிடம் அன்பு செய். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுக்கு அவளை வைப்பன் சொல்ல. எப்படி நீங்க செய்யணும்னா அந்த சொல்றார் வந்து, தாவர சங்கமம் தாவரம்னா அங்கே கபாலீஸ்வரர் கோயில் போன்ற இடங்களில் நிலையாக இருக்கிற லிங்கம். சங்கமம்னா அடியார் வழிபாடு. ஆகவே நீ அந்த தாவர லிங்கத்தையும் வழங்க வேண்டும். அடியார்கள் பதித்து இருக்கும்போது நீ அங்கே கபாலீஸ்வரருக்கு பால் மாற்ற கொடுக்க முடியாது இல்லை. சங்கம லிங்கம் லிங்கத்தையே நாம் வழங்க வேண்டும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று பெருமானே பிரிச்சுடுறாங்க. என்னப்பா நீ அங்கேயும் வழிபடும் இங்கே வழிபடும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று மாபரன் பெரிய பரம்பொருளாக சிவபெருமான் பூசை கொண்டு மண்ணிற்கு அருளை வேண்டும். ஆகவே அந்த தாவர லிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும். நடமாடும் கோயில்களாகிய அடியார்களையும் வணங்க வேண்டும். ரொம்ப ஆகவே ஒன்றை வணங்கி ஒன்றை வணங்குறேன்னா பிரயோஜனம் இல்லை. நான் அடியார்களை மாற்ற வணங்குறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடியார்களுக்கு அடியாக உள்ள திருவருளும் தேவை. எனக்கு பதிப்புண்ணியம் அதாங்க, இதில் பசு புண்ணியம்னு சொல்லி தவறாக புரிந்து கொண்டு வீடுகளுக்கே கருது உள்ளதான பட்டினியா என்னன்னா அது பற்றி அது அவங்க கருமங்க எனக்கு ஒன்றும் அது சொல்லக்கூடாது. அவங்க அங்கே இருக்கின்ற திருவருமாரணியை வணங்க வேண்டும். ராஞ்சரிகள் சொல்வார், ஒரு பசித்தவருக்கு கடவுள் கூட ரொட்டி உருவம் தவிர வேறு உருவத்தில் வருவதற்கு தைரியம் இருக்காதுன்றார். பதித்திருக்கிறான் காப்பாற்ற சொல்லி பேருந்துள்ளா உங்க கடவுள் கூட பதித்தவனுக்கு ரொட்டி வடிவம் தவிர வேறு உருவம் எடுத்து வர்றதுக்கு தைரியம் இருக்காது. நான் டாக்டர் ஒன்றா கட்டுறேன், நான் நல்ல பிடிப்பகன் அப்ப சொன்ன பக்கத்தில் இருக்கிறத எல்லாரையும் கவனிக்க முடியாது. உன் பக்கத்தில் இருக்கிறது கடமை என்ன, சங்கமம் தாவர வீக்கத்தில் மாத்திரம் இருக்காது. தெரியாம செய்யாத பார்த்து ரொம்ப பெருமை பார்த்து தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டு ஆண்டுகள் நடத்தி வர்றேன். அது பல பேருக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்ப நான் சொல்றேன், இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி ஒரு சனி சனி செவ்வாய்க்கிழமை வருது. தொடர்ச்சியா நேரம் இருக்கு வரலாம், அது ரொம்ப அழகான நூல். அதுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. யூனிவர்சிட்டி நடக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ தான். தயவு செய்து யாராருக்கு முடியுமோ அவர்கள் வந்து பயன்பட வேண்டும். வேறு செய்யவும் முடியாதுன்னா செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த துறையினர் இருக்கு. வயிறார ஒப்பந்த சொல்லியிருந்தாருங்க, நீங்கள் பிசி ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கேருந்து போகலாங்க. ரெண்டாவது மாடியில் பிசி ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போய் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. 4 மணிக்கு 4-5 வேலை கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சக்தியார் தான் செவ்வாய்க்கிழமை அது கூட்டிடுவாங்க யூனிவர்சிட்டிய. அந்த 5 மணி ஆனாலே வந்து அங்க இருக்கிற ஆட்கள் அந்த பியூன்லாம் வந்து பெரிய ஆட்களை எழுதிப்பாங்க. ஆமா, பியூன் தான் இருப்பாங்க, அதுல ரேட் இருக்காங்க. 5 மணி ஆனால் எழுதி பார்ப்பாங்க. அவங்க ஆபீஸ் 6 வரைக்கும் அந்த கைவசத்தை இந்த வாரம் நான் ஊருக்கு போறேன். வார வாரம் எவ்ரி டியூஸ்டே, அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அது பெருமாள்கிட்ட நான் வேண்டிட்டேன், யாரா இருந்தீங்களோ அவங்க வாங்க. அதாவது எப்போ வரலாம், அதாவது நான் 2 ஆண்டு நடத்தி வரேன். முதல்ல மடங்கள்ல தான் மறப்பிடுச்சுன்னா ஆமா 2 ஆண்டு அது தெரியுது. வாய்ப்பு இல்லை அங்கேயே பல வசதிகள் குறையும். ஜனவரி மாதம் 5, 12, 19 ஏன்னா 26 லீவு செவ்வாய்க்கிழமை 5, 12, 19 மூணு எந்த வேலை எப்படின்னு தான் தெரியும். அந்த வேலையை நடக்கல. ஏன்னா சில வேலைகளை நாயன்மார்கள் ஏன் அவர் பெரியாரன்னா எல்லா வேலையும் செய்ய முடியாது. நமக்குன்னு சில வேலையை வச்சுட்டு அந்த நேரத்தில் எந்த வேலை தான் ஒத்துக்கிறது இல்லை. சில நேரத்தில் வந்து முன்கூட்டி தெரிஞ்சா முக்கியமான வேலை போகலாம் தவிர பணம் கிடைக்கிறதுக்காக அந்த வேலையை எடுத்து போகிறது இல்லை. ப்ரையாரிட்டி அதான் முக்கியம். ஆகவே அப்படி எடுத்து நேரம் இருக்கிறது வந்து ஒரு பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5, 12, 19 26 லீவு. ஆகவே அது ஒரு அது படிக்கிறதே ஒரு அதில் வந்து என்னென்ன அதிகமான ஆட்கள் இருக்க மாட்டேன். இவ்வளோ பேர் கூட இருக்க மாட்டேங்க. கதையை கிடைக்கிறதெல்லாம் கேட்கலாம். அதுக்கு படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வரதான் சந்தையை கேட்க முடியும். அது செய்வாங்க. அது 8ஆம் மடக்கில் என்னன்னா 8ஆம் சுற்றில் ஆரம்பித்து 11ஆம் சுற்றில் முடிப்பாங்க. பிறகு உடனிருந்து 7 வரைக்கும் நடத்துவாங்க. அது பழைய முறைன்னு ஞானப்பிரகாசம் தேசிய பரமாச்சாரிய சாமி சொல்லியிருக்காங்க. அந்த முறையிலே 8ஆம் சுற்றில் ஆரம்பித்து மறுபடி முடிஞ்சு
1: செவ்வாய்க்கிழமை
0: அதாவது எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை 4 இருந்தா 5 இங்கே இங்கே 6-7 இங்கே ஒரே நாள். அந்த ஒரு நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஒரு ஈவினிங் செஷன் ஒதுக்கிட்டீங்கன்னா 4-5 முடிச்சுட்டு வேலைக்கு
1: ஒன்றுல
0: அது அதுதான் ஆரம்பிக்கும். அது இங்கே சார் ஆகவே அம்மையே அப்பா முத்துராமனையே அன்பு குறைந்த ஆரம்பே பொய்மையை பற்றி கோழுதலையிலும் கொடுத்தலை குறைவேந்தனுக்கு தன்னையாக சிவபெருமானிக்க சொல்லவே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கலை பிடித்தேன் நெருப்பெடு தருவது இங்கே அடுத்தபடியா நான் பல பாட்டு எடுத்து இந்த பாகபேதருக்கும் பழம்பொருள் தன்மையும் வருது இல்லையா அந்த பாகபேதன்னு சொன்னா அதெல்லாம் வந்து பாகமான் பற்றருக்கு பாதிக்கும் ஆரியனே நேற்று நான் விளக்கி இருக்கிறேன் நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் வந்து சிலவற்றை பாகமாம் பற்று அறுத்து பாதிக்கும் ஆரியனே என்று வருகின்ற குரலுக்கு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கான் பாகமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன் பாரிக்கும் என்றால் வளர்க்கும் முளைப்பாரி முளைப்பாரி என்ன செய்யணும் முளை வளர்க்க அது மாதிரி பாகமாகிய பற்றை அறுத்து இறைவன் நம்மை வளர்க்கிறான் இது எதை காட்டுகிறது என்றால் திரோபகம் அல்லது மறைத்தல் என்று சொன்னால் இதுதான் அதிர்வேதம் தான் அது விளக்கியிருக்காங்க மறைத்தல் திரோபகம் திரோபகம் மறைத்தல் சொல்லியே போகக்கூடாது அது என்ன அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு நம்ம கேள்வி கேட்கணும் கேட்டால் அந்த பாகமாம் பற்று அறுத்து பார்க்கும்னா பாகமாகிய பற்றை அறுத்து நம்மை வளர்க்கிறார் குழந்தையை தாய் வளர்ப்பது போல வளர்க்கிறார் பால் கேட்டு குழந்தை கேட்டுக் கொடுத்தா அது தாய் இல்லை ஆகவே குழந்தைக்கு எப்போது பசி எடுக்கும் என்று நினைத்து விட்டுகிறாள் ஆகவே பாகவே அறுத்துன்னு வருது அதுதான் வந்து பாகமாம் பற்று அறுத்து பார்க்க மாறினே என்று வருகின்றேன் திருவிழா குரல் அது அதை நீ புரிஞ்சுக்கணும் பிறகு பால் இரண்டு மூட்டும் தாயும் பால பதிந்து பால் மிகுதியாக பதிந்து கஷ்டப்பட்டு நீ பாரியருடைய ஊரிலே உருக்கு உள்வொளி பெருக்கு இந்த ஒளி உள்ளே இருக்கிறது ஒளி அதான் திவாலை அந்த உள்ளே இருக்கிற ஒளியானது எப்போது பெருகும் ஒரு திவாலை இருக்கு அதே மாதிரி குப்பையை போடுத்து போட்டால் பெருகுமா இந்த அழுக்காறு அவாது எப்படி குப்பை கூலம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒளியானது நீங்க ஒண்ணுமே செய்யப்படுத்தல இந்த குப்பை கொடுத்த போடாதுனாலே போதும் நம்ம பக்தி சாப்பிட்டாலேயே இந்த குப்பத்துலையும் ஒண்ணு செய்யப்படுத்தல சரிப்படுத்தாங்கன்னா பிறகு மேற்கொண்டு குப்பை போடப்படக்கூடாது ஆனால் உள்ளே இருக்கிற துவாரை அதுல இந்த அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சோல் நான்கையே நீ போடாம இருந்தாலே துவாரை எரியும் எரிகின்ற துவாரையானது நமக்கு பல வகைகளில் முதலு நீ என்ன வரும்போது புதிக்கிறோம் பிறகு அந்த படிகமாக இருந்ததுதான் பெரிய அன்பர் கேட்டார் படிகமாக இருந்ததுதான் அந்த தீ வடிவாக இருந்ததான் ரெண்டு என்னதான் அந்த திருவண்ணாமலை தீபம் இருக்குங்க அந்த வடிவாகவும் என்னதான் அது திருவண்ணாமலை தீபத்து என்னாலே இங்க உள்ளே இருக்கிற அந்த அந்த தூசு தும்புகள்லாம் போயிடும் அது போயிட்டா படிகமாக நடந்தான் அங்கே நினைந்து ஊட்டும் தாயிலும் கால பறிந்து நீ பாரியருடைய ஊழியை உருக்கி உள்ளொளி பெருக்கு உள்ளொளி பெருக்குவதற்கு ஒரே வழி அழுக்காத அவாரியும் இன்னாற்றோ நீக்குவதுதான் இந்த நான்கை நீக்கி விட்டாலே அந்த இயல்பாக இருக்கின்ற ஜுவாலையானது அதனுடைய ஒளி குறையாமல் இருக்கும் நீ வெளியில் இருக்கிறவர்கள் வச்சு எரியுது அதனால குப்பை கொடுத்து கொண்டாது எப்படி எரியும் அது மாதிரி உள்ளே இருக்கின்ற ஜுவாலை அதுமே நீ அழுத்தாறு அபாதிகள் இன்னொரு நாங்கியை போடாமல் இருந்தாலே அது எரியும் எரிகின்ற ஜோலையானது நமக்கு பல வகைகளில் உதவி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கும் அது போல நமக்கு வேற என்ன வேணும் ஆகவே உள்ளொளி பெருக்கி ஊரிலை முறுக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிடா உலப்புன்னு அழிவு உலப்பிடா ஆனந்தமாய தேவை தேவைன்னா தண்ணி இல்லாத முன்னே அந்த வழங்குகிற தாய்க்குன்னு சொல்லும்போது தண்ணீர் அந்த சாப்பிடும்போது எனக்கு விதி இல்லை ஆகவே தேவன் தண்ணீர் இருந்தார் தண்ணீர் கொடுத்தாதான் அந்த விக்க நீங்கும் உப்புமா சாப்பிடுங்க விக்க வந்து இன்னும் கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டா விக்க நிற்காது தண்ணி தான் குடிக்கணும் அது மாதிரி தான் அங்கே அங்கே தேவன் தண்ணீர் இருந்தார் இங்கே தேனியை சொல்லிருந்து புறம் புறம் இருக்க செல்வார் நான் எங்கே எங்கே போகிறதும் அங்கேயெல்லாம் வருது வேலைக்கு போறதுல நமக்கு என்ன வேணும் தேவினை புரிந்து உடல் புறம் புரிந்த செல்வனே சிவபெருமானே யாருமே தொடர்ந்து இருக்கிறதுக்கு நீ தொடர்ந்துலாம் தொடர்ந்துன்னு சொன்னா கேள்வி கேட்டதோடு கூட கேள்வினா இங்கே கேள்வி கேட்கறதா கேட்டது ஆச்சாரிய அனுபவத்தை கேட்டதோடு கூட சிந்தித்தல் ஒன்று தெரிதல் ரெண்டு நிற்றல் மூணு ஆகவே தான் தொடர்ந்து செய்ததாக கிடைக்கும் நமக்கு கேட்டதை அப்படியே விட்டால் போகாது ஆகவே கேட்டதை இங்கே தான் இந்த பாட்டில் வந்து தொடர்ந்து சிக்கலை பிடித்து எங்கு எழுதுறதும் இல்லை என்று இந்த வகையிலே அடியனுடைய அந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பெருமள் தயனர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய
2: மனநாதன் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சுத்தம் என்பது தலைமுறை 21 தலைமுறைகள் நரகுடையில் நரகத்துக்கு அடைமொழி முரண் மாறுபட்ட நரகம் ஒரே மாதிரியா இருக்காது. நரகமானது அந்தந்த பாவத்துக்கு ஏற்ப வேறு ஒரு நரகத்துல ஒரே எண்ணெய் கொச்சிட்டே இருக்கும். விண்ணால கொண்டு ஒட்டி அப்பளம் பிடிக்கிற மாதிரி அந்த ஆத்மாவை யமன் யமனுடைய சூரியன் வாங்கிக்கும். இன்னொரு நரகத்துல வெறும் நெருப்புத்தான் இருக்கும். அந்த நெருப்புல போட்டு பொசுக்குவாங்க. இன்னொன்றுல தூண் இருந்து தூண் தடுக்க காஞ்சி அந்த தூணோடு போய் தட்டிக்கொண்டு போய் என்று அந்த ஆத்மாவை இடத்துல வெறும் சாக்கடை கூடியா இருக்கும். அங்க ஒரு விஷயமே இல்லை. நாற்றம் தாங்க முடியாத ஒரு கூடி என்று சொல்கிற நரகம் அதில் கொண்டு போய் அந்த ஆத்மாவை மரம் ஜீவ ஆத்மாவை கூடும் அந்த தண்டிக்கொண்டு தூவியர்கள் தண்டித்தாங்க. அந்த நரகத்துல ஒரே மாதிரியான நரகம் அல்ல. நரகத்துல பலவிதமான நரகங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை. ஒன்று சுகம் ஒன்று சுடாது. இந்த சுடுன்னு அங்க சுடாங்கன்னா நாட்டம் இருக்க முடியாது. அப்படி ஏதோ வேற வகையில் அந்த ஆத்மாவுக்கு துன்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் பாலத்தை போக்குவதுதான் நரகத்தினுடைய தொடர்பு. அந்த நரகம்

சித்தங்கள் 21 சித்தங்கள் ஆழ்ந்து போகாதபடி அருள் அரசு காப்பாற்றிய பெருமானும் என்னென்ன ஆட்கொண்டதோடு என்னுடைய தலைமுறை 21 காப்பாற்றின பெருமானையும் நினைச்ச வணக்கம். தோழா போற்று, துணைவா போற்று. நீ சிலருக்கு தோழனா வரார், சில பேருக்கு துணை கணவனாக வருகிறார். சுந்தரம் சுவாமிகளுக்கு நீ தோழனா போயிருக்கிறார், என் மாதிரி மாணிக்க வாசகருக்கு நீ கணவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அதான் சுந்தரமூர்த்தியினுடைய மார்க்கம் தோழனை மார்க்கம், சக மார்க்கம், தாச மார்க்கம், சத்துத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். தாச மார்க்கம் திருநாயக்கரசர் போனது, ஆண்டாநடி விஞ்ஞான சம்பந்தர் போனது தந்தையும் புத்திரனும் போல சத்துத்திர மார்க்கம். சுந்தரர் போனது சக மார்க்கம், நண்பர். இறைவனும் சுந்தரமும் தோழனை நண்புடையவராக இருந்தார். அப்ப நண்பனாக இருக்கிறேன், சகமார்க்கத்தார்களுக்கு நண்பனாக இருக்கிறேன். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டான் நாயகனாகி பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரத்தில் கணவனாக இருக்கிறார்.

வாழ்வு என்னுடைய நல்வாழ்க்கையாக இருக்கிற பெருமானம். வைப்பு நான் தேர்ந்தெடுத்த செல்வம். வைப்பு என்பது சேவை நிதி. பிற்காலத்துக்கு உதவி பண்ணி சம்பாத்த சம்பாத்தியத்தை அப்படியே பிக்சட் டெபாசிட் போட்டு எடுக்காம அதுதான் வைப்பு. வைப்பு எடுக்கிறது இல்லை, எடுக்காம வச்சிருக்கிற செல்வம் அது வைப்பு என்பது. வைப்பு போட்டு முத்தா போட்டு முதல்வா போட்டு முத்தம் என்றால் ஒருவன் மோட்சம் தருகிறவன், மோட்சம் தருகிறவனாக இருக்கிறார். முதல்வன் போட்டு எல்லா தலைவனுக்கும் முதல்வன் தலைவனாக இருக்கிறான். சிவன்தான் தலைவன், மற்ற எல்லாருக்கும் சிவன் தலைவனாக இருக்கிறான். அத்தா போட்டு அரணி போட்டு அத்தா தந்தையே, தந்தைக்கு அத்தன் இல்லை, நீ தந்தையாக இருக்கிறாய். அதே சமயத்தில் சரணாக இருக்கிறாய். தந்தை என்ன செய்கிறான், ஒரு தாயோடு கூடிய உலகத்துல உயிரை உண்டாக்கிட்டே இருக்கிறான். நீ அரண் என்ற உத்தரவிலிருந்து அழித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ ஆக்கிரந்தவனாக இருக்கிறாய், அழிப்பவனாக இருக்கிறாய். அத்தன் என்றால் ஆக்கிரவன், அரண் என்றால் அழிப்பன். ஆக்கிரவனாகவும் நீ அழிப்பவனாகவும் இருக்கிறாய். உரை உணர்வு இறந்தவரையோட்டு உரை பேச்சுக்கும் அப்பால் பட்டவன், உணர்வு இணைப்புக்கும் அப்பால் பட்டன். இறந்த என்றால் கலந்த, உரை இறந்த ஒருவன், உணர்வு இறந்த ஒருவன், ரெண்டா பிரிச்சுப்படுகிறேன். உடல் இறந்த பேச்சிறந்தவன், வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்று மாற்றம் மனங்களில் இருந்த பெருமானும் என்று திரு சிவபிரான பார்க்கிறமே அதுதான். உடல் இறந்த ஒருவன், பேச்சை கடந்த ஒருவனே, உணர்வு இறந்த ஒருவர், நினைப்பை கடந்த பெருமானே, உனக்கு வணக்கம். விரிகடல் உலகும் விளைவிலே போக்கி, விரிகடல் கடலால் விரிந்த இந்த உலகம், விரிந்த கடலுக்குள்ளே எத்தனை பொருள்கள் விளைகின்றன, உற்பத்தியாகின்றனவோ அத்தனை விளைவாகவும் இருக்கிற பெருமானே வணக்கம். அருமையும் எளிய அழகே எளிய எளிய தன்மை உறவிடத்திலே காணப்படுகிற குணத்திலே எளிமையும் என்பது அருமை. எளிய அருமை இல்லாத கிடைப்பற்ற அருமை இல்லாமல் எளிமையாக கிடைக்கின்ற அழகு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற பெருமானே. கடவுள் கிடைப்பதற்கு எளியவனா அரியவனா என்று கேட்டால் நம்ம மாதிரி இருக்கும்போது அப்பா கடவுளாக இருந்தால் நம்மளால நிறுத்தி பார்க்க முடியாது, அவன் இங்கே இருக்கிறான் நான் நினைக்கிறேன். மாணிக்காசியர் என்ன சொல்றார், கடவுள் அப்படி இருக்கார், ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சிலவனா இருக்கிறான். அருமை குரு அவன் கிடைப்பதற்கு அருமை உடையவன் அல்ல, எளிய எளிமனாக இருக்கிறான். எது போல எளிமையாக இருக்கிறான், ஞான சம்பந்தம் அண்ணே அப்பான அறிவார். அவர்தான் ரெண்டு வார்த்தை அழுத உடனே இறைவன் வெளிப்பட்டு வந்து கையில பொத்துமத்தை கொடுத்துட்டான். அப்படி அழுத உடனே பொத்துமத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் எளியவன். இது மாணிக்கவாசகரே இடத்தை சொல்றார். மழை கை வந்து பொற்றுண்ணம் என்றால் உண்மை அறிய என்று அறிகிறேன். குழந்த கையில பொற்றுண்ணம் கிடைத்தது போல நீ எளிமையாக கொடுக்கிறாய் என்று நினைக்கிறதை தவிர அருமையும் அறிய எளிய எளிமையாக கிடைக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அழகான வக்தி உனக்கு வணக்கம். இதைத்தான் வைணவர்கள் சௌலபியம் என்று சொன்னார். இதற்கு வேறொரு வார்த்தை அருமையில் எளிமை என்பதைத்தான் வைணவர்கள் இறைவனுடைய குணத்தில் சௌலபியம் ரொம்ப எளிமையாக கிடைப்பார். அடியார்களுக்கு எளிமையாக ஓடி வருவார். கருமுகில் ஆகிய கண்ணே போக்கி, கண் என்பது கண்ணோட்டம் தாட்சண்யம். கருமுகில் மேகம், மேகத்தைப் போல தாட்சண்யம் உடையவை. மேகம் இருக்கிறதே அந்த உலகத்து மக்களுக்கு மழை பெய்ய வரும். மழை பெய்ய வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்ல நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று பார்த்து நல்லவர்களுக்கு மட்டும் மழை பெய்ஞ்சு கெட்டவர்களுக்கு மழை பெய்யாமல் தனியாக போய்தான் இல்ல, எல்லாருமே மழை பெய்யும். இது உப்பு தாஞ்சிருக்கும் நிலம், இது நெல் விளைகிற நிலம், ஏதாவது வித்தியாசம் பார்க்கலாம் கிடையாது. எல்லாரிடத்திலும் ஒரு ஒரு குளத்துல தண்ணி இல்லை, இன்னொரு குளத்துல தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு தண்ணி இல்லைன்னு வித்தியாசம் பார்க்கலா கிடையாது. எந்த வித்தியாசம் பார்க்காமல் மேகம் மழை பெய்யுமா? அதுதான் சொல்ற சங்க காலத்திலே ஒரு புறவன் சொல்லியிருக்கிறான். அருகுலத்து விட்டும் அகல் வயல் பொழிந்தும் வரையா மரவின் மாறு போல. அகல் வயல் பொழிந்தும், மிக பெருசா வயல் இருக்கு தண்ணீரே இல்லை அந்த வயல்ல பொழுது, அகன் குளம் தண்ணி இருக்க குளத்துல அங்கேயும் மழை இருக்கு. இருக்கு இல்லைன்னு பாக்குறது இல்லை, ஏழை பணக்காரன் பாக்குறது இல்லை, வேண்டும் வேண்டாமன்னு பாக்குறது, எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபோல கடவுள் என்ன பண்றான், எல்லாருக்கும் அது செய்ய காத்திருக்கிறான்.
இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் இவன் கற்றவன் என்றெல்லாம் பார்க்கிறவன் எல்லாருக்கும் அவன் தாட்சியம் செய்கிறவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் மழை இல்லை, ஊரில் உள்ள மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் மழை இல்லை, சிங்கம் வளர்க்கிறதுக்கும் தண்ணி இல்லை. பின்பு மரம் செடி கொடி வளரணும், அதுக்கு மழை. ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கணும், அதுக்கு மழை. மனுஷனுக்கு தண்ணி வேணும், அதுக்கு மழை. ஆக எல்லா உயிருக்கும் மேகமானது தாட்சியம் உடையதாகி பொதுவா மழை பெய்யும் மாதிரி கடவுளும் பொதுவான தாட்சியம் உடையவனாக இருக்கிறார். கருவியில் ஆகிய தண்ணீர் போற்றி மன்னிய திருவருள் மலையிலே போற்றி. திருவருள் என்று சொல்வது ஒரு மலைவாது பெரிய வடிவத்திலே அவன் திருவருள் சுரக்கிறார். என்னையில் ஒருவன் ஆக்கி ஒருங்கழல் சென்னியும் வைத்த சேவகர போற்றி. என்னையும் ஒருவன் ஆக்கி என்னென்ன ஒரு பெரியாக மதித்தான் பெருமான். நான் ஒன்றுக்கும் பத்தாதவனாக இருந்தேன், ஆனால் என்னை ஒப்பற்றவனாக, ஒருவன் என்றால் ஒப்பற்றம், என்னை ஒரு சிறந்த மனிதனாக நினைச்சு எனக்கா நீ குருநாதரா வந்து உன் ரெண்டு பிரிவன் பூஜ்யம் தலைநாள் வச்சுட்டு என்ன ஆச்சல் கேட்டு கையே. இன்னும் பல இடத்துல பொண்ணைய கூட சொல்ல, நாளுக்கு தனிச்சுட்டு நாய் மாதிரி இருக்கிற எனக்கு பொன்னாளான சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சு, பொன் சிம்மாசனம் போட்டு ஒரு நாயக்கூட்டு உட்கார வச்சது மாதிரி எனக்கு நீங்களே பெரிய உபசாரம் செய்திருக்கிறார் என்ன என்றெல்லாம் தேவனுடைய கருணையை வியந்து பேசுவார். அதுல இங்கு ஒன்று, என்னையும் ஒருவன் ஆக்கி என்னையும் ஒப்பற்ற ஒருவனாக கருதி இருங்கழல் என்னுடைய பெரியவையை சென்னையில் உழைத்த செயலாக என் தலைவரை திருவிடு பூஜை பெருமானே எனக்கு வணக்கம். தொழுதகை துன்பம் துடைத்தாய் தொழுதகை, உன்னை யார் வணங்குகிறாரோ வணங்குகின்ற கை, வணங்குகின்ற கையுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை நீக்கி விடுவார். ரெண்டு கையும் கூட்டி வணங்கினால் அந்த கைக்கு ஒரு இடையூறு வருமானால் இடையன் ஓடிந்து அந்த கையை காப்பாற்றும். என வணங்கின கையாச்சு இதுக்கு ஒரு துன்பம் வரலாமா என்று இந்த இறைவன் ஓடி வந்து காப்பாற்றுவான். தொழுதகை அவனை வழிபட்ட கையினுடைய துன்பம் துடைப்பாய் போட்டு துன்பத்தை ஊக்குவிப்பான். இறைவனிடத்துல போய் நான் கை கூட்டி வணங்கினா அந்த கைக்கு ஆபத்து வராம காக்குறான் அப்படின்னு சொன்னார். அப்ப காலை காக்க மாட்டாரா தலையை காக்க மாட்டார்னு ஒரு சந்தேகம். இது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு உறுப்புக்கு சொன்னா மற்ற உறுப்புக்கும் சேர்த்தணும். தலை இறைவனை வணங்கி இருந்தால் அந்த தலையை காப்பாற்றுவான், கால் கோயில வளம் வந்திருந்தால் அந்த காலத்துக்கு துன்பத்தையும் நீக்கான். ஒருவார் கிழவி இணைப்பார்க்கண்ணம் சொல்லும் இலக்கணம். ஒருத்தன் விஷம் குடிச்சான் செத்துக்கிட்டான், விஷம் குடித்தவன் சாவான்ங்கிறது ஒரு வாக்கியம். விஷம் குடிச்சவன் ஆம்பளையா இருந்தா தானே சாவான், விஷம் குடிச்ச ஒரு பெண்ணா இருந்தா அவளும் தான் செத்து போவான். ஆனா வாக்கியம் என்ன, விஷம் குடிச்சவன் செத்து போவான்னு வாக்கியம் உலகத்தில் இருந்தாலும் விஷம் குடித்தவளும் சாவாள், விஷம் குடித்த ஒரு ஜந்துவும் செத்து போகும், எல்லாத்துக்கும் போகும். அந்த இலக்கணம் ஒரு பால்ல சொன்னாலும் மற்ற பாலுக்கும் வரும். அதுபோல கையை காப்பாற்றுவான்னு சொன்னா அவன் தலையை காப்பாற்ற மாட்டான், காலை காப்பாற்ற மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அந்த தலை வணங்கியிருந்தால் அதையும் காப்பாற்றுவான், அந்த கால் இறைவனை வளம் வந்திருந்தால் அதையும் காப்பாற்றுவான், நெஞ்சை நினைத்திருந்தால் நெஞ்சையும் காப்பாற்றுவான். ஆகவே எது எதை எந்தெந்த உறுப்பை இறைவனுக்கு அவன் சமர்ப்பிக்கிறோமோ அந்தந்த உறுப்பை அவன் காக்க தயாராகிருக்கிறான். அது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு முடியாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு கை மேல வச்சு சொல்லியிருக்காங்க. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில ஆனந்த வாரி போற்றி. ஆனந்த வாரி ஆனந்த கடல், அழிவில்லாத எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த கடல்ல தண்ணீர் வந்தார், அழியாத வற்றாத ஆனந்த கடல். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, இறைவனுக்கு அழிவதென்ற சாக்காடு கிடையாது, ஆவதென்ற பிறப்பும் இல்லை, ரெண்டையும் தாண்டினவன் கடந்தாய் தாண்டினவன். அழிவதென்ற சாக்காட்டையும் ஆவதென்ற பிறப்பையும் கடந்தா இங்கிவனை பிறப்பிடத்தில்லாதவனே உனக்கு வணக்கம். முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, முழுவதும் எல்லாவற்றையும் இறந்த தாண்டி போனவன் எல்லாவற்றையும் கடந்து விட்டான். அவனை கடந்தவர்கள் யாரும் இல்லை, அவன்தான் உலகப்பொருள் அத்தனையும் தாண்டி இருக்கிறான். மானியை நோக்கி மன ஆளா போற்றி, மான் போன்ற கண்ணையுடைய உமாவியை கணவனையே வணக்கம். வானகத்தமரை தாயே போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தாய் போல் இருப்பவனே வணக்கம்.

0: இது பஞ்சபூதம். தாத் என்பது பூமி. இந்த பூமியிலே அஞ்சு விதமான தன்மாத்திரை இருக்கு, அஞ்சு குணங்கள் இருக்கு பூமிக்கு. பூமிக்கு மேல் இருக்கிற ஒரு பூதம் நீர். அந்த நீர்ல அஞ்சு இல்ல ஒண்ணு குறைஞ்சு போகுது, நாலு தான். தண்ணிக்கு மேல அக்னி இருக்கிறது. அந்த அக்னியில ரெண்டு தன்மாத்திர பங்கு மூணு தான் இருக்கு. அக்னிக்கு மேல காற்று இருக்கு. காற்றுல ரெண்டே ரெண்டு தன்மாத்திரை. காற்றுக்கு மேல் ஆகாயம். ஆகாயத்துல ஒரே ஒரு தன்மாத்திரை, ஒரே ஒரு சுவை தான் இருக்கு. அதாவது அந்த வானத்துக்கு சப்தம் ஒளி உண்டுதான் இருக்கு. வேற எந்த விதமான உணர்ச்சியும் எந்த தன்மாத்திரையும் வானத்துக்கு கிடையாது. கடைசியில வச்சிருக்கிறது வெளி இடை ஒன்றாய் விளைந்த வெளி என்றால் ஆகாசம். ஆகாசத்தில் ஒரே ஒரு பொருள் தான் போகும், அதான் ஈட்டர் என்று நான் சொல்றேன். ஆகாயம் என்பது காற்றிலும் கிடந்திருக்கிற ஒரு இடம். அது வழியா நம்ம வந்து ஒளி ஒளியை பரப்பலாம். சப்தம் இன்னைக்கு போகுது. எந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிறவனுக்கும் இங்க அமெரிக்காவில் இருக்கணும் பேசுகிறாங்க, சத்தம் கேட்குது. எது வழியா போகுதுன்னா அந்த வானம் என்ற ஒன்றின் வழியா தான் அவன் சப்தத்தை போக்க முடியுது. என்றால் அந்த வானம், அந்த வானத்துக்கு ஒரே ஒரு தத்துவம் இந்த சப்தம் என்று சொல்கிற ஒரு பண்பு. அதை ஒன்று மட்டுக்கு இருக்கு. அந்த வானத்தின் கீழே கொஞ்சம் இறங்குனா வலியின் பேர். வலி என்பதற்கு ஒரு காற்று. அந்த காற்றுல வந்தவன சத்தமும் கேட்கும், அதோடு கூட ஸ்பரிசம். ஸ்பரிசம்னா ஊற்று உணர்ச்சி, தொடுகிற உணர்ச்சி. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், காத்து அடிக்குது, மேலே படும்போது வெயில் மேற்கிற காத்து அடிக்குது, என்ன கொடுத்து விரும்புறோம். அப்ப உணர்ச்சி காற்று சத்தமும் உண்டாக்கும், அதோட உணர்ச்சியையும் சத்த பரிச என்ற ரெண்டு உணர்வு காற்றுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த புத்தி நெருப்பிடத்திலே மூன்று இருக்கு, சத்த பரிச ரூபம். ரூபம் என்றால் வடிவம். நெருப்பு எரியும்போது நெருப்புக்கு ஒரு உருவம் கண்டுபிடிக்கும், அது தொட்டா சுகம் உணர்ச்சி. நெருப்பு எரியும்போது சட சடங்க வெடிக்கிற சத்தம் இருக்கு, சத்தம் இருக்கு. அதுல ஒரு ரூபம் இருக்கு, கையால் தொட்டு பார்த்தா சுடுகிற உணர்ச்சி இருக்கு. ஆக நெருப்புக்கு மூணு தன்மை உண்டு. நெருப்புக்கும் கீழ் இருப்பது நீர். தண்ணீர்ல என்னென்ன உண்டுனா சத்த ஸ்பரிச ரூப ரசம். ரசம் என்றால் சுவை. தண்ணீர்ல சுவை பார்க்கலாம். தண்ணீரை வாயில விட்டா ருச்சி தெரியும். நமக்கு ருச்சியை அறிவிப்பது எது? துப்பிப்பு குளிப்பு சார்ப்பு கசப்பு என்ற ஆறு சுவையும் எது தருகிறது என்றால் தண்ணீர். ஒரு கல்கண்ட வாயில போடுறோம், தானாவே ஒரு துப்பிக்கு தெரியல தண்ணீரா வேண்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கல்கண்டு பத்த மாத்திரத்துல நாக்கு ருசிக்கல. கல்கண்டு நாக்கலை பட்டவுடனே நாக்கினுடைய தண்ணீர்ல கல்கண்டு கரையும். லேசா கரைஞ்சு அது கரைஞ்ச உடனே அந்த தண்ணீர்ல கண்டுபிடிக்கும். எந்த பொருளையும் நாக்கு தன்னிடத்தில் இருக்க தண்ணீரினால் கரைத்துத்தான் ருசியாக்க முடியுமே தவிர, அந்த கல்கண்ட வச்ச மாத்திரத்து ருசியோ வேப்பந்தாய வச்ச மாத்திரத்தில் கசக்கும் என்பதோ அது கண்டுபிடிக்க முடியாது. அது கரையணும். அந்த பொருள் தண்ணீரில் கரைந்த பிறகுதான் சுவை காண முடியும். சுவையை காட்டுவது திடமாக இருக்கிற பொருள் அல்ல, அது இருக்கக்கூடிய கரச தண்ணீரினால் தெரியும். அடுத்தது மண். மண்ணில சப்த ரச ரூப ரச கர்த்தம் வாசனை வரையிலும் அது கொடுக்கிறது. இந்த அஞ்சு விதமான உணர்வையும் பூமி என்ற திடப்பொருள் நமக்கு கொடுக்கும் என்பதாக இதை வச்சு காட்டுறேன். இது என்ன பண்ண தலைகளை சொல்றேன். அதாவது கீழிருந்து மேல போற பார் இடை ஐந்தாய் பூமி, அதுக்கு மேல நீர் இடை நான்காய், பூமிக்கு மேல் தண்ணீர், அதுக்கு மேல தீ இடை மூன்றாய், நெருப்புல மூணு, அதுக்கு மேல வலி இடை இரண்டாய், காட்டுல ரெண்டு, அதுக்கு மேல போனா வெளி ஆகாசம், ஆகாசத்துல ஒன்றாய் இருக்கிறான். இந்த சுவையாக இருக்கிறான் ஏழு விதமான உணர்வுகள். இந்த உணர்வு தான் கடவுள். கடவுள் என்பதுனா அவன் இந்த உணர்வு மூலமாக நமக்கு காட்டிக் கொண்டிருக்கான். அங்கங்கே கடவுள் இருக்கிறான் என்பது இந்த உணர்ச்சியால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறான். அழிபவர் உள்ளத்து அமுதையை போற்றி. அழிபவர் ரொம்ப கனிந்து போனவர், பழம் அணுகி போச்சு, பணம் பழமான கனிவு கொடுத்திருந்தால் கனிந்த பழத்தை அழிந்து போன பழம் என்று நான் சொன்னேன். ஆனால் அழிபவர் என்றால் ரொம்ப கனிவு கொண்டவர், இரக்கம் கொண்டவருடைய மனத்திலே அவன் அமுதமாக ஊறுகிறான். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. தேவர்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இறைவன் தோன்ற மகிழ்கிறான். கனவுலாவது வாயான்னு கேட்கிறார், கனவு வர மாட்டேங்கிறான். தேவர்களுக்கு கனவு கூட காட்சி கொடுக்கிறதில்லை. ஆனா அடியார்களுக்கு கனவிலும் வருகிறான், நனவிலும் வருகிறான். மாணிக்க வாசகர் சொல்றார், எனக்கு நீ நேர நனவிலே வருகிறது. கனவிலும் தேவருக்கு அறியாய், தேவர்களுக்கு கனவிலே அறியவனாய் இருக்கிற பெருமானே, நனவிலும் நாயேற்கு அருளினை. நாய் போன்ற எனக்கும் நீ நனவு, நல்ல வீழ்ச்சி கொண்டிருக்கிற என்னுடைய நினைவு நேரத்திலேயே நீ குருநாதரா வந்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். பிரிவு இவர் தரிசித்து வந்த தலங்களை எல்லாம் சொல்ற திருப்பெருந்துறையில கலந்து பல ஸ்தலங்களை சுற்றி கொண்டு கடைசியில் ஒரு சந்திரத்தை போயிருக்காரு. வர்றபடியில எத்தனையோ தலங்களையெல்லாம் பார்த்துருக்காரு. அந்த தலத்தை ஒன்னொன்னா நினைச்சுப்பாங்க, வரிசையா இருக்காது, கொஞ்சம் மாறி போகும், இன்னும் கொஞ்சமா மாறும். செய்யலானதுனால அப்பப்ப தனக்கு நினைவு வருகிற ஊரெல்லாம் சொல்ற. இடை மருது உடையும் எந்த ஆய் போற்றி திருடு மருதூரில் இருக்கிற எங்கள் தந்தையும் தாயுமான பெருமானையே வணக்கம். சடையிடை கங்கையை தரித்தாய் போற்றி சடையிலே கங்கை விட்டிருக்கிற பெருமானையே வணக்கம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் திருவாரூரில் இருக்கிற அரசன். மதுரையில சொன்னார் ஆடக முதலுக்கு அரசே போற்றின்னு. அந்த திரு மதுரையில சௌந்தர பாண்டியனாக வந்தார். திருவாரூர்ல எங்க வந்தார் அவர்? ஆனா திருவாரூருக்கு சுவாமிக்கு என்ன பெயர்? தியாகராஜன். அவனே ஒரு ராஜான்னு சொல்றோம். அதனால என்ன பண்றாரு? ஆரூர மறந்த திருவாரூரில் தங்கியிருக்கிற அரசே தியாகராஜனே, தியாகராசன் என்பதைத்தான் இங்க அரசன் என்ற பெயராலே சுட்டுகிறார். ஆரூர மறந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. சிறப்பு பொருந்திய திருவையாற்றிலே இருக்கிற பெருமானி, திருவையாற்றிலே ஆதிசீவனாக இருந்த பெருமானி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி. திருவண்ணாமலையே அண்ணா தலைவனாக இருந்த பெருமானியை போற்றி. இந்த ஊருக்கு தான் போயிருக்கார். திருவண்ணாமலை, திருவாரூர், திருவையார், திருவண்ணாமலை, இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு கடைசியில சிதம்பரத்துல வந்து இந்த பாட்டு பாடுறார். கண்ணார முதக்கடையே போற்றி, கண்ணறைந்த அமுதக்கடல் பார்க்கடலாய் இருக்கிற பெருமானம், ஏகம்பத் துறை என்றாய் போற்றி. ஏகம்பம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலே இருக்கிற பெருமானி என்றாய், தந்தையும் தாயுமாய் இருக்கிற பெருமானி. ஆகம் பெண்ணுருவானாய், அண்டூர் கோயில்ல இறைவன் அந்த கர்ப்ப கிரகத்திலேயே சாமி அம்பா இருக்கான். காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த சிவங்கோயில் போனாலும் சிவங்கோயில கர்ப்ப கிரகத்துல நடுவில் எங்கும் இருக்கும். லிங்கத்து பிரிச்சவர்கள பாத்தீங்கன்னா சுடல்ல சுமாஸ்கந்தன் சுவாமி அம்பனும் இருக்கு. ஆகவே அந்த பாகம் பெண்ணுருவான, இடப்பாகத்திலே பெண் உருவத்தோடு கூட சுமாஸ்கந்தராய் இருக்கிற பெருமானே உனக்கு வணக்கம். பராய்த்துறை மீறிய பரணி போற்றி, திருப்பராய்த்துறையில் இருக்கிற பெருமானே வணக்கம். சிராப்பள்ளி மீறிய சொன்னியை போற்றி, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானே வணக்கம். மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, வேறு பற்றி எனக்கு கிடையாது. இறைவனே உன்னுடைய பற்றி தவிர வேறு பற்றி எனக்கு இல்லை. சுந்தரமூர் சுவாமிகள் சொல்லுவார், மற்றேன் மற்ற படி வேறு பற்றில்லாமல் என் திருவடியே நான் துணையாக பிடித்திருக்கிறேன் என்று சுந்தரமூர் சுவாமிகள் சொல்வார். அதே போல இவரும் சொல்றார், மற்றோர் பற்று இல்லை, வேறு ஒரு பிடிமானம் எனக்கு கிடையாது, உன்னையே நான் பிடிமானமாக வைத்திருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு பிடிமானம். மற்றோ பற்றிந்து அறிவு போற்றி, குற்றாலத்து என் கூட்டா போற்றி. குற்றாலத்திலே கூட்டனாயிருக்கிற பெருமானமே வணக்கம். குற்றாலம் என்ற ஊருக்கு போனோம்னா ரெண்டு கோயில் இருக்குங்க, பெரிய அறிவு ஈடுபடுற மெயின் ஃபால்ஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில், அதுக்கு இன்னும் கொஞ்சம் மடக்கே வந்தோம்னா அங்க ஒரு சித்திர என்ற ஒரு கோயில். சித்திர சபையும் இந்த மெயின் பிரான்ச்சு பக்கத்தில் சிவன் கோயிலும் ரெண்டு கோயில் இருக்கு. ரெண்டு கோயிலுக்கும் வேற வேற பெயர். சித்திர சபை இருக்க அதுதான் குற்றாலம், அங்குதான் கூட்டன் நடராஜ பெருமான் அங்கேதான் இருக்கான். அதுதான் குற்றால சுயம் கூட்டா போட்டி, குற்றாலம் அந்த கோயில் இருக்கிற கூட்டணியே போது. அப்ப இந்த மெயின் பிரான்ச்சு பக்கத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேருனா, அதை ஞான சம்பந்தப்படுறார் குறும்பலா. அந்த ஸ்தலத்துக்கு பேர் குறும்பலா. ஒரு கோயில் பலாமரம், இன்னொரு கோயில் ஆலமரம். ஆலமரம் இருக்கிறதா குற்றாலம், பலாமரம் இருப்பது குறும்பலம். எந்த வசகமா வளரல, குட்டை குட்டையா வளர்ந்துருந்தது. ஆலமனம் குட்டையாயிருந்ததனால குரு ஆழம் குற்றாலம், அதே போல பலாமணம் குருகளாயிருந்ததனால குறும்பலம் என்று செலவிருச்சம். இந்த கோயிலுக்கு பலாமரம், அந்த கோயிலுக்கு ஆலமரம். ஆலமரத்திலேதான் சுவாமன் நடராஜ பெருமானாக இருந்தார். அதால்தான் குற்றாலத்தம் குற்றா போச்சு. குற்றாலத்தம் இது முன்னிட கூட இன்னொரு பிரியாசம் செய்வார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, குற்றாலத்தமன்துறையின் கூட்டாவும் குறைவதற்கு, குற்றாலத்தமன்துறையின் கூட்டாவும் குறைவதற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று அங்கேயும் குற்றாலத்தொரு கூட்டம் என்றே சொல்ற. அப்பர் சாமியும் சொல்ற, குற்றாலத்துறை கூட்டணோ. அது திருவங்கமான குற்றாலத்துறை கூட்டம். அப்ப கூட்டம் இருக்கிற இடம் குற்றாலம் என்பதை திருநாள் பிரசனம் சொல்றார், ஞானசுமாசனும் சொல்றார். கோகை நீரிய கோவையை போற்றி, கோகை என்ற இடத்திலே தங்கி இருக்கிற தலைவனே வணக்கம். கோகை என்பது திருப்பெருந்துறை என்று சொல்கிற ஒரு இடம். அதே போல கோகை என்பது இங்கே திருவாவூரையும் குறிக்கின்ற ஸ்தலம். இந்து தலத்தில் ஏதாவது ஒரு தளமாக இங்கு கொள்ள வேண்டும். ஈங்கோய் மலையம் என்றாய் போற்றி, ஈங்கோய் ஈங்கோய் என்று சொல்கிற ஊரிலே மலையிலே இருக்கிற பெருமானே. இது வந்து குளித்தலத்தின் பக்கத்தில் ஒரு குளித்தலத்தின் மேல் எதிர்ப்பறையில இருக்கிறது. தாங்கார் பழனத்து அழகா போற்றி, பழனம் என்ற ஊர் அங்கு இறைவன் எழுந்திருக்கிறார். திருவிழாக்கும் கிழக்கே திருப்பழனம் என்ற ஊர். கடம்பூர் மீறிய விடங்கா போற்றி, திருக்கடம்பூரில் இருந்துவிட்டு விடங்கமே வணக்கம். திருக்கடம்பூர் என்பது திருநாரியூர் பக்கத்துல காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருந்தது கடம்பூர். அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற தலைவனை அப்பனே போது. யுத்தி தங்களுக்கு யுத்தி, யுத்தி என்பது ஆலமரம், ஆலமரத்தின் கீழே யுத்தி என்ற ஆலமரத்தின் கீழே இருந்து இரு மூவர்க்கு ஆறு இயற்கைகளுக்கு, இயற்கைமார் என்ற ஆறு பேர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்தார். அது திருவிழாக்கான கதை. அத்திக்கு அருளிய அரசே, அத்தினா யானை, அத்திக்கு அருளிய யானைக்கு அருள் செய்தார். வெள்ளானைக்கு சாபம் தீர்த்த படலம்னு ஒரு திருவிழாவல், ரெண்டு திருவிழாவல். வித்தி மரத்தின் கீழே இருந்து ஆறு இயற்கைகளுக்கு அஷனா சுற்றி சொல்லிக் கொடுத்தார். அதே போல வெள்ளானைக்கு சாபம் நீக்கினார். இதெல்லாம் மதுரை தலைப்புறான். சென்னாருடைய சிவனையே போற்றி, என்னாத்தவர்க்கும் குறைவா போற்றி.
1: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான் எரிபத்த நாயனார் புராணம் பகுதி இரண்டு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அன்னரால் நிகழ் நாளை சிவகாமி ஆண்ட அந்த ஆங்கிலே கோயிலுக்கு அற்புதமா அவர் என்ன செய்யறார், நாள்தோறும் அதிகார வேளையில சுவாமிக்கு மன்ற சாத்துற மாலைகள் வாங்கி மாலைகளை கட்டி சாத்துற அந்த சோபனை செய்யற. அன்னரா நிகழும் நாளில் ஆங்கிலே அடிகளார்க்கு இன்னிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார். சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டாரின் புண்ணிய முனிவனார் தாம் பூ பறித்து அலங்கள் சாத்தி உள்நிலை காதலோடும் ஒழுகுவார் ஒரு நாள் முன்போர். சிவகாமி ஆண்டாரை அறிமுகப்படுத்துகிற சேக்கர் பெருமானை வாக்கின்றார். ஆனிலை அரணாருக்கு பசுமதீஸ்வர பெருமானுக்கு சிவகாமி ஆண்டார் மாலை சாத்தி வழிபாடு செய்ய எப்படி திண்ணிய அன்பு கூற அன்புனால என்னதான செய்யும். பாட்டனாரி சொத்தை சுத்தி வச்சுட்டாரு, அதுக்காக இந்த கட்டளை நடத்தினேன், வேற வழி இல்லாம சொத்தை விற்கவும் முடியல அப்படின்னு எங்க பக்கத்துல புறம்புவாங்க. நீங்க யாரும் இல்ல எங்க பக்கத்துல. அதனால அப்படியெல்லாம் இல்லாம திண்ணிய அன்பு கூறு சிவகாமி ஆண்டா இந்த பணி செய்யற. உள்ளிரை காதலோடும் ஒரே திருப்பாசத்துக்கு திண்ணிய அன்பு உள்ளிரை காதல், அதுதான் சிவ வழிபாட்டுக்கு மூலதனம். கேப்டன் சிவபெருமானை மிக எளிதாக நம்ம நம்ம பக்கத்துல வர வச்சலாம். அதற்கு ஒரு அழகான ஆயுதம் அன்பு, உள்நீரை காதல், திண்ணிய அன்பு. அந்த வகையிலே நாயனா இந்த கருவூரிலே அருட்தொண்டு செய்வர்கள சமயத்துல சிவகாமி ஆண்டார் நாள்தோறும் என் பெருமானுக்கு மனசார் அந்த மலரை எப்படி பறிப்பாராம் அத அடுத்த பாட்டு சொல்ற. பூக்கள் பறிக்கிற சமயத்துல எப்படி பறிக்கணும் என்ற விதியினை இங்கே சேக்கார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி பொய்மல நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னீங்கி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை, நல்ல கமல் முகை அலரும் வேலை தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்ந்து கோல பூங்கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு மலர்கையில் தண்டும் கொண்டு அங்கேயே ஆலயம் அதனை நோக்கி அங்கனர்க்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதனில் வாரார். அப்புறமா அந்த சிவகாமியாண்டா நாள்தோறும் வைகரை உணர்ந்து போய் வைகரை என்பது வைகல் நீங்கும் நேரம், இரவு நீங்கும் நேரம், சூரிய முன்னதாக 5 நாழிகை வைகரை பொழுது. ஒரு நாழிகை 40 நிமிஷம், 24 நிமிஷம் ஒரு நாழிகை, 5 நாழிகை 5 × 24 120 நினைக்கிறேன், 120 நிமிஷம், அது 60 வகுத்தா 2 மணி நேரம். ஆகவே 6 மணிக்கு சூரிய உதயம் ஆச்சுன்னா அதுல 2 மணி நேரத்துக்கு கழிச்சு கூட்டிடாது, 8 மணி ஆகிறது. ஆக பூப்பறிக்கிறது நேரம் 6 − 2, காலை அதிகார வேலை 4 மணிக்கு வைகரை உணர்ந்து போகும். புனல் மூழ்கி நல்லாக நன்றாக நீராடி அதன் பின்னால் பூப்பறிக்கலாம். பல இடங்களில் போய் ஆகிறோம் ஒரு கையில பீடி இன்னொரு கையில பூ பறிப்பாங்க, எங்க பக்கம் கேட்டீங்களா? பூ பறிக்க லட்சணம் அந்த பூவை கண்டு கொண்டு வருகிற காட்சி அதோட பயங்கரமா இருக்கும். அந்த வேட்டையை துவச்சி 7 நாளா இருக்கும், அந்த வேட்டையில தான் பூவை பூரா வாங்குவாங்க, அதை மடிச்சு வச்சுட்டு பை பை கேரி பேக் அழுக்கு வேட்டி அதுல கொண்டாந்து கொட்டி அதை காலை மிதிச்சு அழகா கெட்டி நாம அதற்கு விலை கொடுத்து வாங்கி சாமிக்கு சாத்தி என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைக்கிறோம்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி மாலையை சாத்தினா அவர் புனல் மூழ்கினா மூழ்கி தடாகத்தில் முங்கித்தான் குளிக்கிற முடி அறக்குடத்தை தண்ணி ஊற்றி விட்டு தலையில் ஊற்றி எங்க படுத்தணும் புனல் மூழ்க வேண்டும். புனல் மூழ்கி வாயும் கட்டி கூப்பிடிக்க போகும்போது வாயை கட்டி ஒரு மெட்டிய துணியினால வாயை கட்டி போய் என்றால் வாயில் இருக்கிற அந்த கெட்ட வாயு காற்று அந்த உமிழ் நீர் இன்னும் நமக்கு தெரியாமல் வரக்கூடிய விஷக்கிருமிகள் அந்த பூ மேல பற்ற அவாறு கட்டி கொண்டுதான் பூ பறிக்க என்று விதி இருக்கிறது. அவ்வாறு செய்தார். அவ்வாறு அந்த கொய் மலை நெருங்கு வாச நந்தவனத்தை சேர்ந்து கையில் தெரிந்து இருட்டா இருக்கும் பட்சத்தில் அப்போ நந்தவனத்தில் வந்து சொல்லி அந்த காலத்தை போட்ட மாட்டோம் இருட்டா இருக்கும், அதனால கைனாலேயே அந்த பூவை தெரிஞ்சுவாங்க, மோனாலே பார்த்துவாங்க. எந்த பூ மலர போகிறது விஷயம் அந்த மலரும் மேல மலரக்கூடாது, மொட்டாவது கூடாது, அந்த உரிய விழுத்த பறிச்சு சாமியில சாத்தும் போது மலரும். அது மறந்து விட்டது என்று சொன்னால் வண்டிகள் எச்சில எச்சிலாக்கி தேன ஒழிஞ்சு மொட்டாவது இருக்கும் போது சாத்தக்கூடாது. ஆக மொட்டுமல்ல மலரும் அல்ல, இடைப்பட்ட பருவத்தை சரியான சமயத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் அந்த அருளாளர்கள். அப்படிப்பட்ட பூக்களை கொய்த்து அழகான தெய்வ நாயகர் தேவர்களுக்குதான் தேவனாக இருக்கிறானே பரமேஸ்வரன் தெய்வ நாயகர். ஆக நம்முடைய சுந்தரமுசாமி இந்த சிலத்துல பாடும்போது மிக அழகாக தேவாரத்தில் சொல்லும்போது தேவனம் அரசே மூன்றாவது பாட்டை சொல்லுவேன். தேவாரத்தில் பாடிய சுந்தரமசாமிய திருவரும் மாலையில மூன்றாவது பாட்டுல விண்மணி இன்றியத்தும் வேதியா மாதர் வெளிவிட வேளமன்று உரித்தாய், மாதர் வெளிவிட வேளமன்று உரித்தாய் என்று பாடும்போது அங்கே அழகாக செண்பகை சோழேஸ்வரர் திருமுண்டை வாயிலாய் தேவர்தம் அரசே, தேவர்தம் அரசே தேவர்களுக்கெல்லாம் அரசன், ஆனா தெய்வ நாயகன், சில பேருக்கு தெய்வ நாயகன் பெயர் சுதர்மான் பெயர், அது அவங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரிந்த ஒரு ஆள் தெய்வ நாயகம் இருக்கிற பக்கா நாஸ்திகம் சாமி கும்பிடும், அப்படி நல்லவரை வச்சுட்டு சாமி கும்பிடுறேன். தெய்வ நாயகம் அருமையான பேர், பெரிய பணம், அவருக்கு அழகா பூக்களை பறிச்சு மாலையா கட்டி அந்த மாலை எதிர என்ன கோல பூங்கூடை, அந்த கூடை இருக்கு பற்றியா, அது அழகான பூ. வீட்டுல வேண்டாம எரிஞ்ச பிளாஸ்டிக் கூட கொண்டு வந்த அந்த கூடை பிஞ்ச எடுக்க அந்த பூ மாலையை கொண்டு போங்க, சில வருஷம் நல்ல கூடையில பழம் வச்சுக்கோங்க, அனுபவிச்சு வச்சுக்கோங்க, மோசமான பிஞ்சு வர கூடையில பூ வச்சுக்கோங்க, எங்க பக்கம் கோல பூங்குடை, அந்த பூங்குடை எதிர வச்சுக்காரா கையில ஒரு கம்பு, அது அழகான ஒரு கொத்தி, அதை மாட்டிக்கிற பூ மாலையை சுவாமி கொண்டு போகும்போது இடுப்பு கீழே போகலாம்னு விதி இருக்கு. புஷ்ப விதி தனி இருக்கு, புஷ்ப விதி ஒரு நாள் தனியா பேசும், சுவாமிக்கு இந்த பூ சாத்தனும் இந்த பூ சாத்தக்கூடாது, விநாயகருக்கு எது சாத்தனும் சாத்தக்கூடாது, அம்பாளுக்கு எது சாத்தனும் சாத்த, மிருகப்பெருமான் போகும் அந்த பூ வேண்டாத பூ, இப்படி வைச்சிருக்கும் அருமையான புஷ்ப விதி என்ற நூலே நமக்கு இருக்கு. அந்த வகையிலே பூக்களை கொண்டு போகும்போது மாலையை கொண்டு போகும்போது இடுப்பு கீழே கொண்டு போனாரு, அதனால அவர் தண்டுல அழகான ஒரு பூங்கூடைய மாற்றிக்கிறார், அதுல பூச்சி கொண்டு வர கோயிலுக்கு கொண்டு வர அதிகார வேலை, அப்படிதான் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுண்டா குளிச்சு கோல பூங்கூடை தன்னை கையிலே கொண்டு போகிறார். அவ்வாறு அந்த பிரபு போகிற சமயத்தில் இருக்க பட்ட தியானவர் புகழ்ச்சியோட நாயனாவுடைய பட்டத்தியான் ஆமரவதி என்று சொல்லக்கூடிய நதி கருவூர்ல ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த நதியில நீராடிட்டு சந்தோஷமா யானவர் பட்டபத்தன் புகழ்ச்சியோட நாயனார் மன்னருடைய பட்டத்தியான் அந்த நதியில நீராடுகிறது. அன்றைக்கு மகா நம்மிக்கு முன்னாள் மகாநவமி சரஸ்வதி பூஜைக்க ஒன்பதாவது தினம், நவமியில் தான் ஒன்பது தினம், அதுக்கு முந்தின நாள் அஷ்டமி எட்டாவது. அந்த நவமி என்பது மகாநவமி என்பது புட்டாசி வாரத்துல அந்த நாமெல்லாம் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறமே அந்த நாள், அதற்கு முதல் நாள் வழக்கம் போல ஆத்திர நீராடிட்டு யானை வந்துச்சு, வரும்போது மதம் பிடிச்சு வந்துச்சு, திடீர்னு மதம் பிடிச்சிருச்சு, பட்டத்தியான பிரமாதமா இருந்து பக்கத்துல பாகர்கள் அதனை கட்டுப்படுத்த முடியாம ஓடியாரு, மதம் பிடிச்சு தலையேறி விருப்பேன் சிவகாமி ஆண்டார் பூக்குவை ஏந்தி கொண்டு வருகிற தெருவுக்குள்ள யானை புகுந்துச்சு. அப்படி புகுந்த உடனே இந்த யானை என்ன செய்து சிவகாமி ஆண்டாரை கீழே தள்ளி அந்த பூக்குழலை பிடுங்கி பூவை கீழே சிந்தி காலால் விடுத்து அன்பருக்கு அடாதக செய்தது. சிவகாமி ஆண்டால் துடிக்கிறார், ஐயோ பசுபதீஸ்வர பெருமானுக்கு அந்த சௌந்தர நாயகி தாய்க்கு அதிகார வேலையில சாத்திரதுக்கா திருப்பள்ளி தாமும் கொண்டாந்திருக்கிறேன், அதை இப்படி சிதைத்து விட்டதே என்று ஓன் அணுகிறார் சிவகாமி. அந்த யானையை சிதைத்து நசுக்கி கூடையை சிதைத்து விட்டு ஓடுது, ஆகர்களால் அது தடுக்க முடியும். பரமேஸ்வரா அடியாருக்கு எளிய நாயகனே என்று அழுகிறார் சிவகாமி ஆண்டவர். சேக்கலார் பெருமான் அந்த அழுக குரலை இப்படியா நமக்கு படம் அடிச்சுட்டார். கணியானையின் ஈருரியா சிவதா எளியார் வலியாம் எளிவா சிவதா, அடியார் அடியார் அறியே அறிவே சிவதா, தெளிவாள் அமுதே சிவதா சிவதா, ஆறும் மதியும் அணியும் சடைமே ஏறும் மலரை கரி சிந்துவதே வேர் உள் நினைவார் புறமந்து அவிய சீரும் சிலையா சிவதா சிவதா தஞ்சே சரணம் புகுதும் தமியோ நெஞ்சே துயரம் கிடனே தொடரும் அங்கே எனவீழ் மரணிக்கு இரணீர் செஞ்சே வழியாய் சிவதா சிவதா நெடியோர் அறியா நெறியார் அறியும் பணியால் அடிமை பணி செய்தொழுகும் அடியார்களில் யான் ஆரா யான் ஆரா அணைவாய் முடியா முதலே எனவே முடிய சிவதா சிவதா சிவருமானை காப்பாற்று காப்பாற்று என்று அழுகிறார். யாரையோ ஓடுகிறேன் அந்த சமயத்துல இந்த அணுகுரலை கேட்டா 24 அந்த வழி அவன் விடுக்கோ சிவனடியார் பரமேஸ்வரா காப்பாற்ற மாட்டையா இந்த அநியாயத்தை பார்த்தையா என்று புலம்புகின்ற புலம்பல் மொழி 24 செய்கிறேன். மொழியறி என்ன குகையிலிருந்து வெளியே பாய்ந்து வந்த சிங்கம் போல கையிலே பரசனை ஏந்தி கொண்டு நாயனார் சுபகாமி ஆண்டார் முன்னாள் சுவாமி என்ன நடந்தது அரசனுடைய பட்டத்து யானை அருமையாக ஆதினை

இந்த யானை தப்பிப்பது எங்கே? சவால் இருபத்தி நாலு நாள் மிக விரைவாக யானை ஓடுகிற திருமையை குறுக்கே சென்று இவரை மறிச்சார். ஒரு சிங்கம் போல மேல பாய்ந்தார். கையிலே பரசனை மழுவை ஏந்தினார். அதன் தும்பிக்கை ஒரே விட்டது. காலினால் குலுங்க பாய்ந்து என்று பெரிய அப்படியே தாமை குதிச்சு அதனுடைய கால் தன் மீது படாத வகையில துள்ளி குதிச்சு தும்பிக்கை ஒரே விட்டு மர்மஸ்தானம் உயிர்ஸ்தானம் யானைக்கு தும்பிக்கை தான். காலில் விட்டுனா பிழைச்சு காலை போய் பிளேடச்சு அறுத்தினா ஒரு தினம் நம்மள தள்ளி போடும். காது மூக்கெல்லாம் தொடக்காது. தும்பிக்கை தான் நாயனார் தெரியும். எரிபத்து நாயனார் படிக்கு படி வாங்குவதற்கு அப்படியே தாவினார். ஒரே வெற்றி ஓய்வு பிழிவு கொண்டு ரத்த வெள்ளத்தில் கிளம்பியா திரும்பின. யாரெல்லாம் இந்த பாகர்கள் கடு இதனை தடுக்காமல் சென்றாலும் திரும்பி பார்க்கிற மிக விரைவாக சென்று ஐந்து பேரை அந்த யானை பாகர்கள் வீதியில் வெட்டி வீட்ட சிறுநாடு தெளிந்து செய்கிற யானையை தடுக்க வேண்டாமா? அந்த கடமையை செய்யல உனக்கு இந்த தண்டனை. அந்த பழ மறை பரசும் தூய பரசினாலே அற்புதமான மழுவாயினத்தினாலே யானையை வெட்டி வைத்தினால் அதற்கு மூல காரணமாக இருந்த பாகரனை வெட்டி வைத்தான். அஞ்சு பேர் அவர் திருக்கரத்தால் வெட்டுண்ட பாகர்கள் குத்துக்கோள் வீரர்கள் அஞ்சு பேர் வீதியில வெற்றி திருவாகை சூடி எரிபத்து நாயனார் மலை போல கீழே சாய்ந்து கிடக்கிற யானை முன்னால் கையில மருந்து வைத்துக் கொண்டு இன்னும் யாரெல்லாம் இதை தீங்கு செய்தார்கள் என்று சிந்தனை செய்வதற்கு நேரம் இங்கு. தப்பித்து சென்றார்கள் சில பாகர்கள் ஓடுகிறார். மகாராஜா அரண்மனையில போய் நிற்பாசன பட்டத்தேவா யானையாகிய பட்டவர்த்தனத்தை கொன்றார்கள் சிலர் என்று அவர்கள் நேரே மகாராஜா அரண்மனை வாயில செய்தி கொலுமண்டலத்தில் போர் சொல்ல நாயனாருக்கு இந்த செய்தி. தலைநகரத்தில் நமது பட்டை யானையை அப்படி கொள்வதற்கு பகைவர்கள் யார் வந்தான்? புகழ்ச்சுழர் நாயனார் சினங்கொண்டு எழுதுகிறார். அவர் எழும்புற உடனே மந்திரிகள் எழுப்புகிறார், தளபதிகள் புறப்படுகிறார்கள், நாலு வகை சேனைகளும் படை வீரர்களோடு. நம்ம நாட்டு தலைநகருக்குள்ள நம்முடைய பட்டத்து யானை வருவதற்கு பகை அரசர்கள் கொண்டு தீர்க்க வேண்டும். மகாராஜா எழுந்தார். குறிப்போட வீதியிலே படை வீரர்கள் அனுமதித்து செல்கிற காட்சி. முன்னதாக குதிரையில நாயனார் சொல்கிறார், புகழ் சொல் மன்னர்பிராம் சக்கரவர்த்தி இந்த பட்டத்து யானை வீழ்த்தியவர் யார் என்று அவருக்கு படிக்கு படி வாங்கிறதுக்காக மன்னர்பிரார் குதிரை வருவார். நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் போறார். தூரத்தில் பார்க்க அந்த வீதிக்குள்ள நுழைஞ்சிருச்சு அணிவம். தூரத்தில் பார்க்கிறார் அருமையாக விபூதி அணிந்து திராட்சை அணிந்து கையில மதுவாயை ஏந்தி கொண்டு சாய்ந்து கிடக்கிற மறைபோல் இருக்கிற யானை பக்கத்துல ஒரு அரியா நிற்கிறத பார்த்தார். பார்த்த உடனே இவர் சிந்தனை சற்று மாறுபடுது. யானை வென்றவர் யார் என்று கேட்டுக்கொண்டு வந்தவர் அடியாரை பார்க்கிறார். குதிரை ஒடிக்கிறார்கள். பழவீரர்கள் எல்லாம் இருந்து சொல்லிடுச்சு. ஒரு அடியார் இறந்து போன யானை பக்கத்தில் நிற்கிறாராம். வேறெல்லாமோ நடந்திருக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். செய்தியினால் காட்டினார் படைவர்கள் பின்வாங்கிறார். நாயனார் மகாராஜா இங்கிருந்து குதிரை எடுத்து கீழே குதிக்கிறார். சக்கரவர்த்தி சிவனடியாரை கண்டவுடனே குதிரை விட்டு குதிக்கிறார் நாயனார் புகழ்ச்சூர் நாயனார். பின்னால் சேரமான் பெருமா நாயனார் சரித்திரத்தில் பார்க்க போறோம். பட்டத்து யானையில சேரமான் பெருமா நாயனார் எதிரே வந்து ஒரு அடியார வீதியில கண்டோன்னு யானை விட்டு கிளறிங்க அவர் பாதத்தில் போய் விடுவார். மாறாஜா சிவனடியார் அவர் என்ன சொல்றார்? நான் சிவனடியார் இல்ல, நான் அடி வந்த

0: இந்த கொண்டு போற அந்த சுண்ணாம்பு பூரா நான் துணி துவைக்க வைத்த அந்த சுண்ணாம்பு பூரா மழை நனைஞ்சியா மேல வெள்ள வெளியே இருக்கு. நான் மூவி பூச நான் அடிவண்ணா அவரு பார்த்து மகாராஜா தன் பாதத்தில் வந்தவுடனே அவரு நான் அடிச்சேன் மாற வேடம் நினைப்பித்தி வருந்தாது ஏறும் சிவபெருமானுடைய அடியா வேடத்தனை எனக்கு நினைப்பூட்டின பயப்படாத என்று அந்த அந்த உலர வேட்டிகளையும் உருப்படிகளையும் உலர வைக்கப்பதாக பயன்படுத்துகிற வெள்ளையான வெண்பொடி மழையினால அவர் மேல பூதி போல காட்சி எடுத்ததுக்கே அணையை விட்டு கீழே இறங்கி வழிபாடு செய்தாரே. இங்கே எதிரியாக நினைத்துக் கொண்டு வந்த போது நாயனாரை கண்ட மகாராஜா குதிரை விட்டுக்கிறார் நேர பக்கத்தில் வந்த மாதர்கள் சொல்கிறார் மகாராஜா உங்களுடைய பட்டத்து யானையை கொன்றவர் இவர் தான் ஐ விட்னஸ் சாட்சி சொல்லுங்க. அப்படி சொன்ன உடனே மகாராஜா கொஞ்சம் கூட கோபம் நேர பக்கத்தில் வந்தார் நாயனார் அருகே வந்து பெருமானே என் யானை செய்த தவறு ஏதோ அந்த யானைக்கு தண்டனை நீங்கள் கொடுத்தது போதாது என்றால் வேறு இன்னும் தண்டனை இருக்கிறதா உடனே முதல் கேள்விக்கு பதில் சொல்லணுமே இந்த யானை என்ன தவறு செய்தது தங்களுடைய திருக்கரத்தில் உள்ள மழுவால வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறது இந்த யானை செய்த சிவா அபராதம் அப்படின்னு நாயனாரை பார்த்து மகாராஜா கேட்கிறார். உடனே எலிபத்த நாயனார் அருமையாக அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற அந்த பாடல் பாடம் மன்னவன் தன்னை நோக்கி வானவர் ஈசர் நேசர் சென்னியில் தூங்க வேடம் சிவகாமி ஆண்டார் பொய்து பன்னகாபரணருக்கு சாத்த கொடுவரும் பழித்தாமம் சிவகாமி ஆண்டார் கொடுவரும் பழித்தாமம் தன்னை முன்பறித்து பழித்தாமம் தன்னை முன்பறித்து சிந்த தரைப்பட துணிந்து வீழ்த்தேன் என்று அந்த செய்தியை நயமாக அற்புதமாக நாயனார் எடுத்துரைக்கிறார் மன்னர் பிரானுக்கு. அது மட்டுமா யானை தானே தப்பு பண்றது பாகர்களே அஞ்சு பேரை என் குடி கேட்டு வரப்படாத அதுக்கு முன்னாடி மாதங்கம் தீங்கு செய்ய வரு பறிக்கா பறிக்காரந்தாம் மீது அங்கு கடாபு பாரம் விளக்கிடாது ஒடிந்து பட்டார் இது இங்கு நிகழ்ந்தது என்றார் எரிபத்தர் என்ன அஞ்சு பாதங்கள் முறையால் தாழ்ந்து பருவரை கடந்தோள் மன்னன் அற்புதமான வீரன் இருந்த தோள்களையுடைய மணர்பிரான் அடியாரை வணங்குகிறான். என் யானையும் பாகர்களும் ஒரு பெரிய சிவாவளம் பண்ணிவிட்டார்களே இந்த தீவுக்கு முதல் காரணம் அடியன் தான் எனது பட்டத்தையான செய்தல் அந்த தீவைக்கு மூல காரணம் அடியன் தான். ஆகவே நாயனாரே உண்மை அருமையான உன் திரு கரத்தினால என்னையும் கொண்டு விடும் புகழ் சொல்ல நாயனார் அவர் பாதங்கள் விண்டு தன் தனியை காட்டு. அப்பொழுது இன்னொரு சிந்தனை அடியார் பெருமானே தங்கள் திருக்கரத்தில் இருக்கிற மழு தூய மழு தீமையின் உச்சக்கட்டத்திற்கு அடியனை அந்த தூய்மையான மழுவனால இங்கே கொள்வது தகாது. ஆகவே என்னுடைய உடைவாளை கேள்வி என் உடைவாளால என்னை விட்டு ஒரு அருமையான காட்சிகள் உடனே எரிபத்து நாயனார் பார்க்கிறான் இப்படி ஒரு மன்னர்பிரானா யானை செய்த தீமை காணாது பாகனை கொண்டது காணாது அடியனையும் கொள்ளுக என்று தலைவிழந்து நிற்கிறாரே மனிதனால் கொள்வது தவறு என்னுடைய உழைவால் தான் எனக்கு ஏற்ற ஆயுதம் என்று தன் உடையோரை தன் கரத்தில் கொடுத்து நிற்கிற அந்த செய்தியை பார்க்கிறார் இருபத்தி நாலு. அவர் உள்ளம் நெகுகிறார்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் எரிபத்த நாயனார் புராணம். பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: ஏது நின்று அச்சமுன்புற உரைத்தலும் அச்சமுன்புற உரைத்தலும் அங்கணர் அருளார் ஈர கண்களால் அன்பு கண்களால் பரமேஸ்வரர் அருள்வார். அங்கணர் அருளார் நிச்சயித்தவர் நிறையினை துறையின் சரத்தால் இச்சழக்கினின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார். இந்த சிக்கல் இருந்து நாயனார் காப்பாற்றணும். அதற்காக சரி அந்த நாயனாருடைய உண்மையை அன்பு உலகிற்கு வெளிப்படணும். அதற்கு ஒரு அற்புதமான திருவிழா சுவாமி செய்யறார். இப்போ இந்த மூன்று பெருமக்களும் யாரா? அமரேந்திர நாயனார், அவருடைய திருமனைவியார், அவருடைய திருப்புதனர். மூணு பேரும் தராசத்தில் ஏறும் போது எப்படி ஏறாங்க அதை பார்க்கணும். முக்கியம் மனமகிழ்ந்தவர் பாடி பெருமிசுகளை சந்தோஷம் தன்னை இழக்க போற அந்த கோவனுக்கு சரியானா இவர் அவர் உள்ளத போனோம் பொண்ணையும் பொருளும் அவர் எழுதுவோம் வேலையை எழுந்து பாருங்க இவங்களும் கொடுப்பாருல்ல சும்மா தானா ஏரியாச்சுன்னு சொன்னா அந்த பிராமணன் எங்க போறாரோ பின்னால மூணு பேரும் போகணும். அந்த மூட மூடையா இந்த தங்க பிஸ்கட்டோட இவங்களும் போகணும். சந்தோஷம்
2: மரமகிழ்ந்தவர் மலர்கடல் சென்னியார் வணங்கி
0: பாதங்களை வணங்க. அந்த துறையிலே சராசரி ஏறுவதற்கு முன்னால் நாயனார் சிங்க சேர பாருங்க.
2: மனமகிழ்ந்தவர் மலர்கடல் சென்னியார் வணங்கி புனை மலர் குழல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தனை உடன் கொடுங்கு தனித்துறை வளம் கொண்டு தனித்துறை வளம் கொண்டு தகவல் இணைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எழுத்து அலரம பார்வதீபனே அலரமேவன்.
0: அந்த தராசை வரம் வருகிறார் நாயனார், அவர் மனைவியார், அந்த குழந்தை, மூணு பேரும் அந்த தராசு முழுக்க ஒரு தட்டு இல்லை புள்ளா. நம்ம நிஜமா நமக்கு என்ன வாழ கொடுத்துருக்கியா இந்த கோவன தட்டு அது இயற்கை பார்க்கக்கூடாது. அப்ப இதை பத்தி நான் வர வரும். ஆனால் நாயனார் இருந்துச்சு இல்ல அந்த தராசியே வர வந்துட்டு அந்த அடியார் நிற்கிறார். அவரை பார்த்து சொல்லலாம்
2: இழைத்த அன்பினில் இறை திருநீச்சு மெய் அடிமை பிழைத்திலோமெனில் பெரும் துறை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநன்னூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓவினார் ஏறினார் தட்டி